0: பவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
1: அது போன்று ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் நிறைய செய்திகளை சொல்லுவேன், இது மாதிரி துணை செய்திகள் இதெல்லாம் கட்டாயம் நமக்கு தெரியணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாம இருக்கிறோம். முதன் முதல்ல இந்த சம்ஸ்கிருதம் கட்டாயமா தெரியணும் என்பதற்காக, வெள்ளைக்காரர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு ஒண்ணு போட்டான். அவன் பேர் தான் சர் மோனியர் வில்லியம்ஸ். பேர் சர் மோனியர் வில்லியம்ஸ், வெள்ளக்காரன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய இது மாதிரி சமயங்கள் என்னதுன்னு கேட்டா, மாயை என்ற சொல்லுக்கு 15 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. மாயா, அதுல அந்த மாயாங்கிற சொல்லுக்கு அர்த்தங்கள் வரும்பொழுது, சங்கரர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது, மெய்கண்ட நம்ம நீலகண்டசி சொன்னது போன்ற எல்லா விளக்கமும் கொடுக்கறான். கொடுத்துட்டு நாம் மெய்கண்டார் சொன்ன விளக்கம் மட்டும் அதுல வரல. குற்றம் நம்முடையதானே, குற்றம் நம்முடையதானே. அவனை ஃபீட் பண்ணும்ல, நீங்க ஏன் ஃபீட் பண்ணல? அது போல மாயை இந்த தத்துவம்னு சொன்னா, தத்துவம் நிறைய சொற்களுக்கு பின்னாடி வளர்க்க போறேன். அது வந்து பொதுவாக நான் எப்படி வைத்தேன் என்றால், கிளாஸஸ் 3 ஹவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய செய்திகளை அந்த சூத்திரத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு கமெண்ட்ரி எப்படி கொடுத்துருக்குறாங்க தமிழ்ல, மற்றவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கும் நாங்கள் படித்தது சொன்னா தானே எங்களுக்கும் திருப்தி. ஏன்னா என்னுடைய மிஷனும் நிறைவேறாது இல்லையா. அந்த வகையில மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன? இந்திய நாட்டு தத்துவத்திலே, வேதத்திலே வருகின்ற சொல்லிலே மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன என்றால் அத்வைதம். இதுதான் அதிகமான குழப்பத்தை விளைவிச்சு. The interpretation of Advaita, அதான் that had made the greatest confusion in Indian philosophy. அதனால மெய்கண்டார் தான் அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய பொருள். அத்வைதம் என்பது 4 உபனிஷத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. 4 உபநிஷத்துல அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அந்த அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்பதை மெய்கண்டார் தான் சரியாக விளக்கினார். எல்லாரும் கௌரவம் பண்ணிட்டாங்க. அப்படின்னு யார் சொல்றா? தாய்மானவர் சொல்றாரு. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு சொன்ன விளக்கமெல்லாம் தவறு. ஏன்னா தாய்மானவருக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரியுமோ அது அந்த அளவுக்கு பட முடியும் தெரியும். எப்பொழுதுமே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு 8 மொழி படிச்சவர் தான் சொல்றார். 8 மொழி தெரியும் பாரதியாருக்கு. 8 மொழி தெரிஞ்ச காரணத்தினாலதான் அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. எப்பொழுதுமே ஒன்றை அனுபவித்து விட்டு சொல்வதுதான் உண்மையான அனுபவமா இருக்க முடியும் இல்லையா. அது போன்று அவர் தாய்மானவர் சொன்னார் ஒரு அருமையான செய்தியை. இந்த மெய்கண்டாருடைய சிறப்பு, அது ரொம்ப அந்த எந்நாள் கண்ணின்னு பேர். தாய்மானுடைய பாடல்களை என்னால் கண்ணி என்று ஒரு ஒரு அமைப்புடைய பதிகம். அந்த பதிகத்துல என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொருத்தரை பற்றியும் 2 வரி. எல்லாரும் வருது, பட்டணத்தார் வர்றாரு, நம்முடைய சமயபுரம் வர்றாங்க, சந்தானபுரம் வர்றாங்க, சண்டேஸ்வரர் வர்றாரு, அருணகிரிநாதர் வர்றாரு, எல்லாரும் வர்றாங்க. எல்லாருக்கும் அவர் எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டார் என்றால், அவர்களுடைய சிறப்பை 2 வரிகளில் சொல்ல வேண்டும். திருக்குறளுக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தோ அது போல. அதுல என்ன ஆகும், 2வது வரி, திருவழியே சேருவது என்னாலும், அது பாதி போயிடும். எல்லாருக்கும் ஒண்ணு போல வருது. அப்ப என்ன ஆகுது, 5 வார்த்தைக்குள்ள விளக்கணும். கிளைமாக்ஸ், சம்பந்தர் செய்த கிளைமாக்ஸ் என்ன, சுந்தர செய்த கிளைமாக்ஸ் என்ன, நிறைய செய்திருக்கிறாங்க. இருந்தா கூட அந்த ஒரு ஆசிரியர் செய்த நூல்களிலேயே மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க, மேக்னம் ஓபஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் எத்தனை நூலை செஞ்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு அதிக புகழையும் அதிக ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்த நூல் ஒன்றாக இருக்கலாம். அது ஆங்கிலத்துல மேக்னம் ஓபஸ் சொல்லுவாங்க. அப்ப சிவஞான சுவாமி வந்து 28 நூல் பண்ணா கூட மேக்னம் ஓபஸ் வந்து சிவஞான மாபாடியம். அது போல கிளைமாக்ஸ் என்னங்கிற சொல்லணும். அப்படி சொல்லும்போது சொன்னாரு மெய்கண்டாருக்கு, கிளைமாக்ஸ் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஒய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவுநாள் என்னாளோ. அதன் பொருள் என்ன? அத்வைதம் என்று வேதத்துல வரக்கூடிய உபனிஷத்துல வரக்கூடிய நான்கு உபனிஷத்துலயும் அந்த அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அதுல சாந்தோக்கிய உபனிஷத்து மிக சிறப்பானது. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய என்ன பொருள் என்று விளக்கினார்கள். அப்படி விளக்கும் பொழுது இதுவரை வந்த விளக்கங்கள், வடமொழி கட்டவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இவர் என்ன சொன்னார் என்றால், மற்றவர்கள் எல்லோரும் அதற்கு பொய்யைத்தான் கண்டார்கள். பொய் கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித. அதுல கூட பெரிய புனிதம் எனும் அத்துவிதன்னு ஏன் சொல்றார், அங்க ஒரு பெரிய விஷயம். புனிதம் எனும் அத்துவித, புனித அத்துவிதன்னா அடையாயிரம், புனிதம் எனும் அத்துவிதனா இருபேரொட்டு பண்பு தொகை. உலவர் இருக்கா இதெல்லாம் நீங்க கந்தவன மாதிரி ஐயா இருந்த போது நான் சொல்ல முடியும். புனிதாத்விதம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும், அடை ஆகிவிடும். அடை அல்ல,
2: இது அத்திவதத்துக்கு மட்டும் சொல்லு புனிதம்.
1: அதான் புனிதம் எனும் அத்துவித. அதாவது இன்னும் சொல்ல போனா, இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்களேன். இப்ப சுத்தாத்விதம் சைவ சித்தாந்த விளக்குன்ற அத்வைதத்துக்கு பேரு சுத்தாத்விதம் பேரு. அந்த சுத்தாத்விதம் என்பதை விளக்கும் பொழுது பியூர் அத்வைதம்னு சொல்லிடக்கூடாது. பியூர் அத்வைதம்னு சொல்லாமா, சொல்லக்கூடாது. அப்ப என்ன அங்க என்ன பொருள், புனிதம் என்னும் அத்வைத அத்வைத ஆசிட்டிஸ் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க அத்வைத ஆசிட்டிஸ் சொல்லுது. ஆங்கிலத்தில் வளர்னா புரியுது பாத்தீங்களா, இருபேருக்கு பண்பு தொகைன்னா தெரியாது. இன்னைக்கு பெரிய சிறப்பான இருபேருக்கு பண்பு தொகைன்னா தெரியாது. அதனாலதான் பிரபுபாதம் எழுதினார் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவரும் அப்படிதான் எழுதினார். பகவத்கீதா ஆசிட்டிஸான அவருடைய விளக்கம் இஸ்கான். அங்க புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும் சொல்ற தாய்மா மகாஞானி. அவர் தாய்மான மகாஞானி, தாய்மானவரும் பட்டணத்தாரன் தான் துறவுக்கே இலக்கணமாக சொல்றவங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை துறவுக்கு இலக்கணம் வந்து பட்டணத்தாரன் தாய்மானவரும் தான், அப்பேற்பட்ட துறை. அவர் சொல்லுகிறார் அந்த மெய்கண்டார் ஒருவர் தான் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அத்துவிதம் என்ற வார்த்தைக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் சொன்ன உதாரணமாக இப்ப ஜீவாத்மா பரமாத்மா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஜீவாத்மான்னா நாம பரமாத்மானா கடவுள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. எல்லாம் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு, எல்லா மேகசினும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு. ராமகிருஷ்ண விஜயத்துல இருந்து தர்ம சக்கரத்துல இருந்து உங்க ஆத்ம ஜோதியில எப்படி எழுதிருக்கே தெரியாது. அது ரொம்ப நல்லது. நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான் சென்ஸ் தான். அருமையாக அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் என்ன என்று எழுதுகிறார் யாரு தெரியுமா, உங்க ஊருக்காரர் தான். சிவஞான போத வசனாலங்கார தீபத்துல காசிவாசி செந்தநாதையர் எழுதுறார் குப்பிடாம். ஒரு முறை நான் மலேசியால கோலாலம்பூர்ல சைவ சித்தாந்த மன்றத்துல பேசும்போது செந்திநாதையருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சு கடைசியோடு வந்தாரு, சார் நீங்க சொல்றீங்களே அந்த ஊர் தான் எங்க ஊரு, நீங்க சொல்றீங்களே ஐயர் வீடு எனக்கு தெரியும், அதான் ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது இந்த ஐயருக்கு இவ்வளவு பெருமை இருக்கான்னு கூப்பிடானா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
2: ஆனா அவருக்கு நிறைய தெரியும்.
1: அது சிவஞான போத வசனாலங்கார தீபம் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார் அங்கே பரமாத்மா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை, கடவுள் என்று அர்த்தம் இல்லை. பரமாத்மா என்றால் சிவோகம் பாவனையே தலைப்பட்ட ஆன்மா பரமாத்மா உள்ளதான். ஆன்மாவுடைய ஆறு நிலைகள். ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம், முக்குண வசப்பட்ட ஆன்மா ஜீவாத்மா. மூன்று குணங்களுக்கு யார் வந்து மூன்று குணங்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு யார் எந்த உயிரிடத்திலே நிகழ்கிறதோ அது ஜீவாத்மா. பரமாத்மான என்ன சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையை தலைப்பட்டவன் தான் பரமாத்மா. அந்த வகையில தான் சைவம் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லுது. பரமாத்மா என்று நாமளும் சொல்லுகிறோம் கிருஷ்ணன், ஆனா நாம சொல்ல அர்த்தமே அவன் சிவோகம் பாவனையை தலைப்படக்கூடிய அந்த நிலையை அடைந்தான். ஆகவே இவன் பரமாத்மா பரபிரம்மங்கிறதா சொல்றது. அறிஞருடைய விளக்கம் ஏன்னா இந்த மாதிரி விளக்கம் யாரு கொடுக்க முடியும்? அந்த இருமொழியிலையும் புலமை இருந்து தத்துவங்கள் அந்த வேதத்திற்கு அங்கமான நூல்களையும் படிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம், லெக்சிகன் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன், திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு. இது என்னமோ சில வேறுபாடு நான் சுட்டி காட்டுறேன். தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், தோத்திரங்களிலே பரிபாஷைகளை பயன்படுத்த மாட்டார்கள், சாத்திரங்களிலே பரிபாஷைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பரிபாஷை வேதம் படித்த ஒருவனுக்கு தெரியும், ஆகமம் படித்த ஒருவனுக்கு தெரியும். ஆகவே பரிபாஷை சொற்கள் தோத்திரத்திலே வராது, சாத்திரத்துல மட்டும்தான் வரும். ஆகவேதான் சைவ பரிபாஷை என்று ஒரு நூல் எழுதினார் சிவாகர யோகிகள், மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு ஆங்கிலத்துல எத்தனையோ விளக்கங்கள்லாம் வந்திருக்கின்றன. நிறைய செய்திகள் இப்ப ஆங்கில தமிழ்ல விட ஆங்கிலத்துல நிறையவே வருது. ஏன்னா தத்துவம் இன்னைக்கு இந்திய நாட்டு தத்துவம் மேல் நாட்டை ரொம்ப தாக்குறதுனால அப்படி வருகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சாத்திரங்களிலே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் வேறுபாடு சொல்றேன். கலை சொற்கள் சாத்திரங்களில் வரும், தோத்திரங்களில் வராது. இப்ப அத்வைதம்ங்கிற வார்த்தை எங்கேயா தேவாரத்துல வருதா? பன்னெண்டு திருமணம் அத்வைதம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஏன் வரலன்னா, அது புகழ் நூல்கள்ல வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரணம். அடுத்ததால அவர்கள் தத்துவ விளக்கம் சொல்வதற்காக வரவில்லை, அவர்கள் ரோலும் அது இல்லை. திருவள்ளுவர் ஏன் சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று கேட்டாலும் அதான் பதில். அவர் சொன்னது சைவம், ஆனா சைவம் சிவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தல? நீதி நூல்களிலே சமய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மரபு அதை கடைபிடிக்கிறார். அவ்வளவு ஒரு எல்லை இருக்கு. ஆகவேதான் திருமுறையாசிரியர்கள் அதுதான் கையாண்டான். இரண்டாவது, திருமுறைகளிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் உண்டு. நகைச்சுவை தேவாரங்கள்னே இருக்குது, நகைச்சுவையோடு விஷயத்தை சொல்வார்கள். சிலது கற்பனையாக சொல்லுவார்கள். தமிழ்ல இல் பொருள் ஓமைன்னு ஒண்ணு சொல்லிட்டான், இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். ரெண்டு தும்பிக்கையுடைய யானை மாதிரி இருந்து கொண்டு நான் சாப்பிட்டு இருக்கேன். யானை என்ன பண்ணும், யானையுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருவாசல எவ்வளவு அர்த்தம் பாருங்க. இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். இந்த யானைக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நான் சிங்கப்பூர் ஜூக்கு போன பிறகுதான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யானையை பற்றி ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சிங்கப்பூர் ஜூக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன பண்ணிருப்பா, அந்த பிராணியுடைய பெயரை போட்டு அதுக்குள்ள ஜுவாலஜிக்கல் நேம் போட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் எழுதியிருப்பான். போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஈட்டிங் டைம், அது டைனிங் எப்ப சாப்பிடுதோ அந்த டைம் போட்டிருப்பான். அந்த அந்த மிருகங்களோ பிராணிகளோ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த டைமுக்கு வந்தா ஃபீடிங் டைம், அந்த ஃபீடிங் டைம்ல அதை பார்க்கலாம் எப்படி சாப்பிடுதுன்னு, என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. யானை ஒண்ணுக்குதான் ஈட்டிங் டைமே கிடையாது. யானை பாருங்க, நீங்க வளப்பழம் கொடுத்தா போடணும், அவர் தேங்காய் கொடுத்தா போடுங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யானைக்கு ஈட்டிங் டைமே கிடையாது. அது போல இந்த உணவுக்காகவே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த யானையாவது பரவாயில்லை, அது ஒரு தும்பிக்கையை வச்சுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், ரெண்டு தும்பிக்கையோட யானை, இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன். இப்ப என்ன, ரெண்டு கையோட ரெண்டு தும்பிக்கையோட யானை யாராவது பாத்திருக்கீங்களா? எந்த சூழையாவது தமிழில் என்ன சொன்னாங்க, இல் பொருள் ஓமை. இது என்னன்னாங்க, இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம், இலக்கியத்துல உண்டு.
2: கற்பனை தானே,
1: கற்பனை, கற்பனைக்கு கம்பன், கம்பனுக்கு ரெண்டு பட்டம் உண்டு, காசுக்கு கம்பன், இன்னொன்னு கற்பனை.

0: When you speak about science and mathematics, நகைச்சுவைக்கு வேலை உண்டாங்க. ஆகவே சாத்திரங்களிலே நகைச்சுவையும் வராது, கற்பனையும் வராது.
1: அதாவது இந்த சயின்டிஸ்டுங்களே சிரிக்கிறது குறைவு.
0: அதனாலதான் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு உவமைனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். உவமை என்பது கற்பனையிலையும் வரலாம், நகைச்சுவையாகவும் வரலாம், இல்லாததும் வரலாம், உவமை. ஆனால் மெய்கண்டார் கருத்துக்களை விளக்கும் பொழுது உவமைகளை கையாளவில்லை. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? திருஷ்டாந்தம். அதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேர். சிவஞான போதத்துல உவமைனே சொல்லக்கூடாது, திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு அருமையான இங்கிலீஷ் சொன்னார் ஜெயம் நல்லசாமி பிள்ளை அவர்கள். சொன்னார் இண்டக்டிவ் ப்ரூஃப்னர், இண்டக்டிவ் ப்ரூஃப். சிவஞான போதத்துல பூராமே அவ்வளவும் ஜியாலஜி, பிலாசபி, பாட்னி, பயாலஜி, எல்லாம் அஸ்ட்ரானமி எல்லாம் வரும். ஏன்னா அந்த கருத்தை விளக்குவதற்கு அது மாதிரி சில அடிப்படைகளைத்தான் சொன்னாரே ஒழிய, இப்ப கம்பனை போல இளங்கோவை போல எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து இலக்கிய உமையே பேச மாட்டார். அவர் அதுக்கு பேரை என்ன சொன்னாங்க? ஏது திருஷ்டாந்தத்தால் என்று அவரே சொன்னார். மெய்கண்டாரே என்ன சொன்னார் என்றால், நான் சொல்லுவது எப்படின்னார், ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் தான் முக்கியம். உவமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. எந்தை சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்தரலும் ஞானநூர் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் என்று. சோ ஐ எக்ஸ்பிளைன் த்ரூ ஹேது அண்ட் திருஷ்டாந்தா ஒன்லி. அவரே சொல்ற நாந்தின்னு பேர். சிவஞான போது அந்த செய்யுளுக்கு நாந்தி செய்யுள்னு பேர். நாந்தி, நாந்தினா என்ன அர்த்தம்? கடைசியாக நூலுடைய இறுதியில அந்த நூலை, நூலாசிரியர் அந்த நூலை பற்றி சொல்லுவது நாந்தி. அது ஆங்கிலத்துல கோலஃபோன் பேர். அதுக்கு அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையை சொல்ற ஹெச்ஆர் வைசிங்டன் அவர் சொல்றார். இதுக்கெல்லாம் பாருங்க இங்கிலீஷ்காரங்க எவ்வளவு அருமையா படிச்சிருக்கோம். அதுக்கு போய் இங்கிலீஷ வார்த்தை சொல்றார் ஹெச்ஆர் வைசிங்டன் சிவஞான போதத்துல. அதுக்கு வார்த்தை எழுதுறாரு கோலஃபோன். இப்படிலாம் ஆங்கிலத்துல வார்த்தை இருக்குன்னு அவன் எவ்வளவு வெள்ளக்காரன் சொல்லும் போது அவன் தமிழ் மொழியை படிச்சு சொல்றான் பாருங்க. அதுக்காக வாண்டியும் படிக்கணும். அவன் சொல்றது இங்கிலீஷு, ஆனா தமிழ் மொழியை படித்து சிவஞான போதத்தையும் ஒரு ஆசிரியத்தைய பாடம் கேட்டு சொல்றான் பாருங்க. அதுக்கு நம்ம எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு பெரிய விஷயம். கார்டன் மேத்யூஸ், எஸ்ஆர் வைசிங்டன், எஸ்டபிள்யூ ஸ்கோமரஸ் போன்ற வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கிறார், எவ்வளவு விஷயம். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க போப்பு, நம்ம இருக்க எல்லாத்துக்கும் ஆறு சீர்கள் கடினடி விருத்தம் எத்தனை வருது நம்ம யாப்பல. அவ்வளவுக்கு இங்கிலீஷ் சொல்றாரு அவரு. இங்கிலீஷ் போயிட்டுல இதுக்கு என்ன பேர்னு சொல்றாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்கிலீஷ் போயிட்டுல கூட எல்லாம் இருக்கான்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு அந்தாதி அப்படின்னு சொல்றாமே, இது மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாதான் அப்படி சொல்றாரு. அந்தாதி என்ற யாப்பு மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாது அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் நம்மளை படிச்ச விட அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, அனாஃபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிற. ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதி, அனாஃபோரட்டிக் வெர்ஸ். எவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஆகினாலதான் மெய்கண்டார் என்ன செய்தார் என்றார், அந்த சிவஞான போதம் என்ற ஒன்றை அவர் வந்து அது மொழிபெயர்ப்பா, எதை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனையும் ஆக்கிடுவாங்க, அது மொழிபெயர்ப்பா மூலமா என்றெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வாதங்கள் எதிர்வாதங்கள், அதாவது பொதுவாக வாத பிரதிவாதங்கள் வரலாம். ஆனா வாத பிரதிவாதங்கள் என்ன நோக்கத்துல இருக்கணும் என்றால் எது உண்மை என்று காணக்கூடிய நோக்கில இருக்க வேண்டும். எப்பயுமே அதுதான், அதுதான் டிஸ்கஷன் அப்படிதான் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேற, டிஸ்கஷன் வேற. ஆர்கியூமெண்ட்னா என்ன? நான் சொல்வதையே சாதிப்பது. மனித அறிவு குறைவுடையதான் சிவஞான போதம் என்ற

0: அந்த 12 சூத்திரங்களினாலே அவர் நமக்கு விளக்கி மிக நுட்பமாக, அதாவது இந்த சாஸ்திரங்கள் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், நூல்கள் தோன்றிய வரிசை வேற, நாம் படிக்க வேண்டிய வரிசை வேற. இப்ப சாஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டால் முதலிலே வந்தது சிவஞான போதம், அதுக்கப்புறம் வந்தது சிவஞான சித்திய, அதுக்கப்புறம் வந்தது சிவபிரகாசம், அதுக்கப்புறம் வந்தது உண்மை உலக்கம் திருவருட்பயன். ஆனா நூல்கள் தோன்றிய வரிசை வேற. ஆனா என்ன சொன்னாங்க, சைவ சித்தாந்த படிக்கிறவன் அப்படி படிச்சிடாத, நீ என்ன பண்ணணும், கீழே இருந்து போனாங்க, முதல்ல திருவருட்பயனப்படி உண்மை உலகத்தைப்படி அப்படி படிச்சு போட்டி பகடை நூல்களை படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசத்தை படிச்சு சித்தியார படி சிவஞான போது வாழ்ந்தாங்க. நூல்கள் தோன்றிய வரிசையிலே ஏன்னு கேட்டா, மெய்கண்டார் யாருக்கு பேசுகிறார், மெய்கண்டார் நமக்கு பேசவில்லை. சிவஞான போதம் எப்ப பேர் சிவஞான போதம் பயந்து ஒளிஞ்சிடுறாங்க. என்னக்கா என்னவென்றால், மெய்கண்டார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், எல்லாவற்றையும் படித்து விட்டு வருகிறவனுக்கு வர்ற சந்தேகத்தை தான் அவர் விளக்குற. அவரை படிக்கிறவர் ஏற்கனவே வேதாகமங்கள்ல பயிற்சி இருக்கணும், கிரியைகள்ல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தர்க்க சாஸ்திரத்துல பயிற்சி இருக்க வேண்டும், இலக்கணத்துல பயிற்சி இருக்க வேண்டும், வியாக்கரணம் வடமொழியில வியாக்கரணம்னு சொல்லுவாங்க, வியாக்கரணத்துல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் பயிற்சி இருந்தவனுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தை தான் அவர் விளக்குறார். அப்போ நாம தான் எதையுமே படிக்காமல படிக்கிறோம், அதனாலதான் என்ன பண்ணார், அந்த சிவஞானத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், பெரிய விஷயம் பாருங்க, அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் போது சம்பந்தருக்கு வயது 7, அப்பருக்கு வயசு 70, 63 வயசு ஓல்டர், அப்பர் வயசு 63 இயர்ஸ் ஓல்டர் தான் சம்பந்தர். முதல் சந்திப்பு எப்ப நடக்குது, சீர்காழியில் நடக்குது. அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் பொழுது அப்பருக்கு வயது 70, சம்பந்தருக்கு வயது 7 வருது. வரலாறு கணக்கு வள்ளிவரலாறு போன்றவர்கள் சொல்கிறார் அந்த கணக்கு, சேக்கலார் வயசை சொல்லல. அதே போல மெய்கண்டார் இருக்கிறாரே, மெய்கண்டாருடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவம் சித்தியார். இந்த மிகப்பெரு நூல் ஆகம, சகல ஆகமங்களின் சாரம், அந்த சகல ஆகமங்களின் சாரமாக செய்தார் சிவஞான சித்தியாரை. அந்த சிவஞான சித்தியாரை செய்த ஆசிரியர் அவருடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது, இவருக்கு வயது 90, அவருக்கு வயது 5. சிவஞான சித்தி மாணவனுக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. என்ன ஆச்சரியம், மாணவருக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. அதனாலதான் என்ன, ஞானம் என்பது வயது பற்றி வருவதில்லை. ஆனா அப்பேற்பட்டவர், அவருக்கு பேர் என்னதுன்னு கேட்டா, அவருடைய இயற்கை பெயர் சதாசிவ சிவாச்சாரியா, உண்மையான பெயர் வந்து சதாசிவ சிவாச்சாரியா. அவருக்கு மெய்கண்டார் கொடுத்த தீட்சா நாமம் தான் அருணந்தி சிவம். ஆனால் உலகத்தவரெல்லாம் அவருக்கு பட்டம் சொன்னாங்க, அவருக்கு சகல ஆகம பண்டிதர், நடமாடும் பல்கலைக்கழகம்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா, உலகத்தவர்கள். ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது இவர்கிட்ட, இவருக்கு முன்னாடி, இவருக்கு சிஷியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு வந்தார் என்று சொன்னால், அவருக்கு பின்னாடி 30-40 வண்டிகள்ல ஏடுகள் வருமா, ஆகம ஏடுகள். அவரிடத்துல விவாதம் பண்ணி கேட்டா, அது என்ன கோட் பண்றதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காண்டி வண்டிகள்லாம் ஆகம ஏடுகள்லாம் வருமா பின்னாடி. அதனால சகல ஆகம பண்டிதர், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர், பெரிய கல்விமா. ஆனால் மெய்கண்டாரை பார்த்தவுடன் என்ன ஆகுறது, இந்த கல்வியானது ஞானத்திற்கு அடிமையாகிவிடும். அதாவது கல்வி ஞானம் என்பது அப்படிப்பட்டது, கல்வி ஞானத்துக்கு அடிமையாயிரு. ஆனா அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார் என்றால், நீ இந்த சிவஞான போதத்திலே நான் சொன்ன அந்த சூத்திரங்களை எல்லாம் விளக்குவதற்கு விருத்த பாக்களினாலே நீ ஒரு நூலை செய். நூல் கூட இல்லை, இஸ் அ காமெண்ட்ரி ஒன்லி. சிவஞான சித்தியார் இஸ் அ காமெண்ட்ரி ஃபார் சிவஞான போதம், தனி நூல் இல்லை. ஆகவே விருத்த பாக்களினாலே இதற்கு நீ விரிவுரை செய்யுன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்பவத்திற்கு சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமே சூடும், மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானூர் சென்னீர் கொண்டு சைவ திறத்தினை தெய்க்கருற்றான். 90 வயசுக்காரர் சொல்ற மெய்கண்டா நூலை அவர் செய்த நூலை என் தலையிலே கொண்டு சென்னீர் கொண்டு அது சாமி எழுதினாரே சென்னீர் கொண்டு என்றால் தலையில வச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதினார் சாமி. சென்னியர் கொண்டு என்று கேட்டால் அப்ப வட்ட நூல்கள்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. சென்னிவோர் கொண்டு புலவருடைய சிவஞான சாமி கூட சென்னியூர் கொண்டு இன் என்பது எங்க ஓமை உருவு தலை போல உடம்புல எல்லா உறுப்பும் அவர் அவசியம்தான் ஆனா தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அல்லவா அதே போல சென்னிவோர் கொண்டுன்னு எழுதின அதாவது சித்தியாருக்கு அவருடைய உரை இருக்காடா சிவஞான சாமியுடைய உரை அற்புதம். அப்பதான் தமிழ்ல இவ்வளவு நுட்பம் இருக்கா என்பது நாம் அப்பதான் உணர முடிகிறது. மாபாடியத்தையும் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான சுவாமிகள் எழுத அந்த பொழிப்புறையும் குறிப்புறையும் படிக்கும் போதுதான் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு நுட்பமாக அதாவது சுருங்க சொல்லி வழங்க வைத்தேன். நான் வேடிக்கையாக சொல்வேன் சுருங்க சொல்வத பேர் வாங்கினது திருவள்ளுவர் தான். அவர் தான் 1.25 அடியில உலகத்தை அடைந்தார் அதாவது ஒரு பாகிரம் பாடினார் திருவள்ளுவர் மாயில ஒரு புலவர் சொன்னாரு அந்த திருமால் கூட 3 அடியில தான் உலகத்தை அடைந்தார் எங்களுடைய திருவள்ளுவர் 1.25 அடியில உலகத்தை அடைந்தார் மாதிரி
1: அவங்க எவ்வளவு
0: அதுபோல அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருவள்ளுவரை கூட அவரையும் மிஞ்சினவர் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்ன திருவள்ளுவரையும் மிஞ்சிட்டார். அதாவது சுருங்கிய சொற்களினாலே அதுல இருந்து ஒரு ஒரு எழுத்தை எடுக்கவும் முடியாது. ஒரு எழுத்தை கூட்டினா அது அதிகமாயிருக்கும். ஒரு எழுத்தை கூட்டினீங்கன்னா அதிகம் ஒரு எழுத்தை எடுத்தா பொருள் தப்பாயிரு. அப்படி மிக நுட்பமாக அது அருமையா சொல்லுவார். அதாவது 3வது சூத்திரம் இருக்கு அதாவது அதுக்கு எழுதுவாரு ஜெய நல்லசாமி எழுதுவார் தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் தாட் அண்ட் பிரேவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஜெய நல்லசாமி சொன்னார். 3வது சூத்திரத்தை படிச்சு சொன்னாரு இதை விட ஒரு சொல்லை எவ்வளவு சுருங்கிய வார்த்தையில சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் of condensation of thought and brevity of expression jainada sahibu solla avvalav siram adu pole surungiya vaarthaiyinale sonnadanaala ennaachu adanudaiya porulai nutpamagathaan purindukolla mudiyum endra or nilai varugirathu agave da andha sivanyana siddhiya andha sivanyana bodhathirkku vilakkamaga miga arumaiyaga ezhudapattathu innoru seidhiyai naan solla virumbugiren சோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். 2 வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல சாத்திரங்களுக்கு வந்து அந்த மிக சுருங்கிய சொற்களினாலே அதை விளக்குவது என்கின்ற ஒரு சிறப்பும் அந்த சாத்திரத்துக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன். சாத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் மற்ற டெக்ஸ்ட் புக்குக்கும் சாத்திரத்துக்கும் என்ன வேறுபாடு ஆனால் சாத்திரங்களை பொறுத்தவரை அது டெக்ஸ்ட் புக் ஃபார் பிகினரும் அதுதான் டெக்ஸ்ட் புக் ஃபார் ஞானியதான். ஒரே விஷயம்தான். ஆனால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஊர் பயிற்சியும் கூட கூட கூட என்ன தெரியும் அதோட நுட்பப்பொருள் விளங்கி கொண்டே செல்லும். அப்போ உங்களுடைய அறிவு வளர வளர உங்களுடைய அனுபவம் வளர வளர டெக்ஸ்ட் புக் மாறுறது இல்லை டெக்ஸ்ட் புக் சேம். அந்த வகையில தான் சாத்திரங்கள் தாய்மானவர் படிச்சும் அதே சிவஞான போதம் தான் நாம படிச்சும் அதே சிவஞான போதம் தான் இல்லையா. ஆனா தாய்மானவருக்கு விளங்கியது நமக்கு விளங்கிருமா? அதனாலதான் சாத்திரங்களை பொறுத்தவரை சகல நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியுடைய குருநாதரிடத்திலே இருந்து அதை கேட்கும் பொழுது அதை வழங்கிக் கொள்ள முடியும். இப்படி அந்த சோத்திரங்கள் அதுவே சாத்திரங்கள் வந்து கொள்கை விளக்க அதோட என்னன்னா இந்த சாத்திர கருத்துக்களை வைத்துக் கொண்டு தோத்திரங்கள்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதற்கு விரோதமாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க மாடர்னா என்ன உதாரணம் சொல்லீங்கன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் இருக்கலாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் ஈக்குவேஷனை எப்ப சால்வ் பண்ண முடியும்? When he has got mastery over the formulas, he can solve the equation. When he can solve the riders, when he has got mastery over theorems, he can solve the riders. ரைடர் தேரம் தெரியாம ரைடரை சால்வ் பண்ண முடியுமா? ஃபார்முலா தெரியாம சூத்திரம் தெரியாம வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் மாடர்னா சொல்றேன், இதுதான தேவை. அதே போலதான் வித்தவுட் மாஸ்டரி ஓவர் தி சாஸ்திராஸ் யூ ஆர் இன்காம்பிடன்ட் டு இன்டர்பிரட். சாத்திரங்களை எந்தாக படிக்காமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாதீர்கள், அது சைவத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கேடு என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகையினாலதான் சாத்திரங்கள் மிகவும் முக்கியம் என்றும், அதோடு இன்னொரு பெரிய குறை என்னவென்றால், இந்த சாத்திரங்கள் கற்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்களையும் நம்ம என்னைக்கு போய் படிக்க போறோம்? அந்த 28 ஆகமங்களின் சாரமாக எப்பொழுதுமே ரொம்ப சுருக்கிய அளவில் நம்ம நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைச்சது. அது இந்த மாதிரி பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பெரிய நாகரிகத்துல வாழ்றவங்களுக்கு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்துருந்தீங்கன்னாலே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், ஏன்னா பரபரப்பான உலகம். இந்த பரபரப்பான உலகத்துல நாம வந்து எல்லாவற்றையும் இனிமேல் சம்ஸ்கிருதம் படிச்சு, தர்க்கம் படிச்சு, அதை படிச்சு, இதை படிச்சு என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே சொன்னார்கள், சித்தாந்த சாத்திரங்கள் என்பது ஆகமத்தின் ஞான பாலம். சாத்திரங்களுக்கு நிறைய இன்னைக்கு செய்திகள் சொல்லியிருந்தேன், சில சமயத்துல எங்களுக்கு அப்படியே தன்னாலே வரும். தேவாரம் என்பது என்ன? தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம். அதனால தேவாரம் வேதசாரம் எழுதின காசிவா சித்திநாதர் எழுதிய நூல்ல ஒரு நூலுக்கு தேவாரம் வேதசாரம். ஆகவே எப்படி சைவரர் கொள்கிறார் என்று கேட்டால், வேதத்திலே சொல்ல போயினா இப்ப தேவாரத்துல வேள்விகள் எப்படி செய்யணும் அப்படின்லாம் வருதா? வராது. அதே போல நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள்ல ஆலயத்துல எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயம் எப்படி அமையணும், சண்டேஸ்வரர் எங்க இருப்பாரு, ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்கேயாவது வருதா சாத்திரங்கள்ல? ஆகவே எப்படி கொண்டார்கள் பெரியவர்கள் என்றால், தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம், சித்தாந்த சாஸ்திரம் என்பது ஆகமத்தின் ஞானபாதம். ஆகவேதான் மற்றவர்கள் எல்லாம் கோயில் அமைப்பு, கோயில் வழிபாட்டை பற்றி ஏன் சிவஞானபாதத்துல சொல்லலை என்று கேட்டால், அது கிரியாபாதத்துல வரும், ஞானபாதத்துல வராது. ஆகவேதான் ஞானவாதத்தினுடைய சாரம், ஆகமத்தின் ஞானவாதத்தின் சாரம் சிவஞான சாத்திரங்கள், வேதத்தினுடைய ஞானவாதத்தின் சாரம் தேவாரம் என்று நம்ம பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு பல செய்திகளை உங்களுக்கு சாத்திரமும் சோத்திரம் பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கேன். அவற்றை எல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டு எனக்கும் நானும் ஒரு பயனுள்ள வேலையை செய்யணும் இந்த நாட்டில் வந்து,
1: நீங்களும் ஒரு பயனுள்ள செய்தியை கேட்கணும். ஓம் நம சிவாய.

ನಿರ್ಗಮ ನಿಷ್ಪನ್ನ ನೇರ್ಯ ಗಮೇ ನಮೇ ಗಮೇ.

ేమాంగే

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தின் தனித்தன்மை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இவங்கெல்லாம் தெரிஞ்சது மெட்ராஸ், மதுரை, பாரதிதாசன் திருச்சி, பாரதியார் அண்ணாமலை திருச்சி தான் தெரியும். ஏன் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லப்பட்ட அத்தனையும் இன்னைக்கு மைய அரசு பல்கலைக்கழகமா ஆகி தமிழ்நாட்டில் மட்டும் 55 பல்கலைக்கழகங்கள், 55 பல்கலைக்கழகம் கர்மா கோர்ஸ் நடக்குது. வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம், நீங்க பிஹெச்டியே வீட்டுல இருந்து வாங்கிக்கலாம். விநாயகர் மிஷன் 3 இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு. மலேசியாவில் மிகப்பெரிய டெக்னிக்கல் காலேஜ் நடத்துறாரு. மலேசியாவில் போய் அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரா இருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவருக்கு மட்டுமே 40 இன்ஸ்டியூஷன் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. நம்புவீங்களா? நீங்க இதுல வெளியே தெரியாம நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நடக்குதுன்னா, நாம யாருக்கு வணங்கினா சொன்னா எல்லாம் கோபம் வரும், அதான் பிரச்சனை. ரொம்ப மாட்டேங்குது. ஏன் அவங்க தொண்டு செய்ய முன் வந்தாங்கன்னா இவ்வளவு பேரும், நாம கடந்த 25 வருஷமா நான் யாரும் 25 ஆண்டுகளாக தமிழக அரசு ஒரு அரசு கல்லூரியோ ஒரு அரசு பள்ளிக்கூடத்தையும் நாம தொடங்கல. நாம கல்வியை வளர்க்கிறோம், சமுதாயத்தை உயர்த்துகிறோம்னு யாரை ஏமாற்றுகிறோம்? கடந்த 25-30 ஆண்டுகளாக ஒரு கல்லூரி கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, அரசு எல்லாம் பிரைவேட்டைசேஷன். அப்ப நாங்க ஏழைகள்லாம் வந்துடுவாங்களா? எப்ப நீங்க பிரைவேட்டுக்கு போயிட்டு 700 இன்ஜினியரிங் காலேஜ் எந்த ஏழை கிடை கொடுப்பாரு? அதனால இன்ஜினியரிங் காலேஜ்ல 50 லட்சம் ரூபா நீங்க கூட இப்ப MBBS ஆகலாம். நாளைக்கு நீங்க MBBS ஆகலாம், 50 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு லெக்சரா நீங்க கூட சேரலாம். வெறும் எம்ஏ வச்சுக்கிட்டா அவங்க எடுத்து கொடுக்குறாரு லெக்சர்ல. அப்படிதான் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு 75 பேர் இருக்கிறாரு. அண்ணாமலை பல்கலைக்கழக பையன் 20 பேர் கூட இல்லை, எம்ஏ 75 யாருக்கும் இருக்காரு. பொய் சொல்லல, சந்தேகம் வந்து ரெஃபர் பண்ணுங்க. நான் எந்த மேலையும் இந்த கருத்து நிறுவனம் தயார். ஏன்னா நானே 10 பேருக்கு ஏமானவே அங்கே போயிருக்கேன். 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன், இதுதான் நிலைமை. இப்ப நாம எங்க இருக்கிறோம் இருக்கியே? சரி, மாணிக்க வாசல் போயிட்டு திருவாசவே இப்போ 10 வேறுபட்டது. ஏனைய 3 பேர் இருக்காங்க பாருங்க, 7 திருமுறை. அவங்க இயக்கம் சார்ந்தவர்கள். இயக்கம் சார்ந்தனால முழுக்க முழுக்க அந்தந்த தளம், அந்தந்த தளத்தினுடைய பெருமை, அந்த தளத்தில் இருக்கிற ஊருடைய பெருமை, ஊருடைய சிறப்பு, ஊருடைய இயற்கை வளம், அதற்கு மேல இறைவனுடைய விரட்டான செயல்கள், இறைவனுடைய பல்வேறு உருவ சிறப்புகள், இவற்றையெல்லாம் சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு பதிகத்தையும் வேற்று சமைத்து ஒரு காற்று தட்டி ஏன்னா இயக்கம் நடத்தியாக அது அந்த கால சூழல் தேவை. அது தேவையினால் அது பண்ணி தான் நாம கொண்டு வர போறோம். இது 7 திருமணம் இந்த மரபை தான் நீங்க பாருங்க. திருவாசன் இது ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இவர் பக்தி என்ன சார்ந்தவர் அல்ல. இவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மா தன்னுடைய அழுகை, தன் அனுபவத்தை பதிவு செய்த நூல். அதனால ஞானசம்பந்தர் பதிகத்தில் இருக்க எதுவுமே இவர்கிட்ட நீங்க பார்க்க முடியாது. அவர் பிளான் பண்ணி பாடுறார். அவர் எப்படி ஒரு இயக்கத்துல ஒரு அரசியல் பயிற்சியாளர் இப்படித்தான் பேசணும்னு பிளான் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? பேசிக்கிட்டு வர்ற பொழுது அரசியல் தலைவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 10 இடத்துலயாவது 10 முறையாவது அடுத்த எதிர்கட்சியை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், 10 இடத்துலயாவது வாங்கணும் எதிர்கட்சியில. அப்புறம் அண்மையில எந்த எதிர்கட்சி தலைவர் தன்னை கிட்ட பண்ணியிருந்தாரோ அவரை லெப்டர் டேஜ் கொடுத்து அவரை அவருடைய பழைய பையனை கிளறி எடுத்து அவரை அம்பலப்படுத்தணும். இப்படி சில முறையெல்லாம் இருக்கு. அப்பதான் நம்ம கைதட்டு வாங்க முடியும், இயக்கத்தை வளர்க்க முடியும். இதெல்லாம் பண்ணுவார் ஞான சம்பந்தர். சத்தியங்கமா இருந்தா 385 பதிகத்துல எந்த பதிகத்தான் இருந்து முதல் 7 பாட்டு வரைக்கும் தான் அந்த தளத்தினுடைய பெருமை, இறைவனுடைய சிறப்புலாம் சொல்லுவார். 8வது பாட்டு வந்து சம்பந்தமே என்னால ராவணன் மேல திணிக்கிறது. யார் கேட்ட ராவணனை பத்தி? கைலை மணியே ஆற்ற மாட்டாதே ராவணன், யார் கேட்டாங்க? 9வது பாட்டு வந்து அடிமுடி தேதியே பிரம்மனுக்கு திருமாலுக்கு 4 குட்டி வைக்கிறார், கேட்டாங்களா இவர? ஒவ்வொரு பதிகத்திலையும். 10வது பாட்டு வந்தா வன்மூக சன்னர்களையும் பௌத்தம் இழித்தும் கழித்தும் கேட்கிறார். முக்கியமா அவருடைய அதுல ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு. அவங்க தத்துவத்தை படிக்கல, தத்துவ சிக்கல் ஒரு தத்துவ கூட நாம வாங்கிட்டோம். பெரும்பாலான தத்துவம் வந்து நாம என்ன பண்ணிட்டோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால என்ன பண்றாரு ஞான சொன்ன புறக்கோளத்தை அடிப்பார். பௌத்த சமோடைய புறக்கோளத்தை தான் கடுமையா பேசுவார். 11வது பாட்டுல பதசுருதி, அது முத்திரைக்கறி, திருக்கடைக்காப்பு, 3 பேர் இருக்கு. அதனுடைய பயன்பாட்டை சொல்லுவார். இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவர் ஞானசம்பந்தர் போல நாவுக்கர் போல இயக்கத்துக்கு வரல. சுந்தரர் கடைசியா வந்து அந்த இயக்கத்துடைய ஒட்டுமொத்த வாரிசு தான் நிற்கிறார். 63வது நாயன்மாரா அவர் தான் தொகுத்து தரார் திருத்தொண்ட தொகையை. மாணிக்க வாசல் இதிலிருந்து வேறுபட்டவர். முழுக்க ஆன்மா இறைவனோடு அனுபவித்து அனுபவத்தை மட்டுமே பேசுகிறார். 3 செய்திகள் தான் அது இருக்கும். 1, தான் முதல்ல பெற்ற ஆனந்தம் இருக்கும். அதான் சிவபுராணம் பூரா அந்த ஆனந்தத்தினுடைய திளைப்பு தான் அது. அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தினுடைய திளைப்பு தான் திருவண்ட பகுதி போற்றி திருவர்கள் குருபுராணம். அங்கே அப்பல வளர போர் தாங்கல, ஏன்னா திடீர்னு ஒரு பெரும் புதையல் கிடைச்சதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தகுதி வரணும்ல, அதான் தொடங்கினே விட்டுட்டேன். எம்ஏ பட்டம் பெறுவதற்கு முக்கியம், வாழ்நாள் நான் இன்னும் 20 வயசுல வாங்கிட்டேன், அதெல்லாம் முக்கியம். ஆனா நான் வாழ்நாள் வரை அந்த பட்டத்துக்கு தகுதி உடையவனாக என்னை நான் ஆக்கி கொண்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு பல பேர் படிச்சு முடிச்சு அதோட முடிஞ்சு போச்சு, அதை வாங்கிட்டவர்கள இன்னைக்கு எதிர்ப்பாடாதான் சமுதாயத்தில். என்னையோ சீகிச்சை பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, வாங்குவது யாரு வேண்டுமானாலும் வாங்கலாம். அந்த நேரத்துல தயவு வச்சு காசு கொடுத்து ரெக்கமெண்டேஷன்ல எப்படியே வச்சு வாங்கிடலாம், அது முக்கியம் இல்லை. வாங்கினது தப்பே கிடையாது, வாங்கிவிட்ட பிறகு நீங்க வாழ்நாள் வாழ்கிற வரை நீங்கள் வாங்கிய பட்டத்துக்கு தகுதி உடையவராக நீங்கள் வாழ வேண்டும். நீங்க பல பேருக்கு அதான் இல்ல, அன்னைக்கு படிச்சேன் சார், 20 வருஷம் ஆச்சு, இப்ப கேக்குறீங்க சார், மறந்து போச்சு சார். அதுக்கு பட்டம் எடுக்கிறப்ப பேர் மாதிரி பட்டம் போடாது, எதுக்கு பட்டம் போட்டுக்கிற? எப்போ பேர்பாடு எண்ணிய பட்டம் போடுறியோ, 80 வயசானாலும் நீ உன்னை தகுதி படித்துக் கொண்டே இருக்கணும், நாள்தோறும் படித்துக் கொண்டே இருக்கணும், சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த பட்டத்துக்கு நான் தகுதி உடையவன் அர்த்தம். சிந்திக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை, நான் பேப்பரும் படிக்க மாட்டேன் எதுவும் படிக்க மாட்டேன், சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லை, ஒதுக்கிடுங்க, ஆக்கிரமத்துக்கு போயிடுங்க. சமுதாயத்துல இருப்பேன், பொறுப்புலையும் இருப்பேன், வேலையிலையும் இருப்பேன், பேசுவேன், ஆனா எதுவும் படிக்க மாட்டேன், என்னை தகுதியை பிடிச்சு கொள்ள மாட்டேன் என்பது போலத்தான் இந்த சிக்கல் வந்து விடுகிறது இப்ப சமுதாயத்துல. இப்ப குருகுநாதர் என்ன செய்யறாரு, கொடுத்த ஒரு பாடு இவருக்கு அந்த பயிற்சி பிரிஞ்சார், அதனால்தான் தன் அடியார்களோடு திருப்பரந்துறையில அவர் மறைஞ்சார். இவர் சுத்த விட்டுறார், சித்திரகோஷம் பண்ண போறார், அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்ற போறார், திருவண்ணாமலை போறார், கடைசியா சிதம்பரத்துக்கு போறார். மற்ற ஒரு 5 ஊர்கள் தான் இவருடைய பதிவு. இந்த 658 பாட்டு திருவாசகத்துல, இந்த மிகைப்பாட்டு எல்லாம் இல்லாம, வெள்ளி பாடலாம் இல்லாம 658 பாட்டு, 400 பாட்டு திருக்கோவையர், மொத்தம் டோட்டல் பாத்தீங்கன்னா 1058 பாட்டு. இந்த 658 பெரும்பகுதி அந்த குருகுரானை பிரிந்து ஒவ்வொரு தலங்களையும் ஒரு கதறாரு பாருங்க, அழறாரு பாருங்க, அந்த அழுகை தான் இது. அதுதான் அழுது அழுது அடி அடைந்து அடியார் என்று இவரை பற்றி பின்னாடி வருகிற வெண்பார் சொல்லு இப்படிப்பட்ட பக்குவம் பெற்றவர் என்று சொல்லு. கடைசியா இறைவன் காட்சி தருகிறார், பிடித்து பிறகு அந்த ஆனந்தத்துல பாடி நான் பெற்றது யார் பெற்றார்கள் என்று கடைசி 51வது தலைப்பு அச்சோபதியம், 51வது தலைப்பு முதல் தலைப்பு சிவபுராணம், நாம முன்பு பார்த்த திருவம்பாவை 7வது தலைப்பு 8 திருவம்மாவை, கடைசி இறைவன் காட்சியை பெற்ற பிறகு நான் பெற்ற பெரும்பேறு யார் பெற்றார் என்று இது மாநிலத்தில் சொல்லிட்டு இறைவனோடு இரண்டரை கலந்து போகிற அனுபவத்தை சொல்லி சொல்லி முடித்தது போதுதான் இந்த திருவாசகத்துல. ஒன்று, பெற்ற போற்று போது பெற்ற மகிழ்ச்சி, இறைவன் இவரை பக்குவம் பெறுவதற்காக பல தலங்களுக்கு அர்ச்சிட்டு அவர் பிரிஞ்சிட்டார், அந்த பிரிவு இயக்கத்துல இந்த ஆன்மா அழுத அழுகை, இறுதியாக அந்த பரம்பரை மீண்டும் சந்தித்த பொழுது தான் பெற்றது இவ்வளவு நாள் பயிற்சியில அழுது அழுது தன் மனம் பெற்ற பண்பாடு இவ்வளவும் சேர்ந்து மீண்டும் பரம்பரை பெற்ற பொழுது தனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு அந்த நிகழ்வை தன் இறுதி பயன்பாட்டை அல்லது மன செம்மையை பதிவு செய்துவிட்டு தனக்கு என்ன நிகழ்ந்தது இந்த வாழ்க்கையில் மனித பிறப்பதை பெற்று நிறைவு பண்ணிடுறார், இறைவனோட ஜோதியில கலந்துடுறார். அதான் அந்த முதல் பாட்டை, முக்தி நெறி அறியாது முற்புறோடு மேல்வேனே பக்தி நெறி அறிவித்து. நாம செய்யறது பக்தி இல்லை, ஒரு குருகுணன் காட்டணும் இதுதான் பக்தி, இந்த பயிற்சியை கொடுக்கணும், பக்தி நெறி அறிவித்து அந்த குருகுணன் காட்டி கொடுத்து நம்ம பயிற்சியில வந்த பிறகுதான் பழவினைகள் பாரும், பழவினைகள் பாரும் வண்ணம் என் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி. ஒருத்தர் ஆக்கம் இணையாங்க, பல பேர் அது கருத்தெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் கொடுக்க தேவையில்லை, யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, அது ஒருவேளை அவங்க அனுபவமா இருக்கலாம், தப்பு இல்லை, அவருடைய அனுபவம் அப்படி அவருக்கு இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்துருக்கலாம். மேடையில முந்தானத்தை கூட ஒரு மேடையில் இருக்காத்த ரொம்ப அருமையா ஒருத்தர் பேசினார், பெரிய மேடை தான் புத்தக கண்காட்சியில், இதெல்லாம் தேவையில்லை, இது பயிற்சிக்காக இருக்கலாம், நீ ஆழமா அடிச்சுன்னா உங்க உள்ளுணர்வுல இருந்து ஆழ்மணர் இருந்து குரு உருவாக்கத்தை மகிழ்ச்சி, இது அவரு கிடைச்சிருக்கலாம், அதே மாதிரி எல்லாரும் கிடைக்கணும் என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஏன்னா என்னுடைய அனுபவம் என்னன்னா ஒரு குருபிரான் தான் தர முடியும், ஒரு குருபிராண்டு போய் குறைஞ்சது தானிய வேணும் உட்காரணும், அதுக்கு நேரம் வேணும், காலம் வேணும், நீங்க சில வந்து இழக்கணும், இழந்தால் தான் பெற முடியும். ஆனா சமூகம் அப்படின்னா ஒத்துக்கொள்ளாது, நான் எதையும் இழக்கக்கூடாது, ஆனா எல்லாவற்றையும் பெறணும். ஆனா இயற்கை அப்படி சொல்லல, நீங்கள் ஒன்றை பெற வேண்டுமானால் அதுக்கு ஒன்றை நீங்கள் இழக்க வேண்டும், ஒன்றை நீங்கள் பெற வேண்டுமானால் அதற்கு சமமாகவோ அது கூடுதலாகவோ நீங்கள் இழந்தால் தான் அதை பெற முடியும். மனித மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது, மனித மனம் என்ன சொல்லணும், எதையும் இழக்கக்கூடாது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இயற்கைக்கு அது மாறான, இயற்கை விதிக்கு மாறான. அப்படி நீங்கள் நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையை உங்க பதவியை உங்க குடும்பத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி ஒரு 15 ஆண்டுகளாவது ஒரு குரு நாட்டிலிருந்து மாய மந்திரம் இல்லை, மேஜிக் இல்லை, இறுதி குடும்பம் கொடுக்குற வேலை இல்லை, இப்ப நீங்க உட்காந்து கேட்கறீங்களா, இதே மாதிரி அவர்கிட்ட உட்காந்து 2 காதல் கொடுத்து அறிவுபூர்வமாக திருவாசகத்தையும் 12 திருமொழியும் திருமந்திரத்தையும் சித்திரக்கியங்களையும் அருட்பாவது கொண்டு எல்லாவற்றையும் கேட்டு அவரை ஒன்னு ஒன்னே பாட்ட இதான் வழக்கம், இனி படிக்கிற இந்த உரை இல்லை, இதுதான் உண்மை, இது உண்மை உண்மைன்னு சொல்லி அவர் சொன்னது நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அனுபவம், நம்ம பிறந்திருக்கிறோம், நம்மளுக்கும் வாழ்க்கை இருக்கு, நமக்கு மனைவி இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, எல்லாம் நம்ம எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இது உண்மைதானு எங்க வாழ்க்கையில எனர்ஜி எனர்ஜி பார்த்து பார்த்த பிறகு உங்க அறிவையே சம்மதிக்கும். சரிதான், இப்ப நாம இது வரைக்கும் படிச்சது வேற, ஆனா உண்மையை மூலத்துல இருக்கிறது எது உண்மை நம்ம வாழ்ந்து பார்த்துட்டோமே, அப்ப இதுதான் சரின்னு உங்கள் அறிவு சம்மதிக்க நீங்கள் உணர்ந்து அறிவு மலர்ச்சி பெறுது பாருங்க. அதான் யார் சொல்றதையும் கேட்டுக்கீங்க, நீங்க உங்க அனுபவத்தோட ஒட்டி பாருங்க, உங்களுக்கு அனுபவம் சரியா ஒரு மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அவர் சொன்ன செய்தி கொண்டு ஒரு 15-16 ஆண்டுகள் நான் அவரோடு இருந்த விழுது நல்ல வேலை இங்கேதான் இருந்தார். 11-20 தான் பெரம்பூர்ல இருந்தார். இப்ப அவர் இல்லை, அடக்கமாயிட்டார். 3 மணிக்கு போனா 9 மணிக்கு தான் விடுவார். 3 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பாடம் நடக்கும், அப்புறம் சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவார். எவ்வளவு புண்ணிய பாருங்க, செவித்தெல்வத்தி முடித்து வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவார். அவர் மெய்வழி குழந்தை சாமி கவுண்டர் இல்ல, அவர் அவர் யாரோ நான் யாரோ, அவர் வேற மரபு நான் வேற. இவர் காலையினுடைய நூல்ல திருவடி என்கிற நூல்ல இங்கே ஞான தாய் தந்தையர் மெய்வழி குழந்தை சாமி கவுண்டர் அம்மா கிருஷ்ணமாதா அவர்களுக்கு தான் இந்த படையில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய தூள தேகத்துக்கு என்னுடைய அப்பா அம்மா, ஆனா ஞானத்துக்கு அவர் இப்படி நீங்கள் ஒரு 15-20 ஆண்டு காது கொடுத்தாதான் இதை பெற முடியும். காது கொடுக்காமலாம் மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 10,000 ரூபா கொடுங்க ஏதாவது முடிஞ்ச சொட்டு காட்டிட்டேன் சொல்லி அது ஒளித்தட்டு அந்த வேலையை செய்யும். நம்ம ஆன்மா அந்த அனுபவத்தை எல்லாம் பெற முடியாது. இது என்னுடைய அனுபவம், இது நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன பாருங்க, நேற்று முந்தின புக்மேல வந்து ரொம்ப அழகாக பேசணும், நான் இருந்து கேட்டேன். கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் இருந்து எல்லாவற்றையும் கேட்டேன். ஏன்னா 3 மணிக்கு பேனேன், ராவிய சுப்பிரமணியன் நான் 81 ரூபா அப்படின்ற அதனால அதுல இருந்து ஏன்னா அவர்கிட்ட நான் 2 மணிக்கு வேலை பார்த்தேன் அந்த நன்றிக்காக அவர்களுக்கு. அதனால ஒவ்வொருத்தருடைய ஒரு அனுபவம், அது அவர் சொன்ன அனுபவம். நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க உங்க அனுபவத்துல ஒட்டி பாருங்க எது சரியா இருக்கும் பாருங்க. இப்ப நாம வந்துடும் திருவாசகத்திலே அறிமுகமே போயிட்டு, அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி திருவாசகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய புலமையாளர் அவங்க இருக்கிறார். 17 சித்திலக்கியங்களை பாடியிருக்கிறார். திருவாசகம் வெறும் கோத்திரத்துக்குரிய பக்தி பலவர் மட்டும் இல்ல, அவர் என்ன டெக்னிக் பயன்படுத்துறாரு, 17 சித்திலக்கியம் இருக்கு. திருவம்பாவே ஒரு சித்திலக்கியம் வகை தான், திருவம்மானே அதுதான், திருவுங்கிறது அதுதான். கிட்டத்தட்ட 17 வகையான சித்திலக்கியங்களை அவர் இதுல போட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திலக்கியம் படைப்பாளர். சரி, அதுல இன்னும் பெரிய வேடிக்கை, ஒரு சித்திலக்கியத்தை முதல் முதல்ல அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தமிழ் இலக்கியத்துக்கு. முன்னாடி இருந்திருக்கலாம், நம்ம கிடைக்கல. அம்மா தான் சொல்லணும், திருக்கோவையாருக்கு முன்னே நூல் இருக்கார் கோவை இலக்கியத்துல இல்ல. திருக்கோவையார் பாடியிருக்காரு தமிழ் இலக்கிய வரலாற்றுல, 3000 ஆண்டுகால வரலாற்றுல சித்திலக்கியத்துல கோவை என்கிற இலக்கியத்துல முதல் நம்ம கிடைக்கிறது இதுதான். அதே மாதிரி அந்தாதியில பாத்தீங்கன்னா சேரமான் பெருமாள் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவிழா காலத்தால முற்பட்டது. ஏன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் கருதுறோம். ஏன்னா ஞானத்தை வந்து நாவல் கருது காலத்தால முற்பட்டவங்க கண்ணப்ப நாயனார் காரைக்கால் அம்மையார். ஆதி உலா நம்ம சேரமான் பெருமாள் நாயனார், இவங்க அந்தாதிக்கு காரைக்கால் அம்மையார், இவரு திருக்கோவைய கோவை நூலுக்கு மாணிக்கவாசி. அப்போ நாம என்னன்னா ஒவ்வொரு அந்த குழு விநாயகர்தான் பக்தி பார்க்கறாங்க, திருவாசகத்தை பக்தியோடு இருந்துறாரு. ஆனா ஒரு இலக்கிய ஒரு அறிஞர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சித்திலக்கியத்தினுடைய தந்தை. 18 வகையான சித்திலக்கியம் இருக்கு. யாப்புன்னு பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தத்துல நீங்க சிலையை வச்சு நிம்புறீங்க, ஆனா தமிழ் இலக்கிய வரலாற்றுலயே 17 யாப்பு வகையில அவர் தான் முதல்ல கொடுக்குறாரு. நான் என்னுடைய நூல்லயே 12 போட்டேன், ஆத்தாட்டிக்கா தெரிஞ்சது. இன்னும் ரொம்ப நான் யாப்புல அவருக்கு கெட்டிக்காரர் இல்லை. இன்னும் உள்ள போனா முதல் முதல் தமிழ் இலக்கியத்திலே அவர் தான் அந்த யாப்பு கொடுக்குறாரு. ஏகபாதம் ஒரு யாப்பு கொடுக்குறாரு, திருவிருத்தி குரலும் முதல்ல கொடுக்குறாரு. ஞான சம்பந்தம் நீங்க எப்படி வெறும் பக்தியாளர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய தமிழாளர், தமிழாகிறார் அவர். அதே மாதிரி தாண்டக யாப்புனா இவர் தான் நாவுக்காரர், முதல் முதல்ல தாண்டக யாப்பே அவர் தான் கொடுக்குறாரு. 6ஆம் திருமுறை கூட தாண்டக யாப்பு, தாண்டக வேந்தர்னே அவருக்கு பேரு. நீங்க வெறும் அருள் மட்டும் வரல, இலக்கியத்துக்கு அவங்க செஞ்ச பணி இருக்கு பாருங்க, தொண்டு இருக்கு பாருங்க, தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு. இப்படி பல்வேறு பரிமாணங்கள் அவங்களுக்கு இருக்கு. நாம என்ன பண்றோம், அவங்க ஒரு அந்த ஒரு கண்ணாடியை போட்டு அதோட நிறுத்திக்கிறோம். ஒவ்வொரு அருளாளர் அவங்க ஒவ்வொரு அருளாளர்கிட்டையும் ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கு. இவ்வளவு ஆற்றலையும் வைத்துக் கொண்டுதான் இந்த பக்தியை கொண்டு போறாங்க மக்கள்கிட்ட. பல விஷயங்கள் இப்ப இவரு நம்ம நேர தேடி கொண்டு பின்னாடி நாவுக்கரசுக்கு பின்னாடி முதல்ல ஆழ்வார்கள். ஆமா, முதல்ல ஆழ்வார் 3 பேர் தான், ஒய்கையார் புதத்தார் கையாழ்வார். இந்த 3 பேரும் அதை பயன்படுத்தல, பின்னாடி வர திருமங்கை மன்னன் பயன்படுத்துறாரு. அவங்க திருமங்கை மன்னன் நாவுக்கரசுக்கு பின்னாடி காலத்தாளர் பின்னாடி வர எல்லாருமே முதல் இந்த மூன்று ஆழ்வார் இருந்தாலும் இது என்ன இப்போ பெரிய ஆழ்வார் தான் பத்தாம் கூட்டுறாங்க, நான் தான் பத்துக்கு வந்துருவா முன்னாள் மூணு பேர் தான் முன்னாடி. அந்த அதுல என்ன டெக்னிக் கேட்டதுன்னா சொல்றேன், உடனே அவங்க எங்களுக்கு குறைபாடு தமிழாசிரியர்கள் மூணு ஆழ்வார் காலத்தில் முற்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் அந்த ஆளுக்கு நூறு நூறு பா கரெக்டாக நூறுநூறு தான் படித்தார். முதல் திருவந்தாரு, இரண்டாம் திருவந்தாரு, மூன்றாம் திருவந்தாரு, நாலாயிரம் என்ன சிறப்பு அந்த நூறுநூறு பாஸ்வேர்டுன்னா அவன் பாஸ்வேர்டுன்னு சொல்லணும் நமது பதிகம். அது என்ன சிறப்புனா அது இந்த வேறுபாடே இருக்காது, சமய காய்ப்பார் சமய ஒற்றுமை இருக்கும். ஒரு ஆழ்வார் பாடுறாரு பொய்யாரோ முதல் ஆழ்வார் நினைக்கிறேன், ரெண்டு இறைவன்கிட்ட திருமாவிட்டு சக்கரம் இருக்கா மழுவும் இருக்கும். அதாவது அந்த காலத்தால முன்ன போகப்போ அவங்களுக்கு வேதமே இல்லாம பாடுறாங்க, வேறுபாடு இல்லை. அப்ப காலம் வர வர சமுதாய தேவை தேவை கருதி அவங்க வந்து வேறுபடுத்திக்கிறாங்க. பின்னாடி வரப்பொழுது அப்புறம் திருப்பி ஒன்னாக்குறாங்க. தாய்மான வரப்பொழுது சமரச சுத்தமா கொண்டு வந்துடுற சமரச நிலை கட்ட சித்தர் கணக்கே கொண்டாந்து பல்ல வரப்பொழுது எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கிறார். அப்போ முதல்லையும் வேறுபாடு இல்லை, இடையில காலத்தின் சூழல் தான் அது அவங்க மேல இருக்கு காலம், அந்த காலத்தினால வேறுபாடு கொண்டு வராங்க, தனித்தனியா இண்டிவிஜுவாலிட்டி கொண்டு வராங்க. திருப்பியும் கடைசி வரும்பொழுது பெரியவங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கிறாங்க. இந்த குழந்தை மாதிரி குழந்தைய நம்ம பிறக்கிற போது எப்படி இருக்கும், அதே தானே அது இருந்தோம்னா என் தாத்தா குழந்தை மாதிரி தான் அடம் பிடிக்கிறாரு, குழந்தை மாதிரி அவருக்கு பள்ளி இருந்தது, குழந்தை மாதிரி அவருக்கு காரணம் கேட்க மாட்டேங்குது, குழந்தை மாதிரி எதை வேணாலும் தெரியாரு, அவர் தொண்ணூறு வயசு மாதிரி குழந்தை மாதிரி பெட்டிலே யூரிட் போயிருக்காரு. உடக்கத்தான் முடிவும் முடியலாம், அதான் ஆதியும் அந்தவும் இல்லாத அருமெருக்கு உலகம் அப்படி வந்துடும். சரி, இப்போ மாணிக்க மாசனுடைய ஒரு கூறு எடுத்துக்கும், கண்ணால் யானும் கண்டேன் காட்டு திருவந்த பகுதி கண்ணார் முதலோய் கடல் இணைகள் கண்டேன் கண்கள் கலி கூற உழைத்து இப்போ கண்ணால இறைவனை பார்க்க முடியும் சொல்றாரு. எதை பார்த்தார் கண்ணால், அதுதான் நமக்கு முக்கியம். எதை அவர் பார்த்தார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டா முதல்ல சிவபுராணத்துல தான் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப முக்கியமானது இந்த சிவபுராணம், அதில் அந்த முதல் 15 அடிகள் ரொம்ப முக்கியம். அதில் அதுதான் தெளிவா சொல்ற நமச்சிவாயம் வாழ்க, நமச்சிவாயம் வேற சிவபுரணம் வேற இல்லை. சரி, அந்த நமச்சிவாயம் எது, அதுதான் நாதன் தால் வாழ்க, இறைவனுடைய திருவடி அது. அதான் முதல் 15 அடிகள் திருவடி கழல் புலிக்கட்டே வர்றாரு. அது எங்க சார் இருக்கு, வெளியில இல்லை, இமைக்கிற பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிற அந்த திருவடி நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ எதை இவர் பார்த்தாரே இப்ப நீங்க முடிவு பண்ணிடலாம். முதல்ல நான் தொடங்கின பாருங்க, உழைத்த பகுதியில கண்கள் கழி கூட பார்த்தேன்னு சொன்னாரு, திருவந்த பகுதியில கண்ணால் யானும் கண்டேன் தானு சொன்னாரு. அப்ப எதை பார்த்தாரு, நாம வயிற்றுலேயே உருவம் இல்லை, இவையெல்லாம் யாருமே சோர்மான பார்க்கல, நம்ம இப்படி இருப்பான்னு நம்ம முன்னிருந்த ஒரு பெரியவங்க யாரோ ஒருவர் தன் கற்பனையில் அதை தான் ஒரு பார்த்த ஒரு உருவத்தை வரைகிறார். என்ன அங்கே பேசுகிற அம்மையார் நீங்கள் போனீங்கன்னா திருவள்ளூர்லாம் அவங்க பார்த்ததா அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பெருந்த திருவள்ளூரும் வருது, இதெல்லாம் அவங்க மெடிடேஷன் பார்த்தது இதெல்லாம் வரலாறு அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி நமக்கு முன்னிருந்த பெரியவங்க யாராவது பார்த்துருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மணிக்குவாசனை பொறுத்தவரை நான் பார்த்தேன் பார்த்தேன் சொல்றது அவருடைய திருவடி. இறைவன் தான் திருவடி திருவத்தில் மட்டும் இருக்கிறார். அடுத்த கட்டம் சார் திருவடி திருவத்தில் இருக்கார், நான் திருவடி எந்த திருவத்தில் இருக்கு இப்போ நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பண்ணியா. பல பேர் கற்பனையில் வீடுங்கள்லாம் திருவடி மட்டுமே படம் போட்டு வச்சுருக்காங்க, அது இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க பல பேர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பல பேர் அவங்களுடைய திருவடிகளை பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறோம். 10-15 பேர் இருக்காங்க, 10 ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10-15 பேர். அதில் கடைசியாக 15 பேரை சேர்த்துக்கணும்னா இப்போ நம்ம கதவை திறங்க காற்று வரட்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கதவை திறங்க நித்யானந்த பரமஹம்ச சுவாமிஜி கேரளத்தில் பிறந்தவர், ஏன்னா வயசு 40 தான் இருக்கும். திருவண்ணாமலையில் பிறந்து கொஞ்ச நாள் கேரளத்தில் இருந்து இப்போ பெங்களூர்ல செட்டில் ஆகிட்டார். அவர் உட்பட மேலூருத்தூர் கங்கார அடிகளார் உட்பட பிகினி சத்திய சாய் பாபா உட்பட எல்லா திருவடியும் அவங்க பக்கத்தில் அந்த ரெண்டு காலம் மட்டுமே தனியாக பெரிய போட்டோ போட்டு அதை நாள்தோறும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அருளாளர்கள் திருவாசகத்தில் மாணிக்க மாசகம் சொல்வது இந்த காலம் இல்லை, இது இல்லை இறைவனுடைய திருவடி என்று சொன்னது அவரே சொல்றார். எல்லாம் திருவாசகத்தில் இருக்கு, எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை. இறைவனுடைய திருவடி என்று அவர் சொல்வது இறைவனுடைய சொருகம் என்று சொல்வது ஜோதி. அந்த ஜோதிக்கு தான் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அது சுயம் ஜோதி. அந்த ஜோதி தான் திருவடி, அந்த திருவடி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது, வெளியில இல்லை. அதுதான் இமைக்கிற பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் அந்த ஜோதி இருக்குது. அந்த பிரகாசம் அது சுயப்பிரகாசம், அது பிரம்ம பிரகாசம், அது சிவப்பிரகாசம். இதை நீங்க கண்ணால் அவர் பார்க்கிறார். இதுதான் குருகு ராமநாமிக்கு திருப்பூர்ல அவர் காட்டி கொடுக்குறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அது தனக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் பயிற்சியில் அலைய விட்டார். அழுது அழுது அழுது கடைசியில் திருவண்ணாமலையில் போய் 90% தாண்டார். ஏன்னா அங்கே இங்கே என்ன ஜோதி காட்டி கொடுத்தா அந்த ஜோதி அங்கே நிற்கு. ஆதியும் வந்தமும் என்ன அது பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும் திருவண்ணாமலையில் அந்த ஜோதி நிற்கு. அந்த ஜோதியை பார்த்தனால என்ன சார் தனக்கு வந்தது, இதெல்லாம் இந்த திருவண்ணாமலையில் இருக்கு. அதுதான் அந்த பேப்பர் வச்சிருக்கேன், நானாக சொன்னால் நம்ப மாட்டேங்க முடியாது, அவர் சொல்லியிருக்கேன். முதல் 15 அடிகள் முக்கி அது எங்க நிற்கிறார் அவர், சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால். சிவபெருமானாக இருக்கிற அந்த சிவபிரகாசம் எங்க இருக்கு, வெளியில இல்ல இந்த நினைவுல இருக்கு. நீங்க நினைவுனால அதை தெரிவிக்கலாம். நினைந்து இப்ப நீங்க உலகத்துல ஒவ்வொன்றையும் நினைச்சு நினைச்சுதானே, ஒரு சரண போல கால் தாட போறீங்க, இல்ல ஒரு பொருளை வாங்க போறீங்க, குறிப்பிட்டு சட்டையை வாங்க போறீங்க, ஒரு வீட்டை வாங்குறீங்க, நினைச்சு நினைச்சு எவ்வளவு நாள் ராத்திரி போல அதே நினைப்பாருதானே, ஓடிட்டு அதை துப்பு பண்ணி கடன் வாங்கி எல்லாம் நினைவு தான். ஒரு மனைவி ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்ணாலும் இல்ல அவங்க ஒரு கணவனை எடுத்துக்கொண்டாலும், நேற்று ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன் இங்க திருநாதர் தான், அந்த இலக்கிய ஆச்சரியம், அந்த பெண்ணு சமயம் தாண்டி ஜாதி தாண்டி ஒரு தன்னை திருமணம் பண்ணுது, அந்த பையன் உயிரை விடுறான்றான். ஏன் இதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது, நினைக்கூடாதே. நினைவு அவளை ஸ்ட்ராங்க ஆகிட்டா எல்லாத்தையும் உடைச்சிருக்கீங்கள, அப்பா அம்மா தாத்தா பாட்டி சுத்தம் எல்லாம் தேவையில்லை எனக்கு, என்ன இருக்கு ஒரு 2 வருஷம் போச்சுன்னா இவ்வளவுதான் தெரிஞ்சிடும்.

0: அடி வாங்கி ஒன்று வாங்கி 10,000 ரூபாய் இழந்தாரு பாடுதான். இல்லை இல்லை, இந்த விஸ்வநாதரை இங்கேயே பார்க்கிறாரு, காட்சி இதுதான் அந்த நூல் இருக்கு அப்படியே. அப்பதான் அந்த பாட்டு படிச்சிருந்தாலும் இவ்வளவு தெளிவா இருக்கே, அப்பதான் புரியும் அந்த மனசுக்கு, அப்பதான் அது பதியுமே தவிர எல்லாம் பதியாது. இந்த தூமான முக்கியம், அதுல முக்கியமானது இந்த 15 அடிகள். 15 அடிகள் முக்கியமானது எங்க இருக்காருன்னு சொன்னேன், இவன் அவன் சிந்தையில் இருந்து, அதனால் அவனோட அடையாளம் இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட என்னுடைய அனுபவம், நான் திரும்ப திரும்ப சொல்றது எல்லாம் என்னுடைய அனுபவம், எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவுதான் குருகிரான்னு சொன்னாலும் கடைசியில அந்த இறைவன் நமக்கு முன்வினை பயனால அவர் அருள் கொடுக்கலன்னு வச்சுக்க, தெரியும் தெரியாத மாதிரி அது மாணிவா அது சொல்ற நின்ன அருளார் அமுதத்தை வாரி வளர்ந்துகிறாய், நானும் வாரி வாரி விழுகிறேன். என்னாச்சு எனக்கு அந்த அருள் இல்லை, நின் அருள் இல்லாததுனால நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் விக்கினேன் வினையேன் விதி இன்மையா, அது ரொம்ப முக்கியம். அதனால நாம முயற்சி, அதுக்காக முயற்சி பண்ணாம வந்துடக்கூடாது, முயற்சி செய்து கொண்டே இறைவனுடைய அருளையும் நான் வேண்டிக் கொண்டே இருக்கணும். ஏன் அந்த அருள் இருந்தால்தான் இவ்வளவு பெற்றதும் உங்களுக்கு நிற்கும், இல்லை என்றால் 5 குளங்கள் என்கிற 5 ஓட்டை வழியா பெற்றது போல வெளியே போய்கிட்டே இருக்கும். வேற ஒன்று நமக்கு இருக்க பெரிய ஓட்டை 5 தான் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சு நாமளே விரும்பி அனுப்புறது, விரும்பாம போறதுக்கு அப்புறம் 9 ஓட்டை இருக்கு. 9 வாசல் வைத்தால் ஒட்டு அடைக்கும் போது உன்னை நான் உணர மாட்டேன். கடைசியா 81 வயசு இதை பாட வேண்டியது மேல் புண்ணியங்கிட்ட என்ன கேட்கிற காசு பணம் கேட்கிற உன் புண்ணடிக்கே போகுது, திருமுடி வேணும், அதான் இந்த ஜோதி, அதான் இந்த சிவபிரகாசம். அவனொருளாலே அவன் தால் வணங்கணும்னாரு. அந்த முக்கியமான சிவபிரகாசத்துல முக்கியமான வரி, எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பதுமா வரி இருக்கீங்களா, அந்த பல பேர் சொல்றாங்க, புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்டமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய். மரம் பயிருக்கு ஓரடி உயிர் இந்த உயிர் இல்லையே, அதனால ஞானஸ்தன் என்ன சொல்லுவாரு, அது அங்க இருக்குது, அதனால அது என்ன பண்ண கல்லாய் இந்த இடத்துல எழுத்து இந்த ஒரு எழுத்து யாரை வச்சுட்டா அந்த இய எடுத்துரும் கல்லா மனிதராய். நான் பறவையா இருந்தேன், பாம்பா இருந்தேன், மரமா இருந்தேன், மிருகமாயி கல்லாத மனிதராக இருந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்பதான் எனக்கு குருகிரான் வந்து இந்த ஞான கல்யாணம், இன்று எல்லா பிறப்பும் பிறந்தலை வெய்யே இன்று உன் பொன்னடிகள் கண்டு உற்று விடுவது. இந்த திருவடியில ஒரு குருகிரான் வந்து காட்டி கொடுத்து இந்த ஞானத்தை கொடுத்த முற்பாடுதான் நான் படிச்சிருந்த எம்ஏ என்பது செயல் பண்ணலாம் படிப்பில்ல, அது இன்னும் 2 வருஷம் வீட்டுக்கு போல அடிச்சிருக்கலாம்.
1: பாடியை கட்டி

0: இயக்கமே வராது, இந்த இயக்கமே வராது. அப்ப நீங்க இறைவனை கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த சிவபிரகாசுடைய ஒரு கூறு தான் உள்ள வருது, அதுதான் நீண்டிக்கிட்டு வருது. ஒரு லட்சம் இல்ல, ரெண்டு லட்சம் இல்ல, உடன் பிறந்த அத்தனை பேரையும் கொன்று விட்டுதான் நீங்க உட்காந்துருக்கீங்க. சொல்ல போனா நீங்க 12 லட்சம் பேரை கொன்ன கொலையாளி நீங்க. அந்த உயிரோட உங்க உடம்பு வந்து சகோதரர்கள், சகோதரனா சகோதரிகள் எல்லாரையும் உங்க திறமையினால, உங்க விலை போகமே ஒரு தேகம் கண்டதுனால, இன்னின்றிந்து விலைக்குதா வெய் கொள்ள வந்ததுனால, உடன் வந்தவர்களை எல்லாம் நீங்க காகரிச்சுட்டு நீங்க மட்டும் கெட்டிக்காட்டமா உள்ள நுழைஞ்சு வாழை அறுத்துக்கிட்டு உள்ள தலையிட்டு ஒரு முதல் ஷாட். அது நைக்கிராசுவர் பாத்தீங்கன்னா பல கோடி பிரியது. அதுல அந்த சிவபிரகாசம்ங்கிற திருவடி உட்கார்ந்து இருந்தனால்தான் இவ்வளவு பெரிய தேகத்தை கட்டிச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த தேகம் மட்டும் இல்ல, டைட்டானிக் கப்பலை தவிழ்க்கிற மிகப்பெரிய திமிங்கலம் இருக்கு பாருங்க, அதுக்கும் அந்த உங்களுக்குள்ள இருந்த அதே சின்ன சிவபிரகாசம் தான். அது அந்த வடிவத்துல வந்தது, நீங்க இந்த வடிவத்துல வந்துருக்கீங்க. ஒரே கரண்ட் தான். இந்த வடிவத்துல கொடுத்தா ஒலியை பெருக்கும், இந்த வடிவத்துல கொடுத்தா லைட்டை கொடுக்கும், இந்த வடிவத்துல கொடுத்தா காட்டை கொடுக்கும். விஷயம் ஒண்ணுதான், சிவபிரகாசம் தான். அதுக்குள்ள அந்த உயிர் அசையும் இருக்கிறதுனாலதான் இந்த தேகமே அசையும், தேகமே கட்டப்படுது. என்றைக்கு அந்த பிரகாசம் அவங்களை விட்டு போயிடுச்சோ அப்ப நீங்க சொன்னீங்களே அசையோ இவ்வாறு தங்க மாதிரி இந்த கையை மடக்க விட முடியாது. அறம் நேரத்துல அப்புறம் அது கல்லு மாதிரி அந்த கட்டி இருக்காது, அசைவு இருக்காது, அசைவு இருக்காது. இப்ப நீங்க இறந்துட்டீங்க, உயிர் போயிடுச்சு இல்ல, அசைவு பாருங்களா. அது இது வந்து நம்ம நம்ம நம்ம நம்ம சமா சமத்காரமாக நம்ம பதில் சொல்லாமல் உண்மை அதுக்கு மேல இப்ப நான் பேச ஆரம்பிச்சு ரகசியமா தீட்சிரகு அது வேற புராணங்கள் செஞ்சது புராணங்கள் மெய்ப்பொருள் வந்துட்டு புராணமா இருக்கு.
1: சைவ தர்மம் வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: ஆலய திருக்கோவில் பூஜையினால நாம நன்னா இருப்போம் அப்படின்றதுக்கு ஒரு பிரத்யட்சமான உதாரணம் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய எந்த ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லா ஊரும் வந்து ஒரு கோவில் வச்சுதான் வளர்ந்துருக்கு. எந்த ஊரை நீங்க மாங்காடுன்னு எடுத்துக்கோங்க, மாங்காடுன்னா பேர்லே காடுதான் அது. ஆனா பாருங்க, அம்பாள் கோவில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடமானது வளர்றது. இப்படி யோசிச்சோம்னா எந்த ஊராக இருந்தாலும் ஈரோடு ஆர்திர கபாலீஸ்வரர் இல்லையா சுவாமி பேர் ஈர ஓடு பிரம்மாவுடைய தலையை கிள்ளிட்டு அந்த ரத்தத்தோட சேர்ந்து அவர் கையில வச்சுருக்காராம். ஈர ஓடு ஆர்திர கபாலீஸ்வரன். எந்த ஊராக இருந்தாலும் பெரும்பான்மையான ஊர்கள் வளர்ந்து இருப்பதற்கு திருக்கோயில் தான் காரணம்னா, திருக்கோயில் பூஜையினுடைய பலன் தான் ஊரின் வளர்ச்சின்னு நாம் எடுத்துக்கணும். அது போல இந்த சுப்ரபேதாகமம் பூஜையினுடைய பயனை சொல்கிறது. அதாத சம் பிரபக்ஷாமி சிவார்ச்சன விதிக்கிரமம், பரார்த்த பூஜையின் பயன். சர்வ பாபஹரம் செய்வ, அனைத்து பாவங்களும் போகும். சர்வ லோக சுகாவகம், எல்லா உலகத்திற்கும் சுகம் ஏற்படும். சர்வ தான பலம் செய்வ, எல்லா தானங்களையும் செய்தால் என்ன பயன் கிட்டுமோ அந்த பயன் பரார்த்த பூஜையினால் ஏற்படுகிறது. சர்வலோக சுகாவகம், சர்வ யஜ்ஞ பலப்பிரதம், அனைத்து யாகங்களை செய்த பயன் ஏற்படும். பிரம்மஹத்யாதி தோஷக்னம், அஸ்வமேத பலப்பிரதம், ஜயதம் ஸ்ரீகரம் வெற்றியை கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். ராஷ்டிரவர்தனம், ரிபுநாசனம், சிவபூஜாசமம் புண்ணியம், நாபூதம் நபூதம் நபவிஷ்யதி என்று இந்த சிவ பரார்த்த பூஜையை செய்வதால் எல்லா நன்மையும் ஏற்படும் என்று சொல்கிறது. அதுபோல் காரணாகமம் சொல்லும் பொழுது, வக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம், எல்லா புண்ணியங்களையும் அளிக்கக்கூடியது, மங்களங்களையெல்லாம் அளிக்கக்கூடியது, பாபங்களை போக்கக்கூடியது, மகா பாதக தோஷக்னம் சர்வ யஜ்ஞ பலப்பிரதம். இப்படி பொதுவாக பார்க்கும் பொழுது பூஜையினுடைய பலன் நல்லதுதான். சரி, வேற ஏதாவது விசேஷமாக உண்டா அப்படின்னு கேட்டா, அதுவும் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு ஒரு திரவியங்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஒரு விசேஷ பலன் அந்தந்த இடங்கள்ல சொல்லியிருக்கு. அதை தெரிஞ்சுட்டாலும் நமக்கு நல்லது, அது ஒரு விஷயம். வேற இடத்துல இந்த திரவியங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யாமல் விட்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன சொல்லியிருக்கு. அப்ப அந்த திரவியங்களை சமர்ப்பணம் செய்தால் சுகம் ஏற்படும். இப்படி ரெண்டு விதமாக நாம் இந்த பிரமாண ஸ்லோகங்களை எல்லாம் பார்ப்போம். சுவாமிக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம்னு பண்ணுவான். அந்த கோமயம், கோஜலம், நெய், தயிர், பால் என்று இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்னா சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அந்த பஞ்சகவ்யத்தினுடைய பலம் வரும் பொழுது கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம் ஞேயம், இந்த கோமூத்திரத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுது லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படுகிறது. எல்லாம் இதுவும் இந்த பலனை நாம வாங்கிக்கும் பொழுது அதுவும் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு. சில பேர் இதை எப்படி வாங்கிப்பா அப்படின்னா, கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம், லக்ஷ்மியை கொடுக்கக்கூடியது கோமூத்திரம்னு சொன்னாலும் கூட அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அது அர்த்தவாதம் தான், அது சாதாரணமா நல்லதுன்னு வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிக்க கூடியவர்கள் ஒரு சாரார். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, இல்ல கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம்னா லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி வேணும்னா கோமூத்திர அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தனித்தனியாக அதனுடைய பயனை ஸ்பெசிபிக்கா அந்த பயனை வாங்கிக்கிறதுன்னு அது ஒரு சாரார் இருக்கா. எனவே அதாவது எப்படி வாங்கிக்கிறாலோ அப்படி வாங்கிக்கலாம். கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம் ஜேயம், கோமயம் ரோகநாசனம், கோமயத்தால் அபிஷேகம் செய்வதால் எல்லாருக்கும் வியாதி போகும். அப்ப நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு வியாதி போகணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தோம்னா கோமயத்தால் அபிஷேகம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். ததி புத்திர பிரவிருத்தி சாத், இந்த தத்னா தயிர்னால குழந்தைகளுடைய குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு ஏற்படும் தயிர் அபிஷேகத்தால். பழக சத்ரு விநாசனம், பாலானது எதிரியை அழிக்கக்கூடியது. இதை என்ன பால்னால் அபிஷேகம் செய்தால் எதிரியில் அழிவார்கள். கிருதம் பூஜ்யஸ்ய பூஜ்யம் சாத், நெய்யினால் அபிஷேகம் செய்தால் மதிக்கத்தக்கவர்களால் மதிக்கத்தக்கவனாக ஆவார்கள். பஞ்சகவ்ய பலம் விதுகு என்று இது பஞ்சகவ்யத்தின் பலம். அடுத்து காரணாகமத்தில் இந்த பூஜையில் எந்தெந்த சாமான்கள் எல்லாம் எந்தெந்த சாமான்களால் குறைபாடு ஏற்பட்டால் என்ன என்ன விபரீத பலம் வரும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பூஜாகானவு பவே துரோகா, அந்த பூஜை நடக்கலன்னு சொன்னா எல்லாருக்கும் வியாதி வந்துடும். நாம இத நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த துக்கங்களையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். புஷ்பகானவு குலக்ஷயா, சுவாமிக்கு சாஸ்திரத்துக்கு பூ இல்லைன்னு சொன்னா குலம் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த இது இருக்கு இல்லையா, புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தும் பொழுது பூக்களை சாத்தும் பொழுது அப்படியே சாத்தணும், இந்த பத்திரங்களை சாத்தும் பொழுது கிள்ளி கிள்ளி சாத்தணும். பூக்கள்ல வந்து வாசனை இருக்கிறதுனால அந்த வாசனையோட கூடிய புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தும் பொழுது சுவாமி வந்து நம்ம கர்ம வாசனையை தொலைப்பதற்காக அதை அப்படி சாத்துறது. இந்த பத்திரம் சாதாரணமா பார்த்தா சாதாரணமா வந்தா பத்திரத்துக்கு வாசனை இருக்காது, அதை கிள்ளி கிள்ளி பார்த்தோம்னு சொன்னா அதுல வாசனை இருக்கும். அப்ப பத்திரத்தை கிள்ளி சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுனால இந்த ரெண்டுத்தினாலும் நமது வம்ச விருத்தி ஏற்படும். புஷ்பகானோ குலக்ஷயா, கந்தகானோ பவேத் குஷ்டம், சந்தனம் சுவாமிக்கு சாத்தினா எல்லாருக்கும் குஷ்டம் குஷ்டவியாதி ஏற்படும். தோயஹானிஸ்து துக்கதா, இந்த ஜலம் இல்ல அப்படின்னா அனைவருக்கும் மனஸ்கஷ்டம் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். தூபஹானவ் சுகத்வம்சஹா, தூபம் இல்ல, சுவாமிக்கு தூபம் இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் சுகமானது கெட்டு போயிடும், சுகம் துவம்சகா சுகம் கெட்டு போயிடும், சுகம் ஏற்படாது. தீபகானோ தனக்ஷயா, தீபம் இல்லைன்னு சொன்னா பணம் வாழ்ந்து போயிடும். நைவேத்தியகானோ துர்பிக்ஷம், சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லைன்னா ஊர்ல வந்து துர்பிக்ஷம் ஏற்பட்டு விடும். மந்திரஹானோ தரித்ரதா, வஸ்திரஹானோ மகாரோகா, ஹோமஹானோ குலக்ஷயா, பலிஹானோ கிராமநாசா, ஆஜ்யஹானோ மிருதிர் பவேத், பில்வ துர்வாட்சதைஹி ஹானோ சத்ருப்யா பயம் ஆப்னுயாத், கண்டானாதோது பாதிர்யம். ஆலயத்துல மணி அடிக்கலன்னா அனைவருக்கும் இந்த செவிடு நோய் வந்துடும். கண்டாஹானோது பாதிர்யம், முத்ரா அபாவே அசுரைஹி பயம், முத்ராபாவே சுரையர் பயம். இப்பொழுது சென்னையில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, முத்திரையினாலேயே எல்லா வியாதிகளையும், நம்ம சாத்தத்துல வரக்கூடிய அந்த தசமகா வித்த முத்திரைகள், சைவத்துல வரக்கூடிய அந்த ஆவாகனாதி முத்திரைகள், இந்த முதிரைகள் எல்லாம் ஒரு ஒரு 10-20 பக்கம் பிரிண்ட் பண்ணி இந்த முதிரைய, இந்த தேனு முதிரைய ஒரு 10 நிமிஷம் போட்டுருந்தா இந்த வியாதி போகிறது. சாத்தத்துல இருக்கக்கூடிய சரவ வசங்கரி போன்ற முதிரைகளை எல்லாம் போட்டால் என்னென்ன பலன் ஏற்படுதுன்னு போட்டு 10 நாள் அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு 2000 ரூபாய் அவர் சார்ஜ் பண்றார். நம்ம 10 நாள் ஒரு கோர்ஸ் நடத்துறதுக்கு 2000-3000 சார்ஜ் பண்ணி, அவர் நடத்தவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு ஒரு நோட் போட்டிருக்கார், இந்த முதிரைகள் எல்லாம் இவ்வளவு வியாதிகளை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை இந்த முதிரைகளுக்கு இருக்கு, ஆனா இவங்கெல்லாம் இந்த முதிரைகளை மறைச்சு வச்சுட்டாங்க, வஞ்சனையினால் மறைத்து வைத்து விட்டார்கள் எழுதியிருக்கார். ஆனா அந்த எண்ணம் யாருக்கும் கிடையாது, அதோடு சில பேர் மட்டும் ஆலயத்தில் அந்த முதிரைகள் எல்லாம் போட்டு கொண்டு வந்தார்கள். எனவே முத்ராஹானோ முத்ரா அபாவே அசுரைஹி பயம், நித்யாக்னிகாரிய ஹானவுது பூஜாயாக நிஷ்பலம் பவேத், பூஜையா நிஷ்பலம் பவேத், நித்யோத்சவ விஹானவுது ராஜராஷ்டிர பயம் பவேத், சர்வத்ரவ்ய விஹானவுது தேவதா கோபமாப்னுயாத், தஸ்மாது சர்வ பிரயத்னேன பூஜாம் பக்தியா சமாச்சரேத். எனவே ஆலயங்களில் எந்த பொருள்களுக்கும் குறைபாடு ஏற்படாத வண்ணம் பூஜை நன்கு ஏற்படும்படி நாம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். இப்ப நாம் என்ன பண்ணோம்னா, சந்தனத்தினுடைய பலம் என்ன அப்படின்னா குஷ்ட மாத்தி நாம தெரிஞ்சுக்கணும். கண்டஹானோ பவேத் குஷ்டம்னா, குஷ்டரோகம் இருக்கிறதா சுவாமிக்கு சந்தனம் சாத்தனம்னா அந்த குஷ்டரோகம் நிவர்த்தியாகும். தோயஹானிஸ்து துக்கதா அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா சுவாமிக்கு ஜலம் கட்டினா போதும், இந்த துக்கங்கள்லாம் போதும்னு மாத்தி எடுத்துக்கணும். இது திருக்கோயில் பூஜையினுடைய ஒரு பலம், அபிஷேக பலம். கல்பகோட்டி சஹஸ்ரயஸ்து யத் பாபம் சமுபார்ஜிதம் கிருதஸ்நானேன தத் சர்வம் தஹதி, கிருதஸ்நானம் ச தத் சர்வம் தஹத்தி அக்னிரேவேந்தனம். அந்த சுவாமிக்கு நெய்யினால் அபிஷேகம் பண்ணனா, கல்பகோட்டி சஹஸ்ரயஸ்து யத் பாபம் சமுபார்ஜிதம், பல யுகங்கள்ல பல கோட்டி வருஷங்கள்ல என்ன பாபம்லாம் நாம அர்ஜனம் பண்ணிருக்கோமோ சேகரிச்சு வச்சிருக்கோமோ அந்த எல்லா பாபமும் நெய் அபிஷேகத்தால் தீர்கிறது. கிருதஸ்நானேன தத் சர்வம் தஹத்தி அக்னிரேவேந்தனம், அயுதம் யோ ததாம் தத்யாது தோக்ரீனாம் வேதகாரகே வஸ்திரஹேமாதியுக்தானாம் க்ஷீரஸ்நானஸ்ய தத்ஃபலம். பாலபிஷேகம் செய்தால், பல பிராமணர்களுக்கு பசு தானம் செய்தால் ஏற்பட்டக்கூடிய பயனானது கிடைக்கும். தத்ராது ஸ்நாபகேத்து லிங்கம் சகிருத் பக்தியாது யோனர சர்வ பாப விநிர்முக்தா சிவலோகே மகீயதே. இந்த தயிர் ஸ்நானம் செய்வதால், அபிஷேகம் செய்வதால் எல்லா அனைத்து பாபங்களும் நீங்கி சிவலோகத்தில் அவர் திகழ்கிறார். புஷ்போதகேன சாவித்ரம் கௌமாரம் ஹேமவாரினா, புஷ்போதகத்தால் புஷ்ப இந்த பூ நீர் என்று புஷ்பங்களால் புஷ்பங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நீரினால் அபிஷேகம் செய்தால் சாவித்ர லோகம் அந்த பிரம்மா இருக்கக்கூடிய லோகத்தில் இவர் திகழ்கிறார். கௌபேரம் ஹேமவாரினா, அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜலத்துல ஸ்வர்ணாபிஷேகம்னு சொல்வா, இந்த ஸ்வர்ணாபிஷேகம் பண்றதுனால குபேர லோகத்தை சென்று அடைவோம். ரத்னோதகேன மாஹேந்திரம், இந்த ரத்த அபிஷேகத்தினால் ரத்னோதக அபிஷேகத்தினால் இந்திரலோகத்தை சென்று அடைவோம். லோகம் பிராப்திய மோதத்தே மந்திராஷ்ட சத ஜப்தேன விமலேன அம்பதா சிவம் நாபயித்வா சகிருத் பக்தியா சிவலோகே மகீயதே. இது மந்திராபிஷேகம், அந்த வெறும் சுத்த ஜலத்தை மந்திரத்தால் அபிமந்திரணம் செய்து நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவலோகே மகீயதே, சிவலோக பிராப்தி ஏற்படும். கற்பூராகரு தோயேன யோலிங்கம் ஸ்நாபயே சகிருத்து சர்வ பாப விநிர்முக்தா சிவலோகே மகீயதே என்று ஒரு ஒரு அபிஷேக திரவியத்திற்கும் ஒரு ஒரு விசேஷ பலனானது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பெருமானுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய உபச்சாரங்களின் பலன், பாத்யம் பாப விநாசம் சியாது ஸ்ரீயம் து ஆசவனீயகம். இவ்வாறு இது யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு போகத்தை ஒரு குறிப்பிட்ட பலத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம், வேற ஒரு பலனும் சொல்லியிருக்கு. ஸ்நானம் ஸ்வாத்மமலாபகம் சுபமயைர் கந்தை சமாலேபனம் சத்வஸ்திராபரணம் சுகந்தி குசுமைஹி மாலாபிரபியர்ச்சனம் சாலங்கார சதாசிவஸ்ய விதிவத் தூப பிரதானம் த்வணோஹோ போகார்த்தம் ஹி சதேஷ தாம்னி விமலம் தீபம் சிவஜானதம். சொல்லும் போது போகாங்கார்ச்சனம் ஆத்மன சிவகுண பிராப்தியை என்று யார் இந்த பூஜை அர்ச்சனை செய்கிறாரோ அவரது மன திருப்தியர்த்தம் சிவபாவ மங்களகரம் சித்திரம் தவார்த்தா பலம். சிவபெருமானுக்கு அந்த திரவியங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த திரவியங்களால் பெருமானுக்கு சந்தோஷம் ஏற்படல, அவருக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது இவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. ஞானம் ஸ்வாத்ம மலாபகம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுனால அங்க எந்த விதமான மலமும் நீங்குவதில்லை, ஏன்னா மலமற்றவராச்சு அவருக்கு. ஞானம் ஸ்நானம் செய்விப்பதால் ஸ்வாத்ம மலாபகம், இந்த அர்ச்சகனுக்கு இருக்கக்கூடிய எல்லா மலங்களும் எல்லா கல்மஷங்களும் நீங்குகின்றன. இந்த இடத்துல பரார்த்த பூஜையை பற்றி நாம் பேசுவதால் இந்த ஒவ்வொரு பலனும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சென்றடையும். சுவாமிக்கு அபிஷேகம்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆத்ம மலங்களும் நீங்கும். ஸ்நானம் ஸ்வாத்ம மலாபகம் சுபமயைஹி கந்தைஹி சமாலேபனம், நல்ல சந்திரங்கள்னால சுவாமிக்கு ஆலேபனம் பண்றது. சத்கந்தங்கள்னு கந்தம் மிருகமதம் செய்வ கற்பூரம் குங்குமம் ததா கஸ்தூரி ரோச்சனா சேதி ஷட்கந்தம் என்று ஆறு விதமான வாசனை பொருட்களால் அந்த சிவலிங்கத்திற்கு லேபனம், அதை தடவரது. அது சத்கந்தைஹி சத் வஸ்திராபரணம் சுகந்தி குசுமைஹி மாலாபிகி அபியர்ச்சனம், நல்ல வஸ்திரங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றது, மாலைகளை அர்ப்பணம் செய்வது. சுகந்தி குசுமைர் மாலாபிர சாலங்கார சதாசிவஸ்ய விதிவது தூப பிரதானம், அலங்காரத்தோட சுவாமி இருக்கார், அவருக்கு அலங்காரம் தேவையில்லை, ஆனா நாம மறுபடியும் அவருக்கு அலங்காரம் பண்றோம். சாலங்கார சதாசிவசிய விதிவது தூப பிரதானம், அவருக்கு தூபம் கொடுக்கிறோம், தீபம். இதெல்லாம் அணுகோ, அணுன்னா இந்த ஆத்மாவிற்கு உயிருக்கு அணு என்று பெயர். ஐயா அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்னு சொல்வது போல இந்த சைவத்துல வந்து உயிர் வந்து அணுஸ்வரூபமாக இருக்கிறதுனால அணோகோ போகார்த்தம், அணுவாகிய அந்த அர்ச்சகன் அந்த ஆலயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அணோகோ போகார்த்தம் என்று ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறது. இங்கு தனித்தனியாக அந்தந்த அந்தந்த திரவியங்களுக்கு தனியாக பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை பார்க்க வேண்டும். பாத்தியம் பாப விநாசம் சார், சுவாமிக்கு பாத்தியம் கொடுக்கறதுனால எல்லா பாபங்களும் நீங்குகின்றன. ஸ்ரீயம் டு ஆச்சமணீயதம், ஆச்சமணம் காலில் அளிக்கப்படக்கூடிய நீருக்கு பாத்தியம் என்று பெயர், கைகளில் அளிக்கப்படக்கூடிய நீருக்கு அதற்கு அர்க்யம். அதெல்லாம் ரெண்டு வித்தியாசம். சைவாகமங்கள்ல வைதிகத்துல அர்க்யம் ஹஸ்த யோகாக்யம் சமர்ப்பயாமி என்று கைகளில் அர்க்யமாக அளிக்கப்படுகிறது. சைவாகமங்கள்ல தலையில் அர்க்யம் சிரசி தேவசிய புஷ்ப துர்வாட்சதாதிச்ச என்று சிவபெருமானன் தலையில் அளிக்கப்படுவது அர்க்யம். அர்க்யம் து கர்ம சாஃபல்யம், அர்க்யம் கொடுப்பதால் கர்மாவானது சபலமாக ஏற்படுகிறது. ஸ்ரீயம் து ஆசமணீயக்கம், அந்த அருந்துவதற்காக அளிக்கக்கூடிய நீர் ஆசமணியம், அதனால் லக்ஷ்மி ஏற்படுகிறது, பணம் ஏற்படுகிறது. ஆசனம் புத்திர பௌத்திரதம், இறைவன் அமர்வதற்காக நாம் ஆசனம் அமைப்பதால் நமது வம்ச அபிவிருத்தியானது ஏற்படுகிறது. ஜலம் து சாந்திதம் புரோக்தம், ஜலம் அமைதியை கொடுக்கிறது. கந்த தைலம் சுகப்பிரதம், இந்த வாசனை வாசனாதி தைலம் சுகத்தை கொடுக்கிறது. பஞ்சாமிர்தம் சம்பதம் ச, பஞ்சாமிர்தமானது சம்பத்தை செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறது. கதலி சத்யவர்தனம், பனசம் லோகவசியம் ச, ஆம்பரம் சர்வஜயப்பிரதம் என்று இந்த அபிஷேக திரவியங்களுக்கு பலனானது சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்னாபிஷேகாத் சாம்ராஜ்யம் என்று அன்னாபிஷேகம் இறைவனுக்கு செய்வதால் சாம்ராஜ்ய பிராப்தி ஏற்படுகிறது. அன்னாபிஷேகம் சௌபாகியம் ஹிமத்தோயம் து திக்ஜயம் என்று இந்த அபிஷேகத்திற்கு நிறைய பலன். அதுபோல் தூபம் தமோபகம் புரோக்தம் தீபம் ஞானப்பிரதம் பவே, தூபமானது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தமோ குணங்களை எல்லாம் போக்குகிறது, தீபம் ஞானத்தை அளிக்கிறது. நைவேத்தியம் ராஜ்ய பலதம் பக்ஷணம் பலம் அக்ஷயம் என்ற இறைவன் நைவேத்தியத்தை சாப்பிடுவதால் உலகம் அனைத்தும் க்ஷேமமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. அடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நைவேத்தியத்தின் அரிசியின் அந்த தன்மை எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று யாவத்தகா தண்டுலாம் ஸ்தத்ர நைவேத்திய சம் பிரகல்பயேது தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே வகீயதே. எவ்வளவு அரிசியை நாம் அளிக்கிறோமோ அவ்வளவு அரிசி, அந்த அரிசியின் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளதோ அத்தனை காலம், அத்தனை கல்ப கூட்டி காலங்கள் இவன் சிவலோகத்தில் இருக்கிறான். யாவத ஸ்தந்துலாம் ஸ்தத்ர நைவேத்யா நைவேத்யே சம் பிரகல்பயேது தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே மகீயதே என்று இப்படி ஒரு ஸ்லோகம். அடுத்து அந்த ஆலயத்தில் பூஜை நடைபெறுகிறது, ஹோமங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பலன். பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகார்கேன சம்பதம் ஜபேன பாப சம்சுத்தி ஞானம் தியானேனச்ச அஷ்ணுதே. இந்த பூஜையினால விபுலமான ராஜ்யம், ராஜ்யம் செழிப்பாக ஏற்படுகிறது. ராஜ்யம், ராஜ்யமானது விஸ்தாரம் அடைந்ததாக ஆகிறது. அக்னிகார்கேன சம்பதம், ஆலயத்தில் ஹோமம் நடைபெறுவதால் சம்பத்து செழிப்பு ஏற்படுகிறது. ஜபேன பாப சம்சுத்தி, ஜபத்தினால் பாவங்கள் எல்லாம் அழிகின்றன. ஞானம் தியானேனச்ச அஷ்ணுதே, தியானத்தினால் ஞானமானது ஏற்படுகிறது. கிந்து தேகாவசானம் து யஸ் பூஜயதி பக்திதா சசிவா சர்வகிருத்து யஜ்வா ஜீவன் முக்த சவுச்சியதே என்று, வாழ்நாள் முழுவதும் பூஜை செய்வதால் அவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறான். இதுபோல் இந்த வஸ்திரத்தின் பலன் சிவதர்மே, சிவதர்மம் என்ற நூலில் வாசாம்சி சு விசித்ராணி சாரவந்தி மிருதுனிச்ச சுத்தானிச்ச சிவே தத்யாதி விகேசானி நவானிச்ச. அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா சு விசித்ராணி, நல்ல விசித்திரமான பல வண்ணம் கொண்டதாக வஸ்திரம். அந்த வண்ணம் கொண்டதான வஸ்திரம்னா ஒரு ஒரு காலத்துல பிராத காலத்துல சிவபெருமானுக்கு வெள்ள வஸ்திரம், மத்தியான காலத்துல ரத்த வஸ்திரம், சாயங்காலத்துல மஞ்சள் வஸ்திரம், அர்த்தயாம காலத்துல சிவபெருமானுக்கு பச்சை அல்லது நீல வர்ணத்தில் வஸ்திரம். எனவே வாசாம்சி சு விசித்ராணி சாரவந்தி மிருதுனிச்ச, சுவாமிக்கு கொடுக்கும்போது ரொம்ப மோட்டாவான ஒரு வஸ்திரம் வாங்கி தரக்கூடாது, மிருதுவா இருக்கணும் வஸ்திரம். சுத்தானி, சுத்தமாக இருக்க வேண்டும். விகேஷானி, கேசங்கள் அற்றதாக அந்த வஸ்திரம் இருக்க வேண்டும். நவானிச்ச, நாம உடுத்துட்டு கொடுக்கலாம்னு கொடுக்கூடாது, அது புதிய புதிய வஸ்திரங்களாக இருக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தில் யாவத் தத் வஸ்திர தந்தூணாம் பரிமாணம் விஜீயதே, அப்படிப்பட்ட அந்த வஸ்திரத்துல அந்த நூல் எவ்வளவு இழைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு காலம் இவன் சிவலோகத்தில் இருப்பான் என்று, தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே மகீயதே. அடுத்து சுவாமிக்கு யஜ்ஞோபவீதம் கொடுக்கறதுனால என்ன ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். யஜ்ஞோபவீதம் ருத்ராய தத்வா வேதாந்த கோ பவேத் என்று சிவபெருமானுக்கு கொடுப்பதனால ஒரு வேதாந்தத்தில் கெட்டிக்காரராக ஆவார் என்று சுவாமி சொல்லும் பொழுது, அந்த ஆலயத்துல சுவாமிக்கு யஜ்ஞோபவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து எங்க அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னீங்க நீங்க. யஜ்ஞோபவீதம் ருத்ராய தத்வா வேதாந்த கோ பவேத் என்று அதன் பலன் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து கஸ்தூரிகாத்யைஹி அபிலிப்ய சம்பும் பிராப்னோதி புண்ணியம் ஹஜமேத கோட்டியாக, ஆய் கோட்டி அஸ்வமேத யாகம் செய்த பலன் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு கந்தலேபனம் செய்வதால் ஏற்படுகிறது. அடுத்து புஷ்ப மண்டபம், கோவில பார்த்தோம்னா அந்த புஷ்பத்தினால மண்டபம் போட்டிருப்பா, அந்த புஷ்ப மண்டபம் சொல்லப்பட்ட, ஏன்னா நாம ஏதோ மனசுல தோன்ற விஷயத்தை வா பண்ணிட்டா நினைச்சுக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் இருக்கு. சிவசியோபரி யஹ் குர்யாத் சுகதம் புஷ்ப மண்டபம் சோபிதம் புஷ்ப மாலா மாலாத்யைஹி பீட்டாந்த பிரவிலம்பிபிஹி, இந்த பீட பரியந்தம் அந்த புஷ்ப மண்டபமானது தழைய தழைய தொங்கக்கூடியதாக அந்த புஷ்ப மண்டபம் அமைத்திருக்கப்பட வேண்டும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அத்தியாச்சரிய மகா யானைஹி திவ்ய புஷ்போபசோபிதைஹி சர்வைஹி பரிவிருத்தா ஸ்ரீமான் கச்சேதி சிவபுரம் சுகி. சிவபுரத்திற்கு சொல்லும் பொழுது இதே மாதிரியே ஒரு அழகான விமானத்துல வந்து நம்ம ஆகிப் போவா. அத்தியாச்சரிய மகாயானைஹி திவ்ய புஷ்பம், நமக்கு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்தை கொடுத்தானா நாம போகக்கூடிய அந்த யானத்துல அந்த புஷ்ப மண்டபம் வந்து தேவலோக புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். திவ்ய புஷ்போப சோபிதைஹி சர்வைஹி பரிவர்த்த ஸ்ரீமான் கச்சேது சிவபுரம் சுகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஆலயத்தில் எந்த குறைபாடும் ஏற்படக்கூடாது. அது மந்திர குறைபாடாக இருந்தாலும், திரவிய குறைபாடாக இருந்தாலும் அது நமக்கு தீய பயனை அளிக்கும். நியூன கிரியாகர சில்பி மந்திர மந்திர அபாவகரோ குருஹு அதிசூக்ம திரவியதாதா பஜேரன் நரகம் த்ரயஹா என்று. இது எல்லா ஆலயத்திலும் ஏற்படக்கூடியதுதான், இது ரொம்ப கஷ்டம். இது அதாவது ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண கருங்கல் பேசுகிறது என்றால் அதற்கு ஒரு மூணு முக்கியமான காரணத்தை எல்லாரும் சொல்றா, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். அர்ச்சகசிய தபோ யோகாத்து அர்ச்சனசிய அதிசாயனாத் அபிரூப்பியாச்ச பிம்பானாம் சிலாபவதி தெய்விகி சிலாபவதி சங்கரஹா தேவ சாநித்தியம் ருச்சதி என்று பல பாடங்கள். அதாவது சாதாரண கல்லு தெய்வத்தன்மையை வாய்ந்ததாக ஆவதற்கு இந்த மூன்று காரணம் என்னன்னா, அர்ச்சகஸ்ய தபோயோகார், அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகன் அவன் வந்து நல்ல வலிமை படைத்தவனாக, தவ வலிமை படைத்தவனாக, நன்கு அனுஷ்டானம் செய்யக்கூடியவனாக, அந்த பூஜாதிகளை எல்லாம் நல்ல முறையில் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கணும். அவனுடைய தவ வலிமையானது அந்த சிவலிங்கத்துல பேசும், அந்த பிம்பத்தில் பேசும். எனவே கருங்கல் ஒரு தெய்வத்தன்மையை வாய்ந்ததாக மாறுவதற்கு அந்த அர்ச்சகன் ஒரு காரணம். அர்ச்சகஸ்ய தபோ யோகா, இவன் தொட்டு தொட்டு இவனுடைய தவ வலிமையானது மந்திர சக்தி அந்த இதுல ஏறது, அந்த லிங்கத்துக்கு அந்த சிலையில ஏறது. அர்ச்சகஸ்ய தபோ யோகா அர்ச்சனஸ்ய அதிசாயனம், அர்ச்சனம் இவன் ரொம்ப தபசக்தி உள்ளவனாதான் இருக்கான், ஆனா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு திரவியமும் இல்லை, ஜலத்தை தவிர வேற ஒன்னும் அந்த கோவில்ல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சுவாமியுடைய சாநித்தியம் அங்க வராது. அப்ப எந்த அளவிற்கு பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றனவோ, நிறைய அபிஷேகம் தேவையான, அபிஷேகம் தேவையான புஷ்பங்கள், எல்லா திரவியங்களும் மேலே சொல்லியிருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடும் இல்லாம எல்லா திரவியங்களும் சமிருத்தமாக இருந்ததுன்னு சொன்னா, அப்ப அந்த சிலையானது பேச துவங்கும். இது அந்த அர்ச்சனை, அந்த பூஜையும் வந்து ஒரு பங்கு சிலை பேசுவதற்கு. மூன்றாவது ஆபிரூப்யாச்ச பிம்பானாம், அந்த சிலையை வடித்திருக்கக்கூடிய சில்பி இருக்காரு, அவர் என்ன பண்ணோம்னா அந்த சிலையை அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ரூபத்தை அனுபவித்து மனதில் முதலில் புத்தியில் அந்த ரூபம் வந்து அந்த ரூபத்தை அந்த சிலைக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வரும்போது அணு அணுவாக அந்த சில்பசாஸ்திர பிரகாரம் எந்த அளவிற்கு ஈடுபாடோடு அந்த சிலையை செய்கிறாரோ அந்த அளவிற்கு அந்த சிலையானது தெய்வத்தன்மை வாய்ந்ததாக. நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஒரு சில்பியானவர் ஒரு அழகான ஒரு விக்கிரகத்தை பண்ண உடனேவே, ஒரு பெண் விக்கிரகத்தை பண்ண உடனே எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த விக்கிரகத்தை செய்யவே கொஞ்ச நேரத்தில் அந்த சிலையானது உயிர் பெற்று விட்டது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். அதே மாதிரி திருவாரூர்ல சொல்லும்பொழுது ரொம்ப லட்சணம் உடையதாக அந்த தேர் இருக்கவே அந்த தேர் மேல கல் தேர் பறக்க ஆரம்பிச்சிருப்பான். எனவே லட்சணம் எந்த விதமான லட்சணம் குறைபாடு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா அங்க அந்த தேவதையினுடைய சாநித்தியம் இருக்கும். இது மூன்றாவது காரணம், அர்த்தகச்ச தபோ யோகா தர்ச்சனஸ்ய அதிசாயனாத் ஆபிரூப்யாச்ச பிம்பானாம் ஷிலாபவதி தெய்விகி. இந்த மூணு ஏற்படுறதுக்கு இந்த முக்கியமா என்ன வேணும்னா, நியூன கிரியாகரக சில்பி, இந்த சில்பி என்ன பண்றாரு, இது போது இந்த சிலைக்கு வாங்கக்கூடிய பணத்துக்கு இந்த சில பல கோவில்கள்ல பார்த்தோம்னா குறைபாடா சொல்ல இருக்கிறது சொல்றேன், அந்த விக்கிரகத்தினுடைய முன்பக்கம் அழகா இருக்கும், விக்கிரகத்தினுடைய பின்பக்கம் பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இருக்காது, வெறுமே கொடுத்துருப்பான். அது அந்த காலத்துல அவளுக்கு அந்த வசதி இல்ல போல இருக்கு. அது நியூன கிரியாகரக சில்பி, சில்பியானவர் தனது வேலையை குறைபாடோட செய்தால், மந்திர அபாவகரக குருஹு, அந்த குரு குருக்களானவர் மந்திரத்தை சரியாக உச்சாரணம் செய்யாமல் இருந்தாரேயானால், அதிசூக்ம திரவியதாதா, அந்த தர்மாதிகாரி தர்மகர்த்தாவானவர் திரவியங்களை குறைவாக கொடுத்தால், இவர்கள் மூவரும் பஜேரன் நரகம் த்ரயஹா, நரகத்தை அடைவார்கள். எனவே இந்த ஆலயம்னு சொன்னா சில்பி நல்லா இருக்கணும், அந்த ஆலயத்தில் கவனிக்கக்கூடிய தர்மாதிகாரி தர்மகர்த்தா நல்லவனாக இருக்கும், அந்த அர்ச்சகன் நல்லவனாக இருக்கும். இந்த மூன்றும் இருந்தால் இந்த ஆலயமானது சிறப்பாக இருக்கும். அடுத்து மற்றொரு இடத்தில் இந்த ஷடத்வநியாசம், அந்த ஷடத்வநியாசத்தினுடைய பலன் கார்த்தால நம்ம பார்க்கும்பொழுது ஷடத்வாக்கள்னு பார்த்தோம், மந்த்ராத்வா பதாத்வா வர்ணாத்வா தத்வாத்வா புவனாத்வா கலாத்வா என்ற ஆறு விதமான அத்வாக்களெல்லாம் பார்த்தோம். இந்த அத்வாக்களை இந்த பலனை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆலயங்களில் வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய சுவாமிக்கு முதல்ல ஒரு பீட்டம் அமைப்பார்கள், இந்த பீட்டத்தை அமைத்து அந்த பீட்டத்தின் மேல் சுவாமியை அமரும்படி செய்வார்கள். இந்த பீட்டம் ஏற்கனவே அங்கே அமைச்சிருக்கும், ஆனால் மந்திரபூர்வகமாக இந்த சில வைதிக பூஜைக்கும் இந்த ஆகம பூஜைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பௌராணிகமான பூஜைகளில் வரும்பொழுது முதல்ல ஆவாகனம், ஒரு அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதி தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி என்று முதலில் இந்த பௌராணிக பூஜையில் சுவாமி ஆவாகனம் செய்த பின்பு ஆசனம். ஆனால் இந்த சாத்தமாக இருக்கட்டும், அதுபோல் வேற வேற தாந்திரிகமான கிரந்தங்களிலேயும் சைவாகமங்களிலேயும் முதலில் ஆசனம் அமைக்கப்படுகிறது. இந்த சுவாமி வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு உண்டான ஒரு ஆசனம் அமைப்பார்கள். அதுல சைவத்துல வரும்பொழுது பஞ்சாசனம் என்ற ஐந்து விதமான ஆசனங்கள், அது அனந்தாசனம் சிம்ஹாசனம் யோகாசனம் பத்மாசனம் விமலாசனம் என்று ஐந்து ஆசனங்கள். இந்த ஐந்து ஆசனம் என்னன்னா, இந்த ஷட் அத்வாக்கள்னு கார்த்தால பார்த்தோம் இல்லையா, இந்த ஆறு அத்வாக்களும் இந்த ஆசனம், சுருக்கமாக சொல்றோம்னா இந்த அத்தனை பிரபஞ்சமும் சுவாமியினுடைய ஆசனமாக ஆகிவிடுது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இந்த 224 புவனங்கள்னு பார்த்தோம், அந்த அத்தனை புவனங்களும் இந்த ஆசனத்துக்குள்ள அடங்கிடுது. இந்த 36 தத்துவங்கள்னு பார்த்தோம். இந்த 36 தத்துவங்களும் அந்த ஆசனம். எனவே அனைத்தையும் ஆசனமாக கொண்டு சுவாமி அதன் மேல் அமர்ந்து அருள்கிறார். அவர் அந்த சுவாமியினுடைய சரீரத்தை வைக்கும் பொழுது அதற்கு வித்யாதேகம்னு சொல்வோம். வித்யாதேகம்னா என்னன்னா வேத மந்திரங்கள்னால வந்திருக்கும், வேத மந்திரங்கள்னால ஆக்கப்பட்ட சரீரத்தை உடையவர். அந்த சரீரத்திற்கு வித்யாதேகா என்று பெயர். வித்யா என்றால் வேத மந்திரங்கள். அதுக்கு என்ன பண்றா அப்படின்னும் பொழுது எப்படி அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல முகாணி பஞ்சோபனிஷதா தவேஷ என்ற வேதத்தில் இருக்கக்கூடிய 5 உபனிஷத்துக்கள், அந்த நேற்றைய தினம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற மந்திரம், தத்புருஷாய முதலிய இந்த 5 மந்திரங்களும் சிவபெருமானுக்கு சரீரமாக ஆகிறது. நாத தனுமனிஷம் என்று சொல்வது போல அந்த வேத மந்திரங்களால் ஆகிய சரீரம். அதில் அந்த ஈசான மந்திரத்தை 5 பாகமாக, ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற மந்திரத்தை 5 பிரித்து ஈசான சர்வவிஞ்ஞானம் மூர்த்தினி, இந்த ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற வேத பகுதியானது சிவபெருமானின் தலையாக மேல் தலையாக மாறிவிடுகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் பூர்வ முகே பூர்வ மூர்த்தினி, அந்த ஈஸ்வர சர்வபூதானாம் என்ற மந்திர பகுதி சிவபெருமானின் கிழக்கு தலையாக மாறிவிடுகிறது. பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா என்ற பகுதியானது சிவபெருமானின் தெற்கு தலையாக மாறிவிடுகிறது. சிவோமே அஸ்து என்ற மந்திர பகுதியானது சிவபெருமானின் வடக்கு தலையாக மாறிவிடுகிறது. சதா சிவோம் என்ற பகுதியானது சிவபெருமானின் மேற்கு தலை. இவ்வாறாக இந்த ஈசான மந்திரம் 5 பாகங்களாகவும், தத்புருஷ மந்திரம் 4, அந்த மந்திரத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்லித்தரார். ஈசான மந்திரம் 5 பாகங்கள், தத்புருஷ மந்திரம் 4 பாகங்கள், அகோர மந்திரம் 8 பாகமாக, அகோரேபியா தமாஜீனமஹா ஹிருதயே அத கோரேபியா மோகாஜீனமஹா கிரீவாயாம் கோர ரக்ஷாஜீனமஹா தட்சிணாம்சே கோரதரேபியா நிஷ்டாஜீனமஹா வாமாம்சே என்று அந்த அகோர மந்திரமானது 8 பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் மார்பு பகுதியாக மாற்றப்படுகிறது. இந்த வாமதேவாயனமோ ஜேஷ்டாய என்ற மந்திரமானது 13 பாகங்களாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் நாபி மண்டலமாக ஆக்கப்படுகிறது. சத்யோதாசம் பிரபத்யாமி என்ற மந்திரமானது 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் கால் பகுதியாக மாற்றப்படுகிறது. எனவே சுவாமிக்கு இருக்கக்கூடிய சரீரம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இருக்கிற மாதிரியான சரீரம் இல்ல. இந்த சிவார்த்தனா சந்திரிக்கால அபய தீட்சை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, இந்திர சாபம் இவாம்பரே, இந்த ஆகாசத்துல இந்திர சாபம், அந்த வானவில் தெரியும் பொழுது பல வண்ணங்களோடு தெரியறது, ஆனா அங்க ஒண்ணும் இல்ல. அது போல இந்த சிவனுடைய சரீரம் பல வண்ணங்களோடு இருந்தாலும் கூட நமது சரீரத்திற்கு இருப்பது போன்று இந்த ரத்தம் மாம்சம் போன்ற எந்த விதமான பாஞ்சபூத்திகமான விஷயங்கள் அங்கு இல்லை. கனீபூத கிருதமீவ, அந்த நெய்யானது முதலில் உருக்கப்பட்ட நிலையில நெய் எப்படி இருந்தா திரவமாக இருக்கு, அதே நெய்யானது இறுகி இருக்கும் போது அதுக்கு ஒரு ரூபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிஷ்கலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கருணையினால கனீபூதமாக ஒரு உருவம் பெற்றவர் போல் ஆகிறார். அந்த சமயத்துல அவருக்கு உருவமாக எது இருக்குன்னு கேட்டா, இந்த வேத மந்திரங்கள்லாம் அவருக்கு சரீரமாக மாறிடுது அப்படின்றது இந்த பூஜையில தெரியக்கூடிய விஷயம். அப்பொழுது அந்த ஆசனம் போட்டாச்சு. அந்த ஆசனத்து மேல சுவாமியினுடைய சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்துல ஷடத்வன்யாசா, கீழேயும் 6 அத்வாக்கள், மேலேயும் 6 அத்வாக்கள். கீழே இருக்கக்கூடிய அத்வாக்கள்லாம் வந்து அசுத்தமானது, மேலே இருக்கக்கூடிய அத்வாக்கள் சிவபெருமானின் சரீரமாக திகழக்கூடியது. காலை பார்த்த 6 அத்வாக்கள், அந்த அத்வாக்களை சிவபெருமானின் சரீரத்தில் நியாசம் செய்ய வேண்டும். அதாவது 5 கலைகள், அந்த நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி சாந்தி தீதா என்று அந்த 5 கலைகளை சிவபெருமானின் சரீரத்தில் நியாசம். நியாசம்னா என்னன்னா, இந்த 5 கலைகளும் சிவபெருமானின் சரீரமாக மாறிவிடுகிறது. இந்த நிவர்த்தி கலை என்பது சிவபெருமானின் கால் பகுதி, பிரதிஷ்டா கலை நாபிப்பகுதி, வித்யா கலை மார்பு பகுதி, சாந்தி கலை முகப்பகுதி, சாந்தி தீதம் என்ற கலை தலைப்பகுதி. 5 கலைகள் கலாத்வா. மந்திர நியாசங்கள், அந்த 11 மந்திரங்களை சிவபெருமானது சரீரத்தில் நியாசம் செய்வது, சைவாகமத்தில் இருக்கக்கூடிய 11 மந்திரங்கள் மற்றும் வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 மந்திரங்கள், பஞ்ச உபனிஷத்துக்கள். அதுபோல் வர்ணங்கள், 51 வர்ணங்கள், இந்த 224 புவனங்கள் என்று எல்லாவற்றையும் சிவபெருமானின் சரீரத்தில் வைப்பது, சிவபெருமானின் சரீரமாக அவை அனைத்தும் மாறிவிடுகின்றன. இதற்கு ஷடத்வன்யாசம்னு பேரு. இந்த ஷடத்வன்யாசத்திற்கு பலன் சொல்லப்பட்டு இருக்கிறது. சர்வஜ்ஞத்வம் கலான்யாசே, கலான்யாசம் செய்வதால், ஆலயத்தில் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், ஏதோ அர்ச்சகர் பூஜை பண்றாருன்னா அதனுடைய பலன் எல்லாருக்கும் வருது. அவர் கலான்யாசம் செய்வதனால என்ன ஆகிறார், சர்வஜ்ஞத்வம், ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்தையும் அறிந்தவர்களாக ஆகிறார்கள். நித்திய திருப்திம்ச தத்துவக்கே, தத்துவன்யாசம் செய்வதால் அனைவரும், எல்லாமே இன்னைக்கே நடந்துராது, காலாந்தரத்துல இந்த ஒரு பூமிக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதை போன்று அது போல அந்த பூமியில் அடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதையானது அந்த குறிப்பிட்ட காலத்தில் பலத்தை தருவது போல இந்த நியாசம் செய்வதால் அனைவரும் சர்வஜர்களாக ஆகிறார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆவார்கள். சர்வஜ்ஞத்வம் கலாநியாசே நித்திய திருப்திம்ச தத்வகே, தத்வநியாசத்தால் நித்திய திருப்தர்களாக அனைவரும் ஆகிறார்கள். அனாதி போதம் புவனே, அனாதி போதம் உடையவர்களாக ஆகிறார்கள் புவனாத்வ நியாசத்தினால். வர்ணநியாசே ஸ்வதந்திரகம், வர்ணநியாசத்தினால் ஸ்வதந்திரர்களாக ஆகிறார்கள். இதெல்லாம் ஷாட்குண்யம் என்று பெயர். பதன்யாசே அலுப்த சக்தியும், இந்த பதன்யாசத்தினால் அலுப்த சக்தியை அதாவது குறையாத குன்றாத சக்தியை உடையவர்களாக ஆகிறார்கள். அலுப்த சக்தி மந்திரேச்ச அனந்த சக்திகம், மந்திரநியாசத்தினால் அளவிட முடியாத அபரிச்சின்னமான சக்தியை உடையவர்களாக ஆகிறார்கள். இது இந்த சடத்வநியாசத்தினுடைய பலன். அதுபோல் ஆலயங்களை அஷ்டபுஷ்பம்னு சாத்துவான். இந்த அஷ்டபுஷ்பத்தினுடைய பலன் பார்த்தோம்னா முடியாதவர்கள்லாம் கூட அவர்களுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த அஷ்டபுஷ்பம் சாத்தப்படுகிறது. பவாய தேவாஜனமாக சர்வாய தேவாஜனமாக என்ற ஆலயங்களை செய்யக்கூடியது. தரித்ராணாம், தரித்திரர்களின் சாத்திர சுவாமிக்கு சாத்திரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு எட்டு புஷ்பம் கொண்டு வா. ஸ்தோத்திர சதநாமங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்ல, சஹசநாமம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இந்த எட்டே எட்டு புஷ்பங்கள் கொண்டு வந்து அவர்களுக்காக நாம் பூஜை செய்யலாம். தரித்ராணாம் அநாதானாம் பாலானாம் பிரம்மச்சாரினாம், பிரம்மச்சாரி அவன் வேதம் படிக்கிறதா அவனுடைய வேலை. அவன் கோவில்ல வந்து அவன் பூஜை பண்றான் ஆரம்பிச்சா வேதத்தை படிக்க முடியாது. அவர்களுக்காக அஷ்டபுஷ்பம் சாத்தனா போதும். பாலானாம் அநாதானாம் அநாதைகள், போகினாம் போக ரக்தானாம் தியானார்பித மனோஜுஷாம், சில யோகிகளாக தியானம் பண்ணிட்டே இருக்கா அவ ஆலயத்துக்கு வர முடியாது, அவளுக்காக அஷ்டபுஷ்பம் சாத்தலாம். சிவசாஸ்திர அனுரக்தானாம் படித்துக் கொண்டிருப்பவர்கள், நானா சித்திஹிதாத்மனாம் அவர்கள் சித்தியை பலவிதமான சித்தியை விரும்பி ஆங்காங்கே தவம் செய்பவர்கள், அனுரக்த விரக்தானாம் கசிதாகி அஷ்டபுஷ்பிகா என்று அஷ்டபுஷ்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சுவாமி ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்கம் ஸ்நபனோதகம், அந்த சுவாமியினுடைய அந்த அபிஷேக ஜலத்தை குடிப்பதால் என்ன பலன் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். சமாகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் என்று சொல்கிறோம். இங்கே ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்கம் ஸ்நபனோதகம், அந்த கலசம் வைத்து சுவாமிக்கு ஸ்நபனம் செய்து அந்த அபிஷேகத்தை நாம் அருந்துவதால் திருஷ்பிபேத்து த்ரிவிதம் பாபம் தஸ்மைச்ச ஆசு பிரணஷ்யதி, எல்லா விதமான மூன்று விதமான பாபங்கள் எல்லாம் அகலுகின்றன. பக்ஷயே தியோ நரோ பக்தியா பவித்ரம் அதிசுத்திதம் சுத்த சாத்து பிராமணஸ்தஸ்ய பாபம் க்ஷிப்ரம் வினஷ்யதி என்று அந்த சுவாமியின் இந்த பாதோதகத்தை அருந்துவதால் பவித்ரனாகவும் சுத்தனாகவும் எல்லா பாப்பங்களிலிருந்து விடுபட்டவனாகவும் காலாந்தரத்தில் பிராமணனாகவும் அவன் பிறக்கிறான் என்று சுவாமியுடைய பாதோதகத்தை குடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன். வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், வைத்திய சாஸ்திரே நிர்மால்ய சலிலம் பீத்வா தேவதேவஸ்ய சூரியனா க்ஷய அபஸ்மார குஷ்டாத்யைஹி விமுக்தா நாத்திர சம்சயா. இந்த அபிஷேக ஜலத்தை கொடுக்கறதுனால க்ஷயம் அபஸ்மாரம், அபஸ்மாரம்னா இந்த காக்கா வலிப்புன்ற ஒரு நோய், குஷ்டம் போன்ற எல்லா விதமான வியாதிகளும் நீங்குகின்றன என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக இந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டினுடைய பயனானது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்படும் என்று ஆகமங்கள் பலவிதமாக சொல்லி இருக்கின்றன. அதை நாம்
3: திருச்சிற்றம்பலம்

திருச்சிற்றம்பல. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பல். முருகன் புகழ்வாடும் சபை பெங்களூரில தனது 9வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவுடன் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகிற நேரத்திலே மாலை அமர்வில திருமந்திரமும் அதன் விளக்கமும் என்கிற தலைப்பிலே சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது. இன்று காலையும் இப்பொழுதும் மிக அற்புதமான இசை மழையிலே நாமெல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். புத்திசாலியான உழவன் என்ன செய்வான்? நல்ல மழை பெய்தால் காய்ந்து கிடக்கிற நிலத்திலே தன்னுடைய விதைகளை எடுத்துக்கொண்டு போய் ஊன்றி நாளை அறுவடை செய்ய போகும் பயிருக்கு இன்றே அதற்கு காரணம் செய்து வைப்பான். அதுபோலே இப்பொழுது பெய்த இசை மழையிலே என் வேலை சுலபமாகி காய்ந்து கிடக்கிற நம்முடைய இதயங்களிலே நல்ல கருத்துக்கள் என்கின்ற விதைகளை இப்பொழுது அடியேன் தூவுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளம் இறுகி போய் கிடக்கிறது. அதிலே கருணைக்கு இடமில்லை, இரக்கத்திற்கு இடமில்லை. ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். சைதாப்பேட்டை அந்த கடை வீதியிலே மாம்பழ வண்டி வைத்திருந்தான் ஒருவன். மாம்பழங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தான். அங்கே ஒருவர் வந்தார். பா, பழங்கள் என்ன விலை என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, 50 ரூபாய்க்கு 5 பழங்கள் என்று சொன்னான். என்னப்பா இவ்வளவு விலை சொல்லுகிறாயே, ஏதாவது பார்த்து சொல்லுப்பா அப்படின்னார். அவன் உடனே சொன்னான், என்னவோ உங்களை பார்த்தா அப்படின்னு நிறுத்தான். ஏமாத்தலான்னு தோணுதாப்பா? இல்லைங்க ஐயா, உங்க முகத்தை பார்த்தா என்னவோ எனக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு தோணுது. அதனால நான் எப்பவும் காலையிலிருந்து 5 பழம் 50 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு 6 பழம் தரேன் அப்படின்ன உடனே ஐயா அவர் உடனே மகிழ்ந்து 6 பழத்தை வாங்கி கொண்டார். 50 ரூபாயை கொடுத்துட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனேயே வண்டிக்காரன் நினைச்சான், அப்பா புளிச்ச பழம் 6 தள்ளிட்டேன் எப்படியோ அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அந்த பக்கமா போன பெரியவர் கையில வச்சிருந்த பழத்தை, ரொம்ப நாளா மாத்த முடியாத கிழிஞ்ச 50 ரூபா நோட்டை நல்ல வேளை மாத்திட்டம்பா. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக்கொண்டே வாழ்க்கையை சாமர்த்தியமாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த காலமாக இருக்கிறது. கொஞ்சம் மற்றவர் மீது இறக்கப்பட்டு விட்டால் பார்க்கிறவர்கள், ஐயோ இவன் என்ன பொழைக்க தெரியாதவனாக இருப்பான் போல இருக்கே என்று. ஒரே ஒரு சின்ன சோதனை நான் சொல்லுகிறேன். இதோ இங்கே 2 கிண்ணங்கள் இருக்கின்றன. ஒரு கிண்ணத்திலே இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், ஒரு கிண்ணத்தில் இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், 2 ஸ்கூப் போட்டிருக்கு ஐஸ்கிரீம். இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இதுல 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஒரு குழந்தையை கூப்பிட்டு இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கம்மாண்ணா, எதை எடுத்துக்கோ, நீங்களே தெளிவா சொல்றீங்க. குழந்தை ஐஸ்கிரீமத்தா எடுக்கும். நாம் அதை பார்த்து என்ன நினைப்போம், ஐயோ இந்த குழந்தைக்கு உலகம் தெரியலையே, இந்த தங்க காசை எடுத்தா இது மாதிரி எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கலாம், இது போய் இந்த ஐஸ்கிரீம் எடுக்குதே அப்படின்னு பரிதாபப்படுவோம் இல்லையா. சரி, இப்ப அடுத்த டெஸ்ட். அதே மாதிரி 2 கிண்ணம், ஒரு கிண்ணத்துல தங்க காசு, இன்னொரு கிண்ணத்துல ஆலவாய் அண்ணனுடைய திருநீர். நான் உங்களை கூப்பிடுறேன், இந்த 2 கிண்ணத்துல ஏதாவது ஒன்னை எடுத்துக்கங்கன்னு நான் உங்களை சொன்னால் நீங்க எதை எடுப்பீங்க? சாமி இங்க இருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது. தங்க காசு தானே எடுப்போம் இல்லையா? ஐஸ்கிரீம் எடுக்கிற குழந்தையை பார்த்து நாம பரிதாபப்பட்டோம் இல்லீங்களா? ஆனால் இந்த திருநீர் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஐஸ்கிரீம் இந்த தங்க காசை வச்சா நாம என்ன பண்ணுவோம், தங்க காசை எடுத்துட்டு திருநீர் எங்கதான் கிடைக்காது, கோயிலுக்கு போனா தூணுக்கு தூணு அதுதான் யா இருக்கு, அது எப்ப வேணா கிடைக்கும், இது கிடைக்குமாறு நீங்க நினைப்பீங்க. ஆனா அருளாளர்கள் என்ன நினைப்பார்கள், ஐயோ என்றும் நிற்கின்ற திருநீராக இருக்கின்ற இந்த அற்புத நீற்றை ஞானசம்பந்த பெருமான் பதிகமே பாடியிருக்கிறாரே, பொற்காசையா பதிகம் பாடியிருக்கிறார், திருநீற்றுக்கல்லவா பதிகம் செய்திருக்கிறார்,
அதை எடுக்காம இந்த மக்கள் இதை போய் எடுக்கிறார்களே என்று ஐஸ்கிரீமை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து நாம் பரிதாபப்பட்டதைப் போல நம்மை பார்த்து ஞானிகள் பரிதாபப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஞானசம்பந்த பெருமானை போய் பார்த்து கேட்டாங்க, அவர் கடந்த காலத்திலேயே, சுவாமி நீங்கள் பாடல்கள் எல்லாம் பாடுகிறீர்கள், எல்லாம் தமிழ் பாட்டா இருக்க, வேற மொழியில பாடக்கூடாதா என்று கேட்டார்கள். ஞானசம்பந்த பெருமானை கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஏன்னா பதில வச்சு கேள்வி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்டது நமக்கு தெரியலேன்னா கூட பதில் சொல்லி இருக்காருல்ல இல்லீங்களா. தமிழில ஒன்று சொன்னால் இன்னொன்று புரியும். இப்ப எய்த் வீட்டுக்காரர் திடீர்னு போய் அந்த வீட்டுக்காரர் போய் எங்க உங்க பையனும் பரீட்சையில ஃபெயில் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பையன் ஏற்கனவே போயிட்டான் இல்லையா. இது தமிழில சொல்லாமல் உணர்த்துகிற ஒன்று. இவர் பதில் சொன்னா என்ன தெரியுது? யாரோ கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஞானசம்பந்தர் போய் கேட்டிருக்காங்க, சாமி வேற மொழியில நீங்க பாடல் செய்யக்கூடாதா, தமிழ்ல மட்டும்தான் செய்யணுமான்னு. அதுக்கு சம்பந்தர் பதில் சொல்லியிருக்க, ஞான சம்பந்த பெருமான் எப்படி பதில் சொன்னார்னு பாருங்களேன். ஒழுகல் அரிது அழிகலியில் உழியுலகு பழிபெருகு வழியை நினையா. என்ன பாட்டுங்கிறீங்க, முழுக்க ழகரத்தான் இந்த பாட்டு, முழுக்க ழகரம். கொஞ்சம் ராணா தகராறா இருந்ததுன்னு வச்சுங்க, நான் விழிக்க சொல்லுவேன், ஓதுவார்க்கு டெஸ்ட் வைக்க வேண்டிய பாட்டே இதுதான் சார். இவ்வளவு மாதிரி ஞானிகள் நம்ம காலையில பாடின சத்குரு மாதிரியும் மதியம் பண்ணீங்க. ஐயாவுக்கு இசைப்பேரறிஞர்னு பட்டம் தமிழ் இசை சங்கத்திலேயே வழங்கி இருக்கிறார். கலைமாமணி பட்டம் பெற்றவர், அடக்கத்தின் உருவமானவர் நம்முடைய திருத்தடி சுவாமிநாதன் ஐயா. அவங்க வந்து எளிமையின் அழகே போற்றிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எங்க ஐயா தான். நிரம்ப செய்திகள், நிரம்ப விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் தெரியாதவர் போல. இந்த காலத்தில் கொஞ்சம் தெரிஞ்சாலே படுத்துற பாடு தாங்க முடியல. ஆனால் முழுமையும் தெரிந்தவர்கள் நம்ம சர்க்குருநாத தேசிகர் போன்றவர்கள், நம்முடைய திருத்தணி ஐயா அவர்கள் போன்றவர். ஐயாவோட எல்லாம் எனக்கு அடிக்கடி மேலை நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அவர்களோட அவங்க சொன்னாங்க, என்னவோ தமிழோட இருக்கிறேன், எனக்கு தமிழ் இசையோடு இருக்கிறேனேன்னு எனக்கு பெரிய மகிழ்வாக இருக்கும். அப்படி 5 நாட்களும் அவர்கள் பாடுகிற பாடல்களுக்கு அருகாமையில இருந்து அடியேன் விளக்கம் சொல்லுவேன். இப்ப கூட சமீபத்தில் மலேசியாவுக்கு ஐயா அழைத்து சென்றார்கள், அவரோடு இருந்து வந்தேன். சுவாமி சொல்லுகிறார், ஒழுகல் அரிது அழிகலியில் உளி உலகு பழிபெருகு வழியை நினையா. சொன்னார் இந்த கலிகாலத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டார். பாருங்க, எப்ப 7வது நூற்றாண்டுலயே சொல்லிட்டார், ஒழுக்கத்தோடு இந்த உலகத்துல வரப்போற காலத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னுட்டார். ஒழுகல் அரிது அழிகலியில் கடசம்பந்த எப்ப சொன்னாரு? 7வது நூற்றாண்டிலேயே. 21 எந்த கதிக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒழுகல் அரிது அழிகலியில், அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியா? உழி உலகு பழிபெருகு வழியை நினையா. இந்த உலகத்துல பழி பெருகி கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து நாம் தப்புவதற்கு சிறந்த வழியை என்ன என்று சிவபெருமான் அருள் செய்திருக்கிறான். என்னன்னாரு, ஒரே வழி இந்த உலகத்துல பழியை நீக்கிக் கொள்வதற்கும், நம்முடைய வாழ்விலே வசந்தம் வருவதற்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வருவதற்கும் உரிய ஒரு நிலை என்னன்னு கேட்டா, சிவனை தொழுது உலகில். சிவனை தொழ வேண்டும், வேற வழி கிடையாதுன்னு. சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை, நம்மை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய மலமானது நீங்கும் வகையிலே, கழுமல நகர் பழுதிலிரை. திருக்கழுமலம் என்கிற திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றானே சிவபெருமான், அவன் சிவபெருமானையே அவனையே வணங்கி வழிபாடு செய்து தங்களுடைய மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்தானாம்? இழுகு மலம் அழியும் வகை என்ன செய்தான்? எழுது மொழி தமிழ். அவர் சொன்னார், அவன் என்ன பண்ணான்னா, தமிழ் பாடல்களை தர வேண்டும், பாடல்களை தர வேண்டும் என்று எண்ணினான். பாடல்களை தந்து அந்த பாடல்களை பாடி வருகின்ற மாந்தர்கள் தம்முடைய துன்பங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அதனால அவன் பாடல்களை உள்ளே இருந்து சொல்றான், ஒரு விஷயம்ப்பா, நானா எந்த பாட்டியும் சொல்லல, நானா எந்த பாட்டியும் சொல்லல, அவன் உள்ளே இருந்து எழுதுறான், எழுதுறத நான் வழிமொழிகிறேன், உள்ளே இருந்து எழுதுறான், அதை நான் வழிமொழிகிறேன். அப்புறமா சொன்னாரு, ஆனா அவன் உள்ள எழுதுறது தமிழ்ல எழுதுறானே, நான் என்ன பண்றது, தமிழ்ல தானே சொல்லி ஆகணும்னார். க
கடுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ். முடிஞ்சு போச்சு. அவர் தமிழ்ல எழுதுறதுனால நான் வெளியில தமிழ்ல சொல்லுகிறேன். விரகன் வழிமொழிகள், நான் அதை வழிமொழிகிறேன், அவ்வளவுதான் ஏன் வேலை சொல்லிட்டு சொன்னார். அடுத்ததா சொன்னார், அதுதான் முத்தாய்ப்பா சொன்னார், மொழி தகையவேன. தமிழுக்கு என்ன குறைச்ச? இந்த தமிழ் உன்னுடைய வினைகளை நீக்கும் என்று திருஞான சம்பந்தர் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார் என்கிற பொழுது, திருமுறைகள் தான் நம்முடைய வாழ்விலே துன்பங்களை நீக்கி வினைகளை போக்கி நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியவை என்று நாம் உணரவும். அந்த திருமுறைகளை ஓதுகின்ற ஓதுவாமூர்த்திகள் நடமாடும் திருமுறைகளாக விளங்குகின்றார்கள். ஓதுவாமூர்த்திகள் அந்த காலத்தில் இல்லை என்று சொல்லி இருந்தால் திருமுறையே கிடையாது. ராஜராஜ சோழன் திருமுறைகளை எடுத்த வரலாற்றை வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் கூட ரசமாணிக்கனார் போன்றவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறது என்ன என்று கேட்டால், திருக்கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை கேட்டு பல கோயில் ஓதுவார்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களையெல்லாம் பாடச் சொல்லித்தான் அந்த பாடல்களை எல்லாம் அவன் படியெடுத்தான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஓதுவாமூர்த்திகள் இல்லை என்றால் திருமுறைகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் எல்லாம் சொற்பொழிவு செய்கிறோம், பேசுவோம், பேசி முடிச்ச உடனே இந்த பாருங்க நாளைக்கு காலையில் எனக்கு கல்லூரியில் வேலை, நான் கல்லூரிக்கு போயிடுவேன். ஆனால் நாளைக்கு காலையிலேயும் ஐயா திரும்பவும் திருமுறையைத்தான் பாடுவார். பாடுவதும் திருமுறை, படிப்பதும் திருமுறை, வெற்றிலை பாக்கு போடும் போதும் திருமுறை, எப்பொழுதும் திருமுறை திருமுறை திருமுறை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓதுவாமூர்த்திகள் தான் நடமாடும் திருமுறை கோயில்கள் என்று நாம் உணர்தல் வேண்டும், அவர்களை போற்றுதல் வேண்டும். முருகன் புகழ்பாடும் சபை அதை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. வருடந்தோறும் இங்கே வந்து நம்முடைய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் சத்குருநாத தேசிகர் அவர்கள். தம்முடைய அற்புதமான திருமுறை இசையினாலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் மயக்கி வைத்திருக்கிறார். மயக்கி வைத்திருக்கிறார் தான் சொல்லணும். அவருடைய இசையிலே, அருள் இசையிலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தன்னுடைய அருள் இசையிலே மயக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வருடம் நமக்கு ரெண்டு போனஸ் போனஸ் கிடைச்சது மாதிரி நம்முடைய அவங்க டேட்டு கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அவர்களை ரொம்ப நீங்கள் அவசியம் வர வேண்டும் ஐயா என்று திருத்தணியாரை கேட்ட பொழுது பெரிய மனது பண்ணி அவர்கள் வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். எனவே இந்த இப்ப தலைப்புக்கு வருவோம். இப்பத்தானான்னு கேட்காதீங்க, இன்னுரை கொடுத்துட்டு வர வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த தலைப்பு என்னன்னா பாட்டும் விளக்கமும் என்கிற பகுதியில இந்த திருமந்திரத்தை அமைக்க வேண்டும் என்று முருகன் புகழ்பாடும் சபையை சார்ந்தவர்கள் குறிப்பாக மதன் முரளி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். இந்த திருமந்திரம் பாட்டும் விளக்கமுமா ஐயா பாட நீ விளக்கம் சொல்ல முடியுமா அப்பா அன்னைக்கு கேளுங்கள். அது ஒரு தனி நிகழ்வாகவே செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட இங்கே முடிந்த அளவிற்கு அதை செய்கிறோம் என்று முயற்சி செய்யலாம் என்று அதற்கு கொடுத்தோம். அதில் ஒரு 17 பாடல்கள் தேர்ந்தெடுத்தோம் ஐயாவுக்கு அந்த 17 பாடல்களை குறித்த. ஆனா 17 பாடல்களை இப்பொழுது இங்கே விளக்குவதற்குரிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விளக்கத்தை வேணா குறைக்கலாமே தவிர இசையை குறைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த இரண்டாம் தந்திரத்திலே நம்முடைய திருமூலர் அருளி செய்த அந்த திருமந்திரத்திலே கற்பகிரியை என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை ஐயா அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். அதில் சில பாடல்களுக்கு அடியேன் இங்கே விளக்கம் சொல்லுவேன். திருமந்திரத்தில் இன்னும் அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுகள் இன்னும் இருக்கின்றன. அது எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் திருமுறைகளில எல்லா திருமுறைகளிலும் மற்ற மொழிகளில நீங்கள் மொழிமாற்றம் செய்யலாம், ஆனால் திருமந்திரத்தை மட்டும் மொழிமாற்றம் செய்வது இயலாது. காரணம் என்ன என்றால், திருமந்திரத்தை சுவாமிகள் எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதை ஒரு கோடிங் செய்து தமிழிலேயே கோடிங் செய்து அதை அமைத்திருக்கிறார். எனவே அதை முதல்ல தமிழில் டீகோட் பண்ணாதான், முதல்ல தமிழிலிருந்தே தமிழுக்கு அதை டீகோட் பண்ணணும், அப்பத்தான் அவர் அதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று புரியும். பிறகு அதற்கு விளக்கம் காண வேண்டும். அதை வார்த்தைக்கு பார்த்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது அவ்வளவு சிறந்த பொருளாக அமையாது. எனவே இப்பொழுது இந்த கற்பகிரியை என்ற பகுதி சுவாமிகள் அருளி செய்த நிரம்ப பாடல்கள் பண்ணியிருக்கிறார்.
நம்ம கண்ணால பார்க்கிற மனிதராக நடமாடுகின்றோம். ஒரு கால ஒரு நாள் சென்று அவன் ஒடுங்கி விடுகின்றான். ஆனால் அவன் தாயினுடைய கற்பத்திலே எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவனை எப்படி சிவன் போற்றி காத்து இந்த உலகிற்கு தருகிறான் தெரியுமா? அந்த அற்புதங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்கிற அந்த பகுதியை பற்றி மட்டும்தான் கர்ப்பகிரியை என்கிற பகுதியில சுவாமிகள் விளக்கி சொல்லி இருக்கிறார். அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். முதலிலே ஒதுவாமூர்த்திகள் இப்பொழுது அந்த ஆக்குகின்றான் என்கிற பாடலில் இருந்து துவங்கி பாடுவார்கள். திருச்சிற்றம்பலம்.

நாம் இந்த உலகத்தில் உடலை நீங்குகின்ற பொழுது உயிரானது தனித்து செல்வதில்லை, அதனோடு அதனுடைய சூக்கும் உடம்பும் இருக்கிறது என்ற கருத்தை நம்முடைய திருமூல தெளிவுபடுத்துகிறார். இறக்கின்ற ஒருவனுக்கு மேலே இருக்கிற அந்த உடம்பு தூள உடம்பு தான் போகிறதே தவிர உயிருடைய சூக்கும உடம்பு அதிலேதான் இருக்கிறது. அந்த சூக்கும உடம்போடு தான் அந்த உயிரானது சென்று தாயின் கருவுக்குள்ளே சென்று தந்தை வழியாக அமர்கிறது. அங்கே இருக்கிற பொழுதுதான் அது வெளியே இழந்த அந்த 25 தத்துவங்களையும் பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25. ஆக்குகின்றவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வேறு உடம்பு எடுத்த பொழுது இது பிரிந்ததே, அந்த உடம்பினுடைய 25 பூதம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, சத்தாதி அஞ்சு, வசனாதி அஞ்சு என்று சொல்லக்கூடிய

0: இந்த 25 கருவிகளைத்தான் தாயினுடைய கருவுக்குள்ளே மீண்டும் அவன் உற்பத்தி செய்கின்றான். எனவே இந்த உடம்புக்கு மேலாக இருக்கக்கூடிய தூள உடம்பைத்தான் இறைவன் தாயின் கருவுக்குள்ளே ஆக்கித் தருகின்றான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த தூள உடம்பும் சூக்க உடம்பும் ரெண்டு இருக்கிறதே, தூள உடம்பிலே உணரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, ஆனால் சூக்கம உடம்பிலேதான் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தால் டிரான்ஸ்டியூசர் என்று சொல்வார்கள். பார்க்க போனா இது மைக், இது டிரான்ஸ்டியூசர். நான் பேசுகின்ற அந்த ஒலி அலைகளை இது மின் அலைகளாக மாற்றி இது வழியாக செலுத்துகிறது. அதுபோல இது ஒரு டிரான்ஸ்டியூசர் போல, கண் ஒரு டிரான்ஸ்டியூசர், காது ஒரு டிரான்ஸ்டியூசர். இது மாற்றி இதனை உணர்கின்ற கருவி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சூக்கம் உடம்புல தான் இருக்கிறது. வெளியில் இருக்கிற தூள உடம்புல வெறும் கருவிகள் தான் இருக்கிறது. எனவே வெளியில் இருக்கிற இந்த கருவிகளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்கம் உடம்போடு தொடர்பு படுத்துவது எது என்று கேட்டால் தசவாயுக்கள், 10 வாயுக்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அந்த அழுகின்ற ஒலி எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிற ஒரு காத்து 10 காத்தா பெரியதா, அதுக்கு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு நாம ஒன்னா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு காத்து. ஆனா அது உள்ள போகிற பொழுது அது பிராணன், அபானன், உதானன், இந்த மாதிரி பல்வேறு வேலைகளுக்கு தக்க மாதிரி. அபானன் என்பது அப்புனா நீரை இடமாக கொண்டு இருப்பது, அந்த வாயு தான் நீர் பிரிவதற்கும் மலம் போவதற்கும் காரணமா இருக்கு, அது கீழ் நோக்கி போகும், அது அபானன் பேரு. பிராணன் என்பது ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக போவது. இப்படி 10 வாயுக்கள்ல ரொம்ப முக்கியம் தனஞ்சயங்கிற வாயு. இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது உள்ள அப்போதைக்கு. இந்த வாய்க்கு எப்ப வேலைன்னு கேட்டா இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உடம்பு அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா, இதை பிரிக்கிற டீகம்போஸ் பண்ற வேலை தான் இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு. டாக்டர் பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க மெடிக்கல்ல என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன. ஆனா இந்த தனஞ்சயங்கிற வாயு இல்லேன்னு வச்சுங்க, இந்த பாடி டீகம்போஸ் ஆகாம அப்படியே கிடக்கணும் பாக்க போனா இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமா பிரியுத. அந்த தனஞ்சயங்கிற வாயு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுமா, பிரியும், ஆனா அதுக்கு வேலை கிடையாது. எப்ப அதுக்கு வேலைனா உயிர் பிரிஞ்ச உடனேதான் உடம்ப டீகம்போஸ் பண்றதுக்கு வேலை. அது மட்டும் இல்லன்னு வச்சுங்க, அவன் எடுத்து பீரோல பத்திரமா வச்சிருவான், சார் எங்க சித்தப்பா பாக்குறீங்களா சார் அப்படின்ட்டு பீரோ திறந்து காட்டுவான். ஏன்னா அதுதான் வீண. இந்த வாயு தான் உள்ள போய் உடம்பை பல்கூறாக பிரிக்கிறது இந்த தனஞ்சயங்கிற வாயு. அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி 9 வாயுக்கும் தலைமையாக அது விளங்குகிறது என்ற செய்தி எல்லாம் அது சொல்லுகிறார். பூவி எப்படி ஒரு மலரிலே இருக்கக்கூடிய மனத்தை எது கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறது? ஒரு பூ மலர்ந்துருச்சு, வாசனை வருது, நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது எது? வாயு, காத்து. அது போல இந்த சூக்கும உடம்புல இருக்கக்கூடிய உணர்வை தூள உடம்புக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த தசவாயுக்கள் என்று சொல்லுகிறார் சுவாமி. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தற்பித்தவாறு போல மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அழுந்தான். இந்த குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அதற்கு பசி என்கிற உணர்வு சூக்கம உடம்பிலிருந்து தூள உடம்பிற்கு வாயுவின் வழியாக செலுத்தப்பட்டு அழுகிறதப்பா என்று உதாரணத்தை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாயுதலும் வைத்தனர். 9 கேட் வச்சிருக்கிறாராம் தெரிஞ்சு போறது. இது 9 ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே, இது 9 ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே. 9 ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி பிடிக்கிறது சுலபமா சொல்லுங்க பாக்கலாம். எந்த பக்கம் பிடிச்சாலும் லீக் ஆகிட்டே இருக்கும். நாம போய் சாமி கும்பிடலான்னு நினைச்சிட்டு அப்படி கண்களால் அவனை நோக்கி அப்படி ஆழ அவனை பார்த்து அருள் பெறலாம் அப்படின்னு நினைச்சு கண்ணு வழியா அருள் பெற்றா இந்த பக்கமா மடப்பள்ளியிலிருந்து சுண்டல் வாசனை வந்து மூக்கு வழியா லீக் ஆயிடுது அத்தனை அருளும். சரி, இதை கொஞ்சம் டைட் பண்ணி கண்ணையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பக்கத்துல யாரோ பேசுறா காது வழியா போயிடுது. இந்த 9 ஓட்டையை வச்சுக்கிட்டு எப்படிதான் இந்த இதை ஃபில்அப் பண்றது சொல்லுங்க இல்லீங்களா? 9 ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? 9 ஓட்டை இருக்கிற ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? இருக்கிறது தான் ஆச்சரியம். 9 ஓட்டை இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? என்னமா இருக்கிறது தான் ஆச்சரியம் போறது ஆச்சரியம். அதுக்காக நீங்க நாளை காலை யாரா பார்த்தோம் இன்னுமா சார் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து கேட்டு வைக்காது இல்லையா? ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம்னார் அப்பர் சுவாமிகள். நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார், சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிந்திரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. கோயிலுக்கு போன உடனே சொல்றார், அப்பா நீ பழம் கொண்டு வந்திருக்கிறியா அல்லது பூ கொண்டு வந்திருக்கிறியா அல்லது வெத்தலபாக கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட உன் நினைவை கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாமி கிட்ட போகிற பொழுது நம்முடைய அந்த நினைவு இருக்குதே அதைத்தான் அவங்கிட்ட முதல்ல கொண்டு போகணும். சிந்தனை நிந்தனை காக்கி அதுதான் முக்கியம். அதனாலதான் அப்பர் சாமியும் சொன்னார், நெஞ்சே நீ வா. யார கூப்பிடுறாரு, யார கூப்பிடுறாரு, நெஞ்சே நீ வா. நெஞ்சு வெளியில் இருக்கு, நெஞ்சே நீ. பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுறாரு, எய்த்து வீட்டுக்காரனை கூப்பிடுறாரா, நெஞ்சத்தை தான் கூப்பிடுறாரு. நெஞ்சே நீ வா, நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன வெளியில செருப்புகிட்டே நிக்கிறியே, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா. நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல இருந்தா எப்படி, நாம எங்க இருக்கிறோமோ அங்க நம்முடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம்னு பேரு. யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே என்னுடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம். அது ரொம்ப கஷ்டம்ங்கிறீங்களா, கஷ்டமா அது, கஷ்டம் தான். எங்க டிவி சீரியல பார்க்கும் போது அங்க பாருங்க, அந்த டிவிய விட்டு அந்த அந்த கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறது இல்ல. சென்னையில ஒரு இடத்துல அப்படியே ஆழமா எல்லாரும் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஓடுது ஒரு சீரியல், அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. அதுல இன்டர்வல் போட்டான், போட்ட உடனே அந்த அப்பகார சொன்னா, டேய் ஐஸ் வாட்டர் எடுத்துருவாடா. அவன் திரும்பி பார்த்தா அப்பா பிரிட்ஜ காணும்பான், என்னது பிரிட்ஜ காணுவான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க பீரோவை காணுங்க, என்னது பீரோவை காணும், பிரிட்ஜ காணுட்டு அலறி அடிச்சுட்டு வெளியில போனா எய்த்த மலைய கடைக்காரர் கேக்குற, எங்க ஊடு காலி பண்றீங்களா, ஏன் அண்ணர் ஒன்னு வெளியில போயிட்டு இருக்கு, காலி பண்றீங்க போல. வீட்டுக்குள்ள வந்து பீரோ டிவி எடுத்துட்டு போகுது, அந்த பிரிட்ஜ எடுத்துட்டு போறது கூட தெரியாம டிவி சீரியல் பாக்குறாங்க. அதனால அது பேரு யோகம் தான். என்ன யோகம், அருமையான யோகம், டிவி பார்க்கும் போது யோகம். என்ன அது பேரு, அவயோகம்னு பேரு. இதுவே கோயிலுக்கு போய் நீங்க இருந்தா அதுக்கு பேரு சிவயோகம்னு பேரு,
1: அவ்வளவுதான். யார் குடைந்து குடைந்தும் கழல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரணல் போல் செய்யா பெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மடவாடா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் ஐயாமற் காப்பாய் மேலோர் எம்பாவாய் என்கின்ற அற்புதமான அடுத்த திருப்பாடலை இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். இறைவனுடைய திருவிளையாடல் அதி அற்புதமானது. இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் நடக்குன்னு நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாத திருவிளையாடல். அதைவிட அற்புதம் அடியவர்களும் இறைவனும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகங்கள். இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விதமா சொல்லலாம், சம்சார சாகரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுதான் இந்த பொய்கை. இந்த பொய்கையாகின்ற சம்சார சாகரத்திலே நம்ம இறைவனுடைய திருவடிகளை பாடி அவனுடைய அடியவர்களை பணிந்து வணங்கி இறைவனுடைய அருள் பெற வேண்டும். அப்படி பெற்றவர்களுடைய சரித்திரங்கள் தான் இங்கே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் இதுல நமக்கு நினைவூட்டக்கூடிய சரித்திரங்கள் என்ன வரணும், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் வழிவழியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறோம், வாழையடி வாழையன வந்ததற்கு என்ற சைவ மரபு, ஆரணல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமரு. என்ன செல்வம், அருட்செல்வம் கொடுக்க மட்டுமே கிடையாது, பொருட்செல்வத்தையும் கொடுக்கிறார். இமயேதரும் சோரும் கூறையும் எத்தலாம் இடர்கடலுமாம் என்று பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நமக்கு இங்கே வேணும் குறையில்லாம இந்த உலகத்துல இருக்கணுமா, சிவபெருமானை பணிய வேண்டும். ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு அடுத்த அவ்வுலகத்திற்கு செல்ல வேண்டுமா, அவனே கதி, அவனே அருள் செய்கிறான். இமயேதரும் சோரும் கூறையும் என்ன பண்ண, நமக்கு இந்த சாப்பாடு துணிமணி இருக்க இடம் இதுக்குத்தானே அடித்துக் கொண்டு வருகிறோம், அதை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அது தாண்டி அப்புறத்திற்கு சிவலோகம் சென்றாலும் கூட அவனே கொடுக்கிறான், அவனே அருள் செய்ய வேண்டும், அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நமக்கு அருள் செய்யக்கூடியவன் அவனாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட செல்வத்தை அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் தரக்கூடிய செல்வ, சிறுவருங்கள் ஐயா தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா தலைவனே நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம். என்ன விளையாட்டு, எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான், ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் என்று பார்த்தால் அத்தியற்புதமான சரித்திரங்கள் இங்கே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இரண்டு சரித்திரங்கள் பார்க்கலாம். இந்த பொன்னிவள நாடு என்று சொன்னாலே அந்த சோழ நாடு மிகச்சிறந்த நீர்வளத்தை கொண்டிருப்பதாக அது இருக்கிறது. அந்த சேக்கிழார் பெருமான் பாடும் பொழுது மிக அழகாக இதைத்தான் சொல்லுவார், சிறந்ததாக இருக்கக்கூடிய பொன்னி வளநாடு. வையம் புறக்கும் தனி செங்கோர் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம் பனையும் செழிநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்கீர் வாய்மை அருமலை நூறு புரிந்த சீல புகழ் அதனால் என்று பாடுவார். பொய்கீர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய இடம் இது இந்த பொன்னி வளநாடு. அங்கே நடந்த ஒரு பொய்கையிலே அந்த இடத்துல அதுவே ஒரே ஊர்ல ரெண்டு விதமா சரித்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சரித்திரம்? நமக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திரம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சரித்திரம். நம்ம போட்ட காசை போட்ட இடத்துல போய் இல்லை ஏதாவது ஒன்று போட்ட பொருளை போட்ட இடத்துல தேடினாலே கிடைக்காது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் என்று சொன்னால் இவ்வார்கள் ஐயும் வகையெல்லாம் பின்தொழிந்தோம் ஐயா நீ ஆட்கொண்டு அவர்களும் விளையாட்டு. இதை தவிர நமக்கு வேற எதுவுமே சொல்ல முடியாது, வேற எப்படி சொல்ல முடியும்? அவர் திருமுதுகுன்று என்று சொல்லக்கூடிய விருத்தாஜலத்துக்கு போறார். விருத்தாஜலத்துக்கு போறவர் எப்ப அடுத்தது அங்கே பரவீனாச்சியார் இருக்கிறார். அவருக்கு இந்த அடியார்களுக்கு திருவமுது படைக்கக்கூடிய இந்த செய்வ துண்டெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காசு வேணும், பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் வேணும், எனக்கு காசு கொடுன்னார். வாசி தீரவே காசு நல்கிறார். அவர் கேட்கறதுனா ரொம்ப நல்லா சொல்லுவார், நீட நினைந்தடியேன் உத்தை உண்மை நித்தலும் கைதுடுவேன் வாழ கண்மடவாய் அவள் வாடி வருந்தாமே. எனக்கு கேட்கல, என் புண்டாட்டி வருத்தப்படுவா அதனால கேட்கிறேன். வாழன கண்மடவாய் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்பருடைய பணியே என்று சொல்லுவார். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா நம்ம வேடிக்கையா இப்ப சொன்னா ஏடா உனக்கு கொடுத்து நம்ம யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதை கொடுத்துதான் இங்க கொண்டு வந்து போடப்படாத. ஏதோ ஒன்னு கொடுக்குறான், ஆனா வேட்டி சேய கொடுக்குறாங்க. ஆனா வேட்டி சேலை கொடுக்குறீங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுக்க கூடாதா? சரி போச்சுப்பா, ஏன் கவர்னா கவர்ல தான் போட்டு கொடுப்பீங்களா? ஒரு நல்ல பாக்ஸா கொடுத்தா ஒரு மரியாதையா இருக்காதா? சரி ஒளிராம்போ. சரி வேட்டி சேலை ஏன் தனித்தனியா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? சரி போ, அதையும் கவர்ல போட்டு கவரை பாக்ஸ்ல போட்டு பாக்ஸ் இன்னொரு கவர்ல போட்டு தனித்தனியா கொடுத்தோம். ஏங்க இதை நான் எடுத்துட்டு போனோம்ல இங்க இருந்து, ஆனா கொடுக்கறது கொடுங்க, வீட்டுல இருந்து ஒண்ணு கொடுக்க கூடாதா? இப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். இதே இது அவர் கேட்கிறார், என்ன எனக்கு பங்குனி உத்தர திருநாளுக்கு நெல் வேணும்னு கேட்டார். எல்லா இடத்துலயும் பஞ்சம், பகவான் திருக்கோயில அந்த குண்டையூர் கிளாரினாலே அந்த குண்டையூரிலே எல்லா அந்த பூதங்களின் மூலமாக நெல் மழை பொழிய வைக்கிறார் குண்டையூர்ல. சரி ஆச்சு, இவர் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போலாம் இல்லையா? இவர் கேட்கிறார், ஆளில்லை எம்பெருமான் எப்பா எனக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து போறதுலாம் ஆளு கிடையாது, நீ போட்ட இல்ல என்ன எங்கேயோ போடுவியா? எனக்கு திருவாரூர்ல வேணும், கொண்டு வந்து குண்டையூர்ல போடுவியா? கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியை எப்ப எடுத்துக்கொண்டு வந்து கொடுன்னு. நீ அங்க போடுறது முக்கியம் இல்ல, நீ போட்டதெல்லாம் தான் நான் எடுத்துட்டு போக முடியாது, கொண்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போடுன்னு. இப்ப நம்ம நமக்கு வருமா? நமக்கு வரும், ஆனா பகவானுக்கு வந்துதா வரல, கொண்டு வந்து போட்டான். இதாவது பரவாயில்ல, அட நெல்லு ஒரு இடத்துல போட்டா எடுத்துட்டு வந்தான். இவர் இன்னொரு இடத்துல இங்க திருமுதுகுன்றூர் போனப்படுது, விருத்தாஜலம் போனப்படுது, காசு இல்ல காசு கொடுன்னு காசு கொடுத்தான். ஏதோ 12,000 பொன் கொடுத்தான், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 12,000 பொன் காசு கொடுக்குறான். கொடுத்தா கட்டிக்கிட்டு வாங்கி வரலாம் இல்ல, ஆனா அடியவர்கள் அப்படி இல்லை. இவர் தன்னுடைய திறத்தை எங்கே காண்பிக்கிறார்? இறைவரை பாடுகிறார், ஆஹா மெய்யில் வெண்பொடி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் பாடினார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பகவானிடத்துல இருந்து கொடுத்துட்டு நான் சொல்ற கேளு, என்ன அருளும் இக்கனகமெல்லாம் அடியேனருக்கு அடியேனருக்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என பண்ணும். எனக்கு இங்க காசு கொடுத்துட்டேன், ஆனா நான் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன். அங்க ஆரூர்ல இருக்கிறவங்க ஒருவேளை இருக்கலாம், சேக்கலார பத்தி சொல்லல, ஒருவேளை ஆரூரில இவரை பற்றி யாராவது ஐயம் உற்று இருக்கலாம். இவர் தொண்டர் தானா, எப்படிப்பட்டவரே, நான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டார், இவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு குடூரா போயிட்டு வரா, ராஜா மாதிரி இருக்கிறார், பரம சுகபாசியா இருக்கிறார், அலங்காரமா இருக்கிறார், சுந்தரரா இருக்கிறார், எத்தனை பேர் நம்புவாங்க? மனுஷங்கள் தான் எல்லாருமே, மனுஷங்கள் நம்பாம இருந்திருக்கலாம், சாத்தியம் இருக்கு. அவர் அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்க வேண்டும், அங்கே அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும்படியாக, அவர்களெல்லாம் அதிசயிக்கும்படியாக அங்கே அங்கே மருளுற, அதாவது அச்சமுற ஆச்சரியப்பட வியப்பமடைய அங்கே கொண்டு வந்து கொடுன்னார் சிவபெருமான். அதை விட விளையாட்டு காமிச்சார், அவ்வளவுதானே. நீ என்ன பண்ண, செழு மணிமுத்தாற்றில் இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்கான். இவராவது பரவாயில்ல, சரி ஏட்டா குடுத்துட்டு போ, நான் இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல, நீங்க இருக்கிற ஆத்துல போடு, அங்க இருக்கிற குளத்துல போய் எடுத்துக்கோன்னர். திருமணிமுத்தார் அது மணிமுத்தார் நதியில போடு, அங்க கொண்டு வந்து உனக்கு கிடைக்கும். அதை விட பெரியார் இவர் என்ன பண்ணார், சொன்ன உடனே இவர் விளையாட்டு காமிக்கிறார். ரெண்டு பேரும் அத்தியாச்சரியமான சரித்திரங்கள் இதெல்லாம். இவர் என்ன பண்றார், என்று தம்பிரானார் நல்கும் இன்னொருள் பெற்ற பின்னர் சும்மா இருக்கலாம் இல்லையா, அவர் காசு கொடுத்ததே பெருசு. காசு கொடுன்னா அட ஒரு காசு ரெண்டு காசு கொடுக்கல, 12,000 பொற்காசு கொடுத்தார். சரி கொடுத்தாரா, கொடுத்ததை அங்கே கொண்டு வந்து கொடுன்னாரா, சரி அங்கே கொண்டு வந்து கொடுங்க, என்ன பண்ணும், ஆத்துல போட்டு குளத்துல இடனார். சரி அது வரைக்கும் ஆச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணார், இதே காசுதான் கொடுக்கிறாரான்னு பாக்குறாராம். என்ன பண்ணார், வன்றொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் பொந்திரள் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றார். மகனே அத பரமேஸ்வரா, நீ என்ன வந்து தடுத்தாட்கொண்டது சரின்னு சொன்ன, நான் என்ன பண்றேன் பார், அதுல இருக்கிறத மச்சம் வெட்டி எடுத்துக்கிறேன்னு ஒரு காசுல வெட்டி எடுத்துட்டாராம். சிவபெருமானு தெரியாதா என்ன, இவர் என்ன பண்றாரு, ஒரு காசு வெட்டி எடுத்துக்கிறார், இதே இருக்கிறதா இங்க உரைச்சு பாக்குறாரு. இத்தனை கரெக்டா இருக்கணும், இத்தனை கேரட், இந்த கேரட் தங்கம் தான் இங்க வரணும், நமக்கெல்லாம் கேரட் கூட வராது இப்போ, ஆனா இங்க கேரட் இந்த கேரட் தங்கம் தான் வரணும் அப்படின்ட்டு அதை என்ன பண்றாரு, உரைச்சு தங்கத்தை அவர் முடிச்சு வச்சிருந்தார். இவர் திருவாரூருக்கு போறார், ஒண்ணு தப்பு இல்ல, ஒவ்வொரு ஊரா அப்படியே சென்று கொண்டு செல்லுகிறார். இங்க போய் என்ன பண்ண, பறவையார் இடத்துல போய் சொல்லுகிறார், இது மாதிரி பகவான் கொடுத்தான், வா வா நாயனார் முதுகுன்றர் நமக்களித்த நன்னிதியம் தூய மணிமுத்தாற்றில் புகவிட்டேன், துணைவரவர் கோயிலின் மாளிகை மேல்பார் குளத்தில் அவர் அருளானே, போயெடுத்து கொடுகோட பொதுவாய் என புகல. அவர் கொடுத்தார் காசு கொடுத்தார் திருமுதுகுன்றூர்ல அந்த நாதர், நான் அதை மணிமுத்தாற்றிலே இட்டேன், இப்ப போய் இந்த குளத்துல என்ன பண்ணலாம், திருவாரூர் குளத்துல போய் தேடலாம். சிரிக்கிறார், என்ன அதிசயம் தான் இதுதான் என் சொன்னவார் என்று மின்னடையார் சிறு முருகருடன் விளம்ப மெய் உணர்ந்தார். அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம், நிதானம் ரசிச்சு பார்க்கணும். மெய்யாகின்ற இறைவனையே உணர்ந்தவர், இறைவன் எப்படி எல்லாம் பண்ணுவான் தெரிந்து கொண்டவர், எல்லா அடியார்களோட இங்க போகிறார், குளத்துக்கு செல்கிறார், பறவையாரோடு செல்கிறார். போறவர் என்ன பண்ணார், அங்கிருந்து ஆற்றுல போய் அந்த ஆற்றுல போட்டவர் குளத்துல போய் தேடு தேடுன்னு தேடுற, எங்க கிடைக்கும், சிரிக்கிற பறவை நாச்சியார், யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அங்க விருத்தாஜலத்துல இருக்கிற ஆற்றுல கொண்டு போய் தங்கத்தை போட்டு தங்க காசை போட்டு திருவாரூர் குளத்துல வந்து எடுக்கிறீங்களே, இது எப்படிப்பட்டது, ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவீர் அருள்வோ சாற்றும் என்று சொன்ன உடனேயே பாடுகிறார் ஜெயிரமே நீகிறீர் என்று சொல்லும்படியாக. இவ இப்படி கேலி பண்றாளே, கேலி பண்ணலாமா, கேலி பண்ணாதபடியாக எனக்கு பொன் கொடுன்னர். கொடுத்தவர் இத்தலத்தை விளதரே கெடுத்திடும் என்று சொல்லும்படியாக என்னுடைய அந்த இடரை கேலி, இவர்கள் செய்யக்கூடிய கேலியை கெடுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் கொடுக்கிறார், பகவான் அந்த 12,000 பண்ண கொடுக்கிறார். எடுத்தது மட்டுமே இல்லை, எடுத்த உடனேயே அதான் முதலே பார்த்தமே இது இப்ப முடிஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். எது அன்னைக்கு அந்த காசு கொடுத்தாரான்னு குறைச்சு பாக்குறார், இப்ப கொடுத்த காசும் அப்ப கொடுத்த காசும் ஒன்னான்னு. இவர் முடிஞ்சு வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன, எங்கும் இருக்கக்கூடிய சர்வாந்தரியாமிக்கு தெரியாதா என்ன. அவர் என்ன பண்ணார், கொடுத்தது மாற்று குறைத்து கொடுத்தார். உடனே திருப்பியும் பாடுறார், இப்பவே மூணு பாட்டாச்சு, அதுக்கப்புறம் பாடுகிறார், இறைவா என்னது இப்படி பண்ணிட்டியே, மாற்று குறைய கொடுத்திருக்கிறீரே, மாற்று குறையாம கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் பாடுகிறார். சொன்ன உடனேயே அன்பில் வரும் பாட்டு வந்து குத்து வந்தார் படு வாசி முடிவெய்தும், ஓட்டரு செம்பொன்னுக்கு உருமாவும் குறையாமல் காட்டுதலும் மகிழ்ந்தெடுத்துக் கொண்டு கரையேறினார் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய திருவடிகளை திருமூலட்டநாதன் போய் பார்க்கிறாரா. இதை எடுத்துக்கொண்டு இங்க மொய்யார் தடம்பைகை புக்க முகேர் அண்ணன் கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி ஐயா மடிகடியோம் வாழ்ந்தோங்கான் ஆழல் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் நடங்கள் மடந்தை மணவாழா ஐயா என்று சொல்லும்படியாக மொய்யார் தடம்பைகை என்பதுதான் இந்த இடத்துல திருவாரூர் குளம். மொய்யார் தடம்பைகை புக்கு முகேர் அண்ண கையார் கடை குடைந்து குடைந்து உன் கலல்வாடி பெருமானுடைய திருவடிகளை பாடிக்கொண்டு அங்கே காசிவர்மா காசிவர்மான் கையார தேடு தேடுன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேடினாரே அதுதான் இந்த சரித்திரம். கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி, ஒரு தடவை காசு கிடைக்கலேன்னு பாட்டு பாடுகிறார், கிடைச்ச காசு வாசி குறைவாக இருந்ததேன்னு பாடுகிறார், கிடைத்த உடனே ஆஹா கொடுத்தே நீ எப்பேற்பட்ட அருளாளன் என்று அவனை பாடுகிறார். அப்படி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோன்தான் பாரலபோல் செய்ய விண்ணீராடி செல்வா சிறுவர் உங்கள் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா என்று சொல்லும்படியாக சிவபெருமானை பாடக்கூடிய சரித்திரம். இன்னொரு முறையாக சொல்லலாம், சிறுவருங்கள் செல்வான இந்த இடத்துல இறைவனையே செல்வமாக பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறுமருங்கள் மையார் பறவை நாச்சியாருடைய தடங்கண் மடந்தை மணவாழ ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளையாடுகிறாரே சிவபெருமானோடு, அந்த சரித்திரத்தையும் நினைத்து பார்க்கலாம். இங்க ஒரு சரித்திரம் இல்ல, தினமும் இதுல ரெண்டு வரும் நான் சொன்ன இதுல ரெண்டாவது சரித்திரம் ஒரு சுருக்கமாகவும் நம்ம பார்க்கலாம். திருவாரூர் கமலாலய குளத்திற்கு ஒருவர் வருகிறார், மையார் தடம்பைகை புக்கு முகேரண கையார் குடைந்து குடைந்து உன் கலல் பாடுகிறார். யார் அது? தண்டியடிகள் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவருக்கு பிறப்பிலேயே கண்ணு கிடையாது. ஆடும் செம்பர் கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார். பிறந்ததுல இருந்தே கண்ணு கிடையாது அவருக்கு. காணும் கண்ணார் காண்பது மெய்தொண்டேயான கருத்துடையார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவருக்கே திருவடிக்கே போனும் அன்பினார் பரவி போட்டும் போற்றும் நிலைமை என்று சொல்ல முடியாத கண் இல்ல, ஆனா கருத்து இறைவனிடத்திலேயே ஒன்றி கிடக்கிறது. அந்த தண்டியடிகள் திருவாரூர் பெருமானை வழிபட்டுக் கொண்டு வருகிறார். இங்கே சமணனுடைய ஆதிக்கத்தினாலே திருவார் அந்த கமலாலய குளத்தை சுத்தி அவர்கள் சின்ன சின்ன அறைகள் செய்து அங்கே தியானம் செய்ய வேண்டும் என்று பெரிய குளம் கடந்த மாதிரி பெருசா இருக்கும் அந்த குளம், நீங்க போய் பார்த்திருக்கலாம். அதான் சொல்லுவாங்க, செங்கல நீர் ஓடை இது எல்லாம் அஞ்சு அஞ்சு வேலி என்று சொல்லுவார்கள். கோயில் குளம் ஓடை எல்லாம் அவ்வளவு பிரிச்சு எல்லாமே ஒரே அளவு என்று சொல்லுவார்கள். அந்த குளத்திலே எல்லா விதமாகவும் பாடிகள் சமணர்கள் அமைத்த காரணத்தினாலே நீரானது வர தடைப்பட்டது. தினமும் அங்கே நீராடி தன் மேனியிலே திருநீராடி திருநீற்றம்பெருமானாம் திருமூலட்டானத்து இறைவனை தரிசிக்கக்கூடிய தன்னுடைய மனத்தினாலே தரிசிக்கக்கூடிய தண்டியடிகள் தண்ணியிலே சொல்லி வருந்தினர். வருந்தின காரணத்தினாலே இதை நாமே தூரெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை தூரெடுப்பதற்காக வெளியிலே அந்த குளத்திற்கு வெளியிலே ஒரு கோல் நட்டு தன்னை அதிலே பிடித்துக் கொண்டு ஒரு கயிற்றினாலே பிடித்துக் கொண்டு தூர்வார ஆரம்பிக்கின்றார். கண்ணு கிடையாது, கண்ணிருந்தாலே நம்ம ஒரு முள்ள கூட ஒரு கல்ல கூட எடுத்து போட மாட்டோம். ஆனா இவரோ இறைவனுடைய திருக்குளம் இப்படி பாழ்பட்டு இருக்கிறதே என்று மையார் தடம்பைகள் பெரிய பொய்கையது புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி என்று சிவபெருமானுடைய திருநாமத்தையே நமசிவாயம் என்று சொல்லிக் கொண்டே அந்த மண்ணை கல்லி கல்லி எடுத்து கொண்டு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள் எதிர்க்கின்றார்கள், கிடையாது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது இது இறைவனுடைய தொண்டு என்று சொல்லுகிறார். பூசு நீரு சாந்தம் என புனைந்த பிரானுக்கான பணி ஆசிலான் அறமாவது அறிய வருமோ உமக்கு என்று சொல்லுகிறார். அந்த வில்லா அறிவுடையார் என்று இந்த இடத்துல இவரை பற்றி சொல்லுவார். இவர் அந்தகர் என்று சொல்லலாம், கண் வெளிக்கண்டுதான் இல்லை, ஆனா அந்தமிலா அறிவுடையார் என்று ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்டியடிகள் அதுக்கப்புறம் சொல்லுகிறார், இந்த இதை பாழ்படுத்துகிறீர்களே சமணப்பாவிகள், எனக்கு இந்த கண் வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவங்க ஒரு சேலஞ்ச், நீ இப்படி சொல்றது கண்ணே கிடையாது, நீ பண்ணக்கூடியது தவறு, நீ என்னடா நீ இப்படி சொல்லுகிறாய், உனக்கு கண் வந்தால் எனக்கு கண் வருவது மட்டுமல்ல உங்கள் கண்ணும் போகும், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதையே விட்டு விட்டு போய்விடுகின்றோம் என்று சொல்லி அவர்களும் சபதம் ஏற்கின்றார்கள். இது அந்த சோழ மன்னனுக்கு தெரிகின்றது. இந்த தண்டியடிகளை அந்த அவர் செய்யக்கூடிய திருப்பணியை நிறுத்தி விடுகின்றார்கள் சமணர்கள். அப்போ தண்டியடிகளிடத்திலே வந்து சோழ மன்னன் கேட்கிறான், என்னது இது என்ன மத்தியஸ்தம் பண்றதுனா அவன் செல்லுகிறான். அப்போ சொல்லுகிறார், இறைவன் அருளாலே எம்முடைய கண் வரப்பெறும், அவர்களுடைய கண்ணெல்லாம் போகும், நீ என்ன செய்வாய்ன்னா போனா அவரை துரத்தி அடித்து விடுகிறேன், நீ சொல்லக்கூடிய நெறியை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றான். அவ்வளவுதான், செல்லுகிறார். அந்த கமலாலய குளத்திற்கு அருகே நின்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இறைவா என்னுடைய கண் தெரியும்படியாக காட்டு என்று சொல்லி, ஏந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செடுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். மையார் தடம்பொய்கை புக்கு இதான் முக்கியம். இறைவனுடைய திருவடியை தொழுது கொண்டு உண்மையான பொருள் சத்தியமான பொருள் சிவபதமே சிவபெருமானே, இந்த நெறி சைவ நெறிதான் சத்தியமான நெறி, என்னுடைய கண் வரும், நான் அவனுக்கு சிவபெருமானுக்கு அடிமை என்று சொன்னால் என்னுடைய கண் வரும், இவர்களுடைய கண் போகும் என்று சொல்லும்படியாக அங்கே சரணம் மேற்கொண்டு அந்த குளத்திலே மூழ்குகின்றார் தண்டியடிகள். மூழ்கி எழக்கூடிய சமயத்திலேயே எழுந்தவுடனேயே தொழுது புனல் மேல் எழுந்தொண்டர் தூய மலர்கண் பெற்று எழுந்தார். அவருக்கு கண் வருகின்றது. மதூய மலர் கண் பெற்றெழுந்தார். பொழுது திரியா வகை அமரர் பொழிந்தா செழுந்தன் புமாரி இழுதை அமணர் விழித்தே கண் இழந்து தடுமாறக் கன்று கண்டு பழுது செய்த அமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். மன்னன் பார்த்தான், சவணர்களுக்கு கண் போனது, தண்டியடிகளுக்கு கண் வந்தது, நீங்கள் சொல்லுவதே சத்தியம் என்று சொல்லி அவர் செய்யக்கூடிய திருப்பணிக்கு உதவினான், சைவநெறி மாறினான் என்று மொய்யார் தடம்பைகை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்தொன் கடல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரல்போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் வழியார் நடங்கன் மடந்தை மணவாழ ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் ஐயாமற் காப்பாய் இமையலோர் எம்பாவா என்று இரண்டு விதமான சரித்திரங்கள் ஒரே ஊரிலே பொய்கையிலே திருவாரூர் பொய்கைக்கரையிலே ரெண்டு பேரும் குடைந்து குடைந்து இருந்தார்களே அந்த அற்புதமான சரித்திரத்தை நாமும் சிந்திக்கிறோம். இறைவனுடைய ஐயா நீ அக்கண்டொருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையில் நாம் விந்தொழிந்தோம் என்று எல்லா வகையாகவும் நாம் உய்வடைகின்றோம். அடியவர்களை பணிந்த மாத்திரத்திலே என்று சொல்லக்கூடிய கருத்தையும் நினைந்து இறைவனை இறைவனுடைய திருவடியார்களை இவனுடைய திருவடியை சிந்திக்கின்றோம்.
2: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5 மந்திரம் 1457.

மூலாதாரத்தில் தொடங்கி சகசிரத்தளம் வரை ஆறு ஆதாரங்களின் வழியே உணர்வை செலுத்தி அங்கு சிவத்துடன் பொருந்தி கம்பம்போல் அசையாது இருப்போர் சிவத்துடன் கலந்து ஒன்றி நிற்பர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1459.

ஓவியம் போல் அசையாது சிவத்தை தியானிப்போர் உடல் நறுமணம் பொருந்திய மலர் போல் பிரகாசமாக விளங்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1461.

இலக்கணம் இலக்கியம் 64 கலைகள் கற்றால் மட்டும் பிறவி நீங்காது. யோக நெறியில் அக்னி சூரிய சந்திர மண்டலங்கள் வழியாக சாதனம் செய்வோர் பிறப்பு இறப்பின்றி பேரானந்தம் பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5 மந்திரம் 1467.

பதிஞானமன்றி எந்த சமயமும் உனக்கு முக்தியை தராது. பதிஞானம் பெற்றவரே மக்களுள் சிறந்தோராவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1470.

மாறுபாடற்ற ஞானத்தை தெரிந்து உணர்ந்தவர் பிரம்மத்தோடு ஒன்று இருப்பர். அவர்கள் இந்த உலகத்தில் ஒழுக்கம் நிலை பெற உதாரண புருஷர்களாக வாழ்வர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1473.

பதிஞானம் பெற்றோர் சரியை கிரியை யோகம் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவராவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1475.

ஞானத்தின் நான்கு படிநிலையையும் எய்தியவன் வினையில் நீங்கியவனாவான். பதிஞானத்தால் ஞேயமாகிய சிவம் ஒன்றையே காண்பவன். ஆணவ மலம் அறப்பெற்றோன் அவனே, பரமுக்தி பெறுபவனும் அவனே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1477.

சைவத்தின் நாயகன், பெருமையுடைய நாயகன், ஒப்பற்ற நாயகன் ஆகிய நந்தி ஆன்மாக்கள் விடுதலை பெற வகுத்த உபதேச நெறி ஒன்று உண்டு. அதுவே தெய்வ நிலை தரும் சிவ நெறி. அதன் மறுபெயர் சன்மார்க்கமாகும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூரல் அருளிய திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1480.

பதிஞானம் பெறாத முட்டாள்கள் சிவத்தை அறியமாட்டார், தம்மையும் யாரென்று உணரார். அவர்கள் பாவிகள். அவர்கள் சிவமாதல் இல்லை, மாறாக இழி பிறவியில் அகப்பட்டு பிறந்து உழல்வர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1481.

ஆணவம், கண்மம், மாயை, மாயம், திரோதயி ஆகிய ஐந்து குற்றங்களும் நீங்க பெற்றோர் சிவானுபூதி பெற்று பேரின்பமடைவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1489.

0: தலை உச்சியின் மேல் 12 விரட்கடை உயரத்தில் பொருந்தும் யோக மார்க்கம் அறிந்தோர் வீட்டில் திருமகள் வீட்டிருப்பாள். செல்வமும் சுற்றமும் நிலைத்து நிற்கும். திருச்சிற்றம்பலம்.
1: சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகலாம் சிற்றுரை. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கே கண்ணம்மை உடனுடை ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறையாதீன பிரதம ஆச்சாரியராக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிகரது குருவருளாலும் நாம் உலகலாம் என்கின்ற தலைப்பிலே தேவி சேக்கலார் பெருமானுக்கு தில்லையிலே ஆனந்த மானடனம் இயற்றுகின்ற அப்பெருமான் எடுத்து கொடுத்த அந்த வரலாறுகளை சிந்தித்து வருகின்றோம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் என்பது நம்முடைய திருவள்ளுவ தேவ நாயனாரது திருவாக்கு. அவ்வாக்கினை அடி ஒற்றி நமக்கு சேக்கலார் பெருமான் மீது வெண்பாவாக இயற்றப்பட்ட ஒரு நூலிலே கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் என்னும் முற்று உணர்ந்த நம் தேவர் திருவாக்கை தெளிந்து அந்த நற்றால் தொழுவதே கல்வியினுடைய முழுமை என்று கூறிய நம்முடைய தேவராகிய திருவள்ளுவ தேவநாயனாரது திருவாக்கினை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தெளிந்து நம் சேக்கிழார் பூவடியை தாழ் நெஞ்சே போந்து என்று ஒரு அற்புதமாகிய அந்த செய்யுளோடு நாம் தொடங்குவோம். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்து மகா வித்வானாக விளங்கிய நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அற்புதம் பொருந்திய பிள்ளைத்தமிழ் நூலாக நமக்கு அருளிய அந்த நூலிலே தேவ சேக்கிழார் பெருமானை பலவிதமாகவும் சகலாகம பண்டித தெய்வ சைவா என்று அழைப்பதோடு மட்டுமல்லாது சைவ பயிர் தலைக்க வந்த பெரும் கொண்டல் என்று அவரை போற்றி உயர்ந்து அருளியிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு பாடலாக நமக்கு நிலம்சார் தெய்வ கற்பகமே. கற்பகமரமானது வானுலகிலே இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வானுலகில் இருக்கின்ற கற்பக மரம் போன்று இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற தெய்வ கற்பகமாக அந்த கற்பக மலரால் தேவர்களுக்கு மட்டும்தான் பயன். தெய்வமானது எல்லோருக்கும் பொதுவாய் நின்று அருள் செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே தெய்வ கற்பகமே என்று எல்லோருக்கும் பயன் தரத்தக்க வகையிலே இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற மாபெரும் கனியை ஈந்த கற்பகம் அவர். நிலம்சார் தெய்வ கற்பகமே நிமள ஞான வாரிதியே நீடு சைவ பெரு வாழ்வே. சைவத்தினுடைய பெரு வாழ்வே நம்முடைய சேக்கலார் பெருமான் தான் என்பது நம்முடைய மகாவித்வானுடைய திருவாக்கு. நிலவா நின்ற குணக்குன்றே வளஞ்சார் பெரு நாவலர் ஏரே மாறா அருட்சிந்தாமணியே. ஏற்கனவே ஒரு சிந்தாமணியினாலதான் இங்கு நம்மளுக்கு இந்த பெரிய புராணத்தினுடைய தொடக்கமே அமைகின்ற அது மருட்சிந்தாமணி. மக்களை மயக்கத்திலே ஆழ்த்துகின்ற சிந்தாமணி நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானோ அருள் சிந்தாமணி. அப்படிப்பட்ட மாறா அருள் சிந்தாமணி அது. இந்த காலத்தில் மட்டும்தான் அருள் வழங்கும் ஒரு நூலானது அது செய்யப்படுகின்ற காலத்திலே புகழ் பெற்று விளங்குவது என்பது ஒரு சிறப்பு. அப்படி அல்லாமல் எக்காலத்திலும் நிலை நின்று அந்த புகழ் குன்றாது விளங்கக்கூடிய அருள் திறம் நிறைந்தது இந்த பெரிய புராணம். அப்பேற்பட்ட மாறாத அருள் சிந்தாமணியை தந்த அருள் சிந்தாமணியாக நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் இருக்கின்றார். அப்பேற்பட்ட மதிப்பார் மதியுள் எழும் சுடரே என்றும் வாழ்த்துவார் தம் பெரும் பேரே புலம்சார் பக்தி விளை நிலமே. பக்தி நமக்கு விளைய வேண்டுமானால் அந்த பக்தி விளைகின்ற இடமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருத்தொண்டர்களது புராணம் தான். அப்பேற்பட்ட புலம்சார் பக்தி விளை நிலமே போக்கு வரவின் பூரணமே புக்திக்கு இனிக்கும் சுவை அமுதே. உணவு என்பது உடலுக்கு இனிக்கக்கூடியது. ஆனால் இந்த பெரிய புராணமும் உயிருக்கு உறுதி பயனை தவிர்க்க கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட காரணத்தினால புத்திக்கு இனிக்கின்ற சுவைய முதமாக சில கதைகளை எல்லாம் புராணங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்மளுக்கு அதிலே ஒரு தொடர்ச்சியாக அதை பயின்று வரும் பொழுது நமக்கு அந்த ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் பெரிய புராணமும் எக்காலத்திலும் சலிப்பில்லாத தன்மை என்கின்ற காரணத்தினால, அந்த தன்மையை உடையது என்கின்ற காரணத்தினால இது சுவை அமுதம் என்று சொல்லப்பட்டது. எப்பொழுதும் புத்திக்கு இனிக்கின்ற சுவை அமுதே போற்றி என்று அவரை போற்றிருந்தார். நிலம்சார் தெய்வ கற்பகமே, நிமள ஞான பாரதியே, நீடு செய்வ பெரு வாழ்வே, இளவா நின்ற குணக்குன்றே, வளம்சார் பெரு நாவலர் ஏரே, மாறா அருட்சிந்தாமணியே, மதிப்பார் மதியுள் எழும் சுடரே, வாழ்த்துவார்தம் பெரும் பேரே, புலம்சார் பக்தி விளை நிலமே, போக்கு வரவில் பூரணமே, புத்திக்கு இனிக்கும் சுவையமுதே போற்றி என்று தெய்வ ஜெயக்கலார் பெருமானை நம்முடைய மகாவித்வான் போற்றுகின்ற அந்த நிலையிலே, இனிமேல் ஒரு தாயார் களஞ்சார் முளைப்பால் அருந்தாத கனிவாய் முத்தம் தருகவே, கனக குன்றே அனக செழுங் கனிவாய் முத்தம் தருகவே என்று அந்த உழைத்தமிழ் நூலிலே நமக்கு அந்த முத்தப்பருவத்திலே பெருமானுடைய தனிச்சிறப்புகளை எல்லாம் போற்றி இனி ஒரு பிறவியிலே சென்று அவர் வீழவும் மாட்டார். அவரது திருவடியை நாம் முன்பு போலவே ஆர்வத்தோடு தொழுகின்ற பொழுது நாமும் அந்நிலையை அடைவோம் என்பது அந்த செயலினுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட நம்முடைய அருண்மொழி தேவரானவர் பெருமானுடைய திருவருளால் முதலடி எடுத்து கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அத்திருத்தொண்டர்களது அன்பின் வழி நின்ற தொண்டு நிலைகளையெல்லாம் நம்முடைய அருண்மொழி தேவருக்கு காட்சிப்படுத்தி காட்டினார் என்பதையும் நாம் நம்முடைய மகாவித்வானுடைய வாக்கின் வழியே நாம் நேற்று சிந்தித்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே ராஜசபை என்று வழங்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்து நம்முடைய அருண்மொழி தேவரானவர் பெருமான் முதலடி எடுத்து கொடுத்த அந்த உலகளாம் என்கின்ற சொல்லினை உண்ணி இருந்து தியானித்து இருந்து பெருமானுடைய திருவாக்கு அவரு பேசுவதும் மறை மறையேதான் காணேடி என்பது நமக்கு திருவாசகத்திலே சொல்லப்படக்கூடிய கருத்து. அப்பேற்பட்ட அந்த மறை வாக்காகவே இந்த உலகளாம் என்கின்ற சொல்லானது திகழ்கின்றது. ஓம்காரத்திலிருந்தே எல்லா மந்திரங்களும் எல்லா சொற்களும் தோன்றியது என்பது நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில ஓம்காரத்தினுடைய விரிவாக அகார உகார மகாரமாகிய மூன்று எழுத்துக்கள் பேசப்படும். அகாரமானது சிவத்தின் சுரூபமாகவும் உகாரமானது சக்தியினுடைய வடிவாகவும் மகாரமானது அந்த ஆன்மாவினுடைய வடிவமாகவும் சொல்லப்பட்டு இங்கு நமக்கு இந்த நிலையிலே அகாரம் என்பது அளவடையாக வாயை திறந்த மாத்திரத்திலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு என்கின்ற அந்த குரலிலே அகாரமானது எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் துணை நின்று அந்த எழுத்துக்கள் பிறப்பதற்கு உதவி செய்கின்றதோ அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தலைவனாகிய சிவபெருமான் உலகெலாம் என்கின்ற நிலையிலே அந்த திருவருள் சக்தி இந்த உலகெலாம் என்கின்ற சொல்லிலே ஊ என்பது திருவருள் சக்தியாகவும் இந்த சொல்லின் நிறைவிலே இருக்கின்ற இம் என்பது அந்த ஓம்காரத்தினுடைய விரிவாகவும் நமக்கு காட்டப்பட்டு இப்படி ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தினையே நம்முடைய மறை வாக்காக தெய்வ ஜெயக்கலார் பெருமானுக்கு நம்முடைய புத்தப்பெருமான் எடுத்து கொடுத்தார் என்பது பெரியோர்கள் காட்டுகின்ற நிலை. அதோடு மட்டுமல்லாது இந்த உலகளாம் என்கின்ற சொல்லிலே ஒற்றுக்களை நீக்கி பார்க்கின்ற பொழுது இந்த சொல்லும் ஐந்து எழுத்துக்களால் ஆகிய தன்மை உடையது என்கின்ற காரணத்தினால இது பஞ்சாக்கரத்திற்கு நிகரான சொல் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ஓம்காரத்தையும் பஞ்சாக்கரத்துக்கு நிகரான அந்த உலகளாம் என்கின்ற திருச்சொல்லினையும் சைக்கலார் பெருமான் முன்னி இருந்து தொண்டர்களது புராணத்தை மிக அழகாக பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்பார் நம்முடைய மகாவித்வான். அதோடு மட்டுமல்லாது உண்மை சொற்கள் தவிர்த்து ஒரு மங்கள சொற்களாலேயே புனையப்பெற்ற புராணம் என்கின்ற தனி சிறப்பினை பெற்று திகழ்வது நம்முடைய திருத்தொண்டர் புராணம். அப்படி வருகின்ற அந்த நிலையினை நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய செக்களார் நாயனார் புராணத்திலே எப்படி காட்டுகின்றார் என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். ஆரூரர் திருத்தொண்டர் தொகை உரைத்த நாளில் அடித்தொண்டு செய்த தொண்டர் சிலர் அவருக்கு முன்னே பேரூர் மொய் பேரூர் மெய் தொண்டு செய்த பேர் சில பேர் அவருக்கு பிறகு திருத்தொண்டு செய்யும் பேர் சில பேராக சீரூரும் திருத்தொண்டர் புராணத்தில் சேர்த்து சேவையர்கோன் சேர்வை செய்யும் தொண்டர் அளவிறந்தோர். அப்படி அந்த திருத்தொண்டர் தொகை நூலிலே சொல்லப்பட்ட அடியவர்களை வரிசை கிரமமாக செய்து கோர்த்து அதோடு இருக்கின்ற அடியவர்கள் தொகையடியவர்களுடைய திறன்களை எல்லாம் சேர்த்து நம்முடைய தெய்வச்சேக்கலார் பெருமான் அருளி செய்தார். இப்ப நம்ம பார்த்து கொண்டோமானார் திருநீல கண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அந்த திருத்தொண்டர் தொகையிலே வரக்கூடியது. அங்கு நமக்கு திருநீல கண்டத்து குயவனார் மட்டுமே நேரடியாக குறிப்பிடப்படுகிறார், அங்கே அவரது மனைவியார் குறிப்பிடப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவர்களது திறத்தை எல்லாம் அறிந்து நம்முடைய தெய்வ செக்கலார் பெருமான் காட்டினார். அதனாலதான் இங்கு சேவையர்கோன் சேர்வை செய்யும் தொண்டர் அளவிறந்தோர் என்று காட்டி காரூர் மணிக்கண்டனார் அவர்கள் செய்த கைத்தொண்டி திருநீல கண்டத்தையுடைய அப்பெருமானுக்கு அவர்கள் செய்த கைத்தொண்டின் நிலை கரை கண்டு உரைக்க எளிதளவே. அப்பெருமானுக்கு அந்த அடியவர்கள் செய்த தொண்டின் நிலைகளை கரை கண்டு சொல்வது என்பது யாராலும் முடிய இயலாத செயல், அதை எளிதளவே என்று நமக்கு காட்டுகின்றனர். அது ஒரு எளிமையான காரியம் அல்ல, அது எப்பேற்பட்ட ஒரு பெரும் தனிச்சிறப்பு உடையது என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளே வியந்தார் என்றார். அம்ம நாமெல்லாம் எப்பேற்பட்ட நிலையிலே செக்கலார் பெருமானை போற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை மேலும் கூறுகின்ற விதமாக ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம் தானோ, இவர்களெல்லாம் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் ஒரு காலமா, ஒரு ஊரிலே இவர்களெல்லாம் இருந்தார்களா, இவர்களெல்லாம் ஒரு மரபிலே வந்தார்களா, இவர்களுக்கெல்லாம் ஒரே பேரார், இப்படி பட்ட பல கருத்துக்களையும் பேருலகில் ஒருமை நெறி தரும் கதையோ பன்மை பெரும் கதையோ, இது ஒரு நெறியை உணர்த்துகின்றதா இல்லை பல நெறிகளை உணர்த்துகின்றதா அப்படின்ற நிலையிலே பேரொன்னா வல்லவே இதனை உலகோர் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் முதலடி எடுத்து கொடுத்தருளக் கொண்டு அந்த எடுத்து கொடுத்த அந்த அடியை கொண்டு பாருலகில் நாமகள் நின்று எடுத்து கை நீட்ட பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லார். இப்படி ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம் தானோ என்று அளவிட்டு சொல்ல முடியாதபடி இருக்கின்ற தொண்டர்களது திறத்தை ஏற்கனவே எளிதளவே அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வ செக்கலார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டி அருளினார்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில இப்படி ஒரு பேரும் ஒரு உலகம் ஒரு பதியும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி இருக்கின்ற இந்த அடியவர்களது திறத்தை எல்லாம் தொகுத்து நமக்கு ஓருலகு என்கின்ற நிலையில உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் முதலடி எடுத்து கொடுத்து அருள அதை கொண்டு தெய்வ சேக்கலார் பெருமான் இங்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்து இந்த புராணத்தை திருவருள் வழி நின்று செய்கின்றார். அப்படி செய்கின்ற அந்த நிலையில அவருக்கு அந்த புராணம் அமைப்பதற்கு ஒரு கட்டடம் கட்டுகின்றோம் அப்படின்னா அந்த கட்டடம் கட்டுவதற்கு உண்டான பல பணியாளர்கள் வேண்டும். அப்படிப்பட்ட இது சொற்கோயிலால் கட்டப்படுகின்ற இது சொற்களால் கட்டப்படுகின்ற ஒரு கோயில். அப்படிப்பட்ட அந்த கோயிலுக்கு சொற்களை எடுத்து கொடுப்பதற்கு என்ன செய்கின்றார் அப்படின்னா இந்த மண்ணுலகிலே நாமகளானவள் அதாவது கலைமகள் சரஸ்வதியானவள் சைக்கிளார் பெருமான் அமர்ந்து புராணத்தை திருவருள் வழி நின்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாமகளோ அருகிலே நின்று கொண்டு ஒவ்வொரு சொற்களாக எடுத்து இங்கே இந்த சொற்களை புகுத்தி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று. நாமகளோ அறிவிற்கு உரிய கடவுளாக நம்மால் வணங்கப்படுகின்ற தன்மையுடைய அப்பேற்பட்ட நாமகள் அடியவர்கள் பெருமையை கூறுவதற்கு நின்று தொண்டு செய்கின்றாள் என்றால் இந்த பெரிய புராணத்தினுடைய மாண்பும் தெய்வ சைக்கிளார் பெருமானுடைய மாண்பும் நாம் எவ்வாறு அளவிட முடியும்? அதனாலதான் அங்கு முன்னமே சொன்னார், எளிதளவே என்று. அப்பேற்பட்ட நிலையிலே நாமகள் நின்று கையெடுத்து நீட்டி ஒவ்வொரு சொற்களாக எடுத்து கொடுக்க நம்முடைய சைக்கிளார் பெருமான் பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லார். புராணம் நிறைவு ஆயிற்று. அப்படி நிறைவாகிய அந்த நிலையை எண்ணி நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் மேலும் வியக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு அரும் பெரும் காரியம், யாரால இப்படிப்பட்ட ஒரு அரும் காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பல உபமானங்களை நமக்கு காட்டுகின்றார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, கருங்கடலை கை நீத்து கொல எளிது. ஒரு பெரிய கடல், கருங்கடலை கூட நம்மளால என்ன செய்ய முடியும், கையினால நீந்தி படகு இதெல்லாம் இல்லாமலே நம்ம என்ன செய்யலாம், கையாலேயே நீந்தி கரையேறுதல் எப்படியாவது ஏறிடலாம், எளிது அப்படின்ட்டு. முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம். இப்படிப்பட்ட கடற்கரையில் இருக்கின்ற மணல்களை கூட எண்ணி அளவிடலாமா? கடலை கையால நீந்தி கடந்துடலாம்னு சொல்லிட்டாரு. அடுத்து அந்த கடற்கரையிலே கிடக்கின்ற மணல்களை எண்ணி அளவிட்டிடலாம். பெருங்கடல் மேல் வரும் திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடை இலக்கம் பிரித்து விடலாம். கடல்ல தோன்றக்கூடிய அலை, அப்படி தோன்றக்கூடிய அந்த அலையினை, அலை கடல்ல எவ்வளோ வேகமாக இப்ப எவ்வளோ அலைகள் தோன்றும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அதை கூட ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி, அதாவது இது சின்ன அலையா இருக்கு இது பெரிய அலையா இருக்குது அப்படின்ற வகைக்கு அதை பிரித்து எழுதி கடை இலக்கம் பிரித்துடலாம். இது இதுதான் முடிவு, இத்தனை ஒரு நிமிடத்திற்குள்ள இவ்வளவு அலைகள் வந்தது அப்படின்னு சொல்லி அதை கூட ஒரு கணக்கு போட்டு வச்சிடலாம். அருங்கடலின் மீனை அளவிடலாகும் சொல்றாரு. கடலுக்குள்ள இருக்கிற மீன் வர்க்கங்களை எல்லாம் கூட அளவிட்டடலாம் அப்படின்ற. யாரால முடியுமா கடலுக்குள்ள இருக்க மீனை அளந்து சொல்ல முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட நிலையிலே அருங்கடலின் மீனை அளவிடலாகும். வானத்து தாரகையை அளவிடலாம். வானத்திலே இருக்கின்ற

உபமானத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு, ஏன்னா ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல் ஒரு நபரை பற்றி சார்ந்து செய்கின்ற பொழுது அவரது புகழை வியந்து பேச வேண்டியது அந்த நூல் ஆசிரியரினுடைய கடமை. ஆனால் இங்கு பேசப்படுகின்ற ஒவ்வொரு சொற்களும் இந்த நூலை செய்தவரும் இந்த நூலிலே விதந்து பேசப்படுகின்ற அந்த நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் இருவரும் பெருமானுடைய திருவருளை நிரம்ப பெற்றவர்கள். அவர்களது திருவாக்கிலிருந்து பொய் என்பது எக்காலத்திலும் கிடையாது. உவமை என்பதும் இங்கு அழகுக்காகவோ கற்பனை நயத்திற்காகவோ சேர்க்கப்பட்டது அல்ல. இது உள்ளபடி இருக்கின்ற விஷயத்தை எடுத்து காட்டுவதற்காகவே சேர்க்கப்பட்டது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நூல்னு இருந்துச்சுன்னா அந்த நூலிலே பேசப்படுகின்றவரை உயர்த்தி பேசுவதுதான் நூல் ஆசிரியர்களுடைய வழக்கம். ஆனால் இங்கு அப்படி அல்ல. நூல் செய்தவரும் அந்த நூலிலே பேசப்படுகின்றவரும் இருவரும் தில்லை கூத்த பெருமானது திருவருளிலே நின்று திளைத்தவர்கள் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த நூலை நாம் வாசிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த நிலையில கருங்கடலை கையால நீந்திரலாம், முன்னீர் கடல் மணலை எண்ணி அளவிட்டிடலாம், வரும் திரைகளை கூட கடையிலக்கம் பிரித்து விடலாம், இந்த கடலிலே இருக்கின்ற மீனின் அளவை கூட அளந்து சொல்லிடலாம், வானத்திலே இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களை கூட எண்ணி சொல்லிடலாம். ஆனால் சங்கரன் தமது திருவடியை சிரத்திலே கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் புராணத்தை அளவிட யாரால் முடியும்? யாராலும் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும். யார் அது அப்படின்னா புராணத்தை அளவிட நம் சேக்கிலாருக்கு எளிதளது, தேவர்க்கும் அரிதே. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தேவர்களாலும் முடியாது. நம்மை விட அறிவு விளக்கத்திலே மேன்மை பொருந்தி இருக்கக்கூடிய தேவர்களாலும் கூட முடியாது. இது யாரால முடியும் என்றால் நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு எளிதாக முடியும். ஏன் அப்படி என்றால் பெருமானுடைய திருவருள் உள்ளின்று உணர்த்த அவர் செய்த அந்த திருத்தொண்டினுடைய சிறப்புகளை அவர் உள்ளபடியே கண்டு உணர்ந்து நமக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த புராண நிறைவை இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு காட்டுகின்றார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். 60 பேர் தனித்திருப்பேர், 60 பெயர்கள். இங்கு 63 நாயன்மார் திருக்கூட்டத்திலே 60 பேர் தனித்திருப்பேர், திருக்கூட்ட 9, தொகையடியார்கள் 9, ஆக 69 அறநடியார் கதையை. மறுவிரு நாவலூர் சிவமறையோர் குளத்து வரு சடையனார் மனைவி இசைஞானி வயிற்றில் உறுதி பெற அவதரித்த ஆரூரர் முன்னால் உரை செய்த திருத்தொண்டர் திருத்தொண்ட தொகை பதிகத்து அடைவே நரை மழி பூம் பொழில் குடைசூழ் திரு நாரையூரில் நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியினை கடைபிடித்து. இந்த புராணத்தை எப்படி நிறைவு செய்திருக்கிறார்? 60 பேர் தனித்திருப்பேர், 60 பேர் வந்து திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடப்பட்டவர்கள். அப்படி திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடப்படாதவர்களாக இருக்கின்றவர்கள் 3 பேர். யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் அவர்தான் பாடினது. அதிலே அத்திருக்கடை காப்பிலே தன்னையும் குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இசைஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்து இந்த 3 பேரையும் வைத்து இந்த புராணத்தை நிறைவு செய்கின்றார். எப்படி நிறைவு செய்கின்றார் அப்படின்னா திருத்தொண்டர் தொகை பதிகத்து அடைவே. அந்த திருத்தொண்டர் தொகையிலே எப்படி அடைவு செய்து நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் ஆரூர் பெருமான் திருவருளால் காட்டினாரோ அப்படி, அதோடு மட்டுமல்லாது நரைமொழி பூம்பொழில் குடைசூல் திருநாரையூரில் நம்பியாண்டார் திரு அந்தாதியை கடைபிடித்து. அப்ப ஒரு நூல் நம்ம செய்கின்றோம் அப்படின்ற பொழுது அந்த நூலிலே விதந்து பேசப்படுகின்ற ஆச்சாரியனுடைய அந்த மொழிக்கு மாறாக எக்கருத்தையும் நம்முடைய கருத்து எக்கருத்தையும் உள்ளே புகுத்தல் கூடாது என்கின்ற அந்த இலக்கணத்தை கடைபிடித்து நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கக்கூடிய பாண்பினை நமக்கு நம்முடைய உமாபதியார் எடுத்து காட்டுகின்றார். இப்படி 60 பேர், இவர்கள் 3 பேர், தொகையடியார்கள் 9 பேர் என்று தொகுத்து காட்டி காண்டம் இரண்டாக வகுத்து, 2 காண்டங்களை உடையது நம்முடைய பெரிய புராணம். கதை பரப்

0: தொகுத்து கருதறிய சருக்கங்கள் பதிமூன்றாக நிலையிட்டு, பதிமூன்று சருக்கங்களாக அதை தொகுத்து ஈண்டு உரைத்த புராண திருவிருத்தம். இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிருத்தங்கள், விருத்தங்களால் ஆகிய செயல்களினுடைய எண்ணிக்கை 4253 அமைத்து, 4253 அமைத்ததாக நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றார்கள். சேந்தகைய திருத்தொண்டர் புராணமென புராண திருமுறைக்கு திருநாமம் சீர்மை பெற அமைத்திட்டு, இந்த நூல் செய்து முடித்தாயிற்று, இந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணமென சீர்மை பொருந்திய அந்த திருப்பெயரை சூட்டி ஆண்டகமே பெற எழுதி மைக்காப்பு சாத்தி, கொலைச்சுவடிகளில் எழுதக்கூடிய காரணத்தினால அதற்கு மைக்காப்பு சாற்றி அழகு பெற கவளிகை ஒன்றை செய்து அதன் நூல் வைத்து அதன் பின்பு இப்படி புராணம் நிறைவு செய்தாயிற்று. அந்த புராணம் எழுதிய சுவடிகளை எல்லாம் ஒன்று போல கோர்த்து அதற்கு மைக்காப்பிட்டு அதை ஒரு புத்தகமாக செய்து வைத்தாயிற்று. இப்பொழுது இங்கு நம்முடைய சேக்கலார் பெருமான் புராணத்தை நிறைவு செய்கின்றார் என்று நம்முடைய உமாபதியார் காட்டி அதன் பின்பு நேராக சேவை காவலர் புராண கதை தொகை செய்ய நினைந்து எம்மை அகன்ற பின், இப்ப அனபயச்சோழ சக்கரவர்த்தியினுடைய நிலைக்கு சென்று விட்டார். இப்படி சேவையர் காவலராகிய நம்முடைய அருண்மொழி தேவநாயனார் புராண கதையினை தொகையாக செய்ய நினைத்து இங்கிருந்து எம்மை அகன்ற பின்பு யாவர் அவர் அருகில் இருந்த பேர்கள், அவருக்கு உதவிய யாரெல்லாம் இருக்காங்க, கதை சென்றது எவ்வளவு, அதாவது எந்த அளவிற்கான செயல்களை செய்து முடித்திருக்கிறார், இங்கு ஆக வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூதர்களை அனுப்பி அப்பப்பொழுது கேட்டு வருகின்றார் நம்முடைய அனபயச்சோழ சக்கரவர்த்தியான. சென்று பார்க்கின்ற அந்த தூதுவர்களும் பாதி முடிஞ்சிருக்குது, இன்னைக்கு முடிந்துடும், நாளை பரிபூர்ணமாக முடிந்துவிடும் என்று அந்த தூதர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிய அந்த நிலையில சென்று நற்கதை முடிந்ததென்று சிலர் செம்பியர்க்கு உறுதி செப்பினர். அப்படி சென்ற தூதுவர்களிலே சிலர் வந்து இந்த புராணமானது தெய்வச்சேக்கலார் பெருமானால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அப்படி வந்து சொன்னவர் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கின்றார், நவ மணிகளும் துகிலும் பொன்னும் என்ன செய்யறாரு, வாரி வாரி வழங்குகின்றார். அப்படி வழங்கிய அந்த நிலையிலே தில்லைக்கு சென்று பெருமானை வணங்கி அதோடு சேர்த்து முதலடி எடுத்தவர் எடுத்து அவர் கொடுத்திட புத்தி செய்து மகிழ்ந்து சேவை காவலர் புராணமும் தொழுவன் நான் என்று யார் செல்கின்றார், அனபயச்சோழனானவர் தில்லைக்கு வருகின்றார். அப்படி வந்த அந்த நிலையில அவருடைய வரவை எதிர்நோக்கி அங்கு வாழ்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களும் ஏனையோர்களும் சென்று அவருக்கு நன்முகம் கூறி வரவேற்றார்கள். அப்படி வரவேற்று அங்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய அனபயச்சோழ சக்கரவர்த்தியானவர் பெருமானை காண்கின்றார். இதற்கு முன்பு அவர் அமைச்சர், இப்பொழுது தெய்வச்சேக்கலார் பெருமானை காணுகின்ற அந்த நிலையினை நமக்கு உமாபதியார் காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார், எப்படி நம்முடைய அருண்மொழி தேவரானவர் இருக்கின்றார் அப்படின்னா, முண்டமான திருமுடியும் இட்ட திருமுண்ட திரு முண்டக முன் கவசமும் முந்துணை குண்டங்களும் இரண்டு காதினும் வடித்து அலைந்த குலையும் திரு கண்ட மாலை கரமாலையும் சிரசு மாலையும் கவின் விளங்கவே தொண்டர் சீர் பரவுவார் அணைந்த சுப சரிதை சோழன் எதிர்கள்
1: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 5 பஞ்சஸ்ரோதோ அம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்த்ரம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சயோன்யுக்ரவத்தாம் பஞ்ச பிராணோர்மிம் பஞ்சபுத்தியாதி மூலாம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கைக வேகாம் பஞ்சாசத்வேதாம் பஞ்சபர்வாம தீமஹா. இப்படி அந்த உலக விஸ்வரூபனா இருக்கக்கூடியதான உலகஸ்வரூபத்தை, தேவாத்ம சக்தி எனக்கூடியதான தேவதைய ஒரு சக்கரமாக சொல்லி அந்த சக்கரத்துக்கு வட்டம், அந்த வட்டத்துல மூணு கோடு, அதுல 50 அறங்கள், 20 குறுக்கே செல்லக்கூடியதான அறங்கள், அதனுடைய வழிகள் மூணு, இப்படி எல்லாம் வரிசையாக ஒரு சக்கரமாக பிரதிபாதனம் பண்ணி உலகத்துல விஸ்வரூபத்தை சொன்னேன். இப்ப அடுத்ததா ஒரு நதியாக அவர பிரதிபாதனம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்ராம் பஞ்ச பிராணோர்மிம் பஞ்சபுத்தியாதி மூலாம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கௌகவேகாம் பஞ்சாசத்வேதாம் பஞ்சவர்வாம தீமஹா. அப்படின்னு இந்த உலகம் இப்படி விதமாக இருக்கு. என்னமா பூர்வம் சக்கர ரூபேண தரிசிதம், சக்கர ரூபமாக உலகத்தை சொன்னேன், இதானியம் நதி ரூபே தர்சயதி, அந்த விஸ்வரூபமாவே அவர், அந்த விஸ்வாத்மா எப்படி இருக்கார், நதி ரூபமா இருக்கார். எப்படி பஞ்சஸ்ரோதோம்பும் பஞ்சஸ்ரோதாம்சி, நதியானது அஞ்சாக பிரிஞ்சு பிரவகிக்கிறது. அதே போல இந்த ஜீவ நதி அஞ்சாக பிரிஞ்சு பிரவகிக்கிறது. எப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான ஐம்புலன்கள்னால சக்ஷுராதீனி ஞானேந்திரியாணி அம்புஸ்தானானி சத்யா தாம் நதியும் பஞ்சஸ்ரோதோம்பும், ஐந்து பிரவாகங்களாக இந்த ஜீவ நதி ஜீவனுடைய வாழ்க்கை போகிறது. அதிகமா இது சர்வத்திர சம்பத்தியது, இப்படி அறிகிறோம். பஞ்ச யோனிபிஹி காரணபூதைஹி, ஐந்து காரணங்கள்னால பஞ்சபூதைஹி, பஞ்சபூதங்கள் பிருதிவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எனக்கூடியதான பஞ்சபூதங்களுக்கு நடுவுல தான் இந்த ஜீவனம் ஆனது நடக்கிறது, மனுஷனுடைய ஜீவனம் நடக்கிறது. அது எப்படி பஞ்சபூதை உக்ராம் வக்ராம் பஞ்சயோன்யுக்ர வக்ராம், இந்த ஐந்து பூதங்களும் காளி மாதா வாய தரைஞ்சிட்டு இருக்கா போல இருக்கு சார். எந்த சமயத்தை இந்த மனுஷனை அப்படி விழுங்கிடுறதோ தெரியல. சில பேருக்கு பிரகிருத்தினால பூமியினால மரணம் வருது, மேல இருந்து கீழே விழுந்தா பிராணம் போயிடுதுங்கிறான், நாய் விரட்டிச்சுங்கிறான். ஒரு பையனை நதியில ஸ்நானம் பண்ணணும்னு போனா சார் பிராணம் விட்டான் சார் போயிடுதுன்னா என்ன தெரிஞ்சு சொல்றது, வீட்டுக்குள்ள படுத்துட்டுதான் வீடு முழுக்க நேர்படுத்துறது எரிஞ்சு போயிட்டாங்கிறான். அக்னி கொல்லலாம், ஜலம் கொல்லலாம், பிருதிவி கொல்லலாம், இல்ல வாயு கொல்லலாம், விஷவாயு வந்துருதே பயணம் போயிட்டுதுன்னா ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, காத்தே இல்ல, வெறும் எட்ட வழியில உட்காந்துட்டு பிராணம் போயிட்டுதுங்கிறான். இந்த அஞ்சு பூதங்களும் மனுஷனை காப்பாத்தி கொண்டே இருக்கணுமே தவிர எப்ப எது யார குடிக்கிறான்னு தெரியல. உக்ர ரூபாம் பஞ்சபூதை உக்ராம் பக்ராம் பஞ்சயோன்யுக்ர பக்ராம் பஞ்ச பிராணாஹா, பஞ்ச பிராணங்கள் கர்மேந்திரியாணி வாக்பாண்யாதய வாக்பாணி பாத பாய உபசாதிகள் வா, இவன் ஊர்மயாத்தாம், இது அலைகள். இன்னதுன்னு சொல்ல தெரியல, மூச்சு தட்டுறது, விக்கல் வந்துட்டே இருக்கு, உடம்புல சாப்பிட்ட அண்ணன் சரியாக போக மாட்டேங்கிறது, ஒரு பக்கம் உம்பிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இழைச்சு போயிட்டு இருக்கு, ஒன்னும் தெரியல. அதெல்லாம் வியாதிகள் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அத்தனைக்கும் என்னென்ன இத பஞ்ச பிராணா, அதுக்கு இதான் அலைகள். பஞ்ச பிராணோர்மியம் பஞ்ச புத்தி நாம், ஐந்து புத்திகள் இது பஞ்ச புத்தியாதி மூலாம்னு சொல்லிருக்கேன். பஞ்ச புத்தி நாம் சட்டுராதி ஜன்யானாம் ஞானானாம், இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்னால வரக்கூடியதான அறிவுகளுக்கு ஆதி காரணம். இதுக்கு முதல் காரணம் என்ன, மனசு. ஆத்மா மனசோட சேர்ந்து, மனசு புலனோட சேர்ந்து, புலன் விஷயத்தோட சேர்ந்து, இந்த குடத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் வரணும். அப்பதான் எனக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு வரும். குடத்தோட ஆத்மா சம்பந்திக்கப்படாது, சம்பந்திக்காது. ஏன்னா ஆத்மா எங்க இருக்கு, இதயத்துக்குள்ளதானே இருக்கு, குடம் வெளியன்னா இருக்கு, இவருக்கும் அவருக்கும் எப்படிதான் சம்பந்தம் வரும். அந்த ஆத்மா என்ன பண்றது, மனசோட சம்பந்தப்பட்டது. இந்த மனசு கண்ணு வரைக்கும் ஸ்ட்ரெச்சா இருக்கு, ஆத்மாவை பிடிச்சுட்டே கண்ணு வரைக்கும் ஸ்ட்ரெச்சா இருக்கு. பிறகு கண்ணு என்ன பண்றது, குடம் வரைக்கும் போறது, கண்ணுல இருந்து ரேஸ் ஆஃப் லைட் குடம் வரைக்கும் போறது. சோ குடத்துக்கும் கண்ணுக்கும் ஒரு சங்கியோக சம்பந்தம், அந்த கண்ணானது மனசோட சம்பந்தப்பட்டிருக்க சங்கியோக சம்பந்தம், அந்த மனசு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்க சங்கியோக சம்பந்தம். ஆத்மா மனசா சங்கிச்சதே, மன இந்திரியேன சங்கிச்சதே, இந்திரியமர்த்தேன சங்கிச்சதே, தத பிரத்யட்சம். இப்படின்னு ஒரு பிரத்யட்சம், மெயின் சுவிட்ச்ல இருந்து கரண்ட் உங்க வீட்டு சுவிட்சுக்கு வருது, உங்க வீட்டு சுவிட்ச்ல இருந்து உங்க ஆத்த வரைக்கும் உள்ள சுவிட்சு கனெக்ஷன், உங்க ஆத்துல சுவிட்ச் போட்டேன்னா பல்பு வரைக்கும் போறது கரண்ட், பல்பு எரியுது. இல்ல ஏதாவது ஒரு கனெக்ஷன் போச்சுன்னா கிருஷ்ணார்பணம். அதே மாதிரிதான் இந்த பஞ்சபூதங்களுக்கும் கனெக்ஷன் அங்கே சார், மூலம் மனசு. அதான் பஞ்சபூதானாம் பஞ்சபுத்தீனாம் சட்டுராஜன்ய ஞானானாம் ஞானானாம் ஆதி காரணம் மனஹா. மனோவிருத்தி ரூபத்வ சர்வஜானானாம், எல்லா அறிவுமே மனசுனுடைய மாடிபிகேஷன், மனசுனுடைய விருத்தி. மனோவிருத்தி ரூபத்வ சர்வஜானானாம் மனஹா மூலம், மனசுதான் மூலம் காரணம். எஸ்யாசா இது சம்சார சரிதா, இந்த சம்சாரம் எனக்கூடியதான பிரவாகத்துக்கு மனசு மூல காரணம். ததாச்ச மனசா சரஹேதத்துவம் தர்சயதி, இதான் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்றது. மனோவிதம் விதம் சர்வம் எக்கிஞ்சித் சச்சராச்சரம், உலகத்துல சரமான பொருளோ அசையும் பொருளோ அசையாத பொருளோ, அது தாவரம் ஜங்கமமோ ஜகதத்தொழச்சா சொல்லல எல்லாமே. எக்கிஞ்சித் சச்சராச்சரம் மனோவிதம் விதம், மனசுனால ஏற்பட்டப்பட்டது. மனசோக்கியமனி பாவே துவைதம் நைவோ பலப்யதே, மனசு தன்னுடைய நிலையை விட்டெடுத்தேயானால் அமனிபாவத்தை அடைமையானால் துவைதம் நோ பலப்யதே, இந்த துவைதமே வராது அப்படின்னு. பிறகு பஞ்சாவர்த்தம், ஐந்து சுழல்கள் இருக்குங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில. என்ன சார்னார், விஷயாக ஆவர்த்தானியாக, விஷயங்கள் இது வேணுமா வேண்டாமா, வச்சுக்கு போமா வேண்டாமா, ஒவ்வொன்றையும் நினைச்சிட்டு இருக்கேன். 30,000 ரூபாய் கொடுத்து டிவி வாங்கினான், இப்ப பிளாஸ்மா டிவின்னு வந்துருந்தா அது ஒல்லியா இருக்கான், அது ஒல்லியா இருந்தா குண்டா இருந்தா என்னவனுக்கு, கண்ணால பார்க்க வேண்டியதுதானே இது. இதை விட்டுட்டா அது வாங்குவோம், இதை விடலாமா, புதுசா இருக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கலாமா, இப்படி யோஜனை பண்ணி பண்ணி 2-3 வருஷம் எடுத்துட்டு அது வித்துறான். இது வித்துட்டு அது வாங்கினேன், வாங்கினேன்னா அதை விட நெக்ஸ்ட் செட் வந்துருது, மறுபடியும் ஆவர்தம், அதை வைக்கலாமா வேண்டாமா, இப்படியே ஒரு கவலையே இருக்கான் சார் லோகத்துல. அதனால பஞ்சாவர்த்தா சப்தாதயோ விஷயா அவர்த்தானியா தேசு விஷயேஷ பிராணினா, அந்த பொருள்களோட இந்த பிராணிகள் நிமஜ்ஜந்தி மூழ்கி போடுற சம்சாரத்துல, அதை விட்டு வெளியில வரமாட்டேங்கிற சார்.
3: இருக்கேன்
2: இன்னும் அது வரைக்கும் போலயே, பஞ்சாவர்த்தாம் இருக்கேன், அதுக்கு முன்னாலேயே இருக்கு பஞ்சாவர்த்தாம், அதுல இருக்கும் பஞ்ச கர்ப்ப, அடுத்தது பஞ்ச துக்கௌக வேகாம், ஐந்து துக்கங்களுடைய வேகம். அந்த மனுஷனே அந்த துக்க பிரவாகம் இவனை தள்ளி விடுறது. என்னது கர்ப்ப துக்க, ஜென்ம துக்க, ஜரா துக்க, வியாதி துக்க, மரண துக்கானி, பிறக்கிறபவே ஒரு துன்பம், கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது இந்த கர்ப்பத்தை விட்டு வெளியில வரணுமே அப்படின்னு ஒரு துன்பம், பிறக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஒரு துன்பம், ஜரா துக்கம், அது நடுவுல பிறந்ததுமே கழத்தனம் வர வரைக்கும் வேகமா போயிடுற சார். இவன் என்ன என்ன பண்றான் ஒண்ணும் தெரியல, ஒரு நாளைக்கு பாக்கறான் என்ன வயசுன்னு 85 என்ன பண்றது, இப்ப ஒண்ணும் பண்ண முடியல கழுத்தனம் வந்துருச்சு விவகாரம் என்ன, அது வரைக்கும் டைம் ஓடி போயிடுறது. யார கேட்டா ஐ எம் பிஸிங்கிறான், யாராவது தான் லேசி சார், நிறைய டைம் இருக்கு சார், நீங்க யாராவது சொல்றானோ எப்ப பாரு பிஸி தான், அப்புறம் டைம் மேனேஜ் பண்ணுங்கிறான். இவன் என்ன மேனேஜ் பண்றானோ ஒன்னும் தெரியல, என்ன சொல்லிட்டு இருக்கான், எப்பொழுதும் என்ன பண்ணினேன் ஒன்னும் பண்ணல, இந்த நாய் பழப்பு, நாய் என்ன பண்ணும், இந்த போக மாட்டில இருந்து அங்கே போகும், அங்க இருந்து இங்க போகும், எப்ப பாரு ஓடிண்டே இருக்கும், என்னையா பண்ணினேன் ஒண்ணும் பண்ணல. அதே மாதிரிதான் மனுஷன் ஒண்ணும் பண்ண முடியல இவனால, அதனால பிறந்தான் அடுத்தது அவனுக்கு துன்பம் வைப்பேன், கேளத்தனத்துல நடுவில் இருக்கிற டைமே அவனுக்கு தெரியல போயிடுதுன்ட்டான். ஜரா துக்கம், நடுவுல வியாதி துக்கம், என்ன வியாதி தெரியல, டாக்டருக்கே தெரியல சார், நீங்க இந்த மருந்து வாங்கிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு அப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, என்ன ஆபீசர் ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்து சொல்லுங்க மறுபடியும் அப்படிங்கிறான். என்ன திருப்பி என்ன சொன்னார், அப்படி சரியா இல்லைன்னு அவரை வேற மருந்து கொடுத்து பாக்குறேன், இப்படி ஜென்மா முறுக்க என் உடம்புல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்றது, வியாதி துக்கம், பிறகு என்ன மரண துக்கம், இது வேற என்ன ஆகுமோ, அட் தி டைம் ஆஃப் டெத் ஆஃப்டர் டெத் ஒண்ணும் புரியல, மரண துக்கம், எப்படி துக்கௌக வேகா, துக்கங்களுடைய வேகம் இப்படி பஞ்ச துக்கௌக வேகாம். பிறகு
3: அவர்த்தம்,
2: அவர்த்தம்னா சூழல், குருவதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டா இவா வர்த்தாது அவர்த்தாந்தரமாதே பஞ்சதிசில. அவர்த்தம்னா சூழல், குருவதே கர்ம போகாய நம்ம லைஃப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு கர்மா பண்றான் சார், என்ன கர்மா பண்றான், காசு சம்பாதிக்கிறான், அது போறான் இது போறான், என்னென்னமோ கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிறான், காசு சம்பாதிச்சு என்ன பண்றான், அந்த காசை செலவு பண்றதுக்கு மறுபடியும் கஷ்டப்படுறான். குருவதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே, நல்லா சாப்பிட்டா தானே சார் மறுபடியும் நாளைக்கு சக்தியோட வேலை செய்யலாம் அப்படின்னு சாப்பிடுறான், சாப்பிட்ட பிறகு மறுபடியும் கர்மாவை பண்றான். இப்படியே நத்தியாம் கீட்டா இவா வர்த்தாது, நதியில ஒரு சுழல்ல ஒரு பூச்சி மாட்டின்னு அது சுத்தின்றே இருக்கு சுத்தின்றே இருக்கு, என்னைக்காவது இந்த சுழல்ல இருந்து வெளியில வந்தா தேவலான்னு நினைச்சுட்டு குதிக்கிறது எம்பி, அந்த சுழலை தாண்டி எடுத்து சார் பக்கத்து சுழல விழுந்ததுன்னு மறுபடியும் சுத்தின்றே இருக்கு. வாழ்நாள் முழுக்க இப்படிதான் பிரம்மச்சாரிய இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, நம்மளே சமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். அந்த சுழல் இதை விட கோரமான சுழலா இருக்கு. தப்பிச்சனும் போக முடியல, வேழுமனும் இருக்க முடியல, சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அந்த சுழல் வந்து தப்பிச்சாண்ட வானப்பிரசத்துக்கு போனான். புலி சிங்கம் விரட்டுறது இங்க அதுக்காரி ஒத்தி தான் விரட்டினான். அங்க புலி சிங்கம் விரட்டுறது, அதை வச்சுட்டு சன்னியாசத்துக்கு போனான். ஒத்தனும் கேர் பண்ணல, உணவு தெரியல, வியாதி வேற வந்துருது. மாத்திரமம் நத்தியாம் கீட்டா இவா வர்த்தந்தே ஆவர்த்தந்தரமாசு அப்படின்னு ஆவர்த்தம்னா சுழல், மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஒரு சுழல்கள் அப்படி. பஞ்சாசத் பேதாம், பதினஞ்சு பேதங்கள், அவித்யா அஸ்மிதா ராக துவேஷா அபினிவேதாக பஞ்ச கிளேதா, கிளேசங்கள் கிளிஸ்னந்தீதி கிளேதா, மனுஷியனுடைய மனச புழியறது. பழைய நாள்ல இந்த காட்டன் வேஷ்டி எல்லாம் அப்படி நதியில தோத்து அந்த ஜலமானது கீழே வேணும்னு புழிவா, புழிஞ்ச பிறகுதான் அதுல காய போடணும். காய போட்ட பிறகு அந்த துணியிலிருந்து டிராப் வாட்டர் வரப்படாது, வந்து பூமியில விழப்படாது, விழுந்தா தரித்திரம்னு அர்த்தம். ஆகையால் அந்த துணிய நல்லா புழிஞ்சு விட்டு அப்படிதான் போடணும். இப்ப எல்லாம் டெரிலின் டெரி காட்டன் எல்லாம் வந்த பிறகு என்ன, அது புழியப்படாது தரங்கிறான், அப்படியே சொட்டுட்டே இருக்கணும். நான் என் தரித்திரம் வராம இப்படி இருக்கும், சாஸ்திரம் என்ன சொல்றது, அப்படி வரப்படாது அப்படிங்கறது. ஜலமானது வஸ்திரத்துல இருந்து காய போட்ட வஸ்திரத்துல இருந்து டிராப் டிராப்பா விழப்படாது, நல்லா புழிஞ்சுட்டு போடணும். இப்ப டெரிகாட்டன் அதனால இது வரப்படாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த புழியறது இருக்கு, அதுல இருக்கிற ஜலம் புழியறது, அதுக்காக புழியறமோ இல்லையா, அந்த புழியறா மாதிரி உங்க மனசு புழியப்படுறது. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேதம் என்கிற ஐந்து கட்டங்கள் நாள் இதுதான் கிளேசம்னு பேர். இப்படி பஞ்சாசத்வேதாம் கிளேச பேதா பஞ்ச பர்வாணி அத்தியாம், இதே போல ஐம்பதுன்னு நினைச்சிருக்கேன். இங்க அஞ்சு சொல்லிருக்கோம், அதான் பேதாம் கிளேச பேதாகள். ஒவ்வொன்னும் அஞ்சு பத்து பத்து விதமாக இருக்கு. இந்த பத்து பத்து விதமா இருக்கிறது அந்த வாசஸ்தத்துல சொல்லிருக்கு. ஒண்ணு அவித்யாங்கிறது எப்படி பத்து விதம், நமக்கு தெரியலேன்னு மட்டும் இல்ல, தெரியாதனாதானே வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம். இது தெரியலேங்கிறது அங்கே போறது, அதை பாக்கலாமா இதை பாக்கலாமா, இவருடைய மனசுல இருக்கக்கூடியதான பேதங்கள் இது விஸ்தாரமா சொல்லு. அதனால பஞ்ச பஞ்ச கிளேச பேதா. ஆமா
3: இந்த பஞ்சாசத்துக்கு வேற
2: இருக்கு, இருக்கு இதுலயே பின்னால இருக்கு பஞ்ச பேதா. அதுக்கப்புறம் பஞ்ச பர்வாணி, பஞ்ச பர்வாமதிமஹா, பஞ்ச பர்வங்கள் இவைகள் என்ன, ஐந்து மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இக்கட்டுகள் அது. பஞ்ச பர்வா தாம் பஞ்ச பர்வாம் இது, இப்படிப்பட்டதான நிலை. இந்த நதிக்கு ஐந்து பர்வாக்கள் இருக்கு, இது வேகமா ஓடுறது, நேரா ஓடாம வளைஞ்சு போறது, வளைஞ்சு போய் இருக்கக்கூடியதான அலை மோதறது, அலை மோதுறப்ப அதை வந்து ஒரு இடத்துல போகாம அதுக்கு அணைக்கட்டை போட்டு தங்கி நிக்கிறது, தங்கி நிற்க விட அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழியில விடுறது. இப்படி ஐந்து பர்வாக்கள் நதியில இருக்கு. அதே போலயே இந்த மனுஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சாதாரணமா அப்புறம் விச்சல வெடியா அவன் பாட்டுக்கு இஷ்டமாக சின்ன குழந்தையில இருக்கிறது, அவனை ஸ்கூல்ல போட்டு தடுத்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு காரியமும் பண்ண விடாம அவனை தங்கி நிக்க போடுறது, அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஷ்டமான வழியில தான் அவனுடைய வாழ்க்கையை செல்லும்படி பண்றது. அப்படித்தானே உத்தியோகத்துக்கு போனா கரெக்டா பத்து மணிக்கு வரணும், ராத்திரி எட்டு மணிக்கு முன்னால போகப்படாது, நடுவில் இங்க போகப்படாது இங்க போடுறது, இப்படி எல்லாம் சொல்றாங்களா. இப்படி அவனுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துறது, எப்படி ஜலத்தை தடுத்து பிரவாகத்தில் நிறுத்துறீங்களோ அப்படி அஞ்சு பர்வாக்களும் இவனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கு, இப்படி இருக்கு சார். இப்படி அந்த விஸ்வாத்மாவை சொல்லி சர்வாஜீவே சர்வசம்சே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்மச்சக்ரே. இந்த ஹம்சம், ஹம்சம்னா ஜீவன் அர்த்தம், அஹம் சஹா அப்படின்னு சொல்ற சர்வாஜீவே சர்வசம்சே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்மச்சக்ரே. இந்த பிரம்மச்சக்கரத்துக்குள்ள இவன் சுழந்துட்டு இருக்கான். பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா, என்னைக்கு இந்த ஜீவன் நான் இவன் இல்லை என்னை விட வேற ஒருத்தர் தூண்டிண்டே இருக்கார் பாருங்க, அவன் தான் நான். பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா துஷ்டஸ்ததஹா தேன அமிர்தத்வமேதி, துஷ்டஹா ததஹா பிறகு தேன அவரை பார்த்ததனால் அமிர்தத்வமேதி. இந்த முண்டபோபன இடத்துல துஷ்டம் யதா பத்தியத்யன்யமீசமத்ய மகிமானமிதி வீத சோகா அப்படின்னு சொன்னாரு அந்த துஷ்டம். இந்த ஜீவனுக்கு வெளியில அந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு பட்சி இருக்கான், துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் ருட்டம் பரீஷஸ்வஜாதே தயோரன்யப்பிப்பலம் ஸ்வாது அஸ்தி அனஸ்னன்னன்யோ அபிஜாகசீதி சமானே வர்ணே புருடோ நிமக்னா அப்படின்னு ஆரம்பிச்சு ஜுட்டம் யதாபத்யத்யன்யமேதமஸ்யமயமானம் இது வீத சோகான்னு சொன்னாரே அதே அம்சத்தை இப்ப சொல்ல போற. ஜீவனுடைய நிலையை சொன்னார், இந்த ஜீவன் தன்னை விரட்டிண்டு தனக்கு சாட்சியாக உள்ள ஒரு பரம்பொருள் இருக்கார், அவரை நான் என்று எப்பொழுது கருதுகிறானோ அப்பொழுது அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிற அம்சம் மேல சொல்ல போறோம்.
4: சிவாயனம் சைவம் தாட்டார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: அதாவது சூக்ம சரீரம் கிவன் பை லார்ட் சிவா. அதுக்கப்புறம் இந்த கலாதி சரீரம் விஞ்ஞான கலருக்கு இருக்குது வைந்தவ சரீரம். அப்ப அதையும் நோட் பண்ணிடுங்க. விஞ்ஞான கலராக இந்த ஆன்மா போகும்போது அங்க கொடுக்கக்கூடிய வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி தான் வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறேன். அப்புறம் இந்த உலகத்துல வரும்பொழுது அந்த அசுதமாயா போனத்துல வரும்பொழுது கலாதி சரீரம், அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிறவர் தான் அனந்த தேவர். ஏன் இதை விளக்கறேன்னா, அது ஏன் சந்தித்தது ஆன்மான்னு சொல்றாரு, அவற்றோடு சந்தித்தது அப்படின்னு அர்த்தம், எடையில வந்ததுன்னு அர்த்தம். நான் என் வீட்டுல இருந்து புறப்பட்டேன், உங்களை சந்திச்சேன்னு என்ன அர்த்தம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்திருக்கேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பாயிண்ட் போன பிறகு என்ன பார்க்க முடியும். அதுபோல இந்த அந்தக்கரணம் வந்து எங்கிருந்து கொடுக்கிறாருன்னா, அந்தக்கரணத்தை கொடுப்பவர் யார் என்றால் அவர்தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். எதிலிருந்து கொடுக்கிறார், பிரகிருதி மாயிலிருந்து கொடுக்கிறார். அதான் உள்ள பாயிண்ட். ஒவ்வொன்றும் அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன காம்பினேஷன் இருக்கு பாருங்க. எப்படி ஒரு கார் வந்து காரை நம்ம யூஸ் பண்ணா கூட அந்த காரை வந்து மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கான். இன்னும் சொல்ல போனா பெயிண்ட் அடிக்கிற கூட ஒரு தனியா கம்பெனி இருக்கு, அவன்கிட்ட போய் தான் பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளவு சேர்ந்தா உற்பத்தி ஆகுது. அதே போல நம்ம பாடியில என்ன ஆகுது, ஒவ்வொன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மா இருக்குது, ஆன்மா பேஸ் அது இல்லாம ஒண்ணு முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ம சரீரத்துல உள்ள உள் சட்டையாக கலாதி சரீரம் இருக்குது, அனந்த தேவர். கலாதி சரீரத்தை கொடுத்து அனந்த தேவர். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு அது மேல போகும்போது அந்த சரீரம் இருக்கும், பிரகிருதியமாய விட்டு அது போகும்போது அந்த சரீரம் இருக்கும். அதனால நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சமய தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள், சமய தீட்சை பெற்றுக் கொள்வதனால் மீண்டும் பிறக்க நேரிட்டால் அவர்கள் பிரகிருதியமாயில பிறக்க மாட்டாங்க, அவர்கள் அசுதமாயில இருப்பாங்க. ஞானம் இல்லாம, ஞானம் வந்தா இந்த உடம்பு இல்லாம போயிடும், அது வேற விஷயம். அந்த ஞானம் வர்ற வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு அந்த புவனங்கள் மாறிக்கொண்டு வரும், உடம்புகள் மாறிக்கொண்டு வரும். இதுக்கு அந்த சாதனையை வந்து எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் பலன் இல்லாம போயிடாது. சைவ சித்தாந்தம் அந்த அது வரைக்கும் உள்ள பலனை அப்பப்ப கொடுத்துருவேன். அது போல அந்த அந்தக்கரண ஆன்மாவாதிகள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர் தான் எங்க மறுத்தாரு, அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது 7 மதவாதிகளை 3வது சூத்திரத்தை சொல்றாரு, 8வது மதவாதியை நானா சொல்றேன். இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தர்க்கத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அங்கே சொன்னது விதிமுகத்தால் சொன்னது, இங்க சொன்னது அனுமாத முகத்தால் சொன்னது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அங்க என்ன சொல்றாரு, ஆன்மா உளது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ற. இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற ஒரு இன்சிடன்ட் சொன்னேன். சிவாய சுப்ரமணியத்தை போய் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். அப்ப அவர் என்ன கேட்டாரு, யூ டெல் மீ ஹூ இஸ் நாட் காட் அப்படின்னாரு. இதுதான் என்னன்னு கேட்டா, Who is God என்று சொல்வது விதிமுகத்தால் சொல்வது, Who is not God என்கிறது அனுவாத முகத்தால் சொல்வது. அதுக்கு ஒரு தர்க்க அனுவாதம் இதுல, அதாவது உடன்பட்டு கொண்டு ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆன்மா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு, அதனுடைய தன்மையை சொல்லிட்டு வந்தார். இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற. அதாவது 3வது சூத்திரத்துல கிவிங் எ டெபினிஷன் விச் இஸ் ஆன்மா. நாராசுரத்துல விச் இஸ் நாட் ஆன்மா.
6: ஏனென்றால் சில பேருதுகளையும் ஆன்மான்னு
5: அதுக்கு தர்க்க சாஸ்திரம் என்ன பேருன்னா மூணாம் சூத்திரத்தில் சொன்னது விதிமுகத்தார் கூறினார், நான்காம் சூத்திரத்தில் அனுவாத முகத்தார் கூறினார். தர்க்கத்தில் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா விதிமுகத்தால் சொன்னதையும் அனுவாத முகத்தாலையும் ஒரே சூத்திரத்தை சொல்லப்படாதுன்னு ஒரு விதி இருக்கு, அதுக்காக சொல்றாரா? எப்படியெல்லாம் சொல்றாங்க, விதிமுகத்தால் சொல்லுவதையும் அனுவாத முகத்தால் சொல்வதையும் ஒரே சூத்திரத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு, அதற்காக அப்படி அனுவாத முகத்தால் தனி சூத்திரமா சொல்ற. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக சார் இந்த புறச்சமயங்களை பத்தி சொல்லிட்டு வரணும்? சில பேர் கேட்கலாம், சார் நீங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா போதாதா, நீங்க எதுக்கு அவன் சொல்றது தப்பு இவன் சொல்றது தப்புன்னு கேட்க சில பேர் கேட்பாங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டா பார்க்க போதுமே, இதையும் அந்த கிரணான்மவாதி சொல்றது தப்பு பிராணான்மவாதி சொல்றது தப்புன்னு ஏன் அவன் சொல்றது தப்பு தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு தெளிவு வருவதற்காக. ஏன்னா இல்லைன்னா நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகுது. எப்பயுமே என்னன்னு கேட்டா சில பேருக்கு மயக்கம் வரும். என்னன்னு கேட்டா அவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு இவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு அப்படியே வருவாங்க சில பேர். அதாவது எங்கிட்ட ஒருத்தர் போய் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் வேண்டியவங்க ரெண்டு பேரும் வேண்டியவன் ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போனாங்க. அவர் ரெண்டு பேரையும் கேட்டார், கேட்டா இவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல அவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, ரெண்டு பேரும் அவருக்கு வேண்டியவா இருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, யூ ஆர் ரைட் அப்படின்னாரு. இவரை பார்த்து இவரை சொன்னாரு, யூ ஆர் நாட் ராங் அப்படின்னாரு. என்ன அது மாதிரி வரக்கூடாது, அதுவும் சரியாதான் இருக்கு இல்லையா அப்படிங்கும் போது ரொம்ப பேர் கேட்கறாங்க. கேட்கறேன் பாருங்க சார், அவங்க கிறிஸ்துவ சமயத்துல பாருங்க சார், பாடியை வந்து எவ்வளவு புனிதமா வச்சிருக்கிறாங்க தெரியுமா, அது ரொம்ப புனிதங்கிறாங்க சார். பாடியை கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அங்கே ப்ரே பண்ணி தான் அங்கே மயானத்துக்கு கொண்டு போகிறாங்க சார். நீங்கள் பாருங்கள் சார், ஒருத்தர் இறந்து போயாச்சுன்னா கோயிலை போட்டுங்கிறீங்க, அது தீட்டு வந்துச்சுங்க, நீங்கள் தெருவுக்கு தீட்டு வந்துருச்சு ஊருக்கு தீட்டு வந்துருங்க கோயிலை போட்டுருக்கீங்கன்னு தெரியுங்க. எனக்கு என்ன அவங்க சொல்றதுதான் சரியாக தெரியுது, புனிதமாக கருதுறது தான் சிறப்பாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க கேட்க. அப்போ தான் நான் சொன்னேன், புனிதமாக கருதுறீங்க இல்லை அப்படி வீட்லேயே வச்சுக்க வேண்டியதானே சார், புனிதமாக்கிறத வீட்டிலேயே வச்சு மாலை போட்டு தராதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறது இல்லை, இன்னும் அவன் செய்யறது ரைட்டு மாதிரி நம்மளால நம்ம பேர் நம்ம கிரியை பார்த்து அவன் நினைக்கிறாங்க, நம்ம கிரியெல்லாம் மூட நம்பிக்கை மாறியும், அந்த பிற சமயத்துக்காரங்க பண்ற கிரியெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் மாறியும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன்னு கேட்டா அந்த உயிர் போன உடனே சில தீய சக்திகள் வரும் உனக்கு தெரியாது, ஒரு ப்ரீகாஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தீய சக்திகள் வரும்போது நமக்கு தெரியாது இல்லையா, அந்த அந்த பிணத்திற்காகவும் இதற்காகவும் வரக்கூடிய சில எத்தனையோ பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும், அது சில துன்பங்களை விளைவிக்கும் என்பதற்காக ஒரு ப்ரொடெக்டிவா அதை சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி மெடிக்கலாகவும் பாத்தீங்கன்னா 24 hours மேல சிவாஜி சிவனை சொல்றார் இல்லையா, அவருடைய லிவிங் வித் சிவால சொல்றார், டோன்ட் கீப் த பாடி மோர் தென் 24 hours ஐஸ்லயே வைக்கப்படாதுங்கிறாரு. ஆமா, இப்ப இவர் வந்து லேட்டஸ்டா நம்ம அமெரிக்கா எப்பயுமே நம்ம சொல்றதுன்னு ஒரு அமெரிக்கன் சொன்னா நம்புறோம் இல்லையா, கூட
7: அதாவது
5: எல்லாம் ஒரு காரணம் பற்றி அந்த அது போல அந்த அப்ப என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா ஏன் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதையும் தெரியணும். அதனாலதான் பிற சமய கொள்கைகளே தெரியணும், எதுக்காக நாம் சிந்திப்பதற்காக, ரெண்டாவது எது லாஜிக்கலா இருக்குங்கிறதையும் பார்க்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு ஒரு மயக்கம். அதுக்காக தான் இப்படி சொல்றேன். இப்ப நான்காவது சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார் என்றார், அதாவது இந்த அந்தக்கரணம் அவற்றோடு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததுன்னு ஏன் சொல்றாருன்னா, சந்தித்ததுன்னு ஏன் அந்த வார்த்தையை போடுறார் என்றால், அந்த உயிரானது ஏற்கனவே கலாதி சரீரம் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கு, ஏன்னா மேலிருந்தான் வருது, அதாவது அந்த அந்த அசுதமாயா சரீரம் அங்கேயே ஒரு உள்ளாக ஒரு சட்டை கொடுக்கப்படுகிறது, ஆனா இங்க பிரகிருதி மாயில வந்து அந்த அந்தகரணத்தை கொடுக்கறதுனால இந்த உயிரான என்ன பண்ணுது அந்தகரணங்களை சந்திக்கிறது, அப்படின்னா இடையில வந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக தான் சந்தித்ததுங்கிற வார்த்தையை போட்டேன். அது ஆதியில இல்ல, கலாதி சரீரம் கொடுத்த பிறகுதான் அந்த கரணம். முதல்ல கொடுக்கப்படுவது என்ன சரீரம்? கலாதி சரீரம். அப்புறம் கொடுக்கறதா அந்த கரணம். அவை கலாதி சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த கரணத்தை பெறுவதனால அவற்றோடு சந்தித்தது. இது சந்தித்த உடனே என்னது? ஒரு லாபமும் இருக்கு, ஒரு நஷ்டமும் இருக்கு. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளையும் பாருங்க, உலகத்துல ஒரு லாபமும் இருக்கு, ஒரு நஷ்டமும் இருக்கும். எந்த ஒரு பொருளும் பிளஸ்ஸாவே இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு பொருளும் மைனஸா இருக்குன்னு சொல்ல முடியாது உலகத்துல. ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அது போல இங்க பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அந்த அந்த அறிவில்லாமல் அதாவது சகசமலத்து உணராது. இது முக்கியமான விஷயம். இந்த சகசமலத்து உணராதுங்கிறது ஏன் சொன்னாருன்னா, ஏற்கனவே இந்த கலாதி சரீரமும் அந்த கரணமும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் செயல்படாமே இருந்தது. அதுதான் உணராது என்பதற்கு என்ன பொருள்? டஸ் நாட் நோ, டஸ் நாட் ரியலைஸ் அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். உணராது என்றால் என்ன பொருள் என்றால், அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்கி தோன்றாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நம்முடைய டிவாய்ட் ஆஃப் சென்சியன்சி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த நிலையில எந்த விதமான உணர்வுமே அது வெளிப்படாமல் இருந்தது. எப்படின்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும். அதாவது இப்ப ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உயிருக்கு இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த உயிர் இருக்குன்னு சொல்றோம். அதான் அங்க உள்ள பாயிண்ட். உயிர் கடவுளால படைக்கப்படல, உயிர் எப்பயுமே இருக்கு. அப்ப அந்த உயிர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உயிர் இருக்கு. அந்த உயிராக அது இருக்கும்போது அந்த நிலைக்கு என்ன பேர் சொன்னாங்க? அதான் அனாதி கேவலம். அனாதி கேவலம் அந்த நிலைக்கு பேரு தான் அனாதி கேவலம். அது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வித்தவுட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி. த சோல் வாஸ் எக்ஸிஸ்டிங் பட் அட் தட் டைம் இட் வாஸ் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி. அப்படிப்பட்ட நிலையில அந்த அதுக்கு ஒரு சாஸ்திரத்தை ஒரு என்ன பேர் வச்சாங்க? அனாதி கேவலம். அந்த நிலைக்கு பேர் அனாதி கேவலம் அல்லது ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது ஒரு பெரிய விஷயம். அது எங்கெல்லாம் வருதுங்கிறது நீங்க குறித்து வைத்துக் கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில துணை செய்திகளை புரிந்து கொண்டாதான் இந்த அதான் சிவஞானபோதத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த சிவஞானபோத சூத்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே சில ப்ரிலிமினரிஸ் செய்யணும். அந்த ப்ரிலிமினரிஸ் எல்லாம் மற்ற நூல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரிமரிஸ் வந்து எக்யூப் பண்ணிட்டு இதுல வந்தாதான் அடுத்தாலும் பத்தல ப்ரொசீட் பண்ணுவேன். அதனாலதான் சிவஞானபோதத்தை கடைசியில படிக்கணும் என்ற காரணம். அதுக்கு சொன்னிட்டேன், திருவுருள் பயன் படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் படிச்சுட்டு அப்புறம்தான் சிவஞானபோதம் படிக்கணும். அப்பதான் இந்த ரூடிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நிலையில அதுக்கு அனாதி கேவலம்னு பேரு. அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு குறித்துக் கொள்ளுங்கள். அனாதி கேவலத்தில் உயிர் ஆன்மா எப்படி இருந்தது? ஏன்னா ஆன்மா இருக்குது, அதான் பிரச்சனை. ஆன்மா இருக்குது,
8: உயிர்னு சொல்லலாமா? அது
5: அல்ல, உயிர்னு சொல்லக்கூடாது, ஆன்மா தான் சொல்லணும். உயிர் என்பது பிராணவம். அன்னைக்கே சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு டெர்மினாலஜியும் எதுக்கான்னு கேட்டேன். விளங்குறதுக்கா நான் சொல்றேன். என்னுடைய மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, எந்த விதமான தத்துவத்தையும் சேராமல் இருக்கும்போது ஆன்மான் பேர். அந்த கஞ்சுக சரீரத்தை கொடுக்கும்பொழுதுக்கு பேரு புருடன் பேர். அந்த உயிரானது பிராணவாயுவினாலே இயக்கப்படும் போது மட்டும்தான் அதுக்கு உயிர்னு பேர். உயிர்த்தல் தன்மையை பெறும் பொழுதுதான் உயிர். இந்த உயிர் என்பதற்கு தமிழ் இலக்கணம் அன்னைக்கு நான் சொன்னேன், முதநிலை தொழிற்பெயர்.
8: கஞ்சுகத்துக்கும் சூக்ஷ்மக்கும் வித்தியாசம். சூக்ஷ்ம சரீரம்,
5: ஆமா, சூக்ஷ்ம சரீரம் வேற, கண்ணுக்கு சரீரம் வேற. சூக்ஷ்ம சரீரங்கிறது அவரு முதல்ல கொடுத்துட்டார். அதை கொடுத்தாதான் அடுத்த பாடி பிடிக்கும். எதுவுமே அதாவது அந்த மற்ற பாடி எல்லாம் தாங்குவதற்கு அதுல ஒரு உள்ள பாடி இருக்கணும். அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தெரியும், தாய்மார்களுக்கு புரியலாப்புல ஒண்ணு சொன்னா புரியும். அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்தவொடனே என்னென்ன வரும், நல்ல பாயிண்ட் நீங்க கேட்ட நல்ல பாயிண்ட், அந்த நேரத்துல சூக்ம சரீரமே கிடையாது,
6: தனிமையா
5: இருக்கு. அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த சூக்ம சரீரத்தை இறைவன் கொடுத்த உடனே என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த உயிரை வந்து பிறக்க வைக்கணும். எங்க பிறக்க வைக்கிறது? சுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, அசுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, பிரகிருதி மாயில பிறக்க வைக்கிறதான்னு ஒரு நிலை வரணும் இல்லையா? அதாவது இப்போ சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்ப இந்த பையனுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு, இவரை உங்க கம்பெனியில போட்டுருங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல பையன், உங்க நான் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய அம்பானின்னு வச்சுக்கிறீங்களேன். அவர் டாக்டர் சொல்றாரு, இப்ப டாக்டர் சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் இல்ல, ஆனா அடுத்த கேள்வி என்ன வரும், அவனை பியூனா போடவா, மேனேஜரா போடவா, ஆபீசரா போடவா, அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கறது? அப்ப அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்த பொறுத்தானே கொடுக்க முடியும். அதே போல இறைவனுக்கு அந்த சூக்கும சரீரத்தை கொடுத்தவன படைக்கணும்னு சங்கல்பம் பண்ற, சங்கல்பம் பண்ணவன அவருக்கு அடுத்தால என்ன வருதுன்னு கேட்டா, அவனை வந்து விஞ்ஞான கலரா பறக்க வைக்கணுமா, சகலரா பறக்க வைக்கணுமா அப்படின்னு ஒரு விலை வருது. அப்பதான் என்ன பண்றாரு, ஆணவ மதம் ஏற்கனவே தேய்ந்த நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை நேர விஞ்ஞான கலராகவே பறக்க வச்சிருந்த அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனாதி விஞ்ஞானகர்னு பேர், அவங்களுக்கு அவங்களுக்கு அனாதி விஞ்ஞானகர். இப்ப நாம வந்து விஞ்ஞானகராக போகும்போது நம்ம ஆதி விஞ்ஞானகர், நம்மளோட நிலையை அடையலாம், அனாதி விஞ்ஞானகர். அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த சரீரத்தை கொடுத்து விட்டு, இந்த சூக்ம சரீரத்தை கொடுத்துட்டு, மறுபடியும் அந்த எந்த உலகத்துல போய் பிறக்கணுமோ அதுக்குள்ள சரீரத்தை கொடுக்காமயே கூட வச்சிருக்காங்க. அதனால அவரு விஞ்ஞானாகலராக ஒரு உயிரை பறக்க வைக்கணும் நிஷ்டர், ஆனா விஞ்ஞானாகலருக்குள்ள சரீரத்தை கொடுக்கல. அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, விஞ்ஞான கேவலம், அது பேர் விஞ்ஞான கேவலம்.
6: சூக்ஷ்ம சரீரம் இருக்கு,
5: சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, சூக்கும சரியம் கொடுக்காம இதே கிடையாது, படைப்பே கிடையாது. அது வந்து விஞ்ஞான கேவலம். அப்ப அதே மாதிரி பிரளய கேவலம், சகல கேவலம் உண்டு இல்லையா? பெரிய இறைவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அது. இப்போ இந்த இப்ப அந்த அனாதி கேவலம் நிலையை பத்தி எங்க சாத்திரத்தை சொல்லியிருக்குன்னு தெரியணும்னா, அது குறிச்சுக்கோங்க, சிவஞான சித்தியார் 228. அதாவது சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக இந்த உயிர் எப்படி இருந்தது, சிவஞான சித்தியார் 228, சிவபிரகாசம் 33, திருமந்திரம் 2247. திருமந்திரத்திலையும் சொல்ற, 2247. நம்ம தாயினுடைய வயசுல நம்ம வந்து கருப்பிடிக்கிறது, கருப்பிடிச்ச உடனே ஒரு வேரியஸ் நிலை சொல்றாங்க, அது 12 weeks வந்து, அது பேர் எம்பிரியோவா டாக்டர், 12 weeks வந்து எம்பிரியோன்னு பேரு. அதுக்கப்புறம் ஃபீட்டஸ், இப்ப இந்த ஃபீட்டஸ்ங்கிற நிலைக்கு இந்த வந்த உடனே இது எல்லாரும் இந்த அனுபவத்தை முடிச்சுதான் வந்திருக்கோம். யாருமே அம்மா வயிற்றுக்குள்ள எம்பிரியாவும் ஃபீட்டஸும் இல்லாம யாரும் வெளியில வரல. இப்போ எம்பிரியோங்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபீட்டஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன வந்துருமா, அந்த உயிருக்கு இன்ப துன்பானமும் உண்டா? ஆமா, அது சுட்டா சுடுறது தெரியும், குளிர் வந்தா குளிர் வர்றது தெரியும், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த அந்த நிலையிலேயே நம்ம வந்து தாயினுடைய வயிறுல கன்சீவ் ஆகி 12 weeks கழிச்ச உடனேயே நம்ம ஒரு இன்ப துன்ப அனுபவத்தை நுகர்ந்து இருக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு இன்பம், ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அடுத்த கேள்வி நான் கேக்குறேன், இப்போ உங்களுடைய அம்மா வயிற்றுல நீங்க ஃபீட்டஸா இருக்கும்போது நீங்கள் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களை ஒரு கட்டுரையாக வரைய அப்படின்னு சொன்னா ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியாது உங்களால எப்படி இருந்தோம்னு? அப்ப இந்த பிறவியிலேயே, இந்த பிறவியிலேயே நாம அனுபவிச்ச ஒரு இன்ப துன்பத்தை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல இல்லையா?
9: பிறந்த பிறகு
5: அதாவது வந்து ஏதோ ஞாபகம் பண்ணி சொல்லலாம், நான் மூணு வயசா இருக்கு, ஒன்னு ரெண்டு ஞாபகத்துக்கு வரோம், மற்றது மறக்கிறோம். ஆனா மூணு வயசுல எப்படி இருந்தா நாலு வயசுல சில சம்பவங்கள் ஞாபகத்துல இருக்கும், இது ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல இல்லையா? அதே போலத்தான் இந்த அனாதி கேவலத்துல, அதாவது இந்த பிறப்புல இந்த உயிர் எப்படி இருந்ததுங்கிறதே நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய தேரியை நீங்க மறக்க முடியுமா? பீட்டர்ஸ் ஸ்டேஜ்ல நீ இருந்த அப்படின்னு சொல்லுது மெடிக்கல் சயின்ஸ். அதே போலதான் அந்த அனாதி கேவலம் நிலையில இருந்து அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே அதுக்கு வந்து என்ன ஆகுது, அதுல ஒரு இன்ப துன்ப அனுபவம் வருது. இப்படி ஒரு கொடுத்து கொண்டே வருகிற வந்து இந்த அந்த கரணங்கள் என்ற ஒன்றை எங்கிருந்து கொடுக்கிறாரு, பிரகிருதி மாய என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்ல இருந்து அந்த உடம்பு போகுது.
10: செல்வ வறுமை இன்ப துன்பங்களெல்லாம் வந்து கருவிலே அமைந்து கிடந்தன சொல்றாங்கன்னா அது சர்க்காரியவாத அடிப்படையிலே, ஏன்னா உள்ளதுதான் காரியப்படும், உள்ளதுதான் தோன்றும் என்பது சர்க்காரியவாதம். ஒருவனுக்கு ஒரு இன்ப அனுபவம் வந்தா அது ஏற்கனவே சூக்மமா அவன்கிட்ட இருந்திருக்கணும், இல்லாதது தோன்றாது. என்ன அற்புதமான கொள்கை! அதை வந்து வினைப்பயனே வைத்து வைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விளக்கம் பாருங்க. அப்ப கொஞ்சம் சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இந்த இருவினை பத்தி விதி பத்தி சந்தேகம் இருந்தா இப்ப தெளிவாக அகன்றுவிடும். ஏன்னா சர்க்காரியவாதம் உண்மையான கருத்து, உள்ளதுதான் தோன்றும். ஒரு இன்பம் வருது அப்படின்னா அது அப்ப திடீர்னு வந்து இன்பம் அல்ல, ஏற்கனவே அவனுடைய கருவிலே வந்து விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஒரு இன்பம் வர வேண்டும். அப்ப ஏன் இவ்வளவு காலம் வரல? அது அந்தந்த காலத்துலதான் வரும். எந்த ஒரு அனுபவமும் வேட்டி கட்டணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அதுக்காக அவன் குழந்தையா இருந்து வளரும் போதே அந்த விதி வந்து அவனை பொருந்துமா? அப்போதைக்கு எந்த ஆடை பொருத்தமோ அந்த ஆடை அணிவின்ற அனுபவம் தான் பொருந்தும். உரிய காலம் வரும்பொழுது அதை வேட்டி கட்ட வேண்டும் என்ற அனுபவம் பொருந்தும். அதற்கேற்ற நாட்டிலே அவனுடைய பிறப்பு அமைந்திருக்கும். ஒருவேளை அந்த விதி வலிமையாக இருந்ததென்றால் வேறு எங்கும் பிறந்தாலும் அவன் ஏதோ ஒரு வழியில வந்து இங்க வந்தோ அல்லது அங்கே இருந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால் அதை கட்டுவது போல அந்த விதியானது கூட்டிவிடும். ஆகையினாலே எந்த ஒரு அனுபவமும் கருவில் விதிக்கப்பட்டதுதான், அப்போது அது எல்லா அனுபவங்களும் பாகுபாடு இன்றி சூக்மமாக ஆற்றல் மயமாய் கிடக்கின்றன. அப்புறம் அந்த குழந்தையாக பிறந்து வளர வளர சூக்மமாய் கிடந்த அந்த விதி அனுபவங்கள் இவன் செய்கின்ற முயற்சியினாலே தூளமாய் வந்து பொருந்துகின்றன. தானாக வந்து பொருந்தவில்லை, இவன் செய்கின்ற முயற்சியினால். ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நான் இப்போ முயற்சி செய்து இந்த அனுபவத்தை உருவாக்கிக் கொண்டேன், என்னுடைய முயற்சியினாலே இந்த செல்வத்தை நான் உருவாக்கிக் கொண்டேன், இந்த செல்வத்தினால் வருகின்ற பேரையும் புகழையும் நான் உருவாக்கிக் கொண்டேன், அந்த பேரும் புகழினால் வருகின்ற இன்ப அனுபவமும் என்னால் இப்போதைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் என்ற ஒரு தவறான மயக்க உணர்விலே அவன் இருக்கின்றான். அந்த மயக்க உணர்வு தான் புதிய வினையாகின்றது. எப்பயும் கேள்வி வரும் இல்லையா, எல்லாம் வந்து வினையா முயற்சி கூட வந்து வினை விதியை அனுபவிக்கிறதுக்காக தான் செய்யப்படுது அப்படின்னா, அப்ப இந்த பிறவியில் செய்யப்படும் புதிய வினைகள் ஒன்றும் இல்லை போலும் அப்படின்னா இந்த கருத்து தான் புதிய வினையாகுது. எல்லாம் வந்து எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு விதி வந்து எம்பெருமான் வந்து நான் பிறக்கும் பொழுதே எனக்கு கருணையோடு இந்தந்த பேர்களை எனக்கு வந்து கருவிலேயே அமைத்திருந்தார், அந்த பலன்களை அடையும் வண்ணம் என்னை அவர் செலுத்தினார், அவர் செலுத்துவதனால் நான் முயன்று அந்த பலனை அடைந்தேன் அப்படின்னு அடக்கமோட எத்தனை பேர் நினைக்கின்றார்கள். எல்லாம் நான் இப்ப பண்ணின முயற்சினாலையும் நான் தீட்டிய திட்டங்களாலையும் நான் உழைத்த உழைப்பினாலும் தான், அதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி அது இந்த காலத்துல விதியை மறுக்கணுங்கிற ஊக்கம் தான் ரொம்ப இருக்கின்றது. இப்ப நிறைய வினைகள் பெறுகின்றன, இன்னும் எத்தனையோ பிறவிகள் அவர்களுக்கெல்லாம் காத்திருக்கின்றன. அதுதான் அங்கு தெளிவாக சொன்னார்கள். இங்கே அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்டவைதான் இவனுக்கு வந்து முயற்சியினாலே கூலமாக வந்து பொருந்துகின்றது. ஆகையினாலே இது சர்க்காரியவாதம் என்று சொன்னார்கள். சர்க்காரியவாதம் மறுக்க முடியாத கொள்கை நிறுத்தம். ஏற்கனவே நமக்கு முதல் சூத்திரத்திலே ஒரு செய்தி படித்தோம், எம்பெருமானுடைய உருவத்திருமேனியும் அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனி மூன்று திருமேனிகள் சொன்னார்கள். அதையும் சர்க்காரியவாத முறையிலே சொன்னார்கள். அந்த குருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் இந்த பாடலை பார்த்தோம் என்றார். அங்கும் சர்க்காரியவாதம் வைத்தார். சைவ சமய கருத்துகள் எல்லாமே அந்த சித்தாந்த கொள்கைகள் எல்லாமே சர்க்காரியவாதமாகிய அந்த அடிப்படையின் மீது அவை நிறுவப்பெறுபவை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதுதான் உபதேசப்பவர்களுடைய நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய நன்மானாக்கராக திகழ்ந்த அவருடைய திருவடி பேச்சினை முழுமையாக பெற்ற பரம ஞான சிகாமணியாகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் அருமையாக சொல்வார்கள். தம்முடைய குருமூர்த்திகளாகிய குருமுதல்வர் தனக்கு எவ்வாறு உபதேசித்தார் என்று சொன்னார், பெத்தத்து முத்தையினும் பேராத இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியம் என்று தீட்டுமதா ஞானாகவனூல் நயந்துனக்கு நாமனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும் என்று சொல்வார்கள். சர்க்காரியவாத அடிப்படையிலே உனக்கு ஞான ஆகம பொருளை எல்லாம் உபதேசித்தோம் என்று நமச்சிவாயமூர்த்திகள் நமக்கு கூறியதாக அங்கே சொல்லியிருந்தார்கள். ஆகவே சித்தாந்த கருத்துக்களுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது சர்க்காரியவாதம். அங்க உருவத்திருமேனி அருவத்திருமேனியும் அந்த சர்க்காரியவாதத்தை பார்த்தோம். இங்க நம்மளுடைய வினய அனுபவத்திலும் சர்க்காரியவாதத்தை பார்க்கின்றோம். ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் அனுபவமாக வரும். அது முயற்சியினால் அப்படி வரும்பொழுது அது முயற்சியினால் வரும். முயற்சி அதுக்கு ஒரு துணை காரணம் தான். அந்த முயற்சியே முழுமுதல் காரணம் அல்ல. ஏற்கனவே விதிக்கப்பட்டதை போய் அடைவதற்கு அந்த முயற்சி அவனுக்கு ஒரு துணை காரணமாக அமைகின்றது என்று இங்கே அற்புதமாக சொன்னார். எனவே இதை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரையை போது நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு அது தெளிவாக விடும். எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்களுக்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும் ஏதுனா காரணம், ஏதுவாகிய செல்வ வறுமைகளும் அவற்றால் வரும் உயர்வு இழிவுகளும், செல்வத்தால் வரக்கூடிய உயர்வு வறுமையால் வரக்கூடிய இழிவுகளும் அவற்றான இன்ப துன்பங்களும் அந்த உயர்வினால் வரக்கூடிய இன்பம் இழிவினால் வரக்கூடிய துன்பம் ஆகிய ஆறும், செல்வம் வறுமை ரெண்டு, உயர்வு இழிவு ரெண்டு, இன்ப துன்பம் ரெண்டு ஆக ஆறு ஆகிய ஆறும் முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன அன்றி, முன்னரே கருவினுள் சூக்குமமாய் அவை அமைந்திருந்தன அன்றி அப்போது அப்போது உழவாவன அல்ல, அப்போதைக்கு அப்போது செய்யப்படும் முயற்சியினால் மட்டுமே விளைபவை அல்ல, அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல் அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியானா. எப்படி அவை வந்து சூக்குமமாய் அமைந்திருந்தது, தூளமாய் எவ்வாறு கூடுதுன்னா முயற்சியின் துணையால் கூடுகின்றது. சுருக்கமாய் அமைஞ்சு இருக்கிறான் முயற்சி செய்தாலும் அது வந்து கூடாது. அப்ப இவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏற்கனவே கருவினுள் என்ன சுருக்கமாய் விதிக்கப்பட்டுள்ளதோ அதுதான் சூளமாய் வந்து கூடும். இது உலகிற்கு பொருந்தும். ஆகவே முயற்சியினால் பயனில்லை போலும், முயற்சி திருவினை ஆக்கம் சொன்னதுனால பயனில்லை போலும். எதற்காக சொன்னார், ஒருவனுக்கு ஒரு நல்ல ஊழ் அமைந்திருந்தாலும் அது அவனுக்கு அனுபவமா வரணும்னா அவன் செய்கிற சிறந்த முயற்சியினாலதான் அது அனுபவமா வரும். அப்போ அவர் நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கெல்லாம் பயன்படட்டுமே என்று சொல்லி வள்ளுவர் பாடி வைத்தார், முயற்சி திருவினை ஆக்கும் என்று பாடி வைத்தார். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று எச்சரித்தும் வைத்தார். எல்லாரும் கேட்டு உடனே அதை கடைபிடித்து முயற்சி செய்து உயர்ந்துடுறானா, சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளுவர் தான் எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார். முயற்சி திருவினை ஆக்கும்னா கேட்டவனா உடனே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறானா, நல்ல ஊழ் யாருக்கு அமைந்திருக்கிறதோ அவன் தான் அதை கேட்டு முயற்சி செய்கின்றான். அந்த நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கு பயன்படுத்தும் என்றுதான் நல்ல கருத்துக்களை எல்லாம் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் சொல்லி வைக்கின்றன. அதுதான் அங்க நாம எண்ணி பார்க்க வேண்டியது. நம்முடைய எண்ணத்திலே வந்து ஒரு முரண்பாடை வைத்துக் கொண்டு நாம் சிந்திக்கின்றோம். அதுதான் ஆகவே அந்த முயற்சி இருக்கின்றதே, அந்த முயற்சியினால் அவனுக்கு கருவில் விதிக்கப்பட்டவை அனுபவமாக வந்து பொருந்தும். அந்த முயற்சி இருக்கின்றதே அதுதான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. என்னவென்றால், விதிக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவதற்கு அந்த முயற்சி துணை செய்கிறது. அதோடு அது அமைஞ்சிட்டா பரவாயில்ல, அந்த முயற்சியை அடுத்து வரக்கூடிய பிறவிக்கும் வித்தாகின்றதான். அதுதான் அடுத்தடியே சொல்றாங்க பாருங்க, அஞ்ஞனம் அனுபவிப்பதற்கு அஞ்ஞனம் அனுபவித்தற்கு துணையாக எழுந்த முயற்சியும் அவ்வளவின் ஒழியாது. அந்த அனுபவத்திற்கு துணையாக இருந்ததை அந்த அளவோட முடியாமல் மற்றோர் உடம்பிற்படும் அவ் அறுவகைக்கும் அடுத்தால இன்னொரு உடம்பு எடுத்து அதுலயும் இதே மாதிரி செல்வ வறுமை உயர்வு இழிவு இன்ப துன்பம்னு ஆறையும் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில செய்யற முயற்சி காரணமாயிருக்கும். நல்லா நாம கேட்டுக்கணும், இந்த பிறவியில நாம செய்யற முயற்சி நமக்கு இந்த பிறவியில் விதிக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்கும் துணை செய்கிறது. அதனோடு முடிந்து விடாமல் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற முயற்சி இனி இன்னொரு பிறவி எடுத்து அதிலும் செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறையும் பிறவின்னு எடுத்தா இந்த ஆறு தான் அனுபவம். அனுபவங்களை எப்படி ஆறாக அற்புதமாக வகுத்திருக்கிறாள் பாருங்க. அன்னொரு உடம்பு எடுத்து அதில் இதே மாதிரி ஆறையும் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் செய்கிற முயற்சி காரணமாகிவிடும் என்று அருமையா சொன்னார். இனிச்சை கண்மம் மேலுடற் சேருமன்றே, கடைசெடியில் இருக்கு, அதுக்குதான் இது பொருள். இனிச்சை கர்மம் இந்த பிறவியில் செய்யற கண்மம், இந்த இடத்துல கண்மம்ங்கிறது சாதாரணமா வினைங்கிற பொருள்ல வரல, முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. அனுபவங்கிறதும் காரணமாகிய முயற்சி பொருள்ல வந்த மாதிரி இங்க கண்மம் என்பதும் முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. இதெல்லாம் சுவாமிகள் உரையில தான் இருக்கு. கண்மம் என்பதும் முயற்சி தான். அதான் கடைசியில சொல்றாங்க, முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்றது எடுத்துக்காட்டுவோமை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இன்று கண்மம் என்றது முயற்சியை. கண்மம் சொன்னது வந்து வினைங்கிற சாதாரண பொருள் இல்ல, முயற்சி என்ற பொருள் சொன்னார்கள். மேலே வினை என்றதும் அது முந்தைய செய்யுள்ள வினைன்னு சொன்னதும் என்ன சொன்னார், ஒரு வினை செய்யாதோரும் உடையறி உலகத்துறை சொன்னார, ஒரு முயற்சி செய்யாதோரும் அர்த்தம். அங்க வினை என்பதை முயற்சி சொன்ன மாதிரி இங்க கண்மம் என்பதை முயற்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரிய விளக்கம். சரி, அப்போ வந்து நாம இதை எப்படி இந்த முயற்சி இப்ப செய்யற முயற்சி இந்த பிறவியில நமக்கு விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த முயற்சி துணை செய்யும். ஒருவன் வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தராக வரணும்னு விதி இருக்கின்றது, எந்த வழியில அதை அடையணும் அப்படிங்கிற விதியும் இருக்குது. வியாபாரம் மூலமா அடையணுமா அல்லது படிப்பு மூலமா அடையணுமா? ஆகவே அவனுக்கு எது மூலமா அடையணுமோ அதுல ஊக்கம் அவனுக்கு பிறக்கின்றது. தொழில் செய்து செல்வந்தனாக ஆகணுங்கிறதுக்கு அந்த தொழில் நாட்டம் தான் வரும். அவனை போய் படிக்க சொன்னா அந்த படிப்பு அவனுக்கு வராது, அவன் அவன் தொழில தான் நாட்டை செலுத்துவான், அந்த வகையில வந்துடுவான். அந்த விதி அமைந்து கிடந்தது என்றால் அந்த தொழில அவன் வந்து சிறப்பாக செய்து அந்த பலனை அடைந்து விடுவான். அதே மாதிரி படிப்புல இருந்ததுன்னா அவன் நல்லா படிச்சு வருவான், அதனால செல்வந்தனானதான் செல்வந்தனாயிடுவான். அப்போ அந்த படித்தல் தொழில் செய்தல் ஆகிய முயற்சிகள் அந்த செல்வந்தன் என்ற ஒரு பேச்சினை அவனுக்கு வழங்குகின்றன. வழங்கி அது என்ன செல்வந்தன் ஆகணுங்கிறது கருவிலே அமைந்து கிடந்த ஊழ், அந்த ஊழை அனுபவிப்பதற்கு அந்த முயற்சி துணை செய்து, ஆனா அந்த அளவோட முடியாமல் இன்னொரு பிறவிக்கும் அது வித்தாகின்றது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு விதிக்கப்பட்டவைனா என்ன, போன பிறவியில உள்ள வினைப்படனை அனுபவிப்பதற்கு போன பிறவியில் செய்த முயற்சியே இந்த பிறவிக்கு காரணமானது. அதே மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்க நாம் இந்த பிறவியில் செய்யும் முயற்சிகள் அடுத்த பிறவிக்கு காரணமாகும். சொன்னார்கள், முன்பு செய்த கர்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்பது எடுத்துக்காட்டுவோமை. வேற எதையும் எடுத்துக்காட்டுவோமையா சொல்ல வேண்டாம். போன பிறவியில நீ வந்து உனக்கு இதே மாதிரி பேரு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு எல்லாம் விதிக்கப்பட்டன, அவற்றை நீ முயற்சியினால வந்து அனுபவிச்ச, அந்த முயற்சியை செய்தது அதுதான் இந்த பிறவிக்கு உனக்கு அந்த இந்த பிறவியை உனக்கு வித்தாகி இந்த பிறவிக்கு வித்தாகி இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆறுக்கும் காரணமாகியது. அது மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த அனுபவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலே ஒரு பிறவிக்கும் காரணமாகின்றன என்று சொன்னாங்க. அப்போ அதுல நிச்சயமா சந்தேகம் வரும் நமக்கு வந்து, என்ன நான் இப்ப படிச்சேன், படிச்சு நான் வந்து பெரிய உத்தியோகம் பார்த்தேன், செல்வந்தனா இருந்தேன், இன்பம் அனுபவிச்சேன், ஏன்னா எனக்கு கருவிலே விதிக்கப்பட்டிருக்கின்றது நான் வந்து செல்வந்தன்கிற உயர்வு அடையணும், அது மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து விதிக்கப்பட்டுள்ளது, அந்த விதியை எட்டுவதற்கு இந்த முயற்சி நல்லா படிச்ச இந்த முயற்சி துணை செய்தது, அதோட நிறுத்தினீங்கன்னா நல்லது. ஏன் இந்த முயற்சி எனக்கு வரும் பிறவி தரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். அப்போ அதுக்கு சொல்றார், போன பிறவியில செய்த முயற்சி தானே இந்த பிறவியில் உள்ள ஆறுக்கும் காரணம், அது மாதிரி இப்ப செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொல்லலாம். சொன்னாலும் அது எப்படி போன பிறவியில செய்த முயற்சி காரணம் அப்படின்னு சொல்லி அதையும் விளக்குங்கள் அப்படின்னு ஐயம் வரும், அதை பின்னால சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐயம் வந்து விட்டது. உடனடியாக எழக்கூடிய ஐயம் என்னவென்றால், ஐயா வினை என்பது உடம்பை கொண்டு செய்யப்படுவது. அப்ப இந்த உடம்பு வந்து எப்படி வந்தது? இந்த உடம்பு வந்து முன்வினையால் வந்ததுன்னு சொல்லுவோம். ஏன் உடம்புன்னு ஒண்ணு இருந்தாதானே வினையே செய்ய முடியும். இப்ப உடம்பை கொண்டுதான் வினை செய்யப்படுகிறது. அந்த உடம்பு எப்படி வந்ததுன்னா அது முன் வினையால் வந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப உடம்பு முதலில் வந்ததா வினை முதலில் வந்ததா என்று ஒரு கேள்வியானது உடனடியாக இருக்கும். அந்த கேள்விக்கு தான் இப்ப வரக்கூடிய பாடல விடை சொல்கின்றார். உடற்செயல் கண்மம், கண்மம்னா வினை. இந்த கண்மமானது வினையானது உடற்செயல், உடலால் செய்யப்படுவது. இந்த உடல் வந்தவாறு ஏது? அப்ப இந்த உடல், இந்த வினைகளை செய்யற உடல் எப்படி வந்தது எண்ணில் விடப்படும் முன்னுடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். அதாவது முந்தைய பிறவியில நாம ஒரு உடம்புல இருந்து நீங்கியிருக்கோமே, அந்த உடம்பால செய்த வினைகள் தான் இந்த பிறவியில நாம பெற்றுள்ள உடம்புக்கு காரணம். சரி, அப்ப போன பிறவியில் எடுத்த உடம்புக்கு எந்த வினை காரணம்?

கொண்டு இருக்கின்றனவே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்றாங்க, தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி, வித்தின் இடத்தின் மரம் மரத்தின் வித்து வந்து எய்மு ஆகும். ஐயா ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு விதை இருக்கணும், அந்த விதை அதற்கு முன்னாடி ஒரு மரத்திலிருந்தா வந்திருக்கணும், அந்த விதையை தந்த மரமும் வந்து இன்னொரு விதையில இருந்தா வந்திருக்கணும், அப்படி போகும். அப்ப மரம் முந்தியா விதை முந்தியா என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா. அதே போலதான் இதுவும், உடல் முந்தியா வினை முந்தியானா, அது மரம் முந்தியா விதை முந்தியா என்பது போல தொன்று தொட்டு வருவது. ஆகவே தொன்று தொட்டு வருவதை வந்து நாம் தொடக்கத்தை பார்ப்பது என்பது அரிது. ஆகையினாலே அப்படிப்பட்டவற்றை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் பிரவாக அனாதி என்று சொல்வார்கள். பிரவாகம், ஒரு பெரிய பிரவாகம் வருது, வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் வருது, அது எந்த இடத்துல தொடங்கி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நெடுந்தூரம் வந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய தொடக்கத்தை அறிதல் அரிது. அதே மாதிரி வினை முந்தியா பிறவி முந்தியா என்று அதன் தொடக்கத்தை அறிதல் அரிது. எனவே அதை பிரவாக அனாதி என்பார்கள். அப்ப நம்ம ஒரு செய்தி இங்கு நன்றாக மனதில் கொள்ள வேண்டும், பிரவாக அனாதினா அது வந்து உண்மையிலே அனாதி அல்ல, அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா வெள்ள பிரவாகம் வருதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு தொடக்கம் இருக்கணும், அந்த தொடக்கத்தை எளிதில் அறிந்து கொள்ள முடியாது, ஆகவே அதை பிரவாக அனாதி நாங்கள். இதே இது சொரூப அனாதின்னு வைங்க, சொரூப அனாதின்னா தொடக்கமே கிடையாது என்றும் உள்ளதுன்னு அர்த்தம். பதி பசு பாசம் மூன்று பொருள்களும் சொரூப அனாதி. ஆக இங்க சொரூப அனாதின்னு சொல்லல, கண்டிப்பா ஒரு தொடக்கம் உண்டு, உடல் வந்துதான் வினை வந்திருக்கின்றது. சித்தாந்தம் கூறுகின்ற கருத்து அதுதான், உடல் வந்துதான் வினை. அந்த உடலுக்கு முன்வினை காரணமா இருக்க வேண்டுமா, வேண்டாம். அந்த உடல் முதன் முதலில் வழங்கப்பட்ட உடல் சூக்கும உடல், அதுல வந்து மனிதன் என்றோ விலங்கு என்றோ தாவரம் என்றோ ஏழு வகையான பிறவி பேதங்களும் எந்த பேதமும் கிடையாது. இந்த தாவரம் ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதர்கள் முதலிய இந்த ஏழு வகையான பிறவி பேதங்கள் எல்லாம் தூள உடம்பில் தான். அதை வச்சு ஆண் பெண்கிற பேதமும் இருக்கு, ஆண் பெண் அழி போன்ற பேதங்களோடு இந்த தூள உடல்கள் தான் வந்து ஏழு வகையாக பிறவி பேதங்களாக அமைகின்றன. சூக்ம உடல்ல வந்து எட்டு உறுப்புகள் தானே, அதாவது அந்த தன்மாத்திரைகள் ஐந்து சொல்வார்கள், சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம், ஓசை ஊரு உருவம் சுவை மனம் என்று சொல்லலாம் தமிழ்ல. அந்த ஐந்து தன்மாத்திரைகளும் அந்த கரணங்கள் மூன்று, மன அகங்காரம் புத்தி. இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூணு, அஞ்சு மூணு எட்டு, இந்த எட்டு கருவிகளானது சூக்கும் உடம்பு. இதற்கு முன்னாலும் இதைவிட நுண்ணே உடம்புகள் இருக்கின்றன, கலாதிகளால் ஆனது, கலாதி தத்துவங்களான உடம்பு, இவற்றை தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சூக்கும் உடம்பு சொன்னாங்க. ஆகவே முதன் முதலில் வழங்கப்பட்டது சூக்கும் உடம்பு, அதனால இங்க வரம்பின்றி ஓடுதல் என்ற குற்றம் இல்லை. என்னையா பண முந்தியா பொட்டை முந்தியானா அது வரம்பின்றி ஓடிக்கொண்டே இருக்கும், கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி விதை முந்தியா மரம் முந்தியாங்கிற மாதிரி நீங்க வந்து உடல் முந்தியா வினை முந்தியான்னு சொன்னா ஒரு விடை சொல்ல முடியாம வரம்பின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அந்த வரம்பின்றி ஓடுதல் என்பது ஒரு குற்றம். அது சுவாமிகள் தான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அனவத்தைன்னு சொல்லுவாங்க வடமொழியில, அனவஸ்தை அனவத்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு நிலையில இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கின்றது அனவத்தை. வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போடும் என பாருங்க, அதுக்குண்டான வடமொழி சொல்லி சொல்கின்றார்கள். அனவத்தைங்கிறது தான் நான் வரம்பின்றி ஓடுதல்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்றார்கள். அற்றையர் வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போடும் என மலையற்க, மலையற்கன்னா மலைய வேண்டாம் குழம்ப வேண்டாம். ஏன்னா உடல் முந்தி மாதிரி தெரியுது, அதுக்கு முந்தி வினை இருக்கு, வினைன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி உடம்பு இருக்கு, உடம்புன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி வினை இருக்கு, வரம்பின்றி ஓடுதே அனவத்தையா இருக்கிறதே என்று மலைய வேண்டாம். அவை இரண்டிற்கும் மூலமாகிய சூக்கும உடம்பு வேறு உண்மையின் உண்மையின்னா உள்ளதால், சூக்கும உடம்பு வேறு உள்ளதால், எந்த இரண்டிற்கும் மூலம் இந்த உடலால் செய்யப்படுகின்ற காரிய வினைக்கும் அந்த உடலுக்கும், ஆக வினை உடல் என்ற இந்த இரண்டுக்குமே மூலமாக சூக்கும உடல் என்று ஒன்று உள்ளது. அப்புறம் எதுக்கு நமக்கு குழப்பம், எதுக்கு மலைவு? முதல்ல சூக்கும உடம்பு கொடுக்கின்றார், உயிர்கள் தம்முடைய மலப்பிணிப்புக்கு ஏற்ப அந்த சூக்கும் உடலை கொண்டு சிந்தனையாக வினைகளை செய்கின்றன. மனதால் எண்ணுவதும் வினைதானே, ஆகவே அந்த சிந்தனைக்கு ஏற்ப பல்வேறு சூழ உடல்களை கொடுக்கின்றார், அந்த சிந்தனையாகிய வினைகளுக்கு ஏற்ப என்று சொல்லி சித்தாந்தத்திலே சொல்கின்றார்கள். இதெல்லாம் போற்றி போருடைய கொண்ட நூல்களிலே குறிப்பிடப்பெறுவதாக சொல்வார்கள். ஆகவே இந்த பாடலுக்கு பொழிப்புரையினை பார்ப்போம். அஞ்ஞனம் உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட் காரணகாரியமாய் தொன்று தொட்டு பிராவாகனாதி

0: பிறவாக அனாதியாயினா அதை பிரித்துக் கொள்ள வேண்டும். பிறவாக அனாதி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். வித்தும் மரமும் பிரவாக அனாதி, அது மாதிரி உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட்காரிய காரண காரியமாய் தொன்று தொட்டு பிரவாக அனாதியாய் வருதலின் அவற்றிற்கு தம்முள் முற்பிற்பாடு முடியாது. இதுதான் முந்தி வந்தது, அதுதான் பிந்தி வந்ததுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் முந்தி சூக்ம உடம்பு என்று உள்ளது. அந்த சூக்ம உடம்பை கொண்டு செய்யக்கூடிய வினைகள் தான் சூழ உடம்புகளுக்கு காரணம் என்று தெளிவாக கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலிலே அடுத்த ஐயத்தை கேட்கின்றார்கள். இப்போது நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நம்முடைய வினைப்படனை அனுபவிப்பதற்கு துணை காரணமாக இருக்கின்றன. எது விதிக்கப்பட்டுள்ளதோ, கருவில எது விதிக்கப்பட்டுள்ளதோ, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம செய்யற முயற்சி துணை காரணமா இருக்கு. அதுவரை தெளிவாதான் இருக்கு. ஆனா இந்த முயற்சி அடுத்த பிறவிக்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்களே, அது எப்படி? இந்த முயற்சியை விதிப்படனை அனுபவிப்பதற்காக தானே. அப்புறம் இந்த முயற்சி போய் அடுத்த பிறவிக்கு காரணம் சொன்னா அது எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதுக்கு விளக்கமாக பதில் சொல்கின்றான் அடுத்த பாடலே. முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என் இதவகிதங்கள் முன்னர் அச்செயலானால் இங்கும் அவைசையின் மேலைக்காகும் பிற்செயாது அனுபவிப்பது இன்று பின் தொடரும் செய்தி சொல்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், முற்செயல் விதியை, அதாவது இதுவரை கூறியவற்றால் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் முற்செயல் விதி, அதாவது முற்பிறவில நிகழ்ந்த முயற்சி வந்து இப்பிறவியில வரக்கூடிய செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் என்ற ஆறுக்கும் காரணமாக இருக்கு. அவற்றை இந்த முயற்சியாகிய துணையால் அனுபவித்தாலும் வினைப்பயனுக்கு ஈடாக வருகின்ற அந்த முயற்சி மேலுடல் சேருவதற்குரிய வினையாமாறு யாஞ்சனம், அடுத்த பிறவிக்குரிய உடலை சேருவது எப்படி, இந்த முயற்சி காரணமாக இருப்பது எப்படி என்றால், நன்று சொன்னாய். என்ன சொன்னார்? இதம் அகிதங்கள் முன்னர் அச்சயரானால், இதம் அகிதங்கள்னா இதம்னா நல்வினை, அகிதம்னா தீவினை. முற்பிறவையில் செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் முன்வினை எனப்படும் இதம் அகிதங்கள் ஆவன முற்பிறவியில் அவ்வாறு நிகழும் முயற்சியே அன்றி வேறின்மையானால் இங்கும் அவை செய்யும் மேலைக்காகும். இங்கும் அம்முயற்சி நிகழ்ந்தால் அது மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும் சொல்லிட்டு, அச்சையில் ஒரே வழி முயற்சியின்றி இருப்பார்க்கு மேல் வரக்கடவது ஒன்று இல்லை போடுமெனின் அற்றன்று அனுபவமாவது பின்னர் முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாகலின் பிராரத்தவினை அனுபவம் உள்ளளவும் முயற்சியும் ஒருதனையான் உண்டென்பது பெறப்படுதலின் அனுபவம் உள்வழி மேலைக்கு வரக்கடவது ஒன்று இல்லை என்றால் யாண்டையது என்றொழிக என்க சொல்கிறார். இந்த பிறவியிலே நமக்கு என்னென்ன அனுபவம் கருவிலே சூக்கமாக விதிக்கப்பட்டு கிடந்தனவோ அந்த அனுபவங்கள் உரிய காலத்திலே தூளமாக வந்து விடுவதற்காக அப்போதைக்கு அப்போது முயற்சி செய்கின்றோம். பள்ளிக்கூடத்துக்கு போகின்றான், படிக்கின்றான். அந்த வயதில் அவனுக்கு என்னென்ன செய்திகள் அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த செய்திகளை அவன் புரிந்து கொள்வதற்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போதல் படித்தல் போன்ற முயற்சிகளை செய்கின்றான். அப்போ அது அப்போதைக்கு அவனுக்கு விதிக்கப்பட்ட பயனை கொடுக்கின்றது, சரிதான். ஆனால் அந்த அளவோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் அது காரணமாகின்றது என்றால் எப்படி அப்படின்னா, அப்போ ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்ப கருவில அமைந்து கிடந்தனவே இந்த உயர்வு தாழ்வுகள் செல்வ வறுமைகள் இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து விதிக்கப்பட்டு கிடந்தனவே எதனால் விதிக்கப்பட்டு கிடந்தன? ஏன் இவனுக்கு செல்வ வறுமை செல்வம், அவனுக்கு ஏன் வறுமை விதிக்கப்பட்டது, இவனுக்கு ஏன் செல்வம் விதிக்கப்பட்டது? அது அவரவர் செய்த முன்வினை சொல்றோம். அந்த முன்வினை என்பது எப்படி செய்யப்பட்டது? வேற ஒன்றுமில்ல, அந்த முன்வினை எப்படி செய்யப்பட்டது அதை சிந்திக்கணும். அந்த முன்வினை எவ்வாறு செய்யப்பட்டது என்று சொன்னால், அதற்கு முந்தைய பிறவிகளிலே அவன் செய்த வினைப்படி அவனுக்கு அனுபவம் விதிக்கப்பட்டதில்லவா, அந்த அனுபவத்தை வந்து முயற்சி மூலமா தான் அந்த அனுபவத்தை அவன் செய்யணும். அப்ப போன பிறவியில அவனுடைய விதியை அனுபவிப்பதற்கு அவன் முயற்சி செய்திருப்பானே, அந்த முயற்சி அவனுக்கு இந்த பிறவிக்கு காரணமாச்சு. அது மாதிரி இந்த பிறவியில் உள்ள விதியை அனுபவிப்பதற்கு அவன் செய்கின்ற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவசியம் ஏன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா, இவன் வந்து தெளிவாக அந்த முயற்சியை செய்யவில்லை. நான் இப்போது முயற்சி செய்கின்றேன், இந்த முயற்சி எனக்கு சிவபெருமான் என்ன அனுபவத்தை விதித்திருக்கின்றாரோ அந்த அனுபவத்தை நோக்கி செலுத்தும் இப்படின்னு அவன் மனதில் ஒரு தெளிவை வைத்துக் கொண்டு அந்த முயற்சியை நன்றாக அவன் செய்தால், ஒருவேளை அந்த முயற்சிக்கு வந்து உரிய பலன் அந்த பிறவியில கிடைக்காம ஒரு தோல்வி கிடைத்தது என்று சொன்னாலும் கூட அவன் என்ன செய்திருக்கான், ஓஹோ இந்த பலன் தான் எனக்கு கருவில் விதிக்கப்பட்டது போலும், நான் செய்கின்ற முயற்சியை செய்தேன் ஆனால் தோல்வி வந்தது, இந்த பலன் தான் எனக்கு விதிக்கப்பட்டது போலும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த முயற்சிக்கு உரிய பலனை சிவபெருமான் வந்து எனக்கு உரிய காலத்தில் கொடுப்பான். இப்போ நான் இந்த தோல்வி அனுப்புறதுக்குரிய காரணம் காலமா இருக்கு, அதனால இந்த தோல்வி எனக்கு வந்திருக்கு. இப்ப செஞ்ச இந்த நல்ல முயற்சி இந்த தோல்விக்கு காரணம் அல்ல. இப்ப செஞ்ச முயற்சி எப்பவும் நல்ல முயற்சி வெற்றிக்கு தான் காரணம். அதே மாதிரி சோம்பலோ அலட்சியமோ தோல்விக்கு தான் காரணம். ஆனா சில சமயம் மாறி அமைய பார்க்கின்றோம். அது காரணம் என்னவென்றால், இந்த பிறவியில செய்கிற முயற்சியினால இந்த தோல்வி அவனுக்கு கிடைக்கல. இந்த பிறவியில செய்கிற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகும். இப்ப முந்தைய பிறவியில் வந்து ஒரு நல்ல விதி அவனுக்கு வந்து முந்தைய பிறவி ஒரு புண்ணியம் இருந்து அந்த அது நல்ல விதியா கருவில அமைந்து கிடந்ததுன்னா அவனுக்கு இந்த பிறவியிலே இன்பம் வந்திருக்கும். ஆகவே இந்த பிறவியில் அது விதிக்கப்படலை. இருந்தாலும் இப்போது இவன் செய்யும் முயற்சி வீணாகாது. அது இந்த பிறவியில் தராவிட்டாலும் கூட வரும் பிறவியில் தரும் என்ற தெளிவு அப்பதான் நமக்கு கிடைக்கின்றது. என்னையா வரும் பிறவி அதை யாரையா கண்டான்னா அவன் அறிவை கொண்டு சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். அது அவன் தன்னை வீணாக்கிக் கொள்கின்றான். அதாவது உலகத்தை என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணணும் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணணும் சொல்றானே, உலகத்துல நாம மட்டும் ஏன் வந்து எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன, நாம ஒரு மனித பிறவியில் வந்திருக்கோமே, மற்ற பிறவிகள் எல்லாம் தப்பி, அப்போ ஒரு விதிப்படிதான நாம அந்த மனித பிறவியில் வந்திருக்கிறோம் அப்படி சிந்திக்க வேண்டாமா? அதுலயும் இன்னும் குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம், இந்த மனித பிறவி மட்டும் ஊனம்லாம் அடையாம பிறந்திருக்கின்றோம், அப்ப இதெல்லாம் ஒரு அருள் விதியினாலதானே நமக்கு இந்த மாதிரி பேரு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ பேர்களை நாம் எளிதாக பெறுகின்றோமே, அப்ப எல்லாம் வந்து முன்னே பிறவியில் ஒரு புண்ணியம் இருந்ததற்கு ஏற்ப அருள் கொடுப்பதனால்தான் கிடைக்கின்றது. நம்ம மாதிரி நாலு பேர் முயற்சி செய்யாம இல்லையே, நமக்கும் மேலே செய்கின்றார்களே, ஆனால் அவர்கள் நம்ம அளவு வரவில்லையே அப்படின்னா எல்லாம் ஒரு முன்னணி இடப்பதான் நடக்கின்றன என்பதை எல்லாம் நாம அந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? அந்த ஆராய்ச்சி செய்யாம இந்த வாழ்க்கையே மெய், இதை தவிர வேற ஒன்றுமில்லை அப்படின்னு இருக்கவனுக்கு எவ்வளவு தெளிவுபடுத்தினாலும் அது தெரியாது. அவர்களே விட்டுவிட வேண்டியதான், அவ்வளவையும் அவன் மகிழ்க விட்டுவிட வேண்டியதான். ஆகையினாலே சித்தாந்த கொள்கைதான் அது தெளிவை தருகின்றது. இந்த பிறவியில் செய்யும் முயற்சியானது இந்த பிறவியோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் வித்தாகிட்டது. சரியா, ஒருத்தன் வந்து இந்த பிறவியில முயற்சி செஞ்சு இந்த பிறவியிலே அதுக்கு பலனை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, பலனை அடையாட்டா வரும் பிறவியில் அது கொடுக்கும். சரி, இந்த பிறவியிலே பலனை அனுபவிச்சாலும் அவன் வந்து ஒரு மகிழ்ச்சி, அதனால ஒரு மகிழ்ச்சி அடைமா பார்த்தீங்க, ஆகா என்னுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்து விட்டது, எல்லாம் என்னுடைய அயரா உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த இன்பத்து மேல ஒரு பற்று வருது. அந்த முயற்சியில வந்து இன்னும் முயற்சி செய்து இந்த மாதிரி இன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு அவனுக்கு வேட்கை வற்றாமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி முயற்சி செய்து அந்த மாதிரி பலன் அனுபவிப்பதற்கு ஏற்றபடி பல பிறவிகளை கொடுக்கின்றார். அதனாலும் இப்போது செய்யக்கூடிய முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன்னா அந்த முயற்சி வந்து எந்த கருத்தில் செய்யப்படுகிறது, கருத்து தான் முக்கியம். செயல் வகை கருத்து வகை ரெண்டு சொல்றாங்க சுவாமிகள் வரக்கூடிய பாடல அற்புதமா சொல்ல போறாங்க. செயல் வகை கருத்து வகை, அதாவது ஒருவன் செய்கின்ற முயற்சி அந்த செயல் வகையினால் அந்த பிறவியில் அவனுக்கு வர வேண்டிய அனுபவத்தை தருகின்றது. அப்புறம் அந்த முயற்சியானது கருத்து வகையினால், கருத்து வகை என்னது, நான் முயற்சி செய்தேன், நான் அப்படி உழைத்தேன், இப்படி உழைத்தேன், என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் அந்த கருத்து இருக்கின்றதே அது வரும் பிறவிக்கும் காரணமாகின்றது. இந்த பிறவியில விதிக்கப்பட்ட விதியெல்லாம் போன பிறவியில செய்த முயற்சியினால்தான், போன பிறவியில செய்த முயற்சி தான் இந்த பிறவிக்கு விதியாக ஆனது. அது மாதிரி இந்த பிறவியில செய்த முயற்சி அடுத்த பிறவியில் இந்த ஆறை அனுபவிப்பதற்கு விதியாக ஆகும் என்று சொல்லி அற்புதமாக சொன்னார். அதான் இதமகிதங்கள் முன்னர் அச்செயலானார், முன்னர் அச்செயல் முன்பிறவியில செய்த முயற்சியே இந்த பிறவியில வந்து கருவியில் வந்து அமைந்து கிடந்தன. ஆகவே இங்கும் அவை செய்யும், இங்கும் அந்த போன்ற முயற்சிகளை செய்தால், முனைப்போடு கூடிய முயற்சிகளை செய்தால் மேலைக்காகும் வரும் பிறவிக்கு காரணமாகும். பிற்செயாது அனுபவிப்பதென்று தான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரி, பிற்செயாது அனுபவிப்பதென்று. அதாவது பின்னர் முயற்சி செய்யாமல் அனுபவம் இடையாது. பின்னர்னா நமக்கு புரியணும்னா முன்னர்னு வச்சுக்கிடணும், முதல்ல முயற்சி அப்புறம்தான் அனுபவம். அப்ப ஏன் பின்னர்னு
1: சொன்னாங்க? சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 2. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஐந்தொழில் இந்த உயிர்களுக்காக செய்யக்கூடியது. அவனுக்கு எந்த தொழிலும் இல்லை, அவனுக்கு என்று ஒரு தொழில் கிடையாது. எந்த தொழிலையும் செஞ்சு எந்த தேவையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இறைவனுக்கு இல்லை. ஆகவே உயிர்களுக்காக அவன் தொழில் செய்கிறான். எதை நோக்கினா அந்த மாயையை அவன் நோக்கி அவன் தொழில் புரிகிறான். உயிர்களுக்காக படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், இந்த மூன்றும் இந்த மாயையை நோக்கி செய்கிறான். உயிர்களை நோக்கி மறைத்தலையும் அருளலையும் செய்கிறான். ஆக சடப்பொருளை நோக்கி அவன் செயல்படுகிறான், உயிரினை நோக்கியும் அறிவுபொருளை நோக்கியும் அவன் செயல்படுகிறான். ரெண்டும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். ஆகவே முழுமையான இயக்கத்தை அவன் செய்கிறான். எதையாவது ஒரு வேலையை விட்டு வச்சில்ல. மற்ற சமயங்கள்ல மூன்று தொழில் தான் சொல்லுவாங்க சுவாமிக்கு. உலகத்தை படைக்கிறான், காப்பாற்றுகிறான், ஒடுக்குகிறான். சிவபெருமான் மாயை நோக்கி செய்வதோடு மட்டுமல்லாமல் உயிர்களை நோக்கியும் தன்னுடைய அருளை செலுத்துகிறான். மறைத்து மறைக்கிறான், அருள்கிறான். அந்த ஐந்து தொழில்களையும் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த பாடலிலே வணக்கத்தை தெரிவிக்கின்றார். குன்றாத பல் உயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பு ஒழிய இட்டு வைத்தும் தொல்லை உறும் அந்தம் அடி அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. குன்றாத பல் உயிர் வெவ்வேறு படைத்தும் உயிர்கள் சாஸ்வதமானவை, உயிர்கள் அனாதியானவை, உயிர்கள் அழிவில்லாதவை. அதனாலதான் குன்றாத அப்படின்னு, குன்றாத உயிர்கள். உயிர்கள் பல் உயிர்கள். நம்ம திருவருட்பயன் படிக்கும் பொழுதே அதை பற்றி நம்ம விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். உயிர்கள் எண்ணிலி, இன்ஃபினிட்டின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. உயிர்கள் ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன. அந்த உயிர்கள் குன்றாத பல் உயிர் நிலை பெற்றிருக்கின்ற அழியாத சாஸ்வதமான அனாதியான பல உயிர்கள் வெவ்வேறு படைத்தும் அந்த உயிர்களுக்கு வேண்டிய உடல்களை அவன் பல்வேறாக படைக்கிறான். உயிர்களை பல்வேறாக படைக்கிறது கிடையாது. உயிர்கள் ஒன்றுதான். உயிர்கள் பல்வேறு உயிர்கள் இருக்கின்றன. உயிர்களுக்கு எந்த உயிரை போய் படைக்கிறது கடவுள் கிடைக்கிறது படைப்பது இல்லை. யாராலும் படைக்கப்படாத ஐந்து பொருள்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடவுளை யாரும் படைக்கல, உயிரை யாரும் படைக்கல, ஆணவம் கண்மம் எல்லாரையும் அதையும் படைக்கல. கடவுள் இந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் செயல்படுத்துகிறான். அவைகள் அனாதியானவை, யாராலும் படைக்கப்பட முடியாத ஐந்து பொருள்கள். ஆகவே இந்த உயிர்களுக்குரிய உடல்களை இறைவன் படைக்கிறான். எண்ணற்ற உயிர்களுக்கு எண்ணற்ற உடல்களை அவன் படைக்கிறான். ஒரே சேரும் 84,100 யோனிபேதம் நிறை சேர படைக்கிறான். அவர்களுடைய உடல்களை பல்வேறாக படைக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு நால்வகை தோற்றம். உயிர்கள் தோன்றுவதற்கு நான்கு வகையான தோற்றங்கள் இருக்கின்றன. ஏழு பிறப்புகள், ஏழு வகையான பிறப்புகள் இருக்கின்றன. உயிர்கள் கருப்பையில் கர்ப்பத்தில் தோன்றுபவை, முட்டையிலிருந்து தோன்றுபவை, அழுக்கு அதாவது வியர்வையிலிருந்து தோன்றுபவை, வித்திலிருந்து தோன்றுபவை. இப்படி நாலு வகையா பிறப்புக்கு வருகின்றன எல்லா உயிர்களும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாலுக்குள்ள அடங்கிடும். ஏழு வகை பிறப்புகள், நாலு வகை தோற்றம், ஏழு வகை பிறப்பு. தேவர், தேவர்னு நமக்கு மேல இந்த சொர்க்கத்தில் வாழக்கூடியவர்கள் தேவர்கள். மக்கள் வந்து அடுத்த நிலை. அடுத்தது விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரங்கள். இப்படி ஏழு வகை பிறப்பு. இந்த உயிர்களுக்கு வருகின்ற உடலங்கள் இத இந்த ஏழு வகைக்குள்ள அடங்கி போய்விடுகின்றன. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் இப்படி அவர்களுடைய வினைகளுக்கு தகுந்தது போல வேறு வேறான நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்புகளை சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு உண்டு செய்கிறான். அப்படி படைப்பதோடு அதுக்கு அடுத்தபடியாக அவை காத்தும் அப்படி எந்த பொருள் எந்த உயிர்களுக்கு உடலை தருகிறானோ அந்த உடல்களை எதற்காக இந்த உலகத்திற்கு அந்த உடல்களை கொண்டு வந்தானோ அதனுடைய நோக்கம் நிறைவேறாலும் காப்பாற்றி வைக்கிறான் உடல்களை. அப்படி காப்பாற்றியும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும், அதாவது இந்த உயிர்கள் பிறந்தும் இறந்தும் வருகின்றன. ஒரு உயிர் இந்த பிறவிக்கு வந்த பிறகு இந்த பிறவியிலேயே பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறது, பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறது. ஆகவே இந்த உயிர் உடலை விட்ட பிறகு அந்த உயிர்கள் ஓய்வடம்பு அடையும்படியாக அவற்றை இந்த உடலை நீக்கி அவன் அந்த உயிர்களை மறைத்து வைக்கிறான். இவ்வகையில் பிறந்தும் இறந்தும் இழைத்து போன உயிர்களை ஒரு கால எல்லையில் இழைப்பாறுமாறு ஒடுக்கி வைக்கிறான். அந்த உயிர்களை ஒடுக்கி வச்சிருக்கிறான், உடல் இல்லாம ஒடுக்கி ரெஸ்ட்ல வச்சிருக்கிறான். இப்ப இரவு பகல் பூரா நம்ம பல்வேறு பணிகளை செய்கிறோம். அப்ப இரவு வந்த உடனே ஓய்வு எடுத்துக்கிறோமா இல்லையா, உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம் இல்லையா, அதுபோல இந்த உயிருக்கு அவன் ஓய்வு கொடுத்து அவன் வைத்திருக்கிறான் சில காலம். அப்படி சில காலம் வைத்திருக்கின்ற காலத்தில் அது செய்த தீவினைகளுக்கு சில காலம் வைத்திருந்து அது தீவினைகள் நிறைய செஞ்சா நரகத்துக்கு அனுப்பி, நல்வினைகள் செஞ்சா சொர்க்கத்துக்கு அனுப்பி, இல்லாவிட்டால் அவர்களை மீண்டும் நல்ல வினைகளையே செய்து சௌண்ய காரியங்களையே பண்ணியிருந்தால் அவர்களை மீண்டும் ஒரு அடியாராக இந்த மண்ணுலகத்திலே பிறக்க வைத்து இவ்வாறு பலவாறு அவன் பரிபாலிக்கிறான். தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த உயிர்களுக்கு உயிர்களை அவன் உயிர்களுக்குரிய உடலங்களை அவன் படைக்கிறான், அந்த உடலங்களை அவன் காப்பாற்றுகிறான், அந்த உடலங்களை அவன் ஒடுக்கி வைக்கிறான். ஆனால் இந்த மூன்றும் தனக்கு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆகவே இவன் கால எல்லைக்கு அப்பாற்பட்டவன், இந்த இவன் தான் தோன்றி அவனை யாரும் படைக்கவில்லை, ஆகவே அவற்றின் அளவுகளையெல்லாம் கடந்து நிற்கின்றான் சிவபெருமான். அப்படி நிற்கின்ற சிவபெருமானுடைய பெரிய வழி போற்றி பரம்பொருளின் பெருமைக்குரிய செயலை நான் வணங்குகின்றேன். வழி வழிங்கிறது அவனுடைய செயல், இந்த இடத்துல வழி என்பது செயலை குறிக்கிறது. ஆகவே இந்த உயிர்களுக்காக அவன் செய்யக்கூடிய இந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த படைத்தல் தொழில் இறைவன் இந்த உயிர்களை எல்லாம் உடைய உடலங்களை அவன் ஏன் படைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கள் ஆணவமலப்பற்று இந்த உயிர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக ஆணவமலத்திலிருந்து உயிர்களை வேறுபடுத்துவதற்காக, உயிர்களில் இருக்கின்ற ஆணவமல அழுக்கை எடுப்பதற்காக இந்த பிறவிக்கு கொண்டு வருகிறான். அப்படி படைத்தல் தொழிலை மட்டும் சாமி செய்யவில்லை என்றால், சிவபெருமான் செய்யவில்லை என்றால், உயிர்கள் எல்லாம் ஆணவமலத்தோடைய அப்படியே இருக்கும், ஜடம் போலவே இருக்கும், அவனுடைய அறிவீச்சை செயல்கள் தொழில்படாது. அப்போ அதுக்கு இன்பம் என்பது உண்டாகவே உண்டாகாது. எப்படி அறிவுடைய ஒரு உயிர், செயலுடைய ஒரு உயிர், விருப்பத்தை தெரிவி விருப்பமுடைய ஒரு உயிர் ஜடம் போல கிடக்கின்ற தன்மையிலிருந்து அதை மீண்டும் அதற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்றுதான் சிவபெருமான் இந்த உலகத்தை படைக்கிறான். அந்த அப்படி படைக்கும் பொழுது அவன் பல்வேறு விதமாக படைக்கிறான். இந்த உயிர்களுக்காக 36 தத்துவங்களை தோற்றுவித்து அவைகளை பிரபஞ்சமாக உருவாக்குகிறான். அது உயிர்களுக்குரிய உடல், அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள், இந்த உடலும் உயிரும் உடல் உயிரோடு சேர்ந்து இந்த உலகத்தில் வசிப்பதற்காக உலகம், இந்த உலகத்தை மட்டும் படைத்தால் மட்டும் போதாது, இந்த உயிர் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் ரெண்டையும் பொருத்தி சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு செயலை சிவபெருமான் செய்கின்றான். ஆகவே தனுகரண போன போகங்களை இறைவன் படைத்து தருகிறான். அவற்றால் இந்த உயிர்கள் எல்லாம் வினைகளை நுகர்கின்றன. அப்படி நுகரும் பொழுது அந்த உயிர்கள் பல்வேறு விருப்பு விருப்பின் காரணமாக பல்வேறு செயல்களை செய்யும் பொழுது இந்த ஆணவ மலமானது அந்த உயிர்களை விடுபடும்படியாக, ஆணவமலம் அந்த உயிரிலிருந்து நீங்கும்படியாக அவன் பக்குவமான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த உயிருக்கு தருகிறான். ஆணவமலம் என்பது ஒரு ஜடம் இல்லையா, அந்த ஜடம் இந்த உயிரை பற்றி கொண்டு விட்டது. அதிலிருந்து இந்த உயிரை வேறுபடுத்துவதற்கு என்ன செய்யறது, ஆணவமலத்தை நெகிழ்விக்க வேண்டும், பிடி இறுகி கிடக்கு. ஆகவே ஆணவமலத்தை நெகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் என்ன செய்யறான், நமக்கு மாயிலிருந்து உடலை கொடுத்திருக்கிறான், நமக்கு கண்மமலத்தையும் நம்மோடு சேர்த்திருக்கிறான். இப்படி இந்த கண்மமலத்தையும் அந்த மாயாமலத்தையும் சேர்த்ததுனால ஆணவமலம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரை ஆணவமலம் நெகிழ்கிறது. நெகிழ்ந்த உடனே அதை செயற்படுத்தி பல்வேறு சூழ்நிலைகளையும் பல்வேறு அனுபவங்களையும் இந்த உயிருக்கு தந்து, இந்த ஆணவமலம் தான் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உயிரை உணர வைத்து, அதன் மூலமாக அந்த ஆணவமலத்தை விட்டுவிட்டு தன்னையே பற்றும்படியாக இறைவன் செய்து, அதன் மூலமாக ஆணவமலத்தை உயிரிலிருந்து அவன் கழிக்கிறான். அந்த ஆணவமலம் விலகுவதற்காகத்தான் இந்த உலக படைப்பு நிகழ்கிறது. காத்தல் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, மாயிலிருந்து உண்டாக்கக்கூடிய தனுகரண போன போகங்களை அழியாமல் அப்படியே சில காலம் இருக்கிறதுக்கு தான் காத்தல் என்று பெயர். ஏன் சில காலம் இந்த உலகத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறான் சிவபெருமான் அப்படின்னா, உயிர்கள் தன்னுடைய பிராரத்துவத்தை கழிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றன. அப்படி கழிக்கின்ற வரையும் இந்த உலகம் வேணும், இந்த உடம்பு வேணும். அதனால இந்த வினைகளை கழித்து தூய்மை அடைகின்ற வரையில் இந்த உலகத்தை இறைவன் காப்பாற்றி வைக்கிறான். ஆகவே வினைத்தலை நீங்குவதற்காக இறைவன் உலகத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறான். ஆக படைப்பு எதுக்குன்னா ஆணவமலம் விலகுவதற்காக, காப்பாற்றுவதற்கு கண்மமலம் விலகுவதற்காக. மீண்டும் ஒடுக்குகிறான், அழித்தல். அப்போ இந்த தனுகரண போன போகங்களை நமக்கு கொடுத்த இறைவன் உடலை சில காலம் இந்த பிராரப்தத்தை அணித்த பிறகு இந்த உடலை ஒடுக்கி தருகிறான், உடல் இல்லாமல் செய்து விடுகிறான் நமக்கு. அப்படி உடல் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த உடல் இல்லாமல் செய்து சில காலம் சொர்க்க நரகங்களுக்கெல்லாம் சென்று மீண்டும் பிறவிக்கு வருகிறோம். இப்படி பல்வேறு பிறவிகள் பிறக்கும் பொழுது இந்த உடல் நமக்கு சாஸ்வதமானதல்ல, மாயாமலத்திலிருந்து வந்த உடல் நமக்கு வினைகளை கழிப்பதற்காக வருகிறது. இந்த மாயாமலம் அழியக்கூடியது, அது நித்தியமில்லாதது என்பது இந்த உயிருக்கு உணர்வுக்கு வருகிறது. ஆகவே அப்பொழுது இந்த உயிர் மாயையிலிருந்தும் நீங்குகிறது. அப்போ அழித்தல் தொழில் எதுக்கு நடக்கிறதுனா மாயாமலம் நீங்குவதற்காக. வந்து உலகத்தை தோற்றம் செய்வது ஆணவமலம் விலகுவதற்காக, நிலைபெறுத்துவது கண்மமலம் விலகுவதற்காக, ஒடுக்குதல் அல்லது அழித்தல் மாயாமலம் விலகுவதற்காக. ஆகவே இந்த மூன்று காரியம், இந்த மலங்கள் விலகுவதற்காகத்தான் கடவுள் இந்த காரியங்களை செய்கிறான். மறைத்தல் எதற்காக செய்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மறைத்தல் உயிர்களை நோக்கி அவன் செய்கிறான். மறைத்தல் என்பது சிவபெருமான் இந்த உலகத்தையே இந்த உயிர்களுக்கு காட்டி தன்னை மறைத்துக் கொள்கிறான். அதாவது ஒரு பழம் பக்குவமாகின்ற வரையில் மறைத்து விட்டு பிரியக்கூடாது. அப்படி ஒரு பழம் மரத்தை விட்டு பாதி காலத்திலேயே, அதாவது காயாக இருக்கும்பொழுது விலகிட்டுனா அதுல இருந்து சுவையான கனிகள் நமக்கு கிடைக்காது. ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு மனிதன் அந்த நோய் நீங்கும் வரையில எங்க இருக்கணும், மருத்துவமனைக்குள்ளதான் இருக்கணும். குஞ்சு முழுதாக உருவாவது வரைகின்றே அந்த முட்டை ஓட்டுக்குள்ளதான் இருக்கணும். உருவாகாம அது வெளியில வந்துச்சுன்னா குஞ்சு வீணா போயிடும். ஆகவே இறைவன் என்ன செய்கிறான்னா, சில காலம் தன்னை மறைத்து கொண்டு உலகத்தையே காட்டுகிறான். அப்போ அந்த உயிர் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையுடைய பொருள்களாக நினைக்கின்றன. எல்லா காரியத்திற்கும் தான் தான் தலைவன் என்று நினைக்கிறது. நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன், யான் எனது என்னும் செருக்கு வளர்கிறது. இவ்வாறு இவைகளை எல்லாம் உலக போகத்தை எல்லாம் பெருக்கி அந்த உலக போகத்தின் மூலமாக என்னென்ன துன்பங்கள் வருகின்றன என்பதை உயிருக்கு இறைவன் உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துவதன் மூலமாக இந்த உயிருக்கு என்ன உண்டாகிறதுனா, ஒரு ஞானம் உண்டாகிறது. இந்த உலகம் இறைவனுடைய விருப்பப்படி நடைபெறுகிறது, நம்முடைய விருப்பப்படி நடைபெறுவது இல்லை. நாம் யான் எனது என்னும் தருக்கினால் இந்த உலகத்தையே நம்ம தான் நடத்துறது போல நாம் நினைத்து கொண்டிருந்தோம். தன்முனைப்பு இல்லாத நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று மெல்ல மெல்ல மெல்ல இறை உணர்வு இந்த உயிர்களுக்கு வருகிறது. இந்த மறைத்தல் தொழிலின் காரணமாக அதில் பக்குவப்படும் பொழுது உயிருக்கு இறை நினைவு வருகிறது. அப்படி இறை நினைவு வந்தவுடனே அவனுடைய மறைப்பாற்றல் சக்தியே அருளல் சக்தியாக மாறி அமைகிறது. இறைவன் இருக்கிறது ஒரே சக்தி தான், ஒரே அருள் தான். அந்த அருளல் சில காலம் மறைப்பாற்றலாக அந்த உயிரிடம் செயல்படுகிறது. மறைப்பாற்றல் செயல்படும் பொழுது அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய உலகாயுத இன்பங்களை பெருக்கி பெருக்கி அதன் மூலமாக அனுபவ பாடங்களை அது கற்றுக்கொள்கிறது. கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுக்கு தெரிகிறது நாம் இறைவனுக்கு அடிமை. இந்த உலகம் நம்முடைய முன்னேற்றத்திற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் இறைவனுடைய திருவருளுக்கு அடங்கி இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். புலன்கள் எல்லாம் நமக்கு சுகபோகத்திற்காக தரப்பட்டவைகள் அல்ல. இந்த புலன்களை எல்லாம் நாம் இறைவனை அடைவதற்காக பயன்படுத்த வேண்டும். பிராரத்துவத்தை அனுபவிப்பதற்காக தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஞானம் மறைத்தல் தொழில் நடைபெறும் பொழுது அதுக்கு மெல்ல மெல்ல உண்டாகிறது. அப்படி மெல்ல உண்டாகி அந்த ஞானம் முதிரும் பொழுது இறைவன் உண்மையை இவன் உணர்ந்து கொண்டான், இவனுக்கு அருளலே நாம் செய்ய வேண்டும் என்று அந்த மறைப்பாற்றலையே அருளாற்றலாக இந்த உயிர் மேல் அவன் செலுத்துகிறான். அருளாற்றலை செலுத்தி தன்னுடைய பரிபூர்ணமான ஞானத்தை இந்த உயிருக்கு குருநாதனாக வந்து அருளி செய்கிறான். பதி பசு பாச உண்மைகளை எல்லாம் அந்த உயிருக்கு அவன் தருகிறான். அப்படி அந்த உயிர் அந்த பதி பசு பாச உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அது சைவ சாதனங்களில் ஈடுபடுகிறது. சரியை கிரியை யோகமாகிய இறப்பில் தவங்களில் அது ஈடுபடுகிறது. இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறது. தன்முனை பற்று அது இறைவனுடைய வழிபாட்டில் கலந்து கொள்கிறது. அதற்கு மும்மல சேட்டை வரும்பொழுது மும்மலங்களும் அது அனுபவப்பட்டிருக்கு. மறைத்தல் தொழில அது அனுபவப்பட்டிருக்கு. அதனால மும்மரங்களும் மீண்டும் பற்றாதவாறு தன்னை அது காத்துக் கொள்கிறது. இறைவனை உறுதியாக பிடிக்கிற சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அப்படின்னு அந்த உயிர்கள் இறைவனை தெளிவாக பற்றி கொள்கிறது. அப்பொழுது இறைவன் தன்னுடைய மறைத்தல் தொழிலை அருளல் தொழிலாக செய்கிறான். அருளல் தொழில் நிகழும் பொழுது இந்த உயிர் பரிபூர்ணமான ஒரு சிவஞானியாக மாறி அமைந்து ஜீவன் முக்தராக மாறி அமைகிறது. ஆகவே உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி ஆணவ மலத்திலிருந்து அதை நீக்கி தன்னுடைய திருவடி பேரின்பத்தை தருவதற்காக சிவபெருமான் இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கிறான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய எல்லா தொழிலையும் அவன் செய்கிறான். திரோதான சக்தி மறைமுகமாக நம் மீது செலுத்தக்கூடிய அருள் என்றே நாம் கருத வேண்டும். திரோதான சக்தி ஏதாவது ஒரு மலம் அப்படின்னு ஒரு பேருக்காக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே அது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் அருளால் நமக்கு தரப்பட்டது. அருட்சக்தி நேர்முகமாக நமக்கு தரக்கூடிய அருள், திரோதான சக்தி மறைமுகமான அருள். ஆகவே இந்த ரெண்டு சக்திகளும் வேறு வேறு சக்தி அல்ல. ஒரே சக்தியே ரெண்டு இரு விதமான சக்திகளாக மாறி அமைந்து உயிர்களை பக்குவப்படுத்துகின்றன. ஒரே சக்தியே திரோதான சக்தியாகவும் அருட்சக்தியாகவும் இரண்டாக நின்று உயிர்களை பக்குவப்படுத்துகின்றன. ஆகவே சிவபெருமான் பஞ்ச கிருத்தியங்களை நம்முடைய நன்மைக்காக செய்கிறான், நம்முடைய பேரானந்தத்திற்காக செய்கிறான், நம்முடைய மலங்களை கழுவுவதற்காக செய்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இந்த ஐந்தொழில்களும் நடராஜ பெருமானுடைய திருமேனியில் விளங்குகின்றன. நாம் பார்க்கும் பொழுது, இறைவனை பார்க்கும் பொழுது நமக்கு அவனுடைய மேனியை பார்த்த உடனே இது அருள் திருமேனி, அவன் இருக்கின்ற இடம் அருள், அவனை சுற்றி இருக்கின்ற அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அங்கம் உபாங்கம் பிரத்தியங்கம் எல்லாமே அருள் நிறைந்தவைகள். இந்த திருமேனியின் மூலமாகத்தான் அவன் பஞ்சகிருத்தியங்களை செய்கிறான். பஞ்சகிருத்தியங்கள் நம்முடைய மலங்களை நீக்குவதற்காக இறைவனால் செய்யப்படுகிறது என்று அவனுடைய அருளாற்றலை நினைந்து தன்னை மறந்து யான் எனது என்னும் செருக்கில்லாமல் இறைவனை நாம் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த வழிபாட்டிற்காகத்தான் நம்முடைய திருக்கோயில்களெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. வெறும் கோயிலில் போய் நம்ம நடராஜனை பார்த்து கணத்தில் போட்டு வர்றதுனால நமக்கு நிறைந்த பயன்கள் உண்டு. அது ஞானத்தோடு கூடிய வழிபாடாக இருக்க வேண்டும். ஞானம் இல்லாத வெறும் கிரியை நமக்கு மிகுந்த பயன்களை தராது. கிரியையிலே ஞானம் அடங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வழிபாட்டிற்கு செல்லும் பொழுதும் இறைவனுடைய திருமேனியை பற்றிய எண்ணங்கள் நமக்கு மனதிலே இருக்க வேண்டும். அவனுடைய பஞ்ச கிருத்தியங்களை பற்றி நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அவனுடைய பஞ்சாட்சர திருமேனியை பற்றி நினைவுக்கு வர வேண்டும். அவன் எதற்காக ஐந்தொழில் செய்கிறான் என்பது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். உயிர்களுக்கு மேல் அவன் எவ்வளவு கருணையுடையவனாக இருக்கிறான், உயிரினுடைய தன்முனைப்பை அவன் எவ்வாறெல்லாம் போக்கி அருள்கிறான், உயிர்களுக்கு உண்மையானத்தை விளங்குவதற்காக அவன் படாத பாடுபடுகிறான் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து நெஞ்சம் நெகிழ்ந்து அதன் மூலமாக நம்முடைய கண்களிலே கண்களி கூற நுந்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர்களாக அவன்தான் அந்த அன்பினை கூட நமக்கு தழைக்க செய்ய வேண்டும். சிவபுண்ணிய காரியங்களை நாம் செய்ய செய்ய சிவபுண்ணியங்கள் மேலும் மேலும் நமக்கு பெருகும். வெறும் கிரியையோடு நின்றுவிட்டால் பலன்கள் மிக குறைவாக இருக்கும். ஞானத்வாரா மோட்சம் என்று சொல்வார்கள். ஞானத்தின் வழியாகத்தான் நமக்கு இறைவனுடைய திருவடி பேரின்பம் நமக்கு கிடைக்கும். ஆகவே எதையும் எந்த விஷயத்தையும் எந்த சடங்குகளையும் எந்த கிரியைகளையும் நாம் ஞானத்தோடு அணுக வேண்டும். வழிபாட்டினை கூட ஞானத்தோடு அணுக வேண்டும். அப்படி ஞானத்தோடு கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் நம்மை மிக மிக உயர்ந்த இடத்தில் நம்மை உயர்த்தும். குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பு ஒழிய இட்டு வைத்தும் தொல்லை உறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. அடுத்த பகுதி, நமக்கு முதல் பிறப்பு எவ்வாறு வந்தது? இந்த முதல் பிறப்பு பற்றி கூட இந்த நூல் தான் முதல்ல நமக்கு தெளிவா ஒரு வரையறுத்து சொல்கிறது. முதல் பிறப்பு நமக்கு எவ்வாறு வந்தது? இந்த பகுதியில நம்முடைய காரண அவஸ்தைகள், காரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காரண நிலைகள், கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று நிலைகளை பற்றி இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. முந்து உற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதன்னை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணார்தும் கைகொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்க்கின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலால் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி முந்து உற்ற நெல்லுக்கு உமிதவிடு முன்பிருந்தே நெல்லுக்கு உமியும் தவிடும் போல நெல் தோன்றிய பொழுதே அதோடு உமியும் தவிடும் சேர்ந்தே இருக்கும். மேல இருக்கிறது உமி, உள்ள ஒரு படலம் போல வெள்ளையாக இருப்பது உமி, ரெண்டும் சேர்ந்தே தான் தோன்றும், எல்லாமே சேர்ந்து தான் தோன்றும். இன்னும் கூட சொன்னீங்க பால் பிடிச்சிருக்கும், பால் பிடிக்கிறது முன்னாடியே மேல என்ன இருக்கும், உமியும் தவிடும் அதுல இருக்கும். அது எப்போ எப்போ வந்து அந்த உமியும் தவிடும் சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, தோன்றும் பொழுதே தோண்டிடுச்சு. அதுபோல உயிர் தோன்றும் பொழுதே அதோட என்ன குற்றம் இருக்கிறது, ஆனமல குற்றம் இருக்கிறது. நீடு செம்பில் காளிதமம், காளிதம்னா களிம்பு, ஒளி பொருந்திய செம்பில் நெடுதி நிற்கும் களிம்பு போல. அந்த களிம்பு இருக்கிறது, ஆனால் களிம்பு கண்ணுக்கு தெரியுதா, இல்ல மறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள
3: சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்துண்டன் நாமம் பயின்றேன் உனது அருளாலே திருவாய்ப்பொலிய சிவாய நமவென்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகஜினி பாதிரி பொலியோர் அரணே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காஞ்சிபுரி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மண்ணிலே வைதிக சைவ மரபு மலர்ந்திடல் வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே ஞானாமிரதம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலை தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் பூதி சாதனம் எங்கும் பொலிந்திடல் வேண்டும் என்ற புனிதமான ஒரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞான நூலினை நாம் சிந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த ஞானாமிரதம் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஞான நூலிலே திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியேன் என்று 67வது அகவல் பாவிலே சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, நம்முடைய பன்னிரு திருமுறைகள் இருக்கிறதே, அந்த திருமுறையிலே வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் என்றால் ஆணையிட்டு சொல்லுவது, பதிவாக்காக வழுவது. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பொருள் கொண்டு அதனுடைய உண்மை கருத்தினை நாம் உணர்ந்து நாம் அனுபவித்திற்கு கொண்டு வருவது நம்முடைய கடமையாகும். இந்த திருமறைகள் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், நமக்கு அது மருந்து போல்வது. மருந்து என்றால் உடம்பினை பற்றி வருகின்ற நோய் ஒன்று உண்டு, உயிரினை பற்றி இருக்கிற நோய் ஒன்று இருக்கிறது. உடம்பினை பற்றி வருகின்ற இந்த நோய் வாதம் பித்தம் சிலோத்துமத்தால் ஏற்படுகிறது, மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஆனால் உயிரை பற்றி இருக்கிற நோய் மூன்று, ஆணவம் கண்மம் மாயை. எனவே உடலுக்கும் நோய் வரும், உயிருக்கும் நோய் வரும். இந்த இரண்டு நோய்க்குமே தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற மருத்துவர் நம்முடைய வைத்தியநாதனாகிய பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆனவர். அந்த பெருமானது வாக்காக வெளிப்பட்டதுதான் ஞான சாஸ்திர நூல்களும் 12 திருமுறைகளும். இன்னும் திருக்கைலாய பரம்பரை சைவ ஆதீனங்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்ற சில ஞான பணுவல்கள். இதை இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடியது நமக்கு மருந்து என்பதை நம்முடைய ஆன்றோர்கள் நம்முடைய தன்னுடைய அனுபவ வாக்கிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். சத்திய ஞான போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த சத்திய ஞான போதத்திலே நமக்கு நல்ல மருந்து எது என்பதை சொல்லி காட்டுகிறார். கேவல ஞான கிழவன் ஆளுடை பிள்ளை ஞான சம்பந்தர் நாவரசு பேர் ஆரூரன் அரதன வாக்கியன். அரதனம் என்றால் மாணிக்க வாக்கியம், மாணிக்க வாசகரை குறிப்பிடுறார். கேவல ஞான கிழவன் ஆளுடை பிள்ளை நாவரசு பேர் ஆரூரன் அரதன வாக்கியன் அருந்தமிழ் மூலன் ஸ்ரீவன்முத்தர் திருவாய் மலர்ந்த நூல் பவ நோய்க்கு நுண்ணிய மருந்தே. பவ நோய்க்கு நுண்ணிய மருந்து என்று அங்கே குறிப்பிடு காட்டுகிறார். எனவே நம்முடைய நோய்க்கு நுண்ணிய மருந்தாக இருப்பதுதான் திருமுறைகள். எனவே அந்த திருமுறையை நாம் கற்கின்ற பொழுது உண்மை அறிந்து அதனுடைய கருத்தை நாம் கரகித்தல் வேண்டும். ஒரு மருந்து என சொன்னால் அதை நாம் உட்கொண்டு இரத்தத்திலே கலந்தால்தான் அந்த மருந்து தொழிற்பட்டு நமக்கு பலனை தரும், சுகத்தை தரும். இதே போல இந்த திருமுறைகள் ஞானசாஸ்திர நூல்கள் இவைகளெல்லாம் மருந்தாக இருந்து நம்முடைய உணர்விலே கலந்தால்தான் இந்த ஆன்ம லாபத்தை நாம் பெற முடியும். அந்த உணர்வினை பெறுவதற்கு இந்த நூல்களை நாம் மிகவும் கவனமாக நுட்பமான அந்த பொருள்களை எடுத்து நாம் கற்றல் வேண்டும். ஆகையினாலே இந்த நூல்களை எல்லாம் நாம் ஞான நூல்களை எல்லாம் நாம் கற்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நம்முடைய பிறவி மருந்து, பிறவியை தீர்க்கின்ற மருந்து என கொண்டு அவைகளெல்லாம் மிகுந்த ஒரு கவனத்தோடு நாம் அதை கையாளுதல் வேண்டும் என்று அங்கே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு துணையாக இருப்பது, இன்றைய சிந்தனையிலே நாம் 67வது இந்த அகவல் சிவானுபவம் சொல்ல ஒன்னானது என்ற ஒரு தலைப்பிலே வருகிறது. இந்த சிவானுபவம் சொல்ல ஒண்ணாதது என சொல்லுகின்ற பொழுது இதற்கு பொருள் தெரிவதற்கு முன்பாக சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது இறைவனை அடைந்து நாம் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை சொல்லினால் சொல்ல இயலாது என்று அந்த இன்பத்திற்கு ஒரு வரையறை செய்து அந்த அகவல் பாவிலே 29 அடிகளிலே இந்த சிவானுபவம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, அதை அனுபவிப்பவர்கள் என்ன தன்மையிலே இருப்பார்கள் என்று இந்த 67வது அகவலிலே நமக்கு வாகிச முடியோர் உணர்த்துகிறார். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதற்கு இயல்பாக முன்னுரையாக நமக்கு மருந்து என சொல்லக்கூடிய திருமுறையிலே சில கருத்துக்களை நாம் முன்னோட்டமாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் அந்த ஞானாமிர்தமிழத்தினுடைய 67வது அகவல் பாக்கு நாம் பொருள் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இந்த பேரின்பம் என்பது நாம் நுகர்வதற்கு வேண்டிய நுகர வேண்டியது அந்த பேரின்பம் ஒன்று தான். இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே 10வது அந்த பதிகமாகிய திருக்கோத்தும்பியில் சொல்லி காட்டுறார். இந்த திருக்கோத்தும்பி என சொல்லக்கூடியது தில்லையிலே எழுந்தருளி இருக்கிற சமயத்திலே அங்கே சோலையிலே வந்து வண்டுகள் சென்று அங்கே ரீங்காரம் செய்து அங்கே தனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த வண்டினுடைய இனத்திலே ஒன்றாக இருக்கின்ற அரச வண்டை பார்த்து, ஏ அரச வண்டே, என்னுடைய தலைவனாகிய திருச்சிற்றம்பலத்தான் திருவடியிலே சென்று ஊது என்று அந்த அரசவண்டை தூது அனுப்புவதை போன்ற பாவனையிலே மணிவாசகர் அருளி செய்ததுதான் திருக்கோத்தும்பி. இந்த கோத்தும்பி என சொல்லக்கூடியது சிவனோடு ஐக்கியம். சிவனோடு ஐக்கியமான அந்த ஆன்மா எப்படியெல்லாம் ஆனந்தத்தை திளைக்கும் என்பதைத்தான் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த தும்பி என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், வண்டினுடைய வண்டு மலர்களை சென்று விழுகின்ற வண்டினுடைய நான்கு வகைகளிலே ஒன்று. வண்டு என்பது தும்பி என்கின்ற இனத்தை குறிக்கும். வண்டு அல்லது தும்பி, அது இரண்டும் ஒரே இனத்தை குறிப்பது. எனவே தும்பி, சுரும்பு, தேன், நிமிரு, இந்த நாலும் வண்டின் வகைகள். இந்த நான்கு வகையான வண்டிலே தும்பி என சொல்லக்கூடியதை அரச வண்டு என்று சொல்வது உண்டு. அரச வண்டு என்றால் இந்த வண்டு செல்லுகின்ற பொழுது இதை பின்தொடர்ந்து மற்றைய பெண் வண்டுகளெல்லாம் பின்னே சொல்லுமா? எனவே இந்த தும்பி என சொல்லக்கூடியதைத்தான் முதன்மையாக வண்டினங்களிலே வைத்து சொல்லப்படும். அந்த தும்பியின் மேல் வைத்துத்தான் தூதாக செல்லும்படி மணிவாசகர் சொல்கிறார். இதே தும்பி என்கின்ற வண்டை முன்னிலைப்படுத்தித்தான் தன் கருத்தை நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆகிய திரு ஆலவாய் உடையார் குறுந்தொகையிலே ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் இயற்றியது ஆலவாய் உடையாயிற்றது. அந்த பெருமான் இயற்றிய அந்த திருப்பாடலை குறுந்தொகையில வருவது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அப்படிங்கிறார். அங்கேயும் தும்பியைத்தான் நம்முடைய பரம்பொருள் இருக்கிறார். எனவே இந்த தும்பி என சொல்லக்கூடியது ராஜவண்டு. அந்த ராஜவண்டை வைத்து சொல்லி காட்டுகிறார். இந்த நான்கு வகையான வண்டிகளை சொல்லுகின்ற பொழுது தும்பியை ஏன் எடுக்கிறார் என சொன்னால், இதனை பின்தொடர்ந்து மற்ற வண்டுகள் வரும் ஒன்று. மற்றொன்று, இந்த நான்கு வகையான வண்டுகளிலே முதல் இரண்டு வகையாகிய தும்பி சுரும்பு என சொல்லக்கூடியது நறுமணம் உள்ள மலர்களிலே மட்டும்தான் சென்று தேன் எடுக்கும். மூன்றாவது நான்காவது இனம் என சொல்லக்கூடிய தேன், நிமிரு என சொல்லக்கூடிய இந்த வண்டு இனங்கள் இரண்டும் நறுமணமுள்ள மலரிலும் தேன் எடுக்கும். தனக்கு கிட்டாத பொழுது, போதாத பொழுது, மனம் அற்ற பொருள்களிலும் அது சென்று தேனை எடுக்கும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே நல்ல மனமுள்ள மலர்களிலே மட்டும் தேர்ந்தெடுத்து அதிலே தேனை எடுப்பதுதான் தும்பி என சொல்லக்கூடிய வண்டு. அதைத்தான் நிலைப்படுத்தி சொல்லி காட்டுகிறார். அதில் மூன்றாவது திருப்பாடலையும் அழகாக நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார். ஏன்னா, இந்த வண்டை பார்த்து சொல்கிற செய்தி ஒரு பெரிய சித்தாந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோரும் காண்தோரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. வண்டு என்ன செய்கிறது? என் வண்டே, நீ ஒரு மலரிலே சென்று விழுகிறாய். சில மலரிலே தேன் இல்லாமல் இருக்கும். ஏன், இதற்கு முன்பாக ஒரு வண்டு வந்து அதை பருகி சென்றிருக்கும். அடுத்த மலருக்கு செல்லுகிறாய், அங்கே நீ பருகுகிறாய். பருகுகின்ற அந்த தேன் உனக்கு போதவில்லை, எனவே அடுத்த மலருக்கு செல்லுகிறாய். எதற்காக இந்த மலர்களிலே இருக்கின்ற இந்த தேனை நீ உண்ணுகிறாய்? இது வேண்டாம், இது மிகுந்த சரத்தை படுகிறாயே, வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, தினைத்தனை உள்ளதோர், தான் விரும்புகின்ற அளவிற்கு அங்கே தேன் இல்லாத காரணத்தினாலே அந்த வண்டினுடைய உணர்விலே இது திணை அளவுதானே இருந்தது, எனக்கு போதவில்லை என்று உணர்கிறார். அதனால தான் வண்டின் உணர்வை வைத்து திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் அப்படிங்கிறார். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, ஆனால் நான் சொல்லுகின்ற ஒரு மனதிலே சென்று நீங்கள் தேன் அறிந்தினால் அந்த தேன் எப்படி இருக்கும்? நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோறும் எப்போதும் இறைவனது திருவடியாகிய மலரிலே சென்று சிவானுபவமாகி அந்த தேனை நீங்கள் உண்டீர்கள் என சொன்னால், நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோறும் எப்போதும் அதனுடைய பயனை நீங்கள் தேன் உண்டதை நினைக்கின்ற பொழுதும் அப்பெருமானை காணுகின்ற பொழுதும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்ளக நம்முடைய அனைத்து எலும்புகளும் உள்ளே நெக்கு நெக்கு உருகும்படியாக ஆனந்த தேன் சொரியும், பேரானந்தமாகிய அந்த தேன் சொரியும், குனிப்பு உடையானிக்கே, குனிப்புன்னா வளைதல், குனித்த புருவம்னா வளைந்த புருவம்னு அர்த்தம், குனிப்புன்னா வளைந்து வளைந்து ஆடுகின்ற, என்ன பொருள், கூத்தினை ஆடுகின்ற தில்லை அம்பலவானனை குறிப்பிடுகிறார். குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. எனவே இந்த உலகிலே நாம் விரும்புகின்ற அந்த இன்பத்தை இரண்டாவது சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு மலரிலும் சென்று தேன் பருகி அது போதாமை திருப்தி அடையாமல் அந்த சிரத்தையை மேற்கொள்ளுவது சிற்றின்பம். குடிப்புடையானுடைய திருவடியிலே சென்று மலர்களில் உள்ள அந்த தேனை அறிந்து பேரானந்தத்தை திளைப்பது பேரின்பம். எனவே இங்கு இறைவனது திருவடியை மலராகவும் வண்டாக ஆன்மாக்களையும் வைத்து கொண்டு சிவானந்தமாகிய தேனை பருகும்படியாக நம்மை தூண்டுகிறார். எனவே நாம் திணைத்திணை உள்ளதொரு பூவிலாகிய அந்த சிற்றின்பத்தை நுகராது, திருவடியாகிய மலரிலே இருக்கிற சிவானந்தமாகிய அந்த பெருந்தேனை உண்ணுதல் வேண்டும். திருவடி மருதில் இருக்கிற பெருமானை சொல்லுகின்ற பொழுது பெருந்தேன் பொந்து அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தர். எனவே அந்த பெருந்தேன் அந்த பொந்திலே இருக்கின்ற தேனை அருந்துங்கள் என சொல்லி காட்டுகிறார். சிற்றின்பம் என்பது என்ன, பேரின்பம் என்பது என்ன? சிற்றின்பம் என்பது கருவி கரணங்களால் மாயாகாரியமாகிய பொருள்களை நுகருவது. இது வேண்டும் என்கின்ற அளவும் கிட்டாது, இருந்தாலும் சில இடங்களிலே தடை ஏற்படும். இன்னும் நாம் வேண்டுகின்ற அளவு நாம் பருகினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமே திகட்டி வேண்டாம் என்று நாமளே வெறுக்கக்கூடிய தன்மை வரும். இதுதான் சிற்றின்பம் என சொல்லக்கூடியது. பேரின்பம் என சொல்லக்கூடியது கருவி கரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக்கி சிவானுபவமாகிய பொருந்தி இருக்கின்ற இறைவனது திருவடியிலே சென்று அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த சிவானந்தமாகிய அந்த தேனை பருகுகின்ற அந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் பேரின்பம். இந்த சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் என்ன பொருள் என சொன்னால், இந்த சிற்றின்பை நுகர்கின்ற பொழுது மட்டும் இன்பம் இருக்கும், அது நிரந்தரம் அல்ல, துன்பத்தையும் கொடுத்து விடும். ஆனால் பேரின்பம் என சொல்லக்கூடியது அது நிரதிசய இன்பம் என்று நம்முடைய சைவ ஆகமங்கள் சொல்லுகிற நிரதிசய இன்பம். நிரதிசய இன்பம் என்றால் இதுவரை அந்த அனுபவத்தை சுவையை இந்த ஆன்மா இதுவரை அனுபவிக்காதது, அனுபவிக்கும் தோறும் புதுமையாக இருப்பது, அதுதான் அந்த பேரின்பத்துக்குள்ள விளக்கம். இன்னொரு தடவை சொல்றேன், அனுபவிக்கின்ற பொழுது அது நமக்கு திகட்டாது, நுகர்ந்தோறும் புதுமையாக இருப்பதுதான் அந்த பேரானதை இந்த பேரின்பம் என சொல்லக்கூடிய ஒன்று. நம்முடைய ஞானாசிரியர்மார்கள் இந்த பேரின்பத்தை வைத்து சொல்லுகின்ற பொழுது இது சொல்ல ஒண்ணாதது அப்படிங்கிறார். அதைத்தான் இந்த நமக்கு தலைப்பாக சிவானுபவம் சொல்ல ஒண்ணாதுன்னு சொல்லுகிறார். இந்த சிவானுபவம் சொல்ல ஒண்ணாது என சொல்லுகின்ற பொழுது ஒரு உபமானத்தை காட்டுவதற்காக, உலகிலே எது இனியது, எது நமக்கு இன்பத்தை தருவதோ என்பது இந்த உலகியலிலே உள்ள பொருளை வைத்து இதைவிட மேலானது என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள். உலகியலிலே நாம் இன்பம் என நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களை விட மேலானது என்பதற்கு நல்ல ஒரு தேவார திருப்பாடல் அப்பர் பெருமான் அருளிய திருவிடை மருது திருப்பதிகத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படி இனிக்கிறான், கனியினும் நல்ல கனிந்த பழத்திலும், அந்த கனியினும் உண்மை தொகை போட்டார், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல இந்த ஐம்புலன்கள் இருக்கிறதே, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இன்பம் கிடைக்கும். ஒரு இடத்துல கண்ணால் கண்டு இன்பம் அடைகிறோம், இன்னொரு இடத்துல செவியால் கேட்டு இன்பம் அடைகிறோம், ஒரு அழகுள்ள பொருளை மலரை கழிக்கின்ற பொழுது கண்ணால் கண்டு இன்பம் அடைகிறோம், சில இசைகளை நாம் செவியால் கேட்டு இன்பம் அடைகிறோம், சில பொருள்களை நாம் நாவால் உண்டு இன்பம் அடைகிறோம், சில பொருள்களை நாம் மூக்கினால் முகர்ந்து அங்கே ஆனந்தம் அடைகிறோம். சிலவற்றை மெய்யினால் தீண்டி அது தென்றல் முதலானவை படுகின்ற பொழுது ஆனந்தத்தை அடைகிறோம். இது ஒவ்வொரு பொருளிலும் இந்த கருவி ஐம்புலங்களில் ஒன்றை ஒன்றாக வைத்து அங்கே அனுபவிப்பது. எனவே இந்த ஐம்புலன்களில் ஒன்று ஒரு பொருளை பற்றி கொண்டு இன்பத்தை அனுப்பது. ஆனால் ஐந்து புலன்களும் சேர்ந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற உலகியல் பொருள் எது என்று சொன்னால் அது பெண்ணிடம் தான் இருக்கிறது. எப்படி சொல்லி காட்டுகிறார் மாண்புகள் வள்ளுவன்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. எனவே ஐம்புலன் நிகழ்ச்சியும் ஒரு சேர அனுபவிப்பது அந்த பெண்ணிடம்தான் இருக்கிறது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆனால் ஐம்புலனும் ஒரு சேர அனுபவிக்கின்ற அந்த பெண்ணின்பத்தை விடுதல் மேலானதுங்கிறார் அப்பர் பெருமான். பாருங்க, பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் அதை விட இன்பமா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த பாட்டோட சொல்ல, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும். உலகத்திலேயே பேரானந்தம் தருவது அரசனுடைய அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து அந்த ராஜ போகத்தை அனுபவிப்பது, அதை விட இன்பங்கிறார். தனி முடி கவித்து ஆளும் அரசினும் உண்மை தொகை இனி என் தன் அடைந்தார்க்கு இடை மருதனே. இடைமருதன் என சொல்லக்கூடியவன் தருகின்ற பேரானந்தம் இருக்க இதைவிட மேலானது. அந்த மேலானது எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? மணியாசகர் சொல்லி காட்டுறார் ஒரு இடத்துல, அந்த பேரானந்தத்தை நான் நுகர்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த உலகிலே நான் எதையும் வேண்டுவதில்லை. அந்த பேரானந்தம் ஒண்ணுதான் வேணும்னா எது வேண்டேன் புகழ். குருவனுக்கு ஒரு கழிப்பை தருவது, மது உண்ட ஒரு போதையை தருவது புகழ். அந்த புகழும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த புகழுக்காக மனிதன் எதையுமே செய்வான். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் மண்ணும் விண்ணும் வேண்டேன் மண்ணாளுவரையும் விண்ணாளுகின்ற அந்த ராஜ பதத்தையும் வேண்டேன். பிறப்பு இறப்பு வேண்டேன், பிறப்பு இறப்பையும் நான் வேண்டுவதில்லை. சிவம் வேண்டாதார் தமை தீண்டேன், எப்படி எதற்காக இத்தனையும் வெறுத்தேன். சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை, நான் இப்படியெல்லாம் அவைகள் இல்லை. இந்த இன்பத்தையெல்லாம் வெறுத்ததற்கு காரணம் திருப்பெருந்துரையை அடைந்து இறை தாழ் பூண்டேன். இறைவனது திருவடியிலே என்னுடைய சென்னியிலே அணிகலனாக பூண்டு விட்டேன். புறம்போகேன், இந்த பேரானந்த கழிப்பை நான் அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த திருவடி வியாபகத்திலிருந்து நான் புறம் செல்ல மாட்டேன். இனி புறம் போகல் ஒட்டேன், புறம் போகலும் ஒட்டேன் என சொல்லி காட்டுகிறார். எது இந்த ஆடு சென்று தலையை திங்கும், தலையை திங்கின்ற பொழுது ரெண்டு இது கவனிக்கணும். ஒன்று சென்று பற்று, இன்னொன்று ஒரு காலை வைத்து பிடித்துக் கொள்ளும். ஏன்னா அது தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த கொப்பை பிடிச்சு கொள்ளும். இதே போல நம்முடைய பெருமான், நம்முடைய மணிவாசக பெருமான், நானும் விலகுவதில்லை, என்னை விட்டு அவைகள் விலகி செல்லவும் நான் விடுவதில்லை, திருவடியை நான் விலகி செல்ல விடுவதும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை அந்த சிவானுப இன்பமானது இப்படி உயர்ந்தது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி நீ காட்டுகின்ற பொழுதுதான் அந்த திருவடி இன்பம் என சொல்லக்கூடியதை நாம் ஒருபொழுதும் என்ன செய்ய இயலாது, நாம் அதை இன்ன தன்மை என்று நாம் கூற இயலாது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலை நாம் சிந்தனை செய்வதற்கு முன்பாக ஒரு சிறு கருத்தை அடியேன் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன கருத்து என சொன்னார், இப்ப ஏற்கனவே அடியேன் முன்னுரையிலே குறிப்பிட்டபடி ஐம்புலனும் ஒருங்கே அனுபவித்து இன்பம் அடைகிறது பெண்ணிடம்தான். எனவே முதலிலே அந்த பெண் இன்பத்தை நம்முடைய வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பெண்ணின்பத்தை வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வாகீஷ முனிவர் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது இது ஞான நூல் என்பதை மறந்து விடக்கூடாது. என பெண்ணை பற்றி தான் அனுபவிக்க வேண்டிய இன்பத்திற்கு என்னென்ன உண்டோ அப்படி வர்ணனை கொடுக்கிறார். ஒரு ஞான நூலிலே பெண்ணை பற்றிய ஒரு அருமையான ஒரு வர்ணனை உள்ளது இந்த இடத்துல தான் வருகிறது. ஒரு பெண்ணினுடைய அழகு வர்ணிக்கப்படுவது தோத்திரத்திலும் இருக்கிறது, சாஸ்திரத்திலும் இருக்கிறது. ஏன் அந்த பெண்ணை வர்ணிக்கிறது என சொன்னால், இந்த இடத்தில் ஒரு கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி,

0: லட்சணத்தின்படி ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகை பூரணிக்கிறார். ஞான நூலே பெண்ணை ஏன் இப்படி வருது வர்ணித்திருக்கிறார் என்பதை பார்த்தால் அது வர்ணித்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த செய்தி தெரியாம இன்றைய ஞானாமிர்த நூலை நாம் பொருள்காண இயலாது. ஏன்னா ஞான நூலே ஒரு முனிவர் பெண்ணை இப்படி வர்ணிக்கிறாரே என்று சொல்ல தோணும். அங்கே சேக்கலார் பெருமான் பூம்பாவையினுடைய அழகை ஏன் வர்ணித்தார் என சொன்னால் அந்த அழகையெல்லாம் வர்ணித்து முடித்து விட்டு ஒரு கருத்து அங்க வைக்கிறார். எப்பா தான் படைத்த திலோத்தமை என்கின்ற பெண் மீது பிரம்மன் ஆசைப்பட்டுட்டான், நெறி தவறிட்டான். ஆனால் ஞானசம்பந்தரால் எழுப்பப்பட்ட பேரழகு மிகுந்த பூம்பாவையை ஞானசம்பந்தர் தனக்கு உரியவர் என்று சிவனேசன் செட்டியாரும் உலகோர்களும் அங்கே அறிந்தாலும் கூட தன்னால் எழுப்பப்பட்ட காரணத்தினாலே பேரழகுடைய பூம்பாவையை அருளின் வடிவமாக கண்டார். அதான் ரொம்ப முக்கியம், அருளின் வடிவமாக கண்டார். சேக்கரார் சொல்லி காட்டுகிறார். எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னும் நான் முகத்தால் கண்டான். பிரம்மா படைத்த திருத்தமை வரை ஆசைப்பட்டுட்டான். அவளிலும் நல்லாள், அந்த திருத்தமையை விட பேரழகு படைத்த பூம்பாவையை அவளிலும் நல்லாள் தன்பாள் புண்ணிய 16 ஆண்டு திருமணத்திற்கு வயதுக்குரிய தனக்கென்று சொல்லப்பட்ட பேரழகுடைய அந்த அம்மையை புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். எனவே இந்த செய்தியை சொல்றதுக்குத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அழகாக நம்முடைய பெருமானவர் பூம்பாயினுடைய அழகை வர்ணித்து இந்த கண்ணு இந்த கையை வைக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவன், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: மெய்தரு வேதியனாகி வினகட கைதரவல்ல கடவுள் போற்றி, ரொம்ப அருமையான வாக்கியங்கள். மெய்தரு வேதியனாகி, இதுவும் அந்த குறிப்பு தான், மெய் என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆச்சாரியனாகும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வினைய கெடுப்பான். ஆச்சாரியன் வினைய கெடுப்பான், செஞ்சித வினையை கெடுப்பான், ஆகாவிய வினை ஏற விடாம வழிபாட்டை கொடுப்பான். வினை என்பது 3 வகையாக இருக்கிறது. முன்ன ஜென்மங்களிலே செய்த வினைகள் 3 வகையாக இருக்கிறது. 3 வகையில வினை, 3 வகையில முன்ன செய்த வினைகள் பக்குவத்துக்கு வராம மொத்தமா அப்படியே இருக்கிறது. இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பிராரத்தம்னு சொல்றோம். நல்ல சாப்பாடு, நல்ல மனைவி, நல்ல புள்ள, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பணம், நல்ல உடம்பு, இப்படி எல்லாம் இருக்குன்னா நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வினனை நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு, அதுக்கு நேர்மாறா எல்லாம் கெடுதலாக இருந்தால் தீவினைய அனுபவிச்சு அது பக்குவம் ஆயிடுச்சு. இது பிராரத்தவனைன்னு சொல்றது அனுபவிச்சு. அதுபோல் மொத்தமா இன்னும் பக்குவத்துக்கு வராதவனைகள் இருக்கிறது. பக்குவத்துக்கு வராதவனை அதை சஞ்சிதம்னு சொல்றது கூட்டம். அது வந்து குதிரில இருக்கிற நெல்லு போல, குதிரில இருக்கு. இது அரைச்சு வீட்டுக்கு வந்து அரிசி, இதை சமைச்சு சாப்பிட்டு மொத்தமா குதிரில வேற இருக்கு. அது சஞ்சிதம்னு சொல்றது கூட்டமா இருந்தது, சஞ்சிதம்னு வடமொழியில சொல்றது. இந்த அனுபவங்கள பராரத்தவனை அப்ப பராரத்தம் சொல்றாங்கல்ல,
4: பாவ காரியங்களை செய்யணும்னா பாவமாக தீவினைன்னு மாறிக்கும், புண்ணிய காரியங்களை செய்தா நல்வினைன்னு மாறும்.
3: அந்த புண்ணியம்

0: காரியங்களை செய்வது பாவத்தை செய்யப்படாது, செய்ய மாட்டோம்னு செய்யப்படாது. புண்ணிய காரியங்களை செய்வது கூட அது உன்னால் உள்ளாலே நடக்கிறது என்று செய்தோம்னால் ஆகாமியவனை உஞ்செயலால தான் நடக்குது என்று எண்ணினோம்னால் அந்த ஆகாமியவனைங்கிற ஆகாமியனா வேற ஏறிக்கிட்டு இருக்காது. இதை அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமா இருக்கிறவன இருக்குது பாரு, அது வந்து குருவருளாலும் திருவருளாலும் தொலைவுன்னு சொல்றாங்க. அதனாலே வழிபாடு செய்யறவனுக்கு என்னமா இருக்குன்னா வினை தீருது, செய்யாதவனுக்கு ஏறுது. இவனுக்கு தீருது, அவனுக்கு ஏறு. இதுதான் வித்தியாசம். இது சாமானியமா கண்டுபிடிக்க முடியாது, வெளியில தெரியாது. இது நூல்கள் மூலமாக ஞான கண் கொண்டு பார்த்தாத்தாலும் இதே கடவுள் ஆச்சாரியனாக வந்து அருள் செய்கிற முறையிலனா மெய்தரு வேதியனாகி மெய்ப்பொருளை தருகின்ற காட்டுகின்ற வேதியன், வேதியன்னா ஆச்சாரியன் குருவாக வந்து வினைகட வினை கெட்டு போகும்படியாக கைதரவல்ல கடவுள், கைதரவல்ல கடவுள். கைதரவல்லன்னா நம்ம துன்பத்திலிருந்து மீட்டு கைய கையினால் கை என்பது இங்க ஆச்சாரியனுடைய திருவருள், பரமேஸ்வருடைய திருவருள். திருவருள கையின்னு சொல்லணும், கை கொடுத்து ஏற்றினான். இப்ப கீழே விழுந்தவன என்ன பண்ணுவான், கை கொடுத்த கீழே விழுந்தவன தூக்குறது இதுல தூக்குறான். கைதான் எல்லாம் கை, கைக்கு ரொம்ப முதல்ல, கைக்கு ரொம்ப. அது அப்பர் சுவாமி சொன்னார், இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப, இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப, மெஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து, உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ, குடுநரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து என்று ஐயாரம் நடித்தனர். அருள் தரு கை கொடுத்து என்று ஐயாரம். இப்ப ஒருத்தன் தண்ணீர்ல விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான், என்ன பண்ணுவான், கை கொடுத்த. அது திருக்கோவையாறுல ஒங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து ஒவ்வொரு உய்ய, அன்று தாங்கும் ஒருவன் தடவரவாய், தளங்கும் அருவி வீங்கும் சுனை புனல் புனல் சுனை புனல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவருக்கு அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே என்பது திருக்கோவையார். ஆகையினாலே ஆசையாரின் அருளாகிய கரத்தை கொடுத்து கூர்த்தமை ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்து மற்ற தீர்த்திட வல்லார் கைதான் இல்லை அவருக்கு உண்டு செய்ய என்பது சிவதர்மம். அதனாலே வினைகட கைதரவல்ல கடவுள், அவன் தான் வினையை கெடுத்து அருளை கொடுக்கின்றவனாகினால வல்ல கடவுள். வல்ல வல்ல கடவுள் அப்படின்னா வல்லமையுடைய ஆற்றலுடைய கடவுள். மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. கடவுள்ங்கிறது சிவனுக்குத்தான் போகும். கடந்தும் கலந்தும் இருப்பதனாலே கடவுள், கலந்தும் கடந்தும் இருப்பதனாலே கடவுள். ஆடகமதுரை அரசே போற்றி. ஆடகம் என்பது தங்கம் பவுனுக்கு ஆடகம்னு செல்வ அதிகம் உள்ளபதியினாலே மதுரை கனக மிகும்பதி மதுரை வளம்பதி அறுபது அரசன் இருந்து பாண்டியன் இருந்தது முத்து விளைகின்றது செல்வம் அதிகம் உள்ளது. இப்பவும் மதுரையில் நிறைய பணக்காரன் ஆடகம் அரசே ஓட்டு, ஆடக மதுரை அரசே ஓட்டு. அவ இருக்கிறவரு நல்ல வைரமும் தங்கமும் பூட்டியிருக்கிறார் அம்மாவும். ஆடக மதுரை அரசே ஓற்றி. ஆடக மதுரையில அரசனாகவும் இருந்தார், சிவபெருமான் அரசனாக இருந்தான், அவள் அரசியாக இருந்தாள், முருகன் அரசாண்டான், சிவனும் அங்க ஆண்டாரு, உமாதேவியும் ஆண்டாள், முருகனும் ஆண்டார், அரசராக இருந்து ஆண்டார் என்பது வரலாறு. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல்ங்கிறது அதுதான், கூடல்ங்கிறது மதுரை தான், கூடல் மாநகரம். கூடலில் விளங்குகின்ற ரத்தனம் போன்ற குருவுக்கு வணக்கம். குருவே போற்றி, போற்றி என்றால் வணக்கம் என்பது. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இப்படி தன்னுடைய ஊராகிய மதுரையை சொல்லி, மதுரை தானே அவருடைய ஊர், தன்னுடைய ஊராய் மதுரையை சொல்லி அதற்கு மேல தில்லைப்பதியை சொல்லுகிறார். தென்தில்லை, தில்லை தென்தில்லை, தென் என்றால் அழகுன்னு அர்த்தம். தெற்கே இருப்பது நூறு பொருள், தென் என்றால் அழகு. இப்ப தென்பரங்குன்றில் பெருமாளின்னு வருது அல்லவா, அதனால தெற்கே ஒரு குன்று பரங்குன்று வடக்க பரங்குன்றுன்னு அர்த்தம் இல்லை, தென் என்றால் அழகு. அதனால அழகு பொருந்திய தில்லைப்பதியிலே மன்றினுள் ஆடி போற்றி. தில்லையிலே மன்று என்கின்ற சபையிலே ஆடுகின்ற திருவடிக்கு வணக்கம். இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. இப்பொழுது எனக்கு திவிட்டாத அமுதமாக ஆனாய் வணக்கம். பரமஞானிகளுக்கு கடவுள் அமுதமாக இருக்கிறார். விழுங்கு தீங்கனிய இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினே என்பது திருவசைப்பார். பரமஞானிகளுக்கு அந்த அளவுக்கு அனுபவிக்க தருகிறார். அந்த அளவுக்கு கடவுளை புரியுதான சொல்றது, அந்த அளவுக்கு அவங்க அனுபவிக்கிறார். தேனாய் இன்னும் அமுதமாய் தித்தி கிஞ்ச ஊர்வான். அமுதமாக கனியாக தேனாக விளங்குகிறார். அந்த அளவுக்கு அவங்க ஈடுபட்டு அந்த பரமேஸ்வருடைய கருணையை அனுபவிக்கிறார். இந்தனுக்கு ஆரமுது ஆராய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை, நான்கு வேதங்கள், மறை என்பது வேதங்கள். மூவா என்றால் எப்பொழுதும் அது இளமையா, வேதங்களுக்கு வயசாகிறது இல்லை. சிவருமாருக்கு வயசாகாதது போல அவர் அருளிச்சிய வேதங்களுக்கும் வயசாகிறது இல்லை, அப்படியேதான் இருக்கு. மூவா நான்மறை, நான்மறை என்பதுதான் அந்த இருக்கு, யஜூர், சாம, அதர்வன் என்கின்ற நான்கு வேதங்கள். தமிழ் தான் மறைன்னு சொல்றது. வடமொழியில வேதம், வேதங்கிறது வடமொழி சொல், வேதங்கிறது வடமொழி. ஒரு ஆளு அயால வேதம் வேண்டான்னு சொல்லிவிட்டு தமிழ் வேதம்னு நூலை வெளியிடுறேன்.
1: அது இப்படி
0: வேதம் வேண்டான்னு சொல்றவன் வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது, இல்ல வடமொழி கூடாது. தமிழ்லயே வந்து கல்யாணம் பண்றது, தமிழ்லயே காது குத்துறது, தமிழ்லயே கரகப்பிரவேசம் பண்றது, தமிழ்லயே கும்பாபிஷேகம் பண்றது, வேதம் வேண்டாம் வடமொழி அப்படின்னு சொல்றவன் வேதம்னு போடலாம, தமிழ் வேதம்னு போடவேடாது. வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது. நீ சொல்லுகிற தமிழ்லயே வேதம் கலந்துருச்சு, அந்த வாக்கியத்தை எடுத்துக்கணும். இப்ப வேதமொழியர்னு ஒரு திருவாதகத்துல சொல்லலாமா, வேதங்கள் ஐயான்னு சொல்ல வருது சொல்லலாமா, அப்படி எல்லாம் பண்றான். அதனாலே மூவா நான் முறை முதல்வா போற்றி சேவார் வில் குடிச்சவனையும் போற்றி. சிவபெருமானுடைய கொடி இருக்கு, அந்த கொடி வெற்றியுடைய ரிஷப கொடி. சே என்றால் ரிஷபம், சே என்றால் காளை மாட்டுக்குரிய பெயர். சே என்பது சே என்ன ஒரே எழுத்து, அது வந்து காளை மாட்டுக்குரிய, அதாவது சே கிடாங்கிறது அல்லவா. அதனால இந்த ரிஷப கொடியுடைய காளை மாட்டை தனக்கு உரியதாக வைத்திருக்கின்ற வேளாளர் குடியிலே பிறந்தவர் ஆகையினால சேக்கிடாருன்னு அது ஒரு பட்டம். சே என்றால் லட்சுமம் எருது. வில் கொடிச்சவனையே போற்றி, மின்னாருருவ விகிருதா போற்றி. மின்னலை போன்ற அழகு பொருந்திய உருவத்தை உடையவன், வேறுபாடுகளை உடையவன். சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும்னா மின்னலை போன்று இருக்கும். மின்னலை போல மின்னல் எப்படி இருக்கும், கற்பாவா இருக்கும். அப்பா மின்னலை போன்ற திருமி மின்னாருருவ விகிருதா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி. கல்நார் உரித்த கனியா கனியை போற்றி. சிவருமான கனிங்கிறார் ரைட்டு. அவன் என்ன பண்ணான்னா கல்லுல நார் உரிச்சான். இது உலகத்துல சொல்லுவாங்க, முடியாத காரியத்தை கல்லுல நாரி உரிக்கிறாப்புல இது ஆகிற காரியமா என்று சொல்லுவார்கள். இவர் மாணிக்க வாசகர் தான் இந்த சொல்ல தைரியமா கையாண்டிருக்கார். கல்லை பிசைந்து கனியாக்கினார் பின்னால் திருவமான், கல்லை பிசைந்து கனியாக்கி அவன் எல்லாம் வல்லவனாக என்னால செய்தான். கல்லா மனத்து கடைப்பட்ட ராயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து. இது வந்து செயல்பாட்டுக்கே வராது, இது மாதிரி சொல்லவே முடியாது. பொருத்தமால சொல்லணும், கல் எங்க கனி எங்க, கல்லை பிசைய முடியுமா? ஆனால் அவன் எல்லா வல்லவனாக பிசந்தானா தான் கல்லா மனத்து கடைப்பட்ட ராயனே வல்லாளன் தென்னன் பெருந்துறையான். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பார் தாய்மானார். வல்லவை வெட்டின வாய்க்கா மேட்லையும் பாயும் பள்ளத்திலையும் பாயும் சொல்லுவாங்க இந்தா இல்லையா. அது போல எல்லா வல்லமையும் உடையவனாகையினாலே என் மனமாகிய கல்லை பிசைந்து கனியாக்கி, மனமாகிய கல்லை நெஞ்ச கரகல் நெகிழ்ந்து, அதனாலே கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பையும் உண்டு. நார் என்றால் அன்பு. இப்ப நார்னு சொல்றமல்லப்பா பூ கட்டுறத, நார்னு சொல்றமல்ல அன்பு. நாருங்கிற சொல்லுக்கு அன்புன்னு தான் அர்த்தம். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்து கொடுத்து பெரிய உரான். அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா அன்பு நாரா அப்படி உள்ள கட்டுறாளாம் சங்கிரி ராசியார். உள்ளே அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா, அந்த பூ உள்ளுக்க கட்டிக்கிட்டு வெளியிலையும் பூ கட்டுறாளாம் சேர்க்கல. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்து கொடுத்து என்பது பெரிய உரான். அதனாலே நார் என்றால் கல் நார் உரித்த கனியை போற்றினா கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பை உண்டு பண்ணிய கனியே வணக்கம். காவாய் கனக குன்றே போற்றி, அதனால என்னை காப்பாற்றுவாயாக. கனகம் என்கின்ற புன்மலையாக விளங்குவோம். கனகம் என்றால் பொன், குன்று என்றால் மலை. கனக குன்றே காவாய் கனக குன்றே போற்றி. ஆவா என்றனுக்கு அருளாய்வு, ஆவா என்றனுக்கு அருளாய்வு. ஐயோ என்று இறங்கி அருள்வாயா, பாவம் என்று இறங்கி அருள் செய்வாயா. ஆவா என்றனுக்கு அருளே அருளாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. துடைத்தல் தான் காலி சம்காரம். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய்னு அதுல சொல்றாங்க சுப்ராணத்துல. இதுல படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் சராசரங்கள் அத்தனையும் என்ன பண்றான்னு தெரியுமா, படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான் ஒரே ஆள் தான் செய்யறான். படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் துடைப்பாய். துடைத்தல் என்றால் சங்காரம் பண்றது, அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்த அப்புறம் தொடச்சு போடுறான். அவனுக்கும் வேலை வேணும், மறுபடியும் உண்டு பண்றான். என்ன வேலைன்னா அவனுக்கு இதே வேலை. உலகத்தை நமக்கு உடம்ப கொடுக்கறது, அப்புறம் காப்பாத்துறது குறிப்பிட்ட காலம், அப்புறம் துடைக்கிறது. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று. இடரை கடையும் எந்த ஆய் போற்று. பரமேஸ்வரன் வந்து இடர் என்பது வினையினாலே வருவது, நாம் செய்த துன்பத்தினாலே இடர் துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை வந்து களையறது நம்மால முடியாது. நம்மால அந்த துன்பத்தை களைய முடியலையே, முடியலையே முள்ளையே களைய முடியலையே. துன்பத்தை எங்க களைய, வினையினாலே வந்து. இப்ப ஏழாம்பாவாதி சரியில்லைன்னு வச்சு, ஏழாம்பாதின்னா ஜாதகத்துல ஏழாம் இடம்னா கண ஆணுக்கு மனைவி வீடு, பெண்ணுக்கு கணவன் வீடு. ஆபாத புருஷனை கட்டிக்கிட்டான்னு வச்சுக்க, ஏழுல சனி இருந்து கேது இருந்து ஏழு குழந்தைங்க கிட்ட போனா ஆபாத புருஷன் வந்துடுறேன், கடைசி வரலயே அவன் அடிக்கிறான் என்ன பண்ணுறது, கட்டித்தான் ஆகணும் அடி வாங்கித்தான் ஆகணும், வேணை பிரிஞ்சுட்டாலும் வேதனை, அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறான்னா அது ஒரு மாதிரி, பிரிஞ்சுட்டாலும் வேதனை அப்படித்தான். அதனாலே அந்த வினையை அனுபவிச்சுதான் ஆகணும், ஆனால் இந்த வினையை அவன் நீக்கலாம் அரு சுவாமி, அதுக்கு தவம் இருக்கும், அதுக்கு வேற தவம் இருக்கும், எல்லாத்துக்கும் நீக்கிறானா, எல்லாத்துக்கும் நீக்க மாட்டேன், கும்பிட்றவனுக்கே நீக்க மாட்டேங்கிறான் ஜாபம், அது படார்த்தப்படா அனுபவிச்சுட்டு நெஞ்ச வேணைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான், நல்ல சாக்கு கண்டுபிடிச்சுட்டான், அவனுக்கு நல்ல சாக்கு இருக்குதா, நீ செஞ்ச வினப்பா நான் என்னப்பா ஒண்ணு வேலை பேசுதா நம்ம கிட்ட அது பேசுறது, அதனாலே அவன் மெய்ப்பத்தர்களுக்கு வினையை நீக்குகிறான், வினையை நீக்கு சரித்திரங்கள்ல இப்ப திருநாவுக்கரசருக்கு அது வினை வந்துச்சு, வினைன்னு சொல்ல முடியாத வினை வந்துச்சுன்னு வச்சுக்க, அதை வினையை நீக்கிட்டான், நீக்கிட்டான், அதே போல எத்தனையோ பக்தர்களுக்கு வந்த வினையை நீக்குகிறான், இப்ப பட்டினத்தாருக்கு வினை வந்துச்சு உடனே நீக்கிறான், அந்த அந்த வினையை உடனே நீக்கி அவர்களுக்கு பெருமையை கொடுத்துறான், போய் பாடினாரியா உடனே அந்த கழுமரம் செஞ்சு சாப்பலா போச்சியா அப்படின்னு உலகம் எல்லாம் அதிசயிக்க முடியாது, அதனாலே கும்பிடுகின்றவர்களுக்கு இடரை அவன் களைதல் நீக்குதல், களைதல் என்றால் நீக்குதல், இடர்களை பதிகம்னு ஒருத்தர் பாடி இருக்கிறார், இந்த மாதிரி உன்னையே நினைச்சு கும்பிடுறவனுக்கு வருகிற இடரை போக்கு, உனக்கு பூக்கட்டி போடுறவனுக்கு இடரை போக்கு, உனக்கு தண்ணி மந்து ஊத்தி அவசியம் பண்றவனுக்கு இடரை போக்கு, திருநீர் பூசுறவனுக்கு இடரை போக்கு, உன்னையே பாடிக்கிட்டு இருக்கவனுக்கு இடரை களை என்றெல்லாம் சொல்லி அந்த பதியத்துல வாடுறார், மறையுடையாய் தோளுடையாய் வார்களை மேல் வளரும் பறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசி நல்லார், குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்து நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே, நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே, நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே என்னெல்லாம் பாடுகிறாரு திருஞான சம்பந்தர். அதனால இடரை களையும் எந்தாய் ஊற்றி எமக்கு தந்தையே வணக்கம், ஈச ஊற்றி இறைவ ஊற்றி, அதனால பரமேஸ்வரன் இந்த ஈச என்கின்ற சொல்லு ஈஸ்வரன் என்கின்ற சொல்லில் இருந்து வந்தது, ஈஸ்வரன் என்கின்ற சொல், ஈஸ்வரன் என்றால் ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது, எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பது ஒரு பொருள், எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவன் என்பது, ஐஸ்வர்யம் முழுவதும் ஈஸ்வரனுடைய தானே, நம்ம கொஞ்ச காலம் வச்சிருந்துட்டு என்னது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறோம்ல, அவன் அப்புறம் வேற பத்து பார்த்து குத்தகை கூட்டுறேன், வயக்காடு அவனுக்கு ஆறு சிவன் கொஞ்ச காலம் பார்த்துட்டு அது வரல என்னது அவனுக்கு விட்டுட்டு போயிடுறவா, அதனால முழுவதும் அவனுடைய, எல்லாவுன் உடமையே எல்லாவுன் அடிமையே எல்லாவுன் உடமையே எல்லாவுன் அடிமையே எல்லாவனுடைய செயல், அதனாலே உலகம் அவனுடைய உடைமை, உலகம் அவனுடைய உடைமை, ஆன்மாக்கள் அவனுக்கு அடிமை, இவ்வளவு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சில நன்மைகள் தெரியும், எல்லாம் உலகம் அவனுடைய உடைமை, உடைமைனா சுத்து உடமைக்காரன் உண்டுவாகல உடைமை, ஆன்மாக்களாய் உயிர்கள் அவனுடைய அடிமை, அவன் தான் இடமான எப்போதும், அதனாலே ஈஸ்வரன் என்பது ஆள்பவன், ஈச போற்றி இறைவ போற்றி, இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லாருக்கும் தலைவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது, இறை என்றால் கடவுள், இறை என்றால் தலைவன், இறை என்றால் எங்கு நிறைந்திருப்போம் என்பது, தேச பளிங்கின் திரளையை போற்றி, பளிங்கி இருக்குதல்வா பளிங்குகள், பளிங்கினுடைய ஒளி போன்ற திரண்ட ஒளி போன்ற வடிவம் உடைய பளிங்கினுடைய, அந்த மதுரை திருப்பதியத்துல சொல்றாரு திருஞான சம்பந்தர், முத்திந்தாள் விடமும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பின் முயங்க, முத்திந்தாழ்விடமும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பின் முயங்க, பத்தியாறுகின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே, அது சுக்கநாத சுவாமி சிவபெருமான சொல்றாரு, சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற் போல் அத்தானார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது, சுவாமி பளிங்கு மலை போல இருக்கிறாரா, அவன் மரகதம் போல இருக்க ரெண்டு ஒரு பக்கத்துல தான் என்னமா இருக்கும் பளிங்கும் மரகதம் அப்படி அனுபவிக்கிறாங்க சுவாமி, சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடைய மீனாட்சி மரகதம் போல இருக்கிறாள், சொக்கநாத பளிங்கு மலை, தேசப்பளிங்கின் திரளையை ஊற்றி அரசியை ஊற்றி அமுதியை ஊற்றி, மூ உலகத்துக்கும் ஒருவனாக இருந்து ஆட்சி பண்ணுகின்றான், அதனாலே அவன் அரசன், அமுதியை ஊற்றி இன்பம் தருபவனாக விளங்குகிறான், விரசீர் சரண விருதாக ஊற்றி, கையால் விரை என்றால் வாசனை, வாசனையுடைய மனமுடைய திருவடியை உடையவன், விரசே சரண விகிருதா போற்றி, வேதி போற்றி விமலா போற்றி, வேதி விமலன், வேதி என்பது வேதியன் என்பதனுடைய கடைக்குறை, அதனால வேதி என்பது வேதிப்பவன் என்பது பொருள், வேதிப்பவன், வேதிப்பவன் என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றாக செய்வான், ஒன்றை இன்னொன்றாக செய்வான், ஒன்றை இன்னொன்றாக செய்வது என்றால் இப்ப நரிய என்ன பண்ண கூறிய குதிரையாக, குதிரை என்ன பண்ண நரிய, இப்படி ஒன்றை ஒன்றாக உசந்ததை தாழ்ந்ததா ஜீவன் தாழ்ந்ததை உசந்ததை, பன்றிக்குட்டியில என்ன பண்ண மந்திரி ஆக்கின, சீவனை சிவமாக்குவான், அதான் இரும்பை தங்கமாக்குவான், இரும்பை தங்கமாக சீவனை சிவமாக ஆக்குவோம், என்றால் குற்றம் இல்லாதவன், மலம் இல்லாத ஆதி போற்றி அறிவே போற்றி. ஆதியாக இருக்கிறான், ஆதி என்றால் எல்லாருக்கும் முதலாக இருப்பவன். அறிவே போற்றி, அறிவு பொருளாக இருப்பவன், பேரறிவு பொருளாக இருப்பவன். வணக்கம். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, சிவந்த சடையுடையவன். அந்த சடையில நதி, நதி நதினா இது கங்கா நதி சடையில இருக்கு, சடையிலே கங்கா நதி. யாராவது வச்சிருக்க முடியுமா சடையில கங்கா நதியே? அவன் தான் வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? அருகம்புல்லு நுனியிலே பனித்துளி தங்குனா எப்படி இருக்குமோ அப்படி வச்சிருக்கிறான். அருகம்புல்லு நுனியில பனித்துளி பார்த்துருக்கீங்கல, அது மாதிரி சடையிலே கங்கை இருக்கிறான். எப்படி வந்தா தங்க? ஆயிரம் முகத்தாளாகி வள்ளியவன் அடியப்பாய்வான். ஆயிரம் முகத்தோடு வந்தா இந்த பூமியை பாதாளத்தில் போக முடியாத வந்தா அவளை சடையிலே அடைக்கிட்டார். அருகம்புல்லு நுனியில பனித்துளி தங்கினார் போல அடைக்கிட்டார். வெள்ளமாக வந்த சடைக்கிட்ட வந்தவுடனே தாழ்ந்து போனாள் தான் மாணிக்கவாசன். வேகம் வெள்ளந்தாள் விதிசடையாய் நரிசேர் செஞ்சனை நம்பா போற்றி. நம்பன் உடையாய் போற்றி உணர்வே போற்றி. உடையாய் என்றால் எல்லா பொருளையும் உடையவன், ஒன்று கூட இல்லாதுன்னு இல்லாம எல்லாம் உடையவன். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் இல்லை, இல்ல ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, எல்லாமே உடையவன். உடையவன் என்பதே பேர் அவன். உடையாய் போற்றி உணர்வே போற்றி. உணர்வு என்பது ஆன்மாக்களுக்கு உணர்வை கொடுப்பவன், உணர்வாகவே இருப்பவன். கடையே நடிமை கண்டாய் போற்றி. எல்லாரிலும் கடையேன், யாரு? மாணிக்கவாசன் சொல்றது, நான் கடையேன். கடையவனேனே கருணையினார் கலந்து அண்டு கொண்டது அல்லவா? அதனால கடையேன் என்றால் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் என்பதை குறிக்க கடையேன். அடிமை கண்டாய் போற்றி. அடிமையாக தேவரீர் ஆண்டு கொண்டாய் என்பதை கண்டாய் போற்றி. ஐயா போற்றி அணுவே போற்றி. ஐயா என்பது தமிழ் சொற்களிலே மிக உயர்ந்த ஒரு வாக்கியம். ஐயா என்பது வேதங்களும் கூட ஐயான்னு தான் கூப்பிடுதான். வேதங்கள் ஐயா எனவும், ஐயாங்கிறது ரொம்ப எல்லாரையுமே ஐயான்னு சொல்லலாம். ஐயான்னு சொல்லலாம், சின்ன பையனை ஐயான்னு சொல்லலாம், பெரியவங்கள ஐயான்னு சொல்லலாம். மிக பெரிய வாக்கியம் ஐயா என்பதை யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. திருப்பூர்ல அருணகிரிநாதர், அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, இந்த அசுரச்சேனை எல்லாம் சங்காரம் பண்ணார, அசுர கூட்டங்களை சங்காரம் பண்ணார. அவெல்லாம் ரொம்ப அக்கறை முடிச்சவைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்தானுங்க, ஐயோ ஐயோன்னு விழுந்தான் அந்த அசுரச்சேனை. அசுரச்சேனைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்தா இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வந்து பக்தர்களுக்கும் வெற்றி வந்துருச்சு. சத்துருக்கள் அழிந்து போறாங்களா, சத்துருக்கள் அழிகிறாருன்னா பக்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்றாங்களா, ஐயா ஐயாங்கிறாங்களா, அந்த கொம்பு எடுத்துக்கிட்டாரு. ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும், ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும். அந்த பயிர்லாம் கொம்பு இருந்துச்சு, கொம்பு இருந்ததுனால வம்புக்கு வந்தேன், கொம்பு போச்சு வம்பு போச்சு. அது யாருன்னு அழகா சொன்ன, மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேல் என்ன அவனுக்கு சண்டைக்கு வாரது. மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செந்த தலைமயிறு செவ்வேல் செம்பட்ட மயிர், செம்பட்ட மயிர் அது செம்பு மாலை. செம்பு மாலை சொன்னா சண்டைக்கு வர்றது குடி. ரோட்ல வேலை நடக்குதுன்னா என்ன ஓடினு இருக்க, மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் ரெண்டு சொல்றாரா, செவ்வேல் செவ்வேல் இந்த செம்பட்டம் செவப்பு மாலையும் செவ்வாய். மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் என வேலெழுச்சி தரும்பல் வேளேல் வேளேல் என வேளேல் வேளேல் வேல் எழுச்சி வேல் ஊர்லாம் பல்லு வேல் எழுச்சி தரும்பல் வேளேல் வேளேல் என வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என ஆளெல்லாம் கரேல் கரேல் என வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என எதிர்கொள் சூரன் மார்பு முக்கு நெறிந்து கதியில் கதியில் என பேய் குதிக்க நினங்கள் குழு குழு என வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதரம் ஆராய் வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீல் என கடல் வேலை வற்றி வறண்டு தமிழ் சமர்த்து பாருங்க வேலை வேலைனா கடல் வற்றி போய் சுரீர் சுரீர் வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீல் என மாலை வெப்பு முடிந்து திடீர் திடீர் என மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஒரு ஐயா எங்களுக்கு இப்பொழுது துன்பத்தை நீக்கினாய், இன்பத்தை தந்தாய், எங்களுக்கு இருந்த துன்பத்தை சத்துருக்களை எல்லாம் அழிச்சிட்டியே என்று சொல்லி வாழ்த்துகிறாரா. மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஊற இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணா முருக வேலெடுத்து நடந்த திவாகராஜல அந்த நடைய பார்க்கணும், அந்த நடைய பார்க்கணும், இந்த நடைய பார்க்கணும். எந்த நடை? அவன் நடந்த நடையும் இந்த பாட்டு நடையை ரெண்டு சேர்த்து பாருங்க. வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேடுவப்பெண் மணந்த புயாஜாலா வேடுவப்பெண் வள்ளி வேடுவப்பெண் மணந்த புயாஜாலா தமிழ் வேதவற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவ குமரவேளே என்ன பாட்டு என்ன சுவை. அதனாலே பக்தர்கள் ஐயா ஐயா என்று கூப்பிடுறாரா, அது போல ஐயா. உடையாற்றின் உய்வாருளையும் வகையெல்லாம் ஐயா போற்றி அணுவே போற்றி. அணு என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் இருக்கிறார். சைவா போற்றி தலைவா போற்றி என்று இப்படி மாணிக்க வாசகர் அளவில்லாத ஞான செய்திகளை சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருக்கோவை நானூறு அமுதூரமொழிந்தருளுநாயகனை வானோரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யானூறு படாத வகை திருகோதும் இறஞ்சுவனே.

பிச்சு கேடு பொய்க்காக ஜென்றெங்கு இணை வைத்த இச்சைக்கானார் எல்லாரும் வந்தும் தான் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆண்டிடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என் நான் ஜீயேன் பேசார்

உடுக்கூடுது காத்துங்கு இருப்பதாக முடித்த அருந்தவம்

0: சிற்றம்பலனம பார்வதி
1: அருட்கடலாகிய
0: அம்பலவானருடைய திருவருடினாலே போற்றி திருவகவரில் 112வது 13வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். 113வது வரி. பெரியோர்கள் அருளாளர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேணும் என்று எண்ணுவார். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார். தன்னளவில்னா அப்படியே போயிருப்பாங்க, பாடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப புள்ளக நல்லா இருக்கணும்னு சுத்து சேர்த்து வைக்கிற முன்ன நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம மிச்சம்னா போதும், நம்ம அளவில் போலாம்னு நம்ம போறது இல்லை. புள்ளகளுக்கு சுத்து சேர்த்து வைக்கணும், வீடு கட்டி வைக்கணும், நிலம் வாங்கி வைக்கணும், அப்படின்னு செய்யறமில்ல புள்ளகள் மேல வச்சிருக்கிற பாசத்துல. அதனால பெரியவர்கள் உலகத்துல இருக்கின்ற அத்தனை பேரும் அருளாளர்களுக்கு புள்ளகளை போல. அதனாலே வருகின்ற சந்ததியார்கள் எல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த பலனை அடைய வேணும் என்பதற்காகத்தான் இப்படி பாடியிருக்கிறார். இல்லைன்னா அவங்க ஞானம் பெற்ற உடனே கடவுளோட சேர்ந்துருவாங்க. பாடணுங்கிற அவசியம் இல்லை, மனக்கட்டுல பாடியிருக்காரு. அந்த முறையில இந்த திருவாசகம் என்பது எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேத்தி இருக்குது, இன்னும் எத்தனையோ ஆன்மாக்களை கடத்தேற்று உருப்படி ஆக்கிற மனுஷனா பிறந்து உருப்படி ஆகணும் இல்ல, பேருக்கு மனுஷனா பிறந்து பிரயோசனம் இல்லாம போகப்படாது இல்ல. அதனால அந்த மனுஷனா பிறந்தவன் உருப்படி ஆகணும்னா கடவுளிடத்திலே பக்தி உண்டாகணும், பக்தி உண்டாகணும். கடவுளிடத்திலே பக்தி உண்டானா கடவுள் அவனுக்கு அருள் பண்ணுவார். பக்தி முதல்ல பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த திருவாசகமாகிய பாடலை மாணிக்க வாசகர் நமக்கு பாடி தந்திருக்கிறார். அதுல 113வது வரி போற்றி திருவகவரில் சைவா போற்றி தலைவா போற்றி என்கிற போற்றினா வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்லமுடியல, வணக்கம் நமஸ்காரம் சொல்லமுடியவா? அதனால பரமேஸ்வரனுக்கு சைவா போற்றி தலைவா போற்றிங்கிறாரு. சைவான்னா மங்கள பொருளாக இருப்போம். சைவம் என்பதற்கு மங்களம் என்பது உண்டு. சிவம் என்றாலும் சைவம் என்றாலும் உண்டு. சிவனை கும்பிடுறவங்கெல்லாம் சைவர்கள்னு பேரு, சிவனை கும்பிடுறவங்களுக்கு சைவர்கள்னு பேரு. அதனாலே சிவம் சைவம், சுத்தம் மங்களம். அதனாலே பெருமான் சைவனாக இருக்கிறான், சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான் சிவபெருமான். சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கிறான், அதனால அவனுக்கு சைவன்னே பேர். அனாதி சைவன்னு சொல்லும், அனாதி சைவன். என்ன ஒருத்தருட வந்து ஈச்சை வாங்கி அப்புறம் செய்வனாவல, இயல்பாகவே செய்வனா இருக்கிறான். அதனால அனாதி சைவனாக விளங்குகின்ற தலைவனுக்கு வணக்கம். தலைவன் என்று சொன்னால் வேறு ஒருவரும் தலைவன் இல்லாமல் தானே எல்லாருக்கும் தலைவனாக இருக்கும். தலைவன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலைவனாக இருக்கிறது வேற, எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறது வேற. இவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன், அதனால தலைவா போற்றினார். குறியே போற்றி குணமே போற்றி. கடவுள் குறி குணம் கடந்திருப்பான் என்பது ஒரு முறை. குறி குணம், குறி இல்லாதவன் குணம் இல்லாதவன். குறியை கடந்து குணத்தை கடந்திருப்பது. உயிர்கள் உய வேண்டி குறியாகவும் குணமாகவும் இருக்கிறார். அது அருக்குறின்னு சொல்லுது. அருக்குறின்னா சிவலிங்கம் இருக்கு, அந்த சிவலிங்கம் அருக்குறி அடையாளம், அடையாளம் சிவனுக்கு ஒரு அடையாள பொருளாக எழுதுவது. அதனால அவனை குறியே போற்றினாரு. அப்படி குறியே போற்றி என்று சொல்லி அதற்கு மேல குணமே போற்றினாரு. குணம் என்று சொன்னால் அவனுடைய பெருமை அளவில்லாதது, கடவுள் பெருமை அளவில்லாதது. சூரியனுடைய பெருமை எவ்வளவு? சூரியனுடைய பெருமை சொல்லி முடியுமா? சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன், சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். சூரியனுடைய பெருமையை சொல்லி முடியுமாரா? சொல்லி முடியுமா? இவ்வளவு பிரகாசம், இவ்வளவு உபகாரம், சூரியனால எத்தனை கோடி எத்தனை கோடி உயிர்கள் வாழ்கிறது. சூரியன் இல்லைன்னு வச்சுக்க உலகம் வாழாது. அப்படிப்பட்ட சூரியனை போன்ற அளவில்லாத உபகாரத்தை உயிர்களுக்கு செய்கிறார். அளவில்லாத உபகாரத்தை உயிர்களுக்கு, அது குணம்னு பேர். குணம் என்றால் அவன் இருக்க தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பெருமையை நினைக்காம சாதாரணமானவர்களுக்கும் உபகாரத்தை கொண்டு. அவன் எவ்வளவு பெரிய ஆள், அப்படிப்பட்ட பெருமையை அவன் நினையாமல் சாமான்யமாயிருக்கிற அற்பர்களாயிருக்கிற நமக்கும் வந்து இறங்கி செய்கின்ற அந்த கருணையத்தான் குணமே போற்றினார். அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி உய்யாமோ என்பது திருப்பூவல்லி. அதனால இந்த குணம் மனுஷன் எதுக்கு வந்து பிரியப்படுவான், குணத்துக்குத்தான் பிரியப்படுவான், குணத்துக்குத்தான் பிரியப்படுவான். அதனால சிவனிடத்துல இருக்கிற குணம் என்னன்னா கருணை, இறங்கி உயிர்களுக்கு அருள் செய்யும். அந்த குணத்துக்கு வணக்கம், அந்த குணத்துக்கு வணக்கம். நெறியே போற்றி நினைவே போற்றி. நெறி என்பது மார்க்கம் என்று சொல்லப்படும். மார்க்கம் என்றால் இப்ப இங்கிருந்து கரூருக்கு செல்லுகின்ற மார்க்கம்னு சொல்றமல்ல, வழி, நெறி. அப்படிப்பட்ட நெறி நான்கு வகையாக இருக்கிறது. அது சரிய நெறி, கிரிய நெறி, யோக நெறி, ஞான நெறின்னு சொல்றது. கடவுளை அடைவதற்கான வழி. வழி இல்லாம ஒரு ஊருக்கு போக முடியாது இல்ல. அதனால கடவுளை அடைவதற்கான வழி வகைகளை அவனே வகுத்து வச்சிருக்கிறான். யார் வகுத்து வச்சிருக்கா? சிவனே. இந்த பக்கமா வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் என்று விலாசம் கொடுத்தது போல அவன் நெறிய வகுத்து வச்சிருக்கிறான். அந்த நெறிதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வகையான நெறிகள். இப்ப பெரிய கோயில்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பெரிய கோயில நான்கு புறத்திலையும் வாசல் இருக்கும். நான்கு கோபுரம், நாலு கோபுரம், நாலு வாசல். இப்ப சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டா நாலு புறம், மதுரை எடுத்துக்கிட்டா நாலு புறம் இருக்குல்ல. அதனால அது என்னன்னா சரிய, கிரிய, யோகம், ஞானம். நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம், நாலு பக்கத்திலையும் உள்ளே பூதலாம். அந்த நெறிய அவனே உயிர்களுக்கு காட்டி இருக்கிறான். இப்படிப்பட்ட வழியிலே வரலாம் என்று காட்டி இருக்கிறான். அவன் காட்டலைன்னா நமக்கு அந்த நெறி தெரியாது. காட்டலைன்னா அந்த நெறி தெரியாது. அதத்தான் திருப்பல்லாண்டுல பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு உறுதி வேணும். பிறவி அறுப்பதற்கு நெறி தந்த பித்தர், நெறினா மார்க்கத்தை காட்டிய, வழியை காட்டிய பித்தர். அப்படிப்பட்ட நெறியாகவே இருக்கிறான், மார்க்கமாகவே இருக்கிறான். அதற்கு வணக்கம். நினைவே போற்றி. நினைவு என்பது உயிர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயன், பலன். நினைவு இல்லைன்னு வச்சுக்கோ, இப்ப சில சமயங்கள்ல மறந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நினைவுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நினைவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியுமோ? வாழ முடியும், வாழ முடியாது இல்ல. சில சமயங்கள்ல சில காரியங்களை மறந்துடுறோம். நினைப்பு மறப்பு ரெண்டுமே நமக்கு உண்டு. அது வந்து உயிர்களுக்கு அவன் அறிவுக்கு அறிவாக இருந்து நினைக்க வைக்கிறான். நினைக்க வைக்கிறான்னா தன்னை நினைக்க வைக்கிறது, உலகத்தை பொருள்களை நினைக்க வைக்கிறது. இப்ப பணம் ஒரு பெட்டியில வச்சிருந்தோம்னு வச்சுக்க, அந்த பணம் நினைப்பு இல்லைன்னு வச்சுக்க என்ன ஆகும்? அப்படியே கிடக்க, அப்புறம் யாராவது எடுத்துட்டு போயிருவோம். அதனாலே வந்து அந்த நினைவை நமக்கு தந்திருக்கிறான். நினைவே தந்திருக்கான். அதற்கு மேலே பக்குவம் உள்ள உயிர்களுக்கு தன்னை நினைக்க முடியா செய்கிறான். தன்னை நினைக்க முடியும். எல்லாரும் சிவன் நினைக்க மாட்டார்கள். சிவனை எல்லாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, சில பேர் தான் நினைப்பாங்க. அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். அந்த நினைவையும் அவன் தான் கொடுக்கறான். இப்ப திருவாசகங்க கேட்க வர்றோம்னா அந்த நினைவை யாரு கொடுக்கறா? அவன் தான் கொடுக்கறான். இல்லைன்னா வரமாட்டான். அதனால நினைவாக இருக்கிறான். என்னை நினைந்து அடிமை உண்டு, என்னை நினை அடிமை உண்டு, என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அதனாலே கடவுள் நம்முடைய நினைவுக்குள்ளே அவன் இருந்து நம்மை நினைக்க வைக்கிறான். அதை நினைக்க வைக்கலன்னா நம்மால நினைக்க முடியாது. அது உலக பொருளை நினைப்பது, அப்புறம் கடவுளை நினைப்பது. அப்படித்தானே, ரெண்டு நினைவு தானே. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பணம், காசு முதலான உலக பொருளை நினைப்பது உண்டு. அதற்கு மேல கடவுளை நினைப்பது. பரமஞானிகள் கடவுளை மாத்திரம் நினைப்பார்கள். பரமஞானிகள் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியது ஒண்ணு, உலக பொருள் ஒண்ணு வேண்டியது. நம்ம ரெண்டையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தையும் நினைக்கிறோம், கடவுளையும் நினைக்கிறோம். ஆக இந்த நினைவை தருகின்றவன் சொல்லுவோம். தன்னை நிறைய தருகின்றார் நம்பி ஆட்டார். அதனாலே நெறியை போற்றி நினைவையை போற்றி. என்னுடைய நினைவுக்குள்ளே அவர் இருக்கிற அப்படின்னால நினைவாகவே அவன் இருக்கிறான். அந்த நினைவுக்கு வணக்கம். வானோருக்கு அறிய மருந்தே போற்றி. வானோர் என்பவர்கள் தேவர்கள். தேவர்கள் என்றால் மிக உயர்ந்தவர்கள், எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். தேவர்கள்னா நம்ம பார்க்க முடியாது கண்ணால. அந்த தேவர்கள் வசிக்கின்ற உலகம் மேல் உலகம்னு சொல்றது, சொர்க்கலோகம். அப்படிப்பட்ட உலகத்தில் வசிக்கின்ற தேவர்கள் எல்லா வகையாலும் சிறப்புடையவர்கள். ஆயுள் பல கோடி, ஆயுள் பல கோடி, ஆயிரம் லட்சம் இல்ல, பல கோடி. அதுக்கு மேல அவங்க அனுபவிக்கிற சுகம் அளவே இல்லை. சுகம்தான் முழுவதும் அனுபவிக்கிற சுகம் அளவே கிடையாது. அவர்களுக்கு எந்த வகையாலும் குறைவு கிடையாது. எல்லாம் இருக்கு, நினைச்சது நினைச்ச மாதிரியே கிடைக்கும். அப்படிப்பட்ட சுகத்திலே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே இருப்பதனாலே அவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்கள் என்றெல்லாம் அவர்களை பெரியவர்கள் போற்றுவார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு சிவபெருமான் அரிய மருந்தாக இருக்கிறான், அறிய முடியாதவனாக இருக்கிறான். அரிய மருந்து, அரிய மருந்துன்னா உயர்ந்த மருந்தாக இருக்கிறான். மருந்துன்னு சொன்ன வருகின்ற கண்டத்தை போக்குவது, தேவர்களுக்கு வருகின்ற கண்டத்தை, தேவர்களுக்கு அரிய மருந்து, அரியவனாக இருப்பது. அரியவன், அரியவன் என்று சொன்னால் அவர்களால் காண முடியாமல் இருப்பது, தேவர்களுக்கு தூரத்திலே இருப்பது. என்ன காரணம்னா, தேவர்கள் வந்து யோகத்திலே போகத்திலே செல்வத்திலே முழுகி இருப்பார்கள். சிவனை நம்ம நினைக்க மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி எவ்வளவு வருந்தி சாமியை நினைக்கிறோம், அந்த அளவுக்காகவே நினைக்கணும்னு என்ன இருக்குது. எல்லா இருக்கும் போது எதுக்குமா, இப்ப நமக்கே எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கா, அப்படி ஒன்றும் சாமியை வருந்தி நினைக்க மாட்டோம். இப்ப மந்திரிக்கெல்லாம் எல்லாம் இருக்குது, சாமியை நினைக்கிற இருக்குதா? அதனால வந்து அளவில்லாத செல்வத்திலே போகத்திலே அவர்கள் மூழ்கி இருப்பதனால அவர்கள் சாமியை வந்து நன்றாக சிந்திக்காம இருப்பதனால அவர்களுக்கு அரிய மருந்தாக இருக்கும். வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. வானோர் அப்புறம் ஏனோர், ஏனோர் என்றால் யாரா இருந்தாலும் அன்பு செய்கின்றவர்களுக்கு எளிமையாக வருகின்ற கடவுள். அரிய எளிய, தேவர்களுக்கு அரியவன், அன்பு உடையவர்களுக்கு எளியவன். இப்ப இந்த வந்திக்கலவிக்கு போய் மண்ணு சுமந்தானே, அவடைய பெருமையா அவளுடைய செல்வத்துக்காக போய் சுமந்தான், அன்புக்காகத்தான் போய் சுமந்தான். எளியவனாக உண்மையான துணை என்பது சிவன் உருவம் தான். அருந்துணையை அடியார்தம் அல்லது இருக்கு அருமருந்தை அகன்யாரத்தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றுமுட்டு வான்புலங்கள் அகத்தடைக்கும் அடவாரோடும் பொருந்தனமேல் வரும் பயனை போக மாற்றி புதுநீக்கி தலைநிலைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடெல்லாம் பரவானாளே என்பது அப்பர் திருத்தாண்டன். மற்றொரு துணையினை மறுமைக்கும் காணேன் என்பார் சுந்தரர். அதனாலே உண்மையான துணை எது என்று கேட்டால் உயிர்களுக்கு சிவன். அதனாலே அவனை துணைவா போற்றி, வாழ்வே போற்றி என் வைப்பே. வாழ்வு இந்த லோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, சிவலோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு, எல்லா வாழ்வுக்கும் அவன் உறுதுணையாக இருந்து அந்த வாழ்வை உயிர்கள் அடையும்படியாக அந்த வாழ்விலே வாழும்படியாக செய்கின்ற காரணத்தினாலே வாழ்வே போற்றி. அப்படி வாழ்வதற்கு முதலாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டியாகவும் வாழ வைப்பவனாகவும் இருக்கிறார். வாழ செய்தானேங்கிறார் அல்லவா, வண்ணகத்தை வந்து வாழ செய். அதனால இப்ப இங்க வாழ்கிறோம் என்றால் யாரால வாழ்கிறோம்? அதே சித்தியார்ல வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம், இந்த வாழ்க்கை பூராவும் அவளாலே வந்தது. அதனாலே வாழ்வே வணக்கம் என் வைப்பே. வைப்பு என்பது சேர்த்து வைத்த நிதியாக இருக்கும். அப்படி அந்த சேர்த்து வைத்த பொருள், உலகத்திலே சேர்த்து வைக்கின்ற பொருள்கள் உதவும் உதவாமலும் போகும், உதவும் உதவாமலும் போகும், செல்லுகின்ற இடத்துக்கு வராது. ஆனால் திருவருளாகிய நிதி, அதை அருள் நிதினு சொல்றோம். அது என்ன சொல்றது? அருள். இது வைப்பு நிதினு சொல்றோம் அல்லவா, அந்த வைப்பு நிதியாக விளங்குவோம் உயிர்களுக்கு சிவன் தான். அதை வைச்ச பொருள் வாரும் திருநாவுக்கரசன், வைச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்திய. இப்ப பணம் இருந்துச்சுன்னா கவலை இருக்காது, பணம் இருந்துச்சுன்னா அச்சம் இருக்குமா? ஆனால் பணம் இருந்தா அச்சமாகவும் இருக்கும், பணம் இருந்தா அச்சமாகும். இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் 5 லட்சத்தை பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒத்தையா போகணும், ஒத்தையா போனா போகணும். அதனாலே அது அச்சத்தையும் தரும், இது அச்சத்தை நீக்கும், இது இந்த நிதி. அதனாலே வைப்பு நிதியாக விளங்குவன் ஞானி எடுக்க சிவனை. அதனாலே என் வைப்பே போச்சு, முத்தா போச்சு, முதல்வா போச்சு. முத்தன் என்று சொன்னால் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது. இப்ப நம்ம முத்தன் ஆகணும்னா ஒரு தொடர்பு இருக்க கூடாது, எந்த வகையான இடைஞ்சல் தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருப்பதுக்கு முத்தன் விடுதல். சிவபெருமான் இப்ப நம்ம வந்து இன்னும் முத்தன் ஆகல, முத்தன் ஆகல. சிவன் எப்படின்னா இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே முத்தன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். பாசம் நீங்கினால் உயிர்கள் முத்தியை அடையும். முத்தியை பெற்றவன் முத்தன், முத்தியை பெற்றவன் முத்தன். இவன் எப்படின்னா எல்லாருக்கும் முத்தியை கொடுக்கின்றபடியினாலே இவன் முத்தன், முத்தியை கொடுக்கின்றபடியினாலே முத்தன். முதல்வா போச்சு, முதல்வன் என்பது உயிர்களுக்கு உலகத்திற்கு முன்னேதோன் என்பது அப்பர் தேவா. அவன் தான் முதல்வன். அத்தா போற்றி அரணைய போற்றி. அத்தா என்பது தந்தைக்கு உரிய பெயர். அத்தா உனக்கு ஆளா இனி அல்லி என்ன எல்லாமேனு சொல்றாரு அல்லவா. அத்தான்னா தகப்பனை சொல்லுகிறார். ஆத்தான்னா அம்மா. அத்தான்னா புரியுதப்ப. அத்தான்னா அப்பன். அத்தான்னா அத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டவெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூனரத்தாளை என்று வருது அல்லவா. அபிராமி எந்தாது அத்தான்னா அப்பன். ஆத்தான்னா ஆனா அவன். ஆனா அப்பே அவன்னா அம்மா. அப்பா முதலு அம்மா ரெண்டாவது அத்தாங்கிறது நம்ம சொல்லு. அதனாலே சிவனுக்கு அத்தன் குருமே. அத்தன் என்றால் பொருளுடையவன் என்பது பொருள். அர்த்தம் அர்த்தன் என்றால் பொருள். அர்த்தமும் வாழ்வு அகத்து மட்டை என்பது பண்ணிருந்தால் இங்க வந்து அத்தானா தந்தையே வணக்கம். அத்தா அதான் ஆத்தா கரெக்ட். அரணே போற்றி. அரண் என்பது சிவனுக்குரிய நாமங்களிலே மிக உயர்ந்த நாமம். அரண் பாசங்களை அரிப்பவன் என்பது பாசங்களை அரிப்பவன். அரண் என்கின்ற வாக்கியம் சிவன் ஒருவனுக்கு அந்த அரண்கிற வாக்கியம்தான் அரஹர அரஹரன். அரஹர வடமுடிச்சு மேடம். அதனால அரண் என்பவன் உயிர்களுக்குண்டான பாசங்களை போக்குவன். அரணே போற்றி. உரை உணர்வர் அந்த உருவ போற்றி. ஒருவன் ஒப்பில்லாதவன் உரை உணர்வு. உரை உணர்வு என்றால் உயிர்களாகிய நமக்கு இருக்கிற உரை வார்த்தை உணர்வு. மனத்தால சிந்திப்பது உணர்வு. வாக்கியனால பேசுவது உரை. மனத்தால சிந்திப்பது உணர்வு. வாக்கியனால பேசுவது உரை. இந்த வாக்கியனால பேசப்படுகின்ற உரைக்கும் மனத்தால சிந்திக்கிற உணர்வுக்கும் எட்டாதவன். அதனாலே உரை உணர்வு இறந்த உருவம். மாற்றம் மனங்களையே நின்ற மறையும். மாற்றம்னா வாக்கியங்கள். விரிகடல் உரையின் விளைவே போற்றி. உலகம் என்பது கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்லுவது. உலகம் உண்டாவது நிற்பது ஒடுங்குவது எல்லாமே அவனாலதான் ஆகிறது. இந்த உலகத்தை நம்ம படைக்கல. ஆகாயத்தையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ பூமியையோ தண்ணீரையோ காற்றை நம்ம படைக்கல. இத்தனையும் அவன் தான் படைச்சிருக்கான். மண்ணிய நான்மீன் மதி கணலி. மண்ணிய நான்மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வர் என்பது முத்துள்ளாயம். அதனாலே இப்படி உலகத்தை எல்லாமே என்ன பண்ணிருக்கிற உண்டு பண்ணிருக்க. அது விளைவூனு. இதற்கு விளைவூனு விளைஞ்சிருக்கு. இந்த விளைவுக்கு அவன் காரணமாக இருப்பதனாலே விரிகடல் உலகின்
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்னம் திருவிளையாட்டாடினாலும் நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் நாம் நமிநந்தி அடிகள் இப்படியெல்லாம் வணங்கி நமக்கெல்லாம் அதன் செய்தாராம். தேவர் பெருமான் எழுச்சி திருப்பொருணால் எழுந்தருள யாவர் என்ன என்னாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமுடன் சேவித்து அணிந்து விண்ணவரதம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார் பார்த்தீங்களா. அங்கே பக்கத்தில் திருமணலின்னு இருக்கு. அங்கே போய் பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது எல்லா குலத்தவரும் வந்தாங்க. எல்லா குலத்தவங்க சாதாரண அவங்க அந்த மனவிலையும் ஏன் அவங்க இருக்காங்க திருநாளை போவார் அந்த பற்றுடையும் இருக்காங்க. அவங்களாம் அந்த ஆணும் பெண்ணுமா வந்து அதை வணங்கியிருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேலப்பட்டதுனால அதெல்லாம் தீட்டே கிடையாது என்று சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வருவாராம் பார்த்தீங்களா. அதனால் இவங்க தான் வந்து ஏதோ புரட்சி புரட்சிங்கிற இல்லைங்களா. நம்ம அடியவர்களே அந்த மாதிரிலாம் புரட்சியாக இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்க அங்கே கண்டு களிப்புற்றார் பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கணிந்து தூய மனையுள் புகுதாதே இருதும் இரு சேர் இரவுபுறம் கடையில் துயிலை இல்லத்து முழுதும் தர்மம் பொறிமனையார் வந்துட்புகுத முடிகின்றார். பாருங்க இது இங்கே செய்துட்டாரு. ஆனால் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது என்ன இருந்தாலும் எல்லா பேரோடும் மோதிட்டு போகிறோம் சரி நம்ம வீட்டுக்கு உள்ளே போவேன்னா காலையில் குளிச்சுட்டே உள்ளே போய் பூஜை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு வெளியே தென்னையில் போய் படுத்தாராம். யார் இவர் வித்து செய்யும் கடன்முறையால் அங்கிதனை வேட் அமது செய்து பள்ளி கொள்வீர்க்கு தங்கள் பெருமான் திருமணலை கழித்து சேவித்துடன் எங்கும் எல்லாரும் போத இழிவு தொடக்கிட்டனே என்று. ஆமாம் நீங்கள் ஏன் வெளியில் படுத்துருங்க. பெருமான் எப்பொழுது வருவீங்க இந்த நேரம் வந்தாலும் வந்து வணங்குவீங்க வணங்கிட்டு உறங்குவீங்க மறுநாள் காலையில் வணங்கிட்டு. இல்லை நான் அந்த திருவிழாவுக்கு போனேன் அதில் மற்ற ஜாதியாரும் வந்திருந்தாங்க அந்த ஜாதியார் வந்திருந்ததுனால அவங்கெல்லாம் மேலப்பட்டதுனால அது இன்னைக்கு மட்டும் பூஜையை காலையில் வச்சுக்கலாம் குளிச்சுட்டுன்னு வச்சுருக்கிறேன் என்று சொன்னாராம். மனைவி காத்த சொன்னோன்னு ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயும் அசுவின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தானே அப்படி சொன்ன உடனே சரி அவ படுத்துங்க இருங்க நான் உன்னை கூட்டிவிடுறேன் அங்கே கூட்டிகிட்டு வேறு வேணும் இன்னொரு துணியை நல்லா விரிச்சு போட்டு வேலை படுங்கன்னு சொல்லி படுக்க வைச்சாங்க மனைவியார் சரிங்களா அதுதான் வாழ்க்கை துணைநலம்னு சொல்கிறோம் பாருங்கள் மனையாளுங்கிற சொல்லலாம் விட இந்த வாழ்க்கை துணைநலம்ங்கிறது ரொம்ப அருமையான சொல் மனைவியார் யார் அப்படின்னா அந்த ஆடவரோடு கூடிய வாழ்க்கைக்கு துணையாக வருவர் அதான் வாழ்க்கை துணலம் துணை அது எதற்கு துணையாக இருப்பார் நன்மைக்கு துணையாக இருப்பார் நீ இவர் செய்கிற நன்மைக்கெல்லாம் துணையாக இருப்பார் இதுக்கேன்னு ஒரு கால் தீமையாக இருந்தால் அது வேண்டாங்க மன்னிச்சிங்க வேண்டாங்கன்னு தடுத்துருவாங்க அவங்க தான் வாழ்க்கை துணைநலம் இப்போ பெஞ்சாதின்னு சொல்கிறது இவரை மடத்தனம் இல்லை சரிங்களா ஏன் பெஞ்சாதினா சீக்கிரம் பெண்ணினம்னு அர்த்தம் ஒருவருக்கு உரியதாக இருக்கிற அந்த மனைவிங்கிற பொருளுக்கு வரவே இல்லை பெஞ்சாதிங்கிறதெல்லாம் ரொம்ப குப்பை சொல் குப்பை சொல் மனையாள் வாழ்க்கை துணைநலம் வாழ்க்கை துணைநலம் தான் ரொம்ப அருமையான சொல் அது எங்கேயுமே எங்கேயும் பயந்து வருது சிவசிவ எனவே இந்த பாட்டிய 24 அதனால் போனோன்னு இப்போ எல்லாரும் தொலைந்து போன தீர்த்தாச்சு நான் உள்ள வரலேன்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கொண்டு என்ன செய்தாராம் ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்து அகம்போந்து வேதநாதர் பூசணையை தொடங்குவேன் அதனால் நான் காலையில் அது வரைக்கும் முன்னால் திண்ணலை படுத்துக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அப்புறம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் நம்ம எல்லாம் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே காதல் மனையா தாம் அவை கொணரும் அதற்கு கடிதணிந்தார் உடனே சரி அவருக்கு ஏதேனும் ஒரு விரிச்சுக்கிற துண்டு துண்டு இப்படி தலையணை வச்சுக்கிறதுக்கு என்னென்னா அந்த காலத்தில் தலையணையே என்ன வச்சுருப்பான்னு கேட்டால் இந்த மரத்தில் அதுக்கு என்னன்னு பெரியா மனைப்பலகைன்னு பேரா வேறு எதுவும் சொல்லுவாங்க இந்த பிரம்மம் ஒரு இது இறக்கணும்னு வச்சுட்டு இந்த அளவு தான் உயரமாக இருக்கும் அதை எடுத்து வச்சு வச்சுப்படுத்துவாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் ஆனால் ஒன்று தலையணை இல்லாமல் படுக்கக்கூடாது அது தெரியுமில்ல இந்த நம்ம ஏன்னா உடல் உறுப்புகளுக்கெல்லாம் இந்த உள்ள ரத்தம் இப்படிலாம் சரியாக வர மற்ற இதெல்லாம் அது நல்ல உடம்பு நல்லமாக இருக்குன்னு சொன்னால் இந்த தலை மட்டும் அப்படியே தூக்கி ஏன்னா அதுதான் பெருமான் தலையை மேலே வச்சார் அப்புறம் எல்லா அந்த கைகால் மட்டும் உறுப்புகள்லாம் வச்சார் அதில் படுக்கும் பொழுதும் கூட ஏனைய உறுப்புகளை விட இது கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் நல்லது ஆனால் பெருமானை வணங்கும் போது மட்டும் தலை வணங்கணும் தலையே நீ வணங்காய் தலை மாலை என்னெல்லாம் சொன்னார்களே அதனால் சொன்னார் இந்த தலையை வணங்கணுங்கிறத திருக்குறளையும் இருக்குது என்ன குரல் கோளில் பொறியியல் குணவிளைவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை ஆகவே தலையார கும்பிட்டு இது இருக்குங்கிறத சரி நம்முடைய திருவள்ளுவர் கொண்டு சொல்லியிருக்கார் சரி பாருங்கள் ஏன்னா என் சொன்ன உடனே வேறு வெளியில் வந்து தங்குவதற்கு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணி அந்த அம்மா கொடுத்தாங்களாம் ஆய பொழுது நம் பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏஞ்சி மசையின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தனைய படுத்தார் படுத்தவன பொக்குன்னு தூக்கம் வந்துட்டு தூங்குறாராம் தூங்க பின்னோர் பெருமான் கலனிந்து தூய அன்பர் துயில் கொண்டார் அப்படியே அந்த பெருமான் நினைந்தவாறு அப்படியே இருந்தால் தூங்கிட்டார் தூங்கின உடனே துயிலும் பொழுது கனவின்கண் அப்படியே தூங்கின உடனே கனவுல பெருமான் சொன்னாராம் என்னவாம் மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள் தான் மான அன்பர் பூசணிக்கு வருவார் போல வந்தருளி ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்தெதிரார் கனவுல பெருமான் தோன்றினாராம் எப்பா தீட்டையது தொடக்கையது ஒன்றுமில்லை திருவாரூரில் இருக்கின்றவங்க அத்தனை பேரும் தேவகணங்கள் அதனால நீ பாட்டுக்கு நல்லா உள்ள போயே படுத்துங்களாம்ப்பா என்று கனவுல சொன்னாராம் பெருமான் சொன்ன உடனே ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இவர் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் பூந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு நாதநாதம் திருவாரூர் பூத எதிர் அந்நகர் காண்பார் உடனே பார்த்தார் எப்போ பெருமாள் ஒளி செய்துட்டாரோ நேரம் எடுத்தார் உள்ளே போய் ராத்திரி படுத்துட்டார் பொழுது முடிஞ்சது உடனே நீராடி பெருமானுக்கு வழிபாடும் செய்ய ஆரம்பித்தாராம் படிவம் மாற்றி பழம்படியே நேர்வும் கண்டு பரமர்பால் அடியேன் படி பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருளால் குடியும் திருவாரூர் அகத்து பூந்து வாழ்வார் குலையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார் இந்த மாதிரி மீண்டும் திருவாரூர்லேயே இருந்து திருத்தொண்டெல்லாம் செய்து வந்தாராம் நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நீதியாகவே வேறு வேறு வேண்டுமென எல்லாம் செய்து முதலால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். இப்படி செஞ்சனால என்ன கேட்டார், தொண்டர்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம் பெருமாண்டியர்களுக்கெல்லாம் வேண்டிய பணியெல்லாம் செய்து செய்து செய்து கொடுப்பணும். அதனால் அவருக்கு என்ன பேர் பேர் வந்துன்னு கேட்டால், தொண்டராயிருப்பவர்களுக்கு ஒரு ஆணி. ஆணின்னா என்னன்னு கேட்டால் என்ன ஆணி, அச்சாணி மாதிரி. அச்சாணி எப்படி மற்ற அந்த வண்டியினுடைய உறுப்புகளை எல்லாம் தாங்கி இங்கே எல்லாம் செய்து, அது போல் இவர் என்னன்னு கேட்டால் தொண்டர்க்கெல்லாம் ஒரு ஆணின்னு கேட்டால், தொழுவர்களுக்கு என்ன பூ வேணுமா உடனே வாங்கிட்டு வருவார், நீராடணுமா இந்த குளத்தில் தண்ணி இருக்குங்க, ஏன்னா துணி துவைச்சு கொடுக்கணுமா ஏதோ கொடுத்தாரேன்பாரு ஐயா, இப்படி பூஜைக்கு வேணுமா எல்லா பொருளும் எடுத்து கொடுப்பார் என்று இப்படி வேண்டியதெல்லாம் செய்வார். ஆ தொண்டருக்கு ஆணி. அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், அந்தாவதுல நம்ம நாட்டுக்கு யாரப்பா ஆணினார், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. நம்ம எல்லாம் பெரிய வாத்தியாரம் இந்தியாரம் எல்லாம் இருக்குமே, அல்லது மற்ற எந்த தொழில் இருந்தாலும் சரி கொடுக்கிறா இருந்தாலும் சரி கொடுக்க பேர போறான், யார் நிலத்தில் வச்சு உழுகிறார்களோ அவங்களை தான் உலகத்தார்க்கு ஆணினர். ஏன்னாரு, அகுது ஆற்றாது எல்லாம் பொறுக்கினர். இந்த உழவு தொழிலை உங்கையில் வந்து உழவு கொடுத்து ஓ மாட்டை ஓட்டினா ஓட்டுவிய, மாட்டுக்காரில் கொண்டு விட்டுருவா அல்லது கீழே நீயும் உழுந்துடுவேன். அவங்களாம் அது மாட்டை வச்சு அதை வைத்து நல்லா அருமையாக உழுது தொழில் செய்து மண்ணை புரளை செய்து இல்லைங்களா, அது மாதிரி செய்து அதற்கு விதை விதைத்து போதிய வாறு தண்ணீர் பூச்சி எந்தையும் காப்பு செய்து யாரும் மாடு ஓடுகள் மேயாமல் செய்து உரிய காலத்தில் அறுவடையும் செய்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதனால் இன்றைக்கி யார் யா ஆணினார், இந்த உழுதொழில் செய்கின்றவர்கள் தான் உலகத்தார்க்கெல்லாம் ஆணி, அச்சாணின்னு அர்த்தம் ஆணி என்று. ஆமாம், ஆணி என பொதுவையாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொம்மை அடிக்கிற ஆணி இல்லை, அச்சாணின்னு அர்த்தம். இப்படி உழவு தொழிலை மேம்பட சொன்னவர் திருவள்ளுவர், வேறு எந்த தொழிலையும் அவர் வந்து எடுத்து பேசலை. ஆசிரியர்கள் சரிலாம் கூட ஒன்றும் சொல்லலை, தொழில்னு சொன்னால் உழவு தொழில் தான் சொன்னார். அதனால தான் இவர் கூட பின்னால் யார், பாரதியாரா, உழவுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு காளி திருப்போரை நிந்தனை செய்வோம். அது அதெல்லாம் நல்ல அருமையான பாட்டு தான் இல்லை. யார் இவங்களையெல்லாம் அவங்க முழுது உழுதுவார்கள்லாம் அவன் நல்லா வணக்கம் செய்வோம். இந்த வெறும் தின்னு தின்னுட்டு வெறும் திண்ணில் பேசிட்டு இருக்கான் பாருங்க, அவனையெல்லாம் நிந்தனை செய்வோம். எங்களுடைய ஏன் தின்னு தின்னுட்டு உட்காந்து சுத்து ஊற சுத்துற போடா, அதெல்லாம் அருமையான பாட்டு தான். அதெல்லாம் சிவம் பாருங்க, அதெல்லாம் இந்த வானொலியில் வந்தா என்ன, குத்துறதும் கொலை பண்ணுறதும் ஆங்கிறதும் ஊங்கிறதும் இதே வந்தால் தான் நாடு உறுப்பணும். பெருமான் தான் காக்கணுமே தவிர நம்ம யார் காக்க முடியும். சிவம் பெருமானை விண்ணப்பிப்போம். எந்த பாட்டியா, 32? சரி, ஆமாம், தொண்டர்க்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். இவருக்கு தொண்டர்க்கு ஆணின்னு சொல்லி சொன்னாராம். இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் தொடச் செய்து நன்மை பெருகும் நமேந்தி அடிகளர் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நீடல் மிகவும் வளர்வர் சோதி மன்னினார். ஒரு காலையிலே திருவடியிலே சென்று அடைந்தார். அந்த காண்டம் முடியுது, சருக்கம் 5வது காண்டம் முடியுது. அதனால அங்கே சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம் செய்கிறார். ஏன், திருத்தொண்ட தொகையில் ஒவ்வொரு பாட்டிலையும் அடியவருக்கு வணக்கம் செய்த சுந்தரர் கடைசி வரி என்ன, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அல்லவா, திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவனாக இருக்கின்ற அடியேன் அல்லவா, தில்லை வாழந்தனும் அடியாருக்கும் அடியேன், தென்னில கண்ட துகைவனாருக்கு அடியேன், இளைமலிந்து வேறு. ஆகவே இங்கே திருவாரூர் பெருமானுக்கு அடியவனாக இருக்கிற அடியேன் அந்த ஞானிகளுக்கெல்லாம் அடியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப அருமையான. எனவே இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் தொடச் செய்து நன்மை பெருகினமினந்தி அடிகள் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நிழல் மிகவும் வளர்பரிச்சோதி மன்னினார். ஒரு காலையிலே பெருமான் திருவடி அறிந்தார். இது ஒரு காண்டம் முடிஞ்சது அல்லவா. அதனால நான் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம். நாட்டாரிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையும் பூட்டார் மார்பில் சிறிய மலை புதல் வந்தன்னை புக்கொடியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனி மாமுதலை வாய் நின்றும் மீட்டார் கடல்கள் நினைவாரை மீளாபடியில் மீட்பனவே. இந்த பகுதியில் ரொம்ப அருமையான சுந்தருடைய வரலாற்றில் ஒரு வரலாறு அவரை ஈர்த்தாற் கொண்டிருக்கு. அந்த வரலாற்றை ஏய்த்து வணக்கம் சொல்லி முடிக்கிறார். இல்லை எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறிய மறை புதல்வன் தன்னை புக்கொடியூர் தாழ்த்தாமரையின் மடிவின்கண் தனி மாமுதலை வாய் நின்றும். எங்கே, சுந்தர் அப்படியே அந்த கொங்கு நாட்டுக்கு போறார். போகும்போது எந்த ஊர் வருது? அவினாசி வருது. அவினாசி வருகின்ற பொழுது ஒரு பையனுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, அதுல எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல

இல்லை அந்த பையனை அந்த வீட்டு பையனை ரெண்டு பேரும் நல்லா நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. நல்லா இருந்ததுனால எங்கே குளிக்க போனாலும் அவங்க வந்து எங்கே விளையாண்டாலும் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போவாங்க. ஒரு நான் வந்து ஒரு குளத்தில் போய் குளித்தாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தம்பி தான் ஏற்று வீட்டு தம்பியோட என் தம்பியும் எங்கள் வீட்டு தம்பியும் போனான். அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதல வந்தது, எங்கள் வீட்டு பையனுடைய காலை இழுத்து உள்ளே எழுத்துட்டு போட்டு. இந்த பையன் ஐயோ ஐயோ கொடுத்த காணான் வெளியில் வந்து சொன்னான். நாங்களெல்லாம் போய் பார்த்தோம். அது முதல வாய்க்குள்ளையில் போட்டுக்குது. அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்குது, மூணூர் கல்யாணம். எங்கள் பையனும் இருந்தால் இன்றைக்கி அந்த கல்யாணம் பண்ணுவானே நினச்சி எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னாரான். எந்த குளத்தின் பக்கத்தில் என்ன? இந்த குளத்தில் வா அப்படின்னு தான் போனார். போன ஒன்று தான் என்ன பாட்டு? உரைப்பார் உரை உகந்து உள்க பல்லார் தங்கள் உச்சியாய். நல்ல பாட்டு. உரைப்பார் உரை உகந்து உச்சியுள்ளார் தமே உகந்தனர். யாரெல்லாம் எப்படி உன்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வாராம் பெருமாள். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது சொல்கிறான், அதனால் இதை தான் சொல்லணும் அதான் சொல்லணும்னு இல்லை, இதை சொல்கிறான், எனவே அவனை அருள் செய்வான் என்று சொல்லிவிட்டு அப்படிலாம் செய்வான். அல்ல புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. அது வரைக்கும் அது மூணாவது வரி. கடைசியில் தான் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியே. யார்? சுந்தரனுடைய தேவாரம். முதலை உண்டு போச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பெருமாண்ட போய் விண்ணப்பிச்சாருச்சுங்க, நான் என்னடா பண்ணுவேன், முதலையெல்லாம் உண்டு போச்சுன்னு பெருமானுடைய கையை விரிச்சாருண்ணா. அந்த முதலை ஏன் உண்டுது? அதுக்கு வந்து மரணகாலம். மரணகாலம் அந்த நிர்ணயிக்க பண்ணுறவன் யார்? ஏமன். நீங்களா ஏமன் தான் பண்ணுறான். அதனால இப்போ துருவதி ப்ராப்பர் சேனல் இப்போ முழுங்கினது முதலை, அப்படி முழுங்கும்படியாக செய்தது அந்த யம தர்மராஜனுடைய கட்டளை. அதனால் நீ வந்து அது முதலை முழுங்கி போச்சுப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அந்த முதலையும் காக்கிறது நீ தான், அந்த யம தர்மராஜனையும் உண்டாக்கணும் நீ தான். அதனால் நீ என்ன பண்ணு தெரியுமா? நேராக யம தர்மா அந்த நாளில் உண்ட பிள்ளைய மீண்டும் வரும்படியாக செய் அப்படின்னாரு. அந்த முதலை அந்த முதலையை கூப்பிடுவாரு. யாவே யமன் துருதி ப்ராப்பர் சேனல் எல்லாம் யமன், யமனை கொண்டு முதலை, முதலையை கொண்டு பிள்ளை. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியே. அது வெறும் கரைக்கால் முதலையை பிள்ளையை மீட்டார்னு பாடியிருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த முதலை தர சொல்லு காலனியேன்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம கதையெல்லாம் சொல்ல வேண்டியது. அந்த பாட்டு அப்படி இருக்குது. நூறு பதிகம்தான் கிடைச்சது, இருந்தாலும் சுந்தர தேவாரம் இப்படிலாம். ஏன்னா அவர் தோடமீன்லவா, தோடமீனால இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளை தர சொல்லு காலனியே பை ஆர்டர் போட்ட மாதிரி இருக்குது. இதில் காரணம் என்ன? ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். ஐயா தோழமையாக இருந்தால் என்ன செய்வாங்க? யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. நான் எதையும் தப்பு தவறு பண்ணால் கூட போனால் போனால் போ, என்னப்பா என்ன அப்படி பண்ணியன்னாரு, எல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நான் செஞ்சேன்னாரு. சரி சரி போ. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இல்லை, இதை போதாமல் பாடினோம். நல்லா நீட்டி பாடுவாங்க.

0: என்னுடைய தோழமாய்ங்கிறது கைலையில கேட்கணும்.
1: என்னுடைய
0: தோழனுமா,
1: இப்படிதான் பாடுவாங்க அந்த காலத்தில். இப்ப எப்படி பாடுறாங்க தெரியல, போதும் முடியாது. இப்படிதான் அந்த ஒவ்வொன்னா அந்த உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இந்த என்னுடைய தோழனுமாயின்னு வரும்போது கைலாயத்தில் கேட்கும். அப்புறம் கீழே இறங்குவாங்க மாழை.

இப்போ தாளம் போட்டு பாடுறாங்களே நம்ம தெரியல. இது தாளம் போட்டு பாடக்கூடாது, ஏன்னா அந்த இறக்க உணர்வோடு பாடுகிறார். அதனால அதான் திருவள்ளுவர் சொன்னார், பண்ணியன் நாம் பாடற்கு எய்வின்றேன். அந்த பாடற் பொருள் எப்படி இருக்கோ அதற்கேற்ப அந்த பண் அமையணும். இரக்கமாக இருக்கும்போது இரக்கமான பண்ணணும். ரொம்ப துள்ளி குதிக்கும் போது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி துடுகு மொட்டன குத்தி கூடை கொண்டு ஆறலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிலை மங்கை தன்னுடைய எத்துக்குங்கிருந்தீர் எம்பெருமானிதே. சுந்தரர் தான்

0: பெருமாள் நிறைய சொத்தெல்லாம் கொடுத்தார், யானை மேல ஏறிட்டு வந்தது. பார்த்தார் பெருமான் திருமுருகன் பூண்டி வந்தது. நாம தான் அப்பப்ப கேட்டா பவுன்லாம் தந்துகிட்டு இருக்கிறான். அவர் கேட்டது இந்த ஆள் ஏன் வாங்கிட்டு வரணும். சுந்தரர் பார்த்தாரு பூதகணங்கள் எல்லாம் விட்டு இந்த சுந்தரன் நிறைய பொருள் எல்லாம் அந்த சேரமான் பெருமாள் கொடுத்து எடுத்துட்டு வர்றாங்க. ஆளை ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த யானையும் ஒன்றும் பண்ணாதீங்க. அதில் வந்த பொருள் இருக்கு பாருங்க, அதில் உரனா கூட விடாமல் பூதகணங்களே அடைச்சிட்டு வந்துருக்கிறது. இவர் வர்றார் அப்படி ஜம் பண்ண முடியும் யானை மேல இறங்கியா அடையா இறங்கிய எல்லாம் இறங்கி சில்லற போறா சொல்லியா ஏறப்பா எடுத்து எல்லாம் கொண்டு போச்சு. சுந்தரருக்கு கடுமையான கோபம். இவர் தான் தர வேண்டியது சேரமான் பெருமாள் தந்துட்டார். இவரெல்லாம் சோழனா இருப்பதனால இவர் தரணும், அட இவர் தர்றது அவர் தந்திருக்காரு. தந்தது இவர் பிடிக்க வச்சுட்டாருன்னு நினைத்தேன். அதனாலதான் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரமாலாமை சொல்லி. ஐயா நீ எல்லாம் கூட எங்கிட்ட அப்படி பேசுனதில்லை, நல்ல இன்பமா பேசுற. அவன் இறங்க நானே நீங்க அங்கேயே நீ முடிச்சு பாக்குற அவன் இப்படிலாம் சொன்ன விரவலாமை சொல்லி பக்கத்துல வந்து திடுகு மொட்டனை குத்தி கூரை கொண்டார் அலைக்கு மிடம் வைக்கிறியா இல்ல முகர போட்டுமா எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த பாரி இருக்கிற இடத்துல நீ இங்க இருக்கியப்பா, நீ மட்டும் தனியா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன் உனக்கு கழுத்து காதல ஊரு கெடுக்கணும் இல்ல கெடுக்கணும் இல்ல சாம்பல் பூசி இருக்கிற எங்க அம்மா வந்து கொஞ்சம் காதல கெடுக்கணும் இருக்கேன் எல்லாம் போட்டிருக்காள்ல, கையில ரெண்டு வளையல போட்டிருக்காள்ல, அதனால இடுகு நுண்ணினை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்தி. ஒரு பொருள் இப்படி என்னன்னு கேட்டா நீ மட்டும் இருக்கலாம் அந்த அம்மா இருக்கக்கூடாதுன்னு. இன்னொரு பொருள் என்னன்ட்டா நான்லாம் இந்த மாதிரி சீவ் பண்ணும், நீ அப்படியே உங்கள் மனைவியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆமா இழுகு நுண்ணினை மங்கை தன்னோடும் இங்கே நீ கொஞ்சிக்கிட்டு இருங்க, நான் அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு நினைக்கிறேன். ஏன் எத்துக்குங்கிருந்தி ஒன்று நீ இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நீ இருக்க நான் வந்து என் பொருளெல்லாம் கொள்ளை வேண்டிக்கிறதா. எம்பெருமான் பார்த்தார் சிரிச்சுக்கிட்டு பூதகணங்கள் தான் செஞ்சது அந்த வேலையை, அதனால பூதகணங்கள் செஞ்சது. எந்த பூதகணங்கள் ஏவினாரோ அந்த பூதங்களை கொண்டாந்து கொடுன்னு சொன்னார். உடனே கொண்டாந்து மூட்டை மூட்டை மூட்டையாக கொடுத்து அங்கிருந்து அல்ல பார்த்தார் ஆள் இல்லை எம்பெருமான் இவை அட்டித்தரப்பணின்னு. அதனால இதெல்லாம் தூக்கிட்டு என்னால் போக முடியுமா, அதனால யானைங்க வச்சு நீ தான் தரணும். சரி போப்பா நீ போடுறதுக்கு முன்னே திருவாரூருக்கு அனுப்புறேன். பாவம் அந்த தோழமைங்கிறதுனால என்ன பாடுபட்டு போச்சு தெரியுமா. ஆனால் அவர் பதிய நமக்கு இந்த 100 தான் கிடைச்சது, நிறைய கையெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னு ரொம்ப சுவைக்கலாம். ஆமாம் திருவாரூரில் வாழ்ந்து போதீரன் கண்ணு போனதுனால, அதனால் பெரிய நீ 3 கண் உடையவன், நான் 1 கண்ணே இல்லாமல் இழந்து போயிருக்கிறேன். அட போய திருவாரூரில் வாழ்ந்து போதீரன் நீ தான் வச்சுக்கிட்டு வாழ 3 கண்ணையும் வச்சுக்கிட்டு நாங்கள் 2 கண்ணு இல்லாமல் ஏன் தம்பி வாடா நான் ஒரு தம்பி வச்சுருக்கேன் யாராவது அவரை வச்சு கூப்பிட்டு என்னை பார்த்து அழைச்சிட்டு போறியா. நீங்கள் வாங்க தாத்தா, தாத்தான்னு சொல்ல முடியாது 18 வயசு தானே ஆச்சு, வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவான். இதெல்லாம் வாழ்வெல்லாம் ரொம்ப அருமை. பெரிய புராணத்தில் ஐயா ஒரு பக்கம் அந்த பக்தி சுயனி சொட்ட சொட்ட, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உலகியல் அனுபவங்களும் அப்படி அங்கங்கெல்லாம் சொட்ட சொட்ட இருக்குது அல்லவா சிவம். எனவே இப்படியாக இருக்கிற நமிநந்தரிகள் வளர் பரிச்சோதி மன்னினார். இப்போ அது காண்டம் முடிவதனால பெருமாவிற்கு வணக்கம். நாட்டாரிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்பறையின் பூட்டார் மாதில் சிறிய மறை புதல்வன் தன்னை புக்கொழியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார். மீட்டவர் யார்? சுந்தரர். அவர் கடல்கள் 2 திருவடிகளையும் நினைவாரை நினைந்து கொண்டே இருக்கின்றவர்களை மீளா வழியில் மீட்பனவே மீட்டிங்கு வந்து வினைப்பறவை சாராதவாறு அதை பெருமான் திருவடியிலே கொண்டு சொல்லிருக்கும்.
1: சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அறிமுக உரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை.

நின் மழை விடையார்க்கு வழி வழியாளாய் மணஞ்செய் குடி பிறந்த பழாடியாருடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஊனடைந்த உடம்பில் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழில் தில்லையுள் மானடஞ்செய் வரதரு பொற்றாள் தொழ தில்லையுள் மானடஞ்செய் வரதர் பொற்றாள் தொழ. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, ஸ்கந்தகுரு வித்யாலய வித்யார்த்திகளாகின்ற ஸ்கந்த குருமார்களே, நாளைக்கு வெள்ளம் குருமார்கள் தானே, எல்லாருக்கும் இந்த வித்தியை பரப்ப போற. நுகர்வோராக பெரும்பாலும் குழந்தைகள் இருப்பது என்னுடைய பாக்கியம். கருணை கடலாகின்ற சொக்கநாத பெருமானும் அவருடைய கருணையே வடிவமாகின்ற மீனாட்சி அம்பாளும் சர்வ ஜகத்துக்கும் மாதா பிதாக்களாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு குற்றம் பொறுத்தொழுகின்ற சுவாவமும் இயற்கையா அன்பு என்பதும் குழந்தைகளிடத்துல தான் ஏற்படும், மாதா பிதாக்களா இருக்கிற காரணத்தினால. அதனால மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமா இருக்கிறவா என்னுடைய புராணத்திற்கு நுகர்வோராக இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். எல்லா புராணங்களுக்கும் திருவிளையாடற புராணத்துக்கும் பல வேறுபாடுகள் பெரியோர்கள் சொல்லுவார்கள். எடுத்த எடுப்புல எனக்கு தோன்றுகின்ற வேறுபாடு என்பது 18 புராணங்கள்ல இருக்கிற அநேகமான கதைகளை நைமிஷாரண்யத்தில் இருக்கிற வேள்வி புரிந்து விராமம் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்தன பெருமக்களுக்கு சூத முனிவர் நல்ல பொழுது போக்குவதற்காக சொன்னார். பொழுது போக்குவதற்காக சொன்னார்னு சொல்லக்கூடாது, பொழுதை வீணடிக்காமல் இருப்பதற்காக புராண கதைகளை சொன்னார். நல்ல பொழுது போக்குவதற்காக சூத முனிவர் நைமிசாரண்யம்னு ஒரு மகாக்ஷேத்திரம், 12 மாசம் யாகம் பண்ணினார்கள் வேத பிராமணர்கள். அன்றாடம் அந்த ஆகுதிகள் நிறைவேறின பிறகு மாலை பொழுதுல உண்ட மயக்கம் எல்லாருக்கும் உண்டு, அப்படி தூங்கிடக்கூடாது. பிரதோஷ நேரத்துல எவ்வளவு சிரமமா இருந்தாலும் படுத்துக்க கூடாது, உடம்பு தூக்கம் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அதனால தூக்கத்தை தவிர்ப்பதற்கு எது சரியான உபாயம், சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதை போல மனுஷனுக்கு தூக்கத்தை தவிர்த்து மனசை ஈடுபடுத்திண்டு ஜாகிரதையாக விழித்து இருப்பதற்கு வேறு நல்ல வழி கிடையாது. இப்ப பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சூத்தமுனிவர் மூலம் கேட்கிறார். அப்படி 18 புராணங்களையும் சூத்தமுனிவர் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கின்ற வியாச முனிவர்கிட்ட கேட்டதா சொல்றார். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் கேட்டதை சொல்றதுதான். அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க 204 பேருக்கு நாளைக்கு சொல்லுவேன். அதனால நீங்க கவனமா கேட்டுட்டேன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க 100 சொல்லலாம். நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு சிரமம் பட வேண்டாம். நம்ம கைகால் வலிக்காது, உடம்பு வலிக்காது, ஒன்றும் பண்ணாது. கவனமா கேட்கணும் கதைகள், அவ்வளவுதான். அதை 200 எடுத்து சொல்ற அளவுக்கு கவனமா கேட்கணும், தப்பு இல்லாம சொல்ற மாதிரி. அப்படி பெரியோர்கள்லாம் ஒருத்தர்ட்டிருந்து ஒருத்தர் கேட்டுட்டு வந்தது தான் இன்னைக்கு புராணமா இருக்கு. எல்லா கதையும் சொன்னவர் யாருன்னா நம்முடைய சுவாமி பிரபு பரமேஸ்வரன் தான் எல்லா கதையும் சொல்லியிருக்கிறது. ஈசான சர்வ வித்யானாம் என்று புராண வித்தைக்கும் பகவான் தான் ஆதி கர்த்தா. அவர் சொன்ன கதைகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டவா, நேரடியா கேட்டவா, அம்பாள் கேட்டா, முருகப்பெருமான் கேட்டார், சனத்குமாரர் கேட்டார், இவெல்லாம் சுவாமிகிட்ட நேரடியா கேட்கிற பாக்கியம் பெற்றவா. சனத்குமாரர் சுவாமிகிட்ட நேரடியாகவும் கேட்டிருக்கார், முருகப்பெருமான் மூலமாகவும் கேட்டிருக்கார். சனத்குமார்டேந்து கேட்டவர் வியாசர், வியாசர்டேந்து கேட்டவர் சூத்தர், சூத்தர்டேந்து கேட்டவா மத்தவாள்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹாலாசிய மகாத்மியம் என்ற அங்கையர் கண்ணி உடனுரை ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய எண் 64 திருவிளையாடல் பெருமையை சூத முனிவர் தான் கேட்டிருந்தும் தன்னிடம் காசியில இருக்கின்ற பெருமக்கள் கேட்டபொழுது தான் அதை நேரடியா சொல்லாமல் இதை சொல்வதற்கு என்னை விட தகுதி உள்ள ஒருத்தர் இருக்கார் என்று காட்டினாராம். அதனால திருவிளையாடற புராணம் என்பது ஏனைய புராணங்களினும் உயர்ந்தது சாரம். நித்தியப்படி சமைக்கிறவா இருக்கா, ஆத்துக்கு விசேஷமான ஒரு அதிதி வரா, அப்ப என்ன சொல்ற, ஸ்பெஷல் ஒரு திருவையாறு அசோகான்னா அதை ஸ்பெஷலா பண்றவா இருப்பா, நீங்க பண்ணுங்கோ அந்த அதிதிக்கு நன்னா அமையணும் அப்படின்னு டெலிகேட் பண்ற மாதிரி திருவிளையாடற புராணத்தை நல்லா சொல்லணுங்கிறதுக்காக சூத்தமுனிவர் தான் அறிந்து வைத்திருந்தும்
அகஸ்திய முனிவரே அதை சொல்வதற்கு உரியவர் என்று காட்டிவிட்டார். அதனால இந்த புராணம் மட்டும் அகஸ்தியர் சொன்னது. அகஸ்தியரை யார்டேந்து கேட்டுண்டார்? ஸ்கந்த குருநாதன்டேந்து கேட்டுண்டார். முருகப்பெருமாட்டேந்து அகஸ்தியர் கேட்டுண்டார். ஆகவே நம்முடைய ஸ்கந்த குரு வித்யாலயத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டில ஸ்கந்த குருவானவர் உபதேசம் பண்ணின ஒரு புராணத்தை நம்ம சிரவணம் பண்றதுங்கிறது நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு செயல். குருநாதன் என்ற பெயரினாலே சிறப்பாக அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான். அவர் உரைத்த புராணம் இது என்று பார்க்கின்றோம். இது ஒரு ஸ்தல புராணம் தான், ஆனால் ஏனைய ஸ்தல புராணங்களை போல இல்லாம சிறப்போடு விளங்குகின்றது. என்ன காரணம்னா, தமிழ் மொழியில ஸ்தல புராணங்கள்லாம் ஒரு 500 வருடங்களுக்குள்ள நிறைய எழுதப்பட்டன. அந்த தலபுராண செய்திகள் செவிவழி செய்திகளாக அந்தந்த தலங்களில் இருந்தன. ஆனால் இந்த மதுரையம்பதியினுடைய சிறப்பாகின்ற திருவிளையாடல்களிலே பலவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய தமிழ் இலக்கியங்களிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அதனால தொன்று தொட்டு வருகின்ற இந்த புராணங்கள் பின்னால் 8-8 64 விளையாடல் என்று வரையறை செய்யப்பட்டு புராண வடிவம் கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில். ஆனால் இதில் சொல்லப்படுற புராணங்கள் பழைய இலக்கியங்களிலேயே எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்பது ஏனைய ஊர்களுக்கு இருக்கிற தலபுராணங்களிலிருந்து கடம்பவனத்திற்கு இருக்கின்ற தலபுராணத்தினுடைய சிறப்பினை நமக்கு காட்டும். நீங்கள்லாம் குழந்தைகள்னு நான் நினைக்கல, நீங்கள்லாம் வித்வான்கள். இப்போ ஒரு பசு என்ன பண்ணும்? பசு வந்து புல் மேயறா மாதிரி நாமெல்லாம் வித்தியை கிரகிக்கணும். பசு புல் மேயும் போது புல் இருக்கிற இடத்துல மேஞ்சிடும். பின்னாடிதான் அசை போட்டு அரைச்சி சாப்பிட்டு ஜெரிமானம் ஆகணும் அப்படிங்கிற அந்த கவலை எல்லாம் அதுக்கு கிடையாது. புல் கிடைக்கும் போது விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே கவலை தான் அதுக்கு உண்டு. அதுபோல இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியறதோ புரியலையோ எல்லாத்தையும் நீங்கள் காது வழியாக இதயத்தில் போட்டு அடக்கி வச்சுட்டுருணும். பின்னாடி உங்களுக்கு இதெல்லாம் ஸ்புரிக்கும். அந்த ஸ்கந்த குருநாதனுடைய கிருபையினால உங்களுக்கு எல்லாமே இது ஸ்பஷ்டமாயிடும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய கேட்கணும். அதனால உங்களுக்கு நான் வந்து பெரியவாளுக்கு சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவேன். சில நேரத்தில் ஐயா சொல்றது புரியலன்னு நீங்க நினைக்கக்கூடாது. இன்னைக்கு புரியலன்னு நாளைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும், அது எனக்கு தெரியும். சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பழைய சங்க இலக்கியம், அதுல 64 விளையாடல்களில் 5 விளையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா பெரியவர்கள் வந்து எடுத்து பார்த்துருக்கா. பகவான் வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்து ஆடினார். வெள்ளியம்பலத்தில் சுவாமி எப்போது நடனம் ஆடினார்னு கேட்டால், மீனாட்சி அம்மையாரை கல்யாணம் நின்ற அன்னைக்கே வெள்ளியம்பலத்தில் கூத்தாடினார். இது என்ன சிறப்பு பாருங்கோ. ஒரு கல்யாணம், மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிறார் நம்மாத்து பொண்ணை. நம்ம ஊர் பொண்ணை தான் கைலாசபதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். மாப்பிள்ள வெளியூருக்காரர், அவரை நம்ம மரியாதையாக வச்சுக்கணும். மாப்பிள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம ஊர் பொண்ணை இதேமாரி மேடையில் ஆட விட்டா பரவாயில்ல. ஆனால் மாப்பிள்ளைக்கு வேண்டப்பட்டவா ரெண்டு பேர். அவ என்ன பண்ணா, நடராஜாவுடைய திருக்கூத்து தரிசனம் பண்ணாம நாங்க சாப்பிட மாட்டோம்னு விரதமா இருக்கா. பச்சை தண்ணி குடிக்கல, காபி சாப்பிடல. கல்யாணத்துக்கு வந்து கை நினைக்காம போனா பகவானுக்கு இல்லவா அவமானம். சுக்கநாதர் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம போயிட்டா வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் சொன்னா. அதனால என்ன பண்ணார், மாப்பிளையே டான்ஸ் ஆடின கல்யாணம். இது ஒண்ணுதான், அவளை சாப்பிட வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை என்ன பண்ணார், பொன்னம்பலவாளருடைய அந்த கூத்தினை அம்பலம் மட்டும் வெள்ளியினால இருக்கும் என்று சொல்லி தான் ஆடி கட்டினார். இதுதான் பழமையான திருவிளையாடல். பழைய நூல்களில் இருக்கிற திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா வெள்ளியம்பல கூத்து திருக்கூத்தாடிய திருவிளையாடல். சிலப்பதிகாரத்தில் கடல் சுவரை வேல் விட்டது இருக்கு. உக்ரகுமார பாண்டியன் இந்த மதுரையை அழிக்க வந்த சமுத்திரத்தை தன்னுடைய தகப்பனாராக இருக்கின்ற சுந்தர பாண்டியர் தனக்கு கொடுத்த அந்த வேல், அந்த வேலை கொண்டு எல்லாம் வல்ல சித்தர் கனவிலே தோன்றி, உக்ரகுமாரா நேரம் கடத்தாதே, கையில் இருக்கிற வேலை சமுத்திரத்தின் மீது எரிந்து விடுன்னு சொல்லவும் செய்தார். அதை கடல் சுவரை வேல் விட்டது. இப்படிலாம் உங்களுக்கு 64 திருவிடல நிறைய பேர் நடுப்புறையே வந்துடும் போல இருக்கு. இந்த பத்திரிகையை பார்த்தோன்னே சிதம்பரத்தில் எல்லாரும் என்ன பயமுறுத்தி அனுப்பிச்சா, 15 மணி நேரத்தில் நீ 64 திருவிடல் சொல்ல போறியா, நீ எப்படி சொல்லுவேன் பார்த்து. நான் சொன்னேன், எதை சொல்லணும்னு மீனாட்சி நினைக்கிறாளோ அதை நான் சொல்லுவேன். அது சாரமாக இருக்கும், அது வித்து போல இருக்கும். ஒரு வித்திலேருந்து ஆல விருட்சம் வரும். அதனால பயம் இல்லாமல் சொல்லிடலாம். நாம் எதை கவனிக்கணும், வித்தை கவனிக்கணும். வித்தை ஒழுங்காக விதைச்சுட்டா அதுலேருந்து விருட்சம் வரதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, அது சுவாமியினுடைய கவலை. அதனால சாரத்தை சொல்லிடலாம். இந்திரன் முடிமேல் வலை எறிந்தது அப்படிங்கிற திருவிளையாடல் சிலப்பதிகாரத்தில் இருக்கு.
மேருன்னு ஒரு பர்வதம், முழுக்க சொர்ணமயமானது. அந்த மேருமலையை சுத்தி தான் சூரிய சந்திரர்கள் வலம் வருகிறார்கள். சூரிய சந்திர அஸ்தமனங்கள் உதயங்கள்லாம் அங்குதான் ஆகின்றன. அந்த மேருமலையே கர்வத்தினால இருந்தபொழுது மதுரைக்கு பஞ்சம் வந்தபோது பணம் வேண்டியிருந்தது, மேருமலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணார், தன் கையில் இருக்கிற செண்டு, செண்டுனா சாதாரண கிலுகிழுப்ப மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சா வலிக்காது, ஆனா அடிச்சது யாரு, முருகன். அதனால மேருமலைக்கு பயம் வந்து வேண்டிய தனத்தெல்லாம் கொடுத்தது. அது சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அப்புறம் லிங்கமும் மன்னியும் கிணறும் சான்று உரைத்த, அது கடைசி திருவிளையாடல், அதுவும் சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அப்படின்னு அப்புறம் கல்லாடம்னு ஒரு புஸ்தகம், அது யாரும் படிக்கிறதே இல்லை. அந்த புஸ்தகத்தில் நிறைய திருவிளையாடல் இருக்கு. இந்திரன் பழிதீர்த்தது, மீனாட்சி அம்மையார் திருமணம் செய்தது, வெள்ளியம்பல திருக்கூத்தாடியது, அன்னக்குழியும் வைகையும் அழைத்தது, எழுகடல் அழைத்தது, உக்ரகுமாரருடைய அவதாரம், கடல் சுவர வேல் விட்டது, கல்லானைக்கு கரும்பு அறுத்தியது, அங்கம் வெட்டியது, வளையல் விற்றது, சோழனை மடுவில் விட்டியது, மாமனாக வந்து வழக்குரைத்தது, விறகு விற்றது, திருமுகம் கொடுத்தது, கரிக்குருவிக்கு உபதேசித்தது, தருமிக்கு பொற்கிழி அளித்தது, இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது, வலை வீசியது, நரியை பரியாக்கியது, மண் சுமந்தது, கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது, நாரைக்கு முக்தி அளித்தது. இந்த நாரைக்கு முக்தி அளித்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கதை, அதை நினைத்து அதை கேட்டவர்கள் உருகாத மனம் கொண்டவர்களே இருக்க முடியாது. அப்படி அற்புதமான பரமேஸ்வருடைய கிருபை. அதாவது புராண சிரவணத்தினால நம்முடைய மனசு எப்படி சுத்தமாகணும்னு கேட்டா, ஒரு தகுதியுமே இல்லாத திரியக்காக கீழ் பறவை சாதி படைத்திருக்கிற ஒரு உயிர் இந்த ஆலாசிய மகத்துவத்தை கேட்ட அளவில் இயற்கையாகவே மீனை பார்த்தாலே பசிக்கலனும் கொத்தி திங்கணுங்கிற எண்ணம் கொண்டது 15 நாள் உபவாசம் இருந்து பொற்றாமரை குளத்தில் 3 வேளை நீராடி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சுற்றி சுற்றி வந்ததான். வந்து பசி மயக்கத்தினால பிராணனை விட போகிறது. அந்த நேரத்தில் மீன்கள்லாம் துள்ளின் இருக்கின்றன இந்த பொற்றாமரை புஷ்கரணியில். அதை கொத்தலாங்கிற எண்ணம் வந்த உடனே தன் மனசை அடக்கின்றது. நமக்கெல்லாம் புராணங்கள்லேயும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, கண்ணு இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் நம்ம வந்து கெட்ட வழிக்கு அழிச்சுட்டு போகும். அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடக்கிக்கணும். ஒரு கார் ஒட்டும்போது பிரேக் போட வேண்டிய நேரத்தில் பிரேக் போடணும். ஏதாவது ஒருத்தர் குறுக்க வந்துட்டானா அவனை குத்தம் சொல்லக்கூடாது. நம்ம கார் நல்ல பிரேக் கண்டிஷனில் இருக்கணும். நாம் நம்ம காரை நிறுத்திக்கணும். யாரையும் குத்தம் சொல்லாமல் நம்முடைய குற்றங்களை அறிந்து வாழ வேண்டும். அது ஒரு மனுஷனுக்கு தேவையான தபஸ், அது நாரைக்கு வந்தது சுவாமி கிருப்பையினால். அப்போ சொக்கநாதர் காட்சி கொடுத்தார், நாரைக்கு முக்தி அளித்து வரம் கொடுத்தார். நாரை சொன்னது வரம் கேட்டுக்கோன்னார் சுவாமி. பெருமானே உன் திருவடி தான் எனக்கு வேணும்னார். அது உனக்கு உண்டு, ஆகவே வேற ஏதாவது வரங்கு. நமக்கு எது உண்டோ அதை கேட்டு நம்முடைய வரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நித்தியப்படி சிவபூஜை பண்ணினா மோட்சம் உண்டு, நித்தியப்படி சிவபூஜை பண்ணினா குழந்தைக்கு கல்யாணம் ஆகும், படிப்பு வரும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கவே வேண்டாம். தொடர்ந்து உன்னை இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையும் நித்தியப்படி நான் பூஜை பண்ணுற மாதிரி என் உடம்புல தெம்ப கொடு. ஒரு நாளும் உன்னை பூசிக்காமல் நான் வாழக்கூடாது. அதை தான் கேட்கணும் சுவாமிகிட்ட. கடைசி வரையும் கண் அவனை பார்க்குற மாதிரி இருக்கணும், காது அவனை கேட்குற மாதிரி இருக்கணும், வாய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கணும், கைகாலில் தெம்பு இருக்கணும். சுவாமியை சுற்றி வர்றதுக்கும் புஷ்பாஞ்சலி பண்ணுறதுக்கும் உட்காந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். அப்படி சாமி நம்மளை வச்சுருந்தா மற்றதெல்லாம் கேட்காமலே கிடைக்கும். கேட்காமல் கிடைக்கிறத கேட்டுறக்கூடாது. சுவாமி சொன்னார் நாரைக்கு, நீ கேட்காமலே உனக்கு கொடுத்துட்டேன், வேற ஏதாவது கேளுனார். நாரை சொன்னது இந்த பொற்றாமரையில் மீனே இருக்கக்கூடாதுன்னு கேட்டது. இன்னைக்கு மீன் இருக்கா? நாரை கேட்ட வரம் என்ன கேட்டதுன்னா, இந்த பொற்றாமரை புண்ணியமான குளம், இதில் மீன் இருந்து என் ஜாதிக்காரன் அந்த மீனை கொத்தி பாவத்துக்கு போகக்கூடாது. ஆகவே இந்த புண்ணிய தீர்த்தத்தில் மீனே இல்லைன்னா அவனுக்கு அந்த பாவம் சம்பவிக்காது என்று கேட்டதான். அதான் நாரைக்கு முக்தி அளித்தது. பன்றி குட்டிகளை படைத்தலைவர் ஆக்கியது. நல்லா கவனிங்க, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போய் வேட்டையாடின அந்த அரச பன்றி, அதனுடைய மனைவி, அவருடைய குழந்தைகளுக்கு சுவாமி போய் பால் கொடுத்து அவர்களை ஆளாக்கி இந்த ராஜாவுக்கு மந்திரிகளாக்கி அச்சமில்லாத மந்திரிகளாக்கி இந்த பன்றி குட்டிகள் சொல்ற மந்திராலோசனையின் படிதான் அவன் ராஜ்யம் நடத்துவானே தவிர அவர்களை மீறி நடத்த மாட்டான் ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு அவர்களுக்கு கௌரவம் கொடுத்தார் சுவாமி. மந்திரியை மீறி ராஜா ராஜாங்கம் நடத்தலை, அப்படி தைரியம் கொடுத்தார். திரு ஆலவாயானது, மாணிக்கம் விற்றது, கால் மாறி ஆடியது. முதல்ல சுவாமி இந்த மதுரையில் சிதம்பரம் நடராஜா மாதிரி தான் வலது காலை ஊனி இடது காலை வீசி ஆடின்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ராஜசேகர பாண்டியனுக்காக ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி காலத்தில் காலை மாற்றி ஆடினார். அதெல்லாம் கல்லாடத்தில் இருக்குது.
ஆனால் கல்லாடம் என்பது பிற்பட்ட ஒரு நூல், நம்முடைய புராணத்துக்கு முற்பட்டது. சரி, நம்முடைய பன்னிரு திருமறைகளில் மந்திரபாகம்னு சொல்லப்படுறது மூவர் தேவாரம். வேதத்தில் மந்திரம் பிராமணம் இருக்கு, அதுபோல் திருமறைகள்லேயும் மந்திரம் பிராமணம் இருக்கு. மந்திர பகுதிங்கிறது முதல் ஏழு திருமுறை, அதுதான் ரொம்ப ஒஸ்தி திருமுறைகளில். உபநிஷத் போல இருக்கிறது திருவாசகம் திருக்கோயார், மற்றதெல்லாம் பிராமணம் போல இருக்கு. அந்த தேவாரத்திலேயே ஆறு திருவிளையாடல் வருது, அது நமக்கு ரொம்ப முக்கியம். நான்மாட கூடலானது, இந்த மதுரை நான்மாட கூடல் என்ற பெயர் பெற்றது. அதை சம்பந்த பெருமான் சொல்றார், செம்பொன் செய்மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய

0: தோறும் அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயில்கள் அமர்ந்தவாரே. ஞானப்பால் உண்டவர் ஞானசம்பந்த பெருமான். அம்பாள் தன்னுடைய அபர பர வித்தைகளாகின்ற இரண்டு பால்களை தன்னுடைய பொற்கரங்கள்னாலே தன்னுடைய முலைகளிலிருந்து கறந்து ஒரு பொன் கிண்ணத்திலே ஏந்தி தன்னுடைய சிவானுபவத்தை அதில் இழைத்தாளாம். அம்மாவோட பாலே குழந்தைக்கு எல்லா வியாதிகளையும் போக்குற மருந்து. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு வியாதி இருந்ததுன்னா அம்மா என்ன பண்ணுவா, மருந்து மாத்திரையே தன் தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பா. அதுபோல மூல அஜ்ஞானமாகின்ற ஆணவ மலம் அடியோடு நசிக்கிறதுக்காகவும் ஜன்ம சம்சார பந்தம் நீங்கிறதுக்காகவும் பிறவி நோய் நீங்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்ணா, பரமேஸ்வரனை தெரிஞ்சிக்காம பிறவி நோய் நீங்காது. சிம்டம்ஸை மட்டும் நீக்கி பிரயோஜனம் கிடையாது, மூலத்தோட நீங்கணும். அப்ப சிவஞானத்தினால தான் மூல அஜ்ஞானம் நீங்கும், ஒளியினால தான் இருட்டு நீங்கும் என்பதை போல ஞானத்தினால தான் அஜ்ஞானம் போகும். பரமேஸ்வரனை தெரிஞ்சிக்காம ஆணவ மலம் நசிக்காது, அப்ப மீண்டும் பிறவி சம்பவிக்கும். சம்பந்த பெருமான் தான் பெருமானை அறிந்ததை போல இவர் அறிய வேண்டும் என்று சொல்லி அம்பாள் தான் தன்னுடைய சிவஞானத்தை குழைச்சி கொடுத்தானா, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி. தான் அறிந்ததை போலவே பெருமானை தன்னுடைய பிள்ளை அறிய வேண்டும் என்று அம்பாள் பண்ணினான். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் மீனாட்சி சொக்கநாதர் எப்படி அறிஞ்சு வைத்திருக்கிறாரோ அதை போல பெருமானை அறிஞ்சு வச்சிருக்கிறவர். ஆகவே அவருக்கு சமமான ஒரு ஆச்சாரிய மூர்த்தத்தை சைவம் ஏத்துக்கல. ஞானசம்பந்த பெருமானுக்கு இணையான ஆச்சாரியனை நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம ஏற்றுக்கல. உள்ளவாறு அறிகின்ற பெருமான் அவர் சொல்றார் மதுரையை பற்றி, அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாய். அம்புன ஜலம், அம்பும் ததாதி இது அம்புதா, ஜலத்தை கொடுக்கறதுனால மேகத்துக்கு அம்புதம்னு பேர். நான்கு மேகங்களை சுவாமி தன்னுடைய ஜட்டையிலேந்து படைச்சார். வருணன் பரமேஸ்வருடைய பெருமையை கேட்டறிந்தான் இந்திரன்டேந்து. சொக்கநாத பெருமான் உன்னுடைய பாவத்தை போக்கினாரா, பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினாரா என்று கேட்டுட்டு அவன் என்ன பண்ணார், வருணன் இந்த சொக்கநாதருடைய திருவுருளை நான் சோதிச்சு பார்க்குறேன். அப்படின்னா இந்த ஜகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கங்கள்லையும் மூலலிங்கமாகின்ற சொக்கலிங்கம் தான் ஒஸ்தியா, அதை நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொக்கநாத பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற மதுரையை அழிப்பதற்காக வருணன் தன்னுடைய சக்தியை முழுக்க பயன்படுத்தி பெரிய மழையை பொழிந்தான். அப்போ சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய ஜட்டையிலேருந்து நாலு மேகங்களை உண்டாக்கினார். அந்த நாலு மேகங்களும் கைகோத்துண்டு பந்தல் போல் இருந்து வருணன் கொற்ற அத்தனை ஜலமும் அந்த பந்தல் மேலே தெரித்து எட்டி இருக்கிற சமுத்திரத்தில் விழுமே தவிர மதுரையில் ஒரு டிராப் விழாது. அப்படியே காப்பாற்றி விட்டன. அந்த ஒரு திருவிளையாடலை சம்பந்த பெருமான் சொல்கிறார், அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாறு. சங்கப்பலகை தந்ததை சொல்கிறார், தாரா முய்த்தது பாணர்க்கு அருளோடே என்று சொல்கிறார். ஒரு பாணனார், பாணன் என்றால் பாடுபவர். அவருக்கு திருவிழாடு புராணத்தின்படி பத்ரன் என்று பெயர். பத்ரன் வீரபத்ரனுடைய பெயர் வச்சிருக்கார். பத்ரன்னா மங்களஸ்வரூபன் அர்த்தம், அச்சத்தை போக்குபவன் பத்ரன். பத்ர காளினா அச்சத்தை போக்குகின்ற காளி, உண்டாக்குகின்ற காளி இல்லை. பத்ரம்னா நல்லது, பத்ரம் பசியமா அப்படின்னு சொல்லியோ நல்லதையே பார்ப்போம். அந்த பத்ரனாகின்ற பாணன் இந்த திரு ஆலவாய் இப்ப இருக்கிற பெரிய கோயிலா அப்ப இல்ல, அப்ப இந்திரன் இழிச்சிய விமானம். இந்திரன் வந்து சுவாமியினுடைய கருவறையை உண்டாக்கி இருந்தார். துவஜஸ்தம்பத்திலேருந்து பலிபீட்டத்திலேருந்து எல்லாம் வெட்ட வெளியில தான் இருந்தது. அப்ப வெயிலும் மழையும் கொட்டும், சுவாமியினுடைய கருவறை மட்டும்தான் இந்திரன் அமைத்த விமானத்துக்குள்ள இருந்தது. அந்த நாள்ல கடும் குளிர்காலமா இருந்தாலும் மழை பெய்தாலும் ஒத்த காலோட வெறுங்காலோட இந்த பாணனார் அர்த்தஜாம பணி செய்வார். அப்படி செய்யும் பொழுது அவருடைய கையில் இருக்கிற அந்த வீணையினுடைய அந்த ஸ்ருதி குறையும், அவருக்கும் உடம்பு நடுங்கும் குளிர்னால. அதை பார்த்து சுவாமி கிருப்பையினால அவருக்கு தங்க பலகை கொடுத்தார். தங்க பலகை மேலே ஏறி நின்று நீ உன்னுடைய பாட்டை பாடி வீண வாசின்னு சொன்னார். அதான் சங்க பலகை அளித்தது, தங்க பலகை அளித்தது. அதை வந்து தாரம் உய்த்தது பாணர்க்கு அருளோடே என்று சம்பந்த பெருமான் சொல்றார். இன்னொரு இடத்துலயும் சொல்றார், பக்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் பாணர்க்கு கொழிலியம் பெருமான் பலகையளித்தான் என்று சொல்றார். அடுத்தது தருமிக்கு பொற்கிழி அளித்தது, தருமிக்கு பொற்கிழி அளித்ததை அப்பர் பெருமான் சொல்றார். தருமி என்பது ஒரு சிவாச்சாரிய குழந்தை, கல்யாணம் ஆகாம ஆச்சாரிய அபிஷேகம் ஆகாம சொக்கநாத பெருமானை தீண்டி பூஜை பண்ண முடியாது. பக்கத்துல இருந்துட்டு தரிசனம் பண்ணி திருத்தாள் முறையா இருந்துட்டு உபச்சாரங்கள்லாம் எடுத்து கொடுத்து கைங்கரியம் பண்ணலாம், ஆனா பெருமானை ஸ்பர்சிக்க முடியாது, தரிசிக்க மட்டும்தான் முடியும். அந்த சுவாமியை தொடர்றதுதானே நம்முடைய ஜென்மாவினுடைய ஒரு உண்மையான லாபம். முப்பொழுதும் திருமியினை தீண்டுவதற்கு நம்ம ஆசைப்படணுமா வேண்டாமா, அந்த ஆசை இருக்கணும். அதை விட்டுட்டு வைத்திய காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. சாமியை தொடர பாக்கியம் நமக்கு தான் இருக்குன்றதுனால நமக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கிற ஆசை நமக்கு இருக்கணும். ஒரு பத்தி பிரத்தையான இருக்கிற ஒரு ஸ்திரீ ஆத்துக்கார் துபாயிலிருந்து சம்பளம் அனுப்பணும்னு நினைக்காம அவர் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் 364 பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறத போல சிவாச்சாரியன் சுவாமி கூட இருக்கணும்னு நினைக்கணும். அதான் நினைக்கிறதுங்கிறது, மற்றதெல்லாம் நினைக்கிறதே இல்லையே. அதனால அவர் சுவாமியை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இந்த காலத்தில் வரதட்சணை தரா மாதிரி அந்த காலத்தில் கன்னியா சுல்கம் தரணும். பெண்ணுக்கு பணம் தரலைன்னா கல்யாணம் பண்ணி தரமாட்டார், கன்னியா சுல்கம்னு பேர். அப்போ நிறையா பணம் கொடுத்தா தான் நமக்கு விவாகம் ஆகும். அதனால சுவாமிகிட்ட அவர் கேட்கவும் சுவாமி என்ன பண்ணார், ஒரு உபாயத்தினால அவருக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அவருக்கு பாண்டியராஜா வந்து 1000 பொற்காசு தரா மாதிரி பண்ணினார். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். அதை அப்பர் பெருமான் பாடுறார். திருப்புத்தூர் அப்படின்னு நமக்கு பக்கத்தாப்புல ஒரு ஸ்தலம் இருக்கு. மின் காட்டும் குடிமருங்குல் உமையாட்கு என்றும் விருப்பவன் கான் பொறுப்பு வலி சிலை கையோன்கான் பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான். அப்பர் நாவுக்கு அரசர். நற்கனக கிழின்னு சொன்னார் என்னன்னா, பணம் வருதுங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது, பணத்தோட பாவம் வரும். பணம் சாதுக்கள் கையிலேருந்து வந்ததுன்னா அது நற்கனக கிழி. அப்ப சொக்கநாதருடைய அருளை பெற்று தர்ம புத்தியோடு ஒரு குடைக்கீழ் மூ உலகங்களையும் ஆண்டு வருகின்ற செங்கோல் ஓச்சுகின்ற நல்ல சிவபக்தனாகின்ற ஒரு பாண்டிய ராஜா கையினால பணம் வந்தது. ஆகவே அது நல்ல பணம், யாரு கொடுத்தாலும் பணத்தை வாங்கிட கூடாது. நற்கனக கிழி நல்ல அந்த பணத்தை கொண்டு தர்மம் வளரும். சம்பந்த பெருமான் வாசி தீரவே காசு நல்கிவீர்னு பதிகம் பாடினார். அவர் பாடின பொழுது அவருக்கு கொடுத்த காசு தங்கம் கம்மியா இருந்தது, அது தோஷம். பத்திரமாத்த தங்கமா கொடுங்கன்னு அவர் பாடினார். அதே பாட்டை இன்னைக்கு பாடும் பொழுது பெருமானே நான் சம்பாதிக்கிறது 1 ரூபாவா இருந்தாலும் அதுல பாவம் கலப்பில்லாம அந்த காசுல தோஷம் இல்லாம எனக்கு சம்பாத்தியத்தை கொடுங்க. வாசி தீரவே காசு நல்கிவீர், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் நல்ல காசா இருக்கணும் என்று திருப்புத்தூர்ல பாடுறார். அது பார்க்க வலை வீசியது பாண்டியன் வலை வீசியது நம்முடைய குருநாதர் திருவாசகத்துல சொல்லிருக்கார். அது தேவாலயத்திலே வருதுன்னு எழுதியிருக்கா எங்க வருதுன்னு எனக்கு தெரியல. பாண்டியன் சுரம் தீர்த்தது. இந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பரமேஸ்வரன் மன்மதனை தகித்தது போல இந்த ஊர்ல இருக்கிற கூன்பாண்டியனை தகித்து பரமேஸ்வரன் அந்த மன்மதனுடைய மனைவியாகின்ற ரத்திக்கு அனுகிரகம் பண்ணது போல கூன்பாண்டியனுடைய மனைவியாகின்ற மங்கையர்கரிசிக்கு அனுகிரகம் பண்ணி பரமேஸ்வரனை போலவே தானும் அவருடைய குமாரரா இருந்து அற்புதமான லீலைகளை பண்ணி சைவஸ்தாபனம் பண்ணினது பாண்டியனுடைய சுரம் தீர்த்தது. அப்புறம் சமணரை கழுவேற்றியதெல்லாம் தேவாரத்தில் வருகின்றன. திருவாசகத்தில் வருகின்ற திருவிழாடல்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளியம்பல திருக்கூத்தாடியது ஆடக மதுரை அரசே பொற்றி. ஆடகம் அப்படின்னா ஆடகம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு தங்கம்னு பேரு, ஆனா இது வெள்ளியம்பலம் என்பதனால ஆடு அகம் அப்படிங்கிற தமிழ் சொல். ஆடகம்னா அரங்கம், ஆடுகின்ற அகம் வீடு. சுவாமியுடைய கருவறை வேறு, ஆடகம் வேறு. அது ஆடுகின்ற இடம் வெள்ளியம்பலம், ஆடக மதுரை அரசே பொற்றி. வேதங்களுக்கு பொருள் உரைத்ததுன்னு ஒரு திருவிழாடல் இருக்கு. ஜகத்தை திரும்பி திரும்பி சுவாமி சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கார். அப்ப நித்திய சூரிகளாக முக்தி நிலையில இருக்கிற உயிர்களை திரும்பி சிருஷ்டி பண்றது இல்லை. ஆனா ரொம்ப நாள் ஜெகத் வியாபாரம் இல்லாத காரணத்தினால அவளுக்கு வேதம் மறந்து போச்சு, வேதத்தினுடைய பொருள் மறந்து போச்சு. நாமும் வித்தையை சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, உடம்புல பிராணம் இருக்கிற வரையும் சம்பாதிச்ச வித்தையை மறக்க கூடாது, அந்த சங்கல்பம் நமக்கு வேணும். அதான் தொடர்ந்து அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் அத்தியாயனம்னு பேரு, திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறது, மறந்துடவே கூடாது. ஒரு பிராமணனுக்கு தான் படித்த வித்தை மறக்கிறத விட உயிர் போகிறது சௌக்கியம். உடம்புலேருந்து உயிர் போகிறது துக்கம் கிடையாது, மறந்துடுத்து அப்படின்னு தலையை சொல்லிடுறது தான் துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெரிய ரிஷிகளுக்கே வேதத்தினுடைய பொருள் மறந்து போச்சு. அப்போ சொக்கநாத பெருமான்கிட்ட வந்து அவள் கண்ணீரும் கம்பளியுமா, பெருமானே உன்னுடைய அந்த திரோபாவத்தினால எங்களை இவ்வளோ மழுங்க அடிச்சுட்டேளே, எங்களுக்கு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னோடனே சுவாமி எல்லா ஸ்தலங்கள்லையும் உயர்ந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. எல்லா ஸ்தலங்களுமே கைலாசநாதர் இருக்கிற ஸ்தலம்தான், ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்தலம் உயர்ந்தது. அதில் பார்க்கும்போது குரு கிருபையை அடையிற ஸ்தலம்னு பார்த்தேன்னா 3 உலகங்கள்லையும் ஆவுடையார் கோயில் தான், திருப்பெருந்துறை தான். எல்லா ஸ்தலங்கள்லையும் பெருமான் வேத ரூபமாக இருக்கார், ஆனால் அந்த திருப்பெருந்துறையில் வேதார்த்த ரூபமாக இருக்கு. வேதத்தினுடைய அர்த்தம் வேதம், அந்த வேத சாரம் அதற்கு. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என்று திருவாசத்துல திருப்பந்துரை பத்தி சொல்றார். சுவாமி என்ன பண்றார், இந்த சொக்கலிங்கம் வேதமயமாக இருந்தும் வேத பொருளை உரைப்பதற்கு பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளினார். கோஷ்டத்துல தென்னன் பெருந்திராக எழுந்துருளி வேதங்களுக்கு பொருள் உரைத்தார். அது ஒரு திருவிளையாடல். அதை சொல்றார் குருநாதர், கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு குருமணி மெய்காட்டிட்டது. ஒரு மந்திரிக்காக, சேனாபதிக்காக அவன் என்ன பண்ணா, ராஜாட்டேந்து வாங்குற சம்பளத்தெல்லாம் சிவபுண்ணியத்துல செலவிட்டதோடு அல்லாமல் ராஜாவுடைய கஜானாலேருந்தும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப ராஜாவுக்கு சைன்யங்கள் தேவைப்பட்ட போது சுவாமி என்ன பண்ணார், இந்த பக்தனை காப்பாத்துறதுக்காக தானே பல சைன்யங்களை பல தேசங்களிலும் நடத்தினு வந்தார். அதை மெய்காட்டிட்டது. அத குருநாதர் சொல்றார், மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் திருவாசகத்தில். அட்டமா சித்தி உபதேசித்தது, பட்டமங்கையில் பாங்கா இருந்தங்கு அட்டமா சித்தி அருளியாதுவும். திருப்புத்தூர் பக்கத்தாப்புல பட்டமங்கலம்னு ஒரு ஊர், அங்க சுவாமி கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் அட்டமா சித்திகளை உபதேசம் பண்ணினார். முருகப்பெருமானை பாலூட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர். அவர்களுக்கு பெருமான் பண்ணார் அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்ணினார். தண்ணீர் பந்தர் வைத்தது, சோழ பாண்டிய சைன்யங்களுக்குள்ள சண்டை வந்த போது நல்ல இந்த வைகாசி வெயில்ல பாண்டிய சைன்யத்துக்கு மட்டும் சுவாமி தாகிக்காமல் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தாராம். 10 பேர் கை நீட்டினா அதனுடைய மூக்கிலேருந்து 10 தாரை வரும். 100 பேர் கை நீட்டினா அதுலேருந்து 100 தாரை வரும். 1000 பேர் கை நீட்டினா சகசர தாரை வரும். அப்படியா, சுவாமினால முடியாது உண்டா என்ன, எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறவர் தானே சுவாமி. என்ன முன்னவனே முன்னின்றால் முடியாத ஒரு பொருள் உள்ளதோ சுவாமி இப்படி செய்யறாருன்னு நம்ம வாயப்படக்கவே வேண்டாம். சாமினால செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாமே சாத்தியம், அனந்த சக்திமானவர் என்று பார்க்கின்றோம். அப்புறம் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சுவாமி ராத்திரி 2 வேளை அர்த்தஜாம ஆகி பள்ளியரை ஆனப்புறம் தியாகராஜா சிவாச்சாரர்களுக்கு தெரியாம பள்ளியரெல்லாம் ஆனப்புறம்னா வீதியில போயிருக்கார் நட்ட நடு ராத்திரியில. அப்படி போய் தூது போயிருக்காரு, பெரிய கிருபை பெரிய கிருபான்னு சொல்ற. இது என்ன பெரிய கிருபை, இது ஒரு பெரிய கிருபையா? இப்ப தன்னுடைய தோழனுக்காக எதை வேணா செய்வார்கள். நீங்கள்லாம் நல்லா தெரியும், உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா செய்யலாமே இல்லையா, அதுதானே சக்கியம்ங்கிறது. அப்ப சுவாமி செஞ்சது சாதாரண உபகாரம் தான், அதை ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் மதுரைக்கு வெளியில் இருக்கிற காட்டில் ராஜாவுடைய பாணம் விழுந்து ஒரு தாய் பன்றி செத்து போகும்போது தான் அப்பொழுதுதான் ஈன்றெடுத்திருக்கிற 12 குட்டிகளுக்கு பால் ஊட்டணுமே நினைச்சு அது என்னன்னு தன்னுடைய ஆத்துக்கார்ட்ட சொன்னதான். அந்த ஆத்துக்கார் சொன்னார், நீ ஆத்துல இரு சண்டைக்கு வராதுன்னு சொன்னார். நீங்க தான் என் உயிர், நீங்க மடிய நான் உயிர் வாழ்வேனா, இந்த பிள்ளைகளை சொக்கநாதன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உயிர் விட்டானா. அப்ப அந்த பதிவிரதா தர்மம்ங்கிறது என்னமோ நரஜன்மாலதான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. சிவகிருபா இருந்ததுன்னா நாம எந்த ஜென்மா எடுத்தாலும் சிவகிருபா இருக்கும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். இப்ப உத்தமமான ஜென்மா எடுத்திருக்கிறோம், புராணம் கேட்கிறோம். ஆனால் இந்த புராணம் கெட்ட பலனால ஏதோ ஒரு பாப சேஷத்தினால நாம மட்டமான ஜென்மா எடுத்தாலும் இந்த புராணம் கெட்ட புண்ணியம் நம்மளை கைவிடாமல் அந்த ஜென்மால நமக்கு திவ்ய ஞானத்தை சுவாமி தருவார். திவ்ய ஞானத்தை பெறுவதற்கு திவ்ய சரீரம் தேவையில்லை, கிருபைதான் தேவை. திவ்ய ஞானத்தை பெறுவதற்கு திவ்ய சரீரம் தேவையில்லை, சுவாமியுடைய கிருபைதான் தேவை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். இத பிரத்யட்சமா ஒரு இடத்துல பரமேஸ்வர தீட்சிதர் எனக்கு, அவர் சிதம்பரத்துல நடராஜாக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பூவுல புழு இருக்கும் தெரியுமா, பச்சை கலர் புழு. அர்ச்சனை பண்ண போது நடராஜாக்கால ஒட்டி நுடுத்து, ரோஜா பூவோட போய் சேர்ந்து வில்வத்தோட போய் சேர்ந்து ஒரு புழு ஒட்டி நுடுத்து. அந்த புழுவை கையால எடுக்கிறார், வரமாட்டேன்னு ஒட்டிக்கிறது. நீ வரும்போது வானு விட்டுட்டேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்துட வேண்டும். அப்ப ஒரு புழு ஒரு பூவில ஏறி நடராஜா திருவடியில ஒட்டும்படியாகவும் அத பூஜைக்காரன் எடுக்கணும்னு நினைச்ச பொழுது நடராஜாவே நீ எடுக்காதேன்னு ஒரு புத்தியை அவனுக்கு கொடுக்கும்படியாக அந்த புழு புண்ணியம் பண்ணிருக்கா இல்லையா? ஆகவே புழு புண்ணியம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அத போல பன்றி என்ன சொன்னதா, பன்றி தாய் சொக்கநாதர் பார்த்துப்பாருன்னு சொன்னாராம். அதனால சுவாமி என்ன பண்ணார், என் பொறுப்புல விட்டுருக்கா. ஆகவே மீனாட்சி நீ ஜெகன் மாதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஞான சம்பந்தனுக்கு பால் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் இன்னைக்கு ஸ்திரீ வேஷம் போட்டுண்டு என்னுடைய 12 குழந்தைகளுக்கு ஒரே நேரத்துல பால் கொடுக்குறேன் அப்படின்னு போனார். இதுல இத இந்த ரசத்தை திருவாச்சகம் சொல்றது, கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பரிவார் எம் பிரான் ஆவாரே. இப்ப ஒரு பசுமாட்டுக்கு 2 கண்ணுக்குட்டி இருக்குன்னா பசுமாடு நடந்து போயிட்டே இருக்கும், கண்ணுக்குட்டி திறந்து போயிட்டே இருக்கும், ஊட்டின்ண்டே போகும். ஏன்னா பசுங்கண்ணுக்குட்டிக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆனா பன்றிக்கு ஒரு பிரசவத்துல 10-12 குட்டி பறல் பிறக்கும், எல்லாம் ஒரே சமான கௌரவமா இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. ஒரு அம்மாவுக்கு 4 பேர் 8 பேர் பிறக்கிறோம், பல பேர் வித்வான்களா இருக்கலாம், ஒத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி மக்கா கூட இருப்பா. அதனால வந்து தாயாருங்கிறவ கிருபா யார்கிட்ட அதிகமா பண்ணுவான்னா மக்கா இருக்கிறவாள்கிட்ட அதிக கிருபா பண்ணுவா. அதனாலயே பக்தாள்லாம் தீனாளா இருந்திருக்காளாம், தரித்திராளா இருந்திருக்காளாம், வித்தையில வந்து அதிக ஈடுபாடு இல்லாம சிவகிருப்பைக்கு அப்புறம் ஈடுபாடு இல்லாம இருந்திருக்காளாம், படிச்சது போரும் சாமிக்கு கைங்கரம் இருந்திருக்காளாம். என்ன காரணம்னா அம்மாவுக்கு ஒன்றும் போதாத குழந்தைகள்கிட்ட அதிக அன்பு இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கும் லாயக்க இல்லைங்கிறதுனால சுவாமி எங்கிட்ட தானே அதிகமா அன்பு வைப்பார் என்ற எண்ணத்துல அவ அப்படி இருந்திருக்கிறா. அப்ப இந்த பன்றி குட்டிகள் எல்லாத்துக்கும் சமமான சாமர்த்தியம் கிடையாது என்பதனால பன்றி தாய் மட்டும் தன் குட்டிகள் அத்தனை பேருக்கும் பால் ஊட்டும் போது நடந்து போகாது, படுத்து நடும். அப்பதான் எல்லாருக்கும் பால் கிடைக்கும். அதுக்கு காம்பு அதிகம், எல்லாம் ஒன்று ஒவ்வொரு காம்புல பால் குடிச்சுட்டு இருக்கும். அது போல சுவாமி படுத்து கிடந்தார். அது திருப்பரங்குன்றத்தில் இருக்கு அந்த சிற்பம். அதனால்தான் கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார். சுவாமி அச்சலமா இருந்தாராம், குடிச்சுக்குங்கோ நான் வயிறு ரொம்ப வரையும் குடிச்சுக்குங்கோ, நீங்கள்லாம் காம்பை விட்டுட்டு அண்ணன் போய் விளையாட ஆரம்பிச்ச அப்புறம் தான் நான் திரும்பவும் சொக்கலாம் அந்த லிங்கத்துக்குள்ள வந்து சேருவேன், அது வரையும் நான் அங்கே காட்டிலேயே இருந்துக்கிறேன் என்று சுவாமி கிருபையோடு இருந்தார். அதை யார் அந்த கிருபையை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு நான் தொண்டன் என்று திருவாதொழியில் சொல்றார். கிடப்பறிவார் எம் பிரானாவாரே, கரிக்குருவிக்கு உபதேசித்தது திருவாசத்துல வருது, கருங்குருவிக்கென்று அருளினை போற்றி என்று வருது, வலை வீசியது வருது, மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிலே, அலைகளில் மீமிசை நடந்தாய் போற்றின்னு வருது. அப்புறம் நம்முடைய குருநாதருக்கு பெருமான் உபதேசம் பண்ணினார், வாதவரடிகள் திருவாசகம் பாடிய குருநாதருக்காரு, அவருக்கு திருப்பெருந்திரளை வைத்து பெருமான் அனுகிரகம் பண்ணினார், அவருக்காக நரியை பரியாக்கினார், அப்புறம் மண் சுமந்தார்.
1: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

யாவரோ வணங்கி போற்ற பயிலுறு மறையோர் வீதி பற்பல ஆகுமன்றே. உயிரோடு வதைத்து பெற்ற, அதாவது பிராமணர்கள் வீதியை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. அவங்கள் ஒள் எரி மூன்று போகமும் யாகத்தை வளர்த்து அழகா சுவாமிக்கு இது அபிர்வாகம் கொடுத்து அப்படியே அவர்களுடைய பூஜையை நிறைவு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட புண்ணியம் மேலாக இருக்கின்ற எல்லாரும் வணங்கி போற்றக்கூடிய மறையோர்களாகிய பிராமணர்கள் வீதி பற்பல இருக்கின்றதா நமது சென்னை மாநகரத்துல. காலங்களொரும் தப்பாமற் கடவுளர்க்கு அவியோ நல்கி ஞானம் கொண்டாட வந்த நல் விருந்தினரை ஓம்பி ஆலங்கொண் விடற்று நாதராதிய தமை பூசித்து சீலங்கொண் மறையோர் வீதி செழுமறை முழக்கராதாள். அந்த வீதியில எங்க பார்த்தாலும் அப்படியே வேள்விகளை வளர்த்து தேவர்களுக்கு அபிர்வாகம் கொடுத்து விருந்தினரை நல் விருந்தினரை ஓம்பி பரமேஸ்வரனை ஆலங்கொன்றற்று நாதர் ஆதியர்களை பூசித்து அந்த எங்கு பார்த்தாலும் மந்திரங்கள் முழக்க மறை முழக்கராதால் அந்த வீதி அப்படிப்பட்ட வீதி மறையோர் வீதி. அது மட்டும் இல்ல, நயத்தகு வேத மோதி நல்ல ஆகமங்கள் தேற்றி உயர்த்தலை சூளம் வைத்த புனித பூசனையார் பேரு பயத்துரு தமக்கும் ஏனை வையகத்து அவர்க்கும் வியத்தகோ ஆதி செய்வ வீதியோ ஆங்குண்டாமா ஆங்குண்டாள். அங்க அந்த வீதி பிராமணர் வீதிக்கு அப்புறம் ஆதிசைவர் வீதி. ஆதிசைவராகிய முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே நம்ம சுந்தர பெருமான் கூறினார் இல்லையா, அப்படி ஆதிசைவர் வீதியில அடுத்த வீதியாக இருக்கின்றது. ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை செய்கின்றவர்கள் அந்த ஆதிசைவர்கள் அவர்களுடைய வீதி அங்கிருக்கின்றது. இருண்மலி இருமையும் கான்ற சேற்றி அறுவரும் ககலத்தள்ளி அருளொடு அளவளாவி பருதியில் கலந்து நிற்கும் பாயொடி விழியே போல தெருளொடும் கலந்து நிற்கும் செல்வர்தம் மடமோ உண்டாள். இருண்மல பந்தங்களை நீங்கி அவர்கள் எல்லா இதையும் அப்படியே சுவாமிக்கு அபிர்வாகம் கொடுத்து அந்த வீதியில சந்தோஷமாக செல்வத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வீதியில யார் வாழ்கிறார்?

எப்படி இருக்கிறது பாத்தீங்களா, அந்த வீதி எங்கு பார்த்தாலும் புராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், எங்கு பார்த்தாலும் புராணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, எங்க பார்த்தாலும் தர்மச்சாலைகள் வைத்திருக்கின்றார்கள். இங்க அப்புதேடிகள் நாயனார் அப்படியே நாவுக்கர் சுவாமிகள் மேல எங்க பார்த்தாலும் தண்ணி பந்தல், பாடசாலை, தர்மசாலை அப்படின்னு எங்க பார்த்தாலும் வச்சிருந்தார் இல்லையா. அது போல எங்கனும் வேள்வி சாலை, நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கனும் தானம் ஈவோ, எங்க பார்த்தாலும் தானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தானம் கொடுத்தாங்களே, வாங்கது கால் இருக்கா. எங்கனும் தானம் ஏற்போர், எங்க பார்த்தாலும் தானத்தை ஈவோர்களும் இருக்கின்றார்கள், ஏற்போர்களும் இருக்கின்றார்கள். அப்ப எப்படி இருக்கும் அந்த வீதி? எங்க பார்த்தாலும் மங்களமா காட்சி கொடுக்கிறது. எங்கும் மங்களங்கள் செய்வார், எங்கும் மங்களங்கள் காண்பார். இப்படி அருமையான வீதி அந்த ஆவண வீதிகள். பூரண கும்பம் வைத்த புது தோரணையிற்கு எங்கும் வைத்த வார்கொடி திரள்கள் எங்கும் சரணர் இருந்தை பாரும் தமனிய மாடம் எங்கும் பூரண கும்பம் புதுமலர் பந்தர் எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டி சுடர் மணியுடைய கோவைகளை அப்படியாக அழகாக வாயில்கள் தோறும் கட்டியிருக்கின்றார்கள். ரிஷப கொடிகள் எங்கு பார்த்தாலும் ஜொலிக்கின்றன. மாடம் எங்கும் எங்கு பார்த்தாலும் மாட மாளிகையெல்லாம் ரிஷப கொடிகள். சிவிகையும் களிரும் மாவும் செழுமணி சகடு வட்ட கபிகையும் கருவி மல்லர் கணங்களோ அராத வீதி அவிர்மணி மாடத்தோடு அபிர்வன வழியோடு புவி புகழ் மலைகள் போக்கும் புக்க பாசறையே போலும். அப்படியே எங்கேயும் சிவிகையும் யானை களிரும் செழுமணி சுவடும் பார்த்தா வாகனங்கள் போர்க்களத்துல போறது போல நெருக்கமாக எங்க பார்த்தாலும் ஜே ஜேன்னு இருக்கிறாங்களா அந்த குதிரை வீரர்கள், யானை வீரர்கள் எல்லாம். பம்பிய மாடந்தோறும் பரிசன மருங்கு சூழ கம்பளம் விரித்து மேலார் கதிர்மதி விதானம் செய்து கொம்பனாராடல் பாடல் குழாவுற இருக்கின்றாதாம் உம்பர் நாடால் ஓரெல்லாம் ஒருங்கு வந்திருந்தார் ஒத்தான். அங்க பார்த்தா பெண்கள் எல்லாம் எங்கு ஆடலும் பாடலும் அருமையா நடத்திக்கிட்டு இருக்கிறது. இது நம்ம பூலோகமா இல்ல பொன்னுலகமா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வர்ற அளவுக்கு அங்கே மங்கைகள்லாம் அப்படியே ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நஞ்சழும் முன்னதீம்பான் நரளையில் எழுந்தோர்வானே தஞ்சமென்றிருப்ப தூய தன்னமிழ் எழுந்த பின்ன விஞ்சுறு வனப்பில் தோன்றி மேதினி உரித்து என்பார்கோள் மஞ்சனி மாடமெங்கும் பதிகுவர் மங்கை நல்லார். அங்க நஞ்சை அப்படி வரும்பொழுது திருப்பார்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போது அதுவரைக்கும் பரமேஸ்வரனை பத்தி யாரும் சிந்திக்கல. அதை கடைய கடைய கடைய அளவுக்கு மிஞ்சிருச்சு. அப்படியே அந்த பாம்பு விஷத்தை போறோம் கக்கிருச்சு, ஆல கால ரெண்டு விஷம் வந்துருச்சு. வந்த உடனே ஓடோடி வருகின்றார்கள் தேவர்களும் மகாவிஷ்ணு பிரம்மாவும் எல்லாரும் ஓடி வர்றாங்க பரமேஸ்வரன்ட்ட வந்து. பா என்ன செய்வது, இந்த விஷம் இப்படி வந்துருச்சே நான் என்ன செய்யன்னு கேட்கிறாங்க இல்லையா. அந்த நஞ்சு எழு முன்ன தீம்பான் நரையில் நரளையில் எழுந்தோர்வானே தஞ்சமென்றிருப்ப தூய தன்னமிழ் எழுந்த பின்ன தஞ்சம்னு பரமேஸ்வரனை சரணாகதி அடைஞ்ச உடனே அவர் அப்படியே எடுத்து அப்படியே அந்த தொண்டையில வச்சுக்கிட்டாரு அந்த விஷத்தை. அந்த செய்தியை இங்க அழகா சொல்றாரு. ஒருங்ககில் அறமாடத்து உள்ளுற புகைத்து பின்ன சுருங்கைகள் இறப்ப நீளும் நறும்புகையினோடும் குளம் வேறு காட்டா நெருங்கிய கமாடக்கற்பின் நேரிலை அவரை காட்டும். மாடங்களில் எல்லாம் அப்படியே வீதிகள் எல்லாம் மேகங்களும் தவழுதான். எப்படின்னு சொன்னா மாடங்கள் உயரத்துக்கு அவ்வளவு பெரிய மாடமா இருக்குது, மேகம் வந்து அதை ஒட்டிக்கிட்டு போறது போல இருக்குதான் அந்த காட்சி. மே

கண்ணிய நுதலினோடு கூணிலந்திங்கள் வேறும் குறித்தறி தர ஒன்னே மாணவர்கள் உள்ளே மாணவர்கள் நட்சத்திரம் எப்படி விழுந்ததோ அதுபோல அந்த மாணவர்கள் என்ற விளக்குகள் அப்படியே அந்த முற்றத்தின் பாக அந்த முற்றத்தின் முன்னால இது போல நட்சத்திரம் போல இருக்கிறதா அந்த விளக்கினுடைய ஒளி. அங்க எல்லா பெண்களும் அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கின்றார்கள். கலவியில் திளைக்கும் ஆதர் கதிர்பொழி வதன செம்பி நிலவினை கறந்து வம்பி நித்தலோ நீங்கு மாற்றாள் மலர்தலை உலகமெல்ல மறுபடு பயின்று திங்கள் விலகிய உருவம் தெய்வ ஈச்சுரன் சார்பு பெற்றோம். அன்னைக்கு பரமேஸ்வரன் இருக்கின்ற அந்த கைலாய மலைக்கு போன அந்த சந்திரன் என்ன பண்ணிட்டாரு, அங்க போய் சிரிச்சுட்டாரு. சிரிச்ச உடனே இதெல்லாம் விநாயக புராணத்துல வருது. ஏன் நம்ம சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறோம், அதுல ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்டு இருந்தா விசேஷம்னு சொல்றோம், ஏன் இரவு நிலவை பாக்குறோம், இதுக்கெல்லாம் நமது கச்சியப்பு முனிவர் பெருமான் இந்த முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்துல இதனுக்கு அருமையாக இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்தா நம்ம இவ்வளவு நாள் விநாயக புராணத்தையும் நம்ம விநாயக விரதத்தையும் மேற்கொள்ளவில்லையோ என்று நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட புராணம் இங்க அழகா இந்த இடத்த சொல்றாரு, சந்திரனுடைய அந்த ஒளி மழுங்கி போச்சு, மீண்டும் ஈஸ்வரனை வழிபட்டு அது கிடைத்ததல்லவா அந்த பெருமையை சொல்றாரு. கற்றைமன் குழலினார்கள் கண்ணிமை பருவந்தண்ணி பொற்றொடி கரங்கள் கூப்பும் புந்தி பாவகத்தினானோ ஒற்றை நாள் வதுவை காலத்து உவப்பு இனிது அழித்தலானோ பயின்றதன்றேன். பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கன்னி பெண்கள் எல்லாம் அப்படியே ஆட பாடல் செய்கின்றார்கள். கரங்கள் கூப்பி புந்தி பாவகத்தினாலும் ஒற்றை நாள் வதுவை காலத்து ஒரு திருமண வீட்டுல எப்படி பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்களோ அதுபோல மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். களவிசை காலத்தானும் கதிர்நகையும் ஒருவ நல்லா புலவிசை காலத்தானும் பொறுக்கன சிதர்ந்த கோவை இளகொழி மணி வீண்டிட்ட இணையடி வருத்த நோக்கி இளநுற நடப்போர் வீதி நெடுங்கலர் தொடர்ந்து செல்லார். அப்படி அங்கே இன்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அங்கே மணிகள் அப்படியே சிதந்து விழுகின்றது. இணையடி வருத்த நோக்கி அந்த பெண்கள் எல்லாம் மெதுவா அப்படியே அன்னநடையாக நடந்து அந்த வீதிகளை நடந்து வருகின்றார்கள். ஒருவர் மேல் ஒருவர் வீசும் ஒள்ளிய வாசச்சுன்னோ பெரிய அறிவி வாய்ந்த ஒழுகளாலும் அல்லலுற்ற சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல வர்ற அந்த புகை புழுதி இருக்கின்றதே அது அப்படியே அந்த வீதியில பூரா அப்படியே அந்த பொன் வீதியில பூரா அப்படியே வாகனத்துல செல்ல வேண்டும் நடந்து போறதுக்கே தெரியல அந்த அளவுக்கு அந்த அதனுடைய சுண்ணங்கள் வாச சின்னங்கள் கலந்த அந்த பன்னீருடைய இது அப்படியே வீதியெல்லாம் நிறைஞ்சிருக்கின்றதா. குழும்பிய செம்மன் மாட அக்குடம் வைவாள் குருவி கூட்டம் வழிபடு மணியார் பொன்னான்

சேர்க்கும். அந்த முற்றத்துல ஆடி பாடி அந்த குருவிகள் நெகிழுளந்தனக்கேங் தனக்கங்கிற்கு நிகழ்ந்து காட்டாது பொற்போன் நகிலர மாதரம்பார் ஒப்பரின் நகர் நல்ல அறையின். அப்படியே தேவலோக பெண்கள் போல ஒருவருக்கு ஒருவர் மொழியால் பேசிக்கொள்கின்றார்கள், விழியால் பேசிக்கொள்கின்றார்கள். சுந்தர மகளிர் தங்கள் தொடிக்கையார் பணி நீவாக்கி சந்தன மெருப்பை தோம்ப தளிர்தரும் வீன்றதென்னோ சிந்தையின் மகிழ்வான் மன்றல் செய்யப்படும் உள்ளே செல்வம் மைந்துரு நிறையா உள்ளார் உள்ளார் வாழ் வளர் கொடி யாரும் சார்வார். செல்வம் மைந்து நிறைவுள்ளார் கொடி போன்று இருக்கின்றார்கள் அந்த பெண்கள். அந்தர நெறிகளாக அவர்கள் முதலாம் போலும் முந்தொழி நாளும் மற்றும் முற்றலில் நாளும் நோக்கி நந்தனம் உருவதிந்த நகரமே துறக்கம் ஒன்று வந்திடும் கதியும் அந்த வான்பொருட் அவற்றிற்கின்றே. ஒன்பது கோள்கள் நட்சத்திரங்கள் அந்த மணிகள் எல்லாம் சென்னை நகரத்தை அலங்காரம் பண்றதுக்கே வந்தது போல அப்படி இருக்கின்றதாம். தனங்கையின் நடங்கும் பூ தனங்கள் வாய்ந்தனந்த

குடங்கையின் அகன்ற வாழ்க்கை கோதையர் விடவராதாள். எங்கு பார்த்தாலும் திருவிழா போல பெண்கள் எல்லாம் அப்படியே தன்னுடைய ஜடையில பூவை வச்சு சந்தோஷமாக கோதையர் விழாவை

இப்படிப்பட்ட வீதியில ஆண்களும் பெண்களும் அப்படியே அமரர்கள் போல் இருக்கின்றார்கள், காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த அந்த நகரத்துல இந்த இந்த இடத்துக்குள்ளதான் சென்னை மல்லீச பெருமாள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருக்கோயில் அங்கே இருக்கின்றது. புண்ணியம் புரிந்தோர் வேறாய் புகப்படும் சிவலோகந்தான், புண்ணிய உருவும் காண போந்து இருந்தனையதாகும், போந்து இருந்து அணையதாகும், அந்நிய அண்ணல் ஆலயம் அப்பா.

தேவா, புண்ணியம் புரிந்தோர் வேறாய் புகப்படும் சிவலோகம்தான். அது எப்படி இருக்கின்றதா, சிவலோகம் போல காட்சி கொடுக்கின்றது. அது மட்டும் இல்ல, அண்ணலை அவ்வாறே அடுத்து வைகுந்தம் தானும், நாரணனுடைய கோயில் அங்கே மகாவிஷ்ணு அப்படியே வைகுந்தத்துல இருக்கிறாரு, பரமேஸ்வரன் கைலாயத்துல இருக்கிறாரு, பிரம்மாவும் சத்தியலோகத்துல இருக்கிறாரு. இங்க எங்க பார்த்தாலும் இந்த சென்னை மல்லீசர் பெருமான் பக்கத்துல இருக்கிற அந்த கோயில் எல்லாம் இங்க சொல்றாரு. சென்னை மல்லீசர் சென்னை கேசவரி அப்பரையப்பன் அன்னை என்றறிந்து பத்தியார் பணிபுரிகின்றாரும் முன்னுற பணிகின்றாரும் முறை முறை துதிக்கின்றாரும் இன்னராய் வாழ்தலுற்றார் இருநில மாந்தரெல்லாம். சென்னை மல்லீச பெருமானுடைய இந்த கோயில்ல பிரம்மா விஷ்ணு கோயில் இருக்கிறது, மகாவிஷ்ணு இருக்கிறார் அந்த அந்த பக்கத்துல அப்படின்னு சொல்றாரு. இங்க சென்னை கேசவரி வரையப்பன்னா பெருமாளை தான் சொல்றாரு. சென்னை மல்லீச பெருமானுடைய கோயில் பக்கத்துல இருக்கிறது அந்த பெருமாள் கோயில். அன்னை என்று அறிந்து பத்தியார் பணிகின்றாரும் அந்த இடம் எது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஐயா பிள்ளை தெருன்னு சொல்லுவாரு இல்லையா, நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் விநாயக புராணம் அரங்கேற்றம் பண்ணின இடம், அந்த இடம் வந்து அந்த பாரிஸ் கார்னர்ல இப்ப இருக்குது, ஐயா பிள்ளை தெருன்னு சொல்லுவாங்க. அங்க இங்க வந்து அங்க அங்க இருக்கின்றாரு. முன்னுரை பணிகின்றாரும் முறை முறை துதிக்கின்றாரும் இன்னராய் வாழ்தலுற்றார் இருநில மாந்தரெல்லாம். அங்க இருக்கிற அந்த மாந்தர்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயில் பாங்கர் அவிர்மணி கோயில் கொண்டு சித்தி புத்திகள்

விநாயகன் தனக்கு மேல் இல்லாத நாயகன், அவர் தான் விநாயகன். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் ஆகிய பிரசன்ன விநாயக பெருமான், சித்தி புத்திகளுடைய சமேத சித்தி விநாயக பெருமான் இங்கே தன் அருளால பிரசன்ன விநாயகராக ஐங்கை உத்தமன், ஐங்கை உத்தமன் ஆகிய மேலான மூன்று உலகமும் போற்றி உய்கின்ற இந்த பிரசன்ன விநாயகருடைய ஆலயம் அங்கதான் இருக்கின்றது. இங்கு ஆர்வத்து இருந்தருளும் பிரசன்ன விநாயக, தாம் இறைஞ்சும் அன்பர்க்கு ஆங்காங்கு வரம் கொடுத்து விளையாடும் கதை முழுதும் அகிலாம் தேர, பாங்கான வடமொழியில் தொடை செய்த பிறகு முனிவரம போற்றி நீங்காமல் நெடுங்காலம் இருந்து மகிழ்ந்து உமிழ்ந்த நிகரில் வைப்பான். நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. இங்கு ஆர்வத்து வந்தருளும் பிரசன்ன விநாயக பெருமான் தாம் இறைஞ்சும் அன்பர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் தன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆங்காங்கு வரம் கொடுத்து, இந்த புராணத்துல யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், சண்முக பெருமான், அன்னை உமாதேவி, தேவாதி தேவர்கள், பரசுராமன், அகஸ்திய மகரிஷி எல்லாரும் வழிபடுறாங்க. இந்த உபாசன காண்டத்துல பாத்தீங்கன்னா விநாயக பெருமான யார் யார் வழிபட்டு, அதுவும் எந்த நாள்ல வழிபட்டு பெருமானுடைய அந்த முழு அருளை பெற்றார்கள் என்பதை இங்க சொல்றாரு. ஆங்காங்கு வரம் கொடுத்து விளையாடும் கதை முழுதும் அகிலம் தேர, உலகமெல்லாம் தெரிகிற அளவுக்கு வடமொழியை தொடை செய்தவர் பிருகுமுனி பரமர் போற்றி, பிருகுமுனியருடைய திருவடியை வணங்குகிறேன், நீங்காமல் நெடுங்காலம் இருந்து மகிழ்ந்தது இந்நகரில் வைப்பாம். மாதர்மணி முளைச்சுவடும் வளைத்தழும்பும் இனிதணிந்து மாவின் மூலத்து ஏதம் உயிர்த்து தொகைக்க கற்ற இருந்து

0: அருளும் ஏகம்பர் எதிரே வைகி. மாதவம் முற்றிய கும்ப மாதவன் அற்றமிழ் விரித்து வழங்கும் காஞ்சி கோதியிடும் குணக்கு எல்லையாய் சிறந்து வாழ்வது யோரைத்த வைப்பாம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவம் மாதர்மணி முளைச்சுவடும் வளைத்தழுமும் மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள்கானன் சொல்லுவாரு தெய்வ சேக்கிரார் பெருமான். அதுபோல இங்கே மாவின் மூலத்தில் ஏதம் உயிர் தொகையெல்லாம் காப்பாற்ற அந்த இருநாளி நெல்லை ஏகம்ப பெருமானனிடம் வாங்கி வழிபட்ட ஸ்தலம் இந்த பிரசன்ன விநாயகர் கோயில இருந்து கிழக்கு எல்லையில இருக்கின்றதா இந்த காஞ்சிமா நகரம். கும்ப மாதவன் அகசிய மகரிஷி வழிபட்ட இந்த காஞ்சிமா நகரம். இயம்பு இரு தொடர்பானும் இங்கிருந்த பிரசன்ன இறைவர் நல்கும் நயம்புணரின் இன்னருளால் நவையருக்கும் வட மொழியின் அடைவு பெற்றுள்ள பயம் புணரும் பார்க்கவ பார்க்கவத்தை செந்தமிழார் புனைந்து இந்த வல்லரான்மே பயம்புணர் வையகாம் போற்ற சாத்திட நின்றேன் வினையே பாற்ற நின்றேன். நம பார்வதீபதையே அரகர மகாதேவம் இயம்பி இரு தொடர்பானும் இங்கிருந்த பிரசன்ன விநாயக பெருமான் நயம்புணர் இன் அருளால் அவருடைய அருளாலும் நவையருக்கும் வடமொழியின் வடமொழியில இருக்கின்ற இந்த பார்க்கவ புராணமாகிய இந்த விநாயக புராணத்தை பிருகு மகர்ஷி இருச்சிருந்தார் இல்லையா, அந்த வடமொழியில இருக்கின்ற அந்த விநாயக புராணத்தை பார்க்கவத்தை செந்தமிழார் அருமையான தமிழால புனைந்து நமக்கு கொடுத்தவர் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். அவருடைய அந்த பெருமைய கச்சியப்ப முனிவன் பெருமான் வந்து விநாயக பெருமானாகிய அந்த பிரசன்ன விநாயக பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்றாரு. அது அத வழிபட்ட அப்படி அந்த வழிபட்ட அது என்னுடைய வினையை பார்க்க நின்றேன். யாரெல்லாம் நம்மளுடைய சொல்லுவார் இல்லையா ஞான சம்பந்த பெருமான் சொன்னது போல பிடியதன் நுருகுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடிகன வதிவ கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழிபலம் முறை இறையேன்னு சொல்வது போல இங்கே யாரெல்லாம் அவரை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு வினையை பாற்ற நின்றேன் அப்படின்னு சொல்றாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். இப்ப நாம வந்து நாட்டுப்படலம் பார்த்தோம், ஐந்து நிலங்களுடைய பெருமையை பார்த்தோம், பாயிரம் பார்த்தோம், நகரப்படலத்தை பார்த்தாச்சு. இப்ப நைமிச படலம் என்ற படலத்தை நாம் அடுத்த சிந்தனையில பார்க்க இருக்கிறோம். என்னடா புராணமே இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க, அழகாக இனிமே புராணத்துக்குள்ள செல்ல போகின்றோம். நைமிச படலம் வந்து எப்படி வந்துச்சு, அந்த நைமிச முனிவர்கள் அங்க எப்படிலாம் வாழ்ந்தார்கள், யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த புராணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணினாங்க அப்படிங்கறது அந்த நைமிச படலத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிகம்ங்கிற ஒரு புராண வரலாற்று படலம், இந்த புராணம் வந்த வரலாற்று படலத்தை எல்லாம் சொல்றாரு. இந்த புராணத்தின் நாயகன் யாரு, விநாயக பெருமானுடைய பெருமையை சொல்றாரு. அடுத்தது இந்த இரண்டு காண்டங்கள் இருக்கிற பதிகத்தை எல்லாம் சொல்றாரு. அதை முடிச்சுட்டா நம்ம புராணத்துக்குள்ள வந்துடலாம். அடுத்த சிந்தனையில நாம் இச்செய்தியை விரிவாக பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செவிமடுக்க அருள் புரிந்த நமது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களை அடியே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துருத்திடற்கு அரிய செவ்வேல் செய்யவேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவ
1: தலபுராணி தலபுராணங்கள்லாம் சொல்ற புலவர்களே கிடையாது. திருக்குறள் சொல்லுவான், பாரதிதாசன் பாட்டு பாரதியார் பாட்டு போனா போகுதுன்னு ராமாயணம் இதை சொல்லுவான், புரியுதா இல்லையா? சிவபுராணம் சொல்ல மாட்டான், சிவபுராணங்களே அதிகமா புலவர்கள் சொல்றதில்லை. சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உரைப்படியான் என்று நல்ல பதிய வச்சாரு மாணிக்கவாசகர். சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உரைப்படியான். சிவபுராணம் கேட்கலன்னா சிந்தை மகளாது முந்தை வினை ஓயாது. சிவபுராணம் கேட்கலன்னு வச்சுக்கா, சிந்தை மகளாது முந்தை வினை ஓயாது. சிந்தை மகள முந்தை வினை ஓய சிவபுராணத்தை கேட்கலாம். இப்படி நம்ம எல்லாம் அதான் இந்த பல வழியில உயர்த்துகிறார் உயர்த்துகிறார். ஏன் பெருமையை கேளுங்க, என் பெருமைய கேளுங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என் பெருமைய கேளுங்க, என்ன கும்பிடுங்க, என்ன நினையுங்க, என்ன சுத்தி வாங்க, உங்களை ஒசத்துறேன். அதான் திருவங்க மேல தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ, முக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி துளிர், கால்களார் பயணம், ஆக்கையார் பயணம், எல்லாம் திருவங்க மேலதான் நல்லா வணங்குற. இப்படி கடிவீரங்கள் எல்லாம் சிவனுக்கே ஆக்கிவிட்டா அவன் சிவமாயிருந்தான். வீட்டுக்கு வந்து நினைப்பறவி சாரநாட்டார்கள் குறிப்பிட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே அது ஒரு சிறப்பான நல்ல இசை திருமுறை இன்னிசை நாடு இன்னிசையால் தமிழ் பரப்பும் யான சிம்பந்தன் இன்பா சுந்தரன் அப்படி நல்ல இசைவாணர்கள் நல்ல வயலின் வித்வான் பேரு வேரூர் ரவி, கோயம்புத்தூர் குப்புராஜ் மிருதங்க வித்வான், மதக்கமுடு துந்திவி வளங்கட முகழங்கட சிதம்பர நடமையில் செழுங்கட இறந்து வாங்க. இப்படி எல்லாம் நல்ல வித்வான்களோட திருமுறை இன்னிசையோட இந்த புராண ஆரம்பமாவது மிகச்சிறப்பு. அதனாலே திருச்செற்றம்பலம்.

0: சொல்லுவாங்க.
1: நல்லா வாசிக்கிறா, ஆர்வமா வாசிக்கிறா. இந்த வாசிக்கும் போது அவங்களுக்கு இந்த பணத்துல ஞாபகமே இருக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கும் போது அதுல ஈடுபடுறதுனால பணத்துல ஞாபகமே இருக்காது. பணத்துல ஞாபகம் இல்லைன்னா நல்லா வாசிப்போம். விளக்குதா? திருமுறைக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். சும்மா சாதாரண கீர்த்தனைகளுக்கு போட்டு சரி ராம பதினிஷாம போட்டு அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க இது நேரம். இது நம்மளுக்கு தமிழோடு இசை, நம்மளுக்கு தமிழோடு இசை பாடல். அது வெறும் இசை, வேற எல்லாம் இருக்கிறது வெறும் இசை. நம்மளுக்கு தமிழோடு இசை பாடல் மறந்தறிய அது இசை. இது பண்ணிசை தமிழ் இசை. இன்னிசை இன்னிசை வீணையறு யானினர் ஒரு பாடல். நீங்க எல்லாமே சிதம்பரத்துக்கு வரணும். இப்ப வரீங்களா?

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் ஆடிய பரமன் சிறுவனை பரத பெரும்போர் தவளமாமரு கொன்று உடித்தொருகரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாக திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாரினார். பச்சியாய் பறந்தும் பன்றியாயிடந்தும் பரம்பொருள் யாமெனத் திரிந்த அச்சுதன்கானான் அவன்சுதன்கானான் அமலனே வெளியினில் வந்து இச்சையும்படியே இச்சையால் நடனம் இயற்றிடப் பேரருள் புரிந்தார் வைச்சமாநிதி போல் விளங்கிய முனிவர் மாபல பதஞ்சலி புலியே. இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டான், நடந்தவன் வையை முன் சுமந்திடக் கண்டான், நண்பகல் பரியின் மீது உயிந்திடக் கண்டான், திடமருள் கோலம் நெற்கடு குன்றில் கண்டான், தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான், விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாத ஊர் வேதியந்தானே.
2: திருச்சிற்றம்பலம்.

0: பதஞ்சய அக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே மண் சுமந்த சருக்கத்தில் 22வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவோர் கூட்டியிருக்கோம். பரமேஸ்வரனை காண முடியாது என்று எல்லா நூல்களும் சொல்லுவோம். அரியவன் அரியதில் அறிய அறிவன் காண்கு என்று மாணிக்கவாசகரே சொல்றார். யாராலும் காண முடியாத, யாராலும் காண முடியாதவனாயிருந்த சாமிதான் பக்தி பண்ணுகின்ற மெய்யடியார்களுக்கு எளிமையாக வந்து மிகவும் தன்னுடைய பெருமையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தாழ்ந்த வேலையை செய்வார். அது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை தெரிவிக்கும். அவன் அளவில்லாத பெருமையுடையவனாக இருந்தாலும் அளவில்லாத கருணையுடையவனாக இருக்கிறான் என்பதை இந்த வந்திக்கிழவிக்காக மாணிக்கவாதற்காக மண் சுமந்ததிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அளவில்லாத பெருமை உடையவன், ஆனா அளவில்லாத இரக்கம் வேண்டும். அந்த அளவில்லாத இரக்கத்தினாலே கருணையினாலேதான் இப்படி இவ்வளவு கீழே வந்து ஒரு கந்த துணியை கட்டிக்கிட்டு தலையில தட்டுப்புடைய வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டி போட்டு யாரான்னா அவன் தான் 39 கோடி இருக்கும் தலைவன், பரமங்களுக்கு 8வன், பரமவிஷ்ணுலால காண முடியாதவன், அப்படி வந்து மண்ணு சுமந்தான். அதனாலே அவனுடைய அருமையும் அளவிட முடியாது, எளிமையும் அளவிட முடியாது. வேற எந்த சாமி இந்த மாதிரி எல்லாம் செய்தது இல்லை. இந்த சாமி தான் அப்படி. அதனாலே இந்த சாமியை பத்தி பண்ணி அருள் பெற்ற அடியார்கள் எண்ணில்லாதவன், மிக எளியவனா வர்றான்னா. பச்சியாய் பறந்து பன்றியாய் இடந்து பரம்பொருள் யாமன தெரிந்து அச்சுதன் காணான் அவன் சுதன் காணான் அமலனே வெளியில் வந்து இச்சையின்படியே இச்சையால் நடனம் ஏற்றிடப் பேரருள் உரிந்தார் என்பது அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதம் அவருக்கு. மிகப்பெரிய தேவர்கள் யாரு? திருமாலும் பிரம்மன் மிகப்பெரிய தெய்வம். அந்த திருமாலுடைய பெருமையை எப்படி சொல்றாருன்னா, மாணிக்க வாசகர் பரமன் முதலான தேவர்களும் முனிவர்களும் கைகூப்பி வணங்க. யாரு? திருமால வணங்கத்தக்கவர். பரமன் அவருக்கு கீழே இருக்கிறவங்களும் அவரை வணங்கத்தானே வேணும். அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவரை வணங்கத்தானே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவர் அவர் தான். பன்றியாகி சிவபெருமானுடைய திருவடியை தேடினார், தேடி காண முடியவில்லை. அவ்வளவு பெரிய தேவராயிருக்கிற பிரம்மா விஷ்ணு காண முடியும். நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகளந்து ரெண்டடியால மூன்று லோகத்தால் வந்தவன்னா அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரு? ஆறு மகாவிஷ்ணு ஈரடியாலே மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புல மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகியும் கலந்து ஏழுதல உருவ இடந்து விஞ்சைத்து ஊழி முதல்வ ஜய ஜய என்று வலுத்தியும் காணா மலரடியணை என்பது போற்றி திருவகவன். அவ்வளவு பெரிய பராக்கிரமம் உடையவராகிய திருமாலாலே காண முடியாதவன், திருமாலாலே காண முடியாது. திருமாலும் பந்தியாய் சென்றுணரா திருவடியை உருநாம அறிய ஒரு அந்தணனாய் ஆண்டு கொண்டான் என்று திருவாசகத்தில் பேசுகிறார். அவ்வளவு அருமையும் பெருமையும் உடையவராயிருக்கிற சாமிதான் இப்படி கீழே இறங்கி வந்து சாதாரணமானவன் கூட அந்த வேலைக்கு ஒத்துக்க மாட்டான். ஓரளவு மதிப்பு இருந்தா தன்னுடைய மதிப்பைத்தான் காட்டுவான், எளிமையை காட்ட மாட்டான். நம்மள என்ன செய்வோம்? நம்முடைய பெருமையை காட்டுவோ, நம்முடைய எளிமையை காட்ட மாட்டோம். ஆனா பரமேஸ்வரன் இவ்வளவு எளிமையா வரணுமோ அவ்வளவு எளிமையா வந்துடும். அந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த மாணிக்கவாசகர் வரலாற்றிலே வைத்து காட்டி அதன் மூலமாக உயிரிழக்கு பத்தி உண்டாக முடியாத செய்யவரா சாமி ஆங்கது தண்ணில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய ஒரு சொல். ஆங்கவது தண்ணில் அடியவட்காக, அடியவன்னா வந்திக்கிழவி, அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய குருசு.
1: அதனாலே இப்படி எளியவர்களா இருக்கின்றவர்களுக்கு
0: எளியவர்களா இருக்கின்றவர்களுக்கு பெரிய தகுதி உடையவர்களுக்கு எளியவனா வந்தா கூட பரவாயில்ல. இந்த கடவியை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவர், ஜனமும் இல்லை பணமும் இல்லை. உலகத்துல மதிப்புன்னா யாருக்கு இருக்கணும்? ஜனமும் இருக்கணும் பணமும் இருக்கணும், ரெண்டுமே இல்லாதவர், ரெண்டுமே இல்லை, அனாதை.
1: அந்த அனாதைக்கு எளியவனா வந்திருக்கிறான், அனாதைக்கு எளிய. அது என்ன காரணம்னா இவனும் அனாதை அவளும் அனாதை, சோகமான அனாதி, அந்த கிழவி அனாதி. உயிர்களாகிய நம்மை அனாதி என்று சொன்னால் நாதி இல்லாதவன், நாதி இல்லாதவன், ஜனம் இல்லாதவன், பாவம் என்று சோகமான அனாதின்னு சொன்ன என்ன பெருமை? ஒரு காலத்திலும் தோன்றாதவன், ஆதி என்பது இல்லாதவன், அனாதி எப்பொழுதும் உள்ளவன் என்பது. அவனை அனாதின்னு சொன்ன வெளிப்படையா ஒன்னு ஒருத்தரும் இல்லாத, உண்மையிலே ஒருத்தரும் இல்லை அவனுக்கு, ஒன்றும் இல்லாதவரை என்பது கூட திருவாரூர். அவருக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, யாருக்கு? ஆகவே அவன் அனாதி என்று சொன்னால் எப்போதும் உள்ள பொருள், எப்போதும் அனாதினா ஒரு ஆதினா ஒரு காலத்தை குறிக்கும், ஆதினா அனாதினா காலம் இல்லாத. அதனாலே அவ்வளவு பெருமையுடையவன் எளிமையாக
0: அதே இந்த நம்ம வாத ஒரு வள்ளல்ல பாடியிருக்கிறேன், அம்மானைன்னு பாடியிருக்கிறேன். வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கைதனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை. வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கைதனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை, போத பெருக்கா புகுத விட்டார் ராமாயின், வாதை மதுரைக்கல்லோ வந்ததுதான் அம்மான். மதுரைக்கல்லவா வாதை வரும், வந்ததால் கரையடைக்க வந்தார்தான் அம்மான். அவர் ஊரு மாமியா ஊர் வேறு, வெள்ளத்தையும் விட்டாரு, அப்புறம் அந்த வெள்ளத்தினால அழிவு வராமையும் கரையடைக்கிறார். வந்தி கிழவிக்கா மாணிக்க வாசகருக்கா என்றை கரையடைக்க இசைந்தார்கள் அம்மா. இப்ப மாணிக்க வாசகருக்காகவும் இந்த கரையடைக்கிற வேலை, வந்தி கிழவிக்குமாகவும் ரெண்டு பேருக்காக கரையடைச்சா கூலியார் கொடுக்கறது, கூலியார் கொடுக்கறது அப்படிங்கிறீங்களா? எந்த கரையடைக்க இசைந்தாரே ஆமாயும் தந்தது கூலியார் சாற்றுங்கான் அம்மானை, வந்தி கிழவிதான் வழங்கினாள் அம்மா. வந்தி கிழவிதான் கூலி கொடுத்தா. அளவில் பெருமையுடைய ஐயர் உயிர் பிட்டுக்கா இழகி மனத்தோடு எழுந்தனர்கான் அம்மானே. அளவில் பெருமையுடைய ஐயர் உயிர் பிட்டுக்கா, உயிர் பிட்டு என்ன விலை வரும் அதுக்காக, இழகி இழகி மனத்தோடு எழுந்தனர்கான் அம்மானே. இழகி மனத்தோடு எழுந்தனரே அம்மாயின் என்ன கிழவியிடம் இருந்ததுதான் அம்மான். அப்படி இழகி மனத்தோடு இவ்வளவு பெரிய சாமி எழுந்தருளினார் என்றால் இந்த கிழவியிடத்துல என்ன இருந்தது? எல்லையிலா அன்பு இருந்ததுதான் அம்மான், எல்லையிலா அன்பு இருந்தது. அதனாலே அக்கறை அடைக்க வந்த அல்லாரும் கண்டமுடைய ஐயர் கரை அடைக்க எல்லாரும் காண எழுந்தனர்கான் அம்மான். பல பேரு பார்க்க முடியாக வந்து கரை அடைச்சான். எல்லாரும் காண எழுந்தனரே ஆமாயின் எல்லாருக்கும் தான் அடைக்க இசை வருவோம் அம்மான். அப்படின்னா அந்த கிழவி கிடைக்கிற மாதிரி மத்த பேத்துக்கெல்லாம் வந்து அடைப்பானா? எல்லாருக்கும் தான் அடைக்க இசையா இருக்கான் அம்மா. அன்பு இல்லாதவர்களுக்கு கரை அடைக்க வருமா? கரையடைக்க வந்தவர் தான் காண இசை பாடி. கரையில வந்து வேலை ஒழுங்கா செய்யல, ஆடலும் பாடலும். கரையடைக்க வந்தவர் தான் காண இசைவாடி கரை தில்லை அம்பலமா ஆடினார் அம்மானை. கரை தில்லை அம்பலமா கண்டு நடம் ஆடினால் கரையடைப்பது எவ்வாறு கரையுங்கான் அம்மானை? எப்படி கரையில வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கரை அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டான். மூணாவது பொண்ணு சொன்னா இப்படி எல்லாம் கரை அடைக்காம இருந்தா கரையும் இல்லை. சொல்லு புரியுதா? கரையை ஒழுங்கா அடைக்கலன்னா கரையும் இல்லையா? ஆட்டமெல்லாம் கரை அடைக்கும் ஆட்டங்கான் அம்மான். அவன் போடுற ஆட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? கரை அடைக்கிறதுக்காக. இப்ப அங்க அடைக்கிறார்கள்ல, எல்லாரும் அடைக்கிறார்கள்ல, அது யாருக்கு உடைய அருளால் அடைக்கிறாங்க? இவன் தூண்டிதான் அடைக்கிறாங்க. அங்க அடைக்க வேலை செய்யற ஜனம் எல்லாம் யாரு மூலமா செய்யறாங்க? இவன் இயக்குகிறான்.
1: எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார். இந்த பாட்டை நல்லா கேளுங்க. எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். அவங்க பங்குல சுத்து போட்டா, இவங்க பங்கு போட்டா, ரெண்டும் கூடிதா கூடிதா இசைத்தார்கள். எல்லோரும் தங் கரையை நன்றாய் இசைத்தார்கள். எல்லோரும் தாம் கரையை இவன் இசைத்தான் அம்மா. இந்த வரி புரியுதா உங்களுக்கு? புரியலையா? எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். அவரு பங்கு இவரு பங்கு ரெண்டும் போடுகிறாப்புல இசைத்தார். எல்லோரும் தன் கரையை அவங்க அவங்களுக்கு அளந்து போட்ட பங்கை நன்றாய் இசைத்தார்கள். எல்லோரும் தான் கரைய இசைத்தாங்கான் இவன் இசைத்தான் அம்மா. எல்லாரும் கரைகிறாப்புல உருகிறாப்புல இவன் இசைத்தார். இசைத்தானா புரியுதா? பாடினான் இசை பாடு. அவங்க இசைத்த கரையை இசைத்தாங்க பாட்டு பாடினான் இசைத்தான். ஐய, எல்லோரும் தாங்கரையை இவன் இசைத்தான் ஆமாயும். எல்லாரும் உருகும்படியாக பாட்டு பாடினான். ஆனால் வல்ல கரையடைய வகையிலேயே அம்மானை. எல்லாரும் உருகிறாப்புல பாட்டு பாடினா கரை அடைச்சிருக்க முடியாது அப்படின்னா. அரைநுடியில் தங்கரையை அடைத்து விட்டார் அம்மா. அரைநுடியில் தங்கரையை அடைத்து விட்டார் என்று அம்மானை பாடியிருக்கிறார். எதுல வாத ஒரு வல்ல இல்லை. அவருடைய நிகழ்ச்சி முழுவதும் அந்த அம்மானையில பாடியிருக்கிறார். ஏருடை புதுநீர் வைகை இவ்வகை அடைக்கும் இல்லை, நீருடை பொலிந்த வேணி நின்மலருக்கு அன்பு முக்காள். சிவபெருமானுக்கு அன்பு முக்காள் மிகுதியுடைய. சீருடை தவத்தின் முக்காள், செம்மனை செல்வி என்னும் பேருடை நரை மூதாட்டி புட்டு விற்று உணவு ஓடுவாள். அவ தவத்திலே அதிகமுடையவ, அன்பு அதிகமுடையவ, செம்மனை செல்வி. செம்மனை செல்வினா மனத்திலே எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாதவன். புட்டு விற்று அச்சீவனம் பண்றது. அதை நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு. கேள்வி என்று சொன்னால் அது வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். எல்லா வகையான வாக்கியங்களையும் கேட்கப்படாது. ஞான சம்பந்தமான வாக்கியங்களையும் கேட்கும். அவங்கதான் கேள்வியில வல்லவர்கள். புரியுதா? இப்ப உங்களை இந்த அளவுக்கு இதுல தொடர்பு பிடிச்சிருக்கானா சாமி? உங்கள்கிட்ட ஒரு பொன்னர் சங்கர கதையை சொன்னா கேட்க மாட்டீங்க. கேப்பீங்கள? குடுக்கடிச்சு பொன்னர் சங்கர கதை சொன்னேன்னு வச்சுக்கோ. மதுரவரங்க பொன்னர் சங்கர காத்தவராய கதை அப்படி சொன்னா கேப்பீங்களா? கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இப்படி சிவசம்பந்தமான, சிவஞான சம்பந்தமான கதைகள் அது சம்பந்தமான கேள்வியா இருக்கவன் அவன் தான் கேள்வியிலே வல்லவன். அதைத்தான் சொன்ன கேள்வியிலே வல்லவன். கல்வியிலேயே வல்லவன் ஒருவக, கேள்வியிலே வல்லவன். கேள்வியிலேயே வல்லவனிடத்துல கல்வியிலே வல்லவன் சொல்ல வேணும். புரியுதா ஐயா? கேள்வியிலே வல்லவர்களாய் இருக்கின்ற கூட்டத்திலே கல்வியிலே வல்லவனாய் இருக்கிறேன்னு சொன்னா அருமையா இருக்கு. அது பாலோடு தேங்கிறந்தார் போல நல்ல வழங்குற. அதைத்தான் சொன்னாரு, கல்லாலின் உடை அமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாள் ஒரு துன்பாக்கம். கேள்வி வல்லார்கள் யாரு? அந்த ஜனகாதி முனிவர் நாலு பேரும் கேள்வியிலே வல்லவர்கள். எதை வேணாலும் கேட்கலாமா? அப்படி எதை வேணாலும் கேட்கறதா? கேட்கறதுக்கு அனைத்தானும் நல்ல வகை கேட்கும். அனைத்தானும் ஆன்ற பெருமை இதெல்லாம் புரியுதா? ரவி நல்லா இருக்கு இந்த இந்த சமாச்சாரம். எதை வேணாலும் சாப்பிடுவோமா? நல்ல உணவு தானே சாப்பிடுவோம். அதே போல நல்ல கேள்வியை கேட்போம். நல்ல கேள்வியில் எது? சிவஞான சம்பந்தமான கேள்வி. அதை சொல்றாரு அந்த பரஞ்சோதி முனிவர். செவி உணவான, செவி உணவான, செவிக்கு உணவு எது? கேள்வி. வாய்க்கு உணவு தான் நல்லா தெரியுது எல்லாத்துக்கும், செவிக்கு உணவு. அது திருவள்ளுவர் சொன்னாரு. அவ்வளவு அவசியங்கிறத சொன்னார் கடைசியா. கோபமா கூட ஒரு குரல் சொல்லிவிட்டாரு. செவிக்கு தகுந்த நல்ல சுவையான கேள்வியை கேட்காம வாய்க்கு தகுந்த சுவையை சாப்பிடறவன் இருந்தாலும் ஒண்ணு செத்தாலும் ஒண்ணு. அதுக்கு மேல கடைசியா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஐயப்படும். செவிய சுவை உணர வாய் உணர்வின் மாக்கள் அறியணும் வாடினும் என்றார். அதனாலே இன்னைக்கு நீ சொல்றாரு, செவி உணவான, செவிக்கு உணவான வேத சிறப்பொருள் நுறந்து. இங்கே வேதத்தினுடைய முடியில் இருக்கின்ற பொருளாய் இருக்கிற சிவத்தை உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவன் சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெற்று அந்த நிர்வாண தீக்கையின் மூலமாக மெய்யன்போடு நன்றாக அந்த அக்னி காரியத்தை செய்து அக்னியிலே சுவாமிக்கு உணவு ஊட்டுகிறான் பாரு. அக்னியிலே உணவு ஊட்டுறதுன்னா சாமிக்கு உருவத்துக்கு முன்னால வச்சோம்னா சாப்பிட மாட்டார், அக்கினியில போட்டோம்னா சாப்பிட்டுருவார். உருவத்துக்கு முன்னால சாமிக்கு வச்சோம்னா என்ன ஆகும், அந்த உணவை நம்ம எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டார். அக்னியில அதான் அக்னி காரியம் உயர்வு. இப்ப புரியுதா? அதனால அக்னி காரியம் உயர்வு. அக்னி காரியத்தின் நுட்பம் தெரியுதா? அக்னியிலே சுவாமி அக்னி வடிவம், அந்த அக்னியிலே சாமி எழுந்தருளை பண்ணி சாமிக்கு உணவு கொடுக்குறோம், போட்டதெல்லாம் சாப்பிட போடுறாரு. அதனாலதான் அக்னி காரியம் உயர்வு. அதை இதை சொல்றாரு. செவியுணவான வேத சிறப்போடு உணர்ந்து சிந்திய அவி உணவு, அவி உணவு அதுக்கு அவியனுக்கு அவிசுரிந்தாயிர வேட்டலின் உண்டம் உயிசுகிற்கு உண்ணாவின் என்று திருக்குறள் நல்ல ஞாபகம் பண்ணீங்க. சிவி உணவான வேத சிறப்பொருள் வந்து சிந்தி சிந்தி அக்னியிலே சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஓட்டாள் வேதாகமங்களை உணர்ந்து அதில் ஆச்சாரியன் சொன்னபடி சமய விஷயம் நிர்வாகத்தை பெற்று அதுல மெய்யன்போடு உள்ளன்போடு அவி அந்த அக்னியில சிவருமானுக்கு உணவு ஊட்டுகிற அன்பர்கள் இருக்கிறாங்களே அந்த அன்பர்களை விட உயர்ந்தவள்னார். இந்த செவி உணவான வேத சிறப்போடு உணர்ந்து சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஓற்றாள் தவ நிறை பேருதுப்பாள். அவள் முன்னப்பிரவிகளில் நிறைய தவத்தை செய்தவள், அந்த தவத்தினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிறாங்க. தவ நிறை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் சுவையுறுப்பிட்டு விற்று உன் தொழிலினால் தவியலாவாள். தவியலாவான்னு ஒருத்தரும் இல்லை. அவருடைய சிறப்பை எப்படி சொல்றாரு பாத்தியா? அக்னி காரியம் பண்ணி அதுல சுவாமிக்கு உணவு ஊட்டுகிற அன்பர் இருக்கிறார், அவர்களை விட அதிகமான தவம் பண்ணுவோம். அதனாலே இப்படிப்பட்டவள் என்று கட்டியே அவளுக்கு அழுந்து போட்ட கரைய அந்த காவலர்கள் சென்று பாட்டி வார் நீ தினந்தோறும் புட்டு விட்டு பணம் நிறைய வச்சிருப்ப, உன்னால முடியலன்னா ஆளை விட்டு ஆட, ஓம் பொங்குக்கு ஒரு ஆளை விட்டு ஆட, அளந்து நிற்கும் கோலரை அடைப்பதின்றி உங்களை புதுநீர் வைகை உடைப்பல அடைக்கவில்லை தீங்குள தருகனால சென்றவர்க்கு உருவன் செய்ய இங்கனுக்கு உறுதியாவர் யாவரோ என்றி அந்த காவலர் சென்று அந்த கழுதியை நெருக்கினார்கள். அப்போது அவ என்ன பண்ணினா, ஐயோ ஒருத்தரும் இல்லையே எனக்கு ஆடு கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நேர மீனாட்சி கிட்ட போய் சொன்னான். மீனாட்சி பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பார் என்றி நெட்டிலை சூளமேந்து நன்மலன் கோயில் எய்தி மட்டர் தளர்ந்த உங்கை மார்பினர் கண்ணீர் வார எட்டு திரண்டவாக இறஞ்சி நின்று தரை. அந்த பரஞ்சோதி முனிவர் சொல்ற

இடும்பேனா துன்பங்கிறது எள்ளளவு கூட இல்லாம இதுவரையிலும் சூரிய எங்க முளைச்சா நமக்கென்னான் இருந்தேன் அப்படிங்கிற இதான் மாணிக்கவர் சொல்லி கொடுத்தது. எங்களிடம் ஞாயிறு எமக்கு எழுது விட்டு விட்டு ஒன்று வாழும் பேதையேன் இடும்பை என்பது எட்டுணை ஏனும் என்று இரவி எங்கு எழுதென்றான் மட்டு நன் அருளார் என்று வைகினேற்கு இன்று வந்து விட்டதோடு இறையூரையும் மீனவன் அணையார். இவ்வளவு நான் பிரியா சௌரியமா இருந்தேன், இன்னைக்கு ஒரு இடையூறு இந்த மாதிரி மீனவனுடைய அணையினாலே இப்படி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணினான். இதுல நெட்டரவ கச்சுடையாய் நீல நிற திருமாதின் வட்ட மூலை தடுப்பு வட வந்தனையும் திருமாறுவா. அந்த கம்பையில வெள்ளத்தை விட்டார்கள், கம்பையில வெள்ளத்தை விட்டார்ல காமாட்சி பூசை பண்ணும் போது அதை குறிச்சு சொல்றார். கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை பெற்று உண்பேற்கும் வீரிடம்பை உள்ளதாம். யாருடனான் இனி புகழ்வேன் என்னுடையாய் வையையின நீரு உடையாத அடக்கி வகை நீ சிறிது இந்த அருளாயில் சீருடையாய் உனக்கு அடிமை செய்ய அவருக்கு எளிய எனும் பேருடையாய் என பலரும் பேசும் முடிவுரிதார். அதனால இப்பொழுது என்னுடைய துன்பத்தை நீக்கவும் அந்த வையில் வருகின்ற வெள்ளத்தினாலே வேறு இடையூறு வராமல் அது அடைபடவும் நீ எளிமையாக வந்து எனக்கு அருள் பண்ண வேணும். அப்படி நீ பண்ணலேன்னா இந்த மாதிரி அன்பு செய்கின்ற மெய்யடியாரர்களுக்கு ஜெவருமான் எளியோர் எளியோர்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அருளாடெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஜெவருமான் எளியோர் எளியோர் அப்படின்னு. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார். மாணிக்கவாசகர் தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். இப்படின்னு பெரியோர்கள் பரமஞானிகள் எல்லாம் உனக்கு அடியவர்களா இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அடியாருக்கு அடியவன் அடியாருக்கு அடியவங்கள் அந்த சொல்லு அவங்க சொன்னதெல்லாம் வீணா புரி ஜாமீன் தான். நம்ம உமாபதி சிவத்துக்கு பெற்றாஞ்சாமானுக்கு முத்தி கொடுக்க சொல்லி ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார். பெற்றான் ஜாம்பான்ங்கிறவன் உமாவிசுவத்து மடத்துக்கு திறந்து ஒரு விறகு கொண்டி போட்டுக்கிட்டுனான். பெற்றான் ஜாம்பான் அப்படிங்கிற வெட்டியார் அந்த உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு சமையலுக்கு அப்படி ஒரு மடத்துக்கு விறகு போட போட போடப்பாடு உனக்கு பக்குவம் வந்துருச்சு. உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு போட போட படிப்பு இல்லை, சரியே இல்லை, திரியே இல்லை, யோகம் இல்லை, ஒன்றும் இல்லை உனக்கு. ஏதோ சாமியாக போட்டால் நல்லதுன்னு ஏதோ போட்டு விட்டுருக்குறேன் அவ்வளவுதான். அங்கே உமாவிசுவரத்து மடத்துக்கு விறகு போட போட போட போட இவனுக்கு பக்கம் வந்துருச்சு. எங்கே திருவருளை அடைய பத்துக்கு பக்கம் வந்துருச்சு. அப்பக்கும் வந்த உடனே சாமி அவனுக்கு அருள் பண்ணுறதுக்காக ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார். அவன்கிட்ட ஒரு வேதியராக வந்து இந்த சீட்டை கொண்டு போய் உமாபதி கிட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதில் என்னம்மா பேர் போட்டுருக்காரு தெரியுமா? என்ன பேர்? அடியார் கெளியன் சிற்றம்பலவன் குற்றம் குடியாருக்கு எழுதிய கை சீட்டு. அடியாருக்கு எழுதிய எழுதுற ஆளு பேருப்பா அட்ரஸ். என் பேர் என்ன தெரியுமா? அடியாருக்கு எழியன். அடியாருக்கு எழியன் சிற்றம்பலவன் இருக்கிறது சிற்றம்பலத்துல. குற்றம் குடியாருக்கு எழுதிய கை சீட்டு படியின் மிக பெற்றான் ஜாம்பாருக்கு பேதமர பேதமர. இப்ப நான் அவனு வேற யாருக்கிற ரெண்டு பேரும் வந்து சேரும் பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முடியும். பாட்டப்பாரு பாடி அதனாலே அது அடியாருக்கு அடியார். அடியாருக்கு அந்த விறகு உற்ற படலத்துல அந்த ஏமநாத புலவன் வந்து பாடி போட்டு உள்ளுக்க பங்களா உள்ள இருக்கிறேன் பரிசு பாண்டியன்ட்ட வாங்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கிறேன். பாண்டியன்ட்ட பரிசு வாங்குறேன்னா அந்த காலத்துல சாதாரணம் இல்லை. ஏன்னா அங்க முத்தமிழும் முழங்குகின்ற நாடு எது? பாண்டி நாடு மதுரை. முத்தமிழ் சங்கம் இருந்தது. அங்க போய் பாண்டியன்ட்ட பரிசு வாங்கினா சாதாரண ஆள் வாங்க முடியாது. விளங்குதா? அதனால அங்க போய் பரிசு வாங்கிட்டோம்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையா பங்களாவில் இருந்தான். அவன் பங்களா தனியா கொடுத்துருந்தாரு யாருக்கு? அந்த பாண்டியம் கொடுத்துருந்தா. அதுல இருந்து அந்த சீடர்கள் எல்லாம் வெளியில போய் அந்த அவனுடைய சீடர்கள் எல்லாம் கடை வீதியில வீதியில அங்கெல்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டு பிரமாதம் பிரமாதம்னு கேட்டவங்கெல்லாம் வச்சு அவங்க அந்த கேட்டவங்கெல்லாம் அந்த சீடர்கள்லாம் பரிசு கொடுக்கறது. அந்த கேட்டவங்க இந்த சீடர்களே இப்படி பாடுறானுங்களே, அந்த இவருக்கு குருவா இருக்கிற அந்த யமநாத புலவர் எப்படி பாடுவாரோ, அந்த இடம் அந்த இடம் இப்படி பாடுவாரோ சீடர்களே இப்படி அப்படின்னு எல்லாரும் அந்த மதுரை நகர மக்கள் பூரா

0: ஆச்சரியமடைந்தார். இந்த இடம் புரியுது அவங்களுக்கு, சிலர்களை இப்படி பாடுறேன், இந்த குரு எப்படி பாடுவாரோ அப்படின்னு கேட்காத ஜனங்கள்லாம் வீட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பாண்டியனுக்கு தெரிஞ்சது. நம்ம நாட்டில் வந்து நமக்கு மேலே நம்ம போறவருக்கு மேலே பெருமை அடைஞ்சு செருக்கோட போகப்படாது அப்படின்னு நினைச்சான் பாண்டியன். அப்புறம் பானபத்திரர் கூட பாட சொன்னா, நாளைக்கு பாடுறேன்னாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்போ ரெண்டு பேரும் பாடுறோம். அன்னைக்கு சாயங்காலமே 6 மணிக்கு ஒரு வத்தக்கிழமை 95 வயசு எலும்பும் தோலும் தலையெல்லாம் சொட்டையாகி விறகு சுமந்து சுமந்து சத்து இல்லாத கிழவன் கொண்டு போய் அந்த ஏமநாத போலவன் இருக்கிற பங்களாவில் திண்ணையில் அந்த விறகு கட்டை சாத்தி விட்டு ஒரு பாட்டை எடுத்து விட்டேன். அந்த பாட்டை எடுத்து விட்ட உடனே அந்த பாட்டு உள்ளே போச்சு. உள்ளே போனால் அந்த ஏமநாத போலவன் கேட்டான், கேட்டுட்டு பாடுறவையாரா, நம்ம கேட்டதே இல்லை, இதை சாதாரிப்பணும்னு கேட்டதே இல்லை, இந்த மாதிரி தேவகானமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியில் ஆச்சரியப்பட்டு வந்தேன். கற்றவனுக்கு தெரியும் அல்லவா, வெளியில் வந்தேன். அந்த கிழவனை கேட்டான், அவன் பாடினதாக நினைக்கல. ஏமனா அதை போல இந்த கிழவனாவது பாடவாவு. 95 வயசுப்பா இரும்பும் தோலும் எல்லாம் பத்தி போய் பார்க்க பரிதாபம். அப்படிப்பட்ட கிழவன் போய் பாடி பாடினா யாரு பாடினதுன்னு கேட்டான். நான் தான் பாடினேன்.
1: ரொம்ப ஆட்டம் கொடுத்து போச்சு.
0: சரி நீ யாருன்னு கேட்டேன். நீ யாரு, உன் பேர் என்னான்னு கேட்டான். யாரு? ஏமநாத போலவன். அதுக்கு சொன்ன, நான் அந்த பானபத்தனுடைய அடிமை. பேரை சொல்றது இல்லை, சொக்கையும் சுந்தரன் சொல்றது இல்லை, அந்த கிழவையும் சொன்னதுப்பா. பானபத்திரம் பானபத்திரம் தான் நாளைக்கு பாட போறாரு, அவருக்கு அடிமை. அந்த அடிமையிலையா, அந்த அடிமையிலையா, அவர்கிட்ட இசை கத்துக்கிறதுக்காக ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு ஆசையா போய் படிச்சுக்கலாம், அந்த இசைய கத்துக்கலாம்னு போனேன். அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு, அந்த மண்டையில ஏறவே இல்லை. உனக்கு வயசாகி போச்சு, உடம்பெல்லாம் வத்தி போச்சு, இந்த மேல இசைய உனக்கு வராது, உனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு ஜீவனம் பண்ணிட்டு போ அப்படின்னு நீங்க தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டேன் ஒரு பாடு, இந்த விறகு வட்டி ஜீவனம் பண்ணி பழக்கம், அதை வட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ நேரம் கிடைச்சப்போ பாடலாங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ அப்படி ஒரு பாட்டு பாடுறது, இவ்வளவுதான் அவர் சொல்லி கொடுத்ததுல ஒன்று பாடு. இனி தள்ளி விட்டுட்டார், உனக்கு இசையும் வராது, நான் போடாரு. அவரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்ததுல ஒன்று அப்படி பாடு.
2: வேண்டான்னு தள்ளி விட்ட கிழவனா அப்படி பாடுறேன். நான் அந்த நல்ல சிவரெல்லாம் எப்படி பாடுவேன்,
0: இந்த பானபத்திர எப்படி பாடுவேன், வாத்தியக்காரெல்லாம் கூப்பிட்டேன்.
2: வந்து நீ யாரை என்றான் பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான்.
0: அடிமையா தெரியுமா, முண்டக மலரோன் மாயோன் முண்டக மலரோன் பரமா முண்டக மலரோன் மாயோன் புரந்தரன் முதன் பற்றேனே அண்டரும் தன் குற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான். பிரமேந்திராதி எவரெல்லாம் யாருக்கு அடிமை செய்வார்களோ, அந்த அடிமையை ஏற்றுக்கொண்டு தலைவனா யாரு இருப்பானோ அந்த தலைவன் தான் சொன்னா பானபத்தனுடைய அடிமையு.
3: அடுத்த பாட்டை சொல்லுங்க. கனி இசை கிழவன் கீழ்,
0: அந்த பானபத்தர் அவருடைய இசை எப்படி இருக்கும்னா கனி போல இருக்கும். கனி எப்படி சுவையா இருக்கும், அது மாதிரி இருக்கும்.
3: கனி இசை கிழவன் கீழ் கற்பவரானே கருண்டு நனி இசை கிழமை வேட்டு,
0: நான் அந்த இசையை கத்துக்கலாம்னு சொல்லி விரும்பி வேட்டுனா விரும்பி
3: நனி இசை கிழமை வேட்டு நானும் நான்
0: அந்த இசையை கத்துக்கலாம்னு போய் சேர்ந்து அந்த கூட்டத்துல சேர்ந்து
3: தனி இசைக்கிழவன் நோக்கி ஒப்பற்ற இசைக்கு உரியவனாய் இருந்த பானபத்திரன் என்னை பார்த்து தசையலா ஒடுங்க மூத்த இனி இசை கிழமைக்கு ஆக என்றனை தள்ளிவிட்டான்.
0: நீ இசைக்கு உனக்கு ரொம்ப தூரப்படா போட அப்படின்னு நீ தள்ளி விட்டுறான். அதன் பிறகு புரிய சொல்லி கொடுத்த பாட்டில் ஏதோ உன்ன நல்லா கிரகணம் கிடைச்சப்ப அப்படி பாரு. அப்படி வந்து முண்டக மலரோமாயும் புரந்தரம் முதமற்றேனே அண்டன் தன் குற்றியவள் அடிமையாக கொண்டம்மான். பிரம்மகிருஷ்ணர்களை எல்லாம் யாரு அடிமையா வச்சிருப்பானோ அப்படிப்பட்ட தலைவன் ஆகிய சோருமான் பானபத்திரனுக்கு அடிமையான அடியாருக்கு எளிய. அதனால இந்த கிழவிக்கு எளியவனாகும், கிழவிக்கு எளியவனாகும் அப்படின்னு ஏழே அந்த கிழவி இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அடியவர்களுக்கு எளியவன் எல்லாரும் சொல்றாங்களே அது வீணா புரிஞ்சாமே எனக்கு அருள் பண்ணும் அப்படின்னு.
1: நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
4: வணக்கம். சொல்லுங்க.
5: வணக்கம் சிவகுமார்.
4: சொல்லுங்க சிவகுமார்.
5: உங்களுடைய அறிவுறுத்தல் நல்ல டாக்டர்.
4: நன்றி.
5: எங்களுக்கு மனம் வந்து அமைதியா இருக்கு. அடுத்தது வந்து ராஜ்குமார் சொன்ன மாதிரி அந்த கத்தோலிக்க பாதிரியார் கேட்டாரான் சிவலிங்கத்தை ஆண்குடியா வச்சு பாவிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய விளக்கம் என்ன கேட்டாருன்ற விளக்கம் வந்து அவர் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ரெண்டும் சேர்ந்த கதவை காரணம் என்ன ஒரு குழந்தை பிறக்க தாயும் தேப்பனும் சேர்ந்துதான் பிறக்குது ஒரு குழந்தை.
4: உண்மை.
5: அதால வந்து ஒரு ஆண் வந்து 100 வித ஆணும் இல்ல ஒரு பெண் வந்து 100 வித பெண்ணும் இல்ல.
4: அதான் சொன்னோம் சக்தி சிவ கலப்புல தான் இருக்கு. There is femininity and masculinity and masculinity in femininity.
5: அதே மாதிரி ஒரு பெண் வந்து தேப்பன் உருவத்திலையும் பிறக்கின்றால் தேப்பனுடைய குணத்தோடையும் தான் பிறக்கின்றால் ரெண்டு சேர்ந்து சேர்ந்ததான் ஒரு கலவை. அது ரெண்டு கலவை இல்ல, இந்த ஒரு கலவை இல்ல ரெண்டு. அதே மாதிரி அவரும் வந்து தாயின் அம்சம் அவருக்கு இருக்கு, தேப்பன் அம்சம் இருக்கு அவருக்கு. அதுதான் அர்த்த நாதீஸ்வரர் ரெண்டு சொல்றது.
4: நிச்சயமாக அதில் வந்து அந்த அர்த்தநாரி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது, மற்றது உயிரியல் விளக்கம் இருக்கிறது, மற்றது ரசாயன விளக்கம், மற்றது நடைமுறை விளக்கம், எல்லாத்துலேயுமே அந்த விளக்கம் இருக்கின்றது.
6: டாக்டர்
7: எங்களை நேரம் அமைத்து விட்டது.
6: இந்த நாங்கள் பொதுவாக பார்க்கிறோம் சிவலிங்கம் தான் மூலமூர்த்தம் என்பது வந்து எல்லோருக்கும் விளக்கமானது. ஆனால் இப்போ ஒரு முருகன் சன்னிதானம் அமைக்கின்ற போது அங்கே சிவலிங்க மூர்த்தத்தை நாங்கள் அமைக்கலாமா? அப்படி அமைத்தால் எங்கே அமைக்க வேண்டும்?
4: அங்கே சிவன் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? முருகன் மூர்த்தி. அந்த மூர்த்திக்கு மூர்த்திமான் சிவன், அங்கே தான் இருக்கிறார் அவர். அப்போ புறம்பாக சிவலிங்கமோ நடராஜ மூர்த்தமோ இல்லை. ஆகமம் முருகன் ஆலயம் எல்லாம் உலகங்களை முருகன் ஆலயத்தில் சிக்கல் குறை வேண்டும் கேட்டால் ஒரே ஆகமம் குமாரதந்திரம். குமாரதந்திரத்தில் தான் அவருடைய ஆகம விதி இருக்குது இருக்குது. அப்போ அங்கே அப்படி இல்லை. ஆனால் விதிவிலக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுகள் விதிவிலக்குகள் உண்டு. திருச்செந்தூரிலே அந்த கர்ப்பசா கிரகத்திலேயே லிங்கங்கள் இருக்கு, 5 லிங்கங்கள். அது முருகன் தான் தாவித்து வழிபட்ட லிங்கம், அவர் பாவித்த லிங்கம் இருக்குது. ஆகவே அங்கே அப்படி இருக்குது, அது விதிவிலக்கு. ஆனால் அதுக்காக பரிவார மூர்த்தமாக ஆலயங்களில் எப்படி வைக்கிறோம் என்றால் மூலமூர்த்தி, அப்புறமாக கோஷ்டமூர்த்தி. கோஷ்டமூர்த்தி என்றால் ஆலய கர்ப்பகிரகத்தின் உட்புறச் சுவர்களையும் வெளிப்புறச் சுவர்களையும் இருக்கிற மூர்த்தங்கள் கோஷ்டமூர்த்தங்கள். கோஷ்டமூர்த்தி உதாரணமாக சிவன் கோயில் என்றால் தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி கோஷ்டமூர்த்தம். அதே மாதிரமாக கிழக்கு பார்த்த சன்னிதியில், அதே மாதிரி சிவனுக்கு பின்புறமாக மேற்கு பக்கமாக லிங்க உற்பவர், வடக்கு பக்கமாக துர்கை பிரம்மா ரெண்டு பேருமே இருக்கலாம். சில இடத்துல பிரம்மா மட்டும் இருக்கு, சில இடத்துல துர்கை இருக்கு, சில இடத்துல ரெண்டும் இருக்கு. இது கோஷ்டமூர்த்தங்கள். கோஷ்டமூர்த்தத்துக்காக உள்ளுக்குள்ளே பைரவர் வச்சிருப்பார்கள் சுவரில், அல்லது உள்ளுக்கு வச்சிருப்பார்கள். கோஷ்டமாக சூரிய சந்திரர்கள் உள்ள இதுவும் இருக்குது, அதெல்லாம் கோஷ்டத்துக்குள்ளே வரும். அடுத்ததாக பரிவார மூர்த்தங்கள். பரிவார மூர்த்தங்கள் சொல்லக்கூடாது விநாயகர் சன்னிதி, சுப்பிரமணியர் சன்னிதி, அம்பாள் சன்னிதி, அந்த இதெல்லாம் பரிவார மூர்த்தங்கள் வரும். பிறகு எழுந்தருளை மூர்த்தம் வரும், அந்த ஒவ்வொரு இது வருகின்றது. பிறகு அந்த கோயிலுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்கள் வந்து ஆக வெளிப்புறத்திலே வரும். நாயன்மார்கள் வந்து இப்போ கோயிலில் வந்து தெற்கு புறத்திலே அந்த இதில் மடப்பள்ளி ஒரு பக்கம் இருக்கும், தெற்புறத்திலே நீட்டு சுவருக்கு நாயன்மார்கள் இருக்கின்ற எழுந்தருளி இருக்கின்ற முறை காணப்படுகின்றது. அதுதான் அந்த அமைப்பு அல்லது முறைமையிலே இருக்கின்றது. மற்றது இந்த ஆலய அமைப்பு வந்து என்னென்று கேட்டால் எப்படி ஆலயம் திண்டி அமைப்பு என்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்ப ஆலயம் வள்ளல் பிள்ளாருக்கு வாய்காலம். இந்த கோயில் அமைப்பு வந்து எங்களுடைய உடலை போலவே இருக்கின்றது. இந்த தலை வந்து கர்ப்பக்கிரகம், கழுத்து அந்தராளம், கர்ப்பகிரகத்துக்கு அங்காலும் ஒரு நெரோ நெக் கொண்டிருக்கு. சிலர் வெளியிலேயே இருக்கும், சிலர் உள்ளுக்கு பார்க்குவாங்க. பிறகு அழுக்கு அடுத்ததாக இருப்பது அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம், அதுக்கு அப்பால மகா மண்டபம், அதுக்கு அங்கால சபா மண்டபம், அப்படி வருகிறது. அப்ப மார்பு பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய ஹார்ட் துடிச்சு கொண்டிருக்குது. பாத்தீங்கன்னா சிவன் கோயில சக்தி இருப்பா, அவதான் இயக்குறது. அப்படி இல்லாட்டி சில கோயில்களில் வந்து நடராஜ மூர்த்தம் தெற்கு பார்த்தபடி இருக்கு, முருகன் கோயில் ஆறுமுக மூர்த்தம் தெற்கு பார்த்தபடி இருக்கு. இயங்குகின்ற அந்த ஹார்ட் அதான் அந்த எங்களுடைய இருதய தசையாக இருக்கிற இருதயம். அடுத்ததாக அதுக்கு கீழே வந்தால் ஆன்மநந்தி நடுநெஞ்சிலே இருக்கின்றது ஆன்மா. அப்போ அங்கே வந்தீங்கன்னா நந்தி அங்கே சிவனை பார்த்து கொண்டு இருப்பேன், அது ஆன்மநந்தி நடுநெஞ்சில், அது கண்ணுக்கு தெரியாது, மற்றும் அனாட்டமிக்கல் பார்ட். அந்த ஆன்மநந்திக்கு கீழாக அடுத்ததாக வருவது வயிறு பலிபீடம், எங்களோட சாப்பாடு பலிபீடம். அதுக்கு கீழே கொடிஸ்தம்பம் வந்து ஆண்குறி, அதுக்கு இங்கால வந்து பாதம் வந்து பால் நேர் நோக்கியபடி பத்து விரல்களை மேல் நோக்கி இருக்கிறது வந்து கோபுர வாசலும் கோபுரமும் கோபுர கலசங்கள் புஜங்களும் அந்த கரங்களும் வந்து சுற்றுப்புறம். இப்படித்தான் அங்கே இருக்கின்றது. பிறகு அதில் பிறகு கொடிஸ்தம்பத்திலே பார்த்தா கொடிஸ்தம்பளுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது, யோக விளக்கம் மற்றது ஞான விளக்கம். கொடிஸ்தம்பத்திலே வந்து தனியாக எடுத்து பார்த்தால் கீழே இருந்து மேலே போகின்ற பொழுது அது இங்கே இருந்து மூலாதாரத்திலிருந்து அப்போ கீழே வந்து மூலாதார கணபதி பிள்ளையார் வச்சிருப்பிடம் சில சரியானங்களில் முக்கோணத்தில் வைப்பினோம், மூலாதாரம் முக்கோண வடிவம், அதுக்குள்ள பிள்ளையார் அங்கே இருந்து பிள்ளையார் இட்டி. பிறகு அங்கால வந்து அந்த குண்டலின் இடகிழப்பிங்களை ஏறி அந்த தண்ணீரூடாக ஏறி சகஸ்டாரத்துக்கு போய் போய் சகஸ்டாரத்துக்கும் மேலே உடம்புக்கு வெளியிலே துவதசாந்தம் என்று மீதான சக்கரம் இருக்கு, பன்னிரெண்டு விரல் கடை மேலே, அதான் சிரங்குவிக்கும் சீரோன்கடல் சக்கர அவேனஸ் அப்ப அது பாத்தீங்கன்னா உண்மையான கோயில்கள் பார்த்தா கூரைக்கு வெளியிலேதான் கொடித்தப்பத்தின் மத்தப்பாக இருக்கும், உடம்புக்கு வெளியிலே துவதசார்ந்த சக்கரம், அது யோகம், அது யோக மார்க்கம். ஞான மார்க்கத்திலே வந்து கொடித்தம்பத்தின் அடிப்பகுதி வந்து புறப்புக்கு முந்தைய உயிர்களின் கேவல் இல்லை, உயிர் தனித்து இருக்குது, ஆணவத்தோடு இருக்குது, இருட்டுக்கை இருக்குது, ஒரு அறிவில்லை அனுபவம் இல்லை, கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த இமை. அது பிறகு இறைவன் கருவிகரணங்களை கொடுத்து புறப்ப கொடுத்து விடுறார் சகல நிலை, அதுதான் கொடித்தம்பத்தில் நடுப்பகுதி வெளியில் விட்டு. பிறகு இறைவனுடைய எத்தனையோ புறப்பு கூறாக சீவன் சிவனாகுது, மேலே போய் சேருது, அங்கே தான் அந்த கொடித்தம்பத்தின் உச்சம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்பக்கயிறு விலக அந்த ஆன்மா ஆகிய அந்த கொடிச்சியில் போய் அங்கே போய் இட அதோட சேருது, அதுதான் இந்த ஞான விளக்கம். இது கொடிக்கவி என்று உமாபதி சிவாச்சாரியார் நாலு பாடல் பாடியிருக்கிறார், இதில் இருக்குது, இதெல்லாம் விளக்கம். இதை பிறகு நாங்கள் மாற்றி விட்டோம் என்றால், கொடித்தம்பத்தை மாற்றினோம் என்றால் அல்லது பலிபீடத்தை மாற்றினோம் என்றால் இதுகளுக்கு முரணாக இருக்கும், அதை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆனால் தேச கால வர்த்தமானதுக்கு ஏற்ற மாதிரி இதென்றலாம், ஆனால் ஆகம வழி கோயில் பாலையின்படி கோயில் இப்படித்தான்.
8: சிவன் உலகின் முதலாவது சித்தர் என அழைக்கப்படுவது சரியா? உலகின் முதலாவது சித்தர் என அழைக்கப்படுவது சரியா? சிவனை முதலாவது சித்தர் என்று இவர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறார், அழைக்கப்படுவது சரியா?
4: இந்த முதலாவது என்றால் அவர்தான் முதல்,
8: அதுதான் இதுக்கும் முதல் அவர்தான்.
4: போற்றி என்வாள் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்க, இப்படி திருவாசகம் தொடங்க, அவர்தான் முதல்,
8: எல்லாத்துக்குமே அவர்தான்.
4: முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், அவர் முதல் மட்டுமல்ல நடுவும் அவர்தான், முடிவும் அவர்
8: எல்லாமே அவர்.
4: ஆதி என்று சொல்லுவார்கள், ஆதி என்று சொல்லினாலே இறைவனை சொல்லுவார்கள். ஆதி பகவன் முதற்றே உலகு, திருவள்ளுவர் சொல்லுவார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அங்கேயும் முதலாவது முதல் ஆதி என்று சொல்லுகிறார். அதனினும் இனிது ஆணியை ஆதியை தொழுதல் அவையார் சொல்லுவார், என்னது இனிது என்று கேட்பதற்கு, இனிது இனிது காந்தம் இனிது அதனினும் இனிது என்று சொல்லிக் கூட ஆதியை தொழுதல், ஆதி என்பது இறை முதல். எல்லாத்துக்கும் முதல் அவர் தான். ஆகவே இந்த சித்தர்கள்லையும் அதுதான். இந்த சித்தர்களில் பார்த்தா இன்றைக்கு முக புத்தகங்கள் வந்தோடனே பலவிதமான சித்தர்களை பற்றி பலவிதமான
8: சொல்லுகிறார்.
4: நானும் கூட சமீபத்தில் இந்தியாவில் ஒரு புஸ்தகம் பார்த்தேன்,
9: இந்தியாவில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சித்தர்கள் என்றவர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய புகைப்படங்கள் விவரங்கள் அதில் சில பேர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார்கள், டீ கடையில் இருக்கிறார்கள், இதில் இருக்கிறார்கள். அதில் பல பேர் வந்து கவனிக்கப்படாமல் விடப்பட்ட மனநோயாளிகள். உண்மையிலே போய் அங்கே சடையும் வந்துடும், ஒரு பக்கத்தில் இருப்பார், யாராவது கொடுத்தா மட்டும் சாப்பிடுவார், அப்படியே இருப்பார். இட்ஸ் கால் கெட்டடோனிக் ஸ்டேட். இது சைக்கியாட்ரியில் இருக்கு, கெட்டடோனிக் ஸ்டேட். அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழும்ப வாண்டும், அதுலேயே இருந்துருவினம். அப்போ இப்படிப்பட்ட மனநோயாளிகளை கூட சித்தர்கள் என்று மயங்குகிற காலம் இது. பிற இருந்துட்டு அது கொடுத்த வேண்டி சாப்பிட்டா அவர் அருள் செய்தோண்டு யோசிக்கணும். இருந்துட்டு அவர் யாராவது கொடுத்தாருன்னு சொன்னால் அது பெரிய அருள் என்று யோசிச்சு பிற ஒரு கூட்டமே பெருகிடும். அது ஒன்றும் ஆக இருக்கின்றது. ஆகவே இது வில கவனமாக இருக்க வேண்டும். மனநோயாளர்களை கூட சித்தர்கள் என்று எண்ணுகின்ற காலம் இது ஒன்று. ரெண்டாவதாக வந்து என்னென்று கேட்டால் மேஜிஷியன்ஸ்,
10: அது ஒரு
9: மந்திரவாதிகள் மூடி வைத்துட்டு புறா எடுப்பார், கழுத்தை வெட்டி காட்டுவார் இல்லையா, வாய்க்குள்ள இருந்து இன்னொன்று எடுப்பார். அதே மாதிரி வாய்க்குள்ள இருந்து லிங்கம் எடுத்துட்டா, கையில இருந்து விபூதி எடுத்துட்டா, அல்லது குங்குமம் எடுத்துட்டா, அல்லது ஒரு மாலை எடுத்துட்டா உடனே ஆஹா ஒன்று செல்லப்படுகின்ற. ஆகவே மனநோயாளர்களை சித்தர்கள் என்கின்ற உலகமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயம் காட்டுகின்ற மந்திரவாதி மஜிஷியன்ஸ், வித்தை காட்டுகின்றவர்களையும் கூட சித்தர்கள் என்று கொள்ளப்படுகின்ற காலம் இருக்கின்றது. அப்ப இதை கடந்து சித்தர்கள் என்று போனால், இந்த சித்துக்கள்ல பல வகையான சித்தர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சொல்லுவார்கள் காய சித்தர்கள், இதுக்கு மேல சொன்னா காய சித்தர்கள் அவர்கள் தெரியாத ஒரு சயின்டிஸ்ட். அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கான குறிப்புகள் எல்லாம் குறிக்கப்படுகிறது. தமிழர்களுடைய வைத்திய முறைமையை சித்த வைத்தியம் என்றுதான் சொல்லுவோம். சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் வேறு, சித்த வைத்தியம் வேறு. ஆயுர்வேதம் வந்து மூலிகைகளை பற்றி, இலைகள் வேர்கள் மூலிகைகளை பற்றி சொல்வது, எண்ணெய்கள், அதுகளை பற்றி ஆயுர்வேதம். சித்த வைத்தியம் தமிழருக்கே உரியது, தமிழ்நாட்டுக்கே உரியது. இன்றைக்கு பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கெல்லாம் நாங்கள் போய் மருந்து வேண்டுறோம், எங்களுக்கு தெரியும் எல்லாம் கெமிக்கல்ஸ் உண்டு, இந்த கெமிக்கல்ஸை மருந்தாக்கலாம் என்று முதல் முதல் உலகிற்கு வழிகாட்டியவர்கள் சித்தர்கள். சித்தர் சித்தா, தி சித்தாஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட். இந்த முதல் சித்தர் சொன்னமே, அதாவது தி ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட் வந்து சித்தர். கெமிஸ்ட் என்றால் மருந்து. கந்தகத்தை மருந்தாக கொடுத்தவர்கள் ஆன்டிபயோட்டிக்காக, ஆன்டி ஃபங்கலாக. இன்றைக்கு சல்ஃபா ஓயின்மெண்ட் எல்லாம் பூசுறாங்க, சல்ஃபா செலசி ரெண்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாவிக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து நாய்க்கு சொறி வந்தால்
10: உடனே
9: கந்தகம் வேண்டி விளைவு கற்பூரம் போட்டு தேங்காய் எண்ணெயிலே அரைச்சி போட்டு மேலே பூசுறது. அது மட்டுமல்ல, ரசம் மெர்க்யூரி பாய்சன், எங்களுக்கு தெரியும் ப்ரீ ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், பென்சிலினை கண்டுபிடிச்சவர் தற்செயலாக. அது உலக மகாயுத்தத்துக்கு சற்று முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் ஆன்டிபயோட்டிக் கிடையாது. வந்தால் அங்கே கஷாயத்தை வச்சு குடிச்சு, அதை வச்சு குடிச்சு ஏதோ உடம்பு தானா தேர்ற வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காய்ச்சல் வந்தால் மாறுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நியூமோனியா வந்தால் சில வேளைகளில் மறித்து விடுவார்கள், சில வேளைகளில் தப்புவார்கள். அதுலேயும் டிவி மற்றது சிபிலிஸ் போன்ற மருத்துவங்களுக்கு மருந்தே கிடையாது. இந்திரா காந்தியினுடைய தாயார், ஜவஹர்லாலினுடைய மனைவியார் காச நோய் கண்டு இறக்குறார். அந்த அந்த நாளையில் அவைலபிள் உள்ள பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தது. சுவிட்சர்லாண்டில் கூட சுல மலை பிரதேசத்தில் போயிருந்தால் குணமாங்கி எல்லாம் போயிருந்து கூட சரி வரவில்லை. அதான் இன்றைக்கு டிவிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது குணமாக்கு. இந்த ப்ரீ ஆன்டிபயோட்டிக் ஈராவில் வாட் தே யூஸ்ட் இஸ் மெர்க்யூரி, ஒன் ஆஃப் தெம் வாஸ் மெர்க்யூரி. மெர்க்குரி கம்பவுண்ட்ஸ் ஒரு லிமிட்டெட், இதில் அது டாக்ஸிக் தான். அவர் லிமிட்டடாக பாவித்து அதை அந்த இதுகளை குணப்படுத்தி இருக்கிறார்கள், பாவித்து இருக்கிறார்கள். கோல்டு, தங்கத்தை பாவிக்கிறார்கள். உலகம் லோகம் எப்பன் தவறுனால் கிட்னி பிறந்துடும். ஆனால் வேலை நுட்பமாக பாவித்திருக்கார். சுத்திகரிக்கிற முறை, கலக்கின்ற முறை எல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு சோடியம் யூரோ தயமலைட் என்ற மருந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் நாங்கள் பாவிக்கிறோம், ரொம்ப ராசை பார்க்குறோம் கோல்டு. அப்படி சித்தர்கள் வந்து இவர்களை சொல்வது காயச்சித்தர்கள். ஆனால் இவர்களிடம் இவர்கள் பக்தர்கள் அதுகளெல்லாம் இருக்க எழுதி வச்சிருக்கிறார்கள், இந்த ஞானம் கிடையாது. இவர்கள் உடல் ரீதியான மருந்து ரீதியான மலர்களை சொல்லி வாளிக்கு வழிகாட்டி போனவர்கள் காயச்சித்தர்கள். அதே மாதிரி சில சித்தர்கள் வந்து இரும்பை பொண்ணாக்குறது, அல்கெமிஸ்ட், ரசவாதம் செய்வது, அதெல்லாம் இருந்திருக்கின்றது. அவர்கள் எல்லாம் அதுக்கு அதை விட மேலானவர்கள், அதுக்கு மேலால் இருந்திருக்கிறார்கள். அதை விட சித்தர்கள் மேலே இருந்திருக்கிறார்கள். எங்கள் சித்தர்கள் என்று சொன்னால் தியர் ரெவல்யூஷனரிஸ். உதாரணமாக சில பேர்கள் சித்தர்களாக என்னுடைய ஞானம் மன்ற சித்தர்களை பார்த்தா சில பலவர் வந்து ரெவல்யூஷனரி, அதாவது வந்து பாரம்பரிய கோட்பாடுகள் பூஜைகள் வழிபாடுகளுக்கு சற்று உஜமாக சொல்லுபவர்கள். இப்போ ஒரு அது திருமூலரை கூட சித்தர் என்று சொல்லுவார்கள். சில பாடல்களில் இருக்குது, முப்புறம் என்ப செற்றனர் என்பவர் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம் என்று ஒரு ரெவல்யூஷனரியாக சொல்லியிருக்கிறார். நூலும் சிகையின் நுவலிற் பிரமமோ நூலரு கார்பாசம் நுஞ்சிகை கேசமாம். சும்மா குடும்பியும் பூநூலும் வச்சு கொண்டிருந்தா பிராமணனாயிருவாரோ? அது வரும் பருத்தி நூல், இதுவரும் மயிர் சொல்றார். நூலது வேதாந்தம், வேதாந்தம் தெரிஞ்சிருக்க வேணும். நுண்சிகை ஞானமாம், ஞானம் இருக்க வேணும் ஐயா, அப்பதான் பிராமணன். இதுவும் புரட்சிகரமான கருத்து, புரட்சிகரமான கருத்து. பேர் கொண்ட பார்ப்பான் பிரானை அர்ச்சித்தால் அதுவும் சொல்றார். அப்ப இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறால திருமந்திரத்தை சித்தர் என்று சொல்லுகிறோம். ஆகவே ரெவல்யூஷனரி ஐடியாஸ் கூட வந்துடும். அப்படிப்பட்ட சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை விட ஞானம் பெற்று இறைவனோட ஒன்றிய சித்தர்கள் என்றால் திருமூலர் உண்டு, அதை சொல்லலாம். மற்றும் அதுக்கு மேலே சிலதுகளை எங்களுக்கு சொல்ல முடியாது. இவருக்கு ஞானம் உண்டு, இவருக்கு ஞானம் இல்லை என்று சொல்ல முடியாது. இறைவனை எல்லாம் வல்ல சித்தராக வந்த வரலாறு திருவிளையாடு புராணத்தில் இருக்குது. கல்லானைக்கு கரும்பு ஊட்டி காட்டுறார். ரசவாதம் செய்ய வந்த சித்தராக வந்த வரலாறும் பெரிய திருவிளையாடு புராணத்தில் இருக்குது. பொன்னனையால் என்ற தாசி பெண்ணுக்கு வந்து அவருடைய வீட்டில் இருந்த பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் போட்டு பொன்னாக்கி கொடுக்குறார். அப்போ அவர் ரசவாதம் செய்த சித்தவாராக வந்திருக்கிறார். எல்லாம் வல்ல சித்தராக வந்து சித்த விளையாட்டு காட்டி கல்லானைக்கு கரும்பு கட்டியிருக்கிறார். அது திருவிளையாடு புராணத்தில் காணப்படுகின்றது. திருமந்திரம் போன்ற முன்னுகள் எழுதின ஆறு எங்களுடைய திருமூலர் வந்து சித்தராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி ஜோகர் சுவாமிகளை குருபரம்பில் இருக்கிற செல்லப்பா சுவாமிகள் அவரும் மரபுக்கு அவர் ஒரு நாளும் குளித்து முடித்து அனுஷ்டானம் பண்ணி இருந்த இது கிடையாது. இப்போ மரபுக்கு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்கிறார். அவர் சித்தர். ஜோகர் சுவாமிகள் மரபோடு வந்துட்டார். அவர் ஞானம் பெற்றவர் என்றாலும் கூட அவர் மரபோடு வந்துட்டார். ரமண ஆசிரமத்திலாம் அவர் மரபோடு வந்துட்டார். அப்போ மரபைக்கு ரெவல்யூஷனரியாக இருந்தவர்களை சித்தர் மரபு என்று சொல்லிக்கொண்டோம். ஆகவே இந்த சித்தவர்களை ஆதி சித்தராக இறைவனை கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை.
11: இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு முன்னதாக ஒரு சிறு கேள்வியை நான் அதை எடுத்துவிட்டு அதுக்கு பின்னர் அந்த கேள்விக்கு நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னரே ஒலிபரப்பான அந்த நிகழ்ச்சியிலே ஒரு அடியவர் தன்னுடைய மன ஆதங்கத்தை சொல்லுகிறார். அவர் ஆதங்கமாக சொல்லுகிறாரா இல்லையென்றால் பொறாமையில் சொல்லுகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன். அதற்குரிய விளக்கத்தை டாக்டர் தரப்புகிறார். அவர் சொல்கிறார், ஆலயங்களிலே இறைவனுக்கு செய்கின்ற சாத்துப்படியை விட ஐயர் அதிகமாக சாத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் பச்சையாக சொல்லுகிறார். ஐயர் அதிகமாக தங்க நகைகளை அணிந்து கொண்டிருக்கிறார். ஐயர் அதிகமாக மாலை அதுகளெல்லாம் போட்டுக்கொண்டு அவர் சொன்னது வந்து இதுதான் சொன்னது, சொன்ன வசனம் இதுதான். இந்த இந்து மதத்திலே இந்த சைவ மார்க்கத்திலே ஒரு வேதியர் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும் என்பது என்ன விதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம்.
9: ரெண்டு விடயங்களை பார்க்கின்றோம். அதாவது ஆச்சாரிய லட்சணங்கள் என்று இருக்கின்றன. ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தோற்றமளிக்க வேண்டும், என்ன வகையாக ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மரபு ஒன்று இருக்கின்றது. அதை தெளிவாக ஆகமங்களிலே விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ ஆச்சாரிய லட்சணம் என்று சொல்லுவார்கள், குரு லட்சணம் என்று சொல்லி எங்களுடைய நூல்கள் எல்லாவற்றிலும் ஆகமங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கின்றது. அது சிவஞான சித்தியார் மற்றது சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள் அவற்றிலே கூட இந்த ஆச்சாரிய லட்சணத்தை பற்றி போட்டிருக்கின்றது. அப்போ ஒரு குருவினுடைய லட்சணம் என்ன, அவர் எப்படியான விதிமுறைகள் அல்லது நியமங்களை கொண்டிருத்தல் வேண்டும், யார் யார் என்னென்ன நியமங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குருவை நாங்கள் வழிபடும் பொழுது எப்படி வழிபடல் வேண்டும் என்று போடப்பட்டிருக்கின்றது. குருவையும் சிவபக்தரையும் ஜாதி செய்தல் வேண்டும். இது சைவ வினாவிடையிலே ஆரம்பணாவலர் சொல்லுகின்றேன். மனிதரென கருதாது சிவபெருமான் எனவே கருதி மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் சிரத்தையோடு வழிபடல் வேண்டும். பிரதிஷ்ட செய்த பூஷிக்கப்படும் சிவலிங்கத்தை சிலையென்று நினைந்து அவமதிப்பவரும் சிவதீட்ச பெற்று இயன்ற மட்டும் விதிப்படி அனுட்டிக்கும் சிவபக்தரை மனிதர் என்று நினைந்தேனும் அவருடைய பூர்வ சாதியை நினைந்தேனும் அவமதிப்பவரும் தப்பாது நரகத்தில் வீழ்வர். அதான் அவருடைய அந்த குருவை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது. அதாவது ஆலயத்திலே நீ அறியார் அவர் வழிபட போய் அன்பு இருக்கிறது, ஆலயத்துக்கு போயிருக்கிறார் தானே, அதாவது அக்கறை இருக்குது அன்பு இருக்குது, அங்கே பூஜையை பார்த்திருக்கிறார். ஆனாலும் இந்த குருவை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய கோலத்தை கண்டவுடன் அப்பா நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் ஒரு சிவாச்சாரியார் தலையிலே ஒரு திராட்சம் அணிந்து சிரசிலே ஒரு திராட்சம் அணிந்து கௌரி சங்க ஒரு திராட்சம் மார்பிலே அணிந்து பட்டை அணிந்து உத்தரியம் தரி சிவனிங் அவர் மட்டும்தான் உத்தரியம் தரிக்கலாம் இதில் கோயிலில் அணிந்து அந்த பஞ்சகச்சம் கட்டி அவர் பூஜை செய்த அந்த விபூ லட்சணத்தோடு அவர் பூஜை செய்கின்ற பொழுது இது அகப்பொழிவு கொண்டு இருக்கின்றது. இவ்வளவுதான் புறத்திலே இவ்வளவு தோற்றத்தை போட்டாலும் நாளும் சந்தியாவந்தனம் செய்து தம்முடைய நியமத்தின்படி காயத்ரி ஜபித்து பஞ்சாட்சர ஜபம் செய்து சைவ அனுஷ்டானம் செய்து சிவபூஷை செய்யாவிட்டால் அந்த அகப்பொழிவு சித்தியாது.
6: அகப்பொழிவு சித்தியாது.
9: அப்படி பார்த்தால் அது பார்த்தால் சொல்வார்களே புணத்துக்கு அலங்கரித்தது போல இருக்கும் சில போல. அந்த அகப்பொழிவு வருவது வந்து அகத்தில இருந்து வர வேணும். அகத்திலே சிவம் பூத்தால் முகத்திலே அருள் பூக்கும்
6: அப்படியும் சில பேர் நாங்கள் பார்க்கிறோம்.
9: அந்த அகப்பொழிவிலே இருக்கின்றது. அது அவர்களுக்கு மிக முக்கியம். இன்றைக்கெல்லாம் சில இணையதளங்களை கூட பார்த்தால் இந்த புறத்தோட்டத்தையே வைத்து கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பார்த்தால் அகத்தை பெற்றி செல்லவில்லை. சிவாச்சாரியார்கள் இப்படி உழுக்கிறார்கள் இல்லை, இப்படி அணுகிறார்கள் இல்லை என்று எல்லாம் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகத்தை பற்றி நாளாந்தம் அவர்கள் சத்தியாவதனம் செய்ய வேண்டும், காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும், சைவ அனுஷ்டானம் செய்து பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும், சிவலிங்க உபாசனை செய்ய வேண்டும். அது செய்துதான் பிறகு சிவாச்சாரியர் அது ஆலய பூஷைக்கு வருவதற்கு அங்கால தகுதி வருகிறது என்றால் அதை வலியுறுத்துகின்ற விடயங்களை காண்பதே அரிதாக
6: இருக்கும்.
9: இப்படி உடுக்கவில்லை, இந்த விருத்தராட்சம் போடவில்லை, இந்த மாலை போடவில்லை, இப்படி எடுத்துக்கவில்லை என்ற பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த புறத்தோட்டத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆயினும் அகத்திலே இவை இல்லாவிட்டால் புறத்தோட்டம் வெறும்
6: வெறுமையானதுதான்.
9: அது வந்து பிணத்துக்கு செய்யும் அலங்காரம் போன்றது, அது உண்மை. ஆனால் சிவாச்சாரியார்கள் அந்த பூஜை செய்கின்ற பொழுது சிவமெனவே பாவித்து தான் செய்கின்றார்கள். நாங்களும் பூஜை செய்கின்றவர் சிவமென்றே பாவித்துத்தான் பார்க்கின்றோம். ஆலயத்திலே போனார் அப்ப எமது கண்ணுக்கு அந்த அலங்காரம் ஒரு தர்சதி கொண்டிருந்தாரா சிவாச்சாரியார் சிவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு
6: சொல்லுவோம்.
9: எனக்கு சிவதீட்சி செய்து தந்தவர் புத்தூரை சேர்ந்த சோமாஸ்கந்த சிவாச்சாரியார் என்பவர் அவனது ஊரிலே பட்டுக்கோட்டையில் அவர் அலங்காரம் இந்த நைமித்தி உற்சவத்துக்கு அவர் அந்த மாதிரி பொழுது அவர் அந்த பூஷைக்கு வருகின்ற அழகே தனி
6: அற்புதம்.
9: முருகப்பெருமான் வருகிற மாதிரி வருவார். நல்ல வயோதிப அந்த அப்படி மெல்ல
6: நடந்து
9: அப்படி வந்து அப்படி வைப்பார். ஆனால் பார்த்தால் முகத்தை பார்த்தால் அப்படி தெரியாது, தெத்திப்பல் இருக்குது, மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த அப்படிப்பட்ட லட்சணங்கள் இல்லை. ஆனால் தோட்டத்தில் மூக்க பார்த்தாலும் அப்படியே அவர் வர மாதிரி இது அந்த பூஜை செய்ய வரும்பொழுது அப்படி வருவார். ஆச்சாரியார்கள் பூஜைக்கு வந்து காப்பு கட்டினால் கோயில் எல்லையை விட்டு வெளியில போய்கிறாரு. அப்ப எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராமண வீட்டிலே தான் அவர் போய் தங்கி சாப்பிட்டு வந்து அதில் வருவார். ஏன்னா கோயில் எல்லைக்குள்ளதான் அகப்பொலிவினாலே வருவது. அதான் அந்த அவர்களுடைய தோற்றத்தை சொல்வது அகப்பொலிவாக, அது மிகவும் முக்கியம். அதற்கு அப்புறமாக அவர்களுடைய புறத்தோட்டத்தை கருதுகின்ற பொழுது உருத்திராட்சம் தரித்து சிவசின்னங்கள் தரித்து அப்படி அந்த இருக்க வேண்டும். சிகை இருக்க வேண்டும். சிகை ஒரு முக்கியமான விஷயம். அந்தணர்களுக்கு சிகை முக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கோயிலே அவரை விட இவர் கொடுத்துருக்கிறாங்க. கோயிலில் சுவாமி பிராமணருக்கு அவருடைய இதை கொடுவது அவருடைய இது. அவர் நல்லொரு தங்கத்திலே வந்து அணிபணிந்திருக்கலாம், பட்டிலே கொடுத்திருக்கலாம், அவருக்கு அவருடைய அடியார்கள் பக்தர்கள் கொடுத்ததோ அவருடைய திட்டத்தில் வந்ததோ அவர் செய்கின்றது. சரி, சுவாமிக்கு யாரையா அந்த சாத்துப்படியெல்லாம் செய்கிறது? கோயிலுக்கு செல்லுகின்ற நானும் நீங்களும் தான். அப்போ அங்கே சுவாமி அதை விட குறைவாக போட்டிருக்கிறார் என்றார். ஐ புதுவர் அதை விட கூட போட்டுருவது இங்கே குற்றம் இல்லை, சுவாமிக்கு அதை விட குறைவாக செய்திருப்பது தான் குற்றம். அந்த குற்றம் உண்மையும் எம்மையும் தான். கோயில்களுக்கு போகின்ற பொழுது நானே அவதானிக்கின்ற கோயிலுக்கு போகணும். இயன்ற வரைக்கும் பூக்கள், பூமாலைகள், வஸ்திரங்கள் இவற்றை கொண்டே சுவாமிக்கு கொடுக்குறோம். ஒரு பட்டை கொடுக்கின்றோம், வஸ்திரத்தை கொடுக்கின்றோம், நகையை கொடுக்கின்றோம், அப்படியே அந்த சிலவற்றை கொடுத்து அந்த அணிகலன்களை போட்டு பார்த்து அழகு பார்க்கின்றோம். அது எமது கடமை.
12: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
13: இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதை ஸ்தோத்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும், அதாவது முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சரணம் என்று நாம் தமிழில் சொல்கிறோம் அல்லவா, இன்று கர்நாடக இசையில் காணப்படுகின்றது சரணம், பல்லவி அனுபல்லவி என்றெல்லாம் கூறுகிறோம் அல்லவா, அந்த சரணம் போன்று இவர் ஒரு இரண்டு வரி செய்யுளை கூறியுள்ளார். அதனை கூறிய பிறகே இவர் அடுத்த செய்யுளை கூற வேண்டும். உதாரணமாக முதல் ஸ்லோகத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சரணம் என்பதை சொன்னால், இரண்டாவது ஸ்லோகம் சொல்வதற்கு முன்னாலும் அந்த சரணம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதான ஒரு நியதி உண்டு. அந்த சரணம் என்ற ஸ்லோகத்தினை தற்பொழுது நாம் காண்போமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷம்போ. சிவனாருக்கு பல திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவைகளுள் சுமார் மூன்று அல்லது நான்கு திருப்பெயர்களை கொண்டு இவர் இந்த ஒரு சரணத்தினை அமைத்துள்ளார். அவைகள் யாதெனில் சம்பு, மகாதேவ, தேவ, சிவ என்பதான நாலே நாலு திருப்பெயர்கள். அவைகளை வைத்துக்கொண்டு இந்த சரணத்தினை இவர் அமைத்துள்ளார். இவைகள் அனைத்திற்கும் யாது அர்த்தம் என்பதை நாம் சிறிது காண்போமாக. சம்போ என்றால் ஓ சம்புவே, அதாவது சிவனாருக்கு இருக்கக்கூடிய திருப்பெயர் சம்பு. சம்போ என்றால் வெளிவேற்றுமை என்று சம்ஸ்கிருதத்தில் உண்டு. சம்போதன பிரதமா என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வெளிவேற்றுமையாக திகழக்கூடியது இந்த சம்போ என்பது. சம்புஹு என்றால் சம் சுகம் பக்தேபியா பாவயதி இதி சம்புஹு என்று இதற்கு ஒரு வியுற்பத்தி கூறலாம், அதாவது விளக்க உரை கூறலாம், விளக்கம் கூறலாம். சம் என்றால் சுகம், அதாவது சுகம் என்பது அழியாததான ஒரு சுகம். சுகம் இன்பம் என உலகத்தில் இரண்டு விஷயங்கள் காணப்படுகின்றன. அவைகளில் எது அனுபவித்த சிறிது காலம் மட்டுமே இருக்குமோ அதற்கு சிற்றின்பம் என்றும், என்றென்றும் அழியாமல் இருக்கக்கூடியதற்கு பேரின்பம் என்றும் கூறுவது உண்டு. அந்த பேரின்பத்தை பக்தர்களுக்கு, தனது பக்தர்களுக்கு எவர் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்கு சம்புஹு என்று திருப்பெயர். இந்த சிவனாருடையதான திருநாமத்தினை சம்பு, மகாதேவ, தேவ, சிவ என்பதான பெயர்களை அனைத்தையும் நாம் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கலாம். ஏனெனில் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் சாம்ப மீசானம் சபாஹ்ய அபியந்தர சுச்சிஹி என்று கூறுவது உண்டு. பவித்திரமான தூய்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த விதமான ஒரு அவஸ்தையில் நிலையில் இருந்தாலும் எவன் ஒருவன் சாக்ஷாத் சிவபெருமானை மனதால் நினைக்கிறானோ அவன் அகமும் புறமும் தூய்மையுற்றவனாக இருப்பான் என்றெல்லாம் நமக்கு வேதங்கள் கூறுகின்றன. எனவே இந்த திருநாமாக்களின் அர்த்தத்தினை நாம் இன்று காண வேண்டியது மிக அவசியமாக அமைகின்றது. சம்புஹு என்றால் பார்த்தோம், ஷம் சுகம், பக்தேபியா பாவயதி இதி சம்புஹு என்று பார்த்தோம். அடுத்தபடியாக மகாதேவ, மகாம் மகான்ச அசௌ தேவஹாச்ச மகாதேவஹா, அதாவது தேவஹா என்றால் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம், அல்லது பிரகாசமாக இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம். தேவஹா என்பதான சம்ஸ்கிருத பதத்திற்கு எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர், பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அர்த்தம் காணப்படுகின்றன. மகாதேவஹா, மகான் என்றால் மிகச்சிறந்த, பெரிய, மிகச்சிறந்ததான ஒரு தேவராக இந்த சிவபெருமான் காணப்படுகின்றார். எனவே சிவனாருக்கு மகாதேவன் என்பதான ஒரு பெயர் வந்தது. சம்போ மகாதேவ தேவ, தேவ என்றெல்லாம் முதலிலேயே பார்த்தோம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்தபடியாக சிவ என்பதான மிக முக்கியமான ஒரு திருப்பெயர். இதன் அர்த்தத்தினை கூற வேண்டுமென்றால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் கூறலாம். சிவ என்பதில் மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவ என்பதான ஒரு பதத்தில் சி வ என இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன. அவைகளுள் சி என்ற எழுத்தானது சிவனாரையும், வ என்ற எழுத்தானது சிவனாருடன் இணைப்பிரியாமல் இருக்கக்கூடியதான சக்தியினையும் குறிக்கக்கூடியதான திருப்பெயர் ஆகும். இது எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விவரணம், ஒரு விளக்கம். அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சிவம் என்பது ஒரு நிலை. அந்த நிலையானது ஞானமே வடிவமானது, குணங்குறிகள் அற்றது, ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இவைகள் இந்த சிவம் என்ற ஒரு நிலையானது சிவம் அமூர்த்தம் மூர்த்தம் கர்த்திரு கர்ம என்று சொல்லக்கூடியதான ஐந்து விதமான சாதாக்கியங்கள், இவைகள் அனைத்தும் சித்தாந்த சைவத்தில் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவை ஐந்தும் ஒரு நிலைகள். இந்த சிவம் என்று சொன்னோம் அல்லவா, ஞானமே வடிவமானவர். அந்த ஞானமே வடிவமானது யாது செய்யும் எனில் தன்னுடன் இணைப்பிரியாததான ஒரு சக்தியின் மூலமாக அமூர்த்தம் என்பதான ஒரு நிலை, அதாவது சாதாக்கியம் என்பதை தோற்றுவிக்கும். அந்த அமூர்த்த சாதாக்கியத்திற்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியானது யாது செய்யும் மூர்த்தம் என்பதான ஒரு சாதாக்கியத்தை, ஒரு நிலையை தோற்றுவிக்கும். மூர்த்தம் என்பதான சாதாக்கியத்துடன் இணைப்பிரியாததான ஒரு சக்தியானது கர்த்திரு சாதாக்கியம் என்பதான ஒரு சாதாக்கியத்தை, அதாவது ஒரு நிலையினை தோற்றுவிக்கும். கர்த்திரு சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு கர்த்திரு சாதாக்கியத்தின் சக்தியின் மூலமாக கர்ம சாதாக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிலை தோன்றும். அந்த கர்ம சாதாக்கியம் என்பதுதான் யாதெனில் இன்று திருக்கோவில்களில் நாம் வழிபடக்கூடியதான லிங்கத் திருமேனியாகும். இந்த கர்ம சாதாக்கியமான லிங்கத் திருமேனியின் பல பாகங்களில் ஒன்றாகத்தான் சோமாஸ்கந்தர், நடராஜர், சந்திரசேகரர், பிக்ஷாட்டனர் போன்றதான 25 மூர்த்தங்கள், ஆகம பிரசித்தமான 25 மூர்த்தங்கள் நமக்கு திருக்கோவில்களில் காணப்படுகின்றன. எனவே சிவ என்றால் ஞானமே வடிவமானது. அது ஒரு நான்கு நிலைகள் தாண்டி ஐந்தாவது நிலையாக திருக்கோவில்களில் கருவறையில் வீற்றிருக்கக்கூடியதான லிங்க திருமேனியாக திகழ்கின்றது. எனவே சிவனாருடையதான திருக்கோவிலில் லிங்க திருமேனியை பார்க்கும் பொழுது இவர் ஞானமே வடிவமானவர், ஜோதி வடிவமானவர் என்றெல்லாம் நாம் உணர வேண்டும். இது இப்பொழுதைக்கு சம்போ மகாதேவ தேவ சிவ என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மேலும் இந்த சிவ என்பதை பற்றி பல விஷயங்கள் காணப்படுகின்றன. வேதங்களுள் சிறந்ததான யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரம் என்றதான ஒரு பிரஷ்னம் வருகின்றது. அதில் சிவனாரின் பொருட்டு பல திருநாமாக்கள் இருந்த பொழுதிலும் இந்த சிவ என்பதான திருநாமா மிகவும் சிறந்தது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்டா ருத்ரைகாதசினி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரி செய்வ சிவயித்யக்ஷரத்வயம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. கற்கப்பட வேண்டியதான கல்வி அனைத்திலும் ஸ்ருதி என்று சொல்லக்கூடியதான வேதம் மிகச் சிறந்தது. அதிலும் அந்த ஸ்ருதியிலும் ருத்ரைகாதசினி அல்லது ஸ்ரீருத்ரம் என்பதான ஒரு பிரஷ்னம் மிகவும் சிறந்தது. அதிலும் கூட பஞ்சாட்சரம் என்பது மிகச் சிறந்தது. மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்தின் தொடக்கத்தில் நமசிவாய என்று கூறுகிறார் அல்லவா, அதேதான் பஞ்சாட்சரம் என உணரல் வேண்டும். அந்த பஞ்சாட்சரம் என்பது சிறந்தது. அதையும் விட சிவயித் யக்ஷரத்வயம் சிவ ஸ்ரீவ என்று சொல்லக்கூடியதான இரண்டு எழுத்தும் மிக மிக சிறந்தது என்றெல்லாம் இந்த சிவ என்பதன் என்ற பதத்தின் ஒரு சர்வோத்கர்ஷத்துவம், அதாவது மிகச்சிறந்ததாக விளங்கக்கூடியதான தன்மை வேதங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் போன்றதான பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிவ என்றாலே ஈற்றாக மங்களஸ்வரூபின் வசகாந்தௌ என்று சொல்லக்கூடியதான ஒரு தாதுவிலிருந்து சிவஹா என்பதான ஒரு பதம் வந்தது என்று கூறுவார்கள். சிவம் என்றாலே மங்களஸ்வரூபம், அப்பேற்பட்டதான மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சிவனாரே பக்தர்களுக்கு மங்களங்களை கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு சம்புஹு என்பதான ஒரு திருப்பெயரும் வந்தது என்றெல்லாம் நாம் பலவாறாக காணுகின்றோம். எனவே இந்த சரணத்தினை மறுபடியும் ஒருமுறை காண்போமாக. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. முதல் ஸ்லோகம். பாலாவனம் ரத்கிரீட்டம் பாலநேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம் சூலாஹதாராதி கூட்டம் சுத்தமர்த்தேந்து சூடம் பஜே மார்க பந்தும் பால அவநம்ரத் கிரீட்டம். பரம்பொருளுக்கு இலக்கணம் கூறும் சமயத்தில் ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் என இரண்டு வகைகளில் கூறலாம் என்பதை நாம் நமது சென்ற சொற்பொழிவிலேயே பார்த்தோம். இதில் ஸ்வரூப நிலை என்பது குணங்குறிகள் அற்ற நிலை எனவும் தடஸ்த லட்சணம் என்பது குணங்குறிகளுடன் கூடிய நிலை எனவும் நமது கடந்த சொற்பொழிவிலேயே நாம் விவரித்தோம். அதனை மனதில் கொள்ள வேண்டும். இந்த செய்யுளில் சிவனாருடையதான தடஸ்த லட்சணம், அதாவது குணங்குறிகளுடன் கூடிய நிலையை கூறி அவருடையதான பிரபாவங்கள் அனைத்தையும் கூறி அதன் மூலம் இந்த சிவனாரை நான் வணங்குகிறேன் என்ற போக்கில் இவர் அமைத்துள்ளார். முதல் பதம் பால அவநம்ரத் கிரீட்டம். பாலம் என்றால் நெத்தி பகுதி, அவநம்ர அப்படி என்றால் அதுவரை இறங்கிய, கிரீட்டம் என்றால் கிரீட்டத்தை உடையவர். சிவனாருக்கு இரண்டு விதமாக வர்ணனைகள் செய்யலாம். ஒன்று உச்சி முதல் பாதம் வரை, மற்றொன்று பாதம் முதல் உச்சி வரை. உச்சி முதல் பாதம் வரை செய்யக்கூடியதான வர்ணனைக்கு சிருஷ்டி கிரமம் எனவும், பாதம் முதல் உச்சி வரை செய்யக்கூடியதான கிரமத்திற்கு சம்ஹார கிரமம் எனவும் கூறலாம். இந்த சமயத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் உச்சி முதல் பாதம் வரை சிவனாரை வர்ணிக்கக்கூடியதான ஒரு நிலையை கையாண்டுள்ளார் என்பதை நாம் உணரலாம். அதன் முதல் பதம் யாதெனில், நெத்தி வரை இறங்கி இருக்கக்கூடியதான கிரீட்டத்தினை உடையவரை, பால அவனம்ரத் கிரீட்டம். முன்பே கூறியதை போல பால என்றால் நெத்தி பகுதி, அவனம்ர என்றால் இறங்கிய கிரீட்டம். சிவனாருக்கு கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கிறாராம். கிரீடம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, கிரீட்டம் என்பது சரியான உச்சரிப்பு. அந்த கிரீட்டம் என்பது அவருடையதான நெத்தி பகுதி வரை இறங்கியுள்ளதாம். அப்பேற்பட்டதான சிவனாரை நான் வணங்குகிறேன் என பின்பு வரப்போகிறது. இந்த இடத்தில் பாதாவ நம்ரத் கிரீட்டம் என்றும் கூறுவது உண்டு. யாதெனில், பாதம் என்றால் திருக்கடல்கள், இறைவனுடையதான திருவடிகள். அவநம்ரத் என்றால் இறங்கிய, கிரீட்டம் என்றால் கிரீட்டத்தினை உடையவர். முதல் அர்த்தம் கூறியது சிருஷ்டி கிரமம், இந்த அர்த்தம் கூறுவது சம்ஹார கிரமம். அதாவது எண்ணற்றதான தேவர்கள், இந்திராதி தேவர்கள் அனைவரும் சிவனாரை வணங்குகிறார்களாம். வணங்கும் சமயத்தில் அவர்கள் தலையில் கிரீட்டம் அணிந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. அந்த கிரீட்டமானது இவருடையதான திருப்பாதங்களில் படுகிறதாம். எனவே பாதத்தில் கிரீட்டம் பட்டவர்களை உடையவர், அதாவது எவருடையதான திருக்கடல்களில் தன்னை நமஸ்கரிக்க வந்தவர்களுடையதான கிரீட்டமானது படுகின்றதோ, அப்பேற்பட்டதான திருப்பாதங்களை உடையவரை என்று அர்த்தம் கொள்ளுதல் வேண்டும். எனவே இரண்டு விதமாகவும் அர்த்தம் கூறலாம். ஒன்று, சிவனாரே கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர். அச்சமயத்தில் கிரீட்டம் என்பது சர்வோத்கர்ஷத்துவம் என்று சொல்லக்கூடியதான மிகச் சிறந்து விளங்கக்கூடியதான தன்மை என்பதை உணர்த்தும். பாதாவநம்ரத் கிரீட்டம் என்ற இடத்தில் இந்திராதி தேவர்கள் அனைவரும், பிரம்மா இந்திராதி தேவர்கள் அனைவரும், ஸ்காந்த புராணத்தில் இதற்கு ஒரு ஸ்லோகம் கிடைக்கின்றது. யாதினில், பிரம்மணஹா சிருஷ்டிகர்த்திருவம், விஷ்ணோர் தானவ மர்தனம், ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய, சிவபூஜா விதே ஃபலம் என்றதான ஒரு செய்யுள் காணப்படுகின்றது. பிரம்மணஹா சிருஷ்டிகர்த்திருவம், பிரம்மாவிற்கு படைக்கும் தொழில் என்பதை செய்யக்கூடியதான தன்மையும், விஷ்ணோர் தானவ மர்தனம், விஷ்ணுவானவர் பலவிதமான அரக்கர்களை சம்ஹாரம் செய்துள்ளார், அந்த சம்ஹாரம் செய்யக்கூடியதான தன்மையும், ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய, ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான தன்மையை இந்திரனுக்கும் யாது நல்கியது என்றால் சிவபூஜா விதே ஃபலம் என்கிறது. இவை அனைத்தும் சாக்ஷாத் சிவபெருமானுடையதான பூஜையை செய்ததன் மகிமையாகவே இது இருக்கின்றன. எனவே நாமும் சிவனாரை பூஜை செய்தோம் என்றால் இந்த உயர்ந்த பதவிகள் அனைத்தும் கிட்டும், அதற்கு பிறகு மோட்சமும் கிட்டும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். எனவே பால அவநம்ரத் கிரீட்டம் அல்லது பாத அவநம்ரத் கிரீட்டம். பால அவநம்ரத் கிரீட்டம் என்றால் சிவனாருடையதான கிரீட்டமானது அவரது நெத்தி பகுதி வரை இறங்கி வந்துள்ளது. பாதாவநம்ரத் கிரீட்டம் என்றால் சிவனாருக்கு மற்ற தேவர்கள் அனைவரும் நமஸ்காரம் செய்கிறார்களாம். அச்சமயத்தில் அவருடையதான கிரீட்டமானது சிவனாருடையதான திருப்பாதங்களில் இருக்கின்றன. எனவே சிவனார் தேவாதி தேவர், தேவர்கள் அனைத்திற்கும் தேவராக விளங்கக்கூடியவர், தேவேஷர் என்றெல்லாம் சிவனாருக்கு திருப்பெயர்கள் உண்டு. அதனை இந்த சமயத்தில் நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம். அடுத்தபடியாக பால என்றால் முதலிலேயே பார்த்தோம் நெத்திப்பகுதி, நேத்ர என்றால் கண், அர்ச்சிஷா என்றால் பொறியினால், பஞ்சேஷுஹு என்றால் மன்மதன், ஐந்து பானங்களை உடையவன், கீட்டம் ஒரு புழுவினை போல, தக்தம் எரித்தவர். அதாவது சைவ ஆகமங்களில் 25 மூர்த்தங்கள் மிக பிரதானமாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அதில் ஒன்றான காமாரி என்பதான ஒரு மூர்த்தத்தினை இவ்விடத்தில் கூறுகிறார். பால நேத்ரார்ச்சிஷா, தன்னுடையதான நெத்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய தீ பொறியினால், பஞ்சேஷுஹு, ஐந்து பானங்களை மன்மதனானவன் கொண்டுள்ளாராம். அதனால் அவருக்கு பஞ்சேஷுஹு என்பதான ஒரு திருப்பெயர் உண்டு. அந்த மன்மதனை கீட்டம் ஒரு புழுவினை போல, அதாவது சிவனாருக்கு பிரபுஹு என்பதான ஒரு திருப்பெயர் உண்டு. அதற்கு வியாக்கியானம் கூறும் சமயத்தில் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா பிரபுஹு என்பார்கள் நூலாசிரியர்கள். அதாவது ஒரு வேலையை செய்யவும் முடியும், செய்யாமலும் இருக்கவும் முடியும், வேறு விதமாகவும் செய்ய முடியும் என்றெல்லாம் எவருக்கு ஒரு தன்மை இருக்கிறதோ அவரே வந்து பிரபு என்பதான ஒரு தன்மையை அடைவார் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே மற்றவர்கள் மன்மதனை அழிக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் என்றால் மிகவும் சிரமம் படுவார்கள். ஆனால் இவர் யாது செய்தார் என்றால், தன்னுடையதான நெத்தி கண்ணிலிருந்து தோன்றக்கூடியதான ஒரு பொறியின் மூலமாகவே சாக்ஷாத் மன்மதனை, உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவருக்கும் ஆசை என்பது தேவை, அந்த ஆசை இருந்தால் மட்டும்தான் அனைத்து செயல்களும் செய்ய முடியும், அப்பேற்பட்டதானதான ஆசையை கொடுக்கக்கூடியவன் மன்மதன், விருப்பத்தினை கொடுக்கக்கூடியவன் மன்மதன், அந்த மன்மதனையே இவர் வந்து சிவனார், சாக்ஷாத் சிவனார் தனது நெத்திப்பொறியினால் அழித்து விட்டார் என்றால் இவர் அனைத்து விதமான பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர். அதாவது தான் எந்த விதமான உலகியல் இன்பத்திற்கும் கட்டுப்படாதவர் என்றெல்லாம் சிவனாருடையதான சர்வோத்கர்ஷத்துவம் இவ்விடத்தில் காணப்படுகின்றன. என்னதான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவனார் சிவபார்வதி அந்த பரிணயமானது நடக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தாலும், தவத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை அவருடையதான தபோ பங்கம் செய்தமையினால் இந்த மன்மதனானவன் எரிக்கப்பட்டான். இன்றும் திரிபுராந்த அந்த மன்மத தகன க்ஷேத்திரம், காமதகன க்ஷேத்திரம் என்றெல்லாம் பல திருக்கோவில்கள் நமது தமிழகத்தில் காணப்படுகின்றன. அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான காமரிப்புகு, காமாரிஹி, காமாரையே நமஹா என்றெல்லாம் சிவாஷ்டோத்தர சதநாமாவளியில் வருகின்றன. அந்த திருவுருவத்தினை இப்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம், தனது நெற்றி கண்ணிலிருந்து தோன்றக்கூடியதான பொறியினால் மன்மதனை ஒரு புழு போல, ஒரு பூச்சி போல, கீட்டம் என்றால் புழு, ஒரு புழுவினை எவ்வாறு உலகத்தில் சம்ஹாரம் செய்வார்களோ, மிக எளிமையாக சம்ஹாரம் செய்வார்களோ, அதை போல அனாயாசமாக சிவனாரானவர் சம்ஹாரம் செய்தார் என்பதானதை மனதில் கொள்ள வேண்டும். பால நேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம், சூலாஹதாராதி கூட்டம், சூல அராதி கூட்டம், ஆஹதம் சூல சூலத்தினால், அராதிஹி என்றால் எதிரி, கூட்டம் என்றால் சமூகம், சூலத்தினால் எதிரிகளின் சமூகத்தினை, ஆஹதிஹி என்றால் அடித்தவர் அல்லது அழித்தவர். சிவனார் சூலத்தினால் எதிரி கூட்டங்களை அழித்தவர். சிவனார் என்றாலே சம்ஹாரம்தான் செய்வாரா? அவர் சிருஷ்டிகள் அனைத்தும் செய்ய மாட்டாரா என்றால், தேவையில்லாததை அழித்தாலே தேவையானதான ஞானம் உதித்துவிடும் என்பதற்காகத்தான் சிவனாரானவர் சம்ஹாரம் செய்கிறார் என்றும் கூட நினைக்கலாம். எனவே அவர் யாதை சம்ஹாரம் செய்வார் என்றால் பக்தனுடையதான, அதாவது உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான மனிதர்களின் காம குரோத லோப மோக மத மாத்சரியாதி குணங்களை சிவனாரானவர் சம்ஹாரம் செய்கிறார். அதனை எதை கொண்டு செய்கிறார் என்றால் சூல. அந்த சூலம் என்பது சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடியதான முக்குணங்களின் கூட்டம். ஒருவனுக்கு சத்வம் என்றால் அமைதியாக இருக்கக்கூடியதான ஒரு இது, தான் உண்டு, தன் வேலை உண்டு, நற்சிந்தனை உண்டு, அதற்கு சத்வகுணம் என்று பெயர். தமோகுணம் என்றால் ஒரு மந்தமான புத்தியை உடையவன்.

0: ஆனந்தத்தினை ஒரு சாதகன் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சிவனாரானவர் தனது திருக்கரத்தில் சூலத்தினை ஏந்தியுள்ளார் என்றும் நினைக்கலாம். அப்பேற்பட்டதான சூலத்தினால் எதிரிகளின் கூட்டத்தை அழித்தவரும் அழித்தவரை சுத்தம் அர்த்தேந்து சூடம், சுத்தம் கலங்கமற்றதான தூய்மையான அர்த்தேந்துகு பாதி நிலவினை சூடம் அணிந்து கொண்டிருப்பவர் சிவனாருடையதான சிரோபாகத்தில் பார்த்தோம் என்றால் மூன்றாம் பிறை சந்திரனானவர் இருப்பார். அது சிவனாருடையதான ஞான வடிவம் என்றெல்லாம் சைவ ஆகமங்கள் பகர்கின்றன. அப்பேற்பட்டதான ஞானத்தினை தனது பக்தனுக்கு கொடுக்கும் பொருட்டே சிவனாரானவர் சந்திராபரணத்தை அவர் தலையில் வைத்துள்ளார், சிரோபாகத்தில் அணிந்துள்ளார் என்று கூற வேண்டும். சுத்தம் அர்த்தேந்து சூடம் பஜே மார்க்கபந்தும், அப்பேற்பட்டதான மார்க்கபந்து வழித்துணைவன் மார்க்கசகாயேஸ்வரரை பஜே நான் துதிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை மறுபடியும் காண்போமாக. பாலாவனம் ரத்கிரீட்டம் பாலநேத்ரார்ச்சிஷாதக்த பஞ்சேஷு கீட்டம் சூலாஹதாராதி கூட்டம் சுத்தமர்த்தேந்து சூடம் பஜே மார்க்கபந்தும் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ. இரண்டாவது முதல் ஆறாவது ஸ்லோகம் வரை இறைவன் திருவருளால், எல்லாம் வல்ல பார்வதி சமேத பரமேஸ்வரருடைய திருவருளால் நாளைய தினம் நாம் காண்போமாக. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ யஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். ஹரிஹி ஓம்
1: நம சிவாய. சைவம்.ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ யதா தூமவத்வே ஹேதோ பர்வத சபக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் அதை பத்தி பேசணும். இப்போ சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. சரி, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பட்சம்னா சந்திக்த சாத்தியமா, எங்க சாத்தியமானது சந்தேகமுடையதா இருக்கோ, சந்தேக நிலையில இருக்கோ, அது அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். எப்படின்னு சொல்லி சொன்னா மலை நெருப்புடையதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறது நமக்கு தெரியாது, சந்தேகத்துல இருக்கு, சந்தேகத்திடமானது, அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். அத பிரதிமாத்திரத்த பட்சத்துவா இத்தியத்திர கிம் நாம பக்ஷதா இது அபேட்சாயாம் தான் நிர்வக்தி. எதுக்கு இந்த பட்சத்தை இங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி அடிப்படைய எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இடத்துல இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், பட்சம் கேவல வெத்திரேக்கி அப்படின்றத பார்த்தோம். கேவல வெத்திரேக்கியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெத்திரேக மாத்திர வியாப்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிருத்திவி இத்திரேபியோ வித்தியதே கந்தவத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு அங்க முடிச்சாரு. பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னது அது, பக்ஷம்னா என்னது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே இங்க ஆரம்பிக்கிறாரு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சந்தேகமுடைய சாத்தியமுடைய இடம் பக்ஷம் அப்படின்ட்டு. எதா தூமவத்வே ஹேதோ பர்வத அப்படின்னா, தூமவத்வம் அப்படின்ற அந்த மலை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருப்பதா இந்த சந்தேகத்தை வச்சு நம்ம நெருப்ப சந்தேகப்படுற மலையில, அந்த இடத்துல பக்ஷம் என்னது, சந்தேகமுடைய சாத்தியம் பர்வத்தம். சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்ற நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் நிச்சயமுடைய இடத்துலயும் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா எங்க வந்து சாத்தியம் இருக்கோ அது வந்து சபக்ஷம், நெருப்பானது நிச்சயமா இருக்கிற இடத்துல சமையலாற நமக்கு தெரியும்.

0: அதுக்கு பேர் சபக்ஷம். அப்ப அந்த சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு சந்தை லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி சாத்தியவாரணாய சாத்திய வாணிதி. அப்போ சரி சந்திக்த அப்படின்னு மாத்திரம் சந்திக்த பக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா இங்க சாத்தியவாரணாய சந்திக்தான சந்தேகத்துக்கு பல இடம் இருக்கு. சந்தேகம் எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம். அதனால அந்த சந்தேகத்தை போகணும்னு சொல்றது சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியவான் சாத்தியவாரணாய சந்திக்தவான்னு சொல்லாம சந்திக்த சாத்தியவான்னு சொல்லியிருக்கு. நிச்சய சாத்தியவான் சபக்ஷா. அடுத்தது நிச்சித சாத்தியவான் சபக்ஷா. சபக்ஷம் சபக்ஷம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்தியவான். நிச்சயமா எந்த இடத்துல சாத்தியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லமோ அந்த இடத்துல வந்து அது வந்து சபக்ஷம். யதா தத்ரைவ மகானசம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதே இடத்துல மகானசம். மகானசம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சமையலறை. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய நிச்சித இதி சாத்திய வாரணாய சாத்தியவான் இதி. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய பட்சத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிச்சிதம் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகம் பண்ண போறது. அதே மாதிரி சாத்தியம் போயிடக்கூடாதுன்றது சாத்தியவான் சாத்தியத்தை உடையது அப்படின்ற அந்த இடத்த சொல்லணும். தூமத்து ஹேத்தோ வித்தியர்த்த யசா அப்படின்னு சொல்லி சொன்னா தத்ரைவ அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க தூமத்துவ ஹேத்தோ எந்த இடத்துல தூமத்தை நம்ம பார்த்தோமோ அதே இடத்துலயே இந்த சந்தேகம். மகானசம் மகானசம்னு சொல்லி சொன்னா சமையலறை. சமையலறையில நிச்சயமா சாத்தியம் உடையது அப்படின்னு அர்த்தம். நிச்சித சாத்தியபாவான் விபக்ஷா யதா தத்ரைவ மகாகத. நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் எங்கேயோ அதுக்கு பேரு விபக்ஷம் அப்படின்ட்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா மகாகிரதம். மகாகிரதம்னா சமுத்திரம். சமுத்திரத்தை நிச்சயமா நெருப்பு இருக்காது. அதனால நிச்சய சாத்திய நிச்சித சாத்திய அபாவவான். சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை. நிச்சயமா சாத்தியம் இன்மை எங்க இருக்கும்? நெருப்பின்மை எங்க இருக்கும்? நிச்சயமா மகாரதத்துல சமுத்திரத்துல நீர்நிலையில. அதனால அப்படின்ட்டு சபக்ஷே அதிவாப்தி வாரணாய சாத்தியதி. சாத்தியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித அபாவான் அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷத்துல போயிடும். அதனால நிச்சித அபாவான் நிச்சிதம் இன்மை. நிச்சயமா இல்லாத இருக்கிறாடா எது வந்தாலும் சரி சாத்தியமானது அபாவம்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல போயிடும். அதனால சாத்திய அபாவான்னு சொல்ல வேண்டியது பக்ஷே அதிவாப்தி வாரணாய நிச்சிதேதி. சாத்திய அபாவான் மாத்திரம் சொன்னா என்ன ஆகும்? பட்சத்துல போயிடும். சாத்திய அபாவான சந்திக்த சாத்தியவான் பட்சத்துல. அதனால அங்க போயிடக்கூடாதுன்ற தோசனம் என்ன பண்றோம்? நிச்சிதேதி அப்படின்னு சொல்லிட்டு பக்ஷே அதிவியாப்தி வாரணாய அபாவேதி. நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சபக்ஷத்துல போயிடும். நிச்சித சாத்திய அபாவான்னு சொல்றதுக்கு அதனால அபாவான்னு செய்திருக்கேன். தத்ரைவான்னு சொல்லி சொன்னா தூமத்தேதோ அந்த தூமத்த ஹேத்துலயே பார்க்கணும். சரி சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷா அசித்தா வாதிதாக பஞ்ச ஹேத்வாபாசாக. அஞ்சு ஹேத்வாபாசத்தை இங்க பாக்குறோம். என்னது? சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்தா பாதிதா. இந்த அஞ்சுமே ஹேத்வாபாசம். அஞ்சு வகையான ஹேத்வாபாசம். ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஹேத்து நிரூபிய பிரசங்காது ஹேத்வாபாசானாக. ஹேத்துவ சொல்லிட்ட அப்புறம் இங்க பிரசங்கத்துல வந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம்னா என்னன்னு பேச வேண்டியது இருக்கு. நீங்க கரெக்டான ஹேத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டான ஹேத்து கொடுத்துட்டீங்க. நீங்க ஹேத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஹேத்துனா என்னன்னு புரிஞ்சு போச்சு. பஞ்சாவய வாக்கியம் வச்சு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரணம் கரெக்டா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்ன வேணாலும் காரணம் கொடுக்குறோம். நம்ம காரணம் கொடுக்கற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ சொன்ன காரணம் கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்ட் இல்லைன்னா ஏன் கரெக்ட் இல்ல? ஏன்னா கரெக்ட் இல்லாத காரணத்தை நம்ம கொடுத்து மாட்டின்ற கூடாது. தப்பான காரணத்தை ஒருத்தன் கொடுத்து நம்மள வந்து ஏமாத்திட கூடாது. அதனால ரெண்டுத்தையும் தெரியா தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நிகிரகஸ்தானம்னு சொல்லுவான். பல வகையான நிகிரகஸ்தானம் சொல்லியிருக்கு. அந்த நிகிரகஸ்தானம்ல ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹேத்து நீங்க கொடுக்கற நீங்க ஹேத்வாபாச பிரயோகம் வந்து ஒரு நிகிரகஸ்தானம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ சாஸ்திரத்தை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் சல பிரயோகம் பண்ணுவாங்க. அதுல இந்த ஹேத்வாபாசத்தை ஒண்ணு அடிச்சு விட்டுருவாங்க. நைஸா நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஏமாந்துருவான். இது வந்து இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அதாவது தோக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ என்னெல்லாம் பதில் சொல்றோமோ அதுக்கெல்லாம் அவன் வந்து நோண்டுறான் புடிச்சு. சரி ஒரே வழி நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற சிஞ்சியம் வந்துடுச்சு. அவன் எப்படி ஜெயிச்சிருவான்ட்டு ஒரு சில பிரயோகம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்வாபாசம் தட்டி விடுறது. எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடந்தது காஷியில. வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் வியாக்கரணம் பண்ணிடு, ரெண்டு பேரும் பாஷத்தை மகாபாஷத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க, மகாபாஷத்தை கரைச்சு குடிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, சூத்திரங்கள்லாம் கண்டஸ்தம். அப்ப பேசிட்டு இருக்கும் போது என்ன நீ அந்த சப்தத்தை அப்படி பண்ற, இந்த சூத்திரத்தை வச்சு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பிரம்ம வந்துடுச்சு. சூத்திரமா சூத்திரத்தை சொல்றாரு, சூத்திரத்துக்கு விருத்தி சொல்றாரு, அத விளக்கம் பிரிக்கிறாரு, பிரிச்சு எங்க இருந்து என்னென்ன அனுவருத்தி வருது அப்படிங்கிறாரு, அந்த அனுவருத்தி எல்லாம் சேர்த்து சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பதக்கத்தை மாதிரி ஒண்ணு எழுதி விசாரம் பண்ணி அது பாஷ்யத்தையும் சொல்லி அதை அடிச்சிட்டாரு. இவரால் ஒண்ணும் பேச முடியல. சரி என்ன புரிஞ்சுதான் இல்லையா அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சூத்திரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது சில சமயம் நமக்கே ஆயிடும், நம்ம நிறைய திருப்பி திருப்பி சொன்ன விஷயமே வந்து நடுவில் பார்த்துதான் மாட்டேங்கிறதுன்னா திருப்பி ஞாபகம் வராது. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், திருப்பி வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் கரெக்டா அதே இடத்த வந்து நிற்கும். அந்த மாதிரி இவரும் சொல்லி சொல்லி பார்க்கறாரு, வர மாட்டேங்கிறது. சரி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன உடனே பாக்குறாரு, இவரும் எங்கெங்கயோ புஸ்தகத்தை எடுத்து பாக்குறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. வேற ஏதாவது பாட்ட பேதத்துல மாட்டேங்கிறதா அப்படின்ட்டு உனக்கு புரியல. அவர்கிட்ட போய் நேரம் கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் வெக்கம். தன்னோட சிஷியன் அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு, நினைச்சு நீ அவன்கிட்ட போய் என்ன எப்படி எப்படின்னு கத்துட்டு வாத. அவனும் உட்காந்து சேவை பண்றான், படிக்கிறான், எல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைஸா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி அப்படியே நைஸா எழுப்புறான். சார் நீ ஆரம்பத்திலேருந்து வந்தது இதுக்குத்தான் எனக்கு தெரியும், சொல்ல என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னா. அது மாதிரி அந்த சூத்திரம் அதான் ஒரு சூத்திரமும் இல்ல, போ உங்க ஆச்சாரியிட்ட சொல்ல, அந்த மாதிரி ஒரு சூத்திரமும் இல்ல, நான் சும்மா தோத்துருவேணும் அப்படின்றதுனால ஒரு போட்டு அடிச்சு விட்டேன் அவ்வளவுதான், அதை நம்பிட்டார் உங்களால் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆகும் சில சமயம், சேத்தோ பாசத்தை வச்சு நம்ம பாட்டு படக்குன்னு போட்டு அடிச்சிடுறது, அடிச்ச உடனே எதிராள் திருப்பி மாட்டேன்டுவான், ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே அவன், ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தவொடனே நம்ம அவனை ஏச்சிடலாம். அந்த மாதிரி நம்மள வேற யாராவது ஏக்காம இருக்கணும், நம்ம வேற யாரையாவது ஏச்சா பரவாயில்ல, நம்மள வேற யாராவது ஏமாத்திட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அத்ரைதம் போத்தியம். இங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அன்பே விதிரேக லிங்கம் தூ பஞ்சரூப உபபன்னம் சத்து ஸ்வசாத்தியம் சாதிக்கும் சமத்தே. அன்பயமாகவும் வெதிரேகமாகவும் எந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்கோமோ அன்பே விதிரேக லிங்கம்னு சொல்லிட்டு அது பஞ்சரூப உபபன்னம் சத்து, அஞ்சு ரூபத்தை வச்சுருந்ததா இருந்து ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமத்தே, தன்னுடைய சாத்தியத்தை தான் என்னத்தை நிரூபிக்கிறோமோ அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்த நிரூபிக்கக்கூடிய தகுதியை அடையிறது. தானிக்கு ஆணீதி செய்யத்தான், என்னது அது அஞ்சு ரூபத்தை அஞ்சு விஷயத்தை வச்சுண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க, பக்ஷ தர்மத்துவம் சபக்ஷ சத்துவம் விபக்ஷாத்யாவிருத்தி அபாதித விஷயத்துவம் அசத் பிரதிபக்ஷத்துவம் சேதி. இதுதான் அஞ்சு பாகம். பக்ஷ தர்மத்துவம், பக்ஷ தர்மத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்கனவே பட்சம் பக்ஷ தர்மத்தை பார்த்தோம், பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும். சபக்ஷ சத்துவம், இப்ப பக்ஷ தர்மம் பக்ஷம் என்னத்த பார்த்தோமோ அது அந்த பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சந்திக்க சாத்தியமானா இருக்கணும். சபக்ஷ சத்துவம், சபக்ஷத்துல அது இருக்கணும், நீங்க என்னத்த பேசுறீங்களோ அது சபக்ஷத்துல இருக்கணும். ரெண்டு விபக்ஷா வியாபாரத்தி, எந்த விபக்ஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ விபக்ஷம் சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய அபாவான், நிச்சித சபா சாத்திய அபாவான இருக்கக்கூடாது, அதனால நிஷ்பக்ஷா வியாபாரத்தி. சபக்ஷ சத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க நிரூபிக்கிற சாத்தியமானது நிச்சயமா சபக்ஷத்துல இருக்கணும். விபக்ஷா வியாபாரத்தின்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த இடத்துல இல்லாது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது. அடுத்தது வியாபாரத்தி அபாதித்வ விஷயத்துவம், அபாதித்த விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடாது, நீங்க சொன்ன விஷயமானது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது, வேற ஒரு பிரமாணத்து மூலமா ஏதாவது. அசத் பிரதிபக்ஷத்துவம், இன்னொன்னு அசத் பிரதிபக்ஷத்துவம், பிரதிபக்ஷத்துவத்துல நிலைபடாம இருக்கிறது. அப்படி இந்த அஞ்சு வகையான இது இந்த அஞ்சுத்தையும் கீழெடுத்து டீக்காரியை அவரே விசாரம் பண்றாரு. அபாதித ரூபோ அபாதித சாத்திய ரூப விஷய எஸ்ய தத்தம் தசிய பாவஸ்தத்துவம். அபாதித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித சாத்திய ரூப விஷய, அபாதித்தமான சாத்திய ரூபமான விஷயம், சாத்திய ரூபம்னு சொல்லி சொன்னா சாத்தியமானது, என்னத்தை நீ நிரூபிக்க போறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது பாதித்தம் இல்லாம நிராகரிக்கப்படாம எதுல இருக்கோ அதுதான் வந்து தத்தாத்தம், அதுதான் தத்திய பாவஸ்தத்துவம்னு சொல்லிட்டு பா அப்படின்னு அது அது வந்து விருத்தி ஆயிருக்கு. அப்போ ஏம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சத் பிரதிபக்ஷ, இப்ப சத் பிரதிபக்ஷத்துவம்னு சொல்லி சொன்னாங்க அபாதித விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித விஷயத்துவம்னா என்ன சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் அபாதித்தமான சாத்திய ரூபமானது இருக்கக்கூடாது, நிராகரிக்கப்படுறதா இருக்கக்கூடாது, இது இது நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒன்று விஷயம் இருக்கக்கூடாது. ஒண்ணு ரெண்டாவது சற்பிரதிபக்ஷம்னா என்ன, ஏவம் சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்திரம், ஏவம் எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே, சாத்திய அபாவத்தை நிரூபிக்கக்கூடிய சாத்திய அபாவத்தன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு குளிர்மையானது, ஏன் திரவியமா இருக்கிறதுனால, திரவியமா இருக்கிறதுனாலும் சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க, ஆனா நெருப்பை தொட்டு பார்த்தா சொல்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறது, அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயம், அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டதுன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிரூபிக்க நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அதனால சாத்திய அபாவ சாதகம், நீங்க சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியம் அதாவது நெருப்பு குளிர்மை அப்படின்னு சொல்லி சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த சாத்தியத்தை நிராகரிக்கிறதா வேற ஒரு கேத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, வேற ஒரு காரணம், வேற ஒரு பிரமாணம் மூலியமா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது சத்பிரதிபட்சத்தம். அப்படி சத்பிரதிபட்சத்தம் இல்லாம இருக்கிறது அசத் பிரதிபட்சத்தம். ஏன்னா அசத் பிரதிபட்சத்தம் இருந்தா தான் நீங்க சொன்ன ஹேத்துவானது கரெக்ட். அதனால இதீச்சதே சநாஸ்திய சோ அசத் பிரதிபக்ஷ. அப்படி பிரதிபட்சமானது எதிரானது இல்லாத இருக்கிற எந்த நிலையோ அதுக்கு பேரு அசத் பிரதிபக்ஷத்வம். தஸ்ய பாவஸ்தத்வம் இதி போத்தியம். இங்கேயும் அசத் பிரதிபக்ஷத்துல தஸ்ய பாவ அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். கேவலான்வைத்து சதுரூப வண்ணம் ஏவ ஸ்வசாத்தியம் சாதிக்கும் சமத்தே. பாண்டய விதேகமான லிங்கமானது மூணு இந்த அஞ்சு வகையான நிலையில வரும். கேவலான்வை வந்து நாலு நிலையில மாத்திரம், நாலு நிலையில இந்த நாலு இந்த விஷயத்துல நாலு இருந்ததுன்னா மாத்திரம் போதும் அது தன்னுடைய விஷயத்தை நிரூபிக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தசிய விஷய தசிய விபக்ஷ விபரியேன தத் வியாபுத்தி விற்பறியா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா விபக்ஷத்தை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த தத் வியாபுத்தி விபரியாது மத்ததெல்லாம் தானா நீங்கின மாதிரி ஆயிடுறது. அதனால கேவல வெத்திரேக்கி அப்படி ததா தசிய சபக்ஷ விபரியன தத் சத்துவ விபரியாதி. ஒன்னு விபக்ஷ வியாபுத்தி அப்படிங்கறத இதுல விட்டுருணும், கேவல அன்பையில விபக்ஷா வியாபுத்திங்கிறத விட்டுருணும். அதே மாதிரி கேவல வெத்திரிக்கில சபக்ஷ விப சத்துவம் அப்படிங்கறத விட்டுருணும். ஏன்னா வெத்திரேக்கியில சபக்ஷ சத்துவம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, வேற ஒண்ணுமே இல்லையே. அதனால தானே நீங்க அதை யூஸ் பண்றீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை ரெண்டுத்தையும் விடணும்னு சொல்லிட்டு வேற எதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாதா இல்லவே இல்லை. உதாரணம் என்ன, ஆத்மா ஆத்மா ஆத்மா பத்தி நீங்க நிரூபிக்கும் போது என்ன சொல்றீங்க, ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறீங்க. எதெல்லாம் இப்படி சொப்பிரகாசம் இல்லையோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு படம் பட்டம் கட்டம் ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க. இப்போ சபக்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா சொப்பிரகாசம் இருக்கிறது ஆத்மா தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய கேத்து கேவலான் வெத்திரிக்கிலோ கேவலான்மையிலும் இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. அதனால அந்த ரெண்டு விஷயத்த மாத்திரம் சமானத்தன்மை இல்ல விரோதத்தன்மை ஒரு இடத்துல இன்னொருத்த சமானத்தன்மை ரெண்டுத்தையும் நீக்கிட்டு மீதினாலும் அப்படின்னு புரிஞ்சுட்டுணும். இப்ப தத்துவப்பிரியாதி உபதர்ஷித ரூபானாம் மத்தியே கதிபய ரூப உபபன்னத்துவாத் ஹேத்து அபாஷ ஹேத்துவது ஆபாசந்தேதி ஹேத்வாபாசாக. அப்படி எந்த வகையான விஷயத்த நீங்க சொல்றீங்களோ எந்த வகையான கேவலான்மையோ இல்ல கேவல வெத்திரிக்கையோ அன்பே வெத்திரிக்கையோ இந்த மாதிரி மூணு லிங்கத்துல எந்த மாதிரியான லிங்கத்தை நீங்க பிரயோகம் பண்ணினாலும் சரி, இதுல கேவல அன்பே வெத்திரிக்கையில அஞ்சு கேவலான்மை கேவல வெத்திரிக்கையில நாலு, இந்த நாலுத்திலயோ இல்ல அஞ்சுத்திலயோ ஏதாவது ஒண்ணுத்துல குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பஞ்சரூபத்தை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பக்ஷ தர்மத்தம் பக்ஷ தர்மத்துல செட் ஆகல, இல்லட்டி சபக்ஷ சத்துவம் சபக்ஷத்துல இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும், ஒரு பிரச்சனையும் காமிக்க முடிஞ்சா போதும் அந்த ஹேத்து காலி. அதனால என்ன சொல்றாங்க, உபதர்ஷித ரூபான மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வாது, இந்த ஒரு ஒரு நிலத்திலயும் நாலு அஞ்சுன்னு பல வகையான நிலை இருக்கிறதுனால ஒண்ணு இல்லாம இருந்தா கூட ஹேத்துவதாபாசந்தே இது ஹேத்வாபாசக. ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அது ஹேத்துவ போல தோற்றமளிப்பது அப்படின்ற நிலையானதுனால ஹேத்வாபாசம் அப்படிங்கிறது. ஹேத்துவை போல காரணத்தை போல ஆபாசந்தே தோற்றம் அளிக்கின்றது பிரதிபந்தக்யதார்த்தஞான விஷயத்துவம் வாதஸ்தலே. அனுமிதி தற்கரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம். அனுமிதியும் அதனுடைய கரணத்தையும் தடை செய்யறதா அனுமதி ஞானம் உண்டாகிறதா இல்லாம இருக்கிறதா யதார்த்த ஞான ஸ்தலத்துல வந்து அனுமதியானது உண்டாக இருக்கிற நிலைக்கு ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்றது. வன்னிர் உஷ்ணைதி அனுமதி பிரதிபந்தகம். வன்னி உஷ்ணக அப்படின்னு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொடுக்குறாங்க. வன்னிர் அனுஷ்ணக சாத்தியம். வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, சூடு இல்லாது. ஏன் திரவியத்துவாத்து ஏதாவது எடுத்து கொடுக்குறான் இந்த இடத்துல இதி பிரதிபந்தகம். அங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்திலயும் இந்த பிரதிபந்தம் வந்து என்னது சொன்னா நம்ம என்னது சாத்தியபாவ சாதகம் ஏத்துவந்திரம் விதித்தே சத் சத் சத் பிரதிபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடையானது இங்க உண்டாருது. ஏன் எது ஞானம் உஷ்ணத்துவது வன்னி வண்ணவ் அனுஷ்ணத்துவ சாதகம் திரவியத்துவம் இதி ஆகாரகம் தது விஷயத்துவஸ்ய ஸ்வரூப சம்பந்தின திரவியத்வரூப ஹேத்வாபாசே சத்வாத் லக்ஷண சமன்வய. இப்போ நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு சூடானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பிரத்யட்சமா அனுபவம். அப்படிப்பட்ட பிரத்யட்சமான அனுபவமான நெருப்பு சூடானது அப்படிங்கிற இடத்துல திரவியத்துவம் அப்படின்னு ஒரு தேத்துவம் கொடுக்குறீங்க நீங்க. இந்த இடத்துல தத் விஷயத்த சொரூப சம்பந்தேன, நெருப்போட சொரூப சம்பந்தத்தோட சூடானது இல்ல, அதனால திரவிய ரூப ஹேத்வாபாசே. திரவியம் அப்படிங்கிறது திரவியத்வாத் அப்படிங்கிறது ஹேத்வாபாசம், அதனால இந்த இடத்துல இது ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சொரூபம் எப்படிப்பட்டது, நெருப்போட சொரூபம் பிரத்யட்சமா நம்ம அனுபவம் பண்ணி பார்த்தா தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, அதனால சொரூபத்துல அது நிராகரிக்கப்படுறதா இருக்கிறதுனால ஹேத்வாபாசம் அப்படின்னு அர்த்தம். சதேத்துவாரனாய சாத்தியதி, அங்க என்ன சொல்றது, ஹேத்வாபாசாக்கு லட்சணம் கொடுக்கறோம். யதார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்க, என்னது யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அனுமதி தற்காரண அந்நதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். யதார்த்த ஞான விஷயத்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் சொன்னது சத்ஹேத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசனம், இது அசத் ஹேத்துல அதாவது ஹேத்துவாபாசத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனா. கடாதிவாரனே அனுமதி தற்காரண அந்நதர பிரதிபந்தக இது வெறும் யதார்த்த ஞான விஷயத்தம்னு சொல்லி சொல்லிட்டா, கடம் பட்டம் முது எதெல்லாமே கூட யதார்த்த ஞான விஷயம் தான், பானைய பானையே தெரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம், அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் நீங்க என்ன சொல்றீங்க, அனுமதி தற்காரண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விபிச்சாரிணி அவ்வக்தி அவ்வியாப்தி வாரணாய தற்காரண அந்நிய தராய்தி, அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சாரியில விபிச்சார நிலையில ஏதாவது எந்த இடத்த உண்டாகாதோ அந்த இடத்துல லட்சணம் போயிடும், அது நிராகரிக்கிறதுக்கோசரம் தற்காரம் அந்நிய தரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதுல லட்சணத்துல அந்த சப்தத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஹேத்வாபாசம் அஞ்சு வகைன்னு சொல்லி சொல்லிட்டோம். அனைகாந்திகம் சவ்யபிச்சாரோ அனைகாந்திக, சவ்யபிச்சாரம் முதல் வகை, அந்த சவ்யபிச்சாரம் என்னது அப்படின்னா அனைகாந்திக அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் அனைகாந்திக. அந்த அனைகாந்திக எப்படிப்பட்டது அப்படின்னா சத்ரிவித, சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி பேதா, சாதாரண அனைகாந்திகம் அசாதாரண அனைகாந்திகம் அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா இருக்கு. அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, ஏக்கம் அந்த அபி ஏகாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாக, ஒன்றாகன்னு சொல்லி சொன்னா எது ஒன்றாக, ஏக்கம்னா சாத்தியம், சாத்தியமானது முடிவாக ஒன்றாக நிலைப்பட்டது, சாத்தியம் இப்படிப்பட்டது அப்படின்னு நிச்சயம் எங்க இருக்கோ அது வந்து ஐகாந்திக. சாத்தியமானது இப்படித்தான் இப்படின்றது இல்லாம பல வகப்பட்டதா தோன்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அனிகாந்திக. அப்படி அந்த வியாப்தியானது நிரூபகம் நிரூபிக்கப்பட்டதா, பல வகையா நிரூபிக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டதுக்கு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, தத்ர சாத்திய அபாவ விருத்தி சாதாரணம் அனைகாந்திக, சாத்திய அபாவத்து விருத்தி, சாத்திய அபாவத்தை உடையதாக இருக்கும் நிலை, எதப்ப எங்க பேசிட்டு இருக்கீங்களோ அங்க சாத்தியமானது இன்மையில இருக்கணும், அப்படிப்பட்டதா இருந்தனா அது சாதாரண அனைகாந்திக. உதாரணம் என்ன, பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவா அது பஞ்சம்யந்திரத்துல சொன்னதுனால ஹேத்து, திருத்தீயாந்தம் பஞ்சம்யாந்தம் வா ஹேத்து சொல்லியாச்சு. காரணம் மூணாம் வேற்றுமையிலயோ அஞ்சாம் வேற்றுமையிலயோ இருக்கலாம், இங்க அஞ்சாம் வேற்றுமை சொல்லியிருக்கு துவாத் அப்படின்ட்டு, துவாத்துங்கிறது அஞ்சாம் வேற்றுமை. அப்போ இங்க என்ன சொல்லுது, பிரமேயத்துவாத் அப்படின்னு சொல்லுது, பிரமேய விஷயமானதுனால அப்படின்னு சொல்லி, பிரமேயமானதுனால, பிரமேயம்னா விஷயமானதுனால, எது விஷயமானதுனால, பர்வதோ வன்னிமான் மலை நெருப்புடையது, ஏன் மலை விஷயமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அர்த்தம் ஒரு காரணம் கொடுத்துடுறீங்க. தூமத்துவாத்து இல்ல பிரமேயத்துவாத் அப்படிங்கிறீங்க, பிரமேயத்துவசிய வன்னி அபாவதி ஹிருதய வித்தியமானத்துவாத், லட்சணம் பண்ண போனது நீங்க லட்சணம் பண்ண போனது நெருப்ப நிரூபிக்கிறதுக்கு எங்க பட்சத்துல மலையில, சாத்தியம் சாத்திய பாவம் இருக்கிற இடத்துல, சாத்தியமானது இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல பிரமேயத்துவம் ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவம் மலையும், பிரமேயத்துவம் கடலும், சாத்தியத்தை நிரூபிக்க போறீங்க மலையில, ஆனா பிரமேயமா இருக்கிற கடல்ல சாத்தியமானது சாத்திய அபாவஸ்தலத்திலையும் போறது, நீங்க பண்ண போனது பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க, சபக்ஷத்துல இருக்கு ஆனா விபக்ஷா வியாபிருத்தின்னு சொல்லி சொன்னீங்க, விபக்ஷத்திலேருந்து வியாபிருத்தி ஆகணும், ஆனா விபக்ஷத்துல போல விபக்ஷம் சொல்லி சொன்னா சாத்திய அபாவான், விபக்ஷ நிச்சயத சாத்திய அபாவான், நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் விபக்ஷம், நீங்க லட்சணம் பண்ண போனீங்க பட்சத்துக்கு, பட்சத்துல இருக்கு சபக்ஷத்திலையும் இருக்கு ஆனா விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும், விபக்ஷத்திலையும் என்னது பிரமேயம், கடலும் பிரமேயம், புரிஞ்சுதான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு கேளுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், மலை நெருப்புடையது ஏன், விஷயமானதால், மலை விஷயம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அதுல நெருப்பு நிரூபிக்க போறீங்க. நிச்சயமா சமையல் அறையில இருக்கு, சமையலறை விஷயம், அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு எஞ்சின் இருக்கு. அதே மாதிரி நிச்சயமா இல்லாத இடம் இது கடல், கடலும் விஷயம், ஆனா அதுல நெருப்பு நிச்சயமா இருக்காது. பிரமேயத்வாத்துன்ற ஹேத்து பட்சத்துல சபக்ஷத்துல, பட்சம்னு சொன்னா சந்தேகம் இருக்கிற இடம், சாத்தியமான சந்தேகத்திற்கு இடமான இடத்துல அங்க இருக்கு. நிச்சயமா இருக்கிற இடத்துல சபக்ஷத்துல அங்கேயும் இருக்கு, விபக்ஷத்துல இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. உங்க ஹேத்து பிரமேயம்னு சொன்ன ஹேத்து அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால என்ன இது சத்ய விசாரம், சாதாரண அனைகாந்திகம் சொன்ன முதல் ஹேத்வாபாசம். சாதாரணாதி திரய மத்திய இத்திய தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரின்ற மூணுல முதல் ஹேத்வாபாசம். அச விருஜே அதிப்பிரசக்தி இதி மாஸ்ம திருப்திய அத்த சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷாத். விருத்தத்துல இது இதே சாத்தியபாவ விருத்தி அப்படிங்கறது வந்து விருத்த ஹேத்துவும் கூட அப்படித்தான் இருக்கும். விருத்த ஹேத்துவும் கூட விருத்தம் சொல்லப்பட்ட மொத்தம் அஞ்சு ஹேத்துவாபாசம் சொன்னோம். அசித்த பாதித சபிய விசாரத்துக்கு அடுத்தது விருத்த, ரெண்டாவது விருத்தம். அந்த விருத்தத்துக்கு சமான லட்சணம் தான் இருக்கும், அதுவும் இருக்காது சாத்தியபாவம் தான் இருக்கும். இப்ப அந்த லட்சணம் போயிடுது அப்படின்னு சொல்லி மாசிய திருப்திய ரொம்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரம் காட்டிக்காத, ரொம்ப அழட்டிக்காத. திருப்தியன்னா அழட்டிக்கிறது, ரொம்ப அழட்டிக்காத. ஏன் அங்க சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷா, தங்க சபக்ஷத்துல இந்த இடத்துல அத்தன்னு புரிஞ்சுக்கணும். சபக்ஷத்துல இருக்கு, பக்ஷத்துல இருக்கு பிரமேயம், சபக்ஷத்துலயும் இருக்கு ஏன்னா பிரமேயம் அது, விபக்ஷத்துலதான் இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. அதனால பக்ஷத்திலயும் சபக்ஷத்திலயும் இருக்கு அப்படிங்கறதுனால இது பாதித்த ஹேத்துக்கு, பாதித்த ஹேத்வாபாசத்துல வராது. அதுதான் வித்தியாசம். பாதித்த ஹேத்வாபாசத்துக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம், பாதித்த ஹேத்வாபாசம் சபக்ஷத்துல இருக்காது, இது சபக்ஷத்துலயும் இருக்கும், அவ்வளவுதான். ஆத ஏமபி சுரூபாசித்தே தூஷணம் ஜாகர்த்தி இது மாவக கர்வம். திருப்பியும் அழட்டிக்காத ரொம்ப, திருப்பியும் கர்வம் தான், திருப்பம் திருப்பியம் கர்வம் இதெல்லாம் வந்து சமான அர்த்தகம் தான். திருப்பியும் அழட்டிக்காத, ஏன் சொரூபா சித்தி அப்படின்ற அஞ்சாவது சித்தி நீங்க பார்க்க போறது அதுலயும் சுரூபத்துல இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இங்க லட்சணம் போயிடுது, அதுவும் இதே மாதிரிதானே. சொரூபா சித்திக்கு லட்சணம் என்ன, ஆகாய தாமரை, அதுக்கு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சொரூபா சித்திக்கு ஆகாய தாமரை வாசனையுடையது, தாமரை என்பதால் புரிஞ்சு போச்சு. உண்மையில என்ன, ஆகாய தாமரைன்னு ஒண்ணு சுரூபமாவே இல்லை, அதுல வாசனை அப்படிங்கறத நிரூபிக்க போற நீ, அது எப்படி முடியும்? அப்போ அந்த மாதிரி சொரூபா சித்தியில சமானமா உன்னோட லட்சணம் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் பக்ஷ விருத்தித்வசியாபி ததாத்வாத், இங்க பக்ஷத்துல விருத்தி இருக்கு, பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், சபக்ஷத்துல விருத்தி இருக்கிறதுனால உங்களுடைய பாதித்தம் நிகராரிக்கப்பட்டது. நீங்க என்ன பாதித்த விருத்தத்துல விருத்தமான ஹேத்வாபாசத்துல போயிடுன்னு சொன்னீங்களோ அதுல போகாது, ஏன்னா சபக்ஷத்துல இருக்கு. அதே மாதிரி பக்ஷத்துலயும் இருக்கு, உங்களுடைய என்ன சொரூபா சித்தின்னு சொல்லப்பட்ட சொரூபா சித்தியோட ஹேத்வாபாசத்துல, ஹேத்வாபாசமான அஞ்சாவது ஹேத்வாபாசமான சொரூபா சித்தியில பட்சத்தில் இருக்கவே இருக்காது, ஆகாயத்தை அமரைங்கிற பட்சமே இல்லையே. ஆனா இங்க பர்வதோ வன்னிமான், பர்வதம்ங்கிற சந்திக்த சாத்தியம் இடத்துல இருக்கு, புரியுதா? பட்சம் சபக்ஷம் விபக்ஷம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சிருந்தா தான் இது புரியும். பக்ஷம் அப்படின்னா சந்திக்த சாத்தியவான், சந்தேகத்துக்கிடமான சாத்தியமுடையது. சபக்ஷஹ சபக்ஷஹ அப்படின்னா பக்ஷமானது நிச்சயமா இருக்கிறது, சாத்தியமானது எங்க நிச்சயமா இருக்கோ, பக்ஷம் மலை நெருப்புடையது அப்படிங்கிறது, சபக்ஷம் சமையலறை நெருப்புடையது, நிச்சயமா இருக்கும் சமையலறையில நெருப்பு, விபக்ஷம் நிச்சயமா எங்க இருக்காதோ, கடல், கடல் நெருப்புடையது நிச்சயமா இருக்காது. அதனால பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இது மூணுமே தெரிஞ்சுட்டாதான் அடுத்த லெவலுக்கே போக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்ஷம் நிச்சயமா சந்தேகத்திற்கிடமா இருக்கிறது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது, சந்தேகம் நிச்சயம் நிச்சயமா இல்ல, இதுதான் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், சந்தேகம் நிச்சயம் நிச்சயம் இல்லை. இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, விருத்தத்துல ஹேத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா போகாது, ஏன் சபக்ஷத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல இருக்கு, அதனால அதுல போகாது. சரி, அதுல போகாட்டி போகும், சொரூபா சித்தியில போகும்னு சொல்லி சொன்னா பக்ஷத்துல நிச்சயமா இருக்கு, மலை அப்படின்ற இடத்துல சந்தேகம் இருக்கு. அதனால நீ சொன்ன சொரூபா சித்தியில ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல, அதனால அதை பத்தி பேச பேசாத, அது இதுவும் வித்தியாசம் தான், வேறுபட்டதுதான் அப்படின்னு அது நிராகரிச்சாச்சு. அடுத்தது சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக பட்ச மாத்திர விருத்தி அசாதாரண. அதான் சொன்னேன், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். நல்ல தெளிவா ஞாபகம் புரிஞ்சுக்கணும். பக்ஷம் சந்தேகத்துக்கு இடமானது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சபக்ஷ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக, சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம, நிச்சயமா இருக்கிற இடத்திலையும் நிச்சயமா இல்லாத இடத்திலையும் இல்லாம, பக்ஷ மாத்திர விருத்தி பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறது. எது அசாதாரண அநேகாந்திக, ரெண்டாவது வகை. அசாதாரண அநேகாந்திகங்கிறது சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம பட்சத்துல மாத்திரம், நீங்க எங்க சொல்லுன்னு இருக்கீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் தான் இருப்பேன், நிச்சயமா இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இல்லாத இடத்துலயும் இல்ல, அப்படி இருக்கிறது. யதா சப்தோ நித்யா சப்தத்வாத், சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. சப்த அப்படிங்கிற சந்தேக பட்சத்துல நித்தியம் அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறீங்க. சாத்தியம் என்னது நித்தியம், பட்சம் என்னது சப்தம். இந்த இடத்துல சப்தத்துவாத்துங்கிற ஹேத்து கொடுக்குறீங்க, சப்தத்தன்மை உடையதால், சப்தமானது சப்தத்தன்மை உடையதால் அப்படின்ட்டு. பக்ஷமானது சப்தம், சப்தத்துல நிச்சயமா சப்தத்துவம் இருக்கும், சபக்ஷம் இருக்காது. விபக்ஷம் வேற இடத்து, சப்தம்னாலும் சப்தத்தன்மையான சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது. சப்தத்தன்மை சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது, அதனால சபக்ஷத்திலையும் இருக்காது விபக்ஷத்திலையும் இருக்காது. புரிஞ்சுதா? சப்தத்தன்மை சப்தத்துல மாத்திரம் இருக்கும், பக்ஷத்துல மாத்திரம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. சபக்ஷத்திலையும் இல்ல, அதனால விபக்ஷத்திலையும் இல்ல. அதனால சப்தத்துவம் ஹி சர்வேபியோ நித்தியேபியோ அனித்தியேபிய வியாவிருத்தம் சப்த மாத்திர புத்தி, நித்தியம் அனித்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்தத்துல மாத்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான அசாதாரண அனைகாந்திகம் அப்படின்ட்டு. சர்வே சபக்ஷா விபக்ஷாக தேபியோ வியாவர்த்த வியாவர்த்தே சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்த, பக்ஷம் சபக்ஷத்திலேயும் விபக்ஷத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டதா, அதுல இல்லாம இருக்கு எதுவோ அது சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த அப்படின்னு அர்த்தம். கேவல வெத்திரேக வெத்திரிக்கு வியாபாரம் ஆய தத் பின்ன இத்தியப்பி தேயம், இந்த இடத்துல லட்சணத்துல தத் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா கேவல வெத்திரிக்கில லட்சணம் போயிடும். கேவல வெத்திரிக்கு என்ன சொல்லுவோம், கேவல வெத்திரிக்குன்னு சொன்னா வெத்திரிக்கு மாத்திரம் வியாப்தி மது, வெத்திரேக்கத்தினால மாத்திரம் எதிர்மறையா மாத்திரம் நீங்க எதை நீங்க நிரூபிக்கப்பட முடியுமோ, எதிர்மறையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னா கேவல வெத்திரிக்கு, எதிர்மறையா எதெல்லாம் இப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இல்ல, பட்சத்துல மாத்திரம் இருக்கு, சபக்ஷத்திலும் இல்ல விபக்ஷத்திலும் இல்ல, அதனால எதெல்லாம் அப்படி இல்லையோ அதெல்லாம் இப்படி இல்ல அப்படின்ற எந்த இடத்துல வருதோ அதுல பிரச்சனை இடும். அதனால என்ன பண்ணணும், தத் பின்னம் அப்படின்னு சொன்னோம். அதாவது கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி லட்சணம் எப்படி ஆகும், கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷ மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் வரும். அடுத்தது சிற்பகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: அந்த அஞ்சாம் திருமுறையில வருகிற எனக்கு இப்ப எல்லாம் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிவனுடைய புகழை சொல்லுகிற பாட்டுகளை விட இந்த மனிதனுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை பெரும்பகுதி இந்த மனிதர்கள்ட்ட சொல்லிவிட வேண்டும் அப்படின்னா எனக்கு என்னுடைய புத்தி இப்ப அப்படி போயிட்டு இருக்கு. வயசாக வயசாக ஒரு புத்தி மாறாட்டம், புத்தி மாறாட்டம் கெட்ட வழியில இல்ல. இப்ப வயசுல நிறைய நான் ஸ்வீட் சாப்பிடுவேன், இப்ப முடியுமா? அப்ப சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு நிறைய சாப்பிட்டேன், இப்ப முடியுமா? என்னால் முடியலையே. சாம்பார் ரசத்தை தொட்டு பார்த்து வருஷக்கணக்கில் ஆகி போயிடுத்தேன். ஏன், அந்தந்த வயசுக்கு ஏற்ப அது வரும், நிச்சயமா வரும் இல்லையா? அதத்தான் அவர் மற்றொரு இடத்துல சொன்னார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறும் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். அந்த ஸ்டெப் சொல்றாரு பாருங்க இல்லையா. மற்றொரு இடத்துல கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியம் தன்னடைந்தார்க்கு இடைமறிதனே. கனியை விரும்புகிறது, கட்டியை விரும்புகிறது, பாவைகளை விரும்புகிறது, அரசை விரும்புறதெல்லாம் ஒரு வயசனுடைய ஸ்டெப் அல்லவா? அந்த ஸ்டெப்ல வரும்பொழுது இந்த மனிதர்களுக்கு என்ன சொன்னார்கள் இதை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய காசட்ல கூட பலது அப்படி பாடியிருக்கேன். ஒரு பாட்டு அவர் சொல்றார், வசனமா சொல்றேன், அப்பதான் நல்லா புரியும். மாடுதான் இல்லனில் மானுடர் பாடு செல்வார் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லு வருது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இது ஏழாவது நூற்றாண்டு தமிழ் அல்லவா, இன்னைக்கு 2004 புரியல சொல்றேன். மாடுதான் இல்லனின் அவை என்பது மாடு என்பது செல்வம். செல்வம் ஒருத்தன் கையில இல்லைன்னா அவன் பக்கம் எவனும் வரமாட்டான். வருவானா? வரமாட்டான். ஒருத்தன் வரமாட்டான். ஆமா, காசு இருக்குன்னு சொன்னா எல்லா பையனும் வந்து கூடுவான். கையில காசு இல்லைன்னா மனைவி கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் அல்லவா? ஆமா, திருமூலர் கூட அதான் சொல்றாரு, புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அப்படிங்கிறார். வறுமையை பற்றி ஒரு பாட்டு சொல்றார் திருமூலர், மிக அருமை. புடவை கிழிந்தது, வறுமை வந்து வேட்டி கிழிஞ்சு போகும். வேட்டி வாங்க காசு உண்டா? கிடையாது. கச்சு கட்டுவான். இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும், இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும் அல்லவா? முதல்ல மானம் கெட்டு போகும்டா. கையில காசு இல்லைன்னா தெரியுமா மானத்தை காப்பாத்துறது வேட்டி தானே அல்லவா? கௌபீனத்தை கட்டிட்டு போனான் பட்டினத்தார், அது எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அதத்தான் அவர் சொல்றார், புடவை கிழிந்தது. புடவை என்பது புடையில சூழப்பட்டது புடவை என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வேட்டிக்கும் புடவை என்று பேருண்டு. ஆமா, புடவை கிழிந்தது வாழ்க்கை போயிற்று அப்படின்னு. உன் வாழ்க்கை தொலைஞ்சதுரா கையில காசு இல்லைன்னா. அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். உனக்குன்னு இருக்கிறா பாரு மனைவி, உன் வகுத்துல பிறந்தான் பாரு பையன், அவன் உன்னை மதிக்க மாட்டான்டா. ஆமா, கொடை இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை. அவனுக்கு தீபாவளி உண்டா? அவனுக்கு பொங்கல் உண்டா? அவனுக்கு சரஸ்வதி பூஜை உண்டா? அவன் சோத்துக்கே திண்டாடுறான், எங்க விழா கொண்டாட போறான்? நடை இல்லை, கொடை இல்லை, கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறார் திருமூலர். இப்ப வறுமை எவ்வளவு கேடு அல்லவா? அதைத்தான் இவர் நினைவூட்டுறார். மாடுதான் இல்லனின் மானுடர் பாடு செல்வார் இல்லை. ஒரு பய கிட்ட நெருங்க மாட்டான்டா அவன்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சம்பாத்திய காசை பத்திரமா வச்சுக்கணும்னு அர்த்தம். நீ லஞ்சம் வாங்க வேண்டாம், திருட வேண்டாம். நீ சம்பாதிக்கிறத பத்திரமா வச்சுக்கலாம்ல, அதையும் தாம் தும் பண்ணாம அல்லவா? நான் தாம் தும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. ஒரு முனிவர் தான் என்ன அதை தடுத்தார், நீ எப்படி செலவு பண்ண கூடாது, உன்னுடைய பிற்கால வாழ்க்கை கீழே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன திருப்பினவரும் ஒரு முனிவர் தான். அவர் தான் அருணந்தி தம்பிரான். என்ன அருளாதார துறையிலையும் திருப்பினார், பொருளாதார துறையிலும் திருப்பினார். அவருக்கு என்ன, அவருக்கு என்னையா? அவருடைய குழந்தையானோ இல்ல, தேவாரம் பாடுறவன் கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைச்சு திருத்தினார். அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னார், நீ சம்பாதிக்கிறதுல பாதி பாதி வச்சுக்கோ, நீ பாட்டுக்காரன், நாளை பாட்டு பாட்டு நின்று போச்சுன்னா ஒரு சல்லி எவனும் கொடுக்க மாட்டான். நான் பாடும் போதே கொடுக்க மாட்டேங்கிறான். பாட்டு நின்று போனாவா கொடுப்பான்? சுந்தரேச தேசியர்னு ஒருத்தர் இருந்தார், தேன் தேனா பாடுவார். கடைசி காலத்துல மிகவும் கஷ்டப்பட்டார் சுந்தரே தேசியர், திருக்கள சுந்தரே தேசியர். 300 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த கபாலி கோயில் இருந்தார் கடைசி காலத்துல. ஒரு ராகம் பாடினார்னா அந்த ராக தேவதை குதிக்கும் அங்க வந்து. இந்த மாதிரி இந்த பொருளாதார துறையை நமக்கு நினைவூட்டுறார் நாவுக்கரசர். தாம் தூம் பண்ணாதே, உன் கையில கிடைச்சது ஜாக்கிரதையை காப்பாற்றி கொள் என்று அர்த்தம். பாட்ட சொல்றேன், மாடுதான் இல்லனின் மானுடர் பாடு செல்வாரில்லை, பன்மலையா பன்மாலையால் கூட நீர் சென்று கொள்ளி சரவனை பாடுமில் பரலோகத்து இருத்துமே என்பது அந்த நீதி அல்லவா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அப்புறம் இன்னொன்னு, கோயிலுக்கு போய் நீ அர்ச்சனை பண்ணு அபிஷேகம் பண்ணு, அது செய்யாம வேணாலும் இரு, அதை பத்தி கேள்வி இல்லை. கோயிலுக்கு போய் அவனை உண்மையாக வாழ்த்தி உண்மையாக கும்பிட்டு விடு, இதைத்தான் வலியுறுத்துறார் அவர். இன்னைக்கு கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை பண்றவன்னா உண்மையாக கும்பிடுறது இல்லை, உண்மையாக வணங்குறது இல்லை இல்லையா? காசை கொடுத்துட்டோம்னு சொல்லிவிட்டு பேசாம சாமியே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். இவன் பாட்டு உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் தீபாராதனை பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு வரான். இது சரியா? இத சரியில்லைன்னு நினைக்கிறார் நாவுக்கரசர் என்று நான் நினைக்கிறேன். பெருகலாம் தவம், பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலானடி வாழ்த்தி வணங்கவே என்பது பாட்டு. தவம் உனக்கு வேணுமா? அபிஷேகத்தினாலையும் ஆராதனையில் தான் வரும் என்று நீ நினைத்து விடாதே. அதற்காக அபிஷேகத்தையும் ஆராதனையும் இவர் வெறுக்கிறார்ன்னு அர்த்தம் அல்ல. நீ அன்பு செலுத்தி விடு, உண்மையாக அவனை கும்பிட்டு விடு. இதைத்தான் அவர் வலியுறுத்துறது. தவம் பெருகலாம், பேதைமை தீரலாம். உன்னிட்ட இருக்கிற அறியாமை போய்விடும் இல்லையா? பெருகலாம் தவம், பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். சில மரங்கள் என்ன பண்ண, அப்படி திருகிக்கிட்டு வளர்ந்துடும், அப்படி திருகிக்கிட்டு வளரும். அதை உடைக்க முடியுமா? கோடலினால உடைக்க முடியாது, வேட்டு வச்சுதான் உடைக்க முடியும். ஆமா, அப்படி ஒரு திருகலான சிந்தை உனக்கு வந்து சேராது. அது மாத்திரம் இல்ல, மோட்ட சாம்ராஜ்யம்னு உனக்கு ஒண்ணு வேணுமா? அவனை உண்மையாக கும்பிட்டு விடு. இதைத்தான் அவர் சொல்றார். இந்த நீதியை பார்த்தீங்களா, எவ்வளவு என்ன அழகா இருக்கு பாருங்க இல்லையா? ஆமா, பெருகலாம் தவம்

நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். நாவுக்கரசர் முதல் முதலாக ஞான சம்பந்தரை சந்திக்கிறார். இவருக்கு வயசு 50, நாவுக்கரசருக்கு. ஞான சம்பந்தருக்கு வயசு 3. இந்த மாதிரி சீர்காழியில ஒரு குழந்தை அம்பாள் பால் கொடுத்து குடித்து தேவாரம் பாடியதுன்னு கேள்விப்பட்டார். இவர் கேள்விப்பட்டார், அவ்வளவுதான், பார்க்கல. நேரா சீர்காழிக்கு போகணும்னு போறார். சீர்காழிக்கு போனார். திருஞான சம்பந்தர் வந்தார். சுவாமின்னு இப்படி கும்பிடு போடல, அவர் திட்டும்னு கீழே விழுந்து கும்பிட்டார். ஆமா, அப்படி கீழே விழுந்து கும்பிடுறது மாதிரி ஒருத்தன் ஒரு படம் எழுதியிருந்தான், அது என் வீட்டில் வச்சிருக்கேன். என் வீட்டில் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, கொஞ்சம் கரையா அரைச்சு விட்டுது, ஆனா படம் இருக்கு, வச்சிருக்கேன். 50 வயது மனிதன், சிவனுடைய அருள் பெற்றவர். 3 வயசு ஒரு குழந்தை, அவரும் சிவன் அருள் பெற்றவர். வயசை பார்க்கல, அவர் எதை பார்த்தார், சிவனுடைய திருவருளைத்தான் பார்த்தார். எனக்கு 50 வயசுக்குத்தானே ஆண்டவன் அருள் கிடைச்சது, இவருக்கு 3 வயசுக்கே கிடைச்சதே அப்படின்னு நினைச்ச உடனே கீழே விழுந்து கும்பிட்டார். விழுந்து நமஸ்காரம் பண்ற மாதிரியே அந்த படம் இருக்கு, இன்றும் என் வீட்டில் வச்சிருக்கேன். ஆமா, கொஞ்சம் கரையை அரைச்சு விட்டுது, வீட்டில் மாட்டி வச்சிருந்தேன், கரையை அரைச்சு விட்டுது, பாதி போச்சு, பாதி இருக்கு, அதையாவது இருக்கேன்னு பத்திரமா வச்சிருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் உள்ள நெகிழுது எனக்கு அல்லவா. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் பல தலங்களுக்கு சேர்ந்தாப்புலயே போனாங்க. அப்படி போகும்போது திருமறைக்காடு, தூய தமிழ்ல இருந்திருக்கு அந்த பேர், பின்னால வடமொழிக்காரர்கள் மறைக்காடு என்று மாற்றி விட்டார்கள். எத்தனையோ ஊர்ல மாத்தினாங்க, அதுல இது ஒன்னும், எத்தனையோ செயல்களை மாத்தினார்கள் வடமொழியார்கள். தமிழ் இருந்ததுன்னா வடமொழி ஆக்கப்பட்டது. அந்த கதவு, கோயில் கதவு, கோபுர கதவு எப்பவோ வேதங்கள் பூட்டி விட்டு பூசை பண்ணி விட்டு பூட்டி விடுது. என் வீட்டை நான் பூட்டிட்டு வந்தேன்னா என் சாவியை போட்டு திறந்தாதான் அது திறக்கும். அடுத்த வீட்டுக்காரன் சாவி என் வீட்டு பூட்டுக்கு சரியா இருந்ததுன்னா அந்த பூட்டை நான் பூட்டுறதுனால என்ன பிரயோஜனம், அவன் சர்வதாரமா தோன்றி உள்ள போயிடுவான் அல்லவா. ஆமா, அதனால அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. வேறொரு வழியா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் போனாங்க. ஏன் இந்த கோபுரவாசல் வழியா போகாம இப்படி வேற வழியா போறாங்க அப்படின்னு கேட்டார்கள். வேதங்கள் பூசை பண்ணி பூட்டிட்டு போயிடுத்து, அது அப்புறம் யாரும் திறப்பதற்கு இல்லை, திறப்பதற்கு திராணி இல்லை, முடியவில்லை, வேறொரு வழியா நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படியா, வேறொரு வழியா நாம போக கூடாதே, நேர் வழியில் தானே போகணும் அப்படின்னு நினைத்தார்கள் இந்த ரெண்டு பெரியவர்களும். உடனே ஞான சம்பந்தர் சொன்னார், அப்பரை பார்த்து, ஐயா இந்த கதவை திறக்க பாடும் அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த கோயிலுக்கு வேற ஏதாவது ஒரு சாவியை போட்டு தரையா அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும், பெரிய புராணம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம், வடமொழி வேதம் பூட்டிபிட்டு போயிடுத்து, அதே வெயிற்றுடையது, அதே அருளுடையது, இதற்கும் தமிழ் வேதம் என்று பெயர். இது சொன்னா அது கதவு திறக்கும்னு ஞான சம்பந்தருக்கு தெரியும். நம்மளை விட அருளுடையவர் பெரியவர், அவர் இந்த காரியத்தை செய்யட்டும்னு சொல்லி ஐயா கதவு திறக்கப்பாடும்னு தான் சொன்னார். ஆமா, உடனே சொன்னார் அவர், பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ. அந்த அம்பாளுக்கு பேர் பண்ணின் நேர்மொழியால் யாழைப்பழி தந்த மொழி என்று பேர். அம்பாள் பேர் முதல்ல, இப்ப கூட நம்ம ஒரு வீட்டுக்கு போனா எப்படி கூப்பிடுறோம், ஐயான்னு கூப்பிடுறது குறைச்சல், அம்மான்னு கூப்பிடுறது தான் நிறைய அல்லவா. ஆமா, இப்ப கூப்பிடுறதே கிடையாது, காலிம்பல்ல அமைத்து போடுறான் இல்லையா. ஆமா, பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வரம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உம்மை காண கதவினை
திண்டமாக திறந்தருள் செய்மினே என்று சொல்லிவிட்டார். பத்து பாட்டு பண்ணார், திறந்து கொடுத்தார்.

இந்த ஒரு பாட்டு பாடினா கதவு திறக்கல. ஏன்? நெடுநாளா பூட்டி இருந்தது, உடனே திறக்குமா? பத்து பாட்டு பாடினாரு. அரக்கன் அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர், இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னாரு. அரக்கன் இராவணன், அவன் செய்த தவறை மன்னித்து விட்டு அவனுக்கு இரக்கம் காட்டினீர் அல்லவா, உன்னுடைய இரக்கம் இப்ப மறைந்து விட்டதா அப்படின்னு சொன்னாரு. என்னடா இப்படியா சொல்லிவிட்டான் கதவு? அத திருவிளையாட புராண ஆசிரியர் சொல்லுவார், திருமறை காற்றை கதவம் திறந்தது தமிழா வேற ஒரு சொல்லா அப்படின்னு கேட்பார் அவர். தமிழுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது, தமிழிசைக்கு அவ்வளவு வலிமை இருந்தது. இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ, சரக்கை கதவம் திறப்பிமீன் சொன்ன படாருக்காக தோணுது. இந்த பாடல் இந்த அஞ்சாம் திருமுறையில இருக்கிறது அல்லவா. ஆக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தேவார திருவாசகம் எல்லாம் எந்த காரணத்துக்காக பாடப்பட்டதோ அதை நாம இன்னைக்கு பாடினாலும் அது நமக்கு பலிக்கும், அது உண்மையை தரும் என்ற நம்பிக்கை நம்மள்கிட்ட வளரணும். நான் அதுல எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமா, தினந்தோறும் எத்தனையோ பதிகங்கள் சொல்லிட்டே இருப்பேன், வீடு கூட்டினா கூட பதியம் சொல்லிட்டே இருப்பேன், நடந்து போனாலும் பதியம் சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். சொல்லி வைப்பவே என்ன இப்ப மோசம்? வாய் கொடுத்துருக்கிறான், நெஞ்சு கொடுத்துருக்கிறான், சொல்ல வேண்டியதுதானே அல்லவா. அந்த மாதிரி அப்படி ஒரு அற்புதமான பதிகம் இந்த ஐந்தாம் திருமுறையில இருக்கிறது உங்கள், அதை நான் நினைவூட்டினேன். மற்றொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், பஞ்சாட்சரத்தை ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டால், பஞ்சாட்சரத்தை ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் அல்லவா. இன்னைக்கு பஞ்சாட்சரத்தை சொல்ற கூட்டம் நம்மள்கிட்ட இல்லாமலே போயிட்டுதுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் பஞ்சாட்சரத்தை ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்ல தவறவே மாட்டேன். உனக்கு வேலை கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தலைக்கு மேல வேலை. ஆக அந்த பாட்டில் அவர் சொல்றார், பஞ்சாட்சரம் ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பூவனூர் புனிதன் திருநாமம்தான் நாவின் 100,000 நன்னினார். 100,000 ஒரு கோடி அல்லவா, 100,000 ஒரு கோடி தானே. ஒரு நாளைக்கு 100 சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 330 தான் ஆச்சு. எப்போ இது கோடி ஆகிறது இல்லையா? காலை மாலையில் சொன்னா இல்ல, அப்படியே வேண்டாம். ஒரு கோடி ஆவரத்துக்குள்ளேயே உனக்கு பலன் கிடைக்கும் அவ்வளவுதான். மாங்காய் காய்க்குது, அது பழுக்க வரலையும் நீ பார்க்க வேண்டாம், வடுகா கூட பறிச்சு நீ திங்க முடியுமே, முடியறது அல்லவா. தேங்காய் காய்க்குது, தேங்காய் பழுக்கிற வரலையும் நீ பார்க்க வேண்டாமே, இளநீ வாங்கி சாப்பிடலாம் இல்லையா, பழிச்சு சாப்பிடலாம் அல்லவா. அதனால அந்த 100 தடவை நீ சொல்றதுக்குள்ளற, நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த அருள் உனக்கு தானே வந்து சேரும். ஆமா, எந்த வகையிலையும் அது உன்னை காப்பாற்றும். ஆமா, செல்வம் மாத்திரம் இல்ல, அருள் வந்து சேரும், பொருள் வந்து சேரும், நன்மை வந்து சேரும், எல்லாம் கிடைக்கும் என்றுதான் நம்ம நம்பணும். நம்பல என்ன பண்ண முடியும்? நம்மள என்ன, வீட்டை பூட்டி விட்டு மனைவியை வெளியே நிறுத்தி விட்டு வர வேண்டியதுதான். நம்ம அவளை நம்பிதானே நம்ம விட்டுட்டு வர்றோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அல்லவா. சில பேர் பொட்டியை பூட்டிட்டு வருவான், அதை பத்தி கேள்வி கிடையாது, நம்பிக்கை தானே. அத சொல்றார், பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் 100,000 நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே. உன் பாவம் எல்லாம் போகுமடா அப்படின்ட்டார் முதல்ல இல்லையா? ஆமா, தேவர் கோவினும் செல்வர்கள் அவரு, குபேரனை விட நீ செல்வன் ஆயிடுவேடா அப்படிங்கிறார். ஐயா, நான் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அப்ப என் கையில காசு கிடையாது, 2 வேளை சாப்பாடு, என் தரவிதி காசு கிடையாது, 2 வேளையோட சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பவும் நான் தேவாரத்தை விடல. ஆமா,
இப்போ ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், பஞ்சாட்சரத்தை சொல்றேன், அந்த பஞ்சாட்சரம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, என்னைக்கு என்னுடைய நாக்குல தேவாரமும் பஞ்சாட்சரமும் நிக்கிதோ அன்னைக்கு செல்வத்துக்கும் புகழுக்கும் நன்மைக்கும் நான் கஷ்டப்படுவேன். இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இருந்தீர்களே ஆனால் நல்லது கிடைக்குமே. சிரமப்படணுமா? ஒரு நாளைக்கு 1008 பஞ்சாட்சரம் சொல்லுவதற்கு 20 நிமிஷம் போறோம், இல்லாட்டி போனா 25 நிமிஷம் போறோம், ஒழுங்கா சொன்னா 25 நிமிஷம் போருமான. இதத்தான் இவர் வலியுறுத்துறார் அல்லவா? ஆமா.

திருவண்ணாமலைக்கு போனார் சுவாமி. தேடி சென்று திருந்தடி ஏத்துமில் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். நீ கொஞ்சம் நெருங்கினா போருமடா. இப்ப இந்த வெளியூருக்கெல்லாம் போதுல்ல எலக்ட்ரான், அது எவ்வளவு பெரிய கம்பம் நட்டுருக்கான், எவ்வளவு தூரத்துக்கு என்னன்ற கம்பி போகுது, இத்தனை அடிக்கும் கீழே அந்த கம்பி வறுமையானால் இந்த கம்பத்துல இந்த கரண்ட் இறங்கிடும், தொட்டவனெல்லாம் தீர்த்து எரிஞ்சுவிடும் அல்லவா. ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் நீ கிட்ட நெருங்கடா, அவன் உடியாந்துருவான் அவன்கிட்ட. இத சொல்றார் அவர். தேடி சென்று திருந்தடி ஏத்துவில் நாடி வந்து நம்ம இவர் ஆட்கொள்வர். நீ பத்தடி போனா அவன் 20 அடி வருவான். ஆமா, ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம்.

போறான். பாடுறது உண்டா? பாடுறது கிடையாது. ஆமா ஐயா, பாட்டு தெரியாவிட்டாலும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொல்லியா? அதுவும் சொல்றது இல்ல, இல்ல பாடுறதே இல்லாம எங்க ஆட போறான். ஆனா கிரிக்கெட் பார்க்கும் போது மாத்திரம் ஆடுறான். ரூமுக்குள்ள உட்காந்து அவன் ஜெயிச்சான், இவன் ஜெயிச்சான், இந்த நியூஸை பார்த்துட்டு இவன் ஆடுறான் ரூமுக்குள்ள. அவன் லட்சக்கணக்கில் அடுத்து போறான். வருஷம் பூரா நடக்குது கிரிக்கெட் இல்லையா? தெருவில் போற பையன் பூரா டிக்கெட் கிரிக்கெட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். புத்தகத்தை எடுத்துட்டு போறதை விட இல்லையா? ஆமா, அவன் லட்ச லட்சமா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆமா, அதனால கோயிலுக்கு போனா கொஞ்சம் பாடிவிடு அப்படிங்கிறார் சாமி.

பள்ளில் ஓசை, ஊர் ஊரா நடந்து நடந்து போய் அட திருஞான சுமந்தரார் ஒரு பல்லக்கில் ஏறி போனார். நாவுக்கரசருக்கு அது உண்டா? ஒவ்வொரு ஊருமா போய் அங்கங்கிறவங்கள்ட்ட பாடி காட்டி அந்த பாடல்கள் எல்லாம் இப்போ எனக்கு போனது போக மிச்சம் இருக்கிறதே, நம்பியாண்டார் நம்பி தேடி எடுத்து கொடுத்தாரே அல்லவா, ராஜராஜ சோழன் முயற்சி பண்ணி எடுத்து கொடுத்தானே இருக்கிறதே, பாக்கியெல்லாம் செல்லு அரிச்சு விட்டது. ராஜராஜ சோழன் கேட்டான், சுவாமி எவ்வளவோ போய்விட்டதேன்னு, போடா உனக்கு வேண்டியதை வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டார் அவர் சுவாமி என்று நமக்கு புராணம் சொல்லுகிறது அல்லவா. நாம திரும்பி பார்த்தோமா இல்லையே? திரும்பி நாம பார்க்கலையே? ஆமா, திரும்பி பார்க்கணும். அது நம்ம நூல். அது ஓ வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருந்தா தூக்கி எறிவியா நீ? ஓ வீட்டுக்கு ஒரு தஸ்தவேஜ் இருக்கு அல்லவா, தூக்கி எறிஞ்சிருவியா நீ? அதை எவ்வளவு பத்திரமா வைக்கிற? அதை விட பத்திரமா இதை வைக்க வேண்டாமோ? உன் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் அல்லவா? ஆமா, அதத்தான் சொல்றாரு. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பெண்ணுடுதான் பேசத்து அறியவன், வண்ணமில்லி வடிவு வேறாயவன், கண்ணில் உண்மணி கட்சியே கம்பனே, மூக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து, ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து, அருள் நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே நோக்குவான். அவன் உன்னை பார்த்துட்டான்னா இந்த நோய் எல்லாம் பறந்து போய் விடுமடா, பிறவி நோயும் போகும் உடற்பிணியும் போகும் அல்லவா? ஆமா, காக்கும் நாயகன் கட்சியே கம்பனே. நான் ஊட்ட விட்டு புறப்படும் போது வேயிர் தோழிப்பங்கன் பதியம் சொல்லாம கீழே இறங்கவே மாட்டேன். ஏன்? அந்த பதியம் தான் நம்மளை காப்பாற்றும். இன்னைக்கு வெளியில போறவன் அவன் டூ வீலர் அடிக்குமா, லாரி அடிக்குமா, பஸ் அடிக்குமா, எதுல அடிக்கும், எதுல சாவான், திரும்பி அவன் வீட்டுக்கு போவானாங்கிற நினைப்புல நாம இருக்கிறோம் இன்னைக்கு இல்லவா? ஆமா, இந்த பதியத்தை சொல்லிட்டு போனா அந்த பதியம் காப்பாற்றும் என்பது வேயூர் தோழிப்பங்கன் வெளியே வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போகணும். ஆமா, நான் அந்த நியதியை வச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு புறப்பட்டேன்னா அந்த பதியத்தை சொல்லிட்டே தான் வருவேன், ஒரு நாள் கூட தவற மாட்டேன். சாகத்தான் போறோம், இப்படி சாகணுமா?

0: குடும்பம் என்ன ஆகும்? மனைவிக்கு உன்னுடைய கணவனை போல ஒரு சொல் ஒரு சொத்து கிடைக்குமா? அவன் சம்பாதிக்க விட்டு போனாலும் பரவாயில்லை, அவன் இருந்தான்னு சொன்னா அவளுக்கு மங்களம் எல்லாம் உண்டு. அவன் போனான்னா தொலைஞ்சது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி எப்படி இருக்கிறான், அதை பத்தி நான் கவலைப்படும். அப்படி காக்கும் நாயகன் கட்சி ஏகம்பனே, அவன் தாண்டா உன்னை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்ற சாமி.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தின் தனித்தன்மை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இரத்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று, உங்க சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிலத்தவன் மேல் வந்தருளை மேல் கடல்கள் காட்டி, நீங்க உண்மையா இந்த மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க முயற்சினால இல்ல. நீங்க இன்னும் 100 வயசு இல்ல, 150 வருஷம் வாழ்ந்து எவ்வளவு தத்துவத்தை எத்தனை பேர்த்து கேட்டாலும் சத்தியமா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு இறைவன் உங்கள் நிலைக்காக அல்லது உங்களுடைய தவத்துக்காக இறைவன் உங்களை போல தேகம் எடுத்து வந்து அவன் நீர் கடல்கள் அவன் காட்டணும். நான் சொல்ல மாணிக்கிறேன், நிலத்தவன் மே இந்த பூமி மேல உங்களை மாதிரி அவரு ஒரு மாடு மாதிரி வந்தா நீங்க கேட்க மாட்டீங்க, ஒரு ஆட்சியர் மாதிரி வந்தா நீங்க ஓடியே போயிடுங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, உங்களை மாதிரியே வேட்டி இறந்தாட்டில் உங்களை நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு கொடுக்கு நினைச்சாருன்னா ஐயா மாதிரியே வேட்டி ஐயா மாதிரியே கட்டை போட்டு ஐயா மாதிரியே கட்டை போட்டு பிரியம் ஒன்றுதான் அவர் ஒத்துக்குவார், பக்கத்துலேயே உட்கார போறாரு. அவ்வளவு தூரம் கருணையோட வந்து உட்கார்ந்து நிலத்தவன் மேல் வந்து அருளி நீர் கடல்களாக இருக்கிற அந்த பிரகாசத்தை மாதிரி எனக்குள்ள இருந்தா தான் உங்ககிட்ட இருந்தா தான் இது ஏன் இவ்வளவு வேறுபாடு சிக்கன் பாரு பாத்துட்டு இதே தான் எல்லாம் பாரு அவர் காட்டி கொடுப்பாரு. எல்லாம் பெற்றால் தான் தெரியும், அவர் தாங்கிட்ட முதல்ல காட்டுவார். அப்பயே நமக்கு பயம் வந்துடும், அந்த பயத்தை போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். பயப்படாதுன்னு நம்மள பயந்துடும், ஏன்னா நாம உலகத்துக்கு நாற்காலி கேடு இட்லி போண்டா சாப்பிட்டுருக்குறோம், பிரகாசத்தை எங்க பாத்துக்கலாம், பார்த்தோன்னே பயந்துடும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதே பிரகாசம் நம்மகிட்ட காட்டணும், அவரு அப்புறம் ஒரு பயம் வரும், ஏன்னா இதுவா நம்மகிட்ட இருந்தது இல்லாம இதுவரையும் தெரியாது நம்மகிட்ட இருந்தது. அந்த பயத்தை ஒரு வருஷம் போக்குவாரு, அப்புறம் எல்லாம் போகிற பாடு ஏ நீ நாங்க ஒண்ணுதான் என்னையும் நின்னையும் ஒரு உருவாக்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரே, இங்க வா உட்கார் பாத்துக்கல பார் அவர்கிட்ட அதான் அதான் ஏட்டா தான் அதான் அதான் அதான் அப்படின்னு பாரு. அப்புறம்தான் பயம் வரும், எல்லாம் ஒண்ணுதான் அட ஆரம்பிச்சு. இவ்வளவு நாள் தெரியாம இவரை ஏமாத்தினே, இவரு சொத்த புடுங்கினே, இவருட்டு இவ்வளவு ஒப்பு பண்ணனே, இவ்வளவு புறம் கூறி இவரை இவ்வளவு கெடுத்தனே, வஞ்சனை பண்ணி இவருக்கு மேல இவ்வளவு பொய் சாட்சி சொன்னனே, அதுதான் அந்த அழுகை கூட ஆகுது. ஏன்னா உண்மை தெரிஞ்சிருக்கோம், ஐயோ நான் மனிதனா பிறந்து அமைச்சராஜி இவ்வளவு தப்பு பண்ணமா இவ்வளவு பேர தண்டனை பண்ண ஒருத்தமான இந்த அழுகையே அப்பதான் வரும். அதுக்கப்புறம் 3வது 4வது கட்டம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் அவருக்கு இதெல்லாம் பக்குவம், அதான் இத்தனை வருஷம் பக்குவம் பாரு. இது இது மட்டும் இல்ல, இதெல்லாம் அது பசுமாடு அங்க அதே அதே பிரகாசம் பண்ணு. ஆமா இப்ப மாடுலாம் அவனுதான், மனிதராக வச்சு எல்லா பிறந்தது யாரு

0: தான் அப்போ தான் தெரியும். நாம தனித்தனி நினைச்சிட்டு இருக்கிறத எல்லாம் நாம தான் தெரியும். அப்புறம் இன்னொன்று காட்டுவார், இந்த பிறப்பு ஏதோ நீ பிறந்தது ஒரு பக்கம் கிட்ட, இந்த பிறப்புல இப்ப பிறந்த என் கூட இல்லை, இப்பயே நீ இப்படிலாம் இருந்துருக்கேடாங்க. அவன் புரிய என்ன, ஆமா இந்தான உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல, எங்கேன்னு உன்ன கேட்டாருங்க, அதுவா அதுக்கிட்ட எவன் பேசுவான் மனசு, அது எப்பவா தான் தீருது. தீருதுன்னு என்ன அர்த்தம், மனித வடிவத்தில் இருக்கிறார், ரொம்ப படிச்சு பட்டம் தான் வாங்கிட்டார், சில நேரங்கள்ல மாறிடுறார் சொல்றான்ல, அவன் ஒருத்தங்க எப்பதான் வலுவலு நில விழுந்துட்டு, சில நேரத்தில் அவரே மிருகமும் மாறிடுறார் வலுவலுன்னு விழுந்தார். நீங்க இந்த எல்லா பிறப்பும் நீங்களே நிற்பீங்க, ரொம்ப இது வேற, இது வந்து ஆன்மீகம் என்பது மேஜிக் இல்லை திருப்பி நான் சொல்றேன். ஏன்னா நான் 20-25 நிமிஷம் அதை இழந்துறேன், மேஜிக் இல்லை. உட்காந்து தாத கொடுக்கணும், குருநாட்டை உட்காந்து சும்மா உட்காரணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும், அப்புறம் நீங்க சிந்திக்கணும். கிராம இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரமா காது கத்திட்டு இருக்கேன் நாய் மாதிரி, இந்த கல்லு மாதிரி கிடக்குறேன், கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லையே. அப்ப நீங்க என்ன வர்றீங்க இந்த ஒரு மணி நேரம் ஆண்டுல, அவரு சொல்லு இவ்வளவு சொல்லிட்டு இருங்க, மரம் மாதிரி நிக்கிறான் பாரு, ஏதாவது கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கா ஒண்ணு வேணும். இது எல்லாமே நம்ம கிட்டே பார்த்து நம்ம அப்பா சொல்லிப்பாரு, நம்மள மரம் சொல்லியிருப்பாரு, கல்லு இருப்பாரு, அப்பா ஓடுறா பாரு, நாய் மாதிரி போறான் பாரு, இதுதான் குழந்தை எதுக்கு சுத்துறாங்க, தெருவெல்லாம் சுத்துறான், காலில் போனான், என்ன பண்ணான்னு தெரியல, இது வரைக்கும் வரல, நல்ல நாள் இருக்கும் வந்தாரா பிடிச்சாரா திருப்பிடுவோம் நாயமா சுத்திட்டு வரான்னு சொல்றாங்களா இல்லைங்களா. இது எல்லாம் நீங்களே இப்ப வாழுகிற இந்த பிறவிலேயே இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஏன் சில அனுபவங்களை நீங்களே அந்த இந்த மிருக உணர்வை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நாய் மாதிரி நேரங்களை சாப்பிட்டுருப்போம், பன்றி மாதிரி சேர்த்துல உழந்திருப்போம், எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு இன்பங்களை துன்பங்களை நாம் இந்த மிருகங்கள் போல வாழ்ந்திருப்போம். நீங்க பல நிலைகள்ல பொருளை பொருத்தி பார்க்கலாம். இது ரொம்ப பொறுமை வேணும், ஞானத்துக்கு மட்டும் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து நீங்களே சிந்திக்க சிந்திக்க இல்ல தோய தோய இறை உங்களுக்கு வழிகாட்டு. திருப்பி நான் சொல்றேன், இன்னொருத்த வரணும் வச்சிருக்கேன், நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் அருள் தானே, அவன் காலை பற்ற பற்ற அவரே உங்களுக்கு உள்ளத்துல இருந்து ஓ இதுவா இதுவா இதுவான் அவரே விளக்குவார். நீங்க அவருக்கு நீங்க அழுதால உன்னை பெறலாமே மாதிரி அழகு அவரே விளக்கம் கொடுத்தாரு. மாசத்து ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, அது சுடரு, அதுதான் மலர் சுடர், மலர் மேல எப்படி சுடர் இருக்கும், சுடர் விளக்குல இருக்கும், பாத்திரத்துலதான் இருக்கும், ஏதாவது அதில் விளக்குல இருக்கு, மலர் மேல சுடர் இருக்குதுங்களா, சிக்கப்ப சிக்கலா இருக்குங்களா, அதுதான் அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசம். நீங்க என்னைக்கு உணர்ந்துகிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருதய தாமரை மலர் அவர் காட்டி கொடுப்பார். மலர் ஒண்ணு இருக்கு உங்களுக்குள்ள, எல்லாருக்கிட்டையும் இருக்கு, இது ஒண்ணு புதுசு இல்லை, இருதய மலர் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த இருதய மலர் தான் அந்த ஜோதி உட்கார்ந்துருக்கு, அதை நீங்க பார்த்தாதான் அதை ஒத்துக்கீங்க. மலர்ச்சி ஓ மலர் ஆமா இருக்கு, இதுல சுடர் இருக்கு, ஓ இதுல பிரகாசம் வருது, இவ்வளவு எப்ப நீங்க உணர்வீங்க, நீங்க ஒரு குருநான் காட்டி கொடுத்து கட்ட பிறகுதான் தெரிஞ்சிக்க முடியும், அப்பதான் பாசங்கள் தான் போகும். ஏன் பாசம் இப்ப போக, எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் ஏன் நமக்கு பாசம் போகாதுன்னா, நாம வேறுபாட்டு உணர்ச்சிதான் இருக்கிறனே, இது உண்மையான பிரகாசம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற மலை இது எல்லாருக்கும் தெரியக்கூடாது, பாசம் இருக்கும் மகனுக்கூட பாசம் இருக்காது, ஏன்னா நீங்க ஒரு மகனா பார்க்க முடியாது, அதையும் ஒரு பரம்பருடைய ஒரு வடிவமாதான் பிரகாசமாதான் பார்ப்பீங்க. இந்த எல்லைக்கு அறிவுபூர்வமாக நீங்க வளர்கிற பொழுதுதான் இந்த அனுபவங்களை பெற முடியுமே, இல்லை என்றால் பெற முடியாது. அதான் நான் அந்த திருவண்ட பகுதி தான் கண்ணால் யானும் கண்டேன் காண்கேன் 58வது வரி. அப்புறம் மிக இப்ப இந்த இந்த பேச வச்சுட்டு வரலாம், திருச்சரகத்துல ஒரு பாட்டு இருக்கு 8வது பாட்டு, இது பூவா மண்புடிச்சு, பூவா வந்து ஏன் பூவா மட்டும் நான் எடுத்தேன்னா அதுல ஆசாநியாசம்னா பெரு சிறப்பு இல்லை, ஆனால் அவர் 24 மணி நேரம் சமயம் திருப்பிடுவாங்க அதுலேயே ஊறி இருக்குது. மூவா ரொம்ப டெக்னிக்கான ஆள், எதுலேயும் மாட்டிக்க மாட்டார், தான் யாருமே காமிக்க மாட்டார், ஆனால் அவர் மண் புடிச்சு என்ற நாவலில் மெய்கண்டான ஒரு பாத்திரம் திருவாசகத்தை உருகி உருகி பாடுறது பாடுறதா அவர் எழுதிட்டு போறார். திருவாச இந்த பாட்டு அப்படியே எழுதுறார், பக்கம் 227 முழுமையாக இந்த பாட்டு எடுத்து காட்டுறார். கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகளினும் நல்லே நினதடி ஆறோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரு இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உண்மையல்லாது எங்கள் உத்தமனே. கற்பு ஆன்மீகத்திலே ஒரு கற்பு இருக்கணும், எவ்வளவுதான் எனக்கு வந்தாலும் உன் அதிகாரோடு தான் இருப்பேன், உண்மையெல்லாம் வேறு ஒரு தெய்வத்தை நான் நம்ப மாட்டேன். மூணு எடுத்துக்காட்டு முழு பாட்டையும் நாவல் இருக்கு கண்குடைய சிறப்பாக்க 227 எடுத்து பார்த்தீங்கன்னா மூவா இந்த பாட்டை எடுத்துக்காட்டுறாரு. காரணம் அவரு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த ஒரு பாட்டை முழுமையாக எடுத்துக்காட்ட வர்றது, அவரு அவ்வளவு தூரம் இந்த நம்பிக்கை இருக்குது இறைவன் மேல, ஆனா அவரு நெட்டிக்காரத்தனமா வெளியே காட்டல, பாத்திரத்துல நெய் பாத்திரம் பேரு நெய் கண்டார், நெய் கண்டார் பாத்திரம் அந்த பாத்திரம் ஆறு பேருந்து மண் குடிக்கு. ஆமா பக்கத்தையும் சொல்லிட்டுமே பக்கம் 227 இன்னொரு பாட்டு மண் கொடுத்த பக்கம் 220 இல்ல. ஏன்னா இறைவனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் ஏன் இந்த பாட்டை கொடுக்குறேன்னா, இறைவனுடைய ஒட்டுமொத்த விளக்கம் இந்த ஒரு பாட்டு கூட வந்துருது. இந்த பாட்டு பாருங்க, இது 220 பாடத்துல மண் கொடுத்துல அப்படியே நெய்கண்டார் பாக்குறேன். அது பாடுற மாதிரி இல்ல, உருகிற மாதிரி சொல்றார். உருகி ராகத்தோட பாடுறத எல்லாரும் மேம்படுத்தி நிக்கிறாங்க அப்படின்னு அதை எழுதுறாரு. இந்த பாட்டை இறைவன் எல்லாம் சிறப்பும் வந்துருது. இறைவன் யாருன்னு சொல்லிடுறாரு, உருவத்தையே சொல்லிடுறாரு. உருவத்தை சொல்ல முடியாத உருவத்தை சொல்றார். யார் இறைவன்? இது திருச்சடகத்துல வருகிற 15 பாட்டு. வானாகி மண்ணாகி ஒடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து. இறைவனை இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. இறைவனை புறத்திலே சொல்லிட்டாரு, அகத்திலே சொல்ற ஊனாகி உயிராகி என்ன பண்ணார உள்ள, யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். யான் எனது என்று தெருக்கருப்பான் மாணவருக்கு உயர்ந்த உலகம். ஒரு பாட்டுகளாக வாழ்க்கை புற வாழ்க்கை எல்லாத்தையும் அடுத்து காட்டு அர்மன் கொடுத்து ரெண்டு. ஒரு திருச்செதிலத்துல 66 பாட்டு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஓம் நமச்சிவாய. அந்த ஒரு பாட்டுல 4 ஓம் நமச்சிவாய சொல்றாரு. அது எவ்வளவு ரொம்ப முக்கியம் இருக்காரு அந்த பாட்டு. போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகழிடம் புரிந்தொன்று இல்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறமனத்து போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய ஜெய ஜெய ஜெய போற்றி. ஒரே பாட்டு, போற்றி ஓம் நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய, 4 போற்றி ஓம் நமச்சிவாய, கடைசியில ஜெய ஜெய போற்றி. இந்த போற்றி திருவர்கள் அங்க பாடினது மட்டும் ஒரு நிறைவடையாம, இங்க நமச்சிவாய்க்கு 4 எனக்கு தெரிஞ்சிருந்த மாதிரி 4 நமச்சிவாய்க்கு வைத்து 4 வச்சது இல்ல. இப்ப நமச்சிவாய திருப்பதி இருக்கே முடிக்கிறப்ப நமச்சி, ஆனா 4 நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய அதுவும் ஓங்காரத்தோட திருவாக்கத்துலதான் அந்த ஒரு பாடல் இருக்கு. இந்த அருமையான பாட்டு திருச்சேரகத்துல, யானையை போய் எங்கும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்கிற அற்புதமான பாட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான பாடல் திருவம்பாடத்துல பாருங்க, எதை நீங்க மறந்தாலும் மறக்கலாம். முதல் பாட்டு 20 பாட்டு போற்றி அருள்வர்களின் ஆவியா, அந்த பாட்டுல பாட்டு முழுமையும் போற்றி போற்றி போற்றி போற்றி வரும். இங்க முடிக்கிறபோது பாதம் பாதம் பாதம் வரும். எது அப்ப எதை போற்றுகிறார்? அந்த தொடக்கத்துல சொன்ன பாருங்க, நமச்சிவன் ஆதன் தாழ்வாழ இணைக்கிற பொழுது என்ன தாழ். இங்க இந்த 20 பாட்டு முடிக்க ரொம்ப முக்கியமானது திருவம்பாவையில போற்றி போற்றி எது பாதமலர் செந்தலிர்கள் பொற்பாதம் பூங்கடல்கள் இணையடிகள் குண்டலிகம் தாமரை இறுதி தாமரை மலர் பொன்மலர்கள் என்று பாட்டு கடைசி பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. மீண்டும் சொல்றேன், இந்த திருவடியை பற்றி இவ்வளவு நிரம்ப பேசுற திருவடி என்பது தொகுதி, அது ஆவியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆனால் தான் அந்தமாம் செந்தமர்கள் ஆவியாம் பொன்மலர்கள். மீண்டும் 20 பாட்டை கொண்டு அந்த தலை கட்டுறாரு முன்ன சொன்னது. அதுக்கப்புறம் திருவம்மான ஒரு 2 பாருங்க, அவங்க என்ன பண்ணாரு அந்த குருகிரான் வந்து என்ன ரசவாதம் எடுத்து பண்ணாரு, இரும்ப பொன்னாட்டுல சிம்ப பொன்னாட்டுல, ஆனால் ரசம் அவங்க ஊத்துறாரு வேதித்தார். என்ன வேதித்தார்? கல்லை பிசைந்து கனியாகி, ஓ கனிமண்ண பேசையெல்லாம் கல்லை பிசைய முடியாத அதுக்கு எவ்வளவு பெரிய கெட்டிக்கார இது ரசவாதம் விட்டு தெரிஞ்சிருந்தா கல்லு மாதிரி இருக்கிற என் மனம் இது வளைக்க முடியாது. ஏன்னா நான் வளையவே மாட்டேன், வளைச்சிங்க உடஞ்சிருவேன், நான் வளைய மாட்டேன், வளைச்சா உடைஞ்சிருவேன். அப்ப அப்படிப்பட்ட எண்ணெய் கருணையினால என்ன பண்ற, கருணை என்கிற ரசத்தை ஊற்றி இந்த கல்லை கூட கனியாக்குற, முதல்ல விசையற அப்புறம் கனியாக்குற. என்ன கனினா என்ன, அது ஒரு வேலைக்கு போறோம், என்ன வேலை முடிஞ்சுதா காயா பழமா உடனே அவர் சொல்றார் பழம்தாங்க, ஆ சரி கனியிருச்சுப்பா ஆரம்பிச்சிடலாம் வேலையை. அப்போ வெற்றி பெற்று விட்டார் யாரு, குருபுரார். அப்ப என்ன பண்ணாரு, இந்த கல்லை கூட தன் ரசவாதத்தை இங்க ஊத்தி பிசைஞ்சு தனியாக்கிட்டார், தன்னை இழுத்துக்கிட்டார், தன் சார்பு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வரமாட்டோம் போக மாட்டோம். ஆக்கி எதுல கருணை வெள்ளத்தை வச்சு, அந்த கருணையினாலதான் அவர் கீழே இறங்கி வந்து நம்மை கூட தேகம் தாங்கி வந்தார். இல்லைன்னா வந்துருக்க மாட்டார். கருணை வெள்ளத்தை அழுத்தி வினைகள் இந்த வேதியம் இவ்வளவு பண்ணாதான் நம்ம வினை போகணும்னா வினை போகாது. அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய வினை இருக்கே, அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா இதுதான் பல பிறப்பு எடுத்தாலும் வெள்ளிங்கிருந்து வினைக்கிறாய்கள் நெறி மெய் கொண்டிருக்கிறோம், வினை போகம் தானே ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு போகணும்னா பெருமான் இவ்வளவு கருணையோட வந்து இவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் தெரிஞ்சா அந்த இறைவனை நாங்கள் எப்படி பார்க்கலாம், ஒரு வரி சொல்றோம், ஓயாதே உழுகுவார் உள்ளிருந்து உள்ளானை நம்ம கிட்டதான் இருக்காரு. எப்போ இருப்பார் நம்ம கிட்ட? இடை விடாம நீங்க அவரையே நினைக்கணும்,
1: ஒரு நிமிஷம் கூட
0: இடை விடாம நினைக்கணும். திருமால் பன்றியா இருந்ததெல்லாம் பத்தி சொல்றாரு. அதுக்கு இந்த ஒரு பாட்டை விளக்கம் சொல்றாரு. நாம நிறைய இதுல இந்த செய்தி வருது. இந்த திருவண்ணாமலையில நெருப்பா இருக்காரு, எரிச்சு நின்னார், வேற வேலை இல்லையா, ஏன் நெருப்பா நிற்கணும்? இது நான் நிறைய விளக்கம் கொடுத்துருந்தேன், இப்ப அதுக்கெல்லாம் போகல. தேவையா இருக்குன்னா இருக்கிற செல்வத்தினால் அடைய முடியாது, அறிவினால் அடைய முடியாது, எல்லாம் சொல்லலாம். ஆனா இது ஒரு அற்புதமான திருவாசகத்தை அது விளக்கம் தராது. இறைவன் அழகுவான் என்ன காரணம்? திருச்சாளர்ல கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க. அலரவனும் மாலவனும், மால் திருமால், அழல் பிரம்மா, அறியாமே அழல் உருவாய் நில முதல் கீழ் அந்த முறை நின்றதுதான் என்னேடி. ஏன் நிக்கணும் இந்த திருமான் திருமாவை பிரம்மனு காண முடியாது நிக்கிறது என்ன தெரியாது, என்ன பெரிய சிறப்பு? எல்லாரும் அதை எடுத்து சொல்றாங்களே, இவர் அடிக்கடி சொல்றார் திருவாதுல அப்படின்னா பதில் சுவாமிவாதி சொல்றாரு. இப்போ பதில், இப்ப நான் இது வரைக்கும் நாங்க சொன்னோம் எங்க சமஸ்காரம் எங்க புலமை அது இல்ல, இப்ப மாணிக்கவாசியம் வருகிற அதுதான் முக்கியம். எப்பயுமே என்னுடைய முன்னாக சொன்னாரு, அவர் குலம் சொல்லிட்டு சொல்லுவாரு, டேய் நான் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பாத, இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, நீ போய் உன் புதன்ல பாரு, நான் சொன்னதுக்கு சாட்சியா நீ சொல்ற பாரு. அந்த முருகன் பெருமான் பாடின 500 புத்தகத்துல இருந்து அவரு சீனர் காகப்பூர் எட்டு அகத்தியர் போகர்ல இருந்து, அப்புறம் அவங்க தங்கை இலக்கியம், திருவள்ளுவர், திருமூலர், தேவாரம், திருவாசகம், தாய்மானன், வல்லன் பெருமான் வரைக்கும் இதுதான் எல்லாரும் சொல்லியிருந்தா ஏற்றுக்கோ. நான் சொன்னா ஏற்றுக்காரு, நாங்கள் குறிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம். இவ்வளவு ரெஃபர் இருந்தாதான் ஏற்றுக்கொள்வோம். பெரியவங்க நம்ம சாட்சி, நமக்கு யார் சாட்சின்னா இப்ப நம்மளோட வாழறவங்க இல்லை பெரியவங்க. இப்ப இந்த கருத்துக்கு நாங்க எங்க சமஸ்காரமா 1000 சொல்லியிருக்கோம், இங்க நானே சொல்லியிருக்கோம். ஆனா மாணிக்க மாதிரி சொல்ற அவரே அது பதில் சொல்ற, கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. என்ன சொல்ற? நில முதல் கீழ் அண்டமுறை நின்றிலேல் அப்படி எங்க பெருமாள் ஜோதியா ஏன் நின்னார் நீ கேட்கறத அப்படி அவர் நிக்கலன்னா இருவரும் தன் தலமுகத்தால் ஆங்காரம் தகிறார் தான் தாரே. திருமாலும் பிரம்மோனும் தன்னுடைய ஆங்காரம் இருக்க யான் எழுதுங்கிற தெருக்கு அது அவங்களுக்கு நீங்க அவங்க ரெண்டு பேரும் இதற்கு வேண்டிய அவங்களுடைய ஆங்காரத்தை செருக்கி போக்குவதற்காகத்தான் இறைவன் நின்றார். இறைவன் நின்னது நோக்கம் என்ன? செருக்கு போகும். ஏன் திருமாலு பிரம்மாங்கிறதே காண முடியல, நம்மால காண முடியுமா? ஆனா நம்மால காண முடியும். எப்படி காண முடியும்? அது மட்டும் இல்ல, நம்ம அழுதா மட்டும் இல்ல, அவரு கொஞ்சம் கருணை வைக்கணும், அவர் அருள் வைக்கணும் அப்படின்னு. அது திருவாசல அற்புதமான ஒரு பாட்டு, அவரே சொல்றாரு, வேண்ட தக்கது அறிவோம், வேண்ட முழுதும் சொல்வோம், வேண்டிய அயன்மார்க்கு அறிவோம். அவன் விரும்பினா காத்துருந்தான் முடியல, ஆனா என்ன பண்ணாரு இறைவன் கருணையினால வேண்டி எனக்கு என்ன தகுதி இருக்கு, என் முயற்சினால அடைய முடியுமா? ஏன்னா பிரம்மா இதுக்கு பதில் அடை, பிரம்மா திருமாலே அடைய முடியல. வேண்டிய அயன்மாருக்கு அறிகிறது, வேண்டி உன் அருளினாலே நீயா என்னை பணி கொண்டாய். நானும் அதுவே நான் அதுதானே வேண்டிட்டு இருந்தேன், இது வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன், நானும் அதுவே வேண்டினா. இனிமே என்ன வேணும்? ஒரு கேள்வி வரும் இல்ல, இனிமே ஏதாவது நமக்கு வேணுமா? வேண்டும் பொருள் ஒன்று உண்டு எண்ணேன், அதுவும் எனக்கு தகுதி இல்லை. ஒன்றன் விருப்பம் என் தகுதி என்னன்னு பார்த்து நான் ஆசைப்படுவேன், 1000 ஆசைப்படுவேன், ஆனா கொடுத்துருவேன், யார் தாக்குறது? இது தாங்க முடியாது, ஒடிச்சுக்கோ. என் தகுதி என்னான்னு பார்த்து நான் என்ன தாங்குவோன்னு பார்த்து நீயே கொடுத்துருப்பா. அது என்ன வேணும்னு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லை, திக்கல் அங்கதான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. மூவா இன்னொன்னு எடுத்துக்காட்டுற மண் குடிக்கிற நிலம், இதெல்லாம் இறைவனை பத்தி அவர் எவ்வளவு திருவாசகத்தை எத்தனை எழுத்தெழுதி படிச்சிருந்தா, இது எழுத்து இந்த பாட்டை காமிக்கிறாருன்னா, ஏன்னா அதை ஏன் அந்த பாட்டை பார்த்தா இறைவனை இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ரெண்டு பாட்டு சொன்ன மூணாவது பாட்டு, இது திருத்தோல் திருத்தோல் நோக்கத்துல 5வது பாட்டு. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீர் விசுந்து நிலா பகலோ புலனாயம் 5 எவ்வகையாய் புணர்ந்து நின்றான். இறைவன் எல்லாத்திலும் நீக்க வர அங்கீங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான் சொல்ற பாட்டு எடுத்து காட்டுறார். உலகியல் இனத்திசை பத்தினத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவாள் தோல் நோக்கம் ஆடோம். அவன் இறைவன் தான் எல்லாவற்றையும் நீக்கணும் நினைச்சிருக்கிறான், எல்லா செயலும் அவன் தான், அவனின்றி ஓரளவும் அசையாது என்பதற்கு அருமையான பாட்டு. நான் எல்லாத்தையும் தெரியுறேன், இந்த ஒரு அருமையான பாட்டு மூ அந்த ரெண்டு பாட்டு எடுத்துக்காட்டு மண் குடிச்சல 206 மூ அழுது பார்த்துருக்கீங்களா? பேசுற போது அழுது, அது சீடி இருக்கு, கேசட்ல போட்டு வச்சிருக்கேன். கடைசி பேசுற திருச்சியில அவர் வராரு துணைவேந்தரா இருக்க, உடனே ஆளுநர் அடி வர போய் கேக்குறாங்க, நீங்க தான் தாய்மாரன் பேசுறேன், நான் சொல்றேன், நான் எழுதுக்கு நேரங்கள்ல எனக்கு உடல் தெரிவு எழுத முடியாது. அப்பெல்லாம் ஸ்பீக்கு கொடுத்தா நேரம் அகிலம் என் கையை ஒடிச்சிருக்காரு, சும்மா 5 நிமிஷம் பேசுறதுக்கு 500 முறை எழுத வச்சாரு. அந்த காலம் இப்ப என்னன்னா சும்மா பேசு சார், நீங்க போனா சும்மா நீ பாட்டு பேசு, தப்பா பேசுமா அது பாட்டு கேட்டா நல்லா இருக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதை பத்தி கவலையே படுறது. அப்ப கை ஓட்டி சக்திதாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் அடிக்க கட்கிறது இப்படி சொன்னீங்க இப்படி சொல்லுங்க, அந்த உச்சரிப்பு சரியா வரல, நிறுத்துங்க. இந்த 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். இப்ப அதெல்லாம் போயிட்டு அப்போ அவர் காலம் பாருங்க எழுதி கொடுக்கணும். ஒரு நாள் என்னால எழுத முடியாது, உடல்நலம் தெரியல, நேரமும் இல்லை, இல்ல நீங்க பேசினா போதும், பேசுறானா அப்படியேதான் எக்ஸ்டம்பரா பேச முடியும். நாளைக்கு ஒரு இல்ல உங்களுக்காக அந்த விதியை தளர்த்துறோம். நல்ல புண்ணியமானது, எந்த புண்ணியமான அவங்க கையெழுத்து திருச்சி ஸ்டேஷன் அப்படியே பேச விட்டாங்க. அப்போ எக்ஸ்டம்பரா பேசுறதுனால என்னன்னா சில பாடவர்கள் அழகா சார் அப்படியே அந்த கேட்டது அழகா தன்னை அறியாம விரும்புற அது நல்ல வேலை. களஞ்சியத்தில் எடுத்து வச்சிருக்காங்க வானொலி கலைஞர் அப்பப்போ போடுவாங்க, நல்ல வேலை அது டேப்பை காரணம் கிடைச்சிரு டேப் நான் வச்சிருக்கேன் தாய் மாமல் பற்றி ஒரு மணி அதுக்கப்புறம் உட்காந்து எழுதி அது 2 ரூபா 50 பைசா பார்வையை போட்டுருக்காரு. அந்த பேச்சு நூலாக வந்து 2 ரூபா 50 பைசா அதை வந்து தத்துவலோகால பேசுகிற பொழுது கேட்டாங்கன்னு சொல்லி நானும் 50 காப்பி ஜெராக்ஸ் பண்ணேன். 10 ரூபாய் 12 ரூபாய் ஒரு ஆள் வாங்கலை, 2 பேர் தான் வாங்கினேன். இவங்க 50 அதை கேட்டேன், நான் தாய்மாரை பற்றி பேசினேன் ரொம்ப அருமையாக இருக்குன்னாங்க. ஐயா பூவா இதோட அருமையாக பேசியிருக்காரு, 2000 ரூபாய் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. போனால் அந்த காப்பி 2 காப்பி இருக்கு எல்லாம் ஒடுங்கி போயிருந்தது, வாங்க முடியாது. அந்த ஒடுங்கி போனதே பெஸ்ட்டாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணேன். 50 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் 2 பேர் தான் வாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார். அதிகபட்சம் அந்த பதவியை வச்சு காப்பாத்த, அப்புறம் அந்த பதவியில இருந்தா என்னென்ன கடமைகள் செய்ய வருமோ அவைகளை எல்லாம் செய்ய சரியா இருக்கும். இந்த மாதிரி தொண்டுகள் பணிகள் பூசைகள் தவங்கள்லாம் செய்ய முடியாது, தானி வல்ல சிரமமாத்தாலே இருக்கு, சிரமமாத்தாலே. அதனாலே இது வந்து இந்த திருத்தொண்டுக்கு ஜவுருமானுக்கு செய்யுங்க பணிக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணியே என்ன செய்தார்னா, அன்பு நிலைமை வலுவாமை அரசு புறக்க அருள் உண்டே, எங்கும் அறவும் புனைந்தாறு இடைபெற்றறிவேன் எனப்புக்கு முன்பு தொழுது விண்ணப்பணியார் முதல்வர் அருணார். அதனால நான் சாமியை கேட்டு இருந்து சொல்றேன், அரச பதவியை நான் வந்து ஒத்துக்கிறதுனா சாமியை கரை சாமி உத்தரவு வந்து சொல்லிச்சுன்னா நான் அரச பதவிக்கு வந்தேன், சுவாமி உத்தரவு உண்டுச்சுன்னா அரச பதவிக்கு வருகிறேன். திருவஞ்சக்கடத்துல இருக்கிற அஞ்சையை பொறுத்த போய் கும்பிட்டு கண் மூடி தியானம் பண்ணினார் பெருமானே, நான் அரச பதவிக்கு போகட்டுமா, போனா உனக்கு சேர்ந்த படிக்கு தடை வருமே, அப்படி தடை வராமல் இருக்கும்படியாக நீ காப்பாற்றுறது ஒவ்வொரையும் செய்யணும், அந்த அரச பதவியில வருது இருக்கின்ற பணியையும் செய்யணும், ரெண்டுக்கும் இடையூறு இல்லாம நீ என்னை காப்பாற்றுறது சொன்னா நான் அந்த அரச பதவிக்கு போறேன், தேவதியுடைய திருவுள்ள என்ன அப்படின்னு நினைச்சு ஜாமியை கும்பிட்டு தியானம் பண்ணினார் கண் உரித்தாருமா. மேலும் உரிமை அரசளித்து விரும்பும் காதல் வழிபாடும் யாவும் யாரும் கடலினவு அறியும் உணர்வும் ஈலில்லா தாவில் விரதும் தண்டாத உடையும் படை வாகன முதலால் காவல் மன்னர் கூறியனவும் எல்லாம் கை கொண்டு வரப்பட்டார். அப்படி கண்ணூர் தியானித்தாரு, நான் அரசு பதவிக்கு போனேன்னா இடையூறாருக்கு உன்னுடைய பணி செய்யறதுக்கு அதுக்கு இடையூறு இல்லாம இருக்கிறதா இருந்தா நான் அந்த பணியை ஏத்துக்கிறேன், அந்த அரச பதவியை ஏத்துக்கிறேன்னு அப்படி கண் மூடி தியானம் பண்ணினாரு. விழிச்சு பார்த்தா கிரீடம் இருக்கு, அரச கிரீடம் இருக்குது முன்னால, அதற்கு என்ன அரசனுக்கு உண்டான மற்ற சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேலே இன்னொன்று என்ன வந்துச்சுன்னா, இந்த மற்ற பிராணிகள் எல்லாம் பேசுகிற அந்த ஒளியினுடைய உண்மைகள் அது என்ன பேசுதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கணும். பட்சி ஜாதிகள் மிருகஜாதிகள் எல்லாம் என்னென்ன பேசுமோ சத்தம் போடுது நமக்கு ஒன்றும் தெரியல, வச்சுக்கிட்டா சத்தம் போடுது ஏதோ அது காக்காலத்துக்கு உரிய விட்டு நம்ம போறோம். ஆனா அவர் எதுக்காக என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கலாம். மேலும் உரிமை அரஞ்சடித்து விரும்புங்காதல் வழிபாடும் யாவும் யாவும் யாவும் என்றால் இந்த அக்ரக பிராணிகள் யானை குதிரை ஆடு மாடு பச்சை சாதிகள் மொத்த சாதிகள் எல்லாம் யாவும் யாரும் யாருன்னா மற்ற மனிதர்களிட மற்ற பார்த்தவர்கள் இருக்கின்றவர்களவா அவர்கள் கலரினவும் அறியும் உணர்வும் ஈரில்லா காவில் விரலும் தண்டாத குடையும் படை வாகனம் முதலாம் காவல் மன்னருக்கு உரியன எல்லாரும் கைவந்து எல்லாமே முன்னாடி வச்சுட்டார் அந்த உணர்வும் வந்துள்ளது. ஆனா அது ஒன்று அஞ்சல் செய்து இறங்கி புறம்பு ஒன்று அரசடித்தல் ஊனாகும் திருக்கொண்டுக்கு எனினும் உடையார் அருளாரே நேர்ந்தவருடன் தாங்குவதற்கு. அதனாலே இது திருவருள் சமணம் கொடுத்தபடியினாலே இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து யாகங்களை செய்து புதிய திட்டங்கள் எல்லாம் வரவழைத்து நல்ல வீதியில வச்சு சிறப்பான முறையில் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். மூர்த்தி நாயனார் அப்படித்தான். மூர்த்தி நாயனார் மதுரையில சந்தனம் அரைச்சு இருந்தார். இப்ப சாமியை கும்பிடுகிட்டு இருந்தால் ராஜாவும் ஆயிருக்கிறார். ராஜாவாகவும் ஆயிருக்கிறார்கள். சந்தனம் அரைச்சுட்டு இருந்தாரு. சந்தனம் அரைச்சுட்டு இருக்கிற காலத்துல வந்து இந்த கர்நாடகத்திலிருந்து சமணம் இறங்க முடியும். கர்நாடகாவிலிருந்து சமணம் போய் மதுரையை பிடிச்சு அவன் ஆட்சி பண்ணி சந்தன கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணிட்டான். அதனால சந்தன கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணி ஒரு சந்தன கட்டை கிடைக்காம போயிடுச்சு. அரைக்கிறதுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அத கிடைக்காம போய் ரொம்ப வருந்தி அதன் பிறகு முழங்கையை வைத்து தேய்த்தாரு என்று வரலாறு. அதனால சந்தன கல் அவர் தேய்த்த கல் இருந்தது. மீனாட்சி கோவிலுக்கு முன்னாடி இருந்தது சந்தன மூர்த்தி நாயனார் சந்தன கல் அதில் இருக்கும். மூர்த்தி நாயனார் அப்படி கையை தேய்க்கும் போது சுக்கநாத சுவாமி அதுவரையே கையை தேய்க்காத இன்று இரவே அந்த சமணர்கள் இறந்து போவான் நாளைக்கு ராஜாவாக போறேன் நிறைய சந்தன தலைச்சியா இருந்தார். அதே போல பார்க்க அந்த ராஜகிரந்த அரசு காலையிலே அரசன் வேணும் அல்லவா. அப்படி அரசன் வேணும் என்று சொன்னால் அந்த காலத்துல ஒரு முறை இருந்திருக்கிறார்கள். அந்த முறைதான் யானையினுடைய கையில யானையை பூஜித்து யானையினுடைய சிரிக்கையில மாலையை கொடுக்கணும். அந்த மாலையை கொண்டு யாரு கழுத்துல போடுறது அவன ராஜாவும் மாதிரி ஒரு முறை வச்சிருக்காங்க. காலையில யானையை பூஜித்து சுக்கராஜ சுவாமியை கும்பிட்டு யானையினுடைய கையில மாலையை கொடுத்தாருன்னு மந்திரிகள் அந்த யானை நகர வலை வந்து அயோட கோயிலுக்கு முன்னாடி இருந்து மூர்த்தி நாயனார் கழுத்துல மாலை போச்சு. அவரை அழைச்சிட்டு போனாங்க. அவருக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு கிரீடம் எல்லாம் வேண்டாட்டார். கிரீடம் எல்லாம் வேண்டாம், வேற எந்த ஆவணமும் கூட வேண்டாம். அதனால திருநீர் உருத்திராட்சம் சடைமுடி சடைமுடி தான் கிரீடம் பூஜி தான் அவசியம். உருத்திராட்சம் தான் ஆவணம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு வந்து அப்படியும் வாய்விட்டாரு சொல்றாரு. உண்மையாக என்ன அழகா சொல்றாரு திருநீர் உருத்திராட்சம் சடனா முடிய கிரீடம் சடன அது துறவியா இருந்தாங்க. கல்யாணம் ராஜா உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அப்படின்னு அழகாண்டு இருக்கிறார். அதே போல இவர் வந்து சுவாமியிடத்தில் உத்தரவு கேட்டுக்கிட்டு ராஜா வாரா அப்படியா உரிமையினாளி ஓரை நலன் மீது மிக்க உபகரணம் பெருமை சிறக்க வேண்டுமென எல்லாம் பிறந்த மங்களம் மீது இருமை உலகும் ஒரு ஒரு உலகுக்கு ஒருமை முடிகவித்தார் எல்லா உயிரும் மகிழ் தரும நிலவு அறிந்து குவி தாங்கும் கழுவி தெரிவாராம். அதனால மக்கள் இருந்து அதான் பசி மிருகஜாதிகள் எல்லாம் பேசுவது தெரிஞ்சதுன்னா அப்ப அவர்களுக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அவர்களெல்லாம் இது அப்படிப்பட்ட அளவில்லாத தர்மம் அளவில்லாத அவரை சொல்லும் போது எல்லா இடங்களிலையும் மேகம் போன்று வாரி கொடுக்கின்றவர் மேகம் போன்று எதிர்பாராது மேகம் போன்று வாரி வழங்குகின்ற கார்கொண்ட கொடை கடலில் தறிவார்க்கு என்று சொல்கிறார். அதே மாவட்டத்தா போல இது அந்த திருமுக பாத்திரத்திலையும் வருகிறது. தம்பிரானார் கோயில் வளர்ந்து கொண்டு திருமணம் தாழ்ந்து எழுந்து பெற்றவுடனே கோயில் கொண்டாரு, சாமியை வணங்கினாரு, வாழ்த்தினாரு. அதற்கு மேல யார மேல ஏறி கவனிவர்கள், யார மேல ஏறி கவனிவர்கள், கும்பயானை வேல் உண்டு கொற்றக்கூடையும் சாவரையும் நம்பு உரிமை அவர்தாங்க நலன்கொள் நகசூர் வளர்ந்துள்வார். அதனால எப்படி மற்ற சித்திரர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூழ சிறப்பான முறையில் பல பல பரிவாரங்கள் எல்லாம் சூழ யார மீது பவனி வருகிறார், யார மீது பவனி வருகிறார், பட்டத்து யானை கொண்டு பட்டத்து யானை மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். உரிமை அவர்தாங்க நலங்குள் நகர்ந்துள் வளங்குள்வார், முயம்பில் உவரின் புதி சுமந்து ஓர் வண்ணான்னே வரக்கண்டார். அப்படி யான மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி பவனி வரும்போது முன்னால ஒரு வண்ணான், அவன் வந்தவன் தலையிலே மூட்டை ஊர்வன், தூரத்துல அங்கு கணக்குல குடுத்துல இருந்த வரும்போது மகள் நனைஞ்சு உருகி போச்சு. அப்படி நனைஞ்சு உருகி போனவன இங்க நம்ம வலியத்துக்கு மேற்கு வந்தவன மழை நின்று போச்சு. வலியத்துக்கு மேற்கு வந்தவன மழை நின்று போச்சுன்னா காற்றடிச்சு, காற்றடிச்சதுன்னா உடம்பெல்லாம் காஞ்சு போச்சு. ஒவ்வொரு முன்னு முதல்ல கரைஞ்சு உழி, அது காற்றுலே வெயில்ல அப்புறம் மறுபடியும் மழை நின்று போய் காஞ்சு எல்லாம் முழுவதும் திருநீர் போலாம், முழுநீர் ஊசி முனிவரை போல வருகிறார். மழையில் கரைந்து அங்கு உவல் கூறி மேனி வெளுத்த வடிவினால் உலையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியாரிடம் இருந்து உணர்ந்தேன். அப்படி திருநீர் முழுவதும் ஊசி இருக்கின்றவரை போல வந்தார். ஒரு மண்ணு வெடுப்பாட்டாரு காஞ்சதுன்னா அப்புறம் பூத்து வெண்மையாட்டாரு. அதனாலே உணர்ந்து இணைய திறந்த ஓடை முதல் யானை கழுத்தி நின்று இழிந்து விளைவி பிறகும் காதலினால் குறைந்து சென்று எழுந்தார். யானையிலிருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கி அந்த வண்ணான போய் நமக்கா மேல இருக்கிறது ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு மண்ணனும் தெரியும், பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணனும் தெரியும், வண்ணானும் தெரியும். ஆனா அந்த நிறம் எப்படி தெரிஞ்சதுன்னா திருநீர்த்தியுடைய நிறத்தை, திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்டியதற்காக போய் நமக்கு திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்ட திருநீர் அல்ல, திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்டியதற்காக போய் கும்பிட்டார். அது குருமொழி மேல் வைப்பு நூல். ஆனையில இருந்து இறங்கி போய் ஒரு போலியை கண்டு கும்பிடுறார். போலின்னா வந்து உண்மையான அடியார் அல்ல, போலி அதனாலே இப்படி சேரர் பெருமான் தொடக்கொண்டு இறங்கி வர்றாரு தொடர்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யார் என்று ஐயனை கொண்டது நான் அப்படியெல்லாம் அடிவண்ணான் என்ன சேரர்களாக அடிச்சேரன் அடியேன் என்று திருநீர்த்தின் வார வேடன் நினைப்பி தீர் வருந்தார். அதனாலே நான் அடிச்சேரன்னார், அவன் அடிவண்ணான்னா நான் அடிச்சேரன்னார். அப்படி அடிச்சேரன்னு சொல்லிட்டு அதோட திருநீர்த்தியுடைய இருக்கின்ற பெருமையை காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த வேடத்தை கண்டு நான் வணங்கினேன், நீ வருந்த வேண்டா சொல்லுவார். வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதீர். இப்படி முதல் நாள் பட்டத்து யாரில் பகுதி திருநீர்த்தியினுடைய நிறத்தை காட்டுறது கும்பிட்டாருன்னா அப்புறம் திருநீர்த்தியை பெருமையை சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய தெய்வத்துல அளவில்லாத பெருமை, அளவில்லாத பெருமை உடையது. அதே ஒரு நாயனார் நரசிங்க முனையறையாது, நரசிங்க முனையறையாது திருவாதிரை திருவாதிரைக்கு சிவருமான அளவில்லாத விஷயத்தை பண்ணி சாமியார் சாப்பாடு போட்டு நூறு கௌர் வச்சு, நூறு கௌர் 99 வைக்க மாட்டாரா, 100 வைப்பார். 100 குறையாமல் அடித்து இன்னொரு நுகர் வைப்பார். அதை தெரிஞ்ச ஒரு சோம்பேறி அடைஞ்சவே அதான் ஜாமியாரா போனாலும் 100 பவுல் கிடைக்கும் உடனே சார்ந்த சோம்பேறியா இருக்கு. ஜாமியாரா கூட கால் கூட செலவில்லையில ஜாமியாரா, ஜாமியாராய் ஊதியை பூஜிட்டு ஜாமியாரோட ஜாமியாரா இருக்கேன். அந்த ஜாமியாரில் முதல் ஒரு ஜாமியாரில் இது ஒரு இல்லாத ஒரு எல்லாருமே இந்த இதுக்காக சாப்பாட்டுக்காக காசுக்காக ஜாமியார் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவனை விட்டுட்டு விட்டு விலகி விலகி அவன் பக்கத்துல அவனை விட்டு விட்டு விட்டு விலகி போய் நேரத்தை அந்த தாக்கம் பண்ணுறாங்க நீங்க ஜாமியாரா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கி நின்றார். அதை பார்த்துட்டாரு ராஜா, அது அந்த நடந்து அவர் பார்த்துட்டு சீலம் இளரேயனும் திருமையும் சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து அருணாரகன் அண்ணா அமையும். அதனால திருமை பூஜனவனே இகழப்படாது, இகழ்ந்தா நரகம் வரும் அப்படி சொல்லிட்டு ஏதாவது 100 போகணும் அவருக்கு 200 போகணும் இதெல்லாம் அந்த அளவுக்கு திருமணம் இருக்கு. அவனு பெருமனுடைய நூல்கள் சொல்ல திருமணத்துக்காகவே ரெண்டு பேரும் உயிரே இருக்கிறார். ரெண்டு நாயனார் திருமணத்துக்காக உயிரே இருக்கிறார். திருமணத்தினுடைய பெருமை அவரும் சமாசி. அதனாலே வந்து மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு மதிமீது அமைச்சரெல்லாம் சென்னை அஞ்சறிவிது போன்ற சினமால் கழிதையை மின்னு மணி போன் குருமாட வீதி மூது வளங்கொண்டு பொன்னின் மணி மாளிகை வயது தாமரை முன் பணிமாற பன் மலர்வுரி மாநாடு போட்டு வீட்டில் இருந்தார் மன்னர். அப்படி சிறப்பான முறையிலே சிங்காதனத்திலே அரசராக அந்த மாதிரி அரசர் இப்ப நம்ம நாட்டுக்கு இருந்தா கொடுத்து வேணுமா, நம்ம நாட்டுக்கு ஒரு அரசர் வந்தாங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னமும் கோயிலை பற்றி கவனிக்கிற அரசர்கள் வரலையே, கோயிலை பற்றி யாரும் இந்த மாதிரி கோயிலுக்கு வர வேண்டிய குட்டைகள்லாம் பாக்கெல்லாம் வச்சு குடிச்சிருவோம், குட்டைகள் தராது மேலே செய்வோம், அதற்கு மேலே இந்த மாதிரி திருப்பணிகளை செய்வோம், கோயிலுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒரு வாரில் போடுவோம், பரிகாரங்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், குருக்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், உற்சவங்கள் எல்லாம் தவறாமல் நடத்துவோம் அப்படின்னு எந்த விளம்பரமாக இருந்தால் விஷயம் குத்துறது இருக்கு. முதியோர்களுக்கு ஊதியம் உலகத்துக்கு நல்லது தரும் எது உலகு உறக்கும் கொடை வளவர் உரிமை செழியர் உடன்கூட நிலவு பெறும் முக்கோக்களாய் நீதிமன்றம் நினைக்கிறேன். முக்கோக்கள் என்ன சேர சோழ பாண்டிய மூன்று வேந்தர்களும் நீதி மனுநூல் நெறி நடத்தி அலையில் அரசர் திரை போனார அகத்தும் புறத்தும் பறையெழுத்துலாம் திரை கொண்டு வந்து கப்பம் கட்ட அகத்தும் புறத்தும் பகையெழுத்து அகத்திலையும் பகையை நீக்கி விட்டாரா ராஜா, புறத்திலையும் பகை இல்லாம செய்து விட்டாரா. மலரும் திருநீர்த்தூளி வளர மறைகள் வளர நம்ம திருநீர்த்தூளி வளர மறைகள் வளர மண்ணளிப்பார் அதனாலே நாட்டை ஆளுகிறார். மண்ணளிப்பார் என்றால் நல்ல ஒரு மந்திரி ஆச்சா முதலமைச்சர் ஆச்சா அந்த நூலை பாடுறவரு இவரு சிவபக்தராச்சா நல்ல நீடும் உரிமை பேரரசால் இந்த பாட பாரு நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயன் இப்படி உரிமையுடைய இந்த அரச பதவியினாலே வருகின்ற பயன் அரச பதவியினாலே வருகின்ற பயன் அரச பதவியிலே பெறுகின்ற இன்பம் இன்பம் அது வந்து அப்பர் சுவாமி கனியும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவனில்லாயும் தனி முடி கவித்து ஆறும் அரசினும் இனியம் தன்னடைந்தார்க்கு அடைமதுரை என்பது தேவா. அதனால இந்த அரச பதவியிலே வருகின்ற இன்பம் பெருசு எல்லா இன்பமும் அது கீழதானே, அரசனை விட மற்ற எவ்வளவு செல்லமுடையவனா இருந்தாலும் கீழ்பட்டவன் அது கீழதானே அப்படிப்பட்ட அந்த பயன் நிறை தவமும் தேடும் பொருளும் அரசால வருகின்ற பயனும் நிறைந்த தவமும் தேடும் பொருளும் பெரும் துணையும் இல்லை திருச்சி செம்பலத்துள் ஆடும் கடலே என தெளிந்த அறிவா அரச பதவியிலே வருகின்ற பயமும் தபமும் தேடும் பொருளும் பெரும் துறையும் சில திருச்சிற்றம்பரத்துள் ஆடும் கடலே என தெளிந்த அறிவார். எல்லாமே அந்த கூத்தாடுகின்ற திருவடி இல்லை உண்டாகின்ற தமையினாலே இதெல்லாம் நமக்கு கிடைத்தது, அதுதான் உண்மையானது என்று தெரிவித்தார். ஓடும் கவந்தியுமே உறவென்றுக்கு உள்ளிருந்து தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து, தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குளித்தடியும் ஆடும் குலாத்தில் ஆண்டானை கொண்டதே என்பது குருவார். அந்த மாதிரியாக எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடி எடுத்த பொற்பாதம் தான் என்று மனத்தில் நல்ல உறுதியாக பற்றி கொண்டார். ஆடுங்கடலே என தெளிந்த அறிவால் இடுத்த திருப்பாதம், இடுத்த திருப்பாதம் கூடும் அன்பி அர்ச்சனை மேற்கொண்டால் சேரர் குலப்பெறுவார். அதனால எல்லாமே சிவபெருமானுடைய திருவடிதான் நமக்கு கொடுக்கிறது என்று அந்த திருவடியை திறந்தோறும் நல்ல அன்பினாலே பூஷ கொண்டார். திறந்தோறும் கூடும் அன்பி அர்ச்சனை மேற்கொண்டால் சேரர் குலப்பெறுவார். திறந்தோறும் காலையிலே சிறப்பான பூஷம், நாங்கெல்லாம் பூஷ மன்றம் இல்ல அது மாதிரி வாச திருமஞ்சனம் பள்ளித்தாம் பள்ளித்தாம்ங்கிறத மாறு கட்டுற மாறு சாந்தம் சாந்தம்னா சந்தனம் மணித்துவம் மணித்துவங்கிறது பூகை தேசிற்பருகன் செடும் தீபம் முதலாயிரம் பூசைக்கு வேண்டிய முதலாயிரம் முதலாயிரம் திருபமும் ஈசனுக்கு ஏற்ற வருகிறான் அரிச்சித்து அருட இப்படி பூசைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணி சிறப்பான முறையில ரொம்ப நல்லா பூஷம் பண்றாரு. என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர், பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர், பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர்னா பூசையை பெற்றுக் கொள்வதற்காகவே இருக்கிறார். எல்லாம் பூஜை பண்றா அதை வாங்கி இருக்கிறதுக்காக பூஜையை வாங்கிக்கிறதுக்காக அவர் யாரு அவரு யாரையும் பூஜை பண்றது இல்ல, பூஜை பண்றதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக அதுக்காகவே பாத்துக்கிறார், அதுக்காகவே கூட்டாரு. பூஜை கவர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலந்து கொடி அறிவார். அப்படி திறந்தோறும் நல்ல முறையில சுவாமியை பூஜை பண்ணுவாரு. அந்த பூஷையினுடைய ஒரு குறிப்பிட்ட முடிவிலே வந்து திருவடியில ஆடுகிறது அந்த சிலம் புரியுது. அவருக்கு ஒரு தனி சலுகை கொடுத்திருக்கார். ஆடுகின்ற திருவடியில சிலம் கொடுக்கும்ல அந்த ஒழுக்கு சீரார் திருவடி தின் சிலந்து சிலம்புலிக்கு அறாத ஆசையதாய் அடியும் பேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சி போத பேராந்தம் பாடி புகழ் செய்வார். குலம்பாடி குப்பரகம் பாடி கோல் விளையா நலம்பாடி நந்தினவா பாடி அலம்பா குணத்தை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடி பாடினான் சொல்லியவர் திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடுந்து உந்திவார். நேர்வோட அங்கே இருந்து உந்திவார். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பரிசு விருது நடத்திருக்கிறது. பூசையில சிலம்புலி நடனாகவே சிலம்புலி இவ்வளவு விரும்பாது. என்னாலும் பூசைக்கு வந்த குருகூத்தல் குப்பா சிலம்பி ஒலி அறிந்தார் நம்பர் தானி வழிபாட்டால் நாடு இன்புற்று அமர்ந்தார். இந்த வழிபாட்டினாலே வருகின்ற இன்பம் அறிவித்தார். இந்தபடியே எந்த இளைஞர்கள் இல்லாமல் நல்லா பூசை அன்னைக்கு ரொம்ப முகழ்ச்சியாரு. இளைஞர் இல்லாமல் இருக்கணும் நல்ல பூஜை பண்ணுவாங்க. இன்பர் உலகில் இரவலர்க்கும் வரியோர் எவருக்கும் இரவலர்க்கும் புறவலர்க்கும் இரவலர்க்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஈகையினால் செம்பொன் மழையாம் எனக்கூடிய செம்பொன் செம்பொன்ன மழை போல வாய் கொடுத்துங்க மழையாம் எனக்கூடியது திருந்து வெந்தி உடம்புருந்தி உம்பர் போற்ற தம்பெருமாருக்கு உரிய வேலி பல செய்வார். ரொம்ப நல்லா சொல்றாரு. அதனுடைய செயல்களையெல்லாம் ரொம்ப நல்லா வேண்டிகள் பல வேண்டுகள் யாகங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இருந்தா வான்மொழி வளாது செய்க மணி வளர் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறையிலாறு உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்களும் நத்தவ வேண்டி மைய மேன்மை செய்வ நீதி விளங்குகிற உலகம் என்று பாருகிறார் அல்லவா வாழ்க்கையில. அந்த பாட்டில உள்ளபடி வளர்ந்து ஆழ்வாழ்ந்தாது வானவர் ஆணிவன் தூய்கதன் மூலம் எந்த ஆழ்க செய்யதெல்லாம் அரண் சூழ்க வையவனும் பெயர்களே என்பது சம்பந்தர் அந்த மாதிரி எல்லாம் அரசன் இல்லாமல் போய்விட்டது. அதனால இந்த நன்மைகளும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே திருமூலர் சொன்னார், கல்லா அரசனும் காலனும் வேறு, ஞானம் உங்கள் கல்லால அரசனும் எமனும் உண்டுடா, கல்லா அரசனும் காலனும் வேறு, கல்லா அரசனும் காலன் திறனல்ல, கல்லா அரசனோட யமன் அல்ல வந்தாரு. என்னன்னு பார்த்தா கல்லா அரசன் அறம் ஓரான், கல்ல அரசன் நன்றாக அரசை விசாரிக்க மாட்டான், அவன் மனசுக்கு பட்டதை எங்கிடுவான். கல்ல அரசன் அறம் ஓரான் கொல்லன்பான், நல்லாரை காலன் அணுகிறார் என்பது திருமந்திர. ஆகையினால இந்த முறையிலே இந்த அரசர் அப்படி சிவபக்தியில மிகவும் தீவிரமான பக்தியுடையவராய் உலக மக்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். ராசா அப்படி இருந்தாங்கன்னா அந்த பூமியில மக்களுக்கெல்லாம் நாடு முழுவதும் அவன் அந்த நெறியத்தான பரப்புவான், அந்த நெறியத்தான எல்லாரும் தெய்வமா இருப்பார். அதனால எல்லாரும் சிவனை வழிபடுங்க, சிவாலயம் பூஜை நல்லா பூஜை நல்லா நடக்க செய்வோம். முன்ன காலத்துல இந்த பூச்சல வந்த உடனே அந்த ராஜா ராஜா மந்திரி கேட்கறது, அதனால கோயில் ஆறு காலம் பூஜை நடக்கிறதா அப்படின்னு, ஆறு காலம் பூஜை நடக்கிறதான்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அரசர் இந்த கலதி சரிவார் நாயனார் சேரமான் பெருமாள் என்கின்ற இந்த அரசர் இங்கே ஆட்சி முடிகிறார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறார், அவருடைய என்ன மற்ற செயல்கள் என்ன என்ன என்பதை திருவருடால சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறோம். பார்வதி
3: சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
4: ஆறாவது பகுதியை இந்த பகுதியில எடுத்துக்கொள். கடவுள் எப்பவுமே ஒழிச்சிருக்கிறார், அதாவது மறைந்திருக்கிறார். யார் யாருக்கு மறைந்திருக்கிறார், அதை 124 வரியிலிருந்து 145 வரி வரையில, 24 முதல் 45, 124-145 வரையிலும் இறைவனுடைய கரத்தல் தன்மை, ஒளிந்திருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். கடவுளை கண்டுகொள்ளவே முடியாது, அவனை பாக்குறதுக்காக ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க, பார்க்க முடியாம கடைசியில கடவுள் இல்லைன்னு முடிவு வந்துடுறான். கடவுள் இல்லைன்னு எதனால சொல்றான்னா, அவனை பார்க்க முடியாமையினாலே. அவனை பார்க்க முடிஞ்சு விட்டா அவன் ஒரு சாதாரண பேர் வை, அவன் ஒரு சாதாரண இறை கடவுள் அல்ல, அவன் நம்ம மாதிரி ஒரு மனுஷன். கடவுளை நாம் கண்டு கொண்டு விட்டோமானால், தெரிந்து கொண்டு விட்டோமானால், சுட்டி அறியப்பட்டவன் ஆனால் அவன் கடவுள் அல்ல, ஆனால் அவன் ஒழித்தவன் தான். எவ்வளவு நாம் அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அதற்கு அப்பால மண்டத்துல விஷயம் இருக்கு, நாம் தெரிந்து கொள்ள முடியாத விஷயம் அவனிடத்திலே ஒளிந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழின். அந்த இறைவன் எண்ணத்துல வந்து இந்த ஒரு பெரிய மாற்றத்தை என்னை செய்ததினாலே ஆற்றா இன்பம், என்னால் சுமக்க முடியாத இன்பம் உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த இன்பம் பெருவெள்ளமா போய் அந்த வெள்ளத்தில் நான் கடந்து அலைகிறேன். ஆற்றா இன்பம் அலர்ந்து, அலர்ந்துனா விரிந்து பெருகி, அந்த இன்பமானது பெருகி அலை செய்ய பெரிய அலை பாய்கிறது. கடல்ல வெள்ளம் அதிகமான அங்கே அலை உண்டான், எங்கே வெள்ளம் அதிகம் இருக்கோ அங்கே அலை இருக்கும், எங்கே குறைஞ்ச தண்ணீர் இருக்கோ அங்க அலை இருக்காது. குட்டையில அலை இருக்காது, குளத்துல கூட லேசா அப்படி ஏறி ஏறி போற மாதிரி அலை தெரியும். கடல்ல பெரும் பெரும் அலை வரும், இந்த வெள்ளம் பெருக பெருக அலை உண்டாகும். அதனால இவர் உள்ளத்திலே இருந்த இன்பம் அவ்வளவு பெருசா இருக்குங்கிறதை காட்டுறதுக்காக அலை வாய்ந்ததுங்கிறார். அலை செய்ய போற்றா ஆக்கையை, இனிமேல் நான் இந்த உடம்பை பொறுத்துக் கொள்ள முடியாது, இந்த இன்பம் கிடைச்சு போச்சு, இதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இந்த இன்பம் கிடைத்த பிறகு இந்த உடம்பு எனக்கு எதுக்கு, இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை என்று இந்த போற்றா ஆக்கையை பொறுத்தல், நான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை புகழேன் விரும்பேன். இந்த உடம்பை இனிமே நான் பொறுத்துக் கொள்ளுதலை விரும்பேன். புகழ்தல், புகழ்னா சொல்லுதல் அர்த்தம் அல்ல, விரும்புன்னு ஒரு அர்த்தம். புகன்றான், அதான இலக்கியத்துல ஒரு சொல்லுக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கும், அதுல இந்த இடத்துல இந்த அர்த்தம் வைக்கலன்னா சரியா போகுது. புகழ், புகழேன் என்றால் சொல்ல மாட்டேன் என்ற பொருள் அல்ல, பொறுத்தல், அதை இந்த உடம்ப தாங்கிக் கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை. புகழேன் என்றால் விரும்பேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை, உடம்புல எனக்கு விருப்பம் இல்லை என்று மாணிக்கவாசகர் சொல்லி அதுக்கு மேல் உளித்ததை சொல்ற. மரகதக்குவார் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. அந்த குருநாதரா வந்தாரே, அந்த குருநாதர் தான் மட்டுமல்ல தனக்கு பக்கத்துல தன் மனைவியை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். குருநாதருடைய நிறம் நமக்கு தெரியும், செந்தழல் புறையின்னு சிவப்பு. அவர் மனைவி கூட வந்தாரா, அந்த மனைவி நிறம் இதுவரை சொல்ல இப்பதான் சொல்லப்படுற மனைவி கருப்பு. அவ கருப்பா வந்திருக்கா மனைவி. குருநாதரும் குருநாதருடைய பத்தினியுமாக வந்திருக்கிறார்கள் மாணிக்க வாசகருக்கு. அதை எப்படி சொல்றார், மரகத குவால் பச்சை மணி. மரகதம் என்பது பச்சைக்கல். அந்த பச்சைக்கல்லை ஒரு குவித்த ஒரு குவியலும், இன்னொரு பக்கம் மாமணி செம்மணி மாணிக்கத்தினுடைய குவியல் பிறக்கம்னா அது ஒரு குவியல். ஒரு பக்கம் பச்சைக்கல் குவியல், இன்னொரு பக்கம் மாணிக்கக்கல் குவியல். மாணிக்கம் குவித்தது போல ஆச்சாரியனும், பச்சைக்கல் குவித்தது போல ஆச்சாருடைய பத்தினியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இவருக்கு காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியில மின்னொளி ஜொதிக்குது, ரெண்டு மணிக்கற்களிலிருந்து ஒளி பல பல பலன்று ஒளி வீசுது. மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை முகன் சென்று தேடி நற்க ஒளித்து. பெரிய முனிவர்கள் யோகிகள், அவர்கள்தான் கடவுளை கண்டுபிடிப்பதற்காக யோகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த இறைவன் என்ன பண்றான், சில சம சமயத்துல அந்த தியானத்துல அப்படி பளிச்சு பளிச்சென்று கொஞ்சம் கொஞ்சம் அவன் காட்சி தர்றான். ஆனா திடீர்னு மறைஞ்சு போறான். அவன் அந்த ஒளி காட்டுகிற நிலை பொன் ஒளி திகழ, பொன்னை போல பளபளப்பும் வெளியிலே வருகிறது. இந்த ஒளியும் பளபளப்பும் உண்டாக இவன் இப்படி இருந்து கொண்டிருக்க இந்த கடவுளை நான் பார்க்கிறேன். ஆனால் யோகிகளாய் இருக்கிறவர்கள் அந்த இறைவன் எங்க இருக்கிறான், வடக்கே இருக்கானா தெற்கே இருக்கானா மேற்கே இருக்கிறானு ஒவ்வொரு திசைக்கு திசை ஓடினார். திசை முகன் திசை தோறும் ஒவ்வொரு திசையிலும் திசை முகன் பிரம்மான்னு ஒரு அர்த்தம், அதுல போய் ஞாபகம் போயிடும் சில பேருக்கு. திசை முகன் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு முகத்தை உடையவனாகிய பிரம்மா என்று ஒரு அர்த்தம் உண்டு. இங்க அப்படி இல்லை, திசை முகம்னா ஒவ்வொரு திசையின் பக்கமும் ஓடி ஓடி பார்த்தால், கிழக்க பார்த்தார்கள் மேற்க போய் பார்க்க தெற்க ஓடி பார்க்கிறார்கள் அந்த முனிவர்கள். திசை முகன் சென்று ஒவ்வொரு திசையிலும் போய் தேடி இணக்கி தேடி பார்த்தவர்களுக்கு ஒளித்தும் கடவுளை இல்லையே, கிழக்கையும் இல்லை மேற்கையும் இல்லை தெற்கே இல்லை வடக்கே இல்லைன்னு கடைசியில அவர்கள் ஒருபடியா உட்கார்றார்கள். அப்படி தேடி பார்க்கிறவர்கள் ஒளிந்தான். திசையில் தேடினால் எந்த திசையிலும் அவன் இருக்க மாட்டான். அடுத்த முறை ஒளி ஒற்றி முயன்றவர் குளித்தும். சரி, இவனை நேர தேடனா அவன் நம்ம வர்றத பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறான், ஒற்றர் போல வேஷம் போட்டு கொண்டு அவனை தேடுவோம் என்று தேடி பார்த்தார்கள். முறை ஒளி முறைப்படி ஒற்றி, ஒற்றுதல் என்பது தேவு பார்த்தல், ஒற்றர்களைப் போல வேஷம் போட்டுக் கொண்டு இறைவனை தேடுதல். இது என்ன அர்த்தம்னா, இறைவனை கண்டுபிடிக்கணும்னா அடியாரா இருந்தா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக இவன் ஒற்றர் வேஷம் போடுறானா அடியார் வேஷம் போடுறதுதான் ஒற்றர். அந்த அடியார்கள் எப்படி வேஷம் போட்டுறான்னா, வேதத்தில் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி அந்த அடியார் வேடம் போட்டு இறைவனை தேடி பார்த்தார்கள். அந்த அடியார்களுக்கு அவன் புலப்பட மாட்டேங்கிறான். அடியார்களாக வந்தும் அடியார் வேஷத்தை உடையவராக இருந்தும் அந்த இறைவன் அவர்களுக்கு வெளியில வர்றதில்லை, மறைஞ்சு விடுறான். முறை ஒளி ஆகமத்தில் சொல்லப்பட்ட முறைப்படியே ஒற்றி சிவவேடத்தை உடையவராக ஒற்றராக தன்னை மாற்றிக்கொண்டு முயன்றவர்க்கு வழிபாடு முறையிலே தேடி பார்க்க முயன்றவர்களுக்கும் ஒளித்தும் ஒளித்து விடுகிறான். திருநாவுக்கரசர் அந்த சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சைவத்து போல் விபூதி பூசனார், உத்தராசன் தட்டு கொண்டார், கையில உளவாரப்பட வச்சார், கோயிலுக்கு வேலை செய்கிறார். அப்ப அவர் என்ன விஷம் போட்டிருக்கார், திருநீரு கடுத்துல உத்தராட்சம் கையில உழவாரம் வாயிலே சிவாய நம என்ற மந்திரம் இதெல்லாம் சொல்றார் நம்முடைய சேக்கிழார்கார் பண்ண. சிந்த இடையரா அன்பும் திருமீனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் அது மாதிரி ஒரு உருவகம். இன்னொரு இடத்துல தாழ்வடம் எல்லாம் சொல்வார். இந்த மாதிரி சிவவேடம் உடையவராகத்தானே இருக்கார் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை எல்லாரும் சேர்த்து கட்டி கொண்டு போய் சுண்ணாம்பு காலையில போட்டாங்க. இறைவன் காப்பாத்தி கொடுத்துட்டான், வெளியில வந்து காட்சி கொடுத்தானா இல்ல. திருநாவுக்கரசர் உட்கார வச்சு அந்த பல்லவன் யானையை ஏவுறான். யானை வருது, ஆனா யானை அவரை மிதிக்காம தப்பிச்சுக்கிறார். அந்த இடத்துல இறைவன் வெளிப்பட்டு வந்து யானையை அடக்கினாரா? யானையை உடிச்சு தோலா போத்தனாரா? இல்ல, கடலோட கட்டி கடல்ல போட்டார்கள். அப்போ நேரே போய் இறைவன் கல்ல அப்படியே மேல கையில வச்சு தூக்கிட்டு வந்து கொடுக்கல, கல்ல தெப்பமாய் கொடுத்தாரே தவிர இறைவன் வெளிப்பட. இப்படி தனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இறைவனை இவர் சோவேட முடையவராய் இருந்தும் இறைவன் வெளிப்படவில்லை, ஆனா துணை செய்தான். இதைத்தான் அந்த தேவாரத்துல ஈன்றாளுமை என்ற பாட்டுல தோன்றா துணையா இருக்கிறான் என்ற செய்திய கல்லோடு கரையேறி வந்த உடனே திருவாவளியூர்ல பாடிடுறார் திருநாவுக்கரசர். கரையேறின உடனே எனக்கு தோன்றா துணையா இருந்தா வெளிப்படவே இல்லை, அவன் எனக்கு கண்ணுக்கு தெரியாதவனாகியே துணையாயிருந்தான். ஞானசம்பந்தருக்கு 3 வயசு குழந்தையா இருக்கிற பொழுது அழுதார். அப்ப இறைவன் தோண்டி விட்டான், கண்ணு காட்சி கொடுத்துட்டான். அப்ப அவருக்கு தோண்டி விட்டார். அந்த 3 வயசுல ஞானப்பால் கொடுக்கிற போது இறைவன் இறைவி ரெண்டு பேரும் காட்சி கொடுத்தார்களே தவிர, அதுக்கு பிறகு ஞானசம்பந்தருக்கு எந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுக்கல. அந்த ஞானசம்பந்த திருவேடப்புலி உடையவர் தான், எல்லா கோயிலுக்கும் போறார், எல்லா இடத்துல போறார் வர்றார். எங்காவது அந்த மாதிரி காட்சி இன்னொரு இடத்துல கண்ட காத்தை பார்க்கிறோமான்னா இறைவன் வரல, அது மாதிரி அவன் வருவதில்லை. அப்ப மறுபடியும் ஒழிச்சுடுறான். ஆகவே தேடி போகிறவர்களுக்கு எல்லாம் அவன் ஒழிக்கிறான், முழுக்க எப்பவுமே அவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். முறை ஒளி ஒற்றி முயன்றவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்தில் உற்றவர் வருந்த உரைப்பவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு இறைவனை என்ன பண்ணுகிறார்கள், இறைவனை தேடுறதுக்காக வேதாந்தத்தை படிச்சு பார்ப்போம் படிச்சார். வேதாந்தத்துல கடவுள் என்ன, கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார். கடவுளாவது ஜீவனாவது ரெண்டு ஒண்ணுதாப்பா, உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் கடவுள், இதை நீ தெரிஞ்சுக்கோ. கடவுள்னு ஒன்று தனியா கிடையாது, உன் உடம்புக்குள்ள இருக்கிற உன் உயிரே தான் கடவுள். இது ஜீவாத்மா, அது பரமாத்மான்னு சும்மா பேருக்கு தான் சொல்றோம். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ரெண்டும் ஒண்ணு, ஆனா அத்வைதம் என்று அந்த வேதாந்தம் சொல்லு. அதை ஒற்றுமை கொண்டு அத்வைதம் என்று வேதாந்திகள் சொல்கிற ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து அவனை தேடி பார்க்கிறான். என்னுடைய ஜீவாத்மா தானே பரமாத்மா, அப்படியானா அந்த கடவுள் நான் கொஞ்சம் தேடி பார்க்கிறேன், என் ஜீவாத்மா வச்சு தேடி பார்க்கிறேன்னு அவன் வர்றான். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்தில் ஆராய்ச்சி பண்ணுகிற தியானத்தில் இருக்கிற அவர்களுக்கு கூட, வேதாந்திகளாக இருக்கிற அவர்களுக்கும் கூட, உற்றவர் வருந்த அந்த யோக முறையிலே போனவர்கள் வருத்தப்படும்படியாக ஒழித்தும் அவர்களுக்கும் ஒழிச்சுட்டான். வேதாந்திகளுக்கும் கூட அந்த இறைவன் யார் என்பதை தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. மறை திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும், வேதத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறோம் என்று அந்தணர்கள் நம்புகிறார். அந்தணர்கள்லாம் வேத வேறு கற்புள் வேற இல்ல, வேதம் தான் கடவுள், வேதத்துல படிச்சா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்வார். சரின்னு அந்த வேதியர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார்கள், வேதத்துல உரை சொல்லி பார்த்தார்கள். மறைத்திறம் நோக்கி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியில வருந்தினர். கடவுளை இன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாம வருத்தத்திலே போய் நின்றவர்கள் இவர்கள் வேதியர்கள். இவர்களுக்கும் அவன் ஒழித்தான். அடுத்து கித்தந்தரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு, சரி இதெல்லாம் வேண்டாமா, வேற ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து அந்த கடவுளை பிடிச்சிருவோம் என்று ஒரு தந்திரத்தை செய்ய பார்க்கிறார். யாகம் பண்ணுவோம், யாகம் பண்ணினா யாகத்துல அவிஷ் தாங்குவதற்காக இறைவன் வருவான். இந்த தந்திரத்தின் வழியா இறைவனை கண்டுபிடிச்சிருவோம் என்று சில பேர் முயன்றார்களாம். இத்தந்திரத்தில் காண்டும், இந்த தந்திரமான வழியினாலே இறைவனை நாம் பார்த்து விடுவோம் என்று இருந்தோர்க்கு, அந்த தந்திரத்தை செய்து கொண்டு இருந்தவர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும், அவன் செய்த அதே தந்திரத்தை அதுக்குள்ளேயே அவன் அறிஞ்சுகிறான். அவன் எந்த தந்திரத்தை செய்ய போனானோ அந்த தந்திரத்துக்குள்ளே அவன் இருந்து கொண்டே அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒழித்து விடுகிறான். ஆகவே இன்னொன்று, முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆணென தோன்றி அலி என பெயர்ந்து வானுதல் பெண்ணென ஒழித்தும். அவன் சில சமயத்துல என்ன பண்றான், முனிவர நோக்கி வெறுப்பில்லாமல் பார்க்கிறான், நனிவர கவி நன்றாக பற்றி கொள்ளுகிறான், ஆணென தோண்டி சில பேருக்கு அவன் ஆணாக தோண்டுகிறான். சில பேர்கள் இறைவனை ஆண் உருவத்திலேயே வைத்து வழிபடுகிறார்கள், சிவன் என்றும் திருமால் என்றும் கண்ணன் என்றும் அவனை ஆண்பாலாகவே வைத்துப்படுறார். அப்ப ஆணாக தோன்றுகிறேன். அடுத்தது அலி என பெயர்ந்து, அப்படியெல்லாம் கடவுளை ஆண் பெண்ணுன்னு பிரிக்கப்படாதுங்கோ, அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருள் என்று அலின்னு சொல்றார். அப்படியே சில பேருக்கு உருவத்தை உடையனாகி

மனதுக்கு ஆண் போலவும் பெண் போலவும் அலிப்போலவும் தோன்றி கடைசியில ஒழித்தும் எல்லாவற்றிலும் மறைந்து போய்விடுகிறான் அந்த கடவுள். சேன்மையின் ஐம்புலன் செவி செலவிடுத்து அறுவரை தொறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காற்றுள் திருந்த ஒழித்தும். சரி, இந்த ஊர் உலகத்துக்குள் இருந்தா கடவுளை பார்க்க முடியாது. நாம் எங்காவது காட்டுல ஓடி தவம் செய்வோம், தவம் செய்தா இறைவன் வெளிப்படுவான், பார்த்துடுவோம். இப்ப துருவன் கடவுளை பார்க்கறதா காட்டுல போய் தவம் செய்தான், ஆனா அவனுக்கு முன்னாடி பெருமாள் காட்சி கொடுத்தான்னு கதையில படிக்கிறோம். அதே மாதிரி நானும் சென்று தவம் செய்தால் கடவுளை கண்டுபிடிச்சு விடலாம்னு சில பேர் முயற்சி பண்ணார்களா? ஐம்புலன் செலவிடுத்து தங்களுடைய ஐந்து புலன்களையும் அடக்கினார்கள். அறுவரை தொறும் போய் மிக கடுமையான யாரும் வர முடியாத மலைக்கு போனார்கள். வரையின்னா மலை, அறுவரை பிறர் ஏற முடியாத மலை, தன்னை மற்றவங்க தொந்தரவு செய்யாம இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான மலை பாறையின் மேல் ஏறி தொறும் போய் துற்றவை துறந்து சாப்பாட்டையும் விட்டு சாப்பிடல, பட்னியாவே நுண்பிருந்து வெற்றுயிர் ஆக்கை உடம்பும் உயிரும் வெறும் உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் இருந்து கொண்டு. சமணர்கள் இப்படித்தான் நோன்பு செய்தார். சமணர்கள் கடைசியில கடவுளை மோட்சம் அடைறதுக்கு என்ன வழினா, உண்ணா நோன்பு இருக்கிறது, சாப்பிடாமலே உயிர் போகிற வரையில இருக்கணும். அதுக்காக பெரிய மலை உச்சியிலே குகை தோண்டி குகைக்குள்ள போய் படுத்துருவார், படுத்தே கிடப்பார்கள், சாப்பிடுவதே இல்லை, கடைசியில செத்து போவார்கள். அந்த செத்து போறதா மோட்சம் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதை ஓரளவுக்கு நினைவுபடுத்தி இங்கே சமணர் மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு துறவ மார்க்கத்தை காட்டி அவர்களுக்கும் ஒழித்து விட்டான் கடவுள் என்பதை சொல்ல வருகிறார். ஐம்புலன் செலவெடுத்து புலன்களை வெல்ல வேண்டும், சமணர்களுக்கு ஒரு முக்கியம். சமணர்கள் ஐம்புலத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். புலன் அடக்கம், அந்த சமண சமயத்தை உபதி செய்த மகாவீரர் இருக்கார் இல்லையா, மகாவீரருக்கு ஜெயின் என்று பெயர். அந்த ஜெயினர் என்று ஏன் பெறுவதுனா ஜெயித்தவர்கள், புலனை ஜெயித்தவர்கள். அந்த புலனை ஜெயித்ததுனால்தான் அவருக்கு ஜெயின், ஜெயித்தவர்கள், சமணர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர் வந்தது. வீரர் என்று சொன்னதும் அதான், புலத்தை வென்ற வீரர், அதனால்தான் மகாவீரர் என்று கூட அந்த சமணர்களுக்கு பெயர் வந்திருக்கு. ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் பெரிய மலை உச்சியில ஏறி குகையில இருந்து துற்றவை துறந்து உணவுண்பதை வெறுத்து வெற்றுயிர் ஆக்கை உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் தங்கியிருந்து அருந்தவர் காட்சியுள். அப்படி ஞானத்தை தேடியவராகிய சமண முனிவர்கள் இருக்கிறார்களே, அந்த முனிவருடைய அறிவிலேயும் திருந்த ஒழித்தும் அடியோடு காணப்படாமல் மறைந்து விட்டான், சமணர்களுக்கும் தெரியாமல் ஒழித்தான். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும், இதுவும் சமணர் தான். சமணரிடத்திலே போய் கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டும் இல்லையுமா, ஒரு சமயம் பார்த்தா இருப்பான், ஒரு சமயம் பார்த்தா இருக்க மாட்டான், அப்படி ஒரு கொள்கை அவர்கள். உண்டு இல்லை என்று சொல்வது சமண கொள்கை. அதான் ஒன்று உண்டில்லை என்று உண்டும் இல்லையுமாம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவு சமணருடைய அறிவுக்கும் ஒழித்தான். பண்டே பயில் தோறும் என்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம். ஒருத்தர் என்ன பண்ணார், யோகத்தில் இருந்தார், அந்த தியானத்துல கொஞ்சம் அவர்களுக்கு அந்த ஒளிமயமாக இறைவன் தென்பட ஆரம்பிச்சார். அப்ப அவர் என்ன பண்ணார், ரொம்ப பேருக்கு ஒழிச்சுட்டான், பண்டே பயில் தோறும் ரொம்ப நாள் பழகந்தோறும் பழகந்தோறும் ஒழித்தான். அப்படிப்பட்டவன் இன்றே பயில் தோறும், இன்றைக்கு நான் யோகத்தை செய்கிற போதும் ஒழிக்கும் சோரனை, இதுவரை காணாமல் ஒளிந்து கொண்டிருந்த அந்த திருடனை கண்டனம், இப்போ நான் யோகத்திலே பார்த்துட்டேன் என்று ஒரு முனிவர் யோகி சொல்றார். ஆர்வின் ஆர்வின், அவன் என்னுடைய புருவ மத்தியிலே ஒளிமயமாக காணப்படுகிறான், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள், ஆர்வின் ஆர்வின், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள். நான் மலர் பிணையலின் ஆர்வின், தூ என்று சொல்லுகின்ற ஒரு மாலையாலே கட்டுங்கள், பூ என்று சொல்லுகின்ற ஒரு மாலையால் அவனை போக விடாமல் கட்டுங்கள். தாழ் தலையிடுமின், அவன் காலுக்கு ஒரு விலங்கு போடுங்கள், தலையினா விலங்கு, அவன் ஓடி போக போறான், அவன் காலுக்கு விலங்கு போடுங்கள். சுற்றுமின் சூழ்வின், அவனை சுற்றி நின்று விடுங்கள், வெளியே ஓடி விடாமல். சூழ்வின், அவனையே கவனமா பார்த்து கொண்டிருங்கள். தொடர்மின், அவன் பின்னே தொடருங்கள். விடேன் மீன், அவனை விட்டு விடாதீர்கள். இப்படி சொல்றான் ஒரு துறவி.

0: குருவ மத்தியிலே இறைவனை ஜோதியா பார்த்து விட்ட பிறகு அந்த ஜோதியை விட்டுவிடக்கூடாது, அந்த கடவுளை பிடியுங்கள் பிடியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பற்றுமின் என்றவர் என்று சொன்ன அந்த யோகி இருக்கிறாரே, அவருக்கும் காணாமல் அவரிடத்திலும் அறிஞ்சு ஓடிவிட்டான. பற்று முற்றொழித்தும் அவர் பிடிக்க வந்த பற்றுக்கு அப்பாற்பட்டு ஒளிந்து போய்விட்டான். ஜோதி தரிசனமாக காட்டியும் கூட கடைசியில் அந்த ஜோதி தரிசனத்துல இறைவனை முழுக்க காண முடியாமல் அவன் ஒளிந்து போய் விடுகிறான் என்று இதுவரையிலும் இந்த 145வது வரி வரையிலும் ஒளித்தல்லுடைய இலக்கணத்தை சொல்லி வந்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
1: ஏழாவது பகுதிக்கு வருகிறோம். இந்த ஏழாவது பகுதிதான் அப்பேற்பட்ட ஒளித்த இறைவன் இப்ப வெளிப்படையாக மாணிக்க வாசகருக்கு வந்து எப்படி ஆட்கொண்டார் என்பதை சொல்ல போகிறார். இறைவன் தன்னை ஆட்கொண்ட விதம், இதிலிருந்து இந்த பாடல் திருவண்ட பகுதி முடிக்கிற வரையிலும் ஆட்கொண்ட விதம் பேசப்பட போகிறது. தண்ணீர் உள்ளோன் தானியான தன்மை, தன் நேரில்தான் தனக்கு ஒப்பில்லாதவனாகிய பரமன். தானே ஆனது அந்த பரமன் நான் தான், தெரிஞ்சுகொள் என்று என் நீர் அனையோர் கேட்க நானும் எனக்கு பக்கத்திலிருந்த மற்ற சிஷ்யர்களும் காது கொடுத்து கேட்கும்படியாக இயம்பி அவன் எங்களுக்கு எடுத்துரைத்தான். குருநாதரா உட்கார்ந்து மாணிக்க வாசகர் உட்கார வச்சு மாணிக்க வாசகரோடு இன்னும் பல சிஷ்யர்களையும் உட்கார வைத்து இறைவன் உபதேசம் பண்றான். திருப்பெருந்துறையில என்ன உபதேசம் பண்ணானா, தண்ணீர் இல்லோன் தனக்கு ஒப்பே இல்லாதவன் என்று சொல்லப்படுகிற கடவுளை சொல்றவன்ல, கடவுள் தான் தண்ணீர் இல்லோன், அவன் யாரு, வேற ஒட்டும் இல்ல, அவன் நான் தான், இதை உட்கார்ந்துருக்கப்பா என்று தன்னை சுட்டி காட்ட நான் தான் கடவுள் என்பதை அவர்களுக்கு புலப்படுத்தினான். தண்ணீர் இல்லோன் தானி யான், தண்ணீர் இல்லோன் தான், தண்ணீர் இல்லாதவன் யாரோ அவன் தானே யான், அவன் தான் நான் இதை உட்கார்ந்திருக்கிறேன், தெரிந்து கொள், கடவுள் என்று சொல்லுகிறவன் நான் தான் என்று அவர்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினார். தன்மை என் நேர் அனையோர், எனக்கு நேரான ஒத்தவரான மற்ற சிஷ்யர்களும் கேட்க வந்து எம்பி காதால் கேட்கும்படியாக அவன் முதல்ல சொன்னான், நான் தான் கடவுள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த உபதேசியர போது ஆரம்பிச்சாராம் அவர். அரை கூவி ஆட்கொண்டருளி, அவன் வெளியில போகிறவன்னா எவாப்பா இதை வந்து உட்கார்ந்து கேள், உன்னை நான் ஆட்கொள்ள போகிறேன், நான் குருநாதன் என்று பலிய கூப்பிட்டாராம். அரை கூவின்னா இங்க வா வான்னு சத்தம் போட்டு கூவி பலிய வந்து விழுத்தார். மாணிக்க வாசகர் அது மாதிரிதான் பலிய கூப்பிட்டாரா. அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி. அப்போ அந்த ஆச்சாரியன் உட்கார்ந்துருந்தானே, அவன் என்ன ஜாதிக்காரனா தெரிஞ்சது, ஒரு வேதியனாக பிராமணனாக தெரிந்தது. அந்த உருவம், அந்த இறைவன் வந்து காட்டிய உருவம் மறையோர், மறையோர்னா அந்தனர், கோலம் அந்தனுடைய ரூபத்தை காட்டி எங்களுக்கு விளக்கினார். இதை இன்னொரு சொல்ற, அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயி, அந்தனாக உருவத்தை காட்டி என்னை ஆட்கொண்டான் அந்த இடத்துல சொன்னாரே, அதே இங்கே சொல்றார், மறையோர் கோலத்தை எனக்கு காட்டினான். குருநாதர் ஆட்கொண்ட பொழுது எப்படி இப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டே வர, காட்டி அருளலும் உலையா அன்பென்பு உருக. அப்புறம் அவன் தன் கையை தலைமையில் வைத்தான், என் உடம்பில் இருக்கிற எலும்பெல்லாம் உருக ஆரம்பித்தது. பரிசவேதி, அதாவது மாணிக்க மாசருடைய பூத சரீரத்தை ஞான சரீரமாக மாற்றி விடுறார். இந்த பூதமாகிய சரீரத்தை நீக்கி ஞானமே வடிவமாக அவரை மாத்துகிறார், ஞான சரீரம் உடையவராக ஆக்கிறார். உளையா அன்பு என்பு உருக, அழியாத அன்பு, உளையா என்றால் அழியாத, அழியாத அன்பு. இறைவனிடத்திலே நாம் அன்பு வைக்க வேணுமானா தொடர்ந்து அன்பு செலுத்த, விட்டு விட்டு அன்பு செலுத்தக்கூடாது. விட்டு விட்டு போன அன்பா இருந்தா உழைந்த அன்பு, விட்டு விட்டு போன அன்பு இறந்த அன்புன்னு வரும். ஆனா தொடர்ந்து வருகிற அன்புக்கு இரவாத அன்பு, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று காரைக்காரமையார் புராணத்துல இந்த அன்பு நீடிச்சு போகிற அன்பு என்பதை இரவா அன்புன்னு சொன்னார். அதுதான் இங்கே உளையா அன்பு. அந்த உளையா அன்பு என்பு உருக, என் எலும்பும் உரும்படியாக செய்தான். ஓலமிட்டு அப்படி உலகவனே நான் எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். இறைவன் தலையில கைய வச்சு அவரை இந்த சரீரத்தை மாத்தி வேற சரீரம் கொடுத்தவுடனே அவர் ஆனந்தம் தாங்க முடியாது, இருந்து குதிக்க ஆரம்பித்துன்றார், சத்தம் போட்டாராம். ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆட்காட்டு ஓங்கி, கடல்ல அலை வந்து மோதும் போது எப்படி சத்தம் திரும்ப திரும்ப திரும்ப அலை சத்தம் கேட்டுக் கொண்டிருக்குமோ அது போல அலைகடல் திரையின், அலை வீசும் கடலிலே திரை அலை எனது ஓசை போல ஆற்று ஆற்று திரும்ப திரும்ப நான் கூறினேன், சத்தம் போட்டேன். ஓடி தலை தடுமாறா வீழ்த்து புரண்டு அலறி என்ன ஆயிற்றுன்னு தெரியல. முன்னிருந்த நிலை இப்ப வேறு நிலையா மாறி போச்சாதான் தலை தடுமாறிற்று. தலை தடுமாறி கீழே விழுந்தாராம், புரண்டாராம். அந்த ஆனந்த வெள்ளம் தாங்க முடியாம கீழே விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. பித்தர் மத்தர் ரெண்டு சொல்வது, ரெண்டும் பைத்திய நிலைதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். பித்தர் என்பது பைத்தியம். ஒருவன் அறிவு கட்டி பித்து பிடிச்சாலேரானே உலகத்துல பைத்தியமா இருக்கிறானே அது பித்தர், பைத்தியக்கார நிலை. மத்தர் என்பது மதம் கொண்டவன், கள்ள குடிச்சு உடம்புல வெறியேறி போனவன் எப்படி ஆடுவானோ அதுதான் மத்தன். மத்தன் என்பவன் வெறியன், பித்தன் என்பவன் பைத்தியக்காரன். பித்தரின் மயங்கி பைத்தியக்காரனை போல அறிவு போய்விட்டது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு சுய அறிவு இருக்காது. அந்த பைத்தியம் பிடிச்ச போது எந்த ஆவி அவன் உடம்புல பற்றி கொண்டதோ அந்த ஆவிதான் பேசும், ஆவியின் அறிவு தான் இருக்கும். ஒருத்தனை இன்னொரு உயிர் வந்து பிடிச்சுக்கும், அப்படி பிடிச்சு கொண்ட போது அவனுடைய சுய அறிவு கெட்டு போய் எந்த ஆவி பிடித்து கொண்டதோ அந்த அறிவு தான் அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கும். அது பித்தரின் மயங்குதல். அதைத்தான் இன்னொரு ஆவி தன் உடம்பு, அதான் பித்தரின் மயம். மத்தரின் மதித்து, மத்தர் வெறி பிடிச்சவன், அவன் எழுந்து குதிப்பான். மதித்தல் என்றால் அப்படி போட்டு துகைக்கிறது, கடைகிறது. மதித்தல் என்பது கடைதல். கேட்டவர் வியப்பவும். இந்த மாதிரி செய்தி ஆச்சாரியன் வந்து மாணிக்கவாசகரை நிலை மாற்றி விட்டான் என்ற செய்தியை ஒத்தர்கொத்தர் ஒத்தர்கொத்தர் காதால் கேட்டவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்கள். கடற்கழிறு ஏற்றார் கடற்பெரு மதத்தில் ஆற்றேனாக. நான் எப்படி போனேன், ஒரு மதம் பிடிச்ச யானையாக போனேன். மதம் பிடிச்ச யானை தன் பக்கத்தில் இருக்கிற பாகனை தன் மேல் ஏறி உட்கார கிடந்து கொடுக்காது, பாகனையும் கீழே தள்ளிவிடும். மதம் பிடிச்ச போது பாகனாயிட்டே அவனுக்கு பணியினுமேங்கிற எண்ணம் இருக்காது. மதம் பிடிக்காததுக்கு முன்னாடி யானை சொன்னதை கேட்கும். அவன் தலை குனியினா குனியும், கீழே காலை மடிச்சு வையினா வைக்கணும், ஏற்றிக்கனா ஏற்றிக்கும். இறங்கினவங்க அவனுக்கு கீழே தலை சாட்சி கீழே இறக்கத்தில் இடம் கொடுக்கும். அதுவே மதம் பிடிச்சிட்டுனா வாகன கூட மேல ஏற விடாது. அதைத்தான் சொல்றார், கடற்கழியில் மதம் பாய்கின்ற யானை ஏற்றா தண்ணீர் வாகனை ஏற விடாத கடப்பெரு மதத்தில். அப்பேற்பட்ட பெரிய மதம் அந்த யானைக்கு உண்டானால் எப்படியோ அது போன்ற ஒரு மதம் எனக்கு ஏற்பட்டது. தன் வாகனையின் மேலே ஏற விடாத அளவுக்கு மதம் பிடிச்ச யானை போல் நான் ஆய்விட்டேன். ஆட்சியனாக பொறுக்க முடியாதவனாய் அவயவம். அப்பொழுது என்னுடைய அங்கங்கள் எப்படி இருந்தன, என் உடம்புக்குள் இருந்த எலும்பு தசை நரம்பு இரத்தம் ஆகிய ஒவ்வொரு அவயவம் என்னாயிற்று. அவயவம் சுவைதரு போல் தேன் கொண்டு செய்தன. என் உடம்புக்குள் இருந்த ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு நரம்பும் எல்லாம் தேனாக மாறிப்போச்சு. நாற்றம் எடுக்கிற புலாலாகோ சீழ் பிடிக்கிற ரத்தமாகவோ என் உடம்பு இல்லை, உடம்பு மாறிவிட்டது. உடம்பு முழுவதும் தேனாக மாறிற்று. முன்னேசனமாக உலையா ஆண் பெண் உருவ விட்டு விட்டான். தலையை கையில வச்ச உடனேயே இரும்பை பொன்னாக்குவது போல, செம்பை பொன்னாக்குவது போல பூத சரீரத்தை ஞான சரீரமாக மாற்றி விட்டார். அப்ப உடம்புக்குள்ள எலும்பெல்லாம் எப்படி இருக்கும், நாருமா அல்லது புலா நாட்டு இருக்குமான இருக்கார். மாணிக்கவாசன் மேல மாறி போனதை சொல்ற. அவயவம் சுவை தரு கோல் தேன் கொண்டு வாயில் விட்டா சுவைச்சா எப்படி திட்டிக்குமோ அது போல கொம்பு தேன் போல, கோல்னா கொம்பு, கொம்பிலே கட்டப்பட்ட தேங்கூட்டு தேன் எப்படி இனிக்குமோ அதுபோல் என் ஒவ்வொரு அவயவத்தையும் இனிக்கின்ற தேனாக மாற்றிவிட்டார். தேன் கொண்டு செய்தன் தேனாலேயே அந்த என் உருவத்தை செய்துவிட்டான். ஒரு பொம்மை செய்யறவன் களிமண்ணை பசஞ்சு பொம்மை செய்வான். பிரம்மன் பஞ்சபூதங்களாகிய தத்துவத்தை வச்சு இந்த புலால் நாட்டமான உடம்பை செஞ்சு கொடுத்தான். இப்ப இறைவன் அந்த உடம்பை எப்படி மாத்தணும்னா தேனால் உடம்பை செய்து விட்டான். தேனதா பேரின்பம், பேரின்பமாய் பேரின்பமாயே அந்த உடம்பை ஆக்கிவிட்டான். பேரின்பமயமாய் உடைய உடம்பு ஆகிவிட்டது என்பதற்கான் தேனால் என் உடம்பை செய்து கொடுத்தான் என்று சொல்ற. அப்படி செய்து கொடுத்த உடனே ஏற்றார் மூதூர் எடிநகை எரியில் வீழ்வித்து ஆ கண்ணருட்பெரும் தீயன் அடியோடும் அடிக்குடில் ஒரு தரும் வழாமை ஒடுக்கினன். இது நடுவில் ஒரு புராண கதையை சொல்லி ஒரு விளக்கம் செய்கிறார். இறைவன் முப்புறத்தை இந்த கதை சொல்றார். ஏற்றார் ஊர் பகைவருடைய முற்புறம் பழமையான ஊர். எழில் நகை தன்னுடைய புன்சிரிப்பு என்று சொல்கிற சிரிப்பாகிய ஏரியின் நெருப்பினாலே வீழ்வித்து அதை அழித்தார். பகைவரது முற்புறமாகிய ஊரை தன் புன்சிரிப்பு என்று சொல்லுகிற நெருப்பினாலே அழித்து ஆங்கன் அந்த இடத்திலே அருட்பெரும் தீயின் அருட்பெரும் தீ அருள் என்று சொல்லுகிற தீயை அடியோம் அடிக்குடில் என்னுடைய குடிலையும் அவ்வாறு செய்தார். முப்புறத்தை தன்னுடைய சிரிப்பென்ற நெறிப்பால் எப்படி எரித்தாரோ அதுபோல அடியனுடைய இந்த உடம்பாகிய குடிசையும் தன்னுடைய திருவருள் என்ற நெருப்பால் எரித்து விட்டா இந்த உடம்பு போயிட்டு வேற உடம்பு வந்து இல்லைன்னு சொல்ற. தன்னுடைய உடம்பை முப்புறத்தை எரித்தது போல என் உடம்பை எரித்து வேறொரு உடம்பாக ஆக்கினார். அருட்பெரும் தீயன் தன்னுடைய திருவருள் என்ற நெருப்பினாலே அடியோம் அடிக்குடில் அடியனது இந்த குடிலாகிய உடம்பை ஒரு தரும் வழாமை இந்த உடம்புக்குள் இருந்த வஞ்சகம் பொய் சூது பொறாமை என்ற எந்த ஒருத்தரும் தப்பித்து கிடக்காதபடி ஒதுக்கினன். எல்லாரையும் அடித்தொழித்து விட்டான். என் உடம்புல வஞ்சகம் பொய் கொலை களவு காமம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடித்து மாற்றி விட்டான் என்று சொல்றேன். அதாவது இன நிர்வாண தீட்சை என்று சொல்றேன். இப்ப இந்த தீட்சையை பற்றி தெரிஞ்சா இதற்கு கொடுக்கப்பட்டது நிர்வாண தீட்சை. இறைவன் தனக்கு எதிரே இருக்கிற மாணிக்க வாசகரை உட்கார வைத்து அவருக்கு அஸ்தமத்த சயோகம் தலையில கைய வச்சு அவருடைய அந்த கலைகளை சோதிக்கிறார். கலை என்பது முதல்ல நிவர்த்திகளை பிரதிஷ்டைகளை வித்யாக்களை சாந்திகளை சாந்தி அதீத கலைன்னு தத்துவத்தலை சொல்வார். இந்த நிர்வாண தீட்சை கொடுக்கிற போது ஆச்சாரியன் சிஷியனிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலையும் சுத்தம் செய்வாங்கதான் கலாசுத்தி பண்றது. அந்த கலாசுத்தியை தான் இங்கே சொல்றார். முப்புறத்தை இறைவன் தன்னுடைய சிரிப்பினால் அடித்தது போல இந்த உடம்பையும் தன்னுடைய அருள் என்று சொல்லுகிற நெருப்பினாலே அழிக்கிறான். என் உடம்புங்கிறது தத்துவங்களினால் 36 தத்துவத்தால் ஆனதுதான் அந்த உடம்பு. அந்த 36 தத்துவமும் 5 கலையில இருக்குது, 5 கலைகளிலே இருக்கிறது. இப்போ நாம கீழே இருக்கிற கலையில நிவர்த்தி கலையில இருக்கும் 36 தத்துவமும் உண்டு. அந்த 36 தத்துவத்துல சில சில தத்துவத்தை அழிச்சுட்டானா நிமித்தைகளுக்கு மேல இருக்கிற பிரத்யட்ச கலைக்கு வருவோம். அதில் இருக்கிற ஒரு சில தத்துவத்தை இன்னும் அந்த தத்துவ சோதனை செய்து அந்த ஆச்சாரியன் வீழ்ச்சி பண்ண பண்ண என்ன செய்வா, அதுக்கு மேல் பவனங்களுக்கு போவான். அந்த ஆத்மாவை கீழ்பவனத்திலிருந்து மேல் பவனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகிறான். இதான் நிர்வாண தீட்சையில அந்த ஆத்மாவை குரு கொண்டு போகிற நிலை. அந்த நிர்வாண தீட்சையத்தான் இங்கே முப்புறத்தை எரித்தது போல எனக்கு கடைசி நிலையில உள்ள மேல் நிலை கொண்டு போய்விட்டார். அதாவது தத்துவத்திலே ஆன்ம தத்துவம், அதுக்கு மேற்பட்ட வித்யா தத்துவம், அதுக்கு மேல் இருக்கிற சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவத்திலே முதல்ல இருக்கிறது நாதம், அதுக்கு கீழே விந்து, அதுக்குள்ள சாதாக்கியம், அதுக்கு கீழே ஈஸ்வரம் சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையில சில புவனம், ஈஸ்வர தத்துவத்துல புவனம், சாதாக்கியத்துல சில புவனம், சிவன் சக்தி என்று சொல்ற நாதம் என்பதிலே சில புவனம். அதுதான் ரொம்ப உயர்ந்த புவனம். அதுல ஒருமனமுடையாராகிய அவர்கள் மட்டும்தான் அதிலே சஞ்சரிக்கிறார்கள். இவரை என்ன பண்ணாரா, மாணிக்க வாசகரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி எல்லா விதமான ஒருத்தரும் வழாமை எந்த விதமான தத்துவங்களும் இருக்காதபடி உயர்த்தி கொண்டு போய் சுத்த தத்துவத்திலே நாத பிந்துக்கள் என்று சொல்லுகின்ற மிக மேலான இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டான். அத்தனை கலாசுத்தியும் செய்து நிர்வாண தீட்சை இவருக்கு கொடுத்து விட்டான். தடக்கை நெல்லிக்கன் எனக்கு ஆயினன். அப்புறம் இந்த இறைவன் எப்படி ஆகிவிட்டான், அந்த இறைவன் எட்டாதவனாக இல்லை, உள்ளங்கை நெல்லிக்கனையாக வந்து விட்டான். தடக்கையின் உள்ளங்கையிலே வைக்கப்பட்ட நெல்லிக்கனி ஆயினன் எனக்கு நெல்லிப்பழமாக இருக்கிறான். இந்த உதாரணமும் கொஞ்சம் விளக்கி ஆகணும். ரொம்ப பேருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனின்னு உதாரணம் சொல்ல தெரியும். அதுக்கு என்ன பண்றாங்க இவங்கன்னா, ஒரு நெல்லிப்பழத்தை கீழே வச்சா அதில் ஓடுகிற நரம்பெல்லாம் தெரியாது. அதே நெல்லிக்காய் உள்ளங்கையில வச்சு கண்ணுக்கு நேரம் பார்த்தோம்னா அந்த நரம்பெல்லாம் நல்லா தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி தெளிவா விளங்குவது போல எல்லாம் தெளிவா விளங்குச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒருத்தன் காட்டு வழியில பிரயாணம் போறான், காட்டுல போகும்போது தண்ணீர் கிடைக்காது, காட்டுல போகும்போது தண்ணீர் கிடைக்காது. அப்போ தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகும். அவன் போற போதே காட்டுல குடிக்கிறதுக்காக தண்ணீர் கொண்டு போகணும். கொண்டு போறது ஒரு சின்ன பாட்டில ஒரு சொம்பளை கொண்டு போறான், கொஞ்சம் தூரம் நடத்தோன்னே எல்லாத்தையும் குடிச்சாச்சு, தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும், என்ன பண்றது? இது மாதிரியான இடத்துல கடவுளே என்ன பண்ணினா தண்ணீரை உண்டாக்கல, தண்ணீருக்கு பதில் வேற ஒரு பொருளை உண்டு பண்ணியிருக்க. அதே காட்டுல நெல்லி மரத்தை வளர்த்திருக்கிறார் கடவுள். போகிற பாலைவனத்தில் தான் நெல்லி மரம் இருக்குமா? நெல்லி மரம் பாலைவனத்தில இருக்கு. அப்போ இப்ப அந்த பயணம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்? அட போய்யா, தண்ணி இல்லட்டி என்ன, ரெண்டு நெல்லிக்காய் பறிச்சு வாயில போட்டுட்டோம்னா தண்ணியே தேவையில்லை, தண்ணி தான் எடுக்காது. போகிற வழியில காடு தானே, காட்டுல நெல்லி மரம் இருக்கும், நெல்லிக்காய் பச்சை கூட்டு போயிடலாம் என்று தைரியத்துல போறான். இவன் போற அதிர்ஷ்டம் பாருங்க, நெல்லிக்காய் காய்க்காத காலம். அப்ப அவருக்கு நெல்லிக்காய் இருக்குமோ? இவன் நெல்லிக்காய் இருக்குன்னு நம்பிட்டு போனா நெல்லிக்காய் இவனுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா வீட்டுல இருந்து புறப்படும்போது தண்ணி கொண்டு போறதுக்கு பதில் ஒரு பாக்கெட்ல நிறைய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு போட்டாலும் வச்சிருக்கா, அங்க போய் மரம் காய்ச்சிருந்தாலும் காய்க்காவிட்டாலும் கையில் இருக்கிற நெல்லிக்காய் உடனே வாயில போட்டுக்கும் உபயோகப்படும். அதான் உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிறது கையிருப்பில இருக்கிற பொருள். கையிருப்பு பொருள் எப்படி நினைச்ச நேரத்துக்கு உதவுமோ அதுபோல் இடைவன் நினைச்ச நேரத்துக்கு உதவக்கூடியவனாக வந்துட்டான். இதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கணி என்று விளக்கி ஆகணும். இந்த விளக்கம் பிறப்பெருமாமாலையில வருது. அப்ப என்ன சொல்றான் ஒரு வீரன், இந்த அரசன் கொடுக்க போகிற ஒரு பெரிய பரிசு என் உள்ளங்கை நெல்லிக்கணியாயிற்று என்று சொல்லுகிறான். உள்ளங்கையிலே நெல்லிக்கணியை கொண்டு ஒருவன் போகிற போது அவனுக்கு அது தன் தவறாது கிடைக்கும். கையில நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற நெல்லிக்காயை நம்பிக்கொண்டு போனானால் தவறினாலும் தவறு, உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிச்சயம் தவறாது. அதுபோல அரசன் கொடுக்க போகிற பரிசலும் எனக்கு தவறாமல் கிடைக்கும் அந்த புறப்போமால பாட்டு. அப்ப தப்பாது என்று தவறாது தப்பாதுன்னு உரை எழுதியிருக்கான். உள்ளங்கை நெல்லிக்கணி போல அரசன் கொடுக்க போகிற பொருள் நிச்சயம் கிடைக்கும், தப்பாதுன்னு உரையினார். அப்போ கையில் வச்சு பார்க்கிற நெல்லிக்கணி போல் ஸ்பஷ்டமா தெரியும் என்ற அர்த்தத்துல எழுதல. அவன் அந்த உரையில என்ன பண்ணான், உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நிச்சயம் கிடைக்கும், உறுதி என்ற பொருள்ல எழுதினான். ஆகவே உள்ளங்கை நெல்லிக்கணி என்பது உறுதி என்ற பொருளுக்கு சொல்லப்பட்டதே தவிர கஷ்டமா தெரிஞ்சது என்ற பொருள் அல்ல. இப்போ இறைவன் என்ன ஆயிட்டாராம் இவருக்கு, தடக்கையின் நெல்லிக்கணியானான் இறைவன் என்றால் இறைவன் என் கைப்பொருளாக நான் பாக்கெட்ல போட்டையா, இறைவனை பிடிச்சி என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், நான் என்னைக்கு வேணாலும் இறைவனை நான் கூட்டா வருவான். அந்த அளவுக்கு சொல்ற கடவுளில் கைப்பாவையாக வந்து விட்டார். அதான் உள்ளங்கை நெல்லிக்கணி ஆயினன், இறைவன் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல எந்த நேரத்திலும் உதவக்கூடியவனாக அவன் வந்து விட்டான். அவன் கண்ணை செய்ததுனால இனி காப்புதான் ஆகணும் என்ற உரிமை சொல்ற ஆயின சொல்லுவது அங்கே வாழி. இன்னும் அவன் என்னை இந்த நிர்வாண தீட்சை பண்ணி என்னை இந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு போனானே, அப்ப நான் கண்ட அனுபவங்கள் எல்லாம் என்னை வார்த்தையால் சொல்ல தெரியல, எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அந்த தீட்சை நடந்திருக்கிறது. முறையோ தரியேன் நாயேன். ஆகவே அந்த இடத்தில் என்னால் தரிக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. தான் என்னை செய்தது, அவன் என்னை என்ன செய்தான்? நிர்வாக தீட்சையில ஒவ்வொன்றிலும் என்னை உயர்ந்த நிலைக்கு இழிவு நீக்கி பரிசுத்தமாக்கினத என்னால் சொல்ல முடியவில்லை. தெரியேன் ஆவாஸ் தேன். அப்பொழுது நான் என்பதை செத்து போயிற்று, தன்னலம் கெட்டேன். செத்தேன்னா அந்த உடம்பு அழிஞ்சு வச்சுனர்த்தம் இல்ல. அப்ப நான் என்ற அகந்தை இருக்கு, தான் என்ற அகந்தை என்னை விட்டு போய்விட்டது. அவன் இவ்வளவு பரிசுத்தமாக்கின பிறகு எனக்கு ஆணவம், நான் எனது என்று சொல்லுகிற ஆசையாகிய பற்று என்னை விட்டு ஒழிந்தது. அதான் செத்தேன் என்று அடியேற்று அருளியது அறியேன். என்ன செய்தான் தெரியல, பருகியும் ஆறேன். அவன் கருணையை விழுங்கி பார்த்தேன், எனக்கு போகணும்னு சொல்ல தெரியல. ஆறுதல் என்றால் நிறையும், இன்னும் குடிக்கணும் இன்னும் குடிக்கணும்னு என்ன வந்ததே தவிர குடிச்சு அது நிறைவு பெறவில்லை. விழுங்கியும் கொல்ல இல்லேன், அதை விழுங்கி பார்த்த அப்பவும் எனக்கு போதும் என்ற எண்ணம் பெறவில்லை. இன்னும் அந்த திருவுருள் கிடைக்கணும் என்றே எண்ணம் இருந்தது. சிறுத்தன்மார்கடல் திரை பொறைவித்து உவாக்கடல் உள்ளு நீர் உள்ளகந்து உழுந்த என் உள்ளத்துக்குள்ளே அந்த பேரின்பம் எப்படி இருந்தது? செழுத்தன் பார்க்கடல் திரை, பார்க்கடல்ல அலை வீசினா அந்த அலை எப்படி வளவழேந்து தூய்மையா பரிசுத்தமா இருக்குமோ அதுபோல் என் உள்ளத்தில் இருந்த இன்பம் பரிசுத்தமாயிருந்தது. உவாக்கடல், உவாக்கடல் என்பது அமாவாசை பருவமே ஆகிய உவாக்காலத்து கடல். அந்த காலத்துல கடல் பொங்கும். உவாக்கடல் அள்ளு நீர், அது அப்படி தூக்கி பொங்கி வருகின்ற நீரை போல உள் அகம் ததும்ப என் உள்ளத்திலே அந்த பேரின்பம் பொங்கி வந்தது. வாக்கிறந்து அமுதம் ஆயினால் சொல்ல முடியாத பேரின்பம். மயிர்கால் தோறும் தேக்கிடை செய்த என் உடம்பில எங்கெங்க மயிர் இருக்கும் அந்த மயிர் இருக்கிற ஒவ்வொரு சிறு தொலையிலும் நிறைவேற்றி விட்டான். அந்த அமுதத்தை வைக்காத இடமில்லை. கொடியேன் ஊன் தழை குரம்பை தோறும் என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு இடந்தோறும் அந்த தேனை பாய்ச்சினான். அதன் பிறகு நாயுடல் அகத்தே குரம்பெகுந்தின் இன் தேன் பாய்த்து, அதுக்கு பிறகு என் உடம்ப பரிசுத்தமாக்கின பிறகு இந்த உடம்பு நான் இருக்கிற இடம்னு அவனே வந்துட்டான். இதுவரையில கூட சரீரமா மூத்த சரீரமா இருந்தது. இப்போ என் உடம்ப ஒரு உயர்ந்த சரீரமா மாத்தின பிறகு நான் இருக்கிற வீடுப்பான்னு சொல்லி அந்த இறைவன் என் உடம்புக்குள்ள வந்து புகுந்து விட்டான். அதை சொல்றான், நாய் உடல் அகத்து நாயேனாகிய என்னுடைய உடலின் அகத்திலே குரம்பை கொண்டு குடியிருப்பை கொண்டான். அவனே இது என் உடம்பு என்று சொல்லி வந்து குடியேறினான். இன் தேன் பாய்த்து தேனை அங்கே பாய்ச்ச ஆரம்பித்தான். நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் அமுத நீர் ஒழுக்கை விட்டான். எற்பு துளதிடம் ஏற்றின ஒவ்வொரு எலும்புக்குள்ளும் அந்த பேரின்பத்தை எனக்கு ஏற்றிவிட்டான். உருவது உள்ளம் கொண்டோர் உரு செய்து என்னுடைய மனத்தை உருகி ஓடுகிற தண்ணீராக தண்ணீரினாலே செய்திருக்கிறார். இப்ப புது உடம்பு எனக்கு இருக்கு. இதுக்கு முன்னில் இருந்த உடம்பு கருங்கல்லால் செய்த உள்ளம். இப்போ என் உள்ளமானது எப்படின்னா உருகி ஓடுகிற தண்ணீரை எடுத்து அப்படியே உருக்கி ஒரு உள்ளமா வச்சிருக்கிறார். உருகும் நீரால் என் உள்ளம் செய்திருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னில் இருந்த உள்ளம் கருங்கல் பாறையாக இருந்த உள்ளம். அதை மாட்டிட்டான்னு சொல்றாரு. உருகுவது உள்ளம் கொண்டு உருகி ஓடுகிற உள்ளத்தை வைத்து உரு செய்து வடிவத்தை உண்டாக்கி எனக்கு அள்ளூர் யாக்கை அமர்த்தனன் திட்டிக்கிற உடம்பை செய்தான். அள்ளூரு என்பது திட்டிப்பு, திட்டிக்கிற உடம்பை செய்து கொடுத்து விட்டான். ஒள்ளிய கண்ணல் கலிதேர் களிரன, ஒரு யானை தான் தின்பதற்கு இந்த உலகத்திலே பல பொருளை தேடிக்கொண்டு போகும்போது அதுக்கு கரும்பு கிடைச்சுதான் அதுதான் உயர்ந்த உணவு. கனி அல்லது நல்ல உயர்ந்த பழம் கிடைச்சா அதுதான் சிறந்த உணவாய் மற்றதற்கு தள்ளிட்டோம். அதுக்கு வாழை மட்டும் மற்றதெல்லாம் போட்டு கரும்பு கட்டியும் போடுங்க, அந்த தென்னை வலையை திங்காது, கரும்பைதான் திங்கும். அதுபோல கண்ணல் கரும்பையும் கனி பழங்களையும் தேர் தேடிக்கொண்டு போகிற களிரன யானையை போல நடைமுறை எண்ணையும் இருப்பதாக்கினான். எண்ணையும் அப்படி மாத்தி விட்டான். பேரின்பத்திலே நாட்டம் உண்டாக்கி விட்டான். யானை எப்படி கரும்பையும் பழத்தையும் தேடுமோ அதுபோல பேரின்பத்தை தேடிக்கொண்டு போகிற ஒரு ஒருவனாக என்னை ஆக்கினான். என்னில் கருணை வாங்கேன் கலக்க, என்னிடத்திலே கருணையான தேன் கலந்துவிட அருளோடு பரா அமுது ஆக்கினன். திருவுருளையும் பர அமுது மேலான மோற்ற பேரின்பத்தையும் உண்டாக்கினான். அவன் யார்? பிரமன்மால் அறியா பெற்றியோன். பிரமனுக்கும் திருமாலுக்கும் இன்னும் தெரியவில்லை. அவர்களினாலே இந்த இரவரிடத்திலே இந்த இன்பத்தை பெற்றுக் கொள்ள தெரியவில்லை. அவன் இப்படி இடத்திலே வந்து என்னை ஆட்கொண்டு விட்டான் என்று இறைவன் ஆட்கொண்ட தரத்தை சொல்லிட்டான். அவர் நிர்வாண தீட்சை செய்ததெல்லாம் எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதியில சிறப்பா சொன்னார் என்று இந்த அளவிலே நான் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பிரமபுரம் வேறுபுரம் பெருங்குறளி வெங்குரு பொறிவில் திருத்தோணிபுரம் புந்தராயி சிறபுரம் முன்பரு புறவம் சண்பை நகர் வளர்காழி கொச்சை வரும் பரவு திரு கடுமலமாம் பன்னிரண்டு திருப்பெயர் தான் பார்வதி அதனால பனிரெண்டு செயல் அற்புதமான திருநாமங்கள் அதை விரிவெல்லாம் பின்னால் பார்க்கலாம். இவ்வளவு பன்னிரெண்டு திருப்பெயர் பண்ண சில நம்பர்கள் சைவ மக்களுக்கு சில எண்கள் முக்கியமான ஐந்து அந்த அஞ்சுங்கிற நம்பரை வளர்க்கணும் முக்கியம் பஞ்சாட்சம் ஐந்து அதே மாதிரி நாலு என்ன காரணம் நாலு நமக்கு நாலு அறுபத்தி மூணு நம்ம வீட்டு நம்பர் அறுபத்தி மூணு இது அறுபத்தி மூணு நாயமாறு நம்ம தப்பி சுப்பிரமணியம் வீட்டு நம்பர் அறுபத்தி மூணு தான் அறுபத்தி மூணு கேட்கிறோம் அறுபத்தி மூணு ஒன்று ஒன்றவன் தானே இரண்டு சிவசக்தி சிவம் சக்தி அப்படியே சில நம்பர்கள் மட்டும் புண்ணியமான அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு திருவிழாவை சொக்கநாத அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு இப்படி அற்புதமான எங்களை பனிரெண்டு பன்னெண்டு திருமணம் பனிரெண்டு திருநாமங்கள் பெரிய படம் பன்னெண்டாம் திருமணம் அப்படி பனிரெண்டு திருநாமங்களை அழகா சொல்றேன். அந்த அருமையான திருநகரத்துல அந்த நிலத்துல ஒரு பெருந்தகையார் திரு அவதாரம் திருநாம மக்கள் அப்பதியின் அங்கலேதம் குடி முதல்வருக்கு ஆசின் மறை கைப்படுத்த சீலத்து கௌமியர் கோத்திரம் விளங்க செவ்வு நெறி வழி வந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவிவாக தவம் செய்யினர் உலரானார் அனரம பார்வதி மதையே அகர மகாதேவா சிவபாத இருதயர் சுவாமி அப்பாத அருமையான திருநாமம் சிவபாத இருதயர் சிவபெருமான பாதத்தை இருதயத்திலே கொண்டவர் காரண பேர் சிவபாத இருதயர் திருநாமம் அழகான பேர் வந்தனர் சிவபாத இருதயர் அவர் எதிர் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு இருக்கு வந்தார் இப்புவி வாழ இந்த உலகம்னா வாழும் பொருட்டுதான் அவர் உதயமானார் சீர்காழியில அந்தனர் குலத்துல அந்தனர் குலத்திலே ஒரு கோத்திரம் கௌரிய கோத்திரம் ஒரு பிரிவு குழுப்பிரிவு அந்த கௌரிய கோத்திரத்துல சுவாமிகள் அவதாரம் செய்தார் அந்தனர் குலத்துல கௌனியர் கோத்திரம் குலம் அந்தனர் கோத்திரம் கௌனியர் உள்பிரிவு அந்த அற்புதமான அந்தனர் குடியிலே முதல் பெருமை மிக்க கௌரிய குலத்திலே அவதாரம் செய்தார் சிவபாதம் இருந்தேன் அவர் இந்த வாழ்க்கையே இந்த வாழ்க்கையே தோன்றினார் இந்த புவி வாழ இந்த உலகமெல்லாம் வாழும் பொருட்டு சிவபாதையில் வந்தார் அதனால அந்த ஆசிரமத்துக்கான கிடைத்தார் சிவபாத இருதயர் உலரானார் நமக்காக இந்த பூமியிலே அவதாரம் செய்தார் சிவபாதையினுடைய திருமனைவியார் பேர் தடவை தெரிய வேண்டாமா அடுத்த பாட்டு மற்றவர்கள் திருமனையார் என்ன பார்க்கவே திருமனையார் அவருக்கு வாய் தந்த மனைவியார் திருமனையார் பரமேஸ்வரர் உமாதேவியார் போல இருக்கிறார் திருப்பதி உமாதேவியர் இந்த லட்சுமி அந்த லட்சுமி இந்த லட்சுமி இது எந்த லட்சுமி மகாலட்சுமி உமாதேவியர் மற்றவர்தம் திருமனையார் வாய்ந்த மறை மரபின் வரி பெற்றினார் எவ்வுலகம் பிறருக்கு அறிய பெருமையினார் பொற்புடைய பகவதியார் என்ன போற்றும் பெயர் உடையார் பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார் கற்பு மேம்படு சிறப்பார் கணவனார் கருத்து அமைந்தார்

பரமேஸ்வரன் திருநாமம் பகவன். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உள்ளது. சுவாமியுடைய பேர் பகவன், ஆதி அம்மா, அமையப்படாமல் துணைத்து விடும் விளங்குற ஆதி பகவன், ஆதிபராசக்தி சமேதராக இருக்கிற பகவன் இருக்கிறானே, அவன் தான் உலகத்துக்கெல்லாம் திருவள்ளுவர். அந்த பகவன் மீது ஆண்மை, அதற்குரிய பெண்பால் பெயர் பகவதி. நம்பி நங்கை சொல்றோம் பெண்பால் பெயர். அதே போல பகவன் என்பதற்கு பெண்பால் பெயர் பகவதி. கன்னியாகுமரியில் அம்மா பேர் பகவதி அம்மையா. எனவே பகவதிங்கிற திருநாமத்தை நம் பிள்ளைகளை இடம், காரணம் திருஞான சம்சந்த அம்மா பேர் அந்த திருநாமம் மந்திரம். சிவபாதியே பகவதி மந்திரம் கஷ்டம் பகவதின்னு சொன்னா அந்த மந்திரத்தின் இந்த உலகத்திற்கு ஒரு அம்மையா உத்தமனை கொடுத்தாங்க அம்மா. அந்த அம்மையா பேர் பகவதியார் என போற்றும் பெயருடையார். உலகமெல்லாம் போற்றுகிறது அந்த அம்மையார் கற்புக்கரசி. அது மட்டுமா, கணவனார் கருத்தமைந்தார், கணவனார் அந்த கீழிய கோட்டை தாண்டமட்டும். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை, என்ன ஆசையும் பாருங்க. மரபி ரெண்டும் சைவநெறி வழிவந்த கேள்மையினார் கேள்மையரால் அரவணிந்த சடைமுடியார் அடியலாது அறியலார் அறியாது பரபு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையரால் வெறவு மறைமனை வாழ்க்கை வியப்பு எந்த மெகுனாள் என்று குலமும் பகவதியார் குலமும் சிவாதிரை குலம் ரெண்டு சைவநீர்கள் தழைத்தது. அதனால ரெண்டு பேரும் விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் மன்றத்தை வேடி பார்த்தாங்க. சிறுபாதிரி என்னுடைய உள்ளத்துல ஒரு கவலை, என்ன கவலைன்னு பார்த்து மேலி மேல் சமன் கையர் சாத்தியகம் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடியார்பால் பூஜி சாதன விளக்கம் போற்றாது போற்றல் பெறாது ஒழிய கண்டு ஏதமில் சீர் சிவபாத இருதயர் தாம் இடர் குழந்தார் நம பார்வதி பகையே. அந்த அற்புதமான நாயகர் சிவபாதி இருதயர் உள்ளத்துல கவனத்தாலும் தமிழ்நாட்டில் சமணர்களும் பௌத்தரும் நினைச்சுக்காங்க. விபூதி அணிய முடியலையே, ருத்ராட்சம் அணிய முடியலையே, பஞ்சாத்திரமும் ஜபிக்க முடியலையே, தமிழ்நாடு பூரா அந்த மயக்க இருள் நிறைய இருக்கு பாக்குற. பரமேஸ்வரா இவற்றை நீக்கிறதுக்கு ஒரு சர்ப்பத்தில் எனக்கு தரமாட்டேயான அவர்கள் இடருடன் தனக்கு ஒரு பிழையை கொடு, அவன் டாக்டர் ஆகணும், இந்த ஊரை கூட கொள்ளை வைக்கணும், ஊரில் உள்ள அவளவரையும் அவன் மகா வாங்கணும், எல்லாரும் வச்சுட்டு ஓடணும், அதுக்காக ஒரு பிழையை கொடுக்க மாட்டியா. எடுத்த வீட்டுல ஏழு மக, என் வீட்டுல அவ்வளவு பொம்பளை பிள்ளை, ஒரு பய வர மாட்டானா, ஏங்கிற கூட்டம் எத்தனை. சிவபாதி தனக்கு கேட்கல, உலகம் சேமம் அடைய வேண்டும், வேதனையை தலை தோங்க வேண்டும், மிகு சைவ துறை விளங்க வேண்டும், பூத பரம்பரை வழியான அதுக்கு ஒரு சற்புதம் வேண்டிய உள்ளமானது அழுதுட்டே இருக்கு. நீ ஆச்சமே அழகு சீர்காழின என் பெருமான் இருக்கிறானே அந்த சுவாமி அம்பாட்ட போய் தினம் அவர் அழுவார் பக்கத்துல அம்மா பகவதி அந்த அம்மா நமக்கு குழந்தை பேர் என்ன அப்படி கேட்கல. அவங்க ஒரு அற்புதமான சற்புத்திரன் வர வேண்டும், சைவ சமயத்தை காக்க வேண்டும் என்ற அதே நோக்கம். மறையறத்தில் இன்பமுதும் அகப்பெறுவான் விரும்புவார் அணையணிலை தலை நின்று ஆடிய செவடி கமலம் நினைவுற முன் பரசமயம் நிராகரித்து பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணி பூன் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார். அப்படி ஒரு அருமையான காதலன் ஒரு மகனை பெறுவதற்கு ரெண்டு பேரும் தவம் செய்தார்களா. அந்த தவத்தின் காரணமாக பகவதியார் திருவயிற்றில ஒரு அற்புத கரு புனையமாயிருந்தது. அந்த கரு ஏன் உலகத்துக்கு வந்தது, அம்மையார் திருவயிற்றிலே ஏன் தங்கியது, அருமையான சேக்கரார் பெருமான் அந்த காரணத்தில் ஐந்து பாசனங்கள் வேகமா சொல்றேன், அதுக்கு அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு புரியும். எல்லாம் நீங்க தமிழ் தெரிந்தவர்கள், சைவத்துல தோய்ந்தவர்கள், அதனால நான் தனித்தனியா அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
நீங்க கண்ணை முடிச்சு காதை பிரிச்சு கேட்டா போதும், வேற ஒண்ணும் செய்யல. அதான் நான் நினைச்சு பாசுரத்தையும் வேகமா நம பார்வதி பருக்கன் முதல் கோழனைக்கும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க பேணி நல்லோரை எழ திருக்கிளரும் ஆதிரையினாள். சுவாமி அவதாரம் பண்ணினார். திருக்கிளரும் திருவாதிர நட்சத்திரம், திருக்கிளரும் ஆதிரையினாள் திசை விளங்க பரசமய தலைக்கு ஒளிய சைவ முதல் வைதிகமும் தழைத்து ஓங்க தொண்டர் மனம் கழி சிறப்ப தூய திருநீற்றின் நெறி என் திசையும் தனி நடப்ப ஏழு உலகும் கழிதுங்க அண்டர் குலம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வந்தமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்று திசை உலகும் விசை உலகும் பிறகுலகும் மேதினியே தனி வெல்ல அசவில் செழும் தமிழ் வழக்கே

உயர்ந்தும் தொழில் தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நபி நீங்க வாளுடைய மணிவீதி வளர்காலை பதிவாழ ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தது நான் அருள் பெருக ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தது நான் அருள் பெருக தாவம் பெருக்கும் புன்னறிவில் அமன் முதலாம் பரசமய பவம்பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல் ஊழிதொரும் நல் ஊழியரும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசருங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் நம பகதீபதே பிள்ளையார் திருவதாரத்தை சேர்க்க அவருடைய அற்புதமான வாக்கு இணை அவம்பெருக்கும் பிள்ளைகளின் அவன் முதலாம் பரசமய குறைநெறிகள் பாடுபட நம்மையெல்லாம் கீழான நரகத்துக் கொண்டு போகிற சமணம் முதலிய அந்த மார்க்கங்களெல்லாம் பாடுபடுமாறு தாது சராசரங்கள் எல்லாம் அவம்பெருக்கும் சண்டையிலே 12 பேர் சண்டை சீர்காழி உலகமெல்லாம் சிவநெறி அடைவதற்காக உலகத்திலே காணப்படுகிற ஊர்களின் மேலான ஊர் சண்டை சராசரங்கள் எல்லாம் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் உயிர் வர்க்கங்கள் எல்லாம் சுகூர்மா திருவடியே நிறைந்திருக்குமாறு செய்த பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சுவாமியுடைய தேவாரத்தை படிக்க படிக்க நம்முடைய உள்ளம் சிவம் பெருகும் மங்களமான சுகூர்மா திருவடி மனம் அமீர் நம்முடைய கஷ்டத்தை தான் நீக்கிறதுக்காக பண கஷ்டமா இடறினும் தளரினும் நோய் வந்துருச்சா துணிவள திங்கள் வெப்பு நோய் வந்துருச்சா ஜொர நோய் திங்கணுமா மந்திரமாவது நீர் பாம்பு தீண்டிட்டுதா சரையா எடுமா சரணி எடுமா இறந்து போன பிரேதத்தை சாம்பல எலும்ப மீண்டும் பூம்பாவை ஆக்க வேண்டுமானா அதற்கு பாரு மட்டிட்ட புன்னயம் காணும் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் அடைத்த கதவை திறக்க பாடினார் அப்பெருமா மூட பாடினார் புத்தமன் வித்தக அவருடைய வாழ்வு நமக்காக வந்தவர் ஆகவேதான் தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் இந்த அவதார நோக்கத்தை சேர்க்கிறார் ஒருவர் எப்படி சொல்றாரு பெரியவரான பெரியவரன் சுப்பிரமணியம் கார்ல டாக்டர் சுமார முன்னால பெரியவரன் தான் அடிக்கடி சொல்லிட்டு நம்ம பயணம் ரொம்ப பெரியவரான கையில சேர்க்கிறார் பெருமான் தெய்வ கவிஞர் அவருடைய திருவாக்கு செய்தி எப்பொழுது பெரியவரன் கையில அந்த வகையிலே சுகூர்மான் அருளாளர் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் இனி அந்த சீர்காழி நகரமே சந்தோஷம் 10 தினங்கள் வேத விதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் தான் அந்த குழந்தைக்கு செய்கிறார் தச தினம் 10 தினங்கள் அதெல்லாம் பாடல வந்து கொண்டிருக்கிறது நான் ஜம் பண்ணிட்டே போறேன் நீங்கள் தான் நன்றாக கவனிக்கும் சமயத்தில் நான் சரக்க விலதர்சனம் தான் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டா விஷயம் அதெல்லாம் நீங்களா இந்த மூலம் இருக்கும்போது சொல்லிடும் விஷயத்தை அதுக்காக நான் கிரகமா போறேன் இப்பொழுது சுவாமிகள் சிறு குழந்தைய 10 தினங்களும் சிவபாத இருதயம் அன்னை பகவதியாரும் அற்புதமா வேத விதிப்படி சடங்குகளா சென்று வர சாதகண்ணும் 10 சடங்குகள் அதெல்லாம் விரிவாக பேசுகிறோம் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கு 10 தினங்கள் அந்த குழந்தை அவ்வாறு செயல்பட்ட உடனே வளர்ந்து வருகிற அந்த குழந்தைக்கு 10 நாள் பூர்த்தியாயிருக்கு அதற்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறார் ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறார் அந்த குழந்தைய சீர்காழி நகரம் முழுக்க பிராமணர்கள் பிராமண உத்தவர்கள் எல்லாரும் அனைவரும் அந்த குழந்தைய அவ்வாறு அந்த குழந்தைய அழகா தொட்டில ஆற்றாங்க அந்த ஒரு பாடல் தொட்டில் ஆடும்போது சேர்க்கிறார்
பெருமான் திருக்கண்களுக்கு எப்படி தெரியுதான்? நம்முடைய முருக பெருமான் சரவண பொய்கையில தாமரை போல காத்துல ஆடும் போது முருக பெருமான் எப்படி ஆடினார்? அது மாதிரி அழகான வர்ண பத்தில சரவண பொய்கையில குழந்தையா ஆறு புரியா சாமி உண்டார். ஆறு குழந்தை, ஆறு தாமரை மேல அப்பொழுது லேச காற்று அடிக்கும். இந்த மாதிரி காற்று இது வெம்ம காத்து, தென்றல் காற்று. அந்த தென்றல் வீசுகிறது தான் அப்படிதான் ஆடுது. அது மாதிரி தொட்டில் இருந்து குழந்தை தாமரை விசை தனி முதல் குழவி என்ன? குழவினா குழந்தை, ஒப்பற்ற குழந்தை. அது முழுக பெருமாள் தனி முதல் குழவி, ஒப்பற்ற குழந்தை. தாமரை முதலுக்கு இந்த ஒப்பற்ற குழந்தை முழுக பெருமான் போல. இந்த விஷயம் முக்கியமான விஷயம். சைவ சமயத்தில் பல பேர் திருஞான சம்பந்த பெருமான் முருக பெருமான் சொல்லி மயங்கிறார். முருக பெருமான் தான் திருஞான சம்பந்த சுவாமி என்று சைவ சமயத்தில் விவரம் தெரியாத பேசுறார். தப்பு. முருக பெருமான் பிறக்க மாட்டார். முருக பெருமான் வேற, ஞான சம்பந்த பெருமான் வேற. திருஞான சம்பந்த பெருமான் பரமேஸ்வரால் அனுப்பப்பட்டான் பூலத்து. நம்ம போய் வேலை இல்லை, அவரை போய் முருக பெருமான் சொல்லக்கூடாது. அதற்காக இந்த இடத்துல சேக்கிரார் பெருமான் முருக பெருமான் போல அவன் புலி போல பாயதான் நம்ம சொல்றோம். அவன் புலி மாதிரி ஒரு பாயா இருக்கு அப்படி அர்த்தமா? அவன் புலி போல பால் இருக்கு அர்த்தமா? அவன் புலி போல பால் பெருசா இருக்கு கையில நாகம். சினிமா நடிகை நாக மாதிரி, புலி மாதிரி புலிக்காரர் நாக மாதிரி இருக்காது அப்படி சொல்லுற அர்த்தமா இது. அந்த பாய அவளை அட முடிஞ்சு அவன் கழுத மாதிரி கணக்காம் ஒரே ஒரு அகல் முடிச்சிடும். சும்மா நாய் மாதிரி குறைக்காது. நம்ம வீட்டுல சண்டையில சொல்லுவோம் நாய் ஆக முடியாது, நாய் மாதிரி குறைக்காது. மாத்தி மாத்தி அந்த நாய் மாதிரி அது அவ்வளவுதான். அந்த அளவு வச்சுக்கலாம். அதுக்கு மாதிரி போயிருக்கூடாது. முழுமையான ஓமானம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல முருகப்பெருமான் போல அவ்வளவுதான். அதனால முருகன் பேரு, ஞான சுந்தர பெருமான் பேரு. ஏன்னா அந்த விஷயங்கள் தான் நம்ம கவனிக்கணும். சிவ கைமணி சீக்கிய சுப்பிரமணியார் அவர்கள் ஒரே இது போல இந்த விஷயத்தான் சொல்றேன். அந்த காலத்துல யார் யாரும் தப்பு போட்டான்னு அதெல்லாம் பட்டியல் போட்டு காட்டுறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் முருக பெருமான் போல இருக்கிறார். அவ்வளவுதான். முருகன் தான் அவர் சொல்லக்கூடாது என்பதை இப்பொழுது குழந்தை அருமையா வந்து பத்து நாள் தாங்கிட்டு பத்து நாள் தாங்கின சமயத்துல அந்த குழந்தைக்கு இந்த சின்ன வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கண் பற்றக்கூடாது, சீர் தட்டக்கூடாதுன்னு சொல்லி சில பொருள்களை அந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடுவாங்க. கையில இது கட்டி விடுவாங்க. அறிஞான இடத்துல அதுல நாய், நாய் உண்மை நாய் இல்ல. அதெல்லாம் விட மேலான காப்பு திருநீர் சிவாதீர் தேரம் மகோதயம் யாரும் அந்த குழந்தைக்கு ஆகுதான். நம்ம வீட்டுக்குள்ள பேர் சுட்டும் போது குழந்தை பேர் சொல்றது புது புதுசா சொல்லு. இப்ப புதுசாங்க நம்ம பார்க்கணும். அழகா சொல்லு பத்தாவது தினம் பிள்ளை பூசி வச்சு ஊரி அதனால சின்ன பிள்ளை பூசக்கூடாதுன்னு சொல்ல கூட பாவம் எதுவும் கிடையாது. குழந்தை பூச அதனால குழந்தைக்கு ஊதி பூசுறது காப்பு. மத்த காப்பை விட மேலான காப்பு அந்த பாட்டு. ஆள் உழவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேர் உலகினுக்கு என வரும் பெரியவருக்கு. யார் தெரியுமா பெரியவர்? சின்ன பிள்ளைல பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பா. அதெல்லாம் போடல சிவாதீர். அதுக்கு பதிலா நீரு தற்றி திருநீற்றி நீரு திருநீற்றி இடில் நிறுத்தி நம பார்வதி அற்புதமான உபதி விசி அந்த குழந்தை அழகாக. அதுக்கப்புறம் தாலாட்டு பருவம் பரிசவன் அந்த குழந்தையை தாலாட்டி தால என்று சொன்னால் நாக்கு நாட்டம் தாலாட்ட நாக்கு நாள பாடி குழந்தைய தூங்க வைக்கிறது. அது தாலாட்டு ஒரு அருமையான நம்முடைய சைவ சமயத்துல அழகான தாலாட்டு தாய்மார்கள் படிக்கிறது கண்டிப்பா எதுக்கு மோனையோடு பாடுவாங்க. அந்த குழந்தை அதிலே நைச்சு தூங்கும். அழகா தாலாட்டி ஏழாவது மாசத்துல ஏழாவது அது ஐந்தாவது மாசத்துல செஞ்சீரை ஆடுது. ஒரு கால பின்பாக மலைக்கு ஒரு கால ஊன்றி அப்படியே சிறசபை ஆடுது. புத்த சமணத்தவர்களே சமண சமயம் வாங்க உங்களை வரைக்கும் பார்க்கிறேன் என்ன அப்படி அந்த தலை ஒரு ஆட்டாங்க ஓடுறாங்க. அந்த குழந்தை பருவத்திலேயே செஞ்சீரை ஆடுது. அதற்கப்புறம் அழகா அந்த குழந்தை அருமையா திருவம்புதிரி சாப்பிடும் அம்புலி பருவம். பகவதி அம்மையார் அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒரு அழகான தங்க கிண்ணத்துல பால் அமுதம் சாதம்
அதை வைத்து அப்படியே நிலாவை காட்டி நிலா அழகா ஓடிப்போம் இப்ப நம்ம அப்படி மாத்திருவோம் நிலா ஓடி வந்து ஓடிப்போம் அப்படின்னு ஓடிவான் சொல்லி பாடல அந்த அம்பளிப்பு இருக்கும் அந்த அழகான பாடல் இப்படி அருமையாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அந்த சமயத்துல ஒரு நாள் அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு ஏகமா பண்ண பத்தியா 3 வயசு பரவாயில்லையே பிரச்சனை இல்லை ஒவ்வொரு மாசமா குறை இருந்துச்சு 36 மாசத்துக்கு 36 பாட்டை படிச்சு எங்க முதுகு வலி வந்து நாங்க பாயலுக்கு படுக்க விடாம ஆக்கி அதனால 3 ஆண்டு அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை சொல்ல போகிறார் சேக்கலா பெருமா மங்கையோடு உடனாகி வளர்த்தோனை விற்றிருந்த திங்கசே சடையார் திருவருக்கு செய்தவத்தின் அங்குரம் போல் பகர்ந்து அருடைய அருமறையோடு உலகுய எங்கள் திறான் ஈராண்டின் மேல் ஓராண்டு எழுதுதலும் 2 வயசு மேல 1 வயசு கூட்டாளர் பங்க 2+3 சாதனை நாவாட பழைய கலைகள் கலையும் நா மகள் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பணிவைத சேவாண்ட கொடியவர்கம் சிறபுறத்து சிறுபருக்கு மூவாண்டின் உலகு உய நிகழ்ந்த அதனை முடிகின்றேன். அது பாடலுக்கு இது பாடலுக்கு 45 நிமிடம் சாராது வேறு திரும்ப அந்த முதலும் தெரியல நாம திருப்பாடலுக்கு 2வது பாடலுக்கு இப்பொழுது அந்த குழந்தை சிவபாதி எழுதிய சீர்காழி தடாகத்துல வீராடுவதற்காக புறப்படுற ஒரு நாள் இல்லாத திருநாளா அந்த குழந்தை அப்பா நானும் வருவேன் பண்டு திருவடி மறவா பான்மையோ சூர்மான் திருவடியே பொன்னாள் மறக்க மாட்டார் என சந்தோஷம் அவர் இந்த பூலகத்தை நம்ம காக்கா காப்பாத்தவன்தான் சூர்மன் மந்திரம் இது இளம்பை மட்டுமே உள்ள தேவாரம் பாடுறார் திருநாள் சொன்ன சுவாமி சுவாமினால எனதுரை தனதுரையாக சுவாமி ஏமாக்குதப்பா உடைய வாக்குப்பாங்க திருநாள் சொன்ன சுவாமியை நான்கு பெருமான பாக்கும் சிவமான பாக்கும் மறந்துடுறது எனதுரை தனதுரையாக அதனால அந்த குழந்தை ஆட ஆரம்பிச்சு அப்பா நான் வருவேன் ஏதோ ஒரு குறிப்பு இருக்கு சிவருமான் திருப்படியை அணுகிறான் சிவருமானுடைய அருளை பெறணும் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பா தரிசனம் பண்ணி அந்த குழந்தைக்கு மனசுல அப்பா நீங்க நான் வருவப்பா வேண்டாம் சொன்னா கேடு நிறைய சீத்து நிறைய தண்ணி நிமிர்ந்து போய் கிடக்கு நான் உள்ள நீராடும் போது அப்படியே உருண்டு பரண்டு உள்ள விடுத்தன யார் அதுதான் அப்பதான் அழுத தொடர்ந்து அழுத முதல்ல அழுத மேதகை இந்நாளின் வேறொரு நாள் வேதவெளி நீதிமுறை சடங்கினரை முடிப்பதற்கு நீராட தாதையார் போம்பொழுது தம்பெருமான அருள் கூட ஜோதி மணிமனை முன்னே தொடர்ந்து அழுது பின் சென்றார் அப்ப அவர்களால் அழுதிக்கப்படும் கற்பனை செய்திருப்பாங்க வந்தாச்சு தடாகத்துக்கு வந்தாச்சு சாமம் வந்து 7வது பேர் உட்கார்ந்துக்கணும் சரிதான் சாமி அவர் அமர வச்சுட்டு அப்ப அப்படி நீராடுற சமயத்துல ஒரு மந்திரம் அகமர்ஷ்ண மந்திரம் ஒரு மந்திரம் வேதத்துல அகமர்ஷ்ண மந்திரம் அந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி தண்ணீர்ல கொஞ்ச நேரம் முங்கி இருக்கிறது வழக்கம் பிராமணன் அந்த மந்திரத்தை 3 முறை சொல்ல இந்த பிள்ளை அப்பா காணுதல் கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் அப்படி முங்கின காணுதல் பிள்ளை அகம அம்மே அப்பா அங்க அழுது இங்க தடாத பாத்தாள அம்மே அப்பா எங்க போகுது கைலாயத்துல இருக்கு தோணிபுரத்துல இருக்கிறாரே சூர்மா அம்மா 2 பேரும் தீர்ச்சி வீட்டு அம்மே ஒரு செகண்ட் தான் அதுக்குள்ள பல செய்தி நடப்பாங்க மறை மறை முனிவர் மூழ்குதலும் தனி முடித்த மற்றவர் தம்மை காணாது இதை தனியார் என்னும் நிலைமை தலைக்கீடா ஈசர் கடல் முறை புரிந்த 300 முன்னுணர்வு மூல அழத் தொடங்கினார் நிறைபுணல் பாவி கரையின் என்று அருளும் பிள்ளையார் அந்த கலா கலாவுக்கு கரையில் இருக்கிற பிள்ளையார் அழுதவன் எப்படி அழுகிறாரா அவர் அழுகிற அந்த பாஞ்சினி சுவாமி கண்மலர்கள் நீர் ததும்ப இதே மலர்களா கண்ணு நீந்த கண் மலர்கள் எல்லாம் மலர்தான் சொல்றாரு கண்மலர்கள் நீர் ததும்ப
கை மலர்களால் பிசைந்து அழுதார். கண்மலர் கைமலர் எல்லாம் பாருங்க, இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல். கண்மலர் நீந்தது, கண்மலர்கள் நீந்ததும் கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவார் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணின் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதிகலிப்ப புண்ணிய கன்று அணையதா அணையவர்தான் போர்மே அழுது அருளினார். நம பார்வதி மதே அகர மகாதேவா பொறுமை அழுது அருளினார். அந்த அழுக அருள்ப்பார் அழுகிறார். இந்த அழுகை ஏன் வந்தது? மேமேல் கண் துடிப்பளிப்ப வேறெங்கும் பார்த்து அழுவார். நரலாம் கண்ணி விழுதான் அங்க பாக்குற. வேறெங்கும் பார்த்து அழுவார் தம்மேலை சார்பு நந்தோ. உனக்கு இன்பத்துல சோர்மான் திருப்படியே இருந்த அந்த சார்பு நெருங்கிடுது. தம்மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளைமை தானோ. உங்களுக்கு சின்ன பிள்ளைனால அவங்க திரும்பி திரும்பாடுதான் தெரியுது. சேர்க்கார்குமான் சொன்னேன் செம்மேனி வெண்ணீட்டார் திரு தோணி சிகரம் பார்த்து தோணிவருக்குடைய அந்த அழகான கோபுரத்தில் சிகரம் இருப்பதுல அதை பார்த்து அழுது திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள அழைத்து அருளி அழுது அருள. அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்த வீற்றிருந்தார் அருள் நோக்கார் முன்னிலமை திருத்தொண்டு முன்னி அவருக்கு அருள்புரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் பொன்மலை வள்ளியும் தாமும் பொறுவிடைவே எழுந்த குழி சென்னியிடம் பிறை திகழ செழும் பொய்கை மருந்து அணிந்தார். நம பார்வதி பதே அம்மே அப்பான்னு அடுத்தவன சாமி பொறுப்பாரா ரிஷப வாகனத்துல பொன்மலை வத்தியும் சிவபெருமானும் அந்த தடாகத்துக்கு கரைக்கு வந்தாச்சு. அதெல்லாம் ஒரு செகண்ட் தான் சுவாமி என்னோட அம்மா பார்த்து பிள்ளை ஆயுதா யார பார்க்கணும். அம்மா அப்பா ஆணையில தான் அப்பா அம்மா கூப்ப முடியும். அந்த செய்தி பார்க்கணும். திருமறை நூல் வேதியருக்கும் தேவியருக்கும் தாம் கொடுத்த பெருகுவரம் இணைந்தோதான் சிவபாதிகளுக்கு ஒரு வரம் கொடுத்தவன் அதை நினைப்பதற்கா சுவாமி செய்கிறார். இணைந்தோதான் தம் பெருமை கடல் வேணும் உரிமை நெறி வருகிறான் ஞானம் கொடுப்பதற்கு உடன் இருந்த அருமறை ஆளுடையவழை அழித்து அருள அருள் செய்தார்கள். திரும்பி அம்மா பார்த்த சொல்ல அவசியம் இல்ல சந்தர்ப்பமான வரும் சுவாமி என்ன தெரிஞ்சுக்கோ பால கூட அவர் சொல்ல அருள் செய்தார். உடனே அம்மா அந்த குறிப்பெடுத்து என்ன செய்யறா பாரு அழுகின்ற விடையார் தமையை நோக்கி அழுகின்ற விழையா தமை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து எமையவர் தாங்கள் இறையவர் தான் எவ்வுலகம் தொழுகின்ற மலை கொடியை பார்த்து அருளி துணைமுறை

0: கையில தங்க கிண்ணம் எடுத்து தன்னுடைய அருமையான தனபாரம் எடுத்து பால் நீயும் கறக்கிறார். அந்த பால அம்மா என்ன கறக்கிறாங்க, என்னறிய சிவஞானத்து என் அமுதம் குழைத்து அருணி, என்னறிய சிவஞானத்து என் அமுதம் குழைத்து அருணி, உன் அடிசில் என ஊட்ட குழந்த இந்த பால் குடிச்சுக்கோ. சிவஞானத்து என் அமுதை கடந்து கலந்து அந்த அம்மா பால் கொடுக்கிறார். குழந்த உன் அடிசில் இந்த பால் குடிச்சுக்கோ, உன் அடிசில் என ஊட்ட உமை அம்மை நோக்கும் கண்மலர் நீர் துடைத்து அருளி. அம்மா அந்த பிள்ளையுடைய கண்ணில் கண்ணீர் வந்து துடைக்க, கண்மலர் நீர் துடைத்து அருளி, கையில் பொற்கிண்ணம் அடித்து தங்கக்கிண்ணத்தை அந்த பிள்ளையோடு பொற்கிண்ணம் அடித்து அண்ணரை அங்கு அழுகை நீத்து அங்கடனார் அருள் புரிந்தார். அரகரமா பார்வதி மகளே அரகரமா அற்புதமான திருவாக்கு பாருங்க, நல்லா கவனிக்கணும். அழுகை தீர்த்த அம்மா கண் மலர்களை அழகாக கண்ணீரை துடைத்தார்களா, கையில் பொற்கிணம் அடித்தார்களா, அப்படி அடித்துட்டு அண்ணரை அங்கு அழுகை தீர்த்தார். யாரு அங்கனா அடுகத்திற்கு சிவருமான் தான், சிவருமான் ஆணையில அம்மா செயல்படுறா. மறந்துடாதீங்க ஆதிவராஜ் கும்பிட நிஜமா அந்த இடத்த படிச்சுக்கோ. பத்தேடா ஞானப்பா கொடுத்து எங்க அம்மா தான், உங்க அப்பா இல்லை. அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் சுவாமி அழகா போற அங்கனார் அருள் புரிந்தார். இந்த அழுகத்திற்கு காரணம் சிவருமான், சிவருமான் திருவருளாலம்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே மெல்பர்ன் என்ற ஊருக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று ஒரு பெரிய அமைப்பு இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய நிகழ்ச்சி ஒன்றிலே நான் கலந்து கொண்டேன். மெல்பர்ன்ல எல்லாம் வெள்ளக்காரங்க தான் வந்தான், அத்தனை பேரும் வெள்ளக்காரங்க தான். ஆனா அவங்க பாடினது பூராமே ஐந்து எழுத்து மந்திரம் தான், ஓம் நம சிவாய தான் பாடுறான். எல்லாரும் உத்தராசனம் போட்டிருக்காங்க, ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு பெரிய அவர்களுக்கெல்லாம் சிவதீட்சை செய்து வைக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டு முடிந்த உடனே அதன் பின்பு என்னை வந்து ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார். அவருக்கு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அப்பொழுது என்னிடத்திலே அவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மெல்பர்னுடைய மேயர் வந்து பெரிய ஆட்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போதான் அவர் சொன்னார், என்னிடத்திலே சில கேள்வி கேட்டார், நான் சொன்ன பதில்கள் அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆகவே அவர் சொன்னார், கேன் யூ கம் டு மை ஆஸ்ரம்னு கேட்டார். அது வந்து மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம், மெல்பர்ன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மவுண்ட் எலிசாங்கிற ஒரு கடற்கரை, அங்கே வந்து அவருடைய ஆசிரமம் இருக்கிறது, அது சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன், நீ கட்டாயம் வரணும் என்று சொன்னார். வந்து அங்கே நான் சென்றிருந்தேன். என்னை வந்து மிக பிரமாதமாக வரவேற்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவ்வளவு வெள்ளக்காரங்களும் நெற்றியில அருமையாக திரிபுண்டரமாக விபூதி அணிந்து ருத்ராசிரமா, ஒரு நோ பிளாக் யாருமே இல்லை, எல்லாம் வெள்ளக்காரங்க தான், எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று ஒரு அந்த ஆசிரமத்துக்கு பெயர். அப்பொழுது எனக்கு வந்து அந்த வெள்ளைக்கார பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து எனக்கு பொட்டு வைத்தார்கள். பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது என்று பார்த்தேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு வந்து இதே போலதான், அவர் வீடியோலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அவர் எனக்கு கொடுத்தார், நீங்க என்ன பேசணும்னு சொன்னார். அவர் சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தார், வி பிலாங் டு காஷ்மீர் சைவிசம், யூ பிலாங் டு சைவ சித்தாந்த, வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ இஸ் What is the similarity between this similarity and dissimilarity between your Saivism and our Saivism? That is the thing I want you to talk. Yana, we also regard Lord Shiva as the Supreme God. We also chant Panchachara Mantra. You also sing Panchachara Mantra. But we belong to Kashmir Saivism. Can you explain? So what I want from you is,

0: were taught. What is the similarity and dissimilarity between your Saivism and our Saivism?
1: என்று எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தார்கள். நான் வந்து விளக்கினேன் காஷ்மீர் சைவத்துக்கும் நம்ம சைவத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை விளக்கினேன். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் ஒன் அவர் ஆக ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தார். அதில் ஒரு மணி நேரம் ஸ்பீச்சு, அப்புறம் ஒரு மணி நேரம் கேள்விப்பது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த வெள்ளைக்காரர்கள் அத்தனை பேரும் சம்ஸ்கிருதத்தை மிக நன்றாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த அளவுக்கு நானே சம்ஸ்கிருதம் படிக்கல. அருமையா படிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியால மெல்பர்ன், மெல்பர்ன்ல 30 கிலோமீட்டர், அது பெரிய அருமையான இடம். அங்கூட சொன்னாங்க, இந்த மவுண்ட் எலிசால வீடு வாங்கினாலே பெரிய மல்டி மில்லியனர் தான் இருக்கணுமா. அந்த ஏரியாவே வந்து பெரிய பில்லியனர்ஸ் வாழக்கூடிய இடமா. ஒரு வீடு நான் பார்த்தேன், ஒரு வீடும் பெரிய பெரிய இடம் இருக்கு. அந்த மவுண்ட் எலிசால ஒரு பங்களா இருக்குனாலே இஸ் அ பில்லியனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னோட வந்தவர் சொன்னாரு. அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், இப்போ என்னுடைய நான் வந்து அங்கே வந்து வெறும் தேவாரத்தை மட்டும் படித்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய மிஷன் வந்து அவர்கள் எதிர்பார்த்த பணியை நான் செய்திருக்க முடியாது. நான் சாத்திரத்தையும் படித்ததினாலேயும், சாத்திரத்தை பற்றி ஆங்கில அறிஞர்கள் எழுதிய விளக்கங்களையும் தெளிவாக கற்றிருந்ததுனாலதான் அவருக்கு நான் விளக்க முடிந்தது. உங்களுடைய சைவத்துக்கும் எங்கள் சைவத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை விளக்க முடிந்தது. அப்படியான ஏனென்று கேட்டால், அவர்களை நான் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வெஜிடேரியன்ஸாக வாழுகிறார்கள், அதே பெரிய விஷயம். வெஸ்டர்னர்ஸ் வந்து இன்னைக்கு சைவமாக வாழுகிறான் என்று சொன்னாலே அது எவ்வளவு பெரிய செய்தி. ஆக சைவத்திலே வாழுகிறார்கள், விபூதி ருத்ராட்சம் தரிக்கிறார்கள், சிவ தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தீட்சை வேற மாதிரி, மயில் பீலியை வைத்துக் கொண்டுதான் தீட்சை. சமண முறையில இருக்குது. ஆனா இவர்கள் சமணத்திலே வருகிறது மயில் பீலியை வைத்துக் கொண்டு. ஆனா இவர்கள் வந்து அந்த முதுகிலே வந்து இந்த மயில் பீலியை வைத்துக் கொண்டா காஷ்மீர் சைவத்துல அப்படி ஒரு பீலி இருக்கு. அப்புறம் அவர் எழுதின ரெண்டு புத்தகங்களையும் இப்ப பரிசாக கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம். அருமையாக இருக்கிறார் அவருடைய அந்த வசுகுப்தா. அதாவது அந்த காஷ்மீர் சைவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தது. எப்படி வந்து ஒவ்வொரு சைவத்துக்கும் வடிவம் கொடுத்தவர் யார்? நம்முடைய சித்தாந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் மெய்கண்டர். அதே போல காஷ்மீர் சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் வசுகுப்தா. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் பசவண்ணா. பசவண்ணா அவர் தான் லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர். அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அவர்களும் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் சைவேஸ், ரொம்ப ரொம்ப நம்மளோட ரொம்ப தீவிரமான சைவர்கள் அவர்கள் எல்லாம். வீர
2: சைவர்கள்
0: ஆக இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் என்னவென்றால், நமக்கு நான் ஒரு சைவன் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை விளக்கத்தை விரும்பி கேட்கின்ற ஒருவருக்கு நாம் சொல்லக்கூடிய திறமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்காவது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையிலே இந்த சாத்திரங்கள் ரோல் எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட பொருள். அற நம பார்வதீபதை மகாதேவ. நான் நேற்று ஒரு கருத்து சொன்னேன், அந்த மாணிக்க வாசருடைய காலமும் ஆதிசங்கருடைய காலமும் கிட்டத்தட்ட ஒரே காலம் என்று. இந்திய நாட்டு தத்துவ ஞானத்திலே இந்த சமய குறவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்தது. சமய குறவருடைய காலத்திற்கு அப்புறம், சந்தானகருடைய காலத்திற்கு முன்பாக. அதனாலதான் சந்தான குலவர்களை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார் என்பது அப்பதான் உங்களுக்கு புரியும். சந்தான குலவர்கள் என்று நால்வரை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார், இதை புரிந்து கொண்டால்தான் அதை வழங்கிக் கொள்ள முடியும். இந்த நால்வருடைய காலத்திற்கு பின்பாக இந்திய நாட்டு தத்துவ உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்தது. அது என்னவென்றால், வேதத்திற்கு வித்தியாசமான விளக்கங்களை சொல்லுகின்ற பாஷ்யக்காரர்கள் தோன்றினார்கள். கிரேட் காமெண்டேட்டர்ஸ், ஏன்னு கேட்டால் வேதம் என்பது இந்திய நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு நூல். அந்த வேதம் என்ன சொல்கிறது? நாம் எப்படி தேவாரத்தை வைத்துக் கொண்டு கொள்கை விளக்கம் கேட்கிறோம் அல்லவா? தேவாரம் பாடுவது வேறு, சைவத்தினுடைய கொள்கை விளக்கத்தை தேவாரத்தை வைத்துக் கொண்டு சைவ சமயத்தின் கொள்கையை நீ விளக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சைவர்கள் இன்றைக்கு விளக்க முடியும்? அதே போலதான் வேதம் ஓதப்படுகிறது. ஆனால் அந்த வேதத்தின் வழியாக என்ன கொள்கை, சமய கொள்கை என்று சொன்னால் அந்த சமயம் மூன்று விதமான கொள்கைகளை சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்பதை சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் அதான் காஸ்மோலஜி என்று சொன்னார்கள், காஸ்மோலஜி. இரண்டாவது, கடவுளை பற்றிய செய்திகள், அதான் தியாலஜி ஆர் தியோடிசி என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அப்புறம் ஆன்மாவை பற்றிய செய்திகள், அது ஒன்டோலஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும். இந்த மூன்றையும் பற்றி ஒரு கருத்தை சொன்னால்தான் அப்பொழுதுதான் உண்மையான தத்துவ ஞானம் என்பது வெளிப்படுகிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோணம் என்று சொன்னால் அது நாத்தியவாதமே போதும். அப்படி வரும்பொழுது இந்திய நாட்டிலே நான்கு பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின் வழியாக கடவுள் என்றால் யார், உலகம் என்றால் யார், ஆன்மா என்றால் யார் என்ற இந்த செய்திகளை நமக்கு விளக்குவதற்காக அவர்கள் பாஷ்ய வடிவிலே, இதுதான் பாஷ்யம் என்று பெயர். பாஷ்யம் என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், உங்களுடைய கொள்கையை தர்க்கவாதத்தின் அடிப்படையில் நிறுவ வேண்டும், அதுதான் பாஷ்யம். பாஷ்யத்துக்கென்று நிறைய மரபுகள் உண்டு. இந்த வடமொழியிலே ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் நிறைய மெத்தேட்ஸ் உண்டு. வியாக்யானம் அது ஒரு மெத்தேடு, டிப்பாணி அது ஒரு மெத்தேடு, காரிகா அது ஒரு மெத்தேடு, ஜோதிகா அது ஒரு மெத்தேடு. ஜோதிகானா சினிமா நடிகை இல்லை, ஜோதிகா, காரிகா, டிப்பாணி, பாஷ்யம், மகாபாஷ்யம் என்று வடமொழியிலே விளக்குவதற்கு எங்க வடமொழியில ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படின்னு கேட்டா, ஒரு கொள்கையை நீங்கள் விளக்கும் பொழுது என்ன மெத்தட்ல விளக்குறீங்கிற சொல்லிட்டு தான் விளக்கணும். கொள்கை விளக்கத்தை எந்த தர்க்க சாஸ்திரத்தின் எந்த அடிப்படையிலே நீங்கள் விளக்குறீர்கள்?
2: இப்ப நீங்க எந்த அடிப்படையில விளக்குறீங்க?
0: நான் வந்து விஞ்ஞானம் பகுத்தறிவு எல்லாம் நடைமுறை எல்லாத்தையும் வச்சு விளக்குறேன். ஏன்னா இன்னைக்கு தேவையாது இல்லையா? அப்படி நான்கு ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அதுல ஒருத்தர் வந்து நீலகண்ட சிவாச்சாரியார் என்று ஒருவர், அவர் தான் முதல்ல தோன்றினார். அதன் பிறகுதான் சங்கராச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு ராமானுஜாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு மாத்வாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு சாயணாச்சாரியார் வருகிறார். சாயணாச்சாரியார் பின்னாடி வந்தவர். ஆனா இந்த நாலு பேருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நீலகண்டர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்வர். இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும் வடமொழியிலேதான் விளக்கம் கொடுத்தார்கள். அவர் எந்த மொழியுமே கையாளவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி வரை இருக்கு தனியா. ஆனால் அந்த தாய்மொழியிலே அவர்கள் சொல்லவில்லை, வடமொழியிலேதான் விளக்கினார்கள். ஏனவென்றால் அதுதான் இப்ப லிங்க் லாங்குவேஜாக இருந்தது தத்துவத்தை பொறுத்தவரை. ஆகவே அவர்கள் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். வேதத்தினுடைய வேதமும் வடமொழியிலேயே தான் இருக்கிறது. ஆகவே அதில் விளக்கங்களை கொடுத்து கொண்டே வந்தார்கள். அதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும் வடநாட்டுக்காரங்க இல்லை. அதான் பெரிய வேடிக்கை. நியாயமாக வடமொழியிலேயே விளக்கம் கொடுக்கணும், வடநாட்டுக்காரன் தான் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனால் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்தார்கள். ஆனா விளக்கம் கொடுத்த நாலு பேரும் சவுத் இண்டியன்ஸ், நாட் நார்த் இண்டியன்ஸ். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த நால்வருடைய விளக்கத்தை அவர்கள், இந்த பாஷ்யக்காரருடைய தாக்கம் தமிழ்நாட்டிலே வந்தது. இப்ப சங்கராச்சாரியா ஆதிசங்கர செய்த விளக்கம் அது தமிழ்நாட்டை தாக்கியது. நீலகண்ட சிவாச்சாரியர்கள் விளக்கம், ராமானுஜருடைய விளக்கம் அதிகமாக தாக்கியது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு பகுதியில தாக்குது. மாத்தூருடைய விளக்கம் வந்து கர்நாடகா போன்ற மாநிலத்திலே மாத்தூருடைய விளக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தது. இங்கு தமிழ்நாட்டில் ராமானுஜருடைய விளக்கம், ஆதிசங்கருடைய விளக்கம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. இப்படி வந்த பிறகு ஏன்னா இந்த நாலு ஆச்சாரிய மூர்த்திகளும் இந்த கிரேட் பாஷ்யக்காராஸ் அவங்களுக்கு இந்த ஆச்சாரியர் என்று சொல்லுவது இல்லை. ஆச்சாரியர் என்பது அவர்கள் மரபிலே சொல்லிக் கொள்வார்கள். வைணவன் ராமானுஜரே ஆச்சாரியன் என்று சொல்வார். ஸ்மார்த்தன் சங்கரனே ராமானுஜ ஆச்சாரியன் என்று சொல்வான். ஆனால் அந்த நாலு பேருக்கும் பொதுவான சொல் என்னவென்றால் பாஷ்யக்காரன். அது எல்லாரும் சொல்லுவான். அந்த பாஷ்யக்காரர்கள் வேதத்திற்கு விளக்கம் சொன்ன பிறகு அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்று கேட்டால், இந்த சங்கரர் சொன்னதை தான் சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு. சங்கரருடைய கொள்கைக்கும் சம்பந்தருடைய கொள்கைக்கும் வேறுபாடு இல்லை என்றெல்லாம் அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை கொடுத்து, ஏன்னா எப்பொழுதுமே சொல் வன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொல் வன்மையினாலே கவிஞர் கந்தவரன் ஐயா போன்று. ஆகவே சொல் வன்மையினாலே என்ன செய்யலாம்? பொய்யுடைய ஒருவன் சொல் வன்மையினால் மெய்போனுமே மெய்போனுமே, மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையினாலே பொய் போலுமே பொய் போலுமே. அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, சைவ சமயம் என்ன கொள்கையை கொள்கிறது, நால்வர்கள் என்ன கொள்கையை கொள்கிறார்கள் என்று அறிய முடியாத ஒரு நிலை வந்தது. எப்பொழுதுமே இந்த இவர விவேகானந்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட, அவருடைய டெக்சர்ஸ் இன் சிகாகோ, சிகாகோவிலே த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் என்று ஒரு பெரிய கான்சர்ட் நடந்தது. 17 நாள் நடந்தது. 17 நாள் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சேன். அப்ப விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, த ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு நாள் பேசினார். ராமானுஜரை பற்றி ஒரு நாள், சங்கரரை பற்றி ஒரு நாள், மாதூரை பற்றி ஒரு நாள், நீலகண்டரை பற்றி ஒரு நாள் விவேகானந்தர் லெக்சர் பண்ணியிருக்கிறார். அவருடைய கொள்கை என்ன என்பது விவேகானந்தர் விளக்கிறார். அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால், விவேகானந்தருக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும். ஆகையினால்தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவரால். அவர் சொல்கின்ற விளக்கம் என்பது அவர் ஆங்கிலமும் தெரிஞ்சாலும் ஆங்கிலத்தில் விளக்குகிறார். ஆகவே இது ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாலு ஆச்சாரிய மூர்த்திகளை பற்றி 4 நாள் பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ல. அவருடைய வரலாற்றுல வருது. அப்படி என்ன ஆகுது என்றால், இந்த பாஷ்யக்காரர்கள் சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் அறிஞர்களுக்கு மட்டுமே விளக்கம். அந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே இப்ப நான் வந்து ஒருவரை அறிஞர் என்று வைத்துக் கொண்டிருப்பேன். அப்ப அவர் என்ன சொன்னாலும் எனக்கு சரியா தான் தோணும். ஒவ்வொருத்தரும் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி ஆள் இருக்கிறாங்க. நிறைய இயக்கங்கள் அப்படிதான் இருக்குது, சைவ இயக்கங்கள்ல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குருநாதர், அது ஒரு கோஷ்டியா மாறி நோக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம். இது உங்க நாட்டுல மட்டும் இல்ல, எங்க நாட்டிலயும் இருக்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது என்றால், நிறைய கருத்து குழப்பம். முதல்ல வந்த குழப்பம் என்ன குழப்பம்? நால்வர்கள் காலத்திற்கு முன்னாடி வந்த குழப்பம் சமய குழப்பம். இப்பொழுது வந்த குழப்பம் என்ன குழப்பம்? கருத்து குழப்பம். இந்த கருத்து குழப்பம் வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா? அதே போல மாணிக்கவாசகர் அன்னைக்கு நான் சொன்னேன், யானை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் என்றால் இப்ப சங்கரதான் தானே சொல்றாரு, யாவையும் சூன்யம். அப்ப அததானே மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார்.
1: இந்த காலத்துல மாணிக்கவாசகர் இருக்கிறாரு காலத்துல,
0: ஆச்சாரியருடைய காலத்துல மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகருடைய காலம் வந்து அதை ஒட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவரை பற்றி அவர் பேசல, அவரை பற்றி பேசல. ஆனா மாணிக்கவா சம்பந்தரை பற்றி மட்டும்தான் அவர் பேசுற. சங்கரரை பொறுத்தவரை சம்பந்தரை பற்றி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். திராவிட சிசு என்று சொன்னார்கள், கொள்கைக்குள்ள போல, கொள்கைக்குள்ள போல. ஆனா ஹி ஹஸ் ரெஃபர்ட், நான் சம்பந்தர் காலத்தை கொஞ்சம் முற்பட்டவர் என்பது நமக்கு உறுதியாகிறது. அதை வைத்து கூட மாணிக்கவாசகர் பிற்பட்டவர் என்று சொல்லலாம். ஆகவே திராவிட சிசு, அது இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆரியன் திராவிடன் என்ற நிறைய நம்முடைய சமயத்தில் நிறைய கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இதற்கு வருவோம். இப்பொழுது இந்த குழப்பங்கள் வந்ததுனால சிக்கல் யாருக்கு வந்தது என்றால், நான் வேடிக்கையாக சொல்லுவேன், சிக்கல் சிவபெருமானுக்கு வந்தது. இப்ப ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி, நான் தான் என்னுடைய கருத்து என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை. நான் இன்னைக்கு ஒரு கருத்து என் கருத்துங்கிறேன், கந்தவன் ஐயா வந்து அவரு கருத்துங்கிறார், இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லக்கூடாது இல்லையா? நான் ஒரு கருத்தை சொல்லி இதைத்தான் சிவயோக சிவயோகசாமி சொல்லியிருக்கிறார், என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை வருது. ஆகவே அவர்கள் நால்வரும் அவர்கள் கருத்து என்று சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னார்கள், வேதம் இவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னதுனால சைவ சமயம் வேதத்தை ஒரு நெறி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே வைதீக சைவம் தான், வைதீக சைவம் என்றுதான் நம் சைவ சமயம் தாய்மான சொல்ற பழைய வைதீக சைவம் பறக்கவே என்று சொல்ற. ஆகவே அந்த வேதத்தின்படி நாமும் வேதத்தை பிரமாணமாக கொண்ட காரணத்தினாலே இந்த வேதம் ஆகமம் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், அன்றைக்கு நான் விளக்கினேன் அதை, சிவாய சுப்பிரமணியன் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் அந்த பகுதியை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அப்பொழுது அதாவது சைவம் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வேதத்தை ஆகமத்தின் வழி நின்றுதான் பொருள் காண வேண்டும், தான் சைவம் கொடுத்த பெரிய டைரக்ஷன். சூத்திரமும் பாடியமும் போல சொல்லுவார் சிவஞான முனிவர், சொல்வாரு வேதமும் ஆகமும் இங்க அருமையான விளக்கம் சொல்ல, சூத்திரம் பொருள் அவருடைய நடையில சொல்றேன் பாருங்க, பொருள் பலபட தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறு செல்ல ஒட்டாது தடுக்கும் பாஷியமும் போல வேதமாகவும் பலபட தோன்றும் பொருள் பலபட தோன்றும் சூத்திரமும் அதனை செல்ல ஒட்டாது தடுக்கும் பாஷியமும் போல வேதமாகும். ஆகவே நாம் நம்ம சொல்லுகின்ற அந்த வேத ஆகமங்களுக்கு உண்மையான குறை விளக்குவதற்காக அவரே தான் செலக்ட் பண்ற, எல்லாத்தையும் சிவபெருமானும் செலக்ட் பண்ணுகிறார். அப்படி அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் மெய்கண்டார். அவர்தான் என்ன செய்கிறார் என்றால், இந்த உபனிஷத்தை என்று சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்திலேயே வரக்கூடிய சொற்களுக்கெல்லாம் உண்மையான ஏன்னா மனித அறிவு டிவைன் நாலேஜ் வேற ஹியூமன் நாலேஜ் வேற, மனித அறிவுக்கு எப்பொழுதுமே எல்லை உண்டு. அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்டதான் ஞானம், அது தனி பேர் சொல்லிட்டான். அதாவது இவர் விளக்கம் சொல்லும் பொழுது ஞானம்னா என்னன்னு விளக்க வேண்டி வந்தது, பல பேர் பல விதமா விளக்கினாங்க. ஞானம்னா என்ன, அவனும் ஞான ஸ்நானம் தான் சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் ஞானம்ங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆகவே பரிமையோட அருமையா விளக்கின ஞானமாவது சொன்னாரு, ஞானமாவது வீடு பயன்படுத்து, எது உனக்கு வீடு வேட்டை தருகிறதோ அது ஞானம். வடமொழி படித்தவர்கள் உயர்ந்தவர்களா தமிழ் படித்தவர்கள் உயர்ந்தவர்களா என்று ஸ்காலர்லி வேர்ல்ட் எப்பயுமே அது ஒண்ணு இருக்கு, புத்தகத்தை படித்து விவாதம் செல்கின்ற குழுன்னு ஒண்ணு எப்பயுமே ஒண்ணு இருக்கும். அது அவர்கள் மத்தியிலே என்ன வந்தது என்று கேட்டால், தமிழ் மொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், வடமொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வேற வந்துருச்சு நிறைய பேர், அதை அருமையா சொல்றாரு பாருங்க தாய்மானவர் சொல்றாரு பாருங்க, வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன், வல்ல தமிழ் அறிஞர் வயது அங்கனை வெல்லாமல் எவரையும் மறுத்துவிட்டு வைத்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்களமே. ஆங்கிலம் தெரியாத வந்தா ஆங்கிலத்துல பேசணும், அவரு பேசாம போயிடுவார், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது காயம் மூடிடுவார். இது ஒரு விதமான எஸ்கேபிசம், அது அருமையா சொல்றாரு. ஏன்னா தாய்மானருடைய காலம் வரைக்கும் அது இருந்திருக்குங்கிறது தெரியுது, அதனாலதான் இந்த பாடல் அவர் பாட வேண்டிய அவசியம் இருக்கு. வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன், உடனே இதுல தமிழ்ல வந்தவன் வந்தா வடமொழியிலே சிறிது வசனங்கள் புகழ்ந்தேன். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்து வந்திருக்கிறது சமய உலகத்திலே வந்திருக்கிறது. ஆகவே அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு சொற்கள், அந்த பல்வேறு சொற்களுக்கு விளக்கம், அதாவது பொதுவாக ஆன்மீகம் ஆத்ம ஜோதி, இந்த ஆன்மாவை கொண்டோ கடவுளை வைத்து கொண்டோ நாம் சொல்லக்கூடிய எந்த விளக்கங்கள் வந்தாலும், அந்த கடவுளை பற்றி எழுதுகிற எல்லாரும் தமிழ் மொழியில எழுதினாலும் சரி, இந்தியில எழுதினாலும் சரி, தெலுங்குல எழுதினாலும் சரி, கன்னடத்துல எழுதினாலும் சரி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆத்ம ஜோதியில ஆத்மாங்கிற வார்த்தையோட கையாண்ட இல்லையா? ஆனா ஆத்மான்னா என்னங்கறதான் பிரச்சனை, அங்கதானே சிக்கல் வருது. சொற்களை கையாளுவதனாலே நமக்கு புரிந்ததாக அர்த்தம் இல்லை. ஆக உதாரணமா சொல்றேன், ஜீவாத்மா, பரமாத்மா, பிரம்மம், மாயை, ஞானம், பிரபஞ்சம், சைதன்யம், அத்வைதம், சத்து, சித்து, அசத்து, இது மாதிரி சொற்களை எல்லாரும்
2: கையாளுறாங்க.
0: இந்த சொற்கள் எல்லாம் கட்டாயமா வந்துடும். இது வராம இந்திய தத்துவ ஞானமே இல்லை. அது ராமானுஜர் சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, சங்கர சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, யார சொன்னாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உண்மையிலேயே இந்த சத்து சித்து அசத்து போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்திய நாட்டு தத்துவத்துக்கே சொந்தம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒன்று நடக்கிறது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கிறிஸ்தவ பிரச்சாரம் நடக்கிறது. பைபிளை எடுத்துக்கொண்டால் அங்கே சத்து வருமா அசத்து வருமா, சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் வருமா அங்க பைபிள்ல வருதா? ஆனா இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த கிறிஸ்தவ பாடல்களை இயற்றும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு போகிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், பேர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளைன்னு பேர். அவருக்கு கிறிஸ்தவ கம்பன்னே பேர், ஐயா கேள்விப்பட்டிருப்பாங்க. அவருக்கு கிறிஸ்தவ கம்பன் அவருக்கு பேரே. அவரு அப்படி எழுதி வைக்கிறார். எங்க தமிழ்நாட்டையான சில நிலைமைகளையும் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்றதை விட நாட்டுல நடக்கு நாட்டு நடப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல போய் நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட்புக்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹேண்ட்புக், அந்த ஹேண்ட்புக்ல வர பாடல்கள் எல்லாம் தமிழ்ல தான் இருக்கும். அதை தான் பிரேயர்ல பாடுவாங்க. பைபிள்ல இருந்து வசனத்தோட படிப்பார் ஒரு பாதிரியாரோ இல்லை அந்த இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய பிரின்சிபாலோ அல்லது வந்து கரஸ்பாண்டோ பைபிள்ல உள்ள வசனத்தை படிப்பார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, கொயர். இந்த கொயர்னு சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, கூட்டு போற. அதுக்குன்னு வந்து ஆர்கனை வைத்துக் கொண்டு அவர்கள் பாடுவார்கள். அதுல அதுக்குன்னே சில பாடல்களை புனைந்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் கையாளுகின்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டே பாடல்கள். ஏன்னு கேட்டா எல்லாமே எங்க மதத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றம். ஒரு பாடல் அது எச் ஏ கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவ கம்பர் எழுதின பாடல் ஒண்ணு, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. கிறிஸ்துவ கம்பர் பாடினது. அப்போ திரித்துவம்னா என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார் விளக்கம், நாம என்ன சொல்ல, முப்பொரு உண்மைனா பதி பசு பாசம், அதான் நமக்கு இங்கிலீஷ்ல ட்ரினிட்டின்னு சொன்னான். அவனும் ஒரு முப்பொருள் இல்லையா. இப்ப ஆஸ்திரேலியில ட்ரினிட்டி காலேஜ்னு ஒண்ணு இருக்கு, ஆஸ்திரேலிய யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு ட்ரினிட்டி உண்டு. அவர் அவரே சொன்னாரு, திரித்துவம்னா என்ன, பிதாகுமாரன் பரிசுத்தாவினர். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு விளக்கம் சொல்லும் போது பிதாகுமாரன் பரிசுத்தாவினர். யார் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை என்ன சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட். அப்ப என்ன எதுக்காக சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன, ஞானம்னா என்ன என்பதை எத்தனை பேரு அந்த வார்த்தைகளை கையாளுகிறார்கள். அந்த வார்த்தை எல்லாரும் கையாளுறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன பொருளை உணர்த்துகின்றன, அதான் முக்கியம். அதனாலதான் அதை சிவபெருமான், அப்ப என்ன அர்த்தம், வேதத்திலேயோ ஆகமத்திலேயோ ஒரு வார்த்தை வருதுனாலே அந்த வார்த்தையை சிவபெருமான் பயன்படுத்தியிருக்கிறார்னு அர்த்தம். அதான் முக்கியம் தெரிஞ்சுக்கணும். இப்ப திருமூலர் சொல்ற, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. என் திருமூலர் இருக்கு, உயிர் உலகம் அப்படின்னு சொல்ல தெரியாதா திருமூலருக்கு? தெரியுமா தெரியாதா? ஏன் பதி பசு பாசம்னு சொல்றாரு அந்த வார்த்தைய? அதனாலதான் அந்த பதி பசு பாசம் என்ற வார்த்தையை தான் சிவபெருமான் ஆகமத்திலே பயன்படுத்துகிறார். அதனாலதான் திருமந்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்று கேட்டால், 12 திருமுறைகளிலும் ஆகம வார்த்தைகள் பலவற்றை அப்படியே கையாண்டது திருமந்திரம் ஒன்றுதான். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டா, தோத்திரத்தில் சாத்திரம். அதாவது திருமுறைகள்ல 12 திருமுறைகள், அது தோத்திரங்கள். அந்த தோத்திரத்துலதான் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் தோத்திரத்தில் சாத்திரம் திருமந்திரம். சாத்திரத்தில் தோத்திரம் போற்றிப்பவருடைய. சாத்திரத்துல என்ன வராது? போட்டி போட்டி நமச்சிவாயை போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு சொல்றாங்களோ அப்படி வராது, சாத்திரத்துல வராது. ஆனால் ஒரு நூல் அப்படி அமைந்திருக்கிறது, அதுக்கு பேரே போட்டி பகருடை. போட்டி போட்டி என்று சொல்லி சாத்திரத்தை சொல்லுகிறார். ஆகவே அந்த நூலுக்கு என்ன சொன்னாங்க என்றால், அது சாத்திரத்தில் தோத்திரம், இது தோத்திரத்தில் சாத்திரம் என்று வைத்தார். இப்ப மெய்கண்டாரை பொறுத்தவரை அவர் ஆணவ மலத்தை சொல்லும் பொழுது சகஜமலத்து உணராது. ஏன் சகஜமலங்கிறார்? அதுக்கு ஒரு வார்த்தையை போட தெரியாது அவருக்கு என்றார். சகஜமலம் என்ற சொல் மிருகேந்திர ஆகமத்தில் சிவபெருமான் பயன்படுத்துகிறார். ஆகையினாலதான் அந்த வார்த்தையை வச்சே பேசுகிறார். எப்பொழுதுமே சாத்திர ஆசிரியர்கள் தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், தோத்திரங்கள் எப்பொழுதுமே லெக்சிக்கன் என்று சொல்வார்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பரிபாஷை. நேற்று கூட யாரும் கேட்டாங்க படமொழியில பரிபாஷைன்னு பேர், இங்கிலீஷ்ல லெக்சிக்கன் என்று சொல்வார்கள் அல்லது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்லலாம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? எப்பயுமே நமக்கு இங்கிலீஷ் சரியும் சான்ஸ்கிரித்லையும் தமிழ் தான் தெரியாது, தெரியும். இதான் தமிழா எல்லாமே பரிபாஷைங்கிற வார்த்தை தெரியும், டெக்னிக்கல் டேர்ம் லெக்சிக்கன் தான் தெரியும். தமிழ்ல அதுக்கு என்ன பெயர்? குழுவுக்குறி, குழுவுக்குறின்னு. அதாவது அந்த கலையை பயின்றவர்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும். உதாரணமா ஒண்ணு சொல்றேன், எப்பயும் உதாரணம் என்னதான் முடியுது. இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது மவுஸ்னா எலின்னு தான் படிச்சோம். கம்ப்யூட்டர்ல மவுஸ்னா எலின்னு அர்த்தமா? பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து நர்சரியில மவுஸ்னா எலின்னு தானே பிள்ளைகள் படிக்குது. ஆனா அதே ஸ்பெல்லிங் அதே ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் அதான் ப்ரொனன்சியேஷன் அதுதான். But when you come to computer, whether it will mean that mouse or mice? In computer language, it means a different thing. ஒரு குறிப்பிட்ட கலையில ஒரு சொல் வந்து நாம் நினைக்கிற அர்த்தத்தை கொடுக்காம இன்னொரு அர்த்தத்தை கொடுத்தால் அதுக்கு பேர் தான் லெக்சிகன். வடமொழியில பரிபாஷை, தமிழ்ல குழுவுக்குறின்னு பேரு, பேர் குழுவுக்குறி. பாமன் சுவாமிகள் செய்த நூலுக்கு ஒரு பேர் என்ன கேட்டீங்கன்னா, குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். பாமன் சுவாமி செய்த நூலுக்கு பேர், ஒரு நூலுக்கு பேரு குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். இப்படியெல்லாம் தமிழ் படிக்கும் போது தெரிகிறது நமக்கு. இல்ல இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்க, கதாநாயகன் அப்படின்னா தெரியுது, கதாநாயகன். இங்கிலீஷ்ல ஹீரோ அப்படின்னா புரியுது, ரெண்டும் புரியும். தமிழ்ல என்னையா பேரு? கதாநாயகன் சம்ஸ்கிருத வார்த்தை, ஹீரோ இங்கிலீஷ் வார்த்தை.
3: தலைவன், தலைவன்,
0: பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவன். திருமுருகாற்று படைக்கு பாட்டுடை தலைவன் முருகன். சொல்லுக்கு இணையான சொற்களை சொல்கிறேன். ஒரு நூலோ ஒரு காவியமோ அத பாட்டுடைய தலைவர். எல்லாவற்றுக்கும் அருமையான சொற்கள் தமிழில இருக்குது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா வழக்காடற்று விட்டன. ஆனால் இங்கே அப்படி அவர் அந்த வேதத்திலே கையாளப்பட்ட சொற்கள் இருக்கே, அந்த சொற்களுக்கு இந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர், நீலகண்டர் போன்றவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள். அந்த பல்வேறு விளக்கங்களை எல்லாம் உண்மையிலேயே மெய்கண்டார் செய்த ஒரு பெரிய விஷயம் என்று. மெய்கண்டார் தான் நான் வேடிக்கையா சொல்றேன், அவர் தான் சைவத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். அரசியல்ல கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் உண்டு, ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சியினுடைய கொள்கையை மட்டும் விளக்குவார். அது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறுபடும், அது வேற.
3: தலைவர்,
0: அதுபோல இந்த சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை செய்தவர் தான் மெய்கண்டார். ஆகினாலும் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு சிறப்பான சமய உலகத்தை ஒன்று சொன்னார்கள். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு அந்த குழப்பத்தை விளைவித்த வார்த்தைகள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், முதன் முதல்ல ஒரு வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி போட்டான். வெள்ளைக்காரர்கள் சைவத்துக்கு செய்த ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நிறைய செஞ்சிருக்கிறாங்க வெள்ளக்காரங்க வந்து நம்முடைய மொழிக்கும் சமயத்திற்கும் எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு எப்படிதான் அவர் படிச்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனா ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பகவத்கீதையை முத முதல் அச்சுல போட்டவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பகவத்கீதையை ஒரு பெரிய இன்னைக்கு இஸ்கான் பெரிய பிரபு மாதால இருந்து அத்தனை பேர் விளக்கம் கொடுக்குறாங்க பகவத்கீதை. பகவத்கீதை வாஸ் பிரிண்டட் பை ஹூம்? பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். பகவத்கீதை அச்சுல போட்ட வெள்ளக்காரன் இல்ல இல்ல, அப்படியே சான்ஸ்கிரிட்லயே, ஆங்கிலத்தில் இல்ல, சான்ஸ்கிரிட்லயே
3: அச்சக வசதி எல்லாம்
0: வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் தான் முத முதல்ல பகவத்கீதையை பிரிண்ட்ல கொண்டு வந்தவர்.
4: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஸ்ரீ ருத்ர மகாத்மியம். வழங்கி இருப்பவர் அபிராம சுந்தரம்.
5: ருத்ராத்தியாயம் ருத்ரத்தை ஜபம் பண்றது சன்னியாசிகளுக்கு கூட அவசியம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, புருஷ சூக்தம், ருத்ரம், பகவத்கீதை, உபனிஷத்துகள்லாம் படிக்கும் போது ருத்ராத்தியாயமும் புருஷ சூக்தமும் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி, இது ரெண்டும் அவசியம். அதே மாதிரி கட்டோபனிஷத் இவைகள் மூணு வந்து கட்டாயம், சன்னியாசிகள் கூட இதை வந்து ஜபம் பண்ணித்தான் ஆகணும்னு இருக்கு. அதே மாதிரி கிரகஸ்தன் என்ன பண்ணும், சன்னியாசி என்ன பண்ணும், தர்மசாஸ்திரம் சொல்றது ஸ்வசாகா உபனிஷத் கீதா விஷ்ணோஹோ நாம சகஸ்திரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்தையே கிரகி. ஒரு கிரகஸ்தாசிரமன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவா அவளுடைய அடிப்படையான டியூட்டி என்ன அப்படிங்கறத தர்மசாஸ்திரம் சொல்றது. என்ன பண்ணணும்னா காலம்புற நித்திய அனுஷ்டானம் ஆன பிறகு இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்றது. என்னென்ன ஸ்வசாகா, அவர் எந்த சாக்கையை சேர்ந்தவரோ, எஜிஷ்டாகான்னா எஜிஷ்டாகா இல்ல வேதத்திலேருந்து கொஞ்சமாவது பாராயணம் பண்ணணும், ஸ்வசாகா அத்தியனம் பண்ணணும், உபனிஷத் படிக்கணும், ஏதாவது ஒரு உபனிஷத்தாவது படிக்கணும், கீதா பகவத்கீதையில ஒரு சப்தமாவது வாசிக்கணும், விஷ்ணோகோ நாம சகஸ்ரகம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் ருத்ர சூக்தம் பாராயணம் பண்ணணும், புருஷ சூக்தம் பாராயணம் பண்ணணும், நித்தியம் ஆவர்த்தையே கிரகி. ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவன் கட்டாயம் இதெல்லாத்தையும் பாராயணம் பண்ணித்தான் ஆகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி கைவல்யோபனிஷத்துல யஹா சதருத்ரீய மதீதே சஹா அக்னி பூதோ பவதி சுராபானாத் பூதோ பவதி யஹா பிரம்மஹத்யாத் யதாத் பூதஹா பவதி சஹா சுவர்ணஸ்தேயாத் பூதஹா பவதி சஹா கிருத்யாகிருத்யாத் பூதஹா பவதி. என்னன்னா இந்த சதருத்ரியத்தை பாராயணம் பண்ற காரணத்தினால இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தின்படி யார் ஃபாலோ பண்ணி சதருத்ரியத்தை பண்றானோ அவன் என்ன ஆகிறான், யஹா சதருத்ரிய மதீதே, அவன் என்ன ஆகிறான், சஹா அக்னி பூதஹா பவதி, அவன் அக்னியினாலே புனிதமாக்கப்பட்டவனாக ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த முதல் மூணு லேயர் இருக்கு பாருங்க, அதாவது அன்னமயமான கோஷம், பிராணமயமான கோஷம், மனோமயமான கோஷம், இதுல இருந்து அவனுக்கு என்ன ஆயிடுமா, எல்லா விதமான பாபங்களும் போக்கடிக்கப்பட்டதாக ஆகும். இதுக்கு மேல இருக்கக்கூடியது சுராபானாத்து பூதோ பவதி, தெரியாம கல் முதலானவைகளை எதையாவது ஒரு தடவை சாப்பிட்டுட்டான்னா கூட அதனால் வரக்கூடிய பாபங்கள் போயிடும். யஹா பிரம்மஹத்யாத் யகாத்து பூதா பவதி, தெரியாம பிராமணனை கொண்டதுனால பிரம்மஹத்யாதி தோஷம் வந்ததுன்னா அதுவும் போயிடும். அதான் ராமேஸ்வரத்தினுடையதான மகாத்மத்துல ராமர் வந்து சதருத்ரியத்தை சொல்லித்தான் அபிஷேகம் பண்ணதாக சொல்றான். ராமேஸ்வரத்துல பரமேஸ்வரனை வந்து பூஜை பண்ணும் பொழுது சதருத்ரியத்தை சொல்லித்தான் அவர் வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த மகாத்மத்திலையும் சொல்றான், சஹா சுவர்ணஸ்தேயாது பூதா பவதி, தங்கத்தை தெரியாம ஆருட்டு இருந்தாவது களவாடித்தான்னா அதனால வரக்கூடிய பாவத்துல இருந்து போயிடுறான். சஹா கிருத்யா கிருத்யாத்து பூதா பவதி, செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்யறது, இதுக்கு பேர் கிருத்யா கிருத்தியம்னு பேர். இதனால வரக்கூடிய பாபங்கள்ல இருந்து அவன் புனிதமாகறான். கடைசியில என்ன சொல்றது உபனிஷத்துன்னா, தஸ்மாத்து அவிமுக்தம் ஆஸ்ரிதா பவதி ஆஸ்ரமி சர்வதா சகிருத்வா ஜபேது. சன்னியாசி வாங்க சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாடி இவைகள்ல ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணியிருந்தா கூட அதுல இருந்து புனிதத்தும் வரணும் இவனுக்கு, இல்லைன்னா என்ன ஆகும்னா அவைகளால இவனுக்கு வந்து ஞானம் வர்றதுல இடையூறுகள் ஏற்பட்டும். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து சன்னியாச தீட்சை வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவருடையதான இவைகள்ல ஏதாவது பாபங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது இவருடையதான மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக அமையும். அந்த பிரதிபந்தகங்கள் எல்லாம் போகணுங்கிறதுனாலதான் என்ன பண்றோம், அந்த ஒரு தன்மைகளை பண்றோம். இதான் கிரகசூத்திரத்துல நம்ம சம்ஸ்காரங்கள்ல எல்லாம் வந்து சத்யப்த பூர்த்தி, உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி எல்லாம் பண்ணும் பொழுது அதுக்கு அங்கமாக இதை சொல்றோம் பாருங்க. சதருத்ரீயம், சதருத்ராபிஷேகம் எல்லாம் பண்ற போது எதுக்கு அப்படின்னா, அது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ண பாபங்கள் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு இவைகள் எல்லாம் போகணும்னா இந்த சதருத்ரீயத்தினாலதான் போகும். அதனாலதான் ஏகாதச ருத்ராபிஷேகம், ருத்ரைதாகசெல்லாம் அதுக்கு அங்கமாக பண்றோம். ஏன் அப்படின்னா அதுவே சங்கல்பத்திலயே அப்படிதான் இருக்கும். சைசவாபியாசாத்து, சைசவ பிரபுத்தி, எது இதெல்லாம் பண்ணிருக்கணும், ஞாதகா அஜ்ஞாதோவா, ஜாக்கிரத அவஸ்தையில சொப்னாவஸ்தையில என்னென்ன எல்லாம் பண்ணமோ அவைகள் எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருந்தா அந்த ருத்ரைகாதசி ஜபம் பண்ணும். அது வந்து கர்மத்தினுடைய அங்கமாகவே கிரகசூத்திரக்காராலேயே போடப்பட்டு, கிரகசூத்திரக்காராலேயே போடப்பட்டு. அதே மாதிரி சிவாச்சாரியர்கள்லாம் ஆச்சாரியாபிஷேகம்னு ஒன்று பண்ணிப்பா. அதாவது பரார்த்த பூஜை பண்றதுக்கு இவர்கள் தகுதி உடையவர்களாக ஆகணும். அது ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி. இந்த பரார்த்த பூஜைக்கு தகுதி உடையவர்களாக இவ ஆகணும்னா சிவ தீட்சை வாங்கிக்கணும். இந்த சிவ தீட்சை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ருத்ரைகாதசினி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ண பாபங்கள் எல்லாம் போனாதான் இவ வந்து சிவ சாயுஜ்யத்துக்கும் சிவனுக்கு சிவனுடையதான பிரதிநிதியாக ஆகிறதுக்கு யோகியத்தை வரும். இல்லைன்னா வராது. இவா வந்து நாருத்ரோ ருத்ரவர்த்தியத்துன்னு இருக்கு சாஸ்திரம். இவா வந்து சிவாச்சாரியால் வந்து அதனால்தான் அவளுக்கு வந்து அவர் வந்து அனாதி சிவன், இவாள்லாம் ஆதி சிவன், ஆதி செய்வாள்னு பேர் இவாள். என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஆதிங்கிறது கிடையாது. இவரும் என்னன்னா இவர் வந்து அவர் ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய சிவன், இவாள்லாம் சிவாச்சாரியாள்லாம் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சிவாள்னு பேரு. அதனால்தான் அவளுக்கு என்னென்னலாம் மரியாதைகள் உண்டோ அதெல்லாம் இவாளுக்கு உண்டு. அப்ப இந்த அளவுக்கு தங்களை குவாலிஃபை பண்ணிக்கணும்னா இவா இதுவரைக்கும் இருந்த பாபங்கள்ல இருந்து போகடிக்கணுமா வேண்டாமா? அதுக்குதான் சிவதீட்சையிலையும் வந்து முன்னாடி என்ன பண்ணணும், ஏக உத்தைகாதசினி பண்ணி அதுல இருந்து எல்லா விதமான தன்மைகளையும் அவ வெளியிட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உத்தை இதுல வந்து ஆச்சாரியாபிஷேகத்துக்கு தீட்சைகள் எல்லாம் பண்ணுவான். அவ்வளவு வசந்ததாக இந்த ருத்ரமானது பேசப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொன்றத்திலையும் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு ஒரு அனுவாகத்திலயும் என்ன இருக்கு, மொத்தம் 11 விதமான அனுவாகம் இருக்கு. ஒரு ஒரு அனுவாகத்திலயும் என்ன இருக்குங்கிறத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். தேவேன சிருஷ்டா தேவதுல்யாக ருத்ராக பிரம்மாண்டே நாம ரூபாக அதிவசந்தி தே இதானியும் பிரசாத்தியந்தே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ருத்ராத்தியாயத்தினுடையதான வாக்கியத்தை ஆரம்பிக்கும் போது பட்டபாஸ்கரர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உலகம் முழுவதும் ருத்ரர்களாலே நிறைந்திருக்கிறது. தேவேன சிருஷ்டாக ஈஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்ட தேவதுல்யாக தேவர்களுக்கு நிகரான பரமேஸ்வரனுக்கு நிகரானவர்களான ருத்ராகா ருத்ரர்கள் எல்லாம் பிரம்மாண்டே இந்த உலகத்துல நானா ரூபாக பலவிதமான ரூபத்தை உடையவர்களாக அதிவசந்தி இருக்கிறார்கள். தே இதானியும் பிரசாத்தியந்தே அவர்களுக்கு நாம இப்பொழுது பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தான் ருத்ரபாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார் யாரு, பட்டபாஸ்கர். பிரதம அனுவாக்க அவரே வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டார், என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி அவரே கொடுத்துட்டார் சுருக்கமா. பிரதம அனுவாக்கே பகவதா ருத்ரஸ்ய யா பிரதான பூதாக தனுகு இது தனுஹஸ்தா தாம் பகுதா பிரசாத்திய. அதாவது ருத்ரனுக்கு வந்து ரெண்டு ரூபம் இருக்கா மாதிரி இருக்கு. ஒன்னு வந்து ஒரு ரூபத்துக்கு பேர் கோரான்னு பேர், இன்னொரு ரூபத்துக்கு பேரு சிவான்னு பேர். இந்த சிவாங்கிற ரூபத்தை தான் கடைசியில பண்ண போறோம். சிவா ருத்ரஸ்ய பேஷதி தயானோ மிருட ஜீவசே இமாகும் ருத்ராய தபசே கபர்த்தினேன்னு பின்னாடி வரும். அதுக்கு பேர் சிவான்னு பேர், அந்த ரூபத்துக்கு பேர் சிவான்னு பேர். முதல்ல இருக்கிற ரூபத்துக்கு பேர் கோரான்னு பேர். கோராங்கிற ரூபம் தான் என்ன பண்றதுன்னா நம்மளுடையதான அஜ்ஞானம், நமக்கு வரக்கூடிய பிரதிபந்தங்கள் இவைகள் எல்லாம் அழிக்கிறது. அதனால அவருக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். அதனால்தான் நமஸ்தே ருத்ரமண்யவ உதோ தைடவே நமஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எல்லா விதமான ஆயுதங்களையும் வச்சுட்டு எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவாள் எல்லாம், எனக்கு ஞானத்துக்கு எது பிரதிபந்தகமாக இருக்கோ, என்னுடையதான மோட்சங்கிறதான பரம புருஷார்த்தத்துக்கு எது இதெல்லாம் பிரதிபந்தகமாக இருக்கோ அதையெல்லாம் போக்கடிக்கணும். அந்த மாதிரியான சிந்தனை எனக்கு வரணும்னா லௌகிகமாக இருக்கக்கூடிய என்னுடைய பசுக்கள், எனக்கு குழந்தைகள், என்னுடைய குடும்பம் இவைகளெல்லாம் காப்பாற்றணும், இதுக்கு எது இதெல்லாம் பிரதிபந்தமோ அதெல்லாம் நீ அழிக்கணும் அப்படின்னு கோர ரூபமாக இருக்கக்கூடிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு கடைசியில இவைகளெல்லாம் முடிஞ்ச உடனே அப்பா கோபம் எல்லாம் போறோம், இனிமேல் இருந்து எங்களுக்கு எங்களை வந்து காப்பாத்துறதுக்கான ரூபத்தை எடுத்துக்கோ, அதுக்கு சிவான்னு பேரு, அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு சரீரகதமாக இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போக்கடிச்சு எங்களை காப்பாத்து, மனோமிதமாக இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல இருந்து என்ன காப்பாத்து, எங்க குழந்தைகள் எல்லாம் மனதுனால என்ன கஷ்டம் வரும், நமக்கு சரீரமான கஷ்டம் இல்லைன்னா நம்ம குழந்தை குழந்தை சரியில்லைன்னா கோபம் நமக்கு கஷ்டம் இருக்கும், பசு பக்ஷிகளுக்கு எல்லாம் கஷ்டம் வந்ததுன்னா நமக்கு துக்கம் வரும், அப்ப மானசீகமாக வரக்கூடியதான துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காக என்னுடைய பசுக்கள் எல்லாம் காப்பாத்து, என்னுடைய குதிரைகள் எல்லாம் காப்பாத்து, என்னுடைய வேலைக்காரெல்லாம் காப்பாத்து, வயசான வாழெல்லாம் காப்பாத்து அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேட்டு இருக்கும். இது சிவாங்கிற ரூபத்தினால வருது. அதனால என்ன சொல்றாருன்னா, முதல்ல பிரதான பூதா ருத்ரனுடைய பிரதான பூதமாக இருக்கக்கூடியதான கோரா ரூபத்தை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படிங்கிறார். பிரதமானுவாக பகவதா ருத்ரஸ்ய யா பிரதான பூதாக தனு எப்படி வச்சிருக்குன்னா இசு தனுஹஸ்தா, கையில சதாசன காலம் ஆயுதத்தோடயே இருக்கு, த பகுதா பிரசாத்திய அதை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி தசிய ஏ லீலா விக்கிரகாக ஜெகன் நிர்வாக கேதவாகாத்தே அஷ்டபிகி அணுவாகையும் பிரார்த்தியத்தே. முதல் அணுவாகத்துல பரமேஸ்வரனுடையதான இந்த கோர ரூபமான சிவா இந்த ரூபம் இருக்கு, அதை பண்ணிட்டு மீதி இருக்கிற எட்டு அணுவாகம் இருக்கு பாருங்க, மொத்தம் 11 அணுவாகம், அதுல 9 அணுவாகம் வந்து ஸ்தோத்திரமாக இருக்கு, பிரார்த்தனையாக இருக்கு, அதாவது ஸ்தோத்திரமாக இருக்கு, கடைசியில ரெண்டு நம்ம வந்து வேண்டிக்கிற மாதிரி இருக்கு, பிரார்த்தனையாக எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு. கடைசியில் ரெண்டு அணுவாகம், 9 அணுவாகத்துல முதல் அணுவாகம் இந்த கோர ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடையதான தன்மைகளை விளக்கி நீ எங்களை காப்பாத்து, நீ அப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்தோத்திர ரூபமாக இருக்கு. நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இகவே நமஹா ஹரிதே தன்வானோ ஹேதி ரஸ்மான் விணக்கு விஸ்வதா அத்தோய இஷதிஸ்த வாரே அஸ்மன் இதே தம்னு 15 மந்திரங்களை கொண்டதாக இருக்கு முதல் அணுவாகம். அடுத்ததுல இருந்து 2, 3, 4 இந்த மூணு அணுவாக்கங்களும் நமஹா அப்படிங்கிறது முதல்லையும் இருக்கும் பின்னாடி இருக்கும், நமோ ஹிரண்யபாக வேதே நான் ஏதுகா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணுவாகம் பூரா ஒரு மந்திரம், ஏற்கனவே இருக்கிறது மொத்தம் 15 மந்திரம். அதுல இந்த அணுவாகத்துல ஒரே அணுவாக்கம் ஒரே மந்திரம், நமோ சகமானாய வியாதின, எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா முதல்ல நமஹான்னு ஆரம்பிக்கும் திருப்பி நமஹான்னு முடியும், அந்த மாதிரி 2 நமஹா இருக்கக்கூடியதாக இருக்கு. 2, 3, 4 அணுவாகம், 5, 6, 7, 8, 9 5 அணுவாகம் இருக்கு பாருங்க, இந்த 5 அணுவாகமும் நமஹான்னு ஆரம்பிக்கும், ஒரே ஒரு இது ஆரம்பம் மட்டும் நமஹா, நமோ பவாயத்த ருத்ராயத்த நமஸ்தர், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அணுவாகம் பூரா ஒரு மந்திரம், நமோ ஜெயஷ்டாயத்த கனிஷ்டாயத்த அது 6வது அணுவாகம், 7வது நமோது துத்யாயதாக அந்யாயத, 8வது நமஸ்தோமாயத்த ருத்ராயத்த நம இந்நியாயத பிரபத்தியாயத்த 9வது அணுவாகம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமஹான்னு ஆரம்பிச்சு அந்த அணுவாகம் பூரா ஒரு மந்திரம். இதுக்கப்புறம் 10வதுல என்ன ஆதவ் நமோ ருத்ரேபியா சாரி தத்ர த்ரிஷு அணுவாகேஷு நமஸ்காராதிக்கம் நமஸ்கார அந்திக்கம் ஏகைக்கம் யஜுஹு. முதல்ல பார்த்த 2, 3, 4 இருக்கு பாருங்க, இதுல முதல்ல நமஹான் ஆரம்பிச்சு கடைசியில நமஹான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற மாதிரி அமையிறது. அது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அணுவாகமும் ஒரு ஒரு மந்திரம். இதரேஷு பஞ்சசு அணுவாகேஷு நமஸ்காராதிக்கம் ஏகைக்கம் யஜுஹு, எப்படி ஆரம்பிக்கும் நான் நமஹான்னு ஆரம்பிக்கும், ஒவ்வொரு அணுவாகமும் ஒரு ஒரு மந்திரம், இது 5. பஞ்சம அணுவாகாது ஆரம்பிய நவமாந்தேஷு அணுவாகேஷு அந்யதரதா நமஸ்காராணி யஜூம்ஷி, சில இடங்கள்ல முதல்ல நமஹா இருக்கும், சில இடங்கள்ல கடைசியில நமஹா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடியது இந்த 5 அணுவாகம். தைகி சர்வைகி பரமேஸ்வரஸ்ய சர்வா சார்வாத்மியம் பிரதிபாதயிதும் ஏகைகேன யஜுஷா தாவரம் ஜங்கமம் ஏகைகம் ரூபம் அபிகிதம். இந்த 9 அணுவாகத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பகவான் தான், எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்படிங்கறத விளக்கிற மாதிரி அமையறது. பிரார்த்தனா ரூபாத்மக அந்திமௌ, கடைசியில் இருக்கக்கூடிய 10, 11வது அணுவாகமானது பிரார்த்தனை பண்ற மாதிரி அமையறது அப்படின்னா, ருத்ரோவா ஏஷ யத் அக்னி தஸ்ய ஏதே தத் அனுகவ் கோரஹா ஏகா சிவா அன்யா, பிரதமேன அணுவாகேன தாதிருஷம் ரூபம் பிரசாத்திய, முதல் அணுவாகத்திலான கோர ரூபத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தத்ய உபசம்ஹார கரணானிச்ச நமஹித்யாதிவிகி நமஸ்கிருத்திய பிரசாதயதி, அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசி அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அடுத்து வரக்கூடியதான 8 அணுவாகத்திலயும் அவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லின்னு வந்தோம். யா ஏவ அஸ்ய கோரா தனுஹு, இந்த 9 அணுவாகத்திலயும் சொன்னது பூரா கோரா தனுகு கோராங்கிற ரூபத்துல முதல்ல அவரை வர்ணிச்சுட்டு அந்த ஒவ்வொன்னுத்துக்கும் என்னுடைய நமஸ்காரம், அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம், அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணோம். கடைசியில ஏன சமயதி, அதனால பகவான் இப்ப என்ன ஆயிட்டாருன்னா சந்தோஷமா ஆயிட்டாராம். அப்ப அவருடைய கோரா ரூபா போய் என்ன ஆயிடுச்சு, இப்ப சிவா ரூபமா ஆயிடுச்சு. ததா தாம் உபசம்ஹாரியே தித்திய பிரபிருத்திகி அஷ்டபிகி அனுவாகி தேவசிய வைத்த ரூபேண ஸ்துதிம் நமஸ்காராஞ்ச கரோதி ஏவம்ச தேவம் சுதராம் பிரசீததி ததா தசம ஏகாதசாபியாம் அபயம் யாச்சதே. ஒன்பது அனுவாகத்துல இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சு பத்தாவது பதினொன்னாவது அனுவாகத்துல பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம். மானத்தோ கேத்தனையே மானோ ஆயுஷ்மானோ இதே பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கு. அப்படி இந்த மாதிரியாக இந்த ருத்ரத்தினுடையதான சுரூபமானது இருக்கு. இந்த ருத்ரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, பலஸ்ருதி ஸ்ரீ ருத்ர ருத்ர ருத்ரேதி யஹா தம் பூயாத் விசக்ஷணா கீர்த்தனா சர்வ தேவசிய சர்வ பாப்பைகி பிரமுச்சியதேன்னு புராண வச்சனம். சார் எனக்கு ருத்ரம் பூரா சொல்ல தெரியாது, எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பகவான் அதுக்கான ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்ணல அப்படின்னா, ருத்ரஹாங்கிற சப்தம் தெரியுமோ இல்லையோ, மூணு தர கர்ம சட்டையா சொல்லி பாபம் எல்லாம் போயிடுறது புராண வச்சனம். ஸ்ரீ ருத்ர ருத்ர ருத்ர இதி யஹா தம் பூயாத் விசக்ஷணா, விசக்ஷணான்னு போட்டா விசக்ஷணான்னு என்ன அர்த்தம்னா அதனுடைய பெருமைகள் எல்லாம் உணர்ந்து சொல்லணும். சும்மா வெறும் ருத்ரன்னு இல்ல, தன்னுடையதான் நிலைகளை உணரணும். ஆஹா நம்மளால முடியல, இருந்தாலும் பகவான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்றான், அவருடையதான பெருமைகளை நினைச்சு தியானம் பண்றதுக்கான அனுகிரகத்தை பண்ணிருக்கான்னு நினைச்சுட்டு ஜபம் பண்ணணும். இது கீர்த்தனாது சர்வ தேவசிய சர்வ பாப்பைகி பிரமுக்கியதே, எல்லா விதமான பாப்பங்கள்ல இருந்து அவன் நிறுவிடுகிறான். விருக்ஷஸ்ய மூலசேகேன சாகா புஷ்யந்திவை யதா சிவே ருத்ரஜபாத் பிரீதே பிரீதா ஏவ அஸ்ய தேவதாகான்னு சூத சம்ஹிதை சொல்றது. சூத சம்ஹிதை என்ன சொல்றதுன்னா, மரத்தினுடையதான விரக்ஷத்தினுடையதான அந்த வேர்ல ஜலத்தை விட்டவுடனே மரம் முழுசும் சந்தோஷமாகி புஷ்பிக்கிறதோ இல்லையோ, அதை போல விரக்ஷ்ய மூல சேச்சையில விரக்ஷத்தினுடையதான வேர்ல ஜலம் விடுறதுனால சாக்காகா புஷ்யந்திவை, அதுல இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு பூக்களை புஷ்பிக்கின்றன. அதை போல சிவே ருத்ர ஜபாத் பிரீதே, பரமேஸ்வரனை வந்து ருத்ரத்தை ஜபம் பண்ணி பிரீதி பண்ணிட்டேன்னா தேவதாக ஏவ அஸ்ய பிரீதாக, அப்ப பரமேஸ்வரன் ஒரு மரம் எடுத்துட்டேன்னா இத்தனை தேவதைகள் எல்லாம் அதனுடையதான கிளைகள், இதுல ஒரு பிரீத்தி ஏற்பட்டாச்சுன்னா எல்லா தேவதைகளும் பிரீத்தி அடைகிறாள். ஆகினால ருத்ர ஜபமானது எல்லா தேவதைகளையும் பிரீதி பண்ணக்கூடியதுன்னு சூத்த சம்ஹிதா சொல்றது. யஹா ஸ்ரத்தையா யுதோ நித்யம் சதருத்ரீயம் அபியசேது அக்னிதாக சுராபானா அகிருத்யா சரணாத் ததா முச்சதே பிரம்மஹத்யாத்யாக இது கைவல்ய சாக்கினா அப்படின்னு சூத்த சம்ஹிதையில இந்த ருத்ர ஜபத்தை எவன் ஸ்ரத்தையோட பாராயணம் பண்றானோ அவனுக்கு அக்னிதாகம் துராபானம் இத்தியாதி பாபங்கள்ல இருந்து விலக்கானது ஏற்படுறது. அதோட வாயு புராணம் இதுதான் வந்து இந்த அறுதாம் கல்யாணத்துக்கு எல்லாம் முன்னாடி பண்றதுக்கான பிரமாண வாக்கியம் இந்த புராணம் தான் வாயு புராணம். ரோகவான் பாபவான் செய்வ ருத்ரம் ஜப்வா ஜிதேந்திரியா ரோகாத் பாபாத் வினிர்முக்தா அதுலங்கி சுகம் அஸ்ருதே. இந்த புராண வாக்கியத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் திருஷ்ய சூத்திரகாரெல்லாம் இந்த சம்ஸ்காரத்துக்கு உள்ள முன்னாடி இதை வச்சுட்டான். என்னன்னா ரோகவான் பாபவான் செய்வ ருத்ரம் ஜப்வா ஜிதேந்திரியா, அதான் பிரம்மச்சாரி விதாகாரான்னா பார்த்த மருந்து அப்படி பண்ணணும். ஜிதேந்திரியா ரோகாத்து பாபாத்து விநிர்முக்தா அதுலங்கி சுகம் அஸ்ருதே, எண்ணற்றதான சுகத்தை அடைகிறார்கள். அதனால்தான் இதுக்கு திருஷ்ய சூத்திரகாரா இதுக்கு அங்கமா வச்சிருக்கான். அதை விட ரொம்ப உசர்த்தியாக கந்ததேவர் வியாக்கியானம் பண்ணும்போது ருத்ரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னார், நாம யாரும் ருத்ரன் சொல்ல வேண்டாம், ஆறாவது ஒருத்தர் ருத்ரன் ஜபம் பண்றவா நம்ம கிராமத்துல இருந்து அவரை நாம போஷிச்சோம்னாலே கிராம சுபீட்சமா இருக்கும்ன்றார் அவர் கந்ததேவர். ருத்ராத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ண கந்ததேவர் என்ன சொன்னார்னா, ருத்ராத்தியாயி வசேத் எத்ர கிராமேவா நகரேபிவா நாபவத் தத்ர துர்பிக்ஷம் ஆதையோ வியாதையோபிக அப்படின்ற. எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த கிராமத்துல ஒருத்தராவது ருத்ரன் சொல்றவாளாக இருந்து அவளை நாம போஷித்தோம்னா அந்த கிராமமோ நகரமோ ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கந்ததேவர் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டதான ஒரு இது இதுலதான் இதை இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது நீங்களே பார்த்திருக்கலாம் வசோத்தாரா அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. அதனுடைய வியுத்பத்தி என்னன்னா, வசோஹோ தனசிய தாரா சாந்தத்யா ஆகுத்யா ஜாயதே சா வசோத்காரா. அதை சொல்லி முடிச்சு தொடர்ச்சியா நெய்ய அவருக்கு விடுற காரணத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, ரொம்ப பரம சந்தோஷப்பட்டு எல்லா விதமான வசுக்களையும் நம்ம கிட்ட கொடுத்துடுறாராம். அப்படி அந்த வசோத்தாரா இப்படிப்பட்ட ருத்ர ஜபமானது ரொம்ப வசத்தியானதாக, அதுலயும் வந்து சிவராத்திரியில வந்து நமக்கு வந்து ருத்ராத்தியாயம் முழுசா பண்ணலன்னாலும் ஒரு 10 தடவையாவது ருத்ரம் ருத்ரங்கிற வார்த்தையை சொல்லிருப்போம். அந்த வார்த்தைகளால சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான அபீஷ்டத்தையும் பகவான் வந்து கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு வசத்தியான ஒரு வாய்ப்பு இது. சிவராத்திரியில இன்னைக்கு பிரதோஷம், பிரதோஷ காலத்துல இந்த ருத்ரனை பத்தி நம்ம
4: அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
6: ஆலய திருக்கோயில் பூஜையினால நாம நன்னா இருப்போம் அப்படின்றதுக்கு ஒரு பிரத்யட்சமான உதாரணம் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய எந்த ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லா ஊரும் வந்து ஒரு கோவில் வச்சுதான் வளர்ந்துருக்கு. எந்த ஊரை நீங்க மாங்காடுன்னு எடுத்துக்கோங்க, மாங்காடுன்னா பேர்லயே காடு தான் அது. ஆனா பாருங்க, அம்பாள் கோவில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடமானது வளர்றது. இப்படி யோசிச்சோம்னா எந்த ஊராக இருந்தாலும் ஈரோடு ஆர்திர கபாலீஸ்வரர் இல்லையா, சுவாமி பேர் ஈர ஓடு, பிரம்மாவுடைய தலையை கிள்ளிட்டு அந்த ரத்தத்தோட சேர்ந்து அவர் கையில வச்சிருக்காராம். ஈர ஓடு ஆர்திர கபாலீஸ்வரர். எந்த ஊராக இருந்தாலும் பெரும்பான்மையான ஊர்கள் வளர்ந்து இருப்பதற்கு திருக்கோயில் தான் காரணம்னா, திருக்கோயில் பூஜையினுடைய பலன் தான் ஊரின் வளர்ச்சின்னு நாம எடுத்துக்கணும். அது போல இந்த சுப்ரபேதாகமம் பூஜையினுடைய பயனை சொல்கிறது. அதாப சம் பிரபக்ஷாமி சிவார்ச்சன விதிக்கிரமம், பரார்த்த பூஜையின் பயன். சர்வ பாபஹரம் செய்வ, அனைத்து பாவங்களும் போகும். சர்வ லோக சுகாதகம், எல்லா உலகத்திற்கும் சுகம் ஏற்படும். சர்வ தான பலம் செய்வ, எல்லா தானங்களையும் செய்தால் என்ன பயன் கிட்டுமோ அந்த பயன் பரார்த்த பூஜையினால் ஏற்படுகிறது. சர்வ லோக சுகாதகம், சர்வ யஜ்ஞ பலப்பிரதம், அனைத்து யாகங்களை செய்த பயன் ஏற்படும். பிரம்மஹத்யாதி தோஷக்னம், அஸ்வமேத பலப்பிரதம், ஜயதம் ஸ்ரீகரம் வெற்றியை கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். ராஷ்டிரவர்தனம், ரிபுநாசனம், சிவபூஜாசமம் புண்ணியம், நாபூதம் நபூதம் நபவிஷ்யதி என்று இந்த சிவ பரார்த்த பூஜையை செய்வதால் எல்லா நன்மையும் ஏற்படும் என்று சொல்கிறது. அதுபோல் காரணாகமம் சொல்லும் பொழுது, வக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம், எல்லா புண்ணியங்களையும் அளிக்கக்கூடியது, மங்களங்களையெல்லாம் அளிக்கக்கூடியது, பாபங்களை போக்கக்கூடியது, மகா பாபக தோஷக்னம், சர்வ யஜ்ஞ பலப்பிரதம். இப்படி பொதுவா பார்க்கும் பொழுது பூஜையினுடைய பலன் நல்லதுதான். சரி, வேற ஏதாவது விசேஷமாக உண்டா அப்படின்னு கேட்டா அதுவும் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு ஒரு திரவியங்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஒரு விசேஷ பலன் அந்தந்த இடங்கள்ல சொல்லியிருக்கு. அதை தெரிஞ்சுட்டாலும் நமக்கு நல்லது, அது ஒரு விஷயம். வேற இடத்துல இந்த திரவியங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யாமல் விட்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன சொல்லியிருக்கு. அப்ப அந்த திரவியங்களை சமர்ப்பணம் செய்தால் சுகம் ஏற்படும். இப்படி ரெண்டு விதமாக நாம் இந்த பிரமாண ஸ்லோகங்களை எல்லாம் பார்ப்போம். சுவாமிக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம்னு பண்ணுவான். அந்த கோமயம், கோஜலம், நெய், தயிர், பால் என்று இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்னா சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அந்த பஞ்சகவ்யத்தினுடைய பலம் வரும் பொழுது கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம் ஞேயம், இந்த கோமூத்திரத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுது லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படுகிறது. எல்லாம் இதுவும் இந்த பலனை நாம வாங்கிக்கும் பொழுது அதுவும் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு. சில பேர் இதை எப்படி வாங்கிப்பா அப்படின்னா, கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம், லக்ஷ்மியை கொடுக்கக்கூடியது கோமூத்திரம்னு சொன்னாலும் கூட அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அது அர்த்தவாதம் தான், அது சாதாரணமா நல்லதுன்னு வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிக்க கூடியவர்கள் ஒரு சாரார். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, இல்ல கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம்னா லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி வேணும்னா கோமூத்திர அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தனித்தனியாக அதனுடைய பயனை ஸ்பெசிபிக்கா அந்த பயனை வாங்கிக்கிறதுன்னு அது ஒரு சாரார் இருக்கா. எனவே அவளை எப்படி வாங்கிக்கிறாளோ அப்படி வாங்கிக்கலாம். கோமூத்திரம் ஸ்ரீப்ரதம் ஜேயம், கோமயம் ரோகநாசனம், கோமயத்தால் அபிஷேகம் செய்வதால் எல்லாருக்கும் வியாதி போகும். அப்ப நமக்கு என்ன பண்ணும், நமக்கு வியாதி போகணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தோம்னா கோமயத்தால் அபிஷேகம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். ததி புத்திர பிரவிருத்தி சாத், இந்த தத்னா தயிர்னால குழந்தைகளுடைய குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு ஏற்படும் தயிர் அபிஷேகத்தால். பழக சத்ரு விநாசனம், பாலானது எதிரியை அழிக்கக்கூடியது. இதை என்ன பால்னால் அபிஷேகம் செய்தால் எதிரியில் அழிவார்கள். கிருதம் பூஜ்யஸ்ய பூஜ்யம் சியாத், நெய்யினால் அபிஷேகம் செய்தால் மதிக்கத்தக்கவர்களால் மதிக்கத்தக்கவனாக ஆவார்கள். பஞ்சகவ்ய பலம் விதுகு என்று இது பஞ்சகவ்யத்தின் பலம். அடுத்து காரணாகமத்தில் இந்த பூஜையில் எந்தெந்த சாமான்கள் எல்லாம் எந்தெந்த சாமான்களால் குறைபாடு ஏற்பட்டால் என்ன என்ன விபரீத பலம் வரும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பூஜாகாரவ் பவே துரோகா, அந்த பூஜை நடக்கலன்னு சொன்னா எல்லாருக்கும் வியாதி வந்துடும்.

பூச்சிக்கிள்ளி சாத்தான். ஏன்னா பூக்கள்ல வந்து வாசனை இருக்கிறதுனால அந்த வாசனையோட கூடிய புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தும் பொழுது சுவாமி வந்து நம்ம கர்ம வாசனையை தொலைப்பதற்காக அதை அப்படி சாத்துறது. இந்த பத்திரம் சாதாரணமா பார்த்தா சாதாரணமா வந்தா பத்திரத்துக்கு வாசனை இருக்காது. அந்த கிள்ளி கிள்ளி பார்த்தோம்னு சொன்னா அதுல வாசனை இருக்கும். அப்ப பத்திரத்தை கிள்ளி சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுனால இந்த ரெண்டுத்தினாலும் நமக்கு வம்ச விருத்தி ஏற்படும். புஷ்பஹானோ குலக்ஷயா கந்தஹானோ பவேத் குஷ்டம். சந்தனம் சுவாமிக்கு சாத்தினா எல்லாருக்கும் குஷ்டம் குஷ்டவியாதி ஏற்படும். தோயஹானோ து துக்க தோயஹானிஸ்து துக்கதா. இந்த ஜலம் இல்ல அப்படின்னா அனைவருக்கும் மனஸ்கஷ்டம் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். தூபஹானோ சுகத்வம்சா. தூபம் இல்ல, சுவாமிக்கு தூபம் இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் சுகமானது கெட்டு போயிடும். சுகம் துவம்சா, சுகம் கெட்டு போயிடும், சுகம் ஏற்படாது. தீபஹானோ தனக்ஷயா. தீபம் இல்லைன்னு சொன்னா பணம் அழிஞ்சு போயிடும். நைவேத்தியஹானோ துர்பிக்ஷம். சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லைன்னா ஊர்ல வந்து துர்பிக்ஷம் ஏற்பட்டு விடும். மந்திரஹானோ தரித்ரதா. வஸ்திரஹானோ மகாரோகா. ஹோமஹானோ குலக்ஷயா. பலிஹானோ கிராமநாசா. ஆஜ்யஹானோ மிருதிர் பவேத். பில்வ துர்வாட்சதைஹி ஹானோ சத்ருப்யஹா பயமாப்னுயாத் கண்டானாதோது பாதிரியம். ஆலயத்துல மணி அடிக்கலன்னா அனைவருக்கும் இந்த செவிடு நோய் வந்துடும். கண்டாஹானோது பாதிரியம். முத்ரா அபாவே அசுரைஹி பயம். முத்ரா அபாவே சுரையர் பயம். இப்பொழுது சென்னையில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, முத்திரையினாலேயே எல்லா வியாதிகளையும், நம்ம சாஸ்திரத்துல வரக்கூடிய அந்த தசமகா வித்த முத்திரைகள், சைவத்துல வரக்கூடிய அந்த ஆவாகனாதி முத்திரைகள், இந்த முதிரைகள்லாம் ஒரு ஒரு 10-20 பக்கம் பிரிண்ட் பண்ணி இந்த முதிரைய, இந்த தேனு முதிரைய ஒரு 10 நிமிஷம் போட்டுருந்தா இந்த வியாதி போகிறது. சாத்தத்தில் இருக்கக்கூடிய சரவ வசங்கரி போன்ற முதிரைகளை எல்லாம் போட்டால் என்னென்ன பலன் ஏற்படுதுன்னு போட்டு 10 நாள் அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு 2000 ரூபாய் அவர் சார்ஜ் பண்றார். நம்ம 10 நாள் ஒரு கோர்ஸ் நடத்துறதுக்கு 2000-3000 சார்ஜ் பண்ணி அவர் நடத்தவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு ஒரு நோட் போட்டிருக்கார், இந்த முதிரைகள் எல்லாம் இவ்வளவு வியாதிகளை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை இந்த முதிரைகளுக்கு இருக்கு, ஆனா இவங்கெல்லாம் இந்த முதிரைகளை மறைச்சு வச்சுட்டாங்க, வஞ்சனையினால் மறைத்து வைத்து விட்டார்கள்னு எழுதியிருக்கார். ஆனா அந்த எண்ணம் யாருக்கும் கிடையாது. அதோடு சில பேர் மட்டும் ஆலயத்தில் அந்த முதிரைகள் எல்லாம் போட்டுக் கொண்டு வந்தார்கள். எனவே முத்ராஹானவ் முத்ரா அபாவே அசுரைஹி பயம். நித்யாக்னிகாரிய ஹானவ் து பூஜாயாக நிஷ்பலம் பவேத். பூஜையா நிஷ்பலம் பவேத். நித்யோத்சவ விஹானவுது ராஜராஷ்டிர பயம் பவேத். சர்வத்ரவ்ய விஹானவுது தேவதா கோபமாப்னுயாத். தஸ்மாது சர்வ பிரயத்னேன பூஜாம் பக்தியா சமாச்சரேத். எனவே ஆலயங்களில் எந்த பொருள்களுக்கும் குறைபாடு ஏற்படாத வண்ணம் பூஜை நன்கு ஏற்படும்படி நாம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். இப்ப நாம் என்ன பண்ணோம்னா, சந்தனத்தினுடைய பலம் என்ன அப்படின்னா குஷ்ட மாத்தி நாம தெரிஞ்சுக்கணும். கந்தஹானோ பவேத் குஷ்டம்னா, குஷ்டரோகம் இருக்கிற சுவாமிக்கு சந்தனம் சாத்தனா அந்த குஷ்டரோகம் நிவர்த்தி ஆகும். தோயஹானிஸ்து துக்கதா அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா சுவாமிக்கு ஜலம் கட்டினா போதும், இந்த துக்கங்கள்லாம் போதும்னு மாத்தி எடுத்துக்கணும். இது திருக்கோயில் பூஜையினுடைய ஒரு பலம், அபிஷேக பலம். கல்பகோட்டி சஹஸ்ரயிஸ்து யத் பாபம் சமுபார்ஜிதம் கிருதஸ்நானேன தத் சர்வம் தஹதி கிருதஸ்நானம் ச தத் சர்வம் தஹத்தி அக்னிரேவேந்தனம். அந்த சுவாமிக்கு நெய்யினால் அபிஷேகம் பண்ணனா கல்பகோட்டி சஹஸ்ரயிஸ்து யத் பாபம் சமுபார்ஜிதம், பல யுகங்கள்ல பல கோட்டி வருஷங்கள்ல என்ன பாபம்லாம் நாம அர்ஜனம் பண்ணிருக்கோமோ சேகரித்து வச்சிருக்கோமோ அந்த எல்லா பாபமும் நெய் அபிஷேகத்தால் தீர்கிறது. கிருதஸ்நானேன தத் சர்வம் தஹத்தி அக்னிரேவேந்தனம். அயுதம் யோ ததாம் தத்யாது தோக்ரீனாம் வேத காரகே வஸ்திர ஹேமாதியுக்தானாம் க்ஷீரஸ்நானஸ்ய தத்ஃபலம். பாலபிஷேகம் செய்தால், பல பிராமணர்களுக்கு பசு தானம் செய்தால் ஏற்பட்டக்கூடிய பயனானது கிடைக்கும். தத்ராது ஸ்நாபகேத்து லிங்கம் சகிருத் பக்தியாது யோனர சர்வ பாப விநிர்முக்தா சிவலோகே மகீயதே. இந்த தயிர் ஸ்நானம் செய்வதால், அபிஷேகம் செய்வதால் எல்லா அனைத்து பாபங்களும் நீங்கி சிவலோகத்தில் அவர் அவர் திகழ்கிறார். புஷ்போதகேன சாவித்ரம் கௌமாரம் ஹேமவாரினா. புஷ்போதகத்தால் புஷ்ப இந்த பூ நீர் என்று புஷ்பங்களால் புஷ்பங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நீரினால் அபிஷேகம் செய்தால் சாவித்ர லோகம் அந்த பிரம்மா இருக்கக்கூடிய லோகத்தில் இவர் திகழ்கிறார். கௌபேரம் ஹேமவாரினா அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜலத்துல ஸ்வர்ணாபிஷேகம்னு சொல்வா, இந்த ஸ்வர்ணாபிஷேகம் பண்றதுனால குபேர லோகத்தை சென்று அடைவோம். ரத்னோதகேன மாஹேந்திரம் இந்த ரத்த அபிஷேகத்தினால் ரத்னோதக அபிஷேகத்தினால் இந்திரலோகத்தை சென்று அடைவோம். லோகம் பிராப்திய மோதத்தே மந்திராஷ்ட சத ஜப்தேன விமலேன அம்பதா சிவம் நாபகித்வா சகிரு

0: சிவலோகே மகீயத்தே. இது மந்திராபிஷேகம். அந்த வெறும் சுத்த ஜலத்தை மந்திரத்தால் அபிமந்திரணம் செய்து நாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவலோகே மகீயத்தே, சிவலோக பிராப்தி ஏற்படும். கற்பூராகரு தோயேன யோலிங்கம் ஸ்நாபயே சகிருத் சர்வ பாப விநிர்முக்தா சிவலோகே மகீயத்தே என்று ஒரு ஒரு அபிஷேக திரவியத்திற்கும் ஒரு ஒரு விசேஷ பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பெருமானுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய உபச்சாரங்களின் பலன். பாத்யம் பாப விநாசம் சியாது ஸ்ரீயம் து ஆசவனீயகம். இவ்வாறு இது யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு போகத்தை ஒரு குறிப்பிட்ட பலத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம். வேற ஒரு பலனும் சொல்லியிருக்கு, ஸ்நானம் ஸ்வாத்மமலாபகம் சுபமயைர் கந்தை சமாலேபனம் சத்வஸ்திராபரணம் சுகந்தி குசுமைஹி மாலாபிரபியர்ச்சனம் சாலங்கார சதாசிவஸ்ய விதிவத் தூப பிரதானம் த்வனோஹோ போகார்த்தம் ஹி சதேஷ தாம்னி விமலம் தீபம் சிவஜானதம். சொல்லும்போது போகாங்கார்ச்சனம் ஆத்மான சிவகுண பிராப்தியை என்று யார் இந்த பூஜை அர்ச்சனை செய்கிறாரோ அவரது மனஸ்திருப்தியர்த்தம் சிவபாவ மங்களகரம் சித்திரம் தவார்த்தா பலம். சிவபெருமானுக்கு அந்த திரவியங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த திரவியங்களால் பெருமானுக்கு சந்தோஷம் ஏற்படல, அவருக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது இவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. ஸ்நானம் ஸ்வாத்ம மலாபகம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுனால அங்க எந்த விதமான மலமும் நீங்குவதில்லை, ஏன்னா மலமற்றவராச்சு அவருக்கு. ஸ்நானம் ஸ்நானம் செய்விப்பதால் ஸ்வாத்ம மலாபகம், இந்த அர்ச்சகனுக்கு இருக்கக்கூடிய எல்லா மலங்களும் எல்லா கல்மஷங்களும் நீங்குகின்றன. இந்த இடத்துல பரார்த்த பூஜையை பற்றி நாம் பேசுவதால் இந்த ஒவ்வொரு பலனும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சென்றடையும். சுவாமிக்கு அபிஷேகம்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆத்ம மலங்களும் நீங்கும். ஸ்நானம் ஸ்வாத்ம மலாபகம் சுபமயைஹி கந்தைஹி சமாலேபனம், நல்ல சந்திரங்கள்னால சுவாமிக்கு ஆலேபனம் பண்றது. சத்கந்தங்கள்னு கந்தம் மிருகமதம் செய்வ கற்பூரம் குங்குமம் ததா கஸ்தூரிய ரோச்சனா சேதி ஷட்கந்தம் என்று ஆறு விதமான வாசனை பொருட்களால் அந்த சிவலிங்கத்திற்கு லேபனம் அதை தடவரது. அது சத்கந்தைஹி சத் வஸ்திராபரணம் சுகந்தி குசுமைஹி மாலாபிகி அபியர்ச்சனம், நல்ல வஸ்திரங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றது, மாலைகளை அர்ப்பணம் செய்வது. சுகந்தி குசுமைர் மாலாபி சாலங்கார சதாசிவஸ்ய விதிவது தூப பிரதானம், அலங்காரத்தோட சுவாமி இருக்கார், அவருக்கு அலங்காரம் தேவையில்லை, ஆனா நாம மறுபடியும் அவருக்கு அலங்காரம் பண்றோம். சாலங்கார சதாசிவஸ்ய விதிவது தூப பிரதானம், அவருக்கு தூபம் கொடுக்கிறோம். தீபம் இதெல்லாம் அணுகோ, அணுன்னா இந்த ஆத்மாவிற்கு உயிருக்கு அணு என்று பெயர். ஐயா அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்னு சொல்வது போல இந்த சைவத்துல வந்து உயிர் வந்து அணுஸ்வரூபமாக இருக்கிறதுனால அனோகோ போகார்த்தம், அணுவாகிய அந்த அர்ச்சகன் அந்த ஆலயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனோகோ போகார்த்தம் என்று ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறது. இங்கு தனித்தனியாக அந்தந்த அந்தந்த திரவியங்களுக்கு தனியாக பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை பார்க்க வேண்டும். பாத்யம் பாப விநாசம் சார், சுவாமிக்கு பாத்தியம் கொடுக்கறதுனால எல்லா பாப்பங்களும் நீங்குகின்றன. ஸ்ரீயம் து ஆசமனீயகம், ஆசமனம் காலில் அளிக்கப்படக்கூடிய நீருக்கு பாத்தியம் என்று பெயர். கைகளில் அளிக்கப்படக்கூடிய நீருக்கு அதற்கு அர்க்யம். அதெல்லாம் ரெண்டு வித்தியாசம். சைவாகமங்கள்ல வைதிகத்துல அர்க்யம் ஹஸ்த யோகார்க்யம் சமர்ப்பயாமி என்று கைகளில் அர்க்யமானது அளிக்கப்படுகிறது. சைவாகமங்கள்ல தலையில் அர்க்யம் சிரசி தேவசிய புஷ்ப துர்வாட்சதாதிச்ச என்று சிவபெருமானன் தலையில் அளிக்கப்படுவது அர்க்யம். அர்க்யம் து கர்ம சாஃபல்யம், அர்க்யம் கொடுப்பதால் கர்மாவானது சபலமாக ஏற்படுகிறது. ஸ்ரீயம் து ஆசமனீயகம், அந்த அருந்துவதற்காக அளிக்கக்கூடிய நீர் ஆசமனியம், அதனால் லக்ஷ்மி ஏற்படுகிறது, பணம் ஏற்படுகிறது. ஆசனம் புத்திர பௌத்திரம், இறைவன் அமருவதற்காக நாம் ஆசனம் அமைப்பதால் நமது வம்ச அபிவிருத்தியானது ஏற்படுகிறது. ஜலம் து சாந்திதம் புரோக்தம், ஜலம் அமைதியை கொடுக்கிறது. கந்த தைலம் சுகப்பிரதம், இந்த வாசனை வாசனாதி தைலம் சுகத்தை கொடுக்கிறது. பஞ்சாமிர்தம் சம்பதம் ச, பஞ்சாமிர்தமானது சம்பத்தை செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறது. கதலி சத்யவர்தனம், பனசம் லோகவசியம் ச, ஆம்பரம் சர்வஜயப்பிரதம் என்று இந்த அபிஷேக திரவியங்களுக்கு பலனானது சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்னாபிஷேகாத் சாம்ராஜ்யம் என்று அன்னாபிஷேகம் இறைவனுக்கு செய்வதால் சாம்ராஜ்ய பிராப்தி ஏற்படுகிறது. அன்னாபிஷேகம் சௌபாகியம் ஹிமத்தோயந்து திக்ஜயம் என்று இந்த அபிஷேகத்திற்கு நிறைய பலன். அதுபோல் தூபம் தமோபகம் புரோக்தம் தீபம் ஞானப்பிரதம் பவே. தூபமானது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தமோ குணங்களையெல்லாம் போக்குகிறது, தீபம் ஞானத்தை அளிக்கிறது. நைவேத்தியம் ராஜ்ய பலதம் பக்ஷணம் பலம் அக்ஷயம் என்ற இறைவன் நைவேத்தியத்தை சாப்பிடுவதால் உலகம் அனைத்தும் க்ஷேமமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. அடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நைவேத்தியத்தின் அரிசியின் அந்த தன்மை எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று யாவதா தந்துலாம்ஸ்தத்ர நைவேத்திய சம்பிரகல்பயேது தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே வஹீயதே. எவ்வளவு அரிசியை நாம் அளிக்கிறோமோ அவ்வளவு அரிசி அந்த அரிசியின் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளதோ அத்தனை காலம் அத்தனை கல்ப கூட்டி காலங்கள் இவன் சிவலோகத்தில் இருக்கிறான். யாவத தந்துலாம்ஸ்தத்ர நைவேத்யா நைவேத்தியே சம்பிரகல்பயேது தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே மஹீயதே என்று இப்படி ஒரு ஸ்லோகம். அடுத்து அந்த ஆலயத்தில் பூஜை நடைபெறுகிறது, ஹோமங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பலன். பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகார்கேன சம்பதம் ஜபேன பாப சம்சுத்தி ஞானம் தியானேன அஸ்னுதே. இந்த பூஜையினால விபுலமான ராஜ்யம் ராஜ்யம் செழிப்பாக ஏற்படுகிறது. ராஜ்யம் ராஜ்யமானது விஸ்தாரம் அடைந்ததாக ஆகிறது. அக்னிகார்கேன சம்பதம் ஆலயத்தில் ஹோமம் நடைபெறுவதால் சம்பத்து செழிப்பு ஏற்படுகிறது. ஜபேன பாப சம்சுத்தி ஜபத்தினால் பாவங்கள் எல்லாம் அழிகின்றன. ஞானம் தியானேன அஸ்னுதே தியானத்தினால் ஞானமானது ஏற்படுகிறது. கிந்து தேகாவசானம் தூ யஸ் பூஜயதி பக்திதா சசிவா சர்வகிருத்து யஜ்வா ஜீவன் முக்த சவுச்சியதே என்று வாழ்நாள் முழுவதும் பூஜை செய்வதால் அவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறான். இதுபோல் இந்த வஸ்திரத்தின் பலன் சிவதர்மே சிவதர்மம் என்ற நூலில் வாசாம்சி சு விசித்ராணி சாரவந்தி மிருதுனிச்ச சுத்தானிச்ச சிவே தத்யாது விகேசானி நவானிச்ச. அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா சு விசித்ராணி நல்ல விசித்திரமான பல வண்ணம் கொண்டதாக வஸ்திரம். அந்த வண்ணம் கொண்டதான வஸ்திரம்னா ஒரு காலத்துல பிராத்த காலத்துல சிவபெருமானுக்கு வெள்ள வஸ்திரம், மத்தியான காலத்துல ரத்த வஸ்திரம், சாயங்காலத்துல மஞ்சள் வஸ்திரம், அர்த்தயாம காலத்துல சிவபெருமானுக்கு பச்சை அல்லது நீல வர்ணத்தில் வஸ்திரம். எனவே வாசாம்சி சு விசித்ராணி சாரவந்தி மிருதுனிச்ச. சுவாமிக்கு கொடுக்கும்போது ரொம்ப மோட்டாவான ஒரு வஸ்திரம் வாங்கி தரக்கூடாது, மிருதுவா இருக்கணும் வஸ்திரம். சுத்தானி சுத்தமாக இருக்க வேண்டும். விகேஷானி கேசங்கள் அற்றதாக அந்த வஸ்திரம் இருக்க வேண்டும். நவானிச்ச நாம உடுத்திட்டு கொடுக்கலாம்னு கொடுக்கூடாது, அது புதிய புதிய வஸ்திரங்களாக இருக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தில் யாவத் தத் வஸ்திர தந்தூணாம் பரிமாணம் விஜீயதே. அப்படிப்பட்ட அந்த வஸ்திரத்துல அந்த நூல் எவ்வளவு இழைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு காலம் இவன் சிவலோகத்தில் இருப்பான் என்று தாவத் வருஷ சகசிராணி சிவலோகே மகீயதே. அடுத்து சுவாமிக்கு யஜ்ஞோபவீதம் கொடுக்கறதுனால என்ன ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். யஜ்ஞோபவீதம் ருத்ராய தத்வா வேதாந்தகோ பவே என்று சிவபெருமானுக்கு கொடுப்பதனால ஒரு வேதாந்தத்தில் கெட்டிக்காரராக ஆவார் என்று சுவாமி சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் சுவாமிக்கு யஜ்ஞோபவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து எங்க அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க யஜ்ஞோபவீதம் ருத்ராய தத்வா வேதாந்தகோ பவேத் என்று அதன் பலன் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து கஸ்தூரிகாத்யைஹி அபிலிப்ய சம்பும் பிராப்னோதி புண்ணியம் ஹஜமேத கோட்டியாக. கோட்டி அஸ்வமேத யாகம் செய்த பலன் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு கந்தலேபனம் செய்வதால் ஏற்படுகிறது. அடுத்து புஷ்ப மண்டபம் கோவில பார்த்தோம்னா அந்த புஷ்பத்தினால மண்டபம் போட்டிருப்பா. அந்த புஷ்ப மண்டபம் சொல்லப்பட்ட ஏன்னா நாம ஏதோ மனசுல தோன்ற விஷயத்தை பண்ணிட்டான்னு நினைச்சுக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் இருக்கு. சிவசியோபரி யஹ் குர்யாத்து சுகதம் புஷ்ப மண்டபம் சோபிதம் புஷ்ப மாலா மாலாத்யைஹி பீட்டாந்த பிரவிலம்பிபிஹி. இந்த பீட பர்யந்தம் அந்த புஷ்ப மண்டபமானது தழைய தழைய தொங்கக்கூடியதாக அந்த புஷ்ப மண்டபம் அமைத்திருக்கப்பட வேண்டும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அத்தியாச்சரிய மகா யானைஹி திவ்ய புஷ்போபசோபிதைஹி சர்வைஹி பரிவிருத்தா ஸ்ரீமான் கச்சேத்து சிவபுரம் சுகி. சிவபுரத்திற்கு சொல்லும் பொழுது இதே மாதிரியே ஒரு அழகான விமானத்துல வந்து நம்ம ஆசிப்போவா. அத்தியாச்சரிய மகாயானைஹி திவ்ய புஷ்பம் நமக்கு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்தை கொடுத்தானா நாம போகக்கூடிய அந்த யானத்துல அந்த புஷ்ப மண்டபம் வந்து தேவலோக புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். திவ்ய புஷ்போப சோபிதைஹி சர்வைஹி பரிவர்த்த ஸ்ரீமான் கச்சேத்து சிவபுரம் சுகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஆலயத்தில் எந்த குறைபாடும் ஏற்படக்கூடாது. அது மந்திர குறைபாடாக இருந்தாலும் திரவிய குறைபாடாக இருந்தாலும் அது நமக்கு தீய பயனை அளிக்கும். நியூன கிரியாகர சில்பி மந்திர மந்திர அபாவகரோ குருஹு அதிசூக்ம திரவியதாதா பஜேரன்னு நரகம் த்ரயஹா என்று. இது எல்லா ஆலயத்திலும் ஏற்படக்கூடியதுதான். இது ரொம்ப கஷ்டம். இது அதாவது ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண கருங்கல் பேசுகிறது என்றால் அதற்கு ஒரு மூணு முக்கியமான காரணத்தை எல்லாரும் சொல்றா. தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். அர்ச்சகசிய தபோ யோகாத்து அர்ச்சனசிய அதிசாஜனாத் அபிரூப்பியாச்ச பிம்பானாம் ஷிலாபவதி தெய்விகி ஷிலாபவதி சங்கரஹா தேவ சாநித்தியம் ருச்சதி என்று பல பாடங்கள். அதாவது சாதாரண கல்லு தெய்வத்தன்மை வாய்ந்ததாக ஆவதற்கு இந்த மூன்று காரணம் என்னன்னா, அர்ச்சகசிய தபோ யோகா, அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகன் அவன் வந்து நல்ல வலிமை படைத்தவனாக, தவ வலிமை படைத்தவனாக, நன்று அனுஷ்டானம் செய்யக்கூடியவனாக, அந்த பூஜாதிகளை எல்லாம் நல்ல முறையில் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கணும். அவனுடைய தவ வலிமையானது அந்த சிவலிங்கத்துல பேசும், அந்த பிம்பத்தில் பேசும். எனவே கருங்கல் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்ததாக மாறுவதற்கு அந்த அர்ச்சகன் ஒரு காரணம். அர்ச்சகசிய தபோ யோகா, இவன் தொட்டு தொட்டு இவனுடைய தவ வலிமையானது மந்திர சக்தி அந்த இதுல ஏறது, அந்த லிங்கத்துக்கு அந்த சிலையில ஏறது. அர்ச்சகசிய தபோ யோகா அர்ச்சனசிய அதிசாயனம் அர்ச்சனம், இவன் ரொம்ப தபசக்தி உள்ளவனாதான் இருக்கான். ஆனா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு திரவியமும் இல்லை, ஜலத்தை தவிர வேற ஒண்ணும் அந்த கோவில்ல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சுவாமியுடைய சாநித்தியம் அங்க வராது. அப்ப எந்த அளவிற்கு பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றனவோ, நிறைய அபிஷேகம் தேவையான, அபிஷேகம் தேவையான புஷ்பங்கள், எல்லா திரவியங்களும் மேலே சொல்லியிருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடும் இல்லாம எல்லா திரவியங்களும் சமர்த்தமாக இருந்ததுன்னு சொன்னா, அப்ப அந்த சிலையானது பேச துவங்கும். இது அந்த அர்ச்சனை, அந்த பூஜையும் வந்து ஒரு பங்கு சிலை பேசுவதற்கு. மூன்றாவது ஆபிரூப்பியாச்ச பிம்பானாம், அந்த சிலையை வடித்திருக்கக்கூடிய சில்பி இருக்காரா, அவர் என்ன பண்ணோம்னா அந்த சிலையை அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ரூபத்தை அனுபவித்து மனதில் முதலில் புத்தியில் அந்த ரூபம் வந்து அந்த ரூபத்தை அந்த சிலைக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வரும்போது அணுவாக அந்த சில்பசாஸ்திர பிரகாரம் எந்த அளவிற்கு ஈடுபாடோடு அந்த சிலையை செய்கிறாரோ அந்த அளவிற்கு அந்த சிலையானது தெய்வத்தன்மை வாய்ந்ததாக. நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஒரு சில்பியானவர் ஒரு அழகான ஒரு விக்கிரகத்தை பண்ண உடனேவே, ஒரு பெண் விக்கிரகத்தை பண்ண உடனேவே எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த விக்கிரகத்தை செய்யவே கொஞ்ச நேரத்தில் அந்த சிலையானது உயிர் பெற்று விட்டது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். அதே மாதிரி திருவாரூர்ல சொல்லும் பொழுது ரொம்ப லட்சணம் உடையதாக அந்த தேர் இருக்கவே அந்த தேர் மேல கல் தேர் பறக்க ஆரம்பிச்சிருப்பான். எனவே லட்சணம் எந்த விதமான லட்சணம் குறைபாடு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா அங்க அந்த தேவதையினுடைய சாநித்தியம் இருக்கும். இது மூன்றாவது காரணம். அர்த்தகசிய தபோ யோகா தர்ச்சனசிய அதிசாயனாத் ஆபிரூப்பியாச்ச பிம்பானாம் ஷிலாபவதி தெய்விகி. இந்த மூணு ஏற்படுறதுக்கு இந்த முக்கியமா என்ன வேணும்னா, நியூன கிரியாகரக சில்பி, இந்த சில்பி என்ன பண்றாரு, இது போது இந்த சிலைக்கு வாங்கக்கூடிய பணத்துக்கு இந்த சிலை பல கோவில்களில் பார்த்தோம்னா குறைபாடா சொல்ல இருக்கிறது சொல்றேன். அந்த விக்கிரகத்தினுடைய முன்பக்கம் அழகா இருக்கும், விக்கிரகத்தினுடைய பின்பக்கம் பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இருக்காது, வெறுமே கொடுத்துருப்பான். அது அந்த காலத்துல அவளுக்கு அந்த வசதி இல்லை போல இருக்கு. அது நியூன கிரியாகரக சில்பி, சில்பியானவர் தனது வேலையை குறைபாடோடு செய்தால் மந்திர அபாவகரக குருஹு, அந்த குரு குருக்களானவர் மந்திரத்தை சரியாக உச்சாரணம் செய்யாமல் இருந்தாரேயானால் அதிசூக்ம திரவியதாதா, அந்த தர்மாதிகாரி தர்மகர்த்தாவானவர் திரவியங்களை குறைவாக கொடுத்தால் இவர்கள் மூவரும் பஜேரன் நரகம் த்ரயஹா, நரகத்தை அடைவார்கள். எனவே இந்த ஆலயம்னு சொன்னா சில்பி நன்னா இருக்கணும், அந்த ஆலயத்தில் கவனிக்கக்கூடிய தர்மாதிகாரி தர்மகர்த்தா நல்லவனாக இருக்கும், அந்த அர்ச்சகன் நல்லவனாக இருக்கும். இந்த மூன்றும் இருந்தால் இந்த ஆலயமானது சிறப்பாக இருக்கும். அடுத்து மற்றொரு இடத்தில் இந்த ஷடத்வநியாசம், அந்த ஷடத்வநியாசத்தினுடைய பலன் கார்த்தால நம்ம பார்க்கும்பொழுது ஷடத்வாக்கள்னு பார்த்தோம். மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா, கலாத்வா என்ற ஆறு விதமான அத்வாக்களை எல்லாம் பார்த்தோம். இந்த அத்வாக்களை இந்த பலனை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆலயங்கள்ல வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய சுவாமிக்கு முதல்ல ஒரு பீட்டம் அமைப்பார்கள். இந்த பீட்டத்தை அமைத்து அந்த பீட்டத்தின் மேல் சுவாமியை அமரும்படி செய்வார்கள். இந்த பீட்டம் ஏற்கனவே அங்கே அமைச்சிருக்கும். ஆனால் மந்திர பூர்வகமாக இந்த சில வைதிக பூஜைக்கும் இந்த ஆகம பூஜைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பௌராணிகமான பூஜைகளில் வரும்பொழுது முதல்ல ஆவாகனம், ஒரு அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதி தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி என்று முதலில் இந்த பௌராணிக பூஜையில் சுவாமி ஆவாகனம் செய்த பின்பு ஆசனம். ஆனால் இந்த சாத்தமாக இருக்கட்டும், அதுபோல் வேற வேற தாந்திரிகமான கிரந்தங்களிலேயும் சைவாகமங்களிலேயும் முதலில் ஆசனம் அமைக்கப்படுகிறது. இந்த சுவாமி வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு உண்டான ஒரு ஆசனம் அமைப்பார்கள். அதுல சைவத்துல வரும்பொழுது பஞ்சாசனம் என்ற ஐந்து விதமான ஆசனங்கள், அது அனந்தாசனம், சிம்ஹாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனம் என்ற ஐந்து ஆசனங்கள். இந்த ஐந்து ஆசனம் என்னன்னா, இந்த ஷடத்வாக்கள்னு கார்த்தால பார்த்தோம் இல்லையா, இந்த ஆறு அத்வாக்களும் இந்த ஆசனம். சுருக்கமாக சொல்றோம்னா இந்த அத்தனை பிரபஞ்சமும் சுவாமியினுடைய ஆசனமாக ஆகிவிடுது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இந்த 224 புவனங்கள்னு பார்த்தோம், அந்த அத்தனை புவனங்களும் இந்த ஆசனத்துக்குள்ள அடங்கிடுது. இந்த 36 தத்துவங்கள்னு பார்த்தோம், இந்த 36 தத்துவங்களும் இந்த ஆசனம். எனவே அனைத்தையும் ஆசனமாக கொண்டு சுவாமி அதன் மேல் அமர்ந்து அருள்கிறார். அவர் அந்த சுவாமியினுடைய சரீரத்தை வைக்கும் பொழுது அதற்கு வித்யாதேகம்னு சொல்வோம். வித்யாதேகம்னா என்னன்னா, வேத மந்திரங்கள்னால வந்திருக்கும், வேத மந்திரங்கள்னால ஆக்கப்பட்ட சரீரத்தை உடையவர், அந்த சரீரத்திற்கு வித்யாதேகா என்று பெயர். வித்யா என்றால் வேத மந்திரங்கள். அதுக்கு என்ன பண்றா அப்படின்னும் பொழுது, எப்படி அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல முகாணி பஞ்சோபனிஷதா தவேஷ என்ற வேதத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு உபனிஷத்துக்கள், அந்த நேற்றைய தினம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற மந்திரம், தற்புருஷாய முதலிய இந்த ஐந்து மந்திரங்களும் சிவபெருமானுக்கு சரீரமாக ஆகிறது. நாத தனுமனிஷம் என்று சொல்வது போல அந்த வேத மந்திரங்களால் ஆகிய சரீரம், அதில் அந்த ஈசான மந்திரத்தை ஐந்து பாகமாக, ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற மந்திரத்தை ஐந்தாக பிரித்து ஈசான சர்வவிஞ்ஞானம் மூர்த்னி, இந்த ஈசான சர்வவிஞ்ஞானம் என்ற வேத பகுதியானது சிவபெருமானின் தலையாக, மேல் தலையாக மாறிவிடுகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் பூர்வ முகே பூர்வ மூர்த்னி, அந்த ஈஸ்வர சர்வபூதானாம் என்ற மந்திர பகுதி சிவபெருமானின் கிழக்கு தலையாக மாறிவிடுகிறது. பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா என்ற பகுதியானது சிவபெருமானின் தெற்கு தலையாக மாறிவிடுகிறது விடுகிறது. சிவோமே அஸ்து என்ற மந்திர பகுதியானது சிவபெருமானின் வடக்கு தலையாக மாறிவிடுகிறது. சதா சிவோம் என்ற பகுதியானது சிவபெருமானின் மேற்கு தலை. இவ்வாறாக இந்த ஈசான மந்திரம் ஐந்து பாகங்களாகவும், தத்புருஷ மந்திரம் நான்கு, அந்த மந்திரத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்லித்தரார். ஈசான மந்திரம் ஐந்து பாகங்கள், தத்புருஷ மந்திரம் நான்கு பாகங்கள், அகோர மந்திரம் எட்டு பாகமாக, அகோரேபியஹ தமாதீனமஹ ஹிருதயே அத கோரேபியஹ மோகாதீனமஹ கிரீவாயாம் கோர ரக்ஷாதீனமஹ தட்சிணாம்சே கோரதரேபியஹ நிஷ்டாதீனமஹ வாமாம்சே என்று அந்த அகோர மந்திரமானது எட்டாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் மார்பு பகுதியாக மாற்றப்படுகிறது. இந்த வாமதேவாயனமோ ஜேஷ்டாய என்ற மந்திரமானது 13 பாகங்களாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் நாபி மண்டலமாக ஆக்கப்படுகிறது. சத்யோதாசம் பிரபத்யாமி என்ற மந்திரமானது 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டு சிவபெருமானின் கால் பகுதியாக மாற்றப்படுகிறது. எனவே சுவாமிக்கு இருக்கக்கூடிய சரீரம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இருக்கிற மாதிரியான சரீரம் இல்ல. இந்த சிவார்ச்சனா சித்திரிக்கால அப்பைய தீட்சை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, இந்திர சாபம் இவாம்பரே, இந்த ஆகாசத்துல இந்திர சாபம், அந்த வானவில் தெரியும் பொழுது பல வண்ணங்களோடு தெரியறது, ஆனா அங்க ஒண்ணும் இல்ல. அது போல இந்த சிவனுடைய சரீரம் பல வண்ணங்களோடு இருந்தாலும் கூட நமது சரீரத்திற்கு இருப்பது போன்று இந்த ரத்தம் மாம்சம் போன்ற எந்த விதமான பாஞ்சபூத்திகமான விஷயங்கள் அங்கு இல்லை. கனீபூத கிருதமீவ, அந்த நெய்யானது முதலில் உருக்கப்பட்ட நிலையில நெய் எப்படி இருந்தால் திரவமாக இருக்கு, அதே நெய்யானது இறுகி இருக்கும் போது அதுக்கு ஒரு ரூபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிஷ்கலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கருணையினால கனீபூதமாக ஒரு உருவம் பெற்றவர் போல் ஆகிறார். அந்த சமயத்துல அவருக்கு உருவமாக எது இருக்குன்னு கேட்டா, இந்த வேத மந்திரங்கள்லாம் அவருக்கு சரீரமாக மாறிடுது அப்படின்றது இந்த பூஜையில தெரியக்கூடிய விஷயம். அப்பொழுது அந்த ஆசனம் போட்டாச்சு. அந்த ஆசனத்து மேல சுவாமியினுடைய சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்துல ஷடத்வன்யாசா, கீழேயும் ஆறு அத்வாக்கள், மேலேயும் ஆறு அத்வாக்கள். கீழே இருக்கக்கூடிய அத்வாக்கள்லாம் வந்து அசுத்தமானது, மேலே இருக்கக்கூடிய அத்வாக்கள் சிவபெருமானின் சரீரமாக திகழக்கூடியது. காலை பார்த்த ஆறு அத்வாக்கள், அந்த அத்வாக்களை சிவபெருமானின் சரீரத்தில் ஞாசம் செய்ய வேண்டும். அதாவது ஐந்து கலைகள், அந்த நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி சாந்தி தீதா என்று அந்த ஐந்து கலைகளை சிவபெருமானின் சரீரத்தில் ஞாசம். ஞாசம்னா என்னன்னா, இந்த ஐந்து கலைகளும் சிவபெருமானின் சரீரமாக மாறிவிடுகிறது. இந்த நிவர்த்தி கலை என்பது சிவபெருமானின் கால் பகுதி, பிரதிஷ்டா கலை நாபி பகுதி, வித்யா கலை மார்பு பகுதி, சாந்தி கலை முகப்பகுதி, சாந்தி தீதம் என்ற கலை தலைப்பகுதி. ஐந்து கலைகள் கலாத்வா, மந்திர நியாசங்கள், அந்த பதினோரு மந்திரங்களை சிவபெருமானது சரீரத்தில் நியாசம் செய்வது, சைவாகமத்தில் இருக்கக்கூடிய பதினோரு மந்திரங்கள் மற்றும் வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து மந்திரங்கள் பஞ்ச உபனிஷத்துக்கள், அது போல் வர்ணங்கள் 51 வர்ணங்கள், இந்த 224 புவனங்கள் என்று எல்லாவற்றையும் சிவபெருமானின் சரீரத்தில் வைப்பது, சிவபெருமானின் சரீரமாக அவை அனைத்தும் மாறிவிடுகின்றன. இதற்கு சடத்வநியாசம்னு பேரு. இந்த சடத்வநியாசத்திற்கு பலன் சொல்லப்பட்டு இருக்கிறது, சர்வஜ்ஞத்வம் கலான்யாசே. கலான்யாசம் செய்வதால் ஆலயத்தில் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், ஏதோ அர்ச்சகர் பூஜை பண்றாருன்னா அதனுடைய பலன் எல்லாருக்கும் வருது. அவர் கலான்யாசம் செய்வதனால என்ன ஆகிறார், சர்வஜ்ஞத்வம், ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்தையும் அறிந்தவர்களாக ஆகிறார்கள். நித்திய திருப்திம்ச தத்துவகே, தத்துவநியாசம் செய்வதால் அனைவரும் எல்லாமே இன்னைக்கே நடந்துராது, காலாந்தரத்துல இந்த ஒரு பூமிக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதை போன்று, அதுபோல் அந்த பூமியில் அடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதையானது அந்த குறிப்பிட்ட காலத்தில் பலத்தை தருவது போல, இந்த ஞாசம் செய்வதால் அனைவரும் சர்வஜ்ஞர்களாக ஆகிறார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆவார்கள். சர்வஜ்ஞத்வம் கலான்யாசே நித்திய திருப்திம்ச தத்வகே, தத்வநியாசத்தால் நித்திய திருப்தர்களாக அனைவரும் ஆகிறார்கள். அனாதி போதம் புவனே, அனாதி போதம் உடையவர்களாக ஆகிறார்கள் புவனாத்வநியாசத்தினால். வர்ணநியாசே ஸ்வதந்திரகம், வர்ணநியாசத்தினால் ஸ்வதந்திரர்களாக ஆகிறார்கள். இதெல்லாம் ஷாட்குண்யம் என்று பெயர். பதன்யாசே அலுப்த சக்தியும், இந்த பதன்யாசத்தினால் அலுப்த சக்தியை, அதாவது குறையாத குன்றாத சக்தியை உடையவர்களாக ஆகிறார்கள். அலுப்த சக்தியும் மந்திரேச்ச அனந்த சக்திகம், மந்திரநியாசத்தினால் அளவிட முடியாத அபரிச்சின்னமான சக்தியை உடையவர்களாக ஆகிறார்கள். இது இந்த சடத்வநியாசத்தினுடைய பலம். அதுபோல் ஆலயங்களை அஷ்டபுஷ்பம்னு சாத்துவான். இந்த அஷ்டபுஷ்பத்தினுடைய பலன் பார்த்தோம்னா, முடியாதவர்கள்லாம் கூட அவர்களுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த அஷ்டபுஷ்பம் சாற்றப்படுகிறது. பவாய தேவாஜனமாக, சர்வாய தேவாஜனமாக என்ற ஆலயங்களை செய்யக்கூடியது. தரித்ரானாம், தரித்திரர்கள் சாத்திர சுவாமிக்கு சாத்திரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு எட்டு புஷ்பம் கொண்டு வா, ஸ்தோத்திர சதநாமங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்ல, சஹசநாமம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, இந்த எட்டே எட்டு புஷ்பங்கள் கொண்டு வந்து அவர்களுக்காக நாம் பூஜை செய்யலாம். தரித்ரானாம் அநாதானாம் பாலானாம் பிரம்மச்சாரினாம், நான் பிரம்மச்சாரி, அவன் வேதம் படிக்கிறதா அவனுடைய வேலை, அவன் கோவில்ல வந்து அவன் பூஜை பண்றான்னு ஆரம்பிச்சா வேதத்தை படிக்க முடியாது, அவர்களுக்காக அஷ்டபுஷ்பம் சாத்தனா போதும். பாலானாம் அநாதானாம் அநாதைகள், போகினாம் போகரக்தானாம் தியானார்பித மனோஜுஷாம், சில யோகிகளாக தியானம் பண்ணிட்டே இருக்கா அவ ஆலயத்துக்கு வர முடியாது, அவளுக்காக அஷ்டபுஷ்பம் சாத்தலாம். சிவசாஸ்திர அனுரக்தானாம், படித்துக் கொண்டிருப்பவர்கள் நானா சித்திஹிதாத்மனாம், அவர்கள் சித்தியை பலவிதமான சித்தியை விரும்பி ஆங்காங்கே தவம் செய்பவர்கள். அனுரக்த விரக்தானாம் கசிதாகி அஷ்டபுஷ்பிகா என்று அஷ்டபுஷ்பம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுபோல் சுவாமி ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்கம் ஸ்நபனோதகம், அந்த சுவாமியினுடைய அந்த அபிஷேக ஜலத்தை குடிப்பதால் என்ன பலன் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் என்று சொல்கிறோம். இங்கே ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்கம் ஸ்நபனோதகம், அந்த கலசம் வைத்து சுவாமிக்கு ஸ்நபனம் செய்து அந்த அபிஷேகத்தை நாம் அருந்துவதால் த்ரிஸ்பிபேத்து த்ரிவிதம் பாபம் தஸ்மைச்ச ஆசு பிரணஷ்யதி, எல்லா விதமான மூன்று விதமான பாபங்கள் எல்லாம் அகலுகின்றன. பக்ஷயே தியோ நரோ பக்தியா பவித்ரம் அதிசுத்திதம் சுத்தஸ்யாத் பிராமணஸ்தஸ்ய பாபம் க்ஷிப்ரம் வினஷ்யதி என்று அந்த சுவாமியின் இந்த பாதோதகத்தை அருந்துவதால் பவித்ரனாகவும் சுத்தனாகவும் எல்லா பாப்பங்களிலிருந்து விடுபட்டவனாகவும் காலாந்தரத்தில் பிராமணனாகவும் அவன் பிறக்கிறான் என்று சுவாமியுடைய பாதோதகத்தை குடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன். வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம், வைத்திய சாஸ்திரே நிர்மால்ய சலிலம் பீத்வா தேவதேவஸ்ய சூரியனஹ க்ஷய அபஸ்மார குஷ்டாத்யைஹி விமுக்தஹ நாத்ர சம்சயஹ. இந்த அபிஷேக ஜலத்தை கொடுக்கறதுனால க்ஷயம் அபஸ்மாரம், அபஸ்மாரம்னா இந்த காக்கா வலிப்புன்ற ஒரு நோய், குஷ்டம் போன்ற எல்லா விதமான வியாதிகளும் நீங்குகின்றன என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக இந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டினுடைய பயனானது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்படும் என்று ஆகமங்கள் பலவிதமாக சொல்லி இருக்கின்றன. அதை நாம்
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: செல்வர்தாமே. பரஞான கடல் படிந்து காளி மலை பொருந்தி அமன் பதகர் என்னும் இரவானது ஒழிய மின்னி புத்தர் சிரத்து இடி வீழ்த்தி இலகும் சைவ வரமான பயிர் தழைப்ப மங்கையர்க்கு அரசி மயில் மகிழ்ச்சி கூற திறமான பதிகை மழை பொழி முகிலாம் கவுனியனை சிந்தை செய்வாம். திருச்சிட்டம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் நெஞ்சார பணிந்து போற்றி பாலராவாயராகிய ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனமொழி இமைகளால் வெளுத்தி கொண்டு மிக அருமையான முறையிலே அனைவரையும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் சைவ நெறியிலே ஒழுக வேண்டும் என்ற உணர்வினை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் இன்றைய சிந்தனையிலே திருவருட்பயனில் உயிர் விளக்கம் என்ற உயிர் விளக்கம் அப்படிங்கிறது உயிரது விளக்கம் அப்படின்னு விரியும். இங்கே உயிர்ங்கிறது ஆன்ம சுத்தி சிவ தரிசனமும் பெற்ற ஆன்மாவை குறிக்கின்றது. சாமானியமான உயிரை குறிக்கல. ஆன்ம அதாவது தசாங்கம் தசகாரியங்கள்ல ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் பெற்ற ஆன்மாவை குறிக்கின்றது. உயிர் நமக்கு என்னதுன்னு பார்த்துட்டோம். விளக்கம் அப்படின்னா மல பிணிப்பினால் உளதாகிய மல பிணிப்பினால் உண்டாகிய அறியாமையிலிருந்து நீங்கி அருள் ஒளியோடு விளங்கி நிற்றல், அதுதான் விளக்கம் அப்படிங்கிறது. மலப்பிணிப்பினால என்ன இருக்கு? இருள், அது அறியாமை. அதிலிருந்து நீங்கி அருள்ங்கிற ஒளியோட விளங்கி நிற்றல். அப்போ உயிர் விளக்கம் அப்படின்னா ஆன்ம சுத்தியையும் சிவ தரிசனத்தையும் அடைந்த உயிர் அருள் ஒளியோடு விளங்கி அருளில் அடங்கி யான் எனது என்னும் செருக்கு அறுதல், அதுதான் உயிர் விளக்கம். உயிர் உயிர்னு சொன்ன உடனே நம்ம சாமானியமா எல்லா ஆன்மாவையும் இந்த இடத்துல வச்சு நாம நினைக்க கூடாது. நமது மெய்கண்ட தேவ நாயனா சிவஞான போதம் 10 சூத்திரத்துல மிக அழகாக நிராதார சிவயோக நிலையை பற்றி நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். மல பிணிப்பு நீங்கி அறிவு விளக்கம் பெறுதல். ஒவ்வொரு மாந்தருக்கும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு தக்கவாறு வெவ்வேறா தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. சரி, அதனாலதான் இதை வந்து உயிரவை விளக்கம் அப்படின்னு சொல்லாம ஒருமையில உயிர் விளக்கம் சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு உயிரோட பக்குவமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால உயிர் விளக்கம் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல சொல்லும் போது உயிரவை நிலைன்னு பார்த்தோம், ஆனா இப்ப வந்து உயிர் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த வகையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த இறைவனோட சிவயோகத்துல ஒன்றி நிற்கும் போது தங்கள் உள்ளத்திலிருந்து அவரை விட்டு பிரியாது இருப்பாங்க, ஒன்றி நிற்பாங்க, அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பிரியாது இருக்கக்கூடியவர்கள் இறைவன் வந்து சிவயோக இன்பம் அளித்தலை இல்லையா அவங்க உணர்வாங்க. அவங்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கு இருக்காது. எப்போதும் இறைவனையே நினைந்து கொண்டிருப்பார்கள். மணிவாசக பெருந்தகை சொல்லுகிறார் அல்லவா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று. அது எப்படி அந்த உணர்வு இருக்குன்னா இவர் அப்படி ஒற்றித்து நிற்றதால் தான் அந்த உணர்வு அவருக்கு வருகிறது. சரி, அப்படி நினைந்து கொண்டிருக்கும் போது செய்கின்ற பணி எல்லாமே இறைவன் பணியாக செய்தல். அப்படி செய்யும் போது அருள்வயப்பட்ட நிலையிலேயே இருப்பாங்க. அந்த தங்களுடைய சிந்தையில எல்லா உயிரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாருக்கும் தீங்கு நினைக்க தோணாது, எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும். சரி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று அறியேன் பராபரமேன் தாய்மான சுவாமிகள் சொல்றாங்கல்ல அந்த நிலை. அப்படி யாரெல்லாம் நினைந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பிறவி துன்பம் இருக்காது. அப்படி பிறவி துன்பமே இல்லாமல் இருக்கும்போது இறைவனோடு அத்துவிதமாக சேர்ந்து அவர் செய்கின்ற முத்தொழிலை உணர முடியும். இந்த கருத்துக்களைத்தான் இந்த உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே நமது உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு மிக அழகாக இரண்டு பாடல்களில் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக திருப்பிரம்மபுரம், அவர் அதிகமாக பாடியதே பிரம்மபுரம் தலத்துக்கு தான். சீகாமரப்பன், எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும், தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும், தளல் ஏந்தும் கையானும், கம்பமாகரி உரித்த காபாலி கரைக்கண்டன் வம்புலாம் பொழில் பிரம்மபுரத்துறையும் வானவனே என்பது பாடல். மிக அழகாக சொல்லுகின்றார், தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும், யாரு அகப்பற்று புறப்பற்றெல்லாம் விட்டுட்டு தான் வந்து அடிமை அப்படிங்கிற ஒரு உணர்வோட இறைப்பற்று உண்மையான பற்று பற்றோட இறைவனை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் பிரானாக இருக்கின்றார். சரி, அடுத்து தன்னை புகழாக எவர் அடைந்தாரோ அவர்களுக்கு ஆண்டவனாக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும்னு சொல்லியாச்சு. அந்த முறையில் அடியார்களாகிய எங்களோட தலைவன் அவனை ஆண்டவனாய் கொண்ட எனக்கு பேரின்பம் தரும் பொருளாக இருக்கணும். அமுதம்னா என்னது, அதை விட மேலான ஒரு பொருள் இல்லைன்னு நம்ம நினைப்போம். நமக்கு எது அமுதம், இறைவன் வழங்குகின்ற பேரின்பம், முக்தி வீடு பேரு தான், சிவப்பேரு தான், சிவகதி தான், அதை நமக்கு தருகின்றவர். அதை தருவதால் அவருக்கு நமக்கு அவர் அமுதம் போன்றவர் என்று மிக எவ்வளவு ஒரு அனுபவத்தோடு இந்த பாடலை அவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று பார்க்கும்போது மெய் சிலிர்க்கின்றது. சரி, அடுத்து தளலேந்து கையானும், தீயை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து கம்பமாகரி உரித்த காபாலி, அதாவது மனிதர்களை எல்லாம் நடுங்க செய்யக்கூடிய தோற்றத்தில் பெரிய ஒரு யானையை அவர் என்ன செய்யறாரு, உரிச்சு அதை போர்வையா தன் மேல போர்த்தியிருக்காருன்னு பார்த்தோம். இந்த போர்வையை வந்து ஆதி காலத்துல வந்து அரசர்கள்லாம் மரண தண்டனைக்காக வச்சிருப்பாங்களாம். யாருக்காவது மரண தண்டனை அந்த தோலை யானை தோலை போத்தனா அவங்களுக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிறது. அதான் நம்ம சுவாமி அவருடைய பராக்கிரமம், அதை போர்த்தி கொண்டு அவர் மிகவும் அருமையாக நமக்கு காட்சி தருகின்றார். அடுத்து கரைக்கண்டன், எல்லோரும் அஞ்சி போய் ஓடுனாங்க அந்த அமுதத்தை நினைச்சு. பார்க்கடலை கடைய நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுங்கிறதுக்கு தகுந்தாற் போல நஞ்சு வர, ரெண்டு நஞ்சு வர, அதோட வேகம் தாங்காமல் எல்லாரும் ஓட, அப்புறம் சுவாமிகிட்ட சொல்ல, அதை ரொம்ப அழகாக தன்னுடைய கண்டத்திலே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், உயிர்களை தான் நல்வழிப்படுத்தி பேண வேண்டும், அதர்களுக்கு ஒரு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக தனது கண்டத்திலே அடக்கியவர். சரி, அது ஆழகால விஷயத்தை இங்கே உண்டு, இங்கே கண்டத்திலே நிறுத்தியது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, கரைக்கண்டன், கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்தேன் அழகா சுந்தரமுத்து சுவாமிகளும் பாடுவாங்க. அந்த நீல கண்டத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அவர் நம்ம மேல எவ்வளவு கருணையோடமும் இரக்கத்தோடையும் இருக்காருங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். அந்த பாடல்களை பாடும்போது மானசீகமாக பாவனையிலேயே இதை நினைக்கணும் நம்ம. அடுத்து வம்புலாம் பொழில் பிரம்மபுரத்து உறையும் வானவன் என்று சொல்லியாச்சு. இந்த இடத்துல வம்புங்கிறது மனம், மனம் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்ட சீகாழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லியாச்சு. எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் தலைவர் தான், ஆனா அது பொதுவாக கூறப்படும். ஆனா இங்க இந்த என்ன சொல்லியாச்சு, தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும்னு சொன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவாக கூறப்பட்ட ஆண்டான் அடிமை தொடர்பு உண்மையை முதல்ல சொல்றாரு. அப்படிப்பட்டவர் எனக்கு அமுதம் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த உண்மையை வந்து தனக்கு பொருத்தி காட்டுறார். அடியார்களாகிய எங்களுடைய எம்பிரான்னா எங்களுடைய தலைவன், எல்லா அடியார்களுக்கும் சிவபெருமான் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத எம்பிரான் அப்படின்னு பன்மையில சொல்லிட்டு, தாம் அருந்தக்கூடிய பேரின்பம் இவர் அனுபவிக்கக்கூடியது தனிமையா இருக்கு, அதனால எனக்கு அப்படின்னு ஒருமையில சொல்றாரு, எனக்கு அமுதம் ஆவான் அப்படின்னு அழகா சொல்றாரு. அமுதம் எப்படி இருக்கும், உண்பதற்கு மிக இனிமையாக இருக்கும், உண்டவங்களை இறப்புல இருந்து நீக்கும் இல்லையா, அதனால அது இன்பப் பொருள் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் யாரு இன்பப் பொருள், நமக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து இந்த இடத்திலே சிவபெருமானை நமக்கு உருவகப்படுத்தி காட்டுகின்றார் அமுதம் போன்றவன் என்று. சரி, மிக அழகாக அந்த கருத்தினை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு கையிலே தளல் வைத்திருப்பது அவர் அழித்தல் தொழிலை செய்வதை நமக்கு உணர்த்துகிறது. அவர் எதை அழிக்கிறார் என்றால் அடியார்களுடைய மாயாமலத்தை அழிக்கின்றார். அழிக்கின்றார்னே நம்மளை அழிக்கிறாருன்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது. ஆன்மாவிடம் அதாவது அடியார்களுக்கு இருக்கக்கூடிய மாயாமலத்தை அவர் அழிக்கின்றார். அந்த இதை மனசுல நல்லா தெளிவா பதிவா வச்சுக்கிடணும். அடுத்து யானை வடிவாய் நின்ற அசுரர்களை அந்த அடியார்களை வருத்தின கயாசுரன், அடியார்களை வருத்தின யானை வடிவில் இருந்த கயாசுரனை கொன்று அவன் தோலை உரித்தார் அப்படின்னு சொல்றது. இது ஆணவ மலத்தை கெடுக்கின்றார். அதை உரிச்சது வந்து எதுக்கு சமம்னா அடியார்கள்ட்ட இருக்க ஆணவ மலத்தை வலிமை குன்ற செய்கின்றார். சரி, காபாலி இல்லையா. சரி, அடுத்து பிரம்மனுடைய தலையை கையில் வைத்திருப்பவர், அவனுடைய கபாலத்தை கையில் வைத்திருப்பவர் கரைக்கண்டன். இதுதான் அடியார்களுடைய கன்ம மலம், வினையை கெடுத்து அவர்களுக்கு அருள் செய்தல். இப்ப இந்த ஒரு பாடல்ல அவர் நமக்கு மூணும் சொல்லிட்டார். ஆணவம், கன்மம், மாயை மூன்றையும் நீக்கக்கூடியவர் சிவபெருமான்கிற ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை என்ன அழகா இந்த பாடல்ல நமக்கு அவர் தந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, வானவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேலானவன், பரம்பொருள், ஞானாகாசம். இந்த வானத்தை நினைக்க கூடாது, ஞானாகாசம், ஞானாகாசமாக இருப்பவர் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக இதுல மிக அழகாக சிவபெருமானுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஆண்டான் அடிமை தொடர்பு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அத்துவிதம் அப்படிங்கிறது சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த உண்மையை யார் உணர்ந்து இதுல ஒழுகுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக பேரின்பம் தருகிறார் என்பது சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பேரின்பம் கிடைத்தால் உயிர் விளக்கம் பெறுகிறது என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான இந்த கருத்தினை சிந்தித்து அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு இதோட இந்த சொற்றொடர்களெல்லாம் கேட்கும் போதே தொடர்ச்சியாக உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் அங்கே வந்து எனக்கு அருள் செய்வார்னு சொல்ற பாடலும், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்ற இவருடைய மற்றொரு பாடலையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எப்போதும் நமக்கு அருள் செய்யணும், எங்கனாலும் அருள் செய்யணும், இன்பம் தரணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. துன்பத்துக்கு காரணம் நாம தானே தவிர, நாம செய்த வினைதானே தவிர அவர் கிடையாது. அதை நாம் தெளிவாக மனதில் இருத்தி கொண்டோமானால் இறைவனை நிச்சயமாக இறை நிந்தை செய்ய மாட்டோம். அது பயங்கரமான பாவம். சிவ நிந்தை அப்படிங்கிறது பரிகாரமே இல்லாத ஒரு பாவம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு பாடலை இதற்கு நாம் மேற்கோளாக பார்க்கலாம். நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுவும் ஆகி ஓர் ஐந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெண்பொடி பூசி நலனோடு தீங்கும் தான் அலதன்றி நன்கெழு சிந்தையராகி மலனோடு மாசும் மில்லவர் வாழும் மல்கு பெருந்துரையாரே என்பது பாடல். இதுல பஞ்சபூதங்களையும் முதல்ல சொல்லியாச்சு. நிலம், வான், நீர், தீ, காற்று, அஞ்சு பூதங்களையும் சொல்லியாச்சு. நம்ம அதோட சேர்ந்து இந்த கதிரோன் திங்கள் உயிர், அதாவது ஆன்மாவும் சூரிய சந்திரனும் சேர்த்துக்கணும். எட்டு பொருட்களின் வடிவாகி என்ன பண்றாரா, ஓர் ஐந்து புலனோடு வென்று, மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஞானேந்திரியங்களையும் தன்மாத்திரைகள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். அந்த இது எல்லாமே உலக விஷயத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி போக விடாதபடி அவற்றை அடக்கி வெல்வதுதான் ஐம்புலனை வெல்தல் அப்படிங்கிறது. அடுத்து பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் இல்லையா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொய்களையும் நீங்கிய அறவாளர்கள், புண்ணியம் அப்படின்னாலே அறம், அதனால அறவாளர்கள் புண்ணியர்கள். வெண்பொடி பூசி, வெண்மையான திருநீற்றை தரித்து தான் அல்லது நலனோடு தீங்கும் இன்றி சிவபெருமானுடைய அருட்தன்மையால் அல்லாமல் உலகத்துல நன்மை தீமை இல்லாதவராகி, நமக்கு வரக்கூடிய நன்மை தீமை எல்லாம் யார் நமக்கு ஊட்டுகிறார் என்றார் சிவபெருமான். அவர் நமக்கு நல்லதே தான் செய்யணும் நினைக்காரு, புரியாமல் நாம் செய்கின்ற தவறால் நமக்கு அது பாவமாகி அந்த தீவினைகள் முக்கரணங்களாலும் செய்யறோம், மனம், வாக்கு, காயம்னு, அது பாவமாகி அது துன்பத்தை தருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனா அவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நன்கெழு சிந்தையராகின்னு சொல்லும் போது நன்மையே உயிர்களுக்கு செய்யணுங்கிற உள்ளத்தை உடையவராகி, மலனோடும் மாசும் இல்லாதவன் சொல்லும் போது ஆணவம், கன்மம், மாயைங்கிற மும்மலங்களும் அவைகளால் வரக்கூடிய குற்றமும் நீங்கிய அடியார்கள், அவர்கள் வசிக்கக்கூடிய பேணு பெருந்துறைங்கிற தலத்துல திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அவரை எல்லோரும் அடைந்து வழிபடுங்கள் என்று நமக்கு மிக அழகாக வழிகாட்டுகின்றார். சரி, இறைவனுடைய அட்டமூர்த்தி வடிவம் கூறப்பட்டது. அதுல சொல்லிட்டு சிவபெருமான் வந்து உயிரினது இந்திரியங்கள் அந்த கரணங்கள் முதலியவற்றோடு பொதுவாக சேர்ந்திருப்பார். ஆனா அவைகளை விட்டு நீங்கின தன்வயம் உள்ளவர். அதுக்காக அவர் இங்கே தான் இருக்கணும்ல. அவர் தன்வயம் உடமைங்கிறது அவருடைய எண்குணத்துல ஒண்ணு. கலந்தும் இருப்பார், கடந்தும் இருப்பார். அப்படி அதனாலதான் அவர் கடவுள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் தான் மீண்டும். அதாவது பொய்மைங்கிறத மாயா தத்துவங்களால் ஆகிய அந்த உலகம், இந்த இதுக்கு உரிய தன்மையில இருந்து நீங்கியவர் சிவபெருமான். நம்மை மாதிரி இந்த நமக்கு உடம்பும் மாயை தான், இந்த உலகமும் மாயை தான், இதுலயே நம்ம இருக்கோம். அவர் இப்படி கிடையாது அப்படிங்கிறது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது அவருக்கு வந்து நமக்கு வந்து மலத்தால் வந்து அசத்துத்தன்மை வருது. ஆணு பெண்ணு, நன்மை தீமை, வெம்மை தன்மை, இரவு பகல், இருள் ஒளி, அதாவது துவந்துவங்கள்னு சொல்லுவாங்க, இரண்டு கூற்றுக்கள், இரு கூற்று தன்மைகள் நம்மகிட்ட இருக்கும். இது எல்லாமே உலகில் இருக்கக்கூடிய பொய்மைகள். ஆனா அவர் வந்து அருள்மயமான அறவடி உடையவர், அதனால அவருக்கு இதெல்லாம் கிடையாது. என்புள்ளுருக்கி அருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்தனு மாணிக்கவாசக சுவாமியின் திருவாசகத்துல இதைத்தான் சொல்லுவாங்க. சரி, அப்புறம் வெண்படி பூசி, வெந்நீர் அணிந்த அடியாருடைய புற தூய்மையோட அக தூய்மையை குறிக்குது. ஏன்னா வெந்நீர் எதுக்கு அணிகிறோம்னா அது தூய்மை, சுத்தமதாவது நீரு, ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றது. சரி, அதாவது அகத்தூய்மை புறத்தூய்மை. புறத்தை அணியறதுனால புறத்தை மட்டும் தூய்மைன்னு நினைக்க கூடாது. உடம்புக்கும் பஸ்ம ஸ்நானமா அது ஆயிருது, அதே சமயம் ஆன்மாவையும் அது தூய்மைப்படுத்துகிறது. நீரில்லா நெற்றி பால் என்று அதற்காகத்தான் சொல்லுகின்றார்கள். ஆக மிக அழகா அந்த திருநீற்றோட சிறப்புக்குன்னே 12 திருமுறையில இவர் தான் தனியா ஒரு பதிகமே நமக்கு பாடி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். முக்தி தருவது நீருன்னே சொல்லியாச்சு, நமக்கு முக்தியவே அந்த திருநீர் அழிக்கின்றது என்று அதோட சிறப்பை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். சரி, ஆக அழகாக தான் அப்படிங்கறது சிவபெருமானேன்னு பார்த்தோம். அவர் தான் அவர் இல்லாம நமக்கு வேற எதுவும் நடக்காது, அவரின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதையும் சொல்லிட்டு நமக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து புண்ணியராக இருக்கின்றார். அடுத்து என்ன செய்ய சொல்லப்பட்டாச்சு, மூன்றாவது அடியில அடியார்களுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நன்கள் சிந்தையர் உலகத்தோட துவந்த அந்த இருத்திறன் அதுல இருந்து நீங்கி அருட்தன்மை நிறைந்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய தூய சிந்தையில நலம் ஒன்றுதான் எழும், தீமை எழாது. அப்ப நாம வழிபடக்கூடிய சுவாமி எப்படி இருக்கின்றார், நலம் மட்டும்தான் அவற்றிற்கு, தீமை கிடையாது. நன்றுடையானை தீயது இல்லாதானேன்னு இவரே மற்றொரு பாடல சொல்றாரு. அதே மாதிரிதான் யார் இவரோ வழிபட்டு இந்த சிவமம் தன்மையில இருக்காங்களோ அவங்களுக்கும் நலம் மட்டும்தான் தோணும், தீமையே தோணாது. இன்றும் அப்படி வாழ்பவர்களை நாம் பார்க்கத்தான் முடிகிறது. அதற்கு நாம் நிறைய முயற்சி பண்ணணும். சரி, அப்ப யார் அவரை நல்ல ஒன்று இருந்து வழிபடுகிறார்களோ அவங்க தன்னுக்கும் தன்னடியவர்னு போற்றப்படுறாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவெண்காட்டு தலத்துல இந்த சொற்றொடரை நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அனுகிரகம் செய்வதை நமக்கு இந்த பாடல்ல சொல்லி, அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மலனோடு மாசும் இல்லாது இல்லையா, ஆணவம் கண்மமாய எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உயிர் எப்படி விளக்கம் பெறும் என்பதையும், மிக அழகான இந்த உயிர் விளக்கத்துக்குரிய பாடல்களை 3 வயதிலேயே ஞானம் பெற்று அவர் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து அடுத்து இன்புரு நிலை அதையும் பார்த்திடலாம். இன்பு இல்லையா, இந்த சொற்றொடரை மூணா பிரிக்கணும். இன்பு உறும் நிலை அப்படின்னு மூணா பிரி. இன்புனா இன்பம், அதாவது நம்ம இன்பம் சொல்றது இந்த உலகியல் இன்பமே கிடையாது, பேரின்பம் தான். திருமுறைகள்ல இன்பம்னு வந்தாலே பேரின்பம் தான், அதனால பேரின்பம். உறுதல்னா அடைதல். நிலை அப்படின்னா அதுலேயே ஒரே நிலையா இருக்கணும் அந்த தன்மை, அதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதுக்கு முந்தின சூத்திரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, அருள் ஒளியில அடங்கி யான் எனதுங்கிற செருக்கு இல்லாமல் இருக்கும், அதனால அழகா தூய்மையாக இருக்கும் அந்த ஆன்மான்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இறைவனோடு இரண்டரை கலந்து அவர் திருவடி நிறைவில் அடங்கி பேரின்பம் அடியக்கூடிய இயல்பு தான் இன்புறும் நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பேரின்பம் வந்து ஆன்ம லாபம், சிவப்பேறு, திருவடி பேறு, நேயத்து அழுந்தல் அப்படின்னு சித்தாந்த நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான போதம் 11 சூத்திரத்தில் அயரா அன்பின் அறன்களல் செலுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நல்ல பக்குவமானவர்கள் நிஷ்டை உணர்வினால உலக வாழ்வில் பெரும் பயனாக முடிவில் அடையக்கூடிய சிவ போகம், அதை நமக்கு இது மிக அழகாக அந்த இன்புறு நிலை என்பது நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதில் மிக அழகாக நமக்கு அவர் உணர்த்திய ஒரு உணர்வை ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். அதாவது, அறிவிலாத வன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார் நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறா நீர் மறியுலாம் திரை காவிரி வலஞ்சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவரு கொண்ணாதே என்று சொல்லுகின்றார். அறிவு இல்லாத வன் சமணர் சாக்கியர், கடவுளை பற்றிய அறிவில்லாதவர்கள், அவங்க மக்கள் அவங்களுக்கு அறிவெல்லாம் இருக்கு, இதில் அறிவில்லாதன இறை உணர்வே கிடையாது. அதனால கடவுளை பற்றிய அறிவில்லாத கொடிய சமணர்களும், வன் அப்படின்னா கொடுமையான, சாக்கியர்னா பௌத்தர்கள், தவம் புரிந்து அவம் செய்வார், தவம் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க பண்றது பிறகு அவன் தான். சரி, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, நெறி அலாதன குருவார்னா அவங்க வந்து மக்களை ஈர்க்கும் விதத்துல நெறி அல்லாத விஷயங்களை எல்லாம் நல்லா சொல்றாங்க. அந்த நல்ல நெறிக்கு உரிய நல்ல நெறின்னா என்ன, முக்தி நெறி தான். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்றோம், இதுலயே எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு நமக்கு சித்தாந்தம் அழகா எடுத்து சொல்லியிருக்கு. அதுல சித்தாந்த சைவம் சொல்வது போல அதைத்தான் நம்ம பின்பற்றினாதான் நமக்கு அந்த முக்தி, மீண்டும் வாராத ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அதனால இவங்க தவம்னு சொல்லிட்டு வீண் செயல்கள் தான் செய்யறாங்க, அது மட்டும் இல்ல நல்ல நெறிக்கு அல்லாத தீய செயல்களை செய்யும்படி நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அதனால மற்ற அவை தேரன்மின், அவங்க சொல்லெல்லாம் கேட்டு நீங்க நடக்காதீங்கன்னு நமக்கு ஒரு குருநாதராக தெளிவாக அறிவுறுத்துகின்றார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் இல்லையா, அதனால அந்த குரு வார்த்தையை நம்ம எப்போதும் மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு, எல்லார் பின்னாலையும் நம்ம போகக்கூடாது. நமக்கு இருக்கிறது ஒன்று சைவம், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு அழகா திருமூல தேவநாயனார் சொல்லியிருக்கார். சைவ எல்லப்ப நாவலரும், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் கிடையாது அப்படின்னு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார். அதனால நம்ம இதிலே நின்றாலே போதும், இன்று புதிது புதிதாக உருவாகும் அமைப்புகளின் பின் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சரி, அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவங்க சொல்ற சொற்களை எல்லாம் கேட்காதீங்க, அதை உண்மைன்னு நினைக்காதீங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாரு, மறியுலாம் திரு இல்லை, அதாவது மடங்கி வருகின்ற அலைகளை உடைய காவிரி ஆற்றின் வலஞ்சொலியில் இருக்க பெருமானை, அதில் மாறாத வற்றாத நீர் இருக்குது காவிரிக்கு, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னு பேர் அதுக்கு. அதனால் அதில் வல்லஞ்சுழிங்கிற தலத்தில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானை பிரிவிலாதார், தங்கள் மனசில் நினைப்பும் மறப்பும் அற்ற நிலையில் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். பிரியாது வணங்குவன், வணங்குவன் எப்பொழுதும், அப்புறம் சுவாமி சொன்னதை மனசில் எடுத்துக்கிடணும், பிரியாது வணங்கணும் வணங்குவன் எப்பொழுதும், அது சேர்த்தே தான் வரும் அந்த பாட்டில், பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி யார், அதான் இப்போதான் நான் நினைச்சேன், இப்போதான் நான் அவரை தியானம் பண்ணேன், இப்போ நான் ஜபம் பண்ணேன், இப்போ நான் பூஜை பண்ணேன், இப்போ நான் திருக்கோயில் தரிசனம் பண்ணேன், அப்புறம் அப்படி மறந்துடுதோம், அப்படி இருக்கக்கூடாது. நினைப்பு மறப்புன்னே இல்லாமல் எப்போதும் அவரையே நினைச்சிட்டு இருக்கேன். கரைக்கலமையார் அதனால தானே என்ன வரம் வேணும்னு சுவாமி கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு முதல்ல கேட்குறாங்க, அப்புறம் ஒரு ஐயம் வருது, அதை நாம் முடிவு பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளவு வினைகள் மிச்சம் இருக்குன்னு தெரியாதனால மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. நம்ம அப்பர் சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய், அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாத, அதனால் புழுவாய் பிறக்கினும் ஒரு உண்மை கொடுக்குறார், புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும்னு கேட்குறாரு. எவ்வளவு உயர்ந்த வரங்களை அவங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனால மறக்கவே கூடாது, இறைவனை எக்காலத்திலையும் மறக்கவே கூட, மறந்தா அந்த ஆன்மா உய்யவே முடியாது. ஆன்மாவுக்கு உய்வு வேணும்னா இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும், இறை நாம மனசுல கணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை வந்து உய்விக்கும். என்ன செஞ்சா நம்ம அவரை மறக்காம இருப்போம்னு நினைச்சுக்கிடணும், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் வேலை செஞ்சாலும் அவரை மறக்காமலே வேலை செய்யும். அவர் எப்படி நமக்குள்ள இருந்தாலும் தன்வயத்தனா இருக்காரோ, அது மாதிரி நாம வேலை செஞ்சாலும் அவர் வசத்திலே இருக்கும், அதை நம்ம பின்பற்றணும். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க அசை போட்டுக்கொண்டே வீட்டில் சமையல் செய்யலாம். கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்பப்ப இறை நாமத்தை நீங்க அசை போட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, அப்படி யாரு இறைவனோடு அத்துவிதமாக கலந்து கொண்டு இருக்காங்களோ அவங்க அடையக்கூடிய பயன் பெருகதி அப்படின்னா, அவங்க அடையக்கூடிய பயன் என்னதுன்னு அதை சொல்ல போனா அது என்ன, இவ்வளவுதான வரையறது அளவுலாம் சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காருன்னு
1: பாருங்குண்டாம். நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் வார்த்தமக்கு. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரகே சத்யசுகஸ்வரூபாய யோகினே தாபஹாரினே நமோ நமஹ. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆகிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்று இருமான் திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்ற விசுனாய்.

வந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டு தன் அடியோட்டி அதிசயம் கண்டோமே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே இந்த வருடத்தினுடைய சிந்தனையாக திருவம்பாவையிலே திருஅடியார் கூட்டம் என்கின்ற ஒரு பொருள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிறப்பு எடுத்தது இறைவனை அடைவதற்காக, இறைவனை அனுபவித்து இறைவனை அடைவதற்காக பலவிதமான வழிகளை தெரிந்து கொண்டு அவனை அடையக்கூடிய நிலையை தரக்கூடியது இந்த புவனமும் இந்த பிறப்பும். அதனால தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். இந்த இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய கையேடு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது திருவாசகம். இது ஒரு அனுபவ நூல், எந்த அனுபவமோ இல்லை, ஞான அனுபவ நூல். இந்த திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டபொழுது மணிவாசக பெருமான் இவரே அதனுடைய பொருள் என்று சொல்லி நடராஜ பெருமானை ஆடும் அம்பல தில்லையிலே ஆடும் அம்பல கூத்தனை காட்டினார். அதிலே ஜோதியிலே மறைந்தார். இறைவனே அதனுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். அதற்கு இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். பல காலமாக இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல காலமாக பெரியவர்களெல்லாம் இதை அனுசரித்து வருகிறார்கள். திருவாசகத்திலே எத்தனையோ 51 பதிகங்கள் உண்டு. அதில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நம்ம பார்க்கிறோம். 7வதும் 20வதுமாக இருக்கக்கூடிய பதிகம். இறைவனை அடைய பயன்படக்கூடிய இந்த திருவாசகம் இருக்கிறதே வெறும் ஒரு தமிழிலே இயற்றப்பட்ட தோத்திர நூலோ அல்லது சாத்திர நூலோ கிடையாது. இறைவனே அதுதான். என இறைவனை அடைய நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வழிகாட்டி ஒரு ஞான அனுபவ நூல். அதில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது, இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது சொல்லக்கூடியதா? சொல்லுவது அறியேன், வாழி முறையோ தரியேன், நாயேன் தானனை செய்தது தெரியேன்.

ஆனந்த அனுபவத்தை எற்புத்தொரை தரும் ஏற்றினன் என்று, அதே போல நமக்கு ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் என்றெல்லாம் அந்த அனுபவ வார்த்தைகளை சொல்லுகிறார். சொல்லுவது அறியேன், என்னால சொல்ல முடியலை, அப்பேற்பட்ட ஞான வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் ஒப்புதுவே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல். இதை வந்து எனக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால நான் படித்து உணர்ந்து கொண்டு விட முடியாது. இல்லை, எனக்கு வந்து சைவத்திலே ஆர்வம் இருக்கிறது, சிவம் மேலே ஆர்வம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தில் மட்டும் உடனே அதை உணர்ந்து கொள்வது கிடையாது. இறைவனை இதை காட்டி கொடுக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு வழி உண்டு. இறைவனை அடைவதற்கு இது வழிகாட்டி, இதனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுல மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலே சொல்லுவார், மிக அருமையான பல பாடல்கள். ஓரொரு கால் எம்பெருமான் என்றன்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாய் சித்தம் கழிவூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரரையக்கு இங்கனையே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகழ்தார் என்று சொல்லும்படியாக அந்த அனுபவத்தை சொல்லுவர். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் வருகிறார் யாவர் மற்றறிவர். அந்த முதலில் இருக்கக்கூடிய மூன்று தேவதைகளும் கூட அறிய முடியாத பொழுது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத பொழுது, இறைவனை அடைய முடியாத பொழுது, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியாக மாலரியா நான்முகனும் காணாமலையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். தேவர்களுக்கும் இது தெரியல. தேவர்களாலையும் காண முடியாதவனாக அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான் எம்பெருமான். அவன் என்ன செய்கிறானா, அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளல் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா இது எமை பணிகொள்ளும் ஆறு எம்பெருமானிடத்தில் கேட்கிறார். எப்படி வந்தானா சிவபெருமான்? எல்லோருக்கும் நாயகனமாக எவன் இருக்கின்றானோ, தேவாதி தேவர்க்கும் மூவாதி மூவருக்கும் முன்னே நிற்கக்கூடிய முன்னை பிரம்பருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இவன் அவன் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றான். யாராக? குருநாதனாக வந்து நிற்கின்றானா? இந்த மண்ணிலே தன்னுடைய திருவடிகளை கொடுத்து குருநாதனாக வந்து ஆட்கொள்ளுகின்றான் மணிவாசக பெருமானை. அந்த குருதான் சிவபெருமான். சரி, இந்த குருவை எப்படி அடைய முடியும்? அன்று உடன் சென்ற அடியவர் அருள் பெறும் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளினர் என்று சொல்லும்படியாக அடியவர்களோடு சேர வேண்டும். இந்த அடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது கந்தபுராணத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் வேதம் செய்வது பேதைமை நீரென வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ. இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது. இந்த கந்தபுராணம் சொல்லும் இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது, அவனாகவே இருக்கின்றது. அதனால தான் திருமூலர் குரு என்று சொல்லும்படியாக அந்த அடியார்களுடைய சிறப்பு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்று சொல்லும்படியாக பாடுவர். ஆறு முப்பதும் அங்கே அடங்கிடில் கூற குருவரன் கும்பிடு தந்திடும் வேறே சிவபதம் மேலாய் அளித்திடும் பேராக ஆனந்தம் பேணும் பெருகவே என்று பாடுவர். அந்த குரு யாருன்னா அடியார்கள் தான், வேறொன்னும் கிடையாது. அந்த அடியவர்கள் தான் குருநாதனாக இருக்கின்றார்கள். இந்த அடியவர்கள் மூலமாக மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். அதை விட முக்கியம், இந்த திருவாசகத்தை உணர வேண்டும் என்றாலும் கூட அடியவருடைய சேர்க்கை வேணும். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்திகி. ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பம் என்னன்னா சத்சங்கம், அடியாரனுடைய சேர்க்கை. அந்த அடியாரோடு இது எல்லாருமே பாடியிருக்கிறார்கள். பெரியவர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஒட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா அட்டியவானிடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே என்று அபிராமி பட்டர் பாடுவா. கூட்டியவா என்னை தன் அடியாரில். முதல் விஷயம் என்னன்னா அதுதான் நடக்க வேண்டும். எது? அடியவரோடு சேர வேண்டும். அடியவரோடு யார் சேர்க்க வேண்டும்? இறைவன் சேர்க்கிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில். அப்பொழுது என்னாகிறது? நம்முடைய வினைகள் எல்லாம் கழிகின்றன. கொடிய வினை ஒட்டியவா வினை கழிந்த பொழுது இறைவன் நம்மிடத்திலே ஓடி வருகின்றான்.

0: என் கண் ஒடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. நம்ம காரோ அல்லது ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அந்த கண்ணாடி முழுக்க மசி கருப்பு இருக்கிறது. அந்த கருப்பு இருக்கும் பொழுது கண்ணாடியில் நம்ம மூஞ்சி தெரியுமா? கருப்பு தான் தெரியும். மூஞ்சி கருப்பா இருந்தா கூட கண்ணாடியில் கருப்பா இருந்தா தெரியாது. மூஞ்சி வெளுப்பா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி கண்ணாடியில் கருப்பு இருக்கக்கூடாது, அதை துடைக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வினைகள் ஓட வேண்டும். வினைகள் ஓடும் பொழுது, வினைகள் கழியும் பொழுது இறைவன் நம்மிடத்திலே வருகிறான், அருள் கொடுப்பதற்கு வருகிறான். இதுதான் இறைவனை ஒப்பு என்ற சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படும். இது இன்னொன்று உண்டு, பிராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய இன்னொன்று உதாரணம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வயிற்று வலி, வயிற்று வலியோ ஏதோ ஒரு உடல் உபாதை, நல்ல சாப்பாடு இருக்கு, என்னால் சாப்பிட முடியும், ஆனால் உடம்பு சரியில்லை, வலியில் துடிக்கிறேன், எனக்கு சாப்பிட மனசு செல்லுமா? வயிற்று வலியாக இருக்கும் பொழுது எப்படி நல்ல உணவாக இருந்தாலும் கூட உண்ண முடியாதா போலே, வயிற்று வலி என்று சொல்லும்படியாக குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் என்று பாடுவார் அப்பெருவர்வான். அப்பேற்பட்ட வயிற்று வலி, நல்ல சாப்பாடு, அருமையான பஞ்சபட்ச பரமான்னம், என்னால் சாப்பிட முடியுமா? என்னால் சாப்பிட முடியாது. இப்போ இந்த வயிற்று வலி போன பொழுது அதை அனுபவிக்க முடிகிறது. இறைவன் என்கின்ற அந்த அகமன்னம் அகமன்னம் என்ற வேதங்கள் எல்லாம் எந்த இறைவனை சொல்லுமோ, அப்பேற்பட்ட அது பழச்சுவையன அமுதன என்று எவன் இருக்கின்றானோ, தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானை, என்னுடைய வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய என்னை, என்னுடைய பழ வினைகளை கொண்டு இருக்கும் பொழுது என்னாலே அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த பழ வினைகள் அறுபட வேண்டும். பழ வினைகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பழ வினைகள் எல்லாம், சஞ்சித பிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எப்பொழுது போகும்? அடியவர்களோடு சேரும் பொழுது போகும். அடியவர்களுடைய சேர்க்கையினாலே, குருநாதனுடைய பார்வையினாலே, குருநாதனுடைய திருவடி ஸ்பர்சத்தினாலே போகின்றது. அதனால்தான் கூட்டியவா என்னை தன்னடியாரில், கொடியவனை ஒட்டியவா என் கண் ஒடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, அதற் பிறகுதான் கண்டகண்ணும் மனமும் கழிக்கின்றவா அட்டியவானிடம், இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல்னர். மாணிக்க வாசக பெருமான் பாடுவாரே, முதல்ல பார்த்தோம், எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் எழுமே அதனாலே, நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே. இந்த நல்வினை இல்லாத காரணத்தினாலே தான் என்னாலே கலைஞானிகளாக இருக்கப்பட்ட அடியவர்களோடு நான் சேர முடியவில்லை. ஆனாலும் கூட மண்ணிலே பிறந்து இறந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல், ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டோமே என்று பாடுவார். இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கின்றது என்று பாடுவார் மணிவாசக பெருமான். இறைவன் தன்னுடைய அடிவர்களோடு நம்மை சேர்த்து வைத்து பிறகு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறான். ஆக இறைவனை அடைய வேண்டும் என்றால் திருவாசகம் போன்ற ஞான அனுபவ நூல் வேண்டும். இப்போ இந்த ஞான அனுபவ நூலையும் கூட நாம் சரியான உணர்விலே படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அடியாரனுடைய சேர்க்கை மிக முக்கியமான விஷயம். இதுதான் ஜங்கம பக்தி என்று சொல்வார்கள். இது திருமூலர் சொல்லும் பொழுது அடியார்கள் யார்? நடமாட கோயில் நம்பர் என்று பாடுவார். அவர் படமாட கோயில் பரமர், யார்? பரமேஸ்வரன். இங்கே நடமாடக்கூடிய நம்பர் என்று பாடுவர் அடியார்களை. மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமை என்று சிவஞான போதத்திலே சொல்வார்கள். சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமும், அதே போல இறைவனுடைய அடியார்களும் லிங்காக்காரமாக இருக்கக்கூடிய அங்கே லிங்க திருமேனியும், அடியவர்களுடைய ஜங்கம திருமேனியும் இறைவனுடைய திருமேனி, இது மனத்திலே இருக்க வேண்டும். அதனால் தான் சம்பந்தர் பாடும் பொழுது பாடுவார், தொண்டர் தொண்டரை தொழுது அடிப்பணிமின்கள் தூ நெறி எளிதாமே. மிக தூய்மையான அந்த செய்வ நெறி இருக்கின்றதே, அது எப்பொழுது அந்த மோட்ச வழி இருக்கிறதே எப்பொழுது எளிதாகும்? அடியவர்களை பணிந்தால், அடியவர்களை பணியும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த வழி தூ நெறி சைவ நெறி கிட்டும் என்று சொல்லுவார். இப்போ இந்த ஜங்கம பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அடியவர்கள் நெறி இருக்கிறதே, இந்த அடியவர் நெறி, அடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நெறி மாத்திரமே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். அதனால்தான் திருவம்பாவையில் இன்னொன்று பார்க்கலாம், அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிச்சே தொழும்பாய்ப்பணி செய்வோம் என்று அடியவர்களுடைய மற்ற பற்றனக்கின்றி என் திருப்பாதமே மனம் வைத்தேன் என்று பாடுவார்கள். அது மாதிரி வேற எதுவுமே கேட்க மாட்டார். சிவபெருமானிடத்திலே சிவபெருமானை தவிர வேற எதையும் யாரிடத்திலையும் கேட்காதவர் மணிவாசக பெருமான். ஆனால் அவர் கேட்கிறார் திருவம்பாவையிலே, அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் என்று பாடுவார் அடிவர்களோடு சேர வேண்டும் என்று. அதை இன்னும் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே. ரொம்ப அருமையான இது விஷயம். அது நம்ம சின்ன வயசாகட்டும் பெரிய வயசாகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது சாதாரணமாக ஒரு சைக்காலஜியில் சொல்லுவாங்க, நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து அந்த ஹீரோவர்ஷிப் மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தரை ஒரு குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் மாதிரி நான் அதுக்கப்புறமா அவரையும் தாண்டி வளர வேண்டும், அது அடுத்த விஷயம், நான் இவரை மாதிரி ஆக வேண்டும் அவரை மாதிரி ஆக வேண்டும் என்று யாராவது ஒருத்தரை நம்முடைய அடையாளமாக வைத்துக் கொண்டு அவரை போலவே நடப்பது உண்டு. இப்ப நடிகர்களை பார்த்தா அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவரை மாதிரியே ஸ்டைலா இருக்கிறது, அவரை மாதிரியே சாப்பிடுறது, இதெல்லாம் உண்டு இல்லையா, அவரை மாதிரியே நடக்கிறது பேசுறது, பசங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன வயசுல எல்லாம் உண்டு. இதை விடுங்க, நடிகரே வேண்டாம், இந்த சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள், அப்பா அம்மாவை அப்சர்வ் பண்ணக்கூடிய சின்ன குழந்தைகள் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பார்க்கலாம், அதே மாதிரி புடவை கட்டிக்கும், அதே மாதிரி வேட்டியை கட்டிக்கும், ஒரு மீசையை போட்டுக்கும், அப்பா எப்படி பேசுறாரோ அம்மா எப்படி பேசுறாங்களோ அதே போலத்தான் இந்த குழந்தைகள் பேசும். இப்போ இது சின்ன விளையாட்டு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு பழமொழி சொல்லவிட உண்டு, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவோம், இது விளையாட்டு போலத்தான் இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு இருக்கிறதே இதே போலத்தான் நாம வேணும் செய்கிறோம். அவர் என்ன பண்றார், சிவ பூஜையில இப்படி பண்றார், இப்படி சிவ பூஜை பண்ணணும், இதுக்கு ஒரு சிவபுராணத்துல அதாவது திருவாசகத்துல ஒரு அழகான ஒரு கதை உண்டு, முக்கணியருடைய முழுத்தழமேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று. அப்படி வேஷத்துக்காக என்ன பண்றான், அவனுடைய ஒரு வணிகனுடைய மைத்துனன் அப்படி இருக்கிறான், ஆனா நிஜமாகவே இங்கே ஆகிவிடுகின்றது, மொக்கணி அருடைய முழுத்தழல் மேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று குதிரைக்கு வைத்திருக்கக்கூடிய கொள்ளுப்பையை சிவலிங்கமாக பாவித்து ஏமாற்ற வேண்டும் தன்னுடைய மைத்துனனை, தன்னுடைய அக்காள் புருஷனை என்று நினைக்கிறான். ஆனா அது நிஜமாகவே சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை பாடுவார் திருவாசகத்துல. இப்போ அதே போலத்தான் இந்த குழந்தைகள் எல்லாம் நாம் நினைச்சுகின்ற இந்த குழந்தைகள் போலத்தான், என்னைக்குமே குழந்தைத்தனம் பல பேருக்கு மாறுறது இல்லை, அது எத்தனை வயசானாலும் சரி, 50 வயசு 60 வயசு 80 வயசானாலும் சரி, இந்த குழந்தைத்தான் யாருக்கும் போறது இல்லை, மெச்சூரிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அது இங்கிருந்தாலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குத்தான் இருக்கும், எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த குழந்தை தன்மையானது போவது கிடையாது, ஏன்னா அந்த தன்மை மனிதரிடத்திலே எப்பொழுதும் இருக்கும். அந்த குழந்தைகளை போலவே நாமும் என்ன பார்க்கிறோம், இவர் இப்படி பூஜை பண்றார் அதே போல நாம் பூஜை பண்ண வேண்டும், இதே மாதிரி இவர் வைத்திருக்கிறார் நாமும் அதே போல பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து ஒருவரை போலவே பாவனை செய்து அவரை போலவே அந்த இமிட்டேஷன் என்று சொல்வார்களே, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று சொல்வதை போலவே விளையாட்டாக ஒரு குறிக்கோள் இல்லாமல் இவரை வைத்து நான் இவரை போலவே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்டம் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும் பொழுது இது சத்கர்மாவாக விளையாட்டு வினை ஆகிறது, சிவ புண்ணிய பேராக சத்கர்மாவாக ஆகிறது. இப்போ அடியவர்களை போலவே நாமும் நடந்து கொள்ள முற்பட்டால் நாமும் அடியவர்கள் ஆகிறோம், நாமும் அடியவர்கள் ஆகிறோம். அதே போலத்தான் அடியவர்களுடைய சிந்தனை இருக்கும் பொழுது அடியவர்களை பற்றிய பேச்சு, அடியவர்களை பற்றிய படிப்பு, அடியவர்களோடு இருக்கக்கூடிய சத்சங்கம் இருக்கும் பொழுது அவர்களைப் போலவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அன்பும் நமக்கு வருகின்றது. ஒரு சமயத்தில் அந்த அன்பின் காரணத்தினாலே திருவாசகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், எதுக்காக இவ்வளவு சுத்தி வருகிறேன்னா, இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அல்லது திருவாசகத்துக்கெல்லாம் பலவிதமான பொருட்கள் பல பேர் பெரியவர்கள் எல்லாம் பார்த்துகிறார்கள். இது பொருள் சொல்லுவது தமிழ் தான், அதனால சொல்லுவது எழுது என்று கிடையாது, இது அனுபவம், தானே அந்த சிவ ஆனந்த அனுபவத்திலே இருந்தவர் மணிவாசக பெருமான். அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் உரை சொல்ல முடியாது, உரை சொல்ல முடியாது என்று உரை எழுதப்படாத நூலாக திருவாசகமானது இருந்தது. இப்போ அந்த திருவாசகத்தை புரிந்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு படிதான் நமக்கு உண்டு, என்ன, சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அடியவருடைய சேர்க்கை. உடனே கேட்கலாம், என்னங்க இது இப்படி சொல்றீங்களே, நான் போய் எங்கே அடியவரை போய் தேடிட்டு இருக்கிறது, எவன் நல்லவன் எவன் கட்டவன் நமக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு இருக்கிறான் பெரிய சுவாமிஜி அல்லது பெரிய ஆளு மடாதிபதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், இவன் தான் இப்படி இருக்கிறான்னு சொன்னா நாளைக்கு பார்த்தா பேப்பர்ல தாறுமாறா கிழிக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான், எத்தனையோ விஷயங்கள் வருகிறது, எந்த எதை நம்பிங்கே போறது, இது என்ன அவ ஒரு இந்த இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவீடுமாறே என்று திருமூலர் சொல்லுவார். நாம் போய் குருட்டை இனிக்கும் குருவினை கொள்ளார், குருட்டை இனிக்கும் குருவினை கொள்ளார். எனக்கு வந்து குருடை நான் ஒரு எனக்கு கண்ணு தெரியல, நான் இன்னொருத்தன் கண்ணு தெரிஞ்சவனோடு சேர்ந்தா என்னை கொண்டு சரியான வழியில கொண்டு போய் சேர்ப்பான். சரியான கண்ணே தெரியாத இன்னொருத்தனோட நான் சேர்ந்தேன்னா எனக்கும் கண்ணு தெரியாது, அவனுக்கும் கண்ணு தெரியாது, ரெண்டு குருடும் சேர்ந்து ஒரு குழியில விழுவோம். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுமாறே. இப்ப எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் ஒரு அருமையான ஒரு விஷயம் உண்டு, அடியவர்களை பற்றிய சிந்தனை. இந்த சத்சங்கம் இருக்கே அதுக்கு முன்னாடி சிந்தனை, அதுக்கு என்னன்னு கேட்டா படித்தல் என்று சொல்லுவார்கள். அதான் முதல்ல இருக்கக்கூடிய இந்த புராண படித்தல் என்று சொல்வார்கள். பட்டணம் உண்டு இல்லையா, முதல்ல படிக்கிறோம், அப்புறம் அவனை பற்றி பார்க்கிறோம் கேட்கிறோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தளமாக செல்ல வேண்டும். இப்ப படிப்பது என்ன? திருத்தொண்டர் புராணமாக இறைவனுடைய அடியவர்களை பற்றி இறைவன் எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் தன்னுடைய அடியவர்களை என்று சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட திருத்தொண்டர்களை பற்றி நம்ம சிந்தித்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பொலித்தன்மை இல்லை இல்லையா, கண்டிப்பாக அதுல உண்மை இருக்கிறது இல்லையா. செக்கிளர் பெருமானுடைய திருவாக்கிலே மலர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த திருமுறைகள், அந்த திருமுறையிலே வந்து அந்த 12 திருமுறைகளிலே ஒன்றாக 12 சிறசாக இருக்கப்பட்ட அந்த திருத்தொண்டர் புராணத்தை பார்த்தா நன்றாக இருக்கும் இல்லையா. அதே அதன் அந்த சிந்தனையில தான் எத்தனையோ உரைகள் இருக்கும் பொழுது திருவாஜகத்துக்கு நீங்க ஒவ்வொரு விதமாக அந்த பாவனையிலே பார்க்கலாம், திருவாஜகத்தை ஒவ்வொரு பாவனையிலே பார்க்கலாம். இதுக்கு எத்தனையோ விதமான பொருள், அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொருள், அவருடைய அனுபவ பொருள், எங்கு பார்த்தாலும் மாணிக்கவாசகரை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இருக்கக்கூடிய பொருள். ஏன்னா திருப்பரந்துறையில மணிவாசக பெருமானுக்கு தான் எல்லாம், அவருக்கு தான் இங்க உற்சவாதிகள், அவர் தான் கைல வாகன அந்த கைலேங்கிரி வாகனத்துல ஏறுவார், அவர் தான் ரிஷப வாகனத்துல போவார், அவருக்கு தான் 10 பிரம்மோத்சவம், சிவபெருமான் கிடையாது. இப்போ அடியவர்களாக அவரைத்தான் சொல்லி இருக்கிறது என்றும் திருவாஜகத்துக்கு ஒரு பொருள் காணலாம். திருவாஜகத்திலே பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்கலாம், புராண இதிகாச வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுல பார்க்கலாம். இன்னொரு பார்வையும் உண்டு, அடியவர்களையும் இந்த திருவாசகத்துல பார்க்கலாம். எத்தனையோ சரித்திரங்கள் இவர் சொல்லி இருக்கிறார். இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே நம்ம இப்ப திருவம்பாவையிலே அடியவர்களை பற்றி நாயன்மார்களை பற்றி மட்டும், அதனால தான் சொன்னேன் திருவம்பாவையிலே திருக்கூட்டத்தார் திருவடியார்கள், இந்த திரு அடியார்களை சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த ஆனந்த அனுபவம், ஒரு காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒத்தனுக்கோ ஒருத்திக்கோ எங்கே பார்த்தாலும் அந்த காதலன் காதலனுடைய முகம் தெரியுமா போலே, அல்லது அந்த நினைவு தோன்றுமா போலே, எங்க பார்த்தாலும் அடியவர்களுடைய நினைவு நமக்கு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வருடம் திருவம்பாவையிலே திருவடியார் என்று சொல்லும்படியாக அதிலே பலவிதமான அடியார்களை பற்றி திருவம்பாவை சொல்லியிருக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கிறோம். சொல்லியிருக்கிறதான்னு கேட்டா இது ஒரு பாவனை, மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு பாவனை அவ்வளவுதான். அடியவர்களை இங்கேயும் திருவம்பாவையிலேயும் சிந்திப்பதற்கு முயற்சிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் திருவடியார்களை சிவனடியார்களை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று சொல்லுவார் செக்கிழார் பெருமான் சம்பந்தர் புராணத்தில். அது பால் குடித்த பிறகு அவர் ஞானம் பெற்றாராம், ஞானப்பால் அறிந்திய பிறகு அது என்ன ஞானம், எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், எல்லா பொருளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமானே என்று சொல்லக்கூடிய உணர்வும், உணர்வு நன்றாக கவனிக்க வேண்டும். அடுத்தது அப்பொருள்தான் ஆளுடையர் அடியார்கள் எனும் அறிவும் என்று பாடுவார் செக்கிழார் பெருமான். அந்த அறிவானது எல்லாவற்றிற்கும் ஆக்கக்கூடிய தன்மை, அந்த ஞானம் வந்தது அடியார்கள் தான் முக்கியம் என்று சொல்லி அவருக்கு ஞானம் கிடைத்ததான் ஞானப்பால் உண்ட சம்பந்த பெருமானுக்கு. இது செக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக நாம் வலிந்து சில பொருள்களை இதிலே கொள்ளப் போகிறோம், கொஞ்சம் அப்படி சுத்தி அடிச்சு தான் வருவோம். நம்முடைய நோக்கம் திருவடியார்களை பற்றி சிந்திப்பது, எங்கே திருவம்பாவையோடு சேர்த்து எந்த ஞான அனுபவ வார்த்தை கொடுத்தாரோ மணிவாசக பெருமான், அந்த ஞான அனுபவ வார்த்தையிலே திருவடியார்களை சிந்திப்பதுதான் நம்முடைய நோக்கம், வேறொன்றும் கிடையாது. அடியவர்களை எங்கு பார்த்தாலும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்திலே இதை பார்க்கிறோம். ஆனா காரணத்தினாலே இது இப்படித்தானு நினைச்சுக்க வேண்டாம். சில இடங்களிலே வலிந்து கொஞ்சம் அதை வளைச்சு வார்த்தைகளை வளைச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த ஞான அனுபவத்துக்காக அடியார்கள் என்கின்ற சிவானுபூதி பெற்ற சிவனடியார்களை பற்றிய அனுபவத்திற்காகத்தான் இதை பார்க்கிறோம் என்கின்ற ஒரு காஷன், வேறொன்னும் கிடையாது. முதலே சொல்லின ஒரு எச்சரிக்கை, என்னை இப்படித்தான் இருக்கிறதா, என்னை இவர் ஒரு புதுசா சொல்றாரே நினைக்க வேண்டாம், இது புதிது கிடையாது. இதுக்கு சுவாபதேசம் உள்ளுரை பொருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குருவை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது இல்ல, ஒவ்வொன்றுக்கும் உள்ளுரை பொருள், திருக்கோவிலாருக்கெல்லாம் உள்ளுரை பொருள் உண்டு. அதே போலத்தான் திருவாசகத்துக்கு உள்ளுரை பொருள் சொல்லுவார்கள். குரு பரமாக அடியார்கள் பரமாக இருக்கக்கூடிய தன்மை, இருக்கக்கூடிய ஒரு விதமான பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்று நினைத்து கொண்டு நாம் இந்த திருவம்பாவையை
1: பற்றி அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அடுத்தபடியாக நாடிய மண்டலம் மூன்று நலந்தெரிந்தோடு நலந்தெரிந்தோடும் அவரோடு உள்ளிருபத்தைந்தும் கூடுவர் கூடி குறிவழியே சென்று தேடிய பின்னர் திகைத்திருந்தார்களே என்று. அதாவது தத்துவ சுத்தி அத செய்து குரு உபதேசம் கேட்பதால் நமக்கு என்ன பயன் என்று சொல்லப்பட்டுள்ளது. சோம சூரி சூரிய அக்னி மண்டலங்களாக மூன்று மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இவற்றோட நன்மைகளை ஆராய்ந்து நிற்பவர்களோடு உள்ளே கலந்திருப்பவை மண் முதலான தத்துவங்கள் 25. அவற்றோட கூடி குரு சொன்ன குறிப்பின்படி அப்படி ஆராய்ந்தால் தெளிவு உண்டாகும். தெளிவு உண்டானால் தற்போதம் இழந்து இருக்காத. தத்துவ தரிசனம் செய்து குரு உபதேசப்படி நின்றவர்கள் சிவபோதம் மிக்கு விளங்குவார்கள் என்று உரைக்கப்பட்டுள்ளது. அடுத்து சாக்கிரமாதி தலையாக்கி ஆக்கிய தூலம் அளவாக்கி அதீதத்து தாக்கிய அன்பான தாண்டவம் சார்ந்தது தேக்கும் சிவமாதல் ஐந்தும் சிவாயமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. சாக்கிரம், சாக்கிரத்தை பற்றி சாக்கிர சாக்கிரம் ஆதி என்று நமக்கு பாடலானது ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சித்தியாரிலும் சாக்கிரத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த பாடலை முதலாவதாக சிந்தித்த பின்பாக இந்த பாடல் கருத்தை நாம் சிந்திக்கலாம். அதாவது சாக்கிரம் 35 நுகலினில் கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினில் சுளுனை 3 நீங்கிய இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலில் மூலத்தில் 1 என்று சொல்லப்பட்டுள்ளது. அது நம்ம ஏற்கனவே சிந்திச்ச ஒரு பாடல் தான். அரசனை போல ஆன்மாவும் விட்டு விட்டு சேரும் போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த தத்துவங்களை விடும் சேரும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அறியும் போது அந்த பூர்வ மத்தி அந்த லாடத்துல சக்கராவத்தை பொருந்தி ஞானேந்திரிய 5 கன்மேந்திரிய 5 சத்தாதி 5 வசனாதி 5 பிராணாதி வாயு 10 அந்த கரணங்கள் 4 புருஷன் 1 35 தத்துவங்களோடு கூடி நிற்கும். அந்த கலாதி தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் நீங்காம சாக்கரம் முதல் துரியம் வரைக்கும் உடனாக வெளிப்பட்டு நின்று துரியாதீதத்துல அடங்கி நிற்கும். அதனால விட்டு நீங்கும் தத்துவங்களோடு வைத்து எண்ணாதவாறு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாதிகளும் சுத்த தத்துவமும் இல்லையாயின் புருட தத்துவமும் தோன்றாது. அதனால அதீதத்தில் அவை அடங்கி நிற்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இவர் திருமூல தேவநாயனார் சொன்ன பாடலோட கருத்தை பார்க்கலாம். கருத்து வெளிப்படையாகத்தான் இருக்கு. சாக்கர சக்கரத்து முதல் இந்த தூல உடல்ல பிரம்மரந்தர வரைக்கும் போய் அதுக்கு மேல இருக்கக்கூடிய துரியாதீதமாகிய துவாதசாந்த பெருவழியில கலந்து அன்பு வடிவான ஆனந்த கூத்தை பார்த்து அது நிறைந்த சிவமே ஆதலை அனுபவிக்க வேண்டும். அந்த ஐந்தும் சிவய என்னும் திரு ஐந்தெழுத்து அனுபவம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம், சாக்கரத்தில் சுளுத்தி, சாக்கரத்தில் துரியம், சாக்கரத்தில் துரியாதீதம், ஐந்து அவத்தைகள். இதை தலையாக்குவது, தலையாக்கின்னு கொடுத்துக்கலாம், மேல் நோக்கி எழச் செய்வது, அதான் மேலால் அவத்தை. அப்படி போகும்போது பருவுடலோட எல்லையாகிய பிரம்மரந்திரம் வரைக்கும், நம்ம உடம்போட எல்லை இங்க தானே, அதனால அது வரைக்கும் செல்லுக அப்படின்னு சொல்லி தூலம் அளவாக்கின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதீத, அதீதன்னா மிகுதி. அப்ப இதுக்கு மேல எது, துவாதசாந்த தலம், அங்கதான் தாண்டவன் நடக்கும், தாண்டவ தரிசனம் இல்லையா, அது பெற்று சிவமாக சிவமயமாக விளங்குக என்று நமக்கு உணர்த்துகின்றார். இந்த மலகன்ம எழுத்துக்களாகிய நகார மகாரங்கள் அற்று சிவமும் சக்தியும் தானுமாக அனுபவியுங்கள் என்று உணர்த்தியுள்ளார். இது அத்துவ சுத்திக்கு பின்னால அடையக்கூடிய அனுபவம் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து சுத்த நனவாதி பருவத்தை பார்க்கலாம். ஆன்மா சிவத்தை சார்ந்து வியாபகமா சுத்த தத்துவம் நனவாதி பருவங்களை சாரும். சுத்தம்ங்கிறது நிண்மலம் என்றும் வழங்கப்பெறுகிறது. அதனால நிண்மல சாக்கரம், நிண்மல சொப்பனம், நிண்மல சுழுதி, நிண்மல துரியம், நிண்மல துரியாதீதம் ஐவகைப்படுகிறது. இதுல இந்த நிண்மல சாக்கரம்ங்கிறது இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் இதெல்லாம் நிரம்பிய நிலை. இதுல சிவத்தத்துவம் ஐந்துல சுத்தவித்தை நீங்காமல் நீங்கின அவதரம்தான் நின்மல சொப்பனம். குரு தரிசனமாகி அவரோட அருள் உபதேசத்தை பெறுதல், அதுதான் நின்மல சொப்பனம் இல்லையா. சுத்தவித்தையும் ஈஸ்வரமும் நீங்காமல் நீங்கிய அவதாரம் வந்து நின்மல சுளுத்தி, அதாவது உபதேசத்துல உரைத்து நின்று சாதித்தல். சுத்தவித்தை ஈஸ்வரம் சாதாக்கிய இந்த மூன்றும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். நின்மல துரியம் வந்து பாச நீக்கம். இதுல சுத்தவித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் சக்திங்கிற நாளும் நீங்காமல் நீங்கிய அவதாரம். நின்மல துரியாதீதம் அதாவது சிவப்பேரு, சரி, அதாவது சுத்த தத்துவம் ஐந்தும் நீங்காமல் நீங்கிய அவதாரம் என்று இது சொல்லப்படுகிறது. இதற்கு மிக அழகாக அந்த அவத்தை, அதாவது அந்த சுத்த நனவாதி பருவம் இல்லைப்பா, அத்துவாவத்தால பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல உள்ள ஒரு விஷயத்தை பார்க்கும் போது, சிவஞான போதத்தில் லாடத்தே என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல், லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம், லாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம், லாடத்தே ஐந்து அவத்தை எய்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. லாடத்தே அவ்வௌ இந்திரியத்து இந்திரிய தத்துறைகள் கண்டதுவே அவ்வவற்றின் நீங்களது வாங்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பொருட்களை நுகரும் இடத்தில் இது நிகழும், இவை நிகழும், அதாவது ஒன்றை அறியும் போது அதை விட்டு, அதாவது ஒரு பொருள் அறியணும்னா முழுமையா அறியாம விட்டு விட்டு அறிவது, இடையறாமல் அறிவது கிடையாது. அந்த விட்டு விட்டு அறிவதற்கேற்ப இயங்கக்கூடிய கருவிகளுள் ஒன்றோ பலவோ செயற்படுவதால் இந்த அவத்தைகள் ஏற்படுகின்றன. இந்த இயங்கக்கூடிய கருவிகளாகிய சுத்த தத்துவங்கள் ஐந்து. உயிர் வந்து ஆணவ மலத்தோடு மாத்திரம் கலந்து நிற்கக்கூடிய நிலை என்ன நிலை, கேவலம். மாயா காரியமான இந்த கருவிகளோடு கூடி நிற்கக்கூடிய நிலை சகலம். மலத்தின் நீங்கிய நிலை சொத்தம் என்று சொல்லப்படும். கேவல நிலையில உயிர்கள் வந்து ஆணவ மல மறைப்பால எதையுமே உணராது. சகல நிலையில உயிர்கள் உலகத்தை தான் அறியும். சுத்த நிலையில தான் உயிர்கள் கடவுளையும் தம்மையும் அறியும் என்று மிக அழகாக நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் இந்த வெண்பாவிலே நமக்கு எடுத்துக்கொள், அதாவது நாலாம் சூத்திரத்துக்குள்ள நிறைவான வெண்பாவில் இந்த கருத்தானது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இத நமக்கு நம்முடைய திருமூல தேவ நாயனார் 40 பாடல்கள்ல எடுத்து காட்டுகிறார். நனவாதி தூலமே சூக்க பகுதி அனதான ஐயைந்தும் விந்துவின் சக்தி தனதாம் உயிர் விந்து தான் நின்று போந்து கனவா நனவா நனவில் கலந்தது இவ்வாறே என்று சொல்லுகிறார். நனவு முதலிய தூலமான ஐந்து அவத்துகளோட நுண்ணிய நிலை வந்து சுத்தம் என்று நமக்கு உணர்த்துகிறார். நனவு முதலா சொல்லப்படக்கூடிய தூள பகுதியோட சூட்சும நிலையும் அந்த தன்மையே வான இருபத்தைந்து தத்துவங்களும் விந்து சக்தியாகிய சுத்த மாயையிலிருந்து வெளிப்பட்டவை. தன்னுடையதான உயிர் விந்து சக்தியில் நின்று வெளிப்பட்டு நனவில் கனவாக கலந்திருக்கக்கூடியது இப்படித்தான். சகலாகவத்தேல நனவு முதலாக சொல்லப்பட்ட தூள நிலையில நுண்ணிய தன்மையும் அவர்குரிய சூக்கும தத்துவங்களாகிய இருபத்தி ஐந்தும் விந்துவாகிய சுத்தமாயிலிருந்து தான் தோன்றியவை. அனதான இரண்டாவது வரையில் அன்னது அப்படிங்கறதோட சொல்லு, அதோட விகாரம் தான், அதாவது அத்தன்மைத்தான அப்படின்னு பொருள். சரி, அதாவது தூலமா இருந்து சூக்குமமா ஆச்சு அப்படின்னுங்கிறது பொருள். விந்துங்கிறது சுத்தமாயை குறிக்கிறது. கனவாம் நனவு அப்படிங்கிறது கனவு போல புத்தி கோசரமாகாத நனவு என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. நனவில் அதீதம் பிறந்தார் கிடந்தார், நனவில் துரிய நிகழ்ந்தார் தவழ்ந்தார், நனவில் சுளுனை நடந்தார் வளர்ந்தார், நனவில் கனவோடு நன் செய்தியானது என்பது பாடம். சாக்கரவத்தேல அதீத நிலையில சிவம் என்ற ஒரு தத்துவத்தோடு செயலற்று கிடப்பவர்கள் தான் சுத்தாவத்தேல பிறந்தவர்கள். சாக்கர துரியாவத்தேல சிவம் சக்திங்கிற இரு தத்துவங்களோடு காரியப்பட இருப்பவர்கள் தான் பிறந்து தவழ்பவர்கள். சாக்கர சுளுத்தியில பல நாள் பயில்பவர்களே வளர்ந்து அப்படியே வளர்ந்து நடப்பவர்கள் ஆவார்கள். சாக்கர சொப்பனத்துல சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரங்கிற நான்கு தத்துவங்களோடு காரியப்படும் நிலையில் இருப்பவர்களின் செயல் ஓடுதல் என்று இந்த சாக்கர துரியாதீதங்கிறது பிறத்தல், அதில் துரியங்கிறது தவழ்தல், அதில் சுளுத்திங்கிறது நடத்தல், அதில் சொப்பனம் என்பது ஓடுதல் என்பதை அழகாக நமக்கு உணர்த்தியுள்ளார். செரியும் கிரியை சிவதத்துவமாம், பிரிவில் சுகயோகம் பேரருள் கல்வி, குறிதல் திருமேனி குணம்பலவாகும், அறிவில் சராச்சரம் அண்டத்து அளவே. சாக்கரத்தை அதீதத்தை அடைந்த ஞானிகளோட செயல் அதோட உண்மை தன்மை என்ன என்பதை உணர்த்துவது. அதாவது சுத்த துரியாதீத நிலையில இருக்கக்கூடிய மெய்ஞானியர்கள் கிரியை அதாவது சிவ தத்துவம், அவங்க வந்து யோகம் கல்வி உரு அனைத்தையும் திருவருளும் சிவன் உருவும் குணங்களும் இல்லையா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த குண சிவன் உருவும் குணங்களுமாம் நிலை, இதெல்லாம் அண்ட அளவு. நாம செய்யக்கூடிய கிரியைகள் இயற்றுவதும் ஒழிப்பதும் துரத்தலும் அப்படி இருக்கு, ஆனா அதுல இடையீடுகளும் இருக்கு. நின்மல துரியாதீதம் பெற்றவர்களோட கிரியை வந்து அப்படி இல்லாம சிவ தத்துவமா செறிந்திருக்கும். அதனால செரியும் கிரியை என்று பாடல் ஆரம்பித்துள்ளது. அடுத்து யோகம், யோகம்னா என்னது இல்ல, சுகயோகம்னு கொடுத்திருக்கு. பிரிவிலா செறிவுதான் யோகம், அத பிரிவில்லாத சுகயோகம்னு சொல்றாரு. இந்த பேரருள் கல்வி என்பதை ஒரு தொடராக்கி திருவருள் ஞானம் என்று நாம் சொல்லலாம். குறித திருமேனி இல்லையா மூணாவது வரியில, குறித்து உணரப்படக்கூடிய என்று உணர்த்துகிறார். இறைவன் வந்து எண்குண வடிவில் இருப்பவர் என்பதை சொல்லி, அறிவில் சராச்சரால் அறிதல் இல்லாத இயங்குவ நிற்பன உயிர்கள், உயிர்கள் என்ன செய்து இயங்கவும் செய்து நிற்கவும் செய்யும். இதோட கருத்து வந்து அவங்க அண்டங்களில் உள்ள இயங்குவ நிற்பனவான அனைத்து உயிர்களையும் வியாபித்து நிற்பார்கள். அது அல்லாம அவர்கள் அண்டத்தில் உள்ள சராச்சரங்களின் அறிவில் அவைகளே அவைகளாக விளங்குவார்கள் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. தேசதிகள் சிவம் சக்தி சதாசிவம் ஈசன் நல்வித்தை அராகம் கலை காலமாசகல் வித்தை நியதி மகாமாயை ஆசில் புருடாதியான் மாவீராரே என்று சொல்லுகிறார். அதாவது தேசு என்பது ஒளியை குறிக்கிறது, அதான் ஒளி மிக விளங்கக்கூடிய சிவம். அடுத்து சக்தி, அதற்கு அடுத்து சதாசிவம். ஈசன் என்பது மகேஸ்வரனை குறிக்கிறது. சுத்த வித்தை அராகம் கலை காலம் குற்றமற்ற வித்தை நியதி மாயை குற்றமில்லாத பாங்கான ஆன்மா என்று பன்னெண்டையும் குறிக்கிறது. அதாவது சிவ தத்துவங்கள் ஐந்தும் வித்யா தத்துவங்கள் ஏழும் இங்கே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளன. சிவம் வந்து ஒளிமயமா இருக்கிறதுனால தேசு திகழ் சிவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நாதம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் சிவம் என்பதையும் நாம மனதில் கொள்ள வேண்டும். இந்த நாதத்துக்கு அதிதெய்வம் வந்து சிவம். அதனால சிவ என்றும் சிவ தத்துவம் என்றும் வழங்கப்படுகிறது. இதுதான் எல்லா ஆன்மாக்களுக்கும் அறிவை எழுப்புவித்து நிற்கின்ற ஞானம். அறிவு தானாலாம் விளக்கம் பெறாது. அறிவை இறைவன் தான் என்ன செய்கிறார், எழுப்பி விக்கின்றார். ஞானத்தை அவர் தான் தரணும். அடுத்து சக்தி இல்லையா, இதற்கு விந்து தத்துவம்னு பேரு. சர்வான்மாக்களுக்கும் உண்டான தொழிலை எழுப்பு வித்து நிற்கின்ற கிரியை இல்லையா. முதல்ல அறிவை மட்டும் எழுப்பு விக்கின்ற ஞானம், இப்போ அந்த தொழிலை எழுப்பு வித்து நிற்கக்கூடிய கிரியை. கிரியைங்களை உடம்பு சம்பந்தப்பட்டோம். அடுத்து சதாசிவம் தான் சாதாக்கியம் என்றும் இது சொல்லப்படும். இது விந்துவில் இருந்து தோன்றுவது. இது வந்து ஞானம் கிரியை ரெண்டும் சமமா கூடியிருக்கும். ஒண்ணு வந்து ஞானம் மட்டும் பார்த்தோம், இன்னொன்னு வந்து கிரியை மட்டும் பார்த்தோம். இதுல சதாசிவத்துல அந்த ரெண்டும் சமமா கூடியிருக்கும். அடுத்து ஈச்சுரம், இது சாதாக்கியத்துல கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த நிலையில தோன்றக்கூடியது. மகேஸ்வரம் என்று இது வழங்கப்படுகிறது. இதத்தான் ஈசன் என்று ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். நல்வித்தை என்பது சுத்த வித்தையை குறிக்கிறது. ஈஸ்வர தத்துவத்திலிருந்து ஞானம் மிகுந்து கிரியை குறைந்த நிலையில இது தோன்றும். கிரியை குறையானா இந்த ஐந்தும் சிவ தத்துவங்கள் என்றும் சுத்தமாயா தத்துவங்கள் என்றும் வழங்கப்படுகின்றன. சரி, இதற்கு சித்தியார் பாடல்கள் அதையும் இப்ப நம்ம இதுக்கு தொடர்புடைய சித்தியார் பாடல்களையும் இப்ப நம்ம சிந்திக்கலாம். ஞானமே ஆன போது என்ற நமக்கு சிவஞான சித்தியார் பாடல். ஞானமே ஆன போது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதா சிவன் பேர் ஈசனாம் தொழில் அது ஏறின் ஊனமில் கிரியை வித்தை உருத்திரன் லயம் போகம் ஆன பேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தன் ஆமே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த சிவசக்தி மூன்றுல எப்போதும் ஒரே தன்மையாக தொழிற்படக்கூடியது சிவசக்தி. அதாவது தொழிற்படக்கூடியது இச்சா சக்தி, மன்னிக்கணும், இச்சா சக்தி. இந்த இச்சா சக்தி தவிர ஞானம் கிரியைங்கிற ரெண்டும் இரண்டு சக்திகள்ல அந்த இறைவன் ஞான சக்தியேயா நிற்கும் போது சிவம் என்றும், கிரியா சக்தியேயா நிற்கும் போது சக்தி என்றும், ஞானமும் கிரியையுமாக ஒத்து நிற்கும் போது சதாசிவம் என்றும், ஞானம் குறைஞ்சு கிரியை ஏறி நிற்கும் போது மகேஸ்வரம் என்றும், கிரியை குறைந்து ஞானம் ஏறி நிற்கும் போது சுத்த வித்தை என்றும் ஐவகைப்படுகிறது. லயம் போகம் அதிகாரம் என்னும் மூன்று நிலைகளையும் அந்தந்த நிலைக்கு ஏதுவா வேறுபட்ட ஆதாரங்களை உடையவனாக அந்த அவத்தைக்கு ஆதாரம் ஆகிய அவத்தின் பெயரை பெற்று நிற்கும் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து மற்றும் ஒரு சித்தி பாடல் அருத்தி என்ற ஒரு பாடல். அந்த பாடலையும் இப்போது நாம் பார்க்கலாம். உன்னலரும் என்பதும் ஒரு அருமையான சித்தியார் பாடல். நாம் முதலாவதாக அந்த உன்னலரும் என்ற பாடல் கருத்தை இப்போது சிந்திக்கலாம். அதன் பின்பாக பாடல் கருத்தை உள்ளே சென்று நாம் பார்க்கலாம். சரி, இப்போ ஞானமே ஆன போது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதாசிவன் பேர் ஈசனா தொழில் அது ஏறின் ஊனமேல் கிரியை வித்தை என்பது சித்தியார் கருத்து. அந்த கருத்தை வந்து இப்ப நாம இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம். சரி, இப்போ சிவப்பிரகாசத்தில் இருந்து இரண்டு பாடல்களை இப்போது நாம் சிந்திக்கலாம். அருத்தி மிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரான் மாயை தனியில் ஆகும் ஒருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும் ஆங்காரம் புந்திதனில் உதிக்கும் தெரித்த இது திருவிதமாம் தைசதவைகாரி திகழ் தரு பூதாதி என திருந்திய சாத்துவிதம் விரித்த குண மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்ராதி முதல் விளங்கிடும் விரிந்தே என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த அசுத்தமாயிலிருந்து காலம் நியதி கலைங்கிறதும் கலையடியாக வித்தை அராக முதலிய முதல்களும் அனந்த தேவரால் உளவாகும். ஸ்ரீகண்ட ருத்ரரால கலையிலிருந்து மூலப்பகுதியா உள்ளதாக அதுவே குணதத்துவமா விரியும். குணத்தில் நின்று புத்தி தத்துவமும் புத்தியிலிருந்து அகங்காரமும் உதிக்கும். அகங்காரம் தெளிவு செயல் தாழ்வுன்னு மூன்று வகைப்படுகிறது. தெளிவிலிருந்து மனமும் ஐவகை அறிவு பொறிகளும் தோன்றுகிறது. செயலிருந்து வினை பொறிகள் உளவாகின்றன. தாழ்வின் நின்று தன்மாத்திரைகளும் தன்மாத்திரையிலிருந்து ஐம்பூதங்களும் உளவாகின்றன. இந்த ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் இல்லையா, இதெல்லாம் வான் முதலிய பூதங்கள்ல ஒவ்வொன்றாக மிகுதிப்பட்டுள்ளன. இந்த ஐந்து பூதங்களுக்கும் தெய்வங்கள் வந்து அயன் அரி அரண் மகேசன் சதாசிவன் என்பவர்கள். அதெல்லாம் தோன்றிய முறையிலேயே தத்துவங்களும் ஒடுங்கும் என்பது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதன் பின்பாக மற்றும் ஒரு பாடல் வந்து உன்னல் அரும் என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இப்போது நாம சிந்திக்கலாம். உன்னலரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் இருங்குடிலை தனில் விந்து வரு நாதம் தனில் அதில் ஒளி வளரும் சதா சிவராம் அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தை தனை அழிப்பர் அதனால் மன்னுவரில் மன்னுவர் இவ் ஐவகை எவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து விழா வகையே முன்னுதவு சூக்குமாதி ஒரு நான்கும் என்று மொழிந்திடுவர் அருங்கலைகண் முதிர்ந்துள்ளோரே என்று. உயிர்கள் நினைத்தற்கு அறிய பரசிவனுடைய பேரருளாகிய பராசக்தியால அருள் தான சக்தி, அதனால அவளால தூய மாயையாகிய குடிலையிலிருந்து சிவம் முதலான நாத தத்துவம் தோன்றுது. அதிலிருந்து அருள் முதலாகிய விந்து தத்துவம், அதிலிருந்து அருட்சிவம் முதலாகிய சதாசிவ தத்துவம், அதிலிருந்து மகேஸ்வர தத்துவம், அதிலிருந்து சுத்த வித்தை தோன்றுகிறது. இந்த ஐந்து தத்துவ தலைவர்கள் அதிலே நிலை பெறுவார்கள் என்று நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த தத்துவங்களையும் புரிந்து அதற்கு உரிய அதிதெய்வங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இந்த பாடல்கள் மனதிலே அழகாக உணர்த்தி உள்ளது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. அதான் ஞானமே ஆன போது சிவன், அடுத்து ஞானம் ஒக்கின் ஈனமில் சதா சிவன் பேர் ஈசனார் தொழிலது ஏரின் தொழில் ஏர்ன ஈசன் ஊனம் மேல் கிரியை வித்தை இல்லையா என்று அழகாக சிவஞான சித்தியாரிலே நமக்கு இந்த கருத்தானது உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாக இப்போது நாம் இதற்கு அடுத்த பாடலை பார்க்கலாம். ஆணவ மாயையும் கண்மமும் மாமலங்கானும் முளைக்கும் தவிடும் உமியாம் உமி ஆன்மாவும் தானுவை ஒவ்வாமல் தண்டுலமாய் நிற்கும் பேணுவாய் மற்று நின் பாசம் பிரித்தே. ஆணவமும் மாயையும் கண்மமாகிய மலங்கள் வந்து உமியையும் தவிட்டையும் முளையையும் ஒக்கும். ஆன்மா வந்து அரிசி போல் நிற்கும், ஆகையால் உன் பாசத்தை நீக்கி திருவடியை பேணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆணவம் உமியையும் கண்ம முளையையும் மாயை தவிட்டையும் இந்த மூன்றையும் உடைய அரிசி வந்து ஆன்மாவையும் ஒக்கின்றது ஒத்தது. இந்த மூணோடையும் கூடி இருக்கிறதுனாலதான் ஆன்மா பசு என்று சொல்லப்படுகிறது. பதியோட என்று பிரிப்பின்றி கலந்திருந்தாலும் அதை அறியாம சிவத்தோட அத்துவித கலப்பின்றி நிற்கும், அதனாலதான் பாசத்தை அகற்றி திருவருளை பேணுக என்று சொல்லுகிறார். இதை நெல்லினுக்கும் தவிடுகள் அனாதியே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர் என்று சித்தியார்லே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த கருத்தோட நாம பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எல்லாம் அந்த தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமேன்னு சொன்னதுனால சாத்திரத்தில் உள்ள கருத்தும் தோத்திரத்தில் உள்ள கருத்தும் நமக்கு ஒண்ணு போல பொருந்திதான் எப்போதுமே இருக்கின்றது என்று நாம பாக்குறோம். நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே அனாதியாயே நெல்லை விட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர் சொல்லி இடில் துகளற்ற அரிசியின் பால் இல்லை தொக்கிருந்து மற்றொரு நெல் தோன்றிடாவாம் மெல்ல இவை விடும் அறவே இவை போல அணுவை மேவும் மலம் உடல் கண்மம் அனாதி விட்டே நீங்கும் நல்ல சிவமுத்தியின் கண் பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் நாசமும் இன்றாமே என்று சொல்லப்பட்டுள்ளது. அரிசியோடு சகஜமா நிற்கக்கூடிய முளை தவிடு உமி அதெல்லாம் அரிசியை விட்டு கெட்டு ஒளியும் போது அரிசி கேடில்லாம நின்று நிலை பெறுகிறதுன்னு பார்க்கும். இப்படி முளை முதலியவற்றை நீங்கிய அரிசியிலும் தீட்டுவது குறைவதனால் அது அடங்கி நிற்கும். ஆனாலும் வேறொரு நெல் தோன்றுவதற்கு அதாவது முளைப்பதற்கு அந்த அரிசி காரணம் ஆகாது, அது செல்லாது, காரணமாகவும் சொல்றது செல்லாது. அதனால அந்த முளை முதலியவை அரிசியில் அடங்கி இருக்கும் என்று சொல்லுவதற்கு ஓர் இயல்பு இல்லாம பாகம் செய்வதற்குரிய செயலால் மெல்ல மெல்ல அதெல்லாம் நீங்கிருது, அதெல்லாம் கிடையாதுங்கிறது தான் தெளிவான விஷயம். அதுபோல் அனாதியே உயிர்களோடு சகஜமா இருக்கக்கூடிய மும்மலங்களும் முக்தி நிலையில விட்டு ஒழியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு ஒளிந்தாலும் பெத்தரிடத்துல அந்த மலங்கள் இருப்பதால் அவை நித்த பொருள்னு சொல்றதுக்கு இழுக்கு இல்லை என்று சொல்லப்படும். இந்த உண்மை விளக்கத்துல 51வது பாடல்ல இத்தை விளைவித்தல் மலம்னு சொல்லியிருப்பாங்க. முக்தி நிலையில அப்ப மலம் பொருந்தும், எப்படி நீங்கும் அப்படின்னு சொன்னா எப்படி பொருந்தும்னா நிச்சயமா, அதாவது துன்பத்தை விளைவிக்கக்கூடிய மலம் இன்பத்தை விளைவிக்காது, மல நீக்கம் தான் இன்பத்தை விளைவிக்கும்ங்கிறத அவர் அஞ்ஞானம் கூறியுள்ளார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மல நீக்கம், மல ஒடுக்கம், மல இன்மை, அது ஒவ்வொரு நூல்கள்ல ஒவ்வொரு மாதிரி அந்த தொடர்கள் வருகிறது. வீடு பெற்ற மலம் நீங்கி விடுகிறதுனோ, மலம் ஒடுங்கி போகிறதுனோ, மலம் இல்லாம போகிறதுங்க பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா மலமும் நித்த பொருளா இருக்கிறதுனால அதுக்கு அழிவு கிடையாது. ஆனா அது தன்னிலையில அப்படியே இருந்தாலும் அதோட வலிமை வந்து குறைந்து விடுகிறது. ஜடப்பொருள் தானே செயல்படாது அல்லவா, அதுதான் அதுல அந்த இடத்துல முத்தரை விட்டு நீங்கி பெத்தரிடத்தில் மலம் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக முக்தி பெற்ற ஆன்மாக்கள் வேறு எதையுமே நோக்காம இறைவன் அடிக்கீழ் அடிமையா இருப்பாங்க. இறைவனையே சார்ந்து நிற்கும் சாட்சி சிறப்பு காரணமா அத்தகைய ஆன்மாக்கள் ஆணவ மலத்தால தாக்குறாமல் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு இந்த இடத்திலே உணர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமது அப்பர் சுவாமிகள் அருளிய ஒரு அருமையான தாண்டக பாடல், அந்த பாடலையும் இப்போது இதோடு பொருத்தி நாம் பார்க்கலாம். விற்றூன் ஒன்றில்லாத நல் கூர்ந்தான் கான் வியன் கச்சிய கம்பன் கான் பிச்சையல்லால் மற்றொன் இல்லாத மாசர் மாசதுரன் கான் மயானத்து மைந்தன் கான் மாசொன்றில்லா பொற்றூன் கான் மாமணி நன் குன்று ஒப்பான் கான் பொய்யாது பொழிலேலும் தாங்கி நின்ற கற்றூன் கான் காலத்தி காணப்பட்ட கணநாதன் கான் அவன் என் கண்ணுளானே என்று சொல்லுகின்றார். அப்படியே நமக்கு இந்த திருமந்திர பாடலை அந்த கருத்தை பிரதிபலிப்பதாக இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரமும் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். பூதி சாதனம் எங்கும் பொங்குக, சாதி வைதிகம் சைவம் விளங்குக, சோதி வான்மலை தூங்குக, வையமேல் நீதி வேந்தன் நிலை பெற்று விளங்கவே என்று வாழ்த்து வாழ்த்தி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கன எனது நன்றிகளை உரித்தாக்கி அடுத்து சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா
3: சுப்பிரமணியன். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போனாரு, அவரை மீட்டுக் கொள்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இணைய கடும் சமர் உளைய இகல் உழந்த பரந்தலையில் பன நெடுங்கை மதயானை பஞ்சவனார் படை உடைந்து எதிரி நாட்டு அரசர்கள் எல்லாம் போர் கொடுக்கின்ற போது அந்த எதிர்நாட்டு அரசர்களை போர்க்களத்திலே பந்தாடி வெற்றி பெற்று அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பொருளையெல்லாம் கொண்டு சிவபெருமானுடைய ஆலயங்களை செப்பரிடுகிறார். சிவபெருமானுடைய ஆலயங்களை யாரெல்லாம் செப்பரிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு கிடைக்கும். சிவபெருமானுடைய நிறைய பேர் சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும்னு பார்க்கணும் சார். எங்க லேண்டு சீப்பா இருக்குன்னு பார்க்கணும் சார், எங்க நல்ல பில்டர் கட்டுறாங்கன்னு பார்க்கணும் சார். 85 அடி போட வேண்டிய அஸ்திவாரத்துக்கு 50 அடி போடுற பில்டர்கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுத்துடக்கூடாது சார். இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆனா ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துக்கு போய் காலையில வாச தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பாக்கியம் பிரச்சனை. யாராவது ஒருத்தங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நானும் போடுவேன் அப்படின்னு போட்டிக்கு இருக்க கூடாது. எங்க யாரும் போடலையோ அங்க போய் நீங்க போடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா மயிலாப்பூர்ல இருந்தாங்க. மயிலாப்பூர்ல இருந்த அம்மாவுக்கு திரிசூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில யாரும் வாசத்தை வச்சு கோலம் போடலன்னு தெரியுது. மயிலாப்பூர்ல நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாசத்தை வச்சு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுல 10 பேர் போடுறாங்கன்னா ஏறத்தாழ 8-9 பேருக்கு சொந்த வீடு மயிலாப்பூர்ல இருக்கு. நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னு, இது பெருக்கி கோலம் போட்ட உடனே எங்களுக்கு வீடு கிடைச்சது, இந்த வீடு எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம்ன்றாங்க. இங்க மார்கழி மாசம் 4 மணிக்கு வந்தீங்கன்னா நிரம்ப பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையை கோயில் வெள்ளூரும். அவங்க இங்கேருந்து திரிசூலம் போய் காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு வாசம் தெளிச்சு கோலம் போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வீடு எங்க தெரியுமா கிடைச்சது, மீனம்பாலத்துல கிடைச்சது. என்ன சார், நான் மயிலாப்பூர்ல வேணும்னு பிரார்த்தனை பண்ணேன், அம்பிகை பார்த்தாள். நாம இருந்து சொற்பொழிவை கேட்டா சொற்பொழிவுக்கு இடத்துல இருக்கோம்னா அம்பிகையே புறப்பட்டான். அம்பிகை இருந்து கேட்டால் நமக்கு மகிழ்ச்சி, அம்பிகை அடியவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார். நீங்க அம்பிகையை சாதாரணமா நினைச்சிருக்கிறார். பொதுவா நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இது நடக்கவே நடக்காது, ஏதோ ஒரு காரணம் தான் நடக்கும். அதை நான் நிரம்ப நேரங்களும் சிந்திச்சிருக்கிறேன். சில நேரம் சொற்பொழிவு வைப்பேன், அதுக்கப்புறம் போட்டு கேட்டு பார்ப்பேன். சார் ரிலவெண்டா இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு அதுக்கு ரிலவெண்டே இல்ல, தொடர்ச்சி இல்லைன்னு பாருங்க. ஆனா அதை பார்த்தா அது யாராவது ஒருவர் 2-3 பிரதோஷம் கழிச்சு 2-3 ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு சார் எனக்கான சந்தேகத்துக்கு விடை கிடைச்சது சார் ரொம்ப நன்றி அப்படின்பாரு. யாருக்கோ ஒருவருக்கு தேவை என்பதற்காக இறைவன் அந்த கருத்துக்களை தருகிறானே தவிர தொடர்ச்சினா இது ஒன்றும் பெரிய அறிஞர் பெருமக்களாக பேசுற பேச்சு கிடையாது. நீங்க அது மாதிரிலாம் நினைச்சிக்க வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சிவபெருமான் நீங்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கின்ற கருத்துக்களை நான் சொல்றேன், ஒண்ணுமே தெரியலேங்கும் போது கரெக்டா பெல் அடிச்சிருவாரு. அதான் சத்தியம். இந்த போர்க்களத்திலேயே வெற்றி பெற்று பெறக்கூடிய பணத்தை கொண்டு சிவபெருமானுடைய ஆலயங்களிலே கோயிலை அமைக்கிறார், கோயிலை செப்பன் எடுக்கிறார். கோயிலை செப்பன் என்ற வேலை பார்த்தீங்களா, கொஞ்சம் கடினமான ஒன்று. பணம் அதிகப்படியாக செலவாகும், அது ஒரு கோயிலையும் கட்டிடலாம். செப்பனிடுவது அவ்வளவு கடினமான ஒன்று. முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனை நறும் தொடை வாகை பூழிகர் வேம்புடன் புனைந்து வேம்பு மாலை அணிந்து வெற்றி பெற்று வளவர் பெறான் பெருமகளார் மங்கையருக்கு அரசியார். மங்கையர்க்கரசின்னு பேரு, அந்த அம்மா மங்கையர்களுக்கெல்லாம் அரசியம், பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவள். ஏனென்றால் சைவம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கணவன் வேறு மதத்துக்கு மாறுகிறான். இயல்புல என்ன செய்யணும், அம்மா வீட்டுக்கார அம்மா நீங்க எந்த வழி போறீங்களோ நானும் அந்த வழிக்கு வந்துடுறேங்க அப்படின்னு வரணும். அதான மரபு. ஆனா அவர் தப்பான வழிக்கு போகின்ற போது அவரை அவங்க திருந்தல, ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து திருத்துகிறார். ஞானசம்பந்த பெருமான் கையால் திருநீர் கொடுத்து திருத்துகிறார். அதுக்குதான் நம்ம வீடுகள் எல்லாம் இப்பதான் தனி கொடுத்தனம் பெருகி போச்சு. முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. யாருக்காவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைனா நாத்தனார் வருவாங்க, இல்லைன்னா அண்ணன் வருவான், இல்லைன்னா தம்பி வருவான், அண்ணியார் வருவாங்க. என்ன உங்களுக்குள்ள பிணக்கு, சரியாப்பிடும் சரியாப்பிடும் போங்க, அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இன்னைக்குதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பூதா கண்ணாடி வச்சு பார்த்து பெருசாக்கிடுறாங்க. அதுவும் பத்திரிக்கை அதுக்கு மேலே எங்க வீட்டுக்கார குரட்ட விடுறாருங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தெரியுமா மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, இதை விட இன்னொரு சரியான தகவலை சொல்றாங்க, செரிமானமாகக்கூடிய உணவை கணவனுக்கு கொடுத்திருந்தால் கணவன் இரவு பொழுதிலே குழந்தை விட மாட்டான். செரிமானமாகின்ற உணவை கணவனுக்கு மனைவி கொடுத்திருக்க வேண்டுமா, அப்ப தவறு யார்கிட்ட வந்துருந்து பாருங்க. இவருக்கு இந்த செரிமானம் ஆகல, நேற்றுக்கு என்ன உணவு கொடுத்தோம், இன்னைக்கு என்ன உணவு கொடுத்தோம், இந்த உணவு சாப்பிட்டா இவர் குரட்ட விடல, இந்த உணவை கொடுப்போம், அதை கொடுத்துல கொண்டு வரணும். தக்கது அறிந்தல, ஆனா நாம சௌரியமானதை மட்டும் எடுத்துக்கிறோம், சௌரியம் இல்லாததெல்லாம் மறந்துடும். சௌரியமானதை மட்டும் எடுத்துக்கிறோம், நம்மால் இப்போ ஒன்னே ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் எடுத்துக்கிறோம். சார் சாமியை கும்பிடுறாங்கிறது ஒண்ணு முக்கியம் இல்லை சார், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாரு, மனசுதான் ரொம்ப முக்கியம். ஆனா என் மனசு குப்பையா தான் வச்சிருக்கேன், மனசுதான் முக்கியம் ஆனா என் மனசு குப்பையா வச்சிருக்கேன். நமக்கு கோயிலுக்கே வந்தாலே சாமி கும்பிட முடியல, நிரம்ப கடங்கள் வருது. இதுல வீட்டுல உட்காந்து நம்மளால சாமியை நினைச்சிட முடியுமா? போன் ஒண்ணு போதும், போன் ஒண்ணு போதும், நம்ம நினைவு தப்பி போயிடும். எது எதையோ சொல்லி எங்கெங்கயோ சுத்த விட்டு நம்ம நினைவு தடுமாற வச்சு டென்ஷனா வேற ஆக்கி விட்டுருவாங்க, படபடன்னு ஆக்கி விட்டுருவாங்க. பால் அடுப்புல வச்சுட்டு போன் பேசி நிறைய குடும்பங்கள் நான் பாத்துக்கிறேன், பால் போட்டி அடுப்பே அணைஞ்சு கேஸ் வாசனை வந்து எங்கேயோ யார் வீட்லயோ ஏதோ கருது, கேஸ் வாசனை வேற வருதும்பாங்க. எங்க உங்க வீட்டுல தாங்க வருது, போய் நிறுத்துங்க. தொலைபேசி அந்த அளவுக்கு மோகம் பிடிச்சாரு, அதுவும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வச்சு பாருங்க. காதல எதையாவது மாட்டிக்கிட்டா அவனுக்கு யார் என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்குது, பின்னால என்ன ஆண் அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது. மனித உயிர் விலை மதிப்பற்றது, மனித உயிர் விலை மதிப்பற்றது. இந்த பிறவி நமக்கு விலை மதிப்பற்ற பிறவி, இந்த பிறவியை வீழ்ச்சி விடாது. இந்த பிறவியிலேயே இறைவனை அடைந்து விட வேண்டும், இன்னொரு பிறவி நமக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை, இந்த பிறவியிலேயே இறைவனை அடைந்து விட வேண்டும். திரைசெய் கடல் உலகின் கண், திருநீற்றின் நெறி விளங்க, திருநீற்று நெறி விளங்க வேண்டும் என்பதற்காக கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் உரை செய்வெறும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார். திருநீற்றினுடைய பெருமையை விளங்குவதற்காக இந்த பரந்த கடல் சூழ்ந்த நிலப்பகுதியிலே நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அழித்து நல்ல அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. இறைவர் அருளாலே பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று படிந்திருந்தார். நல்ல அரசாட்சி கொடுக்கின்றவர்கள் என்னாலதான் சிறந்த அரசாட்சியை கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடாது. நல்ல பேசுறவங்க, நல்ல சமைக்கிறவங்க என்னால மட்டும்தான் சிறப்பா சமைக்க முடியும், என்னால மட்டும்தான் சிறப்பா பேச முடியும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒன்றை சரியான நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்னால மட்டும்தான் சரியா நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு, அதனால செய்ய முடியும். ஒரு வீட்டுக்கு தலைவனா இருக்கிறவன் நான் சம்பாதிச்சுட்டு வர்றதுனாலதான் நீ வாழற, என் சம்பாதிச்சதுலதான் நீ சாப்பிடுற அப்படின்னு நினைச்சிடக் கூடாது. அவர்களுக்கான பொருளையும் சேர்த்து இறைவன் நம் மூலமாக தந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப முக்கியம். ஒரு கோயில்ல ஒரு அடியார் வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்ப மாதிரி சம்பளம் கிடையாது, அப்பதான் பட்டை சாதம் தான் கணக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூணு பட்டை நாலு பட்டைன்னு சாதம் தான் கொடுப்பாங்க, பட்டை சாதம் தான் கொடுப்பாங்க, அதுதான் சம்பளம் பழைய காலத்துல. என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு நாலு பையன், இவருக்கு பட்டை சாதம் கிடைக்கிறது நாலு பட்டை சாதம் கிடைக்கும், நாலு பட்டை சாதத்தை நாலு பையன் கணவன் மனைவி சேர்ந்து ஆறு பேர் ஆயிடுது, நாலு பட்டை சாதத்தை ஆறு பேர் எப்படி சாப்பிட முடியும், கடினமா இருக்குது சாப்பிட முடியல. என்ன செய்வோம், ரெண்டு பையனை கொண்டு போய் என்னுடைய சகோதரியினுடைய இல்லத்துல விட்டுடுவோம் அப்படின்னு கணவன் மனைவியுமா பேசி எனக்கும் நாலு பட்டை சாதம் கிடைக்குது, நாலு பட்டை சாதம் நம்ம நாலு பேருக்கு நல்லா போதும், ரெண்டு பையனை கொண்டு போய் என்னுடைய சகோதரியினுடைய இல்லத்துல விட்டுருவோம். சரிங்க, ரொம்ப நல்லதா போச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு இந்த அம்மாவும் சொல்ல, பெற்ற குழந்தைகளின் இருவரை உணவு பத்தாம கொண்டு போய் சகோதரியினுடைய இல்லத்துல கொண்டு போய் விடுறாங்க. வந்து பார்த்தா அன்னைக்கு கோயில்ல இன்னிலேருந்து கணக்கு வழக்கு மாத்தியாச்சுங்க, உங்களுக்கு இனிமே மூணு பட்டை சாதம் தான், திரும்பவும் அதே அளவு தான் உணவு கிடைக்குது. எங்க போச்சு ஒரு பட்டை சாதம், ரெண்டு பேர் எங்க அனுப்பிச்சியோ அங்க அவனுக்கான உணவை இறைவன் அனுப்பிச்சிருவார். இப்ப நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு காரை கொண்டு போய் எடுத்து எங்க வேணுமோ அங்க தேய்ச்சி எடுத்துக்கலாங்கிற விஷயத்த கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கான உணவு இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு பேக் பண்ணிடுவேன். அதனாலதான் உணவு பொருள் பாத்தீங்களா, இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு ஊருக்கு டிராவல் ஆகிட்டே இருக்குது. விளையிற இடத்துலயே உணவு பொருள் இருக்காது, வேற வேற ஊருக்கு போகும், அதுல யார் யார் பேர் எழுதி இருக்குதோ அவங்கவுங்க சாப்பிடுறதுக்கு அந்தந்த ஊருக்கு போகும். சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு போவோம், அன்னைக்கு வேற ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்கும். சரி வேற இடத்துல கிடைக்கும்னு சாப்பாடு கட்டிக்காம எழுப்போம், ஒண்ணுமே கிடைக்காது, இங்க வந்து சாப்பிடுற மாதிரி வைக்கும். இன்றைக்கு எந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும்ங்கிற பட்டியலை கூட இறைவன் நம் மீது திணித்து அனுப்பியிருக்கிறான். திணிச்சின்னு நான் ஏன் தெரியுமா சொல்றேன், நமக்கு அது பிடிக்கல. ஆனாலும் அதான் நமக்கு அது பிடிக்கல. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு தயிர் சாதம் பிடிக்கல, எனக்கு ரவா கேசரி பிடிக்கல, உப்புமா பிடிக்கல, ஏதாவது வெரைட்டி டிஷ் கூடு நாம கேட்கலாம். ஆனா எது நமக்கு விதிச்சிருந்தோ அதுதான் நமக்கு விதிக்காத

இவனோட ஐடியா. வந்த சர்வர அவர் என்ன சாப்பிடுறாரு, அவன் வேற ஏதோ புட்டிங் அப்படின்னு ஒரு பேரை சொன்ன உடனே கொண்டு வந்த, கொண்டு வந்து வைக்கும் போது ஏதோ புட்டிங் ஒண்ணு வருது அப்படின்னு ரொம்ப டேஸ்டான மால எச்சு ஊற ஊற இருந்த ஒரு புள்ள வாயில போட்ட உடனே, ஐய ரவா கிச்சடி தாயா வெள்ளை கலர்ல இருக்குது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இதை தவிர வேற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கும் போது இவருக்கு பக்கத்துல இருந்தவரு பூரி மாதிரி ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருந்த, பூரி சாப்பிட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, இவர்கிட்ட போய் இது என்னதுன்னு கேட்க இவனுக்கு வெக்கம், எப்படி இருந்தாலும் அவர் வாயத்தந்து ஏதாவது சொல்லுவாரு, அதையே நாமளும் சொல்லிடலாம் நமக்கு அது மாதிரி வந்துடும் அப்படின்னு பூரி மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த பக்கத்து சீட்டுக்காரரு ரிப்பீட்டுங்க நம்மால் ஓ அதுக்கு பேர் அதுதான் போல இருக்கு நினைச்சுக்கிட்டு ரிப்பீட் இவருக்கு திரும்பவும் ஒரு முறை கேசரி ரவா கிச்சடியே வருது. அதையே பிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வருது, எங்க சுத்தினாலும் என்ன ரவா கிச்சடி விடாது போல இருக்குதே. நீங்க எவ்வளவு இருந்தாலும் வேறு வேறு வழிகளை எல்லாம் பார்த்து முயற்சித்தால் நம்முடைய வினை தீராது. ஆனால் ஓம் நமச்சிவாய என சிந்தித்தால் அவ்வை முராட்டி சொல்றார், சிவாய நமவென சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், இது ஒண்ணுதானே வழி. சரி இது இல்ல, தரி சரி அதர் சான்ஸ், தரி சரி அதர் வே, மற்றெல்லாம் விதியே மதியாய் போகும். விதிப்படி உன்ன மதி அழைச்சிக்கிட்டு போகும். பக்கத்து சீட்ல என்ன சாப்பிடுறாரு அதை கொண்டு வா, இவரு ரிப்பீட்டு அதை ரிப்பீட்டு அதே வரும். இந்த வினை பிறவித்த கழிய வேண்டும்னு நாம வந்திருக்கிறோம், அடுத்தவங்களை பார்த்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம். நாம நேரா போய் சாமி கிட்ட கேட்கலாம், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு, அடுத்தவர்களுடைய பணமோ பொருளோ புகழோ எனக்கு தேவையில்லை, நமக்குரிய சிறப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அரசு உரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கிறார். இந்த வேலையை கொடுத்து இதை செய்ய அப்படின்னு இறைவன் பணித்ததால இந்த வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் இந்த வேலையை கொடுக்கலன்னா நாம எப்படி செய்யறது? நம்மள கோயிலுக்குள்ள வருவதற்கு விட்டதுனால நாம வந்து சாமி கும்பிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளேயே வர விடாம எவ்வளவு பேரை சுத்த கும்பிட்டு இருக்கிறார் தெரியுமா? எங்கயா பிறந்தேன்னு மயிலாப்பூர்ல பிறந்தேன். நீங்க கபாலீஸ்வரன் கோயில் வந்திருக்கீங்களா சார்? எனக்கு 25 வயசு ஆகுது, ஒரு நாள் வந்தது இல்லையே, ஒரு நாள். இவருதான் ஒரு பெரிய சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 25 வருஷம் ஆகுது சார், ஒரு நாள் நான் கோயிலுக்குள்ள வந்தது இல்ல. இப்ப வர வேண்டாம். என்னைக்கு உடம்பு நாடி தளர்ந்து முட்டி கழண்டு நடக்கவும் முடியாம இன்னொரு கம்பை ஊனிக்கிட்டு 70 வருஷமா நான் வராம இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்னு 70 வயசுக்கு வர வச்சிருவேன். இப்பவே வந்துட்டா குழைச்சோம். உடம்பு நல்லா இருக்கும் போதே குழந்தைங்க வந்து கோயில சுத்திடுச்சுன்னா கண்ட கண்ட இடத்துல சுத்தாது. நல்லா இருக்கும் போது கண்ட கண்ட இடத்துல நான் சுத்திட்டா உடம்பு தளர்ந்ததுக்கு அப்புறம் நடக்க கூட முடியலன்னு வீல் சேர்ல உட்காந்துட்டு உள்ள போய் எப்படி தரிசனம் பண்ணலாம்னு பார்த்துட்டு நம்ம மூதாதையர்கள் காலத்துல எங்கேயாவது கோயில பீச்சர் பார்த்துருக்கீங்களா? நீங்க இருக்கவே இருக்காது, இப்போ இருக்கு அப்படின்னா நான் எதிரி மாட்டேங்கிறேன். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது யாரும். இறைவா இதையெல்லாம் யாரும் பயன்படுத்தாமல் எல்லோரையும் பலமாகவும் நலமாகவும் அழைத்து வந்து நீ தரிசனம் தரவன். பயன்படுத்துற மாதிரி அது மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளியையும் மாற்றி தர வேண்டும் இறைவன் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, ஏனென்றால் வினை அழிக்கக்கூடிய நிகசீர் நெடுமாற நாயனார் பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார். குலச்சிறை நாயனார் இவருடைய மந்திரி, மங்கையரசி இவர்கள் துணைவியார், இந்த இருவருமாக இணைந்து ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து இவர் தம் விதியை மாற்றி இருக்கிறார்கள். அப்படி நமக்கு ஒரு குலச்சிறை நாயனாரை போல யாராவது ஒரு நல்வழி காட்டி சிவாய நமவென சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று யாராவது சொல்ல மாட்டார்களா? ரொம்ப கஷ்டமான தருணத்துல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லு, உன்னோட கஷ்டம் காணாம போயிடும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாளும், சிவ சிவ என்கிற சிவகதி தாமே.
தானா சிவகதி வந்துடும். போய் முயற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எதை சொன்னால் எதை செய்தால் சிவகதி கிடைக்குங்கிற பயம் தேவையில்லை, எதிர்பார்ப்பு தேவையில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சிவகதி.

0: நம்முடைய பிறப்பு சிவகதியாகிவிடும், இந்த பிறப்பிலேயே நம்முடைய வினைகள் தீர்ந்துவிடும் என்பதை சொல்லி திரளாக வந்திருந்து செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, இதை செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிரம்பியிருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும், நின்ற சீர் நெடுமாற நாயனார் உங்கள் இல்லத்திற்கு எழுந்தருளி திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு வழிகின்ற காலுண்டு விளைகின்ற நமக்கு வளர்ந்து இதையோடு துணிவுண்டு மதியுண்டு கதையுண்டு நிறையுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவரும் உணவுண்டு வளமுண்டு வேறுண்டு கலையுண்டு மறையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
1: மனம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 2 மந்திரம் 11-13 வரை. தலைப்பு பிராத்யஸ்தம் பிராணா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இரண்டாவது பிரச்சனத்துல பார்கவகா வைதர்பிஹி எனக்கூடியவர் விஸ்வநாதர், இந்த சரீரத்துல எத்தனை எந்த புலன்கள் இந்த சரீரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கு அப்படின்னு கேட்ட காலத்தில் அவர் பிராணம்னு கேட்டார். பிராணம்ங்கிற பதத்துக்கு பிராணம் முக்கிய பிராணம் காத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிராணம்னு சொன்னா புலன்கள்னு அர்த்தம் உண்டு. இந்திரியங்களுக்கும் பிராணநாமதேயம். ஆகையால் எந்த பிராணங்கள்னு அவர் கேட்டதுனே, இந்திரியங்களை விட எல்லாரோட சிரேஷ்டமா இருக்கிறது முக்கிய பிராணம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லணும் என்பதற்காக அந்த பிராணங்களுக்கு நடுவுல ஏற்பட்டதாக ஒரு போட்டியே ஒரு ஸ்பர்தையை சொல்ல தொடங்கின. ஒரு காலத்தில் புலன்களுக்கு எல்லாமும் பிராணனுக்கும் நடுவில் போட்டி ஏற்பட்டது. இந்த சரீரத்துக்குள்ள யாரு வசந்தவர் அப்படின்னு கண்ணு சொல்லிட்டு நான் தான் உயர்ந்தவள், நான் இல்லாத போனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும், சரியா இருக்காது. காது சொல்லிட்டு அப்படி இல்ல நான் கேட்கலன்னா ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பான். கால் சொல்லிட்டுனா எந்த இடத்துக்காகவும் போகணுமே, ஆனால் கால் தான் முக்கியம், நான் இல்லாத போனா அவனுக்கு ரொம்ப சிரமம். ஏழு சொல்லிட்டு ஏதாவது புரிச்சுக்கணும்னா நான் இருக்கணும். இப்படி அவையெல்லாம் தன் விடயத்தை சொல்ல தொடங்கிட்டு அப்பொழுது பிராணம் சொல்லித்தான் ரைட்ட நீங்க சொல்றதெல்லாம் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இதனால உங்களுக்கு உயர்வு கிடையாது. நிஜமாக ஒரு மனுஷன் உயர்வா இருக்கணுமே, ஆனால் நான் இருக்கணும். இந்த பிராணனுடைய சக்தி இல்லாத போனால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஆகையால் எல்லாரும் விட வசதி நான் அவ எல்லோருக்கும் நான் வசதி என்று ஒரு கர்வ ரூபத்தினால் கர்வம் இருக்கிறவனுக்கு தன்னுடைய உயர்வு தெரியுமே தவிர மற்றவர்களுடைய நிலை அவனுக்கு புரியாது. ஆகையால் அவளுடைய ஒரு உண்மையான ஒரு நிலையானது புரிந்து கொள்ள முடியாதனால் அவள் அபிமானத்துடன் நம்பவில்லை. அவள் நம்ப வைக்கணும் கலம்பத் தொடங்கினார். எப்பொழுது அவர் கலம்ப தொடங்கினாரோ அப்பொழுது புலன்கள் எல்லாம் தடம் பறந்தது. அந்த இருக்கக்கூடிய ஒரு சலனம் ஏற்பட்டது. அவன் கண்டுபிடிச்சாச்சு இனிமேல்
3: அவனிடத்தில் இருக்கிற தோஷம் போக்குவதற்காக சம்ஸ்காரம் பண்றோம்.
2: அல்லது ஒரு குணத்தை கொடுப்பதற்காக சம்ஸ்காரம் பண்றோம். குண ஆகான்வான்வா தோஷ நாசாத்வா சம்ஸ்கார. இவருக்கு தோஷமே கிடையாது, அவருக்கு புதுசாக கொடுக்க வேண்டியதான குணமும் இல்லை. எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கவருக்கு அவரிடத்துல தோஷம் இல்லாததுனால தோஷத்தை அபநயனம் பண்றதுக்கான சம்ஸ்காரம் வேண்டியதில்லை. ஆகையால் சம்ஸ்காரமே இல்லாமலேயே நித்திய சுத்தனாக இருக்கிறவர் பிராணம். அப்படின்னு இங்க ஸ்தோத்திரம் பண்ணப்படுது. நீங்க ஒருத்தர் தான், அதர்வனாளுக்கெல்லாம் மிக சிறந்ததான ஏகரசியா இருக்கார். ஏகாக்னின்னு அதர்வனாளு நமக்கெல்லாம் ஆகவனையும் காரகத்தையும் தட்சிணாக்னி அப்படின்னு மூன்று அக்னிகள். ஆனா அதர்வ வேதோக்தமான கர்மாக்களுக்கு ஏகாக்கிரி ஒரே அக்னித்தான். ஏகரிசி அத்தா விஸ்வத்ய சத்பதி, எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவர் தாங்கள் தான். அதோடு மட்டுமல்ல விஸ்வத்ய சத்பதி, சத்தான ஒரு பதி, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒருவர் தான். நாங்கள் தங்களுக்கு எல்லா தாவித்து முதலிய பதார்த்தங்களை கொடுத்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் பிதாத்வம் மாதரீஸ்வனா, ஏ மாதரீஸ்வா, தாத்து ரூபமா இருக்கிற பிராணமே எங்களுக்கு தாங்கள் அப்பா மாதிரி இருங்கள். அப்பா எப்படி குழந்தைகளுக்கு சேமத்தை கொடுப்பாரோ அப்படி எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு பிதாத்வம் மாதரீஸ்வா நகா நகா எங்களுக்கு, ஹே மாதரீஸ்வா எங்களுக்கு அப்பா மாதிரி இருந்தோம் அப்படின்னு பிதாத்வம் மாதரீஸ்வனா. அதோட இல்ல மாதரீஸ்வா காத்து, அந்த மாதரீஸ்வனா வாயோகோ, வாயுக்கே நீங்க தான் பிதா. இந்த வாயுங்கிற கான்செப்டே இந்த பிராண நடத்துல தான் வந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றது. மாதரீஸ்வா நக அப்படின்னு பதத்தேதம் இல்ல பிதாத்வம் மாதரீஸ்வனா அப்படின்னு சேர்த்தும் படிக்கலாம். அப்படி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிருக்க. இந்த பிரதமஜத்வாத் அந்நியம் துரபாவாத் அதம்ஸ்கிருத. இந்த பிராணங்கிறவர் முதல் முதல்ல பிறந்தவர், பிரஜாபதி ரூபமா இருக்கிறவர். இவருக்கு சம்ஸ்காரம் பண்றவர் யாரு இருக்கா? யாரும் இல்ல. ஆகையால் வேற ஒருவர் சம்ஸ்காரம் பண்ண வேண்டியவர் இல்லாதனால் இவர் அசம்ஸ்கிருதனாக இருக்கார். சம்ஸ்கிருத சம்ஸ்காரம் இல்லாதவர். ஆகையால் பிராத்யஸ்வம் சம்ஸ்காரம் இல்லாதவராக இருக்கிறார். இந்த சம்ஸ்காரங்கள்ங்கிறத 40 சம்ஸ்காரங்கள் மனுஷியாளுக்கு சொல்லியிருக்கு. எஸ்ஏஜே அஷ்டா சத்வாரின் கௌதமர் தர்மசூத்திரத்துல இவைகள்லாம் 48 சம்ஸ்காரங்கள் அல்லது 40 சம்ஸ்காரங்கள் 8 ஆத்ம குணங்கள். இந்த 40 சம்ஸ்காரங்கள் பிறந்ததுமே ஜாதகர்மா, அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம் அப்படின்னு வரிசையாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாமகரணம், அதுக்கப்புறம் சவுளம், மௌஜி பந்தனம், இப்படி வரிசையாக வச்சுட்டு உபநயனம், விவாகம், பத்து பாக்கதம் செயல், பத்து எக்கேதம் செயல், இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு 40 சம்ஸ்காரங்கள். சில சம்ஸ்காரங்கள் அப்பா பையனுக்கு பண்ண வேண்டியவைகள், சில சம்ஸ்காரங்கள் தனக்கு தானா பண்ணி கொள்ள வேண்டியது, சில சம்ஸ்காரங்கள் தன்னுடைய குழந்தை தனக்கு பண்ண வேண்டியது, ஔபதேகமான கர்மாக்கள், இப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்கள் 40 யாருக்கு பூர்ணமாக இருக்கோ அவனுக்கு தான் சித்தமான சித்தியாகும், அவனுக்கு தான் அடுத்த ஜென்மாவில வேதாந்தம் வரும். இப்படி இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான மிக உயர்ந்ததான சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்க. அந்த சம்ஸ்காரங்கள் ஒன்றும் பிராணனுக்கு இல்லைங்கிறது, தோஷம் இருந்தால் தானே அதை சுத்தப்படுத்தணும். தாங்கள் தோஷமே இல்லாதவர் ஆயால் உங்களுக்கு சம்ஸ்காரம் வேண்டியதில்லை. சம்ஸ்காரங்கள் வேண்டியதில்லை, சுபாவமாக சுத்தார். ஹே பிராணை கரசி, ஹே பிராண, தாங்கள் ஏ கரசி ஒரே ரெடியா இருக்கிறதும் அதர்வனானாம் பிரசித்தா, அதர்வனாளுக்கெல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான ஒரே அக்னி ஏ கரசி நாமா அக்னி தன்னு லோகத்தில் நமக்கெல்லாம் திரேதாக்னின்னு நியாயமா கிரகஸ்தனா இருக்கிறவன் திரேதாக்னி கரணம் பண்ணிக்கணும். ஆதாரம் பண்ணிட்டு விவாகமான 6 மாதத்தை கொள்ள தாலிபாக்கம்னு ஒரு கர்மா பண்ணணும். இந்த தாலிபாக்கங்கள் பண்ணின பிறகு அக்னிய மூணா பெருத்து, தாரபத்தியம் ஆகனியம் தட்சிணாக்னி என்று மூணு அக்னியாக பெருத்து, அதுல இருந்து தசபூர்ண மாத கர்மாக்களை பண்ணிக்கொள்ளணும். உபநயனமான பையன் அவன் வந்து சமிதாதானம்னு பண்ணணும். ஒவ்வொரு நாளும் காலமே சாயங்காலம் ஒரு சமித்த அகில பகவான கொடுக்கணும், அது அவன் பண்ண வேண்டியது. விவாகமான பிறகு தாலிபாக்கத்துல ஆகவனியத்துல ஹோமம் பண்ணணும். இப்படி இந்த அக்னியை எப்பொழுதும் பரிபாலனம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அக்னியை பரிபாலனம் பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் இவனுக்கு ஆத்துக்காரி எப்பொழுதும் இருக்கணும். பண்ணும் என்ன திரேதாக்கிற மூணு ஜாதிக்குள்ள இருக்கு, அதனால பண்ணலாம். அப்படி அவசியம் பண்ணணும்னு என்று சொல்லப்படுறது அந்த ஆத்துக்காரி வரைக்கும் இருக்கணும். அப்படி ஆத்துக்காரி அதுக்காகத்தான் தினப்பொருத்தங்கள் எல்லாம் பாக்குறது. ஏன்னா ஆத்துக்காரி இருக்கணும் கடைக்கு வரைக்கும், நடுவில் ஆத்துக்காரி போயிட்டாலே ஏனால் அக்னி போயிடும், அக்னி உச்சந்தம் ஆயிடும்ங்கிறதுக்காகத்தான் விசேஷமாக ஆத்துக்காரியோட இருக்கணும்னு சொல்றது பழைய நாள்ல. அதனாலதான் ஆத்துக்காரி வயசு வந்து அக்னிபத்திரத்தோட வந்தேலாம், அக்னிபத்திரம் நெருப்பு கட்டியோட வந்தாருன்னு அர்த்தம் இல்ல, ஆத்துக்காரியோட வந்தாருன்னு அர்த்தம். இப்படி ஒரு பரிபாஷை வச்சுருக்காள், அக்னிஹோத்திரம்ங்கிறது காரணம் என்ன? அது சாஸ்வதமாக இருக்கணும், அக்னியை பரிபாலனம் பண்ணணும். இந்த அக்னியானது திரேதாக்னின்னு சொல்ற மற்ற வேதிகளுக்கு, ஆனா அதர்வ வேதத்துல இருக்கிற வாழ்க்கை மட்டும் ஒரு அக்னி தான். ஆயால் அவளுக்கு மட்டும் ஏகாக்னின்னு பேர். ஆயால் ஏகாக்னி ஏகர்த்தி நாம அக்னி தன்னு அத்தா சர்வ ஹவிஷா. சர்வ ஹவிஷா எல்லா ஹவிஷையும் சாப்பிடுறவர் தாங்கள். சமேவ விஸ்வஸ்ய சர்வஸ்ய ததஹ வித்யமானஸ்ய பதிஹி. இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்றுறவர் பதி அப்படின்னு சொன்னா பாலனம் பண்றவர், காப்பாற்றுறவர் அப்படின்னு இல்ல. சாதுர்வா பதி சத்பதி சர்வஸ்ய பதி சத்பதின்னு அது மூலத்துல சத்பதின்னு இருக்கு. விஸ்வஸ்ய சத்பதி சத்பதின்னு சர்வஸ்ய பதி எல்லோரையும் காப்பாற்றுறவர் தாங்கள் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது இரண்டாவது அர்த்தம் என்ன பண்ணிருக்கார்? விஸ்வஸ்ய சத்பதி சாதுர்வா பதி காப்பாற்றுறவர் மட்டும் இல்ல, நல்லவரா தான் இருந்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கார். தான் ஒரு மிலிட்டரி ரூலரா இருந்து தனக்கு வேண்டியதை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே மற்றவர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு இல்ல. தனக்கு இல்லாத போனா ஜனங்கள்ல சௌக்கியமா இருக்கணும். 24 மணி நேரம் அவளுக்காக வழித்துக் கொண்டிருக்கிறவர் சத்பதி. வயம் புனா நாங்களோ என்றால் ஆத்யஸ்ய தவ அலனீயஸ்ய ஹவிஷ. தாங்கள் சாப்பிடக்கூடியதான எந்த ஹவிஸ் இருக்கோ, பால் தயிர் புரோடாதம் முதலிய பதார்த்தங்களை தாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். தாதாரா வயம் ஆத்யஸ்ய தாதாரா ஸ்வம் பிதா மாதரிஸ்வா. ஹே மாதரிஸ்வா சாத்து ரூபமா இருக்கலே தாங்கள். ஹே மாதரி மாதரிஸ்வன் நகா அஸ்மாகம். ஹே மாதரி சுவாமா இருக்கல எங்களுக்கு நகா அஸ்மாகம். தாங்கள் பிதா அப்பா மாதிரி இருக்க. அதவா மாதரிஸ்வனா வாயுஹோத்வம் பிதா மாதரிஸ்வனா வாயு பகவானுக்கே தாங்கள் தான் பெரியவர் அப்படின்னு அகஸ்த சர்வஸ்யை ஜகதா பிதத்வம் சித்தம். ஆகையால் உலகத்திற்க எல்லோருக்கும் தாங்கள் தான் அப்பா. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்யான்னு இப்படி கீதையில சொல்றதோ பகவான பரமாத்மாவ. அதே விதமாக பிராணனுக்கு இங்க சொல்லிருக்க, ஏன்னா சுத்த பிரம்மத்துக்கு காரணத்துவம் இல்லையோனோ அவர் தயார் பண்ணினதான இந்த பிரஜாபதிக்கு தானே காரணத்துவம். ஆகையால் அப்படி சொல்றது கிம் பகுனா யாதே தனோர் வாதே பிரதிஷ்டிதா யா ஸ்ரோத்ரே யாத சக்ஷுஷி யாத மனசு சந்ததா. திறமையை கொடுக்கிறது, அது சக்தியை கொடுக்கிறது. யாதே வாக்கு பிரதிஷ்டிதா தனு எந்த தங்களுடைய சரீரமானது எங்களுடைய வாக்குல பிரதிஷ்டிதமா இருந்து கொண்டு எங்களை பேசும்படி தூண்டு கொண்டிருக்கோ யா ஸ்ரோத்ரே அல்லது இன்னொருவர் பேசினால் அதை காதல கேட்கும்படியான திறமையை கொடுக்கிறது. ஏன்னா இந்த காத்து காது என்கிறது தெய்வீ சம்பத். மனுஷனுக்கு மானுசிக சம்பத்த கண்ணு. கண் இருந்தால்தான் உலகத்தை எல்லாம் பார்க்க முடியும். அழகான உருவங்களை அவைகளை பார்க்கக்கூடியது கண்ணு. ஆனா இதை விட உயர்ந்தது காதுங்க. இந்த காதானது எப்பொழுதும் வேலை செய்யணும். ஏனென்றால் இந்த காது வழியாகத்தான் நாங்கள் பகவானுடைய நாமாவையோ பகவானுடைய கௌரவத்தையோ மகிமையோ அல்லது உபநிஷத்துகளையோ வேதாந்தங்களையோ கேட்க முடியும். இதை கேட்டு கேட்டு அதற்கு பிறகுத்தான் பகவான் நாமாவை கேட்டதுனால ஒரு பக்தியும் உபநிஷத்துகளை கேட்கறதுனால ஏற்படக்கூடியதான ஞானமும் காது வழியாகத்தான் வரும். ஆகையால் காதானது சரியா இல்லாத போனால் இவன் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது எனக்கூடியதான எண்ணத்தில் அந்த வாக்கோ அல்லது காதோ முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் யாத கட்சி கண்கள்லயும் தாங்கள் தான் இருக்கு. யாத மனசு சந்ததா தாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனசுலயே இருந்து கொண்டு எங்க மனச நல்ல வழியிலேயே தூண்டி கொண்டிருக்கே அப்படிப்பட்ட தாங்கள் சிவாம் தாம் குரு மோத்ரமீ. அப்படிப்பட்டத எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேல இந்த சரீரத்தை மங்களமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை நீங்க கலந்து நிலையானால் எல்லாமே அமங்கலமாயிடும். ஆகையால் இந்த சரீரத்தை தாங்கள் சிவாம் தாம் குரு இந்த சரீரத்தை சிவம் மங்களகரமாக பண்ணுங்கோ. சர்வ மங்கள மங்கல்ய அப்படின்னு மங்களத்துக்கு மங்களம்னு சொல்றேல அதே விதமாக எப்பொழுதும் இந்த சரீரத்தை நல்லதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மா உத்ரமீ சரீரத்தை விட்டு கிளம்ப வேண்டாம் அப்படின்னு தோற்றம் பண்ணிட்டார். எந்த உங்களுடைய சரீரமானது வாதி பிரதிஷ்டிதா வக்ரத்வேர வதன சேஷ்டாம் குருவதி. பிராணன் சாப்பிட்ட ஆகாரத்தினால சக்தியை கொடுத்தாத்தானே இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடங்கள்ல இருந்து சத்தமானது வெளியில வரும். நம்ம பேசுறோம்னு சொன்னா அவ்வளவு சுலபமாக பேசுறது இல்லை. அந்த பேச்சு வராதவாளுக்கு பார்த்தா தான் கஷ்டப்படும். சில பேரு அந்த நத்தி வரும் பிக்கி பேசுவான். அவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள அவன் படுற கஷ்டமானது நமக்கு தெரியும். பேசணும் பேசணும் முயற்சி பண்றா 2-3 தரம் பண்ணினாதான் ஒரு வார்த்தை வெளியில வருது. அது இல்லாமல் நமக்கு வேகமாக வருதுன்னு சொன்னா அந்த பிராணன் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அந்த பிராணனானது வேலை செய்யறது எங்கே? ஒரு 8 இடங்கள்ல வேலை செய்யறார். நாபி கிருத்கண்டரதனா அப்படின்னு அந்தந்த இடத்துல அப்போ விசர்ஜனியான கண்டா ஆ கா அவைகள் சொல்றதா இருந்தால் தொண்டையில இருந்து இதெல்லாம் சொல்றதா இருந்தால் கீழ் தாடை அதை அசையணும். பாப்பா பாப்பாமா அப்படின்னு சொன்னா ரெண்டு உதடை உன்னோட ஒண்ணு சேரணும். ருத்து ரஷணாம் மூர்தா இவெல்லாம் சொல்றதா இருந்தால் இந்த நாக்கானது அந்த மூர்த பிரதேசம் அந்த வாக்குக்குள்ள மேல இருக்கே அந்த இடத்துல நடுவு பாகத்துல தொடரும். அதே போல பா யாரா லாவா இவெல்லாம் அந்தஸ்தங்கள் உள்ள இருக்கக்கூடியதான இருக்கு. காத்து உள்ள உணவுதான் இவெல்லாம் கேட்க முடியும். அப்படி சில பாகங்கள்லாம் சொல்லிருக்கு. வா அப்படின்னு சொன்னா மேலதோட கீழ மேல் பல்வரிசு கீழ் உதட தொடரும். அப்படிதான் வான்னு சொல்ல முடியும். இவைகள்லாம் வெறும் இடங்கள் மட்டும், அதோட இல்லாமல் இவைகள்லாம் எந்தெந்த இடத்துல காத்தானது அழுத்தணும்னு வேற சொல்லிருக்கு. சிலதெல்லாம் கண்டம்னு பேரு, சிலதெல்லாம் ஸ்பர்சம்னு பேரு, சிலது அந்த இடத்துல கோஷம்னு பேரு, நாதம்னு பேரு. இவைகள்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதான நாடுகளை இந்த காத்தானது பிரஸ் பண்ணினாத்தான் சத்தம் அது வெளியில வரும். அயல் ஸ்தானம் பிரயத்னம்னு ரெண்டு விஷயம். இத்தானே இந்த பிராணம் தான் பண்றது. நம்ம பாட்டு வேகமாக பேசிக் கொண்டிருக்கோம். எவ்வளவு வேகமாக நீங்க பேசுறீங்களோ அவ்வளவு வேகமாக அந்த காத்தானது அந்தந்த இடத்துல அந்தந்த நரம்ப சொத்து பண்றது. அதனாலதான் வேதத்தை உறக்க சொல்லும் போங்கிறது. இருந்தோறும் ஏன் வேத பாராயணம் பண்ணணும்னு சொல்றது? வேத பாராயணம் பண்ணி நிலையானால் அந்த இடத்துல அந்தந்த சப்தமானது பட்டமாக அந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரீக சப்தங்களோட சேர்த்து ஸ்வரத்தோட சொன்ன. ஏன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை நரம்புகள் இருக்கோ அத்தனை நரம்புக்கும் வேலை செய்ய கொடுக்கிறது. அது குட் எக்ஸசைஸ். அது அதுக்காகவே சொல்லியிருக்காரு வேதா தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக. நம்ம எல்லாம் விட்டோம் வேதா தியானம் ஏன் பண்ணணும்னு சொல்றாளே, தினந்தோறும் நித்திய கர்மாவாக பண்ணணும்னு சொல்றாளே, அதுக்கு நித்திய கர்மாவாக பண்ணணும்ங்கிறதுக்கு இவ்வளவு இதெல்லாம் யாரு பண்றார் மனசுலயும் சங்கல்பாது வியாபாரேனா. இது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோம்னு ஒரு சங்கல்பங்கள்லாம் பண்றது பாருங்க. இதனால சந்ததா சமனுகதா தனு எங்க சரீரத்துக்குள்ள தாங்கள் எல்லாரும் ஊடுருவி வியாபித்தவர்கள். சரீரம் முழுக்க இந்த பிராணனாக சந்ததமாக இருக்கு. எல்லா பகுதியும் வியாபித்திருக்கு. அப்படிப்பட்ட தங்களுடைய சரீரமானது தாம் சிவாம் சாந்தாம் குரு நல்லதாகவே பண்ணுவீங்கள். மோக்ரமீ துக்ரமணேன அசிவாம் மா காரசீ. தாங்கள் இந்த சரீரத்தை கலந்தி இந்த சரீரத்தை அசிவமாக பண்ணிவிடாதீங்க, அமங்கலமாக பண்ணாதீங்க. சரீரத்தை வந்து போயிடுது ஏனால் அப்புறம் அந்த சரீரத்தை தொட்டா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஆகையால் அந்த சரீரத்தை அசிவமாக பண்ண வேண்டாம், நல்லதாக பண்ணுங்க அப்படின்னு பிராணனை ஸ்தோத்திரம் பண்ணி அதோட லக்கிம் பகுனா பிராணத்யேதம் வசே சர்வம் ரிதிவேயத்வதிஷ்டிதம் மாதேவ புத்ராம் ரட்சஸ்வ ஸ்ரீஷ்ட பிரஜாம் ச விதேகினயிதே பிராணத்யேதம் வசே சர்வம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான போக்கிய ஜாதங்கள் ஏதாவது இருக்கோ எல்லாமே பிராணனுடைய வசத்துல தான் இருக்கு, பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பிராணன் நமக்கு இஷ்டப்பட்டா தான் எதையாவது சாப்பிட முடியும். இல்லைன்னா அது சாப்பிடல வெறுத்து போயிடுது அப்படின்னா உள்ள போகாதுன்னு. நாலு ஸ்வீட்டு போடுங்க, நாலஞ்சு போண்டி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட்டை கொடுத்தா நம்மள வேண்டாங்கிறது பயத்துல பசிக்கிறது. ஆனா வாக்கில போட்டேன்னா உள்ள ஒழுங்க மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் காரமா கொடுங்க அப்புறம் சாப்பிடுறீங்க. என்ன சுவாமி திகட்டி போயிடுது இந்த பிராணம் போலும் திருப்பி நிக்கிறது. பிராணம் இஷ்டப்பட்டா தான் உள்ள இறங்க முடியும். நம்ம பாட்டுக்கு வாயில வச்சுக்கலாம், விழுங்க முடியாது. அது விழுங்கிறதுக்காக என்ன பண்றேன்னு அது நேச்சுரலா வருது நமக்கு தெரியல. என்ன சார் பண்றது எப்படி பண்ணினா விழுங்குறதுன்னு தெரியல. அது எப்படி போடுறான் சில பேருக்கு ஜலத்தை விட்டுலையானால் அப்படியே நிற்கும். பிராணம் போற சமயத்துல விழுங்காதது. அது உள்ள ஜலம் உள்ள போகலங்கிறான். உள்ள போகலன்னு என்ன டியூபாது வேற குத்த முடியுமா என்ன? ஆனா விவகாரம் என்ன அந்த பிராணம் ஏதோ வேலை செய்யறது அப்படியே இந்த தொண்டையில் இப்படிங்கிறத கலக்கன்னு உள்ள போறது. அதெல்லாம் யாரு பண்றது? பிராணம் தான் பண்றது. இதுவே மூலகத்துல யாரா இருந்தாலும் சரி அந்த பிராணனுடைய அனுகிரகம் இருந்தா தான் உள்ள ஜலமோ அல்லது பதார்த்தமோ உள்ள போகும். ஆனா திரிவேக பிரதட்டிதம் மூலகத்திலையும் எது பிரதட்டிதமாக இருக்க பிராணம் நல்லதான். ஆகையால் தாங்கள் அப்பான்னு முன்னால சொன்னேன், இப்ப அதோட வசதி மாதேவ புத்திரான் ரட்சஸ்வா. ஒரு அம்மா ஒரு தாயானவள் குழந்தைகளை எப்படி காப்பாத்துவாளோ ஆகையால் ஏ பிராணம் அது மாதிரி எங்களை காப்பாத்துவோம். மாதேவ புத்திரான் ரட்சஸ்வா எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ரீஷ்ட பிரஜாந்த விதேகின இதி எங்களுக்கு ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை கொடுங்க. அதோட இல்ல பிரஜாந்த ஞானத்தையும் கொடுங்க, அறிவையும் கொடுங்க. ஆகையால் பிராணோபாசனாலையோ அக்னிய உபாசனையினாலையோ அட்டைஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரும், அதோட இல்ல அறிவும் வரும். அந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகையால் ஸ்ரீஷ்ட பிரஜாந்த விவேகின இதி அப்படின்னு சோதனை பண்ணி அஸ்மின் லோகே பிராணத்தை இவ்வுலகத்தில் பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் சர்வமிதம் எத்தின் உபபோக ஜாதம், எதை தாங்கள் அனுபவிக்கிறாரோ எல்லாம் அந்த பிராணனுடைய வசத்துல தான் இருக்கு, பிராணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திருதிவே திருதீயஸ்யாம் ஜீவித எத்ரதேஷிதம், இந்த ஊர்ல மட்டுமல்ல சொர்க்கலோகத்துல இருக்கிறது கூட திருதீயஸ்யாம் ஜீவின சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான உபபோக சாதனங்கள் எல்லாமே இந்த பிராணன் இடத்துலதான் இருக்கு. தேவாதி உபபோக லட்சணம், தேவதைகள் அனுபவிக்கக்கூடியதான அமிர்தம் முதலிய பதார்த்தங்களும் இந்த பிராணனுடைய அடிமையில தான் இருக்கு. சத்யாபி பிராண ஏவ ஈசிதா ரட்சிதா, அங்கே இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை காப்பாற்றுபவரும் பரிபாலனம் பண்ணுவரும் வானந்தான். அத ஆயால் மா தேவ புத்திரான் அஸ்மான் ராயஸ்வ, எங்களையும் ஒரு அம்மா குழந்தையை எப்படி காப்பாற்றுவாளோ அப்படி தாங்கள் காப்பாற்றுங்கள். பாலயஸ்வ தன்னிமித்தாகி பிராமியா சத்ரியா சத்ரியா, பிராமணாளுக்கு வரக்கூடியதான ஐஸ்வர்யம் எது? வேதம். பிராமணாளுக்கு ஐஸ்வர்யம்னு சொன்னா காசு இல்ல, பிராமணனுக்கு ஐஸ்வர்யமானது வேதம் தான். அதை இருந்தால் தான் நமக்கு பிரம்மஸ்ரீன்னு சொல்லணும். போடுறப்பெல்லாம் நம்ம நெடர எழுதுறது பிரம்மஸ்ரீன்னு போடுற மாதிரிதான். ஏ பிரம்மஸ்ரீய உள்ளவன் அவன், பிராமணத்தோடு ஏற்பட்டதான திருதி வேதஸ்ரீ, ஆகியால்தான் வேதமூர்த்தின்னு கூப்பிடணும் அவரை, வேதத்தை எப்பொழுதும் இருக்கிறவர். சத்ரியனுக்கு ஏற்பட்டதான ஒரு ஸ்ரீ இருக்கு பதில் அது என்ன, சௌரியம் பராக்கிரமம், அந்த எந்த சமயத்திலையும் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அது. அதான் நம்ம மகாராஜ ராஜஸ்ரீங்கிறோம், கல்யாண பத்திரிகையில மகாராராஸ்ரீங்கிற பரதம், மகாராராஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீன்னு வேறது, ஏன்னா அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எந்த காரியத்தையாலும் பண்ணிக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம். நாலு பேரத்தை சொல்லி அந்த காரியத்தை நன்றாக நடக்கக்கூடியதான கெபாசிட்டி டு எக்ஸிக்யூட் அது இருக்கிறது சத்ரியம். இந்த பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான தேஜஸ்ன்னு பேர், அதுவே சத்ரிய நடத்துல இருந்தா ஓஜஸ்ன்னு பேர். பிராமண தேஜசா சாத்திரேன ஓஜசா, இப்படி எல்லாம் சிலது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான இந்த பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யமோ சத்ரியனுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யமோ எதனாலே உள்ள இருக்கக்கூடியதான பிராணனாலே நிமித்தாக பிராமியா சத்ரியா சத்ரியா தாஹாத்வம் பிரஜாந்தி நிமித்தம், தாங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அறிவானது ஏற்படும். இந்த பிரெயின் வேலை செய்யணுமே அந்த பிராணம் இருக்கணும், அப்பொழுதுதான் இந்த பிராணம் சரீரத்துக்கு முழுக்க ரத்த பிரசாரத்தை கொடுக்கும், பிரெயின் வேலை செய்யும், அப்பொழுதுதான் நமக்கு வேதனை பண்ணின பதார்த்தங்கள்லாம் மனசுல வந்து நிக்கும், நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இந்த ஞானமானது நமக்கு எதனால வருது, பிராணம் இருந்தால்தான் வரும். ஆகையால் ஞானத்தையும் குடும்பத்தையும் சர்வாத்மதையா, இப்படி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உருப்படிக்கும் எல்லா உலகங்களுக்கும் அதிகாரமா இருக்கக்கூடியதா பிராணம் என்று வாகாதி பிராணே சுஜா கமித மகிமா, குலங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதான இந்த பிராணம் கமித மகிமா நிறைய மகிமை அடைந்து பிராண பிரஜாபதி அத்தா, இப்படிப்பட்டதான பிராணன் ஏதோ வெறும் மூச்சுக்காது உள்ளே வெளியிலையும் போயிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க, இவர் பிரஜாபதி, இவர் தான் ஹிரண்யகர்பர், இவர் தான் நம்ம சரீரத்தில் இருக்கார். ஆகையால் நம்ம சூரிய சரீரத்தை நம்ம வைஸ்வானரர்னு சொல்லிட்டு இருக்கோம், சூக்ம சரீரத்தை ஹிரண்யகர்பர்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹிரண்யகர்பர் யாரு, இந்த மூச்சுக்காது வழியாக போயிட்டு இருக்காரு, இவர் தான் அந்த ஹிரண்யகர்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரஜாபதி அத்தா, அவர் தான் எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போக போக எல்லாத்தையும் அனுபவிக்கிற அவர் தான் அவதம் அப்படின்னு தீர்மானமாச்சு. இத தீர்மானம் பண்றதுல ஒரு விசேஷம் இல்ல, இதற்கு மேல இந்த பிராணனுக்கும் இந்த பிரஜாபத்திக்கும் காரணமா இருக்கிறவர்
3: சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு, வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: அவர் மலிந்தவர் வேடமும் அதான் நம்முடைய இதுல, அதாவது நம்முடைய தேவாரத்துல எத்தனை இடத்துல அது வருது பாருங்க, அது பின்னாடி என்ன சொல்றேன், இதுக்குள்ள திருமுறையும் சொல்லணும் இல்லையா, அப்பதான் சிறப்பா திருமுறைகள் எப்படி வருது, ஏன்னா சாத்திரமும் தோத்திரம் எப்படி வருது, மலிந்த அவர் வேடமும்
5: இது அவர்களுக்கு சொல்லுறாரோ அல்லது பொதுமக்களுக்கு சொல்லுறாரோ?
4: இங்க வெளியில கேட்டா பொதுவாக அவர்களை தான் சொல்லும், அவர்களை தான் சொல்லும், அவர்களை வந்து அந்த சீவன்முத்துடைய இயல்பு தான், இதெல்லாம் கூட நாம டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது இல்லையா, நாம வந்து பொதுவாக அவர் என்ன சாதனை நிற்கிறார் எப்படி போறார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, ஆகினால பொதுவாக வந்து அந்த வேடத்திற்கு ஒரு தனி ஒரு வேடத்தை பார்த்து இகழாமல் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம்தான். மலிந்த அவர் வேடமும் ஆலயம் தானும் ஆலயத்தை தொழும் அவ்வளவுதான், இந்த தான் என்பது அசை அவ்வளவுதான், அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இங்க மலம் வந்து மலத்தை அழுக்காகவும் கழுவி, கழுவினா அது ஒரு நீர், எதை கழுவணும், எதால கழுவணும் ஒரு கேள்வி வந்துடல. கழுவி எதை கழுவ வேண்டும், எதால கழுவ வேண்டும் என்பது அங்கே உருவமாக வைக்கிற. ஆகவே மலங்கள், மலங்களாகிய அழுக்கை ஞான நீரினாலே கழுவி, அது தமிழில் குறிப்பு உருவகம்னு பேசு, குறிப்பு உருவகம். அதை வெளிப்படையா சொல்லல, சில விஷயத்த குறிப்பாக உணர்த்தலாம். அதுக்கு தமிழ் இலக்கணம், அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சாங்க, குறிப்பு உருவகமாக அந்த அந்த மலங்களை ஞான நீரினாலே கழுவி அன்பரோடு மருகி. அந்த சிவனடியார்கள் கூட்டத்தில் நமக்கே வேற ஒண்ணும் இல்லை, அந்த அடியார்கள் கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு தான். இப்ப வேற எங்கேயோ உட்கார்ந்து அந்த சிந்தனை வருமா உங்களுக்கு, இந்த கான்சன்ட்ரேஷன் வருமா? சீமா வராது. ஆகையினால அந்த அவர்களோடு மருவு, அடியார்களோடு மருவுதல். அப்புறம் ஆலயம், மூணு விஷயம் சொன்னார். அதாவது அந்த நேயம் அணிந்தவர்களுடைய வேடம், அப்புறம் ஆலயம், அப்புறம் அன்பர்கள். இவற்றை அவர் என்ன சொல்வாங்க, தொழும் என்று சொன்னால் அங்க என்ன சொன்னாரு, அங்க ஒரு சிறப்பு சொன்னார், ஒரு இலக்கணம் என்ன சொன்னாருன்னா, அந்த சீவன் முத்தர்களுடைய இயல்பை சொல்லுவதனால அவர்களை தொழுக என்று சொன்னால் அவர்களுக்கு விதிப்பது மாதிரி ஆயிரும். விதிவாக்கியமாக சொன்னால் தொழுக அப்படின்னு சொன்னால் விதிவாக்கியமாயிரும். அப்ப அவர் சீவன் முத்தர்களை போய் அது விதிவாக்கியமா சொல்லக்கூடாது. ஆகவே அது சொன்னாங்க, அதற்கு இலக்கண வாக்கியம், அந்த இயல்பு பற்றி சொன்ன. இங்க குறிப்பு என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதிமுகத்தாலும் கூறுகிறார். ஜீவன் முக்தாசு இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ், ஃபார் அதர்ஸ் இட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவ் பிரிஸ்கிரிப்டிவ் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல, அதை தான் என்ன சொல்றதுன்னா இலக்கண வாக்கியம், விதி வாக்கியம். ஆகவே சீவன் முத்தர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதியாகவும் உணர்த்தினார். இப்ப இன்னொன்னு என்ன பாருங்க, இந்த செம்மலர் நோன்தாள், அதாவது இறைவனுடைய திருவடியை ரெண்டு விதமா சொன்னார். ஒன்று மலர் போன்ற திருவடி, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ரெண்டு நோன்தாள். மலர் வந்து மென்மையா இருக்கும், அது அந்த மலருக்கு அவருடைய திருவடிகளுடைய ஒரு கருணையை சொல்ற. ஆனா அதே சமயத்துல மலர் மென்மையா இருக்கும் இல்லையா, மலர் மென்மையா இருக்க மாதிரி திருவடி மென்மையா இருக்குன்னு நினைச்சாரு. வலிமையுடையதாள், நோன்தாள் என்றால் அர்த்தம் வலிமையுடையதாள். அது என்ன வலிமையுடையதாள், எதனால வலிமை வந்தது, அங்க ஒரு சிறப்பு. தமிழ் இலக்கணம் இது பேர் முரண் தொடைன்னு பேரு, முரண் தொடை. மெல்லி, இங்க மெல்லியங்கிறாரு, அங்க வல்லியங்கிறாரு. செம்மலர் என்பது மென்மை, நோன்தாள் என்பது வன்மை. மென்மையும் வன்மையும் சேர்த்து சொல்றதுனால அதுக்கு பேர் முரண் தொடை. முரண் தொடைனா துடுக்கப்பட்டது. தொடு என்ற வாக்கியத்தை தான் தொடை. உடம்புல கூட அப்படின்னு கேட்டா தலை, அதுக்கு ஏன் தலைன்னு பேரு, எல்லா உறுப்புகளையும் தலைமைப்பாடுடையது தலை. கால், இந்த முழங்கால் வரைக்கும் என்ன பேரு, தமிழ் இலக்கணம் தமிழ் இதுபடி முழங்கால் வரைக்கும் தான் கால். இந்த அறை வந்து இடுப்பை வந்து அறை நாங்க, இதை தொடைன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையும் அறையும் தொடுப்பதனால தொடை. அதாவது என்ன, அதாவது சொற்கள் வந்து பாருங்க என்ன விஷயம். இப்ப வீடு பாருங்க, படி நிலை, வீட்டில் ஏறினா எல்லாருமே படி இருக்கும், படி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நிலை. அதுக்கப்புறம் உள்ள வந்து வீடு. அப்ப என்ன அர்த்தம், படி என்பது படிங்கிற அதையும் ஞாபகப்படுத்துது. படிச்சா காணாது, நீ படிச்சபடி நிக்கணும் இல்லையா, நிலை, நிலைச்சு நில்லு படிச்சபடி, நிலை, அது படி சொல். அங்க விடு, அது ஏன் வீடுன்னு வச்சாங்க, விடு என்பதுதான் வீடுன்னு ஆகுது இல்லையா, உள்ள வீடு. என்ன கேட்டா, எல்லா துன்பங்களும் வந்தவொடனே என்னது விடுபட்டு போய் விடுகிறது. வெளியில போனா மழை வெயில் எல்லாம் இருக்குது, உள்ள வந்து வீட்டுக்கு வந்தானே அப்பா அப்படின்னு. சில பேருக்கு வீட்டுக்கு வந்தவங்க பிரச்சனையே
5: ஆரம்பிக்குது,
4: அது அவர்கள் செய்த வீண. சில பேருக்கு பிரச்சனையே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஆகவே இங்க வந்து நோன்தாள் ஏன் சொன்னாருன்னா, அது ஏன் அந்த வலிமை எது நோக்கி வருதுன்னா, எல்லா ஆன்மாக்களுடைய வினையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா. அதாவது அந்த அவருடைய சொன்ன நீதிப்படி நடக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய வினை அத்தனையும் என்ன பண்றாரு, திருவடியிலே தாங்கிக் கொள்கிறார். திருவருகாட்டுப்படையில வருது இந்த வார்த்தை. இதே வார்த்தை ஐயா நிறைய நல்லா நூல்கள் படிச்சிருக்காங்க, உருணர் தாங்கிய மதன் உடை நோண்டாள், செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை. திருவருகாட்டுப்படையில் இந்த வார்த்தை அப்படியே வருது. உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தாள், நோன்தாள் அதாவது அவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் எல்லாம் உருணர்கள், அவருடைய திருவடியை அடைய முடியாதவர்கள் செருணர்கள். இந்த வார்த்தையை பாரு, உருணரை என்ன பண்றாரா திருவடியினால தாங்கிக் கொள்கிறார், ஆனா திருவடியை அடையாதவர்கள் என்ன பண்றாரு கையினால செல் உரல். அதாவது இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நாம என்ன பண்றோம், நமக்கு வேண்டியவர்களே கையினாலே அணைத்துக் கொள்கிறோம், வேண்டியவர்களே ஹக்கிங், வேண்டாதவர்களுக்கு கராத்தையோ கும்ஃபுவோ. ஆனா இறைவன் என்ன செய்யறாருன்னா அடியார்களை அங்க ஒரு கான்ட்ராஸ்ட், நமக்கும் இறைவன் முருகனை வந்து காட்டுற, நமக்கு நம்ம என்ன பண்றோம் வேண்டியவர்களை கையால் அணைத்துக் கொள்கிறோம், வேண்டாதவர்களை காலால வதைக்கிறோம். ஆனால் இறைவன் என்ன செய்யறாரு அடியார்களை காலால தாங்கிக்கிறாரு, மற்றவங்களை கையால வதைக்கிறார். திருவடியுடைய சிறப்பு, இறைவன் திருவடியுடைய சிறப்பு, அதாவது உருணர் தாங்கிய மதன் உடை, மதன் அந்த ஆணவம், மதன் உடை நோண்டால் செருணர் தேய்த்த செல் உரல். செல்னா என்ன, இடி உரல் அப்படின்னு இடி போன்ற கை, செல் உரல் தடக்கை. அதே போல முரண் தொடையாக அவருடைய மலர் வந்து மென்மையான மலராதான் இருக்குது, ஆனாலும் அது என்ன பண்ணுதா எல்லாவற்றையும் அதனால எடுத்து சுமப்பானையினர். திருவருட்பாடி ஆசிரியர் என்ன சொன்னா, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்ல ஒரு பெயர் வந்து எடுத்து சுமப்பான், கர்ம சமர்ப்பணம். அது சிவபூஜையில் அதுக்கு பேரு கர்ம சமர்ப்பணம்னு பேர். நாம் செய்கின்ற வினைகள் எல்லாம் இறைவனிடத்திலே நான் ஒப்படைத்து விடுவது, கர்ம சமர்ப்பணம். அப்ப எல்லா வினைகளையும் ஏற்றுக்கொள்வதனால அது என்னது, அது மிகவும் வலிய தாள் தானே. அவ்வளவு ஆன்மாக்கள் செய்கிற வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு வலிமை இருக்கணும் அதுல. அங்க ரெண்டி சொன்ன செம்மலர் தான், ஆனாலும் அது நோன்தாள் தாங்கக்கூடியது என்று அத முரண் தொலைல வச்சு காட்டாரு. இது அவருடைய நிலை, இன்னொன்னு அவருடைய இன்னொரு நிலையை நீ பார்த்துக்கோள். அதாவது அவர்கள் வந்து அந்த சீவன்முத்தர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அப்படி அந்த இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிராரத்தவினை தாக்காமல் வந்து இருப்பதற்காக. அதனாலதான் மகாகாசிவ முனிவர், எவ்வளவு பெரிய கதவுராணம் கேட்கறீங்க, எவ்வளவு பெரிய முனிவர் காசவ முனிவர், ஆனாலும் அந்த மாயிண்டத்திலே ஒரு மயக்கம் வந்து விட்டது. அதே போலதான் விஸ்வாமித்திர முனிவர் மேனக இடத்திலே மயங்கினார், திருமால் வந்து பிரந்த இடத்திலே மயங்கினார், திருமால் பிரம்மன் வந்து திலோத்தம இடத்திலே மயங்கினார். தான் படைத்த பெண்ணை கண்டே ஆகிய என்ன பண்ணா பிரம்மா என்ன பண்ணானா, சங்கப்பம் பண்ணா, இதுவரைக்கும் ஒரு அழகுல யாருமே பீட் பண்ண முடியாது, அப்படி ஒரு அழக படைக்கணும்னு படைச்சான். எப்படி படைச்சான்னா, ஒவ்வொரு பாட்டா எழுதி எல்லா திலம்னா எழுதுன்னு அர்த்தம், திலோத்தமை எழுதி எல்லா படைச்சான், அதனால பேரு திலோத்தமை. தில் என்றால் எழுதுன்னு அர்த்தம், தில்லிக்கா தேல். அதாவது இதுக்கு போனீங்கன்னா, டெல்லிக்கு போனீங்கன்னா நல்லெண்ணிக்கு என்ன சொல்லணும்னா, இந்தியில தில்லிக்கா தேல், தில்லின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் என்ன, டில்லி வந்ததுனால டில்லிக்கா தேல், டில்லிக்கா தில்லா எள்ளு, எள்ளு இருந்து வர்ற எண்ணெய் டில்லிக்கா தேல்ங்கிறத இந்த இந்தியனுடைய இந்தி வார்த்தை, செசாமி ஆயிலுக்குள்ள இந்தி வார்த்தை தில்லுனா எள்ளு,
5: தைலம்
4: அதான் தில் என்பது தைலம்ங்கிற வார்த்தை வந்து அதுல இருந்து தில்லு இருந்து வரதான் தைலம். அது அந்த அப்படி படைச்சானா, அதாவது அந்த எள்ளு எல்லா படைச்சானா, எள்ளளவு எள்ளளவு பார்த்து படைச்சான். அதனால பேரே திலோத்தமை. அந்த திலோத்தமையை பார்த்தவொன்னு என்ன இவனுக்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சரியான சொல்ல, மாணிக்கவாச சுவாமி அதை சேக்கலார் சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, சம்பந்த பெருமான் பாருங்க அவருடைய சம்பந்தருக்கு, சம்பந்தர் சொல்லும் போது இடத்துல அந்த கதையை சொல்ற, சம்பந்தர் வந்து அந்த பெண்ணை பூம்பாவை அப்படியே எழுப்பி காட்டுறார், மிக அழகான ஒரு பெண். இதுல என்னன்னு கேட்டா, அந்த பெண்ணை பெற்ற தந்தையே என்ன சொல்றாருன்னா, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் வேற சொல்ற, தேர் இஸ் நோ ஆப்ஸ்டக்கிள். அது வேற ஏதாவது வன்முறையோ அல்லது வேற மாதிரி இது அது ஒண்ணும் இல்லை, லைன் இஸ் வெரி கிளியர். ஆனா சம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த சிவனையை செஞ்சிட்டியாருக்கு என்ன சொல்றாரு என்றால், நீ ஒரு வகையில தந்தை, நான் ஒரு வகையில தந்தை, ஏன்னா நீ முதல்ல பெத்து கொடுத்த பெத்தாரா நீ தந்தை, இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்த நானும் ஒரு தந்தை தான். ஆகினால நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எப்படி பாக்குறான்னு பூம்பாவை பெண்ணு எப்படி பாக்குறான்னு சொல்லும் பொழுது சேக்கலான்னு வச்சா ஒரு அடி சார் பாருங்க. எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னுனான் முகத்தார் கண்டான். அவளிலும் நல்ல ஆள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். சில அந்த பிரம்மதேவன் வந்து அவரை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டதுன்னா கடுமையான கிழவன். எண்ணிலாண்டு எய்தும் வேதா. ஆனா ஞானசம்பந்தர் பார்க்கும்போது பாருங்க ரைட் டைம் கரெக்டா. அந்த பெண்ணுக்கு 12 வயசு, இவருக்கு 16 வயசு. நான் சொன்னேன் சைவர்களும் 16 வயசுலாம் ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வரணுங்க, ஒன்னு சம்பந்தம் இன்னொரு கண்ணப்பன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் 16 வயசுல முத்தி, சம்பந்தருக்கும் 16 வயசுல முத்தி, கண்ணப்பருக்கும் 16 வயசுல முத்தி.
5: மார்க்கண்டேயன்,
4: மார்க்கண்டேயன் அது அது 16 வயசு தான். திருமுறைகள்ல சொல்ல நாயன்மார்கள் எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டார். அவனுக்கு 4 முகம் வேற, டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்க்க முடியும் அவனால. ஆனா அவளிலும் நல்ல ஆள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். என்ன பார்த்தாரா அவன்? என்ன பார்த்தான்னா அந்த அழகை பார்த்தான். ஆனா சம்பந்தர் என்ன பாக்குறாரு? அழக பார்க்கலையா, சிவபெருமானுடைய கருணை வெள்ளத்தை பாக்குறாரு. சீவன் முத்தர்கள் அந்த இச்சா ஞான கிரியைகளை புறத்தே செல்ல விடாமல் அந்த அந்த நிலையிலேதான் இருப்பார்கள். அவருடைய இச்சை எங்க பண்ணும்னா சிவனடியாருடைய வேடம், சிவாலயம், அவற்றின் மேலேதான் அவருடைய எண்ணமெல்லாம் போகுமே வெளியே வேற எங்கேயும் அந்த இச்சை செல்லாது. ஆகினால் என்ன பெற முடியாது? இன்னொரு பிறவிக்கு அது ஒரு வித்தாக திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, தவா பிறப்பினும் வித்து இருக்கு இல்லையா, அந்த தவா பிறப்பினும் வித்துக்கு அது வந்து அடிகோளாக இருக்காது. அதனாலதான் இந்த வந்து மாணிக்க வாசகர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டார். அதாவது மெய்கண்டார் சொன்னதை விட மாணிக்க வாசகர் அடிச்சிட்டார். அச்சப்பத்துக்குற ஒரு பதியமே பாடிட்டார். அச்சப்பத்துல பூராமே என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாம் எதிர்மறையில வச்சு சொல்ற. நான் யார பார்த்து பயப்படுறேன், யார பார்த்து பயப்படுறேங்கிறார். வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எல்லாருமே யார பார்த்து நான் பயப்படுறேன் தெரியுமா? கட்டிலாத எம்பெருமானை கட்டிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எல்லா தேவர்களையும் சிவபெருமானோடு ஒப்ப நோக்குகிறார்களே அவர்களை பார்த்தால் நான் அஞ்சுகிறேன். அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. சிவபெருமானத்துல அம்பிலாதவரை கண்டால், அம்பிலாதவரை கண்டால் நாம் அம்மனாம் அஞ்சுமாறே. அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. எப்படி அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. அது ஒரு இடத்துல சொன்னாரு, திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. திருமுண்டம், முண்டம்னா என்ன தெரியுமா? முண்டம் என்று சொன்னால் அதாவது விபூதி பூசுகின்ற முறையில ஒன்று உத்துடனும் இன்னும் திரிபுண்டரம். இந்த திரிபுண்டரமாக விபூதி அணிவதற்கு தான் முண்டம்னு பேர். முண்டம் சிவ தீட்சை இல்லாதவர்கள் முண்டமாக அணியக்கூடாது. சிவ தீட்சை பெற்றவர்கள் எப்படி அணிய வேண்டும் என்றால் அவர்கள் ரெண்டுக்கு வேறுபாடு. சிவ தீட்சை பெற்றவர்கள் அந்த சிவபெருமானுக்கு செலுத்துகின்ற அந்த விபூதி இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து அபிஷேகம் செய்த நீரோ அவர்களுக்கு நிவேதனம் செய்த நீரையோ மட்டும்தான் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே கடையில வாங்கி அப்படியே பூசினா பலனே கிடையாது. கடையில விபூதி வாங்கி அப்படியே பூசினா அதுக்கு எந்த பலனும் கிடையாது.
5: கோயில தான்
4: அந்த ஆலயத்திலே சிவபெருமானுடைய திருமேனியிலே பட்ட நீரை அப்படியே உத்துழனமாக அதை வந்து குழைக்கக்கூடாது. எப்படியுமே ஆலயத்துல குடுக்குறாங்களா அந்த நீரை வந்து என்ன செய்யக்கூடாது? குழைக்கக்கூடாது. அது அதுக்கு பேர் அபிமந்திரித்தல். சைவ சித்தாந்த வார்த்தையில் அதுக்கு பேர் அபிமந்திரித்தல். ஆனால் சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கேட்டா, அவர்கள் திரிபுண்டரமாக அணியலாம். அந்த திரிபுண்டரமாக அணிவதும் அந்த சிவபெருமானுடைய நின்மால்யத்தை திரிபுண்டரம் அணியக்கூடாது. அந்த விபூதி எப்படி இருக்கணும் சொல்றார். அதனாலதான் முழுநீருன்னு சொல்றார். முழுநீர் ஊசிய முனிவருக்கும் அறியே. அந்த முழுநீர் என்பதற்கு என்னன்னு விளக்கம் கொடுப்பார். அது அந்த பகுதியை நீங்க படிக்கணும். அந்த மாதிரி நீரை அவர்கள் அந்த அபிமந்திரித்து பஞ்சகலா மந்திரங்கள் சொல்லி அபிமந்திரித்து அதை திரிவுண்டரமாக அணிய வேண்டும். முண்டம் என்று சொன்னால் என்ன பொருள்? திரிவுண்டரமாக விபூதி அணிதல், அதுதான் முண்டம்னு பேர். அது இதுலயும் வரும் பெரிய புராணத்துல, நம்ம திருநீலகண்ட நாயனார் புராணத்திலேயே முண்டம்ங்கிற வார்த்தையை சேர்க்கலாம் சொல்வேன். தலையில்லாத முண்டம்னு சொல்றோம் உலகத்துல முண்டம்னு, அதுதான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறேன். முண்டம் என்று சொன்னால் அந்த மாதிரி கொள்ளக்கூடாது
5: என்பதற்காகதான்.
4: அதுல கோயில வைக்கக்கூடிய உதிய நம்ம வந்து அப்படியே அதை குறைக்க கூடாது. ஆலயத்தில் அதை உத்துழனமாக அணிந்து கொள்ள வேண்டும். அந்த உத்துழனமாக அணியும் போது அது சில முறைகள் சொல்லிருக்காங்க எப்படி அணிய வேண்டும். அது வந்து எப்பயுமே கோயில வந்து படங்களை பார்த்து கொண்டு திருவுருவங்களை பார்த்து கொண்டு அணியக்கூடாது. எதிர் திசையில இருந்துதான் எல்லாருமே செய்யற தப்பு. சாமிக்கு முன்னாடி அப்படியே அணியறீங்க, பண்ணக்கூடாது. திரும்பி கொண்டுதான் அணிய வேண்டும். சுவாமிக்கு எதிர் திசையில இருந்து கொண்டுதான் அணிக்கணும். வாங்கறது இப்படி வாங்கணும், அது வந்து வாங்கும்போது இப்படி வாங்கணும். எது வாங்கணும்னா இந்த முத்திரை, கோகர்ண முத்திரை. கோகர்ண முத்திரையினாலே இப்படிதான் வாங்கணும். விபூதியை வாங்கறது அந்த வந்து கட்டவரம் நீட்டி நிற்க கூடாது, கட்டவரம் நீட்டி கொண்டு இருக்க கூடாது. கட்டவரலை வைத்துக் கொண்டு இப்படி கோகரணம், இதுக்கு பேரு பசுவினுடைய காது போல. கோகரணம்னா பசுவினுடைய காது மாதிரி இருக்கும். அது வச்சுங்கன்னா அப்படிதான் வாங்கலாம். அது போல விபூதியை கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, இப்படி மிருகி முத்திரை. நீங்க யாருக்காவது விபூதி கொடுத்தா இப்படிதான் கொடுக்கணும். மிருகி முத்திரை, மிருகினா மா. அதே மாதிரிதான் புஷ்பம் எடுத்து போடும் போது இப்படிதான் போடணும். புஷ்பத்தை வந்து பூவை வந்து அதாவது இந்த புஷ்பாஞ்சலின்னு செய்வாங்க, நிறைய கூட கூடையா வச்சுக்கிட்டு அப்ப வந்து இப்படி எடுக்கலாம். மத்த நேரத்துல ஒரு பூவை மட்டும் எடுத்தா இப்படிதான் எடுக்கணும். பூசை எடுத்து அது மிருகி முத்திரை, அந்த மான் முத்திரைன்னு பேர். அது போல மிருகி, மிருகின்னா மான் அர்த்தம். ஒரு மானுடைய கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, மானுடைய வாய், மானுடைய கொம்பு. இந்த உருவத்துக்கு ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒரு பெயர் சொல்லிடுறாங்க. அது ஒரு முத்திரை. ஆமாமா, நாட்டிலேயே முத்திரைகள். முத்திரைங்கிறது கைவிரல்களால. ஆமா, இந்த கைவிரல்களால செய்வதுதான். அதனாலதான் அந்த முத்திரை என்ற அந்த அந்த சொல்ல வைத்துதான் தமிழ்ல செய்கைன்னு வந்து. செய்கை அவனுடைய செய்கை எல்லாம் சரியில்லைங்கிறோம். இந்த செய்கை என்று சொன்னால் அதுக்காக சொல்லலை. அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய குணம் தப்புன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய முத்திரை தப்புங்கிறது தான் செய்கைன்னு வந்தது. கை செய், கை செய்தான் செய்கை. கையால் செய்யப்படுவது அது பின் முன்னதாகத்தொக்க ஆறாம் வேற்றுமை தொகைன்னு எழுதுவாரு. அதாவது நுனிக்கொம்பர்கள் தமிழ் இலக்கணத்துல பின் முன கடைக்கண் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, கடைக்கண் என்று சொன்னால் கண்ணினுடைய கடை, கண்ணினது கடைதான் கடைக்கண். அப்ப முதல்ல சொல்லும் போது கடைக்கண்ங்கிறீங்க, ஆனா விரிக்கும் போது கண்ணினது கடை. அப்ப பின் முன்னதாகத்தொக்க ஆறாம் வேற்றுமை தொகைன்னு பேர் இலக்கணத்துல. அது அவர்களுடைய கடைக்கணும், நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது. பெரியவர்களையும் வணங்கக்கூடாது, இறைவனையும் வணங்கக்கூடாது. அதே போலதான் இறைவனுக்கு செலுத்தும் போது இந்த விரல் வந்து எப்படி நிக்கணும், இப்படி கும்பிடக்கூடாது. இந்த இடதுகை கட்டவரல் இருக்கு இல்லையா, அது உள்ள இருந்து வலதுகை பெருவரல் இப்படி இருக்கணும், இப்படிதான் வணங்கணும். கட்டவரல் நீட்டி நிற்கப்படாது. அஞ்சலி, அஞ்சலி முத்திரை. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் முத்திரைகள், 64 முத்திரைகள் இருக்கு. 64 முத்திரைகளை நாம வந்து தினந்தோறும் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கும். பழக்கத்துக்கு வந்தாலும் டிரைவிங் படிக்கும், முதல்ல எப்படி டிரைவிங் படிச்சீங்க, அப்புறம் அத்துபடி ஆகி போச்சுன்னா என்ன வருது, மறுபடி கையை வைக்கணும் காலை அப்படி நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா, அது போல வந்து கொண்டு இருக்கும். அது வர வர நரம்பு மண்டலங்கள் முறுக்கி ஏறும். நர்வஸ் சிஸ்டம் முத்திரையில போனா அப்படி வச்சிருக்கான். எல்லாமே அந்த உடலுக்கு நன்மை செய்து சேர்த்தே தான் வச்சிருக்கிறார். அது போல இவர் சொன்னார். அதே போலதான் அடியார்கள், ஒன்று வந்து அந்த திருமுண்டம் தீட்டப்பெறாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாலை சொல்லாரு. அதே போலதான் அடியார்கள் சொல்லும் போது சொன்னார், உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியார். எனக்கு என்ன வேணும்னாரு, மாணிக்க வாசர் பாருங்க, அவரு மாணிக்க வாசருடைய கேள்வி என்னன்னு பார்த்தா என்ன இறைவன்ட்ட கேட்கிறாரு, எதெல்லாம் வேண்டான்னு சொல்றார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, இந்திர பதவி, சந்திர பதவி, வைகுண்ட பதவி, இதெல்லாம் நீ சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்ட்ட. கொள்ளேன் புரந்தரன், புரந்தரன் இந்திரன், புரந்தரன் மால் அயன் வாழ்வு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்றாரு, என்ன சொல்ற, அடியா நடுவுள் அடியேன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியார். எனக்கு வேற ஒன்றும் செய்யணும், சிவனடியார்கள் மத்தியில் இருக்குமாறு பண்ணா போதும். அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, உடையாள் உன்னன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. என்னன்னு கேட்டா அவருடைய நிலை எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவமும் சக்தியுமா எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவம் சக்தி, சிவம் சக்தி. இந்த மகரம் வந்து சிகரத்து கூட அடங்கலாம். இப்ப வா என்பது அருட்சக்தி, சி என்பது சிவம். ஆக என்ன சொன்னாது, இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, உடையா நீ உன்னுடைய நிலை என்ன, உடையாள் உன்ன நடுவிருக்கும் உடையாள். இந்த உடையாள் வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு, இங்கேயும் சி இங்கேயும் சி, சி எப்படி இருக்கு, இங்கேயும் வா இங்கேயும் வா. அப்போ இந்த அருட்சக்தியானது ரெண்டு சிக்குள்ள இருக்கு, இந்த சி எப்படி இருக்கு, ரெண்டு வகாரத்துக்குள்ள இருக்கு. அதனால சொன்னார், உடையாள் உண்டன் நடுவிருக்கும், அருட்சக்தியானது உன்னுடைய நடுவில் இருக்கிற, அப்புறம் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இந்த பகுதியை பார்த்தா உடையாள் நடுவுள், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இதுதான் உன்னுடைய நிலை. ஆனால் எனக்கு என்ன வேணும்னாரு, இருவீரும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானார். அது என்னன்னா அதான் நம்ம படிச்சது, அதான் சொன்னோம் இல்லையா, என்ன மந்திரம், அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம். அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதக்கூடிய தகுதி எனக்கு கொடுத்தா போதும். அதனால என்ன சொன்னாரு,
6: அனுபவங்கள் நிகழும் போது அவற்றை இயல்புன்னு சொல்ல முடியாது, எனவே அவற்றுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணமே முன்வினையாகிய சஞ்சிதமாகும் அப்படின்னு சொல்லி விளக்கின உடனே அன்னோர் சாரர்தான் என்னவென்றால் இவனும் மறுக்கின்றான். இவன் என்ன ஒத்துக்கொள்ள என்றால், இன்ப துன்பங்கள் இயல்பு என்று சொல்வது தவறுதான், நிச்சயமாக இன்ப துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஆனா அந்த காரணம் தான் என்னன்னு தெளிவா தெரியுது ஐயா, அதுக்கு போய் நீங்க ஏதோ முன்வினைன்னு இல்லாததெல்லாம் இல்லாது கொள்ளாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. இன்ப துன்பங்கள் இயல்பு கிடையாது, அதற்கு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன அப்படின்னா, முயற்சி தான் காரணம். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்து விடும், ரெண்டையுமே சொல்லிட்டார். திருவினை ஆக்கும், செல்வத்தை கொடுக்கும், செல்வம் கொடுத்தா இன்பம், இன்பத்துக்கு காரணம் முயற்சி, ஆமா துன்பத்துக்கு காரணம் முயற்சி இன்மை, தெளிவா இதான் காரணம்னு புட்டு புட்டு வச்சுட்டாரு. அதுக்கு மேல போட்டு நீங்க வந்து இருவினைன்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இம்மையின் முயற்சியாலே இரு நிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். இந்த மறுமை அப்புறம் போன பிறவி இதெல்லாம் அந்த கதைகள்லாம் வேண்டாம், எல்லாம் இம்மைதான். இம்மையின் முயற்சியாலே இரு நிதி ஈட்டி, இரு நிதினா என்ன, ரெண்டு நிதினு அர்த்தம் இல்ல, பெரிய நிதினு அர்த்தம். ஓடும் இருநிதியும் ஒன்றாக காண்பவர்க்கு அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமி போடுவாங்க, ஓடும் செம்பனும் ஒக்குவேனும் அந்த காலத்தை சொல்லுவாங்க. இருநிதினா அந்த இடத்துல என்ன அர்த்தம், பெரிய நிதி. இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். செய்தி இல்லாதவர், அதாவது முயற்சி இல்லாதவர், செய்தி இல்லாதவர் பொருளும் இன்றி இம்மையே இடர் உழப்பர். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எழுதிட வேண்டும். இங்கு முயற்சி தவிர முன்வினைன்னு இருவினை இருந்ததுன்னா அப்ப முயற்சி இல்லாமலேயே ஒரு தனக்கு எல்லாம் இங்க கிடைக்கணும், கிடைக்கிறதா கிடையாது. முயற்சி உள்ளவனுக்கு தான் பலன் கிடைக்கின்றது, முயற்சி இல்லாதவன் துன்புறத்தான் செய்யறான். ஆகவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றோம், முயற்சி தான் அதற்கு காரணம். முயற்சி இன்பத்திற்கு காரணம், முயற்சி இன்மை துன்பத்துக்கு காரணம். ஆகவே எல்லாம் இம்மையிலேயே முடிந்து போய்விடுகின்றன. இதற்கு போய் முன்வினைன்னு சொல்லி அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அப்படி முன்வினைன்னு வேற ஒரு காரணம் இருந்தது என்றால், இம்மையில் முயற்சி செய்யாமலேயே வந்து பலன்கள் எய்தப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். இந்த பாடலை கொடுத்து இதற்கு நாம கொடுக்கிற பதிலையும் அடுத்த பாடல் வருகின்ற பதில். ஆகவே அந்த அடுத்த பாடலையும் சேர்த்தே கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடல் தடையுடைய சேர்த்து கொடுத்த மாதிரி இதையும் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, மறுக்கின்றார்கள் நம்முடைய அருளந்த சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்த ரீதியாக மறுக்கின்றார்கள். என்ன, முயற்சி தான் இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்பதை மறுத்து சொல்ற இருவினை செயல்தான். என்ன சொன்ன நீ வந்து, இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சியா? கிடையாது, இருவினை செயல்தான். இருவினை தான் காரணம். இம்மை இரும்பொருள் அவன் சொல்ற அவன் கருத்தை வந்து தகர்த்துக்கணும் இல்லையா? அப்ப அந்த முயற்சி தான் காரணம் தகர்த்து எழுதிட்டார், தூளாக்கிட்டார். என்ன, இம்மை இரும்பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும். என்ன அப்படின்னா, இம்மையிலே இன்பத்தை வேண்டி அந்த இன்பத்துக்கு காரணமாகிய செல்வத்தையும் வேண்டி முயற்சியை செய்யும் பொழுது சோர்வு வரும், தளர்வு வரும். சரி, வர்றது மட்டுமல்ல, தருவினை அதனில் அத்தம் தானரும். பொருள் வேண்டிதான் நீ முயற்சி செய்யற, ஆனா முயற்சி செய்வதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டுமே. ஒரு வியாபாரத்தை தான் தொடங்குறான், அதுக்கு முதலா போடுறதுக்கு பொருள் வேண்டும் இல்லையா? லாபம் பெறதுக்கு தான் வியாபாரம் தொடங்குறான், லாபம் வரணும், நிறைய செல்வம் கிட்டணும்னு. அதை தொடங்குறதுக்கு பொருள் வேணுமே, முதல் வேணுமே. அல்லது நான் படிச்சு வேலை பார்க்க போறேன்னா படிச்சதுக்கும் பொருள் வேண்டுமே. அதற்கு தேவையான சாதனங்கள் வாங்குது, கட்டணம் வந்து கேட்கவே வேண்டாம் இல்லையா? எல்லாத்துக்கும் பொருள் வேண்டும். அந்த பொருளும் வந்து நீங்கி போகலாம், அதனால் முயற்சி தடைபடலாம். தருவினை அதனில் அத்தம் தானரும். அத்தம்னா அந்த இடத்துல பொருள், அத்தம் தானரும். துயரும் தங்கும், அதனால துன்பமும் வந்து சேருது. இன்பம் வேண்டி முயற்சி செய்து அந்த முயற்சியால துன்பம் வந்து சேருது பாரு. ஒருவினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளே. இது மட்டுமா, உடன்பாட்டு முகத்தாரம் மட்டுமா, எதிர்மறை முகத்தாரம் சொல்றேன் பாரு. இப்படி அவமம் பெரும் முயற்சி செய்து கடைசியில பலனை எய்த முடியாமல் முயற்சியின் இடையிலேயே துன்புற்று சோர்ந்து விடுகின்றான். இன்னொரு பக்கம் பார், முயற்சியே செய்யாதவன் அவன் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கான். உலகத்துல பார், சுத்தி பார் அப்படிங்கிற என்ன, அதான் இந்த கருத்துக்களை வந்து சுவாமியுடைய உரையின் மூலம் பார்த்தோம் என்றால், அற்றே அக்காரணமாவது முயற்சியேயாம். அவன் சொல்ற தடை முதல் பாடு, அவன் சொல்ற தடை முதல் பாட்டு. அற்றேற காரணமாவது முயற்சியேயாம். இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு, அந்த காரணம் என்ன, முயற்சிதான் என்பது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தறி. உடன்பாட்டிலையும் பாருங்க, எதிர்மறையிலையும் பாருங்க. உடன்பாட்டில் என்ன, முயற்சி உடையவன் இன்பம் அனுபவிக்கின்றான் உடன்பாடு. எதிர்மறையில பாருங்க, முயற்சி இல்லாதவன் துன்பம் அனுபவிக்கின்றான் எதிர்மறை. உடன்பாட்டிலும் பார்க்கலாம், எதிர்மறையிலும் பார்க்கலாம் சொன்ன. இல்லைன்னு சொல்லி உடன்பாட்டிலையும் காட்டிட்டார்கள், எதிர்மறையிலையும் காட்டிட்டார்கள். என்ன, முயற்சி உள்ளவனும் துன்பம் அனுபவிக்கிறான், முயற்சி இல்லாதவனும் துன்பம் அனுபவிக்கின்றான். இதையும் நீ உடன்பாட்டிலையும் பாரு, எதிர்மறையிலையும் பாரு காட்டுறார்கள். உடன்பாட்டினும் எதிர்மறையினும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தலில் அதுவே அமையும். அவன் சொல்றான், அந்த முயற்சியே போதும். வேறுமோர் காரணம் கூட மிகையா, முயற்சியை தவிர முன்வினைன்னு இன்னொரு காரணம் சொன்னால் அது மிகை. மிகைன்னா என்ன, தேவையில்லாம அதிகப்படியா ஏதாவது சொல்லுது, மிகையா அப்படின்னு சொல்றான் இல்லையா. என்றது பொருந்தாது என்று நீ சொல்கின்ற கருத்து பொருந்தாது. அது ஒரோ வழி பிறழ்தலும் அவ்விருதிறத்தினும் வைத்து அறிய கிடத்தலின். எது, முயற்சியினால் இன்பம் கிடைத்தலும் முயற்சி இன்மையினால் துன்பம் கிடைத்தலும் சில இடங்களில் பிறந்து விடுகின்றதே இல்லையா. அது பிறந்து முயற்சி உள்ளவன் துன்பம் எய்துதலும் முயற்சி இல்லாதவன் வந்து இன்பம் எய்துதலும் பார்க்க அப்படியாக நடக்கின்றனவே. எனவே நியத காரணம் வேறு உண்டு. எனவே நியதியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் வேறு உள்ளது என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத. அந்த இடத்துல உனக்கு புலனாகல, அவன் செய்த முயற்சி உனக்கு புலனாகாத மாதிரி அவன் செய்த முன்வினை புலனாகல. அவன் இம்மையில செய்யற முயற்சி தான் உனக்கு புலனாகுது, முன்வினை உனக்கு புலனாகவில்லை. புலனாகாத வச்சு நீ சொல்ற, இது அனுமான அளவில் அறிய வேண்டும். அனுமான அளவில் எப்படி அறியணும், முயற்சி செய்தும் பலன் அடையவில்லை, துன்பம் அடைகின்ற துன்பம் உருகின்றான். எனவே இந்த துன்பத்திற்கு முயற்சி இல்லாமே காரணம் அல்ல, ஏன்னா நல்ல முயற்சி செஞ்சிருக்கான். முயற்சி இல்லாமே காரணம் அல்ல, முயற்சி இருந்தும் துன்பம் அடைகின்றான் என்றால் இந்த துன்பத்திற்கு வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏன்னா நீ முதலே ஒத்துக்கிட்ட, இன்ப துன்பம் இயல்பு அல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு ஒத்துக்கிட்ட. ஆனா முயற்சி தான் காரணம் சொன்ன நீ வந்து. ஆனா சில அனுபவங்களை பார், சிலருடைய அனுபவங்களை பார், முயற்சி இருந்தும் துன்பம் வருகின்றது. எனவே நியதமாய் வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணமே முன்வினை. நியத காரணம் வேறுண்டு என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத. ஆண்டைக்குன்னா அந்த இடத்தில், புலனாகாமல் இருக்கின்ற, தெரியாமல் இருக்கின்ற சஞ்சித வினை என்று அறியப்படும், முன்வினை என்று அறியப்படும். ஒருவினை செய்யாதாரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு முடிச்சார் கடைசியில. ஒருவினை செய்யாதாருனா இந்த இடத்துல வினை என்பது முயற்சி. ஒரு முயற்சி செய்யாதவன் எப்படி இருக்கான்? உடையரா இருக்கான். உடையர்னா யாரு? செல்வந்தர தான் உடையர்பாங்க. வள்ளுவ பெருமான் சொல்வார், உடையர் முன் இல்லா உடையார் முன் இல்லார்கோல் அப்படின்னு கல்வி அதிகாரத்தை சொல்வார். உடையார் முன் இல்லார்கள். உடையார்னா யாரு? செல்வந்தர். ஒருவினை செய்யாதாரும் உடையறி உலகத்துள்ளே. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிளியீடு நேர்பட பெற்றார் முதலாயினார் மாட்டு காணப்படும். அதாவது ஏதாவது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் வந்து ஒருமை

பலன் கிடைக்கும். ஆனால் அவன் செய்த முயற்சியின் அளவையும் அவன் பெற்ற பலனின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த முயற்சி வந்து இதெல்லாம் என்ன பெரிய முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். இதை விட எவ்வளவு எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்து ஒவ்வொருவரும் பலன் இல்லாமல் வருந்துகின்றார்களே, இவன் என்ன பெருசா முயற்சி பண்ணிட்டான், ஏதோ இவ்வளவுதான் பண்ணினான், ஆனா அந்த எவ்வளவோ பண்ணிருக்கான் இல்லையா, அதான் பண்ணிருக்கான். அது வந்து பலனோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப அற்பமா போயிருந்ததுனால ஒருவினை செய்யாதவரும் சொன்னார்கள். பின்னாடி சுவாமிகள் ஒரு இடத்துல விளக்குவார்கள், ஏன்னா இதுக்கு மேல ஒரு தடை வரும், என்ன சார் நீங்க இப்படி வந்து முயற்சி காரணம் இல்ல முன்வினை தான் காரணம் சொல்றீங்களே, அப்ப முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், இன்மைனா வறுமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. முயற்சி செய்ப்பான்னு மன எழுச்சி ஊட்டும்படியாக சொல்லியிருக்கின்றார்களே, நீ அந்த மன எழுச்சியெல்லாம் போக்குகின்ற வகையிலே எல்லாம் முன்வினை சொல்றீங்களேன்னு ஒரு தடை வரும்பொழுது அப்போ விளக்குவார், கண்டிப்பா முயற்சி இருந்தால்தான் பலன் கிடைக்கும், ஒருவினை செய்யாதாருன்னு சொன்னதோட உட்கிடை என்னங்கிறது அங்கதான் சொல்லுவார். அதாவது குறைந்த முயற்சி செய்தவன் அதிக பலனை பெற்றவன், அதான் அங்கதான். இன்று உடையர் என்பது செல்வரை அகது உடையார் முன் இல்லார்போல் என்பதனானும் அறிக. அந்த திருக்குறள் வந்தது இல்லையா, உடையார்னா செல்வந்தர்னு, அந்த மாதிரி இங்கேயும் உடையார்னா செல்வந்தர். இவை நான்கு செய்யுளானும், நான்கு செயல்கள், முதல் செயலை விட்டுறணும், அது இருவினை குறித்த சித்தாந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொன்னது. அதுக்கப்புறம் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இந்த நான்கு செயல்களாலும் உலகாயதருடைய தடைகள் தான் கேட்கப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. உலகாயதர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துனா அவன் சொன்ன அந்த தடைகளை எல்லாம் வாங்கி செவிமடுத்து அவற்றை வாங்கி அப்புறம் அவற்றுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த தடைகள்லாம் பொருந்தாது அப்படின்னு பரிகரித்து விட்டார், நீக்கிவிட்டார். நீக்கி எதை சாதித்தார், சஞ்சிதம் எனப்படும் இருவினை உண்மை, சஞ்சிதம் முன்வினையாகிய புண்ணியம் பாவம் என்ற அந்த இருவினை உண்மையை எப்படி சாதித்தார், காரிய ஏதுவின் வைத்து சாதிக்கப்பட்டது. என்ன அருமையான தர்க்க ரீதியான விளக்கம் பாருங்க, காரிய ஏது அளவை இலக்கணம் அதுக்குதான் முதல்ல வச்சிருந்தார் சுவாமிகள். இதெல்லாமோ சொல்றாங்க இல்லையா காரிய ஏதுன்னு அப்படின்னு நினைக்க கூடாது, ஏன்னா அளவை இலக்கணம் சொல்லிதான் இந்த நூலையை ஆரம்பிக்கிறார் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அதுல ஏதுவுக்கு மூன்று வகை பார்த்தோம் இல்லையா, இயல்பு காரியம் அனுபலத்தின்னு பார்த்தோம், அதுல உள்ள பாடலை நீங்க பாடலாம், ஏறுது மூன்று ஆகும் இயல்பு காரியம் அனுபலத்தி என அப்படின்னு பார்த்தோம். அதுல காரிய ஏதுன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, புகையை காணும் பொழுது அதன் மூலம் நெருப்பு உண்டு என்று துணிவது, நெருப்பு காரணம் புகை அதன் காரியம். அது மாதிரி இங்க வந்து காரணமாகிய சஞ்சிதத்தை முன்வினையை, அந்த முன்வினை உண்டுன்னு எதை கொண்டு துணிந்தோ, காரியமாகிய இன்ப துன்பங்களை கொண்டுதான். இந்த இன்ப துன்பங்கள் நமக்கு நேர்கின்றனவே, அப்ப இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் கிடையாது இயல்புன்னா அதை மறுத்தோம், காரணம் உண்டு ஆனா அது முன்வினை இல்ல முயற்சி தான் காரணம்னா அதையும் மறுத்துட்டோம். மறுத்து இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு காரணமாக முன்வினை உள்ளதுன்னு சொல்லி, இந்த இன்ப துன்பங்கள் தான் ஏது, நெருப்பு உண்டுங்கிறதுக்கு ஏது எது புகை, அது மாதிரி அது அங்க காரிய ஏதுவாக புகை உள்ளது, அது மாதிரி முன்வினையாகிய சஞ்சிதம் உண்டு என்பதற்கு காரிய ஏதுவாக இன்ப துன்பங்கள் உள்ளன. எனவே இன்ப துன்பங்களாகிய காரிய ஏதுவில் வைத்து சஞ்சிதமாகிய முன்வினை சாதிக்கப்பட்டது என்று அற்புதமாக விளக்குகிறார். அற்றே அது மேல கேள்வி கேட்கிறான், ரொம்ப வருந்தி கேட்கிறான், முயற்சிங்கிறத அப்படி தூக்கி எரிஞ்சிட்டீங்களா சார் அப்படிங்கிற அற்றேல், இருவினையே அமையும் ஆகலின், இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இருவினையே காரணமாயிருப்பது போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, ஒரே முடிவா, இருவினையே அமையும் ஆகலின் முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது பற்றி செல்லும் மன எழுச்சிக்கு பயனில்லை போலும். மன எழுச்சிக்கே வழி இல்லாம பண்ணிட்டீங்களா சார், முயற்சி செய் நேரலாம், முயற்சி செய்யாமல் சோம்பிக்கணும் தான் உனக்கு துன்பந்தான் அப்படின்னு சொன்னால அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை கிடைக்கும் இல்லையா, மன சரி நாமளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு எழுச்சி கிடைக்கும். இது இருவினை தான் காரணம்னா அவ்வினை எனக்கு என்ன விதிச்சிருக்கோ தெரியல, அது தெரியாம நாம வந்து முயற்சி பண்ணி என்ன புண்ணியம், முயற்சி மேல முயற்சி பண்ணியும் கிடைக்கல, அங்க இருவினை இல்லாட்டா தலையெழுத்து சரியில்லை அமையாட்டா ஒண்ணும் கிடைக்காது, இது எதுக்கு பண்ணுவானே அப்படிலாம் நினைப்பு போகும் இல்லையா. நீங்க வந்து இப்படி மன எழுச்சிக்கு வழிலாம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கின்றான். மன எழுச்சிக்கு பயனில்லை போலும் எனின் அது முன்னர் கூறப்படும், அதுதான் வருகின்ற செயலில் கூறப்படும்.

0: முன்னர், அதான் இடம் பற்றி முன்னர். சுவாமியர் எழுதுது எல்லாமே முன்னர் எழுதாமல் இடம் பற்றி முன்னர். இப்ப காலம் பற்றி பின்னர்னு அர்த்தம். வரக்கூடியதை சொல்லப்படும், எல்லாத்துக்கும் விளக்கம் வச்சிருக்கிறார். முயற்சிக்கு வந்து நம்ம மரியாதையும் கொடுக்கின்றோம், ஆனால் முயற்சியே வந்து முழு முதல் காரணம் அல்ல, இருவினைதான் காரணம். அப்ப முயற்சியினுடைய பங்கு என்ன, அதை விளக்கிடணும் இல்லையா. இருவினைதான் எல்லாம் அப்படின்னா அப்ப முயற்சிக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அதனாலதான் ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அதிகாரம் வைத்து இப்படி முயற்சி திருவினை ஆக்கும்னு முயற்சி அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கின்றார். அந்த முயற்சி வரும்போது பல அந்த முயற்சியில் ஈடுபடும் போது பல தடங்கல்கள் ஏற்படலாம், அதற்கெல்லாம் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆழ்வினை உடைமைக்கு அடுத்த அதிகாரமா இடுக்கண் அழியாமைன்னு வைக்கின்றார். இடுக்கன் துன்பம், முயற்சி செய்யும் போது வரக்கூடிய துன்பத்தை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதேன்னு சொல்லிதான் இடுக்கண் அழியாமைன்னு வைக்கின்றார் அதிகாரம் எல்லாம். ஆகவே முயற்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளத்துல வரணும். அதனாலதான் ஊக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் முதல்ல வச்சார். ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமைன்னு அப்படி ஒன்றெடுத்து ஒன்று வைத்திருக்கின்றார். அப்படின்னா அப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அப்போ அவற்றுக்கெல்லாம் பொருள் இல்லாமல் போகுமா இல்லையா. இப்ப நாம என்ன சொல்றோம், அவற்றுக்கெல்லாம் பொருள் உண்டு, ஆனால் இருவினைதான் வந்து மூல காரணம் என்பது உங்களுக்கு, அதன் வழியே வருவதுதான் இதெல்லாம், அது எப்படிங்கிறத அருமையாக விளக்க இருக்கின்றார். இதுதான் பலருக்கும் வந்து இருக்கிற சந்தேகம் அதுதான். ஆமா, அதாவது எல்லாம் வினைப்பலன் விதி, வினைப்பலனை தான் விதினு சொல்றோம். விதிங்கும் போது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறான், வெல்லலாம்னா வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு சாரா சொல்கின்றார்கள். அது வெல்லலாமா வெல்ல முடியாதா அது என்ன ஏது அப்படின்னு அது ஒருவருக்கொருவர் வந்து வாக்குவாதம் செய்து அது ஒரு முடிவு பெறாமலேயே போய்கொண்டிருக்கின்றது. அது கொண்டு இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போலும் என்று கூட ஒரு எண்ணம் அவ்வப்போது நமக்கு வந்துவிடக்கூடும். ஏன்னா யார் பேசினாலும் இதுக்கு வந்து ஒரு நிறைவான முடிவு கிடைப்பதில்லை. ஆனால் நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் சித்தாந்தம்னால என்ன, முடிந்த முடிவு, அதுக்கு மேல வந்து எந்த ஒரு ஐயமும் கிடையாது, எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது, விருப்பு வெறுப்பின்றி நோக்குவா இருக்கு, முடிந்த முடிவு. இதுவும் வந்து விதி கொள்கையும் சொல்கின்றது, முயற்சியை பற்றியும் சொல்கின்றது. அப்ப நிச்சயமா இதையும் முடிந்த முடிவாக தான் அது சொல்லியிருக்கணும், அருமையாக சொல்லியிருக்கின்றன வரக்கூடிய பாடல்கள். அது எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாருங்க. அப்ப இருவினைதான் வந்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்று சொன்னால் முயற்சியால் பயனில்லை போடும் என்று சொல்லி கருதி அவர் மன எழுச்சி இல்லாமல் போய்விடுகின்றதே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து படிப்படியாக விளக்குகின்றார். ரெண்டு மூன்று பாடல்களில் வைத்து படிப்படியாக அருமையாக விளக்கிச் சொல்கின்றார். இன்ப துன்பங்களுக்கு இருவினை எவ்வாறு காரணமாக அமைகின்றது, முயற்சி அந்த இடத்தில் என்ன பங்கு வகிக்கின்றது என்பதையெல்லாம் அற்புதமாக சொல்கின்றார். பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேரு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் அன்றே. தேரு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் என்றே என்று சொல்லி முடிக்கின்றேன். பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும், ஆறு சொல்கின்றார், ரெண்டு ரெண்டா ஆறு, மூவி ரெண்டு ஆறு அப்படி சொல்லியிருக்கின்றார். எப்படி பேறு இழவு, இது ஒரு இரட்டை. அப்புறம் பிணி மூப்பு இல்ல பேறு இழவு, அப்புறம் இன்பம் பிணி, இன்பம் பிணி அடுத்த இரட்டை. அதுக்கடுத்த இரட்டை என்ன, மூப்பு சாக்காடு, மூப்பு சாக்காடு அடுத்த இரட்டை. பேறு இழவு பதவுடைய பாபம், பேறு இழவு எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்கட்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும். ஐயா இன்பம் துன்பம்னு சொல்றோம், செல்வம் வந்தால் இன்பம், வறுமை வந்தால் துன்பம், பொதுவான கருத்து. ஆகவே இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பவை செல்வம் வறுமை. அந்த செல்வ வறுமைகளும் அப்புறம் மூப்பு சாக்காடு, இது நேர் பொருள் பார்த்தீங்கன்னா மூப்புன்னா வயதால் மூத்து தளர்ச்சி அடைதல் முதிர்ச்சி அடைதல், சாக்காடுன்னு பார்த்தா மரணம்னு அர்த்தம் வரும். ஆனா நேர் பொருள் இங்க பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா பொருந்தாதுன்னு பின்னாடி விளக்கமா சொல்கின்றார்கள். மூப்புன்னு அந்த இடத்துல என்ன சொல்கின்றார்கள், உயர்வு சொல்லலாமா, மூப்புன்னா உயர்வுன்னு சொல்லலாமா, என் திருமுறை சொல்லலையா, விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய், அது மாதிரி உயர்ந்த திருப்பதிகம்ங்கிற பொருள்ல மூத்த திருப்பதிகம் சொல்றோம் இல்லையா, மூத்த திருப்பதிகம்னு சொல்றோம், விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய்னு சொல்றோம். ஆகவே மூப்பு என்றால் உயர்வு, சாக்காடு என்றால் தாழ்வு. என்னையா வாழ்க்கை, செத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது தாழ்ந்த நிலை அப்படி சொல்றான் இல்லையா. ஆகவே சாக்காடு என்பது இழிவு, தாழ்வு என்பது சாக்காடு போன்றது. ஆகவே சாழ்வை சாக்காடுன்னு சொன்ன, சாக்காடுங்கிறது தாழ்வு, மூப்புனா உயர்வு. நீங்க நேர்புறம் சொன்னீங்க, மூப்புனா வயதுல மூத்து முதிர்ச்சி, சாக்காடுனா மரணம்னா, இது ரெண்டும் எப்படி எதிர்மறையான பொருளாகும்? ஐயா முன்னாடி சொல்லியிருக்கிறது பேரு இழவு, பேரும் இழவும் ஒன்று கொண்டு எதிர்மறையானவை இல்லையா. அதே மாதிரிதான் மூப்பும் சாக்காடும் ஒன்று கொண்டு எதிர்மறையா இருக்கணும். இன்பம் பிணி சொல்றாரு, இன்பமும் பிணியும் ஒன்று கொண்டு எதிரானவை, பேரும் இழவும் எதிரானவை. அப்ப மூப்பும் சாக்காடும் எதிரான எதிர்மறையா தானே சொல்லணும். மூப்பும் சாக்காடுன்னு அதுக்கு உண்டான பொருளே சொல்லிட்டு போனா. ஆகவே மூப்பு என்பது உயர்வு, சாக்காடு என்பது தாழ்வு இழிவு. அப்போ என்ன அப்படின்னா, இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை. அந்த செல்வம் வறுமையால வரக்கூடியவை என்ன? உயர்வும் இழிவும். செல்வத்தால உயர்வும் வறுமையால இழிவும் வருகின்றன. சரி, அப்புறம் அதனால என்ன வருகின்றது அப்படின்னா இன்பம் பிணி, அதனாலதான் இன்ப துன்பங்களும் வருகின்றன. அப்ப இன்பம் பிணின்னு சொன்னாங்க, அந்த பிணி என்பது நோயின் அர்த்தம் இல்ல, நேர்பொருள் பண்ணக்கூடாது. பிணினா துன்பம் அர்த்தம், நோயை வந்து துன்பம் சொல்லக்கூடிய வழக்கு இருக்கின்றதா. தொல்காப்பியர் சொல்கின்றார், ஒரு சூத்திரத்தை சொல்றார், நோயும் இன்பமும் அப்படின்னு சொன்னார். துன்பமும் இன்பமும் சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும். அப்ப நோய் பிணி எல்லாம் ஒண்ணுதானே, அப்ப அந்த நோய் பிணி என்பது துன்பம்ங்கிற பொருளையும் தருகின்றது அப்படின்னு சுவாமிகள் அந்த சூத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. எனவே பிணி என்றால் துன்பம், இன்பமும் பிணியும், இன்பமும் துன்பங்களும். அப்ப செல்வம் வறுமை, செல்வம் வறுமை காரணமா வரக்கூடியவை உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு காரணமா வரக்கூடியவை இன்பம் துன்பம். இந்த ஆறுமே முன் கருவுட்பட்டது, முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன. ஒருவன் வந்து இந்த பிறவியில என்னென்ன செல்வத்தை பெறணும், எப்படி வறுமை அடையணும், செல்வம் காரணமா வந்து உயர்வு எப்படி கிடைக்கும், அல்லது வறுமை உருதான அதன் காரணமா தாழ்வு எப்படி கிடைக்கும் இல்லையா, அப்புறம் அவனுக்கு அதன் காரணமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தவை, கருவிலேயே அமைந்து கிடப்பவை அன்றி அப்போது அப்போது உழவாவன அல்ல, அப்போதைக்கு அப்போது உழவக்கும் உண்டாகக்கூடியவை அல்ல. ஆனா பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. நேற்று வரை இப்படி இருந்தான் ஐயா, அப்புறம் பாருங்க ஒரு தொழில ஈடுபட்டான், ரொம்ப ஊக்கத்தோட உழைத்தான், இப்படி ஆயிட்டான். அது வந்து வெளியே தெரிவது, அவன் இந்த சிறப்பை எய்த வேண்டும் என்ற அந்த நியதி வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தது. அதற்கு ஏற்றபடிதான் முயற்சிகள்லாம் வந்து நடக்கின்றன. ஏன் அப்போ கருவிலே இருந்ததுன்னா இவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் வரணுமோ? உரிய காலத்தில் தான் வினைப்பலன் ஊட்டப்படும், வினைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், ஆனால் உரிய காலத்தில் தான் கிடைக்கும். கால வரையறையும் இருக்குது அல்லவா. இப்ப காலம் ஒரு தத்துவம் எதற்காக வைத்திருக்கின்றார்? ஏன்னா ஒரு ஆன்மாவின் வினை இன்னொரு ஆன்மாவின் வினை எல்லாம் பின்னி பிணைந்து தொடர்புபட்டு கிடப்பவை. ஆகவே ஒவ்வொரு காலம் வரும்போதுதான் பலன்கள் வந்து சேரும். அதனால் அவ்வாறு சொன்னார்கள். ஆகையினாலே அவை அப்போது அப்போது உழவாவன அல்ல, கருவிலேயே அமைந்து கிடந்தவை. எவை? இந்த ஆறுமே, செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம், இந்த ஆறுமே. இந்த ஆறுல வாழ்க்கையே அடங்கியாச்சு. இந்த ஆறுமே கருவிலேயே அமைந்து கிடந்தவைய ஒழிய அப்போதுக்கு அப்போது உருவாவன அல்ல. அவ்விதி ஏறிடும் அனுபவத்தால். அப்ப முயற்சியின் பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல், அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியாலாம். ஒருவன் அடைய வேண்டிய உயர்வு தாழ்வு, ஒருவன் பெற வேண்டிய செல்வம் வறுமை, அனுபவிக்க வேண்டிய இன்பம் துன்பம், இவையெல்லாம் கருவிலேயே அமைந்து கிடப்பவை. கருவில அமைந்து கிடக்கும் போது அப்ப உரிய காலத்துல அது வந்து அவனுக்கு வந்து கூடும். அந்தந்த காலத்துல எந்தெந்த காலத்துல செல்வம் வரணும், எந்தெந்த காலத்துல வறுமை வரணும், அந்தந்த காலத்துல அதாவது வரும் எல்லாம் வரும்னா அப்ப ஒரு இடத்துல இருந்தா தானே வரும். எல்லாம் அவனுக்கு கருவிலேயே இருக்கின்றன. கருவில என்ன எங்க இருக்கின்றனன்னா, பின்னாடி தத்துவங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், புத்தி தத்துவத்திலே உயிருக்கு எப்போதுமே சூக்ம உடம்பு உண்டு, அந்த சூக்ம உடம்புல புத்தி தத்துவம்னு ஒரு கருவி இருக்கிறது, அந்த புத்தி தத்துவத்துலதான் அந்த முன்வினையானது அந்த பலன் கொடுப்பதற்கு ஏற்றபடி இப்படி செல்வம் என்றும் வறுமை என்றும் உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் அப்படி அமைந்து கிடக்கும். அமைந்து ஏன் கிடக்கின்றது? உரிய காலத்துல வந்து கூடுவதற்கு. அப்ப உரிய காலத்தில் அவை கூடும் போது இந்த ஆன்மாவின் முயற்சி அதற்கு ஒரு துணை காரணமாக அமைந்து அவை வந்து கூடும். அப்ப முயற்சியின் பங்கு என்னவென்றால், கருவிலேயே அமைந்து கிடக்கின்ற உயர்வு தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் இந்த ஆன்மாவை பொருந்துவதற்கு ஆன்மாவின் முயற்சி ஒரு துணை காரணம். அதுவும் ஒரு துணை காரணம் தான், அதுவே முதன்மையான காரணம் அல்ல. முயற்சி முயற்சி காரணம் தான் அதை ஒத்துக்கொள்கிறோம், அது முதன்மையான காரணம் அல்ல, துணை காரணம், ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது. முதன்மையான காரணம் அது அல்ல, முன்வினைதான். துணை காரணம் மட்டுமே வந்து சாதித்துவிட முடியாது, துணை காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டே சாதித்துவிட முடியாது. அதுக்கு தான் சொல்றார், ஏன்னா அந்த முதன்மையான காரணமாகிய இருவினை வந்து சரியா பொருத்தமா இருந்ததுன்னா அந்த துணை காரணம் சேரும்போது அதுக்கு தோல்வா அமையும் கைகூடும் இல்லையா. அதத்தான் அங்க தெளிவா சொல்றாங்க. தூளமாய் வந்து கூடுதல் அப்படின்னா புலப்படும்படி இந்த உயர்வு தாழ்வுலாம் கருளே இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. தூளமாய் வந்து கூடுதல்னா பலருக்கும் பலரும் அறியும்படியாக வந்து பொருந்துதல், அதான் தூளமாய் வந்து கூடுதல், அது முயற்சியினால். ஆகவே கருவில் அமைந்து கிடக்கின்ற பலன்களை நாம் பெறுவதற்கு துணை காரணமாவது முயற்சி. அப்போ விதியை நோக்கி நாம் செல்கின்ற அந்த செயல்பாடு தான் முயற்சி. நாமளா என்ன பண்ணிக்கிட்டுறோம், கற்பனை பண்ணிக்கிட்டு நாமளா குழப்பிக்கிட்டுறோம். ஒருவனுக்கு வந்து பல இன்னல்கள் பல இடர்பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியுமா? மேலிருந்த வாரியா பாக்கிறவன் முடியாது, உன் தலை விதியா உனக்கு ஒண்ணு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவன் அந்த தலை விதிங்கிறதெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை, இவன் நன்றாக முயற்சி பண்ணினான், இப்போ அந்த பெரிய நிலையை அடைந்து விட்டான், இவன் தலை விதின்னு இருந்தான்னா இப்படி முன்னேற முடியுமா அப்படின்னு நாமா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தப்பான நோக்கில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவன் தலை விதி இன்னதுதான் உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் நீ செய்யற தப்பு. அந்த இடத்துல ஒருவன் வந்து எல்லா வசதியும் வாய்ப்பு வசதியோடும் இருக்கலாம், அது மாதிரி வாய்ப்பு வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா யாரு முன்னுக்கு வருவான் நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? நம்மளை பத்தியே நமக்கு தெரியாது. நாம நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நாம ஆனா எல்லாம் தெரிஞ்சபடி பேசணும். என்ன இவன் பாருங்க ஐயா இப்படி இருக்கிறான், இவன் தலையெழுத்துன்னு இருந்தா முன்னேறுவானா, இவன் முயற்சி பண்ணுனா முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறோம். எது அவனுக்கு முடிவாக கிடைக்கிறதோ அதுதான் விதி. அவன் விதியை வென்று விட்டான்னு சொல்வது பேதமை இல்லையா. முயற்சியால் விதியை வென்று விட்டான், அருளால் வெல்லலாம், அது வேற ரூட்டு, அந்த ரூட்டு வேற. இங்க அது அது வந்து உண்மை அதிகாரத்தில் வரக்கூடிய செய்தி. அருளால் வெல்வது விதியை வெல்வது எப்படிங்கிறது, முயற்சியால் வெல்வது என்பது அது ஒரு நாள் முடியும். ஏன்னா முயற்சி என்பது விதி பலன் என்ன இருக்கோ அதை அடைவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு தான். அவனுக்கு வந்து ஒரு செல்வம் வரணும்னு கருவிலேயே அமைந்து கிடக்கின்றது அந்த ஊழ். அப்ப அவன் படிக்கின்றான், தேர்வில் ஈடுபடுகின்றான், இன்டர்வியூக்களில் ஈடுபடுகின்றான். அந்த முயற்சி எல்லாம் என்ன, அந்த கருவில் அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வத்தை அவனோடு வந்து பொருத்துவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு. அது அந்த அது கருவில் அமைந்து கிடந்தா அதுக்கு ஏற்ற முயற்சிகள் இவன் அமைஞ்சிடும். அந்த முயற்சி சிலருக்கு வந்து குறைய செஞ்சு கூட அமைஞ்சிருது, இந்த முயற்சிகளை போதுமான அளவு செய்யாம எளிதா கூட அமைஞ்சிருது. சிலருக்கு ரொம்ப வருந்தி முயற்சி செஞ்ச பிறகுதான் அமைது. அது அந்த அவர்களுடைய முன்வினையினுடைய வேறுபாடு தான். வினையில எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன, நல்வினை எடுத்துக்கொண்டாலுமே எத்தனை வேறுபாடுகள், தீவினை எடுத்துக்கொண்டாலுமே அதுல எத்தனை வேறுபாடுகள். ஆகவே அந்த வினைகளில் வேறுபாடு இருப்பதனால வினை பலன்களிலும் வேறுபாடுகள், அந்த விளை பலன்களை நோக்கி செய்யப்படும் முயற்சிகளிலும் வேறுபாடுகள். அதிக முயற்சி குறைந்த பலன், குறைந்த முயற்சி அதிக பலன், சரியான முயற்சி சரியான பலன் என்று அதுல அநேக பேதங்கள். இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் நாம சொல்றோம் வந்து வாய்ப்பு வசதி இல்லாதவன் முன்னேற முடியாது. அது பொதுவா நாம வந்து என்ன சொல்லலாம், வாய்ப்பு வசதி இல்லாதவன் முன்னேறுவது அரிதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னு நாம ஒண்ணு சொல்லிக்கிறோம். அவன் முன்னேறிட்டான்னா அவன் விதியை வென்றுட்டான்னு சொல்றான். அவன் அவன் என்ன முன்னேற முடியாதுங்கிறதுதான் விதின்னு நமக்கு எப்படி தெரியும்? விதியை நாம அறிந்து வைத்திருக்கின்றோமா? சாமி காட்டினாரா, இந்த பாருப்பா இவன் இப்படி வாய்ப்பு வசதி இல்லாம இருக்கான், இவன் முன்னேற முடியாது, இதுதான் நான் அவனுக்கு விதின்னு எழுதி வச்சேன்னு உனக்கு காட்டினாரா? அதை நீ பார்த்தையா? அப்படி சுவாமி உனக்கு காட்டி நீ பார்த்தால அதுக்கப்புறம் அவன் முன்னேறின பிறகு பார்த்தியா அவன் விதியை வந்துட்டான்னு சொல்ல முடியும்? விதி என்ன நமக்கே தெரியாது. நம்ம விதி என்ன, நாளை நமக்கு என்ன வினைப்பலன்கிறது நமக்கு இன்றைக்கு தெரியாது. நாம பிறருடைய வினைப்பலன் எல்லாம் வந்து அறிந்த மாதிரி அவன் முயற்சியால் வந்தான், அதால அவன். அப்போ அவனுக்கு வந்து அந்த இடத்துல நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இடத்துல ஊழ் தான் வழிவருகின்றது. ஜப்பான் நாட்டை உதாரணமாக காட்டி பேசுவார். இரண்டாம் உலக போரிலே அணுகுண்டு வீசப்பட்டு அந்த நாடு வந்து ஆமா கிட்டத்தட்ட அழிந்தே போய்விட்டது அவ்வளவுதான் சொன்னா சரி அவன் விதி அவ்வளவுதான் ஏன் முடிஞ்சது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அவனுடைய முயற்சியாலே மேலே வந்தான்.
1: ஓம் சிவாய சைவம் தாட்டார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி 3. வழங்குபவர் திவத்து சௌரிராஜன் ஐயாவரும். வணக்கம். ஓம் சிவாய நமோ.
2: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர்மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி.

0: குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். நாம் வினாவென்பா என்ற உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளிய நூலிலிருந்து இதுவரை 5 வெண்பாக்கள் பார்த்திருக்கிறோம். 6வது வெண்பா தொடக்கம். இப்பொழுது அதில் உள்ள சைவ சித்தாந்த செய்திகளை நாம் சிந்திக்கலாம். 6வது வெண்பா, இது பாச நீக்கத்தை பற்றி சொல்லுகிறது. உயிருக்கு அது தோன்றிய பொழுதே பாசம் அந்த உயிரை வந்து பற்றி கொண்டது. அந்த உயிருக்கு அந்த பாசம் இருப்பதனால்தான் எல்லா விதமான துன்பங்களும் வருகிறது, அறியாமை வருகிறது. அறியாமையின் விளைவாகத்தான் எல்லா விதமான மலங்களும் அதற்கு வந்து சேர்கின்றன. எனவே அதிலிருந்து நீங்குவது ஒரு உயிருக்கு மிக மிக அவசியமாகிறது. அந்த பாச நீக்கத்தை சிவபெருமான் எவ்வாறு செய்து இந்த உயிர்களை உயிர்விக்கிறான் என்ற செய்தியை இந்த பாடலிலே சொல்லி வருகிறார்கள். சிற்றறிவு முற்சிதையின் சேர்வார் என்றாம், சிறிது மற்று அதனின் நிற்கில் அருள் மன்னாவாம், துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன்மருத சம்பந்தா என்கொண்டு காண்பேன் யான். துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன்மருத சம்பந்தா, நெருங்கிய மேகங்கள். முகில் முகில்னா மேகங்கள், துற்றமுகில்னா நெருங்கிய மேகங்கள். கொண்ட விண்ணலாவிய சோலைகள் சூழ்ந்த விரிந்த இடத்தையுடைய மருத நகரில் வாழும் சம்பந்தமூர்த்தியே. தன்னுடைய குருநாதராகிய சம்பந்தமூர்த்தியை விழித்து இந்த பாடல்களை, இந்த கேள்விகளை, அவருக்கு வினாக்களை அவர் தொடுக்கிறார். தொடுக்கும் பொழுது அந்த மருத நகரிலே சம்பந்த மறைஞான சம்பந்தர் வசித்திருக்கிறார். அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிறார். அருளாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த இடம் மிகவும் வளமுடையதாக இருக்கும். எந்த அருளாளராக இருந்தாலும் அந்த அருளாளர்கள் இருக்கின்ற இடம் வளம் பொருந்தியதாக, நீர்வளம் நிலவளம் எல்லாம் பொருந்தியதாக இருக்கும். அதனாலதான் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தாயார் பிறந்த ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற நிலம், அந்த நிலத்தை அவர் நெய்தல் நிலமாக மாற்றி அமைக்கிறார். ஆகவே இந்த அருளாளர்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்களோ அந்த இடம் ரொம்ப வளமுடைய பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு ஞானிகளும் இருந்த இடங்களெல்லாம் நீங்க பார்த்தால் அந்த இடம் வளமுடைய பகுதியாக இருப்பதை நாம் அறியலாம். அதை குறிப்பாக இவர் உணர்த்துகிறார். மறைஞான சம்பந்தர் வீட்டில் இருக்கின்ற இடம் சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அப்படி சோலைகள் இருக்குன்னா அங்கே நீர்வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது என்று பொருள். அதனால நம்ம ஊர் நல்ல செழிப்பா இருக்கணும், நீர்வளம் நிலவளம் நிரம்பியதாக இருக்க வேண்டும், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு ஞானி இருக்கணும், ஒரு சிவனடியார், ஒரு சான்றோர்கள் நம்ம ஊர்ல இருக்கணும். அப்படி இருந்தா ஊர் நல்லா இருக்கும். சிற்றறிவு முன் சிதையில் சேர்வார் என்றாம். உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு. சிற்றறிவுனா என்ன? ஏகதேச அறிவு. அது தன்னுடைய அறிவினால் ஓரளவு தான் அதால் அறிய முடியும். எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு உயிருக்கு அந்த பொருளை பார்த்தோன்னா முழுமையான அறிவு அதுக்கு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பற்றிய செய்திகள் தெரிந்து கொள்ளும். இப்போ இந்த கடிகாரம் இருக்குன்னு வச்சுங்க, இதை பார்த்த உடனே இது வெள்ளையா இருக்கு டயல், இதுக்கு கருப்பா வாரெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மேலும் அறிய வேண்டுமென்றால் இதை திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த அறிவு பார்த்த உடனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம விளக்கம் அடைகிறது. அப்புறம் யாராவது இதை பற்றி சொல்லணும், சொன்னால் இதை பற்றி முழு அறிவு ஏற்படும். நம்முடைய அறிவு முழுமையான அறிவாக இருந்தால் இந்த பார்த்த உடனே இதை பற்றிய முழுமையான செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கணும். ஆனால் எந்த உயிருக்கும் அப்படிப்பட்ட அறிவு கிடையாது. ஏகதேச அறிவு என்று சொல்வார்கள். எதை பற்றியும் முழுமையான அறிவு இல்லை. அதை நெருங்கி ஆராய்ந்து அல்லது மற்றவர்கள் அந்த பொருளை பற்றி நமக்கு சொன்னால் அந்த பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவு ஒரே பொருளில் நீண்ட நாழி இருக்காது. இப்போ நம்ம சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இடையிடையே நம்முடைய எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன இல்லையா? விட்டு விட்டு வருது. அப்போ அறிவுக்கு இருக்கிற தன்மை, நம்முடைய உயிருக்கு இருக்கிற அறிவினுடைய தன்மை, எந்த பொருளை பார்த்தாலும் முழுமையான அறிவு ஒரே நேரத்தில் முழுமையான அறிவு வந்து விடாது. அந்த அறிவும் அறிந்து கொண்டிருக்கும் பொழுதே அதுக்கு விட்டு விட்டு தான் அதை அறியும். அதனுடைய நினைவு மாறி மாறி வந்து அமையும். இப்படிதான் நம்முடைய இயல்பு. ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இயல்பு இருக்கிறது. ஆகவே இதுதான் சிற்றறிவு அப்படின்னு சொல்கிறார்கள். அதை ஏகதேச அறிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவு முற்றிலும் அழிந்து போன பிறகுதான் மெய்ஞானம் அதற்கு விளங்கும் என்று சொன்னால், இருக்கிறதே சின்ன அறிவு, அந்த அறிவும் கெட்டு போனதுக்கு பிறகுதான் மெய்ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப எதால அறிந்து கொள்வான்? அறிவு இருக்கிற அறிவே கெட்டு போயிடுது, இருக்கிற அறிவே அழிஞ்சு போயிடுது. அப்ப எதையும் பற்றுவதற்குரிய பொருள் அதுகிட்ட இல்லை. அப்ப அந்த நிலையில்தான் உனக்கு வந்து இறைவனை நீ அடையலாம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அப்படி இருந்தால் எப்படி கடவுளை அறிய முடியும்? அறிவுதான் இருக்கிறது தான் கெட்டுப்போச்சு. அப்புறம் எப்படி எந்த அறிவினால கடவுளை பற்ற முடியும்? எந்த அறிவினால கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும்? அப்படின்னா அறிவு கெட்டு நாம் இறைவனுடைய திருவருளை உணர முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. நம்முடைய இருக்கக்கூடிய அறிவு, நம்முடைய அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவானது முழுதும் கெட்டால்தான் இறையருளை நம்மால் உணர முடியும் என்று சொன்னால், இருக்கின்ற அறிவே கெட்டு போன பிறகு எதனால் கடவுளை நீ உணரப்போகிறாய்? அப்ப உணர முடியுமா? நம்மகிட்ட இருக்கிற சிற்றறிவு அதனால தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிற்றறிவினால், சிற்றறிவினால் கடவுளை உணர முடியாது. சரி, சிற்றறிவு முற்றிலும் கெட்டு போன பிறகு அறிய முடியுமா? அப்படியும் அதனால அறிய முடியாது. அப்புறம் எப்படி கடவுளை அறியறது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்னும் சில பேர் சொல்றாங்க, சிறிது மற்ற அதனில் நிற்கில் அருள் மண்ணாவாம். அவ்வாறு இல்லை. அது மாதிரி அறிவு கெட்டு போய் கடவுளை அறிய முடியாது, அவ்வாறு கிடையாது. உயிரினுடைய சிற்றறிவு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கும், நீங்கிற இடத்துல கடவுளுடைய அறிவு பேரறிவு வந்து அதை வந்து சேர்ந்து கொள்ளும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி கொஞ்சம் அறிவு கெட்டு போன பிறகு, கொஞ்சம் அறிவு குறை, அறிவு பாதி அறிவு வந்த பிறகு பாதி கடவுளுடைய திருவருள் நமக்கு வந்து சேரும் என்று சொன்னால், கடவுள் முழுமை பொருள் அல்லவா? கடவுளுடைய அருள் முழுமையானது அல்லவா? அந்த முழுமையான அருள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயிருக்கு வந்து தங்கும் என்று சொல்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக இந்த இதுல வந்து ரெண்டு கேள்வி சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்முடைய அறிவு கெட்டு கடவுளை நாம் அறிய முடியுமா, அல்ல அறிவினுடைய ஒரு பகுதி அடிந்த பிறகு கடவுளுடைய அறிவு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு வந்து சேருமா என்று கேட்டால், இப்படி கடவுள் ஒரு முழுமையான பொருள், அந்த முழுமையான பொருள் கொஞ்சம் அறிவு குறைஞ்ச பிறகு தானா அந்த முழுமை வந்து அதுக்குள்ள உட்கார முடியாது. கடவுள் ஒன்று குடித்தனம் இருப்பவர் அல்ல. கடவுள் வந்து முழுமையாக தான் நம்மளை ஆக்கிரமிக்க பார்ப்பார். அதனால கொஞ்சோண்டு அறிவு குறைந்த பிறகு மறுபடியும் அந்த கடவுளோட அறிவு வரும், கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உள்ள நுழைஞ்சுக்கும் அப்படி என்று சொல்வதும் தவறு. ஆகவே நம்முடைய அறிவு கெட்டு கடவுள் வந்து கடவுளுடைய அருள் வந்து நம்மகிட்ட நுழையாது. கொஞ்சம் அறிவு கெட்டு பாதி அறிவு கெட்டு போயிருக்கும் பொழுது பாதி அறிவுல கடவுள் வந்து நுழையவும் முடியாது. அப்ப எப்படி கடவுளை நாம் அறிவது அப்படிங்கிறது இந்த பாடல்ல கேட்கக்கூடிய கேள்வி. வினா, இப்போ இறைவனுடைய பேரருள் இந்த உயிருக்கு கூடுமா கூடாதா? ஏகதேச அறிவினால் அறிய முடியாது, அறிவு கெட்டும் அறிய முடியாது, அறிவுடைய ஒரு பகுதி கெட்டும் இறைவனை நம்மாலே அறிய முடியாது. இந்த மூன்று விஷயங்களையும் கடவுளை அறிய முடியாது என்றால், கடவுள் நம்மால அறிய முடியாத பொருளா? கடவுளை நாம தரிசனமே பண்ண முடியாதா? கடவுளுடைய திருவருள் நமக்கு வாய்க்காதா என்று கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும். இப்போ நம்முடைய கருவிகரணங்களை கொண்டு நாம் உலகியல் அறிவையை அறிகிறோம். உலகத்தை அறியறதுக்கு நம்முடைய கருவிகரணங்கள் பயன்படுகிறது. இந்த கருவிகரணங்கள் இல்லாம உலகத்துல எந்த பொருளையும் நம்ம அறிய முடியாது. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், வாயால சுவைக்கிறோம், மெய்யால தீண்டி உணர்கிறோம் இல்லையா, மூக்கால முகர்ந்து உணர்கிறோம். இப்படிதானே அறிவு கிடைக்குது. ஆகவே இந்த அறிவு தான் சிற்றறிவு. ஆகவே இந்த அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய எந்த விதமான அறிவும் ஓரளவுக்கு தான் நம்மாலே அறிய முடிகிறது என்பது இறைவனுடைய திருவருளால் ஒவ்வொரு உயிரும் உணரக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்தை இறைவனே தன்னுடைய திருவருளால் இந்த உயிருக்கு ஏற்படுத்துகிறான். அதாவது இந்த தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இறைவன் என்ற சித்தம் உண்டாவதற்கு முன்பு உயிர் பல்வேறு விதமான தடைகளை கடந்து வர வேண்டும். அப்படி தடைகளை எல்லாம் கடந்து பல்வேறு பக்குவமான நிலைகளை எல்லாம் இறைவன் நமக்கு சிவபெருமான் நமக்கு வழங்குகிறான். மாணிக்கவாசகருடைய போற்றி திருவருளில் 20 தடைகள் சொல்றார். பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும்னு 20 பிழைகள். அதுக்கு அடுத்த பிறகு ஒரு கொள்கை, பல்வேறு விதமான மாறுபாடான கொள்கை, சைவத்திற்கு மாறுபாடான கொள்கைகள் ஒரு 7 கொள்கைகள். இந்த இவ்வளவையும் கடந்து உயிர் கடைசியில இறைவன் என்ற நிலைக்கு வருகிறது. இறைவன் என்ற சித்தம் உண்டானது பிறகு கூட அந்த கடவுள் நமக்கு அருள் கொடுப்பார், இந்த கடவுள் அருள் கொடுப்பார்னு பலதை வழிபாடுகளை உயிர் செய்ய ஆரம்பிக்கிறது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாதோர் பொருளதுகிறதிலும் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும்பினர். சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர். விண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாயுதனன் ஒன்றிரற்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடமெய்தி அதிர்பெருமாயை இணைப்பல சுழவும் தப்பாமேதான் பிடித்தது சலியா. அப்போ இறைவன் என்ற சித்தம் உண்டாவதற்கு முன்பு நாம் பல்வேறு தடைகளை கடக்க வேண்டியது. நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு தடைகளை கடந்த நிலையில் சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு திருவருள் தரக்கூடியவன் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நிலைமையில தான் இந்த இடத்துக்கு வந்து நம்மால அமர முடிகிறது. தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகு கூட பல தெய்வங்கள் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறது. இதுல வேதங்களில் எல்லாம் பார்த்தால் பல தெய்வ வழிபாடு சொல்லப்படுகிறது. இந்திரன், வருணன் போன்ற பல தேவர்களை வழிபடுகின்ற பிரார்த்தனை பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப அங்கங்க நின்று எல்லாவற்றையும் முடித்து கொண்டு கடைசியில சிவபெருமான் தான் நமக்கு சாஸ்வதமான பேரின்பத்தை வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரதுக்குள்ள இது வேணா இப்பொழுது ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள இந்த செய்தியை நம்ம சொல்ற முடிகிறதா மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள உயிர் பல்வேறு பிறவிகளை நீந்தி கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அதுக்கும் பிறகுதான் அது இறைவனை தப்பாமேதாம் பிடித்தது சலியா தடலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுழல் கண்பித்து. அப்புறம் இறைவன் ஒரே தெய்வத்தை பார்த்து அந்த தெய்வம் நமக்கு செய்து வருகின்ற அருளிப்பாடுகளை எல்லாம் நினைத்து மனம் நெகிழ்ந்து உருகி அவனை போற்றத் தொடங்குகிறது. அப்படித்தானே போற்றி திருவருள சுவாமி சொல்லி அருள்கிறார்கள். அப்போ இந்த உயிர் பல்வேறு பிறவிகளில் கருப்பத்திற்குள் இருக்கின்ற உயிர்கள் அதில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வெளியில வந்த பிறகு அதில் இருக்கிற தடைகள்லாம் தாண்டி கொள்கை தடைகளையும் தாண்டி இறைவன் தான் முழுமுதற் பொருள், இவன் தான் முழுமுதற் காரணன், இவன் தான் ஊழி முதல்வன், ஊழி முதல்வர் செயசெய போற்றி, இவன் தான் சங்கார காரணன், இவன் தான் முழுமுதற் பொருள் என்பதை இந்த உயிர் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அதுக்கு ஒரு உணர்வு வருகிறது. நம்முடைய அறிவினால் நாம் அறிகின்ற யாவும் அசத்து, அவைகள் அழியக்கூடியவைகள். நம்முடைய சிற்றறிவு ஒரு எல்லைக்குட்பட்டது. நம்ம ஆகாரமா நம்மளால எல்லாம் முடியும், என்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்னுடைய அறிவு முழுமையானது அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நிலையிலிருந்து உயிர் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறது. இறைவன் ஆகிய பேரருள் தான் நம்மை இயக்குவிக்கிறது. அவன் அறிவிக்கத்தான் நாம் அறிகிறோம். அவன் எந்த அளவுக்கு அறிவிக்க வைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு பொருளை பற்றி. அவன் அறிவிக்கலன்னா அந்த பொருளை பற்றி முழுமையாக நம்மால தெரிந்து கொள்ள முடியாது என்பதை ஒரு உயிரானது மெல்ல மெல்ல மெல்ல பல்வேறு பிறவிகளில் உணர ஆரம்பிக்கிறது. அப்படி உணர ஆரம்பித்த உடனே அந்த உயிர் இறைவனை பற்றின்று தன்னுடைய தன்முனைப்பை விடுகிறது. என்னால தான் எதுவும் முடியும் என்ற நினைவை அது தன்னிடமிருந்து விட்டு விடுகிறது. நிலையில்லா பொருள்களின் மீது வைக்கின்ற பற்றுதலையும் அது மெல்ல மெல்ல விடுகிறது. இப்படி இறைவனை பற்றிய ஒரு எண்ணம் உண்டான பிறகு தன்னுடைய அறிவினுடைய எல்லையை உணர்கிறது. அப்ப தன்முனைப்பினால் காரியமாற்றுகின்ற நிலையிலிருந்து அது விடுபடுகிறது. திருவருள் வசப்பட்டு நிற்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலையற்றவை, அவைகளினால் நமக்கு சாஸ்வதமான இன்பம் நமக்கு வழங்க முடியாது என்பதையெல்லாம் தெளிவாக உணர்கிறது. இப்படி இந்த உயிர் உணர உணர திருவருளானது முழுமையாக இந்த உயிரை வந்து கவ்வி தன்னுடைய அருளை தன்னுடைய ஒளியை இந்த உயிருக்கு வழங்கி அதை வியாபக பொருளாக மாற்றி ஒளிப்பொருளாக மாற்றுகிறது. ஆகவே அறிவு கெட்டும் இறைவனை அடைவதில்லை. அறிவினுடைய ஒரு பகுதி கெட்டு ஒரு பகுதி கெடாமல் இருக்கின்ற பொழுதும் இறைவனை நம்மாலே அடைய முடியாது. பல்வேறு பிறவிகளில் நமக்கு பல்வேறு அனுபவங்கள் வந்த பிறகு இறைவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் தெளிவாக உணர்ந்த பிறகு இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம், திருவருளால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம், இறைவனுடைய அருள் நம் மீது வியாபிக்கிறது. அப்பொழுது நாம் வியாபக பொருள் சிவபெரும் பொருளோடு வியாபித்து நிற்கிறோம். அப்ப நம்ம சிவமாம் தன்மை எய்துகிறோம். அதற்கு கருவியாக அமைவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கருவிகரணங்களை தான் கொடுத்த இறைவன் நமக்கு அந்த கருவிகரணங்களை தான் தந்திருக்கிறான். அந்த கருவிகரணங்கள் தான் நமக்கு உதவியாகவும் இருக்கின்றன. இது எல்லைக்குட்பட்டது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து இருக்க வேண்டும். அப்படி எல்லைக்குட்பட்ட அந்த கருவியையே நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். மணிவாச பெருமாள் தான் சொல்றாரு பாருங்க, சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன். இந்த சிந்தையும் எல்லைக்குட்பட்டது, செய்கையும் எல்லைக்குட்பட்டது, கருவிகளும் எல்லைக்குட்பட்டது. ஆனால் இந்த எல்லைக்கு உட்பட்ட கருவிகளை கொண்டு எல்லைக்கு உட்படாத பரம்பொருளை பார்ப்பதற்கு இவைகளையே நாம் கருவியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டோமானால், இப்போ அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும், அடுத்த கரைக்கு போகணும். அடுத்த கரைக்கு போகுவதற்கு ஓடம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்த கரைக்கு போன பிறகு இந்த ஓடம் நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. அடுத்த கரைக்கு போயிட்டோம், அந்த ஊர்ல தான் நம்ம வசிக்க போறோம் அப்படிங்கும் பொழுது இந்த ஓடத்தினுடைய உதவி நமக்கு தேவையில்லை. அப்படி இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அந்த எல்லையை கடக்கின்ற வரையில் நமக்கு உதவி செய்கின்றன. ஆனால் அதனுடைய அந்த கருவிகரணங்களுடைய எல்லையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதற்கு அப்பால் நாம் அடையக்கூடிய பெருநிலம் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே எல்லைக்கு உட்பட்ட கருவிகளை கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை நாம் தேட வேண்டும். அதற்கு இந்த கருவிகரணங்களை தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதனுடைய பயன் தெளிவாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சிந்தை, செய்கை, கேள்வி, வாக்கு, சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்று எய்திடாத முருகனேன், நீ எனக்கு கொடுத்திருக்கியப்பா அந்த கருவிகரணங்கள் எல்லாம், இதெல்லாம் ஒன்ன தேடுறதுக்கு தானே நான் பயன்படுத்தி இருக்கணும், ஆனா நான் பயன்படுத்தாம இப்படி விட்டுட்டேனே, இந்த கருவிகரணங்களை எல்லாம் பாழ் போகும்படியாக செய்து விட்டேனே, ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்து விட்டேன், என்னுடைய கருவிகரணங்கள் எல்லாம் உன்னை தேடுவதற்கு இந்த கருவிகரணங்களை எல்லாம் நான் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆகவே உயிர் மெல்ல மெல்ல திருவருளை பெற்றுகின்ற பயிற்சியை தன்னுடைய அனுபவத்தினால் கூட சொல்ல முடியாது, தானே அந்த அனுபவத்தை அடைவதில்லை, இறைவனுடைய கருணை அந்த அனுபவத்தை நமக்கு அடைய வைக்கிறது, அடைய செய்கிறது. இறைவனுடைய கருணையினால் நாம் பெறுகின்ற அனுபவத்தின் மூலமாக இந்த சிற்றறிவை கொண்டே நாம் இறைவனை பற்றுகிறோம், அடைகிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகரணாதிகளுடைய எல்லைகளை நாம் உணர்ந்தவர்களாக அதை சரியான முறையிலே பயன்படுத்தினோமானால் இறையருள் நமக்கு வாய்க்க பெறும் என்பதே இதற்குரிய விடையாக அமைகிறது. அதற்கு அடுத்தது ஏழாவது வெண்பா, உண்ணிய அத்துவித அனுபவம், அதாவது இறைவனோடு ஒன்று கலந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் இந்த பாடலில் சொல்லப்படுகின்றன. உன்னறிய நின் உணர்வு அது ஓங்கிய கால் உன் கருவி தன் அளவும் நன்னறிதுதான் ஆகும், என் அறிவு தன் தான் அறிய வாரா தடமருத சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு இனி. தடமருத சம்பந்தா, நீர்வளம் மிக்க மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே, உன்னறிய நின் உணர்வு அது ஓங்கிய கால், நினைத்தற்கரிய உன்னுடைய பெருமை பொருந்திய திருவருள் என்னிடம் மேம்பட்டு விளங்குகின்ற பொழுது உன் கருவி தன்னளவும் நன்னறிதுதான், ஒளி பொருந்திய கருவிகரணங்கள், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள் 36 கருவிகள், இந்த 36 கருவிகளாலும் உன்னுடைய பெருமையை அறிய முடியாது, என் அறிவுதான் அறியவாரா, என்னுடைய சிற்றறிவினாலும் உனது பெருமையை அறிய முடியாது, யான் அறிவது எவ்வாறு இனி, கருவிகரணங்களாலும் அறிய முடியாது, என்னுடைய சிற்றறிவினாலும் உன்னை அறிய முடியாது, நான் எப்படி உன்னை அறிந்து கொள்வது, உன்னுடைய தரிசனத்தை எவ்வாறு பெறுவது என்பது இதற்கு கேள்வி, இதற்குரிய விடை. நம்முடைய உயிரினுடைய அறிவு இந்த உலகத்தை, உயிருடைய அறிவினால் உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொள்வதற்கு பாச ஞானம் என்று பெயர். பாச ஞானம், ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்று பொருள்களை பத்தி பார்த்திருக்கோம். இந்த மூன்றும் பாசம் இல்லையா? அப்போ இந்த உலகமாக வடிவெடுத்திருப்பது, உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து உருப்பெற்றவை, மாயையிலிருந்து இந்த பொருள்கள் வந்திருக்கின்றன. இந்த பொருள்களை பார்ப்பது எது, எது பார்க்குது, எது அறிந்து கொள்கிறது, எது அனுபவிக்கிறது, இந்த உடல் தான் அனுபவிக்கிறது. உயிர் வந்து உடலை கருவியாக கொண்டே இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. அப்ப கருவியாக வந்திருப்பதும் எது, மாயை. மாயையில், மாயையின் மூலமாக மாயையை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த மாயையினால் கொடுக்கப்பட்ட கருவிகளை கொண்டு, பாசக்கருவிகளை கொண்டு பாசமாகிய அறிவை நாம் அறியும் பொழுது அதற்கு என்ன ஞானம்னு பேரு, பாச ஞானம். இருக்கா, இப்படி பாச ஞானம் நமக்கு, நம்ம நம்ம நம்முடைய ஞானம் பூரா பாச ஞானம் தான், நம்ம படிக்கிற கல்வி பூரா பாச அறிவு தான். இந்த பாச ஞானத்தை பெற்ற நிலையில் கொஞ்ச நாள் நான் பல அனுபவங்கள் ஏற்பட்ட பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதுனா, இந்த பாசமாகிய இந்த கருவியும் நாமும் ஒன்றல்ல, இதுக்கு வேறுபட்டவர்கள் நாம். நாம வந்து உயிர், இந்த உயிருக்கு பாசமாகிய கருவிகள் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை நாம் பொருள்படுத்துகிறோம். ஆகவே நாம் வேறு, இந்த கருவிகள் வேறு என்று தன்னை பிரித்தறிகின்ற ஒரு நிலைமை இறைவனருளால் ஒரு உயிருக்கு வாய்க்கப் பெறுகிறது. அப்பொழுது நான் தான் ஒரு உயிர், நான் அறிவுள்ளவன் என்று தன்னைத்தானே உயிர் உணர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் கடவுளுடைய பற்றிய அறிவு அதுக்கு வரமாட்டேங்குது. அப்போ தன்னை பற்றி மட்டும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவுக்கு பேர் பசு ஞானம். முதல்ல என்ன ஞானம் ஏற்படுகிறது, பாச ஞானம். பாச ஞானத்திலிருந்து பிரித்தறிந்து வருகின்ற அறிவு பசு ஞானம். இந்த பசு ஞானம் வந்த பிறகு உயிர் மேலும் மேலும் சிந்திக்க தொடங்குகிறது. சரி, இந்த கருவிகரணங்கள் தான் நமக்கு அறிவு கொடுக்கின்றன, அது பாச ஞானம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய அறிவு தான் இவைகளை எல்லாம், உயிர் தான் இந்த கருவிகளின் மூலமாக இந்த உலகத்தை பொருட்படுத்துகிறது. அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் என்ற பசு ஞானம் வாய்க்கிறது. அப்படி இந்த பசுஞானம் வாய்த்த நிலையில மேலும் உயிர் தன்னை பற்றி அறிகிறது. நம்முடைய அறிவுக்கும் அறிவாக இருந்து நம்முடைய உயிரை செயற்படுத்துகின்றவன் இறைவன். உயிர் இறைவன் வந்து இந்த உயிரை செயற்படுத்தவில்லை என்றால், உயிருக்கு அவன் அறிவிக்கவில்லை என்றால், உயிரினுடைய அறிவை அவன் தூண்டவில்லை என்றால், உயிரினுடைய அறிவோடு சேர்ந்து அவனும் செயல்படாமல் இருந்தால் உயிரினுடைய அறிவினால எதையும் செய்ய முடியாது என்ற ஞானம் ஒருவனுக்கு வருகின்ற பொழுது அந்த ஞானம் பதிஞானம் என்று பெயர். அப்படி பதிஞானம் வாய்க்கப்பெற்ற உயிர் என்ன பண்ணுனா, எல்லாம் இறைவனுடைய செயலால் நிகழ்கிறது, எல்லாத்தையும் கடவுள் தான் செஞ்சு வைக்கிறார், கடவுளுடைய செயல்பாடு இல்லைன்னா நமக்கு ஒரு செயலும் இல்லை என்று எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்தே அந்த உயிர் இருக்கும். தனக்கு எதிரில் என்ன விஷயம் வந்தாலும் சரி, கடவுளுடைய அறிவை சார்ந்தே அந்த விஷயத்துக்கு விடைகாண அந்த உயிர் முற்படும். சமணர்கள் மதுரை என்பதையை ஆட்கொண்டு மன்னனையும் ஆட்கொண்டு விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் சமண பதியாக மாறிவிட்டது, மக்களெல்லாம் சமணர்களாக, அரசனும் சமணராயிட்டான். அந்த அரசமாவி தேவிய துன்னூரை வெளிப்படையா பூச முடியல. மன்னன் பார்த்தா ஏன் துன்னூர் பூசை, ஏன் திருநி இது ருத்ராட்சம் அணிகிறாயின்னு சொல்லி கடிந்து கொள்வானான். அப்படி மன்னனுக்கு பயந்து கொண்டு மங்கையர்கரசியாரே தன்னுடைய நெஞ்சுக்குள்ள மறைச்சு அந்த விபூதியை பூசி கொண்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்திலே திருஞான சம்பந்தர் அந்த மதுரை என்பதிக்கு வருகிறார். சமணர்களை வெல்ல வேண்டும், இங்கு சைவ ஒளி மீண்டும் வர வேண்டும், நம்முடைய பண்டைய கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே நிலை பெற வேண்டும் என்று கருதுகிறார். இந்த மண்ணை சார்ந்த கலாச்சாரம், வெளி மாநிலத்திலிருந்து வெளியிடத்திலிருந்து வர்ற அந்த மதம் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஒவ்வாதது, பல்வேறு கலாச்சார மாறுபாடுகள் ஏற்படும், மொழி மாறுபாடுகள் ஏற்படும். இப்ப சமணர்கள்னா அவங்களுடைய மொழி மூலமாக தான் அவருடைய கொள்கையை பரப்புவார்கள். அப்போ மொழியும் மாறிபடும், மதம் மாறினா என்ன ஆகும், மொழி மாறும், பண்பாடு மாறும், நம்முடைய கலாச்சாரம் மாறிவிடும். மதமாற்றம் என்பது மதமாற்றத்தோடு நிற்பது அல்ல, எல்லாம் அடியோடு மாறிடும். புட்டு வச்சுக்க மாட்டாங்க, வீட்டில் சாணம் கரைச்சி போட மாட்டாங்க, இப்படியெல்லாம் மாறும் இல்லையா. ஆகவே நம்ம மண்ணை சார்ந்த ஒரு கலாச்சாரம் உருவாக வேண்டும், அது நிலை பெற வேண்டும் என்று திருஞானசம்பந்தர் கருதினார். அப்படி கருதினோன்னா இவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. 3 வயதிலேயே இறைவனை சுட்டி காட்டுகின்ற ஒரு பேராற்றல் இறைவனே அவருக்கு கொடுத்தான். உலகத்தில் யாருக்குமே அந்த ஆற்றலை கொடுக்கல. சுட்டிக்காட்ட முடியாத பரம்பொருளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பெரியவராக, ஒரு சான்றோராக, ஞானியாக, சிவனடியாராக அவர் விளங்கினார். ஆனால் நான் சிவனடிய நான் வந்து இறைவனையே சுட்டி காட்டினவன்னு நினைச்சு தன்முனை போட அவர் இருந்திருந்தார்னா அவர் திருஞான சம்பந்தராக இருந்திருக்க மாட்டார். இது இறைவனுடைய திருவருள் என்று அவர் உணர்ந்தார். அதை உணர்ந்தது காட்டு என்னன்னா, மதுரை என்பதிலே சமணத்தை அவர் நீக்குவதற்கு அங்கு செல்கிறார். செல்லும் பொழுது அவர் ஆலவாய் சொக்கனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அனுமதி கேட்கிறார். உன் ஞானம் நின் புகழை மிக வேண்டும், தன் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று கேட்டுவிட்டு, அந்த சமணர்களை வெல்லுவதற்கு நான் செல்லுகிறேன், இது உனக்கு சம்மதமா, உனக்கு சம்மதமாக இருந்தால் அந்த காரியத்தை நான் மேற்கொள்ளுகிறேன், உனக்கு சம்மதமாக இல்லாவிட்டால் அந்த காரியத்தை நான் விட்டுவிடுகிறேன். என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றவில்லை, என்னுடைய விருப்பம் அது, ஆனால் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கருதவில்லை. என்னுடைய விருப்பம் இப்படி இருக்கிறது, இது உனக்கு சம்மதமானால் உன்னுடைய சம்மதம் தெரிந்து கொண்டு நான் சமணர்களை வெல்ல புறப்படுகிறேன், இல்லாவிட்டால் அவர்களை வெற்றி கொள்ள நான் செல்ல மாட்டேன். அப்போ இறைவனுடைய திருவருளை உணர்ந்தவர்கள், பதிஞானம் வாய்க்க பெற்றவர்கள் எல்லா காரியத்திற்கும் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள். இறைவனுடைய சங்கல்பம் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறார்கள். இறைவனுடைய சங்கல்பம் இந்த அருள் நூல்களில் எல்லாம் நிரம்பி கிடக்கிறது. அருள் நூல்கள் அதுதான் சொல்லுது, இறைவனுடைய சங்கல்பம் என்ன, இறைவனுடைய விருப்பம் என்ன, இறைவன் திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் நம்முடைய திருமுறைகள் எழுந்திருக்கின்றன, சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆகவே அருளாளர்கள் எல்லாம் எந்த வழி நடந்திருக்கிறார்கள், சுந்தரமூர்த்தி நாயனாரால் அந்த குழந்தையை திருப்பி மீட்டெடுக்க முடியும், அவருடைய அவருக்கு அந்த இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்தான். பிக்குளியூர் அவினாசியே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று தன்னுடைய பாடலில் சொல்கிறார். புக்குளியூர் அவினாசியே பிள்ளை தர சொல்லு காலனையே, அவினாசியில் இருக்கின்ற சிவபெருமானே அந்த முதலை வந்து அந்த குழந்தையை வழங்குமாறு காலனுக்கு நீ உத்தரவு போடுவாயாக. அப்பவும் இறைவனை அவர் சார்ந்து இருக்கிறார். எல்லா செயல்களையும் நீங்க எடுத்து அற்புதங்கள் நடந்திருக்கின்றன இறைவனுடைய அடியார்களுடைய வாழ்க்கையில. அந்த அற்புதங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான சித்துக்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த சித்துக்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள், அற்புதங்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள், இறைவனை சார்ந்து நின்று செய்தார்கள். அப்படி இறைவனை சார்ந்து நின்று செய்கின்ற அந்த செயலுக்கு அது பதிஞானம் என்று பெயர். கருவிகளால் நாம் செய்கின்ற செயலுக்கு பாச ஞானம், கருவிகளிலிருந்து நீங்கி நம்முடைய அறிவு, நம்முடைய உயிர், நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு இந்த உயிர் அறிவானது நினைத்தால் அதற்கு பசுஞானம், பாசத்தினால் கட்டுப்பட்ட உயிரினுடைய ஞானம் என்று பெயர். இதெல்லாம் நீங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இறையருள் தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த இறையருளுக்கு வசப்பட்டவர்களாக நாங்கள் நாம் நடக்க வேண்டும் என்று ஒரு உயிர் முடிவு கட்டுமானால், ஒரு உயிர் அந்த முடிவுக்கு வருமானால் இறைவனுடைய திருவருளால், அந்த ஞானத்திற்கு பதிஞானம் என்று பெயர். நம்ம கேட்போமா, நம்ம மேல யாராவது ஒருத்தன் அடிக்கிறான், சாமி என்னை அடிச்சிட்டான், திருப்பி நான் அடிக்கலாமா அப்படின்னு சாமிகிட்ட யாரையாவது கேட்போமா? நம்ம உடனே பட்டு திருப்பி அடிச்சிருவோம் இல்லையா? அப்போ அடியார்கள் இறைவனை சார்ந்திருந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் இறைவனுடைய சித்தத்திற்கே உட்பட்டு இருக்கிறார்கள். ஞானிகளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறோம், ஒரு உலகாயுதவாதி வாழ்க்கையை பற்றி நம்ம பேசல, ஒரு நிர்வாகியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசல. நிர்வாகியினுடைய வாழ்க்கை வேற, ஞானியுடைய வாழ்க்கை வேற. ஞானியுடைய வாழ்க்கை என்பது முற்றிலும் இறைவனை சார்ந்திருத்தல். ஆகவே இப்போ உயிரானது தன்னுடைய சிற்றறிவினாலும் கருவிகிரணங்களும் துணை கொண்டும் கடவுளை அறிய முடியாது என்றால், உயிர் எதை கொண்டு கடவுளை அறியலாம்? பதிஞானத்தினால் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம், அறியலாம். ஆகவே இறைவனை நாம் உணர்வதற்கு நமக்கு வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. உலகத்தை பொருட்படுத்துவதற்கு நமக்கு பாசமாகிய கருவிகள் பயன்படுகின்றன. இந்த பாசத்திலிருந்து விடுபடும் பொழுது பசுஞானமாகிய அறிவு நமக்கு ஏற்படுகிறது. தனித்து நின்று இந்த கருவிகரணங்கள் நீங்கி நின்று பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறுகின்றன. இந்த ரெண்டுமே இறைவனை அறிவதற்கு பயன்படாது. பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. ரெண்டு நாளையும் கடவுளை அடைய முடியாது. கடவுள் அடையிறதுக்கு வேற ஒரு கருவி தேவைப்படுகிறது. எட்டிருக்கு சூரியன், அந்த சூரியனுடைய கிரணங்கள் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வெறுங்கண்ணால் அதை பார்க்க முடியாது, அதுக்கு தனி கருவி வேண்டியா இருக்கா இல்லையா அந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு? அதுபோல இறைவனை அறிவதற்கு வேறொரு மனநிலை. இதே கருவிகள் தான், இதே கருவிகரணங்களால தான் பார்த்திருக்கிறாங்க. மணிவாசகர் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு கண்ணு முளைச்சிருந்ததுன்னு சப வரலாறு இருக்கான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கரணங்கள் எல்லாம் இதே கரணங்களுடைய தன்மை மாறி போகிறது. முற்றிலும் இறைவனை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள். பதியை சார்ந்திருப்பதனால் இந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைகின்றன. ஆகவே சிற்றறிவினாலும் புலன்களாலும் அறிய முடியாத இறைவனை இறைவனுடைய திருவுருளை சார்ந்து அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் என்று அறிய முடியாது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. ஆகவே நம்முடைய அறிவை அவனுடைய அறிவோடு இணைத்து விட வேண்டும், அவனுடைய அறிவுக்கு சரணாகதி செய்துவிட வேண்டும், அதற்கு முற்றும் அந்த அறிவுக்கு வசப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி வசப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய அறிவு பதி அறிவாக மாறுகிறது, பதி ஞானமாக மாறுகிறது. பதிஞானத்தினால் முற்றிலும் இறைவனை நம்மாலே தரிசிக்க முடியும். நம்முடைய அருளாளருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அப்படி மாறி அமைகிறது. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். அவருக்கு இறைவன் தன்னுடைய திருக்கையினால் தீட்சை அருளினான், திருப்பாதத்தினால் தீர்க்க அருளினான், உபதேசத்தினால் தீர்க்க அருளினான், கண்ணினால் பார்த்து சற்று தீட்சை வழங்கினான். ஆகவே அவருக்கு இருந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைந்தன. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன். அந்த உடம்பே மாறி அமைந்து விட்டது. எற்பு துளைதொரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓருரு செய்தாங்க எனக்கு அள்ளூரு ஆக்கை அமைத்தனன். உருகின்ற உள்ளத்தையே உடலாக செய்து அந்த உடம்பே அப்படியே உருகின்ற உள்ளமாக மாற்றி அமைத்தான் என்றெல்லாம் அதை சொல்லுகிறார். அப்ப கருவிகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமைகின்றன. அப்படி யார் ஒருவருக்கு பதிகரணமாக மாறி அமைகிறதோ அவர்கள் தான் இறைவனை தரிசனம். நாம உலகாயத பார்வை பார்த்துட்டு கடவுளும் வரமாட்டேங்கிறார், என்ன இவ்வளவு நாளே நாம வந்து இவ்வளவு நாளே இவ்வளவு சாதனைகள்லாம் செய்யறோமே கடவுள் வரமாட்டேங்கிறாருன்னா நம்ம அந்த கருவிகள் அதற்கு பார்ப்பதற்கு தகுதியற்றவைகள். அந்த கருவிகளை என்ன கருவியா மாற்றி அமைக்கணும்? பதிகரணங்களாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்தால் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். கருவிகரணங்களோடு பழைய கருவிகரணங்களோடு அந்த ஆன்மா கூடியிருந்தாலும் ஆன்ம அறிவு திருவருளில் படிந்து நிற்பதினால் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி இந்த உயிருக்கு இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய பேரறிவு வாய்க்கும். அடுத்து எட்டாவது வெண்பா இறைவனுடைய திருமேனியை பற்றி சொல்லுகிறது. அருவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று இருவேரும் ஒன்றிற்கு இசையா உரு ஓரில் காணில் உயர்கடந்தை சம்பந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கு என்னாம் புகழ். உயர்கடந்தை சம்பந்தா மருத நகரிலும் கடந்த நகரிலும் வாழ்ந்தார். சில இடங்களில் மருத நகரில் வாழ்ந்தா என்று சொல்கிறார், சில இடங்களில் கடந்த நகரில் வாழ்ந்தா என்று அவரை குறிப்பிட்டு அவருடைய ஊரை குறிப்பிட்டு சொல்கிறார். திருவருள் மேம்பட்டு விளங்கும் பெண்ணாகடத்தில் வாழும் சம்பந்தமூர்த்தியே, கடந்த நகர் பெண்ணாகடம், அந்த பெண்ணாகடத்தில் வாழ்கின்ற சம்பந்த மூர்த்தி என்னுடைய குருநாத பெருமானே. அருவேல் உருவம் என்று, அருவம் என்றால் உருவமாகாது. சிவபெருமா கடவுளுக்கு அருவமா இருக்கிறான்னா, கோயில் எல்லாம் பார்த்தா எல்லா வடிவங்களும் 25 மூர்த்தங்கள் சிவடிவங்கள் இருக்கின்றனவே, நீ அருவம்னா இதெல்லாம் உருவம்லாம் ஏது, உனக்கு எப்படி வந்துச்சு? உருவேல் அரு என்று அவ்வாறு இல்லை, உருவம்தான் உடையது உனக்கு உள்ளிய வடிவம் அப்படின்னா நீ அருவமாக மாட்டாயா? உருவம்னா அருவமாக மாட்டாயா? அருவம்னா உருவமாக மாட்டாயா? இருவேரும் ஒன்றிற்கு இசையா? ஒரே பொருளுக்கு அருவமும் உருவமும் வந்து வாய்க்க முடியாதே. அருவமும் உருவமும் என கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மைகள் கூறுவது பொருந்தாது. இவரா ஒரு மாதிரியாத அசம்சன் சொல்லுவாங்கல்ல, ஒரு எண்ணத்திற்கு வந்து அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். உரு ஓரில் காணில், இறைவனது திருவுருவை ஆராய்ந்து பார்த்து நாம் கண்டால், கண்ட உடல் பூணும் இறைக்கு எண்ணாம் புகழ், இறைவன் விரும்பும் திருமேனியைக் கொண்டு அடியார்களுக்கு அழிவா அருள்பாலிப்பான் எனப்படுதலில் அவனுடைய திருமேனி எதனால் ஆகியது என்பதை எனக்கு விளக்கி அருள வேண்டும். நீ இந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, இறைவனுடைய திருமேனி உருவமா அருவமா? உருவமானால் அருவமாவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு உனக்கு உருவம்ங்கிறது ஒரு ஒன்று ஒரு வடிவமா, அருவம்ங்கிறது வடிவமா, ரெண்டும் சேர்ந்ததா என்னன்னு எனக்கு சொல்லு. அருவமாகும் உருவமும் ஆகும் என்றால் ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை எப்படி வர முடியும்? எனவே சிவபெருமானே குருநாதா, நீ திருமேனி எவ்வாறு கொள்கிறாய், எப்படி உன்னுடைய திருமேனிகள் அமைகின்றன? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினா. சிவபெருமான் முழு நிறைவுடையவன், அவன் சர்வ வியாபி. அப்போ இந்த சர்வ வியாபகமாக இருக்கின்ற பொருள் எப்படி இருக்கும்? உருவம் இல்லாமல் இருக்கும், உருவம் இல்லாத பரம்பொருள். அந்த முழு நிறைவில் தான் அனைத்து உயிர்களும் தங்கி இருக்கின்றன, அந்த அனைத்து உலகங்களும் அந்த இறைவனுடைய வியாபகத்தில் தங்கி இருக்கின்றன. இறைவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய உருவமற்ற தன்மையிலிருந்து உயிர்களுக்காக பல்வேறு வடிவங்களை எடுத்து கொண்டு வந்து அருள் புரிகிறான். அந்த உருவங்கள் எதனால் உருப்பெறுகின்றன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு உருவம்னு எடுத்துக்கிட்டா, உரு எடுத்ததெல்லாம் உரு அழியும். எந்த உருவத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த உருவம் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல காலப்போக்கில் உருவங்கள் அழிந்துடும். இயற்கையில இந்த மாயையில் தோன்றுகின்ற எல்லா உருவங்களும் எல்லா பொருள்களும் காலப்போக்கில் அழிந்துவிடும். சூரியன் கூட காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நட்சத்திர கணங்கள் கூட அழிந்து போய்விடுகின்றன. அப்போ உருவம் எல்லாம் அழிஞ்சு போகின்ற தன்மை உடையவள் அல்லவா? ஆகவே உன்னுடைய உருவத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? நீ சாஸ்வதமான பொருளாயிற்றே, நீ உருவம் மேற்கொண்டால் அந்த உருவங்கள் எல்லாம் அழியுமா அழியாதா? நீ உருவம் எடுப்பியா? நீ அருவமா அரு உருவமா உருவமா? உன்னுடைய மேனி எதால் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. இறைவன் இந்த உயிர்களுக்காக தன்னுடைய அருளையே திருமேனியாக கொள்கிறான். அதான் அதுக்குரிய முக்கியமான பதில். இறைவனுடைய மேனியெல்லாம் நம்மோல நம்மை போன்ற பூத பௌதிக உடம்பு அல்ல. இப்பொழுது இறைவனுக்கு நாம் பார்க்கின்ற வடிவங்கள் சிவலிங்க வடிவம், பார்வதி பரமேஸ்வர மூர்த்தம், தட்சிணாமூர்த்தி மூர்த்தம், இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அரியர்த்தர், கஜமுக அனுகிரக மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா கோயில்ல? இந்த உருவங்கள் இந்த ஊழிக்காலம் முடிஞ்சு மீண்டும் புனர்வுருப்பம் நடக்கின்ற காலத்திலையும் இதே வடிவம் தான் இருக்கும். அந்த வடிவங்கள் சாஸ்வதமானவைகள், அவை அருளால் மேற்கொண்ட வடிவங்கள். தன்னுடைய அருளாற்றலால், தன்னுடைய சக்தியினால் இறைவன் தானே தனக்குரிய மேனியை எடுத்துக்கொள்கிறான். ஏன் மேனியை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால், இந்த உயிர்களை உய்விக்க கருதி அவன் மேனியை எடுத்துக்கொள்கிறான். இப்போ நான் இதை பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் நினைவுக்கு ஒரு முறை சொல்றேன். இப்போ இந்த உயிருக்கு உருவம் உண்டா இல்லையா? உயிருக்கு உருவம் இல்லை. இந்த உயிருக்கு உருவம் இல்லாத பொழுது அருவமாக வியாபகமாக இருந்த அந்த உயிரை ஆணவமலம் வந்து பற்றி பிடித்து விட்டது. ஆணவமலம் பற்றி பிடித்த உடனே உயிர் அணுத்தன்மை அடைந்தது, அது ஜடம் போல ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதுக்காக உயிருக்காக உயிரை அந்த ஆணவமலத்திலிருந்து விடுபடுத்துவதற்காக, விடுதலை செய்வதற்காக இறைவன் உயிருக்கு உருவம் தருகிறான். சரானா? என்ன உருவம் தர்றான்? இந்த உடலை தருகிறான். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் தருகிறான் சிவபெருமான். அப்போ நம்ம பிறவிக்கு வரும்பொழுது எதுல வர்றோம்? வடிவத்தோட வர்றோம். இப்படி வடிவத்தோடு வரும்பொழுது நம்ம சிந்தனை பண்ணோம்னா, வடிவத்தோடு இருக்கின்ற நிலையில் நாம் சிந்தனை செய்தோமானால் நம்ம வடிவத்தை தான் சிந்தனை பண்ண முடியும். வடிவம் இல்லாத நிர்குண பிரம்மத்தை சிந்தனை செய்ய நம்முடைய மூளைக்கு சக்தி இல்லை. அப்படியே இந்த உயிரை நாம் படைத்து உருவத்தோடு படைத்திருக்கிறோம். ஆகவே இந்த உயிர் உய்ய வேண்டுமானால் இதற்கு உருவம் ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே நாம் உருவத்தோடு சென்றால்தான் இவனை கடைத்தேற்ற முடியும் என்று இறைவன் சங்கல்பிக்கிறான். ஆகவே அவன் நம்முடைய பூத பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களால் தன்னுடைய மேனியை ஆக்கி கொள்ளவில்லை, தன்னுடைய அருளாற்றலையே தன்னுடைய திருமேனியாக வடிவமைத்துக் கொள்கிறான். அவனையே வடிவமைத்து அருளாளர்களுக்கு அந்த வடிவத்தை அவன் காட்டுகிறான். அதை அருளாளர்கள் சொல்லி சிற்பிகள் வடித்து கோயிலில் வைத்திருக்கிறார். இந்த உருவம் அழிஞ்சு போனாலும், மாயால் செய்யப்பட்ட உருவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனால் அதனுடைய மூலம் இருந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் புனருற்பகாலம் நடந்துச்சுன்னா மீண்டும் அந்த வடிவங்கள் வந்துவிடும். ஆகவே அவனுடைய திருமேனிகள் அனைத்தும் அருளால் கொண்ட திருமேனிகள், அதை யாராலும் அழிக்க முடியாது. சிவபெருமானுடைய நாமம் அழியாது, அவனுடைய திருவைந்தெழுத்து அழியாது, எல்லா சொற்களும் அழிந்து போகும், சொற்களினால் சுட்டப்படுகின்ற எல்லா பொருள்களும் கூட அழிந்து போகும். ஆனால் இறை வடிவங்களும் அழியாது, இறை வடிவங்களை சுட்டி காட்டுகின்ற திருவைந்தெழுத்தும் அழிந்து போகும்.
1: மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு நீத்தல் விண்ணப், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்ப யானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறுமட்டே மன்னு உத்தரகோஷமங்கைக்கரசே நீருபட்டு ஒளி காட்டும் புன்மேனி நெடுந்தகையே. இந்த திருவாசகத்திலே மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்ப யானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே கூறுமட்டே மண்ணு உத்தரகோஷம் அங்கிக்கிறது நீர்பட்டே ஒளி காட்டும் பொன்மீனும் விடுந்தது. புலன்கள் உன்னுடைய திருவருளுக்கு மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப நான் உன்னுடைய பிரகாசம் பொருந்திய மலர் போன்ற திருவடிகளிலே தொடர்பில்லாமல் வேறுபட்டு போனவனை விட்டுவிடுவது உறுதி கண்டாய் விட்டுவிடாதே என்று சொல்லி வினையின் மனத்தே கையால மனம் என்பது எல்லா வகையான பொருள்களும் ஆன்மாக்கள் செய்கின்ற அத்தனை செயல்களும் தங்குகின்ற மூலத்தானமாக இருப்பது மனசு. மன வாக்கு காயம் என்று மூன்று சொல்லுவதிலே வினை செய்வதற்கு வினையை பேசுவதற்கு மனம் வாக்கு காயம் மூன்றிலே இந்த மனத்தில்தான் செய்வதற்கும் பேசுவதற்கும் முதலிலே தூண்டுதல் செய்வது மனம். மனம் தூண்டுதல் செய்ய பேசுகிறார், மனம் தூண்டுதல் செய்ய செய்கிறார். எல்லாவற்றிற்கும் கருவறையாக மூலத்தானமாக இருப்பது மனசு. அதனாலே அந்த மனத்திலே என்னுடைய மனத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டால் வினை இருக்கிறது.

ஆகிய என்னுடைய மனத்திலே இன்பமாகிய தேனை மிகுதியாக உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற நிலை பெற்ற உத்தரகோசம் அங்கைக்கு அரசே. திரு உத்தரகோசம் அங்கையில எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே, நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி விழுந்தவே. திருமேனியிலே நீரை நின்றிருக்கிறான். அந்த நீரு ஒளி அதனால நீட்டில் உள்ளே இருக்கின்றதா இருக்கிற பொன்மேனியினுடைய ஒளி, நீரு மேலே இருக்கிற வெண்மையான ஒளியும் அந்த நீருக்குள்ளே இருக்கின்ற பொன்மேனியினுடைய ஒளியும், அந்த பொன்மேனியினுடைய ஒளியானது நீற்றினுடைய ஒளிய மீறியும் வெளியிலே தெரிகின்றது. அது எது போல வென்றால் நீரு பூத்த நெருப்புன்னு சொல்றது. நீரு பூத்த நெருப்பு, நெருப்பு கடலை பார்த்தீங்கன்னா அந்த கரி நெருப்புல வேக வச்ச கரியானது தக தக தகன்னு இருக்கும், அது மேல பூத்து இருக்கிற சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலையும் மீறி அந்த ஒளி தெரியும். அந்த சாம்பலையும் மீறி அந்த உள்ளே இருக்கிற நெருப்பினுடைய ஒளி தெரியும். அது போல தேவரினுடைய திருமேனியில இருக்கின்ற பொன்மேனியா இருக்கின்ற அந்த ஒளியானது அந்த நீர் பூத்த நெருப்பு போல நீட்டின் ஒளியா இருக்கின்ற திருநீட்டின் ஒளியையும் மீறி விளங்குகின்ற உயர்ந்த தன்மையுடையவனாகிய பெருமானே என்று இந்த பாட்டிலே மாணிக்க வாசகர் தன்னை விட்டுவிடாதே, நான் பொல்லாதவன், என்னுடைய மனத்திலே நீ வந்து தேனை ஊற வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதனாலே என்னை விட்டுவிடாதே என்று சொல்லி இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகிறார். நீருபட்டை ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகை. நெடுந்தகை என்பது சிவபெருமானுடைய பெரும் குணத்தை அறிவிப்பது. அன்மாக்கள் செய்கின்ற அளவில்லாத குற்றங்களை எல்லாம் பொறுத்து அந்த அன்மாக்களுக்கும் வேண்டிய போகங்களை எல்லாம் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லை இல்லாத கருணை. செய்த குற்றத்துக்காக அவன் தண்டிக்க எண்ணினானால் ஆன்மாக்கள் தப்ப முடியாது. அப்படி தப்பிக்க முடியாமல் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு கூட அவன் கருணையை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லை இல்லாத கருணையை உடையவனாகினாலே அவன் ஆன்மாக்கள் செய்யும் குற்றத்தை பொறுத்து அந்த உயிர்களுக்கு நன்மையை செய்கிறான். அதனால அதை நெடுந்தகைங்கிறார். தகை என்றால் தன்மை, நெடுந்தகை என்றால் உயர்ந்த தன்மையுடன், நீண்ட நீண்ட என்றால் உயர்ந்த தன்மையை உடையவனாகி நீ என்னை ஆட்கொண்டு, நீ என்னை ஆட்கொண்டாய், உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல என்னை ஆண்டு கொண்டாய், என்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல நான் என்ன செய்தேன் தெரியுமா, நான் ஐம்புலன்கள் வழியாக சென்று உன்னை விடுந்தகையனாக ஆகிவிட்டேன். நீ என்னை ஆட்கொண்டாய், உன்னுடைய பெருமைக்கு தன்மைக்கு தகுந்தாற் போல என்னை ஆண்டு கொண்டாய், ஆனால் நான் உன்னுடைய தகுதி உன்னுடைய பெருமை எல்லாம் என்னாது, நான் ஐம்புலன்கள் கொண்டு விழுந்தகையனை விடுதி கொண்டாய். அதனால் ஐம்புலன்கள் வசப்பட்டு உன்னை விட்டுவிடும்படியான நிலைமையிலே இருக்கிறேன். நீ என்னை விடாது பிடித்தாய், நான் ஐம்புலன்கள் சொன்னபடி கேட்டு உன்னை விட்டுவிடும்படியான தன்மையில் இருக்கிறேன். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விழுந்தகையனை விடுதி கொண்டாய். ஐம்புலன்கள் வசப்பட்டவன் கடவுளை மறந்து விடுவான். ஐம்புலன்களின் வசப்பட்டவன் கடவுளை மறந்து விடுவான். புலன்களுக்கு அடிமைப்பட்டவன், புலன்களுக்கு அடிமைப்பட்டவன் கொள்கையிலிருந்து மாறி விடுவான். புலன்களுக்கு அடிமைப்பட்டவன் உயர்ந்த கொள்கையிலிருந்து மாறி விடுவான். புலன்கள் சொன்னபடி காட்டானா கொள்கையை அவன் கடைபிடிக்க முடியாது அல்லவா. கொள்கையிலிருந்து மாறும் போது அவனுக்கு சிவனுடைய உறவு இல்லாமல் போய்விடும். கொள்கையிலிருந்து மாறும் போது சிவனுடைய உறவு இல்லாமல் போய்விடும். சிவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் கொள்கையிலிருந்து மாறாதவர்களைத்தான் அவன் கம்பெனியிலேயே சேர்ப்பான். கொள்கையிலிருந்து மாறு வருகின்றவர்களை அவனுடைய கம்பெனியை சேர்த்துக் கொள்ள மாட்டான். இன்னாரு இன்னொரு கொள்கையிலிருந்து இன்னைக்கு மாறுபட்டான், மாறுபடாது அந்த கொள்கையை காப்பாற்றினான் என்று சொல்லி அவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலனையவனே என்கிறார் அல்லவா ஞானசம்பந்தர். கொள்கைனா முக்கியம், கொள்கைனா முக்கியம். அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்களை அவர் சஸ்பெண்ட் பண்ணுவான், ரொம்ப மாறிவிட்டான். நான் எப்படி இருக்கிறேன்னா ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையனை, ஐம்புலன்களாகி வைவாய்கள் முகச்சிவியாகி ஐம்புலன்கள் சொன்னபடி கேட்டு உன்னை விடுகின்ற தன்மையனாய் இருக்க, உன்னை உன்னுடைய பற்றிலிருந்து வேறுபட்டவனாய் விடுகின்ற தன்மையுடையவனாய் இருக்கிறேன், ஆனாலும் என்னை விட்டுவிடாது. நான் ஒரு பெரிய சாமார்த்தியம், அணிக்கவாதனுடைய ஒரு சதுரப்பாடு சாமார்த்தியம் என்னவென்றால், நான் பொல்லாதவன், நான் பொல்லாதவன், உன்னுடைய குறிப்பின்படி என்னால் நடக்க முடியல, இருந்தாலும் என்ன விட்டு விடாது. அதுதான் திருவாசனத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. நெடுந்தகை நீ என்னை, நெடுந்தகை என்றால் உன்னுடைய உயர்ந்த தன்மைக்கு தகுந்தால், உன்னுடைய பெருங்கருணைக்கு தகுந்தாப்புல என்ன ஆண்டு கொண்டாய், ஆனால் நான் புலன்களுடைய வசப்பட்டு உன்னை விடும்படியாக இருக்கிறேன், உன்னுடைய தொடர்பை விட்டு விடும்படியாக இருக்கிறேன், ஆனாலும் நீ என்னை விட்டு விடாது. விருதி கண்டாய் விரவாறு விருவ அடுந்தகை வேல்வல்ல உத்தரவோசனங்கள்.

0: விரவார் என்றால் தன்னை அடையாதவர்களாய் சத்துருக்களாய் இருப்பவர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக அவர்களை சங்கரிக்கின்ற வேல் என்கின்ற சூலாயுதத்தை உடையவனாக விளங்குகின்ற உத்தரவோசனம் இருக்கிறது. விரவார் என்றால் சிவனை அணுகாதவர்கள், சிவனை நினைக்காதவர்கள், முப்பருத்த அசுரர்கள் போல சிவனை நிந்திப்பவர்கள், இப்படி சிவனுடைய உறவியலே பற்று இல்லாதவர்களாய் இருக்கின்றவர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக அவர்கள் அழியும்படியாக வேலையுடையவனாகிய வல்லவனாகிய உத்தரவோசனம் கேட்கிறது. கடுந்தகையன் உண்ணும் தென்னீரை முதப்பெருங்கடலே. கடுந்தகையன் என்றால் நல்ல குணம் இல்லாதவனாய் இருப்பவன், கடுமையானவன் என்று சொல்கிறார் அல்லவா. இப்படி கொடுமையான கடுமையான குணமுடையவனாய் இருக்கிறேன், அப்படிப்பட்டவனாக்கும் நீ உண்ணுகின்ற தெளிந்த அமுதம் பூந்து நீர் பூந்து இருக்கின்ற பெருங்கடலே. சுவாமியினுடைய பெருமையை எப்படியெல்லாம் சொல்லுகிறார், தன்னுடைய சிறுமை எப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்று திருவாசகத்துலதான் நன்றாக தெளிவாக தெரியும். மற்ற நூல்களை விட திருவாசகத்துல சுவாமியினுடைய பெருமையை எந்த அளவுக்கு உசத்தி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி, தன்னை எவ்வளவு தாழ்த்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி சொல்லுகின்ற ஒரு தன்மை திருவாசகத்துலதான் பார்க்கலாம். அது எப்படி சொல்றாருன்னா, நான் பொல்லாதவன், நான் இப்படி பொல்லாதவனா இருக்கின்றவனும் உண்ணுகின்ற தெளிந்த நீர் போன்று விளங்குகின்ற அமுத பெருங்கடலே, பெருங்கடலாக விளங்குகிறான், அமுத பெருங்கடலாக விளங்குகிறான். உலகத்திலே காணுகின்ற கடல்கள் நமக்கு தெரிந்த கடல் உப்பு கடல். அதனால அவன் எப்படி இருக்கிறார் என்றால் அமுத கடலாக இருக்கிறான். அமுத கடல் என்று சொன்னால் அளவுபடாததா இருக்கிறது. அமுத கடல் என்றால் இவ்வளவு பேர் தான் இதை உண்ண முடியும், இவ்வளவு பேர் தான் உண்ண முடியும் என்கின்ற கணக்கு இல்லாமல் எவ்வளவு பேர் வேணாலும் உண்ணலா என்கின்ற கடல். அது வந்து காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டா காரசிவ போகவெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கடக்குது. ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடுமுன் புதிப்பதற்கு சேரவாரன் ஜெகத்தீரே என்கிறார் அல்லவா தாய்மானா சுவாமி. இப்படி சிவபோகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது, அளவில்லாமல் கிடக்கிறது, எத்தனை கோடி ஆன்மாக்கள் சாப்பிட்டாலும் தீராது, அப்படிப்பட்ட அமுத கடலாக விளங்குகின்றாய் என்பதை கடுந்தகையே உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே என்று இந்த பாட்டில் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் உண்டு விடுந்தகையேனு விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விரவார் விருவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர ஓசமங்கைக்கரசு கடுந்தகையே உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே என்று இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுகிறார். 13வது பாடல், கடலினுள் நாய்நக்கியாங்கும் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய். பிராணிகளிலே மிக மோசமான பிராணி நாய், மோசமான பிராணி நாய். அதனால அந்த நாய் போன்ற தன்மையுடையவனாய் தகுதி இல்லாதவனாய் இருக்கின்ற தன்னை சொல்லுவதற்கு தனக்கு நாய ஓமையாக்கினார், தனக்கு நாய ஓமை, சிவபெருமானுக்கு தாய ஓமையாக்கினார். சிவபெருமானுக்கு ஓமை தாய், தனக்கு ஓமை நாய். நாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவானதத்துவனை என்று பேசுகிறார். நாய் எப்படிப்பட்டது என்றால் வேலை இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே அலையும், வேலை இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு அலையும், கக்கியதை உண்ணும், கக்கியதை உண்ணும், கழிந்ததை உண்ணும். தகுதி இல்லாத பிராணிகளிலே நாய் முதன்மையானது, தகுதி இல்லாததுல முதன்மையானது. அப்படிப்பட்ட நாய் போன்றவனா இருக்கிறேன். அது உன்னுடைய அருள் எப்படி இருக்கிறது என்றால் கடல் போல இருக்கிறது. அந்த கடலாகிய அருளிலே நன்றாக முகந்து சாப்பிடலாம் அல்லவா, வாய் நிறைய சாப்பிடலாம் அல்லவா. எவ்வளவு தண்ணீர்ல இருந்தாலும் நாயானது நாவினாலே நக்கி சாப்பிடும், நாவினாலே நக்கி உண்ணுமே தவிர வாய் நிறைய பருக, வாய் நிறைய பருக அந்த பிராணிக்கு இல்ல, அவ்வளவுதான் கொடுத்துருக்காரு. கடல் நிறைய கடலிலே போய் கூட நாய் என்ன பண்ணுவா, அவ்வளவு தண்ணீரே வாய் நிறைய முண்டு உள்ள நாம் அல்லவா பருகலாம் அல்லவா, அதுக்கு பருக தெரியாது. அது எப்படி உண்ணும்னா நக்கி உண்ணும். அதுபோல உன்னுடைய கருணையாகிய கடல் அளவில்லாமல் இருக்கிறது, அதை நன்றாக நான் பருக முடியவில்லை, நன்றாக பருக கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறேன், அப்புறம் என்னுடைய வினை தடுத்து விடுகிறேன், கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறேன். நல்ல சாப்பாடு, பொன்னானம்பர் சாப்பாடு, நல்ல பலகார வர்க்கம், நல்ல இனிப்பு வர்க்கம், நல்ல பழ வர்க்கம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய இலை தஞ்சாவூர் இலையில போட்டு நிறைய பரிமாறி இருக்கிறான். ஆனா சாப்பிடுற உனக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுக்க, உடம்பு ஒத்துக்கல, சுகர் இருக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான் பாவம், பயந்து வந்து கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடுவான். என்ன காரணம் என்றால் பக்கத்து இருக்கிற நல்லா சாப்பிடுவான், பக்கத்து இருக்கவன் நல்லா சாப்பிடுவான், இவன் பயந்து சாப்பிடுவான். அதனால என்ன காரணம் என்றால் இவனுக்கு தெரியல, பலகாரம் கெடுதல் இல்ல, சிலேபி கெடுதல் இல்ல, அல்வா கெடுதல் இல்ல, ஆனா இவனுக்கு அது சேராது. அதுபோல என்னுடைய வினையினாலே நான் என்ன பண்ணுகிறேன் என்றால் உன்னுடைய கருணையாகிய வெள்ளம் பெரியதாக இருக்கிறது, அதை அனுபவிப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா நான் அனுபவிக்கிறேன் ஜானி, நன்றாக அனுபவிக்க முடியாது. நீ செய் கடலின் உள் நாயினைக்கு அருகும் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனே விடுதி கண்டாய். கையாலே அப்படி உள்ளம் நிரம்ப உன்னுடைய திருவருள் கடலிலே பூந்து நான் அனுபவிக்க முடியாத எனக்கு வினை இல்லை. விடலறியேனை விடுதி கண்டாய். விடலில் அடியார் உடலிலமே மன்னும். விடலில் அடியார், விடலில் அடியார் என்றால் உன்னை இமைப்பொழுதும் மறவாது, உன்னை பற்றி உன்னை விடாது பற்றி கொண்டிருக்கின்ற மயிலியார் இருக்கிறார். அவருடைய உள்ளத்தையே இல்லமாக கொண்டிருப்பவர். விடலில் அடியார் உடல் இளமே, சில இடைக்குறையன்னு வேறு. விடலில் அடி விடாத உன்னை விடாத, அது பிரிவறியா அன்பர், பிரிவறியா அன்பர் நின்னருப்பை இழத்தால் இணைக்கள். இப்ப நாம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, ஜாமி கிட்ட ஏதோ ஒரு நேரத்துல நினைக்கிறோம், பல நேரம் நினைக்காம இருக்கிறோம், விட்டு விட்டு நினைக்கிறோம், விட்டு விட்டு நினைக்கிறோம். நினைக்காத உலகத்திலேயே நிறைய பேரு. ஆனா நம்ம தேவலாம்னு தான் சொல்லணும் அதுல. ஆனாலும் கூட பரமஞானிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், சிவனை இடைவிடாது நினைக்கிறார். இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களும் உருவது இனி என்கிறார் அல்லவா. இமைப்பொழுது என் நஞ்சில் எங்காதாழ்ந்தால் வாழ்வு என்கிறார் அல்லவா. அதனால பரமஞானிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு வினாடி கூட அவனை நிறையாமல் இருப்பதில்லை, ஒரு வினாடி கூட. அது அப்பர் சுவாமி திணைத்தனை பொழுது மறந்து உய்வோங்கிறார், திணையளவு பொழுது உன்னை மறந்து நான் தொலைப்பேனாங்கிறார். இவரும் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, பெருநீர் அற சிறுநீர் துவண்டாங்க நினை பிரிந்த வெறுநீர் மேனை விடுதி வந்தாய் நீத்தல் உணப்பத்தான் சொல்றாரு. நீரை ஒரு வினாடி கூட மீன் பிரிந்து இருக்க முடியாது. நீரை ஒரு வினாடி கூட பிரிந்து இருந்தால் அதற்கு ஆயுள் முடிந்து அதுபோல உன்னை பிரிந்திருக்க இயலாதவராய், உன்னை பிரிந்திருக்க இயலாதவர்களாய், உன்னை இடைவிடாது பற்றி கொண்டிருக்கின்ற மெய்யடியாருடைய உள்ளத்தையே நீ இருப்பிடமாக கொண்டு அவர் உள்ளத்தை வீடாக கொண்டு அங்கு குடியிருக்கிறாய். விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும், உடலையே இல்லமாக, இல்லம் என்பது இளமேன்னு வந்தது, உடல் இளமே அது இடைக்குறைன்னு வேறு இலக்கணத்துல. அப்படி விடலில் அடியார் உடல் இளமே, அதனால சௌருமானுக்கு கோயில் எது என்று கேட்டால் அடியாருடைய உள்ளம், சிவருமானுடைய அடியாருடைய உள்ள இருக்குதே அது சிவருமானுக்கு கோயில். அது அப்பர் சுவாமி சகமாலால் அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமேலான் தேய கையால் நான்மலர் தொழுது தூவி முகமேலான் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலார் கோயில் இல்ல ஐயன் ஐயாரமாருக்கு என்றார். அதனாலே மெய்யடியார் உள்ளம்தான் ஒரு கோயில், அதனாலதான் அடியாரளை பூஜிக்க வேணும், அடியாரளை நேசிக்க வேணும், கடிகாரில சிவமாக என்ன வேணும் என்கிற குறிப்பு அதுதான். மற்றவர்கள் உள்ளத்துல சிவருமான வைக்க மாட்டார்கள். இப்ப நாம என்ன பண்றோம், கடைசியில பூசை முடியல, பூசை முடியல, சிவருமான இருதயத்துல ஒடுக்கி கொடுக்கிறோம், இருதயத்துல எழுந்தொருள பண்ணி கொடுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, மற்ற நேரங்கள்லாம் நினைத்து கொண்டிருக்கோம், நிறையாது ஒருபோது இருந்தறியது நெஞ்சம் நெஞ்சம் இடமா கொண்டாய், நிறையாது ஒருபோது இருந்தறியது. ஏன் அப்பன் சுவாமி நெஞ்சத்தை இடமாக கொண்டிருக்கிறாய், ஒரு வினாடியோடு உன்னை நினையாமல் இருந்ததில்லைங்கிறார். அதனால மெய்யடியார்கள் அவனை நினையாமல் இருக்க மாட்டார்கள். நினையாம இருந்தாலும் அவன் இருக்க விட மாட்டான், அது சிவன் இருக்க விட மாட்டான். நல்ல ஆளு கிடைச்சா இவனை சும்மா விடப்படாத நினைக்க வைக்கணும்னு அவனே தூண்டுவான். அது திருவகை பாவல சொன்னார், நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்தும் தொழும்பனே, நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன். நின்றாலும் நினைக்கிறேன், கிடந்தாலும் நினைக்கிறேன், எழுந்தாலும் நினைக்கிறேன், நடந்தாலும் நினைக்கிறேன், உண்ணும் போதும் நினைக்கிறேன், உறங்கும் போதும் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மெய்யடியாரு ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய். நான் ஒரு தடவை உன்னை நினைக்காம இருந்தேனா கூட நீ என்ன பண்ற, நினைக்க வைக்கிற, நினைக்க வைக்கிற, சும்மா இருக்க விட மாட்டேங்கிற. ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய். கண்டுபிடி கற்றா போல் கதறு வித்தி வரவில்லாய், நன்றதுவோ திருத்தல்லை நடம்பு நம்பானே. மெய்யடியார்கள் கொஞ்ச நேரம் சாமியை நினைக்காம இருந்துட்டா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். கொஞ்ச நேரம் நினைக்காம இருந்துட்டா இவ்வளவு நேரம் சாமியை நினைக்காம இருந்தமே, சாமியை பாடாம இருந்துட்டமே என்று சொல்லி அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதன் பிறகு அவர்கள் கூடுதலா நினைக்க முடியாது செய்வான். அதனாலே இப்படிப்பட்ட அடியாருடைய உள்ளத்தை சிவன் கோயிலாக கொண்டிருக்கும். அதுதான் உள்ளம் பெருங்கு ஊனுடம்பு ஆலை வள்ளர் மிரானாருக்கு வாய் கோபுரவாக தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு என்பது திருமந்திரம். அதனாலே விடலில் அடியார் உடல் இளமே மன்னன் உத்தரகோசம் அங்கிக்கிறதே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. மடலின் மட்டே அதனால் மடல் என்கின்ற பூவிலே இருக்கின்ற மடலிலே பொருந்தி இருக்கின்ற தேனை மட்டுன்னா தேன், மற்றவள் மலர் ஊடு பணிவேனேங்கிறார் அல்லவா அருணகிரார். மட்டும்தான் தேன். அதனாலே அந்த இதழையுடைய மலரிலே இருக்கின்ற தேனே மணி ரத்தனமே அமுதமே எனக்கு மது வெள்ளமே. மது வெள்ளமே என்றால் தேனாக சித்திக்கின்ற அளவில்லாத வெள்ளமாக இருக்கின்றவரே என்று சுவாமியை இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு வகையாக சொல்லி அனுபவிக்கிறார் மாணிக்கவாசகர். இப்படி பதிமூன்றாவது பாடலிலே இப்படி சுவாமியே சொல்லி தன்னுடைய நிலையை சொல்லி நான் நன்றாக அனுபவிக்க முடியவில்லை அதனால அனுபவிக்கும்படியாக செய்யுங்கிறது இருக்கிறார்.
1: கடலினுள் அடிநக்கியாங்குள் கருணை கடலில் உள்ளவன் விடலறியேனி விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலமே மண் உத்தர ஓசமங்கைக்கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. வெள்ளத்துள் நாவற்றி யாங்குன் அருள் பெற்று துன்பத்தில் நின்று விள்ளக்கிலேனே விடுதி கண்டாய். உன்னுடைய திருவுருள் எங்கும் இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய திருவுருள் எங்கும் இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது. ஆனாலும் திருவுருளில்தான் இருக்கிறேன், ஆனாலும் துன்பம் போகவில்லை. அது எப்படின்னு கேட்டா, வெள்ளத்திலேயே நின்று கொண்டு ஒருவன் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுவது போல வெள்ளத்துக்குள்ள நின்றுகிட்டு கழுத்தளவு தண்ணீர் நின்றுகிட்டு தண்ணீர் தாகமா இருக்கு தாகமா இருக்கு என்பது போல உன்னுடைய திருவுருள் எங்கும் இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது. ஆயினும் அந்த திருவுருளை நான் அனுபவிக்க முடியாமல் இடையிலே வினை இருக்கிறது. அது வெள்ளத்துள் நாவற்றி நாவற்றி தாகம், அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீர் வேணும் தானே, நீர் இருக்கிறது ஆனாலும் பருக முடியாமல் இருக்கிறது. வெள்ளத்துள் நாவற்றி யாங்குன் அருள் பெற்றும் துன்பத்திலிருந்து விளக்கிலேனை, ஆகையால துன்பத்திலிருந்து விடுபடாத என்னை விடுதி கண்டாய் விட்டு விடாது. விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய், இதை தெளிவா சொன்னார். விரும்பும் அடியார், அடியார் என்றால் அடியார் என்றால் பல வகை இருக்கிறது அல்லவா, பல வகை அடியார்கள் இருக்கிறார். அடியார்கள் பல வகை,
2: வந்து பெஞ்சாதி பிள்ளை பெஞ்சாதி பிள்ளைக்கு பயந்துகிட்டு வெளியில சாமியார வந்தவனும் அடியார்.
1: இத்தனை சாமியார் அதுமா இருக்காப்பா,
2: பெஞ்சாதி தொந்தரவு பொறுக்க முடியாமே, வேற தொந்தரவு பொறுக்க முடியாமே சாமியார் கூட்டம்னா தொந்தரவு இல்லையில, அந்த மாதிரி வந்து அடியார். அப்புறம் வேஷ மாத்திரம் போட்டுக்கிட்டு அதனால உண்மை நெறி தெரியாமல், வேட மாத்திரம் இருக்கு உண்மை தெரியாது அப்படி அடியாரு. அதற்கு மேலே வந்து அடியாராக இருந்து உண்டு சிவனை விரும்பாமல் சிவனிடத்திலேயே உலக பொருளை விரும்பி கேட்கின்ற அடியாரு. இது விளங்குதா, அடியாரா இருந்துகிட்டு திருவருள் வேணும்னு விரும்பாம எனக்கு அது வேணும் இது வேணும் பக்கத்து வீட்டை வாங்கணும் பதவி உயரணும் பணம் சேரணும்னு கும்பிடுற அடியார், அடியார் தான் அது ஒரு வகை அடியார் விளங்குதா. இப்படி அடியார்கள் பல வகை, அடியார்கள் பல வகை. ஞானம் இல்லாமல் இருப்பான், வேஷம் போட்டுருப்பான். இது நம்ம திருவாதவி புராணத்துல சொல்றாரு, இந்த முருக்கம்பூ பாத்திரிகளா, முருக்கம்பூ முருக்கம்பூ நுள்ளு கொடுக்கும் நிறம் எப்படி கண்ணை பறிக்கணும் வாசம் எள்ளளவு இருக்கு, நிறம் அப்படி குணம் இல்ல, நிறம் குணம்னு சொல்லுவார்கள். பொண்ணு எப்படி நல்ல குணம் ராட்சசி. அது போல அந்த முருக்கம்பூன்னு சொல்லுறது அது நிறம் அதிகமாக இருக்கும், வெளிச்சம் இருக்கும், சிவப்பா இருக்கும், ஆனா வாசம் இருக்காரு. அது போல பல பேர் வேடமுடையவனாக இருப்பான், ஞானம் இருக்காரு. ஞானத்துக்கு வாசனை ஓவேன், நிறத்துக்கு வேடம் ஓவன், புரியுதா. அதனாலே தெள்ளும் சிவஞானம் சிறிது இல்லார், சிவஞானம் சிறிது இல்லார் தவ வேடம் கொள்ளும் செயலான ஒரு குளவும் கவிரல்லாம். திருவாதூரில் புராணம் கவிர்னா முருக்கமும் கவிர்னு விரல். தெள்ளும் சிவஞானம் சிறிது இல்லார் தவ வேடம் திருநிறுத்தரா செஞ்ச அடைமுடி எல்லாம் போட்டுருப்பான். பார்க்கும் போதே ஆச்சரியமா பெரிய சாமி ஆடுறது அப்படின்னு தோணும். சிவஞானம் இருக்காரு. சிவஞானம் அது எது போலன்னா இந்த முருக்கம்பூ போலடானா, நிறம் பிரமாதமா இருக்கு ஆனா வாசனை சைபம். அதனாலே இப்படிப்பட்ட அடியார்கள் அல்ல மாணிக்கவாசர் இங்க சொல்ற அடியார். விரும்பும் அடியார், விரும்பும் அடியாருன்னா அவனையே விரும்புகின்ற அடியார். யாரு, சிவனையே விரும்பு விரும்பும் அடியார். இப்படி விளக்கம் சொல்ல முடியா இருக்கு, புரியுதா இந்த விளக்கம். உன்னைத்தவரை எனக்கு வேறு ஒரு பொருளும் வேண்டாம், உன்னைத்தவர அது எது போல. ஒரு குழந்தை அம்மா மடியில உட்காரணும், அம்மா மடியில உட்காரணும், பால் குடிக்கணும், அம்மா முதுக தடவி கொடுக்கணும், அம்மா முத்தம் கொடுக்கணும்னு விரும்பிச்சுன்னு வச்சுக்க அந்த புள்ள. அது அதுகிட்ட போய் கையால பொம்மைய போட்டா, பிஸ்கட்டை போட்டா, குதிரைய போட்டா, யானைய போட்டா, எல்லாம் தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா அம்மா அம்மானு கத்தும், புரியுதா புரியுதா. அந்த விளையாட்டு பொருள் எனக்கு வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு அவளை உட்கார வச்சு அவ மடியில உட்கார்ந்து பால் குடிச்சாதான் அதுக்கு நிம்மதி, புரியுதா. அது போல ஞானிகள் உலக பொருளை எதுவும் வேண்டாம், நீதான் வேணும்னு சொல்லி அவனையே விரும்புவார்கள். அவர்கள் தான் உண்மை அடிவார்கள். அதான் விரும்பு அடி. அவர்கள் உள்ளத்துல சாமி இருக்கிற, அவர்கள் உள்ளத்துல விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாய். விரும்பு அடியார் யாரு? அவரே விரும்புகிற அடியார். விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாய். மண்ணு உத்தரவோசமங்கைக்கு அரசு கள்ளத்துளையர்க்கு அருளாய் கழியாத கழியனக்கு. எப்படி சொல்றாரு? உள்ளத்துள்ளாய் மண்ணு உத்தர கோஷமங்கைக்கு அரசே கள்ளத்துளையர்க்கு அருளாய். உத்தர கோஷமங்கையில் இருக்கிற தலைவனே, நான் ரொம்ப திருடேன், எனக்கு நீ அருள். கள்ளத்துளையர்க்கு அருளாய். கள்ளன்னா திருடேன், திருடன்கிற சந்தேகமே இல்லை. ஆனாலும் எனக்கு நீ அருள், எனக்கு அருள் பண்ணாதான் உனக்கு பெருமை கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, பொல்லாதவனுக்கும் நன்மை செஞ்சா ஐயா, பொல்லாதவனுக்கும் நன்மை செய். அதனாலே கள்ளத்துளையர் கருளாய் கழியாத கழி எனக்கு. கழியாத என்றால் இதுவரையிலும் கண்டிராத இன்பம். இழுவ களி என்றால் இன்பம், கிளி என்றால் இன்பம், கிளி இந்த உலான கிளி என்றால் இன்பம் விளங்குல. அப்படிப்பட்ட இன்பத்தை கழியாத களி எனக்கு அருள்வாயா, இதுவரையிலும் காணாத இன்பத்தை அருள்வாயா என்று இந்த பாட்டுல கேட்டுக்கொள்கிறார். அப்படி பரமேஸ்வரனுடைய திருவருளை பெறுவதற்காக இத்தனை வகையான தந்திரங்கள், இத்தனை வகையான ஓமைகள், இத்தனை வகையான உண்மைகள் இன்பங்களெல்லாம் நமக்காக மாணிக்க வாசகர் இப்படி பாடி வச்சிருக்கிறாரு. அதனாலே வெள்ளத்துள் அவற்றியாங்குன் அருள்பற்றும் துன்பத்தின் வெள்ளைக்கிளேனை விடுதி கண்டாய் விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாய் மண் உத்தர கோஷமங்கைக்கரசே கள்ளத்துளே கருளாய் கழியாத கழியனக்கே என்று இந்த பாட்டிலே அறிவிக்கிறார். இப்படி 14 பாடல் வரையில நேர்த்தல் விண்ணப்பத்திலே சொல்லி இருக்கிறோம். அதுக்கு மேல வருகின்ற பாடல்களே அடுத்து ஒருவரால சந்திக்கலாம், சிந்திக்கலாம்.
3: வான்முயில் வளாது வெய்கம் அலிவளம் துறக்க மன்னன் ஓன் முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ நான் மறை அறங்கடுங்கற்றம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நீங்கள் வந்து சிவனி செட்டியார் ஐயா, நீங்க பெற்ற பெண் ஏற்கனவே பாம்பு தீண்டி இறந்துட்டு, ஆனா இந்த பெண் பெருமான் திருவருளால் அடியனால் அவர் பரப்பட்டது. ஆதலால் என்ன அர்த்தம்? எது என் பெண்ணை நீங்க மணமகளாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லு தகாது, அவ்வளவுதான். வணிகரும் சுற்றமும் மயங்கி போச்சு பிள்ளையார் அணிமலர் அடியில் வீழ்ந்து அறற்ற ஆங்கவர் தனிவில் நீல் பெருந்துயர் தனிய வேத நூல் துணிவினை அருள் செய்தார் தூய வாய்மையார். உலகத்தில் இருக்கிற இப்படித்தான் என்ன பண்றதுமா, நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா? சிலது நினைக்கிறோம் திருவருள் கூட்டி வைக்குது, சிலது நினைக்கிறோம் நடக்கவில்லை. அதனால என்ன பண்றது, எல்லாம் திருவருள், இதுவும் திருவருள் நினைச்சுப்போம் என்றெல்லாம் ஆறுதல் சொல்லி அந்த சிவனியை செட்டியாரையும் அந்த பாப்பாவையும் சரின்னு போயிட்டு அல்லவா. தென்னு நீதியின் முறை கேட்ட சீர்கிளை வெள்ளமும் மணிகரும் வெட்டி நீத்திர பல்ல நீர் செலவன பரமர் கோயிலின் உள்ளெழுந்தருளினார் உடைய பிள்ளையார் என்னது. அவ்வளவுதான், இவங்களை அப்படி அனுப்பிச்சார். உடனே மயிலாப்புறம் விட்டு புறப்பட்டாராம். பான்மையால் மணிகரும் பாவிதன் மனம் ஏனையோர் கிசிகிலேன் என்று கொண்டு போய் வானுயர் கன்னிமாடத்து வைத்தனர் தேனவர் கோதையும் சிவத்தை மேவினாள் சேர்க்கிறார் சேர்க்கிறார்ல ஒத்த வரியில. சரி என்ன போனார், எப்ப நான் யாருக்குன்னு உறுதி பண்ணணும் அது திருவருள் கூட்டு வைக்கிற. மீண்டும் அந்த பெண் வந்தது, அவரும் வந்தார் மணமகனும். ஆனாலும் அது மணமகன் அவர் ஏற்றுக்கொள்ளல. திருவருள் சொல்லி கன்னிமாடத்தில் வச்சாராம். கன்னிமாடத்தில் வச்சிருந்தார் அந்த பெண்ணும் சிவத்தை மேவினாள். அந்த இலக்கிய ஆசிரியர் என்ன, ஆமா ஏன்னா இப்ப அப்படி சொன்ன விளங்காது, சாப்டர் முடிஞ்சு போச்சு, அதனால அப்படி சொன்னாதான் விளங்குது என்ன பண்றது. அதனால அந்த பெண்ணும் சிவத்தை மேவினார். இப்படி இருக்கு இலக்கியம்னா, எங்கே அந்த நீட்டணும் எங்கே குறுக்கணும் என்பது தெரியும். சிவத்தை மேவினார் அவ்வளவுதான். தேவர் பிரான மலர்ந்தருளும் திருக்கபாலி சிரத்து மேவியான தலை விரிஞ்சன் முதலே உயிர்க்கும் காவலனார் பெருங்குறனை கைதந்தபடி போற்றி பாவல செந்தொழில் பாடி பன்முறையும் பணிந்தழுவார் தொழுது புறம் போந்தருளி தொண்டர்குழாம் பொடி சூழ படிதல் புகழ் திருமயிலை பதியில மறந்தருளினால். கொஞ்ச நாள் திருமயிலே இருந்திருக்கார் இல்ல, போகுது நல்ல வேலையா. இந்த திருமயிலைங்கிறத அந்த விரைவு வண்டி போகுது பாருங்க, எது ஆமா அந்த வண்டியை ரொம்ப அருமையா, இன்னைக்கு நல்லா அருமையா திருமயிலை என்று எனக்கு அதை பார்த்தோன்னா அப்படியே கல்ல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த பெயரை போய் அருமையா மயிலாப்பூர்லாம் உடனே திருமயிலை என்று அந்த மத்திய சர்க்காரில் யாரு யார் சொன்னாங்களோ அருமையா திருமயிலை என்று. அது ஒவ்வொரு மாதமும் கண்ணால இங்கே கடற்கரையில் ஏறினோம்னா நேர் 15 மணி சொல்லிடும். முழுதுலகம் தரும் இறைவர் முதல் தானம் பல இறைஞ்ச அழுதுலகை வாழ்வித்தார் அப்பதியின் மருங்கருவார் அங்கிருந்து புறப்பட்டாராம். திருத்தொண்டரங்குளார் விடை கொள்ள சிவநேசர் மருத்தமகன்கிட மதுரமொழி அருளி விடை கொடுத்து நிறுத்தருவரை பிரபதிகள் வணங்கி போய் நிறைகாதல் அருத்தியோடும் திருவான்மியூர் பணிய அணை உற்றார். அங்கிருந்து திருவான்மியூர் பக்கம்தான் போனார். திருவான்மியூர் மன்னும் திருத்தொண்டர் சிறப்பிதர் வருவார். மங்கள அணிகள் மருகினை எதிர்கொள்ள அருகாக இழிந்தருளி அவர் வழங்க அத்தொழுதன்பு தடுவாதம் கோயில் மணி தட நடுங்கோபுரம் சார்ந்தார். திருவான்மியூர்ல சிவ சிவ. எனவே இப்ப திருவான்மியூர் சென்றோம். திருத்தொண்டர் சிறப்பெதிர வருவார் மங்களானிகள் மறு நிறைத்து எதிர்கொள்ள அருகாக இடிந்தருளி அப்படிலாம் உள்ள கோபுரத்தை உள்ள போனாராம். மிக் உயர்ந்த கோபுரத்தை வணங்கி வணங்கி வியன் திருமுண்டில் புக்கருளி கோயிலனை புடைவலம் கொண்டு உள்ளணிந்து கொக்கிறகம் அதிக்கொழுந்தும் குளி உணலும் முடிகின்ற செக்க நிகர் சரிமுடியார் தேவனியின் கீழ்த்தாழ்ந்தார். திருவான்மியூர் பெருமானின் மனமுடிமைகளெல்லாம் வணங்கினாராம். தாழ்ந்து பல முறை பணிந்து தம்பிரான் முன் நின்று வாழ்ந்து கழிவரப் பிறவி மருந்தான பிறவி மருந்தான பெருந்தகையை சூழ்ந்த பெரும் இசை திருப்பதியும் சொல் மாலை வினாவுரையால் வீழ்ந்த பெரும் காதலுடன் சாத்தி மிகையின் குற்றார். அவர் பதியுங்கள் பல வகை. இந்த வினாவுரை பதியமாக வினா கேட்க விடை சொல்லும்படியான பதியும் போலலாம் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். பரிவு வருமானந்தம் நிறைந்ததுளை கண்பணிப்ப விரவு மயிர் புலகங்கள் விசி விளங்க புறத்தனிவுற்று அரவ நடுந்திரைவேலை அணிவான்மி ஊரதனுள் சிறபுறத்து பரவலனார் சில நாளங்கி நிதமர்ந்தார். சென்னையில பரவாயில்ல, அவர் நல்ல அருமையா மயிலாப்பூர்ல சில நாள், திருவத்தியூர்ல சில நாள், எனவே திருவான்மியூர்ல சில நாள் இருக்கார். எனவே சென்னை மாநகரில் ஞானசம்பந்தர் எவ்விடத்தில் சில நாட்கள் எழுந்தருள் இருந்தார் என்று வினா வருமானம் அப்படியே அருமையா சொல்லலாம். அங்கனவர் உலகாளுடையாரை அருந்தபடின் பொங்கு விசைப்பதியங்கள் பலர் போற்றி போந்தருளை கங்கையினி மணிமுடியார் பதிபலவும் கலந்திரஞ்சி செங்கன் விடை கொடியார்தம் திரு இடைச்சுரத்தை சேர்வுற்றார். இடைச்சுரம் சென்னையிலிருந்து வெளியில வந்துட்டோம், வெளிவந்துட்டோம். சென்னியில மதியணிந்தார் மறுபு திரு இடைச்சுரத்து மன்னு திரு தொண்டர்குடாம் எதிர்கொள்ள வந்தருளி நன்னெடும் கோபுரம் இறைஞ்சி உள் புகுந்து நற்கோயில் தன்னை வளம் கொண்டணிந்தார் தம்பிரான் திருமுன்பு. இடைச்சுரத்துல சென்று உள்ளே எல்லோரும் வரவேற்க உள்ளே செல்கிறார்களாம். அங்கே போய் கண்ட பொழுதே கலந்த காதலால் கைதலை மேல் கொண்ட தளம் விரம் தன் கொண்டு தளம் உறவிடுந்து குளவு பெருமகிழ்ச்சியுடன் மண்டிய பேர் அன்புரிக மயிர்முழ்ப வணங்கி எழுந்து அண்டர் விரான் திருமேனி வண்ணம் கண்ட சேர்த்தார். அல்ல, என்ன வண்ணம்னா அவருடைய நிறத்தை பார்த்து இருந்த இடைச்சுரமேவும் இவர் வண்ணம் எண்ணி. இங்கே எழுந்துள்ள இருக்கும்படியான இவருடைய அந்த நிறமும் அழகும் தான் எண்ணி என்று கண்டு அவருடைய அழகை அப்படியே எண்ணி பார்க்கிறாராம் ஞான சம்பந்தர் என்று அருந்தமணின் திருப்பதிய தளர் மாலை கொடுபரவி திருந்து மனம் கரைந்துருக திருக்கடை காப்பு சாத்தி பெருந்தனி வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரானார். அருமையா அங்கிருந்து மீண்டும் ஆயிருக்கலாம். நிறைந்தாரா வேட்கையினால் நின்றிருந்து புறம் போந்து குறைந்தருளி பணிகின்றார் விவாகரல் பெற்று சிறந்த திருத்தொண்டருடன் எழுந்தருளை செந்துருத்தி அறைந்து அணிகள் அழிகள் பயில்கார திருக்கழுக்குண்டினை அணிந்தார். திருக்கழுக்குண்டம் அருமையா சென்னையை விட்டு ரொம்ப தொலைவே வந்துட்டோம். திருக்கழுக்குண்டம் காட்டினாய் கழுக்குண்டிலே மணிவாசு என்னது கழுக்குண்டு என்னது காட்டினாய் கழுக்குண்டிலே கணக்கிலாத்திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. யாரு மணிவாசகர் அப்படி அருமையான திருக்கோலத்தை காட்டி ஆட்கொண்டாராம் கடுக்குண்டிலே மணிவாசகர் பெருமானுக்கு. அப்படிப்பட்ட திருக்கடுக்குண்டம் அது. திருக்கடுக்குண்டிலே அணிந்தார் செந்தனையும் பொழுதன்கண் திருத்தொண்டர் எதிர்கொள்ள பொண்டிகளும் அணிச்சுவே இழிந்தருளியுடன் போந்து மண்டல் விதி நறுஞ்சோலை திருமலையை வளங்கொண்டு அந்த காலத்துல மலை வளங்கொண்டு இங்கே அமைந்திருக்கிறது மின் தயங்கு சடையாறை விரிப்பிலுடன் பணிகின்றார். மலையை போய் வணங்கி போனாராம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். திருக்கழுக்குண்டத்தமர்ந்த செங்கனகர் தனிக்குண்டை பெருக்க வளர் காதலினால் பணிந்தெழுந்து பேராத கருத்தினுடன் காதல் செய்யும் கோயில் கடுக்குண்டு என்று திருப்பதியம் புனிந்தருளி சிந்தை நிறைவுகள் உற்றார். அதில் ஒரு தொடர் காதல் செய்யும் கழுக்குன்றே என்று முடிகிறது. அந்த தொடர் எடுத்து வந்து சொன்னார். இன்புற்று கமர்ந்தருளி ஈரில் பெரும் தொண்டருடன் மின்பற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி என்புற்ற மணிமார்வர் எல்லையிலா ஆட்சி புரிந்து அன்புற்று மகிழ்ந்த அச்சிறு பார்க்க தனிந்தார். ஐயா நான் திருப்பணி செய்த வேடம் அருமையான அச்சிறுபா. இல்லைன்னா அந்த அச்சிறு பார்க்குங்கிறது ஒரு பெயரா ஏதோ நம்ம தேவாரம் படிச்சவங்களுக்கு தெரியுமே தவிர போய் பணி வணங்கி இணங்கி மகிழ்ந்ததெல்லாம் ஐயாவால தான். அது அவர்களுக்கு தான் அந்த புண்ணியம் சாரும். இல்லை நிதானமா இருந்து அதெல்லாம் செய்தார்கள். எனவே அந்த அச்சிறு பார்க்க மணிந்தார் ஆதி முதல் வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என முடியும் கோதில் திருப்பதி இசை குலாவிய பாடலில் பயிற்சி அச்சிறு பார்க்கமது ஆட்சி கொண்டாரி என்று பாடல் தோறும் வருகிறது. அந்த அச்சிறு பார்க்கமது ஆட்சி கொண்ட பெருமானை போய் சென்று வணங்கினாராம். கோதில் திருப்பதி இசை குலாவிய பாடலில் போற்றி மாதவத்த முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று தீதகற்றும் செய்கினார் சின்னால் அங்கமர்ந்திருந்தருளி. அடே அச்சிறுபாகத்துல பல நாள் அங்கு இருந்தது பலது, இங்கு சில நாள் அங்கிருந்தார். அச்சிறுபாகத்துல அங்கு இருந்தருளிய பெருமான் இருந்தாராம். அரசிலி அமர்ந்தருளும் அல்ல ஏறணிந்த வெல்குடியார் இனிமேந்த பதிவிரமும் நீரணிந்த திருத்தொண்டை எதிர்கொள்ள நேர்ந்திரஞ்சி வேறு பல நதிகானும் கடந்தருளி விரிசடை மேல் ஆரணிந்தார் மகிழ்ந்த திரு அரசிலியை வந்தடைந்தார். திரு அரசிலிங்கிற இடம் அங்கு வந்து பெருமானை பணிந்து திருப்புறவார் பனங்காட்டூர் முதலாய அதெல்லாம் வணங்கி மேவு பதி பல வணங்கி திரைசீனடும் கடலுடுத்த திருத்தில்லை நகரணிந்தார். ஏது சீர்காழிக்க போடலாம் இருக்க, ஆகவே இன்னைக்கு சீர்காழிக்க போயிடலாம் பண்றது போயிடுவோம். எனவே சிதம்பரம் வந்துட்டோம். திருத்தில்லை நகரணிந்தார் எல்லையில் ஞான தலைவர் எழுந்தருள எதிர்கொள்வார் தில்லையில் வாழ்ந்த நன்மை திருத்தொண்டர் சிறப்பினோடு மல்கியது பணிந்திரஞ்ச மணிமுத்தின் சிவிகிழிந்து அல்கு பெரும் காதலுடன் அஞ்சலி கொண்டு அணைகின்றார். போன ஒண்ணு தில்லை வாழந்தனர் எல்லாம் எதிர்கொள்ள அவர் வந்தார்கள் என்று சொன்னார். அப்ப எட்டாம் நூற்றாண்டுல தில்லை வாழந்தனும் அடியாருக்கும் அடியேன் என்று சொன்னதுனாலயே தில்லை வாழந்தலாம் அந்த ஏழு நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதிர்கொள்ள போனாராம் சென்று திருவெல்லையினை பணிந்து சென்றடைவாறு சேன் விசும்பை அவங்க எல்லாம் எதிர்கொள்ள போனாராம் சென்று திருவெல்லையினை பணிந்து சென்றடைவாறு சேன் விசும்பை மருவி விளங்கொழிதளிக்கும் வடதிசை வாயிலை வணங்கி உருகு பெரும் காதலுடன் உட்புகுந்து. இது ஒரு அருமைப்பாடு. இந்த நான்கு பெருமக்களும் நான்கு வாயில் வழியா நுழைஞ்சிருக்கிறாங்க. அவரவரும் அந்த மாதிரி நுழைஞ்சிருக்காங்க. அப்ப வடதிசை வாயில் வழியாக சென்றார்கள். நாங்க போறதெல்லாம் பெரும்பாலும் தென் திசை வாயில் வழிதான் அதிகமா. ஏன்னா மாயவரத்துல இருந்து வந்தோம்னா அங்க முதல் ஸ்டாப்பிங் கோயில் இறங்குறவங்க இறங்கிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த பஸ் கோயில் இறங்கணும்னா நேர போன ஒரு அருமைப்பாடு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன அருமைப்பாடுனா எங்கேயுமே விநாயகர் இருக்கலாம், விநாயகரோடு தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்திருப்பது தென் திசை வாயில் தான். இல்ல இல்ல நீ போனியும் நேர இருந்தா அருமை அந்த இதுல நல்ல தட்சிணாமூர்த்தி விநாயகர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அருமையா வணங்கிடலாம். வணங்கிதான் இந்த வரம் பெரிய விநாயகர் அருமையா வணங்கி அப்புறம் நேர முருகப்பெருமான வணங்கி அப்படி ஏறணும்னா திருமுறை கண்ட விநாயகர் உள்ள. ஏன்னா நாங்க மயிலாடுதுறையில இருந்து போறவங்களும் அப்படிதான் போக முடியுது இல்லைங்களா. அப்படி ஒண்ணு அப்படியே போனோம்னு சொன்னா பெருமானை உள்ளே வணங்கி நீங்களா திரு வணங்கிட்டு அப்படியே நேரா திருச்சிற்றம்பலம் உள்ளே போனோம்னா சிதம்பரம் நடராஜாவை பார்க்கலாம் அப்படி. அதனால இந்த நீங்க இந்த வாயில போனோம்னா தட்சிணாமூர்த்தியும் விநாயகப் பெருமானும் சேர்ந்து எங்கேயாவது பிரதிஷ்ட பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தென்திசை வாயில் சின்ன உயரமா கட்டிட்டு அதை நான் விடாம பாக்குறது என்னன்னா அப்பாவும் பிள்ளையும் இப்படி இந்த அப்பாவும் இந்த பிள்ளையோடும இல்லவா ஞான ஞான தந்தையோடு கூட அப்பா இருக்காங்க. அந்த ஞான தந்தையோடு கூட அப்படியே அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கு பக்கத்திலேயே விநாயகர் இருக்கு. அதான் தென்திசை வாயில் சிறப்பு. எனவே இவ்வாறு வணங்கி சென்றவர் வடதிசை வாயில் வழியாக சென்றாராம். உருகி பெரும் காதல் பூந்து மறையினொளி பெருகி வளர் மணிமாட பெருந்திருவீதியை அணிந்தார். திருவீதி எல்லாம் அணிந்து நவ நலமலியும் திருவீதி பணிந்தெழுந்து நட்டவிரதம் குளம் நிறைந்த திருவாயில் குவிந்த மலர் செங்கை கொடு தலமுறமுன் தாழ்ந்தெய்தி தமணி யமாளிகை மருங்கு வலமுறவன் தோங்கிய பேரம்பலத்தை வணங்கினார். அருமையான அந்த பேரம்பலம் அந்த மணிவேந்து வேந்திருக்கும்படியான அந்த பொன்வேந்திருக்கும்படியான அம்பலம் வணங்கி மிக மகிழ்ந்து மாலையனும் தொழும்பூத கணங்கள் விடை திருவாயில் பணிந்தெழுந்து கண்களிப்ப அனங்கு தனி கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கடந்த தனி கூத்தர் பெருங்கூத்து கும்பிடுவார். வளம் வந்து பெருமானி நேர அப்படி கூத்த திருக்கூத்தினை வணங்கினாராம். தொண்டர் மனம் பிரியாத திருப்படியை தொழுதிரஞ்சி மண்டு பெரும் காதலினால் நோக்கி முகமலர்ந்தெடுவார். அண்டமெலாம் நிறைந்தெழுந்த ஆனந்தத்துள் அலைந்து கண்ட பேரின்பத்தின் கரையிலார் இளையந்தார். எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அதனால அப்படி கீழே நின்ன பார்த்தோம்னா நடராஜ பெருமானுடைய திருவுருவம் அப்படி அருமையா தெரியும். அம்மா உருவம் பார்க்கணும்னா கொஞ்சம் இப்படி வந்து இப்படி கொஞ்சம் ஒட்டிதான் பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அம்மா அவ்வளவு பதிவு சிதம்பரத்துல அப்பாதான் நிறைய தெரியவார். அப்படி போனவனே பார்ப்பது அன்னைக்கு என்று வந்தா என்னும் எம்பெருமான்தான் திருப்பிடிச்சு. அம்மாவை பார்க்கணும்னா அப்படி உள்ள அந்த மதிட்ட கொஞ்சம் ரொம்ப வந்துட்டீங்கன்னா மறைஞ்சும் போடுவாங்க. ரொம்ப வராம இருந்தா அம்மா முகம் தெரியாது, அந்த அம்மா முகம் மட்டும் தெரியும் அப்படி சின்னதா. எனவே அந்த பொன்னம்பலத்தையும் கூத்த பெருமானையும் அந்த அம்மையாரையும் இன்னைக்கு சேக்கடார் வழி வணங்குகிறோம். அருமையா வணங்கி மகிழலாம் இல்ல அப்படி வணங்கி மகிழ்ந்து ஞான சம்பந்தரோடு ஓ 40 இங்கே ஆமா தொண்டர் மனம் பிரியாத திருப்படியை தொழுதிரிஞ்சி மண்டு பெரும் காதலினால் நோக்கி முகம் அலந்தெடுவார். அந்த திருப்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தவொடனே அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் அருமை அப்படியே. அதனால அப்படி அவருக்கு அப்படியே அப்படியே சொன்னேன். இதெல்லாம் 40 பக்கம் எழுதி படித்தது இல்லை, அதெல்லாம் குப்பைகள். அந்த மனதில் அப்படியே அந்த ஆறா காதலுடன் தோன்ற அப்படியே பெருமானி சொன்னார். பாருங்க, அவருக்கு தான் என்று வந்தா என்னும் எம்பெருமான்தன் திருப்பிடிச்சு. எப்பப்பா வந்தேன், எப்ப வந்தேன்னு கேட்டார். அவர் எதற்காக வந்தேன்னு சொல்லிவிட்டார். எல்லாம் பாருங்க முன்னோடியா, எப்பொழுது வந்தாயின்னு கேட்டாரா, அவர் என்ன என்ன சொன்னார், எதுக்கு வந்தேன், உன்னுடைய கண்டு அடி தொடுவதற்கு வந்தேன், வேற எங்களை வேலை இல்லை சாமி. அதனால நான் எங்கேயா வந்தீங்கன்னு கேட்டோன்னு, எனக்கு கனக சவனகரிலையோ வேற எங்கேயோ வேலை இல்லை சுவாமி, இங்க தொடத்தான் வந்தேன், உன்னை காண்பதற்கு இங்க வந்தேனே தவிர வேறு இல்லை என்றெல்லாம் சொல்லி அருமையா பண்ண. அதெல்லாம் அப்பர் சுவாமியுடைய அமைப்புல மிக அழகாக அமைத்திருக்கிறார் சேக்கலார் பெருமான். அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம், ஞான சம்பந்தர் வந்துட்டோம். எனவே அந்நிலைமை அடைந்ததனை அடைந்து திளைத்து அங்கு எய்தா காலத்தில் மண்ணு திரு அம்பலத்தை வலங்கொண்டு போந்தருளி பொன்னணி மாளிகை வீதி புறத்தணிந்து போதரும் இன்னி சிவன் தமிழ் பாடி கும்பிட்டங்கு நிதிருந்தார். நல்ல போறது வளம் வர்றது அருமையா தமிழால் பாடுவது அந்த பக்கத்துல தங்கிறது இப்படி இருந்தாராம். திருந்திய சீர் தாதையார் சிவபாத இருதயரும் பொருந்து திருவலர் புகழி பூசுரரும் மாதவரும் பெருந்திருமாலையன் போற்றும் பெரும்பற்ற புலியூரில் இருந்தமிழ் ஆகரர் வந்தார் அணிந்தார் என கேட்டு வந்தணிந்தார். முன்னே பார்த்திருக்கிறோம் இந்த ஆறாவது தலையாத்திரைக்கு வரவேணான் வரவேணான்னு சொல்லக்கூடாது, இங்கிருந்து தாங்கள் இருந்து வேண்டி மற்றவை எல்லாம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். எனவே அவர் வரல. இப்ப இந்த தலையாத்திரை கூடுமான வரைக்கும் என்ன ஒரு 1.5 ஆண்டாவது இருக்கும், எனவே அல்லது 1 ஆண்டாவது இருக்கும். இந்த 1 ஆண்டு பிரிந்திருந்த இப்ப தம்பி வந்து தில்லைப்பதிக்கு வந்திருக்கான்னு சொன்ன அப்பாவுக்கு எப்படி இருக்கணும், அதனால பக்கத்துல சீர்காழி, அதனால அப்பா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தில்லைக்கு வந்தாரலாம். வந்து ஆமா ஆங்கவரை கண்டு சிறப்பளித்தருளை அவரோடும் தாங்கரிய காதலினால் தம்பெருமான் கடல் வணங்க ஓங்கு திரு தில்லைவாழ் அந்தனரும் உடனாக தேங்கமிழ் கொண்டை கிடையார் திருச்சிட்டம் பலம் பணிந்தார். அதனால அப்பா வந்த உடனே அப்பாவும் கூட இருக்க அப்பா தான் அந்தனர்கள் தில்லைச்சிட்ட தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாருமா சென்று சென்று பெருமானை வணங்குவாரலாம் நம்முடைய காழியில. தென்புகலி அந்தனரும் தில்லைவாழ் அந்தனர் முன் அன்பு நெறி பெருக்குவித்து ஆந்தகையார் அடிபோற்றி பொன்புரி செஞ்சடை கூத்தர் அருள் பெற்று பொந்தருளி இன்புரு தோணையில் தோணியில் அமர்ந்தால் தமி வணங்க எடுந்தருள பார்த்தீங்களா. அப்படியே இருந்தால் ஞாபகம் வந்தது எங்கே திருத்தோணிபுரம் சீர்காழி ஞாபகம் வந்தது யார் ஞான சம்பந்தருக்கு. சரி பெருமானத்துல விடை பெற்றுக் கொண்டு நடராஜ பெருமான்கிட்ட நத்தவர்தம் குழாத்தோடும் நம்பர் திருநடன் செய்யும் பொற்பதியின் திருவெல்லை பணிந்தருளி பாருங்க. அந்த இது தில்லை நாயகருடைய எல்லை வந்தது, எல்லை வந்தவன் அங்கேயே மீண்டும் ஒரு வணக்கம் பண்ணாராம். ஏன் இனி அவர் தில்லை வரப்போவதில்லை வருவதில்லை, அதனால அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனாலும் என்னன்னு கேட்டா அந்த எல்லையிலேயே வணங்கினார். பெருமானி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம். அப்பெல்லாம் என்ன இருக்கு, இப்ப என்னென்ன தில்லை உங்களுடைய தில்லை வந்து பதிவு தங்களை வரவேற்கிறது வருக வருகன்னு சொன்னா அது எல்லைன்னு அர்த்தம். அதனால அதே போல மீண்டும் வருக வணக்கம்னு போட்டிருந்துன்னு வச்சுங்க சிவஜீவ அதான் எல்லைன்னு அர்த்தம். இப்படி போறவங்க அதனால அந்த எல்லையிலே வணங்கி நின்று அங்கிருந்தவாறு புறப்படுகிறாராம். என்ன பனிந்தருளி புறம் போந்து பெற்ற உயர்த்தவர் அமர்ந்த பிறபதியும் புக்கிரஞ்சி இடையில சிற்சில பதிகள் எல்லாம் வணங்கி கொண்டு போய் கற்றவர்கள் பரவு திரு கழுமலமே சென்றடைவார். இல்ல அந்த திருக்கழுமலத்தை சென்று அடைவார்னா என்ன அடையில, அப்படி அடைகின்றவர் பல பதியும் பாடுகிறாராம். பல் பதிகள் கடந்தருளி 12 பேர் படித்த தொல்லை வளப்பூந்தராய் தூரத்தே தோற்றுதலும் அருமை. இதோ காழி இப்படி தோன்றுகிறது காழி மாநகர். ஏன்னா 16 ஆண்டா வளர்ந்த பிள்ளை அல்லவா, புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழி வந்தன்னு சொல்லும் போது. ரெண்டாவது இப்ப திருவாமூரை மீண்டும் வரல நாவுக்கரசர், திருநாவலூருக்கு மீண்டும் வந்தார் சுந்தரர் என்று ஒரு பாட்டு இருக்கு ஒரே ஒரு பதிவு. தோன்றிய ஊருக்கு மீண்டும் வரல அவங்களாம், இவர் தான் தோன்றிய ஊரிலிருந்தே தம்முடைய அந்த திருப்பதி செலவை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து போனவர். அது இவர் ஒரு பழக்கம் வச்சிருக்கார். அதனால கடுமலத்தை இவர் பிரியாமல் இருந்தவர். ஆதலால் அந்த கழுமலம் தூரத்தே தோன்றுதலும் மல்கு திரு மணிமுத்தின் சிவிகை இழிந்து அருமை. திருக்காழிப்பதியே அப்படி அந்த கனவு இந்த கோபுரத்தை பார்த்த அப்படி ஒரு தொலை தூரத்துல ஒரு மயிலுக்கு முன்னே. இப்ப எல்லாம் மாட மாளிகையெல்லாம் வந்துருக்கு, அப்ப எல்லாம் சாதாரணமா தான் இருக்கும். அதனால அப்படி இருக்கும்போது அந்த கோபுரம் தான் பெருசா இருக்கும் அந்த ஊருக்குள்ள. பார்த்த உடனே அங்கிருந்து பல்லக்கில் இறங்கிட்டாங்க. அது 1 மைல் தூரத்துக்கு அல்லது 2 மைல் தூரத்துக்கு முன்ன தெரிஞ்சிருந்தாலும் அங்கேயே இறங்கிட்டு நீ பல்லக்கு வேண்டாம். உடனே இறங்கியவர் என்ன செய்தார் இங்க பாட்டு 46 ஆமா, மண்ணும் இசைமொழி பண்டார் குடல அறிவை என்றெடுத்து மின்னு சுடர் மாளிகை வின் தாங்குவ போல் வேணுபுரம் என்னும் இசை சொல் மாலை எடுத்து எம்பி. பாத்தீங்களா, அந்த பாட்டினுடைய தொடக்கம் பண்டார் குடல் அறிவை, அதை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த பாட்டுல என்ன வருது அவரிடத்துல, வின் தாங்குவ போல் வேணுபுரம் என்று. அங்க இருக்கிற மாட மாளிகைலாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, மேலே இருக்கிற அந்த விண்ணை தான் தாங்கி நிற்பது போலவும், அப்ப என்ன அர்த்தம், அவ்வளவு வரை உயர்ந்திருக்குதான் என்று பாடுகிற அந்த வரியையும் எடுத்து போயிருந்தேன். அதான் மூவர் தமிழை உகந்து நிற்கும் பாங்குன்னா எப்படியெல்லாம் மூக்கிறார் சேர்க்கிறார்ன்னு தெரியும். பாட்டின் தொடக்கத்தை எடுத்தவர், அதற்கிடையிலே இருக்கிற இந்த ஒரு வர்ணனை மட்டும், எந்த வர்ணனை, அங்க இருக்கிற கோபுரமானது விண்ணை தாங்குவது போல் இருக்கிற அவ்வளவு உயர்ந்து இருக்கிற கோபுரம் என்றது. அதை மட்டும் சொல்லி இந்த வரியும் சுவைக்கிறார் நம்முடைய சேக்கிழா பெருமான். இம்மாதிரி எல்லாம் பாடி என்னும் இசை சொல் மாலை எடுத்து எம்பி எழுந்தருளி உன்னை மனம் கமல் புறவும் புறம்பனையில் வந்தணிந்தார். யவாடி வளர் புறம்பனையின் மருங்கணிந்து வரிவண்டு சூழமல நருந்தீப தூபங்களுடன் தொடுது காடி நகர் சேர்மின் என கடை முடித்த திருப்பதியம் ஏடிசியின் உடன்பாடி எயில் மூதூர் புகுந்தார். பாருங்க, அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் காடியில போகும்போதே ஒரு ரெண்டு பேர்லாம் மூணு பேர்லாம் காடி நகர் சேர்மின் என்று கருத்துடைய பாடலை பாடுகிறார். அப்போ அந்த இதை கண்ட மாத்திரத்திலேயே இறங்கியவர் அங்கு ஒரு பாடல் பாடி இன்னும் சற்று அண்மையில் போன உடனே எல்லோரும் மக்களாக பிறந்தெல்லாம் காடி நகர் சேருங்கள் என்று ஆற்றுப்படுத்தும்படியான ஒரு பதிகத்தையும் பாடினார். அப்போ இதெல்லாம் காழிப்பதிகமாக இருந்தாலும் எப்பொழுது பாடியது, ஆறாம் முறை ஞானசம்பந்தத்தினுடைய திருத்தல யாத்திரையை நிறைவுபடுத்தி தில்லைக்கு வந்து மீண்டும் காழியை அணுகுகின்ற பொழுது பாடியது என்று எழுதணும். ஆனா காழிப்பதி தான் சொல்லியிருக்கோம், இருந்தால் அது எந்த நேரத்தில் எப்பொழுது பாடியது என்பது சேர்க்கிறாரதான் தெரியும். எனவே இப்படி எல்லாம் பாடிக்கொண்டு எயில் முகப்பு வந்தார். சேர் உயர்த்த திருத்தோணி வீட்டிருந்த சிவபெருமான் தான் இணைந்த ஆதரவின் தலைப்பாடு தனி உண்ணி நீர்நிலை கோபுரமணிந்து நேரிறஞ்சி புக்கருளி வானிலவு பெருங்கோயில் வலங்கொண்டு முன்பணிந்தார். காடியை சென்று கோவிலை வலம் வந்து பணிந்தாராம். முன்னிறங்கி திருவருளின் முழுநோக்கம் பெற்றேறி பொன்னிமயப்பாவையுடன் புனந்திருந்த புராதனரை சென்னிமிசை குவித்தகரம் கொடு விழுந்து தெளித்தெழுந்து மண்ணு பெரு வாழ்வெய்தி மனங்களிப்ப வணங்குவார். அங்க அப்படியே போய் இன்னொன்னு தானா அந்த பதியங்கள் வருகின்றனவாம். அப்படி பதியங்கள் பலவற்றையும் முன்னாலேயே பண்ணலாம். பரவு திரு பதியங்கள் பலமிசை இனிற்பாடி விரவிய கண்ணருவி நீர் வெள்ளத்தில் குடித்தருளி அரவணிந்தார் அருள் பெருக புறம்பெய்தி அன்பருடன் சிறபுரத்து பெருந்தகையார் தம் திருமாளிகை சார்ந்தார். இப்பொழுது காழிப்பதியிலே தம்முடைய திருமாளிகை சார்ந்தார். எனவே ஆறாவது தலையாத்திரை முழுதும் நீங்க படிச்சிருக்க காழிப்பதியிலே இருக்கிறார். இனிமே இப்ப உங்களுக்கு அடுத்த மாதம் அழைப்பு வரும். எந்த அழைப்பு, வாங்கங்கிறதோட கூட ஞானசம்பந்தருடைய திருமணம் இந்த மாதிரி இன்னாருக்கு இன்னாரு நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றம் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வணங்கி, ஆமா சிவப்பேரு வேணா ஐயோ வரமாட்டாங்க, வணங்கி ஆமா வாழ்த்தி வர வேண்டுகிறேன் அப்படி வரும். ஆகவே அடுத்த இது கல்யாண சாப்பாடு, உண்மையா கல்யாணத்துல மத்தியான சாப்பாடு இல்லைன்னு என்று சொல்லி, ஆகவே சீர்காழியை நாம் ஆறாவது தலையாத்திரை வந்து நிறைவு பெற்றிருக்கிறோம் என்ற மகிழ்வோடு இங்கே
6: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
5: அந்த காலத்தில் ஒருக்கீனும் ஒருக்க சவுக்கு எடுத்து அடிப்பான், தப்பு பண்ணிட்டான். அப்படி அடிவாங்கனாலும் அடிவாங்கிறேன் பரவாயில்ல. என்ன ஒருக்கீனும் ஒருக்க உவகையும் உடனே ஊட்டினும் ஊட்டுக மகிழ்ச்சி வந்தாலும் வருத்தம் போனர் அல்லவா. சிறக்கீனும் சிறக்க நாளை முதல் எனக்கு மீண்டும் ஆண்டு அமைச்சர் கொடுத்து மீண்டும் வந்து தினமணி நிருபர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்தாலும் வருத்தம் போ. கொடிய தீ நரகம் தேரினும் தேர்கே உன் நரகத்திலே விழுந்தால் வருத்தம். பின்ன என்னதான் நினைக்கிறேன், சிவனை மறைக்கீளம் எங்கள் பெருமானை நான் மறக்க மாட்டேன். பண்டை பழை வினை விளைந்தால் யாவரே தடுக்க வல்லார். அந்தந்த உயிர் செய்த வினை வருமான அதை அனுபவிச்சு தீர்ணும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா சங்கலிக்கும். நான் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் என்னால் வந்தனவே என்று பிறர் தரவார்.
7: அதனால நீ ஏன் கவலைப்படுற?
8: இறக்கினும் இன்றே இறக்குக, இருக்கினும் இன்றே இருக்குக. மகிழ்ச்சி பட்டாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, நரகத்துல போனாலும் சரி, சிவனை மறக்கிலம். அந்த பெருமானை மட்டும் மறக்க மாட்டேன். அம்மா அங்க இருந்து வருவாங்க, யாரு? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இரவாமை வேண்டும் காரைக்காலம் பெருமானி. இரவாத இன்ப அன்பு, இன்னைக்கு உன் மேல் இருக்கிற அன்பு என்னைக்கு இருக்கணும்ப்பா. அதனால நீங்க என்று சரி சிவனை மறக்கலம் அப்படி இருந்த சொல்லிட்டு மீண்டும் நேரா இதுக்கு வந்தது. எங்க இன்னும் அந்த படலத்துக்கே போகல. அதனால சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அது எவ்வளவு நேரம் ஆனாலும் இல்ல, சிலதெல்லாம் தள்ளிட்டு போலாம். நேரா போனார். போன உடனே மீண்டும் அரசு அழைக்கிறார், கூப்பிடுனர். எங்க போனீர் அப்படினர். அடியன் திருவாதூர் புற்று வந்தேன். குதிரை என்னாச்சுனர். இன்னும் சரியா மூணு நாள், மூணு நாள் கடுவு போட்டது. சரி சரி சரி, நல்லா மாண்டிதான் அமைச்சர் வாங்கிட்டேன். ஆனா நம்பிக்கை ரொம்பதான் வச்சிருந்தார் அரசன். கடைசி கட்டத்துலதான் வரலன்னு சொல்லும் போது வருத்தம் வந்துட்டே தவிர, சொன்ன வரைக்கும் சரி சரி சரி சரி நம்பிக்கிட்டே இருந்தோம். அவ்வளவுதான். இந்த மூணு நாள் சொன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, ஏ அந்த குதிரை கட்டிடம் எல்லாம் எப்படிதான் இருக்குன்னாரு, குண்டு குழியுமா இருக்குன்னு. இந்த காலத்து ரோடு மாதிரி இருக்குன்னா, ஓஹோ இந்த காலத்து ரோடு மாதிரி இருக்காது. ஆனா பல இடங்கள் நல்லா இருக்குது, சில இடங்கள் வந்து நொண்டடிக்குது. அவ்வளவுதான், அது அப்படிதான் இருக்கும். மழை காலத்துல தாறுல போடப்படாதுன்னு சொல்றாங்க, இவன் மழை காலத்துல தான் போடுறான். ஏன் அடுத்த வருஷம் உங்களுக்கு பணி இல்லாம போடுமே, அதனாலதான். ஆமா, எந்த தொழில்னா சட்டை தைக்கிறவனும் பட்டன் தைக்கப்படாது தெரியுமா? ஏன் ஒரு வருஷம் போட்டா நாளைக்கு அடுத்த வருஷம் சட்டை வராது, இன்னைக்கே போடணும். அந்த எண்ணத்துலதான் எல்லா தொழிலும் அந்த மாதிரி குதிரை கொட்டாயிருக்கினர். நல்ல அந்த பேர் அருமையா, நல்ல ஒரிஜினல் சிமெண்ட் போட்டு இல்ல, இது யாரு கான்ட்ராக்ட் எடுத்தவனு, ஏண்டா ஒரு குதிரை கொட்டாய்க்கு இது போட்டா எத்தனை ஆண்டு சுமாரா இருக்கும் முருகா. ஆகவே அந்த குதிரை கொட்டாய் எல்லாம் போடணும், ஆருமையா சிமெண்ட் போட்டு போடணும். குதிரை எல்லாம் குளிக்க கிளிக்க படுத்துறதுக்கு என்னாரு, அந்த பழைய குளத்துல இன்னும் கொஞ்சம் பறிச்சா தான இன்னைக்கு வேலை நடக்கிட்டான் அப்படின்னாரு. நல்ல தண்ணி அப்படியே இருக்கணும், பத்தீங்களா தண்ணி அப்படியே தவழ்ந்து இருக்கணும். ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், அதனால நல்ல குளம்லாம் தண்ணி நிறையா இருக்கணும். சரி இருக்கணும். அப்புறம் கட்டுறதுக்கு ஒரு இடமெல்லாம் அதுக்கு வேண்டிய கடிவாள் மட்டதெல்லாம் இருக்காப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பழுதா இருக்குது, எல்லாம் இன்னைக்குள்ள வாங்கணும், இன்னும் மூணே நாள் அப்படின்னு. அப்படி ஒரே ஏற்பாடாகுது. எது மூணு நாள்ல குதிரை வருதுன்னு, ஒரு நாள் ஆயிற்று, ரெண்டு நாள் ஆயிற்று, மூன்றாம் நாளும் ஆக அப்படின்னு. பொழுது விழுஞ்சது மூணாம் நாள், கூப்பிடப்பான்ட்டார். என்னப்பா ஏமாத்துற, என்னப்பா கட்டி வச்சு உதயன்ட்டான். பாவம் பாவம் என்ன பண்ண, எவ்வளவு அவனு ஓரளவு கொடுத்தான், எவ்வளவோ கொடுத்தான் அல்ல, அவ்வளவுதான். போனார் அவாப்பான்னர். மாண்பு மிகு வாய்க்கேனர் இருந்த மாண்புன்னு இருக்கிற வரைக்கும் தான் மிகவும், இல்லாத போது மாண்பு எங்க மிகுது போடுங்க. அதனால என்ன பண்றது, பாவம் என்ன சொல்றாராம், எண்ணி வன்பாரியமா கொண்டது என்ற அவை வருவது என்ன. நீ இன்னைய குதிரை தான் வாங்க போனியா, என்னைக்கு குதிரை வரும் ஐயா, இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொன்ன என்னைக்குதான் வர்றது பை அல்லவா. தன்னெதிர் நின்ற வஞ்ச தருகனார் சிலரை நோக்கி கொன்னும் இக்கல்லன் கல்வன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்து எம் பொன்னலாம் மறுவு கொண்டு வாங்கும் போவின் போய். நீங்க அவன் அவன் எவ்வளவு அடிக்கலாம உயிரை வச்சு உரிச்சு விடுங்க, ஆனா இங்க மூல பண்டாரத்தில் எடுத்துட்டு போன பொன் மணி அப்படியே கட்டி எங்கே பார்க்கணும், அழைச்சிக்கிட்டு போய் அரை மணி நேரத்துக்குள்ள என் பொருள் வந்துடணும், எடுத்துட்டு போனோம் எவ்வளவோ எவ்வளவு தோல்கள் உரிச்சுட்டா பத்தி பரவாயில்ல போ, கடுமையான அழைச்சிட்டு போன போனாங்க. அங்க எல்லாம் பரஞ்சோதி முனிவருக்கு வருத்தம் வந்து, ஐயா இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த புண்ணியமான தாக்குனா அவரு உடம்பெல்லாம் போடுமேன்னாரு. ஆமா பின்ன பாவம் இந்த மாதிரி அடிக்க சொல்லிட்டாரு. சரி அதான் இலக்கிய பேராசிரியர் என்ன, பொன்னெடும் சைலம் கோட்டி புறம்போடி படுத்த வீரர் சொல் நெடும் தானை உள்கி நின்றனர் சுமந்த பாரம் அன்னெடும் தகையா தாங்கி ஆற்றினார் போனவங்க இவங்க ஒருத்தன் அடிச்சான் அவங்க ஒருத்தன் அடிச்சான் பல்ல பாடுறானா மூஞ்சிய பாறானா பல்லு வேற போச்சு இது இப்படிதான் போச்சு அப்படின்னார் அத்தனையும் பொறுமையா இருந்து தாங்கினாராம் ஐயா இந்த மாதிரி அடி வாங்கின உடம்பல்லவேயா மாண்பு மிகுவாவே இருந்த உயிர் யாது அடிக்கடி வாங்கின உடம்பல்லவேன்னாரு பரஞ்சோதி முனிவர் சொன்னார் அவரா தாங்குகிறார் தாங்குவார் அவரே அன்றோ அவர் தாங்க முடியாதுப்பா சத்தியம் ஆனால் அந்த இந்த உயிர்க்குயிராக இருக்கிற இந்த ஆன்மாவுக்கு தாங்கினது அவன் தாங்கினான் ஏன் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாவும் குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இவர் உரனா எடுத்து ஏதேனும் தனக்கோ மற்றவங்களுக்கோ செலவு பண்ணியிருந்தார்னா இவர் மேல உதவலும் கொண்டிலையோ அப்ப உயிர் உடமை மட்டும் கொள்வதற்கு தகுதி இருக்கும் போது இந்த அடியும் தாங்குவார் அவரே என்றோ இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன லட்சம் கொடுப்பீங்க வையகமும் வானகமும் ஆற்றல் அடி அவ்வளவு படித்து விடுங்க இதுதான் கவி அந்த உடம்பு தாங்குமா தாங்காது ஏன் தாங்காதுனாரு பதக்கம் இல்லை இப்ப யாரு தான் தாங்கினாரு அன்றே இந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் கொண்டது யார் அவங்க பொறுப்பு தாங்குவார் அவரே என்று இதெல்லாம் தான் நீங்க எவ்வளவு கழுத்து பிடிச்சிட்டேன்னா கூட இந்த பாடலாம் படிக்காம இருக்கும் அவ இதெல்லாம் சொல்லணும் என்னை இப்படி செய்தாராம் இனி பல பாட்டு போலாம் அப்ப பார்த்தாராம் இவருக்கு அந்த நேரம் என்னன்னா மணி அன்னைக்கு கூற தாக்கியிருக்கான் அடிச்சு சாயந்தரம் மணி ஆறு ஆச்சு அடிக்கிறது நிறுத்தப்பா அப்படின்னு பாவம் காலையில ஏறத்தால பத்து பத்தரை மணிக்கு இந்த ஆள் அந்த சிறையில விட்டு அடிக்க வச்சா சாயந்தரம் ஆறு மணி அடிச்சு கதிரவன் மறைந்தான் மறைந்தா இருள் இல்லை ஊரெல்லாம் இருந்த இவர் என்ன பண்ணுவார் யாரு இந்த அடிக்கிறவன் எல்லாம் அடிக்கிறது நீக்கிட்டான் நீக்கினவன பொறுமையா இருந்து இரவு நேரம் வந்த உடனே பெருமானை நோக்கி சொல்லுகிறார் அது ஒரு அஞ்சாறு பாட்டு அதெல்லாம் போகும் அதெல்லாம் வேண்டாம் சொல்றார் எந்தாய் அனைத்தும் அனைத்து உலகம் என்றாய் பெருமானி எனக்கு அப்பா அம்மா நீ தானப்பா எல்லா உலகத்தையும் நீ ஈண்டவன் தானப்பா எத்தேவர்க்கும் தந்தாய் எல்லாருக்கும் அப்பா அல்லவாப்பா செழுங்குவளைத்தாராய் அருமை அதான் பரஞ்சோதி முனிவர் செழுங்குவளைத்தாராய் குவளை மலர் அணிந்த பெருமானி என்று ஆனா பொதுவா சிவபெருமானுக்கு என்ன சொல்லணும் கொன்றை அணிந்த பெருமானி தான் சொல்லணும் ஏன்னா கொன்றைப்பு தான் சொல்லணும் ஆயினும் குவளை என்றார் தன்னை ஆட்கொண்ட போது குவளை மலர் அணிந்து ஆட்கொண்டார் குருநாதனாய் குருநாதனாக இருந்தார் ஆதலால் அந்த குருவடிவாக இருந்து ஆட்கொண்ட திருவேணி அல்லவா அந்த அளந்தது அந்த குவளைதானி எனவே அந்த குவளைத்தாராய் என்று சொன்னார்

என்ன திருவாசகம், முன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து பெற்றியனே அழைக்கிறது. எத திருவாசகத்தை இப்படி எல்லாம் இருக்கின்றவனே, தென்னா மதுரை திருவாலவாயுரையும் என் நாயகனே எளியேற்கு இறங்காயோ. இன்னும் ஒரே ஒரு பாட்டு, மண்ணாகி புனலாய் கனலாய் வழியாகி விண்ணாய் இரு சுடராய் இத்தனையும் வேறாகி. என்ன திருவாசகம் பாட்டு முதல் முதல் தொடக்கம் என்ன, முதல் தொடக்கம் என்ன, முதல் தொடக்கம் என்ன,

எனதென்று அவர் அவரை கூத்தாட்டுவானாயி நின்றாயின் சொல்லியும் திருவாசகம் இழைக்கப்படுது. முருகா முருகா இப்படி எல்லாம் சொல்லி இறங்கினாராம். அப்படி சொன்னவனே இந்த ஒலி எங்க கேட்டதுனர் கைலாயத்துக்கே கேட்டது. கேட்ட உடனே என்ன செய்தாராம்? இல்ல அங்க பெருமான் பார்த்தாராம், தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டாராம். என்னப்பா நேரா திருப்பறந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னார். அடியேன் உத்தரவு, எதியமை பணி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருவாசகத்திலேயே பேசினாங்க தேவர்லாம், எனக்கு என்ன பணி செய்கிறியோ அதை நாங்கள் எங்கே எல்லாம் பாருங்க. அடியேனும் வருகிறேன், வந்தால் இதே இப்பொழுது மீண்டும் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை வந்துட்டாங்க. வந்தவுடனே இப்பொழுது குதிரை வேணும் அதானே அப்படின்னார். அங்கெங்கெல்லாம் என்ன இருக்குன்னு, எல்லாம் நரி ஊழிட்டு இருக்குது. இங்க இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரை ஆகுக அப்படின்றது அவ்வளவுதான். அவனுக்கு என்ன வந்து பெருமான் செய்தாங்க. அதனால ஏன்னா ஆதிபகவன் முதற்றே உலகு, அவனையும் இந்த உலகு தலைமையா கொண்டிருக்கு. அவன் என்ன சொல்ற நடக்கும். அதனால எல்லாம் குதிரையாகினார், எல்லாம் குதிரையா இப்பொழுது ஆச்சு. ஆனா எல்லாம் வாதா ராஜா அப்படின்னா அப்படின்னு நடிக்கலாமே வந்து வந்தவனே. சரி அதுல குதிரை கடுவாலம் ஒண்ணு போடுங்கப்பா அப்படின்னு ஒண்ணும் பண்ணாது போட்டுட்டான். எங்கப்பா கொள்ளு எங்க இருக்குன்னா, நினைச்சா கொள்ளு பை எல்லாம் கட்டுக வாயில அப்படின்னாரு. இதெல்லாம் அப்படி எல்லாம் கட்டுக்க திண்ணிட்டே போகணும். எங்க மதுரை போகணும் அல்லவா, எங்கே அப்படி போங்க அப்படின்னாரு. எல்லாம் போகணும் பின்னால சொன்னார். அரியோடு பிரமற்கு அளவரி உண்ணான் குதிரை சேவகம் ஆகிய தன்மையும். இந்த ஒரு கேவலமா ஒரு ஆன்மாவுக்காக யாரெல்லாம் காண முடியாத பரம்பொருள் ஒரு குதிரையை ஓட்டிட்டு வரும்படியான ஒரு சேவகனாக ஆனான். குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அப்படியே கண்ட தண்ணி புலம்பதான் சொல்லியிருப்பான். அதனால போது இப்ப எங்கடா ராஜா போறீங்க அப்படின்னார். மதுரைக்கு போங்க போங்க, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாரா அப்படின்னு. ஆமா நமக்கெல்லாம் மதுரை தூரமா இருக்கும் அல்லவா, அவருக்கு நினைச்சு அப்படி நாலு தப்பிடி வச்ச உடனே எங்கடா வந்துட்டு இருக்குன்னு அடரே அப்படின்னாரு. எங்க சார் இது வந்துட்டு இருக்கு, அது என்ன திருப்பத்தூர், நான் எங்க வழிதான் அல்லவா, நாங்க மதுரை போகும்போதுன்னு நாங்க திருச்சி போய் போடல, நேரா தஞ்சை, தஞ்சை டு புதுக்கோட்டை, புதுக்கோட்டை திருப்பத்தூர், திருப்பத்தூர்ல இருந்து நேரா மதுரை, அதுதான் எங்களுக்கு இது கம்மி இல்ல. அதுக்கே சிவகாசிக்கு 11 மணி நேரம் ஆகும் மங்கு மங்கு மங்கு மங்குனு போவ பஸ்ல. அதனால போச்சு. இப்ப எங்க வந்துருது, மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணிங்கிறதா பஸ் ஸ்டாண்ட் இப்ப தெரியும்ல, தெரியும் பெரும்பாலும் மதுரை போகாம இருந்தா தெரியும். இப்ப அந்த மாட்டுத்தாவணிங்கிறது தான் பெரிய பேருந்து நிலையம் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த பேருந்து நிலையத்துல திருச்சி போறவங்களும் நம்ம தஞ்சாவூர் இந்த பக்கம் வர்றவங்களுக்கு அந்த மாட்டுத்தாவணி இது இல்லைன்னா சிவகாசி திருநெல்வேலி போறதுன்னு சொன்னா பழங்கானத்தம் 3 நம்பர் பஸ் பிடிச்சி அங்கிருந்து பழங்கானத்தம் போகணும். இந்த கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம்னா ஆரப்பாளையம், அங்க இருக்கு ஆரப்பாளையம் போகணும். மதுரையில குடிச்சுவரா போட்டு போ. ஆமா நீங்க அங்கேயிருந்து வந்தீங்கன்னா பழங்கானத்துல இறங்கி அப்புறம் 100 பேருந்து பிடிச்சி இந்த மாட்டுத்தாவணி வந்தாதான் ஐயா திருச்சி போலாம் அல்லது தஞ்சாவூர் போலாம். இப்ப இதோ மாட்டுத்தாவணி, மாட்டுத்தாவணிங்கிறது ஏறத்தால நியர் மதுரையே தான், மதுரையே அதான் கணச்சுக்கிட்டது. கணச்சுக்கிட்டு போனா குதிரை யாரோ ஒருத்தன் போய் பாண்டியன் சொல்லிட்டாரு, குதிரை அப்படியே பட்டியல வருது. அப்படியாப்பா ஆமா 3 நாள்னு சொன்னார், நான் கொஞ்சம் அவசரப்பட்டு 4ஆம் நாள்னு தெரிஞ்சுட்டேன், கூப்பிட பாருங்க அமைச்சர பொறுத்துக்கணும், குதிரையெல்லாம் வருதான் அப்படின்னார். அவர் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. திருவள்ளுவர் அங்கே இருந்து இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். சிங்கங்கள் சிங்கங்கள்.

உள்ள போகணும், சட்னியா இருந்தானு சாம்பாரா இருந்தானு, நீங்க தண்ணி இருக்கீங்களா கரைச்சி உள்ளதுதான் போச்சு இவ்வளவுதானே அப்படின்னு உங்களுக்கு. நீங்க சட்னி சாம்பாரா இருந்தானா வெறும் இட்லியா இருந்தான் ஒண்ணும் இல்லை. நீ இன்ப காலத்துல இன்பப்படாம இருந்துட்டீங்களா, துன்ப காலத்துல துன்பப்பட மாட்டேங்க. திருவள்ளுவர் ட்ரைனிங் இருக்குது, தனி பள்ளி. இன்ப காலத்துல இன்பப்படாது, துன்ப காலத்துல துன்பப்பட மாட்டேங்க. முருகா முருகா ஆதலால் அப்படி இருந்தார். இவர் வந்தார், வந்த உடனே இந்த இதெல்லாம் பார்த்தா குதிரை வருது, குதிரை பார்த்தா உங்க அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு போறார். எல்லாம் அந்த குதிரை அதுக்கு முன்னால வந்தது. வந்த உடனே இப்பொழுது இந்த இந்த படலத்தை முடிச்சிருவோம். வழுதியும் அறிந்து வாத ஊரரை விழித்து உடனே கூப்பிட்டு, தொழுதகுல அமைச்சர் தம்பால் துகள் தடவி அன்பு கூர்ந்து எம் பழுதரு கருமனும் போல் பறிக்கினர் யாரை என்ன சொல்றேன். ஐயா அவசரப்பட்டுட்டேன், நீங்க அமைச்சரா இருந்து இந்த மாதிரி நடத்துறதை விட பாண்டி நாட்டை வேற யாரையா செய்ய முடியும், நான் தவறா கொஞ்சம் மன்னிச்சிட்டேன், தப்பா நினைக்கணும். திருவருள் அதை பத்தி எனவே சொல்லவனே, இவரும் வர இப்பொழுது குதிரைகள் எல்லாம் வந்தன. வந்தவன்னு யார பாத தலைவரா இருக்காருனர், தலைவர் யாரு, அவரு தான் ஆதிபகவன் முதற்றே உலகு, அதனால அவரு தான் தலைவர். அவர் வந்தாராம். வந்த உடனே ரொம்ப அருமை, சுட்டு வெற்காரிய சோதி சுருதி வாம் புறவியோடும் மட்ட விழ்த்தாரி நான் முன் வருதலும் பாண்டியன் முன்ன வந்தாராம். கருணை நாட்டம் பட்டு உளம் அயங்கி தன்னை மறந்து எழி பாண்டி வேந்தன் தட்டவிழ் கமல செங்கை தலைமீசை கூப்பி நின்றான். இவர் முன்னால் அந்த குதிரை எப்படி ஓட்டு வரும்போது பாண்டி மண் இதுவரைக்கும் யாரு வந்தாலும் எழுந்திருக்க மாட்டான். ஆமா அரசன் அல்லவா, மற்றவங்களை உட்கார சொல்லுவான்னு தானே எழுந்திருக்க மாட்டான். என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி இந்த முதலாளை கண்ட உடனே எழுந்து நின்று சிறங்குழிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, கரங்குழிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க என்று சொல்லிட்டான். அப்புறம் தான் ஐசி நம்ம அரசன் அல்ல, நான் குதிரை ஓட்டி இல்லை, நாம ஏன் பண்ணிட்டோம், ஏன் பண்ணோம், சிவ சிவ சிவ சிவன். ஆகவே தன்னை அறியாமல் அவர் யார திருவாசகமோ கொண்டு ஒப்பிச்சு வணங்கி விட்டவரை, அப்புறம் குதிரை ஓட்டிய போய் நம்ம வணங்கிட்டோமே, நம்ம தகுதியே போட்டு உட்காந்துட்டான் மெல்லவும் முடியாம. இதெல்லாம் காட்டினார் அல்லவா. தன்னை தாம் கொண்டு கண்டெழுந்து தடங்கரம் கூப்பி நின்ற தென்னன என்னென தவிசன் மீள இருத்திட நின்றான் நாணி நின்றான். கூட அமைச்சர் எல்லாம் மற்ற அமைச்சர் இதுவரைக்கும் யாரையுமே எந்திரிச்சு வணக்கம் சொல்லாதாலும் இந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு செஞ்சுட்டாரு பாண்டி மன்னன். மூளை போட்டுதோ இந்த பாண்டியன், நம்ம நேற்று திருவாதூர்ல ரொம்ப இது தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு மூளை குழம்பிட்டு தானுமோ அப்படின்னா, அப்படி நினைக்கும் போதுதான் இது இது இது ஒரு இதை கொடுத்தார். ஏன் பெருமானியே குதிரை ஓட்டியாக வருகின்ற பொழுது இந்த பேப்பைய பாண்டியன் எத்தனை பேர் எல்லாம் உழுறாங்க, பாரார் விசும் புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரிய பெருமான். பெரிய சிங்கம் அது, இந்த பாண்டி மன்னன் காலம் தான் என்ன போட்டது போல. ஆகவே இது அருமையா வைத்து பாடினர். பாடிட்டு உடனே ஊனமில் பரிமாவிற்கும் வாணிகம் உரைப்ப கேட்டி உடனே சொன்னார், ஐயா குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணார் நடத்தி காட்டினர். அந்த அதை நீ சொல்ற ஒரு ரெண்டு இங்க எல்லாம் எப்படிதான் குதிரைக்கு இவரே நினைக்கிறார் பரஞ்சி முனிவர். குதிரையில இந்த முழு சிவப்பா அல்லது முழு வெள்ளையா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் இன்னென்ன பக்குவம் உண்டுன்னு சொன்னாராம். யாரு பெருமான். இதுலயே சிலது ரெண்டும் கலந்தது, சிவப்பும் வெள்ளையுமா கலந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி குணம் உண்டுன்னாராம். இந்த மாதிரி அந்த உடல் அமைப்பு வால் கால் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி இலக்கணம் உடையதுன்னு சொன்னாராம். எங்கதான் படிச்சாரோ யாரு தொழிலாளப்பான ஆசிரியர் பரஞ்சி முனிவர். இதுக்கென என்ன செஞ்சிருக்கணும், நல்ல குதிரையை வாங்குற ஆளை போய் பார்த்து பத்து நாள் இருபது நாள் இருந்து குதிரையில ஏப்பா இந்த நிறமானா எப்படி அந்த நிறமானா எப்படி ரெண்டும் கலந்தா எப்படி இப்படி இருந்தா எப்படி போகும்போது எப்படி அந்த முன்னோக்கி போகும்போது அது அப்படி அது அந்த முகம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அதுக்கு எப்படி இப்படி இருந்தா எப்படி இதெல்லாம் பார்த்துருக்கணும். ஒரு இருபது பாட்டு இது யார் சொன்னதாக, குதிரை ஓட்டி வந்த நம்முடைய பெருமானே சொன்னதாக. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டா வாங்கினது தான், நாளைக்கு நாளைக்கு சொத்தை சொல்லப்படாது. இன்னைக்கு ஆயிரம் தப்பு சொல்லு அந்த குதிரையெல்லாம் எடுத்துக்கும். பார்த்தா ஒவ்வொரு குதிரை எப்படி இருக்குது, அடாராட கண்ணர் கயிறு மாறி கொடுக்கறதுன்னு இன்னைக்கு உண்டு. மாடு கூட

0: கண்ணு மாடு கண்ணு வித்தம்னா அந்த நம்ம கட்டின கைத்தோட கொடுத்துட முடியாது, கயிறு மாறணும் இல்ல. அது போல குதிரை வித்தாலும் குதிரை கயிறு மாறணும் மாட்டிருக்கு. எல்லா கைத்தையும் வாங்கி விட்டு அவன் பாண்டி மன்னன் கைத்தை கட்டி, ஐயா குதிரையில எதுன்னு தப்பு தவறு இருந்ததுன்னா இப்ப சொல்லணும், வாங்கின பிறகு சொல்லப்படாது, நான் பொறுப்பல்ல அப்படின்ட்டு கக்கிக்கிட்ட. ஏன் ராத்திரி அது கக்க போகுது, அது இப்ப கைத்தர். பாண்டி மன்னன் பார்த்தான், அதாவது இந்த மாதிரி குதிரை நான் வாழ்நாள்லயே கண்டதில்லை. சிவ சிவ சிவ சிவ, ஏ எல்லாம் அந்த குதிரையெல்லாம் கொண்டு போய் நம்ம இதுல வைங்கப்பா அப்படின்னா, எல்லாம் மகள கூட்டி கட்டி புல்லு அங்கங்க இருக்குது, நல்ல இப்பதான் நல்ல அருமையா போட்டிருக்குது. அதனால ஏ ரெண்டு குதிரை நடுப்புற ஒரு ஃபேன் இருக்கு, கொசு கடிக்கும். அதனால ரெண்டு குதிரைக்கு பக்கத்துல ஒரு ஃபேன் ஓடுது, அருமையா இருக்கு. அதனால அப்படி எதேனும் அந்த தானங்கன்னு போட்டதுன்னா பக்குனு அது பாட்டு வலிக்கு அப்படி விழுந்து அது பாட்டு இதோட போட்டுது. சொல்லுவா ஒரு மாசம் மறுவில்ல குதிரை கூட்டம்னா கூட்டி காட்டுறாங்களா, கட்டினா ரொம்ப பிரமாதமா பின்னாடி எல்லாம் இப்படி ஆச்சு. இப்ப குதிரையா இருந்து எல்லாம் புல்லு கில்லு தின்னுட்டு ரொம்ப அருமையா அமைந்திருக்கிற அமைப்பு இருக்குது. அதனால் உடனே ஏனை மந்திரவர் வாசிலா மணிகற்கு தென்னன் வெந்துயில் வரிசையாக வீசினான் பானர்க்கு ஏவல் செய்தவர் எள்ளுவாரோ. அருமை போட்டதே இந்த குதிரைக்காரரு அது வாங்கிட்டாரா, அது யாருக்கு பொறுக்குது? மற்றவங்களுக்கு தான் பொறுக்குது, பரஞ்சோதிகளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இது வீசி எறியறது, இது போய் மடங்கள்ல ஒரு காலத்துல கொடுத்தா இப்படித்தான் வாங்கணும், இப்படி வாங்கணும், இப்படி வாங்கப்படாது. இன்னும் சில மரபுகள் இருக்குன்னா மடங்கள்ல தான் இருக்குன்னு. அதனால இப்ப முன்ன வேலை துண்டு கட்டிட்டு இருப்பாங்க, அதனால துண்டை நல்லா விரிக்க முடியும். இவன் சட்டை தானே, அதனால என்னன்னு கேட்டேன். பிரம்ப குறைஞ்சிட்டு வரும்போது அவங்களும் எலி வந்து கூட்டாங்க. ஒரு காலத்துல அப்படியே பிரமாதமா இருந்த காலம், எட்டு கண்ணு விட்டுருஞ்சு. அதனால இவர் என்னன்னா உடனே கையில வாங்கினாராம். வாங்கினவுடனே கூசிலானேசற்கு நேசர் காப்பான் குதிரையில் இருந்து ஏற்று அந்த தூசினை இரண்டாம் கங்கை என முடி சூடி நின்றார். வாங்கினது மட்டும் இல்ல, அதை எடுத்து தலையில கட்டிட்டாராம். வாங்கினது அலட்சியம் வச்சு இடுப்புல கூட கட்டல, தலையிலே கட்டிட்டாராம். அதை பார்த்துட்டு மணிவாசகருக்கும் பரிஜய முனிவராருக்கும் துடிக்கிறாங்க. அதை பாண்டி மன்னன், ஓஹோ நல்ல ஆள், நல்ல அருமையா குதிரை வாங்கிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லுகிறார். சொன்ன உடனே இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன, இருமைக்கும் துணையாய் நின்ற இரு பிறப்பாளர் கேட்ப அருமைத்தாம் சிறப்பு நல்கி அவரிடத்தவரை வைத்து. உடனே மணிவாசகரை அழைத்து நேற்று நடந்ததை மறந்தோம், மன்னிக்கணும் என்று சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு அருமையான சால்வை எடுத்து, நீங்க மாண்புமிகு அமைச்சரா என்னைக்கு நம்ம அவையில் இருக்கணும், எனக்கு பின்னரும் நீங்க தான் இருக்கணும், நேற்று இதெல்லாம் சுத்தமும் மறந்துடணும். இப்பவும் வெளியே மறப்போ மன்னிப்போம் அவர் அப்படிலாம் வாய்னால சொல்லல, இதெல்லாம் திருவரும் அதனால என்ன அப்படின்ட்டு அவர் அதை வாங்கிட்டார். இப்பொழுது எல்லாம் குதிரைக்காரரும் மதுரைக்கு போட்டார். இவரும் திருவாத ஊர்ல இல்ல, மதுரையில தந்தை வீட்டுல வீட்டுக்கு போயிட்டார் அல்லவா. இப்ப குதிரை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, அருமையா புல்லு இந்த மாதிரி புல்லது கிடைச்சதே இல்ல, நிறையா கிடந்தது, சுடுகாட்டுல கிடந்தது. இப்ப குதிரையா போட்டு அந்த மாதிரி பசும் புல்லையும் இதையும் கொடுத்தா எப்படி இருக்கு, அதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது.
1: தீயவர்களோடு இருந்தார் சொல்றாரு, சத்சங்கத்தை நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சலத்துவம், நிச்சலத்தை ஜீவன் முக்தி. ஜீவன் முக்திக்கு எது அடிப்படை? சத்சங்கத்துவ நிச்சங்கத்துவம். இப்ப அடியவர்களோடு சேர்ந்தால் அதுவும் அவர்களும் உயர்ந்தவர்களாக விடுகின்றார்கள். இப்போ பெரிய கங்கை யாரு சாக்கடை போய் சேருகிறது, கொஞ்ச நாள் கங்கையே சாக்கடை ஆயிடும் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளவு கழிவுகள் சேர்க்கிறார்கள் என்று நம்ம எல்லாம் படிக்கிறோம். அது ஒரு பக்கம். இப்ப பெரிய கங்கையாறுல கொஞ்சமா கொஞ்சமா சாக்கடை சேர்ந்தா அந்த சாக்கடையும் கங்கையுமாக கங்கையாக கூடிய புனிதம் பெறுவதை போலவே இவர் வந்து சேர்ந்த உடனேயே இவருடைய அந்த தன்மையினாலே அந்த கனகமாமணி தவிசினுடைய ஒளியானது அசுரர்களையும் கூட அமரர்களாக மாற்றுகின்றது. அந்த ஒரு தோற்றம் தான் இருக்கட்டுமே அந்த ஒரு காலம். எப்படி நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்கொன்றே இடையரா அன்புருக ஊடகத்தே தந்து ஊனகத்தே தந்தருக தந்தருள் எம் உடையானே என்று சொல்லும்படியாக மணிக்க வாசகர் பாடுவார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் என்ன பண்ணுகின்றேன், நாடகத்தினாலே உன்னுடைய அடியவரை போலே வேஷமிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனா இதுக்கே இவ்வளவு மரியாதையா? இன்னும் நம்ம நாட்டில இந்த விபூதி ருத்ராட்சங்கள் சன்னியாசி உடைக்கு இந்த மரியாதை போகல. எத்தனையோ பேர் அயோக்கியத்தனம் பண்ணாலும் எத்தனையோ பேர் இப்ப என்னென்னமோ காரியங்கள் பண்ணாலும் இன்னும் அதற்குரிய மரியாதை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன், எவனோ ஒருத்தான் நல்லவர் இருப்பான் இல்லையா. இந்த திருவண்ணாமலையில யோகி ராமசுவரத்மார் விசிசாமியான்னு சொல்லுவார்கள் இல்லையா, அவரிடத்துல ஒருத்தர் கேட்டாரு, அங்கே திருவண்ணாமலை இத்தனை பிச்சைக்காரன் இருக்கிறானே இதெல்லாம் ஒழிக்க கூடாதான்னு அவர் கேட்டாராம். நானும் பிச்சைக்காரன் தானே அப்படின்னாராம். அது எப்படி, நீங்க பெரியவர் சுவாமி ஞானி அவர்களெல்லாம் ஒன்னாயிடுமான்னு அவர் சொன்னாராம். ஆயிரம் பிச்சைக்காரன்ல ஒரு யோகியோ ஒரு ஞானியோ இருப்பான்னு சொன்னா 1099 பேரை பொறுத்துக்கலாம் இல்லையா. இதுல இன்னொரு கேள்வி மிகச்சிறப்பாக இன்னொரு அவர் கேட்டாராம். இப்போ ஒரு அவர் சென்னையில இருந்து வந்தவர், சென்னையில இருக்கிற எத்தனை போலீஸ்காரன் இருப்பான் இல்ல எத்தனை கவர்மெண்ட் ஆபீசர் இருப்பார், இப்ப எல்லாரும் யோகியமா இருக்கிறாங்களா? உதாரணம் அங்க கேட்டதை நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான், நான் ஒன்னும் இதை சொல்லல. எல்லாரும் சரியா இருப்பாங்களா இல்ல, இப்ப எல்லாரும் சரியா இல்ல, அப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு, எல்லாரும் எவனோ ஒருத்தன் நல்லவனா இருப்பானா இல்லையா, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது இல்லையா. அதே போலத்தான் எல்லாரும் கெட்டவர்கள் நினைத்து விட வேண்டாம். ஏதோ ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் ஆயிரத்துல ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இருப்பானா, அந்த நல்லவனுக்காக இந்த 1099 பேர், இந்த 99,999 பேர் இவர்களை நம்ம பொறுத்து கொள்ளுகிறோம் இல்லையா, ஏன் ஒரு நல்லவனுக்காக. அதே போலத்தான் இப்போ நம்ம என்ன பண்றோம், பல சன்னியாசிகள் போலி சன்னியாசிகள் இருந்தாலும் கூட உடிகிறான், ஏன் இவனா ஒருத்தன் நல்லவன் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு என்று சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தன் நல்லவன் இருக்கலாம் இல்லையா, அந்த நல்லவன் இருப்பானே என்று நாம பொறுத்துக் கொள்ளுகிறோம். இப்போ அதே போலத்தான் அவர்களெல்லாம் நல்லவர்களாக ஆக்குகின்றது போலியாக இருந்தாலும் கூட அந்த சங்கம் சேர்க்கையானது அவர்களுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்காவது நல்லது பேச மாட்டானா, நல்லது நினைக்க மாட்டானா, எப்ப பார்த்தாலும் அயோக்கியனா இருப்பானா, அந்த கொஞ்ச நேரமாவது கடவுள் முன்னாடி இருக்கும்போது அவன் எவ்வளவுதான் போலியா இருக்கட்டுமே அவனும் சிறிது நேரம் சரியாகத்தானே இருந்திருக்க வேண்டும். இப்போ இந்த அவுணர்களை எல்லாம் இதனுடைய ரத்ன சிம்மாசனத்தினுடைய ஒளியானது அமரர்களாக மாற்றியது. இது வந்து இது மாதிரி இறைவனுடைய சன்னிதானத்துல இவர்கள் எவ்வளவுதான் பொய்யர்களாக இருந்தாலும் கூட, ஆனா அவர்களையும் கூட என்ன செய்யலாம், நாடகத்தாலே இருந்தாலும் கூட அடியார்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளுகின்றான் இல்லையா, அவர்களோட சேர்ந்து வரட்டும்ங்கிற மாதிரி விட்டுடுற மாதிரி. ஏன், அந்த சமயத்தில் கொஞ்சமாவது ஒரு க்ஷணமாவது அவனுக்கு நல்ல நினைவு இருந்திருக்கலாம், சுத்தமா எதுவுமே இல்லாம இருக்கிறத விட அப்படி நல்ல நினைவு கொடுக்கக்கூடியது அடியவர்களுடைய சங்கம், அதை சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த பாடல். அது சொல்லும் பொழுது இவர் கேட்கலங்கிறத இந்த பாடல் இன்னொன்று சொல்லும், அணையவான் தவிசு அவுணன்னேர் இருத்தலும் அது கண்டு எனது நாயகன் விடுத்தனன் போலும் என்று எண்ணி மன மகிழ்ச்சியால் அறுமுகப்பிரான் அடி வழுத்தி இணைய நாடுவான் இருந்தனன் அங்கதன் விசையே. சூரபத்மாவுக்கு சூரபத்மாவினுடைய எதிரே அவனோட உயர்ந்ததாக அந்த சிம்மாசனத்தை விட மிகச் சிறப்பானதாக ஒரு சிம்மாசனம் வந்தது. இது என்னுடைய தலைவன் அறிமுக பிரான் கொடுத்தான் போல் என்று மனம், ஏன்னா இவர் இதுவரைக்கும் கேட்கல, அவன் நினைத்து கொண்டு கொடுத்திருக்கிறானே, அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன, வேண்டும் வேண்டும் வேண்டிய போதடியர் வேண்டிய போகவது வேண்ட வராதது பெருமாள் இல்லையா, அப்பேற்பட்டவன் கொடுத்தான் என்று அவனை நினைத்து அவனை துதித்து அமர்ந்தாராம். பிருந்தனி சுடர் எரிந்திடு பொன்மணி பீடத்து இருந்து மேதகு சிறப்போடு விளங்கிய எந்தல் விருந்தபல் கதிர் உடையதோர் வெய்யவன் நடுவட் பொருந்திய வைகிய கண்ணுதர் பரமனே போன்றான். இங்கேயும் கட்சியப்பர் மிகச்சிறப்பாக பல உதாரணங்களை சொல்லுவார். எப்படி இருந்தான், அப்படி ரம் ரத்ன சிம்மாசத்துல வீரபாகு இருந்தது எப்படி இருக்கிறதுனா, விரிந்த பல் கதிர் உடையதோர் வெய்யவன் நடுவன் பொருந்தி வைகிய கண்ணுதர் பரமனே. அந்த ஆதித்ய மத்தியத்திலே அவ சூரியனுடைய நடுவிலே சிவபெருமான் பரன் சுடராக இருக்கின்றானே அதைத்தான் அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ என்று தேவாரத்தில் வரும். பர்கஹா என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் சிவபெருமானே என்று வரும். அங்கே ஆதித்ய மத்தியவர்த்தி என்று சொல்லும்படியாக ஆதித்யனுடைய நடுவிலே யார் இருக்கிறார்? என்னை சிவபிரான் இருக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. இவ வேறையவனும் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவன் சிவபெருமான் அங்கே இருக்கிறான். வணங்குவது அர்க்கியத்தினாலே, காயத்ரி மந்திரத்தினாலே அந்தனர் வழிபடுவது, அந்தனர் அந்திமாட்டு அந்த இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய அண்ணல் யாருன்னா சிவபெருமான். பர்கா என்று சொல்லப்படக்கூடிய காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் சிவபெருமான். இதைத்தான் இங்க சொன்னார். அடுத்தது சொன்னார் எப்படி இருக்கான்னா, வெம்மை கால் இருள் வேலை போல் மூடி விண் புவியை தம்மு சித்தரி காட்டலும் சதுர்முகத்து ஒருவன் நம்மத்தாரிலே என்றிட சிவன் புகழ் நவிலும் செம்மை தொல்குணமாலும் நேர்ந்து இருந்தனன் திரளோன். இது எப்படி இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் பிரம்மா மாதிரி நானே பரம்பொருள் என்று மயங்கினவர்களைப் போலே இருக்க, திருமால் தன்னுடைய மதிமயக்கத்தை தீர்த்து கொண்டு சிவனே பரம்பொருள் என்று நினைத்தாரே, அப்படிப்பட்ட திருமாலை போலே இருந்தனேன் என்று இங்கே சொல்லுவார். திருமாலை பலவிதமான உதாரணத்துக்கு இங்கே சொல்லுவார். இந்த வீரபாகு தேவர் எப்படி இருந்தால் என்று சொல்ல முடியாது சொன்னார். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள் இருக்கிறார்கள். சூரன் என் நம்மை என்ன செய்வானோ என்று இது அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படின்னா பல பேர் அங்கே பேசிக் கொள்வதாக இத கட்சியப்பர் சொல்லுவார். ஆயதோர் காசிபன் அதிதங்கள் பார் செய்யனாய் வந்தொரு சிந்தன் போன்றலாய் தூய வான் புவியலாம் அழப்ப சூழ்ந்திடும் அயனே இவன். இவன் யாரு? பல உதாரணங்களிலே இங்க திருமால் போலே இருக்கிறான், திருமால் போலே இருக்கிறான் என்று வீரபாகுவை சொல்லுவார். மாயனே இவன் என மதிக்கின்றார். புண்டரீகத்தனை உந்தி காட்டிய புண்டரீகத்தனே புணர்ப்பின் இவ்வுரு கொண்டனான். ஏன்னு கேட்டா, திருமால் சிவனுக்கு அடியவர், திருமால் சிவனுக்கு அடியவர். அந்த அடியவர் சிவன் காரணத்தினாலே இங்கே ஒரு உருக்கொண்டு வந்திருக்கிறார், மாயத்தினாலே வந்திருக்கிறார். இவரோ முருகப்பெருமானுடைய அடியவர். முருகப்பெருமானை பற்றி எல்லாருக்கும் தெரியவில்லை, ஆனா சிவபெருமானை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அவருடைய முதல் அடியவராக இருக்கக்கூடியவர் திருமால். அந்த திருமால் சிவனுடைய அடியவராக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே வந்திருக்கிறார் என்று அந்த ஒரு கருத்தை நினைந்து நினைந்து மீண்டும் மீண்டும் வீரபாகுவை திருமால் போலே, திருமால் போலே என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இதை பார்த்த உடனேயே சூரபத்மாவுக்கு கோபம் ஏற்பட்டு அவன் பேசுகிறான், நீ எப்படி இருக்கிறாயே, இதை யார் செய்வார்? சாதாரணமாக இந்த என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை செய்யும் உரை செய்யின்னகர் மகளிரும் செய்வர் ஊன் முற்றா கருவின் உள் ஊறும் குளவியும் செய்திடும் கருத்தில் வரைகளும் செய்யும் மக்களும் செய்யும். இங்க இருக்கக்கூடிய வீரமகேந்திரபுரத்திலே உரியில இருக்கக்கூடிய விலங்குகள் கூட இந்த மாயத்தை செய்யும். அரியதன்று பேதை நீ புரிந்திடும் ஆடல் என்று நீ என்ன பெரிய மாயம் செய்து விட்டாயா? சுற்ற நீங்கிய இலையுண்டு விலங்கன சுழன்று பற்றன் மாமர காட்டகத்து இருந்து உடல் வருத்தும் சிற்றுணர்ச்சியோர் வல்ல சித்தி இயல்பெய்து சிறியோய் கற்றுழாய்கொலாம் கட்டினை நமது முன் காண. பெரிய சித்து கற்று இருக்கிறாய், இது சாதாரணமான சித்தி, என் முன்னாலே கட்டி இருக்கிறாயா, நீ யார் என்று கேட்கிறான். அவன் கேட்கும் பொழுது சொல்லுகிறான், வாசவன் கறந்து ஓடினன், இந்திரன் என்னை கண்டு பயந்து ஓடிவிட்டான், பிறர் இது மதியார். வேற தேவர்களெல்லாம் இந்திரனே ஓடின பிறகு வேற தேவர்களெல்லாம் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். கேசவன் இது நினைகிலன், யாருக்கு? திருமால் இதை நினைக்க மாட்டான். மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திருந்திடும், மறைகளின் கிழவோன் பிரம்மா எனக்கு எப்ப பார்த்தாலும் அக்ஷதை போட்டு ஆசி ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர் இதை பண்ண மாட்டார். அவர்க்கெல்லாம் முதலாம் ஈசன் என்னிடைவர்களன், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கப்பட்ட ஈசன் என்னிடத்திலே வரமாட்டான், ஏன்னா நான் அவனுடைய அடியவன். யாரை நீ என்றான், நீ யார் என்று அவன் அந்த இடத்துல கேட்கின்றான். இதுதான் முக்கியமான விஷயம், நீ யார் என்று கேட்கின்றான். அப்பொழுது இப்ப பேச ஆரம்பிக்கிறார் வீரபாகுதேவர். தான் யார் என்று சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதாக அவனிடத்திலே சொல்லுகிறார். இந்த சூரபத்மா கேட்கக்கூடிய அவன் சொல்லக்கூடியதும் மிக அலட்சியமாக ஆணவத்தோடு உடையதாக இருக்கும். இவன் சொன்ன வீரபாகு சொல்வதை கேட்ட உடனேயே கோபத்திலே அவன் சொல்லுவான், மேலை ஆயிரத்து எட்டனும் அண்டமும் என்றே ஏலுகின்றதோர் தனியிறை ஆகிய எனக்கு ஆயிரத்தெட்டு அண்டங்களை வென்று வென்று 108 யுகங்களாக ஆட்சி புரிகின்ற எனக்கு கோலவால் எயிர் இன்னமும் தோன்றிலா குதலை பாலனே குலாம் என புந்திகள் பகர்வான். வய அந்த வாயிலே பல் முளைக்காத ஒரு சின்ன பயல் முருகன் அவனா எனக்கு சொல்லுவான். விரலின் மேதகும் அவுணராம் வலியிலார் மிகவும் வரியராகிய தேவராம் மேலவர் மணலை சிறுவராம் தனி முதல்வர்க்கும் அமைச்சியல் சின்ன பசங்க வந்து மன்னனுக்கு ஒரு புத்தி சொல்வதை போலவே நீ எனக்கு சொல்லி இருக்கின்றாய். நெடியமால் மகன் உறங்கினாள் ஆணையை நீங்கி தொடு பெருங்கடல் உலகெல்லாம் கொள்ளினும் சுரரை விடுவனல்லன் யான் வீடரும் சிறையினை விண்மேல் உடைய அண்டத்தின் உச்சியில் உறுதலை வைப்பேன். நான் வந்து விடமாட்டேன் என்று சொல்வதற்காக முருகனை என்ன செய்கின்றான், கீழாக அவன் சிறு குழந்தை தானே என்று பேசுகின்றான். இதுக்கு என்ன சொன்னார் இவர், இவருக்கு என்ன சொல்லுகின்றார் திருபாகு தேவர் என்ன சொன்னார், அதான் முக்கியமான விஷயம். இறைவனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, முருகனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, இதை சிறப்பாக இந்த இடத்துல சொல்லுவார். நான் சில விஷயங்கள் அப்படியே பாடலை சொல்லி செல்லுகின்றேன், பிறகு நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கின்றோம். சொல்லும் பொழுது முதல்ல எடுத்த உடனேயே வீரபாகு தேவர் சொல்லுகிறார், புரந்தரன் குறை அயன் முதல் அமரதம் புன்மை வருந்தும் வானவர் சிறை எல்லாம் நீக்கி மற்றவர் தந்து இருந்து தொல் இறை உதவுவான் செந்தின் மாநகர் வந்திருந்த ஆதியம் பண்ணவன் அடியன் யானே. இப்ப வீரபாகு தேவர் தன்னை பத்தி சொல்லுகிறார் முதல்ல, பிறகு தன்னை பற்றி சொன்ன பிறகு இவர் என்ன எதுக்காக வந்திருக்கிறார்ன்னு சொன்னார், அப்ப நான் என்ன சொன்னார்னு சொல்லுகிறார், பிறகுதான் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். இது அந்த ஒரு இதை பார்க்கணும். முதல்ல தான் யார், யார் என்னை விடுத்தார், அவர் என்ன சொன்னார், தூது என்ன, பிறகு இவருடைய கருத்து என்ன, இந்த நான்கு விஷயங்களும் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இவர் யார், வீரபாகு தேவர் யார், முருகப்பெருமானுடைய திருத்தம்பி. சரியா, முருகப்பெருமானுடைய திருத்தம்பி, முருகனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிக்க முடியாத. இப்ப நாம என்ன பண்ணுவோம், பெரிய பணக்காரரா வேறா அந்த போறாரு அவர் இருக்கிறாரே அவரோட ஒய்ஃபோட இப்படியே ஓடிட்டு இருப்போம், தாத்தாவோட மச்சினியோட நாத்தனாரோட இப்படித்தான் ஓடிட்டு ஓடி ஓடி ஓடி கடைசியில் அவருக்கு சொந்தம் சொல்லிக்குவோம். ஏன், இவர் நமக்கு எப்படியோ சொந்தம்னு காமிச்சுக்கிறதுக்காக சொல்லுவோம். இவர் என்னடானா அவர் தம்பி, திருத்தம்பி, வீரபாகு தேவர் முருகப்பெருமானுடைய திருத்தம்பி. நான் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லல, என்ன சொல்றார், அடியவன் யானே. யாரு, ஆதியம் பண்ணவன் அடியன் யானே. வேதத்திற்கெல்லாம் உத்தமனாக இருக்கப்பட்ட ஆதி பொருளாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் இருக்கிறானே அவனுடைய அடியவன். அதனாலதான் என்ன பண்ணார், அடுத்தது இங்கிருந்து மூணாவது பாடலிலேயே கச்சியப்பர் தன் வாக்காக சொல்லுவார், பெரியோன். யார சொல்லுவார், வீரபாகு தேவர் கச்சியப்பர் சொல்லுவார் பெரியோன் என்று சொல்லுவார், நம்பி என்று முதல்லயே சொன்னார். இவர் அடியவன் சொன்ன காரணத்தினாலே இந்த மூணாவது பாடலையே சொல்லுவார், பெரியவன் என்று சொல்லுவார். இவர் எதற்கு, யார் அனுப்பிச்சார், இந்த பெரியவர்கள் யாரா இருக்க முடியும், இதைத்தான் வேத வாக்கியம் சொல்லும் பொழுது அவிஜாத்தம விஜானதாம் விஜாத்தம விஜானதாம் என்று சொல்லும். எவன் அறிந்தேன் என்று சொல்லுகிறானோ அவனுக்கு பிரம்மம் அறியப்படாததாகிறது, எவன் அறியவில்லை என்கிறானோ அவனுக்கு அறியப்பட்டதாகிறது. அதே போலத்தான் நான் பெரியவன் பெரியவன் சொல்லிக்கிறவன்னா பெரியவன் கிடையாது, நான் இறைவனுடைய அடியவன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். எதற்காக நம்ம அடியவர்களை மதிக்கிறோம், எதற்காக பூஜிக்கிறோம், இவர்கள் அடியவர்கள் என்று சொல்கின்ற ஒரு காரணத்தினாலேயே இவர்கள் நமக்கு மிகப்பெரியவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அவர்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இங்கே நான் அடியவன் என்று சொன்னார், இவர் அடியவர் என்ற சொன்ன காரணத்தினாலே பெரியவர், அதனால தான் கச்சியப்பர் சொன்னார் என்றனன் பெரியோன் அப்படின்னு அடுத்த மூணாவது பாட்டிலே சொன்னார். முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது எதுக்காக வந்தான், புரந்தரன் குறை, அதை இந்திரனுடைய குறை, அயன் முதல் அமரர்தம் புன்மை, பிரம்மா முதல் கொண்டு தேவாதி தேவர்களுடைய இந்த தாழ்ச்சி, வருந்தும் வானவர் சிறை, இங்கே வருந்தி கொண்டிருக்கக்கூடிய தேவர்களுடைய சிறையெல்லாம் நீக்கி மற்ற அவர் தந்து இருந்து தொல் இறை உதவுவான். மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பதங்களை, அவர்களுடைய ஆட்சியையும் அவர்களுடைய பதங்களையும் கொடுப்பதற்காக செந்தி மாநகர் வந்திருந்த ஆதியம் பண்ணவன் அடியேன். முருகப்பெருமான் இன்னும் சொல்லல. அடுத்தது, துன்னு தானைகட்கு அரசராய் அறுமுகத் தொல்லோன் பின்னர் வந்துடால் ஒன்பதோடு இலக்கமாம் பெயரார் அன்னவர்குளே ஒருவன் யான் நந்தி பாங்க மறந்தேன் ஒன்னலார் புகழ் வீரவாகனும் பெயருள்ளேன். இவர் சொல்லும் பொழுது என்ன வார்த்தை பாருங்க, நான் ஒன்னும் பெரிய ஆடு கிடையாது, துண்ணு தானைகட்கு அரசராய் சேனாபதி தேவசேனாதிபதி அறுமுகத் தொல்லோன் பின்னர் வந்துளார் ஒன்பதோடு இலக்கமாம் பெயரார். 900,000 வீரர்கள் முருகப்பெருமானுடைய சேனையாக வந்திருக்கிறார்கள். அதுல நான் ஒருத்தன், அத என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னை கீழே தாழ்த்தி கொண்டு அன்னவர்க்குள்ளே ஒருவன், அவர்கள் அந்த 900,000 வீரர்கள் நானும் ஒருத்தன், நந்தி பாங்கு அமர்ந்தேன் ஒன்னலார் புகழ் வீரவாகனும் பெயருள்ளேன். என்ன புகழ் எனக்கு வந்தது? அடியவனாக முருகப்பெருமானிடத்திலே அமர்ந்த காரணத்தினாலே எனக்கு புகழ் வந்தது. அடியவன் என்கின்ற புகழை உடைய வீரவாகு என்கின்ற பெயருடையவன் நான். அடுத்தது சொல்லுகின்றார், இவனுக்கு வந்து யாருன்னு சுட்டி காட்ட வேண்டாமா? எதுக்காக வந்தேன்னு சொல்ல வேண்டாமா? தாரக பெயர் இளவலை தடவரை தன்னை ஓர் இறைக்கு முன்படுத்த வேல் அறுமுகத்தொருவன் சூரியனப்படு நின்னடை தமியனை தூதா பேர் அருத்திரத்து உய்தனன் என்றனன். யார் இதுதான் கச்சிப்பார் சொல்லுவார், பெரியோன் தமியனை அடியவனை முதல்ல சொன்னார், பண்ணவன் அடியன் யானே, என் பேரு வீரபாகு, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், நான் யாரு, நான் வந்து அடியவன், அறுமுகனுக்கு அடியவன், என் பேர் என்ன, வீரபாகு, எதுக்காக வந்திருக்கிறேன், தூதாக வந்திருக்கிறேன், என்ன தூது, யாரு விட்டா அப்படி குத்தி காட்டுறாரு பாருங்க. தாரகனை, அதாவது உன்னுடைய தம்பி தாரகனை, அவனுக்கு உதவி செய்த கிரௌஞ்சமலையை எமனுக்கு கொடுத்தாரே ஓர் இறைக்கு முன்படுத்த வேல், அவன் கூட அடிக்கல, அவனுடைய வேல் கொன்னது இல்லையா, அந்த வேலை உடைய அறுமுகத்து ஒருவன் சூரியனப்படு, சூரன்னு சூரன்னு சொல்லிக்கிறாங்களே, இந்த வார்த்தை நம்ம அப்படி நேர கேட்டா ரொம்ப இதா இருக்கும், நாடகத்தனமா நம்ம பேசணும்னா சார். இப்போ உன்னுடைய தம்பி தாரகன் சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தானே, தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தியே, அதே மாதிரி பெரிய மலை கிரௌஞ்சன் சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தானே, இவனே யமபுரிக்கு ஒரு வேல் அனுப்பினது, யமபுரிக்கு ஒரு வேல் அனுப்பியது, அந்த வேலை உடையவன் இருக்கிறானே அந்த வேலவன் முருகப்பெருமான், அவன் ஏதோ பெரிய சூரன்னு சொல்லிக்கிறியே, இது ரெண்டு அர்த்தம் உண்டு, பெரிய சூரன்ன வீர, சூரன்ன வீராதி வீரன் அர்த்தம், சூரவன் சூரன் என்பது பெயர், சூரன் அது மட்டும் கிடையாது, சூரன் வீரன் அர்த்தம், பெரிய வீரன் சொல்லிட்டு இருக்கிய சூரன் எனப்படு நின்னடை உன்னிடத்துல அடியவன் என்னை தூதாக வெறுமையனு சொல்ல பேர் அருள் திறத்து உய்தனன், அருமையான வார்த்தை, பெரிய அவனுடைய அருளின் காரணத்தினாலேயே அந்த வேல் தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்தது, உன்னை அழிப்பதற்கு ஒரு கணப்பொழுது ஆகாது, ஆனால் அருளின் காரணத்தினாலே நீ உயித்து வாழுவதற்காக, உயிந்து வாழுவதற்காக அனுப்பினான் என்று சொல்லுகின்றான். இப்போ இந்த வார்த்தை பிரயோகங்களினாலே இவன் பெரியவனான, ஒன்று கச்சியப்பர், இரண்டாவது அது மட்டுமில்லை, அடியவன் அடியவன் என்று முருகவனை முருகனையே மேலே கொண்டு வருகின்ற காரணத்தினாலே, அதைத்தான் முதலே பார்த்தோம், கச்சியப்பர் எப்படி எப்பொழுது பார்த்தாலும் சிவ சிந்தனையோடு இருக்கிறாரோ அது மாதிரி முருக சிந்தனையோடு வீரவாக இருக்கின்ற காரணத்தினாலே இறை சிந்தனையோடு இருக்கின்ற அவனை சொன்னார் பெரியோன்னர். அவ்வளவுதான், எதுக்காக வந்த என்று கேட்கின்றானா, மருத்துவன் தனை, இதுதான் முதல் காரணம் சொல்லுகிறார், என்ன பண்ணணும் நீ, மருத்துவன் தனை சசியோடு துறந்து சேன் வதிந்த புறத்தை ஆரளர் கூட்டியே அணையவன் புதல்வன் ஒருத்தனோடு பல் அமரரை வழகன் தன்னில் இருத்தினாய் என வினவினன் அறுமுகத் திரைவன். அவனுக்கு கேள்விப்பட்டான், என்ன இந்திரனை இந்திராணியோடு அந்த இடத்தை விட்டு ஓட்டி விட்டாய், எங்கேயோ அவன் வதிந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய புதல்வனை பல அமரர்களோடு சேர்த்து நீ சிறையிலே இருத்தி இருக்கிறாய், இதை கேட்டான், இவர்கள் வந்து குறை இந்திராதிபர் அயன் முதல் பண்ணவர் யாரும் வந்து வந்து வேண்டிடுதலும் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே பன்னிரு உயர்த்தி எம்பிரான் என்னுடைய ஆண்டவன் இன்று இந்த பூமியிலே தன்னுடைய சேனையோடு வந்திருக்கிறான், நீ என்ன செய்ய வேண்டும், தரையின் நன்னி நின் இளவலை வரையொடு தடிந்து நெருநிலையே வந்து சிந்தியின் வைகினான் நினையும் விரைவின் வந்தட உண்ணினான் இன்றும் மிசையே அருள்கொடே சில புகன்று என தூண்டினான். அது கேள், சில சொன்ன யார் அது, இந்த தரையிலே பூமிக்கு வந்து உன்னுடைய தாரகனையும் அந்த கிரௌஞ்சத்தையும் எவன் கொன்றான், அவன் நேற்றுக்கே நெருநலே வந்து செந்தியின் வைகினான், நேற்றுக்கே வந்து திருச்செந்தூரிலே தங்கிவிட்டான், நினையும் நினைத்தால் விரைவின் வந்து அட அடி அடன்ன அழிப்பதற்கு விரைவின் வந்து அட உண்ணினான் நினைத்தான் இன்று நொம்மி செய்ய நெத்திக்க நினைச்சான், ஆனா போனா போகுது. இன்று நொம்மி செய்ய அருள் கொடே சில புகன்று என தூண்டினான். நீ போய் பாவம் அருளோடு இருந்துட்டு போட்டோம், பொழைச்சு போட்டோம், நீ போ சொல்லு அப்படியே சொல்லி என்ன அனுப்பிச்சான். அது என்ன தெரியுமா? அதை இப்பொழுது கேள், நான் சொல்லுகிறேன், அதை கேள் என்று சொல்லி சொல்லுகிறான். இதுல ஒரு ஐந்து விஷயத்தை சொல்லுகிறான். அந்த ஐந்து விஷயத்திலே ஒரு விஷயம் மிக முக்கியமாகவும், இரண்டாவது விஷயத்தை மீண்டும் மீண்டும், இந்த ரெண்டு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார் கச்சியப்பர். மூன்று நான்கு ஐந்து வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்லுகின்றார்? நிறையும் இந்துவை பட அரா கவர்ந்தன நிகழ சிறைப்படுத்தியே அமரரை வருத்தினை. முதல் விஷயம், சந்திரனை பாம்பாக இருக்கப்பட்டது எப்படி கவர்ந்திருக்குமோ அதை போல அமரரை சிறைப்படுத்தினார். இது முதல் விஷயம். இரண்டாவது, செய்யும் மறை ஒழுக்கமும் நீக்கினை. நீ நீங்குதல் மட்டுமல்ல, எது வேத மார்க்கமாக இருக்க வேண்டுமோ அந்த வேத மார்க்கத்தை விட்டு நீ மட்டும் விலகவில்லை, அதை விலக்கினாய், மற்றவர்களுக்கும் விலக்கினாய். இரண்டாவது. மூன்றாவது, உலகம் ஆள் மன்னர் அறம் அன்று. இது வந்து ராஜ தர்மமும் கிடையாது, இது வீரதம் செய்கையும் என்றால். அது மட்டுமல்ல, வீரனுடைய தர்மமும் கிடையாது. நாலு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். அஞ்சாவது அடுத்ததுல சொல்லுகிறார். அடுத்த பாடல், தாதையாகியோன் காசிபன் ஆங்கு அவன் தனையன் ஆதலால் உனக்கு அமரரை சிறை செய்வது அறனோ. முதல்ல சொன்னார் நீ சிறைப்படுத்தினான். இவன் எதுக்காக அடுத்து சொல்லலாம் இல்லையா? இவனுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம் இல்லையா? அவங்க வந்து இப்படி பண்ணாங்க, நம்ம முதல்லயே பார்த்திருக்கிறோம். அதுக்கு சொன்னார், காசிப முனிவர்களுக்கு நீங்களும் அசுரர்களும் புதல்வர்கள், தேவர்களும் புதல்வர்கள், ஆக சகோதர முறையாகிறார்கள், நீ அப்படி செய்வது தகுமா? முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம நினைக்கலாம் என்னது இவர்கள், நம்ம முதலே இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இருக்கிறோம். அசுரர்கள் ஒரு சமயம் வாழ்வார்கள், ஒரு சமயம் தாழ்வார்கள், தேவர்களும் ஒரு சமயம் வாழ்கிறார்கள், தாழ்கிறார்கள். இப்ப சூரபன்மன் செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? முருகப்பெருமான் என்ன சப்போர்ட்டா ஏன் வரணும்? போய் அவர்களிடத்துல கேட்டா அதற்காக சப்போர்ட்டா வரணுமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக வரல, என்ன விஷயம்? ஆனா இதுல ஒன்று கவனிக்க வேண்டும். இதனால்தான் இங்க சொல்லுகிறார், இப்ப தேவர்கள் அசுரர்களை சிறையிட்டார்களா? முக்கியமான விஷயம். இப்போ தேவர்கள் இது காலமும் ரொம்ப நன்றாக இருந்தார்கள். 108 யுகங்களாகத்தான் இந்த சூரபத்மன் ஆளுகிறான். அதற்கு முன்பாக இவருடைய குலமானது கீழே இருந்தது. அதற்காக அசுரேந்திரன் முதலிய எல்லாரையும் தேவர்கள் எல்லாம் சிறைப்படுத்தி வைத்தார்களா? இல்ல, பண்ணாத பொழுது. ஏன்னா இப்ப பின்னாடி இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறான். அதை நினைச்சு முன்னாடியே சொல்லிடுறாரு வீரபாகு தேவர். இப்ப ரெண்டு பேரும் ஒரு வயிற்று, அத ரெண்டு தாயவிடதான், ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள், அவர்கள் செய்யாத பொழுது நீ செய்வது மட்டும் அது தகுமா? சரியா, அறனோ? சிறை அமரரை சிறை செய்வது அறனோ? அதான் சிறை செய்த காரணத்தினால் அதை சொன்னார். இரண்டாவது மீண்டும் சொல்லுகிறார், வேத மார்க்கமும் பிழைத்தனை. அங்கே சொன்னார் மறை ஒழுக்கமும் நீக்கினை என்று சொன்னார். இங்கு வேத மார்க்கமும் பிழைத்தனை. வேத தர்மத்திலே இருந்து நீ நடக்கல, மற்றவர்களை நடக்க விடல. அடுத்ததுதான் அஞ்சாவது விஷயம் நம்ம சொன்னே, சிறு பொருள் விளைந்தாய். இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா வீரபாகு தேவர் பெரியவர். இந்த பெரியவங்கள்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப போகமாட்டாங்க. அது நல்லா இருக்காது, அது அவர்களுடைய தகுதிக்கு அழகல்ல. இங்க என்ன சொன்னார்னா, சிறு பொருள் விளைந்தான்னா சிற்றின்பம். இவன் எல்லாரையும் தன்னுடைய காமத்தினாலே, அகங்காரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இவன் என்ன செய்கிறான்? இது எப்போ நடக்கிறது தான், நம்ம அதுக்காக சப்பகேட் கட்ட முடியாது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு ஆட்சி இருக்கும், அவர்கள் ஏதாவது திட்டத்தை கொண்டு வருவார்கள். முதல்ல யாருக்கு போகுங்கிறீங்க? அந்த ஆட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு தான் முதல்ல போகும். இப்போ இன்னொரு ஆட்சி வருதுன்னு வருங்க, அவன் முதல்ல அவனுக்கு தான் கொடுப்பான், இவனுக்கு கொடுத்ததெல்லாம் எடுத்துக்குவோம். இப்படிதான் இப்ப அமரர்கள் அப்படி இருந்தார்கள், தேவர் அசுரர்கள் வருகின்றார்கள். வரும் பொழுது என்ன ஆகிறது? இவன் வந்து தவறு செய்கிறான். ஆனால் தவறு செய்யக்கூடியவன் தன்னுடைய அதிகாரத்தினாலே, காமத்தினாலே அடாத செயல் செய்கின்றான். இந்த சிற்றின்பம் சிறு பொருள் விளைந்தாய் என்று சொல்லும் பொழுது அதை நுணுக்கமா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார். சிறு பொருள் விளைந்தாய் மீண்டும் கொண்டு, நீதியால் உலகு அழிப்பதே அரசதம் நெறியே, உலகமாள் மன்னர் அறமும் அன்று இது அப்படின்னு முதல்ல சொன்னதை திருப்பி சொல்லுகிறார். நீதியால் உலகு அழிப்பதே, அதை காப்பாற்றுவதுதான் அரசனுடைய நிதி நெறியாக இருக்க முடியும், தர்மம், ராஜ தர்மம். இப்ப என்னென்ன சொல்லுகிறார்? முதல்ல தேவர்களை சிறை வைத்தாய், வேத நெறி தவறினாய், ராஜ தர்மம் தவறினாய், வீர தர்மம் அதையும் தவறினாய், சிற்றின்பத்திலே இருக்கின்றார். இந்த ஐந்து விதமான விஷயங்களை சொல்லுகிறார். இந்த அஞ்சு விஷயத்துல ரெண்டு விஷயத்தை முக்கியமா எடுத்துக்கிறார். ராஜ தர்மம் என்பது வேத நெறியிலே வந்து விடுகிறது, அடுத்தது வீர தர்மம் என்று சொன்னாலும் கூட வேதத்திற்கு அடுத்ததாக அங்கங்களாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டு விடுகிறது. சிற்றின்பம் பேசவே வேண்டாம், ஏன்னா அது வந்து இது எப்படி இருந்தாலே அது விளக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. ஆக முக்கியமானதாக இரண்டு என்ன இருக்கிறது, இவன் செய்திருக்கக்கூடிய காரியம் ஒன்று, இரண்டாவது உலகத்துக்கே முக்கியமான இன்னொரு விஷயம். இதை முதல்ல நம்ம பார்த்திருக்கலாம், சிவபெருமான் முருகப்பெருமானை வேலெல்லாம் கொடுத்து ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பும் பொழுது அவர் என்ன சொன்னார் யோசித்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார், ஊர் விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி தீமையை இயற்றி உளப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவிடும் தடிந்து சுருதியின் நெறி நெறியி மகவான் பேரரசடித்து சுரருயர் அகற்றி பெயர்தி என்றான் எந்த பெருமான். ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல, அதுதான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுதெல்லாம் தரையின் நிறையும் இந்துவை பட அரா கவர்ந்தன நிகழச் சிறைப்படுத்திய அமரவை வருத்தினை, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல சொல்லும் பொழுதும் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு என்ன ஆணையிட்டாய், சூரனை அவுணர் குழுவிடும் தடிந்து சுருதியின் நெறி நெறியி சூரனை தண்டிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், வேத தர்மத்தை ரட்சிக்க வேண்டும், மீண்டும் நிலைப்படுத்த வேண்டும். மகவான் பேரரசடித்து மகவான் யார், இந்திரனுக்கு அவனுடைய அரசை கொடுத்து இங்க அதான சொல்லுகின்ற சிறை வைத்தான், சிறையிலே இருந்து விடுவிக்க வேண்டும். இது இவன் செய்திருக்கக்கூடிய அடாத செயல், ஒரு செய்கை அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இன்னொன்று, இந்த உலகம் வேத நெறியிலே செல்ல வேண்டும், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய என்ற முதலே பார்த்தமே திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லுவதைப் போலவே வேத நெறி என்பது உலகத்தினுடைய அடிப்படையான நெறியாக இருக்கின்றது. அந்த நெறியை இவன் செய்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. ஆன காரணத்தினாலே இந்த இரண்டையும் எடுத்துக் கொள்கின்றார். வேத நெறிதான் இந்த உலகத்துக்கே அடிப்படையான நெறியாக இருக்கின்றது. இப்ப இந்து சனாதன தர்மம் இந்து மதம் சொல்றதுக்காக இதை சொல்லவில்லை, இது சொன்னதை போலே ஒரு அறம் எந்த வேதம் என்று சொல்லப்படுகின்ற எதுவும் சொல்ல முடியாது, கிடையாது. எல்லாரும் அவரவர்கள் இதுதான் வேதம் அதுதான் வேதம் என்று சொல்லி கொள்ளலாம். இப்ப எனக்கு இது வேதம்னு சொல்லி கொள்ளலாம். இப்ப சூரபத்மாவே சொல்லி சொல்லுகிறானே, ஓ வேத நெறி இதுதானா, சின்ன குழந்தை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதா, இதுதான் இப்ப வேத தர்மமா என்று அவன் சொல்லுகின்றான். இதுதான் அரச தர்மம், இதுதான் மந்திரி சொல்வதை போல ஒரு சின்ன குழந்தை எனக்கு சொல்லுவதா என்று அவன் அதை எண்ணி நகையை அடுகின்றான். இதே போலத்தான் அவர்கள் இதுதான் எங்கள் வேதம் உங்கள் வேதம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகம் நடப்பது நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையிலே தான். இதுல இல்லாத விஷயங்கள் கிடையாது, இதுல சொல்லப்படாத தன்மைகள் கிடையாது. இதனுடைய அடிப்படையிலே நடக்கும் பொழுதுதான் உலகம் நிறைவாக நடக்கின்றது, இல்லாவிட்டால் தடுமாறுகின்றது. இதை நாமே பார்க்கிறோம். வேத தர்மம் போவதற்கு இந்த பிராமணர்கள் என்று சொல்லும்படியாக ஒரு வர்ணத்தார் வேதத்தை அறநெறியை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். இப்போ எப்பொழுது இவர்கள் வந்து இந்த தர்மத்தை விட்டு வேறொரு தர்மத்திற்கு சென்றார்களோ உலகமே மாறுபட ஆரம்பிக்கிறது. இது இப்போ இல்லை, மகாபாரத காலத்திலே தனக்கு வேண்டாத ஒரு விஷயத்துல துரோணர் போனார், கிருபராது பரவாயில்ல. துரோணர் தன்னுடைய அகங்காரத்தின் அதாவது தன்னுடைய நண்பன் ஏமாற்றினான் என்பது என்று சொல்வதைப் போலவே முழுமையாக அவர் வீரத்தொழிலே ஈடுபட்டார். அவருடைய அஸ்வத்தாமா இல்லைன்னா பரசுராமர் இது மாதிரி பழைய காலம், இப்பொழுதுலாம் இது சொல்லக்கூடாதுதான். ஆனா என்ன செய்வது, என்ன செய்கின்றார்கள், ஒரு உத்தியோகத்துக்கு போய் தன்னுடைய தர்மத்தை அவர்கள் மாற்றும் பொழுது மாறிய பொழுது மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிந்தன. இதற்கு அடிப்படை அவர்கள், முக்கியமான காரணம் அவர்களைத்தான் சொல்ல முடியும், வேற யாருமே கிடையாது. அதே போலத்தான் இங்க மாற்றுவது, இங்க அசுரன் மாற்றி இருக்கிறார். வேத நெறி வேத மார்க்கமும் பிழைத்தனை மறை ஒழுக்கமும் நீக்கினை என்று இதை சொல்லுகின்றார். மற்றதெல்லாம் இதுக்குள்ள அடக்கமாக இருக்கின்றதாக வேத நெறி தவறினால் அமரர்களை சிறை வைத்து தகாத முறையிலே துன்புறுத்தினான், அதுதான் முக்கியம். ஆன காரணத்தினாலே இவனை தண்டிக்க வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்லுகிறார், இந்த வேத நெறி தான் உலகத்தை எல்லாம் பேலன்சிங் தி யூனிவர்ஸ் என்று சொல்லும் இல்லையா, அது மாதிரி உலகத்தை பேலன்ஸ் செய்யக்கூடியது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நெறியாக இந்த வேத நெறி இருக்கும். இந்த வேத நெறியை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த வேத நெறியை உலகத்திலே வளர்க்கக்கூடியவர்கள் தேவர்கள். அதனால்தான் தேவர்கள்ங்கிற அந்த சப்தமே ஒளி பொருந்தியவர்கள் என்று சொல்வதாக வரும். இந்த அமரர்கள் எதுக்காக அவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டதுன்னா வேத நெறிகளை இவர்கள் ரட்சணம் செய்வதனாலே தான் அவர்களுக்கு அந்த பதவியும் அந்த தன்மையும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலே அவர்கள் தேவர்கள் ஆனார்கள். ஆனால் அழிக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலே அசுர குணமானது இருந்தது. தேவர்கள் வந்து கேட்டார்கள், அதனால எனக்கு வந்து வேண்டப்பட்டவங்க நான் உங்களுக்கு காப்பாத்துறேன்னு சொல்லல, முருகப்பெருமானோ சிவபெருமானோ அப்படி சொல்லல. வேதநெறி இவர்கள் இதே தேவர்களை தண்டிப்பதற்காக தட்ச யஜ்யத்திலே சாம முன்னாய் தக்கன் வேள்வி தகர்தின்றி நஞ்சமஞ்சி ஆவ என்று எந்தாய் அவிதாயிடும் நம அவரே மூவரென்றே எம்பிரானும் எண்ணி விண்ணாண்டவன்மே தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் கிரீதவரே என்று பாடுவர் பழிக்கு வாசகர். சாம முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சமஞ்சி சாவதற்காகவே தட்சனுடைய யஜ்யத்திலே கலந்து கொண்டார்களாம். இப்போ தட்சயக்கத்திலே கலந்து கொண்டவதற்கு தண்டனையும் கொடுக்கிறான் சிவபெருமான். தேவர்கள் எனக்கு வேண்டியவர் வேண்டுதல் வேண்டாமையிலான் அவாத்த சமஸ்த காமன் இறைவன். இவருக்கு தேவன் வேண்டியவர் அசுரன் வேண்டாதவனா கிடையாது. இந்த அசுரன் வீர வேள்வி செய்த பொழுது அவனுடைய தபத்திற்கு மெச்சி இது மாதிரி யாருக்கும் வரம் கொடுத்ததில்லை என்று சொல்ல முடியாத வரங்களை கொடுத்தது யார்? அதே சிவபெருமான். தேவர்கள் தவறு செய்த பொழுது தண்டிக்கக்கூடியது யார்? அதே சிவபெருமான். அவனுக்கு வந்து இவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்பது கிடையாது. ஆனால் வேத நெறி என்பது இறைவனுடைய நெறி. அந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் தேவர்கள். ஆன காரணத்தினாலே வேத நெறி தழைத்து ஓங்குவதற்காக வேற அந்த தர்ம சம்ஸ்தாபனம் செய்வதற்காக ரக்ஷணம் செய்வதற்காக வேத மார்க்கத்தை ரக்ஷணம் செய்வதற்காக நிலை நிறுத்துவதற்காகத்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறாரே தவிர என்ன தபஸ் பண்ணாங்கிறதுனால மட்டுமே கொடுப்பது கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்லுகின்றார் இந்த இடத்துல. உலகத்தின் மாண்ட தோல் ஜலந்தரன் அந்தகன் ஒருங்கே கலத்தல் இல்லதோர் புரந்தர ஆதியோர் கடவுக்குலத்தை வாட்டலின் இமைப்பினில் வீழ்ந்தனர். ஜலந்தரன் அந்தகன் முதலிய அத்தனை பேரும் அமரர்களுக்கு தீங்கு செய்த காரணத்தினாலே அழிந்தார்கள். நிலக்கொடியோய் நிலத்தின் உம்பரை வருத்துதல் அழகிதோ நினக்கே. அது மட்டும் கிடையாது, அடுத்தது என்ன ஆகும் என்று சொல்லுகின்றார். இப்போ நீ இப்படி பண்ணி இருக்கிற என்ன ஆகும்? மெய்மை நீங்கிய கொலை களவி என்று மேலுள்ள செம்மையாளர் அச்சிறியே அணங்கு செய்தியோர் தம்மில் ஆற்றலும் பழி சுமந்து ஒல்லையில் தமரோடு இம்மை வீடுவர் ஏழுமையும் துயரினோடு இருப்பர் என்று சொல்லும்படியாக மெய்மை நீங்கி சத்தியத்தை விட்டுவிட்டு கொலை களவு இவையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் மேலுள்ள செம்மையாரை அதாவது உயர்ந்தவர்களை சாதுக்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அந்த தீயவர்கள் பழி சுமந்து அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய உற்றார் உறவினரோடு எழுமையும் துயரோடு இருப்பர் அழிவார்கள். இங்கனம் திரு நீங்கியே துயர் உழன்று துயருளந்திரு இறப்பர் அங்கனம் பெரிது ஆர் இருள் மூழ்குவர் அதற்பின் உங்கனம் பிறந்து அயறுவர் என்று மீதுலவுவார் எங்கன் இவரோ பிறர் தமக்கு அல்லல் செய்துவிடுவார். அல்லல் செய்தவர்கள் அழிந்து விடுவார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் வேறணும் கிடையாது. யார் சார் பார்க்க போற, எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சாமி சொத்தையே திருடக்கூடியவன் நல்லவர்களுக்கெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் தீங்கு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குலத்தோடு அழிபடுவார்கள் என்று சொல்லுகின்றார். தமரோடு அழிபடுவார்கள் என்றார். அமரனை சிறை செய்த பிழையால் மா துயர்படல் அன்றியே இறுதியும் வருமா உனக்கு துன்பமும் வரும் அழிவும் வரும். நம்ம என்னென்ன போனா ரொம்ப இவ்வளவு இது பண்ணாப்பா ரொம்ப அயோக்கியத்தை நான் பண்ணான் கடைசியில் புடக்கணும் சேர்த்து போயிட்டான் என்னாச்சு அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு அவன் கஷ்டமும் படுமா அவனுக்கு இறுதியும் வரும். இறுதினா வெறும் சாவு மட்டும் கிடையாது அவனுடைய செய்கைக்கு இறுதியும் வரும் என்று அதையும் சொல்லுகிறார். அண்டர் ஆற்றலை வவ்விய தாரகன் ஆவி உண்ட கொற்றவேல் இருந்தது விடுத்திடின் உனையும் கண்ட துண்டமதாக்குமால் அறநெறி கருதி தண்டம் வல்லையில் புரிந்தனன். இந்த தாரகனை கொன்றவேல் இருக்கின்றது நினைத்தால் அதுவும் உன்னை கண்ட துண்டமாக்கும். ஆனால் அறத்தின் நிலை கருதி இந்த தர்ம சம்ஸ்தாபனம் கருதி உன்னிடத்திலே தூதாக என்னை அனுப்பினான். கெடுதல் இல்லதோர் அமரர்கள் சிறையிடை கிடப்ப விடுதல் செய்தனை பல்லுகம் அவர் தம்மை இன்னைய விடுதல் உய்வைகாகுமா. என்ன செய்ய வேண்டும்? அவர்களை விட்டுவிட வேண்டும். அதுதான் முக்கியம். அமரர்களை சிறையிலே இருந்து விட்டுவிட வேண்டும். எந்தை முன் அடித்த மாண்டிடாத பேர் ஆயுளை திருவடும் வாழா ஈண்டோர் புன்னறியாற்றியே இழுக்குவது இயல்போ. அவ்வளவோ வீர வேள்வி செய்து தவம் செய்திருக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் இப்படிப்பட்ட குற்றச் செயல்களை செய்து ஆயுளையும் போக்கிக் கொண்டு அந்த தவத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்புகளையும் போக்கிக் கொள்கிறாயே, இது சரியா? சையமேற்படு வளத்தோடு நீயும் நின் தமரும் உய்ய வேண்டுமே. நீங்கள் உயிவடைய வேண்டுமென்றால் அமரதம் சிறையினை ஒழித்து முதல்ல பார்த்தமே மீண்டும் மீண்டும் இதை சொல்லுவார். அமரதம் சிறையினை ஒழித்து வைய மேல் அறத்து இயல்புடி வாழி இந்த தர்ம நெறியிலே வாழ வேண்டும். மற்றிதனை செய்யலாயினின் இங்கு வந்து அடுவனால் திண்ணம். நீ அப்படி செய்யவில்லை என்றால் உன்னை அடிப்பான். மன்றளை சிறை நீக்கி உம்பர் மன்றளை சிறை நீக்கிய அறத்தின் இவ்வளத்தை நன்று துய்த்தனை நெடுதினி வாழ்கின. நீ என்ன செய்ய வேண்டும்? அமரர்களுடைய சிறையை விடுவிக்க வேண்டும். தர்ம நெறியிலே நிற்க வேண்டும். நின்றால் நீ உய்வடையாய் உய்வடைவாய் என்று சொல்லி அந்த இடத்துல அவருக்கு சொல்லி சொல்லுகின்றார் வீரபாகு தேவர். மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு சார்பாக தேவர்கள் சார்பாக இவர்கள் சார்பாக சொல்லுகிறார் என்பது கிடையாது. அற நெறியிலே நிற்க வேண்டும் என்றால் அமரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அற நெறி தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக வேத நெறிக்காக இந்த மறச்செயலையும் இறைவன் செய்கின்றான், ஒரு தண்டனை கொடுக்கின்றான். எதற்காக? வேத தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. இந்த உலகம் வேதத்தினுடைய அடிப்படையிலே இயங்குகிறது. இந்த அடிப்படையிலே இயங்குவதற்காக இந்த உலகத்தை சரிசமனாக நடத்தி செல்வதற்காக இறைவன் மரத்துளி மரக்கருணையோடு இவர்களை தண்டித்தும் கூட, சுரபன்மா முதலியவர்களை தண்டித்தும் கூட மீண்டும் அறநெறியை நிறுவுவான். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன? வேத தர்மம் எதுவோ, வேதம் எதை சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதுதான் நம்முடைய கடமை. இல்லாவிட்டால் நமக்கும் அழிவுண்டு. இல்ல சார், என்னால பண்ண முடியல, எதுவும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் இங்கே சொல்லக்கூடிய பாடல். அதுக்கப்புறமா மிகச்சிறப்பாக முருகனுடைய சிறப்புகளை இங்கே அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் வீரபாகு தேவர். இவன் சொல்ல அவன் கேட்க, அந்த பையனா என்னை வந்து அழிக்க போகிறான், பல் முளைக்காத சிறு பையன் அவனா எனக்கு சொல்வது என்று கேட்கும் பொழுது, அவன் யார், முருகப்பெருமானுடைய சிறப்பு என்ன என்று இது வந்து மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டும். இறைவனுடைய கீதம் என்றால் இதுதான். முருகப்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் இங்கே மொழிகிறார். இதே போல சிங்கமுகன் பின்னாலே இவருக்கு சொல்ல போகிறான். ரெண்டையும் நம்ம சேர்த்து இந்த இடத்துல பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பாக முருகனுடைய சிறப்பை இங்கே பாடுகிறார்.
2: சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் இடறினோம் தளறினோ எனதொரு நோய் தொடரினோ உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடறினில் அடக்கிய வேதியனே இதுவோ

சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வீடத்து உச்சி வைத்ததே பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று. புளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றுண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் குண்டரிய புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வு கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டமில் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளை பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையாரின் திருவடியையும் பணிந்து இச்சிந்தனையில் தொடரலாம். இன்றைய சிந்தனையில் சோமகாந்தன் தீவினை படலம். சோமகாந்தன் நல்வினை தீவினை இரண்டும் இருக்கிறத பிருகு மகரிஷி இப்ப அவருடைய ஆசிரமத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல போறாரு. எதனால் உனக்கு நோய் வந்தது, எதனால் நீ மன்னர் பிரானாக இருந்தாய் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியே இப்ப சொல்ல போறாரு பிருகு மகரிஷி. திருச்சிற்றம்பலம் கருவினை வேறொடும் களைந்த மாதவ பிருகுவின் பேரருள் பெற்ற மன்னவன் திருவிய திருவிய அளத்தினோ சென்ற மற்ற நான் பருதி வந்தெழுமுனோ படுக்கை நீங்கினான். நல்லா ஓய்வெடுத்துட்டு இப்பொழுது பிருகு மகரிஷிய பார்க்க வரப்போறாரு. குளிச்சு ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பழிஞ்சு வர்றாரு. எதற்காக தன்னுடைய வினையை வேரோடும் களைந்த மாதவ பிருகு தன்னுடைய வினையை களைய போகின்றார். யாருடைய அருளால? விநாயக பெருமானுடைய திரு அருளால். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவின் கணிந்து. விநாயக பெருமான வழிபட்டா அவர்களுடைய வினையை அறுக்க வல்லான் சொல்லல, வேறறுக்க வல்லான். வேரோட அறுத்தாதான் அதனுடைய தொடர்பு நமக்கு இருக்காது, அந்த வினை பயன் இல்லையா. அதை வேற அறுக்க வல்லது அந்த இடத்துக்குத்தான் விநாயக பெருமானுடைய அடியாராகிய பிருகு மகரிஷிட்ட வந்து இவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. இப்ப வேரோடும் கலைந்த மாதவ பிருகுவின் பேரருள் பெற்ற மன்னவன் மறுநாள சூரிய நமஸ்காரம் சூரியன் எழுவும் போது காலையில எந்திரிச்சு தன்னுடைய படுக்கையை விட்டு நீங்கினான். நாட்கடன் முடித்தனன் நாடுமை வகை வேட்கையோ விடுத்தருள் விரவோ மெய்த்தவன் தாட்கமலங்களை சார்ந்து வாழ்ந்தவன் சார்ந்து தாழ்ந்தவன் பாட்கடை கண்டராம் அருங்கு வைகினான். உதய காலத்தில் எழுந்து நித்திய நியமங்களை நிறைவேற்றி ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி பிருகு மகர்ஷியினுடைய திருவடிகளில் வணங்குகிறான். முனிவருடைய அருகில வந்து சாஸ்தாங்கமா வணங்கி இரு கரங்களையும் குவித்து அப்படியே அவருடைய அருள் நோக்கத்திற்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கின்றார்.
வேட்டன வேட்டவா விளைக்கும் ஐங்கரன் சேட்டொளி பதமல.

அவர் என்ன செய்யறாரு? பிருகு மகரிஷி ஐங்கரனுடைய திருவடியை, விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கிட்டு அவரும் ஐம்பொறியை வென்றவர் அல்லவா, நேராக வந்து அமர்ந்து இவருடைய தீவினையினுடைய பயனை எடுத்து கூறுகிறார். ஒன்னலர் மணிமுடி உறிஞ்சோம் தாழினாய், மண்ணிய விந்தமால் வரையின் ஓர் புறம் கொன்னடோ நகர நகரம் கொள்ளாரம் என்றுள தன்னக நாயகன் நல்லறிவின் மிக்குளான். இப்ப இவர்கிட்ட சொல்றாரு சோமகாந்தட்ட, நீ எந்த ஊர்ல பிறந்த தெரியுமா? முதல்ல அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? நீ எங்க அவதாரம் பண்ண? விந்தமால் வரையில கொன்னடுங்கிற நகரத்துல கொல்லம் என்ற ஊர்ல நீ அந்த ஊர்ல வந்து பிறக்கிற. சரி, உன்னுடைய தாய் தந்தையர் யாரு? முன் வினைய போன ஜென்மத்துல உள்ள கதையை சொல்றாருன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் பாருங்க. இப்படி முன் வினைய நமக்கெல்லாம் யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? இருந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம நல்லவங்கன்னு சொன்னா நம்புவோம், நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம்னு சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அதெல்லாம் நாங்க போன ஜென்மத்துல இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்க தப்பே பண்ண மாட்டோம்னு என்னைய மாதிரி ஆட்கள் உங்களை சொல்லல. இங்க இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு, அப்பா உன்னுடைய ஊர் கொல்லம்ங்கிற இடம், சித்துருவ பெயர் சிவனி வாழ்ந்தரும் அத்தகு வணிகனுக்கு ஆன்ற கற்பினான், மெத்தளி சுலோச்சனை மெய்தவத்தினான் புத்திரன் என உனை பொறுப்பின்றனல். உன்னுடைய இப்ப சோமகாந்தனுடைய முற்பிறவியினுடைய கதைக்கு வந்திருக்கோம் நம்ம. சோமகாந்தனுடைய தாயாருடைய பெயரு, தந்தையாருடைய பெயரு. சித்துருவன்கிறது சித்தருவன்கிறது தந்தையாருடைய பெயர், சுலோச்சனைங்கிறது தாயாருடைய பெயர். அவர்களுக்கு அவர்கள் வந்து உன்னைய வேண்டி விரும்பி தவம் பண்ணி உன்னைய பெற்றார்கள். அப்பா நீ எப்படியெல்லாம் இருந்திருக்கணும், அவங்க அப்படி பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நீ எப்படி இருந்த? புத்திரன் என உனை பொறுப்ப என்றனல். காமந்தன் எனும் பெயர் கலந்து பாலனா, ஏமுரு தருணம் வந்து எய்தோ செவ்வியில் தோமரு குடும்பினி என்னோ தோகையை தீமுனர் வரைந்துடன் சேர்த்தினானரோ. உன்னுடைய பேர் என்ன தெரியுமா? காமந்தன். பேரே வித்தியாசமா இருக்க. அது மட்டும் இல்லை, உன்னுடைய மனைவியினுடைய பெயர், உனக்கு வயசு வந்துச்சு, உன்னை நல்லா வளர்த்தாதான் செஞ்சாங்க, உனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ உன்னைய கல்யாண வயசு வந்தவுடனே குடும்பினிங்கிற பெண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இடும் பெயர்க்கேற்ப ஏற்புற எழுவர் மைந்தரை, அடும்படை வாட்கனின் ஐவர் மாதரை, குடும்பினி இன்றனல் குழவி வாழுநாள், கடும்பள நுந்தைவான் கதியே சென்றனன். இந்த உன்னுடைய பெயருக்கு ஏற்றாப்புல உன்னுடைய மனைவி ஏழு குழந்தைகள், ஏழு ஆண் பிள்ளைகள், எழுவர் மைந்தரை, அது மட்டுமா, ஐவர் பெண் குழந்தை, ஐவர் மாதரை, மொத்தம் 12 பிள்ளைங்க உன்னுடைய மனைவி அழகாக பெறுகிறாள். குடும்பினி ஈண்டனல் குழவி வாழும் நாள். இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாள்ல உன்னுடைய தந்தையார் வான்கதியில் சென்றார், அவர் இறந்து விடுகிறார். அந்த வருத்தம் தாங்காம பருத்தி வருந்தி அன்னையும் மனுமரணம் செய்தன திருந்திய காவல தீரப்பட்டியாய், முருந்தில முருவல் வேசையரின் முன்னினி அருந்தனம் அனைத்தையும் அழிவு செய்தனை. உன்னுடைய அம்மா, அவனுடைய தந்தையார் போன உடனே உன்னுடைய தாயாரும் இறந்து விட்டார்கள். இப்ப நீ என்ன செஞ்ச? நீ வந்து அம்மாவும் அப்பாவும் போன உடனே உனக்கு புத்தி சொல்றதுக்கு யாருமே பெரியவங்கன்னு இல்லை, ஆதலால் நீ என்ன நினைச்சையோ அதை மட்டும் செய்யணுங்கிறாப்புல நீ வேசையரனுடைய அந்த இதுக்கு நீ போயிட்ட. உன்னுடைய வாழ்க்கை திசை மாறிவிட்டது. பரத்தேர்களை பார்த்து உன்னுடைய மனம் வந்து அதுல சென்று விட்டது. உன்னுடைய குழந்தைகளையோ உன்னுடைய மனைவியையோ நீ நினைத்து பார்க்கவில்லை. தர்மம் அன்று உனக்கென தாரம் சாற்றவும் பொருள் வருவாய் களம் புவி இல்லாதியை இருமன பெண்டிரின் இழந்தில்லாமையை மருவிமிக்கிறந்து சின்னால் வழங்கினை. அந்த வேசியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பொருளை கொடுத்துதான் அவங்கள வந்து வச்சுக்கிடணும். அப்ப பொருளை கொடுக்கும் பொழுது நீ என்ன சம்பாத்தியம் பண்ண? உன்னுடைய தந்தையார் தேடி வச்ச
இந்த பூமி, பொருள், பணம், பாத்திர பண்டங்கள், நகைகள் அத்தனை என்ன பண்ணிட்ட, நீ அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்து காலி பண்ணிட்ட. இப்ப வீட்டுல எதுவுமே கிடையாது. உன்னுடைய குழந்தைகளும் மனைவியை தவிர உன் வீட்டுல எந்த ஒரு பணமும் கிடையாது. நீ அந்த அளவுக்கு மோசமா இருந்த. அது மட்டும் இல்ல, இப்ப பண வசதி வேணும். அந்த வேசையர்கள் கேட்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, பொய் சூளுரைத்தோம், பொய்யுரைத்தோம், குரலை உரைத்தோம், பொருளீட்டி மைசூல் கடைகள் பொது மாதர் மகிழ சில நாள் வழங்கினை, பின் கைச்சூடகம் பாடகம் குழை பூன் களமாதிகளும் களவாண்டு மெய்ச்சூல் மகளிர் கற்பழித்தோம் இடரில் சிறந்தோ நாயினையாள். இந்நாட்டுல என்னென்ன தப்பு உண்டோ அத்தனை செஞ்சிருக்காரு முற்பிறவியில. பொய் சொல்லியிருக்கிறாரு, பொய் சாட்சி சொல்லியிருக்காரு, அப்புறம் தேவையில்லாதவங்களுக்கு சண்டையை மூட்டி விடுவாரு, அப்புறம் அந்த பெண் மாதர்கள் அந்த வேசியர்கள் மகிழ்ச்சி பெறுவதற்காக களவாண்டிருக்கிறாரு, எல்லாருடைய பொருள்களையும் நகைகளையும் பணத்தையும் களவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. களவாண்ட பிறகு அதுவும் கிடைக்கலைங்க, அப்புறம் பெண்களை பெண்களை அவர்களை புறம் இது பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுவும் தவறான செயல் இல்லையா, பெண்களை கற்பழித்தும் இடரில் சிறந்தோன் ஆகினையால் மீண்டும் என்ன செய்யறாரு, மைந்தர் மகளிரோடும் பசியால் வருந்தி நாளும் சரணின்றி சிந்தை தளர்ந்து குடும்பினி போய் சேர்ந்தால் பிறந்த மனை பின்பு அந்த நகரில் இருந்தோம் அதுவார்ந்து கழித்து முறை திரும்பி புந்தி விளைந்தபடி எந்த புரிந்தனையால். என்ன செய்ய, தப்பு என்ன இல்லை, எல்லா தவறையும் அவர் செய்து விட்டார். மைந்தர் மகளிரோட பசியோட அந்த 12 குழந்தைகளோட இந்த குடும்பினியானவள் சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பாடி என்ன செய்யன்னு தெரியாம தன்னுடைய தந்தையாருடைய இல்லத்தை நோக்கி பிறந்த மனை பின்னும் அந்த அம்மா அந்த குழந்தைங்களை ஃபுல்லா கூட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தேடி போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்லை. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்ப இன்னும் மதுவை குடிக்கிறாரு, முறை திரும்பி விளைந்தபடி எல்லா பொல்லாவினையும் புரிந்தனையால் ஒண்ணு கூட இல்லை, எல்லா தவறான செயல்களையும் அத்தனையும்

கவர்ந்து நுகர்ந்தனையாள் வேந்தன் மன்னனுக்கு இந்த நிகழ்ச்சி போயிருச்சு. அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் மன்னன் வந்து இவரை வந்து இவனை நாட்டுல வைக்காதீங்க, இவனை கொண்டே காட்டுல விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. அது இன்னும் சோமகாந்தன் ஆகிய காமந்தனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த கல்வரோடு, காட்டுல இருக்கிற கல்வரோடு இன்னும் போறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் உயிரை கொன்று, விலங்குகள் பறவைகளுடைய உயிரை கொன்று, எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதோ அங்கேயும் வழிப்போக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல நடந்துதான் வருவாங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு. அப்படி வரும் பொழுது அவர்களிடம் என்னென்ன பறிக்க முடியுமோ அத்தனை தவற்றையும் செய்கின்றான் இந்த காமந்தன். காம காதல் வேதம் முழுதுணர்ந்த கணவர்த்தனன் என்று ஒரு மறையோன் போத ஆற்றின் எதிர் நோக்கி பொறுக்கென்றெடுத்து கரம் பிடித்தாய். ஓது காலதூதனவே முன்னி வெறிவி நெட்டுயிர் திட்டு ஆத காதிங்கு என கோரல் அரிய பொருள் கொண்டு ஒழியன்றான். அப்ப அந்த வழியா அந்த வனத்துல வந்து கணவர்த்தனன்கிற ஒரு மறையோன் அந்தனர் ஏதோ ஒரு ஹோமத்துக்கு போயிட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு அந்த வழியில. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த காமந்தனானவர் அவரை கைய பிடிச்சு அவரை அடிச்சு அவரை பார்த்த உடனே இவருக்கு இந்த கணவர்த்தனன்கிற அந்த அந்தனருக்கு வந்து ஏதோ காலன் வர்றது போல இருந்துச்சா பயம். இவர் அப்படியே பயந்து வெறுவி, எப்பா என்னுடைய பொருள் என்ன வேணுமோ என்னை அடிச்சிடாதப்பா என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஒண்ணுமே செய்யாம எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அவ்வளவும் கோரல் அறிய பொருள் கொண்டு ஒளி, இதை வாங்கிட்டு நீ உயிரை விட்டுருப்பா அப்படிங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறான். முன்னே ஒருத்தி தனை மணந்தேன் முடிந்தாள் பிதிரர் கடன் முடிப்ப பின்னே ஒருத்தி தனை மணந்தேன் பிள்ளை உயிரா பருவத்தாள் நன்னாடனக்கோர் சரணில்லை அதனால் அழியேன் உனக்கு அபயம் கொன்னே கோரல் புரியாது குளவும் பொருள் கொண்டு ஒழியென்றான். அது மட்டும் சொல்லல அவரு, அப்பா நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணினேன், புத்திரப்பேறு இல்லை, அந்த மனைவி இறந்து விட்டா, திருப்பி புத்திரப்பேறு வேண்டியதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணினேன், அவளோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறா, இன்னும் அவளுக்கு விவரம் இல்லப்பா, அப்படிப்பட்ட அந்த பொண்ணை நான் காப்பாத்த வேண்டும், அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, இப்ப நான் உன்னிடம் சரணாகதி அடைகிறேன், எனக்கு அபயமா நீ இரு, என்னைய மட்டும் விட்டுரு, என்னுடைய பொருளை நான் தந்து விடுகிறேன், உனக்கு அபயம் உனக்கு அடைக்கலம் என்று சொன்னார். அடைக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் என்ன செஞ்சிருக்கணும், காமந்தன் கேட்கல, என்னுடைய பொருளை நீ வச்சுக்கோ கொன்னே கோரல் புரியாது குளவும் பொருள் கொண்டு ஒழியண்டா பொருளை வாங்கிக்கிட்டு நீ போயிருன்னு சொல்றாரு. கல்லே காமம் கொலை களவுட் கலந்ததொன்றாயினும் இழுதை கொள்ளாது உயர்ந்தோர் கொழுத்தறிவை கூறும் அவை நான்கினோ என்றோ வில்லா ஒரு நீ பணவன் மொழிவியன் பாறையிற் கொட்டிய தறிவோர் தல்லா நினைந்தபடி முடித்தாய் பிரமசாயை சார்ந்ததுவே. இவனுக்கு அவன்கிட்ட எல்லா தொழிலது கல்லு காமம் கொலை களவு எல்லாம் இருக்குது. அவ்வளவு இருந்து அவனுடைய மூளையை மழுங்க வைத்து என்ன பண்ணிட்டா, நேர வந்து இது இவர் சொன்னது பூரம், இந்த கணவர்த்தன்கிற அந்த அந்தனர் சொன்னது பூரம் பாறை மீது தாக்கிய அந்த கோடாளி போல அவனுக்கு காதுல விழுகவே இல்லை. பாறையில் கொட்டிய தறிவோர் தல்லா நினைத்தபடி முடித்தாய். அவன் என்ன நினைச்சானோ அவ்வளவு பொருளையும் கவர்ந்தது மட்டும் இல்லாம அவரை அப்படியே கொன்றான். ஆனா நம்ம சொல்றோம் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதையும் நினைத்ததை முடித்தார் அப்படிதான் சொல்லுவார். இங்க கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றார் பாத்தீங்களா, நினைத்தபடி முடித்தார். அவர் என்ன நினைச்சானோ அதை செஞ்சான், கொன்றான் வெட்டுனா குத்துனா சொல்லவே மாட்டார். பெரியவருடைய திருவாக்கு அப்படி ஒரு அருள் வாக்கு இல்லையா. இங்க இவர் அந்த அப்படியே அந்த அந்தரனை கொல்றான். உடனே அவருக்கு பிரம்மசாயை பிரம்மகத்தி யாருக்கு, காமந்தனுக்கு பிரம்மகத்தி பிடித்தது. பண்ணால் உழந்து பயன் சிறிது பயப்பதேனும் நல்வினையே என்ன அமையும் நஞ்சுன புரிபர் எழுதை சிறிதும் பெறப்பழியை சின்னாளிகிற் புரிந்தூளி சென்று நரகம் துயருழப்ப.

கற்புருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் விரதியோல் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூடி போற்றி எங்கள் விரால் தன இருளில் பறவைவாத கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதான் போற்றி குங்கவர் உள் திருவாத ஊரில் வந்த புண்ணியாரார் என அடிகள்

சுந்தரமூர் சுவாமிகள் திருவடிவாழ்க. அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசியப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணத்திலே திருவருள் என்கின்ற பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இது முதல் துவக்கமாக ஆரம்பித்து விநாயகர் தோத்திரமும் சபாநாயகர் தோத்திரமும் சொன்னோம். இப்பொழுது திருவருள் அவிநாசிநாதர் ஆகிய தோத்திரங்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்லப்படும். சிவன் அருளினாலே எல்லை இல்லாத கருணையினாலே இந்த நூல்களிடத்தில் நமக்கு பிரிய வந்தது. பிரியம் உலகத்திலே மக்கள் உலக பொருளிலே பிரியம் வைக்கிறார்கள். உலக பொருளிலே பிரியம், உலக பொருள்னா வீடு மாடு மனைவி மக்கள் பணம் முதலான பொருளிலே பிரியம் இயல்பாக இயல்பாக அமையும். ஒருத்தர் சொல்லாமலே அமையும், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டு மேல பிரியமா இருப்பா, மனைவி மேல பிரியமாறு, பிள்ளைகள் மேல பிரியமாறு, பணத்துல பிரியமாறு அப்படின்னு சொல்லியா கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமே தானே பிரியம் வருது, தானே வருது எல்லாருக்கும். ஆனா சாமி இடத்துல பிரிய வர்றதுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். சாமி இடத்துல பிரிய வர்றதுக்கு தான் இப்படி கூட்டம் கூட சொல்ல வேண்டியது. தானே வராது உயிர்களுக்கு இயல்பாக, தானே பிரிய வராது கடவுளத்துல. இப்ப நமக்கு எல்லாம் எப்படி பிரியம் வந்துருக்குது, அவ பிரியவத்துக்களை பார்த்து, அவ பாடுறத பார்த்து, அவ கும்பிடுறத பார்த்து நமக்கு பிரியம் அப்படித்தானே வந்துருக்கு. அப்பர் சுவாமியே சொல்றாரு,

0: நுழக் கண்டு கண்டு ஞானத்தாயுனை நானும் துழுவனே. ஞானிகள் கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடேன் சாமிங்கிறார் யாரு? அப்பர் சுவாமி. அதனாலே நமக்கு கடவுளத்திலே அன்பு பிரியம், அன்பு என்றாலும் பிரியம் என்றாலும் ஒண்ணுதான். அன்பு பிரியம் வருவது என்று சொன்னால் இயல்பாக வராது. இப்படி நூல்கள் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக, திருவருளாலே அப்படி நமக்கு சுவாமியிடத்துல அன்பு உண்டாகும். சாமியிடத்துல அன்பு இருக்கணுமா இருக்கப்படாதா? இருக்கணுமா இருக்கப்படாதா? கட்டாயம். சாமியிடத்துல அன்பு இல்லாதது மனித ஜென்மம் அல்ல. சாமியிடத்துல அன்பு இல்லாதது மிருக ஜென்மங்கள். மிருகங்களுக்கு சாமிக்கு தொடர்பே கிடையாது. மிருகத்துக்கும் மிருகம் சாமிக்கு தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை பாவம். அதனால தப்பு இல்லை, அதுக்கு அந்த ஆறாவது அறிவு இல்லை. அதனால மிருகங்கள் பட்சிகள் வந்து சுவாமியிடத்துல தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை. மனுஷன் தான் சுவாமியிடத்தை தொடர்பு வைக்கிறதுக்கான தகுதி உடையவர். அது அப்புறம் சுவாமி கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுனர், கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுனர், இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையானுடோ நாமுனோ, எற்றுக்கோன் ஆனார் முனிவன்பதை என்பது அப்ப திருப்பொருள். அதனால கடவுளத்திலே தொடர்பு வைக்கிறது சினேகம், சினேகம் வைக்கிறதுக்கு நமக்குத்தான் தகுதி. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் பிராணிகளுக்கெல்லாம் தகுதி கிடையாது. அந்த மாதிரி பிரிய வைக்கிறதுக்கான தகுதி இருந்து வைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆக்கைக்கே இறையடி அலமந்து கக்கைக்கே இறைய ஆயிட்டு. அதனாலே அப்படி சுவாமியிடத்திலே பிரிய வச்சிருக்கணும்னு சொன்னா அது அவருடைய எல்லை இல்லாத கருணைன்னு தான் சொல்லணும். அவருடைய கருணைன்னு தான் சொல்லணும். நம்மை பழக்கிற, நம்மை பழக்குகிறார் சுவாமியிடத்திலே, நம்மை பழக்குகிறார் சுவாமியிடத்துல. பழகணும், பழகிறது தெரியுதா? இப்ப நல்ல பெரிய மனுஷங்கிட்ட, நல்ல வசதி உடையவன்கிட்ட, நல்ல மனம் உடையவன் பழகினா பலன் நமக்கு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு சொல்லுவோம். நல்ல மனசு உடையவன், நல்ல வசதி உடையவன் பழகணும்னு வச்சுக்கப்பா, நமக்கு பலன் இருக்குமா இருக்காதா? கட்டாய. மனசு இல்லாதவன்கிட்ட கஞ்ச பயிட்ட பழகணும்னா இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. நம்ம சுவாமி வள்ளலா கஞ்சானா? வள்ள. வான்படித்தும் அன்புகொண்டு மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். வார்ந்த நஞ்சு அயிர்ந்து, நஞ்சு அயிர்ந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் போச்சு திருவார். சிவபெருமான் தான் வள்ளல். வள்ளல்களும் ஞானக்கலர்களோட என்பார் அருணினார். அதனாலே அப்படிப்பட்ட வள்ளலா இருக்கிற அவினாசிய பொருட்ட பிரிய வச்சுக்கிட்டோம்னா அவர் வேண்டியதெல்லாம் செய்வார். செய்வாருங்கிறதோட ரெண்டாவது, செய்வாருங்கிறதோட அடுத்தது, செய்ததுக்கு அவர் இதுவரை நமக்கு செய்ததுக்கு இந்த உடம்பை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து, அது இந்த நாட்டில் பறக்க வச்சு, அது அவர் இருக்கிற ஊர்ல பறக்க வச்சு, என்ன கண்ணு காது கையெல்லாம் நல்லா கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, ஒரு நல்ல புத்தியை கொடுத்து, கீழே இறங்கி சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் சிறுநெறிகள் சேராவே திருவருளே சேரு வண்ணம் புரியொன்றும் இல்லாத கூத்தன்றன் கூத்த எனக்கு அரியவன் அருளியவார ஆறுவருவார் அச்சுவே. இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணியிருக்காரா இல்லையா? அதற்கு கும்பிடணும். இனி ஒரு பண்றது ஒரு குரல் கட்டணும், பண்ணி உபகாரத்துக்கு கும்பிடணும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல நினைவுகளை உண்டு கொள்வது சுவாமியிடத்துல இன்னும் அதிகம் அன்பு உண்டாவதற்காக செய்யப்படுவதுதான் இந்த பிரசங்கம். இப்ப இந்த பிரசங்கத்தினால என்ன பலன் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போனவன்னா பணம் 10 லட்சம் 5 லட்சம் இருக்காது, இருந்தாலும் இருக்கலாம் எடுத்துக்கோங்க. அது வேற சொல்ல முடியாது, கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. வறண்டு போன உலகத்துல பிள்ளைய வரவழைச்ச சாமி 5 லட்சம் 10 லட்சம் வைக்கிறது பெருசா? இருக்கட்டும், ஒருத்த வீட்லயே 5 லட்சம் இருக்கணும். புராணம் கேட்டுட்டு போன உடனே என்ன பண்ணோம்னா, போன உடனே 5 லட்சம் திடீர்னு இருக்கணும். ஏதனா இந்த பணம் எப்படா வந்துச்சுன்னு போது அசரீரிய அவினாசி எப்படி சொல்லணும்? அன்பனே, நம்முடைய ஆலயத்துல நம்முடைய புராணத்தை நீ கட்டுபடினாலே உனக்கு 5 லட்சம் பரிசாக கொடுத்துருக்கிறேன் சாமி சொல்லணும். இந்த தகவலை ஒரு டிவியில போட்டு விடணும். உலகத்து ஜனம் பூரா இருக்கிற எங்க இருக்க? அன்பனே, நீ அன்போடு நம்முடைய தலபுராணத்தை அவினாசியப்பராய் அவினாசி தலபுராணமாகி நம்முடைய புராணத்தை கட்டுபடினாரு, உனக்கு 5 லட்சம் பரிசாத்தம் தேங்கணும். இன்னொருத்தருட அம்மா அம்மன சந்தராவா? ஆமாங்க. போன உடனே 10 லட்சம் பணம் இருக்கணும். அசரீரியா சாமி சொல்லணும், குழந்தாய் உனக்கு 10 லட்சம் பரிசாக தந்திருக்கிறேன், நீ மாசம் போறும் தவறாம நம்முடைய புராணத்தை வந்து கேடு. அப்படின்னா என்னவா இருக்கு கூட்டம் பாப்பா எல்லாம் தருவா. இருந்தன்னை ஆண்டா எனவே சிந்தித்து இருந்து எனக்கு எல்லாம் தருங்க. பெருந்துறையின் மேய பெருந்தருளையாள் மருந்துருவாய் என்பதுக்கே வந்து என்பது திருவாசகம். அதனால பரமேஸ்வரன் நமக்கு எல்லை இல்லாத கருணையினாலே இந்த பிறப்பையும் தந்து அவனை நினைக்க முடியாத புத்தியும் தந்திருக்கிறான். அதுதான் பெரிய கருள். அவன் நினைக்க முடியாத புத்தி, நினையாத பாவிகளை நீங்க கொண்டார் என்பார் பரமசாமி. நினையாத பாவிகளை சாமியை நினைக்காதவன் பாவி. சிவசிவ என்கிற யாரு சிவசிவன் சொல்லாதவே தீவினர், சிவசிவான் சொல்லாதவன் யாரு தீவன், சிவசிவ என்கிற தீவினர் நினையாத பாவிகளை நீங்க. அதனால இப்படி நம்மை நினைக்க வச்சிருக்கிறானே அது பெருங்கருணம் என்று சொல்லி இந்த மாதிரி புராண நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும், அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கிறதான் ஞாபகம் அதிகம் உண்டாக அன்பு அதிகம் உண்டாகும். கேட்கலன்னா ஞாபகம் குறைஞ்சு போகும், அன்பு குறைஞ்சு போகும். கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு ஒரு பாக சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு இல்ல இல்ல ஒரு நாளைக்கு மூணு வேணும், இன்னும் நாலு வேணும் சாப்பிட்றாலும் இருக்கிறேன் உண்டா இல்லையா, நினைச்ச போதெல்லாம் சாப்பிட்றாலும் இருக்கிறேன். அது போல இந்த புராணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசாத நாளெல்லாம், பேசாத நாளெல்லாம் பிறந்த நாள் அர்த்தம். சிவபெருமானை பேசாத நாள் இறந்த நாள், அதத்தான் ஓவு நாள் உணர் வழிய நாள் உயிர் போகு நாள் உயிர் பாடமேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர் புலர் காவிரி பாகுதன் புலர் வந்திடி வர தூதி பாண்டி குடுமொழி நாவலா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் மச்சிவாயே என்றார் சுந்தர சுவாமி. ஆகையினால இன்றைக்கு என்ன நாள், நம்முடைய நாள் நல்ல நாள், சிவனுடைய நாள், சிவனுடைய கேட்காத நாள் யார் நாள் யமனுடைய நாள், கேட்ட நாள் சிவனுடைய நாள், கேளாத நாள் யமனுடைய நாள். அதனால இன்னைக்கு சிவனுடைய நாளிலே இந்த அவிநாசி தலபுராணத்துல வாயிரத்துல இரண்டாவது பாடல் இந்த பாட்டை திருவருள் சொல்றார். இப்ப சபாநாயகரை சொல்லி, சபாநாயகர்னா யாரு, சபா மன்றம் அம்பலம் புது சபை என்பதெல்லாம் ஒரே ஒரு சொல், ஒரு வார்த்தை ஒரு உருட்களையும் சொல்றோம். சபா மன்றம் அரங்கம், இப்ப இதை வச்சுக்கோ, இது மன்றம் அரங்கம் சபை புது, அதுக்கு தலைவராக இருக்கிறவர். அப்படி தலைவராக நாயகர்னா தலைவர், அப்படி தலைவராக இருக்கிற நடராச பெருமானை வார்த்தை. எந்த புராணத்திலையும் நடராசனத்தான் முதலுக்கு தோத்திரம் சொல்லுவார், முதல்ல நடராஜ பெருமானுக்காக தோத்திரம் சொல்லுவார். என்ன காரணம்னா எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம், எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம், சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது, சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது. அதனால அந்த மூர்த்திய தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த கோயில் மூர்த்தியை தோத்திரம் பண்றோம். அவிநாசி எப்போ அவிநாசி தல புராணம் பாடுற ஆசிரியர் முதல்ல நடராசனை தோத்திரம் பண்ணிட்டு, அதிகபட்சம் எல்லா புராணங்களும் எப்படிதான் இருக்கு, புராணம் ஆகிட்டு சிதம்பரத்தை தோத்திரம் பண்ணிட்டு தான் சிதம்பரம் மூலத்தானம். அது தெரியும் இல்ல உங்களுக்கு, சிதம்பரம் அந்த பதிமூணு தில்லவனம் அதுவே புவன அனைத்தினுக்கு முந்தக்கடரும் தெய்வத்தனம், அதனால் மூலத்தானமதா என்பது திருவாத மூர்த்திகள் புராணம். அதனால அப்படி மூலத்தான மூர்த்தியை தோத்திரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாமிக்கு நடராஜருக்கு பின்னால அங்க அந்த கருவறையில சிவலிங்க திருமணி இருக்க சாமிக்கு என்ன வருது தெரியுமா, திருமூலத்தானேஸ்வரம், மூலத்தானேஸ்வரம் உமய பாரதி. அதே போல திருவருள்னு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்றாலும் சுவாமியினுடைய அருள், சுவாமி சுவாமியினுடைய அருள், அருள் என்றால் செத்திதான், அருள் என்றால் கருணாம்பிகை தான் வச்சுருக்கேன், சுவாமி சுவாமியினுடைய அருள், சுவாமியினுடைய அருள். அந்த அருள் எப்படி இருக்கிறது, சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு இதுல அந்த சர்வ வியாபகத்தன்மையை சொல்றார். சர்வ வியாபகத்தன்மைன்னு சர்வ வியாபகம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் விரிந்து பறந்து இருக்கிறது, இல்லாத இடம் இல்லாதபடி, இல்லாத இடம் சுவாமி எங்க இருக்கிறாரு, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். இது போல பூவிலே வாசனை இருப்பது போல, பூவில வாசனை எங்க இருக்குது, பூ முழுவதும் இருக்குது. பாலிலே நெய் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, விரைகிலே தீ இருப்பது போல, விரைகில் தீயினம் பாலில் போடு நெய் போல் மறைய நுங்குளம் மாமணிக்கொடியம். எல்லா இடங்களிலும் சுவாமி நீக்க வர நிறைந்திருக்கிறார். அத ஒரு வகையாக இந்த ஆசிரியர் பாடுகிறார். இளையாங்கிராயர் என்கின்ற இந்த நூலாசிரியர் அது எப்படி சொல்றாருன்னா, முதல்ல சுவாமி அஞ்செழுத்தாக இருக்கிறார். சுவாமி எப்படி இருக்கிறாரு, அஞ்செழுத்தாக இருக்கிறார். எழுத்துக்கள் தமிழிலே மெய் எழுத்து உயிரெழுத்து 218 274 என்றெல்லாம் எழுத்து நிறைய இருக்குல்லவா, இந்த அஞ்செழுத்துங்கிறது வடமொழி சொல்லு, நம சிவைய சிவைய நம்மனு சொல்றோம் இல்ல, இது வடமொழி தமிழ் அல்ல, வெகு பேர் தமிழ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம சிவைய
1: அப்படிதான் நம சிவாய ஓம் சிவாயனோ மகேஸ்வராய நமகா சம்பவே நமகா விநாயகனே நமகா சசிசேகராய நமகா வாமதேவாய நமகா தூபாட்சாய நமகா கபர்தினே நமகா நம நம நமன்னு வரதெல்லாம் வட முடியும். சிவா நடமுடி, சிவம் வடமுடி, சிவா வடமுடி, சிவ வடமுடி. நம்மளுக்கு ரெண்டு மொழியே நம்ம ரெண்டு கண்ணும், இது வடமொழி இது தென்மொழி, இது சமஸ்கிருதம் இது தமிழ். ஒரு கண்ணு வேணுமா ரெண்டு கண்ணு வேணுமா? ரெண்டு கண்ணும். அப்ப வடமொழியும் வேணும் தமிழ், வடமொழியும் தென்றமொழும் அரகண்ணான்கும் ஆனவன்தான். அப்ப அதனால அஞ்செழுத்தாக இருக்கிறான், அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரமாக இருக்கிறான், பஞ்சாட்சர வடிவாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு வடிவம் என்ன தெரியுமா? பஞ்சாட்சர வடிவம். அது உண்மை விளக்குங்கிற ஞான சாஸ்திரத்துல அதெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. அதனாலே ஐந்தெழுத்து என்பது வேதத்தினுடைய நடுவிலே இருப்பது, வேதத்தின் நடுவிலே. வேதம் மூன்று, நான்கல்ல, வேதம் நான்கு தான் சொல்றது. அந்த நாலாவது அதர்வண வேதம் வேதத்தினுடைய தொகுப்பு, இந்த மூன்று வேதத்தினுடைய தொகுப்பு இருக்கு. ஜாம அதர்வணம் என்ற நான்கு வேதத்துல அந்த கடைசி அதர்வணம் தொகுப்பு மூன்று வேதம், மூன்றிலே நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம் இருக்கு. யஜு சாமம் அதர்வம், அந்த இருக்கு யஜுர்வேதத்திலே நடுவில் இருப்பது ஸ்ரீ ருத்ரம், ஸ்ரீ ருத்ரம் என்கிற மந்திரம் கேள்விப்பட்டீங்களா? ஸ்ரீ ருத்ரம், அந்த ஸ்ரீ ருத்ரத்தில நடுவில் இருக்கிறது போதாயன சாகின்னு பேரு. அதனுடைய நடுவில் இருக்கிறது நம்ம சிவன், வேதத்தினுடைய நடுவிலே இருக்கிற மந்திரம் இதுதான். வேத நான்கும் இப்பொருளாவது நாகநாம நமச்சிவாய. அதனாலே நமச்சிவாய பதிகம்னு பாடி இருக்கிறாரு சுந்தரர், ஞானசம்பந்த நமச்சிவாய பதிகம், அப்புறம் அஞ்சலுக்கு பதிகம்னு பாடி இருக்கிறாரு, அப்பர் சுவாமி நமச்சிவாய பதிகம் பாடி இருக்கிறாரு, மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல நமச்சிவாய பதிகம் நமச்சிவாயம்னு தொடங்குறாரு. நமச்சிவாய வாழ்கிறார் ஆகுகிறார். அதனால அஞ்சலுத்தே ஆரணம் ஆகமம் ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சலுத்தே, ஆனந்த தாண்டவமா ஆறாறு கப்பாலாம் உணர்ந்தமா முத்தி என்பது அஞ்சலு. அதனால பஞ்சாச்சரத்துக்குள்ள எல்லாம் அடக்கம், பஞ்சாச்சரத்துக்குள்ளே எல்லாம். அதனாலதான் நற்றவா உன நான் மறைக்கணும் சொல்லு, நான் நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நாதன் நாம நமச்சிவாயே இதெல்லாம் பண்ணினாரு. அதனால எப்படியும் டீச்சரை வாங்கித்தான் அதை ஜெபிக்கணும், டீச்சர் வாங்கித்தான் ஜெபிக்கணும், அப்பதான் தெரியும் முறை தெரியும். இல்லைனாலும் நீங்க சைவமா இருந்துட்டா போதும். சைவம்னா என்ன? பிராணிகளை சாப்பிடாம, பிராணிகளை பிரியாணி பிராணிகளை சாப்பிடாம சைவமா இருந்து கழுதை குளிச்சுட்டு ஊதி பூசிக்கிட்டு பஞ்சாச்சரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நமசிவாயோ சிவயனமோ ஒரு பத்து தடவையாவது எண்ணிட்டு அப்புறம் இங்க புறப்பட்டுட்டுனா போதும். திருநாம அஞ்சலுத்தன் ஜப்பாராயில் தீவண்ணர் தரமுருக்கால் பேதாராயில் உருக்காலும் திருக்கோயில் சோழாராயில் உண்பதன் மலர்படுத்திட்டு உண்ணாராயில் அருமோயில் கட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணீர் பெருமோய்கள் முதனலிய பயிர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி அறுத்திருந்தார். அதனால சுவாமி எப்படி இருக்கிறாரு? அஞ்சலுத்தாக இருக்கிறார். அதற்கு மேலே ஆரணமாக, ஆரணம்னா வேதம், அதை எப்ப சொன்ன இருக்கு படிக்க முடியாது. வேதத்தை படிக்கிறதுக்குன்னே ஒரு வகுப்பினர், அத வேத பிராமணன் சொல்லுவோம். வேத பிராமணன் அது உச்சரிப்பு தான், அதனால உச்சரிப்பு தப்பா சொன்னா போச்சு. அதனால அந்த வேதத்தை ஓதுகின்ற பிராமணன் வேத பிராமணன், வைதிக பிராமணன். ஞானசம்பந்தர் வைதிக பிராமணன், ஞானசம்பந்தர் வைதிக பிராமணன், வேத பிராமணன். சுந்தர சுவாமி சிவாச்சாரியன் சுவாமியை தொட்டு பூஜை பண்ற குருக்கள். அதனாலே அப்படி ஆரம்ப வேதமாக இருக்கிறார். வேதம் ஆகமம் தான் நமக்கு முதல் உண்மை. சைவ சபையாகி நமக்கு வேத சிவாகம் வடமொழியில் தான் இருக்குது. ஆகம் அப்படிதான் இங்க பூஜை எல்லாம் நடக்கிறது, கும்பாபிஷேகம் பூஜை எல்லாமே ஆகம் அப்படிதான். வேத சிவாகமா அந்த முதல் நூல் நமக்கு. இப்ப ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு நூல் இருக்குது இல்ல, மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த தலைவர்கள் மத தலைவர்கள் எழுதிய நூலுப்பா, மனுஷன் எழுதின நூலுப்பா. மற்ற சமயத்துக்கெல்லாம் நம்ம சமயத்தான் கடவுளாகி சிவபெருமானே எழுதிய நூல். ஆச்சரியமா இருந்தே எழுது, பரமேஸ்வரனே நமக்கு நூல் தந்திருக்கிறார் நம்ம சைவ சமயத்துக்கு. மற்ற சமயத்துக்கு அந்த சமயத்துல இருக்கிற மனிதர்களா இருக்கப்பட்டவர்கள் அவங்க அறிவுக்கு தகுந்தவாறு எழுதி வைக்கிறோம். அப்ப நம்ம சமயம் சந்ததா அதுவும் சந்ததா? நம்மதும். அதனாலே அப்படி வேதமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான். வேத நாலு ஆகமம் 28, ஆகமம் 28 ஆகமமாக நின்று அன்னிப்பான் தாழ்வாள் சிவபெருமான். ஆகமம் வடிவம், ஆகம வடிவம் காமிக முதலாக வாதுள மீறாக உள்ள 28 ஆகமங்கள் அதெல்லாம் வடமொழியில் இருக்கிறது. அதுலதான் இப்ப நம்ம இந்த வழிபாடு பூஜை உற்சவம் கும்பாபிஷேகம் சாமிக்கு செய்கின்ற அத்தனை சடங்குகளும் அதுலதான் சொல்லுது, அதுலதான் சொல்லுது. நம்ம திருமுறைகள் தோத்திரம் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு ஆகமப்படி அலங்காரம் பண்ணி வச்சு திருமுறைய பாடுறது. அப்படின்னு அலங்காரம் பண்ணி வச்சு அப்புறம் பாடுறது. இந்த பாட்டை கேட்டாதான் அவங்க சந்தோஷமா அலங்காரம் பண்றதோட அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. இன்னொரு உதாரணம் கேட்டா, நல்ல பெரிய இலையா போட்டு, பெரிய இலை போட்டு அது நல்ல இனிப்பு வச்சு, அதோட பொரியல் பூ பலகாரம் கொடுத்து மற்ற எல்லாம் வகை வச்சு உண்டான ஒரு பொண்ணு அரிசி சாதம், இவ்வளவு பருப்பு நல்ல வெந்த மலர்ந்த பருப்பு போட்டு அதில் இவ்வளவு நெய்யை ஊற்றி வச்சு புட்டு வந்த விருத்தாளுக்குமா வச்சு புட்டு பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோ, விருத்தாளி சாப்பிடுவார? ஐயா சாப்பிடுங்க, புரியுதா? அப்படி இத்தனையும் பண்ணி இந்த ஒரு வாக்கிய உபசாரம் இல்லையே வச்சுக்கோ, ஐயா சாப்பிட வேணும், நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம், நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்க வராது வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ உபசார வார்த்தை சொல்லாத்தான் அவருக்கு சாப்பிட மறந்து போட்டு வச்சுட்டு சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி வச்சுக்கோ, சாப்பிட மனசே வருமா மனசு? உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா குளிர்ச்சாலும் உண்மையா மருதமா. ஆகையினாலே அப்படி அலங்காரம் பண்ணி வேதசிவாகம் மந்திரங்களால சுவாமி அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு மேல இப்படி பஞ்சபுராணம் பன்னிரு திருமுறைகளை தோத்தரத்தை பாடினாத்தான் சுவாமிக்கு சந்தோஷம் நிறைய. அதனால இப்படி சுவாமிக்கு அபிஷேக உற்சவாதி முதலானது கும்பாபிஷேக உடல் எல்லாம் நடக்கிறதெல்லாம் வேத சிவாக நூல்கள். அது சிவபெருமான் எழுதிய நூல், வடமொழியிலே இருப்பது. அதை பயில தத்தவர்கள் பயிலும், யாரு? வேத பிராமணர்கள், இந்த ஆகமத்தை ஊதுகள், சிவ ஆகம பிராமணர்கள். ஆகம அவங்கதான் முப்போதும் திருமேனி திண்டுவார், முப்போதும் திருமேனி திண்டுவார் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு இல்லவா? அவங்கதான் கோயில சுவாமி தொட்டு பூசை பண்ண உரிமையுடையவர், எல்லாரும் தொடக்கூடாது. அஞ்செழுத்தா ஆரணமாய் ஆகமமா, அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான், ஆகமமா இருக்கிறான். ஆசினியா, ஆசினியா என்றால் ஆகாயமாக, ஆசினி என்பது ஆகாயம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகின்னு வருது அல்லவா, அது போல ஆகாயமாக இருக்கிறார் ஆசினியா. அகிலமாகி எல்லாமாகி எல்லா உலகமும், எல்லா உலகமும் ஆணாயிலேயே. சஞ்சமுற்ற தாவரமாய் சங்கமமாய், தாவரம் சங்கமம், தாவரம் என்றால் இந்த ஓரறிவு உயிராக இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாம் தாவரம்னு சொல்லுவோம். சங்கமம், சங்கமம்னா இந்த மனித வர்க்கங்களா அசையும் பொருள், சங்கமம் என்றால் அசையும் பொருள், தாவரம் அசையா பொருள். இப்ப மரம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகுமா? இப்ப நான் குளித்தலிருந்து இங்க வந்திருக்கிறேன், ஒரு மரம் குளித்தலிருந்து அவினாசிக்கு வரும்போது வராது இல்லவா? அது போல அதனால அசையும் பொருள் அசையா பொருள், அசையும் பொருளாகவும் அசையா பொருளாகவும் எல்லாமாக இருக்கிறான் என்று, எல்லாமாய் அல்லது யாவையுமாம் அல்லது யாவையுமாம் அல்லது, இப்படி எல்லா பொருளாகவும் இருக்கிறான். எவ்வுயிருக்கும் தனுவாய் தருவாய், எல்லா உயிருக்கும் சரீரமாகும் சரீரமாகும். இந்த பாட்டெல்லாம் கேட்டா என்ன சொல்றது? சரீரமாக இருக்கிறாரா சுவாமி? சரீரம் கடப்பொருள் அல்லவா, கடப்பொருள் அல்லவா? இந்த சரீரத்துல எல்லா கருவிகளும் நாடிகளும் நரம்புகளும் ரத்தோட்டம் போக்குவரத்து சகலம் சர்க்குலேஷன் சொல்றது எல்லாம் சரியா இயங்கிட்டு இல்லையா? இப்ப தலை ஆடுனா ஆடுது இல்ல, கண்ணு பாக்குறோம், காது கேக்குதா? இத்தனைக்கே அவன் உள்ளே இருக்கும் பகவான் பண்ணிட்டு இருக்கணும். அப்பா ஒரு ஆள் உள்ள இல்லேன்னு வச்சுக்க, உள்ள இல்லேன்னு வச்சுக்க, இல்ல ஒரு ஆள் உள்ள இல்லேன்னு வச்சுக்கப்பா, அப்புறம் என்ன? இல்ல உயிர்க்கு உயிராகி, உயிர்க்கு உயிராகி, உபயுக்கம் தனுவமாகி, வஞ்சம் மிகு தீவினையாகி. அப்படி என்ன சாமி எப்படி தீவினையா இருக்கிறாரு அப்படின்னா, உயிர்கள் செய்கின்ற வினையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரா சாட்சியா? நம்ம செய்யற பாவத்தை, வாக்குனால கெட்ட வார்த்தை பேசுறது, மனசுல கெட்டதை நினைக்கிறது, கையினால கெட்ட காரியங்களை செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தீவினை, குற்றம் நீ குணங்கள் நீ என்பார் ஞானசம்பந்தர்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: தென்னவருக்கு அளித்து நானே குதிரையை கூடு பாண்டியனை கொடுத்து வருவோம். நீ தூதர்களோடு மதுரைக்கு செல்வாயா? பாண்டியன் ஏதாவது துன்பம் கொடுப்பான்னு கவலைப்படாது. ஆவணி மாசம் மூல நாளிலே நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. முன்னுரை கடிது வந்தேன், நீ ஓலை விட்டபடியினாரே நான் முன்னாரே வந்தேன். இல்லைன்னா குதிரையோட தான் வருவேன். நீ ஓலை விட்டபடினாலும் உம்மாலே வந்து சமாசாரத்தை சொல்லலாம் வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குற? அஞ்சாமி தான் சொல்லி முன்னுற கடிதி வந்து ஆவணி திங்கன் மூல என்ன அத்தினத்தில் இங்கே இது மறுப்பறி எழுதும்பார். அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அரசனத்தை சொல்லு. தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்று நன்மன கவர்ச்சி கொள்ளாள். அரசன் துன்பப்படுத்துவான் என நீ கவலைப்படாது. பொன்மணி கலன் நீர் சாத்தி பொன்மணி கலங்கள் மிக்க பூந்துகள் வரவு நல்லி மண்மன தொகை உரம் மந்திரி பார்மை செய்வது. அந்த மந்திரியினுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் முதல்ல இருந்துச்சு, அதெல்லாம் ஜாமிகிட்ட தான் வச்சுட்டாரு. அதெல்லாம் மறுபடி பூட்டி விட்டு மந்திரி ஆக்கி விட்டு இப்போ அரசன்கிட்ட போகணும்ல, அதனால சாமியார் குளத்தில் போனால் அப்போ உத்தமாக இருக்காது இல்லை, அதனால திருநீர் பூசி விட்டு கையில் இந்த மந்திரிக்கு உண்டான அடையாள ஆபரணங்கள் எல்லாமே பழையபடியே மதுரை வந்து முதல்ல வந்த மாதிரியே அவரை அலங்காரம் பண்ணி ஒரு மாணிக்கத்தை கொடுத்தாரு கையில். ஒரு நல்ல மாணிக்கத்தை செவ்வொரு மாணிக்கம் இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வந்துருன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சார். அப்படி சொல்லும்போது மாணிக்கவாசகர் ரொம்ப கவலை வந்துடுச்சு. மறுபடியும் மதுரைக்கு நம்மளை போ சொல்றாரு. இப்போ இந்த இடம் வங்கலங்கு தான் கொடுக்கு, எங்கே உயர்த்தினார் சுவாமி நம்ம? அப்படி உயர்த்தி சிவஞானத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் அந்த மண்ணிட்ட போய் நம்ம நின்று பேசும்படியா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டார். தென்றிசை கதிவந்தன்பார் சென்றது உடுத்து காண்டி என்றுமா மணியினல் ஏகன விடுத்தவன்னர் கன்றகள் குளிற்றாவன்ன கசிந்துரு கண்ணீர் வார நின்று நின்று இறங்கி ஐயா நீத்தியோ என்று வந்து. அதனால என்ன மறுபடியும் அந்த மனிதனிடத்திலே மண்ணிடத்திலே போய் சொல்லுங்க. இப்ப தகுதி இருக்கு எப்படின்னா வேற மனிதனிடத்திலே போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி சிவஞானத்தை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்த முற்பாடு அந்த அரசனிடத்திலே போய் சமாசாரத்தை சொல்லு என்று சொல்லும் போது அதிகமான வெளிப்புணல் சிந்த சிந்த கண்ணிலிருந்து நீர் உடுகோ வண்ணவன் விடைபெற்றேகி சுழிப்புணல் கொளிக்கும் வாவி சூழ்வரும் துறையை நீங்கி திருப்புறையை திருப்பெருந்துறையை விட்டு வழிக்குரு துணையாயுள்ள வள்ளலை இந்த எடுத்தும் மோதி வழிக்கு துணையாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு பழிச்சுறு தூதரோடு மதுரை என்பது இருப்போனார். அப்படி மதுரைக்கு சென்று மன்னனுக்கு முன்னாலே வணக்கம் செய்தார். மனமிலா வணக்கம் செய்து அவனை கும்பிட மனசு வராது. அது இந்த இடத்துல நினைச்சு பார்த்தா ஏன் இப்படி சாமி கொண்டாடு ஓட தெரியுது, அந்த அளவுக்கு ஒசத்தி சிவஞானத்தை கொடுத்து மறுபடியும் மன்னிடத்துல போய் சொன்னார்னா மன்னன் முதலானவர்களாலேயும் அந்த நடக்கின்ற பின்னால் நடக்கின்ற திருவிளையாடல் மூலமாகவும் பல ஆன்மாக்களை உயர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆண்டு கொண்டரோட அளவுறுதுபடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்கு இந்து கனகம் அசையப்பெறாது ஆண்டானங்கோன் அருளில் இருப்ப தூண்டு ஜோதி தோற்றிய சொன்னையும் என்று கீர்த்தி திருவகவல்ல வரும். அதனாலே பாண்டியனை ஆண்டு கொண்டரோட வந்திய ஆண்டு கொண்டரோட அந்த வையக்கரையில மண் சுமந்த போது ஏழை பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்க இந்த புட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாருப்பா, புட்டு எல்லாத்துக்குமே இந்த கழுவி கொடுத்த புட்டு எல்லாத்துக்குமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. அந்த புட்டு வாங்கி சாப்பிடுறவங்க எல்லாம் முத்தி கிடைக்கும் இல்லை இல்லை விழுந்த. அப்புறம் குதிரையில வந்து அதையெல்லாம் பார்த்த ஆன்மாக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பார்த்த ஆன்மாக்களுக்கும் அதற்காக கதிரிமதி சடையோன் இந்த கவின்கொண்மா மணியை நல்கி மணிகை மாணிக்க சிவபெருமான் கொடுத்த அந்த மாணிக்கத்தை அரசனுக்கு முன்னாலே எதிரொரு நின்ற போது இன்புற வழிதி நோக்கி விதிமுறை இரும் என்கின்ற விருந்தனர் விருந்த நூலார். கையால முறையாக முதலமைச்சர் முன்னே எப்படி எந்த தானத்தில் இருப்பாரோ அந்த தானத்தில் இருங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு அந்த மணியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த மாணிக்கத்தை பார்த்து அவன் பார்த்ததில்ல அந்த மாணிக்கம் சிவபெருமானே மாணிக்கம் கொடுத்துருந்தாருன்னா அது எப்படி இருக்கும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதனுடைய உரை ஒலி பிரகாஷம் அதனுடைய சிறப்பு ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் திருப்பரந்துரைக்கு சென்று கடற்கரைக்கு சென்று குதிரை வாங்கினீர்களா, எவ்வளவு வாங்கினீர்கள், எப்படி அங்கே நடந்த சமாச்சாரங்கள், எந்த நாட்டு குதிரைகள் வந்திருந்தது என்றெல்லாம் கேட்டான். அப்படித்தானே கேட்பான். மலக்கொடும் பகையை வெல்வார் கொடுமை செய்கின்ற மலத்தினுடைய பகையை வெல்லுவராகிய திருவாத ஒளிகள் மன்னவன் முகத்தை நோக்கி நிலத்தொழிற் போலின் மிக்காய் நீ தரு நிதி கொண்டே இலக்கண குறைபாடின்றி. ஏயாலே அந்த குதிரைக்கு அசுவ லட்சணம்னு சொல்றது, அந்த லட்சணங்கள் எதுவும் குறைபாடு இல்லாத ஒன்னான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குதிரைகள். அப்படி ஈரிரு கதியும் கொலப்பரி இனங்கள் யாவும் விலை குறை கொண்டவன்னர். அதனாலே நான்கு வகையான கதிகளையும் உடையதா இருக்கிற பூண்ணா நம்பர் குதிரைகளை வாங்கி கொண்டோம். அதன் பிறகு அங்க இருந்த சோதிடத்துல கேட்டோம், இந்த குதிரைய மதுரைக்கு எப்பொழுது கொண்டு போறது? நாள் நாள் சோதிடர். அந்த சோதிடர் சொன்னாரு, ஆவணி மாசம் மூல நட்சத்திர அருமையான நாள், அன்னைக்கு கொண்டு போங்க மதுரைக்குன்னு சொன்னாரு. அதனால குதிரைகளை நீ ஓலை விட்டபடியினாலே முத நாளே நான் இங்க வந்து விட்டேன் அவர் சொல்லி கொடுத்தது. ஆத்மநாம சுவாமி சொல்லி கொடுத்தது, இவருக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அரும்பரி தொகுதி எல்லா அணிதுகள் மதுரைக்கேக பொருந்திய தினமே தந்த. மதுரைக்கு முதல் முதலா குதிரை வருதுன்னு சொன்ன ஒரு நல்ல நாள் ஒண்ணும் அல்லவா, அதற்காக அங்கிருந்த கணித கேட்டோம். அந்த கணித வல்லால் இந்த மாதிரி ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அருமையான நாள், திருந்துமா வணியான் திங்கள் மூல நட்சத்திரம் ஆமென்ன இருந்தனன் அதனை நாடி பெருந்துறையின் நுண்முறை. அதனாலே நான் பெருந்துறையில தங்கி இருந்தேன், திருப்பெருந்துறையில் தங்கி இருந்தேன். நீ இப்படி ஓலை விட்டபடியினாலே இப்பொழுது நான் வந்தேன். அதனாலே அந்த ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அப்படி சந்தோஷம் வந்து இந்த இடையிலே சொன்னவர்கள் ஒரு மாதிரியா சொல்லிட்டார்களா, முன்னாடி இந்த மாதிரி குதிரை வாங்கல சாமியார் ஆயிட்டாரு, வந்த சாமியார்கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா? அதை சொன்ன கேட்டு அதனாலே நான் வருத்தத்திலிருந்தே, நானா இப்படி நீங்கள் வந்து சொன்னபடினால ரொம்ப சந்தோஷம், அதனால் நீங்கள் எந்த வருத்தமும் நினைக்க வேண்டாம், நீங்கள் ரொம்ப எனக்கு உபகாரத்தை பண்ணியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வெகுமதிகள் செய்து அதால பொன்னாடை போர்த்தி என்னமோ நிறைய பொண்ணெல்லாம் அள்ளி கொடுத்து அதால நீங்கள் உங்க இல்லத்துல போய் சௌரியமா ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு தம்பெருமனையில் தாவதர் வைகள் மதுரையிலேயே அவருக்கு பங்களா கொடுத்துருந்தான். அதே முதல்ல அவர் அவதாரம் பண்ணது திருவாத ஊர் மதுரையிலேயே அமைச்சராக இருந்தபடியில் அங்கே தனியா முதலமைச்சருக்கு பங்களா அதில் தங்கினார். தன்பரி சமூகம் மீது நாள் இரண்டு ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தில் வரும்னு சொன்னார. முதல் நாள் கேட்டேன், அதுக்கு முன்னாலே அனுஷம் அனுஷம் கேட்ட மூலம் அந்த அனுஷத்துக்கு முன்னாடி விசாகம், இந்த விசாக நட்சத்திரத்தினைக்கு ரெண்டு நாள் இருக்கும். சுற்றன் இங்கு இருந்தொழி நேமி அம்புவி கரசந்தன் அமைச்சரில் ஒருவன் என்று அரசனிடத்திலே ஒரு அமைச்சன் சென்றான், வேறொரு அமைச்சன் சென்றான், பெயரை வைத்துக் கொண்டவராகிய முதலமைச்சர் அங்கே சாமியார்ட படத்தை கொடுத்தார். குதிரையெல்லாம் வாங்கல, உங்கள்கிட்ட வந்து சொன்னதெல்லாம் போய் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் போய் குதிரையெல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அமைச்சன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு அதிகமான வருத்தம் வந்தது. அந்த முதல்ல அந்த உங்க சொன்னதும் இப்ப இந்த அமைச்சன் சொல்றதும் அப்ப உண்மையாத்தான் இருக்கும் போடுறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சான். வருத்தத்தை அடைஞ்சு நின்பெரும் தூதரேகி எழுது நின் ஓலை காட்டும் பின்பு வந்து உனது சீற்றம் ஒழிந்து உயிர் பிழைக்க இல்லை. அதனால தூதர்கள் போய் சொன்ன பிற்பாடு ஐயால உன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு கோபத்தை தனித்து இந்த மாதிரி பொய் சொல்லி கோபத்தை தனித்து விட்டு பிழைக்கலாம் என்று சொல்லி உன்னிடத்துல இப்படி பொய் சொல்லி இருக்கிறார். அதனால ஆவணி மாதத்துல மூலத்திலே குதிரை வரும் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று அந்த ஒரு அமைச்சர் சொல்லினார். மற்றவர் மொழிந்தவெல்லாம் பொய்யுரை மன்னவென்ன சொற்றமல் வையில் நான் தூதரை சுழித்து நோக்கி அற்றமல் சுருதி வல்லார் அருப்பெரும் துறையில் எது அற்றவன் வரிகள் உண்டேல் உள்ளே வந்து உரமே நின்றார். அதுக்கு மேலே தூதர்களை விட்டார், தூதர்களை விட்டு அந்த பெருந்துறையில அந்த பகுதிகளில் குதிரைகள் வந்திருக்குதா அப்படின்னு பாரு. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லை, நிறைய குதிரைகள் இல்லவா, அதனால கட்டாயம் குதிரை வந்திருக்கத்தானே செய்யும். குதிரை வந்திருக்குது பட்டாளத்தில தங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன பட்டாளத்தலை போனா தெரியும்ல ஜனங்க பார்க்கும். ஒரு குதிரை ரெண்டு குதிரை இருந்தா ஆச்சரியமா இருக்காது, இது ஆயிரக்கணக்கான குதிரை. அப்படியே தூதர்கள் வேகமா சென்றான். சென்று பார்த்தா பார்த்து அந்த பகுதி பூராவும் பக்கத்தூர் எல்லாமே தேடுனா ஒரு பக்கமா ஜனங்களையும் கேட்டாரு. இந்த குதிரைங்கிற பேச்சே கிடையாதுங்க, இங்க குதிரையும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதாவது சொன்னாங்க வந்து குதிரை நாங்களே குதிரையை பார்த்ததில்லை அப்படின்ட்டு எங்க திருப்பருக்கு அருந்தரல் தூதரே அத்தினம் கடிதம் என்று வருந்தி முன் புகுந்து மன்னர் மன்னனை வணங்கி நின்று பெருந்துரை என்ன ஊரும் பரகுல பதிகிந்தியடி கருந்தடம் கழித்து வேந்த கண்டிலம் புரியும் அரசனுக்கு என்னமா இருக்கும். இப்படி சொன்ன உடனே அவனுக்கு அளவில்லாத வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. அதனாலே பக்கத்தில் இருக்க தண்டனாளர்களே தூதர்களே விட்டு அந்த முதலமைச்சரை தண்டிச்சு நாம் கொடுத்த போல எல்லாம் வாங்குவோம். உண்மை தெரியாது உனக்கு. உண்மை எப்படி தெரியும்? ஆண்டவன் உணர்த்தினால் உணர்வாரதை விட. இப்ப அவனுக்கு சிவஞானம் இல்லை, சிவஞானம் இல்லை. இந்த உலக பொருளிலே அவனுக்கு அதிகமான பொருள். அதனாலே இப்படி நம்ம ஏமாற்றி பொருளை கொண்டு போய் யாரோடத்திலே கொடுத்து கொண்டு நம்மிடத்தில் வந்து பொய் சொல்லி இருக்கிறார் என்று மண்பெரும் தண்டாளர் மறையவர் குலத்தின் மிக்கார் முன்பு நின்று நைய சொல்வார் முனியுடைய முகத்தராய் நண்பரி தொகுதி உள்ள நயந்து மக்கா அந்நாடி இந்த தன் பொருள் எல்லாம் வாங்க சாட்சியன் சீத்தம். அதனாலே மாணிக்க வாசகத்தை சென்று அரசன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் உங்களிடத்துல இருந்து வாங்க சொன்னான் அப்படின்னு கடுமையாக சொன்னார். மற்றிதன் பயன் யாதன் மன்னவன் விடுப்பவென்றி உற்றவன் தூதர் வல்லை ஒன்பெருந்துறையில் எழுதி கொற்றவன் வரிகள் காணார். ஏன் இப்படி சொன்னான் என்றால் நீங்கள் திருப்பெருந்துறையில குதிரை இருக்குது என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த ஊருக்கு தூதர்களை அனுப்பிச்சு பார்த்தோம், அந்த பகுதிகளிலேயே குதிரைகள் இல்லை சொல்லலாம். அதனால் கொற்றவன் வரிகள் காணார் மீண்டனர் கோபம் முன்பார் பற்றிய நேசவிட்டான் பாதினை ஆளப்பட்டார். இனிமேல் உங்களுக்கு மந்திரி பதவியும் கிடையாது, அதனால நீங்கள் உடனே பணத்தை கொடுத்து விட வேண்டும். தனமினி தருதல் என்று வன் தண்டராளர் சினமுடன் புகழ வாழா இருத்தலும் தீமை ஊறும் நினைவுடன் அமைச்சர் வாழ்வி நீக்கிமை வாக்கியம் மன்னர் தனியுற வலிதிற்காவல் சாலையில் அழைக்கினார்கள். அவரை தனியாக கொண்டு போய் நிறுத்தி வருத்தினார்கள். துன்பமான வார்த்தைகளை பேசினார்கள், கடுமையான கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பணத்தை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கோபித்து சொன்னார்கள். அப்போது அவர் என்ன பண்ணுவாரு, சற்று முற்றளவில்லாத தன்மையின் வாத ஊரம் உள்ளத்துல தளர்வு இல்லைங்கிற மாணிக்க வாசகம் மற்றவர் செலுத்த சென்று வன் சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் அடைத்தார். பரமஞானியாகி சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றவருக்கு அப்படி ஒரு ஏன் இவருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வெளிப்படையில இவருக்கு மாதிரி துன்பம், ஆனா இதன் மூலமாக பல ஆன்மாக்களை உய்யக்குள்ளவன அவனை பக்குவப்படுத்தினாரு, பாண்டியனை பக்குவப்படுத்தணும், அவன் காயா இருக்கிற அவனை தனியாக்கணும். இதன் மூலமாக பின்னாடி இப்படிப்பட்ட பரமன் ஞானிக்கு நம்ம அவ்வளவு பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு அப்படி புரியுது அவங்களுக்கு அந்த மனுஷம் வந்து அடித்தான் பாரு பாண்டி அடிச்சான் பாருப்பா அடிச்ச போது அவன் முதுகலி அடி விழுந்தது எல்லாருடைய முதுகலி அடி விழுந்தது. அப்போது அவன் என்ன பண்ணிட்டான், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அரிய ஞானத்தை பெற்றவராகிய திருவாத ஊர் இருக்கு யாரும் நம்ம முதலமைச்சருக்கு துண்டு படிச்சுட்டுமே அப்படின்னு நினைச்சான் இல்லையா அவனுக்கு ஞானம் வந்து. அப்புறம் விழுந்து வந்து புரண்டதுதான் மாணிக்க வாசகர் வந்து வணங்கினான், அவளிடத்துல மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு யாரு நீங்க இந்த நாட்டையே அளவும் அப்படின்னு சொன்னேன். நாடு வேண்டாம் அவரை வேண்டாம் அதுக்கு சிதம்பரத்துக்கு போகணும் அதுக்கு உத்தரவு விடுறா அப்படின்னு தில்லைக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்டார். அப்ப உடனே அவனுக்கு அந்த அந்த உணர்வினாலே அந்த விளையாடலை பத்தி எத்தனை காலம் எத்தனை பேரு அதை பேசி மகிழ்கிறார்கள் கேட்கிறார்கள். அதன் மூலமாக இவ்வளவு பேருக்கு பக்தி உண்டாகும். அதனால் அப்படி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்படி அடைத்த போது வருந்தினாரு. அந்த வருத்தத்தை பார்க்க முடியலையா சூரியனுக்கு, சூரியனால பார்க்க முடியலையா நம்ம வாத ஊரடிகளை இப்படி பாண்டியன் வருத்தரானு சொல்லி மேற்கு கடல்ல போய் விழுந்துட்டானான் சூரியன். இந்த மாதிரி மாணிக்க வாது கூட வருத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியல போய் சூரியன் மறைஞ்சிட்டான். கல்லுலா மதலி மாலை கவின்பர முடித்தவேனை வள்ளலாறு எவச்சென்று வழுதி மேல் விரை வெகிச்சு உண்டு வெள்ளைவான் பிறப்பற்றொன்ற விடுங்க அங்காந்த பேயின் தொல்லிவா இணைய ஒண்ணும் கொண்டது சுக்கருவான். ஐயால இப்ப மாணிக்கவாசர சிறை அடைச்சிட்டான், அவனை போய் நீ விழுங்கிட்டுவான்னு சொல்லி ஒரு பேய அனுப்பிச்சாரான் ஜெயவர்மன். அது எப்படின்னா சக்கச்சவே இருந்துச்சான், அப்புறம் அந்த பல்லு நீண்டு இருந்துச்சான். அது போல வந்ததுன்னாரு அந்திவாரம் பெற. அந்திவாரமும் அந்திவாரத்துல சாயங்காலத்துல வந்து அந்த பெறை சந்த தெண்டிரை உலகி நல்ல திறத்தினருக்கு உற்றது எங்கு கண்டுனர் சிறியோர் போல நகைத்தனாக்க அவன் கொடுக்கலை. இதனாலே வந்து பெரியோர்களுக்கு ஞானிகளுக்கு துன்பம் வராது, வரும் வரும். இத்தனை ஞானிகளுடைய வரலாறுல நிறைய கேட்டுவோம். அப்போது அயாலே அருமை அறிந்தவர்கள், அவருடைய பெருமை அறிந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், அறியாதவர்கள் நகைப்பார்கள். அறியாதவர்கள் மாநிலத்தார் முன்னே நலனழிந்து நான் இருந்தால் காண அரும்பும் களவீச ஈனம் உரைத்து என்னை சிரிப்பார் என்று என்னாலே எம்பெருமான் உன்னை சிரிப்பார் உண்டு என்பதோட அதிவீர ராமபாண்டியர் பாட்டு. அதுபோல ஏழை சிறியவர்கள் நகைப்பார்கள். படியாருக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க தெரியாது என்ன பண்ணுவார். வேற உடம்பு கொடுக்கிட்டேன் இப்போ துன்பத்தடையான்னு சொல்லி சிரிப்பார்கள். அதுபோல அந்த முல்லைங்கிறது சாயங்காலத்தில் மலர்ந்தவர் சிறியோர். சிறியோருக்கு அடையாள முல்லை எவ்வளவு இருக்கு சின்ன. கொண்டவள் வாத ஊரர் குற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலவெல்லாம். கமலமாகிய தாமரை இருக்குவார் திருவாத ஊரருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முகம் வாடி போச்சான். தாமரை சாயங்காலம் குவிந்திருக்கும். அது பெரியவருக்கு உண்மை தாமரை, அந்த முல்லை சிறியோர்களுக்கு உண்மை. தென்னவன் வைத்த காவர் சிறையின் உரையும் தேவர் மன்னவர் ஒருவர்கானே நாணமுற்ற அயர்வார் என்றே இன்னல்குள் மனத்தால் ஓல இருக்கரம் குண்டு கூடல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குருமங்கை. அதனால இவர் சிறையில் இருக்கிறத பார்த்தா மற்றவர்கள் பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அந்த இரவு என்கின்ற மங்கை, இருள் என்கின்ற இரவு என்கின்ற மங்கை எல்லாருடைய கண்ணையும் மூடிவிட்டாலாம் எல்லாம் தூங்கிட்டான். அதுக்கு மேலே மண்பகை துறப்பதிந்த மந்திரி தலைவருக்கு உண்டாம் என்பது முழதோ அந்தோ என்று இறங்கி அன்பரை அகன்று நெஞ்சாளரல உயிர்த்து மாடும் துன்புடை மடவார் உலர் துயின்றிலர் மதுரை உள்ளார். அதனாலே சில பேருக்கு தூக்கம் இல்லையா இப்படியாக சொல்றாரு. இன்னொரு குறிப்பு சொல்றாரு. சிம்மன புனிதராகிய திருவாதவுடைகளுக்கு உண்டாகிய இந்த வருத்தம் வேதனையை தன் கிழமையாலே தமக்கு உரிமையினாலே ஐமுக கடவுள் என்ற அறுமுக குறைக்குமாறுவோர் ஐமுக கடவுளாகிய சிவபெருமான் என்ற அறுமுக கடவுள் இருக்கிறார் வாரு முருகன் அவனுடைய சேவல் அது வாத ஊரருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முருகனை கூப்பிடுச்சான். கூக்கருவோ அப்படின்னு கூப்பிடுச்சான் வாரு. அந்த ஒலி குக்கருவோ அந்த மாதிரி நம்முடைய வாத உரடிகளுக்கு இப்படி துன்பம் வந்துருச்சு மாணிக்க அப்படின்னு சொல்லி செம்மன புனிதற்குண்டான் தீங்குதன் கிழமையாலே அறிமுக கடவுள் என்ற அறிமுகக்கு உரைக்குமாவோல் விம்மு செஞ்சூட்டு முட்டாள் வெயஞ்சிற சேவல் எல்லாம் தம்மன இடங்கள்தோறும் தளங்கின புலரிக்காள். விடியற் காலம் ஒழிக்கும் அல்லவா, விடியற் காலம் கோழி கூவும் அல்லவா, அதை அப்படி சொல்றாரு. அது முருகனுக்கிட்ட இந்த சமாசாரத்தை எடுத்து சொல்லுவார். சிற்பரமடம் ஞானச்சந்தமிழ் ஓதி நீதி பொற்பனையுடையோ கையாலே இப்பொழுது இவர் திருவாசகம் எப்படி சொன்னார் என்பதை முதல்ல சொல்றாரு. பாயிரத்துல அற்புதம் இருந்தருள் பெருந்துரை அடைந்தே அற்புதராகிய சிவபெருமான் எழுந்தருள் இருந்த பெருந்துரைக்கு சென்று சிற்பரத்தை சிற்பரமாகிய சிவருவானை உணர்ந்து உணர்வு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அல்லவா, அதுபோல பாட்டை உணர்ந்து அவர் சிவனையே உணர்ந்து சிவருமானை உணர்ந்து சிவருமானத்தில் உபதேசம் பெற்றல்லவா பாடுறாரு. அதனால அற்புத நிருந்தருள் பெருந்துரை அடைந்த சிற்பரம் உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார் முற்பகல் அருந்தவம் உயர்ந்து வரும் அன்பால் உற்பவம் ஒளிந்தவன் ஒளிந்துடர் ஒழிப்பாம் என்பது இந்த பாயிரத்தில் ஒரு அந்த கருத்தை இங்கேயும் சொல்றாரு. சிற்பரம் உணர்ந்து அது எப்படின்னு கேட்கிறீங்களா? இப்ப கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைந்தவர்கள் பாடுதல், கடவுளை அடைந்தவர் அருள் பெற்று பாடுதல், அருளை அருள் பெறப்பாடுதல் ஒரு வகை, அருள் பெறுவதற்காக பாடுதல் ஒரு வகை, அருளை பெற்றவர்கள் இப்ப ஞான சொன்ன பால் குடிச்ச ஒரு பாடு பாடுறாருல்லவா, அது போல இவர் உபதேசம் கேட்டு பாடினார். அதனாலே சிற்பரம் உணர்ந்து ஞான செந்தமிழ் ஊதி நீதி பொற்புனை உடையோர் இன்னல் பொறாது சென்று உரைப்ப போல விற்பொலி செடிதஞ்சூல வேலவன் அலவாயில் அற்புதம் கோயில் முன்னில் அர்த்தன சங்கம் விடியற்காலம் சங்கம் ஊதியது, கோயில் விடியற்காலம் சங்கம் ஊதியது, அந்த சங்கம் எல்லாம் சிவனிடத்துல சொல்லியதான். இந்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு திருவாதவடிகளுக்கு இப்படி ஒரு விஷயமா என்று சொன்னார்களாம். எம்மிற பரியிலிரு நாளிதோ வென்று வாக்கும் செம்மலர் மடவாடிட்ட திலக சிந்தூரம் போல அம்மலம் இசையை வைய ஆடக கிரிசூழ்ந்து மை மிகு கடன் மிகுந்து முளைத்தது வாழவான் கொடியக்காரன். காலை காலை சூரியன் உதயம் ஐயாவது சூரியன் உதயம் ஆகும்போது ஐயாவது சூரியே இன்னைக்குத்தான் சாமி குதிரையில ஏற போறார், இதுக்கு முந்தைய ஒரு குதிரையில ஏறினதே இல்லை, மாட்டில் தான் ஏறி விடுவார், மாட்டில் தானே ஏறி விடுவார், இன்னைக்கு குதிரையில் ஏற போறார், அந்த காட்சியை நம்ம பார்க்கணும்னு சூரியன் முளைச்சிட்டானா, 6 மணிக்கு போறப்போ 5:30 போகட்டேன். முளைத்தது வாழவான் மண்கடு செங்கோல் வேந்தன் வைகரை எழுந்து நீரால் கண்களை விளக்கி மூழ்கி கண் முதல் பூசை செய்யும். ஏழை காலையிலே பாண்டியன் எழுந்து ஸ்நானம் செய்து சிவபெருமானை பூசை பண்ணினான். பாண்டியன் எல்லாமே பூசைதான், சேரத்தோட பாண்டியன் எல்லாமே சிவ பூசை பண்ணினவர்கள். கண் முதல் பூஜை தன்கதி முத்தமாலை தரித்து நற்கலங்களாங்கி விண்கல செம்பூர் கோயில் முகப்பிரில் வீத்து வந்தான். அதனால காலையிலே அவன் செய்ய வேண்டிய பூசை முதலானவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டு அரண்மனையில வந்து சிங்காதனத்துல பாண்டியன் எழுந்தருடைய இருக்கிறான். வண்டிரலாரெல்லாம் வான்பரி திரள் உள்வார் சென்று நடிகார் சென்று செடுங்குரு டாரியராகின் இன்றுமை வருத்தம் செய்து மென்று அறிவியினோடு நின்று நின்று நின்றார் நீண்டு வரும் ஊழியிருப்பார். இப்படியாக மாணிக்கவாசகருக்கு கையால் இப்படி ஒரு வருத்தத்தை காட்டி அதன் மூலமாக திருவருடைய பலவேருக்கு கொடுப்பதற்காக இந்த பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் திருவாசல வச்சு பாடுறாருல்ல, மஞ்சு வந்தது சாக்கி அடிவிட்டது முதலை கொண்டு வந்தது இல்லை பாடுறாருல்லவா, அந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த பாட்டில் வந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்டு வெகு வேறு நம்ம கட்சியில் சேருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுகிறாரு. இப்பொழுது மாணிக்கவாசகர் மதுரையில் இருக்கிறாரு, அதற்கு மேலே என்ன செய்கிறார் என்பதை பற்றியெல்லாம் திருவுருளாக சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.

0: ಶಿವ
1: ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ವಾಮುಗಿಲ್ವಳಾದು ವೀಗಮಳಿವಳಂಜುರಕ್ಕ ಮನ್ನನ್ ಕೋನ್ಮುರೆ ಅರಸು செய்ய குறைவிலாது இருள் வாழ்ந்து நான் மறை அறங்களோங்க நற்றம வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி வதையே.
2: ஓம் நம சிவாய். சைவண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: எமது மரபு பற்றிய பல சம்பிரதாயங்களுக்குரிய விளக்கங்கள்

0: கிரோம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது வீட்டுக்கு இந்த நிறைகுடம் என்பது ஒரு முக்கியமான எங்களுடைய சம்பிரதாய வழிபாட்டு முறை. அந்த நிறைகுடத்திலே வைக்கின்ற பொருள்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்தால், தலைவாழை இலை வெட்டி அது எந்த பக்கம் வைக்க வேண்டும், அதன் மேலே அரிசியோ நெல்லோ நாங்கள் போட்டு அதன் பிறகுதான் அந்த குடத்தை வைக்கிறோம். இந்த குடம் வைப்பதில் கூட ஒரு பெரிய சம்பிரதாயம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நாட்களில் இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் கிடையாத காலம்.
1: விளங்கிக் கொள்ள வேண்டும், எவர் சில்வர் பாத்திரங்கள் என்று சொல்வது வெள்ளி நிறத்திலே இருக்கின்ற டம்ளர் என்ற பாத்திரங்கள். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது துருப்பிடிக்காத இரும்பினால் ஆக்கப்பட்ட பாத்திரங்கள்.
0: முலாம் பூசி,
1: அது வெள்ளி முலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள். ஆகவே நான் அது வெள்ளி அல்ல, இரும்பு, அதை கவனிக்க வேண்டும்.
0: அது முக்கியம்.
1: அந்த இரும்பு பாத்திரங்களை பூசையிலே, இரும்பு பாத்திரங்கள், இரும்பு விளக்குகளை பூசையிலே பாவித்தல் கூடாது. அதற்கென்று இருக்கின்றன சில தேவதைகளுக்கு, சில ஹோமங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் பாவிக்கலாம். ஆனாலும் பொதுவாக இரும்பு சனீஸ்வரனுக்கு பிரீதமான உலகம் உலோகம் சொல்லுவார்கள். ஆனால் பொதுவாக இரும்பு பாவிக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஆலயங்களிலும் விழாக்களிலும் வீடுகளிலும் இந்த இரும்பு எவசிர்வலனாலான நிறைகுடம் வைப்பதும், இரும்பு எவசிர்வலனான குத்து விளக்கு கொளுத்துவதும் தாயகத்திலும் இங்கும் பல்கி பெருகி உள்ளது. எங்களுடைய ஆகம மரபுப்படியும் சம்பிரதாயப்படியும் விளக்கு வைக்கின்ற பொழுது அகல் விளக்கு மண் விளக்காக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மண் விளக்கு, சுட்டு விளக்கு ஏற்றலாம். ஒரே விளக்கையே திருப்பி அதை சுத்தம் செய்து திருப்பி திருப்பி ஏற்றலாம், அதிலே பிரச்சனை கிடையாது. அல்லது வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள் வெண்கலம், பித்தளை, மற்றது வெள்ளி,
0: வெள்ளி
1: வெள்ளியில் கூட விளக்கு செய்து கொடுப்பார்கள், விளக்கு வைத்து ஏற்றலாம். அது அந்த மரபிலே இருக்கின்றது. ஆர்மாவோட சைவ வினாவை எடுத்து பார்த்தால் அவர் இப்படி இரும்பு விளக்கு ஏற்றுவார்கள் என்று நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்.
0: அந்த காலத்துக்கு,
1: அந்த காலத்தில்
0: அண்மையில் வந்ததுதான் இது.
1: ஓ, அரண்மனையில் அதை பற்றி அவர்கள் பெரிதாக சொல்லவில்லை. ஆயினும் அந்த திருவிளக்கிடுதல் என்ற இதில் வந்து அவர் என்ன மாதிரி விளக்குக்கு தெரியப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம்
0: சொல்லியிருக்கிறார்.
1: ஓ, அப்போ அது விளக்குக்கு, அந்த விளக்கு பாத்திரம் வந்து ஒன்றில் மண்ணிலே இருக்கலாம், அல்லது வெண்கலம் பித்தளையிலே இருக்கலாம், வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள்
0: வெள்ளியிலும்
1: வெள்ளியிலும் வைக்கலாம். அதை விட மாவிளக்கு ஏற்றுகிற மரபும் ஒன்று
0: உண்டு. சரி,
1: அது வந்து, ஓ, அது வந்து அரிசி மாவினாலே அகல் விளக்கு செய்து அரிசி மா கலந்து அதில் செய்கிறது இருக்குது, அந்த அகல் விளக்கு செய்கிறது. ஆகவே அந்த அகல் விளக்கு ஏற்றுவதை பற்றியும் ஆர்மனாவோட சொல்லியிருக்கிறார். ஆர்மனாவுடைய சைவமினாவிலேயே மாவிளக்கு எப்படி விடுதல் வேண்டும், பகலில் போசனம் செய்யாது, சனிப்பிரதோஷத்திலும் சிவராத்திரியிலும் செஞ்சம்பா அரிசி மாவினாலே, சிவத்த சம்பா அரிசி மாவினாலே அகல் பண்ணி அந்த விளக்கு செய்து கபில நெய், கபில என்றது அதனுடைய பசு, அந்த பசுவினுடைய மடி முளைக்காம்பு கரப்பாக இருக்கணும். அதான் கபிலம், கபிலை நெய். உடம்பு முழுக்க கருப்பாக இருக்கிறது உண்டு, ஆனால் அந்த மடி, அந்த முளைக்காம்பு கருப்பாக இருந்தால் அது கபிலை, அதுதான் உத்தமமான நெய். விளக்கேற்றுவதற்கும் கபில நெய் அவர் சொல்லுகிறார். திருவிளக்குக்கு என்ன நெய் கொள்ளத்தக்கது என்றால், திருவிளக்குக்கு கபிலை நெய் உத்தமத்தின் உத்தமம் என்றவர் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக இந்த கபிலை நெய் போல இந்த கபிலை நெய்யை வந்து இந்த மாவிளக்குக்கும் பாவித்து மூன்று நாளியேனும் ஒன்றரை நாளியேனும் முக்கால் நாளி என்றது அளவு,
0: அளவு
1: இந்த கை அளவில் மூன்று நாளி ஒன்று முக்கால் நாளியேனும் வார்த்து கை பெருவிரல் பருமனுடைய வெண் தாமரை நூல் திரியிட்டு, திரிகளிலே நெய்யிலே சிறந்தது கபிலை நெய், திரியிலே சிறந்தது வெண் தாமரை நூல், தண்டு நூல். திருவிளக்கு திரி என்ன நூல் கொண்டு எப்படி பண்ணல் வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகிறார். தாமர நூல், வெள்ளெருக்கு நூல், பரித்தி நூல், அப்ப அந்த ஓடர்ல வருகிறது. சிறப்பு வெண் தாமரை நூல் திரியிட்டு விளக்கேற்றல் வேண்டும். ஆகவே இப்ப வீடுகளில் வசதி இல்லாமலும் ஆலயங்கள், இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற ஆலயங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்குது, ஃபண்ட் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிற ஆலயங்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் இது ஒரு இது. இப்போ பெண் தாமரை தெரியல, மற்றது அந்த வள்ளருக்கு திரி கபிலனை எல்லாம் அவர்களுக்கு எக்ஸஸ் அல்லது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை செய்ய வேண்டும், திருநீறு முறைப்படை தயாரித்து வழங்க வேண்டும்.

0: சோஷியல் சர்வீஸ் அல்ல ஆலயங்கள், சமூக சேவைக்காக அல்ல ஆலயங்கள், ஆலயங்கள் சிவப்பணி சிவத்தொண்டு. இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லுதல், பரப்புதல், பயிற்றுவித்தல், அதை நடைமுறைக்கு கொண்டு வருதல், அதுதான் அவர் ஆலய பணிகள். அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வந்த கேள்வி வந்து விளக்கு. விளக்கிலே வந்து நாங்கள் பித்தளை, மற்றது வெண்கலம், அதிலே ஏற்றலாம். அடுத்ததாக வெள்ளி விளக்கு ஏற்றலாம், அது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக நிறை குடம் வைக்கின்ற பொழுதும் மண்குடம் வைக்கலாம்.
1: மண்குடம்
0: அந்த காலத்திலேயே மண்குடம் வைத்து இருக்கின்றது. மண்குடம் வைக்கலாம் ஆலயங்கள்லேயும், சில இடங்களில் இன்னும் மண்குடம் வைக்கின்ற மரபு சில இடங்களில் இருக்குது. அடுத்ததாக வைக்கின்றது என்றால் வெண்கலம் அல்லது பித்தளை செம்பு போன்ற உலோகங்களினாலான பாத்திரங்களில் தான் கும்பம் நிறகுடம் வைக்க வேண்டும். இவசில்வர்னால உருக்கு அல்ல இரும்பினாலான குரங்கள் பாவிக்க கூடாது.
1: அது மிக முக்கியம்,
0: மிக முக்கியமானது, அது பாவிக்க கூடாது. அதுக்கு மேலே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வெள்ளி பாத்திரம் வைக்கலாம்,
1: வைக்கலாம்,
0: அது பிரச்சனை இல்லை. அப்ப அது ஒரு என்ன உலக உலோகம் வைக்க வேணும். அடுத்தது கீழே தளம். இந்த கும்பத்துக்கு என்ன மகிமை என்றால் என்னத்துக்காக பூரண கும்பம் வைக்கிறோம், பூரண கும்பம் வழங்கப்படுவது ஏன் என்று கேட்கின்றார்கள். ஒன்றுமில்லை, இன்வோக், ஒரு கடவுள் வந்து பிளஸ் பண்றதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் வேண்டித்தான் அங்கே பூரண கும்பம் வைக்கப்படுகின்றது. எங்களுக்கு கேள்வி ஒன்றும் வந்திருக்கிறது, பூரண கும்பம் மரியாதை வழங்கப்படுவதன் விளக்கம் என்ன என்றால், மரியாதை அல்ல, அவருக்கு அந்த இடத்துல ஆண்டவனே வந்து நின்று பிரசன்னமாக இருந்து அருள் ஆசி வழங்குகின்றார், அதுதான் கும்பம் வைப்பதென்ற தத்துவம். அப்ப அது இப்போ கும்பம் என்றால் கும்பத்திலே நாங்கள் எங்களுடைய சைவ மரபிலே இறைவனை ஆவாகனம் பண்ணுவதற்கு மூன்று இடங்களிலே ஆவாகனம் பண்ணி வழிபடுகின்றோம். ஆவாகனம் என்றால் இன்வொகேஷன், இன்வைட்டிங் அண்ட் இன்வோக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் த டெய்டி என்று சொல்கிறது. அதாவது அந்த தேவனையை, அந்த இறைவனை அங்கே அழைத்து வரவழைத்து இந்த இடத்திலே, இந்த பிம்பத்திலே, இந்த கும்பத்திலே, இல்லை இந்த இடத்துல எழுந்தருள் இரும், இந்த பூஜை முடியும் வரைக்கும் என்று சொல்லி சொல்கிறது ஆவாகனம். அப்படி ஆவாகனம் பண்ணுவதற்கு எமது சைவ மரபிலே மூன்று விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று பிம்பம். பிம்பம் என்பது உருவச்சிலைகள்,
1: உருவச்சிலை
0: சிவலிங்க மூர்த்தத்தில் இருந்து அம்பாளுடைய மூர்த்தம், இந்த மூர்த்தம் அந்த மூர்த்தங்களுக்கு எல்லாமே அந்த பிம்பம் என்று சொல்லுவோம். அங்கே வந்து பிம்பத்தை பாவிப்பது, வீட்டிலே பாவித்தால் படங்கள், அந்த படங்களை பாவிப்பது, அது ஆவாகனம் பண்ணதற்கு ஒன்று பிம்பம். இரண்டாவது கும்பம். கும்பம் என்பது இந்த நிறைகுடம். அப்ப இந்த பாத்திரத்திலே நீர் விட்டு அந்த நீருக்கு மேலே ஒரு முடி தேங்காய் வைத்து மாவில வைத்து வருவது ஒரு பேசிக் கும்பம். அப்ப கீழே வந்து ஒரு அரிசி வைக்க வேணும், அது வைக்கிறதுக்கு தலைவாழையில வைக்க வேணும். அந்த தலைவாழையில இல்லாட்டிக்கு இன்றைக்கு தாம்பாள தட்டும் வைக்கலாம். மற்ற அதுல வந்து நெல்லோ அரிசியோ பரப்பி அதற்கு மேலே கும்பத்தை நிலைநிறுத்தி அதுல நீர் ஊற்றி அந்த நீரில வந்து அதுக்கு மேலே மாவிலை ஐந்தோ ஏழோ வைத்து, ஒன்பதோ வைத்து, அதுக்கு மேலே முடி தேங்காய் வைத்து இந்த முடியின் உச்சியிலே ஒரு பூ வைத்து அந்த கும்பத்துக்கு பிறகங்கால சந்தனம் குங்குமம் போயிட்டு அதுக்கு வஸ்திரம் ஒன்று போட்டு அதனால் பேசிக். கொஞ்சம் சிறப்பாக செய்கிறேன்னு சொன்னா கும்பத்துக்கு சரீரமாக நூல் சுற்றுவார்கள். ஆகம விதியிலே நூல் சுற்றி கும்பம் வைக்கிறது இருக்குது, அது ஒன்று இருக்கு, அது நூல் சுடு. அடுத்ததாக அந்த கும்பத்துக்கு உள்ளே ஒரு ரத்தினம் போடுவார்கள், அது உண்டு. அடுத்த கும்பத்துக்குள்ளே வைக்கிற நீரிலே அபிஷேக வாசனை திரவியங்கள் கலப்பார்கள், பச்சைக்கற்பூரம், ஏராதி போன்ற கலப்பார்கள், அது கொண்டு இருக்கிறது. இது அடிஷனலாக கும்பத்துக்கு மாலை போடுவது, இது எல்லாம் வந்து அடிஷனலாக. கும்பம் என்றால் அது வந்து இறைவன் அந்த கும்பத்தை சரீரமாக கொண்டு அங்கே எழுந்தருளுகின்றான். தி ஆல்மைட்டி காட் take kumbham as his body and make his presence there and blesses us over the function. அதான் அங்க இருக்கிற. இனி கும்பம் வந்து மங்களம் மட்டுமல்ல, அமங்கலத்துக்கும் கும்பம் தானே
1: வைக்கிறோம்,
0: அபரக்கிரியகள்லையும் கும்பம் தான். கும்பம் வந்து மங்களம் மட்டுமல்ல, எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாவற்றுக்குமே இறைவனுடைய ஆசி வேணும், அதுதான் அங்க தேவையாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த கும்பத்தினுடைய விளக்கம் விளங்கும். அப்ப இறைவனை ஆவாகனம் பண்ணுவது ஒன்று பிம்பம், மற்றது கும்பம், மூன்றாவது ஜந்திரம். ஜந்திரம் என்பது கிராஃபிக் ஃபார்ம், அதில் வந்து தெரியும் தகட்டிலேயோ அல்லது சில வகைகளில் அரிசிமா அல்லது திருநீறு அதிலே கூட கீறு வேற மஞ்சள் மாவிலையும் கீறலாம். அது சந்திரன் வந்து தகட்டுல தான் செய்யணும் இல்ல, அப்படி இல்லாட்டி செப்பு தகடு பொன் தகடு லோகத் தகடுகள்லயோ அந்த கிராபிக் ஃபோம் அந்த முக்கோணம் ஐங்கோணம் வட்டம் இதெல்லாம் என்று ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்தந்த சக்கரங்கள் உண்டு. அம்பாளுக்கு இருப்பது ஸ்ரீ சக்கரம், இறைவனுக்கு இருப்பது சிதம்பர சக்கரம், சிதம்பரத்தில் இருப்பது சம்மாளின சக்கரம் என்று. சம்மாளினம் என்றால் சந்தித்த சிவனுடைய சக்கரமும் சக்தியுடைய சத்திரமும் சம்மாளின சக்கரமாக சிதம்பர ரகசியம் செய்கிற அந்த சுவர்களே உள்ளுக்கு பதித்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு திரும்பத்துக்கு சிதம்பரத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது. மே மாதம் முதலாம் தேதி கும்பாபிஷேகம் தொடங்குது சிதம்பரத்தில். அப்ப பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடக்க இந்த சிதம்பர ரகசிய சுவரை ஒருக்கா பிரிச்சு பார்த்துடுவோம் என்று கொஞ்சம் பேர் வெளிக்கிறது. கடைசியா 18 வருஷத்துக்கு முந்தைய நடக்கைக்குள்ளேயும் அப்படித்தான் வெளிக்கிட்டு ஒரு தரம் விட இல்லை. ஏன்னா அப்படி செய்யற இல்ல எப்பொழுது அங்க வந்து கும்பாபிஷேக மரபு முறை வித்தியாசம் பாலஸ்தாபனம் பண்ணி நடராஜரை கொண்டே வேறு இடத்துல வைக்கிற மரபு கிடையாது. அது அங்கேயே இருக்கு. இப்ப எல்லாம் பூஜை முறைகள் எல்லாம் சற்று மாற்றப்பட்டு குறைக்கப்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அங்க வந்து திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அது மாதிரி அது சம்மாளின சக்கரம். இப்படி கணபதி சந்திரம், மற்றது லக்ஷ்மி சந்திரம், குபேர, இப்படி நிறைய சந்திரங்கள் இருக்கின்றன. அந்த சந்திரத்தில் த பிரசன்ஸ் ஆஃப் இன்வோக் த பிரசன்ஸ் ஆஃப் தி காட் என்று இருக்கின்றது. ஆகவே நிறைகூடம் அல்லது பூரண கும்பம் என்கின்ற பொழுது இவ்வாறாக
1: டாக்டர் நீங்கள் அண்மையில் எனக்கு ஒரு யூடியூப் படம் ஒன்று ஒரு படம் ஒன்று வந்து எனக்கு மின்னஞ்சல் ஒரு அனுப்பியிருந்தார். அதிலே ஸ்ரீ சக்கரத்தினுடைய அந்த இது 13.5 மைல் தூரத்திற்கு அந்த சக்கரம் கீறப்பட்டு ஒரு யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவிலே ஒரு பாலைவனத்தில்
0: அந்த சக்கரம் இருப்பதாக சொல்லி இருக்கின்றது.
1: படம் எல்லாம்
0: எடுத்து அந்த பகுதி வந்திருக்கின்றது. அதை மேலும் சிலர் ஆராய்ந்து கூறியிருக்கின்றார்கள். எப்படி அந்த தடம் அங்கே வந்தது, எப்படி முன்னர் இல்லாமல் இருந்தது, பிறகு எப்படி திடீராக வந்தது, ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது.
1: உண்மையில இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய அந்த சக்கரத்தினுடைய அந்த சிறப்பு, இதை எவ்வாறு அங்கே பூமியிலே பதித்தார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞான பூர்வமான விளக்கங்கள் தெரியாமலே
0: அந்த திண்டாடுகிறார்கள். 5-4 முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கும், 5 முக்கோணங்கள் மேல் நோக்கி இருக்கும், பிறகு அந்த சந்திக்கின்ற நடுவிலே வந்து அந்த பிந்து என்கின்ற புள்ளி இருக்கும், பிறகு அதை சுற்றியாக அந்த தாமரை இதழ்கள் சதுரமான இது ஒவ்வொரு கோடுமே இங்க வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அது 10 அங்குல அகலமும்
1: 3 அங்குல
0: ஆழமுமாக அந்த நிலத்திலே அந்த பாலவனத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி செய்யப்பட்டது? அது சமச்சீர் தன்மை ஒன்றும் மாறாமல் மைல் கணக்காக செய்யப்பட்டிருக்கின்றது. அது விமானத்திலே போகின்ற பொழுது அதை பார்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: விமானத்திலிருந்து படம் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே ஒரு இதிலிருந்து ஒரு பல விஷயங்களை நாங்கள் ஊகிக்க முடியுமென்னு நினைக்கிறேன். எங்களுடைய அந்த ஒரு சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தினுடைய தோற்றம் மிகவும் புராதனமான ஒரு இது, எங்களுடைய அந்த வழிபாட்டு முறை அவையெல்லாம் இப்பொழுது வெவ்வேறு இடங்களில் காட்சி கொடுக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு
0: பூரண கும்பம் என்கின்ற பொழுது இதுதான் விளக்கம். விளக்கு கும்பம் வைக்கின்றவர்கள் வீட்டிலே வந்து இவசில்வர் பாத்திரங்கள் வைத்திருப்பவர்கள் நீங்கள் பாவிக்கலாம், சமைப்பதற்கு தண்ணி குடிப்பதற்கு பாவிக்கலாம். ஆனா பூசைக்கு பூசை தட்டுக்கு நிச்சயமாக செம்பு வெண்கலம் பித்தளை போன்றவற்றிலானது பாவிக்கிறது தான் முறைமை. அப்படி இல்லாவிட்டால் கிளேலே மண்ணில செய்த ட்ரேயோ அந்த இது பீங்கான் ட்ரே அது பாவிக்கலாம். ஆனால் நீங்கள் இரும்பு எவசெல்வர் பாத்திரங்களான தட்டுக்கள் மற்றது பூசை பாத்திரங்கள் விளக்குகள் குத்து விளக்கோ மற்ற விளக்கோ அகல் விளக்கோ மற்றது நிறைகுடங்கள் பாவிப்பது எங்களுக்கு மரபு அல்ல. ஏன்னா அந்த உலோகம் வந்து எங்களுக்கு அந்த தேவதைகளுக்காக விதிக்கப்படவில்லை. அது இரும்பு விதிக்கப்பட்டிருக்கிற தேரைகள் சில அபிசார பூஜைகளுக்கும் மற்ற சனீஸ்வரன் போன்ற தேவதகண்ட பூஜைகளுக்கும் தான் அந்த பாத்திரங்கள் அந்த விளக்குகள் பழமையாக உள்ளன.
1: இல்லை டாக்டர், 2-3 விஷயங்கள். அதாவது வந்து இப்போ நாங்கள் கும்பம் வைக்கும் பொழுது மாவிலே ஏன் தெரிவு செய்கிறோம், மாவிலே தெரிவு செய்கிறோம். அது இப்போ இங்கே கிடைக்க இல்லை என்றாலும் நாங்கள் வெளியிலிருந்து வரவழைத்து அதை செய்கிறோம்.
0: மா விலையிலே தெரிவு செய்வதற்கு பலவிதமான விளக்கங்கள் பலர் சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று வந்து மரங்களிலே வந்து மா மரத்துக்கு வந்து தலவிருட்சமாக உள்ள இடம் உண்டு. காஞ்சிபுரத்திலே மா வந்து தலவிருட்சமாக இருக்கின்றது, அது ஒன்று. இரண்டாவதாக மாவுக்குரிய அடுத்த சிறப்பு என்று கேட்டால் முக்கனிகளிலே மா பல மற்றது வாழைப்பழம், இந்த மூன்று பழமும் எங்களுடைய சுவாமிக்கு விதிக்கப்பட்ட பழங்களிலே முக்கியமானது. அப்பம் முப்பழம் அமுது என்று சொல்லி அவையாரும் பாடியிருக்கின்றார். அப்ப முப்பழங்களில் ஒன்று மா, மற்றது மூன்றாவது வந்து மா வந்து நிழல் தருகிற மரம் மட்டுமல்ல மண்ணரிப்பை தடுக்கின்ற ஒரு அற்புதமான மரம், அது மூன்றாவது. சுனாமி வந்து அழிவுகள் வந்து திட்பாடு திருப்பி இந்த மரங்கள் மீள நடப்பட்ட பொழுது இந்த சுற்றுலா இந்த இயற்கை வனத்துறையினால பரிந்துரைக்கப்பட்ட பயன்தரு மரம் மா மட்டும்தான்.
1: ஓஹோ,
0: மா அதுலேயும் வந்து இப்ப இருக்கிற ஒட்டுமா இல்ல, நாங்கள் இப்ப எல்லாம் ஒட்டுமா வெள்ள குழம்பான் கருத்த குழம்பான் சேலம் என்று வச்சிருக்கிறது, அந்த மாமரங்கள் அல்ல. பழமையாக பாரம்பரியமாக இருக்கின்ற மாமரங்கள் நன்றாக வேர் ஓடி நிலத்திலே ஓடி உறுதியாக நிற்கின்ற தன்மை, மண்ணரிப்பை தடுக்கின்ற தன்மை, வெள்ளப்பெருக்கை தடுக்கின்ற தன்மை, காலங்காலமாக கன பல்லாண்டுகளாக இருக்கின்ற தன்மை மாமரத்துக்கு உண்டு. நாங்கள் இன்றைக்கு என்று கேட்டால் இந்த புது ரகங்களை விவசாயத்தில் உருவாக்கி பழசை விட்டுடுறோம். மாமரம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் 100-200 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷமாக மாமரம் இருக்கும். உதாரணம் காஞ்சிபுரத்தில் தலவிருட்சமாக இருந்த மாமரம், காஞ்சிபுரத்தில் அந்த அளவுக்கு அது சீரஞ்சீவித்தன்மை பெற்ற ஒரு பயன் தரும் மரம். அப்போ காஞ்சி மரத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள தலவிருட்சம் மாமரமாக இருந்தது. அந்த மாமரம் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழம வாய்ந்ததுன்றது புராணங்கள் எல்லாம் சொன்னது. ஆனால் ஒருவருக்கும் உண்மை தெரியாது. என்ன நடந்தது, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாமரம் பட்டு போய்விட்டோன்னா அப்போ இருந்த காஞ்சி பெரியவர் சந்திர சேகர சுவாமிகள் அவர் என்ன செய்யினார், ஓகே மரம் பட்டுட்டது தலைவருஷம் ஒன்றும் செய்கிறார், அந்த மரத்தின் அடித்தண்டை மட்டும் வெட்டி ஒரு கண்ணாடி கூடு பட்டி வச்சு அந்த மர அந்த காலயத்திலேயே ஒரு காட்சிக்காக வைத்தார்கள். மரத்தை வெட்டியவுடன் மரத்தினுடைய தண்டில இருந்து ஆண்டு வளையங்கள் என்று இருக்கின்றது, அதை வைத்து அதனுடைய ஆயுளை கணக்கிடலாம். ஆயுளை கணக்கிட்டு சொன்னார்கள் இது கிட்டத்தட்ட 3000-4000 வருஷங்களுக்கு முந்திய மரம் என்று. அப்பதான் விளங்குச்சு ஒரு மரம் இத்தனை வருஷம் இருந்திருக்குது.
1: அந்த சர்க்குலர் ரிங்ஸை வச்சு செய்யலாம்.
0: நான் கடைசியாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனது கூட இந்த வெட்டப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்ட வரம் கொஞ்சம் கவனிப்பு இல்லாமல் தான் அந்த கண்ணாடி உடைஞ்ச கண்ணாடி பட்டிக்கு அங்கே இருக்குது. அப்போ ஒரு கேள்வி வருது, காஞ்சிபுர கோயில் வந்து யுக யுகமாக இருக்குன்னு சொன்னது இது 3000 வருஷ கணக்கு தானே சொல்லுதுண்டு. ஆச்சரியம் என்னென்று கேட்டால் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக பல்லாண்டு கால இடைவெளிக்கு பிற்பாடு மரம் பட்டு பல்லாண்டுகளுக்கு பாடு அந்த வேர்ல இருந்து திருப்பியும் மரம் முளைத்து இன்றைக்கு அங்கே காய்க்க தொடங்கி இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம், இளம் மரம் வேரிலிருந்து வந்தது. இதுதான் பாரம்பரிய மாமரம். எங்கட வீட்டில் இருக்கிற மாமரங்களுக்கெல்லாம் இல்லை, நம்ம வீட்டை சுற்றியே 10 மாமரம் இருந்தது எல்லாம் பட்டு போச்சு. இதுதான் பாரம்பரிய மாமரம். மாமரத்துக்கு இந்த சீரஞ்சீவித்தன்மை உண்டு,
1: இறைவன் விரும்புவதும் அதுதான்.
0: அடுத்ததாக இன்னொரு விஷயம் மாமரத்துக்கு உண்டு என்று கேட்டால் இந்த மா இலையிலே தேவர்கள் வந்திருப்பார்கள், பித்ரு தேவதைகள் வந்திருப்பார்கள், தேவர்கள் வந்திருப்பார்கள். மாவிலையில தொட்டுத்தான் அந்த
1: இதெல்லாம்
0: தெளிக்கிறது, மாவிலையில தொட்டு அந்த ஆகுதி பண்றது அதெல்லாம் இருக்குது. மாவிலை வாசலிலேயே கட்டி வைப்போம், கட்டி வைத்தால் அந்த மாவிலை நுனியிலே பித்ரு தேவர்கள் வந்திருப்பார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்குரிய அதி தேவதைகள் அதிலே வந்திருப்பார்கள், அந்த நுனியிலே வந்திருப்பார்கள். எங்களை வீட்டில் கல்யாணம் கூட செத்து
1: வீடு
0: எங்களை செத்து போட்ட குஞ்சாச்சி பெரிய பூச்சி எல்லாரும் அங்க வந்திருப்பினம் வந்திருந்து கொண்டு செல்லையா வந்து போறார், சிவனேசன் வந்து போறார், நம்போதரன் வந்து போறார், நடராஜ் வேற காணையிலாம் அங்க நடக்கும். அதுக்கு மாவிலைதான் இடம், அதுவும் ஒரு முக்கியம். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த மாவிலை வந்து நிறகுடத்திலே இருக்குது. மாவிலைதான் சிறப்பானது. அதான் முக்கியமானது. ஆனா அவசரத்துக்காக சில வேளையில மாவிலை இல்லாத இடத்துல வெத்தில வைக்கிறார்கள்,
1: வெத்தில வைக்கிறார்கள்.
0: அதே மாதிரி நிறகுடம் திலக்க அந்த முடி தேங்காய் இல்லாத போது மஞ்சளினாலேயே வைக்கிறார்கள். அது பாவனையினாலே பள்ளி கொள்ளலாம், அதுல தப்பு கிடையாது. சமயத்திலே பாவனை என்று கொண்டு உண்டு, சைவத்துல நிஜமாக கிடைக்காத பொருட்களை பாவனையினால செய்யலாம். எங்க இருக்குண்டா, சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல இருக்கு. சண்டேஸ்வரர் சின்ன பையனாக இருந்து மாடு மேய்க்கின்றார். மாடு மேய்க்கின்ற பொழுது அவர் பூஜை வரவழைத்து பூஜை செய்தார் என்ற வரலாறு சண்டேஸ்வர நாயனார் வரலாற்றில் பெரிய புராணத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சண்டேஸ்வர நாயனார் வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அது சைவத்திலே பாவனை உண்டு. அதுக்காக கூடியதாக இருக்க ஒன்றும் கொடுக்காம எல்லாத்தையும் பாவனையால செய்து கொண்டு
1: இருக்கும் பொழுது பாவிக்கலாம்,
0: இருக்கும் பொழுது பாவிக்க வேண்டும். இல்லாத பொழுது இல்லாத விடயங்களை பாவனையினாலே பாவிக்க வேண்டும் என்ற மரபு எங்களுடைய சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலே காணப்படுகின்றது.
2: இவருக்கு ராஜமௌலின்னு கூப்பிடுற பரமேஸ்வரன், ஏன்னா ஒழிக்கின்றதான சந்திரனை தலையிலேயே வச்சுட்டு இருக்க. இந்த டாக்டர் தான் போய் பார்த்தேன்னா தலையிலயே ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கார், நெத்தியில போட்டிருக்காரு. என்னடா அதை பாக்கிறதுக்கு கண்ணு காது இவர்கள்லாம் வந்தா பாக்கிறதுக்கு ஒரு லைட் போக்கஸ் பண்ற போல பரமேஸ்வரன் முதல்ல அவர் தான் ராஜமௌலே. தலையில சந்திரனை வச்சுருக்கார், ஏன் எப்பொழுதும் பிரகாஜிக்க கூடியதான சந்திரனை வச்சுருக்கல பரமேஸ்வர. பாவே முக்தேர் பாஜனம், நீங்க என்ன பண்றேன் முக்தேர் பாஜனம், முக்திக்கு வழிகாட்டக்கூடியதான உங்களை நான் என்ன பண்ணுவேன், உங்களை நினைப்பேன், உங்களை தியானம் பண்ணுவேன். அதனாலயே போறோம் எனக்கு, ஏன்னா இவ்வளவு உயர்ந்ததான யாருடைய தியானத்தினால மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ நிறைவு ஏற்படுறதோ இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடுறதோ ஆனந்தமான நிலை அடைகிறானோ அப்படிப்பட்டதான சுரூபம் ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா செய்து வித்யா கிருத்யா ஹிருத்கதா ஸ்வப்ரசாதாது சேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வத்பதாப்ஜம். தங்களுடைய பாத தாமரை அதை நினைச்ச மாத்திரத்தினால ஸ்ரீகரம் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. முக்தேர் பாஜனம், முக்திக்கு கொடுக்கக்கூடியது, முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அதை எப்பொழுதும் நாம் பாவே பாவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு பகவான் ஸ்தோத்திரம் பண்ணினார். இதை நினைச்ச மாத்திரத்தினால பலமானது அஞ்ஞானம் போச்சுன்னு சொன்னேன். அஞ்ஞானத்தோட என்ன போச்சுனர், அஞ்ஞான காரியமும் போச்சு. அறியாமையினால ஏற்பட்டதான பல துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு காரணமான பாபங்கள்லாம் அழுது போயிடுது. பாபமானது அவ்வளவு சீக்கிரமா போகாது. பாபம் போனாலும் என்ன ஆச்சுனர், அந்த பாபத்தோட சேர்ந்ததான ஒரு இம்ப்ரெஷன் பாவனை அந்த வழக்கம் போகாது. ரொம்ப நாளா சீட்டாடிண்டே இருக்கணும், சீட்டு ஆடலேன்னு வச்சுட்டோம். சொன்னார், எல்லாரும் சொன்னார், இந்த மேல சீட்டை தொடமாட்டேன்னா எல்லாம் ஆச்சு. 10-15 வருஷம் ஆச்சு, தொடவே இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு போனார், ஒரு கை குறையறதுன்னார் யாரோ ஒருத்தர். அது பரவாயில்ல, நாங்கெல்லாம் காசு வச்சு சீட்டாடல வாங்கோன்னார். மறுபடியும் புரிந்தார் சார், மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு எல்லாம் பார்த்தோம். இந்த ஹேபிட்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, வழக்கம், அது மறுபடியும் வந்து சேரும். நான் பண்ணலேன்னு சொன்னாத போதிலும் ஆனா அந்த பண்ணத்தினால வந்ததான ஒரு பழைய சம்ஸ்காரம் வாசனைகள் எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போகாது. நாராயண இவைகள்லாம் போகுமே தவிர பாபங்கள் போகலாம், பாவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான வாசனைகள் போகலாம். அது எப்ப போகும்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால ஞானம் வந்தா தான் போகும். ஆகையால் ஞானம் வந்தால் அஞ்ஞானத்தையும் அஞ்ஞான காரியமான வாசனைகளையும் சம்ஸ்காரத்தையும் எல்லாவற்றையும் தொடச்சு எடுத்துவிடுறது. அதனால அப்படிப்பட்டதான ஞானம் தான் வேணும். அந்த ஞானம் வந்ததனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில்

நம்ம தலையில பிரம்மதேவர் எழுதியிருக்கார், இவனவன் பிறந்ததுமே என்னென்ன துன்பங்களை அனுபவிப்பான் அப்படின்னு. இந்த பிரம்மதேவர் கேட்டார், இந்த வேலை தான்

அவருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. எப்படி எழுதுறாருன்னா, போன ஜென்ம அவர் என்னென்ன பண்ணினானோ அந்த கர்மாக்களுடைய பலத்தை தான் அவர் எழுதுறார். புண்ணியம் பண்ணியிருந்தா இவனுக்கு சுகம் வரும் அப்படின்னு எழுதுவார். பாபம் பண்ணியிருந்தாரு ஏன்னா இவன் துன்பத்தை அடைவான் அப்படிங்கிறார். அவருக்கு அங்க ரூல் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, அதை முதல்லயே எழுதிவிட்டார். எப்பன்னர், நீங்க பிறக்கிறப்பவே, பிறக்கிறப்ப இல்ல, பிறக்கிறதுக்கு 10 மாசம் முன்னாலேயே அம்மா வயசுல இருக்கிறப்பவே எழுதிவிட்டார். ஆகையா உங்களுடைய தலை பாமாறும் பொழுது அங்கேயே அந்த நெத்தியிலேயே இந்த எழுத்தோடையே வந்து சேர்ந்து என்ன பண்றது, அந்த அக்ஷரங்கள் துரிதானி துரக்ஷராணி, அதனாலதான் பிரம்மதேவர் இப்படி தலையெழுத்தா எழுதி விட்டார் அப்படிங்கிற பத்தியில. இந்த தலையெழுத்துங்கிற ஒரு கான்செப்ட் எங்க இருக்குன்னா, இப்ப மாடர்ன் டேஸ்ல டிஎன்ஏங்கிறோம்,

நம்பல, சயின்ஸ் இல்லைன்னா ஓஹோ ரைட்டுங்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்ப இதுவும் சாஸ்திரம் பா, நிஜம் இதுதான். அவனுக்கு வியாதி இதுதான் தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றான், உங்களுக்கு என்னென்ன சுகம் வரும், என்னென்ன துன்பம் வரும், என்னென்ன இன்பம் வரும், அவைகள் எல்லாமே முன்னாலேயே கோட் பண்ணி வச்சிருக்கும். அது என்னன்னா நீங்க சாதாரணமாக பார்க்க முடியாது. எனக்கு என்ன இருக்குன்னு நெத்தியில் அப்படியே தோலை கிழிச்சு உள்ள பார்த்து, இல்ல அது இப்ப மாடர்ன் அது வந்து போட்டோ பிடிச்சு அப்படி எல்லாம் பண்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன அந்த எழுத்து உங்களுக்கு புரியாது. டாக்டர் எழுத்து மாதிரி ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணும் புரியாது. அப்ப புரியலன்னா அது எப்படி சார் பண்றது? ஆனா அதை தொடக்கிறதுக்கு வழி உண்டு. அதுல அந்த தலையெழுத்து இருக்கே, அதை எடுத்து படிச்சு படிச்சு பார்த்தாலும் துன்பம் வருதுன்னு கவலை தானே. சில பேர் நாடி ஜோசியத்துக்கு போனாலும் சந்தோஷம் போயிட்டு வந்தோன்னே, போயிட்டு வந்து என்னாச்சுன்னு போயிட்டு வந்தவரை 40 பேஜ் நோட்டு முழுக்க எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாம் செய்யுள்ள இருக்கு. அதுக்கு அர்த்தம் புரியல, மறுபடியும் நம்மகிட்டே வர்றார். இது என்ன பிராரப்தமோ, அது முழுக்க எழுதிட்டு அதுல என்ன எழுதியிருக்காரு, போன ஜென்மாவது நீங்க ஒரு கோயில் கட்டினேன் நன்னா தான் இருக்கு, ஏற இன்னார கொண்டுட்டேன், அதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போங்க, சீலஹோமம் பண்ணுங்க, எத்தனை 3 தரம் பண்ணணும், இப்படி எல்லாம் எழுதியிருக்கு. இவனா நான் இந்த பாப்பம் பண்ணினேன் சார், என்ன கேட்டேன்னா நாடி ஜோசியம் பண்ணினவரை எழுது, அவரை போய் கேளுங்க, அவருக்கு என்ன காக்கா வந்து சொன்னார், காக்கா பொசுண்ட ஜோசியம். ஆனா விவகாரம் என்னன்னா இப்படி எழுதினார் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை போக்க முடியுமா? அதுக்கு பிராயசித்தம் பண்ணினால் அந்த பாப்பம் உங்களை ஒட்டாம இருக்கே தவிர மறுபடியும் அந்த பாப்பம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கா, கேரண்டி இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஆனா எப்படி சார் அதுக்கு என்ன பண்றதுன்னு, எங்க ஈஸ்வர அனுகிரகம் ஈஸ்வரனை வணங்குங்கோ, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, நான் தன்னுடைய கால் கட்ட வரனால எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். பிரம்மதேவருக்கு மேல இருக்கிறவர் அவர் அழிச்சு விடுவார். துரிக்ரதானி துரிதானி துரக்ஷராணி துரக்ஷராணி, எழுதலாக எழுதப்பட்டதான அக்ஷரங்களை அழித்து விடுவார். ரொம்ப பேர் சொல்றா சார் பிராரப்த கர்மான்னு ஒரு பக்கம், அதை தவிர்க்கவே முடியாது, யாரா இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லிட்டே இருக்கேன். ஒரு பக்கத்துல தூரீகிருத்தானி துரிதானி துரக்ஷராணின்னு சொல்றேன், என்னமா அது போக்க முடியும்? போக்க முடிச்சா அது பிராரப்தம் இல்ல, பிராரப்தமா இருந்தா போக்க முடியாது. ஞானம் வந்தாலும் பிராரப்தம் போகாதுன்னு வேற சில சமயத்துல சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டும் ரைட்டுன்ட்டார் என்ன சார், அதுவும் ரைட்டு இன்னொரு ரைட்டு, போகாதுன்னு சொல்றது ரைட்டு, போகும்னு சொல்றது பரஸ்பர விருத்தமா இருந்தா அது எப்படி ரெண்டும் ரைட்டா இருக்க முடியும்? இந்த பாருங்க, அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பமானது உங்களை வந்து இடிக்காம பாத்துக்கிற வழி பரமேஸ்வரர். இப்ப நடந்து போறோம், நடந்து போகும்பொழுது கால முள்ளு தைக்கிறது, கிளாஸ் எல்லாம் தைக்கிறது, என்ன பண்றது, ரோட்ல எப்படி போட்டிருக்காரு சார் அப்படின்னு கவலை பண்ணிட்டு நம்ம தலையெழுத்துங்கிறான். ஆனா என்ன பண்ணினா, அவனுக்கு ஒரு அழகான ஒரு செருப்பை போட்டு கொடுத்தோம். இப்ப என்ன, அதே கிளாஸ் மேலையும் அதே முள்ளு மேலையும் காலை வச்சார். இப்ப என்ன ஆச்சுன்னு, இப்பவும் நடந்தார், நடந்தா போனார், ஆனா இப்ப முள்ளு தைக்கல, புரியுதோ? அப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னு, அதை முள்ளு தைச்சாலும் அந்த கால நிக்கல, டக்குன்னு தைச்சிருந்து கீழே விழுந்துரு, சரியா போயிடும். இப்படி துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தினுடைய ஒரு வேகமானது குறைக்கிறதுக்கோ அல்லது துன்பமே இவனால படாம இருக்கிறதுக்கோ பண்ணக்கூடியதான உபாயங்கள் இருக்கோ இல்லையோ லோகத்துல, நேர நெருப்புல இருந்து அப்படி பார்த்தோம்னா பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், துணியை வச்சு பாத்திரத்தை இறங்குவேன். மாமி எல்லாம் என்ன பண்ணுவேன், பழைய துணியை வச்சுட்டு இருப்பேன், அது தினந்தரம் துவைப்பேன், அது வேற ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், ஒரு இது மாதிரி கொரோனா மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், அது தேய்க்கிறதே இல்லை பிராரப்தம், அது நேத்து முந்தா நேத்து அப்படியே இருக்கும். அங்க ஒரு துணியை வச்சுட்டு இருக்கேன், அது என்ன, அந்த பிரம்ம மாதிரி அச்சேத்யோ எமத ஆக்கியோயம் அக்லேத்யோ அதோஷேவஜா, நெருப்புல போட்டாலும் அது எரியாது, ஜலத்துல போட்டாலும் அது நினையாது, என்ன அத்தனை நாள பழைய துணியா வச்சுட்டு இருக்கோம், அப்படி இல்ல விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு, அது மாதிரி துணியை வச்சு இறக்கிட்டு இருந்தா சில நாளைக்கு இன்னும் சில பேர் இந்த கடைகளை சமையலானது முதல் வேணும் தெரியுமோ, அதை நன்னா துவைச்சு காய போட்டுருவோம், மடியா இருக்கணும் நாளைக்குன்னு. பழைய சம்பிரதாயம் வேறு, இப்ப சம்பிரதாயம் வேறு. இப்ப நாம எல்லாம் ஹோம் சயின்ஸ் வாசிச்சுட்டு சமையல் கட்டுக்கு போறோம், பழைய நாள்ல ஒண்ணுமே வாசிக்காம சமையல் கட்டுக்கு போய் எல்லாம் பின்னால தெரிஞ்சுட்டா தான் வித்தியாசம்.
இப்படி அந்த துணியை வச்சுட்டு இருக்கிற காசு தெரியாம கீழே கொட்டிட்டுன்னு வச்சுக்கல. ஒவ்வொரு நாளைக்கும் என்ன அதாவது மேல படாம அவ கத்துட்டு இருந்தா, எப்படி ஒருவருக்கு கீழே விழுந்தாலும் நம்ம மேல படாம எடுத்துன்னு வரப்ப கேர்ஃபுல்லா இருப்பா. ஒவ்வொரு பதார்த்தையும் எடுத்துன்னு வரப்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு எவ்வளவு பத்திரமா பிடிச்சுட்டு அப்படியே அழகா இருந்தா. இப்ப என்னடா சின்ன இப்ப அதுவே அந்த துன்பமே இல்லாதான வழிக்கு பண்ணிவிட்டா லோகத்துல மைக்ரோ வேன்ல ஓவர்ல வச்சுட்டு இருக்கான், அதை பத்திரமாக எடுத்து வெளியில வச்சுட்டு இருக்கா. இப்படிலாம் விவகாரங்கள்லாம் அது மாதிரி சிரமம் இல்லாம ஆயிடுது. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், துன்பம்

பார்த்தனா நமக்கு புது சாதனங்கள் ஏற்படும். ஆகையால் துன்பமோ வந்தாலும் அந்த துன்பம் உங்களை தாக்க விடாது. இலையில போடுற வரையும் இலையில போடுற பதார்த்தத்தை போடாதேன்னு சொல்லப்படாது. ஆனா அதை உட்கொள்றதும் உட்கொள்ளாம இருக்கிறதும் உங்க கையில தானே இருக்கு. உமக்கு வயல்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதானே உட்கொள்றேன். நிறைய போட்டுட்டான் நிறைய சாப்பிட முடிகிறதோ இல்ல. அப்ப விவகாரம் எல்லாம் சாப்பிட்டவது எல்லாம் ஆனவது போட்டவது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடணும். எல்லாம் இருந்தாலும் தயிர் பச்சடியை முதல்ல சாப்பிட்டோம் சார். என்னப்பா தயிர் தானே முதல்ல சாப்பிடணும், லாஸ்ட் தானே சாப்பிடணும், எனக்கு பிடிக்குங்கிறவா என்ன பண்றது, அதை எடுத்து முதல்ல போட்டுனா அப்படி வந்த பிறகு அதை நம்ம எப்படி உட்கொள்றது எனக்கூடியது நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தவர், எதை நீங்க வேணுமோ அதை எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் என்ன அதுக்கு வந்து உங்களை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பண்றாராம். அது போல உங்களுக்கு சகாயம் பண்றாருதானி அந்த ஈஸ்வரானுகிரகம் இல்லாத போனா நமக்கு இதுதான் நல்லது என்று கருதி நான் போட்டுக்கிறோம், அது துன்பத்தை கொடுக்கறது. என்னமோ புதுசா இருக்கே ஸ்வீட் பச்சடி மாதிரி இருக்கேன்னு எடுத்து வாயில வச்சிருந்தா அது என்னடா, ஆந்திரால போனா அந்த மிளகா பச்சடி கண்ணுல ஜலம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஸ்வீட் பச்சடி நினைச்சேன்னு அதுக்காக தான் முன்னால பாக்கணும். நமக்கு தெரியாம ஒண்ணு இன்னொன்னு ஆயிடும். அது மாதிரி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கவே ஆனால் அவர் என்ன பண்றாரு, பிராரப்த கர்மாவனால வந்த போதிலும் அதை உங்களை அப்ப தாக்காமலோ இல்ல அதனுடைய வேகமானது குறையும்படியோ பண்றாருபாக்கியம். இந்த தௌர்பாக்கியம் என்ன பேட் லக் சொல்றீங்களோ இது, இந்த பேட் லக் இருந்தா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாம பாக்கிறார். துக்கம் துன்பம் வந்தால் அந்த துன்பமானது உங்களுக்கு மேல வராம பாக்கிறார். அதே போல துரகங்கிறது துர்வதாம் தீர்த்தத்தை மேல விடறா போல பிராரப்தம் கர்மா இருக்க என்ன பண்ணினா, கரெக்டா அந்த சமயத்துல யாரோ பத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்தார், அதை கையில வச்சுட்டே விழுந்தா அது மேல விழுந்தது. உங்க மேல விழுந்து உங்களுக்கு கொப்பளம் ஏற்பட வேண்டியதான பிராரப்த கர்மா இருந்தால் 1000 ரூபாய் பொருள் உங்க மேல கொடுத்து அது மேல விழுந்து அந்த பொருள் கெட்டு போச்சு. இவன் அப்புறம் கவலைப்பட்டான், 1000 ரூபாய் பொருள் போச்சு. 1000 ரூபாய் பொருள் போனா போறது, அது உங்க வயசுல விழுந்ததுன்னா 1000 ரூபாய் டாக்டர் கொடுத்துருப்பேன், அதோட வலியும் அனுபவிச்சிருப்பேன். எது தேவலேன்னா பொருள் போச்சுன்னு மனக்கவலை உண்டுதான், ஆனா வலிங்கிறது உங்களுக்கு போச்சு, 1000 ரூபாய் செலவாக ஒண்ணா போயிடுது. அதே மாதிரி சௌர்பாக்கிய துக்க துரகிருதி துர்வசாந்தி எல்லாத்த விட ரொம்ப மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது என்ன தெரியுமோ, துரகங்காரம். நான் எனக்குடையதான எண்ணு, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையினால எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமோ, நான் நீ மட்டும் தேவலையா உனக்கு இப்படித்தானே அப்படின்னு அவளை வையறான். இவன் வெச்சத்தினால அவளுக்கு இதை விட கோபம் ஜாஸ்தி ஆயிடுது, அந்த கோபம் ஜாஸ்தி ஆகுது மறுபடியும் துன்பம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால என்ன பண்றாரு பரமேஸ்வரன், உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சிடறாளா, யாராவது வச்சாடா சரி நமக்கு இன்னைக்கு இந்த பாபம் இருந்தது, இந்த வார்த்தையை கேட்க வேண்டியதான பாபம் இருந்தது, இதோட போச்சு அப்படின்னு சாந்தமாயிட்டு வாய போட்டு இருக்கு. நீங்க பேசாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக கோபம் வரலை. அப்படி இல்லாத போனால் என்ன ஆயிடும்னா துரகங்காரம் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப என்னாச்சு, பகவான் என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சார், நம்ம கர்வத்தை குறைச்சார். கர்வம் குறைச்சதுனாலயே 90% இந்த ப்ராப்ளம் போயிடுது. இந்த ஞான நிஜமான படிப்பு வந்தா அகங்காரம் போகும், நிஜமான படிப்பு வந்தா வினயம் போகும். இந்த பொய்யான படிப்பு வந்தது ஏன்னால் கர்வம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பேருக்கு பின்னால ஒரு 50 டிகிரி போட்டுக்கிறார் பாருங்க, தெரியணுமா டாக்டர்கிட்ட போறேன் நம்பித்தானே போறேன், இந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாரா, இங்கிலாந்துல பாஸ் பண்ணாரா, ஏதாவது நம்ம பாக்குறவா அந்த போர்டே கவனிக்கிறது இல்ல. ஒரு நம்பி இவர் நல்லவர்னு யாரோ ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட வாங்கினா வருது 2 மாத்திரை சரியா போயிடுது, 10 மாத்திரை எழுதி கொடுத்தா 2 மாத்திரை போட்டுட்டா 3வது மாத்திரை கிடமே இல்ல டோட்டலா போயிடுது. சந்தோஷமா சொல்றாரு, 8 மாத்திரை காசு கொடுத்துருக்காரு, போனா போறதுன்னு குப்பையில போட்டார். ஆனா என்னடா மனசுல ஒரு சந்தோஷமா போறாரோ பார்த்தவளுக்கு அந்த டாக்டர் அவர் கைராசின் கையில ராசியா இருக்க ஜோசியர்னா கையில ராசி சக்கரம் வச்சிருந்துருப்பார் சொல்ற கைராசியா இருந்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அவர் என்ன படித்தார் ஏதாவது நம்ம ஞாபகம் இருக்கா, ஏதாவது பாக்குறமா இல்ல, ஆனாலும் பேருக்கு பின்னால இத்தனை டிகிரி எதுக்கு சார் போட்டுக்கிறேன்னு அகங்காரம். நான் படிச்சேன் அது வரப்படாது,
நம்ம நாட்டில் படித்தவாள்னா வேத அத்தியனம் பண்ணா 15 வருஷம், வேத பாஷ்யம் வாசிக்கணும் 10 வருஷம், சாஸ்திரம் வாசிக்கணும் ஒரு சாஸ்திரத்துக்கு 10 வருஷம் எனக்கு 4 சாஸ்திரம் 40 வருஷம், 60-70 வருஷம் இவ அதுலயே முட்டி முழிச்சுட்டு பண்ணிட்டே இருக்க. மனுஷால பார்த்தேன்னா இவர் இவட படிச்சாராங்கிறே அறிவில்லாம நமக்கு தெரியாது. அப்படின்னா வித்யாததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதா, வித்யாததாதி வினயம். ஒரு மனுஷனுக்கு வித்யானது என்ன பண்றது, அடக்கத்தை கொடுக்கறது. அடக்கம் வந்ததும் ஏனால் அவன் எல்லா நல்ல காரியத்துக்கும் பாத்திரனாகிறான். பாத்திரனாகிறதுனால அவனுக்கு சுகமும் பணமும் தேடிட்டு வருது. இவன் எனக்கு வேணும் அவளை கொடுங்கன்னு கேட்கறதே இல்லை. ஜனங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கான், காசு தானா பகவான் கொடுத்துட்டே இருக்கார். இப்படி இந்த வினயம் இருக்க அது வரணுமையானால் ஈஸ்வர அனுகிரகம் வரணும். இல்லாத போனால் படிக்க படிக்க நான் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான கர்வம் வந்துடும், கர்வத்தினால துன்பங்கள் வரும். ஆகியால் துர்பாக்கிய துர்க்க துரகங்கிறது துர்வசம் இதெல்லாம் தூரிக்கத்தானி. துன்பம் எட்டி போச்சு, பேட் லக் எட்டி போச்சு, அகங்காரம் எட்டி போச்சு. இனிமேல மனுஷர்கள் யாரும் வெய்யறது இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களை கண்டா 4 பேருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவான்னு எல்லாருமே உங்களை வச்சுட்டே இருப்பான். ரோட்ல பண்ண அது போயிட்டே இருக்கு பாத்தியா, அப்படியே சொல்றது மனுஷன் உயிரோட இருக்கு. அது போறது பாத்தியா இப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சு விடுவான். ஆனா விவகாரம் என்னடா, இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி வெய்யறான் பாத்தியாடா. இன்னும் அதுலயே இருந்து கேட்டார் காசு அப்படி பண்றதுன்னு. ஆனா விவகாரம் என்னன்னா ஒரு வார்த்தை வச்சா மனதுக்கு எவ்வளவு கட்டம் இருக்க. இப்படி இந்த வெச்சமே உங்க காதலே விழாதான் உங்களை யாரும் வெய்ய மாட்டான். துர்வசாம் தூரீக்கிரதானி, இவைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியதான யாதோ ஒரு பாப்பம் உண்டோ அந்த பாப்பமும் இவனை விட்டு போச்சு. தூரிக்கிரதானி தூரிதானி, அதனால துரக்ஷராணி பரமேஸ்வரர் பிரம்மதேவர் எழுதினதான எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான தலையெழுத்துகளும் கெட்ட தலையெழுத்தெல்லாம் போயிடுது. கெட்ட தலையெழுத்து போனாலே போறோம் நல்லது தானா ஓடி வருதுன்னு. இதெல்லாம் சிவபிரதாசத்தினால போச்சு. பகவன் நாமா வச்சோன்னா ஹரான்னு 2 நாமா, சிவான்னு 2 எழுத்து. இதை சொன்னா

விபந்தம் அதோட இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பலமும் இத்தனை பலமும் வந்த பிறகும் பகவானுடைய அந்த லீலைகளே அந்த கதையை கேட்டுட்டே இருக்கான், திருவாசகம் படிச்சுட்டே இருக்கான். என்ன சுவாமின்னு அந்த பகவானுடைய உயர்வை பத்தி சொல்லிட்டே இருக்க, சிவ ஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டு இருக்கான், பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், அந்த பரமேஸ்வரனை பத்தி அவருடைய லீலைகள், மார்க்கட்டைய லீலை, ஆலால லீலைகள் அப்படின்னு ஒவ்வொன்னும் படிச்சுட்டே இருக்கான் சார். ஏன் படிக்கிறான்? அதனால எது லாபமும் தெரியல, இருந்தாலும் எனக்கு என்ன மனசு நிம்மதி ஏற்படுது. ஏதோ இந்த புத்தகமும் அந்த புத்தகமும் படிச்சு மனசுல கவலை உண்டு பண்றதை விட டிவியை பார்த்து மாமியார் பாட்டு பண்ணு சொன்ன, நீ வச்சத்தியா நான் வச்சத்தியா அப்படின்னு எந்த டிவி சீரியல்லையும் ஆரம்பிச்சதும் முதல்ல என்ன, நீ வச்சத்தியா நான் வச்சியா இப்படி சண்டை போட்டுக்கிறது வந்திருக்கு. பேய் பொம்மை இதெல்லாம் வரிசையே சொல்லி அதையே பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? ராத்திரி தூக்கத்திலயும் பேய் தான் கனவுல வரும், அதையே பார்த்துட்டே இருந்த விவகாரம் என்னடாச்சு. அப்படி இல்லாமல் மனுஷியனுடைய ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது பார்த்தேனா, சாரம் எதிய சரித்தம், உங்களுடைய திவ்யமான ஒரு சரித்தம். எத்தனை சரித்திரங்கள் கேட்க கேட்க எத்தனை தான் படித்தாலும் திகட்டலையே, ராமாயணத்தை பல முறை படித்தோம் இன்னும் திகட்டுறதா தெரியாதா? ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தெரியும், இருந்தபோது அதை படித்தா ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு புஸ்தகங்கள். இந்த புராணங்கள்லாம் இப்படி இதை தெரிஞ்சிருந்ததாலும் அதை படித்தா ஒரு மன நிம்மதி ஏற்படுறதோ இல்லையா? அப்படி தாரம் ஸ்வதீய சரிதம் நிதராம் பிபந்தம், எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கான், கேட்கலையா, காதால குடிச்சுட்டு இருக்காரா, நிதராம் பிபந்தம். ஏண்டன்னார், நம்ம பற்றக்கூடியதான எல்லா காரியங்களையும் ரொம்ப சுலபமான காரியம் என்னடன்னார், குடிக்கிறது. கடிச்சு சாப்பிடுறான் பாருங்க, சாக்லேட்ட சப்பி சாப்பிடுறான், ரொம்ப சமமா இருக்கு, நாலு சாக்லேட் அஞ்சு அதுன்னு வேண்டாம் இப்பங்கிறோம். அதே சீடம் இருக்குன்னு பல்லு ரொம்ப தகரா சார், வயசா எடுத்து வேண்டாம். பாட்டிய மன்னர் உரலை கையில வச்சுட்டு இருக்க, அது வந்து இடிச்சு சாப்பிடுறான், அத பால்ல போட்டு இடிச்சு சாப்பிடுறான். ஆனா இந்த கட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பால் பாயசத்தை அப்படியே குடிச்சிடுறாளோ இல்லையா? அப்ப என்னாச்சு, அது விட்டுடா, எவ்வளவு வயசானாலும் என்ன ஆனாலும் அது குடிக்கிறது எப்படி சுலபமாக இருக்கோ அதே மாதிரி சிவனுடைய கதா கர்ணாமிரதத்தை அப்படியே காது வழியாக கேட்டுட்டே இருக்கள். சிவலீலாமிரதம், சிவகர்ணாமிரதம்.

0: கஷ்டையே கௌரீச மாம் இஹ சமுத்தர, இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல மேல தூக்கி விடுங்கோ, வேற ஒண்ணும் கேட்கல, மேல தூக்கி விடுங்கோ இந்த கவலைகளை விட்டு. ஏதோ மனசுல ஏதோ துன்பம் வந்துட்டே இருக்க, இந்த துன்ப கடல்ல இருந்து என்ன தூக்கி விடுங்க. மாமுத்தரா சத்கடாட்சை, இது என்ன நதியில வேகத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்க, அவனை புடிச்சு இழுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன், அந்த வேகத்துல நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அங்க நீங்க விழுந்தீங்கன்னா அதுல இருந்து முதல்ல முதலிய பதார்த்தங்கள் வராம இருக்கணும், அதை புடிச்சு உள்ள இழுக்கணும்னு நீங்க அவனை புடிச்சா அவனோட உள்ளங்களும் சேர்ந்து போயிட்டே இருந்தா தகராறாகும். ஆனா அவைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு என்ன, நீங்க வந்து என்ன கீழே விழுந்து சம்சாரத்துல விழுந்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க பார்த்தா போறோம். சட்கடாட்சை, அந்த பகவானுடைய கட்டாட்சமானது அவருடைய கடக்கன் பார்வையானது நமக்கு மேல விழுந்ததுமே நமக்கு இத்தனையும் சரியாயிடுறதா. ஆகையால் முன்னால என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும், பகவானுடைய ஒரு கட்டாட்சம் நமக்கு மேல விழணும், அவருடைய பார்வை விழுந்தா வரும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு போயிடும். ஆகையால் துரிக்ருதானி துரிதானி துரக்ஷராணி, என்னென்ன துரக்ஷரங்கள் கெட்ட தலையெழுத்து எழுந்திருந்தாலும் அத்தனையும் அதுக்கு காரணமான பாபங்களும் துரிக்ருதானே, அது எட்டி போயாச்சு. அதோட மட்டுமல்ல தௌர்பாகிய துக்க துரஹங்கிறது துர்வகாந்தி, தௌர்பாகியம் கெட்டதான ஒரு அபிப்பிராயம், பேட் லக், அதெல்லாம் போன துக்கங்கள் துரஹங்கிறது அகங்காரம், அகங்காரத்திலேயே துரஹங்காரம் அனாவசியமான ஒரு அகங்காரம், நம்ம எதையும் சாதிச்ச முடியல ஆனா எனக்கும் சமானமா இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்க பதில துரஹங்கிறது துர்வசாந்தி. அதே போல என்னுடைய ஒரு விஷவுகள்லாம் நம்ம காதுல விழாம இருக்கணும் துர்வசாந்தி, இது விழாம இருக்கிறது இந்த துன்பங்கள் போறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா சாரம் துவதிய சரிதம், உங்களுடைய தீவியமான சரிதம், அதான் உலகத்துல வேத சாரம், வேதங்களுடைய சாரம் என்ன, அந்த பரமேஸ்வருடைய ஒரு பகவானுடைய ஒரு அனுகிரகம், பகவானுடைய ஒரு கதைகளை கேட்கறது, அதை சொல்லத்தான் வேதம் வந்திருக்கு. இந்த ஜென்மாவில் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தானே வேதம் ஒரு வழியை கொடுத்திருக்க. ஆகையால் இந்த வேத சாரமா இருக்க கூடியதான துவதிய சரிதம் நிதராம் பிபந்தம், இனிமேல அதையே நான் விட்டுக்கொண்டே இருக்கேன். கௌரீசா அம்பாளுக்கு அதிபதி, ஆகையால் கௌரீசா அம்பாள் ஆனந்த விக்கிரக, அந்த ஆனந்தமா இருக்கக்கூடியதான தாங்கள் ஹே கௌரீச மாமிக சமுத்திர சட்கடாட்சை, இந்த அழகான இந்த கட்டாட்சங்கள்னால என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு விசேஷமாக பரமேஸ்வர பக்திக்கு பலத்தை சொன்னார். முதல்ல பலமான மோட்சத்தை சொன்னார், இப்பொழுது இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு என் மனசானது ஒரு இடத்துல நிலைய பெறுவதற்காக வழி என்ன அப்படிங்கிறது பரமேஸ்வரனா மனசுல தியானம் பண்றதுனால ஏற்படக்கூடியதான சுகத்தை சொல்ல போற, இத நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: துரிக்ருதானி துரிதானி துரக்ஷராணி தௌர்பாக்ய துக்க துரஹங்க.

சிவானந்தாலய பிரகரணத்துல 92வது ஸ்லோகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆத்ம தத்துவத்தை எல்லோருக்கும் அறிவுட்டணும், அதனால மனுஷர்கள் எல்லோருக்கும் பரம சௌக்கியம் ஏற்படணுங்கிற அபிப்பிராயத்துல பகவத்பாதாள் தான் அவதாரம் பண்ணி பிரஸ்தானத்திரயங்களுக்கெல்லாம் பாஷ்யத்தை பண்ணி பல பிரகரணங்களை பண்ணினவர். சாதாரண மனுஷர்களுக்கும் ஆத்ம தத்துவம் நன்றாக புரியணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான ஒரு எண்ணத்துல ஸ்தோத்திரங்களை பண்ணினார். அந்த ஸ்தோத்திரங்கள்லயும் உபநிஷத் அர்த்தம் தான் இருக்கு, அது பார்க்கணும். எந்த கிரந்தம் எழுதினாலும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா வேண்டியது உபனிஷத்தினுடைய தத்துவம், அத சொல்லணும். அத சொல்றதே எப்படின்னு சுலபமாக அவளுக்கு நாம் இதை அறிகிறோங்கிற ஞானம் இல்லாமலேயே அவ அறிஞ்சுக்கணும், அப்படி சுலபமாக எடுத்து சொல்லிட்டு வர்றார். அதுல முக்கியமாக இந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இதை நினைச்ச மாத்திரத்தினால மனுஷியாளுடைய பாபங்கள்லாம் போறது. பிரம்மதேவர் எழுதினதான அந்த தலையெழுத்துன்னு சொல்ற பார்த்தேல, இதுக்கு பல பெயர்கள். சில பேர் அதிருஷ்டம்ங்கிறார், சில பேர் கொடுப்பனேங்கிறார், சில பேர் தலையெழுத்துங்கிறார், சில பேர் நாம் இது பாக்கியம் பண்ணலைங்கிறார். எந்த பேரோடு சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான், நமக்கு எட்டின நம்ம நினைச்சது வரல, அவ்வளவுதான். நாம் எது நினைக்கிறோமோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு தாபத்துல ஏதோ பேசுறார். ஆனா இந்த பகவானுடைய ஒரு அனுகிரகம் இருக்குமே, ஆனால் பரமேஸ்வர அனுகிரகம் வந்த மாத்திரத்தினால இவைகள்லாம் போறது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. தூரீகிருதானி துரிதானி, நம்ம எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயல் வந்து நமக்கு பலனை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாபம் தான். இந்த பாபம் இருக்கிறதுனால நம்ம பண்ணியதான ஒரு செயலானது சரியான பிரயோஜனத்தை இப்ப கொடுக்கல, அது எப்போ கொடுக்கும். பூமியில விதைய போடுற, அந்த விதைய போட்டு ஜலத்தை விட்டு ஒரு 4 நாள் ஆனா அது முளைச்சு மேல வர வேண்டியதானே, ஆனா வரல. வரலைன்னா ஏன் வரலைன்னு, அதனால விதையில தோஷம் இல்லை, நல்ல விதைய பார்த்து தான் போட்டேன், ஜலத்தையும் விட்டேன். ஏன் சார் முளை வரல அப்படின்னு கேட்டேன்னா, என்ன சொல்ல போறேள், அதுக்கு மேல ஏதாவது கல் இருக்கா பாருங்க. இவர் என்ன பண்ணினார், அது வாத்து கோழி ஏதாவது வந்து அந்த விதையை எடுத்துட்டு போறதும் அதுக்கு மேல ஒரு பாறாங்கல்ல வச்சிருக்கார். ஏன்னா அது என்ன, அந்த விதையானது அது முளைச்சுன்றதுனால அது தள்ளிண்டு வெளியில வர முடியாம அங்கேயே திண்டாடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம பண்ணிதான் இந்த செயல்கள்லாம் இருக்கு பார்த்தேன், இது இப்ப நமக்கு பலத்தை கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு வேண்டியதான ஒரு பிரதிபந்தம் அங்கே இருக்கு. அந்த பிரதிபந்தம் இடையூறு இருப்பதனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டேன்னா, அந்த இடையூறுனால நாம் அதனுடைய பலத்தை அனுபவிக்க முடியலை. அப்படி இருக்கிறதுனால அந்த இடையூறு போக்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு பகவத் தியானம். துரிகிருதானி துரிதானி துரக்ஷராணி துரக்ஷராணி, பகவதேவ பிரம்மதேவ நமக்கு எழுதினதான தலையெழுத்து. நல்லதா எழுந்திருந்தா பரவாயில்லை, இவன் கஷ்டப்பட்டோன்னு எழுதினார் போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் வருதுங்கிறான். அவைகள்லாம் போயிட்டுறது. தௌர்பாகிய துக்க துகரஹங்கிருதி துர்பஜாம்சி, தௌர்பாகியம் பேட் லக், துக்கம் துன்பம், துரஹங்கிருதி துர்பஜாம்சி. நாமளே ஏதோ ஒரு விஷயத்துல கர்வத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம், அதோட மட்டுமல்ல கர்வத்தை அடைஞ்சவார் நம்ம பக்கத்துல இருக்க, அவ ஏதோ ஒரு வார்த்தையை நமக்கு பேசுற, அந்த பேச்சுனா மனசுக்கு ரொம்ப தாபத்தை அடையும். சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒரு பேச்சுனா நமக்கு என்ன இருந்தா மனசுக்கு ரொம்ப தாபத்தை கொடுக்கறது. இவைகள் எல்லாம் சாரம் ததீய வச்சசாம் நிதராம் பிபந்தம், ததீய வச்சசாம் பகவானுடைய வார்த்தைகள் அற்புதமாக ஒரு வார்த்தைகள், அவருடைய செயல்கள் பகவத் சம்பந்தமான செயல்கள், அவருடைய லீலைகள், அவருடைய கதைகள், இவைகள்லாம் காதால கேட்டோமையானால் அது கேட்கறது ஒன்றும் சிரமமே இல்லை. எப்படி பாலை குடிக்கிறா போல அது நாக்கில் போட்டுட்டு அப்படியே தானா உள்ள போறதோ, அதை மென்று கடிச்சு ஒன்று சாப்பிட வேண்டாம்,
அது காதால கேட்டுட்டே இருந்தாலே இதயத்துக்குள்ள தானா போயிடுறது. அதான் நிஜராம் பிபந்தம், நிச்சயமா சாப்பிட்டு கொண்டிருக்க கொடிக்குதானே எனக்கு, பருகி கொண்டிருக்க கொடிக்குதானே எனக்கு. கௌரி ஜமாமிஹ சமுத்தர சத்கடாட்சைஹி, ஹே கௌரிஷா பரமேஸ்வர மாம் உத்தர சமுத்தர சத்கடாட்சைஹி, உங்களுக்கு வெறும் உங்க கண்ணோட என்ன பார்த்தா போறோம், உங்க கடக்கன் பார்வையே போரும், இவைகளை எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துவிடும். ஏன்னா உங்களுடைய ஸ்வரூபம் என்ன, சாரம் ஸ்வதீய சரீரம் சாரம்னு போட்டிருக்காரு. இந்த சாரம்ங்கிறது ரசம்ங்கிறது தான் சாரம்ங்கிறது. நம்ம சாருங்கிறோம் சம்ஸ்கிருதத்துல ரசம்னு சொல்றோம். ரசம்னு சொன்னாலும் சாரம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பழச்சாருங்கிறட இல்லையா, பழத்தினுடைய ரசம் தானே பழச்சாறு. அப்ப என்ன வேதத்தினுடைய ரசம் அது, ரசோ வைசஹா ரசக்கே வாயம் லப்த்வானந்தி பவதி. உபனிஷத்து என்ன சொல்றது, வேதங்களுடைய ரசமே அவர் தான், அந்த பரமேஸ்வரன் தான். அவர் எப்படிப்பட்டவர்?

இருக்கும் அப்படின்னு. எல்லா அறிவுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கார். இந்த அறிவு நமக்கு வந்ததேயானால் இவைகள்லாம் ஓடி போடுறது. இப்பதானே நம்ம கேட்டோம், ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா எதை தாம்சி. எப்படி இந்த கட்டைகள்லாம் இருக்கே, அது சமித்தோக்னி நன்றாக எரிக்கப்பட்டதான ஜொலிக்கக்கூடியதான நெருப்புல இந்த கட்டைகள்லாம் போட்டலையானால் அது எப்படி எரிஞ்சு போறதோ, அதே போல இந்த ஞானமானக்கூடியதான் நெருப்பு என்ன பண்றது, ஞானாக்னி உங்களுடைய பாபங்களை எல்லாத்தையும் அடியோடு அழிச்சு விடுறது. பாபத்தினால்தானே இவ்வளவு கட்டம் பார்த்தோம். துரிக்கதானி துரிதானி துரக்ஷதானி, பாபம் இருக்கிறதுனால்தான் துன்பம் வந்தது. துன்பம் வந்ததுனால்தான் நாம் மறுபடியும் வேற எதையும் பண்ணாம மனசாசு ரொம்ப சிரமப்பட்டோம். இப்படிப்பட்டதான ஒரு விவகாரங்கள் ஒண்ணு நமக்கு இல்லாம க்ஷேமமா இருக்கக்கூடியதான அம்சம் இதுதான். எதுன்னா சாரம் தொதிய சரிதம், தங்களுடைய சரிதம், தங்களுடைய நடவடிக்கை. எப்படி பக்தால அனுகிரகம் பண்றது, உலகத்துக்காக எப்பொழுது சேவை பண்ணி கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு செயல்களை கேட்க கேட்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஒரு ஹாலாஹல பானமோ அல்லது மார்க்கண்டேய லீலையோ இப்படிப்பட்டதான விவகாரங்கள் உலகத்தில் இருக்க மனுஷர்களுக்கு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்கள். அப்படிப்பட்டதான உங்களுடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருந்தோமே. ஏன்னா நிதரம் விபந்தம் எத்தனை தரம் கேட்டாலும் அழுக்கல சொல்லு, போதும்னு தோணல. ஏன், அது அப்படிப்பட்டதான ஒரு சரித்திரம். அது என்ன பண்றது, என்ன கௌரீஷா மாமிக சமுத்திர கடாட்சி கௌரீஷான்னு கேட்கிறார் ஈரநஞ்சுக்காரி அம்பாள். அந்த அம்பாளோடையே இருந்துட்டு இருக்காரு. யாரோட நம்ம இருந்துட்டு இருக்கோமோ அவளுடைய இன்ஃபுளுயன்ஸ் நமக்கு வந்துடும். எப்பொழுதுமே பக்தர்களை காப்பாத்தி கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறவள் அம்பாள். அம்மா அண்ணா லோகத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு குழந்தைகள் எல்லாம் எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணும். அவ தப்பு பண்ணினாலும் போனா போறதுன்னு விட்டு விட்டு சரி பண்றவள் அம்மா. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அம்மாவா இருக்கக்கூடியதான அந்த கௌரி மாதா இருக்காளே, அவருக்கு ஈஸ்வரன் கௌரிஷா ஆகையால் என்ன சொல்றது, நீங்களே கருணாமூர்த்தி. போராத பிறகு அவியாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடியதான அம்பாளோட சேர்ந்திருக்கள் கௌரீஷ மாமுத்தர மாமிக சமுத்தர சக்கடாட்சி. உங்களுடைய கடைக்கண் பார்வையினால எங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக இந்த ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். அதற்கு மேல சோமகலாதர மௌளே கோமல கனகந்தரே மகாமகதி சுவாமினி கிரிஜானாதே மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம். மாமக ஹிருதயம் என்னுடைய இதயம். இந்த என்னுடையன்னு சொல்றது என்ன, இத நான் நினைச்சதுனால்தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த மனசு எனது, இது நினைச்சவர்களுக்கு மனசுல வரக்கூடியதான எல்லா தொல்லைகளும் நமக்கு வந்து சேர்ந்துடுறது. என்ன பண்றது, கவலைகள் என்ன, சுகம் என்ன, துக்கம் என்ன, அது என்ன, இது என்ன, என்னென்ன அம்சங்கள், வெக்கம் என்ன, தைரியம் என்ன, பயம் என்ன, எல்லாம் இமோஷன்ஸ். இவைகளாம் இருப்பதனால்தான் மனுஷனுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கொந்தளிக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை நாலவருக்கு பேசணும்னா மனசுல பயம் உண்டாகுது. நன்னதான் படிச்சிருக்கோம், எல்லாமும் இருக்கு, இருந்தாலும் ஒரு வார்த்தையை நாலு பேர் இருக்க பேசணும்னா ஒரு மாதிரி இருக்கு. யாராவது நம்ம தப்பா நினைச்சு விடுவாளோ, இவர் ரொம்ப பெரியவர்னு நினைச்சுட்டு இருக்க, அந்த பேரு கெட்டு போயிடுமா, இப்படி எல்லாம் நினைக்கிற பாருங்க. தினந்தோறும் ஆத்திர சொல்ல ஸ்லோகம் தான். ஒரு பிரேயரை பாடுங்கன்னு சொன்னேன்னா நடுக்கிற பாருங்க. தினந்தோறும் தான் ஆத்திர சொல்லிட்டு இருக்கல, அதை இங்கே பாடினா என்ன, நாலு பேர் இருக்க பயம் சார் அப்படிங்கிற. அப்ப என்ன, அந்த மனசுல என்னென்னமோ ஒரு கவலைகள் என்னமோ விஷயங்கள் இவைகள்லாம் இருக்கு. அந்த மனச நான நினைச்சதுனால்தான் எல்லாமே நமக்கு வந்து சேர்றது. இந்த மனச பரமேஸ்வரா நான் உனக்கு கொடுத்துடுறேன். எப்படி, சோ மகளாதர மௌளவ், தலையில சந்திரபிரைய வச்சுருக்க. இந்த சந்திரபிரைய வச்சுன்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த சந்திரன் எப்படிப்பட்டதான தப்பு பண்ணினாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சந்திரன் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆத்தக்காரிக்கு ரொம்ப ஹிம்சை பண்ணினார். அந்தனால தக்ஷர் சபிச்சு விட்டார் அவரை, உங்களுக்கு க்ஷய வியாதி வரட்டும். நாளடவுல அவர் பூர்ண சந்திரனா இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து விட்டார். இன்னும் ரெண்டு பேரை தான் இருக்கு,
அது போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆயிட்டார். ஏன்னா அது வரைக்கும் ட்ரை பண்ணார். நாமும் பாருங்க, இருமல் வந்தது, ஜுரம் வந்தது, வைரஸ் ஃபீவர், எங்க பார்த்தாலும் என்னடா பண்றோம்னார். முதல்ல ஒரு நாள் பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஆத்துக்காரி ஏதாவது கஷாயம் வச்சு கொடுத்தா அது சாப்பிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதான ஒரு மருந்து போட்டு பாத்துக்கிறோம், ஒரு மாத்திரைய. அப்பவும் சரியாகலன்னு வச்சுங்களேன், நேரா போயிட்டு ஒரு காம்பவுண்டர் கிட்டயோ இல்ல டிஸ்பென்சரிலயோ போயிட்டு அந்த கடையில போயிட்டு, சுவாமி இப்படி இருக்கு, இதுக்கே ஏதாவது மருந்து கொடுங்கோ, சரி அதுவும் போட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சோ இல்லையோ தானா குறையும் அப்படின்னு இன்னொரு ரெண்டு நாள் விடுறேன். இந்நேரம் நன்னா முத்தி அது சரீரத்துக்குள்ள நன்னா இடம் புடிச்சுட்டு கொடுத்தது. இப்ப டாக்டர் கிட்ட போறேன். இப்ப டாக்டர் கிட்ட போனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் முதல்ல ரெண்டு வேஷம் வைக்கிறேன். எத்தனை நாளா இருக்குன்னா 10 நாளா இருக்குன்னா. இத்தனை நாள் என்ன தூங்கிட்டு இருந்தார். ஆத்துக்காரு வெய்யறது மூணம் கூடாது, அவர்கிட்டயும் வச்ச வாங்கிடும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ. அது ஒரு நாள் போயிடுது. அதுக்கு எடுத்துன்னு போன பிறகு கடைசியில என்னடா ஆச்சுன்னு, 14 நாள் ஆன பிறகு அவர்கிட்ட போனேன்னா என்ன ஒரு இன்ஜெக்ஷன் போடுற. அந்த இன்ஜெக்ஷன் போட்டது அப்பாடா குறையும், இது முதல்லயே போட்டுன்றது இல்ல. இது வைத்தியருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இதை போஸ்ட்போன் பண்ணி இத்தனை நாள் அனுபவிச்சு ஏன் கஷ்டம் பாருங்க. இது மாதிரி சந்திரனும் டிலே பண்ணிவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எல்லாம் 13 பறவைகள் போயிடுது. இங்க வேற வழி இல்லைங்கிறதாக ஓடி வர்றார் பரமேஸ்வர்கிட்ட. ஏண்டர் எல்லாரோட அன்னதா சரணம் நாஸ்தே துவையவ சரணம்மா, எல்லாரும் எல்லா இதுவும் போயிடுது சார், கடைசியில் என்ன வேற வழி இல்லை, நீங்க ஒத்தரதான் என்ன காப்பாத்த முடியும்னு வந்து கேட்கிறார். பரமேஸ்வரர் என்னார், கவலையே படல, நின்னாச்சினர் அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்ய பாக், எவ்வளவு பாபம் பண்ணினாலும் என்ன மனசார நினைச்சலன்னா போறோம். சாதுரேவ சமந்தவ்யா, நீர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைக்கிறார். ரமா சாதுரேவ சமந்தவ்யா, ஏன் சம்யக் வியவசித்தோஹி சக, நல்ல ஒரு தீர்மானத்துக்கல்லவா வந்திருக்கார், ஆகையால் என்ன பண்ணினார் அப்படின்னார். நீங்க இது வரைக்கும் பண்ணின பாப்பங்கள்லாம் அந்த கணக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டேன், புது கணக்கா எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்காராம். வெக்திகள் என்ன சொன்னார், இனிமேல் உங்களுக்கு ஆபத்து கிடையாது, அப்படியே இருக்கேள், மறுபடியும் என்ன சேர்ந்தார், மறுபடியும் வளருவேள், ஒருவேளை குன்னி போனாலும் இது வரைக்கும் தான் குன்னி போவேள்.

உடம்பு முழுக்க வெறும் திருநீரத்தான் அடைஞ்சிருக்கார். என்ன சுவாமினர், இவைகள்லாம் நமக்கு வைராக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேனால், சேர்த்து வச்சுட்ட பிறகு அந்த பொருள் போனா நமக்கு துன்பத்தை வரும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து டிவி வாங்கினா சார், அப்படியே பர்மனண்டா இருக்கும்னு நினைச்சா 4 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு கீறல் விழுந்தது, சரியா வரல. என்னடா ஆச்சுன்னா, போச்சே போச்சேன்னு ஒரே கவலை. இந்த 4 வருஷம் பார்த்த சந்தோஷம் எல்லாம் அன்னைக்கு போயிடுத்துன்னு பக்கத்துல இருக்க கேட்டா, அதான் சார் சும்மா ஏதாவது சைனா ப்ராடக்ட வாங்கணும் ஒரு 2000 ரூபாய்ல, 4 போனாலும் பரவாயில்லையோன்னா இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போயிடுதேங்க அப்ப அட்வைஸ் பண்ற. அப்ப நினைக்கிறேன், நான் முதல்லயே பார்த்திருக்கணுமே இப்படி, இது என்ன வம்பு? எது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது என்று தாங்கள் கருதுகிறீர்களோ அதுவே ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறதுன்னு நன்னா கவனிச்சுக்கணும். ஆகையால் இன்பம் இருக்கிற இடத்திலேயே துன்பம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆகையால் என்ன பண்ணோம்னா, துன்பத்தை அடியோட அழிக்கணும்னு அதுக்கு வழி பரமேஸ்வர அனுகிரகம் உண்ணத்தான். ஆகையால் சோமகலாதரமௌளோ, அதுக்கப்புறம் கோமல கனகந்தரே, கோமலமான ஒரு சரீரம் பரமேஸ்வரனுக்கு. கோமலம்னு எப்படி, ரொம்ப மென்மையான ஒரு சரீரம், மிருதுவான ஒரு சரீரம், அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன். சர்வதா சர்வ காலமா ஆனந்தமா இருக்கார். மனுஷனுக்கு சரீரங்கள்லாம் தடிச்சு போறதுக்க காரணம் என்ன, வாழ்க்கையில துன்பங்களை பட்டு பட்டு தடிச்சு போயிட்டோம். ஏதோ ஒரு மனசுல பொண்ணுக்கிட்டே இருந்தது, ஏன்னா தோலெல்லாம் தடிச்சு போச்சு. அது இல்லாம எங்க பரமேஸ்வரனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆனந்தம் தான், நித்திய திருப்தா நிதீஸ்வரா, நித்தியமா அவருக்கு திருப்தி. இல்லைன்னா யாராவது கூத்தாடுவாரா சொல்லுங்க பாக்கலாம். மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லாத போனா டான்ஸ் வருமா? பாட்டு டான்ஸ் எல்லாம் வரணும். ஏன்னா எப்படின்னா, உள்ளூர ஒரு ஆனந்தம் இருக்கணும். அப்படிதான் அவன் ஆனந்தமாக ஏகாந்தமா உட்காந்துன்னு ஏதோ ஒரு பாட்டு, அது பாட்டு கேட்கறவனுக்கு எப்படி இருக்கோ அகோரமா இருந்தாலும் அவன் தானே ஆனந்தமா பாடிட்டு இருக்கான். ஏண்டான்னா, உள்ளூர இருக்கிற ஆனந்தம் பொங்கிட்டு இருக்க. எங்க பரமேஸ்வரன் ஆனந்தமாக நாட்டியம் ஆடிண்டே இருக்காரு, சர்வதா சர்வ காலமா ஆடிண்டு இருக்காருன்னா எப்படின்னா, எப்பொழுதும் இந்த ஆனந்த அனுபவத்திலேயே இருக்கார். இந்த ஆனந்த அனுபவம் இருப்பதனால என்ன தெரியறதுன்னு, அவருக்கு ஆனந்த அனுபவம் இருக்கு, அதோட இல்ல யார் அவரை சேவிக்கிறாளோ அவரை பத்தி நினைக்கிறாளோ அவளுக்கு ஆனந்தம் வருது. ஏன்னா இந்த இன்பமும் துன்பமும்ங்கிறது கண்டேஜியஸ், தொத்து நோய் மாதிரி. எங்கேயாவது ஒரு இடத்துல 1000 பேர் கவலைப்பட்டு இருக்கா, அங்க போய் நீங்க சிரிச்சுன்னா என்ன சொல்லுவார், 4 பேரும் சேர்ந்து உங்களை மொத்திப்பிடுவோம். அவளே அழுதுன்னு இருக்க, நீங்க அங்கே போய் சிரிச்சுட்டு தமாஷ் பண்ணிட்டே இருந்தா இங்க இருந்து போயிட்டு வா அப்படிம்பா. அதே போலயே நீங்க சிரிச்சுண்டு 4 பேர் சிரிச்சுட்டு இருக்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத பண்ணேன்னா என்ன பண்ணுவாங்க, இங்க வாங்கன்னு உட்கார வச்சு உங்களுக்கும் காபி கொடுத்து உங்களுக்கும் சிரிப்பு வச்சு அவ பேசுறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது. சோ சிரிப்பு இருக்கக்கூடியதான கூட்டத்துல நீங்க இருந்தேடையானால் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது. துன்பம் இருக்குன்னா அழுதுண்டே மூக்கால் அழுதுண்டே இருக்கிறவாளுடைய கூட்டத்துல நீங்க இருந்தேன்னா உங்களுக்கும் அதே வருது. அதனால இந்த மனசானது எப்படி, எது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். ஆகையால் தான் நம்மள என்ன சொல்றது, முதல்ல சத்சங்கத்தை தேடு, இது வேணும் அது வேணும் நினைக்காம ஏகாந்தமாக இருக்கிறதோட திருப்தியா கண்டென்டா ஏறதுக்காலோ அவ பக்கத்துல இரு, அப்பதான் உனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்படி சத்சங்கத்தோட நம்ம இருக்கணும்னு சொன்னா அந்த சத்சங்கம் எங்கேன்னு நமக்கு தெரியல. சத்சங்கம் எதற்காக சொல்றது, இந்த சத்சங்கத்தினால்தான் ஒரு மனுஷன் சந்தோஷத்தை அடையலாம். அப்படி எங்க பரமேஸ்வரன் எப்பொழுதுமே ஆனந்தமா இருந்து இருந்து அவருடைய சரீரம் எல்லாம் மகு கோமலமா போயிடுது. ரொம்ப மெத்துன்னு இருக்க அந்த கோமலா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஹாலாகல விஷத்தை குடிச்சார். உலகத்துல இருக்கிற பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்கணுங்கிறத குடிச்சார். ஏன்னா அந்த விஷமானது உண்டாச்சு, யாரும் எதிர்பார்க்கல. முன்னாலேயே எதிர்பார்த்திருந்தா அதுக்கு தகுந்ததான ஒரு இதோட வந்திருப்ப. தேவதைகள்லாம் நமக்கு என்ன அமிர்தம் தான் வரப்போறது, ஆனந்தமா குடிக்கலாம் எனக்கூடியதான எண்ணத்துலதான் ஆரம்பிச்சா அது என்னடா சேர்ந்தார், ஏதோதோ வந்ததுமே நடுவில் ஹாலாகல விஷம் அற்புதமா வந்தாச்சு. அது வந்து வரும்பொழுது என்ன பண்றது, உலகத்துல எரிச்சுண்டே, இது வர காலத்துல எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது சார். அது தெரியல, இந்த ரோட்ல போகும்பொழுது இந்த கார்பரேஷன் லாரில இருந்து என்ன பண்ணும், இந்த கொசு மருந்து கேட்பான், அது அடிச்சுண்டே வருவான். அது என்னடா சார், நீங்க அந்த இடத்துல நிக்கவும் முடியாது ஓடவும் முடியாது, ஏன்னா ஓடுறதுக்கு இடம் தெரியாது, நிக்கணும்னு அந்த ஒரே புகையானது இருக்கு மூக்க அடைக்கிறது.

0: என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் ஹாலாஹல விஷம். நமக்கு ஹாலாஹல விஷம் இல்ல, கொசுக்களுக்கு ஹாலாஹல விஷம்னு வச்சுப்போம். அது மாதிரி தேவதைகள்லாம் எதிர்பாராம வந்துட்டான். இந்த தேவதைகளுக்கெல்லாம் இந்த விஷம் வந்ததுமே அவளால தெரியல, தெரிச்சு ஓடினான். அங்க இருக்க முடியலங்கிற அபிப்பிராயத்துல தெரிச்சுட்டு ஓடிவிட்டார். யார் எங்க இருக்கேன்னு தெரியல, தேவதைகளும் அரக்கர்களும் ஓடிவிட்டார். இப்படிப்பட்டதான விஷம் வந்தா உலகத்தில அழிச்சுவிடுமே என்ன பண்றது அப்படின்னு பரமேஸ்வரன் இந்த விஷத்தை தன் கையால வாங்கிட்டு சாப்பிட்டார். அது சாப்பிட பொழுதே என்ன ஆயிடுதுன்னு, அவருடைய உடம்புல இருக்கக்கூடியதான பகுதிகள்லாம் எரிச்சுண்டே போறது. பரமேஸ்வரனா இருந்த போதிலும் அந்த விஷத்தினுடைய பவர் எப்படி இருக்கேன்னு, அந்த சரீரத்தை கருப்பாக்கின்றே போறது. அம்பாள் பக்கத்துல இருந்து பார்த்தா என்ன பண்ணினான், தன்னுடைய அமிர்தமயமான கைகள்னால அந்த கழுத்துல போய் தொட்டா. அதுதான் விஷம் எல்லாம் என்ன, விஷம அமிர்தம் பவேத் அமிர்தம் பா விஷம் ஈஸ்வரேச்சையா. அந்த விஷமானது அமிர்தமாக மாறிடுது. என்ன, அந்த கைகளே அம்பாளுடைய கைகளே அமிர்த சஞ்சீவினி. அது என்ன ஆயிடுது, அந்த விஷம் எல்லாம் அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது, அது டானிக்கா ஆயிடுது. பரமேஸ்வரன் அவர் பாட்ட குடிச்சு விட்டு அவர் அப்படியே ஆனந்தமா டான்ஸ் ஆடுறது ஆரம்பிச்சு விட்டார் விவகாரம் முழுக்க. ஆனா அந்த கழுத்து வரைக்கும் என்னாச்சு, இந்த விஷம் சாப்பிட்டாரோ இல்லையோ, அந்த விஷமானது அந்த கழுத்தை அப்படியே கருப்பாக்கிடுது. எப்படி கருப்பாக்கிடுது அப்படின்னா, கனகந்தரே கோமல கனகந்தரே, கனம்னா நீருண்ட மேகம். அந்த நீருண்ட மேகமானது எப்படி ஆயிடுதோ அப்படி பரமேஸ்வரனுடைய விளவெளியில் இருக்கக்கூடியதான சரீரம் அது போராதுங்கிறதுக்காக விளவெளியில் திருநீர் வேற அடைஞ்சிருக்கார் அணிஞ்சிருக்கார். அப்படிப்பட்டதான அவருடைய சரீரத்தை ரொம்ப கருப்பா பூசிக்க பிடிச்சது சார், நீளம் நீளமாக நீருண்ட மேகம் மாதிரி நீளமாக ஒரு கலர் பண்ணிட்டு. அதுவும் எதுக்கு காட்டுறாருன்னா, எங்க பரமேஸ்வரன் இப்படி சகாயம் பண்ணியிருக்கார் உலகத்துக்கு, மூலமும் காப்பாற்றணும். அம்பாள் வந்து என்ன பண்ணினா, கையால் அப்படியே தொட்டு அதை அமிர்தமாக்கி விட்டா. ஏன் மான, பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா தன்னுடைய மாங்கல்ய சூத்திரத்துக்கு அவ்வளோ பவர்னு, தவஜனி தாட்டங்க மகிமா, ஏதோ இது அதுன்னு கிடையாது. அந்த அம்பாளுடைய காதில் இருக்க காதணி இருக்கே, அதனுடைய மகிமை என்ன, பரமேஸ்வரன் எப்பொழுதும் அவர் என்ன பண்ணினாரும் உயிரோடையே வச்சுட்டு இருக்கும். தேவதைகள் எல்லாருமே என்ன ஆச்சுன்னா, அமிர்தத்தை குடிச்சவாளா இருந்த போதிலும் அவளுக்கெல்லாம் எப்ப மரணம் வருமா நடுங்கிட்டு இருக்காளாம். ஆனா எங்க பரமேஸ்வரன் என்ன, அவர் பாட்டுக்கு ஆனந்தமா அவர் இருந்துட்டு இருக்க, என்னடா கிட்ட வராது. ஏன்னா இந்த அம்மா அவனுடைய தாலி பாக்கியம் அவ்வளவு விசேஷமா இருக்குங்கிறார். அப்படி அந்த பரமேஸ்வரன் அவர் வயத்துக்குள்ள இன்னொரு செட்டு சரீரம் இருக்கு, பூலோகம் மாதிரி இப்ப 14 லோகங்கள் இருக்கு. இந்த விஷமான அங்கே போனா அவளுக்கு தொந்தரவு வருமே அப்படின்னு அதை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டாலாம் அம்பாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு, அது உள்ள போகும் பொழுது அந்த கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடியதான பொருளை கருப்பாக்கிட்டு, ஆகையால் பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன் ஸ்ரீகண்டன் இப்படி பேர் வந்து பாருங்க. ஆகையால் கோமல கன கந்தரே, கந்தரே கழுத்து இருக்கிற இடத்துல கோமலமான ஒரு கணம், கோமலமான ஒரு சரீரம், அது கணம் நீருண்ட மேகம் மாதிரி ஆயிடுது. மகா மகசி, அதுக்கு மேல இங்க பரமேஸ்வரன் மகா மகிமசாலையோட இருந்துட்டு இருக்கார் அவர் பாட்டுக்கு. என்ன, பரஞ்சோதி வடிவமாக இருந்து கொண்டிருக்கார், பார்வதி நாதரா இருந்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அவர் மகா மகசி, அவருடைய சௌபாகியம் என்னது என்று சொல்ல முடியல. மகத்துவம், அவரை யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கே அனிமா கரிமா மகிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் பசித்வம் அப்படின்னு அஷ்ட மகா சித்திகள் தானே வருதான். பரமேஸ்வரன் கொடுக்க வேண்டாம், இது உனக்கு வரட்டும்னு நினைக்க வேண்டாம். அவருடைய நாமாவை சொன்னதுமே உங்களுக்கு தெரியாமவே வந்துடுறது. நீங்க மனசினால் நினைச்சதான எத்தனை செயல்களும் தானா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னைக்கு வந்தா தேவையிலேன்னு கரெக்டா வந்து சேர்றது. எப்படி சார் வருது, பரமேஸ்வர அனுகிரகம், அந்த அம்பாள் அனுகிரகம், பரமேஸ்வர அனுகிரகம் வந்தது. ஏன்னால் நீங்க எது எதிர்பார்க்கிறீங்களோ அது அதுக்கு முன்னாலேயே வந்து சேர்றது. உமக்கு தெரியாலேயே சேர்றது, நமக்கு இவ்வளவு பவர் இருக்கான்னு தெரியாமலேயே அத்தனை பதார்த்தம் அந்த சிவானுகிரகத்தினால கிடைக்கிறது. அது அவருடைய ஐஸ்வர்யம். அவருடைய விசேஷம் என்ன, அவர் நாமாவை சொன்னதுமே அவருடைய திருநாமங்களை சொன்ன மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு இவ்வளவு பலம் வருது. அதான் மகா மகசி சோமகலாதர மௌளவ் கோமலகன கந்தரே மகா மகசி சுவாமினி கிரிஜாநாதே பரமேஸ்வர கிரிஜாநாதே. அந்த அம்பாளுடைய ஆத்தக்காரரா இருந்துட்டு இருக்கிற உங்கள இடத்துல மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம். என்னுடைய இதயமானது எனது எனதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனதுன்னு நினைச்சின்றதுனாலதான் அல்லல் பட்டு இருக்கேன். ஆனா இத உங்களுடைய பேரோட இத உங்களிடத்துல ரமிக்குமையானால், உங்களிடத்திலேயே இருக்குமையானால் ஒரு கவலையும் இல்ல, ஆனந்தமா நான் சௌக்கியமா இருக்கலாம். இப்ப எல்லாம் என்ன பண்றான், நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போற காலத்துல 6வது வருஷம்தான் ஸ்கூலுக்கு போறது, 1ஆம் கிளாஸ்ல சேர்த்துப்பா. அங்கேயும் 1ஆம் கிளாஸ்ல சேர்த்து வச்சா ஒரு கவலையும் கிடையாது, ஏதோ விளையாண்டு வந்துட்டே இருந்தோம். இப்ப எல்லாம் 2.5 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் சேர்த்து விடுற. என்ன சுவாமி கேட்கறேன்ல, இந்த குழந்தைய பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, இவளுக்கு படிப்பு வரணுங்கிற விவகாரம் இல்ல, பாத்துக்க முடியல சார், ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், வீடு முழுக்க ஒரே துஷ்டத்தனம் பண்றான், நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். துஷ்டத்தனம் பண்றான்னு அந்த குழந்தைய சொல்றேல, நீங்க சின்ன வயசுல பண்ணலையேன்னு, நாங்க பண்ணினோம் அது ஞாபகம் இல்ல, எங்க அம்மா இல்லையே சொல்றதுக்குட்டான். அவங்களை கேட்டா தானே தெரியும் இவங்க பண்ண துஷ்டத்தனம். அதோட மட்டும் இல்ல, அங்க உங்களுக்கு விளையாடுறதுக்கு கிராமாந்திரத்துல எவ்வளவு இடம் இருந்தது, இந்த குழந்தைக்கு இடம் இருக்கா இன்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம். இந்த 4 சவருக்குள்ள விளையாடிட்டே இருக்கணும், எங்கேயாவது வெளியில போய் மரத்தை ஏறி ஏறிச்சா, மரங்களுக்கையாவது இருக்கா மெட்ராஸ்ல, ரோட்ல போனா எந்த கார் வருதோ எந்த டூ வீலர் வருதோ அடிச்சு விடுவானா, அந்த உள்ள தள்ளி வைக்கிறாள், எந்நேரம் உங்களையே பார்த்துட்டு இருப்பான் உலகத்தை பார்க்காம. அதுவும் கொஞ்சம் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் டிராயிங் கிளாஸுக்கு போகணும், மியூசிக் கிளாஸுக்கு போகணும், தபலா கிளாஸுக்கு போகணும், ராத்திரி 10 மணி வரைக்கும் அவனுக்கு இப்படியே விரட்டின்றே இருக்கல், அது என்ன குழந்தை பருவமா இல்ல என்னது, அவன் கலாட்டா பண்ணாம என்ன பண்ணிட்டு இருப்பான், அது நம்ம யோசனை பண்றது இல்ல. ஆனா என்ன பண்றான், அந்த குழந்தை ரொம்ப இம்சப்படுத்துறது அல்லல் படுத்துறது கொண்டு போய் ஸ்கூல்ல போட்டிருக்கோம். ஏண்டா ஒண்ணும் பண்ணல, இதே அல்லல் அங்க ஸ்கூல்ல அந்த வாத்தியார் அனுபவிக்கிறான், எந்த ஜென்மால என்ன பாபம் பண்ணினேனோ. நீங்க ஒரு பையனை உங்களால மேய்க்க முடியல, கொண்டு வந்து ஸ்கூல்ல தள்ளிவிடுறேள், ஏடா விவகாரம், ஒரு 6 மணி நேரம் காலமே, ஒரு 8 மணிக்கு போனா குழந்தை 12 மணிக்கு வருது, அது வரைக்கும் என்ன பண்ணு, ஒண்ணும் பண்ணல, டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்க, ஒன்னும் பண்ணல நீங்க. ஏன்னா அந்த சமயத்துல ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப மாடான தேசம் இப்படி ஆயிட்டு இருக்க பாத்தீங்கள, வேண்டான்றது. ஏன்னா மாமக்காகிறதயம் இப்படி என்னுடைய இதயமானது எங்கெங்கயோ போறது, இங்க போகணும் அங்கே போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இப்படி போறது, இப்படி இருக்கக்கூடியதான இந்த இதயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேனேயானால், உங்களையே நினைத்து கொண்டிருக்குமேயானால், நீங்க எப்படிப்பட்டவா, சர்வதா சர்வகாலமா ஆனந்தமான.
1: அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள், தலைப்பு நியாய பாதகிருத்யா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஷ்வேஷம், நிதாய குருவந்தனம், பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. குரு வேதி அப்போ உபாதி பேதாத் வேற மாதிரி வர்றது பேரு, உபாதி பேதத்தினால அதுக்கு பிராணாபான சங்கியம் பபத்தே அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி பிராணாபானன்னு சொல்லி சொல்லிட்டோமே, பிராணன்னா என்ன அப்பானன்னா என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிராணன்னா என்ன அப்பானன்னா என்ன, அதையும் கூட நீங்க பதக்கிருத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முகநாதி முகநாதிகாபியாம் நிர்கமன பிரவேஷனாது பிராண, மூக்குனாலும் மூக்கு மூலியமாகவும் வாயு மூலியமாகவும் உள்ள போறதுனாலும் வெளியே வர்றதுனாலும் அதுக்கு பேரு பிராணன். பிராணன் எதுக்கு பேரு, மூக்கிலிருந்தும் வாய் வழியாகவும் உள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு போறதுக்கு பேரு பிராணன். ஜலாதேர் அதோ, ஜலாதேர் அதோ நயனாது அபானஹ. ஜலாதேர் நீர் முதலியவை நம்ம சாப்பிடுறது அருந்துறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கீழே கொண்டு போறதுனால அதுக்கு பேரு அபானன், கீழே கொண்டு போறதுனால. புக்த பரிணாமாய ஜாட்டர அனலசிய சமுன்னயனாது சமானஹ. சமானஹ அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாப்பிடுறத வந்து வயிற்றுல ஜாட்டராக்னிய உத்தீபனம் பண்ணணும். ஏன்னா நெருப்பு வந்து நல்ல கடகதா எரியணும்னு சொல்லி சொன்னா என்ன வேணும், அதுக்கு காத்து இருக்கணும், காத்து இருந்தாதான் நெருப்பு எரியும். அதனால அந்த ஏன்னா சாப்பாடு அக்னிகுண்டமே இருக்கு, அக்னிகுண்டத்துல நெய் ஊத்துறாங்க இல்ல ஹவிஸ் போடுறாங்க, ஹவிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைப்பிடி கைப்பிடி எடுத்து அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நெய் ஊத்துறன்ட்டு பக்கெட்டை பக்கெட்டை எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடும், நெய் ஜாஸ்தி ஊத்தினாலும் அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடுறோம் நிறைய கனாப்பனான்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கூட இது உள்ள அணையாம் எரிஞ்சுட்டு இருக்கு, எது என்ன காரணம் அப்படின்னா இந்த சமான அக்னி காரணமாக. அண்ணாதேர் ஊர்துவ நயனாது உதானக சாப்பிடுறோம், சாப்பிட்டது சில சமயம் வந்து வெளியில வர்றது. அந்த வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன? உதான நாடி முகேஷு வீதனநாத தியான. தியானம்னு சொல்றது சரீரத்துல சர்வ சரீர வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த தியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அது புக்தசிய பரிணாம, அது மாற்றம் அடைகிறது, சக்திய மாற்றம் அடைஞ்சு அந்த சக்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு பேர் தியானம். சக்தி எல்லாத்துக்கும் இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் அப்படியே இந்த பைப்பை உருட்டி விட்டுருவாங்க. உருட்டி விட்ட உடனே தண்ணி ஆன் பண்ணுவாங்க. தண்ணி திறந்த உடனே தண்ணி ஃபர்ஸ்ட் வராது, அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் காத்து போயிட்டு இருக்கும். ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி வரும், அந்த ப்ரெஷர்ல காத்து வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாஸ் ஆகும். அந்த மாதிரி நாடி எல்லாம் அமுங்கி இருக்கும். அந்த அமுங்கி இருக்கிற நாடிய வந்து விரிச்சு கொடுத்து ரத்தத்தை அது மூலியமா பாஸ் பண்றதுக்கு காரணம் ஆறதுக்கு பேர் என்ன? தியானம். இது கிரியாரூப உபாதியே உபாதி பேராது ததா வியாக்கிரியத இது அர்த்தம். அப்படி என்னென்ன செயலை செய்யறதோ அந்தந்த செயலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் உண்டாருது. பிராணபான தியான உதான சமான அப்படின்ட்டு. சப்த குணகம் ஆகாஷம் தச்சைக்கம் விபும் நித்தியம் ச. சப்த குணகம் ஆகாஷம், சப்தத்தை குணமா உடையது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏக்கம் ஒண்ணு, பலது இல்ல, ஒரே ஒரு ஆகாஷம் தான். ஏக்கமாத்திரமான விபு வியாபிச்சிருக்கிறது. அதே மாதிரி நித்தியம், ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்சபூதத்துல ஆகாசம் தான் பரிணாம நிலையில இல்லாம நித்தியமா இருக்கிறது. மத்ததெல்லாம் பரமாணு நிலையில இருந்து நித்தியமாறுது. இது பரிமாணம் எதுவுமே மாற்றம் எதுவுமே அடையாம பரமாணு நிலையில ஆகாம நித்தியமா இருக்கிறது. மத்தது பரமாணு நிலையில இருக்கு, பரமாணுல இருந்து துவனுக்கு திரணுக்கு நாயி வியாபிக்கிறது. இது அப்படி இல்ல, இதோட நிலை எப்படி வியாபிச்சிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நித்தியம், இது அனித்யம்னு பேதமே இல்ல ஆகாசத்துக்கு. சப்தேபி சப்தோ குணம் எஸ்ய தத்ததா, சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தமானது எதற்கு குணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு ஆகாஷம், அப்படிப்பட்ட திரவியத்துக்கு பேரு ஆகாஷம். சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாஷம் சப்தம் குணம் உடையது. சப்தோ குணோ எஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்தமானது குணம் எதற்கோ அது ஆகாஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுல மத்தவங்களுடைய சித்தாந்தத்தையும் இப்படி நைசா நிராகரிக்கிறாரு. என்னன்னா பட்டர்களோட நீ குமாரில பட்டரோட மீமாம்ச சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க. இந்த சப்தத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க. ஆகாஷம் நமக்கும் திரவியம் தான், சப்தமும் அவங்க திரவியம் ஒத்துக்கிறாங்க. நமக்கு சப்தம் திரவியம் இல்ல, குணம் ஆயிடுறது. அதனால சப்தம் குணம் எதனுடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கும். அசம்பவாரணாய சப்த குண இது உபயம். அப்படி அசம்ப தோஷம் ரெண்டுமே நீக்கிறதுக்கோசரம் சப்தம் குணம் ரெண்டுத்துமே கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சர்வபூத திரவிய சம்யோகி, இந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மூர்த்த திரவியத்தோடய சம்பந்தப்பட்டது. மூர்த்த திரவியம்னா எதெல்லாம் ரூபமுடையதோ உருவமுடையதோ அந்த உருவமுடைய எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்டது இந்த ஆகாஷம். மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன? மூர்த்த திரவிய சம்யோகி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. மூர்த்தம்னா என்ன? ஃபர்ஸ்ட் மூர்த்தம்னா என்ன லட்சணம் பார்ப்போம். மூர்த்தம்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் மூர்த்த கிரியாவத்தம் வா. மூர்த்தத்தம்னு சொல்லி சொன்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம். பரிச்சின்ன வரையறுக்கப்பட்ட ஒரு அளவு உடையது. பரிமாணம்னா அளவு, வரையறுக்கப்பட்ட அளவுடையது இல்லாட்டி ஒரு செயலுடையது. அப்படி வரையறுக்கப்பட்ட அளவு உடையதாகவோ இல்ல செயலுடையதாகவோ இருக்கிறது பேரு மூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதீதாதி விவகார ஹேத்து காலக சசைகோ விபுர் நித்தியஸ்ட. அதீதம் முதலிய விவகாரத்துக்கு காரணமானது காலம். அந்த காலம் எப்படிப்பட்டது? ஏகம் விபு நித்தியம். அதே மாதிரி என்னது உங்களுடைய ஆகாஷம் மாதிரி ஏகோ விபு நித்யம், மூணுமே இருக்கு இங்கேயும். சரி, அதீத இத்தியாதியோ விவகார அதீதோ பவிஷ்யத்து வர்த்தமான இது இத்தியாத்மக தஸ்ய அசாதாரண ஹேத்து கால இத்தியர்த்த. அதாவது அதீத இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன? அதீதம் வர்த்தமானம் முதலியதாக. அதீதம் வர்த்தமானம் முதலியாக அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இந்த மூணு காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறார். எதுக்கு எந்த விவகாரம் இருக்கோ அந்த விவகாரத்துக்கு பேரு காலம். விவகாரம் அப்படிங்கிறது வந்து விவகாரமே ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு சப்த பிரயோகமா இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்புரணாத்மகமா இருக்கு, நம்ம நினைவு கூறதா இருக்கு. ஏன்னா அதீதம் அநாகத்தம்னு சொல்லி இந்த நிலையில மாத்திரம் இல்ல, நினைவு கூறதாவும் இருக்குது. அப்ப ரெண்டு வகையான விவகாரமா இருக்கு. அப்படி அந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கு பேரு காலம். நடு இதம் லட்சணம் ஆகாஷி அதிவியாப்தம் விவகாரசிய சப்த சப்தாத்மகத்வாதி சேத் ஏகோ விபு நித்யான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து காலத்துக்கு லட்சணம் பண்ண போறீங்க. ஆனா லட்சணம் எங்க போறது? ஆகாசத்துக்கு. ஆகாசமும் நித்தியம் எல்லாம் இருக்கு, ஆகாசமும் விவகாரத்துக்கு காலமா இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? அங்க விஷயம் என்ன அப்படின்னா அத்த ஹேத்து பதையின நிமித்த ஹேத்தோ விவக்ஷத்வா. அது நீங்க ஹேத்துன்னு சொன்னது என்னது அப்படின்னா நிமித்த ஹேத்து. அதீத அதீதாதி விவகார நிமித்த நிமித்த ஹேத்து, அதுக்கு பேரு காலம். நச ஏவம் கண்டதால்வாதி அபிகாத்தே அதித்யாப்தி விதி வாச்சியம். சரி, நிமித்தம் தானே, ஏதோ ஒரு நிமித்தமா இருக்கு, நிமித்தத்துக்கு அந்த அதீதம் முதலிய நிமித்தத்தை கொண்டு விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டதாலு தொண்டை முதலியதெல்லாம் நாக்கு முதலியெல்லாம் சம்பந்தப்படுறதுனா சப்தமானது உண்டாது. அப்ப அதுவும் கூட அதீதம் சொல்லும் போது வாயும் கூட பிரேகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அதிவியாப்தி ஆகும்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் அது எப்படிப்பட்டது விபுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த காலமானது விபுன்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம்ல காலிக்கு சம்பந்தத்துல இருக்கு காலம் எல்லாத்திலயும். பிராச்சியாதி விவகார ஹேத்து ருத்திக்கு சச்ச ஏகா விவ்வி நித்யாச. பிராச்சி முதலிய கிழக்கு மேற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமானது திக்கு, அது ஒன்னு வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானதும் அப்படின்ட்டு. இயம் பிராச்சி இவம் இவம் அவாச்சி இயம் பிரதிச்சி இயம் உதிச்சி இத்தியாதி விவகார அசாதாரண காரணம் திகித்தியாச. அப்படி இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசேஷமான விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக்கு அப்படின்ட்டு. ஹேத்துர் திகிதி உச்சியமானே உச்சியமானே பரவானாதோ அதிவியாப்தி சியாது தது வாரணாய பிராச்சியாதி விவகார ஹேத்துருதி. ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மாத்திரம் லட்சணத்துல ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், பரமாணு ஹேத்து ஆயிடுறது. அதனால பரமாணு வந்து லட்சணம், நீங்க பண்ண போன திக்குக்கான பரமாணுல லட்சணம் போயிடுது. அதனால பிராச்சியாதி விவகார ஹேத்து பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஏன்னா பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பரமாணு. அதனால பரமாணுல லட்சணம் போயிடும். அதனால அதுல போகாம இருக்கணும்ன்றதுக்கோசம் நாம என்ன பண்றோம், பிராச்சியாதி கிழக்கு முதலிய அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறோம். ஆகாஷாதி வாரணாய அசாதாரணி அப்படி போத்தியம். ஆகாசத்துல லட்சணம் போகும். பிராச்சியாதி விவகார ஏத்துன்னு சொன்னோம்னா ஆகாசமும் பிராச்சியாதி விவகார ஏத்துவா இருக்கே, அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரணம் அப்படிங்கிற அங்க ஒரு பதத்தை கொடுக்கணும். பிராச்சியாதி விவகார பிராச்சியாதி அசாதாரண விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இங்கேயும் நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா சா திவிதா பரமாத்மா ஜீவாத்மா சேத்தி தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவ ஜீவாத்மா பிரதிஷதீரம் பின்னா விபுகு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா பத்தி விசாரம் பண்ணினோம். ஆத்மா எப்படிப்பட்டது, ரெண்டு வகைப்பட்டது. ஆத்மா வந்து ஞான அதிகரணம், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. அது ரெண்டு வகைப்பட்டது, ஒண்ணு ஜீவாத்மா இன்னொரு பரமாத்மான்னு சொல்லிட்டு, பரமாத்மா ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது நித்தியமானது, ஜீவாத்மா எப்படிப்பட்டது பிரதிசரீரம் பின்னம் அதுவும் வியாபிச்சிருக்கிறது தான். ஞான அதிகரணேதி பூத்தலாதி வியாரண் பூத்தலாதி வியாரணாய ஞானேதி. இப்ப ஞான அதிகரணம் ஆத்மானு சொல்லாம அதிகரணம் ஆத்மானு சொல்றேன் நானு. ஆத்மா என்னது, அதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிகரணம்னா ஆதாரம். இப்போ பாணிக்கு ஆதாரம் என்ன, பூத்தலம் பிருத்திவி நிலம். பாணி எங்க வச்சிருக்கீங்க, பூத்தலத்துல நிலத்துல. அப்போ நிலமானது பாணிக்கு ஆதாரம். அப்ப என்ன ஆயிடுறது, நீங்க லட்சணம் பண்ண போனது ஞான ஆத்மாவுக்கு, ஆனா லட்சணம் போனது நிலத்துல. ஏன்னா அதுவும் அதிகரணம், அதுவும் ஆதாரம் எல்லாத்துக்கும். நம்மளை தாங்கி நிக்கிறது இந்த நிலம் தான் அப்படிங்கறதுனால நிலம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறது, அதிகரணம் ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும், ஞானம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கணும். ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா மாத்திரம் தான், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா மாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அது நிராகரிக்கிறது. காலாதிவாரணாய சோமாயினி ஜபி தேயம். காலம் முதலியது ஞான ஞான அதிகரணம்னு சொல்லி சொன்னா ஞான காலமும் அங்க இருக்கு. காலம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு காலிக்க சம்பந்தத்தோட. அதனால என்ன பண்ணணும் நீங்க, சமவாயின ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம், ஞானம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தம். ஞானம் ஆத்மாவுக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா ஆத்மா வந்து ஞானத்துக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னா அது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. ஆனா காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு அங்க, காலம் காலிக்க சம்பந்தத்தோட ஆத்மால இருக்கு. ஞானம் சமவாய சம்பந்தத்திலே சம்பந்தத்துல ஆத்மால இருக்கு. அதனால ஞானமும் இருக்கு காலமும் இருக்கு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காலத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சமவாயின அப்படின்ட்டு. அப்போ சமவாயின ஞான அதிகரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் ஆயிடுறது. ஈஸ்வரதி சமவாய சம்பந்தேன நித்திய ஜானவான் ஈஸ்வர. அப்படி சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தினால சம்பந்தத்தோட நித்தியமா ஞானமுடையவன் ஈஸ்வரன். ஜீவைத்தி சுகாதி சமாய காரணம் ஜீவைத்தியர்த்த சுகம் முதலியதுக்கெல்லாம் சமவாய் காரணமா, அதாவது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சுகம் முதலியதோட சம்பந்தப்பட்டவனா இருக்கிறவன் ஜீவன். சுகம் சுகாதே அப்படிங்கறதுனால சுகம் துக்கம் எல்லாமே அனுப்புறது. அதனாலதான் ஈஸ்வரன் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா, உதாரணம் இருக்கு, சமாய சம்பந்தர் நித்திய ஞானவான் ஈஸ்வரன் சொல்லிட்டீங்களே, நித்தியமே ஞானமுடையவன். அப்ப எப்படி ஈஸ்வரன் நித்திய ஞானவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்குன்னா, வேதத்துல சொல்லிருக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வஜ்ஞன் சர்வவித்னு அவனை பத்தி ஈஸ்வரன் பத்தி சொல்லிருக்கு. அதனால நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் வந்து ஒரு அனுமானத்தினால பண்ணலாம். என்ன சித்தியங்குரகம் சித்தங்குராதிகம் கர்த்திருத்தன்யம் காரியத்வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டவத்து, அதாவது சித்தியங்குராதிகம் செடி கொடி எல்லாமே காரியஜன்யம், ஒரு காரியத்தினால உண்டாரு, கர்த்திருஜன்யம் ஒரு கர்த்தானால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படின்னா பானை மாதிரி, பானை எப்படி ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இந்த செடி கொடி எல்லாம் ஒருத்தனால உண்டாக்கப்பட்டதா தான் இருக்கணும். தானே எப்படி வளரும், அது தானே எங்கேன்னு வந்தது, அது அதனுடைய இருப்புக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். அந்த ஆள் யாரு, அதோடைய வளர்ச்சிக்கு அது இருப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பிரமாணமான ஒரு ஒரு அனுமானத்தை கொடுத்துடுறாங்க. ஆகமம் கூட அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஆயிடுறது. அனுமானம் பிரமாணம் இருக்கு, ஆகமும் பிரமாணம் இருக்கு. என்ன நமக்கு பிரத்யட்சமா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ரூபம் இல்ல, அதனால பிரத்யட்சமா பண்ண முடியாது. அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும், ஏன்னா லிங்கத்தை வச்சிருந்தா நீங்க அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா நீங்க எந்த லிங்கத்தையும் பாக்கலையே, ஏதாவது ஒரு லிங்கத்தை ஏதாவது குறிய பார்த்துட்டு அனுமானம் பண்ண முடியாது. புகை இருக்கு, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு, நீங்க அனுமானம் பண்றீங்க. இங்க ஈஸ்வரனுக்கான்றதுக்கு என்ன அனுமானம் பண்ண முடியும், ஈஸ்வரனோட எந்த ஒரு பார்ட்டும் பாகமும் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இந்த காரணத்தை வச்சு இந்த அனுமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எல்லாமே செடி கொடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அது ஏதோ ஒருத்தனால உண்டு பண்ணப்பட்டது பானை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமானத்தை வச்சு என்னால ஈஸ்வரன் நிரூபிக்க முடியும். ஆகவும் கூட சொல்றது எஸ் சர்வஜன் சர்வித்து அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான், பிரஜா நாம் பார்த்தானா எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மா ஆகாஷ சம்பூத அப்படின்னு சொல்லிட்டு பல பிரமாணங்கள் இருக்கு இந்த ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டியானது உண்டானதுன்னு ஆகமத்துல வேதத்துல. அப்படி இன்னொன்னு சின்ன விசாரம், இந்த ஜீவன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே, ஜீவ ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஜீவன்னா யாரு, நான் தான், நான் மனுஷன் அப்படிங்கிறியா, அதுக்கு அபிமானம் இருக்கும், அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாறது. அப்போ நான் மனுஷன் அப்படின்னா இந்த சரீரம் முதலியத்தை வச்சுன்னா நான் சொல்றேன், இந்த சரீரம் ஆத்மான்னு ஆயிடுச்சுன்னா சரீரம் என்ன அது நாசம் அடையக்கூடியது, சீரியத்தை அணைநிதி சரீரம், சீரியத்தை எத்தி சரீரம் அழியக்கூடியது எதுவோ அது சரீரம் அப்படிங்கறதுனால இந்த புருஷனை புருஷம் புறம் உஷதி தகதி இது புருஷ, எதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அவ புருஷன் சொல்றது. அப்போ நான் எரியக்கூடியனும் அழியக்கூடியனும், அழியக்கூடிய அந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஆத்மா என்னது அழியக்கூடியதுன்னு ஆயிடும், நித்தியம்னு சொன்னது தப்பாயிடும். இந்திரியம் ஆத்மான்னு சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் ஆத்மா சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆத்மா வந்து ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ எது தேகம் இந்திரியம் உதயதுல இருந்து வெறிப்பட்டதோ வேறுபட்டதோ, அப்ப என்ன ஆகுது, தேகத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து எது வேறுபட்டதோ, எது இந்த மாதிரி சுகம் முதலியத்திலிருந்து வேறுபட்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா எது இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுவோம். சரி, அந்த ஆத்மா என்ன சைஸ், திருப்பி அந்த ஆத்மாவோட சைஸ் பத்தி விசாரம் பண்ணோம். அது பரமாணுவா இருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம் பரமாணுவா ஆத்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பல வகையான அனுபவங்கள், மேல ஒரு அனுபவம், காலில் ஒரு அனுபவம், தலையில ஒரு அனுபவம்னா ஆத்மாவால அனுபவம் இருக்க முடியாது, ஏன்னா ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா. அப்போ அந்த அனுபவமானது உண்டாக முடியாது பரமாணு சைஸ்ல இருந்ததுன்னா. மத்திய பரிமாணமா இருந்ததுன்னா எலியிலிருந்து ஆத்மா யானைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா சின்னதா இருக்கும், இல்ல யானையில இருக்கிற ஆத்மா எறும்புக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா வெளியில படர்ந்துருக்கும், அந்த எறும்பால தூக்கிட்டே போக முடியாது, அந்த ஆத்மாவே தூக்கிட்டு போக முடியாது, அந்த கஷ்டம் வந்துடும். அதனால அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மா வந்து எலாஸ்டிக் மாதிரி எந்த சரீரத்துக்கு போறதோ அந்த சரீரத்தோட ஃபிட் ஆகிடும், அந்த சரீர சைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் தப்பு, ஆத்மா மாற்ற முடியாது அப்படின்னு ஆறதுனால ஆத்மா அனித்தியமாயிடும், நித்தியம்ங்கிற அந்த விசேஷத்தை ஆத்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா பாரிசேஷத்தினால, அதாவது பரிசேஷமா இது இல்ல இது இல்ல நிராகரிச்சதுனால கடைசியில என்ன எஞ்சி இருக்கு அப்படின்னா ஆத்மா விபு அப்படின்ட்டு வியாபிச்சிருக்கக்கூடிய பெரிய சைஸ் மகத்பரிமாணம் அப்படிங்கறதுனா பாரிசேஷ நியாயத்தினால இங்க கிடைக்கிறது. அதனால ஆத்மா மகத் அப்படின்னு தீர்மானமாறுது. சுகாதி சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நித்யத்துவாது அனந்தம் பரமாணு ரூபம் நித்யம் ச. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக, சுகம் முதலிட அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிற இந்திரியத்துக்கு பேரு மனசு. சத்தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியத்தத்துவாது அனந்தம் பரமாணு நித்யம் ச. அது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாலையும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அனந்தமா இருக்கு. இல்ல நூறு விஷயம், மத்தியம் பரிமாணம் மத்த பரிமாணத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது, காரணம் இன்னும் இருக்கு. ஆத்மா இந்த மாதிரி மாறுபடையிறது அழிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தியமாயிடும். அனித்தியமானது மாத்திரம் இல்ல தோஷம், அங்க அகிருத்த அபியாமக கிருத்த விபிரநாசம் அப்படின்னு ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அதனாலதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுற புனர்ஜென்மத்தை நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் புனர்ஜென்மம் அப்படின்ட்டு பௌத்தங்களும் ஒத்துக்கிறாங்க. பௌத்தம்ங்கிறது என்னது? சித்தாந்த வேதம். நம்மளுடைய இதுல இருந்து திசை மாறிய ஒரு கூட்டம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சில மதத்துல இந்த புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறது இல்ல. இந்த பிறப்போட முடிஞ்சு போச்சு, நீ என்ன புண்ணியம் பண்றியோ பாவம் பண்றியோ, இல்ல இந்த ஈஸ்வரன் நீ ஒத்துண்டாதான் உண்டு, இல்லட்டி இல்ல நீ அழிவடைவ, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பயமுறுத்துவாங்க. புனர்ஜென்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற புண்ணியமோ பாபமோ நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். எங்க அனுபவிப்பீங்க? ஒரேடியா போய் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும், இல்ல சொர்க்கத்தை போய் தான் அனுபவிக்கணும் இங்க செய்யற புண்ணிய பாபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும்? ஈஸ்வரன் கொடுங்கோல் ஆட்சி புடையவனா ஆயிடுவான், டிக்டேட்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றோம்? நம்மளுடைய புண்ணிய பாபத்தை நமக்கு ஏத்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியா பலனும் கொடுக்கறவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ நாம செஞ்ச புண்ணிய பாபத்தையும் நாம அடையணும் அப்படின்னு சொல்லி இருந்த அகிருத்த அத்தியாகம கிருத்த விப்ரநாசம் அப்படிங்கிற தோஷம் என்னது? அகிருத்த அத்தியாகம. நீங்க என்ன புண்ணிய பாபம் செய்யலையோ அதெல்லாம் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிறக்கல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிறப்பு. நான் நல்ல பணக்கார வீட்டுல பிறக்காம ஏழை வீட்டுல பிறக்கிறேன். நல்ல படிப்பு அடையக்கூடிய எனக்கு சூழ்நிலை இல்லாம ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாருது, இல்ல நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், வியாதி இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரன் தான் கொடுங்கோல் வந்துடும். என்னது? வேற எவனோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுந்துருது. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான்னா வேற எவனோ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவன் தலையில விழுறது. அப்ப இது என்ன நியமம் அது அப்படின்னு சொல்லினால, அதனால அது நீங்க அக்கிருத்த அத்தியாகம நீங்க செய்யாத புண்ணிய பாபம் உங்களை வந்து சேர்றது. கிருத்த விப்ரநாசம் அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணிய பாபம் அழிஞ்சு போறது அனுபவிக்காம. அதனால இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, புண்ணிய பாபம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால நீங்க நல்ல வேலையா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, என்னமாவும் செஞ்சுட்டு போகணும். ஏன்னா இந்த அனுபவிக்க போறதுல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அதனால அந்த ஆத்மா வந்து வியாபிச்சவன் சொல்லி சொல்லணும். சுக்காதி உபலப்தி மன இந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சுகேதி ஆத்மனசி யோகாதி வாரணாய இந்திரியம் இத்தி சுக்கலாதி சுக்காதி உபலப்தி சாதனம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறது? ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுக்காதி உபலப்தி உண்டாடுறது. அந்த அனுபவமானது உண்டாடுறதுக்கு காரணம் என்ன? சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது காரணம் என்ன? ஞானம் தான். அந்த ஞானமானது எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாலதான். ஆத்மா இது ஞான அதிகரணம். அப்போ ஆத்மாவும் மனசும் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த சுக முதலிய அனுபவங்களாவது உண்டாடுறது. அதனால நீங்க பண்ண போன லட்சணம் மனசுக்கு, ஆனா போனது ஆத்மால. அதனால என்ன பண்ணுவீங்க? அந்த சயோகத்துல, ஆத்மான சயோகத்துல. அதனால என்ன பண்ணணும்? இந்திரியம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தாங்க. சக்ஷுராதிவாரனாய சுகேத்தி. சரி, இந்திரியம் மனஹ அப்படிங்கிறது கொடுங்கல, சுகாதி உபலப்தி சாதனம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்திரியம் கண்ணு மூக்கு வாயு முதலியதெல்லாம் கூட நீங்க செய்ய போன லட்சணம் மனசுக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த இந்திரியங்கள்ல. அதனால சுகம் முதலியதையும் அனுபவிக்கக்கூடிய சாதனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்ணு முதலியதான் அனுபவிக்கக்கூடிய சாதனம் இல்ல, அதெல்லாம் அடையக்கூடிய சாதனம். சுகம் முதலியதெல்லாம் அடையக்கூடிய சுக விஷயங்களை அடையக்கூடிய சாதனம். இது சுகமான விஷயம் துக்கமான விஷயம் அதால தீர்மானம் கூட பண்ண முடியாது. விஷயத்தை அடைஞ்சு கொண்டே மனசு கொடுக்குது. மனசு ஆத்மாவும் மனசும் சயோகம் இருந்தனால அதை அனுபவிக்கிறோம். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நான் அடையக்கூடியதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசு தான். அது சுகமா துக்கமா அப்படிங்கறத பிரிச்சறியக்கூடியது காரணம் என்ன? மனசு. பட் மனசுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஸ்பர்ஷ ரைட்டத்தை சரி கிரியாவத்தம் அப்படின்னு சொல்லுவான். மனசு லட்சணம், மனசு என்னது? இந்த லட்சணத்தை காட்டிலும் வேற நல்ல லட்சணம்லாம் இருக்கு. தீபகாரரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி. மனசுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, மனசு ஒரு உருவமே இல்ல, ஆனாலும் செயல்பாடு உடையது. பாருங்க, மனசு மனசு என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க மனசை எடுத்துக்காமி, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்போம். மனசை எடுத்துக்காமின்னா எடுத்துக்காங்க முடியாது. மனசு எங்க இருக்கு? இங்க இருக்கா? தலையில இருக்கா? மனசு புத்தி நம்மளோட புத்தின்னு சொல்றமே அந்த மூளையில இருக்கா? தெரியாது. இருதயம் மன புத்தியை கேட்காத உன்னோட இதயத்தை கீழ் அப்படின்னு நல்ல நல்ல டயலாக் எல்லாம் சிம்மால கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ இதயத்துல இருக்கா அவங்களோட மனசு? தெரியாது. ஏன்னா புத்தி வேலை செய்யும் போது மனசு இருக்கு, இதயம் வேலை செய்யாத போது மனசு இல்ல. இப்போ இதயம் தாறுமாறா வேலை செய்யும் போது மனசு இருக்கு, மனசு எல்லா நேரத்திலயும் இருக்கு. அப்போ இந்த மனசு எங்கத்தான் இருக்கு அப்படின்ற விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி. தொட்டு இதுதான் மனசுன்னு காமிக்க முடியாது. இருந்தாலும் மனசோட வேலை மாத்திரம் நடக்கிறது, கிரியாவத்தோன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாக்குறோம் என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், நம்மட புத்தி சஞ்சலம் ஆயிடுறது. அதெல்லாம் வச்சுட்டு அது செயல்பாடா நம்ம அனுபவிக்க முடியாது, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி கிரியாவத்துவம் அப்படின்னு மனசுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ பிரத்யாத்ம நியதத்துவாத அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தமான மனசு, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மானாலையும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனந்தம்னு சொல்லியிருக்கு. அனந்தம்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு ஒரு ஆத்மாக்கும் அனந்த மனசோட சங்கீகமா, இல்ல ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு மனசோட சங்கீகமா அப்படின்னா பிரத்யாத்ம நியதத்துவாத்த, ஒரு ஒரு ஆத்மாவோடையும் சம்பந்தப்பட்டதுனால. எத்தனை ஆத்மா இருக்கு, அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆத்மா அனந்தம், பிரதி சரீர பின்னம் சொல்லியிருக்கு. அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அது அநீக்கம் அப்படின்னு ஆயிட்டாரு. திருப்பி என்ன சைஸ், அது மத்திய பரிமாணம் இருக்க முடியாது. மத்திய பரிமாணம் இருந்ததுன்னா அனித்யம் ஆயிடும், விபுவாவும் இருக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து ஸ்பர்ஷ ரஹிதத்வே சக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால மனசு என்னது மாத்திரம் இல்ல, மனசு வந்து விபுவா இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். மனசு விபுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்னது விபு, மனசும் விபு, ஆத்மாவும் மனசும் விபு அப்படின்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் வியாபிச்சிருக்கு மனசும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஆத்மாவும் மனசும் சயோகம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவும் மனசும் எப்பவுமே சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனுமானம் அனுமானங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, எல்லாமே பிரத்யட்சமா இருக்கணும், எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது பிரச்சனை. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம் அடுத்து சொல்றாங்க. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம், இப்போ இதுல ஆத்மா பரிமாணு சைஸ் சின்ன சைஸ் அப்படின்ற போது, ஆத்மா இல்ல அந்த மனசு, மனசு சின்ன சைஸ் அணு சைஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது நம்முடைய தூக்கம் எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு நிலை இதெல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா வந்து நீங்க வந்து விழிச்சிருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா மனசு வந்து புரிதத் நாடிக்கு வெளியில இருக்கு. அப்போ நீங்க விழிச்சிருக்கீங்க, புரித்தத் நாடியில போயிருந்ததுன்னா போயிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. கூர்ம நாடி புரித்தத் நாடின்னு சொல்லுவோம், அந்த நாடிக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க நீங்க வந்து தூக்கத்தை அடையிறீங்க, அது அதோட வெளியில இருக்கு வாயில், அதாவது புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடி என்ட்ரோ பண்ணல வெளியில உள்ள அப்படின்னா அது கனவு நிலை. புரித்தத் நாடிக்குள்ள போயிடுச்சுன்னா தூக்கம், புரித்தத் நாடி வெளியில இருந்ததுன்னா அது விழிப்பு, புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருந்து அந்த வாயில இருந்ததுன்னா அது கனவு அப்படின்ட்டு வேதம் மாறுது. சக்ஷுர் மாத்திர கிராஹியோ குண ரூபம் தச்சுக்ல நீலபீத ரத்த ஹரித கபிஷ சித்திர பேதாத் சப்தவிதம் பிருத்வி ஜலமா தேஜோ விருத்தி தத்த பிருத்திவியாம் சப்தவிதம் அபாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜே தேசி. அப்போ சக்ஷு மாத்திரம் கிராஹிய குண ரூபம், சக்ஷுனால மாத்திரம் கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ரூபம்னு சொல்லிட்டு, ரூபத்துவாதி வாரணாய குணபதம் சக்ஷுர் மாத்திர கிராஹிய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குணத்துவம் அதுல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது குணத்துக்கு ரூபத்துக்கு, ஆனா அந்த குண ரூபத்துவம் ரூபத்துவத்திலயும் போயிடும் லட்சணம். அதனால ரூபத்துவத்துல போகாம இருக்கணுன்றதுக்கோசரம் குண ரூபம் வந்து குணம் அப்படிங்கறதுனால ரூபத்துவம் போகாம இருக்கணும் இருக்கு. ரசாதி வாரணை சக்ஷுர் மாத்திர கிராஹி, சரி சக்ஷுர் மாத்திர கிராஹியம் சொல்லாம கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா. சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதத்தை விட்டுட்டு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கிரகிக்கப்படும் குணமானது ரூபம்னு சொல்லி சொன்னா சுவையும் கிரகிக்கப்படும் குணம் தான், சத்தமும் கிரகிக்கப்படும் குணம் தான், அப்படி மத்த எல்லா இந்திரியத்தினால மத்த எல்லா இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படக்கூடிய எல்லா குணத்திலையும் அதிவியாப்தி ஆகும். அதனால என்ன பண்றீங்க நீங்க, சக்ஷுர் மாத்திரை கண்ணுனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சக்ஷுர் மாத்திரை அப்படிங்கிற பதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாங்கியாதி வாரணாய் மாத்திர பதம் சக்ஷுர் கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, கண்ணுனால மாத்திரம் தானே தெரிய போறது. அதனால சக்ஷு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, மாத்திரங்கிற பதமே வேண்டாமே. இங்க கண்ணு கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரூபம்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு எத்தனை நாலு, இது அஞ்சு. எப்படி உங்களுக்கு தெரியும், அஞ்சு விரலை காமிச்சா அஞ்சு, நாலு விரலை காமிச்சா நாலுன்ட்டு, நீங்க அந்த விரலை என்றீங்க. இப்போ இதுவும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், என்னைக்கும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், அதுல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா இந்த விரலை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு எண்ணிடலாம். கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்டை போட்டு கைய ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு விரலை பிடிச்சு பிடிச்சு விவகாரம் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு விற்கிறேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான் மாட்டா அப்படின்றதுக்கு. ரகசியத்துக்கோசரம், ஏன்னா இவனு நாளைக்கு ஊர்ல போய் சொல்லாமே நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனும் சல்லிசா வாங்கின 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படிமா, 2000 ரூபாய்க்கு வித்திருப்பான் வாங்கியிருப்பான். இவன் சொல்லுவான் சல்லிசா கிடைச்சது 1000 ரூபாய்க்கு வாங்கினான் அப்படிமா, அவன் நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படி என்ன வேணாலும் சொல்லலாமே. அதனால விரல உள்ள விட்டு விட்டு விட்டு அவங்க பேரம் பேசுவாங்க, இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து விரலை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணிக்கையானது தெரியறது, விரலை பிடிச்சு நம்ம எண்ணிக்கைய தீர்மானம் பண்றோம். அதனால விரல்னாலையும் ஸ்பர்ஷத்தினாலையும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால மாத்திரங்கிற பதம் கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்டதாகிறது. கண்ணுனால மாத்திரம் பார்க்க முடியும், நிறத்தை வந்து நீல நிறம் சொன்னா கையினால தொட்டு அறிய முடியாது, உணர முடியாது, கண்ணுனால மாத்திரம் தான் கிரகிக்க முடியும். அதனால கண்ணுனால மாத்திரம் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்திர பதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்யபி பிரபாபித்தி சையோகாதி சையோக வாரணாய குணபதேன விசேஷ குணசிய விவக்ஷணீயதையா தத்த ஏவ சங்கியாதி வாரணம் சம்பவத்தி இது மாத்திர பதம் வியர்த்தம் ததாபி சாம்சித்திக திரவத்துவ வாரணாய தது ஆவசியம். பிரபாபித்தி சையோகம், அதாவது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் செவரு, செவரு வெளிச்சம் சையோகம் உண்டாகும் போது அந்த இடத்துல அந்த பிரகாசம் உண்டாடுது. இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், பிரபாவித்தி சையோகத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்னு சொல்லி அந்த குண சக்ஷுர் மாத்திர கிராஹிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சக்ஷுர் மாத்திர கிராஹிய குணம்னு சொல்லிங்க ரூபத்துக்கு, சக்ஷுர் மாத்திர கிராஹிய விசேஷ குண அப்படின்னு சொல்லி சொல்லணும். விசேஷ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரபாபத்தி சையோகம் வெளிச்சமும் செவரும் சேர்ற அந்த கிரகி அந்த கிரகிக்கு நீ என்ன என்னத்தை கிரகணம் பண்றீங்களோ அந்த ஞானமானது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. அதனாலயே என்ன ஆயிடுறது, விசேஷ குணம்னு சொன்னதுனால உங்களுடைய இந்த மாத்திர பிரதம் அவசியம் இல்லாம போயிடுறது. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்ஷுர்னால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய விசேஷ குணம் ரூபம் மாத்திரம்தான், விசேஷ குணமே இல்லையே, அது சாமானியமானது. ஏன்னா கண்ணுனாலையும் கையினாலையும் அறிய முடியுங்கிறதுனால விசேஷம் இல்லதான், ஒன்னும் எண்ணிக்கை கையினாலையும் அறிய முடியாதுங்கிறதுனால அறிய முடியும் அப்படிங்கறதுனால அது சாமானிய குணம், அது விசேஷ குணம் இல்ல. கண்ணுனால மாத்திரம் அறிய முடியும் அப்படிங்கறதுனால இது விசேஷ குணம் ஆயிடுறது ரூபம். அப்போ விசேஷம் அது சொன்ன விசேஷ குணம்னு சொன்னாலே போதுமே, அந்த மாத்திரம் தேவையில்லையே, நீ மாத்திரத்தை மாத்திர அந்த அந்த மாத்திரங்கிற சொல்ல எடுத்துட்டு விசேஷ குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொன்னாலே அது ரூபத்துக்கு லட்சணமா போயிடும், பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப லட்சணமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இருந்தாலும் அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு, சாம்சித்திக திரவத்துவ வாரணாய, சாம்சித்திக திரவத்துவம், சாம்சித்திகம் அப்படின்னு இந்த திரவத்துவத்துல பல வகையான நிலை இருக்கு. அதாவது நிமித்த ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமா திரவத்தன்மை, தங்கம் இருக்கு, தங்கம் கட்டியா இருக்கு, தங்கம் வந்து நேச்சுரலி கட்டியா இருக்கு, சூடோட உண்டாகும் போது என்ன ஆகுது, உருகிறது, நெய் கட்டியா இருக்கு, சூடு சேரும் போது நெய் உருகிறது, அப்போ சாம்சித்திக திரவத்துவம் உண்டாகுது. அப்ப அந்த சாம்சித்திக திரவத்துவ நிலையை வந்து மாத்திரம்னு போடாம போட்டீங்கன்னா லட்சம் தப்பாயிடும். சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அதுவும் கூட, ஏன்னா அது விசேஷ குணம், அது அதனுடைய சாமானிய குணம் என்ன, கட்டியா இருக்கிறது, உருக்கி சூடு பட்டுனா உருகிறது விசேஷ குணம். அதனால நீங்க லட்சணம் பண்ண போறது குரூபத்துக்கு, லட்சணம் போறது இந்த திரவத்துவத்துக்கு, திரவத்துவத்துல லட்சணம் போயிடுறது. அதனால மாத்திர பதம் அப்படின்னு குறிச்சு சொல்லி கொடுக்கணும், சக்ஷுர் மாத்திர கிராஹ்யம் விசேஷண குணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துனா தோஷம் இல்ல. வஸ்து வஸ்து உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டா கூட உண்மையில என்ன அப்படின்னா, பரமானு ரூபே அதிவியாப்தி வாரணாய சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதிமத்வசிய விவேக்ஷிதையா விசேஷ பதம் நதேயம். விசேஷம்னு சொல்லி சொன்னல்ல, உண்மையா அந்த விசேஷ பதம் கூட நான் கொடுக்க வேண்டாம். லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதிமத்வசிய விவக்ஷினேதையா சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதிமத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா சக்ஷுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஜாதி எது, ரூபம் தான், அதாவது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. திருநுக்காதிவாரண குணபதம் தூ தேயம், ஆனா குணம்னு நீங்க கொடுக்கணும், விசேஷ குணம்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, குணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா துணுக்கு திருணுக்கு இதெல்லாம் வந்து அதுல லட்சணம் படும் இல்லாட்டி, சக்ஷுர் மாத்திர கிராஹியம் ஆயிடுறது, ஜாதி மருத்துவம் ஆயிடுறது, துணுக்கு முதலிய நிலையில இருந்து, ஏன்னா கண்ணுனால பார்க்க முடியுமே, அதனால அங்க லட்சணம் போயிடும். அதை நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும், மாத்திரம் அப்படின்னு குணம் குணம் அப்படின்னு கொடுக்கணும். சப்தேதி ரூபத்வம் இதி ரூபம் இதி அனுசஞ்சதே சப்தவிதம் அப்படின்னு சொல்லி என்னது, ஏழு வகை ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஏழு வகை ரூபம்னு புரிஞ்சுக்கணும். ரூபம் சப்தவிதம் என்ன, சப்தவிதம் எது ஏழு வகை அப்படின்னு கேட்டா ரூபம் ஏழு வகை அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: இப்போ திருப்பச்சுண்ணம் அந்த சங்கத்தில் உள்ளத்துல இருக்கிறதா சுவை மிகுந்த பாட்டு. அதனால இப்போ நான் முடிவாக என்ன கருதுறேன், இந்த பாட்டு 20 பாடலும் அந்த சங்கத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை. பிள்ளையிலே எனக்கு திருமுறை மொழி பட்டம் கொடுத்த போது கூட திருவாசகத்திலே உங்களை கவர்ந்த பகுதி எதுனா திருக்குற்றணும் தான் சொன்னேன். அதை சொன்னாங்க, கேட்டார் வாக்கிசம் பிள்ளை திருவாசகத்தை முறப்பாடு பண்ணி உங்களை சொன்னீங்களே உங்களுக்கு உள்ள கவர்ந்த பகுதி அப்படின்னா இசையிலே ஓசையிலே திருக்குற்றணும் தான். ஆனால் அதுவோ முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பகுதியில் 2 14வது நாள் பாடுகிற பாட்டு. அதில் ஒரு கருத்து இருக்கு, அடைக்கல 10 பாடுவாங்க 2 அடைக்கலமே பிரையார் உன் அடைக்கலமே அப்படின்னு பாருங்கன்னா இந்த உயிரானது உங்க திருவடியில் வந்து சேரட்டும். அது அமங்கலம் என்று கருதவே கூடாது. இயல்பு ஒரு அள்ளத்துள்ள ஆக்சிடென்ட் போனாதான் வருத்தத்துக்குரியது. ஒரு மனிதன் வாழ்ந்து நிறைவு எழுதி தன்னுடைய உயிர் பிரிக்கிற போது பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர வேண்டும் என்று அமைதி உற்றவர்கள் நம் முன்னோர்கள். அதில் அலைக்கழியே கிடையாது. திரு தொல்காப்பியம் போன்றவர்கள்லாம் சொல்லுது, இங்கே இருந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது, பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாதுன்றது தான் அவனுடைய முடிந்த முடிவு. ஆன்மா சாந்தின்னு அவன் சொல்லுவான், இல்லை ஆன்மா நிறைவுன்னு வாங்க, ஒரு நிறைவு எழுதணும். அதனால அடைக்கலை 10 பாடுவாங்க, அது ஒரு மரபு தான். இந்த திருப்பச்சுண்ணத்தை 14வது நாள் அந்த கருமாதிக்கு முன்னாள் அவங்க பாடுற வழக்கம். அதனால என்ன பண்ணாங்க, அந்த பாடலாம் பாடக்கூடியது தான் திருப்பச்சுண்ணம். என்னன்னா கலத்தல் என்கின்ற ஒன்று இங்கு உண்டு. பொற்சுண்ணத்துல கலத்தல் தான் இருக்கும், ஒன்று இன்னொன்றோடு கலக்கணும். அந்த கலக்கிற தன்மை தான் பொற்சுண்ணம். குண்ணம் என்பது இவரே சொல்வார், மஞ்சள் கோரைக்கிழங்கு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து இடிக்கிற பொழுது பொடியாகி ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. ஒருவாரம் நீர் மழை பொழிகிறது, செம்மண் நிலத்திலே பாய்கிறது, 2 செம்புல பயணியை போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு கலந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். எப்படி கலந்தது அப்படின்னா, அந்த செம்புல மண் அந்த நீரை பெற்று இழகியது, நீர்த்தன்மையை பெற்று விடுகிறது. மண் நீர் அதில் இருக்கிற செம்மண் நிறத்தை தான் பெற்று விடுகிறது. தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருந்தது போக கலந்த உடனே என்ன ஆகுது, அந்த நீர் அந்த நிறத்தை பெறுகிறது, நிலம் நீரினுடைய இலக்கத்தை பெறுகிறது, இலகி போகுது. இதுதான் கலத்தல். அந்த கலத்தல் என்பதுதான் இந்த உலகமே என்று சொல்காட்டியார். அதிசயமானது, கலப்பு என்பது இறைவனோடு கலந்து விடுகிற தன்மை தான் பொற்சுண்ணம். இறைவர்களோடு கலந்து விடுவது தான் சுண்ணம் என்று இவர் குறித்து சொல்றார். தொல்காப்பியர் என்ன சொல்வார், நிலம் நீர் நெருப்பு வழி வாடாள் வான் என்ற 5 மயக்கம் உலகம் ஆதலின். மயங்குதல்னா கலத்தல்னா சொல்லுவார், மயங்குதல் என்பது இது அதுவாகும் அது இதுவாகும். இந்த உடம்புல மண் இருக்கு, நீர் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, மயங்கி இருக்கு. அந்த மயக்கம் என்னைக்கு விடுபட்டு போதோ அன்னைக்கு உடம்பு விழுந்துடும். நீரோடு மண் கலந்திருப்பதனால தான் கால் நிற்குது, நீரோடு நெருப்பு கலந்திருப்பதனால தான் இந்த வயிற்றுல உணவு செரிமானம் ஆகுது. இப்படி பஞ்சபூதங்களும் மயங்குதலால் தான் உலகமே உண்டுனார். அது மயங்காமல் தனித்தனி நிற்குமானால் உலகம் இல்லை. தொல்காப்பியம் நம்முடைய முன்னோர்கள் எதை கண்டிருக்கிறாங்கிறது அது ஆச்சரியமா இருக்குது. சமயத்தோடு பேசுறாங்க இவங்க, இது ஒரு சமயம் ஒரு சமயம் இன்னமே இல்லை, சத்தியமா இல்லை. அதை படிக்க படிக்கதான் என்னடா இது, தொல்காப்பியம் திருக்குறள் போன்றதெல்லாம் இந்த நேரையும் தானே சொல்லுது. இவங்க தைவன்னு ஏன் சொல்ல வந்தாங்கன்னா, சமணனை நோக்கி பௌத்தனை நோக்கி இது சிவசம்பந்தம் உடையது ஆகவே சைவம் என்று சொன்னாங்க. ஆனால் தமிழருடைய திருநெறி தான், திருநெறியை தமிழ் வருதுன்னு அர்த்தம் வந்த. அதனால இதெல்லாம் எண்ணி பார்த்தா அந்த கலத்தல் என்பது மயங்குதல் என்பது திருப்பொற்றுண்ணம். அந்த பொருளை மட்டும் நான் உங்களுக்கு முன்னுரையாக கொடுத்துட்டேன். இதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம், ஏன்னா நாளைக்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறதால். இப்போ இந்த பாட்டினுடைய தன்மையில் இதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுவார். முதல் 5 பாட்டும் அந்த பொற்றுண்ணல் இடிக்கணும்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அதில் முத்து மாலை பூக்கணும், முத்துணல் மாலை முத்துணல் காமம் பூமாலை தூக்கி உழைப்புடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைவின். ஒரு குறிப்பு இருக்கு, என்ன குறிப்புன்னா பல்லாண்டு பாடுவது பின்னால் வந்தது அல்ல, பின்னால் வந்தது. அப்புறம் திருமுறைப்படுத்தப்படு பல கருத்துகள் இருக்கு. அருணாசலம் கூட எழுதுகிற பொழுது திருப்பல்லாண்டு திருவிசைப்பா ராஜராஜ சோழன் காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா நூல் தோன்றி இருக்கலாம். ஆனால் பல்லாண்டு பாடுதல் அதுக்கு முன்னதாக இங்கே வருகிறது. அதுக்கு திருமுறைகளில் தெரியும், இந்த நாமகளோடு பல்லாண்டு இசையன் அத்தன் ஐயாரன் அம்மா அணைப்பாடி ஆடற்பொற்றுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு அதை தொடங்கி, அப்புறம் உலக்கை வைக்கணும், அதுக்கு காம்பணியம், அதில் உலக்கைக்கு காசணி மீன்கள், காசணி மீன்கள் இன்னொரு சொல்றார், காம்பணி மீன்கள் கரையுறலை நேசமுடைய அடி அவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகுந்த ஆடுங்கச்சி திருவேகம்மன் செம்பொற் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடிப்பொற்றுண்ணம் இடித்து நாமே அப்படின்னா ஆயத்தம் எப்படி அப்படின்னா, முன்னால அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கொள்ளணும், பொற்றுண்ணம் இடிக்கிற போது சுண்ணம் சிதறும், அது அழுக்கில் சேரப்படுறது, அதனால இடத்த சுத்தம் பண்ணிக்கொண்டு மாலை தூக்கி தீபம் ஏற்றி தூய்மையாக வைத்துக் கொண்டு செய்யணும். அப்புறம் யார் முதல்ல இடிக்கணும், அருகடுப்பார் அயனும் அரியும் இந்திரனும் அன்றி மற்ற இந்திரனோடு அவரவர் நறுமுறு தேவ கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்க விட்டோம், தொண்டர்கள் தான் இடிக்கணும், அவங்க பின்னால்தான் வரணும் அப்படின்னா அவங்களும் தொண்டர்களாக வந்து இடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தொண்டர்கள் முன்னால் சென்றால் அவங்க பின்னால் வந்து செய்ய முடியும். ஏன் அவங்க இடிக்கக்கூடாதா முதல்ல அப்படின்னா, இது கலத்தல். என்ன கலத்தல், பொற்சுண்ணம் என்பது பலவிதமான பொருள்களுடைய சுண்ண பொடிகள் ஒன்றாக கலந்து வர்ற போதுதான் அது சிறப்பு. அதனாலதான் பின்னால வந்து பாடுவார், பின்னால கடைசியில் வர்ற போது இன்பமும் துன்பமும் ஆகினார், நன்மையும் தீமையும் ஆகினார் அப்படின்ற போது எல்லாம் கலந்து இருக்கிற தன்மையை அவன் இருக்கார். அவனுடைய அருள்நிலையிலே இவ்வளவு உண்டு, தீமை வருவதும் அவனுடைய அருளால் தான், நன்மை வருவதும் அவனுடைய அருளால் தான், அவன் அருள் தான் எல்லாவற்றையுமே கலந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது என்று அந்த கருத்து சொல்வார். இன்னொரு பகுதியும் வரும், விண்ணிலை செங்குவர் வாய் கருங்கள் வெண்ணகை பண்ணவர் மென்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமா இமவான் மகட்டு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தலசுத்தம். ஆமா, சிவம் சக்தியோடு கூடி சக்தி சிவத்திலே, சிவமது சக்தி இன்றும் சக்தியிலே இருந்து சிவம் பிறந்தும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் பால்மொழி கன்னி ஆகும் என்பது சிவஞான சித்தியார். சிவம் சக்தி ஈந்துறதா, சக்தியிலிருந்து சிவம் பிறக்கிறதா, சிவத்திலிருந்து சக்தி பிறக்கிறதா, இதே தான் இவர் சொல்றார் இந்த பாட்டில். இப்ப என்ன தெரிகிறது, சுண்ணம் என்கின்ற ஒரு பருப்பொருள் நிகழ்ச்சியில நுண்பொருள் சுண்ணத்தையும் உணர்கிறார். பருப்பொருளாக காட்டப்படுவது பொற்சுண்ணம், அதுல நுண்பொருளாக இருக்கக்கூடியது சக்தியும் சிவமும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து வருகின்றன, மயங்கி நிற்கின்றன என்பதை உணர்த்துகிறார். இதெல்லாம் தத்துவ நிலைகளில் வருகிறது. இதை அவர் கொடுக்கிற பாங்குதான் கொடையடை. நான் இப்போ இவ்வளவு கருத்துக்களை நான் ஒன்றுதான் தொட்டி காட்டினேன், காலத்தை கருதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே போகலாம். இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை, இறைவனும் இறைவனுமாக இருக்கிற திறத்தை, இறைவனுடைய அருப்பெருமைகளை சுண்ணம் இடிக்கின்ற பாங்கிலே சொல்லுகிற பொழுது, அதனுடைய முதல்ல பெரியவர்களே நம்முடைய முன்னோர்கள் அழகா வச்சிருக்கிறாங்க. மனிதன் மனப்பாங்க, முதல்ல பிள்ளைகளை உக்கார வைக்கணும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அவனை உக்கார வைக்கக்கூடிய திறமையில பேசணும். அவன் உக்காந்து இருப்பாடு ஒரு ஆர்வம் ஊட்டி அப்புறம் தான் சொல்ல வந்த பாடத்தை சொல்லணும், அப்பதான் அவன் உடம்பு கொள்ளும். அல்லாத கேள் இத கேள் இத கேள்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. அந்த மாதிரியான மனோ தத்துவத்துல இவங்க கொடுக்கிற முறை, அதுவும் மாணிக்கவாசிகள் கொடுக்கிற முறை இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உயர்ந்த கருத்துக்களை, இறை அருள் பரவி இருக்கின்ற சிறப்பை, எப்படியெல்லாம் அவனுடைய கருணை இருக்கிறது, அவனுக்கு சுண்ணப்பொடியை இட்டு அபிடேகம் பண்ணுவது எதற்காக, முதல்ல சிவபூஜையிலே உண்டு, என்ன உண்டுனா எண்ணெய் காப்பு பண்ணணும். அதை இக்கலிங்க அபிஷேக மாலையில சிவபிரசாத சுவாமி சொல்வார், நல்ல தில நெய்யாடி ஆணிடத்து ஐந்தாடி நபையில் ஐ அமுதமாடி நலுக்கு காரண காரிய முறையின் அன்றியே நறு நெய் பால் கயிறாடியே. அது ஒரு மாற்றமாவே இருக்கு, ஆனா செய்கிற முறை மாறுது. முதல்ல நெய்ய பண்ணணுமா, நறு நெய், அப்புறம் பால் தயிர். இன்றைக்கும் கேரளாவில் இது யாரும் கண்டுபிடிக்கிறாங்க, நெய் அபிஷேகம் முதல்ல பண்ணுவான், அடுத்தது பால் தயிர் எல்லாம் வரும் அப்படின்வார். இங்கேயும் பாட்டு சொல்ற, நறு நெய் பால் கயிறாடியே. இந்த எண்ணெய் காப்பு பண்ணதும் இந்த கதம்ப பொடி பொற்சுண்ணம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை கரைச்சி செய்வாங்க. அந்த சுண்ணப்பொடி மனமிகுந்த பொடியா இருக்கும், நல்ல மனம். இவர் ஒரு கருத்து சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கும். இந்த உலகமே உரலாம், மகாமேரு மலையே வளக்கையா, அதில் இருக்கின்ற மஞ்சள் இருக்கு பாருங்க, அது மெய்மை உண்மை என்கின்ற மஞ்சளா சொல்ற. மாமேறு என்னும் உலக்கை மையகம் எல்லாம் உரளதாக, மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதது தென்னன் பெருந்துறையான் அப்படின்றார். அப்போ ஒரு உருவகத்துக்கு கொண்டு போற போது இதை மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றார். அதனால இதில் இந்த பகுதியில இவ்வளவு உயர்ந்த எப்படி கொடுக்கிற முறையும் அருமையாக இருக்கிறது. அந்த பாட்டை பார்ப்போம், ஓரளவுக்கு நான் அந்த பாடிய காண்பிச்சுறேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமும் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கற்பனைகள் என்ற ஒன்று இருக்கு, தலைவரோட கூட பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க நான் நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னு. ஆமா, ஒரு கருத்து சொல்றோம், பக்கத்தில் தான் உணர்வு அலைகள் வரும். அதே போல நீங்க அதில் தோய்ந்து விற்பாரு, அதுல பாடுகள் இருப்பாரு, அதுல உறவு வர்ற போது இப்படிதான் பாடணுமோ அவர் தான் பாடணுமோ நினைக்காது. தயவு செய்து அப்படி வரவே கூடாது. முதல் பாட்டு தொடக்க நிலை, ரெண்டாவது பாட்டு தொடர்ந்து. அப்படி தொடர்ற போது நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதில் ஒரு ஈடுபாடு தான். அந்த ஈடுபாட்டோட அப்புறம் அந்த முறையே வரும். உங்களுக்கு வேற மாதிரியா வந்ததுன்னா சரி, அப்படியே வந்தா சரி, கொஞ்சம் மாறி கூடி மாறி மாறி வந்த பரவாயில்ல. அந்த உணர்வுகளுக்கு தடை போடாதீங்க, வர்ற உணர்வுகளை தடை போட்டு ஒழுங்குபடுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இதுல மட்டும் இந்த வகையில மட்டும் என்ன, அந்த உலக்க நாலு பேர் போடுவாங்க, ஆறு பேர் நிக்கிறது உண்டு. ஆறு பேர் நிக்கிறதுன்னு ஒருத்தி உலக்கைய போட்டு தூக்கின போது அவன் போடுவான், இவன் போட்டு எடுத்த போட்டு இன்னொருத்தி போடுவான், இன்னொருத்தி போடுவான். இப்ப இந்த நிலையில பாடணும் பாடிக்கொண்டு உலக போடணும்னா எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது அவங்களுடைய சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு காட்டாரு. பாட்டை பார்ப்போம், அந்த சங்கத்தை மட்டும் காட்டுறேன், 20 பாட்டுமே பாடிக்கலாம். பொருள் நிலையே அப்புறம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி, அரிசியில் நிறுத்தம் தான், ஆனால் அவர் சங்கத்தை கொடுக்கறது முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி, முளைக்குடம் தூபம் நல் தீபம் வன்மின், சக்தியும் தோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் பங்கு கவாரி கொண்மின், அத்தன் ஐயாரன் நம் ஆணைப்பாடி ஆடப்பொற்றுண்ணம் ஈடித்து நாமே. இது தொடக்கத்துல அதே சங்கம் அது அரிசி விருத்தத்தை, இதே எரிசி விருத்தம் அரிசி விருத்தம் வருது. ஆனால் இந்த சங்கத்தை அதை காண முடியாது. காரணம் என்றால் இந்த சீரமைப்பை நிறைய செய்ய நேர செய்ய போட்டு வைக்கிறது எண்ணி பார்த்து பாருங்கள், உணர்வுல பாருங்கள். பூவியல் வார்த்தடை எம்பிராக்கு ஒத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும், மாவின் வடுவகிரண்ண கண்ணி வம்மிங்கள் வந்துடன் பாடும் நீங்கள், ஊகும் என் தொண்டர் பூரம் நிலாமே, குனிமின் தொழும் இங்கும் போனேன் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள, செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே, சுந்தர நீர் அணிந்தும் மெழுகே, பூய பொன் சிந்தி நிதி பரப்பி, இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடி எழுமின், அந்தர போனாயன் தம்பெருமான் ஆழியான் நாதங்கள் வேலன் தாதை, எந்தரம் ஆடுமையாள் கொழுனக்கு எந்த ஓர் சின்னம் எரித்து நாமே, காசடி மின்கள் உலக்கை எல்லா காம்பணி மின்கள் கரையுறலை, வேதம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகழ்ந்தாடு கட்டி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி, பாசவினை பறித்து நின்று பாடிப்பற் சொன்னம் எடித்து நாமே, அருகெடுப்பாராயும் அறியும் அந்திம திந்திரனோட அமரது, நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பின் பல்லல்லாத அடுக்கவட்டோம், செறி உடை மும்மாதில் எய்த வில்லி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி, முருவர் செவ்வாயினி முக்கண்ணப்பற்கு ஆடப்பற் சுண்டம் இடித்து நாமே, உலக்கை பல ஓற்றுவார் பெரியோர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே, கலக்கடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கக அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மாலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கும் அருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் எழித்து நாமே சூடகம் தோல்வாளை ஆற்ப நாற்ப தொண்டர் கூடாமெழும் தாற்ப ஆற்ப இதெல்லாம் ஆயத்தம் இது மேல்தான் ஸ்டார்டிங் வணக்கமே வழக்க மாறுபோம் அப்படின்னு அந்த பாவத்தை கொண்டு வர்றாரு. இந்த பாட்டு வந்து ஒரு அஞ்சாறு பாட்டு. புத்தணி கொங்கைகள் நாட நாட மொழிகூழல் வண்டியும் நாட நாட அந்த உலக மாத்தி மாத்தி விழற அந்த சங்கத்திலே ஒரு பாட்டு பாருங்க. சூடகம் தோல்வாளை ஆற்ப ஆற்ப தொண்டர் கூடாமெழுந்தாற்ப ஆற்ப நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப நாம்

சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான்மாளர் பாதம் நாட்கொண்ட நான்மாளர் பாதம் காட்டி இக்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்போ துண்ணம் இடித்து நாமே பையகம் எல்லாம் உரலாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறைய நட்டி மேதகு தென்னம் பெரும் தூரையார் செய்ய திருவழி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கு ஆடப்ப சின்னம் இடித்து நாமே முத்தடி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூடல் வண்டினும் ஆட ஆட சித்தம் திவானோடும் ஆட ஆட செங்கைய கண்பாணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட ஆட ஆடப்ப சொன்னம் இடித்து நாமே மாறு நகை வாழ்நிலாவேரிப்ப வாய்ந்திரந்தம்பாவளங்குடிப்ப பாடும் அந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேரும் இங்கம் பேரும் ஆடி தேடி சித்தம் கழிப்பத்திகைத்து தேடி ஆடும் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்போ துண்ணம் இடித்து நாமே மையம கண்டனை வாரநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் வீரனை நம்மை அகப்படுத்தாட்கொண்டருமை காட்டும் பொய்யரம் பொய்யனை மையர் மையை போதறி கண்ணீரை பொற்கொடி தோல் பையர வல்குள் மடந்தை நல்லீர் பாடிப்பொ துண்ணம் எடித்து நாமே மின்னிட செந்தூவர் வாக்கருங்கண் வெண்ணகை பண்ணவர் மென்மொழியீர் என்னுடையாரமு எங்களப்பன் எம்பெருமானிமவான் மகட்டு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையல் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை புன்மூளை மங்கை நல்லி பொத்திரு துண்ணம் எடித்து நாமே தங்கம் மரக்கத்திலம் போலிப்ப தாழ்வுழல் தூதரும் மாலையாட செங்கனி வாயிதழும் துடிப்ப தேயிடையே சிவரோதம் பாடி கங்கை இறைப்பதாராயிரைக்கும் கத்தச்சடை மூடியால் கழக்கே பொங்கிய காதலில் பொங்கை பொங்க பொத்திரு துண்ணம் எடுத்து நாமே பதினாலு பாட்டு இதே சந்தமா பாடலாம் இன்னும் பத்து ஒரு முறை அயன்தலை பத்தோ பதினெட்டாவது பாட்டு பாருங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கல் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுருகி போத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏகையடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு துண்ணம் எடுத்து நாமே இதில் ஒரு மூன்று நான்கு பாடல்கள் எந்த பொருளை பாட வேண்டும் என்று சொல்வார் இதைத்தான் பாடணுமா ஆமா அதை பாடி இடியுங்க அந்த பொற்றுண்ணம் இடிக்க வேண்டும் அதை அந்த நான் பதினாலாவது பாட்டு இருந்தார் இல்லை ஆமாம் பதினெட்டாவது பாட்டும் பத்தொன்பதாவது பாட்டும் இருபதாவது பாட்டும் இந்த பொருளைத்தான் பாடி பாடி நாம் இடிக்கணும் அதில் இருக்கு பாருங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கண் எயிறு பறித்தல் பாடி அந்த பொருளை பாடி இடியுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் இதில் பல செய்திகளை உள்ள அடக்கியிருக்கிறது அது மறைபொருள் மறைநிலைகள் தமிழ் நிலையில தமிழ் மறைகளாக இருக்கக்கூடிய கருத்து ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன் எனக்கு உணர்த்துவது அதையே முடிவும் சொல்ல முடியாது இன்னொருத்துக்கு வேற வகையை உணர்த்தும் ஒரு தமிழ் என்றால் ஒரு பொருள் இருக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு பொருள் இருக்கும் அல்லது ரெண்டு பொருள் இருக்கும் சொல்லிட்டு போகலாம் இது மறை தமிழா இருக்கு ஒரு கருத்து சொல்ற போது இவர் எதுக்காக சொல்றாருன்னு நம்ம அதை புரிந்து கொள்வது அவர் திருவுருள் கொடுத்தாலும் சொல்ல முடியாது ஞானப்பிராசு அங்க சொல்வாரே திருமுறையை படிக்கிற போது அந்த ஆசிரியர்களை காலை தொட்டு வணங்கி குறிப்பிடலாம் அப்படின்னு கல்யாண சம்பந்த தேவாரமா பெருமானுடைய அவருடைய திருவடி என்று மனதில் நினைத்து அவரை வணங்கி நான் படிக்கிறேன் எனக்கு உள்ளிட்டு உணர்த்துங்கள் படிக்கணும் இல்லைன்னா புரியாது அந்த மாதிரி இதில் பாருங்க எதை பாடணும்னு ஒரு விதி இருக்கிறார் அந்த கருத்தை மட்டும் சொல்றேன் ஒரு சும்மா பாருங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடு பிரம்ம கபாலத்தை வச்சு ஒரு செண்டாடலாம் அயன்தலையை கிள்ளி செண்டாடினார் ஆ செண்டாடுதல் செண்டாடும் விடையாய் செண்டு வைத்து கொண்டு நந்தி தேவர் கூட சுற்றி வருவார் அது பூச்செட்டு அல்ல செண்டு என்பது ஒரு ஆயுதம் ஒரு கருவி அதுபோல பிரம்மன் தலையை செண்டாக ஆடினான் இங்கே நமக்கு

0: நானாக சொன்னா அது கொஞ்சம் அந்த புராணத்துல பிரம்மனை குட்டி சிறகிட்டது இருப்பாங்க, அதுல எட்டுதுல ரெண்டு தோத்து மட்டும் மறைச்சுடுறாங்க, பெரும்பாலும் சொல்றதே இல்லை. என்னன்னா காலால் உடைத்தான், அந்த திருவடியினால் உந்தி உடைத்து உள்ள காரணம் என்ன அப்படின்னா, தான் என்ற அகந்தையினால உனக்கு பொருளும் தெரியாம நீ படுக்கிற அப்படின்றதுனால குட்டினான் தலையை, அந்த அறிவு விளங்கலையே உனக்கு அப்படின்னு தலையில குட்டினான். அவனுக்கு ஆத்மம் வரணுமே, குட்டிட்டா போதுமா, நாமளா இருந்தா தண்டனை மட்டும் கொடுத்துருவோம், அவன் திருந்தி மேல் கொண்டு வரணுமே, அவன் மேலும் வரணுமே, அதுக்காக திருவடியினால் உதைத்தான். திருவடியினால் உதைத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் திருத்த முறை ஆயிடுச்சு. அப்ப அவனுடைய ஆணவம் அவனுடைய அகந்தை அத்தனையும் இந்த திருவடி துவங்கினால மாறிப்படும். அப்புறம் உலகத்துல இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் நாம மாற்றுவதற்கு முன்னதாக அதை படைக்கிறானே எரியறது புரிஞ்சுனா கொதிக்கிறது அடங்கும். இவன் படிக்கிறவனே அகந்தையில் இருக்கிற போது உலகமெல்லாம் முடியுமா அப்படின்றதுதான் அவரை குட்டி சிறை எடுத்தார். அசுர சம்மாரத்துக்கு முன்னால தேவ சம்மாரம் நடந்திருக்கு அப்படின்னு கந்த புராணத்துல அந்த கருத்து வரும். அதே நிலையில இங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி என்று சொல்லுகிற போது அவருடைய உணர்வினால் உத்தமமான தன்மையே ஒரு சிலர் கொடுப்பான். திலோத்தம என்று ஒரு பெண் அப்படிதான் உருவாக்கினான். அது சிவபரம்பொருளுடைய கருத்துக்கு நேர் எதிரடையான். ஏன்னா எல்லா உயிர்களும் இன்பத்தை பெறணும்னா தீவினையும் நல்வினையும் கலந்துதான் இருக்கும். என்னிடத்துல ஒரு இருக்கு அப்படின்னா திருவள்ளுவர் கேட்டார், சொன்னார், எல்லாரும் நல்லவர்களே, அவனை எப்படி தீர்மானிப்ப, குணம் நாடு குற்றமும் நாடு அவற்றுள் மிகை நாடு, அதை வைத்து அவனை சொல்லு சொல்லணும், அவனை குணம் பார்க்கணும், கொஞ்சம் தப்பு தான் பண்றாரு குற்றமும் இருக்கு, ஆனாலும் இந்த கோட்பாட்டில் சிறப்பா இருக்கிறார், புலவர் தான் நல்ல தமிழ் தான் பேசுறார், அவர்கிட்ட ஒரு இந்த சில கெட்ட பழக்கம்லாம் இருப்பா அப்படி வந்து அவரை வைக்கக்கூடாது செல்லும் சார். ஆனா அதுக்காக பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற பால் அதான் திருவத்தூர் திருவத்தூர்ல படம் இழுக்கை வாரியும் பால் கொள்வார். என்ன பண்ணுவாங்க, பால் கறப்பான், அப்பதான் அதுல புழுக்க போடும் அந்த ஆடு, அதுல வாரின்றதுனால ஒன்னு ரெண்டு இல்ல பாலே முத்துக்கணுமா, அத பிழுக்கை வாரி என்று பிழுக்கை எடுத்துன்னு சொல்லணும், ஒன்னு ரெண்டுன்னா வாடுறதுன்னா பால் கறந்து ஒரு சொம்பு பால் இருக்கார், அதுல இருக்கிற பிழுக்கைய வார வேண்டியதா இருக்கு, வாரி கூட அந்த பாலை எடுத்துக்கொள்வார்களே தவிர பாலை எடுக்க மாட்டாங்க. அதனால உலகியல் நடைமுறையில உயர்ந்ததாகவே சிலர் தாழ்ந்தவர்களாகவே சிலர் என்று பிரம்மனுடைய படைப்பிலே வந்ததுன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் நெறிப்படுத்தினார், உனக்கு பன்மை வராத கலக்கணும், கலக்கிற பொழுது அவன் நன்மையும் தீமையும் கலந்து வரும், வினைகளுக்கு ஏற்ப வரும். அதான் போடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என்ன, குந்தெறிந்த தாடாளரே அப்படின்னு பாடுவார் தந்திர நடத்தது அவருன்னு கிடையாது. என்னன்னா நான் என்ன பாவம் பண்ணேன், உன்னை வணங்காத தலையும் உன்னை பாடாத நாவும் உன் கோயில் வளம் வராத கால்களுமாகவே எனக்கு படைச்சுட்டானே, எதனா ஒண்ணு உன்னை வணங்காத தலை கொடுத்துட்டு கூட உன்னை பாடுகின்ற நாவாயில் கொடுத்துக்கணும்னு நான் படிச்சுட்டு போயிருந்தேன், நாவையும் கொடுக்கல தலையும் கொடுக்கல காலையும் கொடுக்கல இதை கூட பாவி படுத்துட்டானே அப்படின்வார். அப்போ இறைவன் செண்டாடுறது என்னன்னா உன் தலையில சரியில்லை அப்படின்னு அந்த பிரம்மகாபாரத்தை கிள்ளி எறிந்தான் அப்படின்ற போது அஞ்சு தலை இருந்த தன்மையை கீழ் நோக்கிய தன்மையை கிள்ளிட்டான் அப்படின்னு அப்புறம் நான் மனசுல ஒரு கருத்தெல்லாம் வந்து இந்த கருத்து சொல்ற அயன் தலை கொண்டு செண்டாடினான் அருக்கன் எயிறு பறித்தான், அருக்கனுடைய பல்லை பறித்தது வீரபுத்திரர் தக்கையாளத்துல வந்த போது செய்தான் அப்படின்னு அதெல்லாம் பாடுங்க அப்படின்னு இந்த செம்பொற்றை சின்னத்துக்கு சொல்றார். அப்ப கலந்து இருப்பது என்பதை தான் இந்த பகுதியில் வருகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையை கொடுத்துட்டேன், இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். இதுல கலத்தல் தான் முக்கியம், மயங்குதல் தான் முக்கியம், அப்படி நம்முடைய முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க, அதிசயமா இருக்கு. மந்தியில மாடு சில மாடு திருட்டு மாடாக போயிடுது, அது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல மாட்டோட கூட அண்ணாந்தல் போட்டுவான், எனக்கு பண்ணிடுவான், இது அது நல்லபடியே வருதுன்னு பார்த்தான்னா அந்த திருட்டு மாட்டை இது செம்மைப்படுத்தி கொண்டு வருது கொஞ்சம் வருதுன்னு பார்த்தான்னா அப்படியே விட்டுருவான், இல்லை இந்த திருட்டு மாடு அது வழிக்கு தான் இதயத்து மூடுது அப்படின்னு தெரிஞ்சா வேற ஒன்றுக்கு போடும். முரட்டுத்தனமும் மிகுந்த மென்மையும் ஒரே இடத்துல வருமா, வர வைப்பான் இறைவன், அவருடைய பெரும் கருணை திறமை அதுதான், அருள்லேயும் உண்டு மரநிலையும் உண்டு, வேகத்தன்மையும் உண்டு, அருள் திறப்பும் உண்டு. இதெல்லாம் கலந்து கொடுக்கிறான் இறைவனுடைய பெரும் கருள் திறம் அது. அதனால குற்றம் நீ குணங்கள் இந்த பகுதியில கூட நீங்க கடைசி பாட்டை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, அது அழகாக இருக்கும். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியுமா இருள் ஆயினார்க்கு, துன்பமுமா இன்பம் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு. பந்தம் வீடும் தரும் பராபரன் நமக்கு பிறவியை கொடுக்கிறவனும் அவன்தான், வீடு பேர்த்தை கொடுக்கிறவனும் அவன்தான். இவரே சொல்வார், ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானுனை பருகவித்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய இச்சை. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரிய விச்சை, ஊன நாடகத்தையும் ஆடுவிக்கிறார், அதிலே உணர்வினால் பெருக்கி ஞான நாடகத்தையும் ஆடுகிறார். அவர் ரெண்டு ஒன்றே எடுத்து. அதனாலதான் எல்லாரையும் எப்படிப்பட்டவர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஒரு குழுவாக பிரிக்கிற மனோபாவம் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது முன்னால் சொல்லுவார் வந்தது. அது தெலுங்கு பழமொழி தான், அவர் ஜாதி தான் புத்தி, குலமம் தான் ஆச்சாரம். இந்த கோட்பாடு சரியா, இந்த கொள்கை சரியா? இல்லை, தவறு. மனித குலம் வாழணும்னா தவறு செய்தவன் அப்படியே உட்காது, அவன் திருந்துவதற்கு வருக்கு வாய்ப்பு கொடுக்கும், அவன் திருந்தணும். பெரும் கருணை திறம் அதுதான். பாட்ட பாருங்க, திருநாக்கூரத்தை போகிறார். தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்வோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்கானை நாயடியே நினைய பெற்று உயிர்ந்தவார் என்றார். அப்ப இன்பமும் துன்பமும் ஆயினவன், அதனால்தான் மற்ற தெய்வங்களை காட்டிலும் இவன் பெரும் தெய்வம். இது இவன் ஒருத்தனால்தான் முடியும், அவங்களாம் அதில் போனாங்கன்னா போயிடுவாங்க, வீட்டு வர முடியாது, அவங்களால முடியவே முடியாது. அவங்களால போனா இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். இவனும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநிற்பான், கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருவான். இப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலையிலே இருக்கின்ற பெருமான் என்கின்ற இந்த கருத்தை தான் அவன் யாகத்திலும் கலந்தும் ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த தத்துவம் சைவத்துக்கே உரியது, சிவத்துக்கே உரியது, வேற எந்த தெய்வத்திற்கும் பொருந்து வராது. அந்த அடிப்படையை சொல்றாங்க. இந்த அடிப்படை கருத்தை நீங்க மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம செய்திக்கு வருவோம். முதல் பாடல்களிலே முதல் நான்கு ஐந்து பாடல்கள் ஆயத்தம். ஆயத்தம் செய்யணுமா? ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, திருமணம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரண்டு மனமும் கலக்க வைக்கணும், பெண் ஆண். நாம் இருந்து சடங்கு செய்து கொள்ளலாம், கல்யாணம் மோதிர மாதிரி இருந்து கையெழுத்து போடுறது, வேற என்ன கூட செய்து கொள்ளலாம். ஆனால் மனம் என்கின்ற ஒன்று, அவளுடைய மனம் அவனை விரும்பணும், அவனுடைய மனம் அவளை விரும்பணும், இதை யார் செய்வது? யாரால செய்ய முடியும்? நாம பெண் பார்த்து புள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மனமானது ஒன்றோடு ஒன்று கலந்து அவனுடைய எண்ணத்திலே தானும் தன்னுடைய எண்ணத்திலே அவனுமாக மாறணுமே, அதுதான் பேர் சுண்ணம் கலத்தல் என்று. அது இன்றைக்கும் கூட உண்டு, சில பகுதிகளில் சந்தம் கலக்கிறதுன்னுவாங்க, இவங்களும் அவங்க போவாங்க, இந்த கதவு பொழிய ஒருவருக்கு ஒருவர் தூவி கொள்வாங்க, தூவி கொண்டு சம்பந்தங்களாக இருக்கக்கூடிய கழுவி கொள்வாங்க, போயிடுவாங்க, அது முடிஞ்சு போகுது. ஆனால் மணமகளுக்கும் மணமகளுக்கும் மாலையை மாற்றுகிறார்கள் பாருங்க, அதுக்கு தான் பேர் மணமாலைன்னு பேர். எல்லா மலர் மாலையும் மணமாலை தானே, மனம் இல்லாத மாலை உண்டா? மல்லிகைப்பூ மாலை சார், அது மணமாலை தானே. ஆனால் இதுக்கு பேட்டு மட்டும் மணமாலைன்னு பேர். என்னன்னா, இவளுடைய மேனியிலே இருக்கிற மனத்தை அது கொண்டு போய் அவனுக்கு கலக்குது. அவனுடைய மேனியிலே இருக்கிற கூடுமானவர்கள் இந்த கழுத்து பகுதி அக்கள் இதெல்லாம் மேனியினுடைய மனத்தை தூக்கி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். அந்த தன்மையில கழுத்து மாலையை தான் அணிந்து கொண்டிருக்கிற மாலையை அவ கழுத்தில் இவந்து விட்டுவான், அவ கழுத்தில் இவந்து கொடுக்குவான். இது மனம் கலக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொடி தன்மையில பேசுறான். அதுக்கு ஒரு தூய்மை செய்யணும், ஒரு வழி செய்யணும் அப்படின்னு. இதனால என்ன பண்ணுது? திருப்பற்றுன்னு ஒரு தனி நூல், திருவாசகமே ஒரு பலாப்பழம் போல, பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒரு பழம். அதனாலதான் பல்பழப்பலான்னா புறநானூர்ல பல பலான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, பல பழங்களை தன்னுள் கொண்டதுனால் அதுக்கு என்ன பேரு? பலா, பல்பழப்பலா. பலாப்பழங்கள், பலாப்பழம் பலாப்பழம்னா அது ஒரு பழமும் தான் தெரியும், ஆனா பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ஒரு இதை உண்டு, ஒரு ஒரு பட்டம் உண்டு. அதனால நீங்க அது ஒரு பழம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு சுளையும் ஒரு ஒரு பழம். அதுபோல திருவாசகமே தனி நூல்களுடைய தொகுதியாக இருக்கிற ஒரு நூல் என்று ஒரு கருத்து உண்டு. அதுக்கு இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா, முதல் பகுதி ஐந்து பாடல்கள் ஆயத்தம். இந்த ஐந்து பகுதிகளை நீங்க பார்க்கப்படுங்க. முத்துநல் தாமம் பூ மாலை சுற்றி முளைக்குடம் தூபம் தீபம் கைமின். இது செய்யணுமா? தூபம் தீபம் ஏற்கனுமா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீங்க எழுப்பிக்கொண்டு பாத்தீங்கன்னா தான் புரியும். பெரியவர்களை இங்க கூட ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு ஜீவத்தை ஏற்றி வைக்கணும். ஜீவத்தை ஏற்றி வழிபாடு காட்டணும். விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானம். நுட்பமான செய்தி அது, ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இந்த இடத்துல ஒரு முத்து மாலையை தொங்க விட்டு பூ மாலையை தூக்கி நிறுத்தி அங்கே தூப தீபங்களை ஏற்றி வைத்து செய்யணும் அப்படின்னு தொடங்குறார். முத்துநல் தாமம் பூ மாலை நிறுத்தி. இன்னொன்று முளைக்குடம், முளைப்பாளிகை. நவதானியங்களை முளைக்க வச்சு அந்த முளைப்பாளிகை கொண்டு வந்து வைக்கணும். அதிசயமா இருக்கு. இதுல அந்த மார்க்கோ போலோ போன்றவங்கெல்லாம் அந்த வணிகர்களாக இங்க வந்தவங்க நம்ம இந்தியாவை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பற்றி சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவன் மேல இருந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். நான் அது கூட படித்து பார்த்தாங்க. அப்போ படிக்கிற போது என்ன தோணுதுன்னா, மன மேலே தான் உட்காருவாங்க, தரையில் உட்கார மாட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இப்படி பண்ணி கொள்வாங்க, அதுக்கு என்னன்னு கேட்டால் தர மேலே ஒரு மரியாதைவாங்க. அப்படி இல்லை, அதான் தோணுது. அவன் வணிகனையே பார்த்துட்டு எழுதிட்டு போட்டான். இதை வைத்து கொண்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இவ்வளோ செக்கிறார். தெருவுக்கு சாணம் தெளிக்கிறதான், வீடுகளுக்கு சாணம் தெளிக்கிறது. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாட்டை பாருங்களேன். சாணம்னா எல்லா சாணமும் இல்லை. புனிது அகன்ற, புனிது அகன்றன்னா பசு கன்று போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடணும். புனிது என்பது ஈன்ற அடிமை, அது நீங்கணும். நீங்கிய கன்று பசு புனிது அகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுத்துட்டுவார். ஆண் சாணம் பசுஞ்சாணம் எல்லாமே நல்லதல்ல. புழு கூட பிறந்துடுவாங்க, புழு வச்சுடும், கொசு பிறக்கும். ஆனால் இவர் என்னன்றாரு, புனிரகன்ற நலமலி ஆண் சாணம்வார். இன்று அடிமை நீங்கிய பசுவினுடைய சாணத்தை கொண்டு வந்து நன்கு மெழுக்கிட்டு. இதை இன்றைக்கும் சயின்டிஃபிக்கில் பார்க்கவே இல்லை, அறிவியல் பூர்வமாக இதை பார்த்தாங்கன்னா தெரியும். அதே போல கோமியம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்ற அந்த அறிவியல் பூர்வமாக இவன் பார்க்குற கண்ணோட்டத்துக்கு இன்னும் வரல, இன்னும் வரவே இல்லை. அதே போல நெய் தீபம், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், அந்த தீபத்தில் எரிகின்ற சுடருடைய தன்மையினால் அந்த காற்று மண்டலம் வளிமண்டலம் ஒரு தன்மையாக வந்து அந்த அறையே ஒரு அரை மணி நேரத்தில் நுண்கிருமிகள் எல்லாம் மொத்தம் க்ளோஸ் ஆகுறது, மொத்தம் முடிஞ்சு போகிறது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அதெல்லாம் இந்த பகுதியில் மிக அழகாக நம்முடைய கலை ஒழுங்க பண்பாடுகளுக்கு முதல் பாட்டு அச்சாரம் கொடுக்கும். இது வேற நாட்டில் நீங்கள் போய் பார்க்க முடியாது. அந்த முதல் பாட்டு ஆயத்தமானோம் அப்படின்னா, முத்துநல் தாமம் முத்து மாலை, மற்ற நகைகளை மற்ற வைரம் வைரோடையோட முத்துக்கு ஒரு பெரிய சிறப்பே உண்டு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி, முத்து குளிப்பதோடு தென்கடலிலே அவருக்கு உரிய சிறப்பு. முத்துக்கு என்ன சிறப்பு அப்படி மற்ற நகைகளை விட குளிர்ச்சி மட்டும் இல்லையா?
1: குளிர்ச்சி
0: அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றது சரி, அது மட்டும் இல்ல. ஒரு உதாரணம் சேர்க்கிறார் சொல்லுவார். வெய்ய காலம் வருது, வெய்ய காலம் வந்த உடனே பொன்னணியை மாற்றி முத்தணிகள் அணிகிறார்கள். விஞ்ஞான சம்பந்த புராணத்தில் வரும், பொன்னணியை மாற்றி முத்தணியை அணிகிறார்கள். ஏன் ஐயா சொன்ன மாதிரி குளிர்ச்சி மட்டும் இல்ல, இந்த நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க, அது மேல அது உழற போது இன்றைக்கும் செய்யறான். முதுகு வலி இது போன்றதெல்லாம் இந்த உருட்சி திரட்சி அது இல்லையா, அது குளிர்ச்சியான பொருள்கள் அப்படி தடி விட்டா நரம்புகளை எப்படி பற்றி பாடி விடு தெரியுமா? அதே போல கழுத்துல மார்புல இதுல பாடுவார், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய் ஊழல் வல்லீனம் ஆட ஆட. இதனால வரும்
2: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கடல் போற்று.

எல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செகிடாரடி போற்றே.

ಮನ್

0: அருட்கடராகிய அம்பலவானருடைய குரு கருணையினாலே இந்த பெரிய புராணத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் சிதம்பரம் சென்று தரிசனம் செய்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சேரமான் பெருமாள் என்பவர் சேர நாட்டு அரசர். அரசராக இருந்த அவர் அடியவராகவும் இருந்தார். அரசராக இருந்த சேரமான் பெருமாள் அடியவராக இருந்தார். அடியவராக இருந்த சேரமான் பெருமாள் அரசரானார். அடியவராக இருந்தவர்கள் அரசரானார் என்ற வரலாறு இந்த பெரிய புராணத்தில் இரண்டு இடங்களிலே இருக்கிறது. ஒருவர் மூர்த்தி நாயனார், இன்னொருவர் சேரமான். சிவபெருமானுக்கு சிவாலயத்துக்கு பணி செய்து கொண்டிருந்தவர் மூர்த்தி நாயனார். சிவபெருமானுக்கு திறந்தூரம் சந்தனம் அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் மதுரையில். அவர் அரைச்ச சந்தனக்கல் இன்னும் பெருசா அப்படியே இருக்குது, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னார். சந்தனம் அரைச்சி கொடுத்தவரை ராசாவாக்கி விட்டார். திருட்டுத்தனமா எண்ணெய் குடிக்க வந்த நீ குடிக்க வந்த எளிய ராசாவாக்குனவர் சந்தனம் அரைச்சி கொடுத்தவரை ராசாவாக்க மாட்டாரா? அதற்கு மேலாக ஜெவருமானுக்கு தினந்தோறும் மலர் பறித்து சாத்துதல், கோயில தூய்மை செய்தல், பாட்டு பாடுதல், பூசை உண்ணுதல் ஆகிய செயல்களை செய்து கொண்டிருந்தார் இந்த சேரமான். அப்படிப்பட்டவருக்கு வலிய அரச பதவி வந்தது. வந்த பதவி நீங்கள்தான் அரசராக வேணும் என்று மந்திரிகள் மற்றவர்களெல்லாம் வந்து வேண்டினார்கள். அவர் கோயிலே சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்படி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தவருக்கு பதவி தானே வந்துச்சு. இப்ப நமக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பதவி தானே வந்தா இன்னும் நன்றாக பெரிய புராணத்தை கேட்போம், நிறைய தர்மத்தை பண்ணுவோம். ஆனா உண்மையிலே நமக்கெல்லாம் அந்த மாதிரி பதவி வந்தா இனிமேல் மாற மாட்டோம். சிவப்பணியிலிருந்து இந்த சிவனியத்திலிருந்து மாற மாட்டோம், வேற ரூட்டுக்கு போக மாட்டோம். ஆனா எல்லா பதவியும் விட சிவபெருமானுக்கு தொண்டராக இருக்கிற பதவி தான் உயர்ந்த பதவி. யானே தவமுடையேன் என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பரப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உருவோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பாடுகிறாள் காரைக்கால். சிவபெருமானுக்கு ஆளாவதுதான் பெரும்பதவி. அப்படிப்பட்ட பதவி தானே வந்தது. அவர் சிவபெருமானத்திலவும் உத்தரவு கேட்டார், இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளட்டுமான்னு கேட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய திருத்தொண்டுக்கு இடையூறு இல்லாமல் என்னை காப்பாற்றுறதுனா இந்த ராச பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது தேவருடைய திருவுள்ளத்தை நான் அறிய வேணும்னார். அப்படி அறிய வேணும்னு சொல்லி கண்ணை மூடி கும்பிடுன்னார். முன்னாலே ராஜகிரியிட ராஜாவுக்கு உண்டான அடையாளங்கள் அத்தனையும் இருந்தது. சாமி உத்தரவு கொடுத்தார், சாமியே கிரீடம் கொடுத்துருக்கார். சாமியே இந்த பழைய கிரீடத்தெல்லாம் வச்சுக்கல, சாமியே கிரீடம், ராஜாவுக்கு உண்டான மற்ற அடையாளங்கள் எல்லாம் சாமியே கொடுத்துருக்கார். அதனாலே அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு மன்னராக பட்டத்து யானை மேலே பவனி வந்தார். நகர் வலம் வருதல், மன்னராகி நகர் வலம் வருதல், யானை மேலே ஏறி. அப்படி நகர் வலவரும் போது வண்ணான் எதிரே வந்தான். அவன் உடம்பிலே திருநூறு போல உவர் மண் பூத்திருந்தது. அது திருநூறு போல தெரிந்தது, திருநூறு போல தெரிந்த திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்தியபடியினால யானையிலிருந்து கீழிறங்கி அவன் திருவடியில நமஸ்காரம். அவன் கலங்கி போனான். ராஜா கார்ல வந்து விழுந்த அவனுக்கு என்னமா இருக்கும், ஐயோ நான் அடி ஒன்னான்னு, நான் அடி சேரன்ன. சேரருமான் தொடக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆறந்து அடியனை கொண்டது. அவன் நினைச்சான் என்ன சிவனடியாராவான் நினைச்சிட்டியன், அப்படி ஒன்றும் சிவனடியார அல்ல. ஆறந்து அடியனை கொண்டது, அடியன் அடி ஒன்னான் என்ன சேரர்வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றில் வாரவேடம் நினைப்பிட்டீர் வருந்தாவேது. திருநீற்றினுடைய அந்த நிறத்தை ஞாபகப்படுத்தின அதனால நான் உன்னை வணங்கனே, நீ வருந்த வேண்டான்னு சொல்லலாம். திருநீற்று நிறத்துக்கே அவ்வளவு நமஸ்காரம் கிடைக்குதுன்னா, திருநீர் உண்மையான திருநீரை பூஜிக்கிறவருக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் அரசன். திருநீற்றில் திருநீற்றுக்காகவே ஒரு அரசன் உயிரையும் விட்டு விட்டான். மெய்ப்புற நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரும் ரெண்டு பேரும் திருநீற்று பூசி இருக்கிறான்னு சொல்லி எதிரி தன்னை வெட்டட்டும் கொத்தட்டும் அப்படின்னு சொல்லி நின்று உயிரை விட்டாங்க. பார்த்து திருநீற்றுக்காக உயிரை விட்டு திருநீர் பூசணவனுக்கு இடையூர் வரக்கூடாது, அவனால நம்ம உயிர் போனாலும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் உயிரை விட்டு விட்டாரு திருநீற்றுக்காக. அப்படின்னு சொன்னா திருநீற்றினுடைய பெருமை சொல்லி முடியாது. இன்னும் பூச தெரியாத கணம் நிறைய உலகத்தில் இருக்கு. திருநீர் பூச தெரியாத கணங்கள், திருநீற்று பெருமை தெரியாத கணங்கள் ஏராளமா இருக்கு. ஏராளமா பூச தெரிஞ்சது கொஞ்சம் திருநீற்றினுடைய பெருமை அளவே சொல்லி முடியாது. அத்தனை நூல் சொல்லி அத்தனை நூல்கள் திருநீற்றுடைய பெருமை. அதனால திருநீர் ஒருவன் பூசாமல் எவ்வளவு தவங்கள் பண்ணினாலும் அது காவல் இல்லாத பயிர் போல நாசமா போகிறார். அவன் செய்த தவங்கள் திருநீர் பூசாதவன் எவ்வளவு தவம் பண்ணினாலும் கூட, தபம் செபம் ஓமம் யாகம் இதெல்லாம் பண்றாள் நிறைய இருக்கிறான். திருநீர் பூசாமல் திருநீற்றில் அன்பு இல்லாது பயம் கது முதல் இல்லை. அதனால அவன் செய்கிற தபம் செபம் ஓமம் எல்லாமே வீணா போகுதுங்கிறார். திருநீர் பூசாம ஒருத்தன் திருநீர் பூசிக்கொண்டு ஒரு தவமும் செய்யாம இருந்தா அவன் தபசப ஹோமங்கள் எல்லாம் செய்தவனுக்கு சமானம் ஆகிடுறான். செய்தவன் என்ன பலனை பெறுவானோ அந்த பலனை பெற்று விடுகிறான். திருநீர் என் திருநீர் பூஜை தவமும் பண்ணினு வச்சு வேணுமா இருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு திருநீர்த்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. நிறைய ஏராளமான நூல்கள். அதனாலதான் அப்பர் சுவாமி சுருக்கமா சொன்னாரு, நான் சிவாய நம்மனு திருநீர் பூசலன் சிவகிரிய குடிசாமி. சுருக்கமா சிவாய நம்மனு சொல்லி திருநீர் பூசலேன் சிவகரிய குடிச சிவகரினா சாதாரணமா புரியுதா? தெரியுது சிவகரினா புரியுமா? அளவே இல்லை அதனுடைய வரும். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. பரமபதம் விஷ்ணு பதம் உத்தர பதம் முதலான எல்லா பதங்களையும் கடந்து இருப்பது அந்த சிவகரி சிவபதம். அதுக்கு நீ என்னடா செய்யற சிவகரிய கேட்கறிய, நீ என்னடா செய்யறான்னு கேட்டாரு சிவபெருமான். திருப்பாதிரி புரிய சிவபெருமான் திருநாவுக்கரசு, நீ என்ன செய்யற சிவகரிய கேட்கறிய, நீ சிவகரிய வாங்குவதற்கு பெறுவதற்கு நீ என்ன செய்யறான்னு கேட்டாரு. தான் சிவாயன மனுஷன் திருநூறு முதலாமி சுருக்கமா திருவாய் புலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகரிணி வாதிரி புலியூர் அரரே என்று பாடினார். அதனால திருநீர்த்தியுடைய பெருமை சொல்லி முடியாது. திருநீர் பூசாதவன முகத்தில் விழிக்கப்படாது, திருநீர் பூசாதவனை தொடப்படாது, திருநீர் பூசாதவனை தொட்டாச்சு. அப்படி பார்த்தோம்னா நம்ம உலகத்துல நடமாடவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. வெளியில போயிட்டா அப்பா பெரும் கூட்டமா இருக்கு இல்ல, ஒரு கல்யாணம் மற்ற பங்கல்ல கூட்டமா இருக்கு. அட ஒருத்தனை பார்க்க முடியலையா ஊருங்கிறோம், அதிசயமா இருக்கு. ஒருத்தனை பார்க்க முடியல, ஆயிரம் பேர் இருப்பான், ஆயிரம் பேரும் ஊரு ஊசாம இருப்பான். அப்படி கூட்டத்திலயும் நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது. வந்து அகோர மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கணும். பார்த்த தோஷம் போக, ஊரி பூசாதவனை பார்த்த தோஷம் போக, அகோர மந்திரத்தை 1008 தடவை ஜெபம் பண்ணணும். அதனாலே அரசர்கள் அத்தனை பேரும் திருநீற்றையே கவசமாக பூண்டு திருநீரே அபிஷேகம் சடைமுடியே எனக்கு கிரீடம் உருத்ராட்சமே ஆபரணம் என்று மூன்றையும் வைத்துக் கொண்டு அரசாண்டார் மூர்த்தி நாயனார். உண்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே என்று பாடினார் சுந்தர். உண்மையார் உலகாண்ட மூர்த்தி திருநீர் சடாமுடி உருத்ராட்சம் இப்படி இருந்தாங்க. இந்த நாட்டில்தான் வேற ஜப்பான் ஐரோப்பா கனடா ஈரான் ஈராக் அமெரிக்கா ரஷ்யா துருக்கி இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த பேச்சு கிடையாது. அந்த நாட்டுக்கெல்லாம் வாழ்வு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நம்ம நாடு செய்யற புண்ணியம் தான் அங்க போயிருக்கு. நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் இந்த பலன் தேவலோகத்துக்கு போகுதுன்னு சொல்றமில்ல. இங்க பூமியில செய்யற யாகம் ஓமம் பூஷதவங்கள் எல்லாம் தேவர்களுக்கு போய் சேருதுன்னு சொல்றமில்லப்பா. அவன் அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் நமக்கு அங்கிருந்து மலை முதலானதை வசிக்கிறார்கள். அதுபோல மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டுல செய்யற புண்ணியம் தான் அங்க போய், இந்த சிவபுண்ணியம் எல்லாம் மற்ற நாடுகள்ல கிடையாது. இந்த தப ஜப ஓமம் சிவாலயம் சிவ தரிசனம் சிவ நூல்கள் சிவபுண்ணியங்கள் சிவாலயங்கள் இதெல்லாம் மற்ற நாடுகள்ல கிடையாது. அவெல்லாம் கோடீஸ்வரனா பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அளவில்லாத செல்வத்தில் இருக்கிறான்னா நம்ம நாடு செய்த தவந்த அங்க பங்கு போட்டு அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார். ஓரான்னு சொல்லி கொடுத்துருக்க என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா, என்னாட்டம் இருக்கு இறைவனாச்சா, அதனால தென்னாடுடைய சிவை அங்க கொடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வார்டு ஒட்டதை அவன் ஜாப்புட்டு இருக்கான் ஏது மேல்நாட்டுக்காரன். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா தெரியும். நம்ம வார்டு ஒட்டதை அவன் அனுபவிச்சுட்டுக்கிறான் விளங்குதா. ஆகையினாலே அவ்வளவு சிறப்புடையது இந்த திருநீரும் இந்த சிவபுண்ணியமும் சிவ நூல்களும். அதிலே இந்த அரசர் எல்லாமே சிவபெருமான், எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடி என்று எண்ணினாராம். எல்லோரும் செல்வம் கல்வி ஆயுள் மனைவி மக்கள் பட்டம் பதவி மருமு தேடும் பொருள் எல்லாமே தில்ல திருச்சித்தம்பலத்துல ஆடுங்கணல்னு தெரிந்து கொண்டார். நீடு உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துளையும் சில்ல திருச்சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே என தெளிந்த அறிவார். எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பில் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பில் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரன் புலப்படுவார். அதனாலே அந்த ஆடுகின்ற அந்த தூக்கிய திருவடிதான் எல்லாவற்றையும் தருவது என்கின்ற ஒரு கொள்கையை மனத்திலே திடமாக கொண்டார். அந்த திருவடியே தினந்தோறும் நன்றாக அர்ச்சனை பண்ணுவோம். வாச திருமஞ்சனம், வாச திருமஞ்சனம் தீர்த்தம், தாமம் தாமம்னா மாலை, மாலை கட்டி சாத்துறது ஆன்மார்த்த பூஷம், ஆன்மார்த்த பூஷம் பண்ணுறோம். சாந்தம், சாந்தம்னா சந்தனம், மணி தூபம் நல்ல தூபம், தேசில் பெருகும் செடும் தீபம் முதலாயினவும் துருவமுகும் ஈசக்கேற்ற வரிசினார் அரிச்சித்து அருள என்னாலும் பூசைக்கு அமர்ந்த குருமூர்த்தி. என்னாலும் பூசைக்கு அமர்ந்த ஒரு பூசையில குருபம் உடையவர் அமர்ந்தார்னா பூசையில குருபம் பூசைக்குன்னே உட்கார்ந்து இருக்கிறாரு. பூஜை பண்ணாலும் ஏத்துக்கலாம், பூஜை பண்ணனாலும் ஏத்துக்கலாம். பூசை பூசையை வாங்கறதுக்காக இவர் ஒருத்தரையும் பூஜை பண்றது இல்லை, எல்லாம் பூசை நம்மளை பண்ணட்டும் பண்ணட்டும் அதுக்குன்னே உட்கார்ந்துருக்கு. இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு தெரியும், சிவலிங்கம் இருக்கு இல்ல, அது அது அது பூசை பண்ணாது இல்லை, என்ன கை இல்லை கால் இல்லையா, எல்லாரும் அதை பூசை பண்ணலாம், அது யாரையும் பூசை பண்ணாது. சிவலிங்கம் அந்த குறிப்பு தான் பூசைக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக பூசையை பெற்றுக் கொள்வதற்காகவே இருப்பது சிவலிங்கம். அதனாலதான் அது கை காலெல்லாம் கிடையாதா, கைகால் இல்லைன்னா அடுத்தவங்களை பூஜை பண்ண முடியாது. தான் பூஜையை வாங்கிக்கலாம், எவ்வளவு ஊத்துனாலும் ஊத்தாருங்குதா. அதனாலே இசற்கு பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தல் பொற்பார் சிலந்தின் ஒலி அழித்தார். அப்படி பூஜையை விரும்புவோராகிய சௌரமான் இவருடைய பூஜையை ரொம்ப சந்தோஷப்பட்டு பூஜை சந்தோஷப்படணும் ஜாமி, அந்த அளவுக்கு நம்மளால இன்னும் பண்ண முடியும், அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு பண்ண முடியும். அவர் பண்ண வச்சா தானே பண்ண முடியும், நம்மளா பண்ண முடியுமா? அது திருவாசகத்துல சொன்னார் மாணிக்க வாசகம், பாச வேறருக்கும் பணம் பொருள் தன்னை பற்றுமாறு அடியிருக்கருளி பூசனை உகந்து உகந்து அப்படிதா. நான் செய்யற பூசையை ரொம்ப விரும்பி இருந்தாரான், அதுக்கு மாணிக்க வாசகர் பூசையே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் பண்ற போடுற சாப்பாட்டை பிரியமா ஏத்துக்கிறது உண்டு, பிரியம் இல்லாம சாப்பிடுறது உண்டு இல்லவா? ஒருத்தர் வீட்டுல சாப்பாடு போடுறது அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேல அன்போடு செய்யறாங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லாம அன்பு இல்லாம அறகுறையா ஏதோ வந்துட்டானே போட்டு துளைக்கலாம்னு போடுறது உண்டு உண்டு இல்லையா? அவன் ஒரு வீட்டுக்கு போனா விருந்துக்கு அவன் கூட்டிகிட்டு போட்டா அந்த அம்மாளுக்கு பிடிக்கல, யாரு அப்பைய பிடிக்கல. அவ போறது வர்றது பாத்திரத்தை வைக்கிறது பருமாறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு நம்மளை பிடிக்கல, இவனை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தா. அவன் இலைய போட்டா, சாப்பாட்டை வச்சா, பலகாரத்தை வச்சா, பொரியலை வச்சா, சாதத்தை வச்சா, அவ போடும் போதே நடக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டா அவன் அவ என்னட்ட போடும்போதே தெரியும், இல்ல பரிமாறும் போதே தெரியும், சந்தோஷமா போடுறா செழிப்பா போடுறான்னு தெரியும் இல்ல. அப்ப போட்ட உடனே அந்த சாப்பாட்டை சாப்பிடல, அவ காணக்கண் பூசுது கையெடுக்க நானுது மானுக்கம் வாய் திறக்க மாட்டாரு வீணுக்குன்னு என்பெல்லாம் பற்றி எரியுது ஐயையோ அன்பில்லால் இருட்டா அமுது அப்படி பாடி போட்டு எழுந்திரிச்சு போயிட்டான். அன்பில்லால் அது போல இந்த பூசை வந்து சிவபெருமானுக்கு பிடிக்கிறாப்புல என்ன நம்ம செய்ய முடியுது, சாமானியம் இல்லை சாமானியம். நம்ம இவ்வளவு செய்யறது போதாதா, இவ்வளவு கஷ்டத்திலேயே இவ்வளவு போயிடுவோம், இதுவே அவர் ஏத்துக்கணும். எத்தனையோ சிரமம் எத்தனையோ தொல்லை, அதுக்கடையில பூசை பண்ணுமா, எத்தனையோ ஒரு பூச்சை பண்ணாம இருக்க நம்ம பண்றோம், இவ்வளவு இடைச்சல பண்றோம், அப்ப நம்மளது பெருசா எடுத்துக்கணும். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியேன் கருளி பூசவை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பொங்கலல் காட்டிய பொருளே. இந்த பாட்டுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தம். பூசையை விரும்பி ஒரு சிந்தையில புகுந்து திருவடிய காட்டினாராம், யாருக்கு மாணிக்கவாசகர். பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடையுளக்கு சிழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருடுவது இனியே என்று திருவாதன் பாருங்க. இப்படி பூசையை விரும்பி அவருக்கு திருவடியை காட்டினார், சிலம்பொழியை காட்டினார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரும் சிலம்பொழியை கேட்டிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? பாதவூடிங்கி வந்திருதருளி பாத சிலம்பொழி காட்டியவன் சீரார் திருவடி திருஞ்சிலம்பு சிலம்பொழிக்கு ஆறாத ஆசையதாய் திருவாசகர். சிலம்பொழி கேட்டவர்ல மாணிக்கவாசகரும் உண்டு. சேரமான் பெருவாள் பூசையை விரும்பி அவருக்கு சிலம்பொழியை திறந்தோறும் காட்டினாராம் நடராஜன். சிலம்பொழி கேட்கறதுன்னா சாதாரண சொல்றார். பூஜை கமர்ந்த பெருங்கூத்தரு பொற்பார் சிலம்பின் ஒலி அளித்தாரு. சிலம்பினுடைய ஒலி அவருக்கு யாருக்கு? சேரமான் பெருவாள். நம்பர்களின் வழிபாட்டார் நாடும் உற்றவருகின்றார் இம்பர் உலகில் எறவதற்கும் வரியோர் எவர்க்கும் ஈகையினார் செம்பொன் மடையா என பொழிந்து திருந்து அன்பியுடன் பொருந்தி உம்பர் ஓற்ற தந்திருமார் குறிய வேண்டி வர செய்தார். அப்படி பூச்சை பண்ணுகிறாரு, செலம்பொழியை கேட்கிறாரு, அதுல இவருக்கு ஆனந்தம் சொல்ல முடியாது. ஆனந்தம் எப்படி இருக்கும்? பூசையும் பண்ண சிலம்பொலியும் நடராஜரம் பொலியும் தான் எப்படி இருக்கார்? அளவில்லாத மகிழ்ச்சி. அதற்கு மேலே இவர் வந்து புலவர்களுக்கும் அடியார்களுக்கு ஏழைகளுக்கு மழை போல வாரி கொடுக்கிறார், வாரி கொடுக்கிறார். வரியோர் எவருக்கும் செம்பன் மழையாம் என புரியும், மழை கொட்டுவது போல வாரி கொடுக்கிறார். அப்படி தர்ம தர்மத்துல ரொம்ப சிறந்த வருது சேரமான் பெருமாள். அதிகமான தர்மத்தை பண்ணார், தவமும் தருமமும் ரெண்டு இருக்கணும், தவமும் தருமமும் ரெண்டு. அது மேல பறக்கிற பறவைக்கு ரெண்டு சிறகு இருப்பது போல, மேல பறவை பறக்கணும்னா ஒரு சிறகு இருந்தா பறக்க முடியாது, இல்ல பறக்க முடியுமா? மேல போகணும்னு சொன்னா ரெண்டு சிறகு இருக்கணும், மேல போகணும்னா ரெண்டு இருக்கணும், தவம் இருக்கணும் தர்மம் இருக்கணும். ஒண்ணு இருந்தா கீழதான் கிடக்கணும். தவம் இருக்கும் தர்மம் இருக்காது, கஞ்சா தனமா இருக்கும். தர்மம் பண்ணுவான், பக்தி இருக்கா, சிவபக்தி இருக்கா, எப்படி ஏழு உலகத்துல நிறைய இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதான் தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிகிறது. இப்படி செய்யறவே எப்ப வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்குமான்னு தேவலோ.
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி காருண்யம், இறைவன் செய்கிற திருவருளைத்தான். இங்கே நாம் என்ன சொல்லுகிறோம், காருண்யம் என்று சொல். அந்த காருண்யம் தனக்கு கிடைத்ததனாலே அந்த மகிழ்ச்சியிலே இறங்குகின்றார். ரொம்ப கசிந்து உருகி உருகி இறைவனை போற்றுகிறார். போற்றி போற்றி போற்றின்னு சொல்லப்படுறார். இந்த பத்து பாட்டிலும் இறைவனை போற்றி சொல்லுகின்ற அந்த கருணை பெருக்கத்தாலே தான் கசிந்து உருகி பேசுகிற ஒரு செயல். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, சங்கரா இன்பத்தை தருபவனே, சம் இன்பம், கர செய்பவன், சங்கர இன்பம் செய்கிறவன் என்று அந்த வார்த்தைக்கு. சங்கரா இன்பத்தை செய்பவனே போற்றி உனக்கு வணக்கம். காய வாழ்க்கை தரிக்கிலேன், இந்த உடம்போடு வாழ்கிற வாழ்க்கை இனி நான் பொறுக்க மாட்டேன். இறைவனே உனக்கு போற்றி, என் உடம்பை விட்டு என்னை பிரித்து நீ மோட்சம் கொடுன்னு கேட்கிற. வானவிருத்தனே போற்றி, வானம் ஆகாயம் ஞானாகாசம், விருத்தம் ரொம்ப பழமை முதுமைனன், விருத்தன் ரொம்ப கிழவன், விருத்தன்னா கிழவன், கிழவம் என்பது பழமையை காட்டு. ஆக பரமாகாசத்திலே கால எண்ணிக்கை இல்லாதிருக்கின்ற ஒரு பழமை உடையவன் இறைவன், மிக மிக பழமையானவன், அதான் விருத்தன் பழமையானவன். இந்த இடத்துல விருத்தன் என்ற வார்த்தைக்கு பழையன் என்று பொருள். வானம் என்பது ஆகாயத்திலே இங்க ஞானாகாசம் என்று சொல்கிற ஆகாசம். விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி, விடலை காளை, காளை ஒரு நல்ல இளம் பருவம் உள்ளவனுக்கு விடலைன்னு பேர். இதெல்லாம் அகப்பொருள்ல வருகிற தலைவனை குறிக்கிற இடங்களிலே அவனை இந்த சொல்லால் குறிப்பார்கள். சிறந்த வீரனுக்கு விடலை என்று பெயர். விடலையே போற்றி உப்பில் ஒருத்தனே போற்றி, ஒப்புமை சொல்ல முடியாத ஒரே ஒருவன். இங்க ஒருவனை வச்சு இவனுக்கு இன்னொரு ஆளை வச்சு இவன் இவனுக்கு ஓமைன்னு சொன்னா ரெண்டாள் ஆயிடுவாங்க. இந்த ஒரு ஆளை நெட்டி விட்டு இவனுக்கு ஓமை இருக்கான்னு சுத்தி இட்டி பார்த்தா ஒரு ஆள் ஓமை கிடைக்கல. அப்ப மிச்சம் யார் இருக்கா? ஒரே ஒருத்தன் தான் இருக்கா. அதனால ஒப்பில்லாத ஒருவன், ஒருவன் என்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவன் என்று ஏன் சொன்னார்? ஒரு பொருளுக்கு ஒரு மாம்பழம், அதுக்கு சமமா இன்னொரு மாம்பழம் இருந்தா ரெண்டு மாம்பழம் ஆயிடும், ரெண்டாயிடும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல. இன்னும் அதே ஜாதியில மாம்பழம் இருந்துச்சுங்க, பாதிரி மாம்பழத்துல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மூணு இருந்ததுன்னா மூணு பழம் ஒரு பழம்னு சொல்ல முடியாது. அதுக்கு சமமானது இல்ல, ஒரே ஒரு பாதிரி பழம் தான் இருக்கு, வேற இல்லைன்னா ஒரு பழம்னு சொல்லும். அதே மாதிரி இறைவனை தனியா நிறுத்தி இவனுக்கு ஓமை யாராவது இருக்கான்னு சுத்தி முத்தி தேடி பார்த்து பாக்குறோம், ஒரு ஆளும் கிடைக்கல. அப்போ அவனுக்கு ஓமை சொல்ல ஆளே இல்லைன்னா ஒருத்தன் தான் தனியா இருக்கிறான். ஆகவேதான் ஒப்புயில் ஒருவன், தனக்கு ஒப்பில்லாமையிலே தான் மட்டும் தனித்து நின்ற ஒருவனாக இருக்கிறவனே என்று அதற்கு பொருளாயிற்று. ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி, உம்பர் தேவர்கள். ஊ என்ற வார்த்தைக்கு தலைக்கு மேல் இருக்கிற இடம், மேல் என்று பொருள். உம்பர் மேல் இடத்தில் இருக்கிறவர், அதாவது தேவலோகம். தேவலோகத்தில் வாழ்கிறதுனாலே தேவர்களுக்கு உம்பர்னு பெயர். உப்பரிகை அப்படின்னு ஒரு சொல். ஒரு வீட்டுல மேல இருக்கிற மாடிக்கு உப்பரிகைன்னு சொல்லும். அதுவும் ஊ என்றால் மேலே இருக்கிற இடம், மேலே தாங்கி கொண்டு இருக்கிற இடமானதுனாலே உப்பரிகை. அவன் இவன் உவன் என்றெல்லாம் நாம் மூணு சுட்டு வெட்டி சொல்றமே, அதுல சுட்டு என்பதுல ஊ என்பது மேல் என்ற பொருள் தருகின்ற ஒரு வகை சுட்டு. அதனாலே தேவர்களை உம்பர் என்ற பெயரால் சொல்கிறோம். அந்த தேவர்களுக்கும் தலைவனே கம்பிரான். போற்றி தில்லையை நிறுத்தனே போற்றி, சேம்பரத்தில் கூத்தாடுகிற பெருமானை. இங்க சேம்பரத்தில் தான் இருந்து பாடுறார். சேம்பரத்தில் இருக்கிற இறைவன் சொல்றார், திருப்பெருந்துரையை சொல்வே காணும். சிதம்பரத்தில் இருக்கிறவனே அடிக்கடி பாட்டுல வந்துட்டு இருக்கு. தில்லையிலே கூத்தாடுகிறவனே உனக்கு வணக்கம். எங்கள் நின்மலா போற்றி போற்றி, மலமற்றவன் நின் மலன், மலம் இல்லாதவன் அழுக்கில்லாத பெருமானே வணக்கம் வணக்கம்.

இந்த திருவாசகத்தை படிக்கிற போது போற்றியோ நமச்சிவாயன்னு பலரும் படிச்சுடுறான். அங்க இம்மண்ணா சேர்த்து படிக்கணும். பல இடத்துல இம்மண்ணா மறைஞ்சு வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. கல்லா மனம் என்றதுல கல் ஆம் மனம். அது போல போற்றி ஓம் நமச்சிவாய். மகரம் மறையும். இலக்கண விதிப்படி மகரத்மாகிய எழுத்துக்கு பின்னடி நமன என்று சொல்லுகிற மெல்லெழுத்து, மெல்லெழுத்து இல்லை என்றால் நாலு மெல்லெழுத்துமன என்ற ஆறு மெல்லெழுத்து வருமானால் மகரம் மறைஞ்சு போகும். இம்மு என்ற எழுத்து தனக்கு பின்னடி மெல்லெழுத்து வரணும். கல்லா மனம், மனம்ல மா மெல்லு மெல்லின எழுத்து. இங்க பாருங்க போற்றியோம் நமச்சிவாய நமச்சிநாங்கிறது மெல்லின எழுத்து. மெல்லெழுத்து வரும்போது போற்றி ஓம் என்பதுல இம்மன்னா மறைஞ்சு போகுது இலக்கணம். அதனால இந்த பாட்டை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பாடி கொடுக்கிறார் நமக்கு. அந்த ஓம போய் நான் போற்றியோ போற்றியோன்னு ஓ என்று சொல்லி நிறுத்திட்டோம்னா பயனெல்லாம் போயிடும். அந்த ஓம் என்று சொல்லுகின்ற பிரணவத்தோடு கூட அந்த மந்திரத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி பாடி கொடுத்திருக்காரு நமக்கு மணிக்க வாசகர். ஆகவே நாம் ஜாக்கிரதையா அதை மகர ஒற்றி சேர்த்துதான் படிச்சுக்கிட்டே வரணும், பழகணும். போற்றி ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரமுடையவனே வணக்கம். புயங்கனே பாம்பை அணிந்தவனே மயங்குகின்றேன். இந்த உலகத்திலே நான் மயக்கக் கொள்ளுகிறேன். புயங்கனே புயங்கம் பாம்பு. இறைவன் பாம்பை அணிந்திருக்கிறான் என்பதனுடைய பொருள் என்ன? பாம்பு என்பது காற்று. அந்த காற்றை உணவாக உண்ணுகிற ஒரு ஜீவன். அது எத்தனை நாள் வேணாலும் பட்டி கிடைக்கும், வெறும் காற்றை மட்டும் சுவாசிக்கும், செத்து போகாது. காற்று இல்லைன்னா செத்துவிடும். அதனால காற்றினுடைய அடிப்படையார். காற்றினுடைய அடிப்படையிலே இருந்து உண்டாவதுதான் ஒலி, சப்தம், நாதம். நாதம் வருவதற்கு காற்று தேவை. அந்த காற்றுக்கு முன்னே இருக்கின்றது நாதம். அந்த நாத மாத்திரையா இருப்பதுதான் ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவம் ஒரு பாம்பு வடிவாக இருக்கிறதாக யோகிகள் சொல்லுகிறார்கள். அந்த மந்திரம் நம்முடைய மூலாதாரமாகிய இடத்திலே அமைந்திருக்கிறது. அது குண்டலினி என்ற பெயரை உடைய சக்தியாக இருக்கிறது. அங்கே பிரணவமாக அது அமைந்து நிற்கிறது. ஆகவே பிரணவமாக மூலாதாரத்திலே குண்டலினி சக்தியாக இருக்கிறது. அதனால்தான் அந்த ஓம் என்ற பிரணவத்தை அவர் பாம்பு என்று சொல்லி அந்த ஓமையே தனக்கு ஆவரணமா அணிஞ்சிருக்கான்னு சொல்லாம புயங்கன் பாம்பணிந்தவன் பாம்பணிந்தவன் என்றே புராணங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். புயங்கனே மயங்குகின்றேன். இந்த உலகத்திலே கிடந்து நான் மயங்குகிறேன். இன்னும் நான் உன்னுடைய ஞானத்தை பெற்றவனாக ஆகவில்லையே. போற்றி ஓம் நமச்சிவாய மறுபடியும் சொல்றார். ஓம் நமச்சிவாய போற்றி. ஒரு மந்திரத்தை எத்தனை தடவை வேணுமானாலும் சொல்லலாம். ஒரு இறைவனுடைய திருநாமத்தை எத்தனை தடவை வேணுமானாலும் சொல்லலாம். ஆனா தமிழ் இலக்கணத்துக்கு என்ன ஒரு நெறி என்று கேட்டால், ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லணும், இரண்டாவது தடவை சொன்னால் குற்றம். அதுக்கு பெயர் கூறியது கூற. ஒரு ஒரு பாட்டிலேயோ அல்லது ஒரு செய்யுள்ள ஒரு ஒரு வாசகமா எழுதுற இடத்திலேயோ ஒரு விஷயத்த ஒரு தர சொன்ன ரெண்டாம் தர சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா குற்றம். அப்படி ரெண்டாம் தர சொன்னா அது ஒரு காரணம் இருந்தா குற்றம் இல்லைங்கிறது. கூறியது கூறினும் குற்றம் இல்லை வேறொரு பொருளை உழைக்குமாயின், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பாட்டுல ஒரே விஷயத்த நாலு தர சொல்றார். போற்றியோம் நமச்சிவாய இத நாலு தடவை திரும்பி திரும்பி சொல்ற. ஒரு தரைக்கு மேல சொல்லக்கூடாதுன்னு விதி இருக்கு. ஆனா ரெண்டு தர சொல்லலாம் என்று விதி இருக்கு. மூணு தர சொல்லுவதா இருந்தால் அது ஒரு அவசர காலத்துல சொல்லலாம், விரைவு காரணத்துல சொல்லலாம். ஆனா நாலு தர சொல்லவே கூடாது. ஆனா அங்க நாலு தர சொல்லியிருக்கேன். அது காரணம் என்னன்னா தெரிஞ்சுங்கோ, இறைவன் திருநாமத்தை மட்டும் எத்தனை தடவை சொன்னாலும் அது குற்றமாகப்படாது. இலக்கணம் எல்லாம் தூக்கி எறியப்படும். இலக்கண விதி இந்த திருநாமத்துக்கு கிடையாது. எத்தனை தெரிவினாலும் இறைவன் பெயரை சொல்லலாம் என்று தெரிவிப்பதற்காகத்தான் நாலு முறை சொல்லி காட்டினான். போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. நான் சென்று சேருகிற சமயம் புகல் இடம், நான் போக வேண்டிய இடம் பிரிது ஒன்றில்லை. உன்னிடத்தை தவிர வேறொரு இடம் கிடையாது. சைவ சமயத்தை தவிர வேறு மதம் இல்லை. உன்னுடைய திருவடியை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை என்று சொன்ன. அதாவது தேவலோகம் இந்திரன் இருக்கிற உலகமா,
அல்ல, பிரம்மா வாடுகிற சத்தியலோகமா போரிடம்? பிரம்மனுக்கு மேல் இருக்கிற இடம் இருக்கிறதே வைகுந்தமா? வைகுந்தத்துக்கு மேல் ஸ்ரீகண்டர் உத்தர இருக்கிற கைலாசம் என்ற இடமா? அதுவும் இல்ல, அதுவும் தாண்டி போகுது என்னுடைய புகலிடம்ங்கிற. ஸ்ரீகண்டர் உத்தரிக்கிற கைலாயம் இருக்கே, கைலாயத்துக்கு போனா கூட மூணு முத்தி தான் கிடைக்கும், அது கூட பதமுத்தின்னு சொல்லுவார். சாலோக, சாமீப, சாரூபம், இந்த மூணு முத்திகள் தான் கைலாசத்துல. அதுக்கு மேல் சாயுத்தியம் என்று சொல்லுகின்ற பரமுத்தி இருக்க, அது திருவடியில போய் கிடைக்கும் போது. ஆகவே புகலிடம் இந்த பூமி மட்டத்தில் இருக்கக்கூடியவையாயிருக்கிற இந்த உலகங்கள் அல்ல, இத்தனைக்கும் மேலானதாக இருக்கிற உன் திருவடிதான் புகலிடம். புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோம் நமச்சிவாயே, புறம் என்னை போக்கல் கண்டாய். ஆகவே என்னை புறத்தை போக்கி போக்க போக விட்டு விடாதே. புறம் வெளியே வேற்று மதத்துக்கோ வேறு சார்புக்கோ போக்கல் என்னை போக்காதே, போக்கி விடாதே. போற்றி ஓம் நமச்சிவாய சய சய போற்றி போற்றி. இறைவனுக்கு போற்றி சொல்லலாம், வணக்கம் வணக்கம் சொல்லலாம். அந்த இறைவனுக்கு வெல்க வெல்க, ஜய ஜய ஜய ஜயனா வெல்க வெல்கன்னு. இத சோபராணத்துல சொல்லி காட்டிருக்கார், நமச்சிவாய வாழ்க காதன் தாழ் வாழ்க, அப்படி ஒரு அஞ்சாறு வரி வாழ்க. அப்புறம் அதுக்கப்புறம் போனோம்னா வெல்க சீரோன் கடல் வெல்க வெல்க வெல்கங்கிற வெல்கங்கிறதான் சய சய. வடமொழியில சொன்னா சய, தமிழ்ல சொன்னா வெல்க. இதுமாரி வாழ்க போற்றி வெல்க எல்லாம் இறைவனை நோக்கி சொல்லுகின்ற உயர்ந்த அந்த கோஷங்களிலே வருகிற நாம. போற்றி என்போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல், போற்றி என்போலும் பொய்யர் தம்மை. என்னை போல எத்தனையோ பொய்யர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களையும் கூட ஆட்கொள்ளும் நீ ஆட்கொண்டு விடுகிறாய் பெருமானே. நீ தக்கவர்களை தான் ஆட்கொள்ளுகிறாய் என்பது இல்லை, தகுதி இல்லாதவர்களை கூட நீ ஆட்கொள்ளுகிறாய். இது உன்னுடைய வள்ளல் தன்மையை காட்டுகிறது. சிறந்த வள்ளல் செல்வம் படைத்தவன் ஒருவன். செல்வம் மட்டும் படைத்திருந்தால் அவனுக்கு வள்ளல் என்று பெயர் வராது. அவனுக்கு என்ன பெயர் உண்டாகும்? செல்வந்தன், அவ்வளவுதான். அந்த செல்வத்தை தன்னிடத்தில் வந்து கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கொடுத்துடணும். வந்தவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம அள்ளி கொடுக்கிறானே அவன் வள்ளல். அப்ப இறைவன் என்ன பண்ணுகிறான்? தன்னிடத்தில் வந்து யார் கேட்கிறார்களோ கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற. அப்படி கேட்கிறவர் சிறந்த அடியாரா அடியார் இல்லையா என்று இறைவன் தெரிஞ்சுகிறான். தெரிஞ்சாலும் அடியவருக்கும் கொடுக்கிறான், அடியவர் இல்லாதவருக்கும் கொடுக்கிறான், ரெண்டு பேருக்குமே கொடுக்கிறான். அதனாலே அவனை வள்ளல் என்று சொல்றார். அதை இங்க எப்படி பக்குவமா சொல்றார்? என் போலும் பொய்யரம்மையாட்கொள்ளும் வள்ளல். என்ன மாதிரி பொய்யே செய்து கொண்டிருக்கின்ற உண்மையான அடிமை செய்யாத போலியாக இருக்கிற அடியார்களையும் கூட நீ காப்பாற்றுகின்றாய். ஏன்னா இறைவனுக்கு வஞ்சகம் கிடையாது, எல்லாரையும் காப்பாத்துங்கிறதான் அவருடைய எண்ணம். எல்லாரையும் நல்லவனா திருத்திடணும், கொல்லாதவனே நல்லவனா திருத்தணும். அப்ப திருத்தணும்னா அவனை கை விட்டுட்டான் திருந்த மாட்டான். ஆகவே இந்த பொல்லாதவனுக்கும் கொஞ்சம் ருசி காட்டணும், கொடுத்து அவனுக்கு ருசி காட்டினா அப்புறம் திரும்பி இறைவன் பக்கம் வருவான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா ஆயிடுவான். அதுக்காக இறைவன் என்ன செய்கிறான்? பொல்லாதவனுக்கும் கொடுக்கிறானா? நின் பாதம் போற்றி உன் திருவடிகளுக்கு வணக்கம், நா

இந்த உலகத்தை இறைவன் எல்லாருக்கும் படைச்சு கொடுத்திருக்கிறான். எதனாலே படைச்சான்? அவனுடைய கருணை காரணத்தினாலே உயிர்களுக்கா படை, உயிர்களுக்கு தனு கரண புவன போகம் என்ற நான்கையும் படைக்கிறான்னு சைவ சித்தாந்தம் சொல்றது. உயிர்களுக்கு தாம் இயங்குவதற்கு கருவி வேண்டும் என்று தனு என்ற உடம்பை கொடுக்கிறார். நான் அனுபவிக்கணும், பார்க்கணும், கேட்கணும், ருச்சி பார்க்கணும், வாசனை பார்க்கணுங்கிறதுக்காக இத்தனை உறுப்போடு கூட உடம்பை கொடுக்கிறார் தனு. கரணம், கை கால் போன்ற தொழில் படுகின்ற கருவிகளும் கொடுக்கிறார். போகம், அனுபவிப்பதற்காக எவ்வளவு சுகமான பொருள் உண்டோ, நெல்லு, கரும்பு, பால், தயிர் போன்ற எத்தனையோ அனுபவிக்கின்ற பொருளையும் இந்த உலகத்தில் உண்டாக்கியிருக்கிறான். எல்லாத்தையும் சாப்பிட்டு படிச்சியில் படுத்து தூங்கணுமே, அதுக்காக பூமியும் கொடுத்திருக்கான். புவனம், தனு கரண புவன போகம், இந்த நாளும் கொடுத்து நாளிலும் அவனுடைய கருணை வெள்ளத்தை புழிஞ்சி வச்சிருக்கான். எங்க போனாலும் அந்தந்த உயிருக்கு வேண்டிய பொருள்கள், மரமா, அந்தந்த மரத்திலையும் ஒவ்வொரு விதமான பழம் பழுக்கிறது, ஒவ்வொரு விதமான காய் காய்க்கிறது. இப்படி அந்த உயிர்களுக்கு என்று அவனுடைய கருணை தேனாக, காயாக, பழமாக உயிர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறதுனாலேதான் கருணை வெள்ள புது மது புவனம். இது புவனம் என்ற உலகத்துக்கு மட்டும் அடைவன். அவனுடைய கருணை வெள்ளமானது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிடத்திலும் உயிருக்கென்று இன்பப் பொருளை, போகப் பொருளை விளைவித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிற புவனமும் உலகமும். நீர் இந்த உடம்பு உலகத்துக்குள் தண்ணீராகவும், தீ நெருப்பாகவும், காற்று காற்றாகவும், இயமானன் உயிர்களாகவும், வானம் ஆகாயவாகவும், இரு சுடர் சூரியன் சந்திரன் என்ற ரெண்டு ஒளிப்பொருள்களாகவும் ஆனவன் கடவுள் ஆனே கடவுளாக இருக்கிறான். ஆக எட்டு வடிவமாக இருக்கிறார். பஞ்சபூதத்தோடு ரெண்டு சூரியன் சந்திரன், ஆன்மாக்கள் என்ற ஏமானன், ஆக அஞ்சு மூணு எட்டு, எட்டையும் அஷ்டமூர்த்தம் என்று இறைவனுக்கு சொல்வோம். இந்த எட்டு வடிவமாக உலகத்திலே அவன் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதை பார்த்தே நாம் இறைவன் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எட்டு மூர்த்தமாயிருக்கிற இறைவனுக்கு போற்றி என்று போற்றி சொன்னார். கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டருளு போற்றி. கடவுள், கடவுள் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. கட உள் ரெண்டு சொல்லா பெறுகிறது. கடந்தது எல்லாவற்றையும் தாண்டி தனியா இருக்கு. உள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் இருக்குது. அதாவது இங்கும் இதற்கு அப்பாலும், இந்த வானாகி, மண்ணாகி, கடலாகி, நீராகி, நிலமாகி, இத்தனை பொருளும் ஆகி அப்பாலா, இத்தனைக்கு அப்பால் இருக்கான் பாருங்க. அப்பால் என்பதுதான் கடத்தல். இந்த வானாகி, மண்ணாகி, வழியாகி என்று இந்த உள் பொருளாக இருக்கிறது பொருளுக்கு உள்ளே இருக்கிற. ஆகவே கடவுள் கடந்தும் உள்ளும் இருக்கிறவன் என்ற அர்த்தத்திலே கடவுள் என்று அவனுக்கு ஒரு பெயர். இன்னொரு பெயர் கடவு என்றால் செலுத்து, இயக்கு, ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள சூரியன், சந்திரன், மனிதன், ஆறு, காற்று, ஒன்னொன்னே நகர்த்தறான் இடம் விட்டு இடம். காய்களை விளையாடுகிறவன் விளையாட்டில எப்படி காயை நகர்த்துறானோ அதுபோல அந்த ஆண்டவனும் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் நகர்த்தி கொண்டே இருக்கிறான், இயக்கிக் கொண்டே இருக்கிறான். கடவுகிறவன் கடவுள், செலுத்துகிறவன் ஒவ்வொன்றையும் ஆக்கி படைக்கிறவன், ஆட்டி படைக்கிறவன் கடவுள். கடவுள் என்று சொல்லுக்கு கடந்தும் உள்ளும் இருப்பவன், எல்லாவற்றையும் கடவுகின்றவன், செலுத்துபவன். அப்படிப்பட்ட உனக்கு வணக்கம். என்னை கண்டு கொண்டருள் போற்றி. நீ இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் இருக்கிறதுனாலே என்னையும் நீ காண்டுகோள் பார்த்துக்கோ, என்னை கைவிட்டுடாதே சுவாமி. விடவுளே உருக்கி உன்னை ஆண்டிட வேண்டும், என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. என்னை ஆண்டிட வேண்டும், என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குற. எதுக்காக இறைவன் கேக்குற? எதுக்காகவா? விட, நான் விட வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற ஆசை, பாசம் முதலாகியவைகள் எல்லாம் நான் நீங்க வேண்டும். என்னை இதை விடுவதற்காக என்னை நீ ஆட்கொள். விட உளே உருக்கி, நான் என்னுடைய பாசங்களை கைவிட்டு விடுவதற்காக உளே உருக்கி என் உள்ளத்தை நெகிழ வைத்து என்னை ஆண்டிட வேண்டும், என்னை நீ ஆட்கொள்ள, என்னை அடிமையாக ஏற்றுக்கொள். என் பாசம் ஒடியணும்னா உனக்கு நான் அடிமையாகணும், உனக்கு நான் வேலை செய்யணும், அப்பதான் என்னுடைய பாவங்கள் போகும். கடவுளுக்கு நாம் தொண்டு செய்தால் தான் நம்முடைய பாவங்கள் போகும் என்று சொல்ற. அப்ப கடவுளுக்கு தொண்டு

0: தொண்டுன்னா என்ன? அது ரெண்டு விதமாக இருக்கிறது. கடவுளுக்கு செய்யப்படுகிற தொண்டு ரெண்டு வகையான, ஒன்று நேரே கடவுளுக்கு செய்வது, மற்றொன்று இந்த கடவுள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறானோ அந்தந்த இடத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் செய்வது. எல்லா ஜீவர்களுக்கு செய்வதைத்தான் சமூக தொண்டு என்று இன்றைக்கு சொல்றார்கள். நேரே இறைவனுக்கு செய்து விட்டா அது இறை தொண்டு. இப்ப கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒருபடி பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி ஒருபடி நிவேத்தியம் போட்டு அந்த சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம்னா கடவுளுக்கு மட்டும் செஞ்சது, அது அது சிவப்பணி, இறை தொண்டு. இனி அப்படி இல்லாம அதே கடவுள் நிவேத்தியம் பண்ணி ஒரு ஒரு கலம் சாதம் தயிர் சாதம் போட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஜனத்தையும் வாங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா அது ஒவ்வொரு உயிருக்கும் செய்கிற தொண்டு, அது மக்களுக்கு செய்கிற தொண்டு, அது சமூகத்தொண்டு. ஆகவே இறைவனை நாம் தொண்டு செய்யும் போது ரெண்டு விதமான தொண்டு செய்ய, ரெண்டு விதமான தொண்டினாலும் நம்முடைய பாவம் நீங்கும். விட நம்மிடத்தில் இருக்கிற பாவம் நீங்குவதற்காக என்ன நீ ஆட்கொள்ள வேண்டும், உனக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், இறை தொண்டோ சமூக தொண்டோ செய்தல் ஆக வேண்டும் என்பதை அவர் சொல்லி காட்டு. உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருள் போற்றி, இந்த உடம்ப நீக்கு, எனக்கு உம்பர் மேலுளர்வாகிய உன் திருவடியை எனக்கு கொடு. சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி, சடைக்குள்ளே கங்கையை வைத்து அதனுடைய செருக்கையை அடக்கினவனாயிற்றே. கங்கை ஆக்ரோஷித்து வருகிறாள் உலகத்தை அழிக்கிறேன் என்று, ஆனா அந்த கங்கையை தன் சலைக்குள் வைத்து அவளுடைய கோபம் அத்தனையும் அடக்கிவிட்டான். அதே போல நான் இந்த உலகத்திலே மூர்க்கனாக துரிகிறேன், மூர்க்கனாக தெரிகிற என்னை நீ அடக்க வேண்டும், என்னையும் இந்த உலகத்திலே கொண்டு வைத்து ஒரு இடத்திலே கட்டுப்படுத்தி என்னை நல்லவனாக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். சங்கரா போற்றி மற்றோர் சரதினேன் சரண்கிலேன் போற்றி. சங்கரா இன்பம் தருகிறவனே வணக்கம். மற்ற ஓர் சரண் வேறொரு புகழ் அடைக்கலம், சரண் என்றால் அடைக்கலம். இறைவனே எனக்கு வேறொரு அடைக்கலம் வேறொரு புகழ் எனக்கு கிடையாது, நான் ஒன்ன விட்டுட்டு இன்னொரு சுவாமியை போய் கும்பிடுவேன்னு நினைக்காது. சிவனே உன்னை தவிர வேறு திருமாலையோ பிரம்மாவையோ வேறு சக்தியையோ வேறு ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். உள்ளேன் பிரதெய்வம் எங்கள் உத்தமை வெறியே சொல்றார் மாணிக்கவாசன் இடத்துல. வேறு தெய்வத்தை நான் மனத்தால் கூட நினைக்க மாட்டேன். இதே திருச்சதகத்தில் தான் சொல்லியிருக்கார். மற்று ஓர் சரண் இலேன், இன்னொரு தெய்வத்தை நான் சரணாக அடைக்கலமாக அடைய மாட்டேன். போற்றி வணக்கம். கோல பொங்கு அரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கண் மங்கையோர் பங்க போற்றி. மங்கையோர் பங்க, உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே மங்கை உமாதேவி. அந்த மங்கையை ஓர் பங்க ஒரு பாகத்திலே இடது பாகமாகிய ஒரு இடத்திலே முழுக்க கொடுத்துள்ள, தன் உடம்பு முழுவதுமே உமாதேவிக்கு வழங்கல, பாதிதான் கொடுத்திருக்கிறார். அதாவது சக்தி என்பது பாதி அளவு, சிவம் என்பது பாதி அளவு, ரெண்டும் சேர்ந்து முழு அளவாகி உலகத்தை இயக்குகிறது. உலகத்தை சக்தி என்ற பாதி மட்டும் வந்தாலும் இயக்க முடியாது, அந்த பாதி அளவாகிய சிவம் மட்டும் இருந்தாலும் உலகம் நடக்காது. உலகம் நடக்க வேணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். சிவம் என்னும், சிவம் என்றால் என்ன, சக்தினா என்ன? சிவம் என்பது அறிவு, ஞானம், அது வேலை செய்யாது, என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டும். சிவம் என்பது ஆற்றல் அல்ல, அது அறிவு. சக்தி என்பது ஆற்றல், அது வேலை செய்யும், ஆனா என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாது, அதுக்கு தானே அறிந்து செய்கிற தன்மை அதுக்கு இல்லை. அந்த ஆற்றலாகிய சக்திக்கு இந்த ஞானம் வழிகாட்ட அந்த ஆற்றல் வந்து உலகத்தை நடத்தும். ஆக சக்தி இந்த உலகத்தை நடத்தணும், அதை நடத்துவதற்கு அந்த அறிவு வழிகாட்டி கொண்டிருக்கணும். அறிவு இல்லாவிட்டாலும் உலகம் நடக்காது, இந்த சக்தி இல்லாவிட்டாலும் உலகம் நடக்காது. ஆற்றல் இருந்தால்தான் இயங்கும். அதனால்தான் இறைவன் பாதி இறைவி பாதியாக ரெண்டு பேரும் சமத்துவமாயிருந்து இந்த உலகத்தை நடத்துகிறார்கள்.
1: ஓம் சிவாய நமஹ. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திரு ஆனாயர் நாயனார் புராணம் பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
2: நமஹ். சேர் திருமுல்லை மாகிறாய் திருப்புகள் விருப்பான் ஆடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடனே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பின் என்னையும் ஆட்கொண்டருணி வண்ண பணித்து என்னை வாழ்கின்றவான் கருணை. சொன்ன பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும் பாலும் அமுதமும் தேடுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போரும். என்னால் உயிர் போகமா புறகால காம புறாந்தகன் சேலும் கயலோ திளைக்கும் நீர் திருபாவடுதுரை வெந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோ அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கமால் எங்கும் திசை திசையென கூபிக்க வந்து நெருங்கி குணாம் குணாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுது என் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமரல். பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயின்மார் துய சொல்மலன். பொதிநலன் நுகர்தரே புனிதர பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புளியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போக்கி ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போக்கி வாழி திருநாவலு வன் தொண்டர் பாதம் போற்றி கூடிமடி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இலைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவ புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சில நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள். சாதனிகள் சமபாதம் உதய போய் குளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான். அரரம பார்வதி பதையே சிக்ஷபே ஸ்ரீ கார்த்திகே ராம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல ஸ்ரீ கொடியே நாயகி சமேத ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருப்படி மலர்களை அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே குடியிருக்கின்ற புனிதராக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவதுர்கையாலே நமது பெரியவரான தொடர் சிந்தனை ஸ்ரீ மாசுலாமணீஸ்வரர் உழவார நற்புணி மன்றத்தின் சார்பாக இங்கே நிகழ இருக்கிறது. நாம் 63 நாயன்மார்களே சென்ற வாரம் சிந்தித்த ஒரு அருமையான சரித்திரம் ஸ்ரீ அறிவாட்டாய நாயனார் பிராணம் என்பதாகும். இன்று அடுத்து இடம்பெறுவது ஆனாய நாயனார் சரித்திரம். இந்த நாயனார் சுவர்மான் திருவடியில் கலந்து கொண்ட அந்த அற்புதமான வாய்ப்பு பேரில் அவருக்கு எவ்வாறு கிட்டியது என்பதை சேக்கலார் பெருமான் திருவாக்கின் மூலமாக நாம் இங்கே அறிய கூடியிருக்கின்றோம். ஆனாய நாயனாருடைய அருமையான வாழ்க்கையினை யாரும் செய்ய இயலாத ஒரு பெரிய செயற்கரிய செய்யினை அவர் செய்து காட்டுகிறார். அந்த அருமையான செயல் கைலாயத்துக்கு வருகிட்டுகிறது. அங்கிருந்து கைலாய நாயகரையும் அன்னை உமாதேவியாரையும் பூலகத்தில் இழுத்து வந்து அவரை ஆட்கொள்ளுமாறு அவருடைய அறிவிப்பாடு அமைகிறது. அதனை நாம் இங்கே சேக்கலார் பெருமான் திருவாக்கின் மூலமாக செய்யும் அதற்கு முன்னதாக வழக்கம் போல நாம் இந்த நாயனார் திருவடி மலர்களை சுந்தரமுத்து சுவாமிகள் வணங்குமாறு அதனை நாம் காணலாம். சுந்தரமு சுவாமிகள் தன்னை அருமையான திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயனார் திருவடி மலர்களை எவ்வாறு வணங்குகிறார் என்பதை முதலில் காணலாம். இலை மறிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன், ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன். கலை மறிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன். மலை மறிந்த தோல் வள்ளல் மான கஞ்சாரன், எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன். அலை மறிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன்,

0: அலை மறிந்த புனல் மங்கை ஆணாயிருக்கடியே. அந்த நாயனாருடைய அவதார ஸ்தலம் அழகான பேருடைய திருமங்கலம் என்பதாகும். அந்த திருமங்கலம் என்பதை இந்த பெரியபுராணத்திலே திருமங்கலம் என்று விரிவாக சொல்கிற விஷயத்தை சுந்தர பெருமான் தனது சுந்தர தமிழிலே அலை மறிந்த புனல் மங்கை என்று மங்கலத்தை மங்கள மங்கை என்று அழைக்கிறார். அலை மறிந்த புனல் மங்கை ஆணாயிருக்கடியே. எனவே நாயனாருடைய அவதார ஸ்தலம் தேவாரத்தில் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையிலே புனல் மங்கை என்று சொல்லக்கூடிய திருமங்கலத்திலே திரு அவதாரம் செய்த ஆணாயனார் திருவடி மலர்களை நான் யார் சிரசிலே வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன் என்று சுந்தர பெருமான் பாடினார். அடியார்க்கும் அடியேன் என்று அலைமறிந்த புனல் மங்கை ஆணாயிருக்கடியே ஆர்வூரன் ஆர்வூரில் அம்மானு காலே என்று இந்த சர்க்கம் பூர்த்தியாகிற சரித்திரமே. இந்த நாயனாருடைய திருநாமம் ஆணாயன், ஆண் பிளஸ் ஆயன், பசுக்களை மேய்ப்பவர், ஆயுதம்னா மேய்த்தவர், பசுக்களை மேய்ப்பவர், இது காரண பெயர். ஆணாயன் அவருடைய இயற்பெயர் தெரியல, அவருடைய திருக்குலத்தின்படி பசுக்களை மேய்க்கிறார். ஆகவே அவருடைய திருநாமம் ஆணாயன் என்று ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பெற்றோர்கள் தாயனார், சில நாயன்மார்களுக்கு அந்த திருநாமம் கிடைக்கல, சேக்கலாறு பெருமா குறிப்பாக. அதனால அவர்கள் அந்த டிகிரி குறை நினைக்கூடாது. அந்த நாயனாருடைய தொண்டு ஆண் மேய்த்தனால் வரக்கூடிய தொண்டு. எனவே ஆண் ஆகிய பசுக்களை மேய்க்கக்கூடிய நாயனார் நன்றி ஆணாய நாயனார். அவர் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான ஸ்தலம் மேல் மல நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நீர் வளம் மிக்க நாட்டுல ஒரு சின்ன கிராமம். மாடே விரைப்பொலி சோலையில் வான்மதி வந்தேரே, சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பே, வீடு பெருக்கிய போர்களில் மேகம் இழைத்து ஏற, நீடு வளர்த்தது மேல் மல நாடன் நீர் நாடு. மேல் மல நாடு அந்த நாட்டுக்கு பேர். அதுல எல்லாமே ஏற்றம் ஏற்ற ஏற்றம், எல்லாம் ஏறுது ஏறுது, எல்லாமே மேல ஏறிக்கொண்டிருக்கிறதா. எதெல்லாம் முதல்ல சோலையின் வான்மதி வந்து ஏறுகிறது, சோலைகள்ல உயரமான மரங்கள், நிலா வந்து அந்த மரங்களை தொட்டு போறாப்புல உயரமா வந்து ஏறுகிறது, சோலையின் வான்மதி என்று ஏறுகிறது. அதே மாதிரி நிறைந்த பண்ணை காற்றில் இருக்கிற மரங்கள்ல வண்டுகள் மேலே நீங்காரம் என்று ஏறுகின்றன. மேகங்கள் எல்லாம் ஆங்காங்கே குறித்து வைக்கப்படுகிற நெல் போர்களின் மேல மேகங்கள் தவழ்கிறது. இப்படி எல்லாம் ஏற்றமிக்க காட்சி அந்த மேல் மலைநாடு என்ற நாட்டிலே நமக்கு கிடைக்கிறது. அங்கு அந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் ஏறத்தால் ஆறு திருப்பாடல்கள்ல சேக்கலார் பெருமான் நமக்கு அருள் செய்கிறார். அந்த நாட்டினுடைய ஒரு அருமையான கிராமம் என்னன்னு பார்க்கலாமே. பொங்கரியே பொங்கரில் வந்து புறம்பலை சோலைகள் மேலோடும், வெங்கதிர் தங்க விளங்கிய மேல்மல நன்னாடாம், அங்கது மண்ணின் அருங்கலமாக அதற்கே ஓர் மங்களமானது, மங்களமாகிய மங்களமாகிய வாழ் முதூர் நம பார்வதி பதையே. அது மங்களமானது, அந்த ஊருடைய பெயரும் திருமங்கலம். மங்களமானது மங்களமாகிய வாழ் முதூர். முதல்ல சொன்ன மங்களம் சிவச்சார்பு, சிவச்சார்பாகிய மங்களம். அந்த திருமங்கலத்துல எங்கு பார்த்தாலும் சிவநெறி செல்வர்கள் நிறைய இருக்கிறார். அந்த அற்புதமான கிராமத்திலே சிவநெறி தலைத்து வழங்குகிறது. மண்ணினுக்கு அருங்கலமாக அந்த ஊர் காட்சி அளிக்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் என்றது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயுவே. ஆக இந்த பூமிக்கு ஒரு அருமையான ஆவரணம் போல திருமங்கலம் விளங்குகிறது. அவ்வளவு சிறப்புடைய நகரம் அந்த திருமங்கலம். எனவே மண்ணின் அருங்கலமாக, இந்த பூமிக்கு ஒரு அருங்கலமாக, நல்ல ஒரு ஆபரணமாக இந்த திருமங்கலம் என்ற வாழ் மூது நிகழ்கிறது. அந்த ஊர்ல ஒரு அற்புத பெருந்தகையார், பெருங்குடி நீடிய தன்மையில் ஓபாமே தப்பில் பழங்கள் பெருங்கி அறங்குறி சாகோடும் செப்ப உயர்ந்த சிறப்பில் மறிந்தது சீர்மேகம் அப்பதி மன்னிய ஆய குலத்துள் அவர் ஆனாயர் ஆய குலத்தவர் ஆனாயே. நம பார்வதி பதையே அகரமாதேவா, அந்த அற்புதமான ஸ்தலத்துல
1: அரகர நம பார்வதி பதையே
0: பசுக்களை மேய்க்கின்ற இடைய குலத்தை சார்ந்த ஒரு பெருந்தகையார் யாதவர் குணம். யாதவர் குணம் பசுக்களை மேய்த்து பராமரிக்கின்ற ஒரு அற்புதமான குணம். சேக்கலார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பு திருநகரத்தினுடைய திருமலை சிறப்பு சொல்லும் போது, யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் என்று உபமனிய மகர்ஷி வச்சு பெருமையா சொன்னான். யாதவன் கண்ணபிரான் யாதவர் இடத்துல பிறந்த யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், துவராபுரியே ஆட்சி செய்திருந்தார் மாதவனாகி கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா பெருசா பேசுறாங்களே, அவர் யார் நிதி கேட்டுகிறார் உபமனிய மகர்ஷி? யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அந்த கிருஷ்ணனுடைய முடியில தன் அடி சூட்டியவர் யாருன்னு கேட்டா உபமணி மகர்ஷி. அங்கே திருமலை சிறப்பு பேசப்படுகிறார். அது மாதிரி யாதவர் குலத்துல கிருஷ்ணன் பிறந்தது மாதிரி பின்னால ஒரு பெரிய ஞான சுடராக விளங்குகின்ற ஆனாயனார் அவதாரம் செய்தார். எனவே யாதவர் குலத்தவர் தான் சிவபக்தியுடையவராக இருக்கும். அவர்களுக்கு சிவபெருமான் தான் குலதெய்வம். கிருஷ்ண பெருமானே சிவபெருமான் அடங்கியிருக்க. அதே போல ஆனாயனார் சிறந்த சிவபக்தியுடையவர். இது அவங்களுக்கு தெரிய மாட்டேன். யாதவர் குலத்திற்கு குலதெய்வம் சிவபெருமான் தான், கிருஷ்ணன் இல்ல. கிருஷ்ணன் பெரியவர், அவர்தான். அவர் யார் வணங்கினார்? சிவபெருமான். உபமனிஷ்டி உபமணி மகர்ஷிட்டு குருவில் தீட்சை ஏத்துட்டு சிவபெருமானி பூஜைப்படுத்தார். அப்போ அந்த குளம் இவ்வளவு பெரிய குளம் வரும். எனவே ஆனாயநாயனார் யாதவர் குலத்தை சேர்ந்தவர் என்ற விஷயமே பல பேருக்கு தெரியாது. அத நாம உணர வைக்கும். ஒவ்வொரு அந்த குலத்துக்கு ஒரு மணி போல அத ஆனாயநாயனார் திருவதாரம் செய்துள்ளார். அவருடைய அந்த அற்புதமான வாழ்க்கையினுடைய சிறந்த குறிக்கோள் எதிர்பார்த்த குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். தூய சுட திருநீரு விரும்பு தொழும்பு உள்ளார். வாழினில் மெய்யில் வழுத்து மனத்தினில் வினைப்பானில் பேயுடன் ஆடு பிரான் அடியல்லது பேணாதே. நம பார்வதி பதையே ஆயர் குலத்தை விளக்கிட வந்து அவதாரம் செய்தார். ஆயர் குலத்துக்கெல்லாம் ஒரு பெரிய உத்தமராக அவர் அவதாரம் செய்தார். அவர் எதை விரும்பினார்? திருநீர். விபூதிதான் அவர் மேலான ஐஸ்வர்யமாக மேற்கொண்டார். எனவே யாதவர் குலத்தவர்கள் பூஜாபூஜனம் கொடுக்க யாதவர் கடத்தவர்கள் விரும்பு திருநீரு விரும்பு தொழும்புள்ளார். அந்த திருநீர் தூய சுட திருநீர் பிரகாசம் வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றக்கூடியது விபூதி. அருமையான உபயோக சார்ந்த பையன், அழகா இருக்கும், அது பிரகாசமா இருக்கு இந்த உபயோகம். அதனால அபயார் நீரிலா நெற்றி பால் எந்த நெற்றியிலே விபூதி இல்லையோ அது பாலுக்கு சமம் சொல்லி நீரிதான் நெற்றிவார். ஆனாயனான நெற்றி நிலையை உபூஜிப்பார். தூய சுட திருநீர் விரும்பு தொழுந்துள்ளார். அதுக்கப்புறம் பேயுடன் ஆடும் பிரான், பேயோடு ஆடக்கூடிய ஒரு சிவருமா. எல்லா உலகமும் ஒடுங்கின பிறகு அவர் மத்திரம் தனியா இருப்பார். சிவ கணங்களாகி பேய்களை கூடாது. பேயுடன் ஆடும் பிரான், அந்த சங்காரகாரத்துல மயானத்துல எல்லாம் உடனே பிறகு சுவாமி மட்டும் நடனாருவார். அப்ப சிவகணங்களாக சில பேய்கள் அவர்னால் இந்த மயானவர் இந்த மயானவர் இந்த மயானத்துல ராத்திரி 12 மணி போய் நடராஜர் ஆயிடுவாரு பாக்குறாரு. இது இல்லை உலகமெல்லாம் ஒடுங்கின ஒன்றாங்க பேயுடன் ஆளும் பிராணடி பேனாதார். அந்த அற்புதமான சிவபெருமான் திருவடி அல்லது பேனாதார், அவர் திருவடியை தவிர யாரையும் சிந்திக்க மாட்டார். மனசினாலேயோ வாக்குனாலேயோ செயலினாலேயோ சிவபெருமான் திருவடி அன்றி வேற யாரையும் சிந்தை செய்யாத உத்தமர் மனாயநாயனார். ஆகவே வாயினில் மெய்யில் வழுத்து மனத்தினில் வினைமாற்றில் பேயுடனாடு பிராணடி அல்லது பேணாதார். அவர் எல்லாம் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலும் சிவபெருமான பேசுவார். யாற்றையும் ஏதாவது துண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டானா சிவனடியா இருந்தார். மனசுல ஏதாவது நினைச்சார்னா சிவபெருமான நினைப்பார். மனம் வாக்கு காயம் மூன்றும் பரமேஸ்வரனுக்கு, அப்படி ஒரு வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த குலத்துக்கு ஏற்றபடி என்ன செய்வார், பசு கூட்டங்களை எல்லாம் அருமையாக அரவணைத்து மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்படி போகிற சமயத்துல அவருக்கு பிடித்த ஒரு அருமையான வாத்தியம் கருவி அந்த நாடுகள் நல்லா மேஞ்சிட்டு ஆத்துல தண்ணீர் குடிச்சிட்டு படுத்திருக்கும். இவர் புல்லாங்குல எடுப்பார். புல்லாங்குல அருமையான பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரமாதிரி கீதத்துல கலந்தாக ஓதுவார். இது உலகமெல்லாம் கண்டு மக்கள் விடை. அந்த புல்லாங்குளுடைய திறமைய சிவபருத்துக்கு ஆளாக்குகிறார். பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை காட்டுமாறு அவர் அந்த வாத்தியத்தை பயன்படுத்துறார். எனவே ஆக்குளங்களை மேய்க்க செல்கின்ற ஆணாயர் தன் திருக்கரத்துல புல்லாங்குழலோடு செல்வார். அந்த புல்லாங்குழல் வாசல் அந்த அருமையான வாத்தியம் இருக்கிறது. அது எழுப்புகின்ற கீதம் பஞ்சாட்சர மந்திரத்தோடு விரவிய கீதம். ஓம் நமசிவாய் என்று சொல்லக்கூடிய இந்த நமசிவாய மந்திரத்தை ஒரு நாளும் மறக்காத ஒரு வாத்தியமாக புல்லாங்குழல் வாசிக்கிறார். ஒரு நாள் வழக்கம் போல அந்த அருமையான துண்டை செய்வதற்கு பிறந்தார். அப்பொழுது சேக்கலார் பெருமான் அது ஒரு 5 வாசகத்துல அவருடைய அந்த பசுமாடுகளை மேய்ப்பதற்காக புறப்படும் போது அவருடைய அழகை உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அறிவிக்கிறார். எப்படி அருமையா அலங்காரம் பண்ணி காப்பாங்க. எடுத்த குழல் கருவியின் எம்பிரான் எழுத்து அஞ்சும் தொடுத்த முறை ஏழிசையின் வாசித்து தடுக்க சராசரங்கள் எல்லாம் தங்கவரும் தம் கருணை அடுத்த இசை அமுதடித்து செல்கின்றார் அங்கு ஒரு நாள். நூற்றுக்கணக்கான பசுக்கள் இவர் வீட்டு வாசிட்டு இறங்குறார். அப்ப அவர் இன்னும் அழகா இருக்கிறாருன்னு சேர்த்தா இருக்கிறமான் நம்ம பண்ணிக்கிறார். பாருங்க வாசமலர் பிணை பொங்க மகிர் நுழுதி மருங்கு உயர்ந்த கேசுடைய சிகழியில் செரிகண்ணி தொடை செருகி பாசிலை மென் கொடியின் வடம் பயிலாறு விழி பயில நறுவிழி குனைந்து காசுடைய நான் அதற்கே அகிலே கருஞ்சுருளின் புறம் கட்டி அந்த கூந்தல் நல்ல கண்ணங்கே இருக்கு. அதுல அலங்காரமான